0: மாயை பயன்படுத்திய உபாயம் அஞ்ஞானம் என்று சொல்கின்றோம். இந்த மாயை கிட்ட ஒரு பெரிய சக்தி என்னன்னா அறியாமை. இந்த அறியாமைங்கிற ஒன்ற கையில மாயை வச்சுட்டு என்ன செய்துடுதான், பிரம்மத்தை நமக்கு தெரியோட்டாம பண்ணி, பிறகு இந்த பிரம்மத்து மீது பிரம்மம் இல்லாத இந்த உடலை எல்லாம் வச்சு பூர்ணமாக இருக்கின்ற நம்மை, இருந்த நம்மை, இருந்து கொண்டிருக்கின்ற நம்மை என்ன செய்து விட்டது, அல்பமாக மாற்றி விட்டது. இது அதனால உண்மையிலேயே அற்புதமானது யாருன்னா மாயை தான் அற்புதமான வேலையெல்லாம் செய்து விட்டது, பெரிய வேலையை செய்து விட்டது. இப்போ மாயை வந்து பெரிய வேலை செய்து விட்டதுன்னா இந்த இடத்துல என்ன சொல்றார், என்னுடைய குருவானவர் மாயையை விட பெரிய ஆள்னு சொல்றார். மாயாவி மாயைக்கும் பெரிய வேலை பண்ணி விட்டார்னு சொல்றார். மாயை ஒரு வேலையை செய்ததுன்னு சொன்னா குரு என்ன செய்தார்னா, மாயை என்ன செய்ததோ அதே வேலையை என்னுடைய குரு வந்து திருப்பி செய்து விட்டார் அப்படின்னு சொல்றார். என்ன, அல்பமாக இருக்கின்ற என்னை பூர்ணமாக மாற்றிவிட்டார். இது என்ன செய்த, யார் செய்த வேலைனா இது குரு செய்த வேலை. மாயை என்ன செய்ததுன்னு குரு கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணார், மாயை செய்வதற்கு வினோதமாக விருத்தமாக செய்து விட்டார். இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஏற்கனவே மாயை வந்து ஆச்சரியமானது ஒன்ன பண்ணுச்சு, குரு வந்து அதற்கு மேல ஆச்சரியத்தை செய்தார். அதை சொல்லுவார்கள், நீ யாருன்னு ஒருத்தங்கிட்ட கேட்டானா, நான் ஊரை முழுங்கின்னு சொன்னானா, இந்த ஊரையே முழுங்குவேன்னு சொன்னானா, பிறகு சொல்லிட்டு கேட்டானா நீ யாருன்னு சொல்லி, அவன் சொன்னானா நான் உன்ன முழுங்கின்னு சொன்னானா, நான் உன்னையே முழுங்கிடுவேன்னு சொன்னானா. அதே போல மாயை வந்து நம்மையே விழுங்குச்சு, பிறகு வந்து நாம மாயையை விழுங்கி விடுகின்றோம். அப்படி இந்த புதுமை காண்மின்னேன்னு சொன்னா இந்த குரு என்ன செய்தார், மாயை என்ன ஆச்சரியம் பண்ணுச்சோ அதுக்கு மேல ஒரு ஆச்சரியத்தை செய்து விட்டார். சரி, குரு இந்த ஆச்சரியமான காரியத்தை செய்யறதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்தது, மாயை கிட்ட அஞ்ஞானம் இருந்தது, அறியாமையின் துணை கொண்டு மாயை வந்து இந்த மாதிரி செய்தது. இனி குரு கிட்ட என்ன இருந்தது, நீங்களே சொல்லலாம், ஞானம். குரு எதை கையாண்டு இந்த மாதிரி மாற்ற வேலையை செய்தார், ஞானத்தை கொடுத்து மாற்றினார். மாயை வந்து அறியாமையை கொடுத்து பூர்ணமாக இருந்த நம்மை அல்பமா மாத்துச்சு. குருவானவர் ஞானத்தை கொடுத்து என்ன செய்தார், இந்த அல்பமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற என்னை பூரணமாக மாற்றினார். அப்படி அவர் ஞானத்தை கொடுத்து மாற்றணும்னா ஞானம் எனக்குள்ள போகணும் இல்லையா, அப்படி சும்மா போயிருமா, அப்ப முதல்ல என்ன செய்தார், ஞானத்திற்கான தகுதியை கொடுத்தார். அது 17வது பாடல். 17வது பாடல்ல என்ன ஞானத்துக்கான தகுதியை கொடுத்து, இங்க 18வது பாடல்ல அந்த ஞானத்தை கொடுத்து என்ன செய்தார்னா, என்னை பூரணம் ஆக்கினார், என்னை நிறைவு செய்தார் என்பதுடன் பாடல்கள் முடிவடைகின்றது. அடுத்த பாடலை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ.
2: ஓம் நமசிவாய.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: തലം திரு காலத்தி. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த தேவாரம். பண் கொல்லி. ராகம் நவரோஸ். தாளம் மிஸ்ரச்சாப்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிவாயனம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: சிலைதனை நடுவிடை வசையறு மலர் மகள். பாடியிருப்பவர் வேதாரண்யம் முத்துக்குமார சுவாமி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

அவரோடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: வாய்ப்பிறக்கினூ

வழுவாது இருக்க வரம் தரல்வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தீவண்ணனே பாதிரி புலியூர் தீவண்ணனே வரம் தரல் வேண்டும். தொழுவார்க்கு இறங்கி வரம் தரல் வேண்டும். உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே

அனைத்து உயிர்களுக்கும் தோன்றா துணையாய் நிற்கும் சிவபெருமான் திருக்கோயில் கொண்டருளியுள்ள நடுநாட்டு தலமாகிய திருப்பாதிரிப்புலியூர் என்ற சிவத்தலத்தை நாம் இன்றைய வழிபாடு சிவாலய வழிபாடாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் தற்காலத்தில் கடலூர் புதுநகரத்தில் அமைந்துள்ளது. விழுப்புரத்திற்கு தெற்கில் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திற்கு வடக்கில் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதற்கு ரயில் நிலைய வசதியும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன. இந்த தலம் புரிக்கால் முனிவர் ஆகிய வியாக்ரபாதர் பூஜித்தபடியால் புலியூர் என்றும் வடபுலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு கடைஞாழல், கன்னிவனம், பாடலபுரம், கன்னிகாப்பு, புலிசை ஆகிய பெயர்களும் உண்டு. வெண்பாதிரி விருட்சத்தை தலவிருட்சமாக கொண்டபடியால் பாதிரி புலியூர் என்று இந்த புலியூர் என்ற தலப்பெயரோடு தல விருட்சத்தின் பெயரையும் சேர்த்து வழங்கப்படுகிறது. திருநாவுக்கரசருடைய காலத்தில் சமணர்களுடைய முக்கியமான ஒரு இருப்பிடமாக பாடலிபுரம் என்ற பெயருடன் விளங்கியதாக கருதுகிறார்கள். இறைவன் பாடலீஸ்வரர் என்றும் தோன்றா துணைநாதர் என்றும் வழங்கப்படுகின்றார். தேவி பெரிய நாயகி என்ற பெயருடன் தனிச்சன்னதி கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றாள். இந்த தலத்தை அக்னி, கங்கை, மங்கனரிஷி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்பவர் இயற்றியுள்ள சலபுராணம் இருக்கிறது. தொல்காப்பிய முனிவர் என்பவர் இயற்றியுள்ள திருப்பாதிரிப்புரியூர் கலம்பகமும் உள்ளது. திருநாவுக்கரசு நாயனாரை சமணர்கள் கல் தூணில் கட்டி கடலில் தள்ளிவிட்ட பொழுது அவர் சொட்டுணை வேதியன் என்னும் நமசிவாய திருப்பதியத்தை ஓதி அதனாக இறைவன் அருளவே கரையேறப்பெற்ற ஒரு சிறப்பை உடைய தலம் இது. அந்த இடத்தை கரையேறவிட்ட குப்பம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலத்திற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அந்த இடம் வண்டிப்பாளையம் என்று வழங்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி பரவிய ஸ்தலம் இது. இரட்டையர் பாடலும் இருக்கிறது. நுழைவாயிலில் அழகிய ராஜகோபுரம் இருக்க காண்கின்றோம். கோவிலுக்கு வெளியில் சிவகர தீர்த்தம் என்ற அற்புதமான ஒரு தீர்த்தம் அமைந்திருக்க காண்கின்றோம். இந்த சிவகர தீர்த்தம் என்பது கோவிலின் வடபுறம் அழகிய படிகளோடு கூடி விளங்குகின்றது. இந்த தீர்த்தத்தை பிரம்மசீலன் என்பவன் யமனிடம் எடுத்துச் சென்று நரகத்தில் உழன்ற ஐவர் மீது சிவநாமத்தை ஓதி தெளித்தவுடன் அவர்கள் முக்தியடைந்தார்கள் என்று தலபுராணம் கூறுகிறது. அருகிலுள்ள கடலை பிரம்மதீர்த்தம் என்பார்கள். தவிரவும் பெண்ணை நதி, கெடில நதி, பாலோடை ஆகிய
தீர்த்தங்கள் புண்ணிய புனல்கள் அமைந்துள்ளன. சலவிருட்சமாகிய பாதிரி பிரகாரத்தில் இருக்க காண்கின்றோம். அதன் ஒரு பகுதியை கவசமிட்டு அமைத்துள்ளார்கள். வியாகிரபாத முனிவருடைய குமாரர் உபமன்யு ஒரு சமயம் அம்பிகை பூஜை செய்த பீடத்தில் அவர் அறியாமல் கால் பட்டுவிடவே முடக்கால் முயல் ஆகும்படியாக சபிக்க பெற்றார். ஆதிராஜன் என்ற மன்னன் இந்த முயலின் மீது அம்பு எய்தான். அதற்கு தப்பி ஓடும்பொழுது இந்த ஸ்தலவிருட்சமாகிய பாதிரி மரத்தின் மீது படவும் சாபம் நீங்க பெற்று பழைய ஊர் பெற்றார் என்று இந்த ஸ்தலபுராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது. ஞானசம்பந்த பெருமான் இந்த ஸ்தலத்தின் மீது ஒரு திருப்பதிகம் அருளி செய்துள்ளார். அந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே இத்தலத்து தலவரலாறாக முடக்கால் முனிவர் சாபனிக்கும் பெற்ற அருமையை எடுத்து உரைக்கின்றார். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து புன்னை நின்று கமல் பாதிரி புலியூருளான் தன்னை நின்று வணங்கும்.

0: பெறுவார்களே. இவ்வாறு முடக்கால் உயர்க்கு அருள் செய்த தலவரலாறு குறிப்பிடப்படுகின்றது இவருடைய முதற்பாடலில். கோயிலுக்குள் பிரகாரத்தில் திருநாவுக்கரசருடைய தனிசன்னதி இருக்க காண்கின்றோம். தவிரவும் விநாயகர், ஆறுமுகன் ஆகிய மூர்த்திகளும் பிரகாரத்தில் தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றார்கள். ஆறுமுகப் பெருமான் வடக்கு நோக்கிய ஞானமயில் மீது அமர்ந்த வண்ணம் கிழக்கு நோக்கியவாறு பன்னிரு கரங்களோடு அருட்காட்சி வழங்குகின்றார். தேவிமார்கள் இருவரும் நின்ற திருக்கோலத்தில் அருகே இருக்கிறார்கள். இறைவனுடைய சந்நிதிக்கு நுழைந்தவுடன் தோன்றா துணையாக விளங்கக்கூடிய தன்னிகரில்லா மூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். இந்த பெருமான் திருநாவுக்கரசருடைய திருவிருத்த பாடல்களை பெற்றவர். இந்த திருவிருத்தம் பல நுட்பமான கருத்துக்களை நமக்கு விளக்குகின்றது. நமக்கு இன்றாளுமாகவும் எந்தையாகவும் உடன் தோன்றியவர்களாகவும் இறைவனே விளங்குகின்றான் என்பதை நமக்கு எடுத்து உரைக்கின்றார் நாவரசர். தோன்றா துணையே நமக்கு உண்மையான துணை, என்றும் உடன் வரும் துணை என்பதை இந்த தோன்றா துணைநாதர் நமக்கு உணர்த்துகின்றார். உலகை கடல் மூடினும் நமக்கு இப்பாதிரி புலியூர் தோன்றா துணை புகழாக விளங்கும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். அந்த பெருமான் அடியேனுடைய மனத்தில் விரும்பி வீற்றிருந்தான். ஆகவே நமக்கு இனிமேல் அவலமோ வினைகளோ சாரமாட்டா, நமனை அஞ்ச வேண்டியது இல்லை. ஆகவே பாதிரிப்புலியூர் பெருமானுடைய அடியார்களுக்கு அரியது என்பது எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமையுடைய இத்திருத்தலம் தேயமெல்லாம் நின்று இறைஞ்சும் திருப்பாதிரிப்புலியூர், அத்தலத்தில் விளங்கக்கூடிய பெருமானுடைய மலர்பாதம் என் சிந்தையுள் நின்றது என்று திருநாவுக்கர சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இதில் சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாகி சிவாய நம என்ற நாமம் ஐந்தாவது திருப்பாடலில் அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெருமானுடைய நினைவிலேயே அடியேன் கருவாய் கிடந்தபோதும் இருந்தேன், பின்னர் உருவாகி வெளியில் வந்த பிறகும் அதே நினைவில் இருந்தேன், அவனது நாமத்தையே பயின்றேன், அதுவும் அவனுடைய அருளினால்தான். ஆகவே வாய் பொலியுமாறு நான் இந்த சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே திருநீற்றை அணிந்தேன். ஆகவே அடியேனுக்கு சிவகதினி தருள்வாய் அருள்வாய் என்று உருக்கமாக வேண்டுகின்றார் நாவரசர். அந்த பெருமானுடைய கழல்கள் நம் கருத்தில் எப்போதும் இருக்கின்றன என்பார். மேலும் பெருமானிடத்தில் ஓர் வரமும் வேண்டுகின்றார். அடியேன் புழுவாக பிறக்கினும் பாதிரிப்புரியோர் புண்ணியமூர்த்தியே தீவண்ணா, உன்னுடைய திருவடி என் மனத்தில் வழுவாமல் இருக்க வேண்டும், இந்த ஒரு வரத்தை மாத்திரம் நீ தந்துள்ள வேண்டும். ஏனென்றால் நீ தொழுவார்களுக்கெல்லாம் இறங்கி அருள் செய்பவன் அல்லவா, இந்த வரத்தை அடியேனுக்கு தந்தருள்வா என்று இறஞ்சுகின்றார் இந்த உலகை கடல் கொண்டு பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் அமிழ்ந்தாலும் விண்ணில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் விழுந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை. நெஞ்சமே, நமக்கு திருப்பாதிரி புலியூர் பெருமானுடைய கடலினை துணையாயிருக்கும் பொழுது, தொன்றா துணையாயிருக்கும் பொழுது நாம் இவற்றிற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் என்றும் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார். நிறைவு செய்யும் பொழுது இத்திருப்பதிகத்தில் தான் முன்னர் சமணர் வசப்பட்டு இருந்ததை நினைவு கூறுகின்றார் திருநாக்கரசர். அவர்களெல்லாம் திருந்தாதவர்கள், திருந்தா அமணர் தம் தீநெறியில் பட்டேன், நல்வினை பயனாக முக்தி தரும் எனது தாழ்வினைக்கே அடியேன் சரணம் புகுந்தேன். இராவணனுக்கும் அருள் செய்த பெருமான் நீ அல்லவா? அவனுடைய 10 தலையும் வீழ அவனை திருமலைக்குள் கதறிவித்த பெருமான் அல்லவா? பின்னர் அவன் தனது பிழைக்கு ரெஞ்சி உன்னை துதிக்க அவனுக்கு எல்லா வரமும் கொடுத்த கருணை கடல் அல்லவா நீ? ஆகவே அடியேன் இனி பிறவாமல் வந்து என்று கொள்வாயாக என்று இந்த திருப்பதிகம் நிறைவு பெறுகின்றது. அப்படி ஒப்பற்ற ஒரு திருப்பதிகமாக ஒரு திருப்பதிகத்தை திருநாவுக்கர் சுவாமிகள் பதிரிப்புரிய ஒரு பெருமான் மீது பாடியருளியுள்ளார்.
1: இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத் உகந்த மனத்து உள் இருக்கே என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன்.

உற்றான் உமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் முற்ற முளை மதிக்கண்ணியினந்தன் மொய்கழலே விடையான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடைய அவலம் அருவினை சாராய நமனை அஞ்சோம் புடையார் கமலத்து

மலைமகக்கே நேயம் நிலாவ இருந்தான் அவந்தன் திருவடிக்கே. தேயம் எல்லாம் நின்று இறைஞ்சும் திருப்பாதிரி புலியூர் நேய நல்லான் மலர்ப்பாதம் என்

வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் உருக்கே சிவாய நம என்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர்ம

திருவாய்ப்பொலியே சிவாய நம என்று நூறு அணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணேயே. எண்ணாது அமரர் இறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய் திண்ணார் அசுரர் திரிபுரம் தீய செற்றவனேயே. பண்ணார்ந்த அமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர் கண்ணார் நுதலாய் கழல் நம் கருத்தில்.

இருக்கையே வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொகுவார்க்கு இறங்கியிருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. மண் பாதலும் புக்கு மால் கடல் மூடி

வேணும். திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் கழல் இணைய ஏந்த ஆமணர் தம் தீநறிப்பட்டு திகைத்து முக்தி தரும் தாழினைக்கே சரணம் புகுந்தேயேன் வரையெடுத்த பொருந்த அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூரிருந்தாய் அடியேன் இனி பிறவாமல்.

இக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கார்த்திகை சோமவாரங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அம்பிகைக்கு நவராத்திரி நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும், பைரவ பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இக்கோயிலில் துவஜஸ்தம்ப மண்டபத்தில் 8 பெரிய தூண்களில் அழகிய சிற்பங்கள் பல இருக்க காண்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியிலும் மண்டபத்தில் சிற்பச்சிறப்பு அமைந்துள்ளது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணுயிர்நாதர் திருப்புகழால் பரவியுள்ளார். அதில் தான் உணர்வில்லாமலும் ஜபம் எதுவும் செய்யாதவனாகவும் நிறையே இல்லாதவனாகவும் அன்பே செலுத்தாதவனாகவும் நினைவு அழியும் முன்பாக நீ மரகத மயில் மீது அறுமுகத்தோடு எழுந்துருளி வந்து அடியேனுக்கு நான்மறை உபநிஷம் உபநிடதம் அதனை விளங்க நீ அருள் செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். மரகத துங்க மாமிசை அறுமுகம் ஒளிவிட வந்து நான்மறை உபநிடதம் அதனை விளங்க நீ அருள் புரிவாயே என்பது அத்திருப்புகழ் பாடலின் ஒரு பகுதி. இந்த தலத்தின் அருகில்

0: வேலுடையான்பட்டி, மணவாளநல்லூர் ஆகிய பிற தலங்களும் அமைந்துள்ளன. இந்த தலத்தை வழிபட்டு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவுருளை பெற்று அவருடைய திருவடி மனத்தெறின்றும் வழுவாமல் இருக்க வரம் வேண்டி நாம் உய்வோமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிட்டம்பலம் இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு கதை நேற்றைய கதையுடைய தொடர்ச்சி. நேற்று கண்ணப்ப நாயனார் கதை எங்க நிறுத்தணும்? காடன் கீழே பொன்முகலி ஆத்தங்கரையில காடனை விட்டுட்டு பன்றிய சுட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு நானனும் தின்னனாரும் என்ன பண்றாங்க, காலத்தி மலர்ந்தில ஏறுறாங்க இல்லையா. அப்போ அந்த மேல ஏற ஏற என்னாகும், அப்படியே தின்னனாருக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வரும், ஒரு அன்பு சரியா. அங்க இது என்னால வருது அப்படின்னா, தின்னனார் இப்பதான் மலை மேல ஏறிட்டு இருக்காரு, இன்னும் மேல போய் குடுமித்தேவரை பார்க்கல இல்லையா. ஆனா குடுமித்தேவர் யாரு, சிவபெருமான். அவரு எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியறவர் இல்லையா. அவர் என்ன பண்ணிட்டாரு, மேல இருந்து தின்னனார பார்த்துட்டாரு. அதனால தின்னனாருக்குள்ள அப்படி ஒரு அன்பு அப்படியே ஊற்று எடுக்குது. அது அவருக்கு புரியும்படியா சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு. சரியா, வேக வேகமாக ஓடுறாங்க. இப்போ நாளன் அந்த தின்னனாருடைய அன்பு இது ரெண்டும் முன்னாடி ஓடுது. அன்பு எப்படி முன்னாடி ஓடுல ஏத்து பாருங்க, அந்த பின்னனாருடைய அன்பு அவ்வளோ நல்ல அன்பு. அந்த அன்பு அப்படியே முன்ன ஓடுதான், பின்னனார் அப்படியே பின்னால ஏறி ஏறி ஓடுறாராம். அங்க போய் பார்த்தா அங்க குடும்பத்தேவர் இருப்பார். குடும்பத்தேவர் யாரு, சிவபெருமான். அங்க ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும், அதை பார்த்ததுன்னு ஓடி போய் கட்டி முடிச்சுக்குவாரு. ஆஹா, சாமி என் கைக்கு அகப்பட்டுட்டாரு, என் கைக்கு அகப்பட்டுட்டாரு அப்படின்னு கூட்டாடுவாரு சரியா. அப்படியே ஆனந்தத்துல கண்ணுல தண்ணி அப்படியே வழியும் சரியா. அப்புறம் என்னாகும், அப்படியே மேலெல்லாம் புல்லடிக்கும் அவருக்கு. சாமியை கட்டி பிடிச்சிக்குவாரு, அவருக்கு சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுவாரு. அவருக்கு எப்படி சொல்லனே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாரு சரியா. அப்ப என்ன பண்ணுவாரு, நாணன்கிட்ட, பக்கத்துல நாணன் நிக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட கேட்பாரு, ஆமா இந்த சாமிக்கு மேல யாரோ பூவெல்லாம் வச்சிருக்காங்களே, இது என்னது அப்படின்னு கேட்பாரு. அந்த சாமி கொஞ்சம் அமுது வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நானன் சொல்லுவான், நான் முன்னாடி ஒரு நாள் நான் வந்து வேட்டையாடிக்கிட்டே இந்த மலை மேலே வந்தேன். அப்போ அங்கே ஒரு பார்ப்பனர் வந்தார், அவர் என்ன பண்ணார், சாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டி, திருமஞ்சனம்னா என்னது, தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணுறது இல்லையா, திருமஞ்சனம் ஆட்டி மலர்கள்லாம் வச்சு இந்த திருவங்கத வைக்கிறத நான் பார்த்தேன், இன்னைக்கும் அவர் தான் செஞ்சுருக்கணும் இதை அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருநாளுக்கு என்ன சொல்லும், ஓ சாமிக்கு பசிக்கும் இல்லை, சாமிக்கு பசிக்குதான் இந்த சாப்பாடு வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ சாமிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் மாற்றோ தெரியலையே, உங்களுக்கு பசியாக இருக்குமோ சாமி அப்படின்னு அவர் மனசுல நினைக்க ஆரம்பிப்பார். அப்புறம் நினைப்பாரு, ஐயோ இவ்வளோ காடாக இருக்குதே, இந்த காட்டில் எல்லா கொடியும் விலங்குகள்லாம் இருக்குதே, கரடி சிங்கம் புலி இப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சாமிக்கு இதெல்லாம் தொந்தரவு கொடுத்துருமோ, சாமி ஒத்தியாக இருக்காரு, இவ்வளோ பெரிய காட்டில் சாமி ஒத்தியாக இருக்காரு, யாருமே துணைக்கு இல்லையே அப்படின்னு அவர் மனசு உருகும். இதனால இதெல்லாம் எதனால வருது, அன்பால வருது இல்லையா. அப்படியே தின்னனாருக்கு சாமி மேல அன்பு ஊற்று எடுத்து அப்படியே பொங்கி வரும். அந்த அன்புனால ஒரு பக்கம் நினைப்பாரு சாமிக்கு பசிக்கும்னு நினைப்பாரு, ஒரு பக்கம் நினைப்பாரு சாமி ஒத்தையா இருக்காரு, அவருக்கு துணைக்கு யாருமே இல்லையே, அவருக்கு காவலுக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு நம்ம அவர் நினைப்பார். இப்படியே மாறி மாறி இந்த உணர்வுல நிற்பார்.
4: சரியா? இவன் பண்ணுவாரு, சாமி பசிக்கும், நம்ம ஓடி போய் கொஞ்சம் இறைச்சி கொண்டு வந்துடுவோம். அவங்க எல்லாம் வேடுவர்கள்லாம் எப்போதும் மாமிசம் தானே சாப்பிடுவாங்க, அதனால அவர் நினைப்பாரு சாமிக்கு மாமிசத்தை தான் உணவா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, போய் சாமிக்கு மாமிசம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போவார். போயிட்டு நமக்கு திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா சாமி ஒத்தையா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணும், ஓடி வந்துடுவார். திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்குவாரு, சாமி ஒத்தையா இருக்கீங்களே, நான் அவங்கள விட்டுட்டு எப்படி சாமியும் போவேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ சாமி பசிக்குமே அப்படின்னு தோணும், சரி திரும்ப கொஞ்சம் தூரம் போவார். போனால் திரும்பி பார்த்தா சாமி ஒத்தையா இருக்க மாதிரி தோணும், அப்புறம் ஓடி வந்துடுவார். இப்படியே போறதும் வர்றதும் போறது வந்து வர்றதுமா இருக்கும். அவருக்கு இதை செய்யறதா அதை செய்யறதானே தெரியாத நிலைமையில அவர் இருப்பார். சரியா? அப்புறம் ஒரு நேரம் என்ன ஆயிடும், சரி சீக்கிரமா போய் சாமிக்கு மாமிசை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கிடுவாங்க. மலை விட்டு இறங்கிடுவாங்க, நானும் கூடயே இறங்கிடுவான். இறங்கி பொன்மொழி ஆட்கரைக்கு வந்தாச்சு. வந்தா அந்த காடன் ஏற்கனவே விட்டுட்டு போயிருக்கோம்ல, அந்த காடன் அங்க நிற்கான். கேக்குறான், என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, என்ன இவ்வளவு இவ்வளவு காலதாமதம், என்னாச்சு இறங்கி வர்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்பான். அது அவ நம்ம திருநனா இருக்கா, அதுல விழவே விழாது. திருநனார் மனசெல்லாம் அப்படியே குடும்பத்தேவர் இருப்பார், அவளுக்கு எதுவுமே காதல விடாது, திருநனாருக்கு எதுவும் காதல விடாது. சரியா? காடன் கேட்டதும் விழாது, தான் எதுக்கு வந்தோன்னு விழாது, பன்றியை சுட்டு வச்சதை சாப்பிடணும்னு தோணாது, தாகம் எடுக்காது, எதுவுமே இல்லை. சரியா? வந்தவர் என்ன பண்ணுவாரு, அந்த பன்றியை ஏற்கனவே செத்து கிடக்குது இல்லையா, அந்த பன்றியோட மாமிசத்தெல்லாம் அரிஞ்சு ஒரு கோல்ல குத்தி நல்ல தீயில வாட்டி என்ன பண்ணுவாரு, நல்ல வெந்துருச்சா வெந்துருச்சான்னு வாயில வச்சா, வாயில அடுக்கி அடுக்கி பார்த்து பார்த்து நல்ல மிருதுவா வெந்தவொடனே அதை எடுத்து ஒரு துணையில வச்சுக்குவார். நல்ல தேக்கு இலை இருக்குல்ல, தேக்கு மரம் தீக்கூண்டு, அந்த தேக்கு மரத்தோட இலைய வச்சு நல்ல ஒரு துணை மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல சாஃப்டா வெந்ததெல்லாம் எடுத்து எடுத்து அந்த துணையில வச்சுக்குவார். சரியா? வச்சு இப்படியே அவர் சுட்டுட்டே இருப்பார், ஒன்னும் காடனுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்போ காடன் வந்து நானும் பார்ப்பான், என்ன சின்ன இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவான், ஐயோ அவர் அங்க மேல போனாரா, அங்க சாமிய பார்த்து இந்த மாதிரி மை நிக்கிறாரு, சரியா உடும்பு மாதிரி பிடிச்சிட்டாரு, சாமிய விட்டா மாட்டேன் பிடிச்சிட்டாரு, ஒரு வழியா இறங்கி சாமிக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக தான் வந்திருக்காரே தவிர அவர் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. இனிமே இந்த திண்ணனார் நமக்கு தலைவராயிருப்பாருன்னு எனக்கு தோணல, அவரு சாமிக்கு ஆட்பட்டுட்டாரு, மேல இருக்கிற குடும்பத்தேவருக்கு ஆளாயிட்டாரு, அதனால இவரோட மயக்கத்தை நம்மளால தீர்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம கூட்டத்துக்கு திரும்பி போய் அந்த தேவராட்டிகிட்டையும் இந்த தன் சின்னனாருடைய அப்பா இருக்காங்கல்ல நாகன், அவங்க கிட்டையும் சொல்லி நம்ம கூட்டத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்ப இவரோட மயக்கத்தை தீர்க்க முடியுமான்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஒன்னும் செய்யறதுக்கு இல்லை, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானனும் காடனும் அப்படியே சின்னனாரை அங்கே விட்டுட்டு அவங்க வாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது உங்க சின்னனாருக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் பேசினதும் கேட்காது, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதும் தெரியாது, அவர் மனசெல்லாம் குடும்பத்தேவர் மட்டுமே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, நல்லா உணவெல்லாம் ரெடி பண்ணிக்குவார், பண்ணி துணையில வச்சு கையில எடுத்துட்டு இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்ல, அதுக்கு தண்ணி வேணும்ல, அப்ப என்ன பண்ணுவாரு, பொண்ணு குழி ஆற்று நீரை எடுத்து வாயில அப்படியே கலக்கம் போல பண்ணி வாயில நரைச்சி வச்சுக்குவார். நரைச்சி வச்சுட்டு சாமிக்கு பூ வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற பூ எல்லாம் பறிச்சு இவருக்கு நல்ல முடி கொண்ட மாதிரி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த கொண்டையில சொல்லிப்பார். சொல்லிட்டு வேகமா எது ஓடுவார், சாமி பசிக்கும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவார். அங்க ஓடி போய் சாமிக்கு அப்படியே அங்க ஏற்கனவே அவரு ஒரு பூ சிவ பூசை பண்ணி வச்சிருக்காருல்ல யாரோ ஒருத்தங்க, அப்ப என்ன பண்ணுவாரு, அங்க அதெல்லாம் வந்து தன்னோட சிறப்பு காலை வச்சு ஒரு தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு தான் வாயிலிருந்து கொண்டு போன தண்ணியை வச்சு அப்படியே மஞ்சனை மாட்டி அப்படி தான் கொண்டையில சொருகி வச்ச பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சு அப்புறம் இந்த அமுது குழந்தைக்கார்ல மாமிசம் குழந்தைக்கார்ல பன்றிக்கறி அதை வச்சு சாமி நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல மிருதுவா வந்திருக்கான்னு பார்த்து கொண்டு வந்திருக்கேன் சாமி, சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுவார். சரியா? ஊட்டிட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே அங்க ஒரு வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு சாமி கிட்டே அப்படியே நின்றுவார் காவலுக்கு. இல்லைன்னா ராத்திரி ஆகியா எல்லா மிருகங்கள்லாம் வரும்ல, கொடிய காட்டு விலங்கெல்லாம் வெளியில வரும்ல, அது சாமிக்கு அதனால தொந்தரவு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட அப்படியே காவலா நின்றுவார். அடுத்த நாள் விடிஞ்சிடும், விடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட தூங்கிருக்க மாட்டார், கண்ணு உறக்கமே கிடையாது, அப்படியே சாமி கிட்ட நிற்பார். அடுத்த நாள் காலையில ஐயோ சாமிக்கு மசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடுவார், போய் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி இதே மாதிரி பண்ணி கொண்டு வர்றதுக்காக ஓடுவார். ஆனா இந்த நேரத்துல எப்போதும் சாமிக்கு ஒருத்தர் பூசை வைக்கிறார் இல்லையா, அவர் வந்து அங்க வருவார். அவர் பேர் என்னன்னா சிவகோசரியார், அரசர பேர் என்ன, சிவகோசரியார். அவர் சாமி மேல ரொம்ப அன்போட ஆகம முறைப்படி சாமிக்கு பூஜை பண்ணுவார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், நல்ல குளிச்சுட்டு பொன்முகலியாரில் குளிச்சுட்டு அழகாக தண்ணி கொண்டு வந்து சாமிக்கு மலர் கொண்டு வந்து நல்லா திருவம்பது கொண்டு வந்து மேலே வருவார். வந்து பார்த்தா இந்த ஒரே தள்ளிக்கறி கிடக்கும், அங்கே எங்கேயுமா சதுரி கிடக்கும், அவர் வச்ச பூவெல்லாம் எங்கேயோ விழுந்து கிடக்கும் இல்லையா? இப்போ அவருக்கு என்ன, யார் இப்படி எலும்பு மாமிசத்தெல்லாம் இங்கே போட்டிருக்கா, சிவசிவா யாரோ இப்படி அவச்சாரம் பண்ணிட்டாங்களே, யார் ஏதாவது வேடர்கள்லாம் இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாரு. ஒருத்தர் கூட வேடர்கள் கண்ணிலேயே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு. என்ன செய்வார், திருவழகு எடுத்து, திருவழகுன்னு என்ன தெரியுமா, கோயிலை கூட்டுறதுக்கான விளக்கமாறு. நம்ம வீட்டை கூட்டும்போது விளக்கமாறுன்னு சொல்கிறோம்ல, அதையே கோயிலை கூட்டும்போது திருவழகுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த திருவழகை எடுத்து நல்லா அந்த மாமிசத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு திரும்ப ஓடி போய் பொன்முகலியாரத்தில் குளிச்சுட்டு வந்து எப்போதும் போல நல்லபடியாக பூஜை பண்ணி வச்சுட்டு போவார். இவர் போக அடுத்து திருநாள் வருவார். அவர் வந்து எப்போதும் போல மாமிசத்தை கொண்டு வந்து அதில் நல்ல தேனெல்லாம் கலந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து எப்போதும் போல சாமிக்கு வாயில் இருக்க தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டையில் இருக்க பூவை எடுத்து சாமிக்கு வச்சு அந்த மாமிசத்தில் தேன் கலந்து கொண்டு வந்துருக்காருன்னா, அதை சாமிக்கு, சாமி இன்னைக்கு நான் தேன் கலந்து கொண்டு வந்திருக்கேன், நல்லா இப்போ இருக்கும், சாப்பிட்டு பாருங்க சாமி, ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுவார். இப்படியே தினமும் நடக்கும். சரியா? இவர் சிவகோசரியார் வந்து பூஜை பண்ணிட்டு போக அப்போ கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம திருநள்ளாறு வந்து மாமிசம் வைக்கும், அப்புறம் ராத்திரியெல்லாம் காவல் நிற்க, அடுத்த நாள் காலையில் திருநள்ளாறு கீழே இறங்க திரும்ப சிவகோசரியார் மேலே வர பூஜை பண்ண, இப்படியே அஞ்சு நாள் நடக்கும். சரியா? அப்போ சிவகோசரியாருக்கு ரொம்ப வருத்தமாகும், தினமும் யாரோ இப்படி மாமிசத்தை போட்டு வைக்கிறாங்களே சாமி, இனியுமா இதை பார்த்துட்டு இருக்கீங்களே சாமி, இது யார் இப்படி பண்ணுறாரு கொஞ்சம் காட்டுத்தாங்க, இது இதை நிறுத்துங்க சாமி, இந்த அபச்சாரத்தை நிறுத்துங்க சாமி அப்படின்னு அவர் ரொம்ப மனக்கவலையோடு அடிப்படுத்தார். தூங்கும்போது படுக்கும்போது அறிவாகும் நம்ம சாமி கனவுல வருவார். சிவபெருமான் கனவுல வருவார். யார் கனவுல வருவாரு? சிவகோசரியாருடைய கனவுல வருவார். சிவகோசரியாருடைய கனவுல வராரு சாமின்னு வந்தவர் என்ன சொல்றாரு, இந்த பண்றது ஒரு வேடன், ஆனா அவனை சாதாரண வேடன் நினைச்சிடாத, அவன் அன்போட வடிவம், அன்பினுடைய வடிவம், அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அவன் செய்யற செயலெல்லாம் எனக்கு இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவரு வாயிலிருந்து கொண்டு வந்து வாயில தண்ணி வச்சு கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாருல்ல, அந்த தண்ணி கங்கை நீரை விட புனிதமானது. அவர் கொண்டையில சொல்லி வச்சுட்டு வர்றாரு இல்லையா பூவு, அந்த பூ தேவர்கள் திருமால் பிரம்மன் இவங்கெல்லாம் போடுற பூவை விட உயர்வானது. அவர் தினமும் கொண்டு வந்து அருமையா எனக்கு சாப்பாடு ஊட்டுறாரு இல்லையா, அந்த உணவு எனக்கு இனிமையா இருக்குது. அவரோட மொழிகள், அவரோட பேசுற அந்த மொழிகள் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரும் பாடுற பாட்டு, சொல்ற தோத்திரம், மந்திரம் எல்லாத்தையும் விட இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றார். சொல்லிட்டு அவன் எவ்வளவு அன்பானவங்கிறத நீ நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாரு, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். சரியா? இந்த கனவு அப்படியே கலைஞ்சிடும். கனவு கலைஞ்சவொடனே அப்படியே சிவகோசரியா அந்த கனவுக்கு அப்புறம் அவரால் தூங்கவே முடியாது. எப்படா விடியோன்னு பார்த்துட்டு இருந்து சீக்கிரமா எழுந்து பொன்முகலியாரில் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், எப்போதும் போல சாமிக்கு பூசைக்கான சாதெல்லாம் எடுத்துட்டு மேலே ஓடுவார். சரியா? மலை மேல போய் சாமிக்கு பூசையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, மரத்துக்குனால காத்துட்டு இருப்பார். சரியா? அவர் மரத்துக்குனால ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பார். இப்போ என்னாகும், நம்ம திண்ணனார், திண்ணனார் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, விடிஞ்சும் போது விடியும் போது இறங்கி கீழே வந்துடுவார். வந்து மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அந்த மாமிசத்தை எல்லாம் சுட்டு அதை ஒரு தொண்ணையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வருவாரு இல்லையா. எடுத்துட்டு ஒரு கையில மாமிச தொண்ணை வச்சிருப்பாரு, ஒரு கையில வில்லு அம்பு, வாயில சாமிக்கு அபிஷேகம் எடுத்துட்டு தண்ணி, தலையில சாமிக்கான பூ இல்லையா, பள்ளித்தாமம். பள்ளித்தாமம்னா என்ன, சாமிக்கு சாத்துறதுக்காக கொண்டு போற மலர் இல்லையா. இப்படி வருவார். வரும்போது அவருக்கு ஒரே தீச்சவனமா தோணும். வர்ற வழியெல்லாம் என்னாகும், பறவைகள் விலங்குகள்லாம் வந்து அப்படியே ரத்தத்தோடு கிடக்கிற மாதிரி அவருக்கு தோணும். பா கண்ணில் காட்சிகள்லாம் படும். அப்போ என்னடா இது, எப்போதும் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு கண்ணில் அப்படி ரத்தமாக படுது, ஏதோ நம்ம அப்பாவுக்கு மேலே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு அவருக்கு உடனே அந்த அன்பு அப்படியே பெருக்கும். அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத உடனே ஓடி வருவார். நம்ம ரொம்ப தாமதம் பண்ணிட்டோமோ, அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு ஓடி வருவாரா. ஓடி வரும்போதே என்ன பண்ணுவாரு, நம்ம சாமி இப்போ நாடகம் நடத்துறதுக்கு சாமி எல்லாரும் பண்ணிட்டாரு இல்லையா, சிவகோசரியார் ஒளிஞ்சிருக்காரு, நம்ம சாமி இப்போ ஒரு நாடகத்தை நடத்த போறாரு. சரியா? என்ன பண்ணுவாரு, அவரோட வலது கண்ணுல இருந்து அப்படியே ரத்தமா வழியும். சிவலிங்க திருமேனியுடைய வலது கண்டு வந்து ரத்தமா வெளியோ அழிஞ்சோடனே அப்பான்னு அப்படியே கையில இருக்கிற வில்லு கீழே போட்டுருவாரு, சாப்பாடு அப்படியே தெரிச்சு கீழே போயிடும், அப்படி தலையில இருக்க பூவெல்லாம் தரையில சிந்திடும், வாயில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடும்,

0: அப்பான்னு அலறி அப்படியே கீழே மயங்கி வந்துருவார். விழுந்தவரு, சாமி உங்களுக்கு இந்த கஷ்டம் யார் கொடுத்தது? ஏதோ வேடர்கள் வந்துட்டாங்களா? நான் இல்லாத நேரத்தில் யாராவது வேடர்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்களா? இல்லை எதனா மிருகங்கள் வந்துச்சா அப்படின்னு அங்கேயும் தேடி தேடி பார்ப்பாரு. அந்த மிருகங்களையும் காணும், வேற வேடர்களையும் காணும். அவருக்கு தவிப்பு தாங்க முடியல, ஓடி போய் சாமி பாதத்தை கட்டிட்டு அழுவாரு. சாமி என்ன சாமி இது இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அழுவாரு. இப்போ எப்படி இந்த ரதத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அங்கே காட்டில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா, மூலிகைகள் ஹெர்பல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நீர்ஸெல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் எடுத்து பச்சிலையெல்லாம் எடுத்து நல்லா கசக்கி அந்த சாரை கொண்டு வந்து பிழிவார். அப்போ கூட அந்த கண்ணு ரப்பம் நிற்கவே நிற்காது, கண்ணுலேருந்து ரப்பம் வலிச்சுட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு. அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும், ஊனுக்கு ஊன் அப்படின்னு யாரோ சொல்ல கேட்டது ஞாபகம் வரும் அவருக்கு. என்ன பண்ணுவார், சரி சாமிக்கு வலது கண்ணில் ரத்தம் வருதுன்னா அப்போ நம்மளோட வலது கண்ணை எடுத்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தன்னோட கண்ணை இடந்து இடந்துமே இல்லை அப்படியே தோண்டி இந்த கையில் அம்பு வச்சுருக்காரு இல்லையா, அந்த அம்பை வச்சு அப்படியே தோண்டி சாமியோட கண்ணில் அப்புவார். அப்படி அப்புன உடனே அப்படியே ரத்தம் நின்றும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும், தன்னோட கண்ணை தோண்டி எடுத்திருக்காரு, தன்னோட கண்ணில் ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை, இதை பற்றி அவருக்கு ஞாபகம் இல்லை, குடும்பத்தேவர் மட்டுமே அவர் ஞாபகத்தில் இருந்தார் இல்லையா. அப்போ என்னது, அந்த சாமியோட கண்ணில் ரத்தம் வலியுறது நின்னோடனே ஒரே சந்தோஷம் தின்னனா இருக்கு, குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, தோலை தட்டிக்கிறாரு, அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரியா. இதை பார்த்து சிவகோசரியார் அப்படியே அதிர்ந்துட்டாரு, இப்படி கூட ஒரு அன்பு இருக்க முடியுமா அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போய் அந்த மரத்துக்கு நான் நின்று பார்த்துட்டு இருக்காரு சரியா. இப்போ என்ன அது, நம்ம சாமி இன்னும் கண்ணப்புற இந்த சின்னனாருடைய அன்பு இன்னும் எவ்வளவு பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அடுத்த கண்ணிலிருந்து ரத்தம் வர வைப்பார் சரியா. இப்போ என்னாச்சு, அடுத்த ரெண்டாவது கண்ணிலே ரத்தம் வருது. இப்போ சின்னனாருக்கு இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எனக்கு இப்போ மருந்து தெரிஞ்சு போச்சே, சாமி கண்ணிலிருந்து ரத்தம் வந்தா தன்னோட கண்ணை பிடுங்கி அங்கே வச்சா ரத்தம் நின்றுருன்னு சின்னனாருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ எனக்கு மருந்து கிடைச்சிருச்சு, இனி நான் எதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரெண்டாவது கண்ணை தோண்ட போவார். இப்போ ரெண்டாவது கண்ணையும் எடுத்துட்டு அவருக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சுன்னா சாமியோட கண் எங்கே இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதுக்காக அடையாளத்துக்கு என்ன பண்ணுவார், தன்னோட செருப்பு காலத்துக்கு அப்படியே சாமி மேலே வச்சுக்குவார், சாமியோட கண் மேலே வச்சு கண் இருக்கிற இடத்துல வச்சுக்குவார். வச்சுட்டு அடுத்த கண்ணை அப்படியே அம்பை வச்சு தோண்ட போவார். தோண்ட போகும்போது அந்த அன்பை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம சாமி பொறுப்பாரா, அப்போ ஒரு கை அப்படியே வந்து சாமியோட கை வந்து அப்படியே சின்னனாரோடைய கையை பிடிச்சிடும், பிடிச்சி கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லுவார், கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லுவார் சாமி. என்ன சொல்லுவார், கண்ணப்ப நிற்க, ஏன்னா அவர் கண்ணை அப்படி தோண்டி எடுத்து அப்புனார் இல்லையா சாமிக்கு, அதனால அவர் கண்ணப்பர் அப்படின்னு நினைக்கார். அந்த கண்ணப்பருங்கிற பேர் யார் சொன்னது, சிவபெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா, கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி அவர் கையை எட்டி பிடிச்சிடுவார் சாமி. சாமி பிடிச்சோடனே அதோட அந்த ஆறாவது நாள் இது நடக்குது இல்லையா, இந்த ஆறாவது நாளில் அப்படியே சாமி கண்ணப்பருக்கு முத்தி கொடுத்து நீ எங்களுடையே நீ எப்போ இருப்ப அப்படின்னு சொல்லுவார் சரியா. இந்த அன்புக்கு ஈக்குவலாக வேறு எந்த அன்பையும் காட்ட முடியாது, அன்புக்கு ஒரு வடிவம் காட்டுன்னு சொன்னால் அது கண்ணப்பரை தான் காட்டணும். அப்படி ஒரு அன்பு இந்த நம்ம நாயன்மார்களில் யாருமே இப்படி ஆறு நாளில் முத்தி போனவங்க கிடையவே கிடையாது. கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் மட்டும்தான் ஆறே நாளில் முத்தி போனவர், அவ்வளவு அன்பு சாமி மேலே சரியா. அவர் பள்ளிக்கூடம் போய் படிக்கலை, அது வரைக்கும் சிவபெருமான்கிற பேரை கூட அவர் காதில் வாங்கினதில்லை, சிவபூசை பண்ணதே இல்லை இல்லையா. ஆனால் அந்த ஆறே நாளில் அவர் உலகத்தில் இருக்க அத்தனை வினையும் தீர்ந்து சரியா சாமியோட திருவடிக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் அன்போடு இருந்தார். அதனால் அன்புக்கு உருவம் எது அப்படின்னா நம்ம கண்ணப்ப நாயனார் தான் சொல்லணும் சரியா. இந்த கண்ணப்ப நாயனாருடைய சுதைச்சிருப்போம் நிறைய கோபுரங்கள்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இனிமேல் கவனித்து பாருங்கள் சரியா. சிவலிங்க திருமேனிலேருந்து அப்படியே ரத்தம் வழிகிற மாதிரி இவர் செருப்பு கால் எடுத்து சாமி மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணை தோன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சுதைச்சிற்பமாக வச்சுருப்பாங்க நிறைய கோபுரங்களில். நம்ம ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், எந்த இடத்துலையுமே சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணப்ப நாயனாருடைய சுதைச்சிற்பத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அவரோட அன்பு தெரியாதவங்களே கிடையாது சரியா. ஸோ கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்போடு நம்மளும் இருக்கிறது சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணும் சரியா. சாமி அருள் செஞ்சாதான் நமக்கும் சாமி மேலே அன்பு வரும் இல்லையா. அந்த அன்பு நமக்காக வர முடியாது சரியா, அதுவாக வராது. நம்ம சாமி நமக்கு அருள் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சிவபெருமானை நேசிக்க முடியும். அதனால தினமும் நம்ம சாமிக்கு விண்ணப்ப வைக்கும்போது, சாமி கண்ணப்ப நாயனார் போல எங்களுக்கு ஒரு அன்பு கொடுங்க சாமி, நாங்கள் உங்களை நேசிக்கணும் சாமி அப்படிங்கிறத நம்ம விண்ணப்பமாக வைக்கணும். சரியா? இப்போ நம்ம 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் எந்த இடத்துல இருக்கு திருமேனி அப்படிங்கிறத நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்து வைக்கணும். சரிங்களா? இப்போ புரியுதா? இப்போ கண்ணப்ப நாயனார் வரலாறு நல்லா தெரிஞ்சுதா? சரி, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? சாமி அன்பை தான் பார்க்குறாரு, வேற எதையும் அவர் பார்க்கறது இல்லை. இல்லையா? அன்போடு கொடுக்கறது, அது இறைச்சியா இருந்தா கூட அது கூட சாமி அன்போடு கொடுத்தா தான் ஏற்றுக்கிறார். இல்லையா? அதனால அன்புதான் முக்கியம். அன்பு ஒன்னால மட்டும்தான் சிவபெருமான பிடிக்க முடியும். வேற எதுக்கும் சிவபெருமான் அகப்பட மாட்டார். சரியா? அதனால தினமும் நம்ம கண்ணப்ப நாயனார் திருவடியை வணங்கிக்கணும். நீங்க காலத்துக்கு போயிட்டீங்களா? காலத்தி கோயிலுக்கு போயிட்டீங்களா? திருப்பதி பக்கத்துல இருக்கும் இல்லையா? அந்த காலத்தி கோயில்ல மேல கண்ணப்பர் பெட்டா இருக்குது. இப்ப கூட நீங்க மேல ஏறி போய் மேல அந்த சிவலிங்க திருமேனியை பார்க்க முடியும். நம்மளே புதிய வைக்கலாம் மரத்தடியில சிவபெருமான். இப்ப கூட அதே சிவலிங்க திருமேனி இருக்குது. கண்ணப்ப நாயனாருக்கு அங்க மேல ஒரு கோயில் கூட கட்டியிருக்காங்க. அப்புறம் உள்ள கோயில்ல கூட சாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துல கொடிமரம் இருக்கும் இல்லையா? அந்த கொடிமரத்து பக்கத்துல பார்த்தா கண்ணப்ப நாயனார் அப்படியே ஆஜான பகவா ஒரு வில் வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு கச்சிலை கூட இருக்குது. சரியா? நீங்க போனீங்கன்னா அடுத்த தடவை அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சரியா? அது மாதிரி சாமியோட கருவறைக்குள்ள கூட இன்னொரு கண்ணப்ப நாயனார் திருமேனி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாராலையும் சரியா பார்க்க முடியல அத. ஆனா சொல்றாங்க அப்படி கருவறைக்குள்ள, சாமியோட கருவறைக்குள்ள காலத்தியப்பர் இருக்காரு, காலத்தியநாதர் அவரோட கருவறைக்குள்ள இன்னொரு நம்ம கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவச் சிலை இருக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ அந்த கோயில்ல காலத்தி கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா இதை கவனிச்சு பார்க்கலாம். சரியா? கண்ணப்ப நாயனார் திருவுருவச் சிலை இருக்கிறத பார்க்கணும், கண்ணப்ப நாயனாரை வணங்கிக்கணும். சரியா? இனி கோயிலுக்கு அடுத்து காலத்தி கோயிலுக்கு எப்போ போறதுன்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். சரி, நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இடம் பாண்டிய மன்னனின் அரசவை. காவலர்கள் குதிரைகளெல்லாம் நரிகளாக ஆகிய செய்தியை மன்னவனுக்கு கூற பதை பதைக்க ஓடி வருகின்றனர்.
3: தென்னவனே, தென்னவனே, பெரும் தவறு நடந்துவிட்டது.
4: காவலரே, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்?
3: அரசே, தாங்கள் வாங்கிய குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி லாயத்தில் இருந்த மற்ற குதிரைகளும் கடித்து குதிரைவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டன அரசே.
4: என்ன, பரிகள் நரிகளாகிவிட்டனவா? காவலரே, உண்மையைத்தான் சொல்கிறீரா? நம்ப முடியவில்லையே.
3: ஆமாம் அரசே, உண்மைதான். இந்த மாய செயலை எங்கள் கண்களால் நேரில் கண்டோம்.
4: அமைச்சரே, இவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
5: உண்மைதான் மன்னா. அந்நரிகள் நகருக்குள் புகுந்து வீடுகளில் உள்ள சேவல்களை பிடித்தும் பந்தல்களை அழுத்தும் கரும்புகளை முறுத்தும் நாசம் செய்திருக்கின்றன.
4: என்ன மாயம் அது? அந்த குதிரை சேவகன் அக்குதிரைகளின் சிறப்பியல்புகளை பலவாறு கூறினானே. ஆனால் அவை அனைத்தும் ஊழையிடும் நரிகளாக மாறி நம் நாட்டிற்கே தீங்கிழைக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அரசாங்கத்திற்கு துரோகம் அளித்தவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். வாத ஊரர் எங்கே?
6: அவர் அரசவைக்கு வரக்கூடிய நேரம்தான், இப்பொழுது வந்து விடுவார்.
4: வரட்டும், அவர் வந்தபின் பார்த்துக் கொள்ளலாம். வாதவூரரே, என்னுடைய பொருட்களை கொண்டு சென்று நல்ல முறையில் குதிரை வாங்கி வந்தீரோ, அரசாங்கத்திற்கு நீ செய்யும் பணி இதுதானா?
6: அரசே, அக்குதிரைகளிடம் ஏதேனும் குற்றம் உள்ளதா?
4: குற்றமா? அக்குதிரைகள் யாவும் இரவு நரிகளாகி மற்ற குதிரைகளையும் கடித்து மக்களையும் அச்சுறுத்தி காட்டுக்குள் ஓடிவிட்டன. எனக்கு கண்ணும் கவசமுமாக முன்னே விளங்கி பின்னர் என் பொருட்களை கவர்ந்து கொள்ளவோ இவ்வாறு மாயம் செய்தீர்.
6: ஆளவாயா, இதுவும் உன் திருவிளையாடலா? சிவசிவா, சிவசிவா.
4: செய்வதையும் செய்துவிட்டு பழியை என் சோமசுந்தர கடவுள் மீதே இடப்பாக்கிறீர். காவலரே, திருவாதூரரை கைது செய்து சிறையில் அடையுங்கள்.
6: உத்தரவு மன்னா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பரயோகம் அளித்து வினைப்பகை சாராமல் காத்த குறவனுக்கு இப்படி அரசனை ஒரு நெறியிலே நிறுத்தி அவன் நல்லவனாக செய்த அந்த ஆச்சாரியனுக்கு இவன் செய்யும் கைமாறும். இந்த அரசன் செய்கின்ற கைமாறு இல்லை. கைமாறுனா பதில் உபகாரம் கிடையாது. காஜினியும் பொருள் அனைத்தும் கைமாறுது. இந்த உலகம் முழுவதும் அந்த ஆச்சாரியனுக்கு கொடுத்தாலும் அது கைமாறாகாது. பொருளும் கைமாறல்ல, உலகமும் கைமாறல்ல, பதில் உபகாரம் ஆகாது. ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு கொடுக்கின்ற பொருள் கைமாறாகும். ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு கொடுக்கிற பொருள் அது கைமாறு, பதில் உபகாரமாக ஆகவே ஆகாது. இவன் கொடுக்கிற பொருள் அழியும் பொருள், அவன் கொடுத்த பொருள் அழியாத பொருள். அழியாத பொருளுக்கு அழியும் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் சமானமாக. இப்ப சிவதர்மத்தை சொல்றேன்னு வச்சுங்க, நல்ல வெள்ளையா வச்சுக்கணும். இந்த சிவதர்மத்தை சொல்றேன்னு எனக்கு ஒரு 100 பவுன் வச்சு கொடுத்தீங்க வச்சுங்க, கொஞ்சமா சொல்லவே வேண்டாம், 100 பவுன் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது சமானம். ஏன்னா இந்த தர்மத்துக்கு ஈடானது ஒன்று இல்லாத முடியினால். அதுபோல ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு நாம் கொடுக்கின்ற பொருள் சமானமாக. ஞானாசிரியன் எப்படி இருப்பான்னா, ஞானத்தை பத்தியே பேசணும், ஞானத்தோட பேச பிடிக்காது. இப்ப அரசியல்வாதிக்கு எதை பத்தி பேச பிடிக்கும்னா, அரசியலை பத்தி பேசினாதான். இப்ப நம்ம வந்து சிவன் கதையே பெரிய புராணம் கந்த புராணம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் பேச்சு நமக்கு பிடிக்காது, அவன் பேச்சு நமக்கு பிடிக்காது. அதனாலே ஞானாசிரியன் என்று என்பவன் என்ன பண்ணுவான் கேட்டால், தன் இடத்துல யாராவது வரமாட்டாங்களா ஞானத்தை உபதேசிக்கலாம் இருக்கணும். யாராவது 4 பேர் 2 பேர் கிடைச்சான்னு வச்சுக்க, அவட்ட ஞானத்தை பத்தி தான் பேசணும். 2 பேர் 4 பேர் கிடைச்சான்னு வச்சுக்க, கொஞ்சம் பதமா தெரிஞ்சான்னா உண்மையிலேயே தொடர்ந்து போச்சிருக்கிறானோ அதை பத்தி பேசினா தான் அவன் பிடிக்கும். அதுபோல ஆளுநருக்கு எதை பத்தி பேச பிடிக்கும், உலக விவகாரத்துக்கே வரமாட்டேன். உலக விவகாரத்துக்கு உலக விவகாரத்தை பத்தி பேசுறவன் ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க நமக்கு பிடிக்கும் அதையினாலே. அப்படி ஞானாசிரியன் உலக மக்களை திருத்துவதற்கு, ஒரு ஆசிரியர் உலக மக்கள் எல்லாவற்றையும் திருத்த முடியும், அரசன் திருத்தலாம். என்ன ரகசியம் அதில்? உலக மக்கள் எல்லாரையும் திருத்துவதற்கு ஞானாசிரியனால் முடியாது. ஞானாசிரியனை மக்களுக்கு தெரியாது. மக்கள் அரசன் வந்து ஞானமுடையவன் ஆயிட்டானா எல்லாரையும் அந்த ஞான நெறியிலே தர்ம நெறியிலே நிறுத்தான். எல்லாரும் அரசனுக்கு பயப்படுவாரு, ஞானாசிரியனுக்கு பயப்பட மாட்டாங்க. அதனாலவே அங்கல் இருந்தார். நெறியெல்லாம் முன்ன நிறைய இருந்தது, இப்ப இல்லாம போயிடுச்சு, இல்லாமையே போயிடுச்சு. வேதாகமங்களின் முறமையும் அவற்றை உணராதார் பயன் பெறாமையும் நடத்துகின்றார். பாட்டிலே வேதாகமங்களின் முறைமையும் அவற்றை உணராதார், அந்த வேதாகமங்களினுடைய பெருமையை, வேதாகமங்களில் சொல்லப்பட்ட உண்மையை உணராதவர்கள் பயன் பெறமாட்டார்கள் என்பதையும் இந்த பாட்டில் சொல்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, மனிதர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு வயசை பெற்றிருக்கிறார்கள் என்றால், கொஞ்சம் வயசு. மனிதர்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டா கொஞ்ச வயசுதான். அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச வயசுன்னு தான் சொல்லலாம். எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு சொல்ல முடியுமா? நான் இத்தனை வருஷம் இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீனாடும் நன்னெஞ்சி நினைகண்டாய் யார் அறிவார் தானாடும் ஆள்னாள். சைக்காட்டம் பெருமாருக்கே பூனாடும் தலைமுப்ப புகழ்நாமன் செடி கேப்ப நானாடும் நவிழ்ந்த பிரலாமை நல்லினைங்கிறார் அல்லவா தெரியாது. அதனால தானாடும் வாழ்நாடும் யாருக்கு தெரியும்? நாளைக்கு ஜாகர நாளா வாழ நாளான யாருக்கு தெரியும்? அதனாலே இப்படி அத்வாயுஷு நறுக்கிறது. நரகராகி மனிதர்களுக்கு அத்வாயுஷு என்றுதான் சௌருமான் வேதாகமங்களை சுருக்கமா உரைச்சு வச்சிருக்கிறான். அத்வாயு நறுக்கின்ற அமலன் வேதம் ஆதிதனை தொகுத்து அறைந்தான், தொகுத்து அறைந்தான். இன்னும் ஏராளமா இருக்கான். இப்ப நம்ம எவ்வளவு முடிச்சுள்ளதுல அவன் தாராளமா இருக்கு. அது எண்ணில் ஆகமை எம்பி என்றாரு பெரிய சேர்க்கிறார். எண்ணில் ஆகமை எம்பி எண்ணில் ஆகம் 28 ஆகம், 4 வேதம், 28 ஆகும் நம்ம சொல்றோம் அல்லவா, அது மாத்திரம் இல்லையா, இன்னும் ஏராளமா வேதம் வேதம் எண்ணில்லாதது ஆகும் இல்லாதது தெரியாத தெய்வமே ஏராளமா அது எண்ணில்லாததா இருக்கு. அற்ப ஆயுஷு நரச்சிகன்றே அமலன் வேதமாடிதனை தொகுத்தரைந்தான் ஆயுகிறாது நிற்பாது இதைத்தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த வேத ஆகமம் முதலான நூல்களை ஆராயாமல் இருக்கின்றவர்களும் பலர், அது அந்த பக்கமே வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர். நில்லாப்புறம்பதனை நிலை எனவே கருதி உடம்பானது நிலை இல்லாது, உடம்பு நிலை இல்லாது, நில்லாப்புறம் இங்கு இல்லை, நெருணல் உடம் நெருநல் நேர்த்து நெருணல் உடன் உருவம் இங்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகம் இவ்வளவு உருவம் இந்த லோகத்துக்கு சொன்னார். திருவள்ளுவர் சுவயம் நகைச்சுவையா சொன்னார், யோகத்துக்கு ஒரு பெருமை இருக்கு தெரியுமாண்டாரு. நேர்த்திருந்தே ஒரு சுவையா சொல்றாரு வார்த்தை நெருங்கல் உடல் ஒருவர் இங்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு வறுமையா இவ்வளவு பெருமை இருக்குனாரு இந்த லோகத்துக்கு. அதனாலே நில்லாப்பரம்பரின நிலை எனவே கருதி நில்லா உடம்பை நிலையானது என்று கருதி பதினூறு தன்னை கற்பார். அதனாலே இப்படி இந்த வேதாகம முதலான அருள்நூல்களை சிவநூல்களை ஆராயாமல் இருக்கிறவன் பலவு இருக்கும். அதுக்கு மேல வந்து இந்த நூலை விட்டு சிவநூலை விட்டு பதிநூலை விட்டு விட்டு பதினூல்களை கற்கிறவன் பலவு. பசுநூலில் இருந்து உயிர்கள் பறந்தது வாழ்ந்தது இறந்தது என்று சொல்லப்படுகிற நூல்கள் அத்தனையும் பசுக்கள் சிவனவளை பெறாது. உலக வாழ்வு இன்ப துன்பங்களிலே உழந்து அதிலே துக்கப்பட்டு சுகப்பட்டு அப்புறம் காலம் வந்து இறந்து போனான்னு சொல்லுகிற நூல்கள் கதக அத்தனையோ பசு நூல் நூல்களிலே பதிநூல் பசுநூல் பாசம். அதனாலே பசுநூல்களில் கற்றவனுக்கு பரவி உண்டாகும், பதிநூலை கற்றவனுக்கு பரவி. அதனாலதான் அருணகிரிநாதன் நூல் அனந்த ஊடி தேடி மாறு இருந்து பாருந்தோரை நூல் செஞ்சு கூடி மாறி விடைதீமை நூல் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய். நீ கலந்திருக்கிற ஞான நூலை ஓதுகின்ற வாழ்வு தருவாய். உலக நூல் ஓதுகின்ற அந்த தொழிலை விட்டு முடி விட்டுவிட முடியாது செய்வாயா. உலக நூல்களை ஓதுவதை விட்டுவிட்டு நீ கலந்திருக்கிற ஞான நூலை படிக்கிறதுக்கு அருள் பண்ணுவாயா அப்படிங்கிற சிவன் நூல்களிலே யார் இருக்கிறா சிவன் இருக்கிறார் அவன் வேறல்ல அந்த நூல் வேறல்ல சிவநூலே சிவபூஷையிலே சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணி முறையாக பூஜை பண்ணி மந்திரபூர்வமாக அடியில தகடு வச்சு ரத்தனை வச்சு இப்படி எல்லாம் சிவலிங்கத்தை பண்ணி பூஜையில வச்சு ஆசாரியம் கூப்பணும். அப்படி பண்ண முடியாதவர்களுக்கு திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ணணும், சிவலிங்க வச்சு பூஜை பண்ணணும். இயலாதவர்களுக்கு அபிஷேகத்தை நம்ம பண்ணணும்ல, அது இல்லாதது திருவாசகத்தையே சிவலிங்கமாக பாவிக்கும். அது பிரதிஷ்டே வழியில் சிவாசத்தை வச்சு வாயில வாயமா அதனாலே சிவநூல்களிலே யார் இருக்கிறா சிவன். அதனாலே சிவநூல்களை தள்ளாமல் பசு நூலை கற்பவர்கள் நரகத்துக்கு செல்வார். அதனாலதான் திருவசைப்பாவிலே பசுநூல்களுக்கு பிச்சரை காணா கண்வாய் பேசாத பேய்களுடைய திருவசைப்பாவில் திருமாளிகை தேவது பசுநூல்களுக்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது. அதனால்தான் நம்ம வந்து மற்ற பாரத ராமாயணம் பொண்ணு இதெல்லாம் சொல்றது இல்லை, சொன்னா பணம் நிறைய கிடைக்கும். பொண்ணு சங்கர கதை வச்சு வச்சுப்பாரு தரவ நிறைய வந்து கேட்கும் பிரதம கேட்காரு பணம் நிறைய பிடிக்கும் வந்தனம் கொடுப்பான். ராமாயணம் வச்சுப்பாரு நிறைய பேர் வருவா ராமாயணம் பாரதம்னு போடுவ கூட்டம் கூடும், ஏன்னா அவங்க கதை தானே இதுல வந்து ஊர் கதை தான் அதுவும் நம்ம கதை தான் ராமாயண கதை கற்பதுங்கிறது புலவர்களுக்கு யாரும் விவரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த நூல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அருள் புலவர்களுக்கு அவ்வளவுதான். தவிர அது மக்களுக்கு உபதேசிக்கிறது இது உபதேசம், அது உபதேசிக்கிற நூல் அது உபதேசிக்கிற நூலா அதனால அந்த நூல்களை கற்கின்றவர்களுக்கு பிரதியராது. ஞானம் பற்றி அது சொல்றது. ஆகையினாலே கற்பாலும் ஜலதமரம் கழுதும் வாக்கை கருதாது, சிவருமானுடைய வாக்கை கருதாது, அறநடி கமலம் தன்னை பொற்பாரும் கருணையினால் மற்ற நூலால் பொருந்துதலும் அரிதுமரம் போக்கதாகும். அதனாலே அவனுடைய திருவடி கமலத்தை அடைவதற்கு மற்ற நூல்களாலும் அந்த நூல்களை உபதேசிக்கின்ற ஆசிரியனாலும் அடைய முடியாது. மற்றைய நூல்களை கற்பவர்கள் சிவன் திருவடி அடைய முடியாது. மற்றைய நூல்களை கற்பவர்களுக்கு சிவ வாக்கு விட்டு அதற்கு அந்நியமாக இருக்கின்ற நூல்களை கற்பவர்கள் சிவனடியை சேர முடியாது. மலம் போகாது, மும்மலமும் போகாது. அதற்கு மேலே பதி முதலிய பதார்த்த அனாதி என்று உணர்த்துகின்றார். பதி முதலிய பதார்த்தம், பதார்த்தம்னா பொருள். பதி பசு பாதமும் பதார்த்தம் சொல்லும், பொருளும் சொல்லும். அதனால இப்படிப்பட்ட பதி பசுபாதம் மூணுமே அனாதி அனாதி அனாதி நித்திய பொருள் சொல்லு, அனாதி நித்திய பொருள் சொல்லு. அனாதி நித்தியம் என்றால் எப்போதும் உள்ள பொருளாக இருக்கும். பதி எப்போது உண்டு, கடவுள் எப்போது உண்டு, உயிர்கள் எப்போது உண்டு, உயிரில் எப்படி இருக்கிற பாசம் உண்டு, மூணு அழிவில்லாதது. அது வந்து திருமந்திரத்துல தெளிவா சொன்னார், பதி பசு பாசம் என பகர் மூங்கி, பதி என இப்போ பசு பாச ஆனாது, பதி பசு பாச என பகர் மூங்கி, பதியனை போல் கடவுளை போலவே பசு பாச ஆனாது. தாய்மானார் நீ என்னைக்கு அன்னைக்கே நானும் தான், நம்ம ரெண்டு வயசு ஒண்ணுதான், தன்மையிலதான் மாறு விட்டுட்டு இருந்த வயசு எல்லாம் ஒண்ணு காட்சி அப்படின்னாரு. நீ அங்கு உன் அடிமை அல்லவோ, எங்கு நீ அங்கு நான் உன் அடிமை அல்லவோ. அதனாலே இப்படி பதி பசு பாசம் ஆகிய பொருளும் எப்போது பதி பசு பாச எனப்பவர் மூங்கில், பதியினை போல் பசுவாக ஆனாது, பதியினை சென்று அணுதா பசு பாசம், பதியை போய் பசுவும் பாசம் அடைய முடியாது, பதி அடைய முடியாது. பதி அணுகில் பசு பாசம் இல்லாது, பதி அணுகிருச்சுன்னு வச்சுக்க, ஆன்மாவட்ட சிவம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆன்மாவட்ட இருக்கிற பாசமும் போயிடும், பசுத்தன்மையும் போய், பசுத்தன்மை சிவத்தன்மையும் போய், சித்தரையும் போய், அது பல்லோரும் காண எந்தன் பசுபாக அறுத்தாரே, எல்லோரும் இறைந்தது அம்பலத்தே கண்டார், பல்லோரும் காண எந்தன் பசுபாக அறுத்தாரே, பசுத்தன்மையாயிருக்கின்ற சித்தறிவை போக்கினான், பேரறிவை தந்தார். பாசம் என்கின்ற அஞ்ஞானத்தை போக்கினான், அஞ்ஞானம் தன்னை அகலிற்கு நல்லது விஞ்ஞானமாக என்பது திருவாசகம். ஆகையினாலே பதி பசுபாதம் மூன்று அனாதி ஆதி அலர், ஆதி அல்ல ஆதி அலர். செம்பிலுக்கு கழிம்புதான், செம்பில் இருக்கிற கழிம்பு ஆதியா அனாதியான்னு கேட்டா அனாதி, செம்பு எப்போ அப்பவே கழிவு, செம்பு பாத்திரங்கள்ல செம்பு எப்போ அப்பவே கழிவு செம்ப, இதுல கழிவு விடுவாய் இது விட்டு நான் என்னமா இருக்கு தெரியுமா, கழிவு கழிவுக்கும் செம்பு எப்படி இருக்குது, அதுபோல உயிரும் மலமும் கலந்து. ஆமா இந்த கழிவு போகவே போகாதா, போகாதா போகுமா போகாதா, யாரு போக முடியும், இங்க போக சொல்லுங்க நம்மால இந்த கழிவ போக்க ஆடுதான், அவன் தான் சிவன், அவன் தான் கழிந்து இருக்கிற கழிவ போக்குறவன் போக்குற, அவன் பேர் ரசவாதி, அவன் ஒரு குளிகை இதை போட்டாலும் வச்சுக்க கழிவு கழிவு போச்சுன்னா என்ன தெரியுமா, சமுக்கம். அதுபோல அன்மாவில் இருக்கிற ஆரவங்கள் வாய அழுக்கு போயிச்சுன்னு வச்சுக்க இது தங்கம், கழிம்போடு சேர்ந்து பங்கமாயிடுச்சு, தங்கம் பங்கமாயிடுச்சு, தங்கம் சேராத ஆணோட சேர்ந்து பங்கமாகும் தான் அடிபட்டு. அதனாலே ஆதியல செம்பிலுக்கு கழிம்பு தான ஆராயில் அதற்கு அதுவும் அனாதியா, ஆதியல மூலமான அணுக்கற்கெல்லாம் அழிக்கவல்ல அமலனும் ஆறுயிர்களுமே அனாதியாகும், ஆதியல உலகத்தை அடக்கி தன்பால் ஆக்குவதும் வினையும் உயிர்க்க அனாதியாகும். அதனால உலகத்தை அடக்கி தன்பால் ஆக்குவதும் அவனுக்கு ஆதி அல்ல அனாதிதான், வினையும் உயிர்க்கு அனாதியாகும். செம்பினுக்கு கழிம்பு கழிம்பு ஆதி அல்ல, அதனை விசாரிக்கும் இடத்த அனாதி. அதுபோல ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆணவனும் ஒரு காலத்தில் உண்டாயிருந்த அதுவும் வியாபியாயிருக்கின்ற உயிருக்கு அனாதி. பக்குவான்மாக்குடைய பாசத்துக்கு வைரியாயுள்ள சிவனும் ஆன்மாக்களுக்கு ஆதி அல்ல, அனாதி. தன்னிடத்திலிருந்து வியாட்சி ஆத்மமாக உலகத்தை உண்டாக்கி மீளும் சக்தி ஆத்மமாக தன்னிடத்தில் காரிய உருவங்களை உடுக்கும் இருவித மாயையும் ஆதி அல்ல, அனாதி. கண்ணமும் ஆதி அல்ல, சனனந்தோறும் தொடர்ந்து தொடர்ந்து வருகிறார். பிரவாகனாதியாயே, பிரவாகனாதின்னா ஆற்றிலே வெள்ளம் வருவது போல், ஆற்றிலே வெள்ளம் வருவது போல வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியா. இவனே உடம்பு வேணே, உடம்பு வேணே, உடம்பு வேணே, உடம்பு உடம்பு வேணே, அனாதி பிரவாகனாதி. அந்த சிவ வாக்கியத்தை பக்குவான்மாவுக்கு உணர்த்தாது அபக்குவிற்கு உணர்த்தி குற்றம் உணர்த்துகிறார். சிவ வாக்கியத்தை இது நமக்கு அடிப்படை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எது வந்து கேட்டால் நமக்கு அருளை தருவது, எது வந்து கேட்டால் நம்மை சுத்தமாக்குவது, எது வந்து கேட்டால் சிவ வாக்கியம் தான். அதனாலே சிவநூல்களோடு தொடர்பு இருந்துட்டே இருக்கும், சிவநூலோடு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். ஆயுள் வரையிலும் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஆயுள் வரையிலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். சிவாக்கியம் தான் நமக்கு வந்து சிவனோடு சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சிபாஷ் கடிதம், பெரிய சிபாஷ் சிவாக்கியம். சிவன கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு, உறவு வைக்கிறதுக்கு ரொம்ப துணையா இருப்பது சிவவாக்கியம். அது சிவவாக்கியம் என்றால் வேத சிவாகமங்கள், திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள், சிவபுராணங்கள். இப்ப நம்ம அதைத்தானே பின்பற்றிட்டு இருக்கோம், சிவபுராணங்கள், சிவதோத்திரம், சிவசாஸ்திரம். அதனாலே அந்த சிவ வாக்கியத்தை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடாதுங்கிறார். பக்குவம் உள்ளவருக்கும் உணர்த்துங்கிறார், பக்குவம் இல்லாதவருக்கும் உணர்த்தாது. பக்குவம் இல்லாதவங்க உணர்த்தினா குற்றம்ங்கிறார். சிவ வாக்கியம் நல்ல உயர்ந்த பொருளை யாருக்கிட்ட கொடுப்போம், அந்த பொருள் அருமதிஞ்சவனுக்கான கொடுப்போம். இந்த காலத்தை இப்போ நீலகண்டத்தை கொடுக்கலாம், இதை வச்சிருப்பார், பத்திரமா வச்சிருப்பார், பத்திரமா வச்சிருப்பார், அதனுடைய அருமை தெரியும். இதை தெரியாதவன்ட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அவன் எங்கேயாவது போட்டுருவான், காணாவை போட்டு உடனே கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த பொருளை அருமை தெரிந்தவர்களுக்கு தான் தெரியுமே, இவர தெரியாதவனுக்கு இந்த உயர்ந்த பொருள் சொல்லவே. அதனாலே பக்குவருக்கு உணர்த்தாது அவக்குவருக்கு உணர்த்து. பக்குவருக்கு உணர்த்த வேணும், பக்குவம் உள்ளவருக்கு உணர்த்த வேணும். உணர்த்தாதது குற்றம், பக்குவம் உள்ளவனுக்கு உணர்த்தாதது குற்றம், அவக்குவனுக்கும் உணர்த்துவது குற்றம், அவக்குவனுக்கும் உணர்த்துவது குற்றம். சிவனடியாது சாப்பாடு போடாதது குற்றம், சாப்பாடு போடாதது குற்றம், அல்லாதவனுக்கு போடுறது குற்றம். இதுதான் நம்முடைய செய்யும் மாகேஸ்வர சிவனடியாருக்கு செய்யாதது குற்றம், செய்யாதது குற்றம். அப்படி இல்லாம அஞ்ஞானிகளுக்கு போடுறது குற்றம். அது போல போதகனும் உம்மலமும் போய்க்கி தன்னு பொறுவரிய பரம்பொருளை புணர வேணும். மாத மாதவனுக்கு அரைக இறை அமரன் வார்த்தை. போதகனாகி ஆச்சாரியம் மும்மலமும் போக்கி தன்னு பொருவரிய பரம்பொருளை புணர வேண்டும். மாதவனுக்கு அடையாள மும்மலத்தையும் போக்க வேணும், சாமியோட திருவுருளை பெற வேணும், அவன் திருவடியை சேர வேணும் என்று எண்ணுகின்ற மாதவனுக்கு இந்த சிவவாக்கியத்தை சொல்லும். அவனுக்கு மாதவன், யாருக்கு மாதவன், சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவனுக்கு மாதவன். மாதவன் மாதவன் தவத்தை, பெரிய தவத்தை பயன் அவனுக்கு தான் இதுல அனுபவம். மாதவனுக்கு அரை, அவனுக்கு இந்த வாக்கியத்தை அரைக இறை அமரன் வாக்கை, மற்றையவருக்கு அரையற்க. மற்றவர்களுக்கு சிவன் திருவடியை சேர வேணும் என்கின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சொல்லாமல் இருக்க. சிவன் திருவடியை சேர வேண்டும் என்ற எண்ணவனுக்கு இப்ப இந்த வாக்கியத்துல உட்காந்து கேட்கவே மாட்டாரு, இதுல பிடிக்கவே பிடிக்காது. சிவன் அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவனுக்கு சொல்லு, எண்ணம் இல்லாதவனுக்கு சொல்லாது. அரையற்க மனத்துக்கெட்டா ஆதி அருள் வாக்கியத்தை அறுத்தந்தன்னை, மனதுக்கு எட்டாதவனாயிருக்கிற பரமேஸ்வனுடைய வாக்கியத்தை, வாக்கியத்தை அறுத்தத்தை நிதியால் அருநிதியால் புகழ் முதலால் அயத்து கூறில் தயாரம் பணம் கொடுக்கிறான். புகழ் முருகுன்னு சொல்லி அஞ்ஞானிகளுக்கு இந்த வாக்கியத்தை நீ சொன்னாயானால் பாதகனே போதகன், போதகன் அல்ல அந்த போதகன் பாதகன். பாவிகளுக்கு பொருளாசையினாலே புகழுக்காக இந்த வாக்கியத்தை சொன்னாயானால், சிவ வாக்கியத்தை உபதேசம் பண்ணினாயானால் நீ போதகன் அல்ல, நீ பாதகன். பாதகனே போதகன் அவர்களோடும் பற்றிடுவன் எரிநிறையம் அங்கார்வத்து. அந்த பாதகன் போவான் பாரு நரகத்துக்கு, அதோட இவனும் சேர்ந்து போவான் இந்த போதகன். அங்க ஆறு உன்னை காப்பாத்துவான். பாதகனே போதகன் அவர்களோடும் பற்றிடுவன் எரிநிறைய அங்கார்வத்து. அதனாலே சிவ வாக்கியத்தை பக்குவர்களுக்கு உபதேசம் பண்ணு, பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணு. அதனாலதான் திசை வந்து நன்றாக பரீட்சித்து அவனுக்கு உபதேசம் பண்ணு. திசை அவனை நல்லா பரீட்சித்து பார்த்து பல வருஷம் பரீட்சித்து திசை போடும்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எடுக்க

தடகை தாசவி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் ஜார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்தம் சீர்திரு தேவாரமும் திருவாசகம் வைத்தர செய்த நால்வர் பொற்றார்

நைவானந்தனரே முதலாகும் சீர்வடைத்த தொகையடியார் பதம் போற்றி பொல்லாயவர் புராணகரை உலகறிய விரித்துரைத்த செல்வ

அருட்கடராகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே பெரிய புராணத்துல சாக்கிய நாயனார் புராணம் உற்பகுதியை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு அருள் என்பது விளங்காமல் இருக்கும் பொருள் நன்றாக விளங்கி தோன்றும். அருளை பற்றி உயிர்கள் தெரிந்து கொள்வது சிரமம்தான். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாதது. அருள் என்பது கண்ணுக்கு தெரிய பொருள் கண்ணுக்கு தெரியும். உலக பொருள்கள் கண்ணுக்கு தெரியும். அருள் கண்ணுக்கு தெரியாதது, கருத்துக்கு தெரிவது. அது சாதாரணமானவருடைய கருத்துக்கு தெரிய விளங்காது. ஞானம் உடையவர்கள் கருத்துக்கு விளங்குமே தவிர சாதாரணமானவருடைய கருத்துக்கள்லாம் அந்த அருள் என்பது தெரியாது. அருள் என்று ஒன்று இருக்கிறதா, அருள்னா என்ன என்று சாமானியர்களுக்கு விளங்காது. ஞான நூல்கள் மூலமாக, ஞானாசிரியர்கள் மூலமாக நன்றாக விசாரித்து அறிந்தவர்களுக்குத்தான் அது விளங்கும். இயற்கையான அறிவும் இருந்து அதோடு விசாரித்தல், தீர விசாரித்தல் என்பது ஒரு வாக்கியம் இருக்கிறது அல்லவா? தீர விசாரித்தல், காண்பதும் பொய், கேட்பதும் பொய், தீர விசாரித்தலே மெய் என்பது ஒரு பழமொழி. கண்ணாலே காண்பதும் பொய், செவியாலே கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்பது பழமொழி. அதனாலே தீர விசாரித்தல் என்பது நல்ல ஞான நூல்களை பிறவி தீரும்படியாக விசாரித்து, அப்படி விசாரம் பண்ணாதவர்களுக்கு இந்த உண்மைகள் விளங்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் மனம் போன போக்கிலே ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு எந்த முறையும் இல்லாது அவர்களுக்கு இஷ்டப்பட்ட உணவை உண்டு, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து, மிருகம் போல வாழ்ந்து இறந்து போவார்கள். அதற்கு மேல ஞான நூல்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக கடவுளினுடைய உண்மை, சமயத்தினுடைய உண்மை, ஆன்மாவினுடைய உண்மை, அடைய வேண்டிய நெறிகள், அதனுடைய பெருமை, இவைகளெல்லாம் நன்றாக விசாரித்தறிந்தவர்களுக்கு தான் அது விளங்கும். அப்படி விளங்கினால் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி விசாரிக்காதவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரியாமையினால பின்பற்றவும் வாய்ப்பில்லை. அப்படி விசாரிப்பதிலே இந்த சமய விசாரணை என்பது முக்கியமானது. சமய விசாரணை என்று சொன்னால் ஒவ்வொரு தெய்வத்தையும் தலைமையாக தத்துவ அடிப்படையிலே உள்ளது சமயங்கள். தத்துவ அடிப்படையிலே மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவ அடிப்படையிலே அந்த சமயத்துக்கு ஒரு தெய்வத்தை தலைவராக வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்துக்கு அந்த சமயத்துக்கு உண்டான நூல்களை ஓதி உணர்ந்து அந்த நூலில் சொல்லி இருக்கப்பட்டபடி நடந்து அந்த தெய்வ உதவியை அடைவது. அப்படிப்பட்ட அந்த சமய விசாரணையிலே சமயம் என்பது உலகத்தில் நிறைய இருக்கிறது. அதில் 24 வகையாக நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அது புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் சொல்லி இந்த 24 மேலே இருப்பது சைவ சித்தாந்த சமயம் என்று சொல்லி அந்த சைவ சித்தாந்த சமயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே முத்தி தேறு, அவர்கள் மறுபடி தாய் வயிற்று சேர்ந்து பறக்க மாட்டார்கள் என்பது நம்முடைய சைவ சமய நூல்கள் பெரியவர்கள் சொல்லிய கருத்து. அதிலே நமக்கு வந்து பௌத்தம் சமணம் அல்ல, மிக தூரமான சமயம் அது புறப்புறச்சமயம்னு சொல்றோம். புறப்புறச்சமயம்னு சொல்றது பௌத்தம் சமணம் முதலான. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் இருப்பவர்களுக்கு கடவுள் உண்மை தெரியாது. அது புத்த சமயம் கடவுளை பற்றி சொல்லவில்லை, தர்மத்தை பற்றி சொல்லிச்சு, பொய்யை சொல்லாது, ஆசைப்படாது என்றெல்லாம் சொல்லி
கடவுளை அடைகின்ற முறையும் கடவுள் இதுதான் என்று சொல்லவும் தெரியாது போய்விட்டது புத்தகமே. அந்த புத்த சமயத்தை முதலிலே உண்டு பண்ணவர் மகாவிஷ்ணு தான். அது மூலமாக தான் அந்த திரிபுரத்தாசுரர்களை அழிச்சார். அதனாலே அப்படிப்பட்ட அந்த புத்த சமய நெறியிலே நின்றவர் இந்த சாக்கிய நாயனார். காஞ்சிபுரத்தில் எல்லா சமயங்களும் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அப்பவும் இருந்திருக்கிறது. எல்லா சமயங்களும் இருந்தால் தான் சைவ சமயத்தினுடைய பெருமை தெரியும். ஒரு சமயம் மாத்திரம் இருந்தால் அதனுடைய பெருமை தெரியாது.

தப்பு இல்லை. ஆக சைவ சமயத்தினுடைய உண்மை தெரிஞ்சதுன்னு சொன்ன அப்படி சொல்ல மாட்டேன். உண்மை தெரிஞ்சாலும் பிடிவாதத்துக்கு எங்களுக்கு தான் உசந்தது மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாரு என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறவ என்ன பண்ணுவான், எங்களுக்கு தான் உசந்தது. அதனாலே எல்லா சமயங்களும் ஒன்றாக, எல்லா சமயமும் ஒன்றா, எல்லா மனுஷனும் ஒன்றாக மாட்டான், எல்லா தானியமும் ஒன்றாகாது, எல்லா பாலும் ஒன்றாகாது, எல்லா உலோகமும் ஒன்றாகாது. இரும்பும் உலோகம்தான், பித்தளையும் உலோகம்தான், வெள்ளியும் உலோகம்தான், தங்கமும் உலோகம்தான். உலோகம்னு பொதுவானது தங்கத்துக்கு சமானம் ஆகுமா மற்ற உலோகங்கள்லாம் ஆகுமா? அதே போல தானியம் இருக்குன்னு சொன்னா பல வகை தானியங்கள், கம்பு, சோளம், நெல், கேழ்வரகு, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நெல்லுக்கு சமானம் ஆகுமா மற்ற தானியங்கள்? அதுபோல எல்லா பொருள்களையும் ஒவ்வொரு உயர்வாக இருக்கு, மற்ற பொருள் தாழ்வாகும். அதனாலே அந்த உயர்ந்தவர்களை பற்ற பாக்கியம் இல்லாதவன் தாழ்ந்தவர்களை பற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய விதி. அவன் காலம் கழிச்சு அதில் இங்க வந்து முத்தியப்படுவான். கூரை வீட்டில் இருக்கிறத அவனுக்கு யோகம்னா அதில் தான் இருப்பான். அதுக்கு நாம என்ன பண்றது? கூரையில் இருக்கிறான், குடிசையில் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான்? சரி, எனக்கு கிடைச்ச இதுவே புதுசுன்னு அவன் இருக்க வேண்டியதான். தப்பு இல்லை. ஏசி பங்களாவில் போய் இருக்கிறவன் அதே பெரிதாக வேணுமா? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுபோல சைவ சமயம் என்பது ஏசி பங்களா, எல்லா வசதியுடைய பங்களா மாளிகை, சைவ சமய மாளிகை. அப்படிப்பட்ட சைவ சமயத்தை உள்ளவாறு அறிவதற்கு நிறைய கேள்வி நூல்கள், அது சம்பந்தமான கூட்டங்களில் பழகிறது எல்லாம் இருக்குமா? அது வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஓரளவு ஓரளவு தெரிகிறது. இன்னும் நன்றாக இன்னும் தெரிய வேணும், இன்னும் தெரிய வேணும். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மண்புல் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளதன் சமய நிதி புகுத வேண்டாம். முத்திதரம் தெய்வ சமையை நாடுதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்பது தாயுமான சுவாமி திருப்பாட்டு. அதனால நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் கொஞ்சமா இருப்பதனாலே ஒரு 10,000, 5,000, 2,000, 1,000, 500 அப்படி இருந்தா கூட சரி, போனா போகுதுல கொஞ்சம் காலம் போய் தொலையுது, அப்புறம் வேணா அங்க போலாம் அப்படின்னு. எவ்வளவு காலம்னா எல்லாம் கூடி 100 தான், 100 எல்லாத்துக்குமா இருக்குது. அதான் எவ்வளவு நாளும் இருக்கும்னு தெரியாது. அது தெரியாமையினாலே உள்ள போதே பார் உய்ய என்றார் போல, இப்பொழுதே சைவ சமயத்திலே சேர்ந்து சிவனை வழிபட்டு இந்த ஜென்மத்தை பிரயோசனமுடையதாக ஆக்கிக் கொள்ளவும், வாழ்வனும் மையல் விட்டு வறுமையால் திருமதி தாழ்வனன் தன்மையோடு சைவமான் சமயஞ்சார் ஊர்வரல் அறிந்து சால உயர் சிவன் ஞானத்தாரே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சித்தியார். அதனால வாழ்நாள் கொஞ்சமாக இருப்பதனால அதனால பயனுடையதாக ஆக்கிக் கொள்ள வேணும், பயனுடையதாக உண்மை வைத்தெய்வ வழிபாடாக இருக்க வேணும். வைத்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நெறி நான் மறையவர் விழி மெடலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தைவ நெறியில் சிவமலாத அவமோ அறிவரோ அறிவுடையோரே என்பது திருவசைப்பா. அதனாலே மிக மிக பெரியவர்கள், மிக மிக மார்க்கண்டை ரகத்தியர் வசித்தர் காசிபர் கண்ணுவர் முதலான மகர்ஷிகளும், அதற்கு மேலே ஞானசம்பந்தர் முதலான தீபவந்த அருளாளர்களும், அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனையோ மகான்களும் சைவ சமயத்திலிருந்து தான் தீர்ப்பட்டதாக வரலாறு. எல்லாரும் சைவ சமயத்தினருக்கு சிந்திச்சவோ பெருமானை வழிபட்டு இயக்கரு கிண்ணரர் யமனோடு வருணர் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரன் நாகம் வதுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயக்கொன் திண்டினின் திருவடி அதனை அச்சித்தார் வரும் ஆரோல் கட்டு தகிப்பொன் திண்டினின் திருவடி அடைந்தேன் செழும்புலில் திருப்பூர் குருளானே என்பது சுந்தரதேவாரா. எல்லாரும் சிவருமான வெளிவிட்டுத்தார் உயிரியை பெற்றிருக்கிறார்கள், உயர்வை அடைந்திருக்கிறார்கள். அந்த முறையில இந்த பெரிய புராணத்துல இப்ப சொல்லுகிற நாயனார் சாக்கிய நாயனார், சாக்கியது புத்தரடு பேரு செஞ்சொல் தஞ்சொல் ஆக்கியிருந்த வேடவலாச்சவனும் தஞ்சவலா சாக்கியரும் தத்துவம் உண்டதியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் போச்சன நல்லடியே மிங்கில் வைப்பார் இடங்களையாய் நெடுங்கலமேயவனே என்பது நெடுங்கலத்து தேவாரம். அதுல வந்து இந்த சாக்கிய நாயனார் புத்த வேடத்துல இருந்தார், புத்த சமயத்துல இருந்தார். அவர் பூர்வசன் புண்ணியத்தினார், ஒரு நாள் சிவலிங்கத்தை கண்டார். சிவலிங்கத்தை கண்டவுடனே அன்பு அதிகமாக உண்டு.

0: அன்பு அதிகமாக உண்டு.
1: அன்பு அதிகமாக வந்து சிவனே பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டார். சைவ சமயமே உயர்ந்த சமயம் என்றும் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து உண்டு, அதற்கு மேலே வந்து எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாலும் அறவாவை பொருளென்றே புண்ணிய வேடம் தன்னை துறவாதே கூய சிவன் தன்னை மிக அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அதனாலே அவர் வந்து எந்த வேடத்தில் இருந்தாலும் மனம் வந்து சிவனிடத்தில் இருந்தா போதுங்கிற ஒரு உண்மையில் இருந்திருக்கார். சிவருமான மறவாமல் இருப்பதுவே உயர்ந்த ஒளியே அப்படின்னு வேடத்தை துறக்கல, புத்த வடத்தை துறக்கல். புத்த வடம்னா இந்த காவி வெட்டியை பூச்சி தலைவாங்க. பட்டை துவராடை படிமம் கொண்டாடு முட்டை கட்டுரை முடிவு கேடாது. புத்தர்கள் போச்சிக்கிட்டு அலைவாங்க, சமணர்கள் இல்லாம அலைவான் நேர் மாறு. அதனாலே அப்படிப்பட்ட அந்த வேடத்தை துறவாமலேயே சிவபக்தியில் இருக்கிறார். வெளியிலே சாக்கியே உள்ளே செய்வோம். எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார், எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார், பொல்லாவேட சாக்கியரை ஆகி புல்லர் ஆகுவார். எல்லாம் உடைய ஈசனே, எல்லாரும் சிவபெருமான் இருக்கிறானே அவன் எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை சுற்று, உயிர்கள் எல்லாம் அவனுடைய அடிமை. உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை. இப்ப இந்த இடம் ஆறுது சிவனுடையது, இப்ப நம்ம வச்சிருக்கிற காணி எல்லாம் ஆறுது சிவனுடையது. சரி, ஒண்ணுது ஒண்ணுது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு நாளை சொல்லியிருப்பா, இருக்கிறவங்க சொல்லியிருப்பா, அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். அதனாலே வந்து எல்லாமே அவனுடையது. சில நாளைக்கு வாடகைக்கு வேப்பில் இருந்துட்டு வாடகையை கட்டி விட்டு அப்புறம் புறப்பட்டு போயிட வேண்டியதான். அதனால உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை, உடைமைன சுற்று, உயிர்கள் அவனுடைய அடிமை, அவனுக்கு அடிமை. எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன்னுடைய செயலை என்பது தாய்மானவர் பாட்டு. இந்த உண்மையை அறிந்தவர்கள் உண்மையான செய்வர் என்கிறார். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார், பொல்லா வேடச்சாக்கியரே ஆகி புல்லர் ஆகுவார். அல்லார் கண்டர் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார் இவர் அவ்விடத்தை மாற்றாதன்பில் ஒளிவிப்பார். அதனால அல்லார் கண்டமாகிய நீலகண்டத்தினுடைய கௌரவமானது இந்த அகிலம் முழுவதும் அடிமை என்று தெரிந்து இவர் அந்த வேடத்தை மாற்றாது அன்பின் ஒளி நிற்பார். வேடத்தை மாற்றவில்லை, அன்பின் வழியிலே நிற்கிறார். அதற்கு மேலே சைவத்திலே வழிபாடு சிவலிங்க வழிபார். மற்ற சமயங்களுக்கு இந்த மாதிரி சிவலிங்க வழிபாடு கிடையாது. அவர்கள் உருவ வழிபாடு உடையவர்களாயும் உருவமில்லாத அருவ வழிபாடு உடையவர்களாயும் இருக்கிறார்கள். உருவத்தை வச்சு இப்ப பெருமாள்னா சாலக்கிராமம்னு ஒன்று இருக்கு, விக்கிரகம், பெருமாள் விக்கிரகம் இப்படி வச்சு வழிபடுவார்கள். அதற்கு மேலே இன்னும் மற்ற சமயவாதிகள் அதனால் உருவம் இல்லாமல் வழிபாடு பண்ணுகிறவர்கள். அப்புறம் எல்லாம் விக்கிரக வழிபாடு தான், அதிகபட்ச விக்கிரக வழிபாடுகள் தான் இருக்கும். சைவத்தால் தான் கடவுளுக்கு எத்தனை வடிவம் என்று கேட்டால் மூன்று வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அது அருவமாயும் உருவமாயும் அரு உருவமாயும் மூன்று வகையாக இருக்கிறார். அருவ வடிவமாக இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்படி அருவமாக ஏன் இருக்கிறார், உருவமாக ஏன் இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார் என்றால் உயிர்கள் பல வகையான பக்குவம் உடையமையினாலே அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த வடிவங்களை வைத்து அவர்கள் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பாக அவன் இருக்கிறான். பரமஞானிகள் அருவ நிலையில வழிபடுவார்கள், உள்ளேயே வழிபடுவார்கள் பரமஞானிகள். ஞானம் இல்லாதவர்களும் ஞானம் உள்ளவர்களும் கண்டு வழிபடுவதற்காக அரு உருவத்திருமேனியும் உருவத்திருமேனியும். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாத நம்ம வழிபடுறது, இப்ப நம்ம என்ன கண்ணு பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது. அருவம் என்பது நீராவியாக மேலே போகுது. அரு உருவம் என்பது மேலே போய் மேகமாக இருப்பது அரு உருவம், கீழே மழையாக பொழிவது உருவம். அருவமாக மேலே போகுது நீராவி, பிறகு அங்கே போய் அரு உருவமாக இருக்கிறது, கீழே உருவமாக பொழிகிறது மலை. கீழே வரும்போது உருவமாக வருகிறது, கீழே இறங்கி வரும்போது உருவமாக வருகிறது. அது கற்பனை கடந்த சூரி கருணையே உருவமாகி என்று கேட்கிறாரு தில்லைவாடந்தனர் புராணத்திலே சொன்னார். அருவனாக இருந்து விட்டால் உயிர்களால் கண்டு வழிபாடு செய்ய முடியாது, அதுக்காக அவர் உருவத்திருமேனியாக கடவுள் வருகிறார். அப்படி உருவத்திருமேனியாக வருவதற்கும் அருவத்திருமேனியிலிருந்து உருவத்திருமேனியாக வருவதற்கு இடைப்பட்ட காலம் அருவுருவம். அருவம் உருவம் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது அருவுருவம். அருவமாகவும் இருப்பது உருவமாகவும் இருப்பது சிவலிங்க திருமேனி. சிவலிங்க வந்து அடிப்பாகம் பிரம்மபாகம், நடுப்பாகம் விஷ்ணுபாகம், மேற்பாகம் உருத்ரபாகம். பிரம்ம விஷ்ணு உருத்ரபாகம் மூன்று அடிப்பாகம் பூமியில் இருப்பது பிரம்மபாகம். நடுவில் ஆவுடை விஷ்ணு, ஆவுடை விஷ்ணு, மேல பானம் சிவன் உருத்ரபாகம். பிரம்ம விஷ்ணு மும்மூர்த்தி வடிவமாக இருக்கும். அடியில் பிரம்மா, அப்புறம் விஷ்ணு, அதுக்கு மேலே சிவன், எல்லாத்துக்கும் மேலே இருந்து அதனால சிவலிங்கத்திலிருந்து மற்ற மூர்த்தியோடலாம் இப்போ அரு உருவமாக அரு உருவமாக இருக்குது. அரு உருவமாக அப்புறம் தான் உருவம், அதுலேருந்து உருவம், அதுலேருந்து உருவங்கள் உண்டாகும். அப்போ உருவத்திருமீன் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம். உருவத்திருமீன்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம். இப்ப நெல்ல வயல்ல போட்டமா போட்டமா அது வந்து எப்படி இருக்குதுன்னா, முளைக்கிற வரையில அதால பயிர் தெரியாம இருக்கிறது. முளைக்கிற வரையில பயிர் தெரியாம பயிர், அப்புறம் என்ன வருது, அப்ப அருவமா இருக்குது பயிர், அப்புறம் உருவமா வருது. உருவமா வருதா மேல வருதா, உருவம் வந்து அப்புறம் என்ன பண்ணுது விளையுது. அருவமா இருந்து உருவமா இருந்து விளையுது. இப்படியாக ஒவ்வொரு பொருளிலேயும் இப்படி இருக்குது. ஒவ்வொரு பொருளிலேயும் அருவம் உருவம் அருவுருவாக இருக்கிறது. நாமளே முதல்ல அருவமா இருந்தோம், அப்புறம் அருவுருவமானோம், அப்புறம் உருவமா வந்து வெளியில் அடைகிறோம். விட்ட முதல்ல அருவம் தான் நமக்கு, அப்புறம் அருவுருவம், அப்புறம் உருவம். இப்படியாக எல்லா பொருளிலையும் இந்த மூன்று வகையான இயல்புகள் இருக்கிறது. அதிலே அந்த சிவலிங்க திருமேனி என்பது அருவுருவமாக இருக்கிற காரணத்தினாலே உருவமாக இருக்கிற கண்ணுக்கு பார்க்க உருவமா இருக்குது, உருவமா இருக்குதா. இதுல காது கண்ணு கை காலம் ஒண்ணும் இல்லை, அதனால அருவமாக இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு உருவமா தெரியுதுல, உருவமா இருக்குதானே அருவம் சிவலிங்க திருமேனி. அப்படி என்ன, இந்த திருமேனியை பார்த்த உடனே ஓஹோ உருவம் உண்டு கடவுள், இந்த திருமேனியை பார்த்தோம்னா அருவமும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அருவம் இருக்குது, இப்படி உறுப்புகளோடு வருகின்ற உருவமும் இருக்கிறது என்று தெரிந்து உள்ளார். அதனாலே அந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்ட அருவத்திருமேனியும் உருவத்திருமேனி இரண்டையும் வழிபட்டவள். சிவலிங்க வழிபாட்டினாலே அருவத்திருமேனியை வழிபட்டவளனும் உருவத்திருமேனியை வழிபட்டவளனும் அரு உருவத்திருமேனியை வழிபட்டவளும் எல்லாம் கிடைச்சிருக்கு. சிவனுக்கு நவவேதம்னு சொல்லுவோம், சிவன் நவவேதம் என்று சொல்லுவோம். ஒன்பது வடிவமாக இருக்கிறார். நாகம் விந்து சிவம் சக்தி நாலு அருவம், நாகம் விந்து சிவம் சக்தி நாலும் அருவம். நடுவிலே சாதாகிய என்று சொல்லுகிற சதாசிவம் அருவுருவம் சூரியன். அதுக்கு மேலே பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு உருவம். பிரமன் விஷ்ணு விஷ்ணுனா இந்த விஷ்ணு அல்ல, அந்த விஷ்ணு வேற, அது சிவவர்க்கம், சிவவர்க்கத்தில் இந்த விஷ்ணு அல்ல. பிரமன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு, இது நாலு உருவம். அது கண்ணுக்கு தெரியாத ராதம் விந்து சிவன் சக்தி நாலும் அருவம், நடுவில் இருக்கிற சிவலிங்கம் அருவம், ஆக ஒன்பது. இந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்டம்னா அந்த அருவனாலையும் இந்த உருவனாலையும் அரு உருவாக ஒவ்வொரு திருமேனி வழிபட்டவளும் சிவலிங்க திருமேனியில இருக்கு. அதனாலதான் எவ்வளவோ பெரிய ஊழி உள்ளுக்கு இருக்கிறது சிவலிங்கம். விளக்குத ராமேஸ்வரமா நம்ம சரியான கோயிலுப்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில், உள்ள கோயில் பார்த்தா யார் இருக்கா, அது இவ்வளவு இதனுடைய மகத்துவத்தினால்தான் அவ்வளவு பெரிய கோவில் அங்க என்ன இருக்குது சிவலிங்கம் தான் இருக்கு. காசிக்கு போறீங்கள ஆமா அங்க என்ன இருக்கு அதுதான் இருக்கு. எங்க போனாலும் அந்த லிங்கம் தான் சிவலிங்கம். லிங்கம்ங்கிற சொல்லுக்கு தோற்றம் ஒடுக்கம்னு லிங்க் என்பது தோற்றம், கம் என்றால் ஒடுக்கம். லிங்க் என்றால் இங்கிலீஷில் என்ன சொல்றது லிங்க், கம் கம்னா ஒடுக்கம், லிங்க் என்றால் தொடர்புடையதாய் தோற்றமுடையதாய் இருப்பது, கம் என்றால் உலகம் தோற்றம் ஒடுக்கம் ரெண்டுக்கும் காரணமாக இருக்கும். அதனால சிவலிங்க திருமையின் வழிபாடு மிக அவசியம். சிவலிங்க வழிபாடு தான் எல்லா வழிபாடுகளையும் கொடுக்கும். சிவலிங்க வழிபாட்டினாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் அந்த சிவலிங்க வழிபாடும் உஞ்சினாலே கிடைக்கும். இந்த உண்மையை யாரு தெரிஞ்சா, சைவர்கள் இல்லை சிவபெருமானே தெரிஞ்சு அவரே எழுதி வச்சிருக்கிறார். வேற மனுஷன் எல்லாம் எழுதி வைக்கல, ஞானசம்பந்தர் எழுதி வைக்கல, மாணிக்கவாதர் எழுதி வைக்கல, வியாக்கரவாதர் எழுதி வைக்கல, சிவனே அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற அவனே அவனே அப்படி இருக்கிறார். அதனாலதான் அதுக்கு வழக்கம் சொல்றா சேர்க்கிறார். காணாத அறிவினுக்கும் கண்ணுக்கு காதிரியாத அறுவத்திருவினுக்கும்

0: அளவுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அறுபத்தி இப்ப கண்ணுக்கு தெரியாத உருளையோட ஒரு உலகத்தில் காற்று கண்ணுக்கு தெரியுதா? காற்று காற்று அடிக்குது இல்ல, எந்த காற்று வருது? கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத பொருள் எவ்வளவு இருக்குது? கண்ணுக்கு தெரியாத பொருளாக உலகமே இருக்குது. கடவுள் கண்ணுக்கு தெரியாத, அதனாலதான் உலகம் இருக்குது, உலகம் இயங்குது. உயிர் கண்ணுக்கு தெரியாத, உடம்பு தானே தெரியுது. உயிர் கண்ணுக்கு தெரியலையா, அதுதான் இவ்வளவு உயிர் உடலை இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பொருளாகதான் இயக்குமே. இப்ப பஸ் ஓடுது இல்ல, பஸ் அந்த டயர் டீப்பு அதுக்குள்ள காத்து இருந்தாலும் ஓடுது. அந்த காற்று கண்ணுக்கு தெரியல, காற்று இல்லைன்னா பசு ஓடுமா? காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால இப்படி வந்து கண்ணுக்கு எது தெரியவில்லையோ அது உலகத்தை இயக்குது. அதனால கடவுளுக்கும் அருவத்திரிமை உண்டு. அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் வாடி நாம் தெள்ளை என கொட்டாமோ என்பது திருவாரம். அருவம் உருவமும் ஆனாய் போர்த்தி என்பதும் திருவாரம். எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால சமயவாதிகளுக்கு, சமயவாதிகள் எங்க சமயம்தான் உயர்ந்தது, எங்க சமயம்தான் உயர்ந்தது என்று சொல்லுங்க, சமயவாதிகளுக்கு இந்த உண்மை விளங்காது. அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு வந்து கேட்டான்னு தான் விளங்கும். அதனால உண்மை தெரியாமையினாலே சமயவாதிகள் சத்தம் போடுகிறார்கள். உண்மை தெரியாமையினாலே சமயவாதி என்ன பண்றான், சத்தம் அதே உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடனுவன பரசமய கடை ஆர வாரம் திருவிழுக்குதா? உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உருவம் என்றுதான் சொல்லுகிற சமயவாதியும், அருவம் என்று சொல்லுகிற சமயவாதியும், உண்டு என்று சொல்லுகிற சமயவாதியும், இல்லை என்று சொல்லுகிற சமயவாதியும் எல்லாம் உழனுகிறவன்னார். உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடலுவன பரசமய கலையார வார வர உரைய விட உணர்வு விட உணவு விட உயிரை விட உளபடிய உணர்பவர் அனுபூதி ஆனது. சாதாரணமானவர்களாரே இந்த உண்மையை உணர முடியாது. அதனாலே இப்படி காணாத அருவனுக்கு உருவனுக்கு காரணமாக மீனாக அணிந்தார்க்கு, மீனாக அணிந்தார்க்கு நிகழ் புதியான சிவலிங்கம். அது அருக்குறி சிவக்குறின்னு சொல்லணும். குறி அடையாளம், குறி அடையாளம், குறிகளும் அடையாளம் கோயிலும் அரிய ஆயிர ஆரண ஓயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிர ஆரண ஓயிலும் பொறியிலேயே மனம் எங்கும் புகாதது என்பது அப்பர் தேவாரம். அதனால காணாத அருவினுக்கு உருவனுக்கும் காரணமாய் நீர்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம். நானாது தேடியம்மாள் நான்முகனும் காணனடு சேராரும் தளர்ப்பளம்பாய் தோன்றியது தெரிந்தாராய். பரம விஷ்ணுக்கள் இருவருக்கும் பெரிய ஒரு வாதம் வந்து அந்த வாதத்தினுடைய ஒரு இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே தோன்றியது சிவலிங்கம்ன்றார். செங்கனானும் பரமனும் தம்முடே எங்கும் நாடியும் காஞ்சலர் தாழ் முடி இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்பது அப்பர் தேவார். அதனாலே இப்படி கடவுள் சிவலிங்க திருமேனியிலே எழுந்தொழி இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः। अस्मिन् काले एकस्यैव कष्टम् अलाभः अस्ति, तदेव शान्तिः। शान्तिं विना सर्वे पदार्थाः अस्माकं सुलभा। मनुष्यस्य प्रवृत्तिः शान्तये, मनसः तृप्तिः, यदनन्तरं कापि आशा नास्ति, शान्तः भवति। तादृशशान्त्यर्थमेव सर्वं कुर्मः, परन्तु फलं विपरीतं दृश्यते। कुतः? सर्वदा अहं शान्तः भविष्यामि। शान्तिः नाम का? नाम तृप्तिः, परिपूर्णता। पूर्णं वस्तु यदा जानीमः तदा पूर्णता भवति। अपूर्णं अशान्तिकरञ्च वस्तु कुर्मः, तस्मात् अशान्तिः। आत्मतत्त्वज्ञानं, तस्य च प्रारम्भकाले सामान्यधर्म विशेषधर्म अनुष्ठानं, तद्वारा क्रमेण अस्माकं सर्वोऽपि लाभः इति भवति, तदानीं शान्तिर्भवति। वेदे बहवो विषयाः सन्ति इति निरूपणमेव यत्र मुख्य उद्देश्यं काञ्चीश्रीचरणानां। तत् मया यथाशक्ति सप्तसु दिनेषु यथावकाशं क्रियते, अनन्तरम् अपेक्षितं चेत् करिष्यते। सायङ्काले केचन विषयाः आरभ्य मध्ये तिष्ठन्ति, तदनुसृत्य तदुक्त्वा अनन्तरम् अद्य केचन विषयाः उच्यन्ते अष्टवादनपर्यन्तं। तदनन्तरं सर्वे यदि क्षमया वर्तन्ते तदा एकैकस्य प्रश्नस्य उत्तरं वदामि। यदि महान्तः प्रश्नाः श्वः अनुवर्तिष्यति। अहं तु सिद्धः अस्मि, सर्वे प्रश्नाः मया ज्ञाताः, उत्तराणि च ज्ञायन्ते, अहं वदामि। यदि भवतां क्षमा वर्तते दशवादनपर्यन्तमपि अहं स्थातुं पारयामि, तत् निवेद्यम्। காஞ்சி மகாஸ்வாமிகள் போன நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இருந்து வாழ்ந்து, ந கேவலம் அதாவது நாட்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, த ஹோல் யூனிவர்ஸுக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தாருங்கிறதுல எந்த மதஸ்தர்களுக்கும் எந்த மடஸ்தர்களுக்கும் மடத்தை சேர்ந்தவர்களுக்கும் சந்தேகமே கிடையாது. மகாபிரிவாளை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் சொல்லிவிட்டுதான் நான் மேலே போக வேண்டிய நிர்பந்தம். ராமனுடைய அவதாரத்தில் ஸ்ரீராமன், ராமன்னா மூணு ராமன் இருக்கார், ராமன் எத்தனை ராமனடி, முதல்ல பரசுராமர், அதுக்கப்புறம் தாசரதி ராமர், அப்புறம் வந்து பலராம். ஆனால் ராமன்னா இந்த நடுநாயகமாக இருக்கிற ராமனைத்தான் சொல்லுவோம், இல்லைன்னா பலராமன்னு சொல்லணும், பரசுராமன் சொல்லணும். அந்த ராமன், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, இந்த தர்மஹா என்பதான ஒரு இதுக்கு ரைட்டியஸ் திங். தர்மத்துக்கும் புண்ணியத்துக்கும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, மற்ற மொழியில் மொழிபெயர்ப்பு கிடையாது. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ரெண்டு ஒன்று தான். அந்த ஒரு தர்மம்னா எப்படி இருக்கும்னு பாருன்னா நம்ம ராமனை போல இருக்குமா? இது யார் சொல்கிறா? வெறும் அசத்தாக இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. பார்த்த உடனே சொல்கிறான், யுத்த காண்டத்தில் சுகன் சாரணன்னு ரெண்டு சிஐடி வந்து ராவணை அனுப்பிச்சு அங்கே சேனைகளில் உளவு பார்க்கறதுக்காக போகிற, உளவுன்னா தெரியுமோ இல்லையோ, இந்த ரந்திரமான சீக்ரெட்லாம் தெரிஞ்சுன்னு வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக. இந்த அமெரிக்காவில் ரெண்டு பில்டிங் ஏதோ கண்டுபிடிச்சி ஒருத்தன் அடிச்சாம பாருங்க, இந்த மாதிரி ஆசாமியில் தான் உளவு பார்க்கறதுன்னு பேர். அப்படி அனுப்பிச்ச உடனே ராமன் பார்த்தா விபீஷணம் பிடிச்சி இந்த அசாமிகளை இப்போவே க்ளோஸ் பண்ணிவிடலாம், இவங்க அங்கே போனான்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வரும், சண்டை இல்லை ப்ராப்ளம் வரும். இவர் சொன்னார், தாராளமாக அவன் வந்திருக்கான், அவன் உழவு பார்க்க வேண்டாம், ஸ்பஷ்டமாகவே யார் யார் என்னென்ன இருக்குங்கிறத நானே சொல்லிவிடுறேன். இங்கே இவன் என்ன சொல்கிறது, தைரியமாக சண்டை போடலாம்னு சொன்னார். ஏன்னா தர்மம் ஜெயிக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இங்கேருந்து திரும்பி போய் இன்னன்னாருக்கு இன்னென்ன விதமான டீட்டெயில்ஸ்னு ராவணங்கிட்ட சொல்கிறான். ராவண உடனே சொன்னான், ராவணன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறச்சே ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சே
யஸ்மின் சலதே தர்ம யோ தர்மம் நாதி வர்த்ததே சயேஷ பகவான் ராம. அவன் 5 நிமிஷம்தான் ராமனை பார்த்துருக்கான். அவன் சொல்றான், எவரிடத்தில் தர்மமானது நகரமாட்டேன்னு குடிகொண்டிருக்கோ, எவர் தர்மத்தை உயிர் போனாலும் விடமாட்டேங்கிறாரோ அப்பேற்பட்டவர் தான் பகவான், அவர் தான் ராமன்கிறான். அப்படி வாழ்ந்ததான ஒரு மகாஸ்வாமிகள் நம்ம மகா பிரிவா. அவாதான் இந்த வேதம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப புனருத்தாரணம் பண்ணணும்னு 13 வயசுல பட்டத்துக்கு வந்து 100வது வயசு ஆரம்பித்து பாதி வரைக்கும் இதுக்குன்னே தபஸ் பண்ணுறேன்னு 7 வால்யூம் தெய்வத்தின் குரல் இருக்கு. தட் இஸ் த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துயிசம், சனாதன தர்மம். அது தமிழ் தெரிஞ்சவா ஒரிஜினலாக படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் தெரியாததான மற்ற ஸ்டேட்கார ஆளுங்க அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடுத்து. நான் இப்போ உங்களை எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது, நீங்கள் இதில் கேட்டிருக்கிற கேள்வி எல்லாம் 10,000ல் 1, இதுக்கு மேலே கேள்விகள் 10,000 பங்குக்கு தெய்வத்தின் குரலில் பதில் இருக்கு. நாஸ்திகராக இருக்கிற கேட்குறவருக்கும் பதில் இருக்கு, கேள்வியும் சொல்லியிருக்கார். நாங்களே அந்த புத்தகத்தை படிச்சு கொடுத்தா இனிமேல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி புஸ்தகம் இனிமேல் வரவே முடியாது. அப்படி பண்ணி வச்சிருக்கார் அவர். நிறைய தபஸ் பண்ணினார், எல்லாம் பண்ணினார், இந்த வேத ஒலிகளை முக்கியமாக கொண்டு வந்தார். இன்றைக்கி நிறைய பேர் வேதங்கள்லாம் சொல்கிறா, எல்லாருக்கும் வேதிகால ஆதரிக்கணுங்கிற சத்தம் வந்திருக்குன்னு அவரை பார்த்து வந்திருக்கு. பேர்பட்ட மகான் துர்கா பஞ்சரத்னம்னு ஒன்று எழுதினார், அதோ ஒருத்தர் ஜிஜாசு கேட்டிருக்கார் துர்கா பஞ்சரத்னம்னு எல்லா இடத்துலையும் பாடுறா, MS பாடியிருக்கா, அதுக்கு மீனிங் சொல்லுங்க வந்தார். அந்த துர்கா பஞ்சரத்னம் வந்த கதையே ஒரு பெரிய கதை. அந்த பஞ்சரத்னம் புஸ்தகம் யார்ட்டையாவது இருந்தால் நாளைக்கு கொண்டேழுனா அது எப்படி வந்ததுங்கிற கதையை சொல்லிவிட்டு செகண்ட் செஷனில் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷனில் சொன்னால் ரொம்ப பேருக்கு மிஸ் ஆகிடுறது. இல்லை ஒரு நாள் என்ன லீவ் போட்டு 2 செஷனுக்கு எல்லோரும் வந்தேள்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்பேற்பட்டதான தர்மத்தை பிரதிபாதகமாக இருக்கிறதுல நான் 2 விஷயம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பித்து நடுப்புற நிற்கிறது. நம்பிக்கையாக ஒருத்தன் நம்மகிட்ட வந்து சரண்டராக இருக்கான், அவனை போய் நாம் சமயத்தில் காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்து வேதத்தில். இந்த அக்னி பகவானுடைய ப்ராப்ளம்னு அதை சொல்லிட்டு வந்தேன். அது என்ன சொன்னேன்னு கேட்டால், அக்னிக்கு அண்ணா 3 பேர், அக்னி 4வது. இவாளுக்கு பரம்பரையான தொழில் இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி அவளுக்கு மெசஞ்சராக இருந்து போய் வர்றதுன்னு உத்தியோகம் பார்த்துருந்தார். அந்த காலத்துலேயே பேட் தாட்ஸ் வந்து இவாள்லாம் அவனுக்கு சரியாக கவனிக்காமல் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிற கஷ்டம் வந்துடுத்து. இந்த 4வது பையன் வேலைக்கு வந்த உடனே நம்ம அண்ணா மாதிரியே இதே வேலையில் இருந்தால் நமக்கும் ஒன்றும் சரிப்படாது போல் இருக்கேன்னு இவர் நினச்சி ஓடி போயிட்டார். ஓடி போய் ஜலத்தில் ஒழிஞ்சின்றார். யார் அக்னி எங்கே போய் ஒழிஞ்சின்றார்? ஜலத்தில். சார் அக்னி ஜலத்தில் ஒழிஞ்சின்ற அக்னி செத்து போயிடுவார். என்ன நீங்கள் எங்கே வளர்ப்பார்கள் இதை பற்றி? இப்போ சமுதிரத்துக்குள்ளே அக்னி எரிஞ்சின்னு இருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே இவன் மாட்டு குடிச்சுட்டே இருக்கான். ஷேப்பு பச்சை வெள்ளை என்னெல்லாமும் குடிக்கிறான். இதெல்லாம் வாட்டர் தானே, இது உள்ளே போய் என்ன பண்ணுறது? அணைக்கலையே. நம்ம வயத்தில் இருக்கிற அக்னியே இந்த ஜலம் அணைக்கலைன்னா அக்னி பகவான ஜலம் அணைக்குமா? அப்போது அக்னி பகவான் போய் ஜலத்தில் ஒழிஞ்சு விட்டா தேவதைகள்லாம் அங்கே தேடிட்டு வந்தா. அப்போது ஜலத்துக்குள்ளே போய் சரண்டராக ரெஃப்யூஜியாக இருக்கக்கூடிய அக்னியை இந்த மீனானது தலையை நீட்டி இதுதான் படாது அப்படி காட்டி கொடுத்துருச்சு. உடனே தேவதைகள் பாதாள கரண்டியை போட்டு எடுக்கிற மாதிரி அக்னியை கொண்டா அவர் எடுத்துன்னு போனால் அக்னி போர்ச்சியை பார்த்தார். படவாக்கலாம், நீங்கள் போய் என்னை காட்டி கொடுத்துக்கலான்னு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்? அதுலேருந்து வேற எங்கேயோ சாபம் போயிடுத்து. தியா தியா துவாவத்யா சுரியோ மா பிராவோ சயிதி. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உலகத்தில் நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற வாழ்லேயே ஹையஸ்ட்டாக நிறைய சாப்பிட்றது நிறைய கொல்லப்படுறதுங்கிறது மீன் எல்லாருக்கும் தெரியும். அது என்னத்தினால வந்ததுன்னா இது ஜஸ்டிஃபை பண்ணதாக நீங்கள் நினச்சிக்கூடாது. இந்த மீனை பார்த்து அக்னி பகவான் சொல்கிறார், நினச்ச போதெல்லாம் உங்களை சதக் சதக் சதக்குன்னு வெட்டி சாப்பிட்டுட்டேன் எல்லாரும்னு செபம் கொடுத்தாராம். தியா தியா துவா வத்யா சுகு. இது அந்த அது என்ன ஸ்டேட்? இது கல்கட்டா இருக்கிறது. என்ன ஸ்டேட் இது? அங்கே பெங்காலில் இது பிராமணோத்தமாவில் இருக்கிறவாள்லாம் கூட சாப்பிட்ருக்கான். இது பெரிய சர்ச்சை நடந்தது. எது ஹிம்சை எது ஹிம்சை இல்லை, மீன் சாப்பிட்ற வரைக்கும் பரவாயில்லன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா. ஒருத்தர் என்ன சொன்னார், பால் சாப்பிட்றது கூட ஹிம்சை தானே, மாற்றினுடைய ரத்தம்னார். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் தெய்வத்தின் குரலில் அழகான பதில் இருக்கு. அதெல்லாம் இப்போ ரொம்ப சொல்லியிருந்தேன்னா காரியம் நின்றுபடும். அதனால எவ்வளவு மினிமம் முடியும் என்ன முடியாதுங்கிறத பார்த்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி அந்த மீனை
அடிக்கடி எல்லாரும் கொல்றா, இது பண்ண பாவம்னு சொல்லி. இதனால நீங்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணா மீனா பொறுப்பேல்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். ஏன் கேட்டா மத்ஸ்யாவதாரம் பகவான் எடுத்தாருங்கிற, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால இது ஒரு விஷயம் அங்க நடந்தது. இதுக்கப்புறம் வேற ஏதோ கதை சொல்றது. இன்னொரு விஷயம் நான் கடைசியா முடிக்கும் போது சொன்னேன், இந்த நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் வேதம் பல விஷயம் பேசுறது, அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லாம் அதுலேருந்து வந்தது. அப்படி சொல்லும்போது புனர்வசு நட்சத்திரத்துக்கு விசேஷம் சொன்னேன். இப்போ உடனே அவாவா எங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னா நீங்கள் இன்னொரு 10 நாள் நான் இன்னொரு தரம் வரேன் அப்போ சொல்லிட்டுருக்கேன். புனர்வசு நட்சத்திரங்கிறது கெட்டுப்போய் சொத்து ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருந்து பணக்காரனாக இருந்தவன் திடீர்னு நொடிச்சு போயிட்டான்னா அவன் ஒரு கர்மாவெல்லாம் பண்ணும்பொழுது புனர்வசூலை பண்ணணும், போனதெல்லாம் திரும்பி வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டோம். யார் ஒத்தன் எஃப் புற

சமுத்திரோ பவதி, தேவதைகள்லாம் கண்டுபிடிச்சு ஒரு ஒரு அதுக்கு ஒரு இது சொன்னார். இப்போ இப்போ இப்போ பேசினார் கேசவாவதானி, அவர்லாம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு மத்தூரில். அவர் என்ன சொன்னார், இந்திரன் வந்து திமிருதனமாக குரு கொடுத்த பிரசாதத்தை யானை மேலே போட்டோம், அது கீழே போட்டது, அவருக்கு எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டான்னார். நல்ல நிலையிலிருந்து கஷ்டப்பட்டான்னு அது ரொம்ப ஆபத்து. வெளிச்சத்தில் இருந்துவிட்டு இருட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இருட்டில் இருந்து சின்னதாக மினுமினு பூச்சி பறந்தால் கூட நல்லா இருக்கும். அதனால் எப்படி சொல்கிறார், துக்கப்பட்டுவிட்டு சுகப்படலாம் யாரும் லைஃப்பில், ஆனால் ரொம்ப சுகப்பட்டுவிட்டு துக்கப்படக்கூடாது. அதனால இவா ரொம்ப கஷ்டப்படுறவா என்ன பண்ணா, என்னெல்லாமோ யாகங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் பலிக்கல, 26 நட்சத்திரத்தில் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இருந்த சொத்தும் உணவுப்படுது. அதுக்காக என்ன பண்ணா, புனர்வசூவில் இந்த ஹோமத்தை பண்ண ஆரம்பித்து கெட்டு போன சொத்தெல்லாம் திரும்பி வந்ததுன்னு புனர்வசூ சொல்லித்து. உடனே நான் சொன்னேன், 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தை பெருமையாக சொன்னால் இன்னொருத்தர் கோபம் வரும். இப்போ 2-3 வித்வான் உபன்யாசம் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது தான் நல்லா இருக்குன்னு அவரை வச்சுட்டு என்கிட்ட சொன்னாலும் என்னை வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாலும் என்ன ப்ராப்ளம் தெரியுமோ, இவ்வளோதான் ரொம்ப ப்ராப்ளம். அதனால ஆனால் ஒரு விதத்தில் அவரை சொல்லும்படியாக வந்தால் சொல்லிவிட்டு இன்னொரு விதத்தில் இவரை சொல்லணும். இது வந்து லோகத்தில் ஒரு பெரிய விஷயம். இதை ராமன் வந்து பெரிய நீதியாக சொல்கிறார். லைஃப்லேயே பெரிய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம், ராமன் காட்டுக்கு போகும்போது ராமாயணமும் வேதாயணமும் வேதமும் ஒரே மாதிரி காட்டுக்கு போகிறச்சு, சீதையை எங்கேயே இருக்கணும்னு பெரிய நிர்பந்தப்படுத்தி, அவன் இல்லை நான் கூட வருவேன்னு சொல்லி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கேயே இருக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கணும்னு இவர் சொல்லி எல்லாம் சொல்கிறச்சே கேட்டு இருக்கணும். நான் தான் இருக்க போகிறதில்லையே குறுக்க கேட்கக்கூடாது. இது பத்னியுடைய இது, அடே நீ இருக்கிறா, நான் தான் இருக்க போகிறது இல்லையா, அப்போல்லாம் சொல்லிட்டே இருக்கப்படா, என்ன சொல்கிறாரோ பூரா கேட்கணும். நீ இங்கே இருக்கிறா இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியுமோ, இல்லை கேட்டே இருந்தான். ஒருத்தர் சொல்லி முடிச்சப்பறம் தானே பேசணும். மாமனார் மாமியார் தானோ கவனிச்சுக்கணும். சின்ன மாமியார் கைகையை காட்டுக்கு போக சொன்னாங்கிறதுக்காக ஒரு தினசாக பார்க்கக்கூடாது, அவளையும் நமஸ்காரம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த பரதன் வந்து நம்ம கொழுந்தந்தானே, சின்ன பையன்தானே பரதா, அப்படி இப்படின்னு முன்ன மாதிரி அவரை கௌரவ குறைச்சலாக கூப்பிட்டு பேசக்கூடாது. ராஜா வாங்கோன்னு சொல்லணும், பதவியில் இருக்கார். நீ அவர்கிட்ட போய் எங்கள் ஆத்துக்கார் ராமன் உங்கள் அண்ணா இருக்காரு ரொம்ப நல்லவர்னு சொல்லாதேன்னார். ரித்தி யுக்தாகி புருஷாக நசஹந்தே பரஸ்தவம், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோல்டன் லெட்டரில் எழுதி வச்சுக்கணும். பெரிய பணக்காரனாகவோ பதவியிலையோ புத்திசாலித்தனத்திலையோ உயர்வாக இருக்கிறவன் அடுத்த புத்திசாலியோ பணக்காரனையோ அழகு உள்ளவனையோ நேர ஸ்தோத்திரம் பண்ணால் பொறுத்துக்கவே மாட்டான். ரித்தியுக்தாகி புருஷாக ந சகந்தே, சகிச்சுக்கவே மாட்டான், சகிச்சுக்கவே மாட்டான். நசகன் நாகம் வாட்சியா பரதஸ்ய சமீபேங்கிறார், என்னை பற்றி பெருசாக சொல்லிடாதேங்கிறார். இது மாதிரி ஒருத்தர் சொன்னால் ஒருத்தருக்கு வருமல்லையோ. இப்போ 27 நட்சத்திரத்தில் புனர்வசு சொன்னால் இந்த ரோஹிணிக்கு கஷ்டம் வரும். அதுக்காக வேதம் என்ன பண்ணியிருக்கு முன்னாடியே, பிரஜை

இந்த ருத்னோ தேவாங்கிறது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஆந்திராவில் கொஞ்சம் தட்டுக்கிடலா போய் அர்த்தனோ தே, கரெக்டான உச்சரிப்பு தமிழ்நாடு, அடுத்தபடி கர்நாடகத்தில் இருக்கு. இந்த வடக்க போனால் கேட்கவே வேண்டாம், அது ஒரு துன்சா இருக்கு. வேதத்துடைய உச்சாரணமே சொல்கிறேன், ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும். ஷீ

0: இதனுடைய எக்ஸ்பிளேஷன்லயே நீங்க கேட்டிருக்க பல பேருடைய கேள்விக்கு பதில் வரப்போகுது.
1: சாம சந்தான இத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ.
0: வேதத்துல ஆத்ம தத்துவத்தை சொல்ல வேண்டிய இடத்துல வேத மந்திரங்களை எவ்வளவு ஸ்ரத்தையோட எவ்வளவு மைனூட்டான கவனத்தோட நாம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா விபரீதமாய். சிலது கொஞ்சம் மின்பின்னா செஞ்சாலும் பரவாயில்ல, சிலது மின்பின்னா செஞ்சா ஆபத்து வரும். இதெல்லாம் பல விஷயங்கள்ல எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. அதுபோல ரொம்ப நன்றாக சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சீக்ஷாம் வியாக்கியாசியாமகான் சொல்றார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய இதில் பிரஜாபதி என்ன பண்ணார், ரோஹிணி நட்சத்திரத்தில் நல்ல காரியம் அக்னியாதானங்கிற காரியத்தை பண்ணார். அதனால அவ்வாவாளுக்கு அந்த ஊரில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் மேலே மேலே மேலே மேலே ப்ரமோஷன்.
1: தந்தே ரேவா ரோஹிணியா மாரதா ததோ வைதே சர்வான் ரோஹான் ரோஹன்.
0: நாம் என்னென்ன விதங்களெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சாலாம். இதை தெரிஞ்சிடுவான்.
1: சர்வான் ரோஹான் ரோஹதி
0: அப்படின்னு ரோஹிணி ஸ்தோத்திரம் பண்ணார். இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன், டிபிங்கிற ரோகத்துக்கு என்ன காரணம், அது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சம்பந்தத்தில் எப்படி வருது அப்படிங்கிறதுல சொல்லி நிறுத்தி பாதியில் நிற்கிறது. பிரஜாபதிங்கிறதான ஒரு பிரஜாபதிக்கு, பிரஜாபதி பல பேர், பிரம்மாவே பல பேர் ஆயிடுத்து. இப்போ இருக்கிற பிரம்மா அத்திய பிரம்மணா ரிதீபரார்த்தே. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இந்தியனுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியை டெவலப் பண்ண தெரியல, முன்காலத்திலேருந்து நிறைய வருஷம் தெரியல, இவங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று எழுதி வைக்கலங்கிறான். அசட்டுத்தனம். இந்த பசங்களுக்கு 2012 மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரே இருட்டு, அதுக்கு முன்னாடி ஆளே இல்லையான்னு, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறான். ஏதோ எங்கள்கிட்ட ஒரு பெரியவர் வந்தார், அவர்கிட்டருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா, எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா சாப்பாடே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சுதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியதான வேதம் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா நீங்க ஒரு ஒரு நாளும் ஸ்பெஷலா காரியம் பண்ணச்சே. அநாத்ய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகரி சம்சார சக்கரே விசித்ராபி கர்மகதி விஹின்னு பல கோடி மில்லியன் பில்லியன் இயர்ஸ்லேருந்து கணக்கு வச்சிருந்துக்க. அத்ய பிரம்மணஹா தித்திய பரார்த்தே ஸ்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. எத்தனை மனுக்கள் போயிட்டா எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பயிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு பேர் என்ன, சாக்ஷுஷ ரைவத சக்ஷு மனுஷு அதீதேஷு வைவஸ்வதே சப்தமே மன்வந்தரே. 28வது கலியுகம் வந்திருக்கு. இந்த பிரம்மாங்கிறவர் எல்லாத்துக்கும் மேல லைட் இயர்ஸ்ங்கிறான். அஷ்டானமியில போனால் லைட் இயர்ஸ் எல்லாம் தாண்டி கொடுத்துங்க. அந்த பிரம்மாங்கிறவர் 50 வயசு ஆயிடுத்து, 51வது வயசு, ரிட்டைர்மெண்ட்டுக்கு 8 or 10 வருஷமும் இருக்கு அவருக்கு. ஏன்னா 58 சில ஸ்டேட்ல, சிலதுல 60. இந்த ஆளுங்க அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நாம பல கோடி ஜென்மம் எடுத்துருவோம். அவருடைய ஒரு 12 மணி நேரம்ங்கிறது 4000 யுகம். சார் இதெல்லாம் பிளஃப்னா நான் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது, எதுவும் பிளஃப் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம பேசுறத தவிர வேதங்கள்லாம் ரைட்டா தான் சொல்றதுக்கு, நாம தான் பிளஃப் அடிச்சுருவோம். ஒரு சின்ன பூச்சி இந்த லைட்டில் வந்து மழை காலத்துலேயோ சில டயத்துலேயோ வந்து அது கிடு கிடு கிடு கிடு கிடுன்னு 1000 வரும், மெல்லிஷாக இருக்கும் ரெக்கை, அது அது ஒரு பைட், உடனே தானே விழுந்துடும். ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள், இந்த எண்ணெய் எண்ணெய் கட்ட வேண்டாம். அந்த ரெக்கையை அழுறதுக்கு ஒரு முறம் கொண்டு வரணும். இது நடக்கும் சில சமயத்து. ஈஷல்னு பேர், அதுக்கு என்ன பேர், ஈஷன்னு சொல்லப்பட, ஈஷன்னா பரமாத்மா, இது ஈஷல். இந்த ஈஷல் வந்து இருக்கக்கூடிய ஃபியூ செகண்ட்ஸில் நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அதுக்கு திங்கிங் பவர் இருக்குன்னு வச்சுப்போம். அன்றைக்கி சாயந்தரம் அவாத்தில் சதாபிஷேகம் நடந்த தம்பதிகள்னு யாரோ சொன்னான். அந்த ஈஷல் கேட்டது சதாபிஷேகம்னா என்னன்னு கேட்டது. 8 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக 365 டேஸ் அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்குள்ள ஒன்று சேர்த்துக்கணும் லீப் இயரில், இவ்வளவு நாள் வாழ்ந்தவன்னு சொல்லித்து. உடனே இந்த ஈஷல் சொல்லித்து இதெல்லாம் பிளஃப் அடிக்கிறானுங்க, நமக்கு 2 நிமிஷம்தான் ஆயுசு, 2 செகண்டு, அதனால 365+ சேர்த்துண்டு 80 இயர்ஸ் ஆறுதுங்கிறது நடக்காதுன்னு அந்த பூச்சி ரெண்டும் பேசிண்டா எப்படியோ அப்படித்தான். வி ஆர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். 60,000 வருஷம் தசரதர் இருந்தான்னு உங்களுக்குன்னு குடிமொழி போச்சோ. இப்போ நான் தும்கூரில் போகிறேன், இந்த சித்தேஸ்வர மடத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு குமாரசுவாமின்னு பேரா, 106வது வயசு, பிரமாதமாக நடந்து போற, 67 எனக்கு குச்சி தேவையா இருக்கு. என்ன தலையில எழுத்து, அதான் தலையில எழுத்து. அவர் மைக்கில் பேசுறார், வாய் அசைவே இல்லை. அப்படின்னா பேசணும், ஹா ஹூங்க கூடாது, அசைவில்லாமல் பேசணும். நான் வாஸ்தவமாகவே ஏமாந்து போயிட்டேன். அவரை பேச சொன்னால் அவர் மடத்தில் நீங்களாம் தெரியுமோ, பெங்களூரில் இருக்கிறது தான் தும்கூர் சித்தகங்கேஸ்வர மடாதிபதி, அந்த மடத்தில் சொல்கிற புண்ணியத்தை கேட்டாலே நமக்கு புண்ணியம். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு மேல் அன்னதானம் போட்டு நடத்தின்றிருக்காளாம். இன்னைக்கு நடத்தின்றிருக்கா. சோ மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸை ரன் பண்ணுறார். அப்படி ஒரு மகான் அவர் வரார். அவரை பேச சொன்னால் நிறைய பேர் பேசிட்டு அவர் ரொம்ப சுருக்கமாக கன்னடத்தில் பேசினா எனக்கு 90% புரிஞ்சுது. இந்த கல்ச்சர்லாம் நம்ம வேதத்தில் இருக்குது, சாஸ்திரங்களில் இருக்கலாம் சொன்னார். அவர் பேசினா எனக்கு என்ன தோணி போச்சு, இப்பெல்லாம் ஃப்ராடு நிறைய நடக்கிறத பார்த்துருக்கேன். ஒன்று ரெண்டு இவர் பேசுகிறாரா, மைக்கை வச்சு பின்னாடி பேசி அவர் வாயா செக்காமலே இருக்காரான் சந்தியா வந்துடுது எனக்கு. நான் பக்கத்தில் இருக்கிற சாட்சிட்ட கிம் ஏதே ஏவ ஸ்வயம் வதந்திவா அதுவா ரிகார்ட் குருத்வா கிமபி கிரியத்தேவான்னு சாஷ்லேயே அங்கே பாருங்கோன்னார். கொஞ்சம் எழுந்து போய் கிட்டக்க பார்த்தேன், அவர் தான் பேசுகிறேன். என்ன குரல் தெரியுமோ, மைக்கே இல்லாமல் இவ்வளோ பேர் காதி சேர்க்கும் அப்படி பேசுகிறார். இதை போய் முதல்லயே 7 வயசுலேயே பேச்சு சக்தி போகணும், இதெல்லாம் ப்ளஃப் சார்னா. வயசு 106. ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்பினேன். எதுக்காக சொல்ல வரேன், நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாமல் சொல்லக்கூடாது. இந்த பிரம்மாவுக்கு 51 வயசு ஆரம்பித்து முதல் நாளில் முதல் இதில் த்விதியே பரார்த்தே பிரதமே அகனி த்விதியே யாமே த்ருதியே முகூர்த்த 12 மணி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முதல் முகூர்த்தம் ஓடின்னு இருக்கு. இது எவ்வளோ நாள் ஓடும் தெரியுமோ இல்லையோ, 10,000 வருஷம் ஓடும் இந்த முகூர்த்தம். இந்த கதையை நீ சொன்னியா நான் சொன்னேன்னா நீ 2012 வருஷத்துக்கு கணக்கை வச்சுட்டு நம்மகிட்ட வாலாட்டுறான புச்சச்சாரணம் குருவந்தி நாம சர்த்தான்னு கேட்டுருக்கோம். இது நம்ம பார்ப்போம், வேற ஒன்றும் இல்லை. அதனால எல்லாம் பிரஜாபதினு ஒருத்தர் நேற்றுக்கு வந்த பிரஜாபதி, அவருக்கு ஏதோ பூர்வ புண்ணியத்தினாலேயோ பாபத்தினாலேயோ 33 பெண் குழந்தைகள், 27 நட்சத்திரம், 6 ருத்து ஆச்சா, 28 நட்சத்திரம்னு வந்தால் 5 ருத்து. இதுகளை கூப்பிட்டு சந்திரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். சந்திரன் கல்யாணம் பண்ணி போச்சு, எல்லாரையும் நான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன்னார். ஐஷன் விட்டார். ஐஷன் போனால் என்னாச்சு, இந்த ரோஹிணிங்கிறவ 33 பேர்லேயும் கொஞ்சம் அழகாக இருப்போம், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இவன் என்ன பண்ணால், கொஞ்ச நாள் கழிச்சு ரோஹிணியை மட்டும் கவனிக்கிறது, ரோஹிணிக்கு பட்டு போடுவேன், மற்ற பேருக்கெல்லாம் நூல் போடுவேன், இப்படி எதுவும் ஆரம்பிச்சுட்டான் அமைச்சவங்களேன். இது என்னடா அண்ணா, இவர் பிரதிஜை பண்ணது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறேன்னு. இங்கே வந்தால் என்னாச்சு, வைதிக ஆளுக்கெல்லாம் டால்டா, லௌகிக ஆளுக்கெல்லாம் நெய்னு விட்டான். இந்த மாதிரி அது இல்ட்ரீட் பண்ணப்படாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரதிஜையுடைய பங்கம் பண்ணப்படாதுன்னு ரெண்டு கதை இதில் தெரியணும். உடனே இவாள்லாம் என்ன பண்ணா, இந்த இதுக்கப்புறம் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடாது, சிலதான் சில கதையில் எடுத்துக்கணும் சொல்லி இல்லையே பார்த்தா ஒன்றும் கேட்கல. சர்த்தான் என்ன பண்ணா, இந்த 32 பெண்களும் பிறந்தாத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டான். அதுக்காக நீங்கள் அப்படி போகணும்னு நான் சொல்கிறதா வச்சுக்காங்க, இதுக்கப்புறம் நடக்கிற கதையை கவனிங்க. அதுக்காக தான் எனக்கு உபன்யாசத்தில் சிலதெல்லாம் சொல்லவும் வேண்டியது, சொல்லாமலும் இருக்க வேண்டியது. ராவணனும் சூர்பனையும் வாழ்ந்தான்னு ராமாயணத்தில் ஏக சர்க்கம் எழுதியிருக்க. உடனே நீங்கள் ராவணம் மாதிரியும் சூர்பனங்க மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதனால தான் முறம் மாதிரி நகத்தை வளர்த்துக்கிறான் சூர்பனகான். சூர்பன் தான் முறம் நடத்தும், முறம் நடத்தினீங்க என்னது புடைக்கிறாள் இல்லையா, அதுபோல் நகம் இருக்கான். இப்போ ரொம்ப பெண்களுக்கு அப்படி தான் இருக்குது, ஏதாவது பேசினேன்னா கிழிச்சு போடுவேங்கிறான். என்னத்தை கிழிக்கிறது, இது ஒவ்வொரு நகத்தினுடைய கலர் ஒரு ஒரு விதமாக பஞ்சவரண கிளி மாதிரி. நகம்னா வெளுப்பாக இருக்கணும்னு சாதாரணமாக பேர். அது எதாவது வரணும் அதை தேட்டி, இந்த உதடு வேற ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலரில் இருக்கு. நானா வர்ணா கிருதி நிச்சா எல்லாம் விஸ்வரூப தரிசனம் தான். மத்திலேயே அம்மாவை பார்த்தாலே கார்த்தால் ஒரு தினசா இருக்கா, மத்தியானம் ஒரு தினசா இருக்கா, ராத்திரி ஒரு தினசா இருக்கா, நைட்டில் போனால் அது ஒரு ட்ரெஸ் போட்டுனா அது ஏதோ பெரிய கூட கவுத்த மாதிரி இருக்கு. அதனால ஏகாதச அத்தியாயமே வேண்டாம், நம்ம மாத்து மாமியை நம்ம மாத்து பொண்களை பார்த்துனாலே போட்டோம். அப்போது இந்த திரும்பி வந்துட்டான். உடனே விழுந்துடுச்சுன்னு ஓடி வந்தாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குன்னு. அந்த பிரஜாபதி நமஸ்காரம் பண்ணான், துபர் நீ வந்து சொன்ன வார்த்தையை மீறியிருக்க, அந்த பொண்களையே போய் கேட்டுக்கோ, நேர பேச்சுங்கோன்ட்டுவார் ஆத்துக்காரம் கொண்டாட்டு. சர்தான் எல்லாருமான்னு சொன்னா, அவ சொன்ன தேவன் வரம் பிரணாமகை சமாவச்ச ஏவன உபாய இதி. எங்க இருக்குது, எந்த போறோம் போறோம். பிரஜாபதேஸ்திரேஸ்திரம் ராஜ்யேன தாரதாத் ராஜ்யேன தாத்தா சாந்தா தாசாம தாத்தா அவர் நுட்ரோ சொல்லுவார்.

0: இந்த கனமா சொன்னா அந்த கஷ்டங்கள்லாம் திருப்தி. அவ வந்து நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கறோம், இப்பவாது பிரதிஜை பண்றேன். 33 பேரையும், அதாவது ரோஹிணியை எப்படி ட்ரீட் பண்றோ அப்படியே என்னையும் ட்ரீட் பண்ணும் சரின்னு கையில் அடிச்சு கொடுத்துட்டான். சரின்னு வரலாமன்னா சரின்னு ஆக்ஷன் வந்துட்டான். 15 நாளைக்கு சரியா இருந்தது. இந்த கைதியில் ரிலீஸ் பண்ணணும், ஒரு 10 நாளைக்கு சரியா இருப்பான், மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருவான். அது போல இவன் என்ன பண்ணா பழைய குருடி கதவத்தண்ணி தாசாகும் ரோஹிணி மேவோ பை, இங்கே தான் ஏவா. மறுபடியும் பழைய வாசனையில ரோஹிணியை தான் கவனிக்கிறது, மற்ற பேர்லாம் கவனிக்கல. இப்ப வாழலாம் திரும்பி பிறந்தாத்துக்கு வல்ல சரி நம்ம தலையில எழுத்துன்னு இருந்துட்டாலாம் இல்லையா. முதல்ல சொன்ன கதையை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் கேரக்டருக்கு இப்ப சொல்ற கதையே கேட்கணும். ஒன்னு கேட்டா நல்லதையும் கேட்கணும் இல்லையா. ஒருத்தன் போன் பண்ணான்னு காத்தால 8:30 வாங்க சார், நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் சொல்றேன். சாஸ்ட்ல ஏதோ வேற என்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்து இவர் சொன்னார் இன்னைக்கு 8:30 வர வேண்டாம், நீங்க தானே வரச்சு வேணாம், நான் தானே வேண்டாம்னு சொல்றேன். ஏன் முதல் போனுக்கு முக்கியத்துவமா ரெண்டாவது போனுக்கு முக்கியத்துவமா நீங்க சொல்லுங்க. ஆர்டர் வருது சார், ஜிஓ போடுறான், முதல் நாளைக்கு ஒன்று போட்டான், எல்லாருக்கும் பென்ஷன்காரருக்கும் இந்த போனஸ் உண்டு பொங்கல் போனஸ்னா. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறோம், யாரோ கலரி விட்டுவாங்க, பென்ஷன்காரனுக்குலாம் கிடையாதுன்னு ரெண்டாவது ஜிஓ வந்தது. எந்த ஜிஓ வேலிட் இப்போ சொல்லுங்க, எனக்கு லாபை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் வேலிட் ஆர் செகண்ட் இஸ் வேலிட் சொல்லுமே ஐயா.
1: உத்தரோத்தரம் பலி
0: வருஷா வருஷம் இன்கம் டேக்ஸ் மாத்தின்றே இருக்கும், போன வருஷத்து படி இந்த வருஷம் போட்டிருந்தா சும்மா விடுவான், உண்மை உங்களை தள்ளுவான்.
1: உத்தர
0: கரண்ட் ரூல பார்க்கணும், காலம் ரொம்ப முக்கியம். என்ன சார் முன்னெல்லாம் 10% தான் கட்டணும்னு இருந்தது, இப்போ 30% தான் கட்டு மரியாதையா, இல்லைன்னா பிளாக்ல போவோம். அதனால ரெண்டாம் தரம் என்ன ஆச்சுன்னா வேலை பேசாமல் இருந்துட்டான். அரசன் அன்று அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும். 10 நாளில் இந்த சந்திரனுக்கு டிவி வந்து கொடுத்தான்,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை மருவர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இப்போ பிரம்மயக்ஞம் அப்படிங்கிறது வேதம் ஓதுறது, அது திருமுறையாக இருந்தாலும் வேதமாக தான் கொள்ளப்படும். அது வேதம்தான் கொள்ளப்படும், இல்லை வேதம்தான். தேவயக்ஞம் அப்படிங்கிறது நித்யாக்னி செய்தல். தேவயக்ஞம்ங்கிறது நித்யாக்னி செய்தல், அதாவது நிலப்படி யாகம் பண்ணுறது வீட்டில், அதாவது அவுபாசனாக்னி அப்படின்னு வைதீக முறைப்படி செய்யப்படுகிறது. சைவ முறைப்படி சிவபூஜையிலேயே யாகம் பண்ணலாம். அப்படி நித்தியமும் யாகம் செய்து சிவபூஜை பண்ணுறவர்கள் இருக்காங்க. நாம் முடிஞ்ச அன்றைக்கு கூட பண்ணலாம். ஒரு தினமும் பண்ண முடியலன்னா கூட வெளியில் போகும்போது பண்ண முடியலன்னா வீட்டில் இருந்து செய்யும்போது யாகம் பண்ணலாம். நித்யாக்னி செய்து சிவபூஜை பண்ணலாம். அப்படி அக்னிகாரியம் செய்ய முடியாத பட்சத்திலே அதற்காக ஒரு அஷ்டபுஷ்பம் சாத்தி அந்த அக்னிகாரியத்துக்காக ஒரு ஸ்லோக பிரார்த்தனை இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அக்னிகாரியம் செய்த பலன் அதுக்காக ஏற்படும். இப்போ இதை வந்து நான் சொல்லும் பொழுது நித்யாக்னி செய்தல் அப்படிங்கும் பொழுது, இப்போ கோயில்களில் அதே மாதிரி நித்யாக்னின்னு பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து தேவயஜம்னு பேர். வேதம் ஓதுறதுக்கு பிரம்மயஜம்னு பேர். மனுஷயஜம்ங்கிறது விருந்தோம்பல், பாகேஸ்வர பூஜை பண்ணுறது, விருந்தோம்பல் ஏதாவது போஜனங்களை சேவிக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மனுஷயஜம் அப்படின்னு பேர். அப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற நீர்க்கடன்கள் இருக்கு இல்லையா, அமாவாசை முதலான தினங்களில் இப்போ கிரகணங்கள் முதலான தினங்களில், அடுத்தது உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், விசேஷ காலங்கள், இந்த மாதிரி காலங்களில் முன்னோர்களுக்கு செய்கின்ற நீர்க்கடன் இருக்கு இல்லையா, அதுக்கு பித்ருயஜம்னு பேர். இதை தவிர பலியிடல் முதலானது வந்து பூதயஜம்னு பேர். பலியிடல்னா ஏதோ ஊன் பலின்னு நினச்சிக்க வேண்டாம், அது மட்டும் இல்லை. பலியிடல்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நாம் வந்து ஆடிப்பெருக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் காவேரிக்கு. காவிரி தாயை வணங்கி காவிரி ஆடிப்பெருக்கு பூஜையை செய்யும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த காதோலை கருமணி இதெல்லாம் சேர்த்து, அதோடு அந்த காலத்தில் காது பெருக்குதல் அப்படின்னு இலக்கிய சங்க காலத்தில் ஒரு விஷயம் உண்டு. அது என்னன்னு கேட்டால், காதை வந்து இந்த சின்ன துளை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சின்னதாக பண ஓலையை அப்படியே நின்னா நைஸாக அழகாக சின்னதாக முறுக்கி அந்த காதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பண ஓலை விரிய விரிய அந்த காதனுடைய துளையானது பெருசாக இருக்கும். அதனால தான் அந்த பழைய இறைப்படிமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காது தொல்லை காது மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ புத்த பிக்ஷுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருப்பாங்க, பெரிய காதோட தொல்லை காதோடு இருப்பாங்க. புத்தருடைய வடிவங்கள்லாம் பார்த்தா தெரியும், அது ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு நாகரீகம் அது அப்படியாக இருந்தது. இப்போது அந்த மாதிரி பாட்டிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க, பெரிய தோடுகளை போட்டுட்டு காதில் அப்படி தொங்க தொங்க அந்த தோடை போட்டிருப்பாங்க, இழுத்து அது வந்து அவர்களை தோலில் வந்து விழும், பெரிய குண்டலங்கள் மாதிரி இருக்கும் அந்த தோடுகள் வந்து. அந்த தோடை கட்டி கோழி விரட்டுவாளாம் அந்த பாட்டி ஏந்து போகிறதுக்கு அழுப்புப்பட்டு, அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்திருக்கா தமிழர்கள்லாம். ஆக அப்படியாக அந்த மாதிரி அந்த காது பெருக்கிறதுக்காக உள்ளது கருவோலை என்று பெயர். அப்படி காதோலை கருமணி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் அந்த மங்களப்பொருட்கள் இதில் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிறது. இப்போ அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எதுவும் நமக்கு தெரியறது இல்லை. நிறையா பேருக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவர்களும் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இருக்குது. இதை எடுத்துன்னு போய் நாம் என்ன பண்ணுவோன்னா, மங்கள பொருட்கள்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு இப்போ இலையிலேயோ அல்லது முரத்திலேயோ அல்லது கையினாலே நேரடியாகவோ அந்த ஆறுகளில் விடுவோம். இது மாதிரி போடுறது இந்த ஆற்றுக்கு பூஜை பண்ணுறேம்பாங்க, அது ஒரு பலி விட்டுறது. பலி அப்படின்னா திருப்தி செய்கிறதுக்காக போடுறதுன்னு அர்த்தம். அந்த ஆற்றினுடைய தேவதையை வணங்கி அதன் பிரீதியின் பொருட்டு அந்த தேவதைக்காக நம்பிக்கையோடு அன்பர்கள் செய்கின்ற ஒரு பூஜை தான் அந்த பலியிடுதல். இது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த கன்னி பொங்கல்னு ஒன்று பண்ணுவாங்க, காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் முடிஞ்சு மறுநாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாதங்களை எல்லாம் எடுத்து அதை பல வண்ணங்கள்ல இருந்து காக்கா குருவி முதலான பட்சிகள் பறவைகள்லாம் சாப்பிட்றது, அணில் முதலான மிருகங்கள் சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் சாப்பிட்றதுக்காக பெண்களெல்லாம் காலையிலே நல்ல குளிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய பெற்றோர் முதலானவர்களும் ஏன்னா கல்யாணம் ஆகி போனால் குழந்தைகள் இருக்கும், அவங்க வந்து அது மாதிரி செய்வாங்க. வீட்டிலே இருக்கிற கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய கணவன் முதலானதெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல கணவனாக கிடைக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணி, நம்மோடு பிறந்த உடன் பிறந்தோர்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, அதுக்காக அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கணு வைத்தல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இலையில மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் இலையில அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பலியிடல்னு பேர், இது பூதயஜம்னு பேர். இந்த மாதிரி நிறையா சடங்குகள் இருக்குது நமக்கு. நம்ம இதில் வெள்ள தனித்தனியாக ஒரு ஆராய்ச்சி எழுதி யாராவது பிஹெச்டியே பண்ணலாம், அந்த அளவுக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது இருக்குது ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் நம்மளுடைய விஷயங்களில் வந்து நிறைய மிடைமாற்றுகள் திருப்பங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் இதிலெல்லாம் இப்போ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் ஆய்வும் இருக்கலை எந்த இருந்தாலே ஒழிய கொஞ்சம் கூட பேசக்கூடாது. பேசணும்னா எங்கேயாவது தவறான இடங்களில் கொண்டு போய் விட்டுரும் அது. ஏன்னா அந்த மாதிரி நூல்கள்லாம் இப்போ நிறைய திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ காலத்தினுடைய கோலம். இறைவன் திரும்பவும் மெய்கண்டரார் அருளி செய்தது மாதிரி ஒரு அடியவர் அருளி செய்து தான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் இந்த உலகத்தில், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரம்மயஜம்ங்கிறத வேதம் ஓதின்னு இருக்கோம், எல்லாரும் ஏதோ திருமுறை பாடின்னு இருக்கோம், ஏதோ ஒரு வேதத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு ஆகமமோ திருமுறையோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். வேதம் ஓதுவர்களும் இருக்கிறார்கள். அது இப்போ பிரம்மயஜம் நடந்துகிட்டு இருக்கு, தேவயஜம் நித்யாக்னி அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால் அது ஹவ்யம் அப்படின்னு பேர், அதுக்கு தேவர்களுக்கு அளிக்கின்ற இதுக்கு பேர் அவின்னு பேர், அது ஹவ்யம். அப்புறம் மானுஷ்யஜம் அப்படிங்கிறது விருந்தோம்பல், அன்னதானம், மகேஸ்வர பூஜை இதெல்லாம் நிறையா நடந்துட்டுருக்கு. அப்புறம் பிதுர்யஜம்ங்கிறது நீர்க்கடனும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. பூதயஜம் பலியிடலும் இப்போ பார்த்தோம். ஆக இந்த வேத வழியான வழிபாடுகள்லாம் இப்போயும் நடந்துட்டுருக்கு. இதை பிரம்ம வேள்வி, தேவ வேள்வி, மானுஷ்ய வேள்வி, முன்னோ மூத்தோர் வேள்வி, பூத வேள்வி என்று சொல்வார்கள். இப்போவும் அதை நம்ம தமிழ் பழைய நூல்களில் விளக்கம் பார்த்தோம்னா நமக்கு ஐந்து விதை கடமைகளில் இதெல்லாம் இருக்கும். ஆக இதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இப்போ இது ஒரு புறம் இப்படியாக இருக்க, சிலம்பில் சிலப்பதிகாரத்தில் நெடுங்காதை நடுநற்காதை அப்படின்னு பேர். இந்த நடுநற்காதைங்கிற அந்த பகுதியில் ஒரு பாடல், இந்த பாடலில் என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, சில்பிகளை பற்றி முதல்ல வருது. சில்பசாஸ்திரம், கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, கோயில் அமைக்கணும்னாலும் தெய்வத்தினுடைய விக்கிரகங்கள் செய்யப்படணும்னாலும் சில்பசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். அந்த சில்பசாஸ்திரத்தை கொண்டு தான் அது செய்யப்படுகிறது. அப்படி அந்த கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, கைவினை முற்றியனா என்ன அர்த்தம் அப்படின்னா, முற்றியனா ரொம்ப முதிர்ந்த முதிர்ந்த கைவினையில் மிக தேர்ச்சி பெற்ற. இப்போ உதாரணமாக நம்ம தொல்லாய்வாளர்கள் சாதாரணமாக கொஞ்சம் இந்த தெய்வ இதெல்லாம் கோயில் பழைய மழையான கோயில்களையெல்லாம் சென்று பார்ப்பவர்கள், அதற்கான நூல்களை எல்லாம் படிப்பவர்கள் அவங்கெல்லாம் கேட்டோம்னாலும், இந்த மாதிரி பொருள் இந்த பழமையான படிமங்கள் தெய்வ படிமங்கள் வச்சிருக்கிற இந்த பொருட்காட்சி இடங்களுக்கு சென்று எக்ஸிபிஷன் இடங்களில் போய் நம்ம பார்த்தோம்னாலும் நாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கோவில்களுடைய அமைப்புகளை கொண்டு அந்த கொடுங்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து, இது பாண்டியர்களுடையது, இது பல்லவர்களுடையது, இது சோழர்களுடையது அப்படின்னு வகைப்படுத்துவார்கள். அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு நுணுக்கங்களில் இது நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அது மாதிரி அந்த நுணுக்கமான சிற்ப வேலைகளில் தேர்ந்தவர்களால் கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, அவர்களால் சிற்பிகளால் செய்யப்படிய அந்த தெய்வ படிமத்து, வித்தகர் இயற்றிய விளங்கிய கோலத்து, அப்படிப்பட்ட சிறந்த சிற்பிகளாக வித்தகர்களாலேயே செய்யப்பட்ட அழக கோலம்னா அழகுன்னு அர்த்தம், விளங்கிய கோலத்து மிக விளக்கமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ இதில் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. விளங்கிய கோலத்து தெய்வ விக்கிரகத்தை வச்சுருக்காங்க. இது வந்து கோயிலும் ரெடி, சுவாமியும் ரெடி. இப்போ அடுத்ததாக ரெடியாக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், யாகசாலை ரெடி ஆகணும், கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா. அப்படின்னா முதல்ல கோவில் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் தெய்வ விக்கிரகம் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணணும். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கலசங்கள்லாம் வச்சு யாகசாலை பூஜை பண்ணணும். இப்போ யாகசாலை பூஜை செய்கிறதுக்கு முற்றிழை நன்களம் முழுவதும் பூட்டி. மூன்று இழைகள் திருசூத்திர வேஷ்டனம் பண்ணியிருக்கேங்க அதில். இந்த கலசத்துலலாம் நன்களம், களம்னா குடங்கள், கலசங்கள், அதுக்கு மூணு இழை சுற்றி முழுவதும் பூட்டி. அதுக்கு வேறைய ஆகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலசம் முழுமையாக ஆக வேணும்னு சொன்னால் நூல் மட்டும் சுற்றினா போகாது, அதுக்கப்புறம் அதிலே புனித நீர் நிறைக்கப்பட வேண்டும், அதில் நறுமண பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் அந்த கூர்ச்சி

அந்த கலசத்தில் எழுந்தருளச் செய்வதற்கு காப்பு கடை நிறுத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேள்வி விழாவும் அதுக்கப்புறம் யாகசாலை துவங்கியாச்சு, வேள்வி நடந்துட்டுருக்கு. நாள்தோறும் வகுத்து அந்த காலம், நாலு காலம் ஆறு காலம் அப்படி ரெண்டு காலம் நாலு காலம் ஆறு காலம்னு அதிவாசத்தோடு ஒரு இரவு அங்கே இருக்கணும் அந்த கலசத்திலே அந்த அருட்சக்தி அப்படிங்கிறதுனால அது இரண்டு நான்கு ஆறுன்னு மூன்று இரவு ஐந்து இரவு அப்படிலாம் வைத்து வழிபடுவாருன்னா நான்கு இரவு ஐந்து இரவுலாம் வைத்து வழிபடுவார்கள். அப்படி வைக்க வைக்க அதனுடைய சாநித்தியமானது அதிகரிக்கும் என்பது ஆகம ஆப்த வாக்கியமாகும். இதனால் வேள்வி விழாவும் நாள்தோறும் வகுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு எப்படி பேர் சொல்கிறார் பாருங்க, கடவுள் மங்களம் செய்கன ஏவினன் அப்படிங்கிறார். கடவுள் மங்களத்தை செய்யோ கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். குடமுழுக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கும்ப அபிஷேகங்கிறதுக்கு குடமுழுக்கு கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எழுதுறவர் ஏட்டை கெடுத்தார், படித்தவர் பாட்டை கெடுத்தார்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம நிறைய தமிழ் படுத்தும் பொழுது கும்ப அபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், குடமுழுக்குன்னு தான் அதை இப்போ பத்திரிகைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கும்பம்ங்கிறது அங்கே கும்பகம் நிறுத்துதல் அப்படிங்கிற பொருளில் தான் அங்கே சொல்லப்படுகிறது. கும்பக கும்பாபிஷேகம் கலசாபிஷேகம் அப்படின்னா எல்லா விசேஷங்களுக்கும் தான் நிறைய கலசத்தை வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க சுவாமிக்கு. இந்த பூஜையினுடைய அங்கமாக தினப்படியே கலசம் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுற கோயில்கள்லாம் இருக்குது. எல்லா திருவங்களும் அபிஷேகம் பண்ணி நிறைவாக இந்த கலச நீர்னால அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது. சோடசம் ஸ்னபணம் பவேத்து அப்படின்னு ஆகமங்கள் அருளி செய்கிறது. கடைசியாக ஸ்னபணத்தினால் அபிஷேகம் பண்ணணும் அது சுவாமிக்கு அப்படின்னு. அதனால் இந்த கடவுள் மங்களம் அப்படிங்கிறது தான் இங்கே. சில பேர் வந்து பெருஞ்சாந்தி அப்படின்னு அந்த நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் மயிலாப்பூரில் அருளி செய்த அந்த வரியை எடுத்து போட்டு பெருஞ்சாந்தி அப்படிங்கிறது தான் கும்பாபிஷேகம், திருஞ்சாந்தி பெருவிழான்னு பத்திரிகை அடிக்கிறார். அது பெருஞ்சாந்தின்னு அவர் சொன்னது வந்து கும்பாபிஷேகத்தை சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த சமயம் அந்த திருவிழாக்கள்லாம் வரிசையில் வரும்போது அந்த அந்த மாதத்தில் நடக்கிற பெருஞ்சாந்திங்கிற இது என்னன்னு கேட்டால் பவித்ரோத்சவம்னு ஒரு உற்சவம் பண்ணணும் கோவிலில். பிராயச்சித்தங்கள் எல்லாமாக இந்த வருஷந்தோறும் நம்ம செஞ்ச நலிவுகள் அதுக்கெல்லாம் கழுவாயாக ஒரு பூஜை ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்குது பவித்ரோத்சவம்னு. அந்த பவித்ரோத்சவத்தை தான் அவர் பெருஞ்சாந்தி பெருவிழான்னு சொல்கிறார் அப்படின்னு நிறைய ஆய்வு நூல்கள்லாம் வெளியிருந்திருக்கு. அதுக்கு நிறைய பெரிய தமிழ் சைவாகம அறிஞர்கள்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் அது மக்களை கொண்டு போய் ரொம்ப சேரலை. இருந்தாலும் நம்ம குடமுழுக்கணும் பெருஞ்சாந்தி பெருவிழானும் தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம். சில நிறைய சிவாச்சாரியர்களே அதை பிரமாதமாக ஒளிபெருக்கிகளில் அப்புறமா குடமுழுக்கு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, யாரையும் குற்றம் சொல்லணும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. நானே உண்மையை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. கற்றோர் உலகம் உடைய நாம் வந்து மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாத இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கான நூல்களை வாங்கி படிங்கள், ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு முடிவான விஷயத்திற்கு வருவோம். இதுதான் உண்மை. இது சச்சரவுக்காகவோ இல்லை எல்லாம் தெரிந்தவன் நான்னு பேசுவதற்காகவோ இங்கே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத இங்கே எளிமையாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அந்த கடவுள் மங்களம் அப்படிங்கிற அந்த கும்பாபிஷேகத்தை செய்க அப்படின்னு சொல்லி ஏவினான் ஆணையிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நடுநற்காதை சொல்கிறது. அப்படி சொல்லுவது போல அதில் அந்த கும்பாபிஷேகத்தில் வைக்கிறதுக்கான அந்த கலசங்களை பற்றியும் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பெரிய புராணத்தில் வருது இந்த கலசங்கள் இப்படி தான் சிவாகம் அப்படியே தான் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. அது வந்து பட்டாபிஷேகம். அவர் வந்து மன்னன் இறந்த பிறகு யானை கையில் அந்த சரஸ்வதி சபதம்னு ஒரு திரைப்படம் இருந்தது, யானை கையில் கொடுத்து போட சொல்லுவாங்க. செல்வாம்பிகைன்னு ஒரு அரசியை தேர்ந்தெடுத்து தான் போடுவாங்க. அது இந்த இதை அடிப்படையில் தான் அந்த கதையை அவர் கற்பனை செய்திருக்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல அவருக்கு போய் அந்த நாயனாருக்கு அது மருந்து அந்த பட்டத்து யானை மாலை சாட்டுகிறது. அவர் அரசனாக எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இறை திருக்குறிப்பு அது இங்கே பெறப்படுகிறது. மன்னன் திசை வேதியில் மங்கள ஆகுதி கண் துண்ணுன் சுடர் வண்ணி வளர்த்துதைந்த. நல்லா புரிஞ்சுங்க, மண்ணு திசை வேதியில். மண்ணு என்றால் பழமையான மேன்மையான உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். திசை வேதியில் அப்படின்னா அந்த வேதிகை அப்படிங்கிறது அந்த யாக கலசம் வைக்கின்ற மேடைக்கு பேர். அதில் மே வேதிகையில் மங்கள ஆகுதிக்கண், மங்கள ஆகுதினா யாக குண்டத்திற்கு முன்பாக, துண்ணுன் சுடர் வண்ணினா நெருப்புக்கு அக்னிக்கு பேர், வன்னி அப்படின்னு பேர் அக்னிக்கு. அக்னியினுடைய பல பெயர்களில் வன்னிங்கிற ஒரு பெயர் இருக்குது. அது வன்னிங்கிற பெயரில் வேதத்தில் நிறைய இடங்களில் அக்னி சொல்லப்படுகிறது. வ போட்டு ஹ போட்டு கீழே அண்ணி போட்டிருக்கோம், வஹ்னி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஹேவை படிக்காமல்

0: வந்து கீழே எழுதக்கூடாதுன்னு சம்ஸ்கிருதம் எழுதல ஒரு மரபு. அதனால சிம்மம் அப்படிங்கிறத சிஹ்மம்னு எழுதுவாங்க, வன்னிங்கிறத வந்து வஹ்னின்னு எழுதுவாங்க. அப்படி அந்த வன்னி அப்படிங்கிற அந்த நெருப்பு, துண்ணுன் சுடர் வன்னி வளர்த்துதைந்த அந்த வளர்த்து அந்த அக்னியின் நடுவில் அந்த கலசம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கலசம் எப்படி இருக்கு? நூல் சூழ் பொன்னின் பொன்னால் செய்யப்பட்டு நூல் சுத்தப்பட்டிருக்கு. அதில் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, முப்புரி நூல் மூவிழை நூல் சுட்டப்பட்டிருக்குங்க. அது மாதிரி கலசங்கள் குடங்கள் பூரித்த தூணீர், புனித நதிகள்லேருந்து கொண்டு வந்தப்பட்ட அற்புதமான நல்ல நீர். உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அந்த நிறுத்தினார்கள்ங்கிறது தான் கும்பகம்னு அர்த்தம். பிராணாயாமம் பண்ணும் பொழுது நாம் உள்ளே இழுக்கிற காற்றுக்கு பேர் இது பூரகம்னு பேர். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். அப்படி இடா நாடியின் வழியாக பூரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வாமத்தால் அப்படிங்கிறது சொல்கிறார். அதை வந்து 16 மாத்திரைகள் அதை இழுக்க வேண்டும் ஈரட்டு அப்படிங்கிறார் அவர். 8 × 16 அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பூரகம் அப்படிங்கிறது வாயுவை பூரித்தல் உள்ள, ரேஜகம்ங்கிறது வாயுவை வெளியில் விடுறது. இந்த வாயுவை பூரித்த உடனே வெளியில் விட்டுறக்கூடாது, வாயுவை பூரித்து கொஞ்ச நாள் தம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும் பிராணாயாமத்தில். அப்படி கும்பகம் பண்ணி திரும்ப வெளியில் விடணும், அதுக்கு ரேஜகம்னு பேர். இப்படி பூரகம் கும்பகம் ரேஜகம் அப்படிங்கிற மூன்றும் சேர்ந்தது தான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இந்த பிராணாயாமத்தில் பல வகை இருக்குது, அதெல்லாம் ஒரு தனி விஷயம், அது போயின்னு இருக்கும். ஆக கும்பகம் அப்படிங்கிறது நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த கும்பம் அப்படிங்கிறது ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, அதில் கும்பிகிக்கப்படுகிறது நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு கும்பம்னு பேர் கலசத்துக்கு. அதனால் அதில் வந்து நிறுத்தப்பட்டு அந்த அருட்சக்தியானது அங்கே நிலை கொள்கிறது. அப்படி நிலை கொள்வதற்கு நிறுத்துவதற்கு மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு? அந்த இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்போ இறைவன் பெயரால் தான் அரசனானவன் அங்கே ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். அரசனுக்கு இப்போ நம்ம சக்ஷேத்தபூர்த்தி சாந்தியெல்லாம் பண்ணிக்கிறோம்னா என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து மகாமிருத்யுஞ்செயர பூஜை செய்து அந்த கலசங்களை எல்லாம் முடிச்சு அவருக்கப்புறம் அந்த கர்த்தாவாகிய அந்த செய்து கொள்பவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா. தீட்சா அபிஷேகத்தில் அஸ்திர கலசங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறோம், சுவாமியினுடைய கலசங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறோம். அப்படியாக அந்த என்னென்ன சுவாமி பேரை சொல்லி கலசத்தில் பூஜை பண்ணி அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுறதாவது அப்படின்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அந்த முறையில் தான் அதை செய்ய வேண்டும். இறைவனுக்கு செய்கின்ற முறையில் இல்லை. கும்பாபிஷேகத்தில் சொல்லி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு, விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு. எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே சடங்கு மாதிரி தான் இருக்கும், ஒன்று மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் அந்த எந்த ரூபமோ அது தியானிக்கப்படும். இருந்தாலும் இந்த பூஜை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சிவபரம்பொருளுடைய பூஜை முறைகள். இப்படியாக இங்கே வந்து இந்த நிறுத்துதல் அப்படிங்கிறது தான் கும்பகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வருகிறேன். அப்போ நம்மளுடைய இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம பூஜைகளில் செய்யப்படுகிறது. சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுலேருந்து வேறு ஏதோ ஒரு வெளிநாடுகள்லேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது, இல்லை வடநாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மை என்னன்னு கேட்டால் சிவபரம்பொருள் தான் ரெண்டு மொழியும் ரெண்டுத்தையும் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு திருமுறள் சொல்கிறார். ஆக ரெண்டையும் இந்த ஊழிக் காலத்திற்கு முன்பாக தோற்றுவிக்கும் பொழுது ரெண்டையும் மூர்த்தி நாயனார் வரலாறுன்னு நமக்கு குறிப்பிடுறார். இப்படி இறைவன் பால் கொண்ட பருணையினால் அவன் வாக்கு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சக்தியில் நாம் எதுவும் பேசலை அப்படிங்கிற பக்குவம் இல்லாததுனால நாமே பேசுகிறோங்கிற எண்ணத்தினால தான் அந்த தடுமாற்றங்கள்லாம் ஏற்படும். அது மாதிரி நாமே பேசுகிறோங்கிற எண்ணம் நம்மளறியாமல் நமக்குள்ளே இருக்குள்ள இருக்குது. ஏன்னா நான் இப்போ பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் இறையருளாலே இங்கே பேசப்படுகிறதுங்கிறத இறைவன் அப்பப்போதும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இறையருளாலே இங்கே இது செய்யப்படுகிறது. இப்போ மூர்த்தி நாயனாருடைய வரலாறுல இது சொல்லப்படுகிறது. மன்னன் திசைவேதியில் மங்கள ஆகுதி கொன் துண்ணன் சுடர் வண்ணி வளர்த்துகைந்த சூழ்நூல் பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூரித்த தூணீர் உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படிங்கிறது கும்பகம். அதில் விற்கிறதுனால தான் அது கும்பாபிஷேகம்னு பேர். இது வந்து இதில் சொல்லப்படுகிறது, சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படியாக இன்றைய தினத்திலே இந்த விஷயங்களை நாம் வேத விஷயங்களை தான் ஆகமங்களில் இப்போ பயன்படுத்துகிறோம், அது சங்க இலக்கிய காலம் உள்ளாக நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே தெளிந்து கொண்டோம். இப்போ வேத விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது வேதங்களில் 4 இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த 4 வேதங்களை எப்படி வேதகால முனிவர்கள் யாகம் செய்யும் பொழுது, அப்போ கோவில்கள் இதெல்லாம் இருந்திருக்காது, கந்தழி நடுகழி இதெல்லாம் வச்சு ஒரு மன்றிலே அவர்கள் வணங்கினார்கள்ங்கிறது மாதிரிலாம் வரும். அங்கே வந்து கடவுள் மங்களமானது செய்யப்பட்டது என்பதை நாம் இந்த இது மூலமாக அறிகிறோம். கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அங்கே அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். இன்னொன்று, அவரே போய் பண்ணலை, அவர் ஆணையிடுறார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி, யார் உரியவர்களை கொண்டு சிற்பத்தையும் முறைகளையும் செய்கிறாருங்கிறது தான் நாம் பார்க்குறோம். ஆகையினால நம்ம திரைப்படத்தில் ராஜராஜ சோழனே நேராக போய் அபிஷேகம் பண்ணுறது மாதிரி கட்டியிருப்பாங்க, அவரே கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார், அவரே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படி கட்டியிருப்பாங்க இல்லையா. அது இந்த திரைப்பட அழகுக்காக, அந்த பாத்திரத்தினுடைய முக்கியத்துவக்காக கற்பனையாக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்கள் தவறான விஷயங்களை நிறையா புரிஞ்சுட்டுருவாங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த நாலு வேதங்களும் என்ன பண்ணுகிறது, இந்த வேத வேள்விகளில் நாலு வேதம் எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு நாம் தொடர்ந்து இந்த இதை பார்ப்போம். இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது ஒரு யூப ஸ்தம்பம்னு ஒன்று நடுவாங்க, அந்த யூப ஸ்தம்பத்துக்கு கொடி ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது ஒரு காலத்தில் அன்னக்கொடின்னு ஒன்று ஏற்றினாங்கன்னா அந்த அன்னக்கொடி இறங்குற வரைக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாமல் அன்னம் பாலிப்பார்கள் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அது மாதிரி யூபஸ்தம்பம் செய்கிற இடத்துல அது ஏற்றியாச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் அந்த யாகம் நடக்கும் அங்கேன்னு அர்த்தம். யார் வரலாம், வர்றவர்கள் வந்து அவங்க வந்து பரிசில் பெற்று செல்லலாம். அங்கே இந்த யாகம் நடக்கின்ற அதே சமயத்தில் அங்கே நல்ல விஷயங்கள்லாம், இந்த மாதிரி தர்க்கங்கள், சதஸ் கருத்தரங்குகள்லாம் நிகழும். அங்கே போய் கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. வேத பாராயணம், என்னென்ன கலைகள் தெரிகிறதோ அதெல்லாம் அங்கே நம்ம அங்கே அரங்கேற்றி அவர்களுக்கு பரிசல்கள் தரலாம், இதெல்லாம் நடக்கும். அதனால் அதனுடைய ஒரு அங்கமாக தான் இப்பயும் கும்பாபிஷேகம் யாக நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வைக்கிறத நாம் பார்க்கணும். ஏதோ பொழுதுபோக்குக்காக வைக்கிறது. இப்போ கும்பாபிஷேக நேரத்தை சொல்லிவிட்டு இந்த ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க, நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கோங்கிறாங்க. அப்படி ஆயிடுத்து நம்முடைய பக்தி. அது மாதிரி இல்லாமல் நம்ம நடக்கிறது நாலு நாள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மூன்று தினங்கள் தான் யாகம் பண்ண போகிறோம். அப்படி பண்ணக்கூடிய யாகத்தில் நாம் முழுமையாக ஈடுபட்டு அந்த யாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஏதோ ஒரு கொண்டாட்டமாக வரும் குதூகலமாக அந்த இடத்த காலி பண்ணி போகாமல் அதில் எந்தளவு நம்ம பக்தி பரவசத்தை எடுத்துக்கொள்ள முடியும், விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவைகளை செய்து அதில் ஈடுபட்டு முழுமையான பலனை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. அதனால் இப்படி அந்த காலத்தில் யாகங்கள் நடக்கும் பொழுது அந்த யாகத்தில் இந்த நாலு வேதமும் பயன்படுத்தப்படும். இதில் தெய்வங்களை அழைக்கின்றவர்களுக்கு ஹோதா என்று பெயர். அவர் அந்த ஹோதாங்கிற பகுதி யாருன்னு கேட்டால் ரிக்வேதிகள், முதல் வேதமாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தினுடைய பகுதி ஹோதா அப்படின்னு ஒரு பேர். ஹோதாரம் விஸ்வவேதசம் அப்படின்னு சொல்லும். யஜுர்வேதத்துக்கு சொல்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான அந்த கபிர், யாக கபிர் கொடுக்கின்ற முக்கியமான, இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா அதில் வந்து சில முக்கியமான யாகத்தினுக்கு இடையிடையே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது நடக்கும். அதாவது மகாபூர்ணாகுதி அப்படிம்பாங்க, திரவியாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் அந்த வேதத்தினுடைய வேத வழிபாட்டினுடைய ஒரு ஒரு விதமான எச்சங்கள்னு வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகமங்கள்லேயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் தனித்தனியாக விளக்கங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக அது மாதிரி செய்கிறதுக்கு தனி சிறப்பான மந்திரங்களை ஓங்கி சொல்லுவார்கள். அந்த மாதிரி அந்த தெய்வங்களை அழைத்த தெய்வங்களுக்கு சிறப்பு ஆகுதிகள் செய்வதற்காக அந்த இடத்துல அந்த மந்திரங்களை சொல்பவர்களுக்கு, யஜுர்வேதத்திலிருந்து அந்த பகுதிகளை சொல்பவர்களுக்கு அத்வர்யு அப்படின்னு பேர். வேதம் முடிகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வந்து யாகுதி பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவாங்க, பாட்டல் பாடி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி பாடும் பொழுது இப்போ வந்து கும்பாபிஷேகத்தோட இதில் முடிஞ்ச உடனே அந்த உபச்சாரம்னு வச்சுருப்பாங்க, நான்கு வேதங்களை சொல்லி திருமுறைகளை சொல்லி சிவாகமங்களை எல்லாம் சொல்லி இறைவன் திருமுன்பு அருள் பெறுவதுன்னு. அது மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் வந்து இந்த சாமவேதம், சாமவேதம் அங்கே பாடப்படும். அதாவது ஹோதா அப்படிங்கிற பகுதியை செய்பவர்கள், தெய்வங்களை அழைப்பவர்கள், சாதாரண ஆகுதிகளை எல்லாம் செய்கிறவங்க ரிக்வேதத்தை கொண்டு செய்யப்படும். அதற்கான அவர்கள் அந்த ரிக்வேதிகளாக இருப்பார்கள். அது மாதிரி யஜுர்வேதத்தோடைய இதை சொல்கிறவர்களுக்கு வந்து அத்வர்யு பிரதிகரம் பிரதிகரணோது அப்படின்னு வரும், அந்த அத்வர்யுஹு அப்படின்னு பேர் அவளுக்கு. அது மாதிரி சாமவேதம் அதை சொல்கிறவா வந்து இந்த பாட்டில் பாடி அவர்களை மகிழ்வித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவார்கள், அவர்களுக்கு வரவழைச்சாச்சு, அவர்களுக்கு உரிய ஆகுதியை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும். அப்படி மகிழ்விக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா, அவளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அப்படி மகிழ்வித்து அந்த பகுதி அந்த பணியை செய்வுகின்ற அந்த இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் உத்காதா என்று பார். கீதம், கீயம், காயம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் பாடுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால உத்காதா அப்படின்னு அவங்களுக்கு பேர், அவங்க பாடுறவங்க. அப்புறம் அதர்வண வேதத்தோட பகுதி என்னன்னு கேட்டால், இந்த வேத நிகழ்வுகள் எல்லாத்தையும் அதெல்லாம் கரெக்டான முறையில் சரியாக நடக்கிறதா, சரியான மந்திரங்கள்லாம் அங்கே ஓட்டப்பட்டதா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பிரம்மான பேர், அவர் சாட்சியாக இருந்து அதை பார்த்துட்டுருப்பார். இந்த யாகத்தை அவர் எதுவும் செய்ய மாட்டார், ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இந்த எல்லாவற்றிலும் அவர் தேர்ச்சி விட்டுறவர்களாக இருந்து இது பண்ணுவார். அது அதர்வண வேதத்தினுடைய பகுதி. அவங்க அந்த பிரம்மா அப்படிங்கிறவரை உட்காந்து பார்த்துட்டுருப்பார். இப்படியாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமும் நாலு வேதமும் அந்த காலத்தில் ஒரே சமயத்தில் ஓதி யாகம் செய்யப்படும். அதில் ரிக்வேதம் ஓதுபவர்களுக்கு ஹோதா என்றும், யஜுர்வேத பகுதிகளை சொல்லி ஆவிர்வாகம் கொடுப்பவர்களுக்கு யஜஹா அப்படின்னா தேவர்களை சந்தோஷப்படுத்துவோர், தேவர்களை அழைத்து பூஜிப்பவர் என்று அர்த்தம். அதனால் அந்த அவருக்கு அத்வர்யூன்னு பேர். உத்காதாங்கிறது சாமவேதம், அதர்வண வேதம் சொல்கிறவர் பிரம்மா. இப்படி நாலு பேர் சேர்ந்து இந்த யாகத்தை பூர்த்தியாக அழகாக நிறைவாக செய்வார்கள். இது வேத யாகங்களுடைய வழக்கம், அந்த 21 யாகங்களுடைய வழக்கம். அவைகளெல்லாம் கர்ம யாகங்கள், மனிதனுடைய மேம்பாட்டிற்கும் பலன்களை விரும்பியும் செய்யப்படுகின்றன. இவற்றை தவிர ஞான யாகங்களாக இருப்பவைகளுக்கு அக்னியிலே சிவாக்னி என்கின்ற பெயரிலே ஆகமங்கள் நமக்கு அருள்கின்றன. இந்த சிவாக்னியில வந்து வாகீசி வண்டி மாதாஜ வாகீசவு பிதரஸ்ததா என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் ஈஸ்வரி வாகீஸ்வர வாகீஸ்வரிகளாக நாத வடிவமாக பரமேஸ்வரனும், பிந்து வடிவமாக சக்தியும் அங்கே வாகீஸ்வர வாகீஸ்வரர்களாக இருந்து அவர்களுக்கு அடுத்த நிலையிலே உள்ள சதாசிவ மூர்த்தமாகவே அக்னியானவர் அங்கே உத்பவமாகிறார். அதற்கான சடங்குகள் கிரியைகள் சிவாகமங்களிலே அக்னிகார்ஜம் என்கின்ற பெயரிலே அக்னியை எப்படி உத்பவம் பண்ணி அதில் சிவபெருமானை எப்படி ஆராதிப்பது என்பதை இறைவனே நமக்கு அருளி செய்கிறார். இது எல்லா ஆகமங்களிலும் முழுமையாக காணப்படுகிறது. அதனால அவைகளில் வைதீக அக்னியில் அக்னிக்கு இரண்டு முகங்கள் இருக்கும். அது ஒன்று வந்து கர்ம காண்டம், ஒன்று ஞான காண்டம்னு வேதம் இருக்கு இல்லையா, அதை குறிப்பதாகும். ஒன்று கர்மா வேண்டிய நமக்கு வேண்டிய பலன்களை தருவதற்காகவும், இன்னொன்று மோட்சத்தை வேண்டி இறையருள் ஞானம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக செய்யப்படும். இப்படியாக இரண்டு முகங்கள் தான் வைதீக அக்னியிலே அக்னிக்கு இருக்கும். அந்த வைதீக அக்னியிலே அக்னியானவர் ஒரு தூதனாக இருந்து அந்த தெய்வங்களை அழைத்து அவர்களை கொண்டு போய் அவர் கொடுப்பார். அதனால் வைதீக அக்னியில் பார்த்தீங்கன்னா சிவாக்னியில் அப்படியே அந்த சுவாகான்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் வைதீக அக்னியில் என்ன பண்ணுவாங்கன்னா அது சுவாகா சொல்லிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ் எழுதுறது மாதிரி இதன்னவமா அப்படின்னு சொல்லுவாங்க. கணானா அந்த்வா கணபதி கிம் ஹவா மகே கவிங் கவீனா உபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்ரண்வன் ஊதிபிஸ்ஸீதசாதனம் ஸ்வாஹா மகாகணபதே தன்னமமா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கணபதிக்கு உரிய ஆகுதி அப்படின்னு அந்த அக்னிகிட்ட சொல்கிறாங்க. அதை அவர்கிட்ட கொண்டு போய் அவர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிவாக்னியில் நாம் எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த தேவதத்தை நேராக கூப்பிட்டு அந்த அக்னி ரூபமாக அவரை தியானம் பண்ணி அவர்கிட்டயே அந்த ஆகுதியை நேரடியாக கொடுப்போம். அதனால் அந்த இதன்னமமா அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வச்சு அதை வந்து வைதீகர்கள் செய்கின்ற வேள்வியா அல்லது சைவீகர்கள் செய்கின்ற வேள்வியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவாக்னிக்கு ஐந்து முகங்கள், சதாசிவமூர்த்திக்கு இருக்கிறது மாதிரி ஐந்து முகங்கள் இருக்கும். நாதம் பிந்துவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சதாசிவ நிலை, அந்த நிலையிலே அந்த அக்னியானது இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியை துவக்குகிறார், பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் ஆகிய ஐந்து கிருத்தியங்களையும் செய்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்படி வைதிக அக்னி சைவாக்னின்னு இருக்குது, இதை பற்றி பேசினோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பில் ஏதோ முடிந்தவரை என்னால் எனக்கு தெரிந்தவரை இப்போ நல்ல பகுதிகளையெல்லாம் சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ என்னுடைய நேரமானது சரியாக அந்த ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரு வேத ஸ்துதி, வேதமாகிய வேதத்தை வந்து நாம் மாதான்னு சொல்லுவோம், வேத மாதா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஈஸ்வரனுடைய அருட்கொடை, ஈஸ்வரனுடைய அருட்சக்தி தான் சக்தி பரமேஸ்வரி. அதனால் இறைவனுடைய நான் உயிர்கள் பால் கொண்ட கருணையே அம்மை வடிவமாகும், அம்பிகையினுடைய வடிவமாகும், தேவியினுடைய சக்தியினுடைய வடிவமாகும். அதனால் சிவத்திலிருந்து பிரிக்க முடியாத சக்தி, எப்படி சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதோ மாதிரி சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாதவர்கள். பிரிந்தால் அது அர்த்தம் இல்லாதது, அது மாதிரி முடியவும் முடியாது. சொல்லோடு சேர்ந்தது தான் பொருள், அந்த பொருள் தந்தால் தான் அது சொல், அது மாதிரி தான். அப்போ அந்த நிஸ்வசிதம் வேதாங்கிறத நாம் தினமும் ஒரு தடவை சொல்லிகிட்டு இருக்கோம், சுவாமியினுடைய மூச்சு காற்றுன்னு. அப்படியே அதை பிரார்த்தனையானது துவங்குகிறது. இந்த வேத மாதாவை ஸ்துதி பண்ணுறோம். நிஸ்வாசரூபா பரமேஸ்வரஸ்ய பிரபானமூர்தன்யதவாஷ்சதர்மே நிரந்தரம் ரட்சண நக்குலாணி வேதாவயம் சரணம் பிரபன்னாஹாம் அப்படி. அப்ப ருக்வேதத்தினுடைய ஸ்துதி. ருக்வேத ரூபேண விநிர்கதாயே பிரத்யன்முகாத்வை பரமேஸ்வரஸ்ய யக்ஞேஷு ஹௌத்ரே. ஹௌத்ரிங்கிறது அந்த ஹோதாங்கிற பேரை தான் ஹௌத்ரின்னு வருது இந்த இடத்துல. யக்ஞேஷு ஹௌத்ரி விநியோக்ஷியமானாக வேதாவயம் வ சரணம் பிரபன்னாக. அடுத்தது யஜுர்வேதம். அத்வர்யவே அத்வர்யுக்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த யஜுர்வேதிகள். அது அத்வர்யுவே கர்மணி சோபமானாக ஹியாகத்ய சௌமியாத் வதனாத் சிவஸ்ய சர்வஸ்ய லோகஸ்ய சிவங்கராஜே வேதாவயம் வப்சரணம் பிரபன்னாகாம். அடுத்தது காயம் செய்கின்ற சாமவேதத்தினுடைய பகுதி. அவுத்காத்ருகே உத்காதாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவுத்காத்ருகே கர்மணி கீயமானாக, கீயம்னா பாடுறது, கீதம்னு அதனால தான் பாட்டுக்கு பேர். சம்போஸ்ததா மோக மோதகராஸ்டயுயம், சம்பு ஆகிய பரமேஸ்வரனுக்கு சந்தோஷத்தை மோதத்தை தரக்கூடியது. சிவஸ்ய பூர்வாத் வதனாத் பிரவித்தாக வேதாவயம் வத்சரணம் பிரபன்னாக. அதர்வ வேதா பரமேஸ்வரஸ்ய ஷகோரவக்ராஸ்து சமாகதாயே பிரம்மே ததா புஷ்டிகரே. அவர் பிரம்மான்னு சொன்னோம் இல்லையா, அதர்வன வேதம். அது பிரம்மே ததா புஷ்டிகரே சுயுக்தா வேதாவயம் வத்சரணம் பிரபன்னாக வேதோக்த கர்மாணி சுபானி கிருத்வா வேதோக்த சர்வாணி பலானி லப்த்வா வேதாந்த விஞ்ஞான சுருச்சிதார்த்தாக சர்வே பவாமோ பவதாம் பிரசாதாத். அப்படி வேதஸ்துதியை சொல்லி இன்றைய பகுதியை நிறைவு செய்வோம். நாளைய தொடர்ந்து ஆகம பகுதிகளையும் வேத பகுதிகளையும் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை வலையானே போற்றி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம். ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: எடுத்துக்காட்டு வெண்பா. வித்து உண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம், அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம். வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து. ரொம்ப சிவங்க சைவ சித்தாந்த செய்தி இங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக அழகாக நமக்கு தரப்படுகிறது. ஒரு விதை முளைக்கணும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. விவசாயம் இல்லாட்டாகனா அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். விதை முளைப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? நிலம் வேண்டும், மண்ணு, மண்ணு வேண்டும். அந்த மண்ணிலே விதை விழ வேண்டும். அந்த மண் குளிர வேண்டும், மண்ணில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளோ காலம் விதை கடந்தாலும் முளைக்காது. பாருங்கள், எவ்வளோ விதைகள் கிடைக்கு இந்த கோடை காலத்தில். பயிர்களெல்லாம் கருகி போய் அதில் உள்ள விதைகளெல்லாம் எங்கு பார்த்தாலும் நிலம் முழுக்கும் பறந்து கிடக்குது. கோடை காலம் ரொம்ப நாள் நடக்குது நம்ம ஊரில் இல்லையா. ஏப்ரல் மே மாதம் முடிஞ்சு அப்புறம் ஐப்பசி மாதம் அக்டோபர் வர்ற வரையிலும் அந்த விதை இருக்குது, மண்ணும் இருக்குது. ஆனால் அந்த விதை முளைப்பதில்லை, அதில் ஈரம் வேணும். அந்த ஈரம் வந்த உடனே குபீர்னு பார்த்தீங்கன்னா கொட்டல் காடாக இருந்தாலும் குபீர்னு பச்சை பச்சைன்னு ஆயிடுது இல்லையா. அதுபோல இறைவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பாட்டு சொல்ற இந்த பாட்டில் சொல்றாரு. விதைக்கு ஆதாரம் நிலம். அந்த நிலத்திலிருந்து வித்து விழுந்த உடனே வித்திலிருந்து முளை தோன்றுகிறது. அதுபோல இந்த உலகிற்கு முதற் காரணம் என்ன? இந்த உலகம் எதிலிருந்து தோற்றி வைக்கப்படுகிறது? மாயை என்ற பொருளிலிருந்து தோற்றி வைக்கப்படுகிறது. அந்த மாயை எதற்குள்ள பொருந்தி இருக்கிறதுன்னா சிவபெருமானுடைய அருட்சக்தியில் பொருந்தி இருக்கிறது, அவனுடைய திருவடியிலே பொருந்தி இருக்கிறது. அவனுடைய திருவடி என்பதுதான் அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை. அந்த கருணையிலே அந்த மாயை பொருந்தி இருக்கிறது. அந்த விதை முளைக்கும்படியாக விளை முளைக்கணும்னா தண்ணீர் பாய வேண்டும் நிலத்துல. அதுபோல இந்த சக்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி என்பது இறைவனுடைய சங்கல்பம். சங்கல்பம் தான் சக்தி, இறைவன் சங்கல்பிக்கிறான். அந்த சக்தி குளிர்கிறது. அப்படி குளிர்ந்த உடனே மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது. மாயையிலிருந்து உலகம் வெளிப்படுகிறது. அந்த சக்தி என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் மாயை ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கிறார்கள். இந்த ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கின்ற இந்த உயிர்களை உயிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை மனசுல. அதற்கு என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை நாம் தோற்றுவிக்கலாம். உலகத்தை தோற்றுவித்து 36 தத்துவங்களாக உருவாக்கி தனு கரண புவன போகங்களாக செய்து இந்த உலகத்தை இந்த உயிர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிற நினைப்பு தான் அருட்சக்தி. அதுதான் அந்த நிலம் குளிர்தல். அப்படி குளிர்ந்த உடனே உலகம், அப்படி சங்கல்ப மாத்திரத்திலேயே உலகம் தோற்றத்துக்கு. நம்ம எல்லாம் ஒரு காரியம் செய்யணும்னா நம்முடைய உடம்பை இயக்கி, மனதை இயக்கி, கால்களையெல்லாம் இயக்கி, பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஆனா இறைவனுக்கு ஆற்றல் பேராற்றல் என்னன்னா சங்கற்பத்தினாலேயே உலகம் தோன்றிவிடும். நினைக்கும் அவனுடைய மனதில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அவன் எப்பொழுதும் தன்னில் தானாக வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன என்ற ஒரு கருணை மனதில் உண்டாகும். இந்த கருணையே வெளிப்பட்டு செயல்படுகிறது. அவனுடைய அருட்சக்தி அதுதான். அவனுடைய கருணை தான் அருட்சக்தி. அந்த கருணை அப்படி ஒரு இந்த உயிர்கள் துன்பப்படுகின்றன, இதற்காக இந்த மாயை விரிவடையட்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த சங்கல்பம் தான் அவனுடைய ஆணை. அவன் நினைத்த உடனேயே உலகமானது என்ன பண்ணுது, 36 தத்துவங்களும் உருவாக ஆரம்பி. அவைகள் உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் இந்த உலகமாகவும் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் அவைகள் விரிவடையும். உலகத்துக்கு இப்படி தர்றான். இந்த இடத்துல நிலம்தான் அவனுடைய சங்கல்ப பராசக்தி. வித்து என்பது மாயை. நிலம் இருந்தா தானே விதம் உழைக்கும். அப்ப நிலம் என்பது அவனுடைய திருவடி, அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை, அவனுடைய சங்கல்பம் எல்லாம் தான். அவனுடைய சங்கல்பமாகிய பராசக்தி நினைச்ச உடனே உள்ளே குளிர்கிறது. உடனே மாயையாகிய விதை முளைக்கிறது. முளைத்து உலகம் தோன்றுகிறது. அற்புதமா சொல்றார். இந்த உலகம் தோன்றி இந்த உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் உலகமாகவும் இதில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் வருகின்றன. பல்வேறு வடிவினராக இந்த உலகம் வருகிறது. அப்படி பல்வேறு வடிவமாக வருகின்ற இந்த உலகம் நம்முடைய நமக்கு ஞானத்தை தருவதற்காகத்தான் இந்த உலகத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான். இருந்தாலும் கூட இந்த உலகம் நமக்கு மயக்கத்தினையும் தருகிறது. ஏன் மயக்கத்தை தருதுன்னா, ஆணவமலத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தனகரண போன உலகம்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க கடவுள். அப்படி கொடுத்துருக்கும் பொழுதும் கூட ஆணவமல மறைப்பு இருக்கிறதுனால இந்த மாயையை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், மக்கள் மயக்கத்தை தருவதற்காக அதை நாம் எடுத்துக்கிறோம். அப்படி மயக்கத்தினை தருவதாக உள்ள இந்த பல்வேறு வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி ஏருடைய ஈதனி பூனியை உயர் கூருடைய மங்கையும் தானும் வந்தருளி. இந்த செய்தி அவர் அங்கு சொல்றார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும். உலகத்தை பாத்தீங்கன்னா எத்தனை விதமான படைப்புகள், வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினராகி இப்படி இருப்பதற்கு அவன் என்னக்கிறான், கூருடைய மங்கையும் தானும் வந்தெழுருளி. குதிரையை கொண்டு குடநாடி ததுபட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்படி வர்றான் சாமி. வந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் படைக்கிறான். இப்போ அவர் வினையால் இந்த உலகம் எதற்காக படைக்கப்படுகிறது, எப்படி படைக்கப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அவ்வளவு விஷயங்களை பொய்த்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் நாம் செய்த வினையை நாம் அனுபவித்து தீர்ப்பதற்கு உரிய முறையிலேயே தோற்றுவிக்கப்படுகிறது. வேற எதுவும் தோற்றுவிக்கல. உலகம் தோற்றுவிக்கிறதுனா எதை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, சாமி எதுக்கு படைக்கிறார், தனக்கோ பிறர்க்கோ வீணோ அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது உயிர்களுக்காக, உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக. அவன் தான் தாயாக இருந்து அவன் தான் வளர்க்கிறான். ஏனென்றால் அவன் நம்மை விட்டு நீங்காத உறவினனாக நம்முடைய அவன் இருந்துகிட்டே இருக்கான். அப்படி இருந்து கொண்டிருக்கின்றவன் நம்முடைய வினைகளை அறிந்து, நம்முடைய வினைகளை நாம் எவ்வாறு அனுபவித்தால் வினைகள் நம்மிடம் விட்டு கழிந்து நாம் துன்பத்திலிருந்து நீங்குவோமோ அதற்கு உரிய சரியான ஒரு பிறப்பை நமக்கு தோற்று. அவர் வினையால் அப்படின்னு இந்த பாட்டுல பாருங்க, அவர் வினையால் தகவாம், அவர்களுக்கு வினைக்கு தகுந்தது போல எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ. அடுத்தவனுக்கு நமக்கு சண்டை வரணும்னா பக்கத்து உருவாரணா பிறந்துடும். நம்முடைய வினை அவன்கிட்ட சண்டை போ, அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போடுறது மாதிரி இருந்தா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிறந்துருவோம். வினை தான் நம்ம தீர்மானிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, எது வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, மனைவியை தீர்மானிக்கிறது, மகனை தீர்மானிக்கிறது, மகளை தீர்மானிக்கிறது, அம்மாவை தீர்மானிக்கிறது, அப்பாவை தீர்மானிக்கிறது, எல்லாம் உலகம் போற தீர்மானிக்கிறது நம்முடைய வினை தான். அப்ப தோற்றுவிப்பவன் ஒருவன் இருக்கிறானே, தோற்றுவிக்கிறவன் இருக்கானே, அவன் தோற்றுவிக்கிறவன் ஒருத்தன் தானே. அவன் தோற்றுவிக்கிறவன் நல்லாவே தோற்றுவிச்சுட்டு போடுமே, ஏன் அவன் வந்து கட்ட துன்பத்தை நமக்கு தர்றான் அப்படின்னா, அந்த பயனை அனுபவிக்கின்ற நாம் அது போல செய்யலையே. அவன் நல்லதே அனுபவிக்கிற மாதிரி நம்மள செஞ்சிருக்கணும். நம்ம அது மாதிரி செய்யலையே. நம்ம தீவினைகளையும் செய்திருக்கிறோம், நல்வினைகளையும் செய்திருக்கிறோம், அப்போ தீவினைகளுடைய பயனை ஊட்டி தீவினை செய்யக்கூடாது என்பதை அனுபவமாக நமக்கு உணர்த்துகிறான் இறைவன். ஏன்னா நம்ம எத்தனை உபதேசம் பண்ணாலும் நம்ம மறந்துடுவோம், அதுல நிக்க மாட்டோம். அப்பா இவ்வளவோ சொல்றாங்க பையனுக்கு, கேக்குறான் அவன் கேக்குறது இல்லையே. அப்போ எதுலயாவது ஒன்று அடிபட்டவுடனே நம்ம ஆயிரம் நாள் சொல்லியிருந்தாலும் அவன் கேட்க மாட்டான், அவனுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னா அவன் தெரிஞ்சிருவான் தானாவே. ஆகவே கடவுள் இந்த உயிரினுடைய தன்மையை தெளிவாக அவரை போல தெரிஞ்சவங்க யார் இருக்கா? அவன் தான் முற்றறிவினன், இயற்கை உணர்வினன் அவன் தான். ஆகவே யாரும் அவனுக்கு எந்த உதவியும் உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம உயிரோட உயிராக அவன் நின்று கொண்டு இருக்கிறான். நின்று கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அசைவுக்கு முன்னாடியே அவன் கணித்து வச்சிருக்கிறான் அவன். அதனால பயன் கொள்பவர்களுடைய வினைகள் அவ்வாறு இல்லையே, பயன் கொள்ளுகின்ற நாம், இந்த உயிரான நாம் நல்ல வினையும் செஞ்சிருக்கோம் தீயவினையும் செஞ்சிருக்கோம். அப்போ நல்ல வினைக்கு நமக்கு நன்மை வரும்படியும் தீயவினைக்கு தீமை வரும்படியும் செய்தால்தானே நாம் அதுல இருந்து திருந்துவோம். ஆகவே அதற்கு தகுந்தது போல உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான். ஏன்னா ஒருபடிதான் படைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி படைக்கக்கூடாது, படைத்தால் நிர்வாகம் பண்ண முடியாது. ஜனரஞ்சகமான நிர்வாகம் வந்து நாட்டை கேட்டுல கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம சௌரியப்படி எல்லாம் பண்ணோம்னா நாம் எவ்வாறு நல்லவர்களாக இருக்க வேண்டும், எப்படி இந்த ஊர் திருந்தணும் அப்படின்னு தலைவன் தான் திட்டம் போடணும். அப்படி தலைவன் நம்மை மிக சரியான நெறியிலே செலுத்துகின்றான். அப்படி அவன் என்ன பண்றான், நம்முடைய வினைக்கு தகுந்தது போல நாம் அனுபவம் அடைந்து இந்த உலகத்தில் இருந்து ஞானத்தை அடையுமாறு மிக அற்புதமாக நம்மை கொண்டு வந்து சரியான இடத்தில் நம்மை பொருத்துகிறான் அவர் வினையால். இந்த ஆணவ மலம் தான் நம்முடைய வினைகளுக்கு காரணம். ஆனா பல நூல்களில் பாத்தீங்கன்னா நம்முடைய வினைகளை பத்தியே சொல்லுவாங்களை பத்தியே ஆணவ மலம் பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் ஆணவ மல உண்மை என்பது பிறவியினுடைய கடைசி நிலையில தான் ஒரு மனிதனால் உணரப்படும். ஆணவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, அதை உணர்வார்கள் என்றால் இந்த பிறவிகளெல்லாம் எடுத்து இறைவனை அடையக்கூடிய நெருங்குறாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் ஆணவ மலம்னு ஒண்ணு இருந்து இவ்வாறு தீமைகள் செய்கின்றன அவங்களுக்கு தெரியும். ஆனால்தான் நூல்கள்லாம் பார்த்தீர்களானால் நம்முடைய நூல்களில் வந்து நம்ம வினையினால துன்பம் அடைகிறோம் துன்பம் அடைகிறோங்கிறது துன்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க, இன்பம் அடையத்தை பத்தி பெரிய பேசியிருப்பாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஆணவரம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய அருள் நூல்களிலே நம்முடைய பிறவிக்கு நேரான காரணம், நேர் ஏது ஏதுன்னா காரணம், நேர் ஏது ஏதுன்னா ஆணவமலம் தான், அதுக்கு துணை எதுதான் கண்மமெல்லாம். ஆகவே ஆணவமலத்தை உணராமையால் தான் நூல்களிலே ஆணவமலத்தை பத்தி சொல்லாம நம்ம அடையவிட துன்பம். நம்ம நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் நோயுடைய முதல நாடணும் இல்லையா? நமக்கு துன்பம் வருது துன்பம் வருதுன்னு அலறிட்டு இருந்தோம், துன்பம் எதுக்காக வருது? வீடு நிறைய வண்டுகளும் புழுக்களும் நெடுகிறது, எவ்வளவு நாள் கூட்டி கூட்டி சுத்தம் பண்ணி குப்பையில போட்டாலும் திரும்ப திரும்ப வருது. எதனால என்ன அவன் ஆராய்ச்சி பண்ணாம மாச கணக்குல கூட்டிட்டு இருக்கிறான், எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் வந்துனோம்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தா வருது, அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா வீட்டினுடைய பின்புறத்துல ஒரு மூலையில குப்பைகள் தேங்கி கழிவுகள் எல்லாம் அங்க தேங்கி தண்ணீரும் சகதியுமாக இருக்கிறது இருந்து இந்த புழுக்களும் வண்டுகளும் தோன்றி வருகிறான்னு பார்த்தான். அதை ஒரு நாள் என்ன பண்ணா ரொம்பவும் சிரமப்பட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கல்லிட்டு நல்ல மணலை போட்டு நல்ல வண்டுகளெல்லாம் வராம சில மருந்துகளெல்லாம் தெளிச்சிட்டான். இது வரைக்கும் வரல. அது மாதிரிதான் நமக்கு துன்பம் வருதுன்னா துன்பம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, இத்தனை துன்பம் விதவிதமாக வரும் அது. ஆனால் துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆணவமலம். அந்த குறிப்பை பல நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை இருள் அப்படின்னு ஆணவமலத்தை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இருள் சேர் இருவினையும் அந்த ஆணவமலம் இருப்பதனாலே இருவினை நமக்கு வருகிறது பாத்தீங்களா. இப்ப ஆணவமலமே திருவள்ளுவர் உணர்ந்திருக்கிறார், அதனாலதான் அவர் சொல்லி இருக்கிறார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. அப்ப இருள் நீங்கினால் நமக்கு என்ன உண்டாகும், இன்பம் பயக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. யார் விபரீத உணர்வு மயக்க உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருள் நீங்கி போய்விடும், இன்பமே வரும். நம்முடைய அருளாளர்கள் திருநாவுக்கர சுவாமிகள் இந்த துன்பத்திற்கு காரணம் இருளாகி அறியாமை ஆணவம் அப்படின்னு இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப. இருள்னா இந்த இடத்துல ஆணவமலம், ஆணவமலமாகிய துன்பப்படலம் நம்மை மறைக்கிறது. அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மகிட்ட இந்த ஞானம் நமக்கு விளங்காமல் போய்விடுகிறது. உயிர் வியாபக பொருள், அந்த வியாபக பொருளாகிய உயிரினுடைய அந்த ஒளி அந்த ஞானம் விளங்காமல் தடுப்பது திரை. அதோட இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப ஆணவமலம் மறைக்குது. மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து. நல்ல ஞானம் இருக்கிறது உயிர்களுக்கு, அந்த ஞானம் தெரியாம போவதற்கு என்ன காரணம், ஒரு திரை. அந்த திரை என்ன, அறியாமை, அதுதான் ஆணவம். கண்ணிழந்து உன்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ. அப்படிப்பட்ட குருடர்களாக நாங்கள் இருக்கிறோம், ஒன்ன தெரியல என்னையும் தெரியல உலகத்தை எதுக்கு படைச்சதுன்னு தெரியல, வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியல, ஒண்ணும் தெரியல. இது கொடு நரகம். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோங்கிற உண்மையை அவன் உணர்ந்து ஆக வேண்டும். அப்படி உணராமல் இருப்பதுதான் கொடு நரகம். புழுக்கள் நெழுகின்றன, அதுல சுகம் காணுகின்றன. பன்றிகள் பாத்தீங்கன்னா தேசிலே சுகம் காணுகின்றன. அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிற என்னைக்கு அது நினைக்குதோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது முயற்சி எடுத்துக்கும். அப்ப நம்ம கொடு நரக குழி நின்று அப்படி நான் கஷ்டப்பட்டு என்னையே அறியாமல் இருக்கும் பொழுது அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறன் அடித்தளமே ஐயாற்று பெருமான் அப்படியில அப்படி துன்ப குழியிலே கடந்து அல்லல் உருகின்ற நம்மையும் கை கொடுத்து மணிவாச பெருமான் எடுத்து கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக முதலை அரசே போற்றி. ஆகவே இந்த வினை அது தருகின்ற துன்பம் இன்பம் இதற்கு மூல காரணம் ஆணவமலம் அப்படிங்கறது நம்முடைய அருளாளர்கள் திருவள்ளுவர் நாயனார் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி. அப்ப இந்த இருள் என்பது இந்த உயிரினால் மட்டும் களையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏன்னா ரொம்ப வலிமையுடையது, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுதான் அது, அது அநேக சக்தி உடையதாக எல்லா உயிரினையும் மறைக்கும். ஒரே ஒரு ஆளு அது இருக்கு, நம்ம கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும், எல்லாருடைய கண்ணையும் ஒரே மாதிரி மறைக்கும். ஒரே இருள் தான், ராத்திரி சூரியன்ல ஒரே இருள் தான், எனக்கு ஒன்று தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரியும், எல்லாரையும் மறைக்கும். அது போல ஆணவலம் என்பது ஒன்றுதான், அது அநேக ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாக இருந்து எல்லோருடைய உயிரினுடைய ஞானத்தையும் மறைக்கிறது. இருளாய அவன் தான் அதை அதை தீர்க்கும். இவ்வளவையும் விமர்சனமா விரைவா படிச்சுட்டு நமக்கு இவ்வளவு துன்பம் இருக்குன்னு படிச்சுட்டு அந்த துன்பத்தை நீக்கிற வழி நமக்கு தெரியணும்ல. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து துன்பத்தையும் அதற்கு மூலமாக இருக்கின்ற ஆணவலத்தையும் கெடுத்து இடர்பாவம் கெடுத்து மூலமாக இருக்கின்ற பாவத்தையும் கெடுத்து ஏழையேனி உய்ய திரளாத சிந்தனை பெருட்டி. என்னுடைய சிந்தனை முழுமையா உண்மையை உணர்வதற்கு தகுதி இல்லை, நீதான் அதை தெளிவுபடுத்துகின்றாய். தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அண்ணாவுடானா தன்னுடைய உயிர் வர்க்கம் அனைத்தையும் தன்போல் ஆக்க வேண்டும் நினைக்கிறான். அவனை போல நினைக்கிறவன் யாரு இல்ல? ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு ஆளை பார்த்து நீனும் கோடீஸ்வரனா போற அம்பானி செய்வாரா? இன்னொரு நீனும் என்ன டைமும் ஆயணும் அப்படின்னு உலகத்தில் உயிர்களை செய்வாரா? செய்ய முடியாது. ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனை உருவாக்க மாட்டான். எப்படியாவது அவனை தட்டி அவன் நம்ம அளவுக்கு வராம பாத்துக்கணும் அப்படிங்கறத நினைவார்கள். கோடீஸ்வரன்ல இருந்து லட்சாதிபதி வரலாம், அதான் ஆயிரம் வச்சிருக்கணும் அப்படிதான் நினைப்பான். அவன் ஊர்ல எத்தனை பேர் பணக்காரன் இருப்பான், தான் வீட்டு பக்கத்துல இருக்கும் நம்மளோட மிஞ்ச கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆகவே ஆனால் நம்முடைய சிவபெருமான் என்ன செய்யறான்னா சிவலோக தன்போல் சிவமாம் தன்மை அடைய வேண்டும் இந்த உயிர்கள். தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை அவன் தான் அருள் உடையவன், உரியவன் அருளுக்குரியவன் அவன் தான். ஏன்னா என்ன போல நீனும் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆதி மாதவத்து உள்ளானே என்ன அது நம்மெல்லாம் தவறு செய்யறோம், அவனை போய் ஆதி மாதவத்து உள்ளானேன்னு சொல்றாரு. என்ன என்ன விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் அருளுக்கு அருள் செய்கிறான், அவன் ஆதி மாதவத்து உள்ளான்னு சொல்றாரு. அவன் தவம் செஞ்சு நமக்கு காட்டலன்னா தவம் செய்யறதுன்னு எப்படி நமக்கு தெரியாதா? அதற்காக அவனே தவம் செய்து நமக்கு காட்டுகிறான். ஆதி மாதவத்து உள்ளானை ஆரங்க நாதத்து அப்பால் என்ற பொருளானை புள்ளிருக்கு எழுவரானை போற்றாதை ஆற்றனால் போக்கிறேன். ஆகவே இவ்வளவு வலிமையான இந்த இணை வருகிறது. நம்ம இன்பம் துன்பம் எல்லாம் அடையறதுக்கு அவருடைய வினைதான் காரணம், நம்முடைய வினைதான் காரணம். நம்முடைய வினைக்கு தகுந்தது போன்ற பிறப்பிறப்பை நமக்கு இறைவன் தருகிறான், அது அவனுடைய கருணைதான். ஏனென்றால் வினையில் இருந்து நாம் விலக வேண்டும் என்றால் வினையினுடைய தன்மையையும் ஆணவலத்தினுடைய தன்மையையும் நாம் அனுபவப்பட்டு உணர வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஆணவலத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டிருப்போம். கடவுள் நம்மை பற்றி தெளிவாக உணர்ந்தவர். இந்த உயிருக்கு எப்படி உணர்த்த வேண்டும் என்பதை அவனை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. ஏனென்றால் அவன்தான் நம்முடைய உள்ளே இருக்கிறான், உயிருக்கு உயிராக அவன்தான் இருக்கிறான். உயிர்க்குயிராத தன்மையால் உடனாகி நிற்கின்றவன் அவன் தான். அதனால அவனை தவிர வேற யாருக்கும் நம்மை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. கிட்ட இருக்கிற மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சில ரகசியங்களை தான் சொல்லுவோம், சிலதை சொல்லவே மாட்டோம் நம்ம. ஆனால் நீ சொல்லவே வேண்டாம், எல்லா ரகசியத்தையும் அவன் அறிவான், உள்ளே இருந்து அறிந்து கொள்வான். அதனாலே நம்மை எப்படி கடைபேற்ற வேண்டும் என்பதை அவனே அறிவான், அவன் தான் நமக்கு உதவுவான். ஆகவே வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். உயிர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறு கூட்டி இந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அவர் படைக்கிறான். உயிர்களுடைய போக்கிலே போவதனால் ஏதோ உயிர்கள் பக்கம் எழுதிட்டு போறான், இவன் உயிர்கள் வசம் போட்டவன், அவ் உயிர்களுக்கு இவன் கட்டுப்பட்டவன் அப்படின்னு கிடையாது. அவன் முதன்மை உடையவன், முதன்மை உடையவனுடைய பேரறிவினால்தான் உயிரினுடைய போக்கிற்கே சென்று அவர்களுக்கு உணர்த்தி உணர வைக்கிறான். ஏன்னா உணர்த்தினால்தான் இந்த உயிர்கள் உணரும். இந்த பெரிய கப்பலில் மீன் பிடிக்க செல்கிறவர் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வலிமையான கயிற்றோடு அந்த தூண்டில இணைச்சிருப்பாங்களாம், அந்த தூண்டில கப்பலை கடல்ல போட்டுருவாங்க. அதுல அந்த அது திரும்ப சோய்ப்பதற்குரிய பொருளையும் கோத்து போட்டுருவாங்க. உடனே மீன் என்ன பண்ணும், அதை போய் சாப்பிட்ட உடனே அந்த தூண்டில் மாட்டிக்கும். மாட்டின உடனே அந்த மீன் என்ன செய்யுமா, வலிமையா அந்த கைத்தை பிடிச்சி இழுக்குமா. இழுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, மீன் பிடிக்கிற வல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க அந்த சௌரியத்தை. அது பல மீட்டர் தூரம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓடி ஓடி களைச்சு போன உடனே அது சோர்ந்து போய் ஓடி படுத்துடும். உடனே என்ன பண்ணுவான் மீனவன், அது போல இந்த உலகத்தை ஆணவமலத்தை தேய்க்கணும். அதுதான் சாமியுடைய கருணை. ஆணவமலத்தை தேய்ப்பதற்கு, அதை நெகிழ்விப்பதற்கு அதை நெகிழ வைக்கணும். நெகிழ வைப்பதற்கு அதை கொஞ்சம் அசைக்கணும். இப்ப நீங்க சாதாரண ஒரு எனக்கு சாமி இப்ப நம்ம குருக்களையா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு போனாங்க, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த அந்த குடுமி ரொம்ப நல்ல கனமா அழுத்தமா இருந்தது, கையால பிச்சா வராத மாதிரி இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடுமிய நாலு தர கல்லுல முத்துனாங்க. முத்துன உடனே அது என்னாச்சு, நெகிழ்ந்தது நெகிழ்ந்தது. நெகிழ்ந்த உடனே கையால சுலபமா பிச்சாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்துக்கிட்டீங்களா, அதான் அதான் நடக்குறீங்க. அப்ப ஆணவமெல்லாம் ரொம்ப கெட்டியா நம்மளை பிடிச்சிருக்கு. அப்போ இதை நெகிழ்விக்க என்ன செய்யணும், வினைகளை சேர்த்து நமக்கு வினை வழிபடி நம்மளை செலுத்தி இந்த உலகத்துல கொஞ்சம் அதை நெகிழ வைத்து ஒன்னா பிச்சு எடுத்துரு. அப்புறம் நமக்கு ஒண்ணும் இருக்காது, குடுமையா பண்ண இருக்குமா இருக்காது. பாருங்க அந்த மாதிரி உதாரணங்களை பார்க்கும் பொழுதே சைவ சிந்தனை இருக்குன்னா அவங்க செஞ்ச உடனே ஆகா இன்னைக்கு நல்ல அருமையான உதாரணம் ஒண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஆகவே அதனால் அவனுடைய முதன்மைக்கு இழுக்கு இல்லையே, அவனுடைய நோக்கத்தை அவன் பூர்த்தி செய்கிறான். ஏதோ உயிர்கள் பின்னாடி அவன் போறான், அவன் சுதந்திரம் இல்லாத உங்களை இருக்கு, உயிர் என்ன நினைச்சாலும் செய்வான் உங்களுக்கு, செய்வான். அந்த உயிர்களுக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வான். அந்த உயிர்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுத்து, இப்போ ஒரு நம்ம குழந்தை இருக்கு ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு, தெருவில் போற ஐஸ்கிரீம் பார்த்து கதவுன்னு கது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நம்ம ஒண்ணும் முடியாம அது அழுது அடம்புடிக்கிறத பார்த்துட்டு ஒண்ணு வாங்கி கொடுத்துடும், அது அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுது. ராத்திரிக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆகி தலைவலி வந்துருது, உடம்பு வலி வந்துருது. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம், வேண்டாம்னு சொன்ன கேட்டியா, நாளைக்கு கேப்பியா, நாளைக்கு கேப்பியா சொல்லு அப்படின்னு சொல்றமா இல்லையா. அது போல உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனிவினாலும் இந்த உணர்த்ததான் இந்த ஆன்மா உணரும். அதனால இறைவன் என்ன செய்யறான்னா அனுபவித்து உணர்த்துகிறான். அதுக்குதான் இவ்வளவு சூழ்நிலைகளையும் இங்கு கொண்டு நமக்கு அதுக்கு எவ்வளவு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சூழ்நிலை அவன் ஏற்படுத்துறானே, ஒவ்வொரு உயிருக்கும் ஞானத்தை விளைவிப்பதற்காக அவன் படாத பாடுபடுகிறான்னு சொல்லலாம். அவன் வந்துதான் அப்படித்தான் நம்மள ஞானத்தை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டாக்குகிறான். அவனுக்கு அவனா, நம்ம ஒருத்தர் மேலதான் அன்பு செலுத்த முடியும். பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா அவரு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இல்லையா. ஆனா இறைவன் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவன், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவன் முதன்மையானவன். எல்லார் மேலையும் அதே அன்பை தான் செலுத்துறான். எல்லாரும் அவருக்கு வேண்டியவர்கள். எனக்கு வேண்டியவனே ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க, எனக்கு வேண்டியவர்கள் சில பேர் தான் சொல்ல முடியும், ஒரு குறுகிய வட்டம் தான் இருக்கும். ஆனா கடவுளுக்கு அது வேறுபாடு என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை பேருக்கும் அவன் மிகவும் வேண்டியவன். எனக்கு வேண்டியவனா அவங்களுக்கு வேண்டியவன் எல்லாருக்கும் அவ்வளவு வியாபகமாக அவ்வளவு பேரையுடனும் பேராற்றலுடனும் பெரும் கருணையுடனும் இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். ஆகவே இந்த உலகம் பிரபஞ்சத்தை அவள் படைப்பதற்கு அவனது அளவில்லா கருணையே காரணம். இந்த உலகத்தை அப்படி பார்த்த உடனே கண்ணால பார்க்குற எல்லா பொருளையும் பார்த்த உடனே நமக்கு என்ன நினைவு வரணும், இது உடைய கருணை, உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் தெரியாது. அதனால தாயினும் நல்ல தங்கரன் அருளாளன் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இணைத்து இந்த மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும்பொழுது அதை இணைத்து பார்த்தோம்னாலும் இன்னும் நல்லா இருக்கும். தாயினும் நல்ல தங்கரன் திருநாவுக்கரசு நாயனர், சராசரன சாயானை, சராசரத்துக்கெல்லாம் அவன் தான் தாய். சரம் என்றால் அசரம், இயங்குகின்ற பொருள்கள் இயங்காத பொருள். உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம், பல வேறு மாதிரி பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. அப்படி இயங்குகின்றவைகள் இயங்காதவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் தான் தாய். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, ஏன் தாயை விட சாலப்பறிந்து அப்படிங்கிறான். தாய்க்கு கூட தெரியாத ரகசியங்கள்லாம் சாமிக்கு தான் தெரியும். ஆகவே அதோடு இன்னும் நிறைய விவரங்கள் இதே விவரித்து நம்ம சொல்லலாம். ஒரு பிறவியில தான் தாயாக இருந்து நமக்கு அவர்கள் அருள் புரிய முடியும். தாயினுடைய அன்பு தான் உயர்ந்தது. அதனால தாயினும் சாலப்பறிந்து, தாயோட பெரிய சாலப்பறிந்து அவர் நல்லா செய்கிறார் அப்படின்னு சொன்னால், போன பிறவிலையும் அவர் தான் செஞ்சிருக்காரு. நம்ம உயிர்னு என்னைக்கு இருந்தோ அன்னையிலிருந்து அவர் தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பிறவிக்கு வந்த பிறகும் அவர் தான் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார். பிறவியிலிருந்து நம்ம விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்த பிறகும் அவன் தான் இன்பம் கொடுக்க போகிறான். அதனால தாயை விட அவன் தான் சிறந்தவன். பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தினி, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி விரிக்கி உலக்கில ஆனந்தமாய தேனினை துரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமைய செவிருமானி, யானனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள். இப்படி உணர்ந்தால் அவனை சிக்கனை பிடிக்கலாம். ஆனவனை நம்மளிருந்து விலகணும்னா அவனை சிக்கனை பிடிக்கணும். சிக்கனை பிடிப்பதற்கு அவன் தாயை விட ரொம்ப நமக்கு அளவில்லா கருணை செய்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்றோம். அவனுக்கு இது விளையாட்டு, முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சிவபெருமானுக்கு இதெல்லாம் ஒரு அனாயாசமான விளையாட்டு, அவன் சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யல, அவன் சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்கிறான். இவ்வளவு காரியங்களையும் செய்த பிறகும் ஒரு காரியமும் செய்யாதவன் எப்படி இருப்பானோ அது மாதிரியே இருப்பான். ஒரு காரியமும் செய்யாதவன் உடம்புல களைப்பு செழிப்பு எதுவும் வராது இல்லையா, அப்படியே உட்காந்துருப்பாங்க இல்லையா, இவ்வளவு காரியங்களை உன் சங்கல்ப மாத்திரத்திலே செய்து விட்டு அப்படி இருக்கான். சொன்னையில் தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின், இந்த தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தல், நம்ம என்னமோ சும்மா படைத்தல் படைத்தல் ஏதோ சோறாக்கி போடுறது மாதிரி இல்ல. இந்த பிரபஞ்சத்துடைய விரிவை பத்தி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம், எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது, இதை படைக்கிறதுனா சாமானியமான வேலையா, மூணு வேலையும் சமைச்ச பிறகு ராத்திரில ஓய்வு கிடைக்கும், ஓய்வு நமக்கு தேவைப்படுகிறது, சாமி ஓய்வு எடுத்துக்கிறாரு. சொன்னையில் தொழில்கள் என்ன, தொழில்கள் என்ன தொழில்கள், பஞ்சகிருத்தியங்கள் ஐந்தொழில்கள், இந்த ஐந்தொழில்களையும் என்ன காரணம் தோற்ற எண்ணில், இதுக்கு என்ன காரணம், இந்த காரியம் செய்யறானவன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் ஆம். இது முன்னவன்கிறது யாரு, எல்லாரும் அவன் தான், அவனுடைய விளையாட்டு என்றே சொல்வார்கள். உயிர்க்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும், எதுக்காக செய்யறான், உயிர்கள் ஆணவனத்துக்கு உட்பட்ட உயிர்களை இந்த உலகத்திலேயே உலக சுகபோகங்களை கொடுத்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்தவும், பக்குவமானவர்கள் அவருடைய திருவழியில் அவனை சேர்த்துக்கொள்ள, புத்தி முத்தி உலகாயுத வாழ்க்கை அதுக்கு மேலாக அதனால் அடையக்கூடிய இறைவனுடைய திருவடி இன்பம் இந்த எல்லாத்தையும் வழங்குவதும், அருளான் முன்னே துண்ணிய மரங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. ஆகவே அருளினாலே செய்கின்றான் இந்த பஞ்சகிருத்தியங்கள் செய்வது ஆணவமலத்தை துடைப்பதற்காக, முற்றிலும் துடைப்பதற்காக, தூய்மை இந்த உயிரை தூய்மை அடைய வேண்டும், வெளுக்கு வெளுத்து தூய்மை நம்ம தலைவத்தில் வெளுத்து தூய்மைப்படுத்துறதுல, அது போல நம்முடைய உயிரிலே இருக்கக்கூடிய அழுக்கை தூய்மை செய்வதற்காக இந்த ஐந்தொழில்களை செய்கிறார். ஆனா என்ன பண்றாங்க, தொலைத்துறையில என்ன பண்றாங்க, ஓர் மண்ணெல்லாம் சேர்த்து தண்ணீரை சேர்த்து கல்லுல போட்டு துவைத்து அடித்து துவைத்து அழுக்கை போக்குவது போல இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து இந்த உலகத்திலே இன்ப துன்ப உணர்வுகளை ஏற்படுத்தி ஞானத்தை வழங்கியதன் மூலமாக தன்னுடைய அருளை தொழிலை செய்து தன்னுடைய தன் உருவ பரப்பையெல்லாம் தர்றானா, யாரும் தரமாட்டான், தான் சொத்து அப்படியே முழுசா கொடுக்குறான், தான் எல்லாவற்றையும் கொடுத்து சிவமாம் தன்மை உடையவனாக இந்த உயிர்களை அவன் மாற்றுகிறான். ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள், அணுக்கள் இடர் கடலினின்றும் எடுத்து, இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்றாங்க, விளையாட்டு என்பது அவன் சுலபமாக செய்தனால என்ன செய்ய, அணுக்கள், அணுக்கள்னா உயிர்கள், அதை இடர்கடலினின்றும் எடுத்து, இடர்னா துன்பம், இந்த உயிர்கள் எந்த உயிர் துன்பப்படாத உயிர் இருக்கு, யார கேட்டாலும் துன்பத்தை பத்தி ஒரு விரிவுரையை நிகழ்த்துவார்கள், தொடர் சொற்பொழிவு செய்வார்கள். இப்ப யாருக்கும் தனித்தனியா உங்களெல்லாம் நான் பார்த்து பேசுறேன்னா, உங்களுக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பொழுது செய்யலாம் இல்லையா, அப்ப இந்த துன்பத்தை இடர்கடலிலிருந்தும் எடுத்து ஊற்றமிக அருள் புரிதல், இந்த துன்பக்கடலிருந்து நீக்கினதோட நிற்கிற மாட்டார், அடுத்து என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அருளை பொழிவார், இன்பம் வரும், நம்ம துன்பம் நீக்க மட்டும் பார்த்தாது இன்ப ஆக்கமும் நமக்கு வேணும், அதெல்லாம் செய்வார். ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல், அவர் அஞ்சு கஞ்சங்கத்தையும் செய்யறாரு, ஒன்னொன்னுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு, ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல், இந்த பிறவி பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து ஒரு பிறவியில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு நாலு நாள் எங்கேயாவது ஒரு டூர் போறோம், ஊருக்கு போறோம், யாத்திரை போறோம்னு வச்சுங்க, உடனே அஞ்சாம் நாள் வந்து ரெஸ்ட் நமக்கு வேணும், லீவ் போறதே எட்டு நாளா போட்டுருவோம், மூணு நாள் நமக்கு ஓய்வு வேணும். அது போல இந்த உலகத்துல ஒரு பிறவியில நம்ம பிறந்து ஏராளமான இன்ப துன்பங்களை அனுபவித்த உடனே அடுத்த பிறப்பு உடனே வராது, உடனே கொஞ்சம் ரெஸ்ட், அதுக்காக தான் உயிர்களுக்கு ஓய்வு தருகிறார், ஒடுக்கத்தினாலே அடைப்பு நீக்குவதற்காக ஓய்வு தருகிறார். மறுபடியும் ஏன் தோற்றுக்கிறார்னா, இன்னும் ஆணவனம் போகலையே, பாதியோட போயிட்டோம், கணக்கு இன்னைக்கு சார் போட்டாங்க, நம்முடைய வகுப்பாசிரியர் செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கணக்கு போட தெரியல, ரெண்டு ஸ்டெப்பு போட்டோம், மணி அடிச்சுட்டு வீட்டு போயாச்சு, நாளைக்கு வந்த உடனே எந்த இடத்துல விட்டுதோ அந்த இடத்துல ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது போல களைத்து போய் அந்த உயிர்கள் எல்லாம் ஒடுங்கிய உயிர்கள் மீண்டும் ஏன் தோற்றத்துக்கு வருதுன்னா, அந்த மலத்தில் இருந்து நீங்குவதற்காக, மலம் இன்னும் போகல, அது நீங்குவதற்காக, அதுக்காக தோற்றம். ஏன் காப்பாற்றி வைக்கிறான் ரெண்டு கண்டையில, தோற்றம் அழிவு ரெண்டு கண்டையில காப்பாற்றி வைக்கிறானே, போகத்தை துய்த்து இன்ப துன்பத்தை அனுபவித்து அதனால் ஞானம் அடைவதற்காக, இன்னும் ஞானம், அது மாயாமலத்தில் உள்ள பற்றுதல் இந்த காப்பாற்றி வைக்கிறதுனாலதான் போகுமா. மாயாமலத்துல மாயாமலம் இருக்கிறதே, இந்த மாயையிலிருந்து தோன்றிய பொருள் இருக்க, இதெல்லாம் சாஸ்வதம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம், எல்லா பொருளும் சாஸ்வதம், நிலைத்தவைகள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழும் பொழுதுதான் தெரிகிறது, கண்ணுக்கு முன்பே நாம் நேசித்த பொருள்கள் எல்லாம் அழிந்து போகின்றன. அப்போ இந்த மாயிலிருந்து தோன்றிய பொருள்கள் எல்லாம் முத்தொழிலுக்கு மூ வினைமைக்கு உட்பட்டது. அப்ப இதுல நம்ம வந்து அளவுக்கு மீறிய பற்றுதலை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காத்தல் தொழில் நடைபெறுது. எல்லாம் விளையாட்டுன்னு நம்ம நினைக்க கூடாது, ஏதோ வீண் நினைக்க கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, தோற்றத்திற்கு காரணம் இருக்கிறது, நாம் நிலைத்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது, ஒடுக்கத்திற்கும் காரணம். அதான் சொல்லுங்க சிவபிரகாசத்துல முடிவு சிவாச்சாரியார் இதை சொல்றார். திரோதாயி தகல் இருத்தல், இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், உலகத்துல நம்ம வந்து ஆர்வத்தோட ஈடுபடணும். ஆர்வத்தோட ஈடுபடலைன்னா உலகம் துவைக்காது. இப்போ நம்முடைய குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, அல்லது கணவன் இருக்காங்க, இவங்க மேலாம் நமக்கு பிரியம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சுப்பாங்க. குழந்தை மேல பிரியம் இருக்கிறதுனால தான் குழந்தைக்கு நம்ம வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கு நல்ல உடை துணிமணிகள்லாம் வாங்கி போடுறோம், நம்முடைய சம்பாத்தியத்தெல்லாம் குழந்தைக்கே செலவு பண்றோம். அந்த அன்பு அந்த அந்த பாசம்ங்கிறது போயிட்டுன்னு வச்சுங்க உலகம் நடக்காது. இறைவன் அதுக்காக தான் அந்த பாசம்ங்கிறத கூட வச்சு உலகத்தை நடத்திட்டு இருக்கிறான். அப்போ இந்த திரோதாயி என்பது அந்த மறைத்தல் தொழிலின் மூலமாக இந்த உலகத்தில் சுவையாக ஈடுபட்டு ஞானத்தை அடைவதற்குரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அந்த ஆணமலத்தி அந்த திரோதான மலத்தினாலே நம்ம பக்குவப்பட்ட உடனே இறைவன் போற்ற வரும் அருள் அருளே அருளல் தொழிலே அதுக்கு பிறகு செய்கின்றான். இப்படி அவன் செய்யற இந்த பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, அதெல்லாம் இப்படி நம்ம பட்டியலிட்டு பார்த்தால் அவன் உலகத்தை தோற்றுவிப்பது தோற்றுவிப்பது ஆணாமலம், நம்மை விட்டு விலகுவதற்காக நிலைக்கை செய்வது, இந்த உலகத்திலே இன்ப துன்ப அனுபவங்களை பெற்று ஞானம் அடைவதற்காக, ஒடுக்குதல் களைப்பு நீங்குவதற்காக, மறைத்தல் இந்த உலகத்திலே சுவை ஏற்படுவதற்காக, அருளல் என்பது அந்த எல்லா விதமான மலங்களும் நம்மை விட்டு நீங்கிய உடனே நமக்கு இன்பத்தை தருவதற்காக. இந்த ஐந்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இது இறைவனுடைய கருணை. பஞ்ச கிருத்தியங்களும் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் ஆகிய உயிர்களுக்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் செய்கின்றான். அப்போ இதுல இருந்து எந்த சிந்தனையிலிருந்து இது வருதுன்னா, அவர் வினையால் வித்தகமாம். ஆக அவருடைய வினைக்கு தகுந்தது போல வித்தகமாக இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கிக்கிறான். உயிரோடு வாழ்கின்ற பொழுது தன்னை மறைத்து அவன் பக்குவப்பட்ட பிறகு அருளை தொழிலையும் செய்கின்றான். ஆகவே பல்வேறு வடிவினதாய் உள்ள மயக்கத்தை தருவதாக உள்ள இந்த வியக்கத்தக்க உலகம் மாயென்று விரிந்து தோன்றும். அவன் விரிந்து விரித்து தோற்றாவிட்டால் அந்த பேரறிவும் அனுகிரக சக்தியும் அருளமும் உடைய அந்த சிவபெருமான் தோற்றுவிக்காவிட்டால் இந்த உலகம் தோன்றவே தோன்றார். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம தான் உலகத்தை தோற்றுவிச்சது மாதிரி நமக்கு ஒரு நினைப்பு. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனே. அப்படி செய்து சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, வேட்டுவனாம் அக்குழு போல், ஒரு வேட்டைவாளின்னு ஒரு குழவி இருக்கிறது, வேட்டைவாளி, அது அதனுடைய புழு, அது முதல்ல வேட்டைவாளி குழவியா வராது, முதல்ல அதனுடைய புழு பருவம். அந்த புழு பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த வேட்டைவாளி என்கின்ற அந்த குழவி என்ன பண்ணுமா, தன்போல் வருவதற்கான எல்லா காரியங்களையும் எல்லா நினைவுகளையும் செய்யுமா. சில பேர் கூட சொல்லுவாங்க, அந்த புழுவை போய் கொத்திக்கிட்டே இருக்குமா, கொத்த கொத்த அந்த குழவியை பார்த்து அப்படியே பார்த்து பார்த்து அதையே தியானமாக இருந்து அந்த புழு அந்த வேட்டைவாளி குழவியாக மாறிவிடும். அந்த வேட்டைவாளி குழவியாக மாறுவதற்குரிய அனைத்தையும் எது செய்கிறது, அந்த தாய் பெற தாய் குழவி செய்கிறது. அதுபோல சிவபெருமான் வேட்டுவனாம் அப்புழு போல், குழவி பிறக்கும் போது புழுவாக பிறக்கும், அது பின் வளர்ந்து குழவியாகும், அவ்வாறு குழவியாக வேண்டும் என்று விரும்புகிறான். யாரு, தாய் விரும்புகிற அந்த மகன மகவாகி அந்த புழுவுக்கு தாய குழவி அது அவ்வாறு ஆக வேண்டும், தன்னை போல ஆக வேண்டும் என்று அதற்கு வேண்டுவனவற்றையெல்லாம் அது அந்த குழந்தைக்கு செய்கிறது. அதுபோல சிவபெருமானும் உயிருக்கு வினையை, நம்ம என்ன வினையை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்த பிறப்பை அந்த இடத்தில், அதற்கு தகுந்த பிறப்பை என்ன உருவத்தில் அமையணும், நம்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு என்ன உருவம் நமக்கு கிடைக்கணும், அந்த உருவம் தான் கிடைக்கும். ஒருவேளை நொண்டியாகவோ கண் இல்லாமலையோ அல்லது நல்ல அழகான உடலையோ எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்முடைய வினையின் காரணமாக நமக்கு வரக்கூடியது. அந்த பிறக்கின்ற அந்த சூழ்நிலை கூட வினையினால் தான் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வேட்டைவாளி குழவியானது எப்படி தன்னுடைய அந்த புழுவை தான் விரும்பு வண்ணம் உருவாக்குகிறதோ, அதுபோல இந்த வினைக்கு தகுந்தது போல இறைவன் பக்குவப்படுத்தி தான் விரும்பு வண்ணம் உருவாக்குகிறான். அதற்கு எதை பயன்படுத்துறான், அவன் வினையத்தான் பயன்படுத்துகிறான், இருவினைகளை பயன்படுத்துகிறான். அந்த பிறப்பின்கண் அவை அடையத்தக்க பயனையும் அவற்றிற்கு கூட்டுகிறான். ஆகவே வினைகள், நாம் செய்த வினைகளுக்கு தகுந்த நல்ல பிறவி, அந்த பிறவி எப்படி வினைக்கு தகுந்த அந்த உடல் அமைப்பு, சுற்றுப்புற சூழ்நிலை, நண்பர்கள், மனைவி, குழந்தை எல்லாத்தையும் அவன் தீர்மானித்து அனுப்பிச்சிடறான். வந்த பிறகு இந்த பிராரப்தின் காரணமாக எந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தது மாதிரி வினைகள் நம்ம விட்டு கழியும். வினை நமக்கு, நாம் செய்த வினைகள் அந்த நம்முடைய வாழ்க்கை அந்த பிராரப்தத்தை நம்ம அனுபவிப்போம். அப்போ அனுபவிக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம், புது வினைகளை செய்து விடுகிறோம். அது ஆகாமியமாக சேர்ந்து அடுத்த பிறவிக்கு வித்தாக அமைகிறது. அது அப்புறம் பார்க்கலாம். ஆகவே இறைவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படுகிறது. இந்த இந்த பாடல்ல ரெண்டு கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டன. இந்த இறைவனுடைய திருவடியாகிய திருவருளிலே இந்த மாயை தங்கி இருக்கிறது. திருவருள் சங்கல்பிக்கிறது இந்த மாயை உயிர்களுக்காக தன்கரண போன போகமாக விரிய வேண்டும், பிரபஞ்சமாக விரிய வேண்டும் என்று அந்த தாய் தான் சங்கற்பிக்கிறார். அப்படி சங்கற்பிப்பதனாலே இந்த பிரபஞ்சமானது வித்தகமாம் உலகம் வினையை நாம் அனுபவிப்பதற்கு தகுந்தது போல பல்வேறு வடிவங்களோடு வேறு வேறுவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாக இந்த பிரபஞ்சத்தை கூருடை மங்கையும் தானும் வந்து இந்த உலகத்தை அவன் படைத்து நமக்கு தருகிறான். தந்து இந்த உலகத்திலே அவன் வினைகளை துய்க்கச் செய்கிறான். துய்க்கச் செய்வதன் மூலமாக வினைகளிலிருந்து நமக்கு ஞானத்தை உண்டாக்குகிறான். அப்படி ஞானத்தை உண்டாக்குவதற்கு தகுந்தது போல நம்மை அவன் தாயாக இருந்து நமது அருகிலே இருந்து பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறான். அதான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி. வித்து உண்டா மூலம் உழைத்தவா தாரகமாம். தாரகம்னா ஆதாரம். தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரம் எதுன்னா அவனுடைய சக்தி திருவருள் தான். தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு அளவை இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

சிந்தை திருவோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்று என்ன செய்யும் தேவே எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மன்றில் அணங்குகாரான நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த விருதன்மையாரை இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிதுவாழ்வெங்குருவில் சற்குருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவைவாதற்கேவல் உண்டோன்பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர்கள் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என எடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தி அருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடைந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியானற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதே சிற்றவேச சிதம்பரேச அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே அளவை இலக்கணம் பற்றி இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். அளவை என்பது ஒரு பொருளை நிச்சயிப்பதற்காக கொள்ளப்படுவது. இந்த பொருள் இவ்வளவுதான் இதுதான் என்று நிச்சயிக்கப்படுவது அளவை. அது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்று நாள் வகை அளவை உலகத்து பொருள்களை அளப்பது. எண்ணல் எடுத்தல் நீட்டல் முகத்தல் என்று நாள் வகையாக அளவே நம்முடைய உலகப் பொருள்களை அளப்போம். எண்ணல் எண்ணல் தெரியுதா இத்தனை எடுத்தல் எடுத்தல் அரை நீட்டல் அப்புறம் முகத்தல் இது உலக பொருள்களை அளக்கிறது. இந்த அளவைகளாலே இந்த அளவைகளாலே இந்த பொருள்களை நிச்சயிக்கலாம். இந்த அளவைகள் மூலமாக உலகத்து பொருள்களை நிச்சயிக்கலாம். இது இத்தனை மரக்கால் இருக்கிறது, இது இத்தனை படி இருக்கிறது, இது இத்தனை அடி இருக்கிறது, இது இத்தனை கிலோ இருக்கிறது என்று ஆகையால் உலக பொருள்களை இப்போ

நடந்து நிச்சயிக்கிறோம். இது ஒன்றும் பெருசு இல்லை. அது நிச்சயிக்க இவ்வளவுதான் என்று அதை உறுதிப்படுத்த என்ன வேணும்? அளவை வேணும். அளவை அளவை இல்லையானால் அதை இத்தனை என்று இவ்வளவு என்று உறுதிப்படுத்த முடியாது. உலக பொருளை இது காணப்படுகின்ற பொருளுக்கு அளவை. இப்பொழுது இந்த சாத்திரத்திலே சொல்லப்படுகிற பொருள் காணப்படாத பொருள், கண்ணாலே காணப்படாத பொருள். அது எது என்று கேட்டால் அதுதான் பதி, பசு, பாச, முப்பொருள். கடவுளையும் காண முடியாது, உயிரையும் காண முடியாது, பாசத்தையும் காண முடியாது. காண முடியாத பொருளை எப்படி நிச்சயிப்பது என்றால் அதற்கு அளவை சொல்லுகிறாரு. அந்த அளவை தான் காண்டல், கருதல், உரை என்று மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. அது இன்னும் பல வகையான அளவுகள் நிறைய சொல்லுகிறார். ஆக எல்லா அளவுகளும் இந்த மூன்றுக்குள்ளே அடங்கி போகும். காண்டல் பிரத்யட்சம், அதுக்கு மேல கருதல் யுக்தியினால அறிதல், அதுக்கு மேல அனுமானம் உரை அளவைன்னு சொல்றது ஆகம பிரமாணம். அப்படி காண்டல், கருதல், உரை என்கின்ற மூன்றாலும் காண முடியாத பொருளை நிச்சயிப்பது. காண முடியாத பொருளாயிருக்கிற கடவுள், காண முடியாத பொருளாயிருக்கிற உயிர், காண முடியாத இருக்கிற பொருளாகிய பாசம், மூன்றையும் இப்ப நம்ம உண்டு நம்பி நாம் படிச்சுக்கிட்டோம். உண்டு, கடவுள் உண்டு, உயிர் உண்டு, பாசம் உண்டு என்ற நம்பிக்கை நம்முடைய சைவ சித்தாந்தத்துல முக்கியமான அடிப்படை. வேற சமயவாதிகளுக்கு இந்த முப்பொருளிலும் அவனுக்கு உறுதி கிடையாது, தெளிவாகவும் அவன் காண முடியவில்லை. மற்ற சமயவாதிகள் இந்த முப்பொருளையும், பத்தி, பசு, பாசம் என்கிற முப்பொருளையும் அவன் தெளிவாக காண முடியாமையினாலே கடவுளே பற்றிய சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக, உயிரை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாகத்தான் முரண்பாடாக இருக்கும், முன்பின்னாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துல தான், சைவ சித்தாந்தத்துல தான் தெளிவாக இந்த முப்பொருளை சொல்லுகிறது. பதியினுடைய உண்மை, பசுவினுடைய உண்மை, பாசத்தினுடைய உண்மை முப்பொருளையும் தெளிவாக சொல்லப்படுவது சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். வேற எந்த சமயத்திலையும் இந்த பொருளை தெளிவாக சொல்ல கிடையாது. சொல்ல தெரியல அந்த சமயவாதிகளுக்கு, சொல்ல தெரியல. அதனாலே சைவ சித்தாந்தம் என்பது வேற எந்த சமயத்துக்கும் கட்டுப்படாததா, எல்லா சமயத்தையும் கட்டுப்படுத்துவதாக இருப்பது. எந்த சமயத்திலும் கட்டுப்படாததா, எல்லா சமயத்தையும் தன்னுடைய கருத்துக்குள்ளே கட்டுப்படுத்துவதாக இருப்பது சைவ சித்தாந்தம். அப்படியா மற்ற சமயங்கள் எல்லாம் சொல்லுகிற உண்மைகள் எல்லாம் சொல்லி அதற்கு மேலான உண்மைகளையும் சொல்லுவது சைவ சித்தாந்தம். அதனால சைவ சித்தாந்தத்துக்கு மேல ஒரு முடிவு கிடையவே கிடையாது. அது முடிவு என்றாலே சைவ சித்தாந்தம் தான். முடிந்ததன் முடிவு என்பது சைவ சித்தாந்தம். அந்த முடிவிலே சொல்லப்படுவதுதான் பதி, பசு, பாசம், முப்பொருளை நிச்சயிப்பது. முப்பொருளை நிச்சயிப்பது அதற்கு அளவை சொல்லுகிறாரு. அளவை, காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், உப்பு ஆர் என்பார். அளவை மேலும் முடிவு, உண்மை, ஐதிகத்தோடு இயல்பென நான்கு அளவை காண்பர். அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம். இப்படி ஆறு, அதற்கு மேல ஒரு நாலு, அதற்கு மேலே இன்னும் பல நிறைய நூல்களிலே மற்ற சமயவாதிகளாலும் சொல்லப்படுகின்ற அளவுகள் நிறைய. அதிலே எல்லா அளவைகளும் அளவை, காண்டல், கருதல், உரை என்று இம்மூன்றில் அடங்கிடுமே. அளவை, காண்டல், கருதல், உரை என்று இம்மூன்றில் அடங்கிடுமே. அதனால காண்டலாலும் கருதலாலும் அனுமானத்தால் அகமத்தாலும் உரையாலும் மூன்றில எல்லா அளவுகளும் அடங்கி போய்விடும் என்கிறது இந்த பாட்டிலே காட்டுகிறார். அதனாலே இந்த பொருள் இப்படிப்பட்டதுதான். இந்த பொருள் உண்டு என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியாலும் அனுமானத்தாலும் கருதலாலும், காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், அனுமான பிரமாணம், இந்த மூன்றும் அவசியமானது. இந்த மூன்றிலே எல்லா அளவுகளும் அடங்கி போடுங்கிறார். அதே அளவை என்பது பிரமாணம். உலகத்து பதார்த்தங்களை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நால்வகை அறிவினால் அளந்து அறியப்படுமாறு போல பதி முதலிய பொருளை அளந்தறிதற்கு கருவியாதலால் பிரமாணம் அளவை எனப்பட்டது. பதி முதலிய பொருள்கள் பிரத்யட்சமாக காணப்படாதனவாகலால், பிரத்யட்சமாக கண்ணாலே காண முடியாததாக இருப்பதனாலே அவை ஆகமம், அனுமானம் என்னும் இரண்டு கருவிகளாலும் ஆன்ம சிச்சத்தியால் அளந்தறியப்படுவனவாம். அதனால் ஆன்ம சிச்சத்தியே பிரமாணமாம். ஆகமம், அனுமானம், காட்சி என்னும் மூன்றும் ஆன்ம சிச்சத்திக்கு அறிவை தோற்றுவிக்கும் துணைக்கருவிகள். ஆகலின் அளவையும் அவையும் பிரமாணங்கள் என உபசாரமாக கொள்ளப்படும். அதனாலே இப்படி காண்ட

0: கருதலாலும் ஆகமத்தாலும். ஆகமம் என்கிறத நமக்கு முக்கியமான அடிப்படையான முதல் நூலாக இருப்பது. அன்னைக்கு கூட சொன்னேன், வேத சிவாகமம் இரண்டு நமக்கு முதல் நூல்கள். வேத சிவாகமம் இரண்டும் முதல் நூல்கள். அந்த நூல்களாலதான் மற்றைய நூல்கள் எல்லாம் வந்தது. அந்த நூல்ல இருந்து விரிந்துதான் மற்றைய நூல்கள் எல்லாம் வந்தது. அதனால முதல் நூல்கள் என்று சொல்லப்படுவது எது? வேதமும் சிவாகமம். அந்த வேத சிவாகமத்திலே வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது. வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது. வேதம் பொதுவாகவும் ஆகமம் சிறப்பாகவும் சொல்லப்பட்டது. அது சத்தியநிவாதற்கு அமலன் சாற்றினான் ஆகம நூல் மற்றையிற்குக்கான் வேத வாக்கு என்பது சைவசமய நெறி. அதனாலே சத்தியநிவாதற்கு சத்தியநிவாதம் வந்த பக்தர்களுக்காக ஆக்கப்பட்டது ஆகமமும். அதனால பொதுவாக மற்ற எல்லாருக்கும் அந்த சத்தியநிவாதம் இல்லாதவர்களுக்கும் செய்யப்படுவதாயிருப்பது சொல்லப்படுவதாயிருப்பது வேதம். அதனாலே சத்தியநிவாதற்கு அமலன் சாற்றினான் ஆகம நூல் மற்றையிற்குக்கான் வேத வாக்கு என்பது சைவ சமய நூல். ஆகவே இப்படி சத்தியநிவாதம் வந்த உத்தவர்களுக்காக சொல்லப்பட்ட ஆகமன் சிறப்பு, அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் இப்ப இந்த பதிவு சுபாசம் கூடுவது. ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் பதிவு சுபாசம். ஆகமத்திலேயும் சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் நீங்களாக ஞானபாதத்திலே சொல்லப்பட்டவர்கள் தான் இந்த முப்பொருள். ஆகமத்திலே ஞானபாதத்தை இது முந்தா நாள் கூட சொன்னேன் பூலோகநாத சுவாமி கோயில். இதனால வேதம் புது, ஆகமன் சிறப்பு, சௌரமான உயர்ந்தவன் சௌரமான உயர்ந்தவன் அவன் அருள் செய்த வேத சிவாகமும் உயர்ந்தது. அந்த வேத சிவாகமத்திலே வேதத்தை விட ஆகமம் உயர்ந்தது. ஆகமத்திலே சரியாவாதத்தை விட கிரியாவாதம் உயர்ந்தது. கிரியாவாதத்தை விட யோகவாதம் உயர்ந்தது. யோகவாதத்தை விட ஞானவாதம் உயர்ந்தது. அந்த ஞானவாதத்தில் சொல்லப்படுவதுதான் பதிவு சுபாசம். அந்த ஞானவாதத்தை தான் மாணிக்கவாதகருக்கு உபதேசித்தார். முதல் எடுத்த உடனேயே அந்த ஞானவாதத்தை தான் உபதேசித்தார். திருவாசகம் என்ன பொருளுடையது என்றால், ஆகமத்திலே சொல்லப்பட்ட ஞானவாத பொருளுடையது திருவாசகம். நீங்க இதுவரையில் இந்த உண்மையை கேட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகமத்திலே ஞானவாதத்திலே சொல்லப்படுகிற உபதேசம் தான் திருவாசகமே. ஆகம ஞானவாதம் திருவாசகம், ஆகம ஞானவாதம் திருவாசகம், திருவாசகம் ஞானவாதம். அதனை கூட எட்டு பேர் சொன்னேன் திருவாசகத்துக்கு, எட்டு பேர் சொன்னேன். அதிலே ஒன்று ஞானவாதம். அதனாலே ஞானபாதத்தில் சொல்லப்படுகிற பதிவு சுபாச உண்மைகளை ஒருவர் தெரியவில்லையானால் அவன் பக்தனாக முடியாது, கடவுளை அடைய முடியாது. பதிவு சுபாச உண்மைகளை தெரியவில்லையானால் உண்மையான கடவுளை காண முடியாதா? அப்ப காண்பதற்கான நெறியையும் அவன் மேற்கொள்ள முடியாதா? மேற்கொள்ளாமையினால கடவுளை அடைய முடியாது. அதனாலதான் கந்தபுரான ஆசிரியர் சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள்ளார் தெளிவா. சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வான்றுகள் தலை என வகுப்பர் அன்னவே என்பது கந்தபுரான காசி ஒரு உபதேசப்படும். சான்றவர் ஆய்ந்திட பேருக்கு சும்மா சான்றோர்னு வச்சுக்கிட்டா பிரயோசனம் இல்லைன்னாரு. சான்றோர் அப்படின்னு பெரியவங்களை சொல்லுவாங்க சான்றோர்னு. பதிவசுவாத உண்மையை தெரியலன்னா அவன் எங்களுக்கு வேறு சான்றோர் அல்லவா. அது சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையென வகுப்பர் அன்னவே என்பது. அதனாலே இப்படி பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகிற ஞானவாத பொருளைத்தான் இந்த பதினான்கு சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற பொருள் என்ன? பதிவசுவாச உண்மைகளை. அந்த பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகின்ற நூல் எல்லாமே சிறப்புடையது. அது சிவஞானத்தியார் தனிச்சிறப்புடையது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க அப்பா எழுதி வச்சார். ஆரப்பா அருணதி சிவாச்சியருடைய அப்பா வந்து எழுதி வச்சார் சிவஞான போதம். சிவஞான சுபோதம் எழுதுனவர் அருணதி சிவாச்சியருக்கு அப்பா. புரியுதா? அவருடைய பிள்ளையாக இருக்கிற வைகுண்டதேவருடைய பிள்ளையாக இருக்கிற ஞான சந்தானம்னு பேர். அதான் சந்தான குறவர்னு சொல்லு. சந்தான குறவர்னா புரியுதா? சவயாச்சாரியார் சந்தானாச்சாரியார். சந்தானம் என்றால் புத்திரர். அது மைகண்டதேவருடைய புத்திரர் அருணதி சிவாச்சாரியார். அருணதி சிவாச்சாரியருடைய புத்திரர் மறைஞான சிவாச்சாரியார். மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் உமாவிசிவம். இதில் வழங்குதா? இப்போ வழங்குதா? மைகண்டதேவருடைய புத்திரர் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்தினுடைய புத்திரர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் ஞானபுத்திரர் ஞானத்தந்தை. ஞானபுத்திரர் ஞானத்தந்தை அப்படி சொல்றோம். ஞானபுத்திரர் ஞானத்தந்தை. அதனாலே இப்படி அருணந்தி சிவத்தினுடைய தந்தையாகிய மெய்கண்டதேவர் எழுதிய சிவஞான போதத்து 12 சூத்திரத்தையும் இவர் 12 சூத்திரமாக விரிவாக பாடுகிறார். அது சிவஞான போதம் மூல நூலாகவும் இது வந்து விரிவ உரையாகும். இது மூலமாகவும் இது உரையாகும், அது மூலமாகவும் இது முறையாகும், அது முதல் நூலாகவும் இது வழிநூலாகவும் சிவப்பிரகாசம் சார்பு நூலாகவும் சொல்லப்படுவது. அதுல இந்த வழிநூலாக இருக்கிற சிவஞான சித்தியாரு ஆகமத்தினுடைய சாரம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவது. அது வந்து ஆகமத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சித்தியார் எடுத்துப்பாருன்னு சொல்லுவாங்களா பழனி ஈசான சிவாச்சாரி சுவாமி, ஆகமத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சுல சித்தியார் எடுத்துப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூல் அந்த நூலை தான் இப்பொழுது நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏழை இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம், எனக்கும் அதுதான் பொற்காலம். இந்த காலத்தை எப்படி நாம் கழிக்கிறோம் என்று எண்ணி பார்த்தால் இது சிவபெருமானுடைய திருவருளிலே இப்போ கலந்து இந்த காலத்தை கழிக்கிறோம். காலத்தை வீணே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், வீணான ஆடம்பரங்களிலே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், அக்கிரம செயலில் கழிக்கின்றவர்கள் நிறைய, பெற்றது ஒன்று பிழையே விரிக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேன விடுதி கண்டாய் என்று வந்தல்லவா நீத்தல் விண்ணப்பத்தில், பெற்றது ஒன்று தனு கருண போன போங்கெல்லாம் நீ தந்தாய் சுவாமி. அதை கொண்டு நான் என்ன பண்ண தெரியுமா, அதை கொண்டு அன்பை பெருக்காம பிழைய பொறிக்க விட்டேன். அங்கே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கணுங்கிறது வாறு பிடித்த பத்தில் அதை இங்கே நீத்தல் விண்ணப்பத்தில் எப்படி சொல்கிறாருன்னா பெற்றது உண்டு, அழகாக சொல்கிறார் பெற்றது உண்டு, நீ கொடுத்ததை வைத்து பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேன் விடுதி கண்டாய் இப்படி விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ்முதலே உற்றடியே மிக தேடி நின்றே எனக்கு நீத்தல் உண்டு. பாட்டு எப்படி பார்த்தீங்களா, பெற்றது உண்டு பிழையே பெருக்கி அன்பை பொறுக்கவனும் பிழையை பெருக்கி விட்டேன் இருந்தாலும் என்னை விட்டுறாரு சாமி டீனா கெட்டு போவேன் என்பது நீத்தல் உண்ணப்பம். அதனாலே நீ இப்படி திருவருளை அனுபவிக்கின்ற ஒரு நல்ல காலம், திருவருளை அனுபவிக்கின்ற நல்ல காலம். அந்த திருவருளை அனுபவிப்பதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் ஞான நூல். திருவருளை அனுபவிப்பதற்கு நாம திருவருளை அனுபவிக்க முடியாது, அந்த அருளாளர்களை அழைத்து வைத்த அந்த ஞான நூல்கள் மூலமாக கலந்து அனுபவிக்கும் போதுதான் திருவருளை. அந்த முறையில் நமக்கு புராணங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் மூன்று வகையாக உள்ளது. அதில் சாத்திரம் இந்த சாத்திரம் ஆகையால் இதில் இந்த அளவை இலக்கணத்தில் இதில் இருந்து ஒரு 14 பாட்டு பாடுறாரு. அந்த அளவை இலக்கணத்தை பற்றி 14 பாட்டு பாடுறாரு. அந்த 14 பாட்டிலையும் பல வகையான கருத்துக்களை விரிவாக சொல்லி கொண்டு வருகிறாரு. அதிலே வந்து இம்மலை நெருப்புடையது என்று வாக்கியம், அது வந்து அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் என்று சொன்னால் அங்கே புகை தெரிகிறது, அங்கே புகை தெரிகிறது, புகை தெரியுது நெருப்பு தெரியவில்லை, புகை மாத்திரம் தெரிகிறது. புகை தெரிந்தால் என்ன இருக்கும், இருக்கு இருக்கு இருக்கு, இல்லாம புகை வராது, நெருப்பு இல்லாமல் புகை வராது என்பது அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் அதற்கு மேலே காட்சி பிரமாணம் என்பது, காட்சி பிரமாணம் என்பது கண்ணாலே நேராக காண்பு, கண்ணாலே நேராக காண்பது காட்சி பிரமாணம், அதை வந்து மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகம பிரமாணம் இந்த இரண்டினாலையும் அறிய முடியாது, அனுமான பிரமாணம் காட்சி பிரமாணம் இரண்டினாலையும் தெரிய முடியாத போல ஆகமத்தின் மூலமாக காண்பு. ஆகமம் சிவபெருமான எழுதிய நூலாச்சா, அதுல அவருக்கு ஒண்ணும் தெரியாதது ஒண்ணுமே இருக்காதா, எல்லாமே அவருக்கு தெரியும் இல்ல. அதனால அவர் எழுதி வைத்த ஆகமம் முதலான நூல்களின் மூலமாக இந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் காண முடியாத போல அந்த நூல்களின் மூலமாக நிச்சயிப்பது. அப்படி நூல்களின் மூலமாக நிச்சயிப்பதுதான் அனுமான பிரமாணம். இப்ப காட்சி பிரமாணம் வந்து கருதர் பிரமாணம், கருதர் பிரமாணம் தான் அங்கே புகை வந்தால் நெருப்பு இருக்கும் என்று கருதுவது, அது அனுமானம் கருதல் என்று. அதற்கு மேலே அனுமானத்தில் அடங்கும் பிற அளவைகள் இலக்கணங்கிறார் ஒண்ணும். அது எப்படின்னா போது நாற்றத்தால் அறிதல், போது நாற்றத்தால் அறிதல் பூர்வ காட்சி அனுமானம். யார போதுன்னா புஷ்பம், புஷ்பத்தை காணாமல் இருந்தாலும் கூட வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணுக்கு காணாமல் இருந்தால் வாசனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓ இங்க மல்லிகை பூ இருக்கு, இங்க தாழம்பூ இருக்கு, புரியுதா. அந்த தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன், தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன் அந்த வாசனை வந்துச்சுன்னா அவன் என்ன நிச்சயிப்பான், இங்க தாழம்பூ இருக்கு இல்லைன்னா வாசனை வருமோ என்று. அதனால வந்து நாற்றத்தால் பூர்வ காட்சி அனுமானம், ஓது முறையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். அதனால உரையினாலும் அறிவினாலும் அறிவது உணர்தல் கருதல் அனுமானம். உரை என்கின்ற நூல்களின் மூலமாக, அதன் மூலமாக வருகின்ற யுக்தியின் மூலமாக அறிவினால உணர்தல் கருதல் அனுமானம். நீதியான் முற்கண்மபலன் நிகழ்வது இப்போது இச்செய்தி ஆதியாக வரும் பயன்ற அறிதல் உரையால் அனுமானம். அதனாலே முன்கண் மபலன் நிகழ்வது இப்போது இச்செய்தி. அதாவது முன்னே செய்த வினையின் பயனை இப்போது அனுபவிக்கின்றோம் என்று எண்ணுவது இருக்கு. அது வந்து எப்படின்னா அது உரை அனுமானம்ங்கிறார். உரை அனுமானம் என்று சொன்னால், உரை அனுமானம் என்று சொன்னால், இப்ப சுந்தர உங்கள் தேவாரத்துல முந்தி செய்வினை இம்மைக்கன் அழிய சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார். சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா சிவருமானுக்கு தோழர், சிவருமானுக்கு தோழர், அவர் தான் பொய் சொல்லி இவரை மாட்டி வச்சார். யாரு? சிவருமான் தான் பொய் சொல்லி சுந்தரரை மாட்டி வச்சு துண்டாட வச்சு விட்டார், மாட்டி வச்சு விட்டார். அதனால் நம்பினார் அவரை. யாரை நம்பினார்? சிவருமான நம்பினார். நம்ம தோழர் தான் அப்படின்னு நம்பினார், மாட்டி வச்சு விட்டார். அவள்கிட்ட சொல்லிவிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லாமே அப்படியே கோயிலுக்கு போட்டார். எங்கே? திருவொற்றியூர். அதனாலே சுந்தரமுனி சுவாமியில் என்ன சொல்கிறார் என்றால், முந்தி செய்வினை இம்மைக்கன் அழிய, முந்தி செய்வினை இம்மைக்கன் அழிய, மூர்க்கனாகி கடிந்தன காலம் என்பது திருவிடம்புதூர் தேவாரம். அதனாலே இப்பொழுது அனுபவிக்கின்ற பலனுக்கு இது காரியம். இதற்கு காரணம் முன்னே செய்த வினை, முன்னே செய்த வினை. அது அன்னைக்கு கூட சொன்னேன், கந்தபுராணத்தில் சலந்தராசுரன் ஒருத்தன், சலந்தராசுரன் ஒருத்தன், அவன் சிவருமானுடைய கோபத்தில் பிறந்தவன். அவன் அந்த கோபத்தை கடலில் எரிஞ்சார். அவன் ஒரு புத்திரனாக உண்டான, அதை வருணன் வளர்த்தான். வருணன் வளர்த்தான், சலத்திலே அவன் வளர்ந்தபடினா சலந்தரன் என்று பெயர், சலந்தரன் என்று பெயர். அவன் வந்து பரமாகிட்ட வர வாங்கிட்டான், எல்லா வகையிலையும் கெட்டிக்காரன் ஆகிட்டான். எல்லா வகையிலையும் பரமா வந்து தூக்கி கொஞ்சினாரான். பரமா வந்து அவன் அழுதானா, அந்த சத்தம் பரமலோகத்துக்கு போச்சான். ஈனுக்கு வேணுங்கோ போச்சா? உடனே பரமாவுக்கு இந்த சத்தம், இவ்வளவு பெரிய சத்தம் வர்றது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்துட்டார் கடலுக்கே. அவன் வருணன் என்ன என்ன மாதிரி, நான் ஒரு புள்ளை பெற்றிருக்கேன் சாமி, இந்த புள்ளைய நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பரமா கிட்டே கொடுத்தாரு. ஆறு வருணன் கொடுத்தான், வாங்கி மடியில் வச்சாரு. அவர் பரமாவுடைய நாலு தாடி பிடிச்சிக்கிட்டு அந்த பயம் உடம்பாடேன்றான். படாத பாட்டு போட்டு பரமாவுக்கு கண்ணீரே வந்துருச்சான். பரமாவுக்கு கண்ணீரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு உபசாரம் சொல்லி அதுலேருந்து அவர் தப்பிச்சது சாப்பிடுச்சு. அந்த பயிர்கிட்ட அருமையான பயன், அருமையான பயன். சரி, அவன் வந்து அசுரகுலத்தில் சேர்ந்துட்டான். அசுரகுலத்தில் சேர்ந்துட்டேன், அசுரத்தை சின்னவரை சொன்னேன், சாலாந்திர என்கின்ற ஒரு பட்டணத்தை அமைச்சேன், அதனால பிருந்த என்கின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன். அப்படி கல்யாணம் பண்ணி இருக்கும்போது அவனுக்கு சும்மா இருக்க முடியல, சண்டை போடணும்னு ஆசை வந்துச்சு. சண்டை போடணும் ஆசை வந்தால் விஷ்ணுக்கிட்ட போனால் நம்மால் முடியாது அப்படின்ட்டாரு. பரமாக்கிட்ட போனால், இந்திரன்கிட்ட போனால், எல்லாருமே உன்னோட சண்டை போட முடியாது அப்படின்ட்டான். அதுக்கு மேலே வந்து நேராக சவுர் மாட்டை சண்டைக்கு போனேன், சவுர் மாட்டை சண்டைக்கு போனேன். சவுர் மாட்டை சண்டைக்கும் போது ஏழை மலையில் பாதியில் ஏறும்போது சவுருமான ஒரு கிழவராக வந்தார். வந்து எங்கே போகிறேன்னாரு. இந்த மாதிரி சவுருமானோடு சண்டை போட போகிறேன்னா. அப்படியா? சவுருமானும் சண்டை போட்டின்னா நீ சிரிக்க மாட்டியே அப்படின்னார். அப்படின்னார் இந்த பெரியவர். ஏ, என்ன இப்படி சொல்லிவிடுற? பிரம்மவிஷ்ணுக்கெல்லாம் எனக்கு புறமுது கொடுத்து ஓடி போட்டேன், என்ன எப்படி சொல்கிற அப்படின்னா. இப்போ அப்படின்னா நீ ஒரு இது வைக்கிறேன், ஒரு சக்கரம் போடுற, அதை நீ எடுன்னாரு. காலினால் சக்கரம் போட்டார், பெருவலாலே ஒரு வட்டமாக பூமியில் சக்கரம் போட்டார். அதை எடுத்துட்டேன், எடுத்து மெல்ல மெல்ல மெல்ல வச்சு தலையில் வச்சான், ரெண்டாக பிளந்துருச்சு. அப்படி பிளந்த பிற்பாடு ஏழை கொஞ்சம் காலம் பார்த்தா, அந்த பிருந்த அரண்மனையிலிருந்து பார்த்தா அவன் வரவே இல்லை. அதன் பிறகு ஏழை அந்த பிருந்தை அடைய வேணும்னு ஒரு புண்ணியவன் அந்த சோலையில் பெரிய தவசி, நல்ல தாடி, உருத்ராட்சம், திருநேரு, கமண்டலம், வந்து திருநேரு சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் சோலையில் இருந்தார். அவள் வெளியில் வந்தா, வெளியில் வந்தபோது ரொம்ப நாள் ஆச்சு கணவனை காணான்னு சொல்லி வெளியில் வந்தா, அந்த சாமியாரை கண்டா, அந்த சாமியார்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணா, அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொன்னார். என்ன சமாச்சாரம்னாரு, இந்த மாதிரி ஏழையனுடைய கணவன் சௌகரமானோடு சண்டைக்கு சென்றார், இதுவரையிலும் வரவே இல்லை. நீங்கள் முக்காலம் அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. அதனாலே நீங்கள் என்னுடைய கணவனுடைய சமாசாரத்தை உங்களுக்கு தெரிய முடியாது சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டா. ஆஹா, உன்னுடைய கணவன் சிவருமானோட சண்டைக்கு போய் இறந்து போயிட்டான் அப்படின்னா. அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்து புரண்டாள், அழுதாள். அவளை ஏழை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தடவி புரியுதா, தட்டி கொடுத்து தடவி கொடுத்து பயப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு தேத்துனாரு. நீங்கள் எல்லா வகையிலையும் கட்டிக்காரங்க, என்னுடைய கணவனை எழுப்பி தர வேணும்னா. அதே சொன்ன உடனே ரெண்டு குரங்குகள் வந்து முதல்ல சிங்கம் துரத்துச்சு. அப்போது தான் வந்து அந்த சாமியார் நடக்கலம் இருந்தா, அந்த சிங்கத்தையே மறுபடியும் இரண்டு குரங்குகளாக மாற்றினார். அந்த ரெண்டு குரங்குகளும் போய் அந்த சலந்தராசனுடைய சரீரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அதனால அவருடைய ஆற்றலால அவருடைய திறமையினாலே மகாவிஷ்ணுவா மகாவிஷ்ணு ஒட்டி விட்டார். சரீரத்தை ஒட்டி அதுக்குள்ள ஒரு புகுந்துட்டார். அப்போ ஒரு புகுந்ததா அவளுக்கு தெரியாது. உடனே சலந்தராசி எழுந்துட்டா, எழுந்த உடனே அவளுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. எல்லாம் மறந்துட்டான், எல்லாமே கணவன் எழுந்துட்டான்னு சொல்லி எல்லாம் மறந்துட்டா. அதன் பிறகு சில காலம் கூடியிருந்தார்கள். அப்படி கூடியிருக்கும் போது ஒரு நாள் அசந்து தூங்கிட்டார். ஆறு விஷ்ணுவானா அசந்து தூங்கிட்டார். அந்த சமயத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சு விட்டா, இவன் நம்ம கணவன் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ணா தெரியுமா, வஞ்சகன் வஞ்சகன் நம்ம ஏன் மாற்றி விட்டான், நம்ம கெடுத்து விட்டான் என்று சொல்லி உடனே சாபத்தை போட்ட. என்னை வந்து மயக்கி ஏமாற்றிய போது போல உன்னை ஏமாற்றி உன்னுடைய மனைவியே ஒரு ராட்சசன் கொண்டு போக இந்த குரங்குகளை கூட்டி கொண்டு நீ தீவாயாக அப்படின்னு சாபத்தை போட்டுட்டு அக்கினியை மூட்டின இறந்துட்டான். பிரிந்த அதன் பிறகு இறந்த ஒரு பாடம் அந்த சாம்பலில் கடந்து புரண்டாரு புரண்டாரு. அப்படி புரண்ட போது தேவரெல்லாம் வந்து சொல்லி பார்த்தா கேட்கல. அதன் பிறகு சாமிகிட்ட போய் சொல்ல, உமாதேவி ஒரு விதையை கொடுத்தாளாம், அந்த விதையை கொண்டு வந்து அயால் இந்த விதையை கொண்டு போய் இந்த சாம்பலில் தெளியுங்க, ஒரு செடி முளைக்கும், அது பெண்ணாக மாற அந்த பெண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, மயக்கம் தேரும் அப்படின்னு. அதன் பிறகு அயால் கொண்டு வந்து விதைச்சார்கள். அது துளசியாக முளைச்சது தான், துளசி துளசி நம்ம சாமிக்கு உரியது நம்ம முளைச்சது. அப்புறம் அது பெண்ணாக மாறியதும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால தான் அந்த துளசி மற்ற செடியெல்லாம் இருக்கிறதுக்கு அது பிருந்தாவனம்னு வச்சாங்க. என்ன வேணும் பிருந்தாவனம், பிருந்தேன்னு பேர். அதனாலே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது ராமாவனா ராமனாக அவதாரம் பண்ணினான். ராமாவதாரத்தில் அந்த முன்னே செய்த அந்த பிருந்தைக்கு செய்த அந்த பாவம் வந்து விட்டது, பிரத்யட்சமாக நடந்தது. இதனாலே முன்னே செய்த வினை இப்பொழுது பயனாக வந்து விட்டது என்பதுதான் இதில் என்ன சொல்றாரு. நீதியார் முற்கண்மபலம் நிகழ்வது இப்போது இச்செய்தி. முற்கண்மபலம் இப்போது நிகழ்வது இந்த செய்தி. ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் உரையால் அனுமானம். இதையால நூல்களாலே இது காணப்படுவது, நூல்களாலே காண. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா, முன்னே ஜென்மம் உண்டு, முன்னே ஜென்மம் உண்டு. அப்ப பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுதா, பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுகிறதா, அந்த பிறவியிலே செய்த அந்த செயல்களும் நிச்சயிக்கப்படுதா, அந்த செயலுக்கு உண்டான பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்பதும் நிச்சயிக்கப்படுகிறோம் வழங்குதா. இது வந்து உரையினால் நூல்களாலே காணப்படுவது, நூல்களினாலே காணப்படுவது. இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் மூன்றினாலும் காணப்படாத பொருள்களை இப்ப முன்னே செய்தது நமக்கு தெரியாது அல்லவா, தெரியாது அல்லவா, இப்பொழுது பயன் மூலமாக தெரிகிறோம் அல்லவா, பயன் மூலமாக. அதனாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆமா ஆகம பிரமாணம், ஆகமன்பாயி ஆகம என்பது நூல்கள் எல்லாமே தழுவியது, எல்லா நூல்களையும் தழுவியது. இந்த இடத்துல எல்லா நூல்களையும் எந்த ஆகமசாரமாக இருக்கிற மற்ற புராணங்களும் சாத்திர தோத்திரங்களும் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்வது இப்போ ஆகம், நூல் அளவைன்னு சொல்றது, நூல் அளவை என்று கூட சொல்லலாம். ஆகையினாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் இந்த மூன்றினாலும் இப்போ உண்டு என்று எண்ணுகிறோமா. அதனாலே இந்த ஆகம பிரமாணத்தில் தான் இப்போ காட்சி பிரமாணத்தாலும் கருதற் பிரமாணத்தாலும் அந்த பதிவு சுவாசத்தை காண முடியாது. காட்சி பிரமாணத்தாலும் கருதல் பிரமாணத்தாலும் அனுமானத்தாலும், கருதல் என்றாலும் அனுமானம் என்றாலும் உண்டு. அந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் பதிவு சுபாசத்தை காண முடியாது, பதிவு சுபாசத்தை காண முடியாது. பின்ன எதனால காணும் என்றால், ஆகம பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆகமத்தின் மூலமாகத்தான் இந்த பொருளை நிச்சயிக்கப்படும். பதிவு சுபாசம் பொருளையும் ஆகமத்தின் மூலமாகத்தான் இது நிச்சயிக்கப்படும். ஆமா, இதற்கு மேலே இப்பொழுது பிரத்யட்சமா இப்ப எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். இப்ப சரீரம் இருக்கா, சரீரம் இருக்கா, இந்த சரீரம் வந்து சடம், சரீரம் சடம் சடம் சடம். இந்த சட பொருள் இப்ப இயங்குகிறது, சட பொருள் இப்ப இயங்குறது. இப்ப இந்த சட பொருள் இயங்காது, இந்த சட பொருள் இது சட பொருள். அதே போலத்தான் சரீரமும், அதுல வந்து உயிர் இல்லாமையினால அது இயங்கவில்லை, இது உயிர் இருப்பதனால இயங்குது. இது இது அனுமான பிரமாணம், இது அனுமான பிரமாணம். உயிர் இல்லைன்னா சரீரம் இறங்காது அல்லவா, உயிர் இல்லைன்னா இறங்காது அல்லவா, அப்ப உயிர் இருக்குது இருக்குது இருக்குது. இது நல்லா பசுவை கண்டுட்டோம், பசு பசுவை கண்டுட்டோமா, ஆமா. இப்படி பசுவை கண்டமா, அதுக்கு மேல இந்த பதிய காண்பதற்கு என்னன்னு கேட்கிறீங்களா, இந்த உலகத்து பொருள் எல்லாம் எங்குது பாரு, சூரியன் முதலாக மற்ற நட்சத்திரங்கள், சந்திரன்கள், அக்கினி, காற்று, மழை, இத்தனை பொருள்களும் இயங்குது அல்லவா, இத்தனை பொருள் இயங்குது அல்லவா, அத்தனையும் சடப்பொருள், அத்தனையும் சடப்பொருள். இப்ப காற்று வருது அல்லவா, காற்று வருது அல்லவா, எங்க இருந்து வருது, அப்புறம் நின்னுக்குது இல்ல, ஏன் நிக்குது? இப்ப நம்ம காத்தாடிய போடுறோம், அதுக்கு நிக்கிறதுக்கும் சுச்சு இருக்குது, போடுறதுக்கும் சுச்சு இருக்குது, புரியுதா? ஆன் ஆஃபா, அப்ப எப்படியா ஆன் ஆஃப், இப்படி அதே மாதிரி இப்படி உலகத்திலே வருகின்ற காற்று இருக்குது பாரு, பூத சம்பந்தமான காற்று. இந்த பூத சம்பந்தமான காற்றுக்கு ஆன் ஆஃப் ஆறு பண்றா சமூகேஸ்வரர். இப்ப இது மூலமா என்ன தெரிகிறது? பிண்டத்தை இயக்குகிறான், பிண்டத்தை இயக்குது உயிர், அண்டத்தை இயக்குது கடவுள். பிண்டத்தை இயக்குவது உயிர், சரீரமாகிய பிண்டம் சடப்பொருள், இது இயங்காது, ஆனா இயங்குது. எதங்கு இயங்குது, எதனால இயங்குகிறது? உயிர் இருப்பதனாலே, உயிர் இருப்பதனாலே, அறிவு பொருளாகிய உயிர் இருப்பதனாலே இந்த சடப்பொருள் இயங்குகிறது. அதே போல உலகம் முழுவதும் சடப்பொருள், அத்தனை சடப்பொருளை யாரு இயக்கிறார்? காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்று வருது அல்லவா, அதனாலே காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழையை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், எத்தனையும் இயங்குகிறது அல்லவா. இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தர் இயக்குகின்றவர் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே, சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறான் என்று கருதலாம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அந்த தோங்கிறது எந்த எழுத்தினுடைய கூட்டு? இட் பிளஸ் ஓ தோ. இட் பிளஸ் ஓ தோ. அந்த இத் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லையிலா மறை முதல். வேதத்தினுடைய முடிந்த முடிவாயிருப்பது எது? பிரணவம். ஓம். அந்த ஓங்காரத்தை எதோடு கூட்டி? இத் என்பதோடு கூட்டி எல்லையிலா மறை முதல்மை எடுத்த மொழி எடுத்து கூட்டி மல்லல் நெடும் தமிழால். எப்படி பாடினார் எங்க ஞானசம்பந்தர்? அருமையான தமிழ்ல பாடினார். மல்லல் நடும் தமிழால் ஏன் காதை பிடிச்சு சொன்னாரு? தன்னுடைய விண்ணப்பம் இறைவர் பால் சாத்துதற்கு எல்லா உயிரிலும் ஏதேனும் விண்ணப்பித்தால் அது எதன் படி கேட்பான் எங்க இறைவன்? காது கொடுத்து கேட்டேன் பத்திய. அதனால எல்லாருடைய விண்ணப்பம் செவி சாற்றுவதற்கு இடம் எது? திருச்செவியை சிறப்பித்து. தோங்கிறது ஆரம்பிச்சார். இதுக்கெல்லாம் அவர் தெரியலன்னு யாரு தான் செய்யறது? யார் தருவார்? எங்க உரையெல்லாம் உரையாகுமா? உரையாகும். இப்படி உரைக்கு உரையாய், வரலாற்றுக்கு வரலாறாய், ஞானத்துக்கு ஞானமாய், ஞானத்துக்கு ஞானமாய். சில பிழிவுகளை ஞானமா சொல்லிட்டாரு சுவாமி. எல்லா அகமங்களும் என்ன சொல்லுது சுவாமி அப்படின்னாரு. எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. என்னமோ 28ங்கிறாங்க, உவாங்கிறாங்க, அதுங்கிறாங்க சுவாமி. இந்த ஆமெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. எல்லாம் வடமுடியில் வேற இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, ஒன்னும் விளங்கலையே சுவாமின்னாரு. என்னடா உனக்கு வேணும்னாரு. அந்த எல்லா ஆமங்களும் சொன்னதுடைய பிழிவு அது சொன்னா போதும்னாரு. அவ்வளவும் இந்த ஆன்மா கரையேறணும்னா ஆண்டவனை வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானுங்களா சொல்றா? இந்த எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் பிழிஞ்சிட்டத. ஆமத்தினுடைய பிழிவே பிழிஞ்சு வச்சுட்டத. இப்படி ஞானத்துக்கு ஞானமாய் ஒரு பெரிய காப்பியம் இருக்கும் என்றால் பெரிய புராணம் தான். பெரிய புராணம் தான் இருந்தா சொல்லலாம், இருந்தா இன்னொரு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. கொண்ட தொகை முன் பாட செடுமறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார். அப்ப அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் எங்க இருக்கிறார்? அடியார் உள்ளத்தில் இருக்கிறார். அப்ப பேனலால் எம்மை பெற்றார், தந்தது உந்தன்னை, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாது ஒருபோதும் இருந்த. இப்படி எல்லாம் இருக்கிற அறிவிப்பாருடையதை தெரியணும். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த செய்வ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல் மின்னர். அப்புறம் இப்படி எல்லாம் பல நாள் இருந்தார். பிறகு அந்த சமாதானம் ஆச்சு அப்படிங்கறத சொல்லல. சொல்லல ஏன் அப்படின்னு கேட்டா அது அப்படியே வாழா விட்டுட்டார். இவர் பாடிய திருத்தொண்ட தொகையை அவர் கேட்காம இருக்க முடியாது. யாரு? விரல் மின்னர். எல்லாருக்கும் அடியேன் சொல்லும் போது யாருக்கும் அடியேன்? இவர் டூ விட்டாரு. இவருக்கும் வணக்கம். விரி போடில் சூழ் குன்றையார் விரன் மிண்டர்க்கு அடியேன். அப்படி என்ன இருக்குது? இவர் யார் புறகுன்னு சொன்னார்? அந்த புறகுங்கிற வாயில எதுவும் வந்துட்டுது. விரி போடில் சூழ் குன்றையார் விரல் மிண்டர்க்கு அடியே. அதான் சொல்றது. ஒரு ஒரு தனித்தன்மை எழுதியிருக்கிறோம் எங்க புத்தகத்துல. எந்த பெருங்காப்பியத்திற்கும் வில்லன் உண்டு. வில்லன் உண்டு, உண்டா இல்லையா? ராமாயணத்துக்கு வில்லன் உண்டு, ராவண. மணிமேகலைக்கு நேரடியா வில்லன் இல்லை, ஆனால் அவளை அடையணுங்கிறதுக்காக அந்த இவன் துரத்திட்டே வந்தான். சிலப்பதிகாரத்துல வஞ்சிப்பத்தர், சிந்தாமணியில கட்டியங்காரன், பெருங்கதையில அந்த இவன் அல்லவா? இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கு. ஆனால் எங்க பெரிய புராணத்துக்கு காப்பிய தலைவனுக்கு பயமே எதுவுமே இல்லை, வில்லன் கிடையாது. உடனே கேட்பான், ஐயா விரல் மிண்டர் இப்பதானே முடிச்சீங்க, நீ இல்லைங்கிறீங்களே. பகைமை அல்ல, கருத்து வேற்றுமை. மூடி முழுப்புறாங்க கூடாது. கேளு சொல்றேன், மூடி முழுப்புறாங்க கூடாது. பகைமை எதனால வரும்? ஒண்ணு மண் காரணமா, அல்லது பெண் காரணமா, அல்லது பொன் காரணமா, அவ்வளவுதானே சுவாமி? மண் காரணமா பாரதம், பெண் காரணமா ராமாயணம், மண் காரணமா இன்னொரு ஆளு சிந்தாமணி, பெண் காரணமா மணிமேகலை, சிலப்பதிகாரம் பொன் காரணமா. இதான திருப்பி திருப்பி வில்லன் வர்றான். எங்க விரல் மிண்டருக்கும் சுந்தரருக்கும் எதனால் மண்ணா பொண்ணா பெண்ணா? அன்று அன்று அன்று அடியவராயிருந்து வணங்கவில்லையே என்பது. ஆனா இவருக்கு இவ்வளவு பெரிய அடியவர்களை எப்படி இந்த ஆன்மா வணங்குறதுக்கு தகுதி இருக்குன்னு ஒண்ணு. எனவே இந்த கருத்து வேற்று. ஆதலால் பின்னால் என்னாச்சு, விரி பொழில் சூழ் குன்றையார் விரல் மின்டற்கு அடியே. இன்னொரு ஆள் கருத்து வேறுபடுவார், ஏயர் ஒன் கழிக்காம நாயனார், அங்கேயும் கருத்து வேற்றுமைதான். மண்ணும் அல்ல பெண்ணும் அல்ல பொண்ணும் அல்ல, அதான் வில்லன். இரண்டாவது ஏழுவன் நாயனாருக்கு சுந்தரர் அழியணும்னு நினைச்சாரா, இல்லவே இல்லையே. விரல் மின்ற அடியும் நினைச்சாரா, இல்ல. கருத்து வேற்றுமை தான். என்ன பரம்பொருளாக இருக்கிற இறைவனை போய் ஒரு தூது விட்டாரு, அவர் எளிவந்து இருக்கலாம், நாம செய்யக்கூடாது. இல்ல நாம செய்யணும். ஒரு பெரியவங்க பெட்டி எடுத்துக்கிறேன் நாங்க வச்சுங்க, அது அவங்க பெருமையை காட்டலாம். இல்ல இல்ல கொடுங்க பெட்டிய, அடாராடா கொடுங்க என்று வாங்கிக்கணுமே தவிர தூக்கிட்டு வாங்க கூடாது. சிவ சிவ இதுதான், இதான் வேற ஒண்ணும் இல்ல. பெரியவர் பெரியவர் தான் ஆண்டவன், அவர் எளிவந்தாருங்கிறதுக்காக ஒரு தூதுக்கு போய் சொல்லலாமா? கருத்து வேற்றுமை. பெருமான் அவருக்கே சோழ நோய் கொடுத்து இவர் போயிருங்க. ஏன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் பயமியே சுவாமி. பயமையில்லாத ஒரு காப்பியம் இருக்கும் என்றால் திருத்தொண்டர் பிராணம் ஒன்றுதா இருக்க பாப்பமே பாப்பமே. அப்படி பல தனித்தன்மைகள் இங்கே அமைந்திருக்கின்றன. இப்படி இருந்த விரல் மீண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தாழ் நிடற்கீழ் மிக்க கணநாயராகும் தன்மை பெற்று விளங்கினார். இங்க எப்படி அந்த தான் கொண்ட அந்த குறிக்கோள்ல அந்த நெறியும் அந்த ஒழுக்கமும் தவறாமல் இருந்து வெற்றி பெற்றாரோ, இவர் வெற்றி தான், திருத்தொண்ட தொகை பாடிய வெற்றி. என்ன விரல் நார் இவருடைய இந்த குறிக்கோள் வலுவாமல் இருக்கவும் இவர் ஒருவாறு ஒதுங்கும் உள்ளே சென்றமையினால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, ரொம்ப அருமை. கம்பர் பெருமான் சொன்ன மாதிரி எல்லாரும் வலுவாவி இந்த கைகேயி போய் அரச வாங்கறவன கெடுத்து லாறினார். கைகேயி ஒழிக என்று சொன்னார். கம்பர் அப்படியே வந்தார், என்னடா சொல்றீங்க, கைகேயி ஒழிகனர், கைகேயி வாழ்க. கைகையினுடைய இரக்கம் இன்மையன்றோ இவ்வுலகங்கள் பருக்கும் தொல்புகள் அமுதினை பருகின்றதுவே. அந்த அம்மாளுக்கு இரக்கம் இருந்து நீங்க ஆரதியல் வந்து உடனே சரி அப்படியான பெரிய பையன் ஒண்ணு சின்ன பையன் ஒண்ணுதான் அப்படிதான் நினைக்கிறீங்களா? ஆமாடிமா. வேணா ரெண்டாவது, நின் மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உண்மையவாமே, ஆளுதி குன்றேன் உரை குன்றேன். இதுக்கெல்லாம் ஒரே வேணாம், வேண்டியது இல்ல சாமி, இது எனது ஒரே அளவு வேண்டியது. உரை குன்றேன், என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் இந்த நாளிரவாமனே வேண்டும். அவனை காட்டுக்கு போக சொல்லுவான் அவ்வளவுதானே தவிர, பரதன் நாளைக்கே இருந்து முடிச்சு விட்டுலான். சரி நீங்களும் சொல்றீங்க, நானும் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, ஒத்துக்கிட்டு இருந்தா ராமாயணம் வருமாடா? வராது. அது போல விரல் மீண்டர் இந்த மாதிரி புறகின்று உரைப்ப இந்த மாதிரி அமைப்பு இல்லாம திருத்தொண்ட தொகை வருமா? எனவே விரல் மீண்டர் புறகின்று உரைத்தது வாழ்க வெல்க அப்படி. இப்படி எல்லாம் வேறு பிரிதி எனவே கணநாயராகும் தன்மையினர். இங்க உடனே ஒரு அமைப்பு நாங்கெல்லாம் செஞ்சிருக்கிறோம், செஞ்சிருப்போம், ஆராய்ச்சி முன்னோட தான் எழுதிட்டு இருக்கிறேன். ஒரே எழுதி முடிஞ்சு போச்சு, பெரிய பிராணம் ஏதோ குருவருள் தேர்வருள் இருந்தது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு முன்னுரை ஒன்னு தரணும், சேக்கிறார் யாருங்கிறது. ஆமா ஆமா, சேக்கிறார் யார் அப்படின்னு தந்தோம். நமக்கு ஏதோ ரொம்ப கிஞ்சி தறிவு, இந்த கிஞ்சி தறிவு கொண்டு வருது. இந்த 63 நாயன்மாரிலும் வீடு பேரடைந்த நிலையை எவ்வாறு கூறுகிறார், எவ்வாறு கூறுகிறார், அப்படி ஒரு தொகுப்பு வேணும். இப்பதான் அதெல்லாம் படிக்கிறோம், வேற எங்க இன்னைக்கு படிச்சோம், படிக்கல. நீ பாருங்க, இவருக்கு கணநாதராகும் தன்மையினர். சுந்தரருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாரு கூட கணநாதராகும் தலைமை கொடுத்தார். சரி, கண்ணப்பருக்கு மாறிலாய் வலத்தில் நிற்க, வலது பக்கம். நம்ம அம்மாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு அடியின் கீழ் இருக்க என்றார். கோட்புலியாருக்கு இந்நிலையே நம்பால் அணிவாய், இந்நிலையே நம்பால் அணிவான். எப்படி அப்படி, எப்படி எந்த நிலைமையில இருந்த? 63 வரலாறு அமைக்கும் போது இப்படி இருக்கணும். கோட்புலியார் எப்படி அமைக்கணும்னு கேட்டா கையில ஒரு வாங்கருவா அப்படி இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாரையும் அந்த சிவ சொத்து சாப்பிட்டவங்க எல்லாம் வெட்டி விட்டார். ஒரு குழந்தை, குவா குவா குழந்தை, சுவாமி இது வந்து நெல்லு திங்கல, இன்னும் சாப்பிட வைக்கல, அதனால இது விட்டுடலாமே. மூச்சு, இவங்க அம்மா பாலை குடிச்சது இல்ல, அவங்க அம்மா எந்த நெல்ல தின்னா, இந்த நெல்லதான் வெட்டினர். அப்படி இந்நிலையே நம்பால் அணைவாய் கோட்புலியார. எனவே கோட்புலியார் உருவத்தை அமைக்கணும், எப்படி அமைக்கணும், கையில வாங்கறவா கூட அமைக்கணும். சிவ சிவ ஆனாயர் இந்நிலையே நம்பால் அணைவாய், இதெல்லாம் இப்பதான் சாமி படிக்கிறோம், ஒத்து நோக்கும் போதுதான் தெரியுது. இந்நிலையே இப்ப நீங்க 63 அடைந்த பேரு என்று தலைப்பு கொடுத்து பேசணும். ஆமா ஆமா, பிரஞ்சமாவே பேசுறத கொடுங்க தலைப்பு. அப்படிலாம் படிக்கட்டுமே முதல்ல. அப்ப இந்நிலையே நம்பால் அணிவாய்ங்கிறது ரெண்டு பேருக்கு ஆனாயருக்கு இப்படி வாசிச்சார் இப்படியே வாராஜான் இப்படியே இருக்கணும். எனவே ஆனாயர் வரலாற்றுல பூங் குடல் வச்ச மாதிரி இருக்கணும், கோட்புலியார் வரலாற்றுல கையில வாங்குற வச்ச மாதிரி இருக்கணும். சிவசிவ அப்பதான் பெரியபிராணத்தினுடைய நெறிப்படி செஞ்ச முடியும். இப்படி எல்லாம் இருக்குதே எப்படியானா வந்து நீங்க முத்தியில வந்து நீங்க பின்னால சைவந்தான் என்ன சொல்லுது, சாலோக சாமி இப்ப சாரோக சாயுச்சியம் சொல்லுது. அப்படியானால் சாயுச்சியம்ங்கிறது இறைவனுடைய திருவடி அடைந்தால்தான் சாயுச்சியம். இந்த கணநாதராக என்றது இப்படியே இருக்குங்கிறது எல்லாம் சாயுச்சியம் அல்ல. எனவே அடிவர் 63 பேருக்கு கொடுத்த முத்தி நிலையில் வேறுபாடு உண்டா என்றால் வேறுபாடு இல்லை. அப்படி எழுதணும் முதல்ல என்ன கேட்டா, 63 நாயன்மார்களுக்கும் இறைவன் வீடு பேறு வழங்கினான் என்பதில் ஐயம் என்று. ஆயினும் அவரவர்களும் தாம் தாம் பெற்ற முத்தி நிலையை ஒவ்வொரு வாய்பாட்டால் கூறினார் என்று சொல்லணும். இல்ல நீங்க பெருமை சிறுமை கருதுவீங்க, பெருமை சிறுமை கருதுவீங்க, பெருமை சிறுமியே கிடையாது. நாவுக்கரசருக்கு என்னறிய சிவஞானத்து இன்ன முதின் வடிவாயி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார். அதுதான் சிவஞான சித்தி சொல்லுது. நாங்கள் எங்க சைவ சித்தாந்தத்தில் சொல்லற முத்தி என்னன்னு கேட்டா சிவனடியை சேரு முத்தி செப்புவது இங்கு யாமி அப்படி சொன்னது நாவுக்கரசர். அப்படி இன்னும் சில பெருமைகள் தான் சொல்றாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் இப்ப ஞான சம்பந்தம் இருக்கு, ஜோதியில் புக்கு ஒன்றாயினார். ஆகவே 63 வீடு பேர நிலையில மாறுபாடே இல்லை. ஆனால் சேக்கிழா பெருமான் எடுத்து சொல்லுகின்ற அந்த சொற்களால் இப்படி எல்லாம் இருக்கு. சரி இவரை ஏன் கண்ணநாதரா போ சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஆட்பாளவர் கருள் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க வேண்டாம். அளவில்லை அதுக்கெல்லாம் நீ காரணம் சொல்ல முடியாது. அப்படி வைக்கணுமே தவிர இவர் கண்ணநாதரா தான் ஆனார், இவர் சாகித்யம் பெற்றார், இவர் வந்து அங்க போய் சைவதானம் வைக்கப்படாது. இதனுடைய குறிக்கோள் சைவந்தாந்தம் கொண்டு வைக்கப்படாது. எல்லோரும் வீடு பேர் அடைந்தவர்கள் தான். அதை சொல்லுகிற அமைப்பில் சேக்கிழா பெருமான் இப்படி எல்லாம் அமைத்து காட்டுகிறான். இதுவெல்லாம் ஒரு தலைப்பு எழுதணும். 63 பெற்ற பேருகள், பெற்ற பேருன்னு எழுதலை, பெற்ற பெருவளம் என்று எழுதணும். ஏன் தொல்காப்பியம் பெற்ற பெருவளம் பெறார்கறி உரி அருமையான சொல்லல, அடியவர் பெற்ற பெருவளம் அப்படி போடுக்கணும் தலைப்பு. தலைப்பெல்லாம் நம்ம தலைவர் நமக்கு என்ன தெரியும் நம்ம தலைப்படுறது தொல்காப்பியமும் இது சரிதான் சாதப்படி பண்ணும். அடியவர் பெற்ற பெருவளம் இன்னவரெல்லாம் திருவடி அடைந்தார், இன்னவர் இப்படியே இருந்து செல்க என்றார், இவர் கணநாதராக என்றார். ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டுமா, ஒரு 3 பேருக்கு எதை பத்தியுமே சொல்லல. யார் அடுத்த மாசம் வச்சுக்கோமா, அதை 3 பேருக்கு எதுவுமே சொல்லல. வீடு பேற்ற பத்தியே பேச்சு இல்லை. விட்டலாமா சொல்லணுமா, ஒரு மாசம் தாங்காது. குலச்சரையாருக்கு சொல்லல, இசைஞானியாருக்கு சொல்லல, தடையனாருக்கு சொல்லல. அப்படியானா முத்தி பேர் அடையாதவர்களா? இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன இல்லைன்னு எங்க நம்ம என்ன சார் படிச்சோம், என்ன படிச்சோம் ஒண்ணுமே தெரியல. முட்டாளுங்கிறது உண்மையான ஒரு சொல்லுது. 3 பேருக்கும் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இசைஞானியார் தடையனார் சுந்தரரை பெற்றெடுத்தவங்க ஒரே பாட்டுல முடிச்சுட்டார். என்ன தெரியும் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு மகானுபாவனை பெற்றெடுத்தவங்களை பத்தி பெருமையை எப்படி சொல்றதுன்னு யாருக்கு, அம்மாவுக்கு அப்படியே சொல்லிட்டு அப்பாவுக்கு அப்படியே சொல்லிட்டார். ஒவ்வொரு பாட்டும் சொல்லிட்டார். சிவசிவ குலச்சிறையார் அடாராடா மங்கையர்கரசி யாருக்கும் நெடுமாறனுக்கும் அமைச்சராயிருந்து இப்படி எல்லாம் இருந்துட்டார். அப்படியான அவங்க எல்லாம் முத்தி பேரடையிலையா, என்ன செய்யணும் என்ன செய்யணும்? நின்ற சீர் நெடுமாறனாயனாரும் மங்கையர்கரசியாரும் அந்த வீடு பேரு தான் குலச்சிறையாருக்கும். ஏன் ஒரு பதிகத்துல அருமையா மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையாரையும் மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையாரையும் மாற்றி மாற்றி ஒரு பதியம் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை கூடியவர் அதில்னாலே மங்கையர்கரசியார் நின்றசி நெடுமாறனாரும் பெற்ற புத்தி நிலை எதுவோ அதுதான் குலச்சிறையாருக்கு. எழுதினோம் எழுதினோம். இசையானியார் தடையனார் ரெண்டு பேருக்கும் அருமையான சொல்லு. சுந்தரரே பாடிட்டார், என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் அடியார்க்கும் அடியேன். என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன்கிறார். எனவே இருவரும் புத்தி பேரடைந்தவர். ஜெயிக்கிறார் சொல்லவில்லை, எனினும் அவர்கள் புத்தி பேரடைந்தவர். எடுத்துக்காட்டுனா சுந்தரசனோட என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி திருவடி பேரடைந்தவர்கள். ஆகவே சொல்லாதவர்கள் மூவர், அவர்களும் வீடு பேரடைந்தவர்களை நாம் சொல்லி முடிச்சோம். எனவே 63 ஒரே நிலையில் முத்தி பேர்ந்துகிறோம். ஆனால் முத்தி பேட்டில் இவரை கணங்களாக இது இவரை வந்து இப்படி இப்படி என்பால் நம்பால் அணைக, நீ திருவடி கீழ் இருக்க, நீ வளத்தில் இருக்க, ஜோதியில் புக்குக புகுக இப்படி சொன்ன இதெல்லாம் என்னைக்கு எழுதியிருக்கலாம். அதனால் இப்படியெல்லாம் வேறு பிரிதியன் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் பிரானார் விரல் மின்டரின் பெருமை. இவரும்பிடுவாரா திருத்தொண்ட தொகை இன்னைக்கு எழுந்துன்னு சொல்லும் பொழுதெல்லாம் யாரை நினைத்துக் கொள்ளணும்? விரல் மின்டனாயிரம் நினைத்துக் கொள்ளணும் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் கூறும் அளவு என் அளவிற்றே. அவரை பற்றி எனக்கு என்னன்னு சொல்ல தெரியும்? ஒன்னும் சொல்ல தெரியும், 1.5 மணி நேரம் அல்லவா. அவர்தான் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர் நீதி அன்பர் திருத்தொண்டறிகுவாம். இன்னொரு பெரியவர் அவர் நீதி யாருன்னு பேரு, அமர் நீதி யாருன்னு பேரு. நீதிங்கிறது அமர்ந்து இருக்கான். அமர்தல்னா தொல்காப்பியத்துல மேவல்னு அர்த்தம். அமர்தல் மேவல், மேவல்னா விரும்புதல் அர்த்தம். நீதி என்ற உண்டு விரும்பி குடிகொண்டிருக்கிறது யாருன்னா இந்த பெரியவர்கள்தான். அமர் நீதி யார் அப்படின்னு அந்த பெரியவரை பற்றி நான் பிறகு சொல்ல தொடங்குகிறேன் என்று சொல்லி முடிச்சிருக்கேன். எனவே இந்த விரல் மின்டர் எல்லாம், ஆனா இந்த மாதிரிலாம் தனியா எடுத்து எங்கேயாவது சப்ஜெக்ட் கொடுக்கறோமா? விரல் மின்டர் எல்லாம் கொடுக்கறோமா தனியா? அது சின்ன வரலாறு சார், 10 நிமிஷத்துல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். சின்ன வரலாறா அது? இன்னும் எனக்கு மனசு நிறைவில்லை. என்ன பண்ணும்? திருத்தொண்ட தொகை முழுதும் சொல்லணும். இப்ப 11 பாட்டும் சொல்லி அதனுடைய அமைப்பை சொல்லணும். சொன்னா இன்னொரு 1.5 மணி நேரம். அப்பதான் விரல் மின்டர் நிறைவுபடுத்தினதாக பொருள்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஆக இவ்வாறு காப்பு செய்திகளை அருளி செய்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். முதல் அதிகாரம் 10 முதுநிலை. முதுநிலை என்று சொல்லும் பொழுது மேலான இயல்பு, பதியினுடைய மேலான இயல்பு. 3 பொருள்களை சொல்கின்றோம். பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்தில் அதிலே பதி என்பது என்ன? இறைவன். பசு என்றால் உயிர்கள். பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேர விடாமல் தடுத்து நிற்கின்ற பொருள். இவ்வாறு 3 பொருள்கள் பேசப்படுகின்றன. இந்த 3 பொருளிலே மேலான பொருளாக இருப்பது பதி. பதி மேலான பொருள் என்றால் அது எப்படி மேலான பொருளாக விளங்குகின்றது? அதனுடைய அந்த மேலான தன்மை எப்படி உள்ளது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகையினாலே 10 முதுநிலை என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதுதாவது மேலாகிய இறைவனது இயல்பு என்று இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்கிறார். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், இப்ப அரசனுடைய அதிகாரம் சொல்கின்றோம். அரசன் வந்து அப்படி இருந்தபடி இருக்கின்றான். ஆனால் அவனுடைய ஆணை அவனுடைய நாடு பூரா அவனுடைய ஆணையானது செல்கின்றது. அது மாதிரி 10 முதுநிலை என்ற பெயர் அந்த தலைப்பு மேலே உள்ளது. அந்த தலைப்புக்கு என்ன பொருள்? பதியினுடைய மேலான இயல்பு என்று பொருள். அந்த தலைப்பின் பொருளை, அந்த பதியின் மேலான இயல்பு என்ற அந்த தலைப்பின் பொருளை கீழே வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அந்த தலைப்பின் பொருள் இருக்க வேண்டும். எப்படி அரசனுடைய அந்த ஆணையானது, அரசன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆணையானது அவனுடைய நாடு முழுக்க பரவி இருப்பது போல, எப்படி பரவி இருக்கிறதோ அது போல இந்த 10 முதுநிலை என்ற அதிகாரம், அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த 10 முதுநிலை என்ற அந்த பொருளானது அந்த அதிகாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும், அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும் அந்த 10 முதுநிலை என்ற கருத்து அந்த 10 குறட்பாக்களிலும் இருக்க வேண்டும். அதான் அதிகாரம் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி இந்த விளக்கத்தினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய விருத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோல இந்த 10 முதுநிலை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் 10 முதுநிலையைத்தான் எடுத்துச் சொல்லும். அதாவது பதியினுடைய மேலான நிலையினை எடுத்துச் சொல்லும். அதிலே முதல் குறட்பாவை நாம் பார்த்தோம் என்றால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இது முதல் குறட்பா. இந்த குறட்பாவிலே என்ன செய்தினை சொல்கின்றார்கள்? பதியினை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரம் 10 முதுநிலை. பதியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த பதியினுடைய தலைமைப்பாட்டினை சொல்கின்றார்கள். அதற்கு எழுத்துக்களுள் முதன்மையான இருக்கக்கூடிய அகரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். நம்ம அ என்று சொல்கின்றோம், ஆனா என்று சொல்கின்றோம். ஆனா நூல்களில் வந்து ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன்னா இப்படி நூல்களில் எழுத மாட்டான். பேச்சு வழக்கில் ஆனா அவன்னா சொல்றோம். இப்ப நூல்களில் எப்படி எழுதுவார்கள்? சாரியை சேர்த்து எழுதுவார்கள். சாரியை எழுத்துக்களுக்கு சாரியை உள்ளது. கரம் காரம் கான். கரம் என்ற சாரியை சேர்த்து ஆ என்பதோடு கரம் சேர்த்து அகரம்னு சொல்லுவார்கள். அது அந்த கரம் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அகரம் அப்படின்னா ஆனான்னு அதுக்கு அர்த்தம். நெடிலுக்கு வந்து காரச்சாரியை சேர்த்து சொல்லுவாங்க ஆகாரம். ஆகாரம்னா என்ன? ஆவண்ணான்னு அர்த்தம். ஊகாரம் அப்படின்னா ஊவண்ணா. எழுத்துக்கள் அப்படிதான், நம்ம பேச்சு வழக்கில் தான் ஊனா ஊவண்ணா. எழுத்து எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது உகரம், உகரம்னா ஊனா, மாதிரி அகரம்னா ஆனா. இந்த ஆனா இருக்கின்றதே, இந்த ஆ என்ற எழுத்து இருக்கின்றதே, இது எத்தனையோ எழுத்துக்களில் இதுவும் ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்களுக்கும் தலைமையான எழுத்தார். அகரத்தை ஏன் தலைமையான எழுத்துன்னு சொன்னார்கள்? ஏன் அது அதுதான் முதல் எழுத்தாக இருப்பதனாலயா? முதல் எழுத்தாக இருப்பதனாலேயே அதற்கு முதன்மை வந்து விடாது. இதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆனா கலந்து உள்ளது. இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய கலப்பு இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் இல்லை. ஏனைய எழுத்துக்கள் என்ன? அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? ஏன்னா இந்த 247 எழுத்துக்கள்னு சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய முதல் நூலாகிய தமிழ் முதல் நூலாகிய தொல்காப்பியம் அப்படி சொல்லல. சிலர் ஆங்கிலம் 26 எழுத்துக்களிலே சுருக்கமாக அமைந்து இன்று உலகம் முழுக்க புகழ் பெற்று வருகின்றது. தமிழ்ல 247 எழுத்து வைத்துள்ளார்கள், அது எப்படி பிறகு சிறப்படையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் நூல்கள் தமிழ்ல 247 எழுத்துக்கள் சொல்லவில்லை. தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்றால் அது தொடங்குகின்றது, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. 30 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 12, 30, அவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாவதுதான் ஏனைய உயிர்மை எழுத்துக்கள். எனவே அவை தனியான எழுத்துக்கள் அல்ல. ஆகவே 30 எழுத்துக்கள் என்றால் ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டு சொல்வார்கள் எழுத்துக்களுக்கு. அதிலே ஒளி வடிவம் தான் சிறப்பாக எழுத்துன்னு சொல்லப்படும். ஆனா நாம எழுத்துனாலே நம்ம வரி வடிவத்தை தான் நினைக்கும். ஆனால் நூல்களிலே எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒளி வடிவம் தான். ஆனா நம்ம ஒரு வரி வடிவம் எழுதுறமே, அந்த வரி வடிவம் கூட எழுத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படாது. அ என்ற அந்த ஒளி தான், அது எழுதத்தக்க ஒளியாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுது. இப்ப வாகனங்கள்னா ஒளி எழுப்புகின்றன, இரைச்சல் ஒளி, அந்த ஒளியெல்லாம் எழுதத்தக்கதாக இல்லை. ஆனால் இந்த அ ஆ இ போன்ற இந்த ஒளி வடிவங்கள் எழுதத்தக்கவாக இருப்பதனாலே, வரிவடிவம் கொடுத்து குறிப்பிடத்தக்கவாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுகின்றன. அப்ப 30 எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 30 தான் ஒளி வடிவம். ஆனா ஆங்கிலத்தில் வரி வடிவம் தான் 26, ஒளி வடிவம் நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு சொல்லோட சிலபிளுக்கும் அந்த ஒளி வந்து சொல்லுக்கு சொல் மாறுபடுகின்றது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பா என்ற ஒரு ஒளி வடிவம் இருந்ததுன்னா எந்த சொல்ல இருந்தாலும் அது பான் தான் ஒழிக்கும். எஃப்னு சொல்றாங்க, சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது எஃப்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. பீன்னு சொல்றோம், சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது பீன்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்புன்னு கூட ஒழிக்கும். அப்படி ஒரு ஒளி வடிவத்திலே ஒரு திட்டவட்டமான வரையறை இல்லாத மொழி ஆங்கில மொழி. ஆனாலும் அந்நாட்டினர் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்குவதனாலே அந்நாட்டினருடைய திறனை வைத்து அந்த மொழி வளர்ந்திருக்கின்றது. அதுபோல தமிழ்நாடும் பல வகையிலே சிறந்து ஓங்கினால் அந்த தமிழ் மொழி உலகமெங்கும் தலைத்து பரவுவதற்கு எந்த தடையும் கிடையாது. மொழி என்ற நோக்கில் பார்த்தால் அனைத்து சிறப்புகளையும் கொண்டுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழியா. அதிலே அகரம் மொழி முதலாக, அந்த அகரம் முதன்மையான எழுத்தாக அமைந்திருப்பதே அதனுடைய சிறப்புக்கு தான் காரணம். ஆவண்ணா சொன்னாலும் சரி, ஈனா சொன்னாலும் சரி, அதுல ஆனாவின் கலப்பு உண்டு. ஆனா என்ற அந்த உயிரெழுத்து மற்ற 11 உயிரெழுத்துகளோடும் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல, மெய்யெழுத்துகளோடும் கலந்துள்ளது. ஈக்குன்னு சொல்லும்போது கூட அங்க ஆனாவினுடைய ஒளி கலந்துள்ளது. இதெல்லாம் பெரிய பெரிய இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆகவே ஏனைய உயிரெழுத்துகளிலும் மெய்யெழுத்துகளிலும் இந்த அகரமாகிய உயிரெழுத்து எவ்வாறு நீக்கமின்றி கலந்துள்ளதோ, அதுபோல ஏனைய உயிர்களோடும் உலகத்தோடும் இறைவனானவன் நீக்கமின்றி கலந்துள்ளான். எல்லா எழுத்துகளிலும் நிறைந்து எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக அந்த அகர உயிரெழுத்து எவ்வாறு விளங்குகின்றதோ, அதுபோல எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்து, உலகங்களோடும் நீக்கமர கலந்து, உயிர்களுக்கும் உலகத்திற்கும் தலைவனாக இறைவன் விளங்குகின்றான். இது வள்ளுவர் கையாண்ட ஓமைதான். வள்ளுவர் சொன்னதுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகின்றார். எழுத்தெல்லாம் அகர முதல பொருள் பண்ணும்போது அப்படி மாற்ற, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகு ஆதிபகவன் முதற்றே அதுபோல உலகமானது ஆதி பகவன் என்ற இறைவனை முதற்கடவுளாக கொண்டது. அதுபோல் இங்கே சொல்கின்றார்கள், அகர உயிர் போல் என்று தொடங்குகின்றார். அகரமாகிய உயிரெழுத்து போல் அப்படின்றார்கள். அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அகரமாகிய உயிரெழுத்து போல் என்று சொன்னாலே, அகரமாகிய உயிரெழுத்து எப்படி ஏனைய உயிரெழுத்துகளோடும் மெய்யெழுத்துகளோடும் நீக்கமின்றி கலந்து நிறை பெறுகின்றதோ அதுபோல எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எங்கும் என்று சொன்னால் பிற உயிர்களிடத்தில், பிற எல்லா உயிர்களிடத்தும், பிற சடமாகிய உலகப் பொருள்களிடத்தும் நிகரில் இறை, நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்கும். எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான், அகர உயிர் போல் என்று ஓமை சொன்னார்கள். ஆக அகரத்தை இங்கு ஓமையாக சொன்னார்கள் என்றால், ஓமை சொன்னால்தான் நமக்கு வந்து இறைவனுடைய தலைமை விளங்குங்கிறதுக்காக சொன்னார்கள். மற்றபடி அவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதான். மணிவாசக பெருமானே சொல்லும் பொழுது குறிப்பிடுவார்கள், ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன. இறைவனுடைய திருவடியை குறிப்பிடுகின்றார்கள். ஓமனில் இறந்தன, ஓமையே கிடையாது, ஓமை சொல்ல முடியாத திருவடின்னு சொல்லிட்டு ஒன்மலர் தாள் அதை சொல்லுவாங்க, மலர் போன்ற திருவடிம்பாங்க. ஏன்னா ஓமை சொல்ல முடியாததாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு நாம உணரணும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்ல வேண்டி உள்ளது. அதான் சொல்லற்கரியானை சொல்லி என்றார்கள். சொல்லற்கரியான்னு சொல்லாம இருந்தாத, சொல்லற்கரியானா இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்லற்கரியானை சொல்லி மாதிரி. ஓமனில் இறந்தனர் சொன்னாலும் ஒன்மலர் தாள்னு ஓமை சொல்லியே சொன்னார்கள். அதுபோலத்தான் இறைவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் வேறு எதுவும் இல்லை என்றாலும், அவனுடைய தலைமை பாட்டினை நாம் ஓரளவுக்காவது உணர வேண்டும் என்றால் ஒரு ஓமையினை, ஏன்னா ஓமையில வைத்து சொன்னாதான் விளங்குங்கிறது நம்மளுடைய நிலைமை. தெரியாத ஒன்றினை தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் நாம வந்து ஓரளவாவது அறிந்து கொள்ள முடியும். அதனால ஓமை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அகர உயிர் இறைவனுக்கு ஓமை ஆகி விடாது, இறைவனுக்கு சமமாகி விடாது என்பதை உணர்த்தத்தான் நிகரின் இறை என்று அடை கொடுத்தார்கள். நிகரற்ற இறைவன் எல்லா வகையாலும் அவன் அகரத்தை போன்றவன் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அகரத்தை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். மற்றபடி இறைவன் நிகரற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நிகரின் இறை என்று குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லாட்சியும் பார்க்க வேண்டும். மேலும் அகரமானது அவ்வாறு எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருந்தாலும் அது சடம், ஆனால் இறைவனோ ஞானமயமானவன், எனவே அறிவாகி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்து இந்த குறளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டும். அகர உயிர் போல் நிகரில் இறை, எங்கும் நிறைந்து அறிவாகி நிற்கும் என்று நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவானது இறைவன் உலகு உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று சொல்வதன் மூலம் அந்த இறைவனுடைய மேன்மையினை நாம் எல்லாம் பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல உள்ளவற்றை தான் அறிய முடியும். இப்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கின்றன, அவற்றை சார்ந்துதான் நாம அறிய முடியும். நாம அறிய முடியாது. இப்ப என்னெல்லாமோ வந்துது சார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கலாம். எத்தனை விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, புது புது கருவிகளை நமக்கு தருகின்றது. விஞ்ஞானம் செய்வது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதிய புதிய கருவிகளை தருவதன் மூலம் நம்முடைய வேலை எளிதாகின்றது, ஆற்றல் மிச்சமாகின்றது. விஞ்ஞான வளர்ச்சி இப்படி சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு கோணத்திலே சிந்தித்தோம் என்றால், நாம் நிறைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் அதை கொண்டு போய் விடுது. நமக்கு சார்புகள் அதிகமாகுது. நாம் வாழ்க்கையில ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்டோம் என்றால் சில கருவிகள் இல்லாமல் முடியாது. வியாபாரம் மிகப்பெரிய அளவில் விரிவிந்து விட்டது, அப்ப செல்போன் வேணும். அதனால செல்போன் எல்லாம் வசதியெல்லாம் வந்துட்டு வியாபாரம் வளருது. ஆனா செல்போன் இல்லாமல் முடியாது என்ற நிலையும் பார்க்க வேண்டும். கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது. அந்த சார்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன. அது இந்த கருவியில ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டா அப்ப ஏற்படுத்த பாதிப்பு, அப்ப நம்மால் அறிய முடிகின்றதா? ஆகையினாலே நம்முடைய நிலை என்னவென்றால், ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ளவற்றை அறிய முடியும். இங்க இருந்தா வீட்டில் உள்ளதை அறிய முடியாது, வீட்டில இருந்தா வெளியில் உள்ளவற்றை அறிய முடியாது. இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவாகத்தான் நம்முடைய அறிவு உள்ளது. அது ஒரு இடத்துல இருந்தாலுமே நல்ல கவனமா இல்லாவிட்டால் அங்க உள்ளதை கூட நம்மளால அறிய முடியாமல் போய்விடும். பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே இந்த பேருந்தை கவனிக்காமல் விடுவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட சிற்றறிவாக உள்ளது. இறைவன் தான் அறிவாகி எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கின்ற பேரறிவு. இதன் மூலம் இறைவனுடைய அந்த சர்வ வியாபகம் இருக்கின்றதே, எல்லா பொருள்களிடத்தும் நீக்கம் நிறைந்திருத்தல், அந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, அந்த பண்பை சொல்லும் பொழுது ஏனைய எல்லா குணங்களும் இங்கே உய்த்துணரத்தக்க வகையிலே இருக்கின்றன. என்ன, அகரம் எப்படி எழுத்துக்களிலெல்லாம் நீக்கம் நிறைந்திருக்கின்றதோ அதனை போல இறைவனும் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னென்ன உண்மைகள் அறியப்படுகின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேர் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. எனவே அந்த வரம்பில் ஆற்றல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. அது மட்டுமா, தடையின்றி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், ஞானமயமாக அறிவாகி நிறைந்திருக்கின்றான் என்பதிலே என்ன கருத்து என்றால், அவன் எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த பொருளையெல்லாம் அவன் அறிவான் என்று பொருள். அதான் அறிவாகி நிறைந்திருக்கின்றான், எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருள்களை பற்றியும் அவன் அறிவான். இப்ப எல்லா உயிர்களையும் நிறைந்திருக்கின்றான் என்றால் அந்த உயிர்கள் என்ன கருதுகின்றன, என்ன செய்கின்றன, எல்லாவற்றையும் அறிவான். என்ன செலுத்துறதே அவன் தான், அதான் அறிவாகி நிறைந்திருத்த. அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றான், தான் எந்த பொருள் எல்லாம் கடந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருளையும் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் அறிதல் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் உள்ளது என்பதனாலே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. எதிரெல்லாம் நிறைந்திருக்கிறானோ அந்த பொருளெல்லாம் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் நிறைந்திருக்கின்றான், எனவே எல்லாவற்றையும் அறிவான் அந்த முற்றறி உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. சரி, இப்ப எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றானே, அப்போ அவனை தடுக்கக்கூடிய பொருள் எதுவும் கிடையாது. பாச தடை என்பது ஒன்று இருந்ததென்றால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏன்னா பாச தடை, அந்த தடை எதை தடுப்பது, அறிவை தடுப்பது. அப்ப அறிவை தடுக்கக்கூடிய தடை இல்லாதனாலதான் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிகின்றான். எனவே பாச தடையிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன், எனவே இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணமும் பெறப்படுகின்றது. எட்டு குணங்கள்ல இவையெல்லாம் வருகின்றதே. பேரர் அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. தன் வயத்தனாதல், பிற பொருளை சார்ந்திருப்பவன் வந்து எப்படி எல்லாவற்றிலும் நீக்கவர நிறைந்திருக்க முடியும்? பிற பொருளை சார்ந்திருப்பவன் அந்த பொருள் வழியில தான் தான் நிற்கணும். ஆனா சுவாமி எப்படி நிற்கிறார், எல்லா பொருளையும் தன் வசப்படுத்தி அகப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே இவன் தன்மயத்தநாதர் என்ற குணம் உடையவன். இப்படி ஒவ்வொரு குணங்களாக நாம் பெற்றுவிடலாம். இந்த முதல் பாடலே நீக்கமர நிறைந்திருக்கின்றான், அறிவாக நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று அந்த வியாபகத்தை தான் சொல்கின்றார். அந்த சர்வ வியாபகம் என்ற குணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்மயத்தனாதல் போன்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. திருப்தி என்று ஒரு குணம், அதாவது வரம்பில் இன்பம் உடைமை, அதான் திருப்தி. எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருப்பதனாலே அவன் எந்த பொருளையும் போய் சார்ந்து அதன் வழி நின்று அந்த பொருள்கிட்ட இன்பம் அனுபவிக்க வேண்டியது இல்லை. நாம எப்படி, நமக்கு ஒரு பொருள் இன்பம் தருகின்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நீங்க, அந்த பொருளை பெறுவதற்கு நாம பல முயற்சிகளை எல்லாம் செய்யணும். இவனுக்கு அது தேவையில்லை, இவன் தான் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றானே, எல்லா பொருளுமே இவன் வசம் மற்றும் வசமாக இவனுக்கு உள்ளதானே இருக்கின்றது. அப்ப வேற எந்த பொருளும் தரக்கூடிய

உடம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அதன் பிறகு இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல், வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. இனி பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கின்றது. பேரருள் பெரும் கருணை, அந்த குணத்தை அதைத்தான் அடுத்த குரல் பாவலே சொல்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள், எப்படி சொல்கின்றார்கள், நயமாக சொல்கின்றார்கள். பேரருள் என்பது அருள்னு சொல்லும்போதுதான் சிவபெருமானுடைய ஒரு பாதியே, அது அம்மை. அம்மை வேறு, அப்பன் வேறு. அவன் உமையவர் பாகனாக இருக்கின்றான். இந்த உமை என்பவர் யார்? நமக்கெல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி ஆள், வேறு வேறு ஆள்கள். ஆனால் உமையும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவபெருமானுடைய குணம் தான் சக்தி, தான் உமை. சக்தி என்பது குணம், சிவசக்தி. அதனை சொல்கின்றார். அதன் மூலம் அப்படிப்பட்ட சக்தியாகிய பேர் அருளை உடையவன் என்பதை எப்படி உணர்த்துகின்றார் பாருங்க, ரொம்ப நயமாக சொல்கின்றார்கள். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரஞ்சத்தி பின்னவினான் எங்கள் திரான். தன் நிலைமை, தன் நிலைமை என்பது என்ன? இது இரண்டாவது குரட்பா. முதல் குரட்பால தான் சொன்னார், எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானே, அதுதான் அவனுடைய நிலைமை. அந்த பெருநிலைமை இருக்கின்றதே, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருச்சலாகிய அந்த பெருநிலைமையினை அவன் கொண்டிருக்கின்றான். அந்த தன்னுடைய பெருநிலையினை மற்ற உயிர்களும் பெரும்படி செய்வான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்க. அவன் வந்து தான் அந்த நிலையில இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த பெருமைகள் எல்லாம் பேரும் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நிலைமையெல்லாம் தனக்கு தான் இருக்கணும், மற்றவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் தான் நாம பார்க்கிறோம். ஆனா இறைவனுடைய தனிச்சிறப்பு என்றால் என்னவென்றால், இதனுடைய தனிச்சிறப்பு இப்படி முச்சரிவு, வரம்பில் ஆற்றல், பாசங்களில் நீங்குதல் போன்ற பெருங்குணங்களை எல்லாம் அவன் வைத்திருந்தாலும், இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையினை உடையவன். தன் நிலைமை மண் உயிர்கள் சார, மண் உயிர்கள் நிலைபெற்ற உயிர்கள், உயிர்களுக்கு அழிவு கிடையாது, அதனால மண் உயிர்கள் என்று குறிப்பிட்ட. நிலைபெற்ற மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த நிலைமையினை எங்கும் நிறைந்திருக்கின்ற, அதன் மூலம் உச்சரிவு, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பமுடைமை என்ற இந்த பெருநிலைமைகள் எல்லாம் மண்ணுயிர்களும் சார, மண்ணுயிர்களும் பெறுவதற்கு தரும் சக்தி, உயிர்களுக்கும் இந்த சிவமான் தன்மையினை தருவது எது என்றால் அந்த சிவத்தினுடைய சக்தி தான். இந்த திருவருள் என்று சொல்கின்றோம், அதை சிவத்தினுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு அருள்வது எது? திருவருளாகிய சக்தி. அந்த சக்தியிடமிருந்து பின்னமிரான் எங்கள் பிரான், பின்னமிரான் நீங்கி நீங்காமல் இருப்பவன், அந்த சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான். என திருவருள் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. திருவருள் என்பது பாசத்தை போக்குவது, முதல்ல பார்த்தோம், பாசத்தை போக்கவல்லவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அந்த திருவருள் அவனுக்கு தான் உரியது. அதனால்தான் எங்கள் பிரான் என்று சிறப்பாக குறிப்பிட்டார். தன் நிலைமை, அதாவது தன்னுடைய இந்த பெருநிலைமையினை முதல் குரட்பாவிலே சொன்னாரே, எங்கும் நீக்கமர நிறைந்திருத்தனாகிய அந்த தன்னுடைய பெருநிலைமையினை மண் உயிர்கள் சார, நிலைபெற்ற உயிர்கள் எல்லாம் சாரும்படி தரும் சக்தி, அருளக்கூடிய அந்த திருவருள் சக்தியிடமிருந்து பின்னமிரான் திருப்பின்றி இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் பிரானாகிய சிவபெருமான். அப்ப இந்த குரட்பாவில் என்ன பொருள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், போன குரட்பாவிலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அகர உயிரானது ஏனைய உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் எப்படி நீக்கமர கலந்திருக்கின்றதோ, அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தும் சடமாகிய உலகமிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அதன் மூலம் தன்மயத்தனாதல், முச்சரி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை போன்ற பல குணங்களை பெற வைத்தார்களே, இத்தனை பெருங்குணங்கள் மட்டுமல்ல, இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதக்கூடிய கருணையும் அவனுக்கு உள்ளது. அந்த கருணை குணமும் அந்த அருட்குணமும் உள்ளது. எனவே அவனுக்கு பேரருள் உடைமை என்ற பண்பும் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த இரண்டாவது குரட்பானுடைய கருத்து. இதிலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதவி மனப்பான்மை உடையவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவி மனப்பான்மையோடு எந்த நேரமும் அவர்கள் அந்த உதவி மனப்பான்மையோடு இருப்பார்களா என்றால் சொல்ல முடியாது. ஐயா சிறந்தவர்கள் தான், ஆனா நேரம் பார்த்து காலம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்றோம். நல்ல மூடுதல் இருக்கும்போது போகணும் அப்படின்னு. ஒவ்வொரு நேரத்தில் அந்த உதவி மனப்பான்மை கொஞ்சம் குறையவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இத்தனை பெருஞ்சிறப்புகளை உடைய சிவபெருமான் இந்த பெருஞ்சிறப்புகள் எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும்

0: அந்த கருணையோடு எப்போதுமே நீங்க அவன் இருப்பவன். பின்னமினான் எங்கள் விரான், அந்த அந்த கருணை சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் என்பதனாலே எப்போதும் நமக்கு சிவமாந்தன்மையினை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்றார் சார். அப்போ அந்த பேரர் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. அதைத்தான் வந்து திருவம்பாவையிலும் அருமையாக சொன்னார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவையிலே சொன்னார், சொல்வார்கள், கேளில் விழுப்பொருள்கள். கேளில் என்றால் என்ன? ஒப்பற்ற. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டீரையோ என்று சொல்வார். விழுப்பொருள்கள் போது என்ன? அவனுடைய பல பெருங்குணங்கள் அதில் அடங்கும். தன்மயத்தனாதல், முச்சரி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற இந்த பெருங்குணங்களை எல்லாம் விழுப்பொருள்கள் சொன்னார். விழுப்பொருள்கள் சிறந்த பொருள்கள், சிறந்த குணங்கள். ஆனா இந்த பேரர் உடைமை என்ற குணம் இருக்கின்றதே, இது மிக மிக சிறந்த குணம். மற்ற ஏழு குணங்களை பார்க்கும் போது என்ன தெரிந்து கொள்கின்றோம்? சிவபெருமான் எவ்வளவு மேன்மையான நிலையிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆனா அந்த பேரர் உடைமைங்கிற குணத்தை பார்க்கும் போதுதான் இத்தனை மேன்மையான குணங்களையும் நமக்கும் அருள்வதற்கு அவர் காத்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து கொள்கின்றோம். அப்ப அவன் இவ்வளவு பெருங்குணங்களோடு திகழ்வது மட்டுமல்ல, அந்த பெருங்குணங்களை நமக்கும் அருள வேண்டும் என்ற இரக்கத்தோடு கருணையோடு இருக்கின்றாரே, அதுதான் மிக மிக சிறப்பானது. ஆகையினாலே அந்த குணத்தை தனியாக சொன்னார். கேளில் பரங்கருணை என்று பிரித்தெடுத்து சொன்னார்கள். கேளில் விழுப்புரர்கள், கேளில் பரங்கருணை என்று சொன்னார்கள். அதுபோலவே இங்கும் இந்த பேரர் உடைமை என்ற குணம் மிகச்சிறந்த குணமாக உள்ளதனாலே இதை ஒரு குரட்பாவிலே தனியாக வைத்து சொன்னார்கள். அது மாதிரிதான் இன்னும் சில குணங்களையும் தனியாக சொல்வார்கள். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமிரான் எங்கள் திரான். முதற் குரட்பாவிலே உணர்த்தப்பட்ட எங்கும் நிறைந்து இருக்கிறாகிய அந்த பெருநிலையினை நிறைவேற்ற உயிர்களும் பெரும்பொருட்டு அந்த உயிர்களுக்கு அந்த பெருநிலையினை வழங்கக்கூடிய திருவருட் சக்தியோடு எப்போதும் நீங்காமல் இருப்பவன் எங்கள் திரான் என்று இந்த பாடலினை அருளி செய்கின்றார்கள். அப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுகின்றது. அவனுடைய பெருநிலைமையினை நாம் பெற வேண்டும் என்று அவனே விரும்புகின்றான். அப்ப நாம் எப்படி நடந்து கொண்டால் அந்த சிவமான் தன்மையினை நமக்கு சிவபெருமான் வழங்குவாரோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நெறிப்படி நடந்து கொண்டால் சிவமான் தன்மையினை நாமும் அடையலாம் என்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் போது ஒரு ஐயமும் ஏற்படுகின்றது. என்னவென்றால், அந்த சிவமான் தன்மை தான் பெருபவற்றுள்ளெல்லாம் பெரிய பேரா? அதைவிட சிறந்த பேரு வேறு இருக்க முடியாதா? முதல் குரட்பாட சொன்னார், நிகரின் இறைன்னு சொல்லிட்டார், நிகரற்ற இறைவன். ஆகவே நிகரற்ற இறைவனுடைய தன்மையை நாமும் அடைஞ்சிட்டோம்னா அதைவிட ஒன்றும் பெரிய சிறப்பு நமக்கு வேற இல்லை. ஆனாலும் அவன் நிகரற்றவன் என்பதை இன்னும் நன்றாக நமக்கு உளங்கொள்ளும் பொருட்டு விளக்குவதுதான் அந்த மூன்றாவது குரட்பாவினுடைய செய்தி. அதன் மூலம் நிகரற்ற இறைவன் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அவன் தன்மையை பெறுவதே பெருமவற்றுள்ளா சிறந்த பேரு என்ற தெளிவு உண்டாகும். அதை உண்டாக்கும் பொருட்டு மூன்றாவது குரட்பாவினை அருளி செய்துள்ளார்கள். இந்த அளவிலே திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த திருவருட்பயன் ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவருள் வழங்கிய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவி கொண்டு நிறைவு செய்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: பொழிப்புரை. செவி என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய காதில் நிற்கும் சப்தமாத்திரையை பற்றி நின்று ஓசையாகிய புலனை அறியும். தோல் என்னும் இந்திரியம் உறுப்பாகிய தோலில் நிற்கும் பரிசமாத்திரையை பற்றி நின்று ஊறு என்ற புலனை அறியும். கண் என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய கண்ணில் நிற்கும் உருவ தன்மாத்திரையை பற்றி நின்று உருவம் என்ற விடயத்தை அறியும். விளக்கம். ஆசிரியர் வான் இடமாய் எனவும் கால் இடமாக எனவும் அங்கி விரவி எனவும் பூதங்களை இந்திரியங்களுக்கு இடம் என்று கூறியுள்ளார். நாம் முன்பு கூறியவாறு தன்மாத்திரைகளே இந்திரியங்களுக்கு இடமாக இருக்கவும் பூதங்களை இடம் என்று ஆசிரியர் கூறியது ஏன்? இதற்கு பின்வருமாறு விடை கூறலாம்.
2: இதுதான் இப்ப நமக்கு ஆசிரியருக்கு இருக்கிற பிரச்சனை. பூதங்களையே இடமாக கொண்டது என்று சொன்னால் இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. இவர் பூதம் என்பது, அதாவது பூத காரணத்தை சொல்கிறார் என்று சொல்லபடியார் விளக்கம் சொல்கிறார். நாம் அதையும் படிக்கிறதிலே ஒன்றும் தப்பில்லை, படிப்போம்.
1: தன்மாத்திரைகளும் பூதங்களும் முறையே முளையும் மரமும் போல சூக்குமமாய் தூலமுமாய் நிற்பவை. பூதங்களின் சூக்கும நிலையே தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகளோடு பூதங்களுக்கு உள்ள இவ்வொற்றுமையை கருதி ஆசிரியர் தன்மாத்திரைகளுக்கு பதில் பூதங்களை இடம் என்று கூறினார் எனலாம்.
2: புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுத. அதாவது லேசா தொடக்கூடியதா பாட்டிலே இருக்குது. ஆசிரியர் தான் கொண்ட கொள்கைக்காக அதை ரொம்ப கொஞ்சம் வலிந்து பிடிக்கிறார் போலதான் தோன்றுகிறது.
1: மேலும் தெரிந்த பருப்பொருளாகிய பூதங்களை கூறி தன்மாத்திரைகளை பெற வைத்தார் என்பதும் ஆசிரியரது இயல்புக்கு பொருந்துவதே ஆகும். ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையே குறிக்கும், சப்த தன்மாத்திரையை குறிக்கும். கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும். அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல்
2: இவரேதான் புலன் என்று சொல்லப்பட்டபடியால் அதை புலனாகத்தான் கொள்ள வேண்டும் என்று முதல் பாட்டிலே வாதிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாட்டிலே புலன் என்று வந்தது இதற்கு முதல் பாட்டிலே
1: கள்ளமிகம் ஐம்புலன்
2: ஐம்புலன்கள் என்று வந்தபடியால் இங்கே சொல்லப்பட்டவை தன்மாத்திரைகள் அல்ல, புலன்கள் தான் என்று வாதிட்டார். இப்போது பூதங்கள் என்று சொல்லப்படு பாட்டிலே பூதங்கள் என்றே சொல்லப்படுகிறது, அவை பூதங்கள் அல்ல தன்மாத்திரைகள் என்று வாதிடுகிறார். இந்த முரணை விளங்கிக் கொள்ளுகிறது எல்லா இடத்திலும் தரும், நமக்குள்ளும் தரும். அதுல ஒன்றும் அதுக்காக இந்த நூலாசிரியர் ஒன்றும் தாழ்ந்தவர் அல்ல. அது இல்ல, ஏதோ கடவுளி புது சொல்றதாக நாங்களே நினைச்சுக்கொண்டு போவோம்.
1: ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையை குறிக்கும், கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும், அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல் கண் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் காது தோல் கண் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம் பரிசம் உருவம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
2: அதாவது நான் அதுதான் எப்பொழுதும் சொல்வது, இந்த நூல்களை இந்த நூல் அல்ல, சாதாரண ஒரு பேப்பர் படிக்கிற பொழுது கூட கடவுளுடைய கருணை இருந்தால்தான் சரியான பொருள் வந்து நம் புத்திக்கு தேரும். இல்லாவிட்டால் ஐயம் வரும், திரிவு வரும். தெளிவு வருவதற்கு இறை அருள் வேணும். இப்போ இந்த இடம் ரொம்ப இவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று படுகிறது. அது ஏதோ அவருக்கான ஒரு இறைவனுடைய ஏதோ அறக்கருணையோ மறக்கருணையோ அப்படி வந்திருக்கிறார். நாங்கள் இப்படியும் இருக்கலாம் என்று எங்கள் அறிவுக்கு, எங்கள் அறிவும் எந்த அளவுல இருக்கிறது என்று ஒன்றும் சொல்ல தெரியாதுன்றபடியால் இப்படி இருக்கலாம் என்று வெளிப்படை. என்றால் முன்பின் பாடல்களிலே அவர் ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்கக்கூடாது என்கிறார், பிறகு ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்க வேண்டும் என்கிறார் என்ற இந்த முரணிகளை மட்டும் விளக்கிக் கொண்டு போவோம். சுலபமாக இந்த பாட்டினுடைய பொருள் சொன்னால் இவ்வளவுதான். அதாவது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற ஐந்தும் இந்த பூதங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு காட்சியை காண்கின்றன. இவ்வளவுதான் இது. இப்ப நாம உள்ள வாங்க வேண்டிய விஷயங்கள் கண் காது ஆகாயத்தை பற்றி கேட்டலை கேட்டலாகிய புலனை அனுபவிக்கிறது. உடம்பு காற்றை பற்றி உணர்தலாகிய புலனை பெறுகிறது. கண் தீயை பற்றி அறிதலாகிய புலனை பெறுகிறது, காணுதலாகிய புலனை பெறுகிறது. என்ன வாய் வாயாகிய ஞானேந்திரியம் நீரை பற்றி சுவையை உணர்கிறது. நிலம் மூக்கு நிலத்தை பற்றி வாசனையை உணர்கிறது. தெரிந்தால் இந்த பாடலே நாம் ஓரளவு அடிப்படை விளங்கிவிட்டோம் என்று ஆகிவிடும்.
1: பாடல் அவ்வளவுதான் பாடல். அந்த பாடல் பாடல் 13 ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி. அதாவது குலகம்
2: தயவு செய்து நீங்கள் யாரும் சித்தாந்திகளோடு படிக்கிற பொழுதோ பேசுகிற பொழுதோ இது பிழை அது சரி என்று தயவு செய்து வாதிட போகாதீர்கள். அது மற்றவருடைய மனதை நோகச் செய்யும். ஒரு பெரியவரை நாங்கள் சரியான இடமா என்பது இன்னும் பல காலத்துக்கு பிறகுதான் உறுதியாகும் என்றபடியால் இது தர்க்கத்துக்குரிய விடயம் அல்ல. நாம் விளங்குகிற விடயம் என்பதை மட்டும் விளங்கிக் கொண்டு மேலே போக வேண்டும்.
1: பாடல் 13 ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி.
2: ஏனென்றால் திருப்பி குழப்புகிறேன். ஏனென்றால் நான் முதலே சொன்னதுதான், அதாவது இந்த பிழை கண்டுபிடிக்கிறது என்பதே எங்களுடைய ஆணவத்துக்கு போடுகிற தீனி. நாங்கள் இந்நேரில் பிழை கண்டுபிடித்தோம், நான் தான் சொன்னது சரி என்றதெல்லாம் அது ஒரு ஆணவத்தினுடைய ஒரு கூறு தான். நமக்கு அது இந்த பாடம் படிக்கிற இந்த பாடம் படிக்கையும் இருக்கலாம், இந்த பாடம் படிக்கிற பொழுது அது வேண்டாம். அவர் சொன்னதையும் நாம உள்ளே பகிர்ந்து கொள்வோம், இதையும் பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது சரி போல தெரிகிறது என்று வைத்துக் கொண்டு மேலே.
1: நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும்.
2: அடுத்த ரெண்டு புலன்கள் சொல்லுகிறார். முதல் பாட்டிலே மூன்று புலன் மூன்று பூதம் தொடர்பு சொன்னார். இப்ப அடுத்த ரெண்டு புலன்களும் பூதமும் சொல்ல போகிறார்.
1: நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும். என்று ஓதும் அன்றே இறை ஆகமம், இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
2: இந்த ரெண்டு சொல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ரதம் என்று போட்டிருக்கிறார். ரதம் என்பது ரசம் என்பதை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறார். நா ரதமாய் என்று இருக்கிறது, நா ரசமாய். நாரசம் என்பது நாவாகிய உறுப்பு, ரசம் என்கிற சுவையை என்று சொல்லும். கம்பன் போன்றவர்கள் இந்த விஷயத்திலே இந்த மொழிபெயர்ப்பு பண்ணுகிறவர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் சமஸ்கிருத தண்டை பிடிக்கிறவர்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணுகிறார்கள். கம்பன் எல்லாம் ரொம்ப சுலபமாக வடமொழியை அப்படியே தமிழ் மொழி ஆக்குகிறான். லக்ஷ்மணன் என்றால் லட்சுமணன், விபீஷணன் என்றால் விபீடனன். பெயர்களை எல்லாம் மாத்துகிற பொழுது அப்படியே தமிழுக்கு அந்த எழுத்தை மாத்தி மாத்தி விடுவான். இங்கேயும் அதுதான் பண்ணியிருக்கிறார்கள். ரசம் என்பதை ரதம் என்று மாத்தியிருக்கார். ச தாவாக மாறியிருக்கிறது. அதுபோல பூ இடமாய் என்று கிடக்கிறது. பூ என்றால் பூமி, அவ்வளவுதான். என்றா பூமாதேவி என்றெல்லாம் சொல்லுகிறோம்ல, பூ என்ற சொல் பூமியை குறிக்கும். இதுதான் இந்த அகராதியை இடையிடை தட்டி பார்க்க வேண்டும் என்பது. எங்களுக்கு பூ என்றால் பூ மலர்கிற பூவை மட்டும்தான் பூ என்று சொல்வோம். பூ என்று பார்த்தா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் போட்டு வச்சிருக்கிறார். அதிலே ஒன்று பூமி. ஆகவே மூக்கு பூமியை இடமாக கொண்டு வாசனையை அறியும் என்பதுதான் பூ இடம். மற்றது ரதம் என்ற ரெண்டு சொற்கள். இனி படியுங்கள்.
1: பதவுரை. நாக்கு என்னும் இந்திரியம் நீர் இடமா உறுப்பாகிய நாவில் நிற்கும் ரத தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று ரதம் சுவையாகிய புலனை நன்றாக நல்ல முறையில் அறியும் அறிந்து வரும். மூக்கு மூக்கு என்னும் இந்திரியம் பூ இடமாக நின்று உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று பொன்றா மனம் கெடாத மனம் ஆகிய புலனை அறியும் அறிந்து வரும் என்று இவ்வாறு இறை ஆகமம் சிவாகமங்கள் ஓதும் கூறும். இதனை இவ்விந்திரியங்களை வென்றார் உலக விடயங்களில் செல்லாதபடி அடக்கிய ஞானிகளே, இன்ப வீடு பேரின்ப வீட்டினை சென்றார் அடைந்தவர் ஆவார்.
2: அதாவது இந்த இந்திரியங்கள் மூலமாக பெறப்படுகிற புற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். இதை எவன் அடக்குகிறானோ அவன் பேரின்பமாகிய அந்த வீட்டின்பத்தை அனுபவிப்பான் என்று பாடல் முடிகிறது.
1: பொழிப்புரை. நாக்கு என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய நாக்கில் நிற்கும் ரத தன்மாத்திரியை பற்றி நின்று சுவையாகிய புலனை நன்றாக அறியும். மூக்கு என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரியை பற்றி நின்று மனமாகிய விடயத்தை அறியும். இவ்வாறு சிவாகமங்கள் கூறும். இவ்விந்திரியங்களை புலன்களில் செல்லாதபடி அடக்கிய ஞான வீரரே பேரின்ப முக்தியை பெறுவார்கள்.
3: ஐயா, இந்த இடத்தை இன்னும் மறுபடியும் ஒரு இடம் சொல்றீங்களா? அது இவர் என்ன சொல்றார், நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கொஞ்சம் குழப்பமாக
2: இல்லை. இந்த ஞானேந்திரியங்கள், நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய ஞானேந்திரியங்கள் இன்னொன்றை பற்றித்தான் அனுபவங்களை பெறுகிறது. கண்ணாகிய ஞானேந்திரியம் நேராக காட்சியை பெறாது, பூதங்களிலே ஒன்றை பற்றித்தான் காட்சியை பெறும். அப்போ கண் என்ற இந்திரியம் பூதங்களிலே என்ற அந்த பூதத்தை பற்றித்தான் காட்சியாகிய அனுபவத்தை பெறுகிறது. இதுதான் இங்கே அது இதை வைத்து நீங்க அஞ்சையும் விளக்கலாம். அது போல மூக்கென்கின்ற இந்திரியம் பூதங்களிலே நிலமாகிய பூதத்தை பற்றி நின்றுதான் வாசனை என்பதை உணரும். இதுதான் நான் நினைக்கிற விஷயம். பாட்டிலேயும் பூதங்கள் என்றேதான் போட்டிருக்குது. மூல நூலாசிரியர் பூதங்கள் என்றே போடுகிறார். இவர் என்ன சொல்கிறார் என்றால், என்பது பூத தன்மாத்திரை என்று பூதங்களுக்கு காரணமான தன்மாத்திரையை பற்றி நின்றுதான் செய்யும் என்றார். அது அவ்வளவு பொருத்தமில்லை போல எனக்கு படுகிறது என்று
1: விளக்கம். முந்திய செய்யுளில் போலவே இங்கும் பூதங்களாகிய நீர், பூ அதாவது நிலம் என்பன தன்மாத்திரைகளை குறிப்பன என கொள்ளல் வேண்டும். நாக்கு மூக்கு ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் நாக்கு மூக்கு ஆகிய உறுப்புகளில் நிற்கும் ரதம் கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது. வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தத்தம் புலன்களை அறியும் முறையினை மேற்போந்த இரண்டு செய்யுட்களில் வகுத்து காட்டிய ஆசிரியர் அவ்விந்திரியங்களை வென்றார் எய்தும் பயனையும் உடன் சேர்த்து கூறினார். இந்திரியங்களை வெல்லுதல் என்றால் அவற்றை கெடுத்தல் என்பது பொருளன்று. சமணரும் சாக்கியரும் புலன்களை கவர்கின்ற ஐம்பொறிகளையும் அழிப்பதே அவற்றை வெல்லுதல் என்பர். சைவ சமயத்திற்கு அகுது உடன்பாடன்று. ஐம்பொறிகளை கெடுத்தொடித்தால் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாது, அறிவற்ற சடம் போல ஆகிவிடும். ஆதலால் அவற்றை கெடுத்திடாது செயற்பட வைத்தே அவற்றால் கவரப்படும் புலன்களில் பற்றிந்து இருத்தலே அவற்றை வெல்லுதலாகும். ஐம்பொறிகள் நம்மை கெடுக்கவில்லை. ஐம்பொறிகளின் வழி ஐம்புலன்களின் மேல் செல்லுகின்ற ஆசையே நம்மை கெடுக்கின்றது. அவ்வாசையை ஆறா இயற்கை அவா என்றார் திருவள்ளுவர். ஆறாமையாவது நிரம்பாமை. ஐம்புலன்களுக்கு சார்பாயுள்ள பொருள்களை எவ்வளவுதான் பெற்றாலும் எத்தனை காலம் அனுபவித்தாலும் அவற்றின் மீதுள்ள ஆசை நிரம்புவதே இல்லை. அது பற்றியே ஆறா இயற்கை எனப்பட்டது. உலகம் நிலையற்றது என்பதை கூறும் நூல்களை பலகால் படித்திருக்கிறோம். அவற்றின் பொருளை பலர் விளக்கி பேசியதையும் கேட்டிருக்கிறோம். இவ்வாறு உலகம் காணல் நீர் போன்றது என்பதை கல்வியினாலும் கேள்வியினாலும் உணர்ந்தாலும் அவையெல்லாம் இந்திரியங்களை அடக்குவதற்கு துணை செய்யா. நிலையாமையை எவ்வளவுதான் உணர்ந்திருந்தாலும் நம் மனம் நிலையில்லாத ஐம்புற பொருள்களின் மேல் அவா கொண்டு அவற்றை நோக்கியே முடிவின்றி ஓடுகிறது. அவ்வாறு ஓடுகின்ற மனத்தை அடக்குதலே இந்திரிய அடக்கத்திற்கு நேர் வழியாகும். ஓடுகின்ற மனத்தை அடக்கும் ஆறு எவ்வாறு? மதம் கொண்டு செல்கின்ற யானையை ஒரு தறியில் கட்டிவிடுதல் போல ஐம்புல பொருள்களை விரும்பி செல்கின்ற மனத்தை அச்செலவில் நின்றும் மீட்டு சிவபெருமானது உருவ திருமேனியிலே படிந்து நிற்குமாறு சிவ வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்துவரின் ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து அதனிடத்தே சென்று ஒடுங்கும். இந்திரியங்களும் பிற வழியில் செல்லாது. அப்புறம் ஒரு பாட்டு குறிக்கிறாருங்கய்யா, கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான், திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ, வாயே வாழ்த்துக் கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்துக் கண்டாய் என்று அருளாசிரியர் அறிவுறுத்திய வழியில் செல்லும். எனவே இந்திரிய அடக்கம் என்பது உண்மையில் மன அடக்கமே ஆகும். மேற்கூறிய வகையில் இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்கி அவற்றை ஞான நெறியில் செலுத்தியவர் பேரின்ப வீட்டை தலைப்படுவர் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. ஞானேந்திரியங்கள் அறியும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு அட்டவணை போட்டிருக்காரு.
2: இதுல ஒரு ஒரு சில செய்திகளை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். புலன்களை ஒடுக்குதல், புயலி உருவசை நாற்றம் என்ற புலன்கள் நம்மை உலக வயப்படுத்துகின்றன. அதை ஒடுக்குகிறது என்பது அழிப்பதில்லை என்பதை இவர் நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். அழிக்கிறதாக இருந்தால் ஞானேந்திரியங்களுடைய பயன்பாடு உயிருக்கு இல்லாமல் போய்விடும். சுயொலி உருவசை நாற்றம் என்ற ஐந்தையும் நாம் அழித்து விட்டோமானால் பிறகு ஞானேந்திரியம் இருந்து யோசனம் இல்லை. ஞானேந்திரியம் தன் வந்ததே சுயொலி உருவசை நாற்றம் என்ற புலன்களை உள்வாங்குவதற்குத்தான். அப்படியானால் அதை ஒடுக்குவது என்ற பெயரிலே அதை அழிப்பது என்று சொல்லி விட்டோமானால் அது சரியாகுமா என்று அவர் ஆராய்ந்து சரியான பதில் சொல்லுகிறார். அதை அழிப்பதில்லை என்று அதற்கு அவர் அழிப்பதில்லை என்றால் அது பின்னே எப்படி என்ன செய்வது என்றால் அதை அழிக்கவும் கூடாது, அதன் நேரத்திலே இருந்து அதனுடைய ஆட்சியிலிருந்து விடுபடவும் வேணும் என்றால் அதற்கு அவர் சொல்லுகிற வழி, உலாசிரியர் சொல்லுகிற உரையாசிரியர் சொல்லுகிற வழி, இறைவனுடைய உருவத்திருமேனியை பற்றி கொண்டோமானால் பார்வையை அவன் மேல் செலுத்த திருவாசகம் என்று நினைக்கிறேன். கண்பால் கான் கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேள்மீன்களோ என்று பாட திருவாசகமோ தேவாரமோ எனக்கு தெரியாது, போட்டிருக்கோ தெரியவில்லை. அது திருமுறைகளிலே ஒரு பாடல், அது உறுதியாக தெரியும். அப்போ கண்ணை இறைவனை பார்த்து அதில் ஈடுபடுவது, அவனுடைய ஐம்புலனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே செலுத்தி இந்த புலனிலிருந்து விடுபடுவதுதான் ஒடுக்குதல் என்கிறார். இது பற்றி எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிறது. நான் இடக்கடை என்னுடைய விடுகை விடுவேன், அதையெல்லாம் முழுசா ஏற்க தேவையில்லை, நீங்கள் கேட்கலாம். என்ன வந்து கேட்டால், இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவற்றிலிருந்து நாம் விடுபட வேணுமானால் விடுபடுவதையும் இதற்குள்ளேயே இறைவன் பெற்றிருப்பான். பெற்றுவதை மட்டும் இறைவன் வைத்திருந்தால் இறைவன் நமக்கு துரோகம் செய்கிறான் என்று அர்த்தம். இந்திரியங்களை தந்து இந்திரியங்களாக புலன்களை பெற்ற வைத்து அதனாலே உலகத்திலே மயங்கி செய்தால் அதை ஏன் இறைவன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படியானால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் சொல்ல வேண்டும். நானாக முயற்சித்து இறைவனை பார்த்து உருவ திருமணியை பார்த்து விடுபட முடியுமா இருந்தால் அது ரொம்ப சிரமமான காரியம், என்னாலே அது முடியாதபடியால் தானே புலன்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலையும் சொல்லியிருக்கிறேன், புலன்களை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க புலன்களை நீக்க தேவையில்லை, சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும். இது ஒரு நுட்பமான விஷயம். சரியான முறையிலே அனுபவித்தலாவது தோய்ந்து அனுபவித்தல். நாங்கள் ஒன்றையும் தோய்ந்து அனுபவிப்பது இல்லை. சாப்பிடுகிற பொழுது ஆபீஸுக்கு போறதை நினைக்கிறோம், ஆபீஸ்ல போயிருந்து சாப்பிடுறதை நினைக்கிறோம். வீட்டிலே பேசுகிற பொழுது டிவி பார்க்கிறோம், டிவி பார்க்கிற பொழுது தொலைபேசியிலே பேசுகிறோம். ஒன்றிலும் முழுக்க அனுபவம் பெறுவதில்லை, அதிலேயே தோய்ந்து அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி தோய்ந்து அனுபவம் பெற்றோமானால் அது போதும் என்ற நிலையை தரும். தசரதன் ராமனுக்கு தனக்கு ஆட்சி வேணாம் என்று முடிவு செய்கிற பொழுது அவன் சொன்ன செய்தி இதுதான். தன்னுடைய அறிஞர் சபையை கூட்டி வஸ்கர் போன்றவர்களுக்கு சொல்லுகிறான், தொடர்ந்து நான் இந்த எச்சிலை உண்பனோ என்கிறான். உங்களுக்கு வகுப்புலையும் சொல்லியிருப்பேன், எச்சிலை உண்பனோ என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தின்றதையே தின்னுகிறேனே, இப்ப நாங்கள் எச்சில் சாப்பாடு என்றால் என்ன சொல்கிறோம், ஒருவர் சாப்பிட்டு மிச்சம் விட்டதே எச்சில் சாப்பாடு என்றோம். நாங்கள் அன்றாடம் எச்சில் சாப்பாடுகள் தான் சாப்பிடுவோம், நேற்று சாப்பிட்ட சோறை தான் இன்றைக்கும் சாப்பிடுவோம். அப்ப அது எச்சில் சாப்பாடு தானே, நேற்று பார்த்த அதே படத்தை இன்றைக்கும் பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே வாசனையை அதே பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே மனைவியை இன்றைக்கும் அனுபவிக்கிறோம், எல்லாம் எச்சில் தான். அதனாலே தசரதன் சொல்கிறான், இந்த எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு, அவனுக்கு இந்த ஞானம் பண்ண உடனே எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு உண்பது, அதனாலே நான் இதுல இருந்து விடுபட போகிறேன் என்று பேசுகிறான். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஞானேந்திரியங்களாலே காணுகிற அனுபவங்களே அதுல இருந்து நம்மை விடுவிக்கும். அது எப்படி விடுவிக்கும் என்பதற்கு நான் சொல்லுகிற பதில், இப்போ உங்களிலே இந்த நீங்கள் எல்லாரும் இந்த என்ன இந்த நாங்கள் படித்த பாடங்களை சுருக்கி சொன்னீர்கள். இந்த சுருக்கத்திலே எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லவில்லை, ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொன்னீர்கள். ஏன் படித்தது எல்லாரும் ஒன்றா தானே படித்தோம், ஏன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். என்னவென்றால், உங்களுடைய விளக்கத்திற்கு ஏற்ப சுருக்கம் தெளிவாக அமையும். இதை புரிந்து கொள்ளும், எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு விளங்குகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமான செய்தி நமக்குள்ளே படிந்து கொண்டிருக்கும். அதிகம் சொல்லுகிறோம் என்றால் விளங்கினது போதாது என்று அர்த்தம். அதனாலேதான் திருவள்ளுவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை 1.25 வரையிலே சொல்லிவிட்டு போனார். அது அப்ப அதுல என்னவென்றால், அவ்வளவு தூரம் அதற்குள்ளே நுட்பமாக அதை விளங்கினார் என்று அர்த்தம். இப்பொழுது கண்ணாலே நாங்கள் இறைவனை பார்க்க முடியவில்லை என்றால் எங்களுடைய கண் கூர்மை பெறவில்லை, காதாலே இறைவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால் காது கூர்மை பெறவில்லை. இன்னும் இந்த உலகளவை நீங்கள் படிக்கிறீர்கள், காதுக்கு கேட்கிற சக்தி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் நிற்கிறது என்று இந்த விஞ்ஞானத்தார் சொல்லுகிறார். அது கூர்மை பெற இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்க தொடங்கும். அது போலத்தான் ஐம்புலனுக்கும் அது பொருத்தம். அதனாலேதான் என்ன செய்கிறார்கள் என்றால், புலன்களை வெறுக்காதே அனுபவிக்கிற பொழுது முற்றாக அனுபவித்து கூர்மை பெற செய்தால் ஒரு நல்ல டேஸ்ட் தெரிஞ்சால் தாழ்ந்த டேஸ்டுக்கு ஒருவனுடைய உள்ளம் போகாது. அது இளங்கோவுக்கும் செந்திலுக்கும் நல்லாக தெரியும். குறிப்பிட்ட கண்டையிலே இந்த வடை இருக்கிறது என்றால் அந்த வடையை நல்ல வடை என்று சாப்பிட்டு பழகினோம், வேற வடை தின்ன மாட்டான். ஏனென்றால் இந்த ருசி எனக்கு இதுதான் பெஸ்ட் என்று கண்டுவிட்டோமானால் அதுக்கு கீழே இறங்க மாட்டேன். அது ஒரு இயல்பல்லவா, ருசி காண அதுக்கு கீழே இறங்க மனம் வராது. அதுபோல புலன்களும் கூர்மை பெற்று நுட்பமான ருசியை சந்திக்கிற பொழுது, நான் முந்தி உங்களுக்கு வகுப்பிலே சொன்னதே தான், சாப்பாட்டிலே உண்மையிலே நிறைய எண்ணெய் நெய் எல்லாம் விட்ட சாப்பாடு தான் ருசியான சாப்பாடா இருக்க வேண்டும். வைத்த ரசத்துக்கு ரசம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், ரசம் என்றால் சுவை என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அதனுடைய சுவை தெரிய ஒரு நாக்கு வேணும். எந்த நாக்கு? கூர்மைப்பட்ட நாக்குக்கு தான் ரசத்தினுடைய சுவை தெரியும். அப்படி அந்த சுவை இன்னும் கூர்மைப்பட இந்த ஐம்புலன்களுமே இறைவனை அனுபவிக்கும். நேரா நீயா சிவருமான பாரிஜபெருமானது சொல்றது சுவை தவிர நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இப்ப இவர் சொல்றாரே உருவத்திருமேனியை பற்றினோம் என்றால் ஆய்வு காலம் முழுவதும் தான் உருவத்திருமேனியை பெற்றுகிறோம், நிற்கதில்லையே மனம். ஏனென்றால் நாங்கள் சும்மா பார்க்கிறோமே தவிர அதனுடைய சுவை தெரிந்து பார்க்கவில்லை. கூர்மைப்பட்டு ஐம்புலனாலும் இறை சுவை அனுபவிக்க முடியும் என்றால் அதற்கு பிறகு புலன்கள் இந்த உலக சுவைக்குள்ளே இறங்காது. அதனாலே தான் திருமூலர் சொன்னார், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு என்ன. அது என்ன பாட்டு? உள்ளம் பெருங்கோயில்
1: பூனுடம்பு ஆலயம்
2: வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. கள்ளப்புலன்கள் இருளை தருபவை அல்ல, ஒளியை தரக்கூடியவை. நாங்கள் இருளுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை கூர்மைப்படுத்தி விட்டீர்களானால் அதுவே ஒளிவிளக்காக மாறி இறைவனை ஐம்புலனுக்கும் காட்டும். ஐம்புலன்ல இருக்கக்கூடிய கள்ள, அதுக்கு பாருங்க அவர் கேட்டு நம்ம பாட்டையும் தமிழையும் வச்சு இவர்கள் பண்ணுற பாடு கள்ளப்புலன் என்றுதான் சொல்லுகிறார். மயக்கத்தக்க சக்தி உள்ளவை தான் அவை, ஆனால் அதையே நீ கூர்மைப்படுத்தி கொண்டு போனால் அதுவே உனக்கு தெளிவை காட்ட வந்துவிடும். கள்ளப்புலனைந்து என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் காளாமணி விளக்கு என்கிறார். ஆகவே இந்த புலன்கள்ல இருந்து விடுபடுவது எப்படி என்றால், புலன்களை சரியாக அனுபவித்து, நீங்கள் இந்த ஆங்கிலம் பேட் டேஸ்ட் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் பிழையான சுவைகளிலே தான் புலன்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா புலன்களையும் பிழையான சுவையிலே தான் செலுத்துகிறோம். இப்பொழுது பிழையான சுவைக்குத்தான் உலகத்திலே மதிப்பு. மிக மெல்லிய இசையாக இருந்தது, ரசிக்கவில்லை. போட்டு ட்ராம்ஸ் எல்லாம் அடிச்சோனே எல்லாருக்கும் பிடிக்குது அந்த பாட்டு, கட்டாயமா அந்த பாட்டு வெற்றி பெறுகிறது. என்னவென்று கேட்டால், பிழையான சுவையிலே எங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து கூர்மையாக்கி கொண்டு போனால் கடைசியாக இருக்க வேண்டிய சுவை இறைச்சுவையாகத்தானே இருக்கும். அதையே புலன்களாலே காணலாம். ஆகவே புலன்களிலே இருந்து விடுபடுதலாவது புலன்களை நேர்மையாக அதை அனுபவித்தல். அனுபவிக்க அனுபவிக்க அதை அனுபவிக்கும் திறன் கூடி அதனாலே நாம் இறை தரிசனங்களை ஐம்புலனாலும் பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. இது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தலாம். நீங்கள் ஏதாவது பேசுகிறீர்கள்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: நம்ம அறிவில ஒரு அழுக்கு இருந்தா என்ன செய்யும்? நம்முடைய சாதனையில வழுக்கு வந்துடும், விளங்குதா? எனவே அது தூயதாக இருக்க வேண்டும், விளங்குதா? அதனால இறைவன் மீது பற்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த பற்றுமே இருக்கக்கூடாது. அதனால இங்க நமக்கு என்ன சொல்றாரு, ஈண்டு இந்த சரியா கிரியா மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்கிறார். எனவே அதை செஞ்சா நமக்கு என்ன வரும்? சரிய கிரிய யோகத்தை முற்றுப்பிச்சா ஞானத்துக்கு தகுதி வரும் இல்லையா? சரிய கிரிய யோகங்களை எப்படி முற்றுவிப்பது? எப்படி முற்றுவிக்கிறது? வழிபாடு தான். முனுக்கு சேர்த்து வழிபாடுன்னு பேரு. இப்போ சரியைய முற்றுவிச்சாச்சு அப்படின்னு எப்படி தெரியும்? இப்போ நமக்கு ஒவ்வொரு வகுப்புனா ஒரு மணி வச்சிருக்காங்க. அந்த மணியை பார்த்து முடிச்சாச்சு, இந்த வாட வேலை முடிஞ்சுதுன்னு பார்க்குறோம். அதை எதை வச்சு பார்க்கறது? சரியை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆ, அதுக்கு ஒரு கடிகாரம் இருக்கா? ஆ, எப்படி தெரியும்? இந்த சரியை சரீர வழிபாடு செய்த காரணத்தினாலே பெருமானுடைய அருவுருவத் திருவையை திருமேனியை வழிபட வேண்டும் என்ற ஆசை பெருகுவது தான் சரியில முற்றுவித்த அடையாளம், விளங்குதா? எனவே இந்த கிரியை செய்ய செய்ய நமக்கு அகபூசையில ஒன்றுதல் மிகவும், அதுதான் கிரியை முற்றுவித்த அடையாளம். யோகத்தில் அகபூசையில உரைத்து நிற்க நிற்க அறிவு பூசையில ஆசை வரும், அதுதான் யோகத்தை முற்றுவித்தல், விளங்குதா? எனவே இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம், விளங்குதா? எனவே இந்த சரிய கிரிய யோகங்களாகிய இந்த தவங்களை முற்றுவித்தால் என்ன வரும்? ஞானம் வந்துருமா? பக்குவம். எதுக்கு பக்குவம்? உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம். உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம் வரும், விளங்குதா? எனவே அப்போ யார் உபதேசம் செய்யணும்? யார் ஞானம், குற்றமில்லாத ஞானம் உடையவரோ அவர் தான் செய்யணும் இல்லையா? அப்போ குற்றமில்லாத ஞானம் உடையவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமானுங்க ஞானாசிரியரா? சிவபெருமான் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் நம்ம சகல வர்க்கத்துக்கு எப்படி வருவாரு? குருவாய் வரும், நம் போல வருவார் இல்லையா? அப்போ குருவாய் வருவார்னா அவரே குருவாகி வருவாரா? வரமாட்டார். ஆமாவா? வரமாட்டார். அவர் நான் அங்கே நம்மை போன்ற மானிடரிலே பக்குவான்மா இருப்பாங்க இல்லையா, அந்த சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவார். அவர் எதில் வருவார்? அறிவிலே வருவார். உடம்புல வரமாட்டார். எதில் வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். அப்போ இந்த அறிவை ஆவேசித்து வருவார். எதை ஆவேசித்து வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். எப்போ வருவார்? பக்குவம் வந்தா. அப்போ சரிய கிரிய யோகத்தை முற்றுவீச்சா. இங்கே நமக்கு இந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவீச்சா அந்த சிவபெருமான் குருவாய் வருவார் என்று சொல்லியிருக்கு. இந்த வழிநூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவீச்சா மட்டும் போதாதுங்கிறாரு. சரிய கிரிய யோகத்தை முற்றுவீச்சா மட்டும் போதாது, அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஞானத்திலேயே சில படிகள் இருக்கின்றன, அதையும் முற்றுவிக்க வேண்டும். ஞானத்தில் என்ன படி இருக்கு அப்படின்னா, ஞான நூல் தானே ஓதல். ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்போ இந்த கண் அம்பகத்தை மூடி, அம்பகத்தை மூடி அருளாள்வதுவோ அன்றி உன் ஞான பொருள் கேட்பதுவோ என்று கேட்கிறார். ஐயா, கண்ணை மூடினா யோகத்தில் இருக்கவா, இல்லை இங்கே ஈரோட்டில் போய் பாடம் கேட்கவா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்ட? குருவிட்ட. யார்கிட்ட சொ கேட்குறாரு? குருவிட்ட. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இப்போது கண்ணை மூடி தியானம் பண்ணுவது என்னது? யோகம். அது யோகம். ஞான நூலை ஓதுவது என்னது? ஞானம். அப்போ எது பெருசு அப்படின்னாரு. அப்போ ஓடுது அப்படின்ட்டாரு. விளங்குதா? அதனால் எல்லோரும் இங்கே வந்துட்டீங்க எல்லாரும். எனவே இந்த ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல். ஓதுதல்னு என்ன? ஞான நூல்களை, அந்த ஞான நூல்களை. ஞான நூல் என்னது? அதெல்லாம் சரிதான். இது இந்த ஞான நூல் என்னது அப்படின்னா, சிவபிரகாசம் 10 சொல்லுங்க, இப்படியே பார்க்க வேண்டியதான். கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் இல்லையா? அப்போ நாம செய்ய எந்த கிரியையானாலும் அந்த கிரியைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது? ஞானத்திற்கான வழிதான் இல்லையா? ஞானத்துக்கான வழி. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம். ஞானம் என்ன இருக்கு? ரெண்டு. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம். மாறா மலமகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று, அதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என்றார். விளங்குதா? அப்போ ஒன்று, மலம் நீங்கினாலும் நம்மை விட்டு நீங்காதிருக்கிற திருவருள், நம்மை விட்டு நீங்காதிருக்கிற திருவருள். இன்னொன்று என்னன்னா, அந்த திருவருளை காட்டுகின்ற இந்த ஞான நூல்கள். அப்போ இந்த ஞான நூல்கள் என்ன சொல்றாரு? திருவருள், ஞானம் சொல்றாரு. அப்போ இதை எப்படி நினைக்கணும்? இது திருவருளே அப்படின்னு நினைச்சு படிக்கணும் பயபக்தியோட. விளங்குதா? எனவே அப்படி அருள் பயப்பட்டு அருளால் உணர்வார்க்கு, அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். யார் சொல்றா? ஒன்னும் யார் சொல்றா? இவர் தான் சொல்றாரு. வினா வெண்பால எங்க சொல்றாரு? வினா வெண்பால சொல்றாரு. எனவே இந்த நூல் ஏன் விளங்கலைன்னா, அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, சொல்லி கொடுத்தவன் சரியில்லைன்னு சொல்லிடாதேங்க. யார் காரணம்? கேட்கிற நாம் தான் காரணம், படிக்கிற நாம தான் காரணம். ஏன் அப்போ ஒரு ஞான நூல் விளங்கணும்னா அதை எப்படி படிக்கணுங்கிறாரு? அருளால், அருளின் துணை கொண்டு, அருளால் உணர்வாருக்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். எனவே அது எப்படி நிற்கும்? அகலாது நீக்கும், செம்மை பொருளை உணர்த்தி நிற்கும். செம்மை பொருள் எது? தெளி பொருள், சரியான பொருளை. விளங்குதா? இல்லாட்டா ஒன்று கூட ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு. விளங்குதா? அப்படி விபரீத ஞானம், அதுக்கு என்ன பேர்? விபரீத ஞானம் விளைவிச்சிடும். விளங்குதா? அதனால இந்த ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல். நாம படிக்கணும், மற்றவங்கள படிக்க சொல்றது. அப்ப படிக்க சொல்றது எவ்வளவு பெரிய பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம். அதனால ஞானலுதனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்ப ஞான நூல்தானே ஓதல் ஓதுவித்தல்னா, ஓதியோர் எல்லோருக்கும் பக்குவம் அடைவரோ எனில் பெறார்ன்றாரு. அப்போ ஐயா இது என்ன இப்படி சொல்லிட்டாரு? அதற்குரிய முறையில் அதற்குரிய அதிகாரம் பட்டு செய்யினன்றி அப்பலன் விளையா. விளங்குதா? அப்போ ஞான நூலை இப்போ நீங்க எல்லாம் சிவஞான போதம் கேட்கலாம். இந்த சிவஞான போதம் பாடம் கேட்கறதுக்கு குறைஞ்சபட்ச தகுதி என்னன்னா, விசேட தீட்சை வாங்கியிருக்கணும், சிவ பூஜை செய்யணும். சிவ பூஜை செஞ்சவங்க தான் இங்க வந்து கேட்கணும். இது என்ன பைத்தியார்த்தனமா இருக்குங்களா? நான் சொல்லலை, அப்படி சொல்றது ஆகவங்கள் சொல்கிறது. விளங்குதா? அப்பந்தான் அது அந்த பூசணை தான் உங்களுக்கு விளங்க வைக்கும். இந்த பூசணை தான் உங்களுக்கு பாடத்தை விளங்க வைக்கும். இது வந்து அனுபவ பாடம், ஆராய்ச்சி பாடம் இல்லை. விளங்குதா? அது மாதிரி இந்த நூலை ஓதுபவனுக்கு, ஓதுபவன் நட்பொருளை கேட்பித்தலுங்கமே, இந்த கேட்பித்தல் என்பதற்கு அந்த நூலை பயிற்றுவிப்போன் குறைஞ்சபட்சம் ஞான தீட்சை வாங்கியிருக்கணும். குறைந்தபட்சம் ஞான தீட்சை வாங்கினாதான் அவன் உங்களுக்கு பாடத்தை சொல்வதற்கான தகுதியை பெறுகிறார். தீட்சையே வாங்காதவன இதை தொடப்படக்கூடாது கையில். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? அப்படி சொல்கிறது. விளங்குதா? அதனால இந்த முறையோடு விதியோடு நாம செஞ்சா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால தான் சொல்றாரு, இங்க இந்த ஞான நூலை கேட்கின்ற தகுதி பெற்றோர் அந்த நாளை கேட்பதற்கு ஆன வாய்ப்பு வாயாமையானும். நான் தீட்சை வாங்கியிருப்பான், கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. கேட்கறதுக்கு வாய்ப்பு வாங்கியிருக்கும், வாய்ப்பு கிடைக்கும், தீட்சை வாங்கியிருக்க மாட்டான். சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது தகுதி பெற்றிருக்க மாட்டான். தகுதி பெற்றிருப்பான், சொல்வதுக்கு தெரியாது. ஞான தீட்சை வாங்கினவங்கெல்லாம் பாடம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எனவே இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபமாம் என்கிறார். இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபம், எனவே மிக அரிதுங்கிறார். அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த செஞ்சா அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? பெருமான், பெருமான் வந்து உபதேசம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அவ்வாறு கிடைப்பதற்கு முன்னால அவர் தேக வியோகம் எய்துவாராயின், இறந்துபடுவாராயின் அவர்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னா, அவர்களெல்லாம் பிரளயாகலர் இருக்கிறாங்களே அந்த லோகத்துக்கு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? பிரளயாகலர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போயிருவாங்க. அப்போ பிரளயாகல லோகத்துக்கு போனால் எவ்வளவு லோகத்தை தாண்டி போகணும்? ஏகப்பட்ட லோகம் இருக்கு. அதெல்லாம் இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கா இல்லையா, அதில் இந்த ஏணி மாதிரி ட்ரக்குன்னு போயிடுவான், அவ்வளோத்தையும் பைபாஸ் பண்ணி. விளங்குதா? எனவே அங்க போயாச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? எந்த பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. எனவே அவர்களுக்கு அந்த பந்தம் நீங்கவே புருஷன்கிற நிலை அவர்களுக்கு கிடையாது. புருடன் என்ற நிலை அவர்களுக்கு, புருடன்னா என்னது? இங்க புருடன் என்றது காலமினியதி கலைவித்தை அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடி அவன் அப்போ என்ன ஆகிறான்? பொதுமையில் போத்திருத்துவம் ஏதி நின்ற ஆன்மா. அப்போ இந்த அஞ்சு சட்டையும் போட்டாச்சுன்னா அவனுக்கு என்ன தகுதி வருது? பொது தகுதி தான் வருது. விளங்குதா? இப்போ ஐயா இருக்காரு, அவர் வந்து இப்போ நவகோடி நாராயணன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். யாரு? ஒரு இன்ஸ்பெக்டர்னு வைங்க. அவர் இந்த காக்கி சட்டையும் பேண்டெல்லாம் எடுத்து மாட்டியாச்சு அப்படின்னா வேலைக்கு போறதுக்கு பாதி தகுதி வந்திருக்கு. அப்போ அந்த பேச்சு கீச்சு தொப்பியெல்லாம் மாட்டினாதான் முழு தகுதி விளங்குதா? அது மாதிரி இந்த பஞ்சுகங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடுனா இந்த ஆன்மாவுக்கு என்ன தகுதி கிடக்குது? பொதுமையில் போத்திருத்துவம், போக நுகர்ச்சிக்கு பொது வகை தகுதி பெறுகிறது. அப்ப சிறப்பு வகை தகுதி எப்ப பெறுகிறது? அப்படி பொதுமையில் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா போக நுகர்ச்சியின் உண்முகத்துக்கு ஏதுவாகிய பஞ்ச கிளேசம் எனும் பும்சுபமலம் உடையனாய் குருடன் என நிற்பன் என்று சொல்கிறார். விளங்குதா? அதாவது இந்த மூலப்பிரகிருதியில ஒரு அஞ்சு குற்றம் இருக்கு. மூலப்பிரகிருதியில குணவயப்பட்ட அஞ்சு குற்றம் இல்லையா? அவிச்சை, அவா, ஆசை இல்லையா? இந்த இதெல்லாம் என்னது? குற்றங்கள். அவிச்சை, அவா, ஆசை, அது பெறட்டா சினம், இதெல்லாம் வருதா இல்லையா? இதெல்லாம் என்னது? குற்றம். இந்த குற்றங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் வேணாதான், அப்பதான் பொருடன்னு முழு தகுதி பெறுகிறான். அப்பதான் நல்ல வினைய செய்வான். எனவே இந்த பிரகிருதி மாயா புவனங்கள்ல தான் குணமயமானவை. இதை தாண்டி அந்த வித்யாதத்துவ புவனங்கள்ல போயிட்டோம்னா என்ன கிடையாது? இந்த மாயா பந்தம் கிடையாது. அதனால அவங்களுக்கு முக்திக்கு தடை இது போல இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, இது போல இல்லை, அவர்களுக்கு வெளியாக போயிடலாம். அதனால அந்த புவனங்களில் இருந்தவாறே அவர்கள் என்ன செய்வாங்க? தம்மை விளக்கி, அங்கு தம்மை விளக்கி கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் பெற்று அங்கிருந்தவாறே முக்தி பெறுவர். முக்தி அங்க போயாச்சுன்னா எப்படி? பிரளயத்துல முக்தி தானே, பிரளய காலத்துல முக்தி தான் இல்லையா? யாரு இந்த ஞான நூல் தானே ஓதல் ஓதிவித்தல முடிச்சவன் அங்க போய் அங்கிருந்தவாறு முற்றுவித்து செல்வார்கள். விளங்குதா? அவ்வாறு இன்றேல் அவங்க என்ன செய்வாங்க? அங்கிருந்து சில பேர் என்ன செய்வாங்க? இங்க வந்தும் பிறப்பார்கள். இங்க வந்து இங்க பூலோகத்துல வந்தும் பிறப்பார்கள். எங்கிருந்து? எங்கிருந்து? பாடம் கேட்கல கேட்கலையா? அந்த பிரளயாகல புவனங்கள்ல இருந்து அவர்களை என்ன சொல்வாங்கன்னா அவதாரம். அதுக்கு என்ன பேரு? அவதாரம். மேலிருந்து கீழ் இறங்குதல். அவ இருந்த நிலை உயர்ந்த நிலை, அங்கிருந்து கீழே இறங்கி வாராம். எதுக்கு? பெருமான் ஆணை வழி. பெருமான் ஆணை வழி. அப்படி இங்கு வந்தால் வராம இருந்து அங்கிருந்து கேட்டல் சிந்தித்தலை பெற்று தன்னை விளக்கி, தன்னை விளக்கி முக்தி பெறுவர். இங்க அவதரித்தால், இங்க அவதரித்தால் இங்க உள்ள ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியத்தால், இங்க வந்த ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியம் இருக்க, அது அங்கிருந்து செல்வதை விட அது ஷார்ட்கட்டாம். இந்த அஞ்ஞான வயப்பட்ட இந்த சகலரை விளக்கிய புண்ணியத்தால் அவரினும் எளிதாய் வீடு பேரடைவர். விளங்குதா? விளங்குதா? விளங்கலையா? எனவே அங்கிருந்து அப்படியே போறதை விட இங்க வந்து இங்க அல்லல் பட்டு இருக்க நம்ம நல்வழிப்படுத்தினா அவனுக்கு கிடைக்கிற புண்ணியம் என்னதான்? பெரும் புண்ணியமா. எனவே அவர்கள் இங்கு எளிதாக முக்தி பெறுவார்கள் என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இந்த ஞான நூல்தானே ஓதல் ஓதிவித்தல் நற்பொருளை கேட்பித்தல், இது முடிஞ்சாதான் நமக்கு என்ன வருகிறது? உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. அந்த தகுதி வந்தாச்சுன்னா என்ன செய்வான் பெருமான்? குருவாய் வருவான் இல்லையா? குருவாய் வருவான். நீங்க ஒருத்தரையும் தேடி போக வேண்டாம், அவனே குருவாய் வருவான் இல்லையா? அப்படி அவன் வருகிறவன் என்ன செய்வான்? ஒரு மானிட ஒரு நல்ல சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவான் என்கிறார். அதனால இப்போ இந்த முதல் பகுதியில நமக்கு மேல் சரியா கிரியா யோகத்தை சோதியில் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இதுல இந்த முதல் சொன்ன கருத்துல என்ன தடை எழுகிறது? இந்த கருத்துல என்ன தடை? ஐயா, ஒரு டிஸ்பியூட்டே இல்லைன்னா கேசு வாதாட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்போ இந்த கருத்தின் மேல் யார் தடை எழுப்புதா, என்ன தடை எழுப்புறாங்க? நமக்கு சரியை கிரிய யோகத்தை முற்றுவிச்சாதான் குரு வருவாரு அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன டிஸ்பியூட் இருக்கு சொல்லுங்க. என்னன்னா ரெண்டு விதம் என்ன சொல்றாங்க, ரெண்டு விதமாக. ஒருவர் என்ன சொல்றாருன்னா, சரிய கிரிய யோகங்கள்ல ஏதாவது ஒன்ன செஞ்சா போதுமையா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நடக்கணும் அவசியம் இல்லை, ஏதானும் ஒன்றை செய்தாலே அது நமக்கு ஞானத்தை பெறலாம் என்பவர் ஒருவர். இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேள்வி முதலிய இந்த இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுல வேதத்துல சொன்னேன், வேள்வி முதலட்டிய செஞ்சா அந்த கர்மமே நமக்கு முக்தியை தரும் என்று. இப்போ இரண்டு விதமான தடைகள் அங்கே எழுகிறது, இரண்டு விதமான தடை எழுகிறது. இன்னொருத்தர் என்ன சொல்றான், முதல்ல சொல்றவன் என்ன சொல்றாம்னா, நமக்கு இதற்கு சான்று என்னன்னா, நம்முடைய அறநூல்களே, நம்முடைய அறநூல்களே, நம்முடைய அறநூல்கள்லேயே நிறைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கு, பாட்டு பாடினா போயலாம், நல்ல இடத்துல பிறந்தா போயிடலாம், எங்க போயிடலாம், தீட்சை வாங்கினா முக்தி பெறலாம், இப்படியெல்லாம் சொல்லுது இல்லையா. நமக்கு அதுதான் சொல்றாரு, தபம் செய்தார், தபம் செய்தார். அப்போ அப்படி சொல்றவன மறுத்து இவர் என்ன சொல்றாரு, அப்படி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது. இந்த வேள்விகள் எல்லாம் இறப்புடைய தபம், இறப்புடைய தபம், சரியை முதலியை மட்டும்தான் இறப்பில்லாத தபம். இறப்பில்லாத தபம்னா என்ன ஐயா சொல்லுங்களேன், இறப்பில்லாத தவமானது. இப்ப நாம வினைகள்லாம் எப்படிப்பட்டது, வினைகள்லாம், வினைகள்லாம் நாம அனுபவிச்சா அழிஞ்சு போகுது, அனுபவிச்சா அழிஞ்சு கழிஞ்சு போகுதா இல்லையா, அனுபவித்து கழிக்கப்படுபவை இல்லையா, அது என்னதுனாலும் சரிதான், நல்வினை தீவினை எல்லாம் அனுபவித்து கழிக்கப்படுபவை. ஆனா இந்த சிவபுண்ணியங்கள் எப்படிப்பட்டவை, அனுபவிச்சு கழிக்கப்படாதவை, அனுபவித்து கழிக்கப்படாதவை. அப்போ அது என்ன செய்யும், அது இப்போ அந்த இறப்பில்லாத தவம் செஞ்சா நமக்கு அவாந்தர பயன், அவாந்தர பயன் என்ன, இடைநிலை பயன், இடைநிலை பயனாகிய சாலோகம் சாரூபம் சாமீபம் என்ற முக்தி பதங்களையும் தரும். அதோடு கூட என்ன தெரியும், அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கான வழியையும் வகுக்கும். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா? இப்ப சரியை செஞ்சாம்னா, சரியைய உண்மை சரியை ஒருத்தன் செஞ்சாம்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு சாலோகம் கிடைக்கும். அது மட்டுமில்லை, அந்த வழிபாடு அவனுக்கு என்ன செய்யும், அந்த வழிபாடு அவனுக்கு கிரியை செய்வதற்கான தகுதியை கொடுத்து அதை செய்வதற்கு வழியை வகுக்கும். விளங்குதா? எனவே இந்த நிலையிலிருந்து ப்ரமோஷன் கிடைக்கி, அதோட கூட ஒரு பயனும் போனஸா கிடைக்கி. விளங்குதா, விளங்குதா? எனவே இந்த தவம் அழியாமல் இருந்து முருகி மேல் மேல வளர்கிறது, அழியாமல் இருந்து முருகி மேல் மேல் நம்மை வளர்க்கிறது, ஆன்மாவை வளர்க்குதா இல்லையா? எனவே அதனால் அதை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம். சிவபுண்ணியங்களை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம். மற்ற வினைகளை எல்லாம் என்ன சொல்றோம், இறப்புடைய தவம் இல்லையா? இப்போ நாம வினைகளை எத்தனை விதமா செய்கிறோம், மனம் வாக்கு காயங்களால் செய்கிறோம் இல்லையா, மனம் வாக்கு காயங்களை கொண்டு செய்கிறோம். இது எத்தனை விதமா செய்கிறோம், உலக வினை, வைதீக வினை, அதி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திர வினை என்று ஐந்து விதமாக செய்கிறோம். எத்தனை விதமா செய்யறோம்? ஐந்து விதமாக செய்கிறோம். இந்த உலக வினை, உலக வினை, உலக வினை என்பது என்ன? உலகரை நோக்கி செய்கின்ற வினை, ஆன்மாக்களை நோக்கி செய்கின்ற வினை. கோலம் வெட்டுறது, ஆஸ்பத்திரி வைக்கிறது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் என்னது? உலக வினை இல்லையா? இந்த உலக வினை, வைதீக வினை, அது என்னது? வேள்வி, வேள்விகள். அந்த வேள்விகள்லாம் என்ன செய்யும்? மழை வர்றதுக்கு வேள்வி வைக்கும், இப்படிலாம் வைக்கிறோமா இல்லையா? இந்த வேள்விகள் எல்லாம் என்ன செய்யும்? இந்த ரெண்டும் அனுபவித்து கழிக்கப்படுபவை.

0: இந்த தபம் செய்தாருங்கிறதுக்கு முன்னால என்னத்தை போட்டுக்கணும், பற்றுடன் தபம் செய்தார். எதை வருவிச்சுக்கணும், பற்றுடன். தபம் செஞ்சாங்க, ஆனா எப்படி செஞ்சாங்க, பற்றோடு. பற்றுங்கிறது என்னது, ஒரு குற்றம். பற்றுங்கிறது என்னது, குற்றம். ஆனாலும் இந்த தபம் செய்தார் என்றும் தவலோகம், என்றும்னா என்ன, எப்போதுமா, தப்பாமல், என்னது தப்பாமல், தவலோகம் சார்ந்து. இதுதான் அங்க முக்கியமான இடம், இந்த பாட்டில் இது ரொம்ப முக்கியமான இடம். தவலோகம் சார்ந்து, தவலோகம் எது, பூமியா, இப்போ இவன் பூமியில் தானே இருக்கான். அது நான் எது தவம்னு கேட்கலையே, கேள்வி என்ன கேட்கும்னே, தவலோகம்னா என்னன்னு கேட்குறேன். தெரியாதுன்னு சொல்லுங்க அப்போ. இப்போ நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க சாலோகம் சாரூபம்னு, அதெல்லாம் எங்கே இருக்கு, அதெல்லாம் தபலோகம், அது எங்கே இருக்கு, போனால் தான் தெரியும். அதெல்லாம் எங்கே இருக்கு, இந்த தபலோகங்கள் பரலோகமா, என்னையா சொல்றீங்க. அதாவது இந்த சரியை செஞ்சவனுக்கு சாலோகம், கிரியை செஞ்சவனுக்கு சாமீபம், யோகத்தை செஞ்சவனுக்கு சாரூபம், ஞானத்தை செஞ்சவனுக்கு சாயிச்சோம்னு இருக்கு, இருக்கா இல்லையா, இருக்கு. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இதுக்கு ஒரு சரியையா இருக்கு, சரியை எத்தனையோ வகை இருக்கு, விளங்குதா. எனவே சரியையில் சரியை, கிரியையில் சரியை, யோகத்தில் சரியை, ஞானத்தில் சரியை இருக்கா. இந்த சரியையில் சரியையில், சரியையில் சரியையில் உபாய சரிய உண்மை சரியன்னு அது வேற இருக்கு, அது வேற இருக்கா. இந்த இதுலேயுமே இந்த சரியைய சரியையில் சரியைனா, சரியை சரியைய மந்ததரமாக செய்தோம், சரியையில் சரிய மந்தமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரதரமாக செய்தோம் என்று இப்படி மல்டிபிள்ஸா கூடிக்கிட்டே போகுது, விளங்குதா. எல்லாத்துக்கும் சிவலோகம்னு கொண்டு வைக்க முடியுமா, எங்க வைக்க, அப்போ இல்லையா, பல படி இருக்கா இல்லையா, எந்த இதை செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்க முடியாதா இல்லையா. எனவே இந்த தவலோகம் என்பது பல வகையாக வேறுபடும், பல வகையாக வேறுபடும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் இப்படி சென்று நரகத்திலே சென்று சேர்க்கிறார்கள். சேர்த்தவுடன் செக்கினிடை திருத்தும் எள்ளை செக்கிலே போட்டு ஆட்டுவதை போல இவன் செக்குக்குள்ளே போட்டு இவனை செக்குக்குள்ளே போட்டு ஆட்டுவார்கள். தீவாயில் இட்டு எரித்தும் அக்னி குழி தகலக என்று எரியும், அதுக்குள்ளே அப்படியே போட்டு எரிப்பார்கள். இந்த யானன சரீரத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், என்ன துன்பத்தை கொடுத்தாலும் உடம்பிலே இருக்கிற உயிர் போகாது, துன்பத்தை அனுபவித்து அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரை அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் சொல்லி காட்டார். அங்கே நரகத்துக்கு எப்படி போதிந்த உடல், தூள உடல் அளவினது தோல் என்ன நீங்கவே, சுக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலத்து இருத்தியே, சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனல் என செம்பினை உருக்கியே விடுவர். செம்ப காய்ச்சி ஊத்துவாங்க, ஆனா உடம்புல இருக்கிற உயிர் போகாது. விழி தண்ணில் வீசி உண்முறை

இறக்குவார். நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊடி ஊடி காலமது அழுத்துவார். தாங்க முடியாம ஒரு நெருப்பு போட்டு அந்த இதில் போட்டு அமுக்குகின்ற பொழுது தாங்க முடியாம எந்திப்பான். உலக்கைய வச்சு மண்டையில அடிச்சு உள்ள போட்டு அமைக்கிறாங்க. தலை எலும்பின் உச்சி கவிழ்கிற அடிப்பர் உலக்கையை கொண்டு அடிப்பர். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியே இதனை காட்டி கொடுத்துடாதே. ஆழம் அது உண்டு அமர ரமையாண்ட நீள் கருணை அன்னமே. அவன் இந்த நரக துன்பத்தில் இருந்து எவருமே தப்ப இயலாது. துன்பத்தை அனுபவிக்கும்படியே செய்து விடுவார். தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் போட்டி பகவில்ல, தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் அக்னிகுடியில தள்ளிய பின்பு இன்னும் தகநக என்ற அக்னி தூண்போல் இருக்கின்ற ஒன்றை கட்டி அணைக்கும்படி செய்யும். மிக்கோமு நாராசம் காசி செவிமடுத்தும் நல்ல இரும்பினை நன்றாக காய்ச்சி காதுக்குள்ளே ஊற்றுவார்கள். நாவை அருந்தும் நாவை அறிந்தும் அப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள். ஒரு நாள் யமதர்மன் வருவான். வந்த உடனே இன்று இவருக்கு புலால் ஊட்டுங்கள். உடனே நினைச்சு கூடார், புலால் உணவு இன்னைக்கு கிடைக்க போறது, அது கோழியா ஆடா நண்டா அது மானா என்னென்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். புலால் ஊட்டுங்கள்னு சொன்ன உடனே என்ன வரும் தெரியுமா, யமதூதர்கள் ஒரு வாளினை கொண்டு வந்து இந்தா பிடின்னு அவன்கிட்ட கொடுப்பான். உன் கையிலே கொடுத்திருக்கின்ற வாளினை கொண்டு உன் உடம்பிலே இருக்கிற சதையை நீயே அறிந்து நீயே தின்னும்பார். எவ்வளவு பெரிய நரகம் பாருங்க. நான் அறிந்தும் உன் ஊனை ஈராத்தின் என்று அடித்தும் உன் உடம்பிலே இருக்கின்ற சதையினை நீயே அறிந்து நீயே தின் என்று அடித்தும் அங்கு ஆள் நரகத்து பேராமல் அடுத்து வீத்தும். இந்த துன்பம் தருகின்ற நரகத்திலே அவன் வெளிவந்து விடாதபடி எழுந்தார். உச்சியில உலக்கையை வைத்து அடித்து அமுக்கியும் பின்னும் தம் வெண்கோப மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி. அப்படி இருந்தும் கோபம் தீராத அந்த யமதூதர்கள் இங்கே அனுப்பது சில நாள் தானே என நினைத்து அந்த ஆன்மா நினைக்குமே ஆனால் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல நெடுநாள் செல்லும். அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு காலம் என்று எண்ண முடியாதபடி கொடிய நரகத்தில் பல்லூடு காலமாக அழுத்துவார்கள். இத்தனையும் சுவாமி பார்த்துட்டு தான் இருப்பார். அதுதான் விசேஷம். கருணையே வடிவமான நம்முடைய பெருமா இதை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்ப சுவாமியினுடைய கருணா விலாசத்துக்கு இது இழுக்குத்தானே என்று என்ன தோணும். அதுதான் அல்ல. எப்படி சொல்லி காட்டுகிறார், ஒரு குழந்தைக்கு நோய் உற்றால் அந்த நோயினை கண்டு குழந்தை கவலைப்படுவதை காட்டிலும் தாய் தான் முதல்ல கவலைப்படுவார். அதைத்தான் முன்னாடி கண்டு கழித்தற் காரியம் கடனாம் என்று எண்ணி. உடனே அந்த தாய் என்ன செய்தாள், தன்னுடைய நோயை அறியாமல் இருக்கின்ற அந்த குழந்தையை நோய் தீர்ப்பது, இந்த குழந்தைக்கு நோய் தீர்ப்பது தன்னுடைய கடமை என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார். அந்த நோயை எவன் தீர்ப்பான் என்று அங்கே எடுத்து செல்கிறார். சில நோயினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த காலங்களில் சில நோய்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மருத்துவர் என்ன செய்வான்னா, பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பியினை எடுத்து முட்டுக்கு கீழே நம்முடைய கணுக்காலுக்கு மேல ஒரு சின்ன சூடு போடுவார். தன்னுடைய குழந்தையானது நெருப்பு விளக்கிலே இருக்கிற நெருப்பு பக்கத்துக்கு போனாலே சுட்டு விடும் என்று தடுப்பாள் தாய். அதனுடைய வெப்பம் தாக்கி விடும் என்று சொல்வார். ஆனால் இதே தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்தால் மருத்துவனிடம் சென்று காலிலே படுக்க காய்ச்சிய கம்பியினால் சூடு போடும்படி செய்கிறாள். எப்படி கழித்தல் காரியம் கடனாம் என்று எண்ணிக்கொண்டு வருநோயின் குறிப்பு அறிவார். மண்டு எரியல் காய்ச்சி சுட அறுக்க கண்முறிக்க இன்னொரு தாய் என்ன செய்கிறாள், இந்த குழந்தைக்கு முதுகின் பின்னே கட்டி இருக்கிறது, முதல்ல சூரணம் கொடுத்தார், கழிவு கொடுத்தார், குணப்படலை. அப்ப என்ன சொல்றார், ஐயா அந்த கட்டியை வெட்டி எடுத்துருங்க. கையிலே அருவமனையை வைத்து லேசாக குழந்தையை வெட்டி கொண்டாலே தாய் பொறுக்க மாட்டாள். ஆனால் அதே தாய் என்ன செய்கிறாள், குழந்தை நீக்கத்தின் பொருட்டு கம்பியை காய்ச்சி எடுக்கும்படியாக செய்கிறாள்.
கத்தியை வைத்து அறுத்து கட்டியை நீக்கும்படியாகவும் செய்கிறாள். இத்தனை செய்தது மட்டுமல்லாது, கண்ணிலே குழந்தையின் கண்ணிலே தூசிப்பட்டால் கூட பொறுக்காத தாய் தன்னுடைய குழந்தையின் கண்ணிலே படலம் என சொல்லக்கூடிய கேட்ராக்ட் வந்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய கண்ணிலே இருக்கின்ற படலத்தை உரித்தேடுங்கள் என்று சொல்லுகிறாள். எனவே காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க இத்தனை செய்துட்டு இந்த மாதிரி கம்பி காய்ச்சி சூடு போட்ட மருத்துவனுக்கும் கத்தியை கொண்டு அறுத்த மருத்துவருக்கும் கண்ணினை உரித்த மருத்துவருக்கும் அங்கே வெகுமதியாக அங்கே பணத்தையும் கொடுத்து வருகிறாள். அப்ப அந்த தாய் செய்தது குழந்தை மேல் இருக்கின்ற வெறுப்பா, இரக்கமற்ற தன்மையா, அந்த குழந்தை நலம் பெற வேண்டும் என்பதற்காக? இதே போலதான் இந்த ஆன்மா செய்கின்ற வலி, அந்த ஆன்மாவிடம் இருக்கின்ற ஆணவமல தடிப்பு நீங்க இத்தனை பக்குவத்தையும் செய்து அந்த ஆன்மா துன்பத்தில் அது திளைக்கின்ற பொழுது பெருமான் பார்த்து கொண்டே இருப்பார். நல்லிதியம் இத்து என் புகுதல் வாய்த்த நெறி இது உண்டு. இதற்கு புராண செய்தியை சொல்லி காட்டார். மனுநீதி சோழனது புத்திரன் வீதிவிடங்கன் தேரிலே செல்லுகின்ற பொழுது ஒரு பசுவினது கன்று குறுக்கே விழுந்து இறந்துபட்டது. இறந்துபட்டவுடன் தாய் பசு கதறி ஆராய்ச்சி மணியை அடித்தது. நடந்ததை அறிந்து அங்கே என்ன செய்வது என சொல்லுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற அந்தனர்கள் எல்லாம் பராயச்சித்தம் சொன்னார்கள், கழுவாய் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மனுநீதி சோழனானவன் பிராயச்சித்தத்தை கழுவாயை ஏற்காது, எந்த இடத்தில் கன்று தேர்காலில் பற்று இறந்ததோ அந்த இடத்தில் தன்னுடைய மகனை கீழே கடத்தி தேர்காலினை ஏற்றுவேண்டார். ஒருத்தரும் உடன்படல. யாரை ஏவுகின்றாரோ அந்த அமைச்சர் உயிரை விடுகிறார். பின்பு மனுநீதி சோழனே சென்று தன்னுடைய மகனை கிடத்தி தேர்காலை செலுத்தினார். இது நடந்த செய்தி. எதற்காக செய்தார்? தன்னுடைய மகன் மேல் இருக்கின்ற வெறுப்பன்று, இரக்கமற்ற தன்மை என்று. திருவாரூரில் இருக்கின்ற உயிர் சிவகணம், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, அது திருவாரூரில் இருக்கின்ற ஒரு உயிர், அதை போக்கிய குற்றம் பாவம் மகனை சேர்ந்துவிடும். ஆகையினாலே அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிக்க நானே ஒரு தண்டனை கொடுக்கின்றேன். அடுத்த வீட்டு குழந்தைய போய் நம்ம குழந்தை அடிச்சுட்டு வந்தது, அடுத்த வீட்டு குழந்தையினுடைய தாய் வாரார், 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைய நீ அடிச்சுட்டு உன் குழந்தை, உன் பிள்ளைய வெளியனுப்ப பதிலுக்கு பதில் நான் அடிக்கணும். அப்போ இந்த தாய் என்ன சொல்றா? உங்க பிள்ளையே என் பிள்ளை அடிச்சுட்டானா? ஐயோ, உன் பிள்ளை பத்திரமாத்த தங்கமாச்சு, என் பிள்ளையே அடிச்சது இளங்கவா, அந்த பிள்ளை ஏன் அடிச்சா? அந்த குழந்தை ஒரு அடி அடிக்கும். உடனே அடிபட்ட குழந்தையான சாய் சொல்லா, பச்சை மண்ணு அவளுக்குள்ள விளையாண்டுறதுல அடிச்சிருக்கு, இதுக்கு போட்டே போகத்துல அடிக்க மாறி விடுவா. ஏன் அடிபட்ட குழந்தையினுடைய தாய் தான் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அடிபடுத்த குழந்தைக்கு தாய் தானே ஒரு தண்டனை கொடுத்து அங்கே ஒரு பரிகாரம் தேடுகிறார். இதே போலத்தான் மனுநீதி சோழன் அங்கு யமதர்மனுடைய கையிலே பட்டு துன்பப்படுவதை காட்டிலும் அரசனாகிய யானே தண்டனை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போலத்தான் கோட்புலி நாயனார் சிவதரவியங்களாகிய அந்த நெல்லினை கவர்ந்து உண்ட அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு தானே கருவியினால் தன்னுடைய சுற்றத்தாரை வெட்டி வீழ்த்தினார். சிவபூஜைக்கென்று வைத்திருந்த கலையங்கள் முதலான மூர்த்திகளை எல்லாம் சிதைத்த யட்சதத்தனை மகனாக சண்டேஸ்வரனாயினார் காலினை துணித்ததனுடைய அந்த தண்டனை அவரை அந்த பாவத்திலிருந்து மீட்டுவதற்காக. ஆக இதே போன்றுதான் நம்முடைய கலிக்கம்ப நாயனாரும் தன்னுடைய மனைவியினுடைய கையினை வெட்டியதும் காரணம் அதுவே, இந்த சுபபராத்திலிருந்து நீக்குவதற்காக. இதைத்தான் இங்கு சொல்லி காடுகிறார். ஓடிய தேரின் உயிர்வோ

0: நமன் தூதர் வெம்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருணரகம் கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி. விஷம் போரும் கொடிய மனதை உடைய யமராஜர்கள் கோபம் கொண்டு துன்புறுத்துகின்ற பொழுதெல்லாம் எம்பெருமான் பார்த்து கொண்டிருந்தாலும் கண்டு நிற்கவல்ல போற்றி, அதை நீதியோடு இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன் என்று சொன்னார், தன்னுடைய மகன் ஒரு களவு செய்து விட்டான். அந்த காலங்களில் தன்னுடைய மகன் ஒரு தப்பு குற்றம் செய்து விட்டான், ஆசிரியரிடம் சொல்வார்கள். உடனே ஆசிரியர், ஏண்டா இன்னைக்கு ஒரு 5 பைசாவை எடுத்துக்கொண்டு மிட்டாயா வாங்கி தின்றாய், தாய்க்கு தெரியாமல் எடுத்தது அது கடவுடா என சொல்லி அடிக்கிறாள். அப்ப தாய் பார்த்து கொண்டுதான் இருப்பாள், ஏனெனில் இந்த தண்டனை அவனுக்கு உரியது கொடுத்தால்தான் தீருவான், கொடுத்தால்தான் திருந்துவான் என்று. இதே போலதான் அங்கே யமதர்மனானவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். இப்படியே இன்ப துன்பத்திலே அது பிறந்து வருகின்ற நாளில் அதற்கு பின்பு 53வது பக்கத்திலிருந்து 59வது பக்கத்தில் வரை, 53வது கன்னியிலே இருந்து 59வது கன்னி வரை இப்படி இன்ப துன்பத்தையே அனுபவித்து வருகின்ற ஆன்மா ஒரு நாளிலே தான் ஏன் இந்த இன்ப துன்பங்களை அடைகின்றோம் என தெளிந்து அது வினை என்பதை அறிந்து அதை நீக்கிக் கொள்ள ஒரு மார்க்கத்தை தேடும். அப்ப தன்னுடைய வினையில் இருந்து நீங்குவதற்கு மார்க்கம் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவனை நாம் நாடுவதே என்று மனத்திலே அந்த ஆன்மாவினுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும். அந்த கருத்து, அந்த சிவம் ஒருவனே வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன் என உணர்ந்து சிவத்தை நாட முற்படும். அப்படி சிவத்தை நாட முற்படுகின்ற பொழுது சிவம் எப்படி இருக்கின்றான், மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த வேணியான். அப்படி மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த வேணியான் ருத்ராட்சத்தையும் தாங்கி இருக்கின்ற பெருமானை நினைக்கின்ற பொழுது எதிரிலே திருநீர் ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் வருகின்ற பொழுது சிவத்தையே நினைந்து வருகின்ற அவர் திருநீர் ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற சிவனடியார்களை கண்டவுடன் சிவமே என்று தன்னை அறியாமல் கைகூப்புவார். அப்படி தன்னை அறியாமல் சிவவேடத்தை கண்டு எவர் கை கூப்புகிறார்களோ அவர்களுக்கு சத்திரி பாதத்தை பதிய வைக்க தொடங்குகிறார். இதைத்தான் அடுத்த கண்ணிகளிலே சொல்லி காட்டுகிறார். முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முதற்கடவுள் என்று வேறு எவரையும் தனக்கு இல்லாத சிவபெருமான் நல்வினைக்கன் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு அவன் செய்கின்ற 5 தொழிலினால் சர்வ லோகங்களும் மாறி மாறி தோன்றி அழிய இன்னவகையால் பல்லுயிர்க்கும் இருவினைக்கண் நின்று அறுத்தி, அதில் மாயையிலே இந்த உயிர்களை எல்லாம் அங்கே அழுத்தி இருவினை மாட்டு வைத்து அந்த வினைப்பயனை நுகரும்படியாக செய்கின்ற காலத்தில் பின் கடைசியில் இந்த உயிரானது இனிமேலும் இது கடை தேர்வது சிரமம் என்று அறிந்து கிருபை கொண்டு நரகம் சேராமை அந்த ஆன்மாவின் மீது இரக்கமுற்று அது எப்ப நினைக்கிறது இன்பதும்பம் ஊற்றுவது சிவனே என அறிந்த அந்த நேரத்தில் நல்ல நெறி எய்துவதோர் காலம் முக்தி மார்க்கம் சேர்வதற்கேற்ற புண்ணியம் வாய்த்த சமயத்தில் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவனை நாட வேண்டும் என்று நினைக்கின்ற சமயத்தில் தன் அன்பரை கண்டு இன்பு உறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாய் மெய் அடியார்களை கண்ட இடத்தில் சிவத்தையே கண்டதாக மகிழ்ச்சியடைந்து வணங்குகின்ற உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி அந்த ஆன்மாவினுடைய அந்த உய்யும் நெறியினை சிறிதினே அங்கே உண்டாக்கிவிட என்ன செய்யறது, உண்டாக்கிவிட என்ன செய்யறது, மட்டுவாய் பையவே மலராய் வருநாளில் அங்கே மலராக விரியும் பருவத்திற்கு முந்திய படிவமாகிய மொட்டாக இந்த பருவம் அடியார்களை கண்டால் வணங்குகின்ற பருவம் என அடைந்து உருவா முறை போல அந்த மொட்டு பருவம் வந்ததை போல இவன் பக்குவப்பட்டு விட்டான் என்று அறிந்து கிட்டியதோ நல்பிறப்பில் பிறப்பித்து. ரொம்ப முக்கியம், சிவன் ஒருவனே வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன், வினையில் இருந்து நீங்கி நாம் உட்படுதல் வேண்டும், அந்த வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன் வடிவம் இதோ என்று எப்பொழுது ஒரு பிறவிலே வணங்குகிறானோ அப்பொழுதே அவனை அந்த பிறப்பை ஒழித்து சைவக்குடியிலே பிறக்கும்படி செய்கிறான். அப்ப நாம் எல்லாம் சைவத்திலே வந்து பிறந்திருக்கிறோம் என சொன்னால், பூர்வத்திலேயே சிவம் உண்டு, பூர்வத்திலேயே அடியார் வேடத்திலே சிவத்தை கண்டு தரிசித்தவர்கள். ஆகையன கிட்டியதோ நல்ல பிறப்பை பிறப்பித்து என்ன செய்த நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையொப்பில் சைவ பிறப்பினை பிறக்கும்படியாக செய்து சைவத்தினுடைய இது எது ஒருவனுக்கு கடைசி பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. எப்பிறப்பில் ஒருவன் இருவினை ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த அறிவிலே சமமாக பாவிக்கிறதோ அதுதான் கடைசி பிறப்பு. அந்த பக்குவம் எய்துகின்ற பொழுது நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையோப்பில், அந்த இரண்டும் தமிழ் ஒத்துப்போகின்ற பொழுது அதில் அன்றோ பல்பிறவி அர்த்தம், அதுதான் எல்லா பிறவிகளுக்கும் அர்த்தம் முடிவு. அளவு என்று பார்த்திருந்து அந்த எல்கை பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தாம் போற்றி அந்த இடத்தில் சக்தியை பதிய வைக்கிறார். சக்தியை பதிய வைக்கிறார் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் பெருமானுடைய இடப்பக்கத்திலே இருக்கின்ற அந்த அம்மையானவள் திரோதான சக்தியாக இருந்து அந்த ஆன்மாவுக்கு இன்ப துன்பத்தை ஊட்டிய அந்த பெருமான் இப்பொழுது வினையில் நீங்கிய விளங்கிய அறிவினை நாட முற்படுகின்ற பொழுது சிவனது வேடத்தை கண்டு அடியார்களை கண்டு வணங்குகின்ற பின்பு நல் பிறப்பை பெற்று சைவகுடியிலே பிறந்த பின்பு அந்த ஆன்மாவிலே இருவினை ஒப்பு ஏற்பட்ட பொழுது அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சக்தியினை அருள் சக்தியாக மாற்றி விடுகிறார். அந்த சக்தி நிபாதத்தை ஏற்படும்படியாக செய்தார். சக்தி பதிக்கும் தாம் போற்றி. அப்படி திரோதான சக்தி அருள் சக்தியாக மாற்றி ஆன்மாவுக்கு கதி கொடுக்கின்ற அந்த பெருமானே உன்னை போற்றுகின்றோம் என சொல்லி காட்டுகிறார். அடுத்து போற்றிய பின்பு இந்த ஆன்மாவானது மும்மலத்தை வைத்து மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒருமலம் உடைய விஞ்ஞானகரர், இருமலமுடைய பிரளயாகரர், மூன்று மலங்களை ஒருமலமுடைய விஞ்ஞானகரருக்கு இறைவனானவன் உள்ளின்று குருவாக இருந்து உணர்த்துவார். ஆணவமலமுடைய ஆணவமலம் மட்டும் இருக்கும் அவர்களிடம், அது வலியற்று இருக்கும், கண்மமும் மாயும் தொழிற்படவே தொழிற்படாது, அது விஞ்ஞானகரர். பிரளயாகரர் என்பது ஆணவமும் கண்மமும் இருக்கும், மாயை தொழிற்படாது. இவர்களுக்கு இறைவனானவன் அங்கே குரு வடிவாக முன்னே மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னே காட்சி கொடுத்து அது கொடுக்கிறான். இதுவும் ஒரு குரு தன்மை. சகலனை சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாலை மும்மரமுடைய நம்மை போன்றவர்களுக்கு இறைவனானவன் அதுவரை உள்ளிருந்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற பெருமான் வெளிப்பட்டு அங்கே ஒரு குருவின் வடிவத்தை தாங்கி நமக்கு அங்கே என்ன செய்கிறார்? அருள் பாலிக்கின்றார். இதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக முத்தி தரும் நல்லெறி விஞ்ஞானகரர், அந்த விஞ்ஞானகரருக்கு நாடும் வனம் ஒன்றிலையும் அந்நிலையே உள்ளின்று அறுத்தருளி, அவர்களுக்கு பொருந்தி இருக்கின்ற ஆணவம் என்ற அந்த ஒரே மலத்தினையும் அவர் அவரது அறிவுக்குள் நின்றபடியே நின்று போக்கி அனுக்கிரகத்தும், பின் அன்புமேவா விழுங்கும் பிரளயாகரருக்கும், பின்பு அன்பு பொருந்தி விளங்குகின்ற அந்த பிரளயாகரருக்கு தேவாய் எப்படி நாத்தோடு முக்கண்ணும் கடைமணம் முதலில் உறுப்புகளை கொண்டு மல கண்மம் தீர்த்து, மனம் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் கண்மத்தையும் தீர்த்து அருளி அருளுகின்றார். பூ வளையம் தண்ணில் நீங்க இருக்கின்ற மும்மலமுடைய சகலர்களுக்கு அவர் போல் மானுடர்களைப் போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி குருவடிவாக வந்து முன்னின்று மும்மலம் தீர்த்து மறைந்து முன்னிலையாக வந்து நின்று உபதேசித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலையும் தீர்த்து ஆட்கொள்கை இப்படி ஆட்கொள்ளுவது அன்னவனுக்கு ஆதிகுலம் ஆதலினால், அவனுக்கு தொண்டுதொட்டே இருக்கின்ற பெருங்குளம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதிமணி சுந்தரமும், ஆகையினாலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கின்ற பொழுது மானுட சட்டையாக எப்படி வருகிறான் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது இது எப்படி வருகிறார் என சொன்னால், இறைவன் எதையெல்லாம் மறைத்து மானுடனாக வருகிறான் என்பது இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய 2020 அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் இறைவன் எப்படி குருவாய் வந்தது என சொல்லுகின்ற பொழுது கண்முதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அப்படிம்பார். நெற்றிக்கண்ணை நீலகண்டையத்தையும் மறைத்து வந்தார் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போன்று கமலை ஞான பிரகாசர் அங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எப்படி குருவாக வருகிறார், சிவமாகி அவர் எதையெல்லாம் மறைத்து வந்தார் என சொல்லுகின்ற பொழுது சீரணியும் காலிலே அணிந்திருக்கின்ற சிலம்பை மறைத்தும் நுதல் விழி கண் நெற்றிக்கண்ணை மறைத்து மழு மா நாகம் மழு மா நாகம் இவர்களை மறைத்து திருந்தும் எரி அக்னி அதாவது கையிலே இருக்கின்ற அக்னியும் பொருந்து தாரணி அன்பரை ஆள அவர் போல் வந்த சைவ சிகாமணி மண்ணிலே இருக்கின்ற மாணவர்களை போல வந்த சைவ சிகாமணி. எனவே இறைவனானவன் இருவினை ஒப்பு வருகின்ற பொழுது அங்கே மாந்த சட்டை தாங்கி வருகிறார். இதை அப்படியே திருமந்திரத்திலே இருவினை நேர் ஒப்பு இன்னருள் சக்தி குருவன வந்து இன்னருள் சக்தி அப்படி வெளியாக வருகின்ற பொழுது அருளையே திருமேனியாக தாங்கி வருகிறார். இருவினை நேரோப்பில் இன்ன அருள் சக்தி குருவன வந்து குணம்பல நீக்கி தரும் என்னும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. சுபோபசாரத்திலே ஏன் அப்படி வருகிறார் என்பதை குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிருந்தே என்றும் உணர்த்திலும் கண்டிலன் என்று உள்ள இருந்தும் உணர்த்தியும் இவன் காணவில்லை என்பதற்காக வெளியிலே ஒரு வடிவத்தை எடுத்து வந்தார் என்றார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்தினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்புமாவோம் என்று மெல்ல நரர் குருவாய் ஆகூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். எனவே ஞான பிரகாசர் கமலை ஞான பிரகாசர் உள்ளிருக்கின்ற தானே வெளியிலும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு உருவ எடுத்து வருகிறார் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அவர் எதையெல்லாம் மறைத்து வருகிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். பாருங்க, பச்சை தன்னுடைய மேனி அதுக்கு மேல சோதிமணி மிரட்டு சுந்தரமும் ஒளிமிக்க நீலகண்டத்தையும் பச்சையாம் பாதியிடமும் தன் மேனியிலே பாதியாக இருக்கின்ற உமையமையும் மறைத்து பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் மதிக்கொழுந்தும் நதியையும் சந்திரனையும் மறைத்து அச்சமுற ஆடும் அறவும் தன் மேனியிலே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்களையும் அழகு ஆர் திருநுதன்மே நீடு உருவமண்ணி நெடுங்கண்ணும் அந்த நெற்றிக்கண்ணையும் கேணியில் லயம் கூட்டும் தமருகமும் கையிலே இருக்கின்ற உடுக்கையையும் கோல எரி அகலும் கையிலே இருக்கின்ற அகல் அந்த அக்னி தகழியையும் பூட்டு அறவக்கச்சியும் அந்த அறவக்கச்சையும் புளியதனும் புளித்தோளையும் வீட்டு இன்ப வெள்ளத்தில் அழுத்துவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒள் சிலம்பும் காலிலே அணிந்திருக்கின்ற அந்த ஒள் சிலம்பு இந்த சிலம்பு என சொல்லக்கூடியது இது வேத சிலம்பு. வாருங்கள் வாருங்கள் என்று உயிர்களை ஒலி கொடுத்து அழைப்பான் வேதமாகிய சிலம்பினை அணிந்து கல் கல் கல் என்று வருகிறாராம். அந்த சிலம்பை மறைத்துக் கொண்டு ஒள் சிலம்பும் கள்ளவினை என்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஆண்கள் காலிலே கடல் என்கின்ற ஆபரணம் அணிவார்கள். அந்த கடல் என்கின்ற ஆபரணம் இருக்கின்ற இடத்தை தானியாக பெயராக கடல் என்பது பாதத்தையும் நாம் குறித்து கொள்கொள்கிறோம். அது வெற்றியை குறிக்கின்ற அடையாளம். பண்டுதொட்டே ஆணோமரத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாவை நான் கதிசேர்த்து விட்டேன் என்று அந்த வெற்றிப்பாடை சாற்றுகின்றதுதான் வீரக்கடல். அந்த பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருவுதோன்றாமல் உள்ளடக்கி இவைகளெல்லாம் மறைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி என்றைக்குமே இன்பத்திலே அந்த உயிர்களை இருத்துதல் வேண்டி பிறவா முதல்வன் பிறப்பு இறப்பு இல்லாத அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஒருவன் பேரிலாதான் அவன் பெயர் இல்லாதவன் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலாதான். எனவே பிறவாயாக்கை கொண்ட பேரிலாத அந்த பெருமான் பிறந்து நரவு ஆகும் தாரூரா பயந்து பிறந்து எப்படி ஆச்சாரிய மூர்த்தியாக வெளிப்பட்டு நரவு ஆறும் தார் உலாவும் புயத்து தேன் நிறைந்து பூமாலை குடைந்து கிடந்து அசையும் தோள்களை உடைய ஞான சம்பந்தன் நாதன் என்ற ஓர் பெயர் முனைந்து அப்படியே குருவை சிவமாக வைத்து சொன்னார். அப்படி பெறப்பட்ட அவன் மானுட பிறப்பு போல் வந்து தாருணாவும் உயர்த்து தலை அங்கே கழுத்திலே பூமாலை இருக்கிறது. இந்த பூமாலை என்பது இங்கே சொல்லக்கூடியது செங்கழி நீர் மாலை. குருவுக்கு அடையாளம் செங்கழி நீர் மாலையும் செம்பட்டு ஆடையும், சீடனுக்கு அடையாளம் வெண்பட்டு ஆடையும் திருநீரு தாங்கி இருத்தலும். எனவே அந்த செங்கழி நீர் மாலை அணிந்து கொண்டு ஓர் பெயர் புனைந்து மறைஞான சம்பந்த சம்பந்தநாதன் என்ற ஓர் புனையை புரைந்து மறைஞான சம்பந்தன் என்ற அந்த சிவனது நாமத்தை தாங்கியும் பாரோதம் உண்டி உழக்கம் பயம் என்பம் ஒத்து ஒழுகிக் கொண்டு உலகிலே உள்ளவர்களைப் போல தானும் உண்டு உறக்கமாகிய அந்த செயலில் ஈடுபட்டும் ஒத்து ஒழுகி மகிழ்ந்த குணம் போற்றி ஒருவனாக இருந்து கொண்டு அதிசயமாக செய்கின்ற அந்த குணத்தினை நான் போற்றுகின்றேன் சொல்லி காட்டுகிறார். அங்கே மானுட சட்டை மானுடர்கள் போலவே உண்டு உறங்கி இருக்கிறார். நம்மை போல் உண்டு உறங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் நம்மவர்கள் என்று பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். பொது நீக்கி எப்படி நினைத்தல் வேண்டும்? தங்கத்திலே இருந்து வெள்ளியிலே இருந்து நாம் சிப்பியை பிரித்து வெள்ளியின் உயர்வை அறிவதைப் போல அங்கே செம்பிலிருந்து பிரித்து தங்கத்தின் உயர்வை அறிவதைப் போல மற்ற மானுடர்களிடமிருந்து பிரித்து இந்த ஜீவன்முத்தர்களை நாம் பிரித்தறிதல் வேண்டும். அவர்கள் நம்மை கொண்டுதான் உண்டு உடுத்தி இருப்பார்கள். இதை நம்முடைய தாய்மான சுவாமிகள் உண்டு உடுத்தி பூண்டு இங்கு உலகத்தோர் போல் தெரியும் தொண்டர் விளையாட்டே சுகம்கான் பராபரமே. அந்த ஞானாசிரியர்மார்கள் எல்லாம் நம்மை போலவே உண்டு உடுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு 71வது கன்னியிலிருந்து 78வது கன்னி வரைக்கும் சிவபெருமானவர் எப்படியெல்லாம் தீட்சை கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சிவபெருமான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமான் குருவாக வந்து இந்த ஆன்மாவுக்கு எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை 71வது கன்னியிலே இருந்து 78வது கன்னி வரைக்கும் அதை விளக்கமாக பேசுகிறார். எனவே அங்கு குருவாக வந்து தீட்சை செய்வதும் சிவமே, இதுவும் சிவனது அனுக்கிரகமே. இவர் அதித்தேய குருவாக அங்கு சொல்லப்படுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு ஆவேச குருவாக வந்து அங்கே தீட்சை முதலானவைகள் செய்தார். இப்படி பக்குவமடைந்த ஆன்மாவை தன்வயப்படுத்தி தீட்சை செய்து எப்படியெல்லாம் அந்த ஆணவ மலத்தை நீக்குகிறார் என்கின்ற அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டவளம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

இவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞானச்செங்கோல் ஒற்றி வருகின்ற திருக்கைதாய் பரம்பரை திருவாவூர்திரை ஆதினத்து சீர்வளசீர் குருமா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய பண்டார சாஸ்திர சிந்தனையிலே ஆதினத்து மூன்றாவது பட்ட திறந்தோடியிருந்து சிவஞான செம்போர் உச்சியருடைய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளனர். அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே 38வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. தசகாரியங்களையும் விளக்கி அருளிவிட்டார். சித்தாந்த செய்வ சமயத்தை அடைந்த ஆன்மா அச்சமயத்திலே விதித்தவாறு சமயதீக்கை விசேடதீக்கை ஆகியவற்றை பெற்று சரியை கிரியை ஆகிய தவங்களை அனுஷ்டித்து சிவபூசை இயற்றி அதனை அடுத்து விளங்கக்கூடிய யோகத்தையும் இயற்றி இந்த இறப்பில் தவங்களாகிய சரியை கிரியா யோகங்களை முற்றுவித்து அவ்வவற்றுக்குரிய அவாந்தர பயன்களாகிய பதமுத்திகளாகிய சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகிய பதமுத்திகளையும் பிரித்து சிவஞான பக்குவம் சிறப்புற கைவரப்பெற்று இறுதி நெறியாக விளங்கக்கூடிய ஞான நெறிக்கு அந்த ஞான நெறியை அருள் செய்யக்கூடிய ஞான குறவனை எதிர்நோக்கி பெரும் தாகத்தோடு அந்த ஆன்மா இருக்கையிலே அதனுடைய பரிபாக நிலையை கண்டு எம்பெருமான் ஞான குருவாக எழுந்தொழி வந்து அந்த ஆன்மாவிற்கு சிவஞானத்தை உணர்த்தும் முகமாக இந்த தசகாரியங்கள் பத்தினையும் அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக அருளுகின்றான். படிமுறையிலே தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற இந்த 10 அனுபவங்களையும் அந்த ஆன்மா படிமுறையிலே பெறுமாறு செய்யும். சொல்லும் பொழுது தத்துவங்களை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி, அப்புறம் ஆன்மாவை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி, அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்வது முறையாக இருந்தாலும் அனுபவமாக நிகழும் பொழுது எவ்வாறு நிகழ்கின்றன என்றால், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், அதனை அடுத்தவாறு சிவரூபம் நிகழ்கின்றது, அப்புறம் ஆன்ம தரிசனம், அதன் பின்பு சிவ தரிசனம், அப்புறம்தான் சிவயோகம், அப்புறம் ஆன்ம சுத்தி, சிவபோகம். இதுதான் அனுபவத்திலே நிகழ்வது. இவ்வுண்மை மாதவ சிவஞான விகள் அருளி செய்துள்ள மாபாரியத்தின் துணை கொண்டு நன்கு துணியப்படுவதாக உள்ளது. ஆக இந்த தசகாரிய அனுபவங்களை ஆன்மா எவ்வாறு எய்தும் என்பதையெல்லாம் மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் விளக்கி அருளி செய்துள்ளார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தோம். தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை அவர்கள் வரையறுத்து அருளிய பாங்கினை பார்த்தோம். மிகச்சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தையும், தசகாரியங்களிலே ஒவ்வொரு காரியத்தையும், தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாக வரையறுத்து அருளினார்கள். அவற்றிலே அந்த வரையறைகளை தொடர்ந்து ஞான செய்திகள் பலவற்றை இயைபு பற்றி மிக அருமையாக சொல்லி வருகின்றார்கள். அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக சிந்தித்து வந்தோம். இப்பொழுது இந்த 38வது பாடலிலே என்ன ஒரு ஐயத்தை அவர்கள் எழுப்பி விடை கொடுக்கின்றார்கள் என்றால், இவ்வாறு இந்த தசகாரியங்களை படிமுறையிலே எய்தி இறுதியாக விளங்கக்கூடிய சிவ போக நிலையை அடைந்துவிட்ட ஆன்மா சிவன் முத்தனாகி விடுகின்றது. சிவபோகம்தான் முடிவான முத்தி நிலை. சிவனையே போகப் பொருளாக கொண்டு அந்த உலகத்தை துய்க்காமல் சிவத்தையே துய்த்துக் கொண்டிருத்தல், சிவானுபவம், சிவானுபூதி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த சிவானுபூதி என்ற நிலையானது இந்த தசகாரியங்களிலே சிவபோகம் என்ற அந்த இறுதி நிலையை எழுதிய பிறகுதான் சிவானுபூதி கைகூடுகின்றது. அப்படி சிவானுபூதிமானாகிவிட்ட அந்த ஆன்மா உடலோடுதானே கூடியிருக்கின்றது இன்னும். அதாவது உடல் நீங்கவில்லையே, ஆன்மா உடலை சாரவில்லை, ஆன்மா சிவத்தைத்தான் சார்ந்திருக்கிறது. அது சீவன்முத்தனாகிய ஆன்மா சரிதான். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு என்று
இந்த பிறவியிலே வழங்கப்பட்ட அந்த உடலானது இன்னும் நீங்க பெறாமல் இருக்கின்றது. ஏன்னா அந்த உடல் நீங்கக்கூடிய நாள் வரும்போது அது நீங்கும் இல்லையா. ஆகவே அதற்கு வரையறுக்கப்பட்ட ஆயுள் வரை அந்த உடல் இருக்கும் அல்லவா. இப்போது அந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்று ஒரு ஐயத்தை நீ கேட்டால் அதற்கு விடை கூறுகின்றேன் கேட்பாயாக என்று குருமூர்த்திகள் அருள்கின்றார்கள். உடலை ஆன்மா சார்ந்திருக்கவில்லை, ஆன்மா சிவத்தை சார்ந்து சிவபோகத்தை தான் தூக்கின்றது. உடலை சார்ந்தால் ஐம்புல போகம் தானே, ஆனால் அந்த ஆன்மா சிவபோகம் தூக்கிறது சிவத்தை சார்ந்து. அப்ப இந்த உடலை யார், உடலை வந்து யார் இயக்குகின்றார், இந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்ற ஒரு கேள்வி எளிமையானால் அதற்கு விடை கூறுகின்றேன். இந்த உடலானது தனித்து இருக்க முடியாது. இந்த உடலை யாருமே சாரவில்லை அப்படின்னு சொல்லலாமா, அது முடியாது. ஏன்னா உடல் தனித்து விளங்காது. இந்த உடல் தத்துவங்களை எல்லாம் விட்டு நீங்கி சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டும் வந்து என்ன செய்யாது, இந்த உடலை சாராது. அப்ப உடல் தனித்தும் இருக்காது, ஆன்மாவும் உடலை சாராது. அப்புறம் சிவன் வந்து உடலை சார்வானா? சிவபெருமான் மாயாகாரியமாகிய உடலை சார மாட்டான். அதனால்தான் கேட்கின்றேன், இந்த உடலை இனி இயக்குபவர் யார்? ஆன்மா வந்து இந்த உடல் சார்பை முற்றிலுமாக நீத்து விட்டது, அது சிவத்தோடையே ஒன்றிவிட்டது. ஒன்றி சிவபோகத்தில் அது ஆனந்தமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆன்மா உடலையே சாரவில்லை, இது சிவன் முத்தனாகிய ஆன்மா. ஆனால் அந்த சரீரம் இன்னும் இருக்கின்றதே, அப்ப அந்த சரீரத்தை இயக்குபவர் யார்? அந்த சரீரமானது அது தனித்து விளங்க முடியாது. சரீர சம்பந்தத்திலிருந்து நீங்கிய ஆன்மா மீண்டும் அந்த சரீரத்தை சாராது. சிவபுராணம் மாயாகாரியமாக சரீரத்தை பொருந்த மாட்டான். அப்ப அந்த சரீரத்தை சார்பவர் யார்? இதுதான் மாணாக்கன் எழுப்புகின்ற ஐயம். சீவன்முத்தனுடைய சரீரத்தை இயக்குபவர் யார் என்ற ஐயத்தை மாணாக்கன் கேட்கும் பொழுது அதற்கு நம்முடைய குருமூர்த்திகள் அருமையாக விடைய அருளி செய்கின்றார்கள். பொன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான், உடற்கு வேறாய் சென்றிடான் என்று சொல்கின்றார். பொன்றிடா உயிர், பொன்றுதல் என்றால் அழிதல். பொன்றிடா உயிர் என்றால் அழிவில்லாத உயிர். உயிருக்கு அழிவு கிடையாது, பதிவசுபாசம் ஒன்று நித்த பொருள். அழிவில்லாத உயிரை தன்பால் புகுத்துவான், பரமாத்மாவாகிய தன் வசத்திலே இந்த ஆன்மாவை சேர்த்து அதற்கு முத்தி இன்பத்தை அருள்கின்ற அந்த சிவபெருமான் உடற்கு வேறாய் சென்றிடான். அந்த முத்தான்மாவுக்கு, முத்தான்மாவினுடைய உடலை விட்டு அவன் வேறாய் பிரிந்திருக்க மாட்டான். சீவன் ஒத்து நிற்குமா போல நிற்பன். இதுகாரும் இந்த ஆன்மாவானது எப்படி இந்த முத்தி அடைவதற்கு முன்பு இந்த உடலோடு அது எப்படி ஒத்து நின்றதோ, அதுபோல அந்த ஆன்மா முத்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மாவின் உடலோடு சிவபெருமான் ஒத்து விளங்குவான் என்று சொன்னார். ஆக இது பற்றி அந்த உடலுக்கு வரக்கூடிய பயன்களை எல்லாம் சிவபெருமான் அனுபவிப்பார் என்பது பொருள் என்று. ஆன்மாக்காகிய நாம் உடலுக்கு வருகின்ற பயன்களை அனுபவிக்கின்றோம். ஏன்னா நம்மளுடைய கதை வேறு, நாம் வினைகளை செய்து அந்த வினைப்பலன்களை உடல் வாயிலாக அனுபவிக்கின்றோம். சிவபெருமானை பொறுத்தவரை வினைகளை செய்வோம் அல்ல, அவனுடைய இயல்புக்கு வினை செய்வது என்பது கிடையாது. ஏன்னா அவன் சுதந்திரமான ஆன்மா, யாரும் அறிவித்து அவன் அறியவில்லை, யாரும் செய்வித்து செய்யவில்லை. நாம அவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்கள், அவன் செய்வித்தால் மட்டுமே செய்யக்கூடிய உயிர்கள். ஆனா நாம என்ன நினைக்கின்றோம், நாம அறிகின்றோம், நாம செய்கின்றோம் நினைக்கிறோம். ஆகவே நமக்கு அது வினையாகின்றது. அவனை பொறுத்தவரை தானாக அறிந்து தானாக செய்பவன், எந்த குறையும் இல்லாதவன். ஆகவே அவனை பொறுத்தவரை வினை என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆகையினாலே தத்துவ சுத்தியினாலே ஆன்மாவிற்கு உடல் சார்பு நீங்கும் என்பது முந்தைய பாடல்களில் உணர்த்தப்பட்டது. அவ்வாறு ஆன்மா உடல் சார்பிலிருந்து நீங்கினால் உடல் தனித்து நிற்காதே. உடல் சார்பில் நீங்கிய உயிர் மீட்சியின்றி அருளை சார்ந்து விடுமே, அதனால் மீண்டும் உடலை பொருந்தாது. ஈசனும் உடலை சாரமாட்டான், இது மாயாகாரிய உடல். எனவே உடலோடு ஒத்து நிற்பவர் யார் என்று ஐயம் எழுகின்றது. அதற்கு சொல்கின்றார், முதலில் சொன்ன ரெண்டும் சரிதான், உடல் தனித்து நிற்காது. சிவத்தை சிவத்தோடு கூடிவிட்ட உயிரும் மீண்டும் வந்து உடலோடு கூடாது. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான் என்று சொன்னார்கள். ஆகவே சிவத்தை சார்ந்த உயிர் மீள வந்து உடலை சாராது. ஆனால் மூன்றாவது ஒரு தடையும் மாணாக்கன் எடுக்கிறானே, சிவன் மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்று. மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்றால் அது என்ன பொருளை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த உடலை சார்ந்து அந்த உடலால் அவன் துடக்குண்டு. துடக்குறுதல்னா என்ன, இப்போ நான் ஒரு ஆன்மா, நான் இந்த உடலை சார்ந்திருக்கின்றேன்,
இந்த உடலால் துடக்குற்றிருக்கின்றேன்னா என்ன பொருள்னா, இந்த உடலின் துணை இல்லாமல் என்னால் ஒன்னும் ஒரு காரியமும் பண்ண முடியாது, ஒன்றும் அறிய முடியாது. அதான் உடலால் துடக்குறுதல், இது பந்தப்பட்டு கிடத்தல். ஆக உடலால் பந்தப்படுதல்னா என்னன்னா, அந்த உடலின் சார்பு இல்லாம என்னால எதுவும் அறிய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த உடல்ல ஒரு குறைபாடு நேர்ந்தால் அது எனக்கும் அந்த குறைபாடு என்னையும் பாதிக்கும். இந்த மாதிரி இது சார்பு தான் சிவபெருமான் வந்து உடலோடு சாரமாட்டான் என்று சொல்கிறார். இந்த பொருளை தான் சொல்கிறார். அப்ப இங்க எப்படி உடலை சார்ந்திருக்கின்றான் என்றால், அந்த உடலை சிவபெருமானே ஏற்கின்றார். நம்முடைய உடலை நாம ஏற்கின்றோம், சிவபெருமான் நம் தோன்றா துணையாக இருந்து நம்மை செலுத்துகின்றார், அவருடைய துணையினால் நாம ஏற்கின்றோம். ஆனா சிவமுத்தருடைய உடலை சிவபெருமானே நேரடியாக இயக்குகின்றார். அவர்களுக்கு சிவமுத்தர்களுக்கு உடலை சார்ந்து எந்த செயலும் கிடையாது. அவர்கள் செய்ததெல்லாம் ஒரே ஒரு செயல் தான், சிவபோகத்தை துய்த்தல், அது ஒன்றுதான். அவருடைய உடலை வந்து இயக்குவது எல்லாமே சிவபெருமான் தான். இதற்கு பிரமாணம் நம்முடைய குருமூர்த்திகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள் என்றால், இதற்கு பிரமாணமாக திருமுறையிலே நாம் காட்டலாம். உடலை தனக்கு இடமாக கொண்டு சிவபெருமான் விளங்குகின்றார் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்கின்றார்கள். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று அவர்கள் கோயில் திருப்பதிகத்திலே அருள் செய்துள்ளார்கள். தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை என்ற பாடலிலே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த சிவன்முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாகி விடுகின்றது. எனவே கொண்டது என் தன்னை என்று சொல்லிவிட்டு எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆன்மாவாகிய அந்த மாணிக்கவாச சுவாமி அந்த ஆன்மாவை தன்வசம் கொண்டு அப்புறம் அவருடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டார். ஆகையினாலே முத்தான்மா சீவன் முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்கும் என்று விடை கூறி அந்த ஐயமானது, சீவன் முத்தனுடைய உடலுக்கு யார் துணையாக இருக்கின்றார் என்ற ஐயமானது தீர்க்கப்படுகின்றது. சிவமே துணையாக இருக்கின்றார். அப்புறம் வந்து இன்னொரு கருத்தும் சொல்கின்றார். அதாவது சீவன் முத்தனுடைய அந்த ஆன்மாவை மட்டுமல்லாமல் அவனுடைய உடலையும் பொருளையும் தனக்கு உடமையாக சிவபெருமான் கொள்கின்றார் சொல்றார். அதுவும் அதுக்கும் அதுதான் பொருள். இந்த உடலை சுவாமி தன்வசம் வைத்துக் கொள்கின்றார், தானே அந்த உடலை ஏற்கின்றார். ஆகவே உடலை அவர் தமதாக கொள்கின்றார். அதனாலதான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றேனையா என் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, ஆட்கொள்ளுதல்னாலே உடல் பொருள் ஆவி மூன்றையும் சுவாமி வந்து தன்வசப்படுத்துதல், அந்த ஆன்மாவுக்கென்று அப்புறம் செயலில்லை, அது சிவானந்தத்திலே அழுந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே உடல் பொருள் ஆவியை கை கொள்ளுதார்னா ஆவியை தன்னோட சேர்த்துறார், ஆன்மாவை, ஆவி என்பது ஆன்மா. அப்புறம் உடலையும் என்ன பண்றார், தனக்கு இடமாக கொள்கின்றார். ஆகவே அந்த உடல் வாயிலாக வரக்கூடிய பொருளையும் சுவாமி தனக்கு தான் இடமாக கொள்றார். அதனாலதான் அடியாரிடம் வந்து ஒரு தவறு செய்தால் அது சிவபெருமானுக்கு இழைத்த தவறு போன்றது என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அடியாருடைய உடலுக்கு ஒரு தீங்கு செய்தாலும் அல்லது அவருடைய பொருளை கவர்ந்தாலும் அது சிவபெருமானுக்கு செய்கின்ற தீங்கு. அடியார் திரவியத்தை கவர்தலும் சிவதிரவியத்தை கவர்தலும் வேறல்ல அடியார்கள் வந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தனதாக கொண்டு விட்டதனாலே. ஆகவே இந்த இடத்துல அடியார்கள் சொல்லும்போது அது சீவன்முத்தர்களாகிய ஞானிகளை குறித்து சொல்கின்றார். இப்படி உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவன் கை கொள்வதில் என்ன வியப்பு இருக்கின்றது என்று அடுத்த பாடல்களை கேட்கின்றார். ஏன்னா உண்மையிலேயே அவை வந்து அவனோடது தானே இல்லையா, என்ன புதுசாவா இப்ப வந்து கை கொள்றான். இதுகாரம் இந்த ஆன்மா உணராமல் இருந்தது மலச்சார்பினாலே, தன்னை வந்து ஒரு சுதந்திரமான பொருள் நினைத்தது, இந்த உடலை தன் உடல் நினைத்தது, பொருள்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த முயற்சியாலே தானே ஈட்டியது என்று கருதுகின்றது. அது கருதலாம், தவறில்லை. அடுத்த ஒரு ஆன்மாவோடு ஒப்பிடும் பொழுது இந்த பொருள்லாம் அவர் பொருள் இல்லை, நான் ஈட்டிய பொருள்னு சொல்லலாம், அது முறை உலகியல்ல சொல்லலாம். இதெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் வச்சு நான் வாங்கலப்பா, என்னோட சொந்த முயற்சியில் வாங்கினா சொல்லலாம். ஆனா சிவபெருமான முன்னாள் நிலைபெறும் கொண்டு இது என்னுடைய சொந்த முயற்சியில் வாங்கினதனுடைய உன்னுடைய அருளால் இல்லைன்னு சொன்னா அது தவறு. அதான் சிறுத்தொண்டு நாயனார் ஏன் தன்னுடைய உடனே நினைக்கல, ஏன்னா வந்தவர் சிவபெருமான நினைச்சார். சிவபெருமான் வந்து அவருடைய உடமையும் அவர் கேட்கின்றார் என்று நினைத்தார். நமக்கு அந்த நினைப்பு வராதனால அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ குழந்தைய அப்படின்னு அவர் என்ன நினைச்சார், வா சிவனடியார்னா சிவம் அப்படி கருதுனால அந்த அடியாராக சிவபெருமானே வந்தார். வேறொரு சிவனடியார் தனியா வரல, சிவபெருமானே சிவனடியாரா வந்தார். ஏன்னா சிவனடியாரை சிவமாய் பற்றக்கூடிய பக்குவம் எனக்கு உள்ளது, ஆகவே அவன் வந்தார். அதிலும் கூட வித்தியாசமான கோலத்தில் வந்தாலும் சிவச்சின்னம் இருந்தார் அப்போதும் சிவனடியார் என்று கருதக்கூடிய அளவுக்கு அந்த ஆகம நெறியிலே நின்றார். அப்ப யாருடைய குழந்தையை கேட்கிறார், தன்னுடைய குழந்தை நினைக்கிறேன் வந்து கேட்பவர் சிவம், அவருடைய உடனே அவர் கேட்கிறார். நாமே அவனுக்கு அடிமை, அப்புறம் நம்மளுடைய பொருள் மட்டும் என்ன நமக்கு உரிமையா அவனுக்கு தான் என்று கருதினான். ஆகையினாலே ஞானிகளுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தமதாக கொள்கின்றார் என்றால் அது வியப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் அவருடையதுதான், இந்த ஆன்மாதான் இதுகாரம் அதெல்லாம் உணராம இருந்தது, இப்ப அந்த ஆன்மா உணர்ந்து விட்டது
எனவே இந்த ஆன்மாவுக்கு இனி ஒரு துன்பமும் நேராமல், இந்த அஞ்ஞானம் தானே துன்பத்துக்கு காரணம் இல்லையா. நான் சுதந்திரமான ஆன்மா என்று தன்னை மதித்து நிற்றல், இந்த உடல் என்னுடைய உடல் நினைத்தல், இந்த பொருள்கள் தான் என்னுடைய பொருள் நினைத்தல், இந்த அஞ்ஞானம் தான் துன்பத்துக்கு காரணம். இந்த அஞ்ஞானத்தை நீங்கின பிறகு அந்த ஆன்மாவுக்கு எந்த துன்பமும் வராமல் இருப்பதற்காக சுவாமி என்ன பண்றார், அவையெல்லாம் தமது உடைமை என்று ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப என்னுடைய உடலும் வந்து சுவாமியினுடைய உடைமைதான், ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. ஆகவே உடலுக்கு வந்ததுலாம் எனக்கு வந்ததாக நான் அனுபவித்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனா சீவன் முத்தர்கள் அவ்வாறு துன்புற மாட்டார்கள். ஏன்னா சீவன் முத்தர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், அவர்கள் சிவச்சார்பிலே இருக்கின்றார்கள், எல்லாம் சிவனுடைமை என்று அவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் உடலுக்கு வருகின்ற அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. இப்ப சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கும் கிடையாது, ஆனால் தனக்கு வந்ததாக அவன் பாவித்து கொள்கின்றான். அதனாலதான் சிவன் முத்தர்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அது சிவபெருமானுக்கு செஞ்சதாகி அது அவனுக்கு அந்த செய்தவனுக்கு பெரிய சிறப்பை தருகின்றது. சிவன் முத்தர்களுக்கு ஒரு சிறிய இடையூறு செய்தால் அது சிவபெருமான் தனக்கு வந்ததாக பாவிப்பதனாலே அதனுடைய தீய விளைவும் பெரிதாக இருக்கிறது. என்ன செய்தார் அந்த புத்தநந்தி, என்ன செய்தார் திருஞானசந்தர் சுவாமிகள், செல்கின்ற வழியிலே தடுத்து நிறுத்தினார் அவ்வளவுதான். ஆனா யாரை தடுக்கிறது, சிவன் திருஞானசந்தர் சுவாமிகள் யாரு, சிவன் முத்தர். சிவஞானத்தை உமையன்னையார் பாடல் குலைத்து விட்ட அதனை அருந்த பெற்று அதனாலே அபரஞானம் பரஞானம் இருவகை ஞானங்களும் கைவிடப்பெற்றவர். அந்த பெருமானை போய் இவர் போய் தடுத்து நின்றால் அது சிவபெருமானை தடுப்பது மாதிரி. அப்போ என்னாச்சு, அவர் வந்து இடி விழுந்து அந்த இடத்துல பார்த்தால் சிறிய ஒரு மறிய போராட்டம் தான். உலகத்தவர்களை வந்து மறித்தால் அது என்ன ஆகும், ஒரு நாள் பிடிச்சி உள்ள வச்சுட்டு மறுநாள் ரிலீஸ் பண்ணிடுவான், அது சாதாரண தவறு. ஆனா சிவஞானிகளுக்கு அதே தவறு செய்யும் போது அது தன அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு வந்ததெல்லாம் தனக்கு வந்ததாக சுவாமி கருதுவதனாலே அப்ப அது சிவாபராதமாகிய பெருங்குற்றமாகி அதனுடைய விளைவு தீய விளைவாகி இருக்கு. ஆகையினாலே சிவஞானிகள் உணர்ந்து விட்டமையினாலே ஏற்கனவே உள்ள உண்மைதான், உடல் பொருள் ஆவி அவன் வசந்தான், அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்து விட்டதனாலே அவர்கள் உடல் பொருள் ஆவி மூன்றுக்கும் ஒரு இடையூறும் நேராதபடி மூன்றையும் தன்வசமாக்குகின்றான். இதை வியப்பதற்கு என்ன உள்ளது என்று கேட்கின்றார்கள். அடுத்த பாடல், மலையிருள் அகற்ற வாய்த்த கலையது கொடுத்து கண்ம பலமுளது அறுத்தி தீய மறைப்பது பறித்து. ஏன்னா இந்த பொருளை, இந்த பொருளை பொருள் என்பது என்ன, உடல்ல உள்ள தத்துவங்கள் அப்புறம் மத்த போக பொருள்கள் எல்லாம் தான். இந்த தத்துவங்களை எல்லாம் எதற்காக கொடுத்தார் ஆன்மாவுக்கு, மலையிருள் அகற்ற. இந்த ஆன்மா ஆணவமலத்தை சார்ந்து இருக்கின்றது, அதிலிருந்து படிப்படியாக அதை நீங்க முடியும். ஆகவே படிமுறையிலே இந்த ஆன்மாவானது ஆணவ இருளிலிருந்து நீங்கும் பொருட்டு எதை கொடுத்தார், இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்தார். கலை முதலிய தத்துவங்கள் கலை எது கொடுத்து அதன் மூலம் வினைப்பயன்களை ஊட்டுகின்றார். கண்ம பலமுழது அறுத்தி அதன் மூலம் தீய ஆணவ மறைப்பை நீக்குகின்றார். தீய மறைப்பது பறித்து சிவஞான சார்பை, ஆணவமலத்தை நீக்கி சிவஞான சார்பை விளைவிக்கின்றார். ஞான நிலை உளம் அடிமையாக நின்றிடும் அன்றே என்றால் கலை முதல் உடைமையாக கைக்குடல் வியப்போ காணி. ஆகவே இந்த கலை முதலிய தத்துவங்களை ஆன்மாவிற்கு, அவை ஆணவமலத்திலிருந்து நீங்கும் பொருட்டு இந்த கலை முதலிய தத்துவங்களை ஆன்மாவுக்கு கொடுத்து அதன் மூலம் வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் அந்த ஆணவ வழியை குன்றச் செய்து அந்த ஆணவ மறைப்பை முற்றிலுமாக நீக்கி சிவஞான சார்பை கொடுக்கின்றவன் அந்த கலை முதலிய தத்துவங்களை அதற்கப்புறம் தன்னுடைய உடைமையாக கொள்வதிலே என்ன வியப்பு உள்ளது. அவன் கொடுத்துதான் இந்த ஆன்மாவை பெற்றிருக்கின்ற சரீரத்தை, ஆகவே அதை முத்தியடைந்த பிறகு அந்த சரீரத்தை அவன் தனதாக கொள்வதிலே என்ன வியப்பு இருக்கின்றது என்று சொல்லி அருமையாக கேட்கின்றான். அப்புறம் சொல்றான், கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல நன்னிய தணுவதாகி நாடிய உயிரை வாங்கி பன்னிய தனுவின் ஊடும் பல உயிர் கவர்ந்து அங்கு அன்பாய் நன்னும் அப்போகம் கொண்டு நற்பலம் பதிப்பன் ஈசன். அதான் அந்த உடலை தனதாக கொண்டதனாலே என்ன விளைவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், அந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஊழ்வினை வந்து கொண்டே இருக்கும். ஊழ்வினை என்றால் பிராரத்த வினை. அப்படி என்றால் இந்த பிறவியிலே என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ, இந்த பிறவிக்கென்று வகுக்கப்பட்ட இன்ப துன்பங்கள் அவைதான் ஊழ் பிராரத்தம் என்று சொல்லப்படும். அந்த உடல், இந்த உடல் இருக்கும் வரை அந்த இன்ப துன்பங்கள் உடலை வந்து அடையத்தான் செய்யும். அப்போ அந்த இன்ப துன்பங்களாலே அந்த ஆன்மா வந்து பாதிக்கப்படாதபடி அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார் சிவபெருமான். தான் ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றன சிவபெருமான் அனுபவிக்கின்றான்னு அர்த்தம். இல்லை, சித்தாந்தத்தின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் சிவபெருமானுக்கு அனுபவம் கிடையாது, இன்பமோ துன்பமோ அனுபவம் எதுவும் கிடையாது. ஆனால் சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அதை தனக்கு வந்ததாக சுவாமி பாவிக்கின்றார். அது ஒரு பாவனை தான், தான் ஏற்றுக்கொள்வதுதான். இப்ப நாம வந்து நெவித்தியெல்லாம் படைக்கின்றோம், அது ஒரு உண்கின்றான் அர்த்தமா, ஏற்றுக்கொள்கின்றார் அவ்வளவுதான். அவை மாயாகாரியம், அவற்றை அவர் புசிக்க மாட்டார். எந்த அனுபவமும் சுவாமி கிடையாது, தான் ஏற்றதாக செய்கின்ற பாவனை நமக்கு பலன் தருகின்றது.
நம்பருட்டுதான் வைக்கின்றோம். அந்த மாதிரி அன்னங்கள் அன்னத்தை எல்லாம் படைக்கின்றோம்னா அன்னம் நமக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் படைக்கின்றோம். அதை அவர் ஏற்றதாக பாவித்தருவினால் அது நமக்கு அது விருத்தி கொடுக்கும். அதுக்காகத்தான் மற்றபடி அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது. சிவபெருமானுக்கு அனுபவம் என்பது கிடையாது, இன்பமும் துன்பம் ரெண்டும் கிடையாது. ஆனா சீவன் முத்தர்களுக்கு வருகின்ற அனுபவத்தை தான் ஏற்றுக்கொள்வதனாலே அந்த காரணம் பற்றி என்ன சொல்கின்றார்கள், இன்ப துன்பங்கள் உள்ளவன் என்று சொல்கின்றார்கள். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று கூறினார். இல்லானேன்னு சொன்னார்கள், உள்ளானேன்னு சொல்றாங்க. அது எப்படி இன்ப துன்பம் இல்லைன்னா இல்லை, உண்டுனா உண்டு, ரெண்டுமே சொல்லியிருக்கின்றார்களே. இன்பவும் துன்பமும் இல்லானேன்னு சொல்றாங்க, அப்புறம் உள்ளானேன்னு சொல்றாங்களே என்றால் உண்மையாக நோக்கும் பொழுது அவனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் எவையும் கிடையாது. எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே என்றார்கள். அப்புறம் உள்ளானேன்னு சொன்னார்கள், சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அந்த சரீரத்தை தான் இடமாக கொண்டு விட்டபடினாலே சீவன் முத்தர் சரீரத்தை சுவாமியே இடமாக கொள்றார். ஏன்னா அந்த முத்தான்மா சிவத்தோடு ஒன்றி விட்டது, அது சிவத்தோடு கலந்து விட்டது, அது போய் நம்ம சரீரத்தை சார முடியாது. அதனால அந்த சரீரத்தை சுவாமி தனக்கு இடமாக கொண்டார் இல்லையா. அந்த சரீரத்தை தனக்கு இடமாக கொண்டு விட்டதனாலே அந்த சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை தனக்கு வந்ததாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிக்கவில்லை, தனக்கு வந்ததாக ஏற்கின்றார். அந்த காரணம் பற்றி இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று சொன்னார். ஒரு சாரார் இன்பம் இல்லானே, இன்பம் உள்ளானே, துன்பம் இல்லானே என்றும் விளக்கம் கொடுப்பார். கொடுத்து அதுக்கு வேற மாதிரியான நாம் இன்பத்தை கொடுப்பவன் துன்பத்தை கொடுக்காதவன் என்றெல்லாம் அது வந்து சுற்றி உடைத்து சொல்வார்கள். அது நாம் இவ்வாறு பொருள் கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். சிவஞான சித்தியார் என்ற ஞான சாஸ்திரத்திலே பத்தாம் சூத்திரம் இந்த கருத்தை தான் சொல்கின்றது. சீவன் முத்தர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை சுவாமி தனக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்வார், அந்த இன்ப துன்பங்கள் சீவன் முத்தனை தாக்காதவாறு காத்து அருள்வார் என்று சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்றும் பத்தாம் சூத்திரத்தில் சொல்லுது. சித்தியார் விரிவாக சொல்கின்றது, சூத்திரத்திலே விளக்கமாக சொல்கின்றது. ஆகினாலே அந்த கருத்தை தான் இங்க சொன்னார். ஆன்மாவானது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். எப்படின்னா கண்ணை கொண்டு உருவத்தை ஆன்மா வந்து அறிகின்றது அல்லவா, கவர்கின்றதுன்னா அந்த இடத்துல அறிகின்றதுன்னு அர்த்தம். கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல ஆன்மா என்ன பண்ணுகின்றது, கண்ணை துணையாக கொண்டு ஒரு விடயத்தை ஒரு உருவத்தை அறிகின்றது. இது என்ன உருவம், அது என்ன உருவம், இது இந்த ஆள், அந்த ஆள் சொல்லி கண்ணின் துணை கொண்டு ஆன்மா அறிகின்றது அல்லவா. அது மாதிரி சுவாமி என்ன பண்றாராம், அந்த சீவன்முத்தனாகிய ஆன்மாவை தான் ஏற்றருளி விட்டு அந்த ஆன்மாவுக்கு வினைக்கீடாக வருது பாருங்க அனுபவங்கள், அந்த ஊழ்வினை பிராரத்தம் அவற்றையெல்லாம் வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து சேராம தான் கவர்ந்து கொள்கின்றான். கண் எப்படி உருவத்தை அப்படி கவர்கின்றதோ, அதாவது கண் கவருதுன்னா கண் மூலமா ஆன்மா தானே கவருது, பார்க்கறதுக்கு கண்ணே வந்து பார்க்கிற மாதிரி இருக்கின்றது. ஆனால் கண் என்ன சடப்பொருள், அது தானாக எந்த செயலும் செய்யாது. கண் பார்க்கின்றது என்றால் கண்ணை துணையை கொண்டு ஆன்மா பார்க்கின்றதுதான் இருக்கும். அதே மாதிரி சீவன் முத்தன் ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ அடைகின்றான்னா அந்த சரீரத்தின் வாயிலாக சிவபெருமான் தான் அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிப்பதில்லை, தன்வசமாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த இன்பமோ துன்பமோ எதுவும் செய்ய முடியாது, அவர்கிட்ட அதை அடங்கிதான் இருக்கும். நாம ஏற்றாதான் நமக்கு இன்ப மகிழ்ச்சியை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கிடும், துன்பம் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கி நம்மகிட்ட தான் அந்த இன்ப துன்பங்கள் வந்து பாதிப்பை உண்டாக்க முடியும். சாமி ஏற்றவர்கள்னா அவர்கிட்ட அது எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த கண்ணின் மூலமா ஆன்மா எப்படி உருவத்தை கவர்ந்து கொள்கிறதோ, ஏதோ கண் பாப்புறமா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா கண்ணை கொண்டு ஆன்மா எப்படி அந்த கண்ணுக்கு வந்த விடயத்தை ஆன்மா தன் தான் கவர்ந்து கொள்கிறதோ, அது மாதிரி இந்த சீவன்முத்தனுக்கு வந்த வினைப்போகங்களாகிய ஊழ்வினையை சுவாமி என்ன செய்கிறார், அந்த உடம்பு வாயிலாக தான் ஏற்றுகின்றார். கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல என்று அதுக்கு ஓமை சொன்னார். நன்னிய தனுவதாகி, நன்னிய தனுன்னு அந்த ஆன்மாவுக்கு அந்த சீவன்முத்தனுக்கு பொருந்திய அந்த உடம்போடு கூடி நாடிய உயிரை வாங்கி அந்த சிவமுத்திராக ஆன்மாவை தன்வசம் வைத்துக் கொண்டு பண்ணிய தனுவின் ஊடும் பல உயிர் கவர்ந்து, பண்ணிய தனுவின் ஊடும் பல கவர்ந்து, பல உயிர்னா பல உயிர்கள் பொருள்படக்கூடாது, பல கவர்ந்து பல இன்ப துன்பங்கள் அந்த ஆன்மா அந்த சிவமுத்திரனுக்கு வருகின்றன. அந்த பல இன்ப துன்பங்களையும் உயிர் கவர்ந்து அந்த உயிரிடமிருந்து அந்த சிவமுத்திரிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு அந்த சிவமுத்திரன் போய் இந்த இன்ப துன்பங்களை அடைய விடாம தான் கவர்ந்து கொண்டு. ஆகவே உயிர் என்ற இடத்துல இன்னுறுப்பு தொக்கது, நீக்க பொருள் வந்து இன்னுறுப்பு, உயிரின் கவர்ந்து உயிரிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு. ஏன்னா அந்த உயிருக்கு பழைய பயிற்சி காரணமா எத்தனை பிறவிகள் உடலோடு கூடி இன்ப துன்பங்களை அனுபவிச்சது, அதனால அந்த சீவன்முத்தனுக்கு மல வாசனை காரணமா அந்த பழைய பயிற்சி தாக்கம் தான் மல வாசனைமாங்க. அந்த வாசனாமலம் காரணமா அந்த உடலுக்கு வருது இன்ப துன்பங்களை சாரணும்னு ஒரு எண்ணம் உதிக்கலாம். அப்ப அது சாரப்பும்போது அந்த ஆன்மாவை சார விடாம அந்த இன்ப துன்பங்களை அந்த ஆன்மாவிட இருந்து தான் கவர்ந்து கொள்கிறான். உனக்கு வேண்டாம்ப்பா, நீ சிவபோகத்திலே இரு, நீ பழைய பயிற்சி காரணமா என்ன பண்ணாத, அந்த இன்ப துன்பங்களை போய் சாராத, அது மேல்வினை ஆயிரும், அது பிறவியை தந்துடும், நீ முத்தி அடைஞ்சிட்ட, இந்த முத்தி நிலையிலிருந்து நீ பிறல வேண்டாம்,
நீ வந்து நம்மிடமே நீ வந்து தோய்ந்திருந்து சிவபோகத்தை அனுபவி, நீ முத்தன் ஆயிட்ட, இன்னமும் உனக்கு இந்த இன்ப சம்பவங்கள்லாம் உனக்கு தகுதி இல்லை, அவற்றை அனுபவிக்கிற தகுதி இல்லை, உன் தகுதி உயர்ந்தாச்சு, முழுமையான தகுதியை அடைய வேண்டிய தகுதியை அடைஞ்சாச்சு, இனி இந்த பெத்தாம்பா மாதிரி இன்ப சம்பவங்கள் அனுபவிச்சு உனக்கு தகுதி இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த செயலாம் என் தகுதிக்கு சரிபடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அவன் பேசலாம் ஐயா, என் தகுதிக்கு பேச முடியாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த முத்தான்மாவுடைய தகுதிக்கு அது அழகன்று, இன்ப வினைப்போகங்களை அனுபவித்தால் அழகன்று. ஆகவே நீ வந்து அந்த வினைப்போக அழகில்லை, நீ நம்மளுடைய போகத்தையே அனுபவி, அந்த இன்ப சம்பவங்களை நான் இன்ப சமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கவர்ந்து கொள்கின்றான். அந்த போகத்தை தாங்க வந்து கொண்டு இந்த உயிருக்கு சிவன் முத்தனாய் உயிருக்கு என்னதான் கொடுக்காரு, சிவபோகத்தையே கொடுக்கின்றார், நற்பலம் பதிப்பன் ஈசன் என்று அருமையாக சொன்னார்கள். அடுத்த பாடலை சொல்கின்றார், இதுவரைக்கும் மனத்தின் துணை கொண்டு இந்த ஆன்மா வந்து இன்ப துன்பங்கள் வினைப்போகங்களை அனுபவிச்சது, இப்ப இந்த ஆன்மா மற்றொரு மனத்தை இது பொருந்துவிட்டது, இதுவரை இந்த ஆன்மாவுக்கு இருந்த மனம் வேற, இப்போ ஆன்மாவுக்கு இருக்கிற மனம் வேற அப்படின்னாங்க. என்ன மற்றொரு உள்ளம், மற்றொரு மனம், மற்றொரு உள்ளத்தை பெற்றுள்ளது, அந்த உள்ளம் தான் என்ன, திருவருள், திருவருளின் துணை கொண்டு மாயாகாரியமாகிய உள்ளத்தின் துணை கொண்டு வினைப்போகங்களை அனுபவித்த ஆன்மா முத்தி அடைந்த பிறகு திருவருளாகிய ஒரு, அதுதான் புதிய உள்ளங்க, புதிய உள்ளம்னா இன்னொரு உள்ளம் அல்ல, அந்த திருவருளையே சிவபெருமானுடைய அந்த கருணையே, அந்த திருவருளையே உள்ளம்னு சொன்ன, இன்னொரு உள்ளம்னு சொன்ன, அந்த இன்னொரு உள்ளமாகிய திருவருளையை துணையாக கொண்டு அந்த ஆன்மா சிவபோகத்தையே துய்க்கின்றது என்று சொன்ன. தனுவது கருணை மேனி தானவும் அணுவும் ஒன்றாய் சொன்ன, கருணை திருமேனியையே தனுவாக உடைய சிவமும், சிவபெருமானுக்கும் ஒரு உடம்பு இருக்குன்னு பார்க்கின்றோமே, அது நம்மள மாதிரி உடம்பா இல்லை, அது அவனுடைய கருணையே அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது. ஏன்னா அப்படி ஒரு உருவம் கொள்ளாவிட்டால் நம்மால் வழிபட முடியாது, எனவே நம்முடைய வழிபாடு நான் வழிபட வேண்டும், நான் வழிபட்டு நான் உய்ய வேண்டும் என்ற கருணை காரணமாக அவன் உருவம் எடுத்தான், அந்த கருணையே அவன் உருவமாக்கிக் கொண்டு விளங்குகின்றான். அதனாலதான் தனு என்பது உருவம், அது கருணையாகவே விளங்குகின்றது. தனுவது கருணைமேனி தானவும் அணுவும் ஒன்று, தனுவது கருணைமேனி தானவும், கருணைமேனியாகிய தனுவை உடைய தானவும், தானும்னா தானும் சிவபெருமான், அந்த தானவும் சிவமும் அணுவும் ஆன்மாவும் ஒன்றாய், ரெண்டும் முத்தியில் எப்படி இருக்கின்றது, சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்கின்றது, அதுதான் சொல்றேன், சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்குன்னு சொல்றார். அப்ப சிவபெருமானுக்கு அடை கொடுத்து சொன்னார்,

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அங்கே அந்த சோமவார மகிமைநாதே விரத மகிமைநாதே போனார்கள். அங்க மூன்று பேருக்கு மூன்று ஆசனம் போட்டு வச்சிருந்தாங்க. இங்க வரப்போறவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப மூன்று ஆசனத்துல சேர சோழர்கள் போய் உட்கார்ந்துட்டாங்க. சாமி போய் உக்கரமாரர் போய் சமாசனத்துல உட்கார்ந்து சாலா போட்டு உலகத்துக்கு சகஜம். துறவிகளுக்குள்ள இருக்கு. துறவிகளை கூட மேல டாபுக்குள்ள உட்காரு, முக்கிய உட்காரு, மேல உட்காருன்னு சொல்றாங்க. துறந்தவரிடத்திலேயே நாம பார்க்கிற போது துறவாத இடத்துல நாம என்ன பார்க்கறது? சாமி போய் அவர் சமாசனத்துல உட்கார்ந்த உடனே இவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசல. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து என்ன விஷயம் உள்ள மாதிரி, சரி போங்க மழை பெய்யுதுன்னு இவர் திரும்பி பார்த்தார். ஒரு அருமையான மாலையை எடுத்துட்டு வந்து தாங்க முடியாது, கழுத்துல போட்டா அழிச்சுடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த ஆசனம் குடிச்சு அதுல வந்து இனிப்பத்தை செலுத்திடுவாங்க. இவர் உட்கார்ந்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசணும் அல்லது ஏதாவது பூரா கடி கடிச்சு இந்த சின்ன சின்ன எறும்புகள் கடி எறும்பு சின்ன கண்ணுக்கே தெரியாது எங்க கடிக்குதுன்னு தெரியாது. அது கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் சிவப்பா போடும். அதையும் போட்டு கொண்டு உட்கார்ந்து ஏன்னா ரொம்ப கெட்டியாது. வேதனையிலும் ஒரு காதல் பண்ணிட்டாரு. ஆனா இந்த வேதனை உழைந்தவர் என்ன பண்ணான், ஒரு காதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்திரன் என்ன பண்ணா ஒரு மாலை மரியாதை பண்ற மாதிரி ஒரு மாலையை போட்டான். அது அவரை அழுத்தி விடும் நினைச்சான். அது தாங்கினார் ஆரம் தாங்கு பாண்டியர். இது பழைய கதை. இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து ரொம்ப நகாசு போட்டு பழைய சாமான்களை போற்றி கொண்டு புதுமையாக்கி காட்டுறதுக்கு பாருங்க. அதுதான் புராணங்களுடைய வேலை. வரலாறுகள்ல செவிவழி செய்தியில் இருக்கக்கூடிய பல செய்திகளை எடுத்துக்கொண்டு புதுமைப்படுத்தி காட்டுவதற்கு பாருங்க. அதுதான் புராணம். அதுல பரந்தூர் மிக அழகா இருக்க உடனே இங்க இருந்து கோரிக்கை வைக்கல. சாமி ஒண்ணு கோரிக்கை வைக்கல. தன்னுடைய நாட்டுக்கு மழை வேணும்னு கேட்கல. திரும்பி வந்துட்டாரு. வந்த உடனே குட்டால பக்கத்துல மேகங்கள் நான்கு நீந்து கொண்டிருந்ததுதான். பிடிச்சு சிறை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். இப்ப சிறை பிடிக்கிறாரு. அணை கட்டி சிறை பிடிக்கிற மாதிரி மேகத்தை சிறை பிடிச்சு கொண்டு வந்தார். இந்திரன் கோபம் வந்துருக்கு. இந்த மண் உலக ஆளுகிற மாந்தர்களை மாந்தர்கள் ஒருவனா இருக்கக்கூடியவன் அரசன் நம்முடைய மேகங்களை தடைப்படுத்துவதாக சொல்லி சண்டைக்கு வரும். மிகப்பெரிய கடுமையான சண்டை, ரொம்ப பெரிய வர்ணனை. கடைசியில சுவாமி சிவபெருமான் தனக்கு அருளியராக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததா இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்கிறார். அந்த வலை, ஏன்னா துர்வாசருடைய சாபம் பாண்டியன் ஒருவனுடைய வலை அந்த ஆயுதத்தினாலே உன்னுடைய தலை சிதற கடவுள் என்று முதல்ல சாபம் பட்டார். ஏன்னா அவர் கொடுத்த சிவபிரசாதத்தை அவமரியாதையாக வாங்கினதுனால அப்புறம் தேவரெல்லாம் வேண்டிக் கொண்டதுனால உன் தலைக்கு வந்தது முடிமட்டாக போட்டிருந்தது. இப்ப அந்த வலை அந்த ஆயுதத்தை எடுத்து எரிந்தார் பெருமான். அது கிரீடத்தை கீழே தள்ளி அந்த காலத்துல தலைப்பாகை ஹெட்ரஸ் கீழே விழுந்தாலே தோல்வி நடத்த. இந்திரன் உணர்ந்தான், உண்மை உணர்ந்தான். மழை பிடி முடியாது செய்து தன்னிடத்துல போயிருந்தான். அதனால ஆரம் தாங்கு சாமியாக இவர் இருக்கிறார். அடுத்தபடியாக போனா சிம்மாரண்யத்துல வருணன் தான். இப்ப அற்புதம் முடிஞ்சு போச்சு. மதுரனுடைய ஆற்றல் மாண்பு தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிந்த நிலையில அடுத்தவங்களை விட்டு, அதாவது தான் வந்து எதையும் நெருப்புல கைவிடாது, சுட்டியை விட்டு பார்க்கமா குறைஞ்சு. அந்த மாதிரி வருணன் வந்தா ரொம்ப வருத்தத்தோட இவன் வந்து உட்கார்ந்துருந்தான். என்ன பண்ண ஒண்ணும் இல்ல, மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய சக்கலிங்க பெருமான் உயர்ந்தவர். என்ன பெரிய லிங்கம் அது? என்ன பெரிய லிங்கம் யாரு? இவனுக்கு அற்பமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வயிற்றவர் ஈட்டிக்குமா இப்படித்தான் கேட்கறாங்க. சொக்கலிங்க பெருமான் ரொம்ப உயர்ந்தவர், சிறந்தவர். அவர் ஆடு வீதி வளம் வந்தா பக்கம் அதெல்லாம் கிடக்குதுங்க. எனக்கு 50 ரூபா கடன் இருக்கு. நாளைக்கு எல்லாம் என்ன பண்றது? இன்னொருத்தம் வந்தாங்க, என் சுண்டு வரல நகைச்சி வந்துருக்கு. அது தீப்பாரா அவங்க கடவுள். ஆனா அவரவருடைய எல்லையிலே நின்று கடவுளை அளந்து பார்க்கிறார்கள். கடவுள் அதை கடந்தும் இருக்கிறான், அதுக்கு உள்பட்டும் இருக்கிறான். சில நேரங்கள்ல அவர்களுக்கு உள்ளாக இருந்து அனுபவத்தை கொடுக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு இந்த பையன் திரி வெட்டு அப்புறம் பாப்போன்னு கடந்து இருக்கிறவன் இருக்கான். கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே. கடந்தவர் காதலில் வாழ்கிறவன் கடவாளனுடைய காதலில் இருப்பானா? அங்க

0: நீ வந்து வர்ணம் கேட்டான் அந்த மூலையும் அது உங்க கருவம் உனக்கு என்ன தெரியும் அப்படியா என்ன செய்யலாம் கடலை ஏவிப்பார் மதுரை அழிப்பார் கடலை ஏவி கடல் கீழ்த்து செய்யலிருந்து வந்து மதுரை அழிப்பதற்கு வருகிறது பாண்டியன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் உறக்கத்துல கூட இறைவனுடைய அருளிப்பாடு நிற்கும் ஆச்சா சக்கரம் இருக்கும் மன்னவன் உறங்கினாலும் அவனுடைய ஆணை செங்கோல் இருக்கிறது உறங்காது அதனால் கடவுளுடைய ஆணை இந்த பாண்டிய நாட்டுக்கு ஆட்சி முறை செய்கிற அந்த ஆணை கடவுள் பெருமான் வந்து என்னப்பா தூங்கிட்டு இருக்க கடல் வருது உனக்கு நான் வந்து வேல் கொடுத்துருக்கேன்ல இந்த வேலை பயன்படுத்தி வேலை ஏற்கனவே கடல் போரம்பட்டு விட்டதுதான் வேலு ஞான சக்தி அது கொடுத்துருக்கேன் போ வந்தா கீழ்த்தையில உலகத்தையே அழித்து விடக்கூடிய பிரளயகால வெள்ளமாக வருகிறது சாமியை நினைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி திருப்ப பண்ணியிருக்கிறேன் உத்தரவு மாதிரி ஒரு கண்ணம் தங்கினார் என்ன தயக்கம் வீட்டு அதான் கடவுளுடைய உத்வேகம் உள்ளத்துக்குள்ள இருக்குமானா நாம தயங்குகிற போதெல்லாம் நமக்கு முன்னே வந்து வழிகாட்டி வழித்துணை அப்பராக இருப்பார் வாழ்க்கை துணையராக இருப்பார் சாமி உடனே எரிஞ்சார் கடல் சொல்லுன்னு கணுக்கால் அளவுக்கு ஆயிட்டான் இது பழைய வரலாறு தங்க வரலாறு புராணத்தருவன் உத்தரமுகார் ஒன்றில் வரலாறு இணைத்தார் நேர போய் பெருமானே என்னையும் என்னுடைய மக்களையும் காப்பாற்றினாயே உத்தரகுமாரராக இருந்தாலும் அவருக்கு பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய மகனாராக இருந்தாலும் கூட நன்றி செலுத்துதல் என்பது இதுக்கு பாருங்க அது உயர்ந்த பகுதி தனக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது என்று கருதி வணங்கி மகிழ்ந்திருக்கிற போதுதான் மறுபடியும் ஒரு ஆண்டு வர்க்கடம் சூரியனை நோக்கி எல்லா கோள்களும் பார்த்துட்டார் ஆனால் ஒரு ஆண்டு வர்க்கடம் வந்தது மதுரையில உண்பதற்கு உணவு இல்லை பருகுவதற்கு நீர் இல்லை இந்த சோதனைகள்ல இறைவனுடைய நிலை அருளிப்பாடு நமக்கு சாதனைகளை தரும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு நீ துவண்டு போகிற போது நீ தொழாதே உனக்கு நல்ல வழி காட்டுகிறேன் என்று காட்டுவதுதான் கடவுளுடைய விருப்பம் இந்த உயிர்களை சோர்வடை செய்வது அயர்வடைய செய்வது அழுத்து போக செய்வது இறைவனுடைய வேலை அல்ல அவன் எந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல்ல வலிவு இருக்கிறது என்று பார்ப்பான் அவன் நெலிகிற போது தாங்கிக் கொள்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான் இங்கே உத்தரகுமார பாண்டியருக்கு இந்த மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும் நினைக்கிற போது பெருமான் கனவுல வந்து மேறு மலையிலே ஒரு பிளத்திலே பெருஞ்செல்வம் இருக்கிறது நீ சென்று அதை கொண்டு வந்து மதுரை மக்கள் பாண்டிய நாட்டினுடைய பஞ்சத்தை போக்குனர் இந்த அயல் நாட்டுல கடன் வாங்குறவன உலக பேங்க்ல போய் கடன் வாங்குறனர் இந்த திட்டங்கள்லாம் சாமி அப்பவே கற்பித்து காட்டியிருக்கிறார் நேர போனான் பல பகுதிகளை கடந்து போனான் மேருமலையில போய் மேருமலை அரசனை பார்த்து கூப்பிடுறான் பெருமானுக்கு மாமனாராக இருந்தவரே பெருமானுக்கு வில்லாக இருந்தவர் எப்படி புகழ்ச்சுதிகள் எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் மிக அழகாக சொல்லுவார் பங்கு மேருமலையை வில்லா வளைத்திருக்கிற சொல்லுவார் அப்படிப்பட்ட மேருமலையே வருக வருகன்னு கூவி பார்த்தான் அவன் வேற அவசரத்தில் இருந்தான் வரல அப்பதான் சாமி கொடுத்த அந்த செண்டு ஆயுதம் செண்டுன்னா பூச்செண்டு அல்ல இந்த ஐயனார் கோயில் இருக்க முடியும் கேரள நாட்டிலையும் சரி இங்க ஐயனார் கோயில் போய் பாத்தீங்கன்னா எப்படி போகுது செண்டுன்னு ஒரு ஆயுதம் செண்டுன்னா பூச்செண்டுன்னு கேட்கக்கூடாது அந்த துரட்டி மாதிரி இருக்கும் அது அது அதனால அடி வாங்கறதுன்னு சொன்னா ரொம்ப சிறப்பு செண்டு கொண்டு அடித்தார் செண்ட ஏவினார் அந்த மலை குலுங்கிது அடிபட்ட வேகத்துல ஓடி வருகிறான் அப்பா அப்பா ஆலவாய் பெருமானை எப்பொழுதும் நினைந்து வழிபாடு செய்வேன் அவன் மேரு மேரு சொல்றான் மேரு மலை ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு வந்து எந்தோடு உருவம் கொண்டு இந்த உருவத்துல போய் கரங்கள் கொண்டு ஆலவாய் பெருமானே நாள்தோறும் நான் வழிபாடு செய்வேன் இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாமல் போச்சு அதனால அடி வாங்கினார் ஏன் அப்படின்னா இந்த எந்த பதவிகளில் இருக்கிறவங்க நாட்கடமைகளை செய்வதில் தவிர்க்கும்படியான பல நிலைகள் வந்துடும் அப்படி எனக்கு வந்தது ஒரு காரியம் பற்றி வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் மயக்கமா பார்த்துட்டேன் மயங்கி போய் இந்திரன் செஞ்சதை இவன் செஞ்சுட்டான் அங்க குருவை கவனியாமல் இருந்தா இங்க பெருமானு வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்தான் அதுல இருந்து என்னை காப்பாற்ற இந்த பாவத்தை வருங்க என்பவர் அடி வாங்கி ஒரு தண்டனையை பெற்றுக் கொண்டு திருந்துகிறவர்கள் தான் அப்படி பேசுவாங்க திருந்தாரவர்கள் எப்படி செய்யலாம் வைக்கலாம் பார்த்துடுறேன் அப்படிமாங்க திருந்துகிறவர்கள் மனம் நைந்து நினைந்து பார்த்து நான் பெண் தவறுதான் என்று உணர்கிறவர்கள் இந்த தண்டனையிலிருந்து நீ கொடுத்த தண்டனையினால பெரிய தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சுட்டேன் உனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி அந்த திறந்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதுல போய் முத்திரை வச்சாராம் மீன் முத்திரைய இது வருங்க இதுவும் நம்ம பாண்டியர்களுக்கு ஒரு திறன் கையல் எழுதினார்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் சங்க பாட்டுல இருக்கு இங்க வந்து திருவிழா பாடம் நினைவுத்து காலந்தோறும் பழைய மரபான செய்திகளை நாம் நினைவுத்துக் கொண்டே வரணும். அதுதான் இப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். அங்க இருந்து திரும்பி வந்தால் மிக மகோன்னதமான ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய இறுதியில விக்கிரமனுக்கு பட்டம் கட்டி பெருமான் இங்க தன்னுடைய நிலைக்கு செல்கிறார். வந்த இடத்துக்கு போகிறார். இப்படி வேல் வளை செண்டு ஆகிய மூன்றினாலே இந்திரன் வருணன் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய நேரு அதற்குடைய அகந்தையை அடக்கி அரும்பொருள் கொண்டு இந்த பாண்டி நாட்டிற்கு மிகச் சிறந்த சொன்னார். இந்த வீரபாண்டியன் என்பவன் பிறந்தான். அந்த மிகச்சிறந்த நிலையில அந்த வழிபாடுகளை முடிந்த பிறகு முனிவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கண்ணுவர் முதலானவர்கள் எல்லாம் ஒரு பிரளயம் முடிஞ்சு போச்சு. இந்த பிரளயம் முடியறதுங்கிறது பாண்டிய நாட்டுல சகஜம். பல பிரளயங்களை கண்டு மீண்டு வந்த ஒரு நகரம் தான். இப்ப பூம்புகார் வந்து கடலுக்குள்ள இருக்கு. மதுரை மட்டும் அங்க இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்தாலும் கூட ஒரு 2000-2500 வருஷமா தாக்கம் பிடிச்சிருக்கு மதுரை உள்நாட்டு பட்டணமா இருந்தாலும். இந்த பிரளயம் கண்ட பிறகு இந்த வேதங்கள் எல்லாம் மீள வந்தது. மீள வந்த போது இவற்றை ஓதி உணர்ந்தார்கள் அந்த காலத்தின். இப்ப கேட்டதை கொண்டு நினைத்து பார்த்து ஓடுகிற பயிற்சியை பெற்றார்கள். பொருள் உணர்ச்சி இல்லை அவங்களுக்கு. இப்ப தென்னாப்பிரிக்காவில போனா தேவாரம் பாடுவாங்க தோடுடைய செவியன்று. வெளிச்சீட்டுக்கு போனா எல்லாம் அண்ணாமலை அண்ணான்னு பாடுவாங்க. எதுலன்னா ஆங்கிலத்துல எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஒலி குறிப்போட பாடுறாங்க பல பேர். ஆனா அதுக்கு பொருளும் தெரியாது, தமிழ் வடிவங்களும் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் பிரளயத்துல ஒழுங்கி மீளமும் தோன்றுகிற போது தோற்றிய இதையே ஒடுக்கி மலர்த்தோடலாம். தோற்றிய வண்ணமே சங்காரகாரனாக இருக்கிறவன் மீண்டும் தோற்றுவிக்கிற போது எல்லாம் வருகிறது. அவனுடைய அந்த வாக்கு நிலையிலிருந்து பிரணவம், தமிழ்ச்சி பிரணவம் என்றும் ஏற்று பிரணவம் என்றும் ரெண்டு நிலையில வருகிறது. அப்படி வந்த அவைகளிலிருந்து வேதம் விரிந்து வருகிறது. அறிவு நிலைகள் பெருகி வருகின்றன. அவற்றை ஓதி ஓதி உணர்கிறார்கள். உணர்கிற நிலையிலே மறதி வந்து விடுகிறது. பல பிறவிகளையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னாலும் கால நீட்டிப்பு கருதி அவர்களுக்கு அந்த நினைப்புக்கு வரவில்லை. சோகத்தோடு அந்த முனிவர் இருக்கிறார்கள். அப்பொழுது ஹரபக்தன் என்று சொல்லக்கூடியவர் எப்பவும் ஆய்வு உடையவர்கள், தோய்வுடையவர்கள் ரெண்டு பேர். அறிவினாலே பார்க்கிறவர்கள் சொல்றார். அறிவினான் ஆகுவதுண்டோ நோய் தன்னோய் போல் போட்டால் கிடைக்கும். அறிவு நிலையில இருந்து பார்க்கிற போது எல்லாம் தலைவிதியும் செலுத்துவான். ஒருவருடைய வருத்தப்படுகிறார் சொன்னா அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு தன்னால் மிகுந்த முயற்சிகள் செய்ய வேணும். இயலாத போது அந்த முயற்சிகள் எல்லாம் பயன் தராத போது அவனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யலாமே, சாமி இப்படி வச்சிருக்கிய. அந்த நிலையை அறவர்த்தர் என்பவர் தான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யலாம், ஒரு வேதம் ஆயிரம் வேதங்களை நீங்க உணரலாம், ஆயிரம் வேதத்தினுடைய பொருளையும் நீங்கள் உணரலாம். இங்க போன மதுரைக்கு போங்க, அங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். வந்தார்கள். அந்த இந்திர விமானத்தை வந்தார்கள். தெற்கு புறத்துல வந்து சாமி இருக்கிறார்கள். முதல் பாட்டு கல்லாலின் கூட வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்க தட்டா ஒரு சென்னாந்து போனா எந்த ஊர்ல போனாலும் இந்த பாட்டை தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய பொருள் சிறப்பு அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கறது. தட்சாமூர்த்தியில பல்வேறு வகையான மேதா தட்சாமூர்த்தி. இப்ப வியாழக்கிழமையில என்ன வந்துச்சுன்னா துண்டக்கடலை மேல போடுற அளவுக்கு தட்சாமூர்த்தி வந்துட்டார். மஞ்சள் துணியையும் துண்டக்கடலையும் சுலபம் சுலபம். சோத்திரங்கள் சொல்வதற்கோ அவருடைய வடிவங்களை நினைப்பதற்கோ அற்புதமான அனுபவங்களை பெரியவர் தட்சாமூர்த்தி திருவருப்பான்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாருங்க எவ்வளவு உயர்மா தேவையான 10வது பக்கம் தேவையான தேசிய பாடி இருக்கிறாரு. அதெல்லாம் பாடம் பண்ணணும், நெஞ்சுக்கு சொல்லணும், சொல்லி சொல்லி சொல்லி பாருங்க. ஆகா இப்படி எல்லாம் தேக்கி வச்சிருக்கிற நல்ல உயர்ந்த பொருள்களை வாட்டில் அடைச்சு வச்சிருக்காங்க எசம்ஸ் மாதிரி. அதை எடுத்து நாம் அனுபவிக்கிறதுலயே நல்ல வழிபாடுகள் துணிப்பாடுகளை என்னன்னா சாமி கிட்டத்துல வந்துள்ளார். அப்போ பெருமான திருவடியில போய் உட்கார்ந்து கொண்டு மோன நிலையிலிருந்து வேண்டுகிறார்கள். வேண்டணும்னு சாமி திருவுருவம் கொண்டு எழுந்தொள்ளி வருகிறார். அந்தணனாக 16 வயது அந்தணராக எப்படி மாணிக்க வாசகருக்கு வந்தாரோ அதுக்கு முன்னையே வந்து இந்த வேத பொருளை சொல்றார். வேதம்னா என்ன, இருக்கு அசுர் சாமம் அதர்வன். இந்த வேதத்துல 21 சாகைகளுடையதாக ருக்கு வேதம் இருக்கிறது. அதுபோல 100 சாகைகளுடைய 1000 சாகைகளுடைய இந்த யஜுர்வேதம் இருக்கிறது. 100 சாகைகளுடையதாக சாம வேதம் இருக்கிறது. அதர்வணேதம் 9 சாகைகளுடையதாக இருக்கு. இந்த ஐந்து முகத்துல ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களிலே ஈசான முகத்துல இருந்து ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான். இந்த நான்கு முகங்களிலே இருந்து இந்த நான்கு வேதங்களை பெருமான் இந்து பொது நெறி என்றும் சிறப்பு நெறி என்றும் காட்டி இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று நிலைநிறுத்தி கர்மகாண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் ரெண்டு நிலையில வைத்து தேவைகளை செய்து செய்து செய்து அனுபவத்தினாலே அறிவு பெற்று அந்த அறிவிலே தெளிவு பெறுகிறது தான் உபனிஷதம் என்பது. செயல் மூலமாக அறிவு பெறுதல் கர்மகாண்டம், செயல் அடங்கி செயலுடைய விளக்கமாக அறிவு தெளிவு பெறுகிறது அது உபனிஷதம். அந்த ரெண்டு நிலைகளையும் சொல்லி அவற்றின் மூலமாக வாழ்வியல் பாங்கிலே ஒரு நாடு ஒரு நகரம் ஒரு ஊர் ஒரு தெரு இல்லம் கோவில் கோவிலே நடக்கக்கூடிய நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு இதெல்லாம் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் மறக்கும் வானம் பொழிவதற்குரிய வேள்வி முறைகள் இல்லத்திலே செய்யக்கூடிய வேள்விகள் பொது இடங்களில் வேள்வின முயற்சிகள் என்னென்ன முயற்சிகள் செய்தால் உலகம் நலம் பெறும் என்று எண்ணி எண்ணி தனி மனிதர்களே இருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் எப்படி இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் இதை இப்படி வாழ்க இப்படி வாழக்கூடாது என்று சிந்தித்து வந்திக்கிட்ட மொழியிலே இந்த வேதங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வன் சிவபுரத்தின் உள்ளார் திருநடி கீழ் பல்லோரும் என்று பெருமான் அகர உகர மகரங்களில் என்று தோன்றிய எல்லா வகையான ஒலி ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் இருந்தாய் நீயே அவனை பேச பெரிதும் இஞ்ஞாய். ஆனால்தான் ஆரங்கம் நான் வரை ஆனாய் போற்றி எத்தனை எத்தனை அறிவு செல்வங்கள் உண்டோ அத்தனையும் இறைவன் தந்தது என்று அந்த இறைவன் உணர்ச்சினால் அல்லாமல் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைதல். எப்படி சொல்லாமல் சொன்னார்? சின்முத்திரையினாலே காமித்தார். இவற்றை நீக்குக, இங்கே சென்று பணிக, அடங்குக, தாழ் தாமரை போலே என்ன இப்படி இப்படி இப்படி வச்சிருக்காங்க தலைவர். இது இது வந்து மரபு. எப்படின்னா இப்படிதான் வச்சிருக்கிறோம். சிவோகம் பாவனையிலே சிவானந்தத்தில் அழிந்திருப்பது ஏன்னா இந்த மூன்றையும் விட்டு பரன் அடியை பற்றுவதுதான் ஆன்மாவனுடைய இயல்பு. இதுதான் சுட்டுகிற விரதம். இந்த விரலினாலே இதையும் சுட்டலாம் இதையும் சுட்டலாம் சுட்டி அறியப்படுகிறது. இந்த சுட்டு விரல் தான் ஞான சம்பந்தரால் சிவவாத இதயருக்கு இறைவனை சுட்டி காட்டியது. இந்த சுட்டு விரல் தான் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அவரை சுட்டி காட்டியது, ஆணவத்தை சுட்டி காட்டியது. ஆக நடுவில் சுட்டி காட்டக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய பொருள், சுட்டி உணர முடியாத ஒரு பொருள், அதை ஞானிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருள் என்று மாணிக்கவாசனால் சுட்டி காட்டப்பட்டது. அதுபோல நம்முடைய தடை என்ன? தன்முனைப்பில் நிற்கிற பொருள் நாம் யார், நீ யார், நாம் யார் தெரியுமா? நீதான். ஆணவம் என்ன? நீதான். எப்படி குரு நமக்கு காட்டுகிறார், ஆனால் இந்த சுற்றுவிரல் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தாமரை திருவடிகளை காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் அறிந்தார்கள், மகிழ்ந்தார்கள். அது மிகப்பெரிய விரிவான ஒரு பகுதி. இனி சாமியுடைய ஆட்சியில வீரபாண்டியன் என்பவன் என்ன ஆட்சி பண்ணான் இந்த மரபுல, அவன் புலியினாலே கவரப்பட்டு இறந்து போனான். அவனுக்கு பல புதல்வர்கள், முறையான புதல்வன் இளைஞனாக இருந்தான். அவனுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அறையை பொக்குசாரையை சென்று பார்த்தா அந்த மகுடம் ஆரம் உடைவாள் செங்கோல் எல்லாம் காணும். சரி, புதிதாக ரத்தனங்கள்லாம் இருக்குமானால் எடுத்து புதிதாக செய்து விடலாம் என்று பார்த்தா இல்ல, இதெல்லாம் அந்த மக்கள் பங்காளி மக்கள் கொண்டு போய்விட்டார்கள். இப்ப என்ன செய்வது? இந்த என்ன செய்வது என்ற கேள்வி வருகிற போதுதான் கடவுளை நினைப்போம். முறையானவர்களுக்கு கடவுளை நினைப்போம், அதான் ஆன்மீகம் என்பது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் முயன்று பெரு முயற்சி செய்து அதில் ஒரு தோல்வித்தானத்தை நாம் எதிர்நோக்குகிற போது கைவிட்டு விடக்கூடாது. இறைவா இறைவா என்று நினைத்தா கடந்தேன் அடியேன் என்னை தாங்கிக் கொள்ளேன். முயற்சி செய்கிற அளவுக்கு ஆன்மா முயற்சி செய்ய வேணும். முயற்சியில ஒன்றும் நிகழவில்லை என்று சொன்னா பெருமான் தாங்கிக் கொள்வான் என்ற நம்பிக்கை வந்தது. இவர்கள் திருக்கோயிலுக்கு வருகிறார்கள். திருக்கோயில் வருவதற்கு முன்னதாகவே சாமி போகிறார்கள். ஒரு அடி எடுத்து வச்சா அவன் பத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்வினை பெறலாமே, நன்கு நால்வரும் நாம் இன்பம் பெறலாம். ஒன்று கடையாரை போய் தொழுவினே அவர்கள் போய் தொழ வேண்டும் என்று வருகிறார் மந்திரிமார்கள். இளைஞன் அழைத்துக் கொண்டு பிரகடம் செய்வதற்கு ரத்தனங்கள் இல்லை என்று சுவாமி மாணிக்கம் இருக்கிற வியாபாரியாக ராஜாவா இருந்தவர் வணிகராவதற்கு வேஷத்தோடனே மாற்றிட்டார். சுந்தரபாண்டியராய் இருந்தவர் இப்ப ரத்தன வியாபாரியாக வருகிறது, சாதாரண வியாபாரி இல்ல, ரத்தன வியாபாரியாக வருகிறது. தோல்ல பெரிய முடிச்சு போட்டுக்காரு, வாகுவலையெல்லாம் போட்டுக்காரு, பெருமிதமான பஞ்சகட்டம் கட்டியிருக்கிறார். அந்த இளங்கோவாக ரத்தன வியாபாரியாக வருகிறார். அப்படி அரிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணி கொண்டு வருவார். அவர் அரிய பொருள் அவினாசிய பொருள் அவரிடம் இல்லாத என்ன இருக்கு, வந்தால் ஏன் கவலையா வருகிறது கேட்கிறார். இந்த மாதிரி இவர் இளவரசர், இவருக்கு கண்டம் சூட்ட போனோம், மணிமோகனம் செய்வதற்குரிய மாணிக்க ரத்தனங்கள் எல்லாம் அதை இல்ல, உலகத்துல எங்கும் இல்லாதது இங்கே இருக்கிறது, எங்கும் இல்லாததோர் இன்பம் இங்கே இருக்கு, வாங்க. நல்ல நீல கருநீல வெல்வெட்டா விரிக்கிறாராம். இந்த வைரம் பாக்கிறதுனா அது சில எல்லாம் வைக்க கூடாது, பேக்ரவுண்ட் சொல்லாங்க, வச்சு அந்தந்த தானங்கள்ல பல மாதிரியான நவ மணிகளை எல்லாம் எடுத்து வச்சு கிழக்கு நோக்கி இருந்து கும்பிட்டு விரிக்கிறாராம். தெய்வம் பரவி உயர்ந்த வியாபாரம் செய்கிறவர்கள் இறைவனை நோக்கி இது இவர்களுக்கு நல்ல வளத்தையும் சுகத்தையும் கொடுக்கட்டும்னு நினைந்து கொடு காட்டுவார்கள். அப்படி பார்க்கிறார்கள். இந்த வைர வைடர்களுக்கெல்லாம் சொல்றாரு, கதை சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இன்னென்ன நாட்டுல இருந்து வந்தது, அங்க இருந்து வந்தது, இங்க இருந்து வந்தது, முத்து இங்க இருந்து வந்தது எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஆனா எங்க இருந்து வந்ததுங்கிறது ஒரு மூல கதவன் சொல்லாரு. வலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசரம், பலன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இறைவனை நோக்கி மிகப்பெரிய தவம் செய்தான். என்ன வரவானார், நான் யாராலும் தாழக்கூடாது, என்ன முக்கியம், நான் யாராலும் தாழக்கூடாது, செட்டா முனிவர்களும் கூட விரும்பக்கூடிய ரத்தனங்கள் பார்த்து, முனிவர்களும் கூட இந்த பொன்மணி அதான் மன்னா மணியானாய் சொல்ற, என்னானாய் என்னானாய் எதினல்லால் ஏழையே சொல்லி ஏற்றியது, மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதமானாய், இம்மணினி இம்முத்துண்ணி இப்பவளந்து எல்லாம் கடவுளாய். ஆக முனிவர்கள் கூட அந்த ரத்தனங்களை விரும்புவார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய நிலையில என்னுடைய உடம்பு பயனுடையதாக ரத்தனம் மாதிரியா, சிகாமணி மாதிரி அப்படி சொல்றாங்க. இந்த உடம்பு எல்லாராலும் விரும்பக்கூடியதாக மாற வேண்டும் நினைக்கிற அப்படியே வரம்பெற்றான். யாரும் அவனை ஜெயிக்க முடியல. இந்திரன் அவனோட பல முறை சண்டை போட்டு தோத்து போட்டான். ஒரு முறை வந்தான், இந்த இந்திரன் தான் எல்லாரோடையும் சண்டை போடுறான், வந்தான் சண்டை போட்டு பார்த்தா முடியல, ஏப்பா உனக்கு என்ன வேணும், உடனே வலம் கேட்டான், என்னோட பல முறை தோத்து போனாத நீ என்ன எனக்கு கொடுக்க போற, நான் வேணா உனக்கு கொடுக்கறேன். அதாவது எதிரிய வந்து மடக்கிற முறை தேவர்களுக்கு தெரியும், எது அவருடைய நிலை என்று. எப்படி மாவரி சக்கரவர்த்தியில போய் மூணு அடி மண்ணுன்னு கேட்டாரு பாருங்க, அது மாதிரி வலிமை உடையவர்களை எப்படி மடக்குவது, அறிவுடையவர்கள் அதான் தேவர் அனையர் கயவர், அவரும் செய்து கொள்கிறார். அவங்க இட்டத்துக்கு என்ன செய்வான், நேரம் போன நேரம் நான் கேட்டா கொடுக்கறது, நீ உன்ட என்ன இருக்கு, என்கிட்ட தோத்து ஓடுகிறப்ப நீ கேள் நான் தரேன், அப்போ ஒன்று செய்ய, நான் ஒரு யாகம் பண்ண போறேன், நீ இங்க வந்து யாக பசுவா வாழ்ந்த யாகத்துல அவி சொல்லியக்கூடிய நிலையிலே நீ ஒரு யாக பசுவாக யாகத்துக்குரிய மிருகமாக வாழ்ந்த வத பண்ணி போட்டு சரி மகிழ்ச்சியோட இப்படி உன்னுடைய காரியமா நான் வருகிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்தேன். எனக்கு வர வாங்கி வச்சுக்கானே இந்த யாக பசுவை மூச்சை அடக்கி கத்தியத்தில வைக்க கூடாது, அந்த மூச்சை அடக்கி கொள்வன அதெல்லாம் முறை சொல்றாரு, எப்படி யாக பொருள்களை தயார் பண்றது. அதான் அபிசொரிந்து ஆயிரம் வேட்டை ஒன்னின் உயிர் தெளித்து உண்ணாமை நன்றி வள்ளுவர் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த யாக பசுவை மூச்சு அடக்கி கொண்டு பிறகு அவருடைய வகைகள் எல்லாம் எடுத்து மாம்சங்கள் எல்லாம் எடுத்து அந்த ஆகுதியிலே தெரிய வேண்டும், அக்னி மூலமாக அவர்களுக்கு அவிசாக போகும், உணவாக போகும். அப்படி அருகிற போதுதான் அந்த யாக பசுவா வந்த வலனுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நவமணிகளாக மாறித்தான். செத்தும் கொடுத்தா கீழே காய்ச்சி சொன்னா செத்தும் இந்த உடம்பு கூட ரத்தனமயமா இருக்கான். இந்த குருதி இருக்கு பாருங்க ரத்தம், அது மாணிக்க பற்கள் வந்து முச்சு. இந்த ரோமம் இருக்கு பாருங்க அது வைடூரியம், எண்பு இருக்கு பாருங்க அது வஜ்ரம் வைரம், அதான் வலுவா இருக்கிறது வைரம். பித்தம் இருக்கு பாருங்க, இந்த பித்தம் தான் மரகதமா பச்சைய, நமக்கு கூட பித்தம் பச்சைய வாங்கி எடுப்போம், இந்த பித்தம் தான் பச்சை. அது இருக்கக்கூடிய நிணம் இருக்கு பாருங்க, வெண்மையான பகுதி மாம்சத்துல வெண்மையான பகுதி, அது கோமேதகம். மாம்சம் இருக்கு பாருங்க தசை, அது பவளம். கண் இருக்கு பாருங்க நீளம், கோழை அந்த குழை வந்து புரடராக. இப்படி ஒன்பது உடம்புல இருக்கக்கூடிய அருவறுக்கத்தக்க பொருள்கள், இந்த அருவறுக்கத்தக்க பொருள்கள் மின்னுகின்றன, ஒளிர்கின்றன. அணிகளாக அரசர் முதல் இயலாறு ஆண்டி வரைக்கும் ஒரு எத்தனை முதல் ஒன்று வாங்கிடணும், முடிஞ்சா ஒரு வயல்தோடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு பவளத்தோடாவது வாங்கணும். நினைக்கிற ஒரு தங்கத்துக்கு வேற, இப்பொண்ணு இம்மணினி இம்முத்துன்னு சொன்ன மாதிரி இந்த கேரளில் போகும்போது தங்கம், தங்கத்துக்கு மேல ரத்தனம். ரத்தனம் முதல்ல சுலபமா கிடைக்கிறது என்னன்னா ஏடிக்கல், இழுப்பு கல், வைரம். வைரம் ரொம்ப கஷ்டம், வைரம் தோண்டி எடுக்கப்பட்ட அத்தனை வைரமும் தீட்டப்பட்டு விடுமானா, கள்ளி காசு கூட பெருமா இருக்காது. காக்கு வைக்கிறாங்க பாருங்க, இழுப்பு வைக்கிறாங்க பாருங்க, அதனால விலை ஏறிக்கிட்டு போகுது. எல்லாம் கிடைக்கணும், இந்த மரகணம் கிடைக்கிறது பாருங்க ரொம்ப கஷ்டம். மரகணத்திலையும் ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன சன்ன வைரங்கள் கிடைச்சிடும், 10 காரட் 20 காரட் அந்த வைரம்னு சொன்னா முழுமை என்ன பட்டத்திட்டப்பட்டதுனா அதெல்லாம் கிடைக்கிறது வருமே. இப்படி யாரு பார்த்தாலும் விரும்புற ஒரு பொருளாக நம்ம பிள்ளைய கொஞ்ச நாள் மணியே மாணிக்கமே மடபாடியுள் மாணிக்கமே சொல்ல நினைச்சு பாருங்க. சாமிய அனுபவிக்க ஆனாதான் ரத்தனலிங்கம் ஏழு சத்த விடங்க தலங்கள்ல லிங்கம் இருக்கு பாருங்க, ஏழும் ரத்தனத்துல இருக்கு. இந்த பவளத்திலையும் முத்துலையும் கிடையாது, பாக்கி எல்லாத்துலயும் லிங்கம் இருக்கு. அப்ப அருமைப்பாடு கிடைக்கிறது அருமை, அவன் உடம்புல இருந்து வந்ததுன்னா இது கற்பனையாவே இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கை புகழ் பூத்த வாழ்க்கை அல்லவா. இப்படி யாரும் விரும்பாத உடம்பு இது, ஒரு 2 நாள் வச்சிருந்தா என்ன பெத்த அம்மா என்ன விரும்புவாள், இந்த உடம்பு விரும்புவாளா, என்னோட வாழ்ந்த மனைவி விரும்புவாளா, என்னால் பெறப்பட்ட பிள்ளைகள் என்ன விரும்புவார்களா, சீக்கிரம் துக்கியா சின்னையா இது கொணநாத்தம், சுந்தரராமன் கிடையாது கொணநாத்தம் யா. அப்போ யாரும் விரும்பாத இந்த உடம்பு எல்லாராலும் வேண்டாம் என்று சொல்கிற முனிவர்கள் கூட விரும்புகிறது. ரத்ன அபிஷேகம், ரத்தன சபாபதி, ரத்தன சபையில போய் ஆடுற சாமி பாருங்க, ரத்தன சபை, பொன் சபை, வெள்ளி சபை, தாமர சபை, ரொம்ப கடைசியில சித்தர் சபை வருது. சாமி மிக அரியத நிறையப்பொருளா இருக்கிறவன் மிக எளித நீளமாக வருகிறார். இந்த 5 சபையில இந்த ரத்தனம் இருக்க உயர்ந்ததாக கூட விரும்பக்கூடிய அந்த ரத்தனம், அந்த ரத்தன மயமாக இருக்கக்கூடிய எல்லாம் காட்டி இன்னது இன்னும் பலனை கொடுக்கும், இப்படி இப்படி வைக்கணும், இன்னும் திசையில வைக்கணும், இன்னும் கோள்களுக்கு மாணிக்கத்தினுடைய குணதோஷங்கள் விளைக்கக்கூடியது, வைரம் எங்க தோன்றுவது, எப்படி தோன்றுவது, எப்படி குத்தம் பார்க்கறது, எப்படி குடம் பார்க்கறது, எப்படி நவ மணிகளை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அடிப்படையாக கொண்டு திருவாவூருடைய ஆதீனத்துல நவமணிகள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நவமணிகள் நூல்ல வெறும் பாட்டுகளை எழுதாம நவமணிகளுடைய குணதோஷங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய உயர்ந்த வைர வைடூரியங்கள் எல்லாம் படம் பிடிச்சு ஆபரணங்களை எல்லாம் அமைச்சு போட்டுருக்காங்க. கையாளுகிறவர்களுக்கு தான் அவருடைய தன்மை என்னன்னு தெரியும். கடையில வச்சு காட்டக்கூடிய பொருள் அல்ல இது, வைர வைடூரியம் வந்து கடையில வச்சு உப்பு புளி மாதிரி விற்க முடியாது, தங்கத்தவனால் வச்சிருக்கலாம், ரத்தனங்கள் அப்படி அல்ல. ரத்தனங்களுடைய அருமை என்ன என்று அதை அனுபவித்து பார்த்தவர்கள் தான். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, பல தலைமுறைகளாக வரக்கூடியது. ஒரு நவரத்ன பதக்கம் திருவையாறு சாமி போட்டுருக்காங்க, எல்லாம் கௌரி சங்கரம் தங்கத்தனை பிடிச்சு அதுக்கு ஒரு பதக்கம், அது விலை மதிப்பு இல்லாதது. அதெல்லாம் அருகில் நின்று பார்ப்பதற்காக நாம போட்டுக்க முடியாது. சாமிக்கு விழா காலங்கள்ல திருப்பதி சாமிக்கு எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க பாருங்க, நீலப்பச்சைன்னு ரங்கநாதருக்கு ஒரு பச்சை சாத்திருக்கிறாங்க, அதை அனுபவிக்கணும். மீனாட்சிக்கு ஒரு பச்சை சாத்துவாங்க, ஒரு மகர கண்ணி சாத்துவாங்க, சோமசுந்தர பெருமானுக்கு. இதெல்லாம் இந்த விழா காலம் காணுகிற போது அறிவும் வளரும். ஒவ்வொரு பகுதியில் என்ன பட்டு, இது நயம்பட்டா, இது ஒரு உயர்ந்த மலரா, சுகந்த மலரா, காட்சிக்கு மட்டும் இருந்தாகிற மலரா, இதை எப்படி கட்டி இருக்கிறாங்க, எப்படி இந்தையாக கன்னியாக பல்வேறு வகையாக இந்த அனுபவங்களை கோயில்ல விழாக்களை பார்க்கிற போது, நாடோடு நடக்கிற வழிபாடுகளை பார்க்கிற போது நமக்கு அறிவும் வளரும். இவற்றை வருகிற பெருமானுடைய அருளும் வளரும், அருளும் நமக்கு விளங்கும் வளரும். நமது நாம் நம்முடைய பொருளை அவனுக்கு ஆக்கி உன்னை சிங்காரித்து உன்னை பார்க்கிறது. சாமி இங்கே கொடுத்த ரத்தனங்களினாலே கிரீடமும் ஆரமும் செங்கோலும் செய்தவனுக்கு அபிஷேகம் பண்ணினாலே அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று. இப்படி மாணிக்கம் விட்ட திருவிளையாடல் மிக சிறப்பாக முடிந்தது. இனி 18, 19 எல்லாம் இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். ஏனென்றால் கடலை வட்ட செய்தான் ஒரு முறையா, 2 முறை வருணன் விட்ட கடலை வட்ட செய்து இந்த பெருமான் இந்த மதுரை மாநகரத்தை காப்பாற்றி இருக்கிறான். அதுபோல நான் மாட கூடல் ஆண்ட 19வது திருவிளையாடலும் கான்மாரி ஆடல் 24வது திருவிளையாடல். இன்னைக்கு தலைப்பு கான்மாரி ஆடைய கற்பகம். நான் என்ன பண்றது, நாளைக்கு பார்ப்போம் சொல்லி எல்லோருக்கும் நன்றி வருகின்றேன். வான்மையில் வளாது வேக மணிவளம் சிறக்க மன்னன் போன்முறை அறிக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்முக மேன்மைகள் தெய்வ நீதி விளங்க உலகெல்லாம் நம பார்வதி வதே அரகர மகாதேவ ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: முருகப்பெருமான் வடக்கிலே தேவகிரியிலே இருந்து தெற்கே திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு அந்த திருத்தலங்களிலே இருக்கின்ற சிவபெருமானை தன்னுடைய அன்னையான உமாதேவியாரோடு சேர்ந்து வழிபட்டு வருகிறார். அங்கிருந்து இங்கு வருகிறார். பலவிதமான திருத்தலங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி மிகச்சிறப்பாக சொல்லி கொண்டு வருகின்றன. நம்ம சிலதை மட்டும் நேரம் கருதி நாம பார்க்கிறோம், சுருக்கமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய மகிமை, அளவிட முடியாத மகிமை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு என்றே ஸ்தல புராணங்கள் பலது உண்டு. அதை தவிர பல புராணங்களிலே, 18 புராணங்களிலே, இதிகாசங்களிலே அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்தலம் என்றால் அவ்வளவு பெருமை இருக்கிறது. நம்ம அதுல சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கிறோம். முருகனுடைய வழியிலே நாமும் அங்கே வருகிறோம். முதலிலே தேவகிரியிலே இருந்து எழுந்தருள்கின்றாராம். கதிரவன் உதயமான உடனேயே, சூரியோதயமான உடனேயே அங்கிருந்து வருகிறார். முதலில் எங்கே வந்தார்னார், பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த நந்தி பிருங்கி ரெண்டு பேரும் சிவனுடைய கணங்களிலே ஒருவர்கள். இந்த பிருங்கி முனிவர் என்ன பண்ணுவாரா, சிவபெருமான் மீது அசாத்தியமான ஒரு அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். யாரையும் வணங்க மாட்டார், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அம்பிகை உமையம்பிகை அருகிலே இருக்கும் பொழுது உமையம்பிகையை கூட வணங்க மாட்டாராம், சிவபெருமானை மட்டுமே பிரதட்சிணம் செய்து அவரை வணங்குவார். உமையம்பிகைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அருகிலே அமர்ந்த பொழுது பிருங்கம்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த வண்டு உருவனுடைய உருவத்திலே சென்று ரெண்டு பேருக்கும் இடையிலே சென்று சிவபெருமானை மட்டும் வலம் செய்து வணங்கினாராம். அம்பிகைக்கு மிகவும் வருத்தமானதாம். என்னது இப்படி இவர் செய்கிறாரே என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே கேட்டு, யாரும் நம்மை பிரிக்க முடியாதபடியாக உம் உடலிலேயே எனக்கு ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக தவம் செய்தாராம். அந்த தவம் செய்த ஸ்தலம் கேதாரம் என்று சொல்லக்கூடிய, கேதார்நாத் சொல்லுகிறோமே, கேதாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கேதார ஸ்தலம். அங்கே அம்பிகை தவம் செய்து எம்பெருமானை அவரிடத்திலே இடப்பாகத்தை அடைந்தாள் என்று சொல்லும்படியாக புராணங்கள் சொல்லும். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்கள் இந்த யுத்தம் எல்லாம் முடிந்து பல பேரை கொன்ற காரணத்தினாலே தமக்கு பல பாவங்கள் ஏற்பட்டன என்று சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமான் எங்கேயுமே கைக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு அகப்படவில்லை. காசிக்கு செல்லுகின்றார்கள். காசிக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து சிவபெருமான் இவருடைய கண்ணுக்கு அகப்படாமல் மறைந்து விடுகின்றாராம். எங்கே செல்வது என்று இப்பொழுது ருத்ரப்பிரயாக என்று சொல்லுகிறோமே அங்கே, அதுக்கு பேர் குப்த காசின்னு பேர். அங்கே போய் சிவபெருமான் மறைந்திருக்கிறார் என்று அந்த குப்த காசி, அதனால தான் அது காசி மறைவாக, சிவபெருமான் வந்து மறைவாக இருந்த இடம் ருத்ரப்பிரயாக. அங்கே போகின்றார்களாம். அங்கே போனாலும் சிவபெருமான் அகப்படவில்லை. பார்த்தால் கௌரி குண்டத்திலே இருக்கின்றார் என்று அந்த கௌரி குண்டத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த அங்கே கௌரி குண்டத்திற்கு செல்லும் பொழுதும் கூட சிவபெருமான் அவர்களுக்கு அகப்படவில்லை. சோதிக்கிறார் இறைவன் அவர்களிடத்திலே விளையாடுகின்றார். அப்பொழுது ஆண் எருமை, ஒரு பெரிய எருதினுடைய ஆண் எருது, எருதினுடைய வடிவிலே சிவபெருமான் சென்று கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியல. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள் இவர்கள், இந்த பீமசேனனானவன் இந்த ஆண் எருதை பார்த்து விட்டு இதை பிடிக்க வேண்டும். அந்த பக்கத்துல பார்த்தா ஹிமாலயால ஒரு விதமான எருது சடைமுடியோடு இருக்கக்கூடிய எருது இருக்கும். அது போல இருக்கக்கூடிய அந்த எருதை பிடிப்பதற்காக பீமனானவன் சொல்லுகிறான். அது ஒரு துவாரத்திற்குள்ளே உள்ளே தடையை விட்டு கொண்டு உள்ளே செல்லுகிறது. இவன் பின்னாடி என்ன செய்கிறான், அதை இவன் எழுக்க அது பீமனோடு சேர்ந்து உள்ளே செல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. இந்த எருதானது முதற் பகுதி உடற்பகுதி எல்லாம் நேபாளத்திலே சென்று விடுகின்றது. அதனுடைய விருட்டபாகமும் கால் பாகமும் அதனோட பின்னங்கால்கள் இரண்டும் அங்கேயே தங்கி விடுகின்றன. அந்த இடத்திலே பார் இவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. பீமசேனனுக்கு என்னடா அது இப்படிலாம் இருக்க முடியும், ஒரு எருதுக்கு இப்படி இருக்க முடியுமா என்று பார்க்கும்பொழுது பஞ்சபாண்டவர்களும் சிந்திக்கிறார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருக்காட்சி அங்கே ஏற்படுகின்றது. இறைவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலேயே இந்த எருதினுடைய விருட்டபாகம் எப்படி அவன் அதை தேய்த்து அதனை பிடித்து இழுத்தானோ அதை போன்ற ஒரு லிங்காகாரமாக ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இங்கே ஜோதிர்லிங்கமாக நான் எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி ஜோதிர்லிங்கமாக அங்கே இறைவன் எழுந்தருளுகிறார். பீமசேனன் வருந்தி அவருக்கு பசு நெய்யினாலே அபிஷேகம் செய்து அவரை தடவி கொடுத்தானாக, இப்படி நான் செய்துவிட்டேனே, என்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று வருந்தினானான். பீமசேனன் ஒரு பெரிய சிவபக்தர். நமக்கு மகாபாரதத்துல ஒரு சின்ன குட்டி கதை வரும். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இருந்ததுதான். அதாவது நான் வந்து பூஜை பண்ணக்கூடியவன், அண்ணா வந்து சிவன் சாப்பாட்டு பிரியன், மிருகோதரன் பேரு பீமசேனனுக்கு, நல்ல சாப்பாட்டு பிரியன் அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருந்ததுதான். அவன் கைலாசத்துக்கு போன பொழுது பார்த்தா பூதகணங்கள் எல்லாம் கூட கூட வண்டி வண்டியா மலர்கள் எடுத்து கொட்டிருந்தார்களா, என்னன்னு கேட்டா இதெல்லாம் நிர்மால்யம். என்னது நிர்மால்யமா, இவ்வளவு யாரையா பூஜை பண்றான்னு கேட்டான். இதே ஏன் சொல்றே, அங்கே ஒருத்தன் பூலோகத்துல ஒருத்தன் இருக்கிறான் பீமசேனன் சொல்லி அவன் பண்ற அவஸ்தை எங்களுக்கு தாங்க முடியல. அவன் என்ன பூஜை பண்ணிடுறான், இவ்வளவு பெரிய பூஜை பண்ணிடுறான், எப்படி பண்ணுவானோ தெரியாது. பண்ணினான இந்த நிர்மாலியத்தை எடுத்து போடுவதற்கு பூதகணங்களான எங்களுக்கு சமாளிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பூதகணங்கள் முறையிட்டதான். உடனே கண்ணன் இடத்துல கேட்கிறான், என்ன கண்ணா இப்படி இருக்கிறது, நான் அவன் ஒரு வேளை கூட உட்கார்ந்து பூஜை பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்போ கண்ணன் சொன்னாலாம், நீ ஏன் போய் பாரு என்று சொல்லுகிறான். இப்ப பீமசேனனுடைய வழக்கம் என்னன்னா, மிகச்சிறப்பாக மனத்திற்கு உள்ளேயே பூஜை செய்யக்கூடியவன். இது அம்பிகைக்கு சொல்லும்போது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று சொல்லுவார்கள். உள்ளே அந்தர்முக சமாராத்யா, உள்ளே ஆராதிக்கப்படுகிறாள். மனத்திற்கு உள்ளே நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே ஆராதிக்கப்படுபவளாக இருக்கிறாள். வெளிப்பு அந்த பாக்கிய பூஜை என்று சொல்ல முடியாத வெளியிலே இருக்கக்கூடிய பூஜையை விட உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாக கிரம ஆராத்யா என்று சொல்ல முடியாத அந்தர் பூஜையிலே, உள்ளே இருக்கக்கூடிய பூஜையிலே அம்பிகை ஆட்படுகின்றாள் என்று ரசனாமமானது சொல்லும். அதே போல இவன் உள்ளே பூஜை செய்யக்கூடியவன். அவனுக்கு வெளியில யாரும் சிவலிங்கம் வச்சுதான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. போவான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய தோட்டத்தை பார்த்தா சிவருமானே இந்த மலர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேரட்டும், அவ்வளவுதான், அப்படியே கையை காமிச்சுட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் போனா ஒரு பெரிய மனம் இருக்கும், எங்க பார்த்தாலும் மலர்களுக்கும், இந்த மலர்கள் எல்லாம் உனக்கு சேரட்டும், நான் என்னுடைய சகஸ்நாம அர்ச்சனையாக உனக்கு செய்தேன் என்று சொல்லி விடுவானான். இவன் வந்து ஒவ்வொரு புஷ்பமா போடணும் இல்லை, அப்படியே வண்டி வண்டியா வனம் வனமா தோட்டம் தோட்டமா மானசீகமாக அர்ச்சனை செய்வானாம் பீமசேனன். அவ்வளவு பெரிய பக்தி இருந்தது என்று சொல்லுவார். அந்த பக்தியின் காரணத்தினாலே பசு நெய்யினாலே தடவி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினானாம். இன்றைக்கும் கேதாரநாத், அந்த இறைவன் கேதாரேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுக்கு பசு நெய்யினாலே, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று பாடுவார் தேவாரத்துல. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோயிலுக்கு அருங்கலம் கொட்டமில்லதே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயுவே என்று சொல்லுவதைப் போலவே இந்த ஆவினுக்கு அருங்கலம் பசுக்களுக்கு வந்து பஞ்ச ஐந்து விதமான பொருட்களை இறைவனுக்காக கொடுக்கிறது. அந்த ஐந்து விதமான பொருள்கள் ஒன்று இந்த பசு நெய்யா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பசு நெய் அதை ஊற்றி இன்றைக்கும் அபிஷேகம் செய்கின்றார்களாம். அது மாதிரி அந்த ஒரு முக்கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலம் விருட்டபாகமானது இருக்கின்றது. இரண்டாவது நர நாராயணர்கள், அதுக்கு மேல பத்ரிநாத் என்று சொல்ல முடியும். அங்கே நர நாராயண வடிவத்திலே விஷ்ணுவானவர் தவம் செய்தார். இறைவனுடைய அருள் வேண்டி, சிவனுடைய அருள் வேண்டி, அவருடைய காட்சிக்காக ஏங்கி கேதாரநாத் அந்த இடத்திலே கேதாரத்திற்கு, திருக்கேதாரத்திற்கு வந்து சிவபெருமானுடைய திருக்காட்சியை, கேதாரேஸ்வரர் என்று சொல்லும்படியான திருக்காட்சியை அடைந்தார் என்பதும் இந்த கேதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக உண்டு. அங்கே இறைவன் சிவபெருமானை பூஜித்தாராம். அங்கிருந்து திவ்ய ஸ்தலங்களினுடைய அரசு என்று சொல்லும்படியாக இருக்கிறதுலே எல்லாரும் எதை எந்த இடத்திலே அடைந்து அங்கே இறந்தால் முக்தி கிடைக்குமோ, அப்பேற்பட்ட இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த புண்ணியத்தலமாக இருக்கக்கூடிய காசி என்பதையை அங்கே அடைகிறார். காசி என்பதை சிவனே நிர்மாணித்தது, சிவபெருமானே அந்த காசி என்பதையை நிர்மாணித்தாராம். இதை பற்றிய பலவிதமான சாசனங்கள் 11வது 12வது நூற்றாண்டாவது, அது கிறிஸ்துவதற்கு முன் என்று சொல்லுகின்றோம், பிபோர் கிரைஸ்ட், பிசி என்று சொல்லுவார்களே, பிபோர் கிரைஸ்ட் என்று. அப்போ அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக 11-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே காசியிலே இருந்த கோயில்களை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவ்வளவு மிக பழமையான கோயில் காசி எம்பெருமான், தொட்டு நாமம் அபிஷேகம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய காசி. இங்கே அருணகிரிநாதர் பாடும் பொழுது, வேள முண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாடு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. கால கண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று பாடுவார். அப்படி எம்பெருமான் அந்த கங்கை கரையிலே உத்தர காசியாக எல்லாத்துக்கும் காசிக்கு சமானம், காசிக்கு சமானம் என்று எதிர்க்கிறதோ, எங்கே எம்பெருமான் தாரக மந்திரத்தை சொல்லுகின்றானோ, எங்கே அந்த எம்பெருமான் முக்தியை கொடுக்கின்றானோ, அந்த காசி கஷேத்திரத்தை பார்த்தாராம். அந்த காசி கஷேத்திரத்தை தரிசித்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து வருகிறார். வரும் பொழுது சிலாத குமாரர், சிலாதருங்கிற முனிவர், அவருக்கு மகனாக நந்தியம்பெருமான் தோன்றுகின்றார். அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய சிவபக்தியின் காரணத்தினாலே இறைவனை நான் எப்பொழுதும் தங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தவம் செய்து அவரிடத்திலே வரமடைந்தாராம். அந்த தவம் செய்த மலை அரசு என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்ரீ சைலம், சைலம்னா மலைன்னு அர்த்தம். அந்த சைலமே அதுதான் மலை, வேற ஒண்ணுமே சொல்ல, மலை அரசு, மலை என்று சொல்லுகின்றார்கள். வெறும் மலை கதை கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய மலை என்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீசைலம் என்று எது பெயர் பெற்றிருக்கிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலத்தையும் அடைகின்றாராம். இந்த ஸ்ரீசைலத்துல விநாயக பெருமான கடைசியா ஊருக்கு வெளியில வரும் பொழுது பார்க்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அங்கே இன்றைக்கும் கூட அம்பிகை ஸ்ரீசைல நாதனையும் திருப்பருப்பதம் என்று தமிழிலே அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் நாமே அர்ச்சனை ருத்ரத்தினாலே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய தன்மையும் வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த க்ஷேத்திரமான அந்த ஸ்ரீசைலத்திற்கு வருகிறார், எம்பெருமாட்டியை தரிசிக்கிறார். எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் வருகின்றாராம். ஸ்ரீ விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். அந்த விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே இருந்து எது தட்சிண கைலாசம் என்று சொல்லப்படுகிறதோ, எது பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறதோ, சுவர்ணமுகி நதிக்கரையிலே இது அமைந்திருக்கிறதோ, அப்பேற்பட்ட தட்சிண கைலாசம் என்று சொல்லும்படியாகின்ற காளஹஸ்திக்கு வந்தாராம். அங்கே அதனுடைய சிறப்பெல்லாம் சிலந்தி, பாம்பு வெளிப்பட்டது, யானை வெளிப்பட்டது, நக்கீரர் வெளிப்பட்ட, சிவகோச்சரி முனிவரும் கண்ணப்ப நாயனாரும் வெளிப்பட்டார்கள் என்று எத்தனையோ பேர்கள் வழிபட்ட ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலத்திலே வாயு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்ப்பதற்கு. அது எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்தம் தரக்கூடியது. எப்பொழுது பார்த்தாலும் அங்கே பக்கத்திலேயே திருவேங்கடம், எல்லாரும் அங்கே போயிட்டு இங்கே வரும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். காளஹஸ்தியில மிகச்சிறப்பானதாக இருக்கும். கொஞ்ச தூரம் மேல சின்ன குன்று, மேலே ஏறினார் எந்த சிவகோச்சரியாருக்கு, சிவகோச்சரியாரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்களோ, அங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கமாக சிறிய குன்று, எல்லாரும் நடந்து செல்லலாம், மேலே நடந்து செல்லலாம் அங்கே இருக்கிறது. எதிர்ப்புக்கு இன்னொரு குன்று இருக்கும், அங்கே காளி கோயிலானது இருக்கும். அதே போல இங்கே காளஹஸ்தியாக இதை பாடும் பொழுது அருணையர் ரொம்ப அழகா பாடுவார்.
3: சீரத்தானத்தில் பணியாதே ஜெகத்

0: எத்தனை சொன்ன ஏமாற்றக்கூடியவன் அர்த்தம். இப்படி என்னை ஆள வேண்டும்.
1: வருத்த மற்றொப்பிலதான மலர்த்தாள் வைத்தெத்தனையாழ்வாய்.
0: இங்க முருகப்பெருமானை பாடுவாள். ஏமாற்றக்கூடியவன், உன்னை ஏமாற்றி என்னை ஏமாற்றி உலகத்தையெல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன், ஆனால் ஒப்பில்லாத உன்னுடைய திருவடிகளை மலர்த்தாளை என் மீது வைத்து என்னை ஆள வேண்டும். திருக்காலத்தி பெருமாளே, நீ யாருக்கெல்லாம் கொடுப்ப?
1: திருத்தாள் முத்து

திருத்தாள், திருத்தாள்னா இங்க என்ன பொருள், முக்தியை கொடுக்கக்கூடிய திருவடிகள். திருத்தாள், திரு என்பது இந்த இடத்துல முக்தி என்று குறிக்கும். திருத்தாள் ஒப்பில்லதான சிறப்பான முக்தியை தரக்கூடிய உன்னுடைய திருவடிகளை யாருக்கு கொடுப்ப? திருத்தாள் முக்தர்கருள்வானே, முக்தர்களுக்கு கொடுக்கிறாய். கொடுத்த காரணத்தினாலே முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் அப்பேற்பட்ட வருத்தம் மற்றும் பிளதான மலர்த்தாள் வைத்து தெனையாழ்வாய். ஏன் மலர்த்தாள்னு சொன்னார் அருணகிரிநாதருடைய வாக்குல அவ்வளவு சிறப்புண்டு. மலர் எங்கும் இருக்கும், சேற்றிலே செந்தாமரை முளைக்கும். அதே போலத்தான் திணியான மனோ சிலை மீது உணர்ந்தாள் அணியார் அரவிந்த மருந்துமதோ நம்ம பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் சேரன் சகதியுமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் தோன்றுமா என்று கேட்பதை போலவே, தோன்ற வேண்டும் என்று கேட்பதை போலவே பூ இந்த இடத்துலதான் இருக்கு பிறக்கும் சொல்ல முடியாது. குப்பையிலே பூ பிறந்திருக்கலாம், பூ வரலாம். இதே போல சேற்றிலே செந்தாமரை முளைத்திருக்கலாம். நானும் அதே போலத்தானப்பா, இந்த சிகத்திலே பற்றை மாயையை கொண்டிருக்கக்கூடியவன் நான். ஆனால் எனக்கு மற்ற ஒப்பில்லதாக இருக்கக்கூடிய மற்றப்பில்லதான மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா, எத்தனை நான் ஏமாற்றக்கூடிய எத்தனை எத்து எத்து வேலை ஏமாற்று வேலை செய்யக்கூடிய என்னை ஆள வேண்டும். அதனால மலர்த்தாழ்னார். மலர் எங்கும் தோன்றும், என்னுடைய இதயத்திலே தோன்றக்கூடாதா, என்னுடைய தலையிலே தோன்றக்கூடாதா? அவர்களுக்கு முக்தியை, முக்தர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய திருத்தாள். ஆனால் இங்கேயோ சேற்றிலே முளைத்த செந்தாமரை போலே புகழ் பெறக்கூடியது மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா என்று சொல்லும்படியாக காளகஸ்திக்கு சொல்லுவாரே. அதை போல அந்த காளகத்தி எம்பெருமானை அங்கே சிலந்தியும் பாம்பும் வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்கிறாராம். பார்த்து ஆனந்த பரவசரான ஆனார். அடுத்த கஷேத்திரம் திருவேங்கடமலைக்கு போனாராம். திருவேங்கடமலை எப்படின்னா, திருவேங்கடமலை வேறொன்றும் கிடையாது, இவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிறு குழந்தையாக இருந்த பொழுது மாங்கனிக்காக, இது ஸ்காந்தத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திரமாக உண்டு. மாங்கனிக்காக இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை தான் அடைய வேண்டும் என்று கோபித்துக் கொண்டு ஒரு பிலம் குகை வழியாக திருவேங்கடமலை வந்தான் என்று பண்டு தான் வரும் வெங்கடகிரியையும் பார்த்தான் என்று சொல்லும்படியாக அவர் வந்தார் அந்த திருவேங்கடகிரிக்கு. வெங்கடாஜலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், மீண்டும் வருகின்றேன் என்று சொல்வதைப் போலவே அந்த வெங்கடாச்சலத்துக்கு வருகின்றாராம். இந்த வெங்கடாச்சலத்துல கீழே கபில தீர்த்தம்னு உண்டு. அந்த கபில தீர்த்தத்துக்கு அருகில நீங்கள் பார்க்கலாம், கபில தீர்த்தத்துக்கு அருகிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். மிக அழகாக இருப்பார், அதை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகான முருகப்பெருமான். நம்ம மேல எல்லாரும் போகும்பொழுது என்ன செய்வார்கள், நேர போய் வெங்கடாஜலபதியை பார்ப்பார், திருச்சுகுனோர் வந்து பார்ப்பார்கள், அம்பிகையை பார்ப்பார்கள், உடனே ஓடி வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. அங்கே எம்பெருமான் கபில தீர்த்தத்துக்கு இடையிலே கபிலேஸ்வரர் என்று சொல்லி சிவபெருமான் இருக்கிறார், முருகப்பெருமானும் அருகருகே அமைந்திருக்கிறார்கள். மிக அழகான முருகப்பெருமான் இருக்கிறார். அப்படி அந்த முருகப்பெருமான் வெங்கடாச்சலத்திலே தான் முன்பு வந்திருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலத்தையும் இருந்து அங்கே தங்கினாராம். அங்கே இருந்து தங்கி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு செல்லுகிறார். இங்க செல்லும்பொழுது இன்னொன்னு பார்க்கலாம், திருவேங்கட மலையை பற்றி பாடும்பொழுதுதான் அருணகிரிநாதர் வேண்டும் அடியர் போலவர் முனிவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாறு என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல பாடுவார். கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவன், இப்ப நம்ம சொல்லுகிறோம் அவர் கேட்க கொடுக்கக்கூடியவர் என்று. ஆனால் அங்கே முருகப்பெருமானை சொல்லுவார், கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் என்று. அங்கே மிகச்சிறப்பாக முருகப்பெருமானை கொடுக்கக்கூடிய வரதராஜனாக இருக்கப்பட்டவன் என்று பாடுவார் அருணகிரிநாதர். அங்கிருந்து திருவாலங்காடு வருகிறாராம். திருவாலங்காடு திருவேங்கடத்திலே இருந்து திருவாலங்காடுக்கு வருகிறார். திருவாலங்காடு எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய மிகச்சிறப்பானதாக சொல்லுகிறார்கள். காளி தேவி ஆடல் புரிந்த பொழுது தானே மிகச்சிறந்ததாக ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவளுக்கு செருக்கு ஏற்பட்டதாம். செருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இறைவனோடு ஆடற் போர் புரிகிறாள். போட்டி நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அங்கே ஊர்துவ தாண்டவ நாயகராக எம்பெருமான் கீழே தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குழையை கீழே இட்டு தன்னுடைய பாதத்தினாலே அந்த குழையை எடுத்து மீண்டும் காதிலே அணிந்து கொண்டாராம். அந்த காலை உயர்த்த முடியாத காரணத்தினாலே காளியானவள் வெட்கி காளி வெட்க என்று அருணகிரிநாதர் பாடுவார். காளி வெட்கும்படியாக அந்த இடத்துல திருவாலங்காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். கண்டிப்பாக பார்க்கணும். மெட்ராஸில் இருந்து அங்கே திருவாலங்காட்டுக்கு
ட்ரெயின் பலது சென்று கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். சென்னையிலிருந்து போகலாம், அல்லது பெங்களூரிலிருந்து செல்லும்படியாக திருவாலங்காடு போறதுல பக்கத்தில் சென்று அங்கிருந்தும் கூட திருவாலங்காடு செல்ல முடியும். கொஞ்சம் தூரம் பஸ்ல போக வேண்டியிருக்கும். பக்கத்திலேயே என்ன இருக்கு, அங்கிருந்து திருத்தணிக்கும் போகலாம். திருவாலங்காடுல இருந்து திருத்தணி அங்கே செல்ல முடியும். திருவாலங்காட்டில மிக அருமையாக பெரிய சிவன் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவர் எழுந்தருளியிருப்பார். காரைக்கால் அம்மைக்கு அங்கே வந்துதான் ஆலங்காட்டு ஈசன் தான், நீ ஆலங்காட்டிலே வா, உனக்கு என்னுடைய ஆடற்காட்சியை காண்பிப்போம் என்று கைலாசத்துல சொல்லிக் கொடுத்தாராம். அந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய பாதத்திலேயே என்னாலும் கீழே விற்றிருக்க, தாளத்தோடு விற்றிருக்க ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவ்வளவு அழகா இருக்கும், போய் பார்க்க வேண்டும். மிக அழகான மூர்த்தி அங்கே ஊர்துவ தாண்டவராக இருக்கிறார். பக்கத்திலேயே காளி கோயிலும் உண்டு. காளி கோயில் பின்னாடி ஒரு காளி கோயில், அமைதி ஒரு அமைதியான இடம், சிறிய நந்தவனத்தோடு ஒரு காளியினுடைய கோயிலும் உண்டு. அங்கே மிக அருமையான சிவபெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதை பாடும் பொழுது திருவாலங்காட்டுல எம்பெருமானை பாடும் பொழுது மிக அழகாக பாடுவார்.

அந்த எம்பெருமானை அருணகிரிநாதர் இதே போலத்தான், மடிவது நீலங்காட்டி முடிவுள காலன் கூட்டி வர விடு தூதர் கோட்டி விடுபாசம், மகனோடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதிகட மாயன் தீட்டி உயிர் போமுன் படி

ரொம்ப அருமையாக மாட்டுகிறார். அடியனை என்ன செய்ய வேண்டும், பறிபோடு நாடும் காத்து விரி தமிழ் ஆள் அம் கூர்த்த, விரி தமிழால் அம் கூர்த்த பர புகழ் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே. என்னை ஆட்கொள்ள வேண்டும், தமிழினாலே உன்னை பாட வேண்டும், அழகிய பாக்களினாலே உன்னை பாட வேண்டும் என்று இந்த இடத்துல பாடுகின்றார். அப்படி திருவாலங்காட்டிலே முருகப்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கின்றாராம். அங்கே இருந்து மகாவிஷ்ணுவானவர் எந்த எம்பெருமானுடைய தாண்டவத்திற்கு மத்தளம் வாசிக்கிறாரோ, அப்பேற்பட்ட ரக்ஷா தாண்டவம் இங்கே ஆடப்படுகிறதோ, எந்த வேதங்கள் ஆனது மாமரமாக இருந்து அங்கே அழிவில்லாததாக ஊழிக்காலத்திலேயும் அழிவில்லாததாக இருக்குமோ, அம்பிகையினாலே எங்கே பூஜிக்கப்பட்டதோ, ஏக அம்பரம் என்று சொல்லும்படியாக, அம்பரம் என்று சொல்லும்படியாக தனி ஒரு மாமரமாக அதிலே இருக்கக்கூடிய மாங்கனியாக எவன் ஒருவன் எம்பிரான் இருக்கிறானோ அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம் எம்பெருமார். காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சியிலே குரு அந்த மாமர நிழலிலே மாமரமாக இருக்கக்கூடிய, மாமரத்திலே வரக்கூடிய பழமாக எம்பெருமானே இருக்கின்றாராம். ஊடியிலேயும் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சிக்கு பார்க்கிறாரா, எம்பெருமானை தரிசித்து அறிவிலா பித்தமுன்றன் அடித்தொழா கெட்ட மஞ்சர் அசடர்வே கத்தர் நன்றி அறியாத அவலர் மேற் சொற்கள் கொண்டு கபிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி குணர்ந்து தெரிவுலாத்தி திறந்து தெரிவை மார்க்கு சொறிந்து அவமே யான் திரிய மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயை என்று சொல்லும்படியாக இறைவர் மாற்றற்ற செம்பன் வடிவம் வேற்று பிரிந்து இடவமே கட்சி வந்த உமையாழ்தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகும் சொல் உடையோனே என்று சொல்லும்படியாக தடுவ குழைந்த நாதராக இருக்கக்கூடியவர் இன்னும் கூட அந்த எம்பெருமானுடைய வளைத்தெழும்பும் முளைத்தெழும்பும் இருக்கிறதாம். அது மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் இந்த இரண்டு அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல இரண்டு இடம் சொல்லுவார்கள், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். பிருத்திவியாக பஞ்சபூத ஸ்தலத்திலே, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஐந்திலே திருவாரூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பிருத்திவிஸ்தலமாக சொல்லப்படும். அங்கே எம்பெருமானை காஞ்சிநாதனை எம்பெருமானை இங்கே மரநிழலிலே பூஜிக்கின்றாராம். தான் குமரகோட்டம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு கோயிலை ஏற்படுத்தி குமரகோட்டத்திலே அமர்ந்தார் முருகப்பெருமான். இன்றைக்கும் பார்க்கலாம் சிவனுடைய அங்கே காஞ்சியில இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நடுவுல எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய குமரக்கோட்டம், பிறகு காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்பியனுடைய கோயில் இருக்கும். எல்லாம் நடந்தே செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். நடுவிலே முருகப்பெருமான் சோமாஸ்கந்தரை போலவே சிவன், நடுவிலே முருகன், அடுத்தது பார்வதி என்று சொல்லும்படியாக ஒரு அமைப்பு உண்டு. அங்கே இன்னொன்றும் உண்டு, அம்பிகையினுடைய சன்னிதானம் வேற எந்த இடத்திலையும் அங்கே இருக்கக்கூடியதுக்கு கிடையாது. அந்த காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக காஞ்சிக்கு பெருமை, பேர்பட்ட பெருமை எவ்வளவோ சொல்லலாம். பாடல் பெற்ற ஸ்தலம் அருகிலேயே இன்னொன்று இருக்கிறது, அதிலேயே காஞ்சிபுரத்திலேயே ஏராளமான கோயில்கள் இருக்கின்றது. விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி என்று சொல்லும்படியாக மதத்தை மட்டுமல்ல அறிவையும் வளர்த்த இடம் காஞ்சிபுரமாக, அம்பிகையினுடைய சக்தி பீடமாகவும் இருக்கக்கூடியது. பாடல் பெற்ற நாயன்மார்களாலே பல பேராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பல பேருக்கு திருவிளையாடல் அவ்வளவு அழகாக எம்பெருமான் நடத்தி காட்டியவன், இந்த உலகத்திலே நடத்தி காட்டியவன். அதே போல மனத்தினாலேயே நினைத்த எம்பெருமானை, திருநின்று பொருளே நினைத்த எம்பெருமானை அங்கே மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய தன்னையையும் நம்ம பார்க்கலாம். பல்லவ மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம். நம்முடைய கட்டட கலைக்கு அந்த சிறப்புக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் நடந்த எல்லாம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படித்தான் தூரத்தில் இருக்கும். தயவு செய்து போனால் ஒரே ஒரு கோயிலோட ஓடி வந்து விடாதீர்கள். அங்கே பலவிதமான கோயில்கள் உண்டு, தரிசிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கே டைம் இருக்கு, நமக்கெல்லாம் டைம் இருக்காதா? நமக்குத்தான் டைம் இல்லாத மாதிரி நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் எல்லாவற்றிற்கும் நேரம் வைத்துக் கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போனார் என்கின்ற குறிப்பு இங்கே வரும். அந்த கோயிலிலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாராம். குமரகோட்டத்திலே அமர்ந்த எம்பெருமான் அடுத்தது அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார். எங்கே போனார்? அருணாச்சலே ஸ்மரணாத்முக்திகி என்று சொல்லும்படியாக எந்த அருணையை நினைக்க முக்தி தருமோ, எந்த எம்பெருமான் தானே மலையாக இருக்கிறானோ, பஞ்சபூத ஸ்தலத்திலே மூன்றாவதாக அக்னித்தலமாக எது இருக்குமோ, அப்பேற்பட்ட திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அடிமுடி அறியாத பிரம்மனும் திருமாலும் அடிமுடி அறியாதபடியாக இருக்க
ஜோதிர்லிங்கமாக ஜோதியாக புழப்பமாக தோன்றினானே, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய மலையாகவே எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்தாராம்.

எவ்வளவோ பாடல்கள் உண்டு. நமசிவாய பஞ்சாட்சரத்தை மந்திரத்தை பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருப்புகளையும் இங்கே பாடி வைத்திருக்க. ஜெய ஜெய அருணாத்ரி

0: எந்தளவு தீர்த்தம் அங்கே பருகினாலும் சிவனை நினைத்து பருகினாலும் அதற்கு பிறகு தாய்ப்பாலினுடைய ருசியை அவன் அனுபவிக்க மாட்டான். அதாவது அடுத்த பிறவியே கிடையாது. உளுந்தளவு தீர்த்தம் அங்கே சாப்பிட்டாலும் கேதார்நாத்தில கேதாரேஸ்வரன் இடத்துல அந்த தீர்த்தத்தை அடுத்த முறை அவனுக்கு பிறப்பே கிடையாதுன்னார். அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாரே, நம்ம இப்பொழுதெல்லாம் நன்றியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினாரே, அவருக்கு திகழ் தசக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான், பட்டோலை நாயகமாக நின்று அவர் வாசி அவர் எழுதி எழுதி கொடுத்ததெல்லாம் ப்ரூஃப் ரீடர் மாதிரி முருகப்பெருமான் திருத்தி வைத்தானே, அது நடந்தது குமரக்கோட்டம். நமக்கெல்லாம் இந்த கந்தபுராணத்தை கொடுத்த கந்தப்பெருமான் இருக்கக்கூடியது அங்கே குமரகோட்டம். அது மட்டுமல்ல, மூன்றாவது இப்ப திருவருணை பார்த்தமே, அருணகிரி வள்ளலை இந்த உலகத்துக்கு கொடுத்த க்ஷேத்திரம். இவ்வளவு திருப்புகள் பாடுகிறோம் வேத சாரமாக, எம்பெருமானை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான கதைகளையும் பல புராணங்களையும் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதன் வாக்குக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என்று இருக்கிறதே அந்த அருணகிரி எம்மான், அருணகிரி பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அருணகிரி. திருவண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை என்று எல்லாரும் அண்ணாந்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையை இறைவன் அமர்ந்து அங்கிருந்து அடுத்தது மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றாராம். பெண்ணையாற்றினுடைய வடகரையிலே இருக்கப்பட்ட திருவண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணை நல்லூர் சிவபக்தர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த இடம். ஏன், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்திலே மிகச்சிறப்பான சரித்திரம் அங்கே இருக்கும். ஆக வெண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். அங்கே இருந்து அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு வருகிறாராம். எப்படி அந்த க்ஷேத்திரம் எப்ப ஏற்பட்டதுன்னா, காசிக்கு சமமாக செல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம், இறந்த உயிர்களை எல்லாம் அம்பிகை என்ன பண்றானா, விசிறியால அப்படியே விசிறி களைப்பாற்றி, ஏன்னா இந்த உலகத்தினுடைய தாபம் இறந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு இருக்கிறதா, அதை தன் விசிறியாலே புடவி தலைப்பாலே விசிறி அவருடைய களைப்பை எல்லாம் ஆற்றி இறைவன் தன்னுடைய தொடை மீது அமர்த்தி கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எங்கே சொல்லுகின்றானோ, அம்பிகை எப்படி தானே வயதானவளாக எங்கே அமர்ந்திருக்கிறாளோ, விருத்த கிரீசன் விருத்த உரி அம்பிகை என்று சொல்லும்படியாக விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சமமான அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாராம் எம்பெருமான். அங்கே இறைவன் தமது சாரூப்பியத்தையே கொடுத்து அருள்கின்றாராம் எல்லாருக்கும், அடியவர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அப்பேற்பட்ட தன்மைக்கு அங்கே செல்லுகின்றார். அடுத்தது பார்த்தால், நாம் எல்லாரும் சிவன் அடியார்களெல்லாம் எதை போற்றுகின்றார்களோ, எந்த க்ஷேத்திரமானது கோயில் என்று சொல்லப்படுகின்றதோ, இந்த க்ஷேத்திரத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அப்பேற்பட்ட சிதம்பரம், சிதம்பரம் என்று சொல்லும்படியாக கனக சபை இருக்கின்றதே, அந்த கனக சபையாக இருக்கப்பட்ட சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு அவர் அங்கே சென்றாராம். பதஞ்சலி வியாக்ரவாத முனிவருக்காக பெரிய கருணையோடு ஆனந்த தாண்டவம் புரிந்திருக்கின்ற எம்பெருமான் போய் பார்க்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ, சிவாய நமஃ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம் அத்தியாயம் 38. சூத்த முனிவர் கூறுகிறார், மகரிஷிகளே, எல்லையற்ற புத்தி திறன் படைத்த பிரம்மதேவர் கூறிய இந்நிகழ்ச்சியை கேட்ட நாரதர் பெரிதும் வியந்து அன்போடு கேட்கலுற்றார். நாரதர் கேட்கிறார், தந்தையே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சிவகணத் தலைவனான வீரபத்ரனை விடுத்து மற்ற தேவர்களோடு தட்சிணது வேள்வியிலிருந்து ஏன் வெளியேறினார்? அவருக்கேன் அங்கு அவமரியாதை உண்டாயிற்று? மகா பிரளயத்தையே தோற்றுவிக்கும் திறல் படைத்தவன் ஸ்ரீ சிவபெருமான் என்பதை அவர் அறியாதவரா? அவ்வாறு இருக்க அறிவற்றவன் போல் ருத்ரகணங்களோடு ஏன் போரிட்டார்? கருணைக்கடலே, இது என் மனதில் எழுந்ததோர் ஐயம். தாங்கள் தயவுசெய்து எனது ஐயத்தை நீக்கிடல் வேண்டும். மேலும் இறைவனை, மனத்திற்கு உற்சாகம் அளிக்கும் சிவனது சரித்திரங்களையும் கூற வேண்டுகிறேன்.
0: பிரம்மதேவர் கூறுகிறார்.

0: நாரதா, முன்பொரு சமயம் க்ஷுவன் என்னும் மன்னனுக்கு உதவி செய்யச் சென்ற சிவன் நாராயணனுக்கு ததீசி முனிவர் ஒரு சாபம் அளித்திருந்தார். அதை மறந்ததால்தான் மற்ற தேவர்களோடு ஸ்ரீமன் நாராயணன் தக்ஷனது வேள்விக்கு சென்றார். ததீசி ஏன் சாபமளித்தார் என்பதை கூறுகிறேன் கேள். முன்பொரு காலத்தில் க்ஷுவன் என்றொரு புகழ்பெற்ற மன்னன் இருந்தான். அவன் மிகவும் பலம் பொருந்தியவன், ஒளிவிடைத்தவன். சர்வ வல்லமை படைத்த ததீசி முனிவர் அவனது நண்பர். வெகு காலம் தவம் செய்வது பற்றி ததீசிக்கும் க்ஷுவனுக்கும் இடையே பெருத்ததொரு வாதப்போர் நிகழ்ந்தது. அது மூவுலகங்களுக்கும் பெரும் இழப்பை ஆக்குவதாக அமைந்துவிட்டது. அந்த வாதத்தில் வேதங்களை நன்குணர்ந்த சிவனடியாரான ததீசி முனிவர், வேளாளர், வைசியர், க்ஷத்ரியர் என்னும் மூவர்ணத்தவர்களை காட்டிலும் அந்தளர்களே சிறந்தவர்கள் என்பதில் ஐயமேதுமில்லை என்று கூறினார். ததீசி முனிவர் இவ்வாறு கூறவே செல்வச் செழிப்பில் மயங்கு நிற்கும் மன்னன் க்ஷுவன் பின்வருவாறு கூறலானான். க்ஷுவன் கூறுகிறான், மன்னன் என்பவன் இந்திரன் முதலிய எண்டிசை ரோகபாலகர்களது சுரூபம் படைத்தவன். அவனே அனைத்து வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் காத்து நிற்கும் தலைவன். ஆகவே அரசன்தான் நால் வர்ணத்தவர்களிலும் உயர்ந்தவன். அரசன் அனைத்து தேவர்களின் சுரூபமே என அரசனது உயர்வை பற்றி பேசும் வேதங்களும் கூறுகின்றன. முனிவரே, ஸ்ருதிகள் கூறுவது போல் அனைத்து அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவர் எவரோ அவர்தான் நான். இவ்வாராய்ச்சியின் பயனால் அந்தணர்களை காட்டிலும் அரசனே உயர்ந்தவன் என்கிறதாகிறதல்லவா? சிவன முனிவரின் புதல்வரே, இதை நீங்கள் நன்று சிந்தியுங்கள். பின் எனக்குரிய மரியாதையை தாருங்கள். ஏனெனில் நான் எவ்வகையிலும் தங்களால் போற்றப்பட வேண்டியவன். மன்னன் க்ஷுவன் கூறிய கொள்கைகள் அனைத்தும் ஸ்ருதிகளுக்கும் மனோமுதிரையவர்களின் ஸ்மிருதிகளுக்கும் முற்றும் முரணானவை. ஆகவே பிருகுகுல திலகரும் முனிவர்களிலே மிக உயர்ந்தவருமான ததீசி முனிவருக்கு தாங்குணா சினம் உண்டது. முனிவரே, நாரதரே, தனது பெருமையை சிந்தித்த தவறுமைக்க ததீசி முனிவர் தனது இடது கை முட்டியினால் க்ஷுவனது தலையில் குட்டினார். உடனே அகில உலகத்திற்கும் அதிபனாக விளங்கும் தீயபுக்தி க்ஷுவன் சினம் பொங்க கர்ஜனை செய்து ததீசியை தன் வஜ்ரப்படையினால் வெட்டி வீழ்த்தினான். அவ்வாறு தாக்கப்பட்ட பிருகுகுல திலகரான ததீசி முனிவர் கீழே விழும்போது சுக்ராச்சாரியாரை மனதில் நினைத்தார். யோக புருஷனான சுக்ராச்சாரியார் உடனே அங்கு தோன்றி க்ஷுவன் வெட்டி வீழ்த்திய உடலை உடனே ஒன்று சேர்த்தார். முன்போல் உடலை ஒன்று சேர்த்து உயிர்ப்பித்த சுக்ராச்சாரியார் ததீசியை பார்த்து கூறலானார். சுக்ராச்சாரியார் சிவந்த சிறந்த சிவபக்தரும் மிருத்யுஞ்சய மகாமந்திர வித்தியை உலகில் பரப்பியவரும் ஆவார். சுக்ரர் கூறுகிறார், அப்பா ததீசி, நான் இப்பொழுது சர்வேஸ்வரனான சிவபெருமானை பூஜித்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள மகாமிருத்யுஞ்சயம் என்றழைக்கப்படும் சிறந்த மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கப் போகிறேன். த்ரயம்பகம் யஜாமகே, நான் பகவான் த்ரயம்பகனை ஆராதிக்கிறேன். த்ரயம்பகம் என்னும் சொல்லின் பொருள் மூ உலகங்கட்கும் தந்தை, திரள் அனைத்துக்கும் கொள்கலனான சிவபெருமான். சூரியமண்டலம், சந்திரமண்டலம், அக்னிமண்டலம் ஆகிய மூன்றிற்கும் ஒரே தந்தை. சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களுக்கும் மகேஸ்வரன் தலைவன். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய மூன்று தத்துவங்களுக்கும் ஆகமநீயம், தட்சிணாக்னி, கார்கபக்யம் என்னும் மூன்று அக்னிகளுக்கும் எங்கும் நிறைந்து காணப்படும் நிலம், நீர், ஒளி என்னும் மூன்று பூதங்களுக்கும் அல்லது சாத்விகம் முதலிய குணவேறுபாடு கொண்டு விளங்கும் மூன்று பூதங்களுக்கும் சொர்க்கம், பூமி, பாதாளம் என்னும் மூலகங்களுக்கும் மற்றும் மூன்று மூன்றாகிய அனைத்திற்கும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்று திருச்செயல்களுக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளுக்கும் மற்றும் மூன்றனைய அனைத்திற்கும் ஒப்பற்ற ஒரே ஈஸ்வரன் இந்த மகேஸ்வரன் தான் என்பதே த்ரயம்பகம் என்பதன் பொருளாகும். இதுவரை மந்திரத்தின் முதல் பாதத்திற்கான பொருள் கூறப்பட்டது. மந்திரத்தின் இரண்டாவது பாதம் சுகந்திம் புஷ்டிவர்தனம். பூக்களில் உயர்ந்த நறுமணம் பரவியுள்ளது போல் சிவபெருமானும் ஐம்பெரும் பூதங்கள், முக்குணங்கள், அனைத்து செயல்கள், பத்து புலன்கள், செயல் அதாவது செயல் புலன்கள் ஐந்து, அறிவு புலன்கள் ஐந்து, கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள், அனைத்து தேவர்கள், கணங்கள் ஆகியன அனைத்தினூடேயும் அவற்றை செயல்படுத்தும் செயலுக்கச் சாரமான ஆன்மாவாக எங்கும் பரவி விளங்குகிறார் என்பதால் நறுமணம் கொண்டவர் எனப்படுகிறார். அதாவது தேவர்கள் அனைவருக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவர். இதுவரை சுகந்திம் என்னும் சொல்லுக்கு பொருள் உரைக்கப்பட்டது. இனி புஷ்டிவர்தனம் என்பதன் பொருள் உயர்ந்த விரதானுஷ்டானங்களை கடைபிடித்து ஒழுகும் அந்தன சிரேஷ்டரே, பெருமுனியே நாரதரே, அனைத்திற்கும் அந்தர்யாமியாக விளங்கும் சிவபெருமானால் தான் பிரகிருதி என்கிற மாயைக்கும் போஷணம் அதாவது செயலூக்கத்துடன் கிடைக்கிறது. மகத்தத்துவத்திலிருந்து தொடங்கி விசேஷம் வரையிலான அனைத்து விகல்பங்களுக்கும் அதாவது மாறுபாடுகளுக்கும் திறன் கிடைக்கிறது. மேலும் பிரம்மாவான எனக்கும் ஸ்ரீமன்னாராயணருக்கும் முனிவர்களுக்கும் அந்தந்த புலன்களுக்குரிய தேவதைகள் அனைவருக்கும் இவரிடம் இருந்துதான் போஷணம் என்னும் திறமை பெறலாகிறது. ஆகவே அவர்தான் புஷ்டிவர்தனர். இனி மந்திரத்தின் மூன்றாவது நான்காவது பாதங்களுக்கு பொருள் கூடப்படுகிறது. அச்சரணங்களின் சொரூபம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோ ருக்ஷீய மாமிருதாத் என்பது. அதாவது இறைவா, வெள்ளரிப்பழம் நன்கு பழுத்ததும் தானாகவே அதன் காம்பிலிருந்து கீழே விழுந்து விடுவது போல் நானும் யமனுடைய பிடியிலிருந்து விடுபடுவேனாக. உலகியல் தடைகளில் இருந்து சிறிதும் துன்பமின்றி விடுதலை பெறுவேனாக. அழிவற்ற பதமான மோட்சத்திலிருந்து, அதாவது மோட்சத்திற்கு சாதனமான நிவிருத்தி மார்க்கத்திலிருந்து ஒருபொழுதும் விலகாதிருப்பேனாக. இந்த ஸ்ரீ ருத்ரனே அமுதமயமானவர். புண்ணிய கர்மங்களால், தவத்தால், வேதம் ஓதுதலால், வேதம் ஓதுதலால் யோக நெறிகளால் அல்லது தியானத்தால் அவரை ஆராதிப்பவர்களுக்கு புது வாழ்வு பிறக்கும். இவ்வுண்மையின் பெருமையாலேயே சிவபெருமான் தானாகவே தன் அடியார்களை காலனுடைய வெளித்தோன்றாத பிடியினின்றும் விடுவித்து அருள்கிறார். தலையோ விடுதலையோ தருபவர் அவரன்றோ? வெள்ளரி கொடி தானேதான் வெள்ளரிப்பழத்தை தன் கொடியோடு தலைத்து பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் அதே கொடி பழம் பழுத்ததும் தன் பிடியிலிருந்து விடுவித்து தள்ளியும் விடுகிறது அல்லவா? அதே போலத்தான் பகவானும் செய்கிறார். இந்த மிருதசஞ்சீவினி மந்திரம் என்னை பொறுத்தவரை ஒப்பற்ற மந்திரம். நீ அதற்கான வழிமுறையோடு ஒன்றுபட்ட மனதால் சிவனடியை சிந்தித்தவாறு காதலாகி கசிந்து உருகி ஜபித்து வா. ஜபத்தையும் ஹோமத்தையும் முடித்தவன் இம்மந்திரத்தினால் அபிமந்திரணம் செய்யப்பட்ட உரியேற்றப்பட்ட கலசி தீர்த்தத்தை காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் பருகிவிட்டு சிவபெருமானது திருமேனி விக்கிரகத்தின் அருகில் அமர்ந்து அவரை தியானம் செய். இதனால் மரணபயமே இருக்காது. அங்கன்யாசம், அதாவது உடல் அங்கங்களை தொடுதல், கரன்யாசம், கைவிரல்களால் செய்வது என்ற இரண்டையும் முறையே செய்துவிட்டு பின்தான் பூஜையை தொடங்க வேண்டும். திரும்பவும் பின்வருமாறு அமைதியோடு சிவபெருமானை தியானித்து சிவமந்திரத்தை, அதாவது மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு நித்தமும் ஜபம் செய்வதால் உண்மை தெரிந்தவர் சிவபெருமானது திருவருளால் அம்மந்திரத்தில் சித்தி பெறுகிறார். இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தின் தியான ஸ்லோகம் அஸ்தாம் போஜயுகஸ்த கும்பயுகலாத் கும்பயுகலாதுத்ருத்தி தோயம் சிரஹ சிஞ்சந்தம் கரையோர் யுகேன தததம் ஸ்வாங்கே சகும்பௌ கரோ அக்ஷஸ்ரங்கம் அக்ஷஸ்ரங்க மிருகஹஸ்த ஹஸ்தமம்புஜகதம் மூர்த்தஸ்த சந்திரஸ்ரவத் பியூஷார்த்ரநத் பியூஷார்த்தர பியூஷார்த்ரதனும் பஜே சகிரிஜம் த்ரயக்ஷம் ச மிருத்யுஞ்சயம். எவர் தனது இரு கர கமலங்களிலும் தாங்கியுள்ள இரு கலசங்களினாலும் நீரை எடுத்து தன்மேல் இரு கைகளினால் தன் தலையில் தானே ஊற்றிக்கொள்ளுகிறாரோ, கீழ் இரு கரங்களிலும் இரு கலசங்களை தாங்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு மற்றும் உள்ள மீதி இரு கீழ்கரங்களிலும் அக்கமாலையையும் மிருகமுத்திரையையும் தாங்கி தாமரை மலரில் மலைவர்களான உமை அம்பிகையுடன் விற்றிருக்கிறாரோ, தலையில் விளங்கும் சந்திரனிடமிருந்து எப்பொழுதும் பெருகி வரும் நிலவொளியாகிய அமுதப்பெருக்கினால் எவரது திருமேனி நினைக்கப்பட்டு ஈரமாக உள்ளதோ, அந்த முக்கண்ணனுடைய பெருமானாகிய மிருத்யுஞ்சயனை தியானிக்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், அப்பா, ததீசி முனிவருக்கு இவ்வாறு உபதேசம் செய்துவிட்டு சுக்ராச்சாரியார் சிவபெரும்பருளை தியானித்த வண்ணம் தன் இடத்திற்கு திரும்பினார். முனிஸ்ரேஷ்டரான ததீசியும் காதலாகி கசிந்து உருகி சிவபெருமானை தியானித்த வண்ணம் தவம் செய்ய வனம் சென்றார். அங்கு அன்பினால் உருகி சிவபெரும்பருளை தியானித்தபடி முறை தப்பாது மகாமிருத்யுஞ்சய மகாமந்திரத்தை ஓதியவாறே தவம் செய்யலானார். இவ்வாறு வெகுகாலம் தவம் செய்து சிவபெருமானே மகிழ்வித்தார். முனிவரே, தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அன்பர்க்கு எளியவர் ஆதலால் ததீசியின் எதிரே தோன்றினார். தன் இறைவனாகிய சிவபெருமானை தன் எதிரில் கண்ட ததீசி முனிவர் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்து வீழ்ந்து வணங்கி இருகை கூப்பி பக்தியோடு துதித்தார். அன்பனே, நாரத முனியே, சிவன முனிவரது புதல்வரான ததீசி முனிவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அம்முனிவரை நோக்கி உனக்கு வேண்டிய வரைத்துக்கேள் என்று கூறவே அவரும் இருகை கூப்பி தலைமணங்கி வேண்டலானார். ததீசி வேண்டுகிறார், தேவதேவரே, மகாதேவரே, எனக்கு மூன்று வரங்கள் தாருங்கள். எனது எலும்புகள் வஜ்ரம் போல் உறுதியாக வேண்டும். நான் எவராலும் வதிக்கப்படக்கூடாது. நான் எங்கும் எவருக்கும் அடிமைப்பட்டு உழலக்கூடாது. ததீசி கூறியதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அம்மூன்று வரத்தையும் அளித்தார். இவ்வாறு சிவபெருமானிடமிருந்து மூன்று வரங்களையும் பெற்ற வேதநெறி தவறாத பெருமுனி ததீசி மகிழ்ச்சியில் திளைத்து மன்னன் சுவன் இருக்குமிடம் சென்றார். கொல்லப்படாமை, வஜ்ரம் போல் உறுதியான எலும்பு, பிறருக்கு அடிமை அற்றிருத்தல் என மூன்று வகை வரங்களையும் சிவபெருமானிடந்து பெற்ற ததீசி முனிவர் மன்னன் சுவனது தலையை தன் காலால் உதைத்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் சுவன் தன் வஜ்ரப்படையால் ததீசியை அடித்தான். அவனோ தான் ஸ்ரீமன் நாராயணனது அருள் பெற்றவன் என்னும் இருமாப்பில் மிதக்கிறவன். அவன் ஏவிய வஜ்ரப்படையால் சிவனருள் கொண்ட ததீசியை அழிக்க இயலவில்லை. இது கண்டு பிரம்மனது குமாரனான க்ஷுவன் மிகவும் வியந்தான். பிறருக்கு அடிமைப்படாதிருத்தல், எவராலும் வதிக்கப்படாதிருத்தல், வஜ்ரப்படையினும் உறுதி படைத்திருத்தல் ஆகிய மூன்றையும் கண்டு வியந்தான். தன்னை வந்து அண்டியவரனை காக்கும் மன்னன் சிவன் மிருத்யுஞ்சயனை உபாசித்த ததீசியிடம் தோல்வியை தழுவினான். ஆகவே வனம் சென்று உபேந்திரரான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்கலானான். மன்னனது தவத்திற்கு மகிழ்ந்த கருடக்குடியுடைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனுக்கு தெய்வீக பார்வை அளித்தார். அவ்வாறு ஞானக்கண் பெற்ற சிவன் அவரை வணங்கி அன்பு மேலிடத் துதித்தான். தேவர்கள் கொண்டாடம் அவரை பூஜித்தான், போற்றினான், தலை தாழ்த்தி வணங்கி தன் உள்ள கரத்தை கூறலானான். மன்னன் கூறுகிறான், இறைவா, ததீசி என்பவர் ஓர் அந்தனர், தர்ம நெறிகள் அறிந்தவர். அவரது இதயத்தில் வணக்கம் உள்ளது. முதலில் அவர் என் நண்பர். இப்பொழுது அவர் நோய் நொடி தீர்த்தருளும் மிருத்யுஞ்சயரான சிவபெருமானை பூஜித்து அவரது திருவருளால் இரவாவரம் பெற்றுள்ளார். அனைத்து மங்களங்களையும் அருளும் சிவனது அருளால் எந்த ஓர் அஸ்திர சஸ்திரங்களாலும் கொல்லப்படாமையை பெற்றுள்ளார். ஒரு நாள் பெருந்தபசியானவர் அனைவரும் நிறைந்து விளங்கும் என் அரசவைக்கு வந்து என் தலையை இடது காலால் வேகமாக உதைத்து பின் செருக்குடன், நான் எவரிடமும் பயப்படுபவன் அல்ல என்று என்னை ஏளனமாக பேசினார். இறைவா ஸ்ரீ ஹரியே, ததீசி முனிவர் மிருத்யுஞ்சயரான சிவபெருமானிடம் உயர்ந்து வரம் பெற்றதால் சிரிக்கி அலைகிறார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மகாத்மாவான ததீசி முனிவரது கொல்லப்படாமை என்னும் வரமறிந்த ஸ்ரீஹரி சிவபெருமானது எல்லையற்ற அருளை நினைந்து பிரம்மனின் புதல்வனான க்ஷோமன்னனிடம், அரசனே, அந்தணர்களுக்கு எங்கும் ஒரு துளியும் அச்சமில்லை. மன்னவா, அதிலும் சிவனடியார்களுக்கு பயம் என்று ஒன்று இருப்பது கூட தெரியாது. நான் உனக்காக ஏதாவது செய்தால் அந்தனரான ததீசி அதனால் வருந்துவார். என்னை போன்ற தேவர்களுக்கும் சாபம் அளித்து விடுவார். ராஜராஜனே, தட்சிணது வேள்வியில் தேவதேவரான சிவனால் எனக்கு தோல்வியும் பின் ஏற்றமும் கிடைக்கும். ஆகவே இப்பொழுது உன்னோடு இருந்து நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. தனித்திருந்தே உனக்காக ததீசி முனிவரை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறேன் என்று உரைத்தார். சீமன் நாராயணன் கூறியதை கேட்ட மன்னன் சுவன், நல்லது, அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி அக்காரியம் நிறைவு பெற வேண்டி மனதில் மகிழ்ச்சியுடன் அங்கேயே தங்கலானான். அத்தியாயம் 39. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, பத்துடை அடியாருக்கு எளியவரான ஸ்ரீமன் நாராயணன் மன்னன் சுவனுக்கு நன்மை செய்ய வேண்டி ஓர் அந்தனர் வடிவம் கொண்டு ததீசி முனிவரது ஆசிரமம் சென்றார். உலக நாயகரும் குருவுமான ஸ்ரீமன் நாராயணன் சிவன் அடியார்களில் சிறந்தவரான பிரம்ம ரிஷி ததீசி முனிவரை வணங்கி க்ஷுவனுடைய காரியத்தை நிறைவேற்ற எண்ணி பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், சிவபெருமானது திரு ஆராதனையிலேயே ஒன்றிய மனம் கொண்ட பிரம்ம ரிஷியே, ததீசி முனிவரே, தாங்கள் அழிவற்றவர். நான் தங்களிடம் ஓர் வரம் வேண்டி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அதை அருள வேண்டும். க்ஷுவனது காரியத்தை நிறைவேற்ற விரும்பிய ஸ்ரீஹரி இவ்வாறு வேண்டவே சிவபக்த சிரோமணியான ததீசி முனிவர் உடனே ஸ்ரீஹரியிலும் பின்வருமாறு கூறலானார். ததீசி கூறுகிறார், பிரம்ம ரிஷியே, நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. க்ஷுவனது வேண்டுகோளை நிறைவேற்ற பகவான் ஸ்ரீஹரியே அன்றன வடிவேற்றி இப்பொழுது இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் சிறந்த மாயாவியாயிற்றே. ஆனால் தேவதேவனே, ஜனார்தனா, சிவபெருமானது இன்னருளால் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்ற முக்காலங்களையும் நான் நன்கறிவேன். இறைவனே, நான் தங்களை நன்கு அறிவேன். பாவங்களை களையும் ஸ்ரீஹரி அல்லவா தாங்கள்? எங்கும் நிறைந்த பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இந்த அந்தன வேடத்தை கலைத்து விடுங்கள். தீய எண்ணம் கொண்ட மன்னன் சுவன் தங்களை ஆராதித்தவன். ஆகையால் அன்றோ தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இறைவனே, ஸ்ரீஹரியே, தாங்கள் அடியவர்களிடம் காதல் கொண்டவர் என்பதையும் நான் அறிவேன். இந்த பொய் வேடம் எதற்கு? தாங்கள் இதை கலைத்துவிட்டு பகவான் ஸ்ரீ சங்கரரிடம் மனத்தை செலுத்துங்கள். நானோ சிவபூஜையில் உள்ளேன். இந்நிலையிலே கூட எவருக்காவது என்னிடம் பயமிருக்குமே யானால் அதை தாங்கள் உண்மையின் மேல் ஆணையாக கூறுங்கள். என் சிந்தையெல்லாம் சிவமயமாகவே இருக்கிறது. நான் என்றென்றும் பொய் கூறுவதில்லை. இவ்வுலகில் தேவர்களோ தைத்தியர்களோ எவரிடமும் எனக்கு பயமில்லை. ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், உயர்ந்த கொள்கை கொண்டவரே, ததீசி முனிவரே, சிவபெருமானை புஜிப்பதிலேயே கருத்துடையவர். ஆதலால் உங்களுடைய பயம் அழிந்துவிட்டது. அதாவது உங்களுக்கு பயம் என்பதே இல்லை. அதனால் முற்றும் உணர்ந்தவராகவும் இருக்கிறேன். இருப்பினும் நான் சொல்வதற்காவது ஒருமுறை உங்கள் எதிராளியான க்ஷுவனிடம் சென்று, அரசே, நான் உங்களைக் கண்டு பயப்படுகிறேன் என்று கூறுங்கள். ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே சிவபக்தரான ததீசி முனிவர் சிறிதும் பயமின்றி புன்னகைத்த வண்ணம் கூறலானார். நதிசுனிவர் கூறுகிறார், தேவதேவரும் மடுவை கையில் ஏந்தியவருமான சிவருமானது திருவருளால் நான் எங்கும் எப்பொழுதும் எவருக்கும் சிறிதளவும் பயப்படுவதில்லை, என்றென்றும் பயமின்றி இருக்கிறேன். இதை கேட்ட ஸ்ரீ மகாவிட்டு முனிவரை அடக்க தன் சக்கராயுதத்தை ஏந்தினார். தேவர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரது அஸ்திரங்களும் செயலற்றதாயின. பின்பு ஸ்ரீ விஷ்ணு எண்ணற்ற கணங்களை தோற்றுவித்தார். ஆனால் மகரிஷி அவர்களையும் எரித்து சாம்பராக்கினார். அதன்பின் ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய எண்ணற்ற திருவேணிகளை தோற்றுவித்தார். இதை கண்ட சிவன மகர்ஷியின் புதல்வரான ததீசி முனிவர் உலக நாயகரான ஸ்ரீமன் நாராயணனிடம் பின்வருமாறு கூறினார். ததீசி முனிவர் கூறுகிறார், சுந்தர பெருந்தோள் உடையோனே, மாயையை விட்டொழியுங்கள், உண்மையை ஆராய இவை வெறும் தோற்றமே என்பது புரியும். திருமகள் மணாளரே, பிறர் அறியாத பல்லாயிர வஸ்துக்களை நான் அறிவேன். இப்பொழுது என் உடம்பிலேயே உங்களையும் சேர்த்து அனைத்து உலகங்களையும் பாருங்கள். சோம்புதலை விடுத்து பிரம்மதேவரையும் ஸ்ரீ ருத்ரனையும் கூட பாருங்கள். வேண்டுமானால் நான் தங்களுக்கு அருட்கள் அளிக்கிறேன். இவ்வாறு கூறிய சிவன மகர்ஷியின் திருக்குமாரரான ததீசி முனிவர் சிவனது பேரொளி நிறைந்த தனது திருமேனியில் அனைத்து பிரம்மாண்டங்களையும் ஒரு சேர காண்பித்தார். அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு அவரிடம் மேலும் கோபம் கொண்டார். இதற்குள் மன்னன் சிவனும் நானும் அங்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுது அங்கு அசைவென்று நிற்கும் ஸ்ரீமன் நாராயணரையும் தேவர்களையும் சிரம் கொள்வதிலிருந்து தடுத்தேன். என் சொல்லை ஏற்ற ததீசி அவர்களை தோற்கடிக்கவில்லை. ஸ்ரீஹரி அவரிடம் சென்று அவரை வணங்கினார். அதன்பின் சிவனும் மிகவும் எளியவனாக பரிதாபத்திற்கு உரியவனாக ததீசி முனிவரிடம் சென்று வணங்கி வேண்டினான். சிவன் கூறுகிறான், முனிவரே, சிவனடியாரில் சிறந்தவரே, எனக்கு அருள் புரியுங்கள். பரமேஸ்வரரே தாங்கள்தான். தீயவர்களது கண்களுக்கு எட்டாதவர், என்னை காத்தருள வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மன்னன் சுவன் இவ்வாறு வேண்டவே பெருந்தவசியான அந்தனர் ததீசி முனிவர் அவனுக்கு அருள் புரிந்துவிட்டு ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களைக் கண்டு மிகவும் சிறந்து சிவத்தியானத்திலிருந்து கொண்டு அவர்கள் அனைவரையும் சபிக்கலானார். ததீசி கூறுகிறார், தேவர்கோனான இந்திரனே, தேவர்களே, முனிவர்களே, நீங்கள் அனைவரும் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் உள்ள கணங்கள் ஆகிய அனைவருடனும் அழிந்து விடுவீர்களாக. தேவர்களாலும் மன்னர்களாலும் கொண்டாடத்தக்க சிறந்த அந்தனரான ததீசி முனிவர் இவ்வாறு தேவர்களை சபித்துவிட்டு மன்னனான க்ஷுவனை பார்த்து, மன்னனே, அந்தனென்றோ சிறந்த தெய்வ பலமும் செயற்கரிய செயலை சாதிக்கும் திறனும் பெற்றவர்கள் என்று விளக்கமாக கூறிவிட்டு தன் ஆசிரமத்திற்குள் சென்று விட்டார். க்ஷுவனும் ததீசி முனிவரை வணங்கிவிட்டு தன் அரண்மனை சென்றார். ஸ்ரீமன் நாராயணனும் தேவர்களும் வந்த வழியே திரும்பினர். இவ்வாறு அந்த இடம் ஸ்தானேஸ்வரம் என்னும் திருத்தலமாக புகழ் பெற்றது. அத்தலத்திற்கு யாத்திரை செல்பவர்கள் முடிவில் சிவனோடு இரண்டல கலந்து விடுவர். அப்பா நாரதா, க்ஷுவனுக்கும் ததீசி முனிவருக்கும் நடந்த வாதப்போர் பற்றி இதுவரை சுருக்கமாக கூறினேன். சிவபெருமானை தவிர ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா முதலியவர்கள் பெற்ற சாபத்தை பற்றியும் கூறினேன். இவ்வாதைப்போரை பற்றிய கதையை நித்தமும் கேட்பவன் சொல்பவன் ஆகியோர் அபமிருத்திவான அகால மரணத்தை வெற்றி கொண்டு உடலை உகுத்தவன் பிரம்மதேவனது உலகை பெறுவான். போர்க்காலத்தில் இதை படிப்பவனுக்கு மரண பயமில்லை, வெற்றி நிச்சயம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: புலகாதிபச் சருக்கம். புலகன் புனுகு பூனையாய் வரம் பெற்றது. உருவு பல வேறு புனை புலகனெனும் மோரசுரன் ஒரு பொழுது நாவி வடிவாய் அருணகிரி மீதுலவி அரிய புழுகே சிதறி அதிக பலமாய் அவனியோர் வெறுவையுமையோர் முனிவர் ஒருவர் ஒழியாதறிய வினைபுரிகையால் அவரெலாம் கருணை மலை போலிமய மலையமலை வாகருரை கைலை மலை மேவி மொழிவார். புலகன் அழியான், ஆனால் முக்தி கொடுப்போம். புலகன் என்னும் மோரசுரன் மிருக வடிவாகிவதை புரிய உலகேழு முறை போய் விளதுயரம் மாயினர்கள் என உரை செய்தார் அவர்கள் விமலன் அவரோடு புகழ்வான். அளவில் மனமான புழு கருணகிரி மீதுதவி அதிக பலமாய் மறுவி நான் எளிதில் அழியான் அவனும் இனிய கதி ஏற உமை இடரலையில் ஏற விடுவோம். நாவி வடிவானவனே ஆவி விடுவாய் மேபுவன ஓதி அருளோடு புலகாதிபனை வேத முதல் கூவியவுனா நாவி வடிவாகிய உன் ஆவி விடுவாயென நாவி வடிவான் மொழிகுவான். பாவை ஒரு பாக கருணாலய புராதன பராபர விலோச்சன அருளாய் ஏவல் எளியேன் மொழியு மாறுதவனா இறைவன் நீரடியின் மீது தொழுதே. புழுகு அணி இறைவன் என்ற பெயர். எனது கிளையா மிருகம் உனது திருமேனி புக இனிய புழு காலும் ஒரு பேர் புனகையனவே பரவி உயிர் விடலும் நாபிகதி புகுத இறையோன் அருளினான். மனமுருகிய முனிவர் இமயவர்கள் மானிடர்கள் மதிமுடியின் மேலணியவே அனவரதம்மாள் மதமும் இமஜலமும் மாலைய மதருவியனவே பெருகுமே. புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புழுகு பனி நீர்களபம் அணு அளவதேனும் இறை புனையும் வகையால் உதவினோர். விழிக்குளிர நாடி அரண் இணையடிகளே பரவி வினவினர்கள் வீடு பெறுவார். உழைமறுபு பாணியினர் சரிதம் இது ஆகுமென உவகையுடனே உரை செய்தான். மொழியும் மலரால் அயனை முனிவருடனே சனக முனி புகழ்வினோடு தொழுதான். வாழ்த்து. அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போல் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையமேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியே ஞானம் வாழி நன்மை வாழி நாடி ராஜ நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சரத வேதமாகமம் காணம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வியன் பானபேர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே. இக்கதை படித்தோர் கேட்டோர் எழுதினோர் எழுதி வைத்தோர் மைக்கடல் சூழ்ந்த இந்த வையகம் முழுதும் காத்து தக்க சந்தான போகம் சவுக்கியம் தழைய வாழ்ந்து திக்கருணேசர் அன்பால் சிவபதம் பெறுவர் தாமே. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்தோ மா வித்யுஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தேஹேமாப்ஜினீமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கிஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதிம் சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் நன்றுடையானை தீயதிதானே நரிவள்ளேறு ஒன்றுடையானே

குன்றுடையானே சீரா பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் கொடுமே வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினே வேண்டியனை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நின்றாய் வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே ஒளிவளர் விளக்கே உலப்பிரா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர்ப்பணிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தக் கனியே அம்பரம் ஆடரங்க வெளிவளரும் தெய்வ கூத்துகந்தானே தொண்டனேன் இளம்பு மாவிடம்பே பாலுக்கும் பாலகன் வென்றி அழுகிட பார்க்கடல் இந்தபிரான் மாலுக்கு சக்கரன் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள் ஆதிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பரமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுருமே வேத நெறி சழைத்தோங்க மிகு செய்வச்சுரை விளங்க பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுக சீத வடவையற்று அளித்தினை ஞான சம்பந்தள் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு செய்குவா வேதப்பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகம சித்தீதில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றி சூழ் செங்க சிவயானமாமுனிகன் ஒற்றாமரையழிக்கள் புக்கு நம பார்வதி பதயேர மகாதேவா எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவள்ளி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான இந்த புராண படான வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து என்று சொன்னார் சித்தியார் ஆசிரியர். சிறப்புடைய புராணங்கள் என எவை? புராணங்கள் எல்லாமே சிறப்புடையதானே, அது குறிப்பாக சிறப்புடைய என்றதான ஒரு அடைய தேவைதான். புராணங்கள் பிரம்மாவை உயர்ச்சியாக சொல்கின்ற புராணங்கள், விஷ்ணுவை உயர்ச்சியாக சொல்கின்ற புராணங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அத்தனையிலும் சிவருமானையே உயர்வாக கூறுகின்ற புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அந்த வகையிலே இன்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்த காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக வகுப்பு நடைபெறவில்லை, பல்வேறு காரணங்கள். அதனால் எனக்கு என்ன பாடம் நடத்தணும்னே மறந்து வச்சு நான் நேற்று போட்டு மண்டையை பசஞ்சு பயஞ்சு பார்த்து எது நடத்தணும், எல்லாமே நடத்தின மாதிரியே தெரியுது. அதாவது என்னென்னா, இதே காஞ்சி புராணம் கோயில்பட்டியிலையும் சொல்கிறதுனால அங்கே சொன்னது இங்கே சொன்ன மாதிரியும் இங்கே சொன்னது அங்கே சொன்ன மாதிரியும் ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன என்ன கேட்டு பார்த்து
எனக்கு வேணுங்கிற போது அவங்க சொல்ல முடியல, அப்புறம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பார்த்தேன், சரி நாமளாக ரசி விட வேண்டிய வழியிலே சொல்லி சாந்தாசாய வடனம் என்பதுதான் இது சொல்லணும். நியாயப்படி அவர் சொன்னபடி மணிகண்ட வயசுக்கு அடுத்தது. ஆனால் நான் பார்த்துட்டு வந்த சப்தஸ்தான வடனம் அதுக்கு அடுத்த வடனம், சாந்தாசாய வடனுக்கு அடுத்த வடனம் சப்தஸ்தான வடனம். உயிர்கள் பாவம் புண்ணியம் இரண்டும் செய்கின்றன. அதிலே புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், செய்கிறோம். ஆனால் இந்த புண்ணியங்களுக்கு என்ன பலன் மதிப்பு என்று சொன்னால், இந்த புண்ணியங்களெல்லாம் பாவமோ பாச புண்ணியம் பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று மூன்றாக பிரித்தார்கள். உயிர்களுக்காக செய்கின்ற புண்ணியங்களுக்கெல்லாம் பசு புண்ணியம், தண்ணீர் பந்தல் வைத்தல், கோடைகால தண்ணீர் மோர் வைத்தல், இப்படி பல. அதே போன்று யாகங்களும் பசு புண்ணியங்கள் தான். இந்த யாகங்களிலும் பொது நீக்கி செய்கின்ற யாகங்கள் என்பது மிக குறைவு. யாகங்கள் சொல்லாத்த கேட்டால் யாகங்கள் சுப்பிரமணியை நோக்கி செய்யவில்லையா, அது பொது புண்ணியம் இல்லையா என்ற வாசம்தான். ஆனால் பொது நீக்கி வழிபடக்கூடிய அந்த யாகங்கள் குறவு, மிக குறவு. ஆயினாலே அதை அத்தனை பசு புண்ணியமாகவே சொல்லும், யாகங்களும் பசு புண்ணியங்களே. ஏனென்றில் அந்த யாகத்திற்கு பலன் சொல்ல பார்க்கும் பொழுது உயிருக்கு வேண்டிய பலன்களைத்தான் சொல்கின்றன. ஆகினாலே அதுவும் பசு புண்ணியமாக ஆகிவிட்டது. இப்படி பசு புண்ணியம் பதி புண்ணியம் ரெண்டாக பிரிகிறது. சிவருமானை நோக்கியே செய்கின்ற புண்ணியங்கள் பதி புண்ணியங்கள், சிவதீட்சை புரிதல், சைவானுஷ்டானங்களை கடைபிடித்தல், சிவதர்மங்களை கடைபிடித்தல், சிவபூஜை எழுந்தெடுத்து கொண்டு சிவபூஜை செய்தல், சிவாலயங்களை ஸ்தாபித்தல், அதுக்கு வேண்டும் நிபந்தனைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தல், இவை அனைத்தும் சிவபுண்ணியங்கள் என்று சொல்றேன். ஆனால் இந்த சிவபுண்ணியம் பண்ணுவதற்கும் ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும், அந்த தான் வரும். ஆகையினால அது எப்படி என்றால், இந்த உயிரானது பல்வேறு பிரதிகளிலே புண்ணியங்கள் ஈட்டியிருக்கின்றன. அந்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அதனுடைய போகங்களை அனுபவிக்கின்றன. அந்த புண்ணியம் தீர்ந்தவுடனே டப்புன்னு கீழே வந்தாங்க. மேலுலகத்திலே சென்றிருந்தாலும் அங்கே புண்ணியம் நமக்கு எவ்வளவு கொண்டு போயிருந்தோமோ அந்த அளவு தான் அங்கே அனுபவிக்க முடியும். அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் உடனே மீண்டும் இந்த புயலைத்தான் வரணும், இந்த பூமிக்குத்தான் வரணும். அதைத்தான் இரும்பு விலங்கு பொன் விலங்கு என்று சொன்னாங்க. எல்லாம் விலங்கு தான், எதான அதை பொண்ணு தங்கத்தில் போட்டான்னா இரும்புல போட்டான்னு எல்லாமே விலங்கு தான். ஆகையினால அந்த விலங்குகளாக அந்த புண்ணியங்கள் மேல் உலகங்களை சென்று அனுபவித்து மீண்டும் கீழே வருகின்றன. சிவபுண்ணியங்களுமே சில சாலோக சாமிய சாரூபியம் என்ற பதங்களை கொடுக்கின்றது. அதுவும் ஒரு ஸ்டேஜ் அந்த புண்ணியம் வருகின்றன, மீண்டும் கீழே வந்தது. இப்படி புண்ணியங்களுக்கேற்ப அங்கே முகங்களை அனுபவித்த பின்பு எஞ்சியுள்ள வினைக்கு ஏற்ப மீண்டும் இந்த பூமிக்கு ஏர் வருகிறது. அந்த எஞ்சியுள்ள பூமி வினை எப்படி என்று சொல்ற, இந்த சிவபுண்ணியம் செய்து சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக, எஞ்சியுள்ள சிவபுண்ணியத்தின் காரணமாக நற்குலத்திலே வந்து பிறக்கிற, நற்குலத்திலே வந்து பிறப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும்ல்லவா. ஏனென்றால் மற்ற குலங்களிலே சென்று திறந்து இறைவனை பற்றி சிந்திக்கக்கூட வாய்ப்பு இல்லாத குலங்களை தனியாக இருக்கின்றன. அதை பற்றி சிந்திப்பதற்கே அவருக்கு நேரம் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை சூழ்நிலை அங்கெல்லாம் ஒன்றாக தள்ளாமல் உயர்ந்த குணக்குலத்திலே பறக்க வைத்து மீண்டும் புண்ணியங்களிலே செலுத்தி மனத்தை செலுத்துமாறு ஒரு சூழ்நிலையை உற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் அந்த புண்ணியங்கள். அதான் புறச்சமய நெறி நின்றும் அகச்சிமயம் புக்கும்,
புகழும் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆசிரமத் துறையில் அவையடைந்தும் அருந்தவங்கள் பல உறிந்தும் ஆரணங்கள் பழித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளைத் தெளிந்தார் சைவத் திரைத்தலைவர். இவ்வளவு குவாலிஃபிகேஷன் தான் இங்கே வர முடியும். வேத சிறப்பொருள் என்பது உபநிலங்களை குறிக்கும். ஆக சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தால்தான் நமக்கு எது புண்ணியம் எது பாபம் எது நன்மை எது தீமை என்பதற்கு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். சரீக்கிரியா யோகங்களை செய்து அதன் காரணமாக பல பிறவிகளிலே சரீக்கிரியா யோகம் செய்து அதன் காரணமாக ஞானத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஞானம் வந்து லேசாக வந்துடாது. அப்போ பல பிறவிகளிலே சரீக்கிரியா யோகங்களை பயின்று அதன் பின்பு ஞானத்துக்கு வரும். அதான் சரீக்கிரியா யோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சார்வர் என்று சொல்லுங்க. இப்படி பல பிறவிகளின் பல புண்ணியங்களின் காரணம் சிவபுண்ணியங்களின் காரணமாக நற்குலத்திலே வந்த பிறகு சிவதீட்சையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு சக்திதீட்சை பெற்று அந்த சிவதர்மங்களை அனுஷ்டிக்கிறோம். நம்முடைய பெருமான் வந்து ஆசுதோஷின்னு அவன் பேர். எப்படின்னா சட்னு இறங்கிடுவான், ஒன்றை விட்டா கிடையாது வரும், டம்முன்னு கிடையாது என்ன பண்ணுவான், எளிதில் ஒரு நிலைக்கு வரக்கூடியவர், ஆசு மகிழக்கூடியவர். சிலந்தி வலை பின்னியது, அது பின்னணும்னா பின்னது ஏதோ பண்ணது, அதுக்கு என்ன பதவி கொடுத்தான், கோட்சங்க சோழன் பதவி நினைச்சு பார்க்க முடியுமா? எலி வாய் சுட்டதுனால தூண்டுச்சு, அதை தூண்டணும் தூண்டலை, அதுக்கு எதை பண்ணது வாய் சுட்ட மாதிரி நூகுன்னு தெரியும். மேலே வந்தது பிரகாசமாச்சு, சுவாமி பார்த்தார், உடனே பலி சக்கரவர்த்தி ஆகிட்டார். இப்படி நம்முடைய சிவதர்மங்கள் வந்து எளிமையாக இருக்கிறது, கிடைக்கும் பலனும் அமோகமான பலன்கள். அப்படி சிவதீட்சை பெற்று சிவபூஜை செய்து முன்னவர்கள் ஒரு சிறந்த சிவ புண்ணியமாகும். இதில் ஒரு மனோகத்துவ ரீதியாக உள்ளது, சாஸ்திர ரீதியாக உள்ளது. என்னன்னா இறக்கும் தருவாயில் ஒருவன் இருக்கிறான். அப்போ அவன் இறக்கிற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அடுத்த பிறகு வித்து. அதனால்தான் எப்பொழுதும் சிவசிந்தனையிலே இருக்க வேண்டும், ஐந்தெழுத்தே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன. இவன் ஐயோ அனைய பெண்களை நாம் அனுபவிக்காமல் போகிறோமேனு நினச்சின்னு டம்னு விட்டான் வச்சுவோம். அடுத்த பிறகு அவனுக்கு அதுதான் அந்த போகங்களாம் போகிறான். அது அந்த நேரத்தில் மரண வேதனைன்னு சொல்லுவார். அப்போ அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அடுத்த வரைக்கும் வித்து. அது லேசில் அதை மனசு, அதாவது எவன் எப்படி இப்போ நான் போட்டு இழுப்பான், நான் வரமாட்டேமா, நான் இந்த போய் சண்டித்தனம் முடியாது, ஏன் பொண்ணு இருக்குது பொண்ணு இருக்குது பேரம்பேச்சிலாம் இருக்குது, இந்த வீடு வாசல்ட்டு வரவா நான் முடியாதுன்னு மேலே வர இழுப்பான். அவன் இழுக்க ரொம்ப போராடித்தான் கொண்டு போவான். அப்படி அந்த இழுப்பதற்கு காரணம் என்னென்றால் இந்த உலகத்தின் இந்த சூழ்நிலையில் மேற்கொண்ட பற்று, அதான் காரணம். ஒருத்தர் ரொம்ப மரண வேதனை பட்டு இருக்கார், போகமாட்டாங்க உயிர் போகமாட்டாங்க, கிரு புறனை இழுத்துட்டு கிடக்கு, நான் என்ன செய்யறது தெரியல. ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், என்னையா அப்படியே போட்டு வச்சிருக்கேன், என்ன சரி சார், நாங்கள் வந்த மண்ணை கரைச்சி விட்டாச்சு, பொண்ணை கரைச்சி விட்டாச்சு, பாலெல்லாம் விட்டு பார்த்தாச்சு, கலப்போம் நடக்க மாட்டேங்க, கொஞ்சம் இறங்க உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே நோட்டை கட்ட கொண்டு வாங்கினார், உருவா நோட்டு, அந்த நோட்டை அதை வாங்கி அவர் மாவில் வச்சு நல்ல நாலு தரம் அமுக்கணும் டப்புன்னு போயிட்டு. காரணம் என்னன்னா, ரூபாயை விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி இரும்புட்டு வச்சுட்டு நான் போகிறோமே, அந்த வாரம் இந்த ரூபாயை மாறு வச்சு ரெண்டு பேரும் அழுத்தணும்னு ஹாவா டாப்புணும். இப்படி சில வேதனைகள். என்னுடைய அப்பா பாட்டி படுக்கையில் இருக்க, அவளுக்கு பேத்திக்கு குழந்தை வந்து பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப நாளாக பேச்சு கன்சியூம் ஆகி வந்தாச்சு, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது, இருந்தாலும் அவளுக்கு கிடப்பட்டேன். நாம் பார்க்காம போகிறோமேன்னு சொல்லி ஒரு நாலு நாளாக போட்டு கிருக்குன்னு எடுத்துகிட்டு கிடக்கு, போக மாட்டேங்குது. என்னெல்லாமா பண்ணி பார்த்து கதை நடக்கலை, எங்களுக்கு இந்த சைக்காலஜி தெரியல. தயிர் விடுறாங்க, என்னம்மா இப்படி போட்டு வச்சுருக்கேன், நேரம் ஆச்சு,
பேத்திக்கு ஆண் குழந்தை பிறந்தாச்சு சௌகரியமாக இருக்குன்னு சொன்னால் டப்புன்னு போய்ட்டு அந்த மரண வேதனை அவ்வளவு. ஆகையினால அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள் வேண்டும். அதங்க இருக்கிறவளாவது நல்லதை சொல்லிட்டுருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் அமர்ந்து நல்ல நாமாவளியை சொல்லணும். திருவாசகத்தை படிக்கலாம், சிவபுராணத்தை படிக்கலாம். அந்த கேள்வி கேட்கறது மூலமாவது அவளுக்கு அவளோட ஒரு சிந்தனை மாறுபாட்டு இருக்கும். அப்படி அத சுஞான சுவாமி சொல்றார், அவ் உடம்பு இறக்கும் ஞான்று மனம் ஒரு விடயத்தின் சென்று பற்றியதாயின் அதை அனுபவிப்பதற்கு துணையாகி எஞ்சி நின்ற உடல் வினையோடும் ஆண்டும் பிறந்து அனுபவித்தன்றி அவ்விடைய பத்திரத்தல் கூடாது. அப்படி போனால் அந்த என்ன நினைக்கிறதோ அதுக்கு பிறகு கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அந்த உயிர் வரும். அந்த பற்றுக்கேற்ப அந்த வினைக்கேற்ப பிறகு கொடுத்து அதை நன்றாக அனுபவிக்க வச்சு அதில் ஓர்ப்பு உனக்கு வரணும். ஓர்ப்பு எப்போ வரும்னு சொன்னால் அனுபவத்தின் அப்புறம் தான் வரும். ஆமாம், அனுபவிச்சு அனுபவிச்சு தான் ஓர்ப்பு வரணும். இப்போ சில பேருக்கு இயற்கையாகவே அதில் பற்று கிடையாது, காஃபி சாப்பிட்றதே இல்லை, காஃபியை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, பிறவியிலிருந்தே காஃபி சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மா காஃபி சாட மாட்டா, பையன் சாட மாட்டான், மருமகள் சாட மாட்டா, குழந்தைய சாட, நான் தந்தான் காஃபி சாப்பிட்றேன். பிறவியிலே அவங்களுக்கு காஃபி நல்லா ஒரு வெறுப்பு வேண்டாம். இது காரணம் என்ன ஆனால் முற்புறவியிலே காஃபி நிறைய குடித்து அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு அதில் ஒரு உவர்ப்பு வந்துருக்கு. அந்த உவர்ப்பு தான் இந்த பிறவியில் வந்து காஃபி கிட்ட போட மாட்டேங்க, எனக்கு இன்னும் வேறு வேலைக்கும் இருக்குது அந்த மாதிரி. இப்படி எந்த வினையை நாம் நினைக்கிறோமோ அதற்கு பிறகு கொடுத்து அந்த வினையை அனுபவிக்க செய்து அப்புறம் அதுக்கு உவர்ப்பு வந்ததுன்னு ஏற்படும். அப்புறம் பச்சற்றுங்கிறது அப்போ தான் மாற்றம். இப்படி இந்த வினையினுடைய நுகர்ச்சி வந்து மீண்டும் பேவியை கொடுத்து அதை அனுபவிக்க செய்து அந்த வினை தீர வேண்டும். அதை நல்வினைகள் நமக்கு செய்தால் நல்ல பிறவிகள் கிடைக்கும். அதுவும் விலங்கு தான், பிறப்பே இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டுதல் தவம் செய்ய சிவ அது சிவபுண்ணியம் தான் அதை தரும். அது சிவபூஜை சிவதீட்சை தான் அதற்கு காரணம். அந்த முறையில் முனிவர்கள் எழுவர், அத்ரி பிருகு குச்ச வரிஷ்ட கோதம காஷ்யப அங்கிர சாரசயர் எழுவர். அதாவது எங்களுடைய வைதிக அனுஷ்டானங்களில் ஒரு வேதத்தை சொல்கிறான்னா அதுக்கு ரிஷி சந்தஸ் தேவர் சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்போ எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா ரிஷி கண்டுபிடித்தாருன்னு சொல்லியிருக்கான். அந்த ரிஷியை என்ன சொல்லியேன்னு கேட்டால் அந்த ரிஷி தான் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சாரு, அதனால தான் முதல் சொல்கிறோம். இல்லை இப்போ காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடி விஸ்வாமித்திரன் சொல்கிறோம் சொல்கிறான். அப்போ விஸ்வாமித்திரனால காயத்ரி மந்திரம் கிடையாதா? அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னா அப்போ அவர் என்ன மந்திரத்தை சொல்லி தவஸ் பண்ணார்? அதான் அப்படி இல்லை. அதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்னால் நீ ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னால் சார் இதுக்கு எவனாய் செய்து பலன் அடைஞ்சிருக்கானான்னு கேள்வி, ஒரு கேள்வி வரும். ஆமாம் சார், அந்த அவர் வந்து காரியம் செய்ய நம்ம பலன் நிறைய அடைஞ்சிருக்கார் அப்படி அப்படியான சரி மனம் கொள்ளும். அந்த மாதிரி அந்த இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தியானவர் யார்? ஏங்கண்டா விஸ்வாமித்திரர். அதனால் ஒரு அந்த அந்த மந்திரத்துக்கு அவர் ரிஷி விஸ்வாமித்திரர். அந்த மாதிரி அவர் சந்தஸ் அந்த எந்த ரைமில் அது இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு தேவதை அது என்கிற சொல்லிட்டா அந்த மந்திரத்தை ஆராய்ச்சார். வைதிக அனுஷ்டானத்தில் பிராணாயாம மந்திரம் வியாகிருதி சொல்கிறோம். ஓகே, அந்த வியாகிரி மந்திரத்துனா பிராணாயாமத்துக்கு பயன்படுத்தும், நாம் பஞ்சபிரம்மசடங்கத்தை பயன்படுத்துகிற மாதிரி. அப்போ அதுக்கு ரிஷி சொல்லிடும், அது யாருன்னா இந்த ஏழு அத்ரி பிருகு குச்ச வரிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிர சாரஷயா இந்த ஏழு ரிஷி. அந்த ஏழு ரிஷிகள் தான் இங்கே என்ன பண்ணினார் என்று கேள்வி. சாத்திரம் வல்ல வியாழனை ஆண்டு அருள் சார்ந்தாரை காத்தபிரான் திறம்
இங்கிது கட்டுரை செய்தேமா. சாஸ்திரங்கள் எல்லாம் கல்லவன், நூல்களை எல்லாம் கற்ற வியாசன். இப்ப நடக்கிறது வியாச பௌர்ணிமா என்றது, அதாவது குரு பௌர்ணிமா என்று சொல்கிறேன். இதில்தான் நம்முடைய சன்னியாசிகளாம் சதுர்மாச விரதம் என்பதை அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் சைவத்தில் சொன்ன மாதிரி தெரியல, மத்வ விசிஷ்டாத்வைதாத்வை சன்னியாசிகள் எல்லாரும் அனுஷ்டிக்கிறேன். இது எதுக்காக அவங்களுக்கு அதை நியமமாக வச்சாங்கன்னு சொன்னால், இது மழைக்காலம், ஆவணி புரட்டாசி ஐப்பசியெல்லாம் மழைக்காலம், நிறைய புழுப்பூச்சிகளாக நடமிடம் நாம் நடக்கிறதுனால அதுக்கு இடையூறு ஏற்படும். அதோட பிரயாணத்துக்கு கஷ்டமான சூழ்நிலை மழைக்காலம், அதனால் ஒரு இடத்துல இருந்து தவம் செய்ய வேண்டும் என்று நியமிக்கும். அதுதான் சாந்திர மாசம் விரதம். அந்த சைவ சந்நியாச பத்ததின்னு ஒன்று இருக்குது, அதை புரட்டி பற்றி பார்த்தா நம்ம சாதுரி மாதத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்து ஒன்று காணலை. ஒரு என்னுடைய அறியாமைக்கு நான் தெரியலனால் பெரியவர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி அந்த வியாச பௌர்ணமி என்று இதை சொல்லுவாங்க. அந்த வியாசர் என்ன பண்ணினார்னா, போன இதை சாந்தாசய வடத்தில் அவர் பூஜை பண்ணினால அந்த சாஸ்திரம் வந்த யாசனை ஆண்டு அருள் செய்தார். அந்த சார்ந்தாருக்கு அருள் செய்பவராயினால் சார்ந்தாரை காத்த பிரான். அவருடைய திறனை அவரை பற்றி போன படலத்தை சொன்னோம். இப்போ என்ன என்ன, ஏத்தரு மஞ்சள் நதிப்புடை ஏழ்முனிவோர் எந்தாய் சேர்ந்தன ஏத்திய ஏழிடம் எவளன் சொல்லுவார். இங்கே ஏழு முனிவர்கள் வழிபட்ட தலத்தை பற்றி இப்பொழுது சொல்ல போகிறோம். அந்த ஏழு முனிவர்கள் யார் சொல்ல, அத்திரி, குச்சன், வசிட்டன், அருள் பிருகு, பாசங் கைத்தொயர் கௌதமர், காசிபரோடு அங்கிரல் என்றேழில் மெய்த்தவரும் பனிசூழ் இமயக் கிரிமேல் முன்னாள் உத்தமமான அருந்தவன் ஆற்றலுறும் காரை. இந்த ஏழு பேரும் இமயமலையில் போய் தவம் செய்தானாம். அவர் ஏழு பேரும் தவம் செய்திருக்கிறவரு அங்கே பிரம்மா தோன்றுகிறார். ஆயுதல் அம்புய வாழ்க்கை நெடுந்தகை ஆங்கைதே. ஆயுதல் தாமரை, அம்புஜம் என்றாலும் தாமரை தான், இதை அம்புயம் என்று தமிழ் சொல்றான். அந்த தாமரையிலே வாழ்கின்ற பிரம்மா அங்கு வந்து நீர் விழைந்தமை கூறுவின் என்றாலும், உங்களுக்கு வேணுங்கிறது என்னப்பா நான் கேட்கிறேன். நேர் போற்றி பாயிரின் சீத்து விளங்கொழி காஞ்சழன வானுவோல் நீயர் தோற்றம் உருந்தவவேந்தர் விழுங்குற்ற. சூரியன் எழுகின்றார், அதை வர்ணிக்கிறார். சூரியன் எழுகிறது எப்படி இருக்கன்னா, இருள் கடுத்தமான அந்த இருளை துளைத்து கொண்டு அந்த சூரியன் மேலே வருகிறான். அதுபோல மீ உயர் தோற்றம் குருன் தவவேந்தர் விளங்குற்றார். அந்த முனிவர்கள் சொல்ல முற்பட்டார்கள். என்ன சொன்னார், முதுக்குறைவாளர் பெறத்தகு முத்தி அருட்செல்வம் மதிக்குறை உற்று உடல்வோர்களும் மற்றெழுதிற்கூட புதுக்கும் உபாயம் எமக்கருள் என்ன மலர்போரன் விதுக்குறை சூடி மலர்பதம் ஏற்றிவிருக்கின்ற. கல்வி கற்றவர்கள்லாம் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், இறைவனுடைய இலக்கணங்கள்லாம் அறிந்தவர்கள், அதுக்கேற்ப வழிமுறைகளை திறந்து தவம் செய்து அதுக்கு வழி செடிக் கொள்வார்கள். படிக்காதவன் என்னையா செய்யும், பாமரன். அப்போ அவனுக்கு முத்தி கிடைக்கணுமானா என்ன செய்யணும். அதனால் மதிக்குறை உற்று உழல்வர்கள், படிப்பு குறைவாக இருந்திருக்கின்றவர்கள்லாம் எப்படி அவர்கள் அதுக்கு புதுக்கும் உபாயம் உபாயத்தை சொல்லணும். அவர்களாம் எப்படி ஈடேறுவது என்பதுக்கு ஒரு வழி சொல்லணும். அது அதை பிரம்மா கேட்டோம், பிரம்மா கேட்டோம் உடனே டக்குன்னு சொல்லலையாம். வேணும், நம்ம ஐயா நினச்சதுக்கப்புறம் தான் சொன்னாராம்.
என்னதான் விதுக்குறை சூடி மலர்பதம் ஏற்றி விரிக்கின்றான். சிவருமான கொஞ்சம் நேரம் நினைச்சு பார்த்து அதுக்கப்புறம் சார் விதுக்குறை சூடி, ஆனால் விது என்றால் சந்திரன், அந்த சந்திரனை சூடிக்கிறவருடைய மலர்பாதத்தை நினைந்து இப்போட சுங்கேரி சுவாமிகள் இளவரசருக்கு விதுசேகர பாரதியின் பெயரை சார் அதை கூட சொல்லியிருக்கேன். போய் கேட்டான் அது என்ன சார் விதுக்குறை விதுசேகர பாரதியின் அப்படி கேள், என்னுடைய பரமகுரு சந்திரசேகர பாரதி அவர் பேர் வைக்கணும்னு ஆசை, வச்சா சந்திரசேகரான்னு கூப்பிட முடியுமா, பரமகுரு பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? இப்போ தான் கூப்பிட்றாங்க சார், இப்போ கூப்பிட்டு போகிறேன், கூப்பிட முடியாது. அப்போ அது நேசவன் சந்திரனுக்கு இன்னொரு பேர் விது, அதான் விதுசேகர பாரதின்னு அந்த குரு புக்தி சொல்லுவேன். இங்கே நம்ம மடத்து குரு புக்திலாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவங்கள்ட்ட நிறைய படிக்க வேண்டி இருக்கு. நாம் சும்மா அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட அவங்கள பார்த்து படிக்க வேண்டி நிறைய நம்மகிட்ட இருக்கு. இல்லை எது படிக்கணுமோ அதை எதாவது படிக்கக்கூடாதோ படிக்கிறது அப்படி சொல்லி அவரை ஏற்றி சொல்ல என்ன சொன்னார் நான் பற்று இகலருக்கு பற்று இகல் அற்று குற்றமில் சிந்தை பனவீர்கள் பற்று இகல் அற்ற அப்படி அற்ற யாரு குற்றமில் சிந்தை குற்றமே இல்லாத சிந்தனை உடையவர்கள் யாரு பதவீர்கள் முனிவர்களே கற்றுயல் காட்சி கொற்றமிலோரும் கருநோய் தீர் வெற்றியும் கருநோய் கருநோய் தீர்னா இந்த பிறப்பு நோய் பிறவி நோய் நோயிலேயே மிகவும் சிறந்தது சிறந்தது பிறவி நோய் என்ன இதை தீர்த்தாச்சா எல்லா நோயும் தின்றும் அத்தனை நோயும் போயிடும் இந்த விரைவில் அதை தீர்க்கிறதற்கு தான் நாம் பாடுபடுறோம். ஆனால் நாம் அதை கேட்கறது இல்லை அவன்கிட்ட போய் ஏதேதோ கேட்குறோம் அவன் நம்ம கொடுத்து ஏமாச்சிடுவான். ஆமாம் அந்த சந்திரனை சூடிய எம்பெருமானை நினைத்து அவரை வணங்கி கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். பெற்றியின் ஒற்று பிறலரும் முத்தி பேரையிடும் அற்றமெனில் ஏது கேள்மின் நுமக்கு இன்று உரை என்றேன். அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஆன்னு சொல்ல, அதாவது உறவும் பகையும் நீங்கி வரும். அதாவது உறவு நீங்கியவர் செய்தால் பகை எப்படி நீங்க முடியும், பகையை நீங்கள் செய்தால் உறவு எப்படி நீங்க முடியும்? அதான் சமநோக்கு இருவினை எப்போங்கிறத தான் வரணும். ஐயா ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு, நம்முடைய வினை அவர் மூலமாக நமக்கு வருது, அதனால் அமைதி விடணும். அப்படியா சமாதாரம் பார்த்துக்கிறேன் அம்மா, நினைச்சாலே முடிஞ்சு போச்சு, வினை கூடியாச்சு. அந்த வினை எப்படி தீவினையாகவும் கூடியாச்சு. ஓட்டார் வானடா போல்றார், ஆஹா நம்ம எப்படி போயிருந்தார் அவர் நினைச்சவனும் போச்சு. அப்போ புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் அதில் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வையிற்க அது லேசில் வருமா? எவ்வளவோ முயற்சி எவ்வளவோ பயிற்சியின் காரணமாகத்தான் அது வரணும். அதான் இதுவினை எப்பணும் ஸ்தித பிரஜன் அனு அவர் சொல்கிறார் கீதையில், எல்லாம் சமமாக பார்க்கிறது. அந்த மாதிரி பார்க்கின்றவர்கள் அதனால் பற்று இகல் அற்று ஆனும் இது உறவு இது பகை என்பதை நீக்கியவர்கள் அந்த முனிவர்கள் பனவீர்கள் முனிவர்களே. திருவுளன் கருணை பூப்ப செய்யும் அவ்வருளால் யாருக்கும் மறுவரு முத்தி பேறு வாய்க்கும் தருமந்தானம் அருள் சிவ தர்மம் ஆவி தர்மம் என்று இரு கூறாமா. முதலே சொன்னீங்க சிவதர்மம் பசு தர்ம, எங்க பசு தர்மத்தான் ஆவி தர்மம் என்று சொல்லணும். ஆவி தர்மம்னா பசு தர்மம், அப்படி ரெண்டு தர்மம் இருக்கு சொன்ன. ஆ தர்மம் சிவதர்மம் பசு தர்மம் ரெண்டு இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அதை ஆரம்பிக்கிறார்.
பழகரும் நிட்டியாதி பசு தர்மங்கள் காலத்தளவையும் கழியும். இஷ்டின இஷ்டி யாகம், இஷ்டி என்பது

0: பொன்விலங்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி பலகரம் எட்டியாதி பசுதர்மங்கள் காலத்தளவையின் கழியம் என்றும் வஜ்ர அரிசிமான தளர்வுரா நிலையே நிலைபேரம் உயர் சிவதர்மம். தர்மங்களில் உயர்ந்தது சிவதர்மம், உயர் சிவதர்மம். அன்பால் உளமுற சிவனே எண்ணல் முதல் பல உழவாம் என்றே பக்தியோடு அவனை நினைத்தல் என்பதிலிருந்து தொடங்கி பல சிவதர்மங்கள் இருக்கின்றன.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கண்ட ஞானத்தினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, துண்டுபட்ட அறிவினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, விருப்பு வெறுப்பு உண்டாகி, இன்ப துன்பங்கள் உண்டாகி, நன்மை தீமைகள் உண்டாகி, புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. புண்ணிய பாவம் கூட உண்டாகும். என்ன, இவன் நமக்கு வேண்டியவன்கிறதுனால அவன் பண்ணின தப்பை அடக்கி வாசிக்கிறோம், இன்னொருத்தன் வேண்டாதவன்கிறதுனால அவன்கிட்ட இல்லாத தப்பை சொல்றோம், அதனால புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு நினைச்சோம்னா புண்ணிய பாவமே கிடையாது. அப்பொழுது இந்த பதிபசு பாசம்ங்கிற முப்பொருள் உண்மையை தெரிந்து கொண்டவன் சத்குருவினுடைய கிருபையினால ஐந்தெழுத்து உபதேசிக்க பெற்று இந்த ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு லட்சணம் இருக்கு. பொது இலக்கணம் என்றும் சிறப்பு இலக்கணம் என்றும் சொல்வார்கள். சிறப்பு இலக்கணத்தை சொரூபம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், பொது இலக்கணத்தை தடஸ்தம்னு சொல்வாங்க. தடஸ்தம்னா எடுத்தெடுப்புல உன்னை தெரிஞ்சுக்கிறது. இது வந்து பிஸ்கட். இது என்ன பிஸ்கட்? இது மேரி. இது வந்து மாரிங்கிற பிஸ்கட், டீயோட வச்சு சாப்பிடுறது தான் தெரியுது. ஆனா ஆக்சுவலா வந்து இது ஒரு உணவுப் பொருள். உணவுப் பொருள்ங்கிற கிளாஸ் செட்ல வந்துடும் இது, அவ்வளவுதான். உணவுப் பொருள், ஒரு மாவு பொருள். இது வந்து என்ன ஆகும், இதை பற்றின பர்டிகுலரைசேஷன் அப்படிங்கிறது, பர்டிகுலரைசேஷன் கண்டமா. இது மேரி கம்பெனி பிஸ்கட்டு, மாரிங்கிற பிஸ்கட்டு, இது பிரிட்டானியா கம்பெனி பிஸ்கட்டு, மாரிங்கிற பிஸ்கட்டு அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ண அறிவு, சிற்றறிவு. இது வந்து ஒரு உணவுப் பொருள், இது மாவு பொருள் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண அறிவு விரிகின்றது. ஜெனரலைசேஷனால அறிவு என்னாகும், விரிவினை அடையும். பர்டிகுலரைசேஷன் அதனுடைய ஜாதியை பார்ப்பதனால அறிவு குறுகும் என்று பார்க்கின்றோம். குருவருள்னால திரிபதார்த்த உண்மையை தெரிந்து கொண்டவன் உண்மையிலே அறிய வேண்டியவன். இப்ப பாசத்தையும் பசுமையும் அறிய வேண்டிய தேவையில்லை, அது இருந்தாலும் கூட அறியத்தக்கவன் பதியாகின்ற கடவுள் தான். இதே போலன்னா ஒரு நிலம் தேங்காய் வித்திலிருந்து தென்னை மரத்தையும், வாழை வித்திலிருந்து வாழை மரத்தையும், ஆலம் வித்திலிருந்து ஆல மரத்தையும் உண்டாக்குது. ஆலமரம் தென்னமரம் வாழைமரம் எதுவா இருந்தாலும் அந்த மண்ணு நன்னா இருந்தா தான் உண்டாகும், வளப்பமான மண்ணா இருந்தா தான் உண்டாகும். அப்ப மண்ணை பற்றின அறிவு ஒருவனுக்கு விவசாயிக்கு முதல்ல தேவை. அதுல எதை போட்டாலும் வளருங்கும் போது தேவைக்கு போய் தேவைக்கு ஏற்ப அவங்கமா அதை போட்டுக்கலாம். ஆனா ஒரு தரிசு நிலத்திலேயோ ஒரு உவர் நிலத்திலேயோ எதை போட்டாலும் விளையாது. ஆகவே ஒரு என்ன பண்ணணும், அனைத்தையும் விளைவிக்கின்ற கடவுளை அறிவதற்கு எந்த அறிவினை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ, அந்த அறிவிலே ஒருவனுக்கு நாட்டம் ஏற்பட வேண்டும். எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ, எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ என்று சொல்றேன். இவற்றையெல்லாம் அறிவது, அதனை அறிவதற்கு அதனுடைய அறிவு, இவற்றை அறிவதை அபேட்சிக்கல. இதை அறியாவிட்டாலும் அதை அறியலாம். அபேட்சித்தல்னா நெசசரி, எலிஜிபிலிட்டி. உலகத்தை அறிந்தால்தான் கடவுளை அறியலாம் என்று சைவம் சொல்லல. ஆனால் கடவுளை அறிந்தவன் உலகத்தை அறிந்தே தீருவான் என்று சைவம் சொல்லுது. கடவுளை அறிவதற்கு உலக அறிவு தேவையில்லை, அது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. கடவுளை அறிவதற்கு ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே கடவுள் உணர்ச்சி உண்டாகி அவனை தேட ஆரம்பித்தாலே போதும். கடவுளை அறிவதற்கு உலகம் உண்மையிலே ஒரு தடை, அது சரியே கிரிய யோகத்தினாலே கடவுளை அறிகின்ற அறிவு உண்டாகின்றது. இப்ப இந்த ஞான மார்க்கத்திலே செல்பவர்கள் தக்க குருநாதனை பெற்று அவர் உபதேசிக்கின்ற ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுடைய இரண்டு இலக்கணங்களை அறிவார்கள். தடஸ்தம் என்ற இலக்கணத்தை லட்சணத்தையும் சொரூபம்ங்கிற லட்சணத்தையும் அறிவார்கள். அவர் அறிவதனால கடவுளிடத்திலே உண்மையான அன்பானது ஏற்படும். எப்படி ஏற்படும், மூணு பொருளை தெரிஞ்சுக்கிறதுனால, உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பொருள்கிட்ட எப்படி ஆசை வரும். பாசம் என்பது அறிவித்தாலும் அறியாத ஒரு ஜடம். அந்த பாசம் வந்து காட்சிக்கு வருவதே கடவுள் காட்டுவதனால்தான் என்று பாசத்தினுடைய லட்சணங்களை அறிகிறார்கள்.

0: கண்ணு எல்லாத்தையும் பாக்குது, ஆனா கும்மிருட்டுல கண்ணு பாக்குதோ? கும்மிருட்டுல ஒரு குருடனுடைய கண்ணும் பாக்காது, நல்லா கண்ணு இருக்கிறவங்க கண்ணும் பாக்காது. இப்ப நல்ல கண் இருந்து என்ன பிரயோஜனம்? கும்மிருட்டுல வெளிச்சமா இருக்கும் போது வேணா குருடன் வந்து வருத்தப்படலாம், நமக்கு நல்ல கண் இருந்தா பாக்கலாம். அப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு பொருள் பார்க்கப்படுவதற்கு பார்க்கின்ற ஒரு கண்ணும் வேண்டும். அந்த பொருளை காண உண்ணாது திரை போல கவிந்திருக்கின்ற இருளை நீக்குகின்ற ஒரு சூரியனும் வேண்டும். அப்பொழுது இந்த பாசம் காட்சிக்கு வருவதே கடவுளால் தான் என்பதனால இந்த காட்சியை அந்த கடவுள் விரும்பினால் காட்டலாம், விரும்பினால் காட்டாமலும் இருக்கலாம். இந்த காட்சியை காட்டுவதனால அது நமக்கு பயன்பட்டு அவனிடத்தில் இட்டு சென்றால் அவன் காட்டட்டும். இந்த காட்சியை அவன் காட்டுவதனால அவனிடம் விலகி சென்று தடைப்பட்டால் அவன் காட்டாது இருக்கட்டும் என்று இந்த விவேகம் இந்த உயிருக்கு வருது. அந்த விவேகம் வருவதனால பெருமானே நீ விரும்பினால் காட்டுவாய், நீ விரும்பினால் காட்ட மாட்டாய், ஆகவே உன்னை காட்டு என்ற அந்த ஆசையானது வருகின்ற உன்னை நீ காட்ட வேண்டும் என்று இந்த பசு பாச லட்சணங்களை அறிவதனாலையும் பதியினிடத்திலே அவனை உண்மையாக அறிய வேண்டும் என்ற இந்த முமுட்சுத்துவம் என்ற முக்தி இச்சையானது இந்த உயிருக்கு உண்டாகின்றது. அப்பொழுது எண்ணில்லாத நானாவா இருக்கின்ற பிரபஞ்சத்தை முதல்ல மூன்றாக சுருக்கி அறிய வேண்டும். மூன்றாக சுருக்கி அறிவதற்கு அபரஞானம் என்று பெயர். அதனால் விளைகின்ற ஒரு முக்தி இச்சையினாலே கடவுளை சரியக்கிரிய யோக ஞானங்களினாலே வழிபட்டு கடவுளுடைய அருளினாலே உள்ளவாறு அறிவது என்பது பரஞானம் என்று சொல்லப்படுவது என்று பார்க்கின்றோம். நம்முடைய சிற்றறிவு அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றது இதுல. அப்படி சிற்றறிவு அனைத்தையும் எப்படி போக்க முடியும்? நம்முடைய பற்றுக்களை போக்கினால் தான் சிற்றறிவை போக்க முடியும். சீதா கீதா கமலா விமலா பாலா மாலா எல்லாம் ஒண்ணு போல தெரியணும். இப்படி சொல்றதுக்காக இதை போல எல்லாமே ஒன்று போல தெரியணும். எப்படி ஒன்று போல தெரியும்? நமக்கு வேண்டியவங்கிற அந்த புறப்பற்று இல்லாட்டாதுன்னு புறப்பற்று நீங்கின வழிதான ஒன்று போல தோன்றும். ஒரு பாகவதர் பாகவத பஜனை முடிஞ்சு சுண்டல் கொண்டு வரார் அங்கவசரத்தை சுருட்டி. பஜனை முடிஞ்சு வரும்போது ராத்திரி 12 மணி 1 மணி ஆயிடுது. திண்ணையில படுத்திருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணுது, மாமா சுண்டல் தானே எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு போங்கோ அப்படிங்குறது. ஒன்னா அவர் என்ன பண்ணார், ஏய் என்னடா தூக்கத்துல எழுந்திருக்கிற, ஒழுங்கா தூங்குடா, கார்த்தால ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீ ஒழுங்கா, இது துளசி மாலடா சுண்டல் கிடையாது அப்படின்ட்டு போயிருது. உண்மையில அது என்ன சுண்டல் தான். அந்த சுண்டலை தம் வீட்டுல இருக்கிற மனைவி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால சுண்டலை இது துளசி மாலைன்னு சொல்ற பொய், அதனால வர பாவம் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கண்ட ஞானத்தினால விளைந்த புண்ணிய பாவங்கள். கண்ட ஞானத்துக்கு எது காரணம்? பற்று காரணம். இது வேறு அது வேறு, மாலா வேறு பாலா வேறுனு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? சீதா வேறு கீதா வேறு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? பற்று தான் காரணம். யாற்றையோ ஒத்தற்ற பற்று இருக்கு. அது போல உலகப் பொருளில் இருக்கின்ற பற்று தான் சிற்றறிவுக்கு காரணம். உலகத்தில் உலகப் பொருளில் இருக்கின்ற பற்று சிற்றறிவுக்கு காரணம். அந்த பற்றினை நீக்க நீக்க சிற்றறிவு நீங்கி பேரறிவு உண்டாகும். சிற்றறிவு அனைத்தும் போக்கி அவ்வறிவன அவ்வறிவன என்ற இப்பொழுது இந்த உலகத்தை வெவ்வேறாக அறிந்த அந்த அறிவே விரிந்து சிவமாக தோன்றும். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி அப்பரபெருமான். முன்பு அறிந்த அனைத்தும் உண்மையில் சிவம்தான் என்று தோன்றும். அறியப்பட்ட அனைத்தும் சிவமாக அறியப்படாமல் வெவ்வேறாக அறியப்பட்ட அனைத்தும் உண்மையில் சிவமேதான். குதிரையாக காணப்பட்டதும் சுவர்தான், அருவியாக காணப்பட்டதும் சுவர்தான், தடவி பார்த்தா சுவர்தான், மான்மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், நாய்மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், ஒட்டகச்சிவிங்க மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு கண்டமான ஞானம் எல்லாம் அகண்ட ஞானமாக ஒருவனுக்கு குரு அருளினாலே மாறி அமையும். அவ்வறிவனை சிவபோதம் விரிந்து தோன்றும். அவ்வாறு தோன்றும் பொழுது அந்த ஞானம் விரிகின்ற நிலையிலே என்ன பண்ணும்? சுனாமி போல வெளியிலே இருந்து அறிகின்ற பிரமாதா, கடவுளுக்கு வெளியில் இருந்து அறிவதை போல, கடவுளை சுட்டி அறியப்படுகின்ற ஒரு சுட்டுப்பொருளை போல அறிகின்ற முயற்சியானது தடைப்பட்டு கடவுளுக்குள் இவன் சென்று விடுவான். ஏன்னா கடவுள் அறிவு என்பது எப்படிப்பட்ட, கடவுளுடைய அறிவு உண்மை அறிவாக ஆகாது, சுட்டறிவா இருந்தா. இப்ப இது வந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளருக்குள்ள கஷாயம் இருக்கு, இது வந்து ஒரு கப்பு, இந்த கப்புக்குள்ள தேநீர் இருக்கு, இந்த கப்புக்குள்ள பிஸ்கட்ஸ் இருக்கு, இது ஒரு செல், இதுக்கு வந்து ஒரு கவர் இருக்கு, இது ஒரு மைக், இது எபோனைட்டுங்கிற பிளாஸ்டிக்னால ஆயிருக்கு, இதனுடைய இந்த இதனுடைய ஸ்டாண்டு, இது எவர்சில்வர்னால ஆயிருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிற மூலியம், இப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற நான் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் தெரிஞ்சுக்கிறோம். சுட்டி அறியப்படுவது இது என்ற சுட்டி அறியப்படுவது. ஆனா பிரம்மத்தை இதம் பிரம்ம அதுன்னு சுட்டி அறிய முடியாது. இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாது. கடவுளை அறிய வேண்டும் என்றால் அறிகின்றவன் கடவுளுக்குள் சென்று அறிய வேண்டும், தான் தன்னை இழந்தறிய வேண்டும். இப்ப புறப்பொருள் அனைத்தையும் அறிகின்ற ஒருவன் சுட்டி நன்றாக அறிகின்றான். சுட்டி நன்றாக அறியும் பொழுது அறிகின்ற தான் வேறு என்ற அறிவோடு தான் அறிகின்றான். எனக்கு 1000 விஷயம் தெரியும், எனக்கு இந்த கஷாயம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நான் கஷாயத்துக்குள்ள அடங்கிட்டேன்னு அர்த்தம். கடவுளை அறிந்தவர்களுக்கெல்லாம் அவனுக்கு போய் உங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு அந்த சாமி தான் தெரியும். கடவுளை அறிபவன் ஒரு பொருளை மட்டும்தான் அறிகின்றான், அறிகின்ற தன்னையும் அறிவதில்லை. அப்ப அந்த அறிவு எப்படி விரிகின்றதுன்னா, அறிகின்ற இவனை தனக்குள் இழுத்துக் கொள்ளும். கடல் எப்படி பொங்கி கரையில் இருக்கின்றவனை தன் வயிற்றுக்குள் இழுத்துக் கொள்கின்றதோ, சுனாமி வந்து என்ன பண்ணுது, கரையில வேடிக்கை பார்க்கிறவனை தனக்குள்ள அடக்கிக்குது. அதே போல கடவுள் அறிவு மட்டும் விரிந்து தோன்றி சுட்டறிவாக இல்லாமல் அறிகின்ற பிரமாதான்னு சொல்லப்படுற அறிகின்றவனை என்ன பண்ணும், தனக்குள்ள இழுத்துனும் என்று பார்க்க. அவன் தன்னை பிரித்தறிய மாட்டான். அதற்கு தான் அத்வைத போதம் என்று பெயர், இரண்டற்ற ஞானம். கடவுளிடமிருந்து என்னை பிரித்துக் கொள்ள முடியாது. தண்ணீரிலே கலந்திருக்கிற வெள்ளப்பாகல, அந்த நீரிலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் வெள்ளம் கரைஞ்சிருக்குது, வெள்ளம் ஹோமோஜினஸா கரைஞ்சிருக்குது. அரிசியும் கல்லும் போல இல்ல, மணலும் கடலையும் போல இல்லது, கடல் நீரில் இருக்கின்ற நீரும் உப்பும் போல இருக்கு. எந்த ஒரு அணுவை எடுத்து சுவைத்து பார்த்தாலும் உப்பு தான் கரிக்கும், கடல் நீர். அது போல இருக்கிற சம்பந்தத்துக்கு அத்வைதம்னு பேர். பொருள் இரண்டு இல்லைன்னா அங்க பொருள் கிடையாது. தண்ணீருக்கு சுவை கிடையாது, வெள்ளத்துக்கு தான் சுவை. தண்ணீருக்கு ஒரு நாக்கு உண்டாகி வெள்ளப்பாகில் இருக்கின்ற தண்ணீர் தன்னை நக்கிக் கொண்டால், தன்னை அறியாமல் வெள்ளத்தினுடைய இனிப்பை மட்டும் அறிவதை போன்றதுதான் முக்தி நிலை. தண்ணீருக்கோ சுவை கிடையாது, ஆனா வெள்ளப்பாகலையும் தண்ணீர் இருக்கு, வெறும் தண்ணீரும் இருக்கு. வெறும் தண்ணீர் தன்னை அறிவது என்பது பசு ஞானம், அதான் எல்லா சமயங்களும் சொல்கின்றன, அது ஞானமாகாது. வெள்ளப்பாகல இருக்க தண்ணீர் இருக்குது, அதற்கு ஒரு நாக்கு உண்டாகி அது தன்னைத்தானே நக்கிக் கொண்டால் தன்னை அறியுமா, வெள்ளத்தை அறியுமா? தன்னை அறியாது. எதை அறியும்? தன்னை ஏன் அறியாதுன்னா, இனிக்குதே தன்னுடைய சொருப்பம் அது இல்லையே, அது தன்னை அறியாது. தன்னிலே இரண்டரை கலந்திருக்கின்ற இனிப்பை தான் அறியும். அதே போல முக்தி நிலையில் இருக்கின்ற உயிர் தன்னை அறியாது, தன்னிடத்திலே இரண்டரை கலந்திருக்கின்ற கடவுளை மட்டும்தான் அறியும். அந்த அறிவினை உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதே குருவினுடைய கிருபையினால இந்த உயிர் பெறுவதுதான் ஞானம். அதுக்கு தான் ஞானம்னு பேர். உடம்பிலேருந்து உயிர் போகணுங்கிற கிடையாது, தேவை கிடையாது. ஜீவன் முக்தி நிலை, உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே சரியை கிரிய யோகம் என்ற மூன்று படிகளிலே வெற்றி பெற்று வந்திருக்கின்ற ஒரு உயிர், எந்த ஒரு பிறவியிலே குருநாதன் கிடைத்து ஐந்தெழுத்திலே முப்பொருள்களை வைத்து உபதேசிக்கின்றானோ, அவன் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லுவான். அவன் அப்படியே நம்பி அவனுடைய கட்டளைகளை மீறாத வாழ்கின்ற வாழ்வின் பயனாக முப்பொருள் முறையை உணர்ந்து கடவுளை தேடி தன்னிடத்திலே கடவுளை அறியும், தன்னிடத்திலே கடவுளை அறியும். சிவபோதம் ஆத்ம ஞானத்தை பத்தி உபரிஷத்துங்களா சொல்லும் போது ஆத்மானம் ஆத்மனி அப்படின்னு எத்தனத்துல வருது. அப்ப தன்னிடத்திலே ஆத்மாவுகின்ற கடவுளை அறிவதுதான் வேதமும் சொல்லுது. சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சு உடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார். அப்படிப்பட்டவர்கள் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற நிலையிலே மீண்டும் உடம்பிற்குள் வரமாட்டார்கள், அவர்கள் திருவடியிலே இரண்டரை கலப்பார்கள் என்று சொல்லுவார். லண்டனை பத்தி இவ்வளவு சொல்றீங்க சார், உண்மையில லண்டனுக்கு போகணும்னா பிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா, போறதுக்கு மட்டும் காசு இருந்தா பத்தாது. அவன் என்ன சொல்றான், போக வர டிக்கெட் எடுத்தாதான் சார் போறதுக்கே டிக்கெட் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போக வரத்துக்கு நம்ம திரும்பி வர வேண்டாம்னு நினைச்சிருந்தா கூட வேற வழி இல்லாம போக வரத்துக்கு டிக்கெட் வாங்கணும், அதுக்கு தேவையான காசு வேணும். இப்ப நீங்க லண்டனை பத்தி இவ்வளவு உபன்யாசம் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது, லண்டனுக்கு போறதுக்கு என்ன வழி, அதுதான் மெயின். இப்ப ஞானம் என்பது இட் இஸ் ஆட்டோமேட்டிக், அது அனுபவம். அனுபவம் என்பது என்றைக்குமே உபதேசம் ஆகாது. நம்ம வீட்டு பெண்ணை நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும். அவர்கள் இன்பமா இருப்பதற்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாமே, அதுக்காக வந்து நம்ம முயற்சி எடுக்கணும், எடுக்க வேண்டாம். உயிர் இறைவனை அறிந்து இன்புற்று வாழ்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆகவே உண்மையில உயிர் இறைவனை நாடுவதற்கான முயற்சிகள் தான் தேவை. அதற்கு எது பெரிய தடை? நல்ல மாப்பிள்ளையா வரும்போது வேணான்னு இந்த பொண்ணு சொல்லிடும், இப்படியே தட்டிக்கிட்டே இருந்ததுன்னா இங்க பாரு இப்படி கொழுப்பெடுத்து பேசிக்கிட்டே இருக்காத, அப்புறம் எவன் மாற்றானோ அவன் போடும் ஆயிடும் இல்லையா. அதே போல உயிரினை பக்குவப்படுத்த வேண்டும். உயிரினை இறைவனை தேடுவதற்கு இந்த பிறவி நாளைக்கு கடவுளை தேடிக்கலாம் இருக்கக்கூடாது, இன்னைக்கே தேடணும். அப்ப இந்த கடவுளை உண்மையா தேடுவதற்கு நமக்கு தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கும் தடைகளை நீக்கிக் கொள்வதற்கும் என்ன வேண்டும், அகப்புற பற்றுக்கள் நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்கள் நீங்குவதற்கு இந்த உயிர் என்ன தன்மையை பெற வேண்டும், எளிமை அடிமைத்தன்மையை பெற வேண்டும். அதற்கு என்ன வழின்னு கேட்டா, அடியார்கள் பல வடிவங்களிலே இருக்கிறார்கள், இழிந்த குலத்திலே இருக்கிறார்கள். அடியார்கள் ஏன் இழிந்த குலத்திலே பிறக்க வேண்டும், அவர்களை நாம் வணங்குவதற்காக. அப்பதான் நம்முடைய மான உணர்ச்சி போவோம். திருநாளை போவார் பிறந்தது முதல் கடவுளை அறிந்து வைத்திருந்தார், அவர் ஏன் அந்த இழிந்த குலத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் இவர் அடியார் என்ற காரணத்தினாலேயே வணங்கி முக்தியை பெறுவார், அதுக்காக தான் அவர் அப்படி பிறக்கிறார். சூத முனிவர் சுக முனிவர் பறவையாக இருந்தார், இது ஒரு பறவைதானே நினைக்க முடியுமா? அருள்வழிநாதர் பறவையா இருந்தார், பறவை என்று நினைத்தால் என்ன ஆகும், லண்டன்ல நம்ம ஊர்ல இருந்து போன ஒருத்தனுக்கு ஒரு கிளிய ஒருத்தன் பிரசன்ட் பண்ணானா, நீ ஃபாஸ்டா இங்கிலீஷ் கத்துக்கலாம் இந்த கிளிகிட்ட இருந்து. ஒரு வாரம் கழிச்சு போய் கிளி எப்படி இருக்குன்னு கேட்டானா, அவன் சொன்னா கிளி நல்லா இருந்தது. சந்தனக்கட்டைய வந்து டீ போடுறதுக்கு பயன்படுத்தலாமா? சந்தனக்கட்டை பெருமானுக்கு இழைத்து சாத்திரத்துக்கு பயன்படுத்தணும். சந்தனக்கட்டையா இருக்குது, ஒருவா டீ போடுறதுக்கு கொளுத்திடுறேன். அதே போல வந்து பக்குவம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதுக்காக சொல்ல வந்து இதை, எந்த இடத்தில் இருந்தாலும் சேற்றில் தான் செந்தாமரை முளைக்குது. செந்தாமரை வேண்டும் என்பவன் அந்த சேற்றினை அலம்பி ஊற்றி செந்தாமரை எடுத்துக்கொள்கின்றான். ஆகவே நம்முடைய அகங்கார மமகாரங்கள் அழிய வேண்டும். நம்முடைய வந்து நமக்கு எளிமைத்தன்மை வேண்டும், நமக்கு அடிமைத்தன்மை வேண்டும், நமக்கு மென்மை வேண்டும். மென்மையான மனதில் தான் கடவுளுடைய வந்து காட்சி கிடைக்கும் என்பதனால நம்ம என்ன பண்ண, இது நமக்கு ஒரு பயிற்சி வேண்டும். என்ன பயிற்சின்னா, இறைவனுடைய அடியார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை வழிபட்டு பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை சொல்றார். உருப்பொல்லாதவர் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, ஒரு சிலரை பார்த்தா நல்லா இருக்காது. கண்ணங்கரையில்னு உயரமா இருப்பாங்க, இல்லை வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, இல்லை குட்டையா இருப்பாங்க, ஒரு கால் குட்டையா ஒரு கால் நெட்டையா இருக்கும், இப்படி ஆடி ஆடிட்டு வருவாங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க கைலாயத்தில், குரல் பூத கணங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க, டீசெண்டாக இருக்க மாட்டாங்க, அழிக்க வேட்டியே கட்டுறாருங்க எப்பொழுதும். எனக்கு கூட ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார், தீபாவளிக்கு புது வெட்டி வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், எந்த கடையில் போய் கேட்டாலும் புதுசாக அழுக்க வெட்டி கிடையாதுங்கிறான். புதுசாக எப்படிங்க அழுக்க வெட்டி வரும்? புதுசாக அழுக்க வெட்டி வரும் கடவுளால் வரும். எப்படி தெரியுமா? கடவுள் ஒரு கள்ள நோட்டு அடிச்சார், அது பழசா இருந்தது. அற்புத பழ ஆவணம் காட்டி நம்பியார் சொல்றார், இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை உண்டாக்குறார். உண்டாக்கும் போது ஒடிஞ்சு மடிஞ்சு விடுற மாதிரி பழையதாகவே உண்டாக்குறார். அதனாலதான் பழ ஆவணம்னு சொல்லாம அற்புத பழ ஆவணம் கட்டி. நம்மால் முடியாததெல்லாம் கடவுளால் முடியும், கடவுளால் முடிவது நம்மால் முடியாது. உரு பொல்லாதவர் பார்ப்பதற்கே நல்லா இல்லாதவங்க, இழிகுலத்தவர் ரொம்ப கீழ் ஜாதியில பிறந்தவங்க, அவங்களையே நாம வணங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஜாதி உணர்ச்சி. அந்த உணர்ச்சினால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வேணா நம்மளை வணங்கிக்கிட்டோம், நாம ஏன் அவங்களை வணங்கணும் அப்படின்னு நினைப்போம். நல்ல ஒழுக்கம் இல்லவர், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறாங்க இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வணங்க மாட்டாங்க. கோயில்ல பூஜை பண்றாங்க, எல்லார போல ரோட் சைட்ல இருக்கிற டீ கடையில நின்று டீ வாங்கி எச்ச பண்ணி குடிச்சிட்டு இருந்தா மதிப்பு குறைஞ்சு போயிடும். அந்த ஒழுக்கத்தை கைவிடுகின்ற காரணத்தினால அவர்கள் குலத்தினாலையும் தொழிலினாலையும் பை ஒகேஷன் பை பர்த் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பு என்ன ஆகும், அவங்க சில நியமங்களை கடைபிடிக்கணும். அரை மணி நேரம் ஆகுனாலும் வீட்டுக்கு போய் தான் டீ சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. இப்ப ஒழுக்கம் குன்றியவர்கள் இப்படி மூணு இருக்காங்க, பாக்கிறதுக்கு நல்லா இல்லாதவங்க, கீழ் ஜாதியில பிறந்தவங்க, ஒழுக்கம் இல்லாதவர்கள். உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் அவர்கள் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் இருந்தால் இந்த வேறுபாடுகளை காணாது, உயர்வு தாழ்வுகளை காணாது, அடியார்கள் என்று வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும், வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சிவனடியார்களை வணங்க கற்றுக்கொண்டால் ஒழிய நம்முடைய அகங்கார மமகாரங்கள் நம்ம அந்த வலி நமக்கு குறையாது, அதனுடைய ஆற்றல் நமக்கு குறைய ஆரம்பிக்காது. உரு பொலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கமில்லவர் என்றும் சரி, நம்மளவில் விருப்பில்லாதவர் எனினும், இது இன்னும் கஷ்டம். ஏன், அவன் ஃப்ராடுடா, உண்மையில அவனுக்கு சிவபக்தி கிடையாது, அவன் ஏமாத்துறதுக்காக தான் நெத்தில விபதி வச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை வணங்கணும். என்ன காரணம்னா, அவனை வணங்கவில்லை என்றால் திருநீற்றை அவன் விதித்த பாவம். ஏன்னா வேடத்தை வணங்கியாக வேண்டும். சில பேர் சொல்றாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டு தி சேர், நாட்டுக்கு ஒரு அரசன் தேவை. அவன் தீயவனா இருந்தா கூட நாடு ஓடிடும். எப்படியோ அராஜகம் என்பது பெரும் தீங்கை விளைவிக்கும். திருடங்கையில சாவி கொடுக்கிறது தப்பு கிடையாது, திருடங்கையில சாவி கொடுக்கறதுனால திருடன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அவ்வளவுதான். ஆனா சாவிய வீதியில எரிஞ்சிட்டா நாடு நடக்காது. அதே போல அந்த சேருக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளவில் விருப்பம் இல்லாதவர், தெரியுது நல்லா இவன் வந்து இவனுடைய வேடம் பொய்யான வேடம்னு. ஏன், அப்படிப்பட்ட வேடம் பட்டவர்கள் இருக்காங்க. முத்தநாதன் பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன், முன்பு இவனுடைய நெற்றியில விபூதி இல்லை, இன்றைக்கு விபூதிட்டு வந்திருக்கான், இவன் ஏமாத்ததுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா உண்மையான அன்பு கொண்ட உண்மையான ஞானியா இருக்கின்ற ஏனாதிநாதருக்கு என்ன தோணுது, நேற்று இவர் நெற்றியில இல்லாத விபூதி இன்றைக்கு இருக்குது, இவர் கடவுளுடைய சீரடியார் ஆயினார் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அந்த நிலைக்கு நம்ம போகணும். நமக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, இவன் ஏமாத்துறதுக்குன்னே விபூதிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி நமக்கு தெரியவே கூடாது. நம்ம எந்த நிலைக்கு போகணும், ஒரு குழந்த மாதிரி நிலைக்கு போகணும், அதான் ஞான நிலை. என்ன நிலைன்னா, ஏனாதிநாதர் என்ன நினைச்சாருன்னா, நேத்துக்கு நெத்தி இவன் நெத்தில விபூதி இல்லை, இன்னைக்கு இருக்குன்னா கடவுள் அருள்னால அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்துருச்சு. அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்தப்புறம் அவன் விரும்புறத நாம செய்யாம அவனுக்கு எதிராக நம்ம செயல்படலாமா? அவன் என்ன விரும்புறாரு, அவன் என்ன விரும்புறாரு, நம்ம உயிரை போகணும்னு விரும்புறாரு. இந்த உயிர் நம்ம இப்ப காப்பாத்திக்கிட்டாலும் வயசாகி அது என்ன பண்ணும், ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகி சாவும். இவன் கையிலேயே சாவட்டும், அடியார் விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு. அதான் குழந்தை, குழந்தை நிலையில ஒரு ஞானி இருப்பார்னு சொல்லப்படுற. குழந்தைகளை போல ஞானி இருப்பார், பித்தர்களை போல, குழந்தைகளை போல, பிசாசுகளை போல இருப்பார். குழந்தை எப்படி இருக்கும்னா, கிட் கேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க டிவியில், ஒரு காலத்தில் வந்தது. ஒரு திருடம் வருவான், கண்ணு மட்டும் தான் தெரியும், மூஞ்சியெல்லாம் மூமுடி பட்டு வந்திருப்பான், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தை மட்டும் முழிச்சுட்டு இருக்கும், அது எழுந்து வந்துடும். இவன் எங்கெங்க தேடுவான், இந்த பீரோ சாவி தேடுவான், உள்ளே இருக்கிற வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்துட்டு போகலான்னு. பீரோ சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருப்பான். குழந்தை வரும், நீங்கள் தான் திருடன் மாமாவா, நீங்கள் தான் திருடன் அங்கிளா, உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க திருடன் அங்கிள்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும், உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. கை கொடுங்க. குட் ஈவினிங் திருடன் அங்கிள், என்ன தேடுறீங்க? பீரோ சாவி தேடுறேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஃப்ரிட்ஜு சாவி எங்கே இருக்குன்னு தெரியும். ஃப்ரிட்ஜு சாவியாக பீரோக்கு மேலே வச்சுருக்காங்க, எனக்கு கை கேட்டக்கூடாதுன்னு. நீங்கள் மட்டும் அந்த ஃப்ரிட்ஜில், அந்த பீரோ பீரோக்கு மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜு சாவியை எடுத்து ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ளேருந்து நம்ம கிட்கேட்டை ஆளுக்கு பாதையாக சாப்பிடலாம் என்ற நிலை இருக்கணும். அதான் ஞானம். இது உருப்புலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம்மளவில் விருப்பில்லாதவர். இவன் வேஷம் போடுறான், கடவுளிடத்தில் உண்மையான விருப்பம் கிடையாதுன்னு தெரிஞ்சா கூட, தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இவன் வந்து இவனுடைய திருநீர் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலேயே இவன் பெருமானுடைய அடியவன் என்று நினைக்க வேண்டும். அவனே சொல்றான், நான் அடியவன் கிடையாது, என்னை பார்த்து நீ ஏமாந்து வணங்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? சேரமான் பெருமாள் பட்டமேற்று கொண்டு பவனி வரார், யானை மேல நகர்வலம் வரார். ஏத்தா மாதிரி ஒரு வண்ணான் வரான், அவன் அந்த துணிகளை துவைக்கிறதுக்கு தேவையான உவர் மண், அதை வெள்ளாவி வச்சு வெளுப்பாக்குற மண், அந்த மண்ணை வந்து மலையில வெட்டி எடுத்துன்னு வரான், மூட்டையா தலையில வச்சுட்டு வரான். கேரளத்துல அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி மழை நிற்கும், உடனே காத்தடிக்கும், வெயில் வீசும், உலரும், பளிச்சுனாகும். மழை பெய்யாத மாதங்களே இல்லைங்க. மழை பெய்து மழை விட்டு மேனி உலர்ந்து அந்த ஊர்மன் சற்றே கரைந்து உடம்பு முழுக்க விபூதி பூசின மாதிரி இவனுக்கு ஆயிடுச்சு. விளவளையர்னு முழுநீர் பூசிய முனிவர் என்று நினைத்து என்ன பண்ணாரு, யானையிலேருந்து கீழே இறங்கி சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து வணங்கினார். களறி தெரிவார் நாயனார் வணங்கினார். அவன் நடுங்கிட்டான், என்ன உண்மை தெரிஞ்சா தூக்குல போட்டாங்கன்னா என்ன பண்றது? பெருமானே நீ வணங்க வேண்டாம், நான் அடிவண்ணான், நான் ஒரு வண்ணா, அடிவன் கிடையாது, நான் ஒரு வண்ணா. உடனே அவர் சொன்னார், நீ அடிவண்ணான், நான் அடிச்சேரன். நீ வண்ணானா இருக்கிற கடவுளுக்கு அடிமை, நான் சேரனா இருக்கிற கடவுளுக்கு அடிமை, ரெண்டு பேரும் அடிமை தான்டா. சேர் தான் டிஃபரெண்ட், பொசிஷன் தான் டிஃபரெண்ட், ஆனால் எல்லா உயிர்களும் கடவுளுக்கு அடிமை தான். நீ அடிவண்ணா, நான் அடிச்சேரன், நான் உன்னை வணங்கி விட்டேன், அறியாத வணங்கி விட்டேன் என்று நீ வருத்தப்படாதேனார். அதான் அந்த ஹீலிங் டச். ராஜாவை ஏமாத்தின மாதிரி ஆயிடுத்தே, ஏன்னா நாம விரும்பி ஏமாற்றவில்லை என்றாலும் ஏமாற்றினது போல ஆகிவிட்டது என்று சொன்னால் நமக்கு ஒரு பாவம் வரும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்றேன் நான் உங்களுக்கு. நாம ஒருத்தர அறியாம ஏமாத்துறோம் அனுபவம் இன்மையினால, அவங்க ஏமாறலன்னு சொன்னா வி ஆர் ஃப்ரீ, நமக்கு அந்த ஆபத்து கிடையாது, அந்த பாவம் போயிடுச்சு. எனக்கு இந்த காதுல ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஒரு காலத்துல ஆசை இருந்தது, காதுல தங்கத்துல ருத்ராட்சம் தொங்க விட்டுக்கணும்னு. சென்னைக்கு போயிருந்தேன், பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே டெபுடேஷன் போயிருந்தேன். போயிருந்தபோது டக்குன்னு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ரெண்டு ருத்ராட்சம் கையில இருந்து எடுத்து உடனேயே அந்த மயிலாப்பூர்ல ஒரு தட்டாண்டை கொடுத்து அரை மணி நேரத்தில் உடனே காதை, என்னைக்கோ காது குத்திருந்தாங்க, அப்புறம் அதை துந்திருத்து திரும்ப ஒரு தடவை குத்தி மாட்டி விட்டான். மாட்டி விட்டோடனே எனக்கு எல்லாமே குருநாதரை கேட்காம செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு தாபம் இருந்தது. உடனே இமிடியட்டாக அவருக்கு ஃபோன் பண்ணி காதல ருத்ராட்சம் தரிக்கலாமான்னு கேட்டேன். காதல ருத்ராட்சத்தை தரித்த பிறகு என்ன கேட்டேன், காதல ருத்ராட்சம் தரிக்கட்டுமா, நான் தரிக்கலாமா, ஆசையாக இருக்குன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், காதல இருக்கிற ருத்ராட்சத்தை கழட்டிடுன்னு. அப்பொழுது நான் அழுதேன், எதற்கு அழுதேன்னா ஆனந்தமாக அழுதேன், நான் குருநாதனை ஏமாற்றவில்லை, அவர் ஏமாறலையே, அதனால எனக்கு பாவம் கிடையாது. ஏமாத்துறதுக்கு போயிட்டேன், நான் அவரை ஏமாத்துறதுக்கு போயிட்டேன், ஆனால் கடவுள் என்னை எப்படி காப்பாத்தினார், அவர் அவர் வேறு கடவுள் வேறு இல்லை, உன்னால என்னை ஏமாற்ற முடியாது, நான் ஏமாறலன்ட்டார். அதுபோல இந்த மன்னனை நம் ஏமாற்றிய குற்றம் வருமே, தூய உள்ளங்கள் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். அப்ப அவர் சொன்னார், வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதி ஏகும், நீ உன்னை நான் அடியவன் நினைச்சதுனால நான் ஏமாந்து நினைச்சுட்டேன், நீ வந்து அந்த என்னை ஏமாற்றிய பாவம் குற்றம் உனக்கு வரும்னு நீ வருந்த வேண்டாம், ஒரு தூய உள்ளங்கொண்ட அரசனை போய் நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு வருந்த வேண்டாம், இந்த வேடமே வணங்கத்தக்கது, வேடத்தை வணங்காததால் தவறு. ஏன், வேடம் முக்தி தருவது நீர், ஒருவன் ஏமாற்றுவதற்காக விபூதி இட்டுக்கிட்டு இருந்தா கூட விபூதியை அவன் நினைப்பித்தானா இல்லையா? உடனே நமக்கு தோணுது, நம்ம நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறோம், நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ? ஒருத்தர் நெத்தில விபூதி இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன தோணும்? சரி, நம்ம நெத்தில விபூதி வச்சுப்போன்னு தோணும். அதனால அது வந்து ஒரு புண்ணிய செயல். அது நிஜமா விபூதி இல்லையே, அது வந்து உவர் மண்ணு தானே. உவர் மண்ணா இருந்தா என்ன, விபூதி என்ற எண்ணத்தை உண்டாக்கியதா இல்லையா? வார வேடம் நினைப்பித்தீர். ஒரு நல்லதை நினைப்பித்தால் அது அந்த அளவிலே நல்லது. ஒரு நல்ல பொருளை ஒன்று நமக்கு நினைவூட்டுகின்றதுன்னு சொன்னா அந்த பொருள் அந்த அளவிலே நல்லது. ஒண்ணும் இல்ல, கோயிலுக்குள்ள ஒரு பூ விழுந்து கிடக்கு. இந்த பூ யாருக்காலையும் பற்றக்கூடாது, இது சுவாமி நிர்மாலயமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஓரமா வைக்கிறான். உடனே அவனுடைய நண்பன் பரிகாசம் பண்றான், டேய் முன்னாடி போறாளே அந்த பொண்ணு, அவ தலையிலேருந்து விழுந்த பூடா, அதை நீயே உன் கையால் எடுக்கிறேங்கிறான். நான் அப்படி நினைச்சு எடுக்கலையே. அது அந்த பூ என்பது கடவுளுக்கு உரியது என்ற எண்ணத்தை தான் உண்டாக்கியது. அதை எடுக்கும்போது தூய எண்ணத்தை அந்த பூ உண்டாக்கி விட்டதே. அதனால பூ என்பதே பெருமானுக்கு உரியதுதான். இப்ப நம்ம தர்மம் என்ன சொல்லுதுன்னா, கடையிலேருந்து வாங்கி பெண்கள் யாரும் தலையில பூ வச்சு கூடாது. தர்மம் என்றைக்குமே பெருமானுக்கு சுட்டிய பூ தான் நம்ம சுட்டிக்கணும். ஆகவே பூ என்பதே பெருமானுக்கு உரியது. இந்த தர்மங்கள்லாம் திருக்கோவில் சொல்லப்பட்டிருக்கு. தலைவன் தலைவிக்கு பூ கொண்டு போய் கொடுக்குறான், நல்ல குவளை மலரை கொண்டு போய் கொடுக்குறான். அவ தோழி மறுத்துற, மறுப்பதற்கு காரணம் வேற, தலைவனை வந்து தள்ளி வைக்கணுங்கிறதுக்கா, எட்டி வைக்கணுங்கிறதுக்கா. ஆனா அதுக்கு அவ என்ன காரணம் சொல்றா, நாங்கள்லாம் குறப்பெண்கள், கடவுளுக்குரிய மலர்களை சூட மாட்டோம். நாங்கள் காற்றுல பூக்கிற மனமில்லாத வேங்கை மலர்களை தான் சூடுவோம். நடராஜ பெருமானுக்கும் தியாகராஜ பெருமானுக்கு உரிய மலருக்கு நாங்கள் ஆசைப்படுவோமா? அந்த பெருமானே நிர்மாலயத்தை கொடுத்து சுட்டிக்கன்னு சொன்னாலுடைய நாங்கள் சுட்டிக்க மாட்டோம். ஆகவே இதை தலைவி சூட மாட்டாள், நீ கடவுளுக்கு கொடுத்து விடு. அதனால அந்த பொருள் எதுவா இருந்தாலும் அது உயர்ந்த ஒரு பொருளை நினைவூட்டினாலேயே அந்த நினைவினால் நமக்கு தூய்மை வருகின்றது. ஆகவே வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும் என்று திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் கண்ட அளவிலேயே அவர்கள் இழிகுலத்தவர்களா இருந்தாலும், உருவம் பொல்லாதவர்களா இருந்தாலும், நல்லொழுக்கம் குன்றியவர்களா இருந்தாலும், தெரியுது போய் சொல்றான், தெரியுது பல பெண்கள்கிட்ட போயிட்டு வரான், தெரியுது கொலை பண்றான் அப்படின்னா என்ன பண்றது? திருநெறிந்தவனை வணங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர். உலகத்திலே நல்ல, உலகத்திலே இருக்கின்ற நல்ல குணங்களை ஒருவன் பெற்றுவிடலாம், ஆனால் கடவுள் திருவடியில் அன்பு என்பது பெற முடியாது. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற திங்குகள் எல்லாம் ஒருவரிடத்தில் இருந்தாலும் கூட பெற முடியாத கடவுள் பற்று என்பது அவரிடத்தில் இருந்தால் அந்த அடியவனை வணங்கலாம். ஏனைய தீங்குகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி கவலை நமக்கு இல்ல. இந்த வணக்கத்தினாலே நமக்கு உய்வு. அவனவன் அவனவுடைய உய்வுக்கு முயற்சி செய்வானா? இன்னொருத்தர் திருத்தத்துக்கு முயற்சி செய்வீங்களா? நான் உருப்புடன் நான் பார்ப்பேன்னா, நீங்க உருப்புடன் நான் பார்ப்பேன்னா, அடிப்படையில நான் உருப்புடன் தான் நான் பார்ப்பேன் இல்லையா? சுயநலம் வேண்டும் எல்லாருக்கும். சிவகங்கைன்னு ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுல ஏகப்பட்ட குப்பையை போடுறாங்க, அத பிளாஸ்டிக்கை போடுறாங்க, எச்ச சாப்பிட்டுட்டு இலைய போடுறாங்க, எச்ச கைய அலம்புறாங்க, கரையிலேயே ஒண்ணுக்கு போறாங்க, அப்படின்னா பார்க்க கூடாது. சிவகங்கையில சுவாமி தீர்த்தம் கொடுக்கும் போது புண்ணியம் என்று தீர்த்தாட வேண்டும். நம்ம பாவம் போகுங்கிறது இல்லையா? அப்பொழுது நமக்குரிய பலன் என்பதுதான் பயிற்சி. ஆன்ம பயிற்சி என்பது எந்த நிலையிலும் அடியார் வேடத்தை வணங்கியே தீர்வது என்பது நம்முடைய அகங்கார அமங்காரங்களை போக்கும். அது நம்ம கூசினால் வாழ்க்கை வீணாகிவிடும். ஞானத்திற்கு முதல் கூச்சம் இல்லாமல் அடியார்களை வணங்க வேண்டும் என்று சொல்றார். உரு பொல்லாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம் அளவில் விருப்பம் இல்லாதவர், கடவுள் பக்தி இல்லைன்னு தெரிஞ்சா கூட வேடமணிந்த வேஷம் போடுறான் தெரிஞ்சா கூட வேஷத்தை வணங்கணும். எனினும் மெய்நீரு மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பிலாது சென்று, அதாவது யோசிக்காம ஓடி போயிடணுமா அவங்க கிட்ட, இவங்களை வணங்கலாமா வணங்க வேண்டாமா தலையை சரியக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்தா சிரிச்சா நாமளும் சிரிப்போம், வணக்கம் சொல்லுவோம், சிவாய நம்ம சொல்லுவோம் நினைக்கக்கூடாது. அப்படியே அவங்க பின்பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம தூத்துக்குடி சிவா போல தெரியுதே அப்படின்னு முன்னாடி போய் பார்த்து வணங்கணும். நான் தூத்துக்குடி சிவா நினைச்சேன், இருந்தாலும் சிவா நீங்க எந்த ஊர் அப்படின்னு. அடியார் வேடத்தை வணங்காது இருக்கக்கூடாது. தரிப்பிலாது என்றால் பின்னால் வணங்கி கொள்ளலாம் என்று போஸ்ட்போன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கா இயல்பா ரிஃப்ளெக்ஸா சென்று எதிரூர வணங்கி அவர்களை முன்பு வணங்க வேண்டும். நாம் சென்று முதலிலே வணங்க வேண்டும் அவர்களை. அவரை வணங்கிய பிறகு வணங்கலாம் என்று இருக்கக்கூடாது. எதிரூர வணங்கி தக்க போனகம் அளித்து அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும், மாற்றேன் சொல்லிடக்கூடாது. இல்லைங்க நான் டிஃபன் சாப்பிட்டேன். எப்போ எத்தனை நீங்கள் டிஃபன் சாப்பிட்டீங்க? காலையில் 7:30 சாப்பிட்டீங்க, மணி 1 ஆகுது. வாங்க அவங்க வழியிலேயே போய் அவங்களை அழிச்சிட்டு வந்துடணும். ஏழரை மணிக்கு சாப்பிட்ட டிஃபன் எப்படிங்க போதுவாங்க என்று தக்க போலகம் அளித்து அவருக்கு எளிதாய் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடியவனா எளியவனா இருக்கணும். அவர்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க வேண்டியதே அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அடியன் உங்களுக்கு வேற ஏதாவது தொண்டு செய்யலாமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களை ஏதாவது டிராப் பண்ணவா. அவருக்கு எளிதாய் இருப்பவர் தாம் அடியவர்க்கு அடியார் என்பர். இவ்வாறு தொண்டு செய்வர்களுக்கு அடியாருக்கு அடியார்னு பேரு. அடியாரா இருப்பதிலும் அடியாருக்கு அடியாரா இருப்பதா சிறப்பு. அப்பர்பெருமான் சொல்றாரு, அடியார் அடியார் பிறவி அறுப்பர் பெருமான் அடிகளேன்னு வருது திருக்கடூர் மயானத்துல. அடியாருக்கு அடியாரா இருப்பவருடைய பிறவியை பெருமான் அறுப்பார். இப்ப அடியார் பிறவியா இருப்பாரான்னு கேட்டா அதை பத்தி அப்பர்பெருமான் ஒண்ணும் சொல்லல. அதுக்கு உண்மை பொருள் என்னன்னா, அடியாரா இருப்பவர்களுக்கு நல்ல பிறவியை கொடுப்பார், அடியாருக்கு அடியாரா இருப்பவருக்கு பிறவியை அறுப்பார் என்று வருகின்றோம். அப்படி அடியார் கடியவர் என்பவர் யான் எனது எனும் செருக்கு அறுப்பார். அவர்கள்தான் யான் என்ற அகப்பற்றையும் எனது என்ற புறப்பற்றையும் அறுப்பார்கள். யான் எனது என்ற அகப்புறப்பற்றுகள் அகங்கார உபகாரங்களை அறவே நீக்கிக் கொண்டால் ஒழிய குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மையான ஞானம் என்பது அது அரும்பு போல இருக்கும். அரும்புக்கு வாசனை கிடையாது, அது நமக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அது மலர் போல நம்முடைய மனதிலே மலர வேண்டும். அப்ப குருநாதன் கூறுகின்ற ஞானம் நம்முடைய சொந்த ஞானமாக எப்பொழுது ஆகும் என்று சொன்னால், நம்முடைய பற்றுக்கள் நீங்க நிலையில தான் ஆகும். பற்றுக்களை நீக்குவதற்கு இந்த அடியார்களை குலம் பாராது குணம் பாராது குலமிலரேனும் நலமிலரேனும் அவர்களை வழிபட வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவில் நம்ம நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு புனித நாளாக கிறிஸ்தவ அன்பர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தினம், இயேசுவானவர்களுடைய உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் ஆண்டாண்டு தோறும் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்ற சில மாதங்களாக நீங்கள் கவனித்திருக்கிறீர்களோ என்னவோ தெரியவில்லை, இந்த மிக முக்கியமான சமய சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நேரத்தில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே அவற்றை பற்றியெல்லாம் மிகவும் விரிவாக இங்கே டாக்டர் அவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக எங்கள் எல்லாராலும் கருதப்படுகிறது. எனவே இன்றும் இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே என்ற அந்த புனித நாள் பற்றி நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்திலே சென்ற ஏப்ரல் மாதம் 1 எங்களுடைய ஈழத்து சித்தர் சிவயோகோ சுவாமிகளின் 48 மகா அவருடைய ஞாபகார்த்த நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. அதற்காக விசேடமாக ஹவாயிலிருந்து சற்குரு போதிநாத வேலன் சுவாமிகள் இங்கே பல இடங்களுக்கும் விஜயம் செய்து அன்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தங்களுடைய ஆசிகளை தெரிவித்து பேச்சுக்கள் நிகழ்த்தியும் அவர்கள் வெளியிட்ட நூல் குரு குரணிக்கல் என்ற ஒரு மிக அருமையான நூல். அந்த அவர்களுடைய அந்த சித்தர் பரம்பரையினுடைய வரலாற்றிலே பல விடயங்களை, முக்கியமான விடயங்களை ஆங்கிலத்திலே அவர்கள் பதித்து வைத்திருப்பது ஒரு சிறப்பு ஆவணமாக கருதப்படுகிறது. உண்மையிலே வருங்கால சந்ததி எங்களுடைய இந்த சித்தர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு, ஆங்கில மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்று எங்களுடைய ஹவாயாதீன குருமார்கள் பலர் மிகவும் பிரயத்தனப்பட்டு மிகவும் அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பர்கள் பலருக்கு அந்த நூல் கிடைக்கவில்லை என்று கூட நாங்கள் அறிகிறோம். எனவே அந்த நூல் நீங்கள் பெறுவதற்கு வழிவகைகள் செய்து தரப்படும். நீங்கள் நூலை பெற விரும்பினால் அது $50 விற்கப்பட்டது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு அருமையான நூல். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அது காலங்காலமாக வைத்து பார்த்து அதை வாசித்து அவர்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் ஒரு அருமையான நூல் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நான் கூறிய மாதிரி இந்த புனித தினமாகிய ஈஸ்டர் சண்டே பற்றி இங்கே உங்களுக்கு விரிவாக எடுத்து கூறுவதற்கு டாக்டர் அவர்கள் வழக்கம் போல் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த நிகழ்ச்சி முதல் முதல் ஆரம்பமானது கூட ஒரு ஈஸ்டர் சண்டே
2: தான்,
3: ஞாபகம் இருக்கு. அப்ப இன்றைக்கு உலகெங்கிலும் பிறந்து வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த வைபவத்தை கொண்டாடி நினைவு கூறுகின்ற நாள். இதிலே ஒரு ஆழ்ந்த தத்துவமும் இருக்கின்றது. எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்மீகத்தை, எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை, அந்த ஆன்மீகத்தை நாங்கள் எங்களுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் அறியாமையினாலும் சிலுவையிலே போட்டு ஆணி அரைந்து அரைந்து அதை சித்திரவதை செய்து சிறுக சிறுக சாகடித்தாலும் இந்த ஆன்மா மரிக்காது எழும். இதுதான் இதில் இருக்கிற செய்தி. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவினுடைய மகிமையை உணராமல், ஆத்மீகனுடைய மகத்துவத்தை விளங்காமல், அதன் புனிதத்தை நாங்கள் கனம் பண்ணாமல் நாங்கள் அன்றாடம் பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆணவத்தால அதிகாரத்தால அறியாமையால இது சாதாரண மக்களில் இருந்து சமய சபைகள் கோயில்கள் ஆலயங்களை நடத்துவோர் உட்பட எல்லோருடையும் இது இருக்கின்றது. அப்ப இந்த நிலையிலே நாங்கள் இவ்வாறு அந்த சொல்லுவார்கள், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பார்த்தா தெரிய 40 நாள் பாடுகள், அதான் இந்த லென்ட் சீசன் என்று அவர்கள் உபவாசம் இருப்பார்கள், விரதம் இருப்பார்கள். இந்த 40 நாள் இந்த பாடுகளின் கூடாக வந்து அவர் வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையிலே அறைகின்றார். சிலுவை மரணம் என்பது ஏதோ துப்பாக்கியால் சுடப்படுகின்ற மரணமோ அல்லது கேஸ் சேம்பர்ல போடப்பட்ட மரணமோ அல்லது தூக்கு தண்டனையோ அல்ல. அந்த சிலுவையிலே அறையப்பட்ட பின்னர் அது சிறிது சிறிதாக போகும். அந்த சொல்லுவார்கள், த ப்ரோசஸ் ஆஃப் டெத், அந்த மோட் ஆஃப் டெத் வந்து சொல்லுவார்கள், இஸ் அல்டிமேட்லி எல்லாம் பெயின், பிளட் லாஸ், ஹீட், எக்ஸ்போஷன், ஹியூமிலியேஷன், இது எல்லாவற்றையும் விட மோட் ஆஃப் டெத். இப்ப டெத் சர்டிபிகேட் கொடுக்கும் போது கொடுப்பார்கள் இந்த மோட் ஆஃப் டெத் என்ன, இது வந்து ரெஸ்பிரேட்டரி பாரலைசிஸ் அதான் இந்த மோட் ஆஃப் டெத் அங்க வர்றது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவதார புருஷர் மீது சுமத்தினார்கள். இது வரலாறு. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவர்கள் மீது குறை சொல்லுவது, குற்றம் சொல்வது, பாவ காரியங்கள் செய்வது, இன்னொரு உள்ளத்தை புண்படுத்துவது, மற்றும் எமது சபைகள் நிறுவனங்கள் ஆலயங்கள் ஏன் கடவுளின் பெயராலே கூட நாங்கள் ஒருவரொருவர் மாறுபட்டு வேறுபட்டு சண்டைகள் செய்வது, சேதங்கள் செய்வது என்று இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாதிரி எமது ஆன்மாவை அறைந்து சாகடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம்.
2: நாளாந்தம் செய்கின்றோம்.
3: நம்முடைய பத்திரிகை செய்திகளை பார்த்தாலே தெரியும். குளோபல் மெயில்ல ஃப்ரைடே நியூஸ் வந்து என்று கேட்டால், ரிலிஜியஸ் டென்ஷன்ஸ் இன் மொன்ட்ரியல்.
2: ஓஹோ, மொன்ட்ரியல்.
3: அங்கே ரெண்டு கம்யூனிட்டி, ஒன்று வந்து அங்கே இருக்கிற ஹாசிடிக் ஜூயிஷ் கம்யூனிட்டி, யூதர்களுடைய
2: கம்யூனிட்டி,
3: அதோடு அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் குரூப், ஆர்த்தடாக்ஸ். அந்த ரெண்டு குரூப்புக்கு முறையில் இன் பிட்வீன் டென்ஷன்ஸ்.
2: ஓஹோ.
3: ஆனபடியினாலே இந்த அமெரிக்காவிலேயே நியூயார்க்கில் இருந்து அந்த யூதர்களுடைய மத குருவானவர் ஒருத்தர் ராபி என்று சொல்லுவோம், அவர் வருகை தந்திருந்தார். அப்ப அவர் வருகை தந்திருந்த பொழுது அந்த யூதர்கள் ஒரு அது ஒரு ப்ரொசஷனாக இரவிலே செய்வதற்கு யோசித்திருந்தார்,
2: ஊர்வலம் சென்று
3: செய்வதற்கு. ஆனால் அதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது.
2: அரசாங்கம்.
3: ஆம், இரண்டால் இந்த ரிலிஜியஸ் டென்ஷனால.
2: ஓஹோ, அதுக்கு
3: ஆப்போசிட் குரூப் அதால தடை விதிக்கப்பட்டது. அப்ப இவர்கள் தடை விதித்த பொழுது என்னத்தை கண்டார்கள்? இன்றைக்கு பார்த்தால் அந்த தடை இன்னும் இருக்கின்றது. இன்றைக்கு ஈஸ்டர் சண்டே, செயின்ட் நிக்கலஸ் ஊர்வலம் கூட அங்கே நடக்க முடியாது. அதற்கு
2: அந்த ஊர்வலம் கூட செய்ய முடியாது.
3: அப்ப நாங்கள் சபைகளின் பெயராலும் சமயத்தின் பெயராலும் சண்டைகள் பிடித்து தடை உத்தரவுகள் போட்டு கோர்ட்டுகள் நீதிமன்றங்களுக்கு ஊறி வாதங்கள் செய்து விவாதங்கள் செய்து தினமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம்.
2: அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல்
3: நடந்து கொண்டோம். இது பல விடயங்களிலேயே நடக்கின்றது. சமீபத்திலே எங்களுடைய ஜூவர் சுவாமிகளுடைய 48வது மகாசமாதி தினம் கொண்டாடப்பட்டது. இந்துக்களுடைய, அதுவும் யாழ்ப்பாண தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற நாடுகளில் ஒன்று கனடா.
2: கனடா
3: சுவாமிகள் வருகிறதோட இந்த பிரிவுகள் அங்கே அது ஒரு தலைவிரி ஆடியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் பைபிளில் ஒரு வாக்கியம் இருக்கின்றது, நீ ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு காணிக்கையை கொண்டு வருகின்றாய், அந்த காணிக்கையை செலுத்த முன்பு நீ நினைவு கூர்ந்து பார், உன் அயலானோடு உன் சகோதரனோடு உனக்கு பகை உண்டானால் அதை ஒரு புறம் வைத்து விட்டு போய் அவனிடம் சமாதானம் செய்து விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. இந்த வாக்கியம் இது எல்லாருக்கும் பொருந்தும். இது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் சகலருக்கும் பொருந்தக்கூடிய மகா வாக்கியம் உண்டு. அப்ப இந்த ஆன்மாவை இப்படி எல்லாம் இருந்தா சில போல யோசிப்போம், நாங்கள் இட இப்படி நடக்கின்றது, இது எல்லாம் அழிந்து போம், இந்த சபைகள் இப்படியே இல்லாம போயிடும், இந்த கோயில்களை பாருங்கள் இப்படி போகின்றது, சபைகளை பாருங்கள் இப்படி போகின்றது, அப்படித்தானே சொல்லுகின்றோம். எத்தனையோ முறைகேடுகள் நடக்கின்றன, எத்தனையோ சண்டை விவாதங்கள் நடக்கின்றன, எத்தனையோ பேதங்கள் பிரிவுகள் இருக்கின்றன, வழக்குகள் நடக்கின்றன. சமீபத்தில் கூட இன்னொரு இதுவும் பண்ணிருந்தது, ஒரு ஒரு சபையை தொடக்கி வைத்த ஒருவர், ஒரு போதகர், அவர் 8 மில்லியன் ரூபாய் கையாடி விட்டார். இதுவும் பத்திரிகை செய்தி.
2: அந்த அவருடைய இணையத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த தொகையா இருக்கும்.
3: அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லி டொரண்டோ பாஸ்டர் டுக் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் 8 மில்லியன் என்று குளோபல் மெயில் ஃப்ரைடே 6 April 6. அப்ப அவர் வந்து இங்கே இருக்கின்ற அந்த ஒரு திருச்சபையை தொடக்கியவர், அந்த திருச்சபைக்கு போதகராக இருப்பவரே இப்படி கையாடல் செய்து கள்ளக்கணக்கு காட்டி கையாடல் செய்கின்ற நிலைமையை பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படி சபைகள், சுவாமிமார் குருமாருடைய சபைகள்ல இப்படி சண்டைகள், பேதல்கள், பேதங்கள், கையாடல்கள், ஒவ்வொருவரும் தன்னைத்தன்னே முதன்மைப்படுத்துவது, படம் எடுப்பது, பத்திரிகையில் போடுவது, சிறு சிறு விளம்பரப்படுத்துவது, தன்னை முன்னணிப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிலைகளை பாடும் பொழுது இந்த சபைகள், இந்த சமயங்கள், இந்த ஆலயங்கள், இந்த அமைப்புகள் இது தேவைதானா, இதெல்லாம் மடிந்து விடுமே, ஆன்மீகம் மடிகின்றதே என்ற கவலை எங்களுக்கு வருகின்றது. நிச்சயமாக எல்லாருக்கும் வருகின்றது. அப்போ அந்த கவலை தேவையில்லை. இப்படி வந்தாலும், இப்படி இருள் சூழ்ந்தாலும் ஆன்மா மீண்டும் எழும். ஆன்மாவுக்கு என்ற கருத்தை, இந்த ஆன்மீகம் மீண்டும் உயிர்க்கும் என்ற கருத்தை சொல்லுவதுதான் இந்த ஈஸ்டருடைய சண்டே. அப்படி உயிர்த்தெழும், எங்களுக்கு எல்லாம் புத்தூக்கம் கொடுப்பது. ஆனபடினாலே இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிமைக்குரிய ஒரு பாரம்பரிய இதாக இருந்தாலும் சகல மதத்தினர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவ உண்மைகள் நிறைவாக உள்ள இந்த பெருநாளில், இந்த ஈஸ்டர் பெருநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு,
2: நீங்கள் சொன்னதை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்ப்பேன் டாக்டர். நாங்கள் இந்த எங்களுடைய இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சி 4 April 2010 ஆரம்பித்தோம். அந்த அந்த நினைவு பார்க்கும்போது 2 ஆண்டுகள் சென்று விட்டனவே. இந்த நேயர்கள் இந்த 2 ஆண்டுகளில் நிறையவே உங்களிடமிருந்து பலவிதமான விஷயங்களை அறிந்திருப்பார்கள், அவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் என்பதை அசைக்க முடியாத என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றி நேர்களும் நான் நிற்கிறேன் இடையில் வந்து இதை பற்றி தங்களுடைய அபிப்பிராயங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியால் தங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் எடுத்து கூறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். 2 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு உதவியும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் கீதவாணி அதிபர் ராஜ்குமாருக்கும் நாங்கள் இங்கே இந்த நிலையிலே அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் இது ஒரு பணி, ஒரு மகத்தான பணி. அதை இறைவன் செயல் என்றுதான் நான் இங்கே எதிர்பார்க்கிறேன்.
3: உண்மை. இந்த வானொலி சேவையினூடாக பலர் இந்த செய்தி பலருக்கு சென்றடைகின்றது. இது கனடாவால் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் உள்ள நண்பர்களுக்கும் சென்றடைகின்றது. பலர் இதை கேட்டு தங்களுடைய பாராட்டுகளை மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தார்கள், இணையதளம் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே முதியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் கேட்கின்றார்கள். பல பல்கலைக்கழக மாணவர்கள் இதை ஆர்வமாக கேட்டிருக்கின்றார்கள். சிலர் இந்து சமயம் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கின்ற மாணவர்களோட இதை கேட்டிருக்கிறார்கள். மற்றது இதை கேட்டு பல பேர் எங்களுடைய சட்சங்கத்துக்கும் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தோடு இந்துக்கள் மட்டுமல்லாது பல கிறிஸ்தவ அன்பர்களும் ஒரு சில இஸ்லாமிய அன்பர்களும் கூட இதை கேட்டு கலந்தாடி இருக்கின்றார்கள், கலந்துரையாடி இருக்கின்றார்கள்.
2: அது மிகுந்த பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்றால், நாங்கள் ஒரு சமயத்தோடு நின்று விடவில்லை.
3: நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய சமயத்தின் செய்தியை உள்ளது உள்ளபடியே
2: சொல்றோம்.
3: அன்அடல்டேட் The message as it is. The core of the Hindi விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றோம். மாற்றாமல், திரிக்காமல், நீர்மைப்படுத்தாமல், எங்களோட பர்சனல் ஓன் இன்டர்பிரிட்டேஷனை போட்டு இதண்டாமல் உள்ளதை உள்ளபடி எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், தேவார திருவாசகங்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள், இந்த பாரம்பரிய வழியும், அந்த எங்களுடைய ஞானிகள் அருளாளர்களுடைய வாழ்க்கை மற்றது வாக்குகளின் படியும் இந்த செய்தியை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்ற பொழுது அது சமய வரம்புகளை கடந்து எல்லா சமயத்தினரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது.
2: அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட. இங்கே நேயர்கள் வந்து கொண்டிருக்கிறார். டாக்டர், முதலாவது நேயரை கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் நினைக்கிறேன். உண்மையிலே டாக்டர், இந்த நிகழ்வு பற்றி அநேகமாக பலர் என்னோடு நேரடியாக சந்திக்கும் பொழுது கூட கூறியிருக்கிறார்கள். உங்களிடம் அதை கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகளில் முக்கியமானது நீங்கள் சொன்னதை நான் இங்கே ஒரு மீளவும் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நேயர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன இணைப்பில் ஏதோ பிரச்சனையோ தெரியவில்லை. அவர்கள் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் சாந்த, உங்களோட இனத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு
2: சொல்லுங்கம்மா.
4: இது வீதத்தும் நன்றி. டாக்டர் லம்போதரன் உண்மையான எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு தெய்வீகம் நிறைந்தவர். அவர் அவருடைய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். உலகத்தில உண்மையானத தன் விளம்பரத்துக்காக அல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆன்மீகத்தை வளர்த்து எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதமாக செயல்படுகின்றார் என்றதை கூறி நன்றியுடன் புறப்படுகின்றேன். டாக்டர் லம்போதரனுக்கு மூன்றும் நன்றி.
2: அம்மா, உங்களோட பேரை சொல்லுங்க. ஒரு
4: சாந்தா. சாந்தா.
2: சாந்தா. ஓகே. நன்றி. நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. இன்னொரு நேயர் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம் ஆசிரியர். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
5: கலைஞர் ரேணாதன். அதனால இவ்வளவு நேரங்கள் ஒதுக்கிற சூழ்நிலையில இருந்தா கூட கட்டாயமா இந்த ஞாயிற்றுக்கிழமையில காவல்
2: இருக்கிற
5: வேற பலவுக்குல கூட அங்கு காவல் இருக்கிறது நினைச்சேன்னா நல்ல விஷயத்தை அறிய
2: வேணும்.
5: எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கின்றது. அந்த உண்மையான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தேடி போய் எடுப்பதற்கு மனம் இல்லாமல் எங்கு எடுப்பதென்று தெரியாம இருக்கின்ற நேரத்தில் அதை தேடி தேடி துருவி எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு இந்த ராஜ்குமாருடைய கீதவாணி மூலம் தருகின்ற டாக்டர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் உங்களுக்கும் நாங்கள் நன்றி மட்டும் தெரிவிக்க கூடாது. இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் வந்து சான்றவர்களுக்கும் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி வந்து கீதவாணி மூலம் போதும் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நான். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயம் என்றது வந்து எல்லாம் வந்து உண்மை, எல்லா சமயத்திலையும் வந்து உண்மை இருக்கின்றது. அந்த உண்மைகளை வந்து மறைத்து தான் சில பேர் வந்து தங்களுடைய சமயம் தான் நல்லதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர். அந்த ரீதியில வந்து நீங்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கின்ற உள்ள நன்மைகளை அதை
2: உண்மைகளை
5: உண்மைகளை வந்து எடுத்துரைக்க அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல
2: நேயர்களுக்கு
5: விஷயங்கள் எல்லாம் விளங்குன்றது.
2: என்ன
5: பொறுத்த அளவுக்கு உண்மையில வந்து நான் தேடுத்த உதாரணத்துக்கு எங்களுடைய ஆத்மா முத்தையாவோட கூட வந்து 82 எல்லாம் பாத யாத்திரை போகக்கூடிய சந்தர்ப்பம் பிறகு வந்து சில கிராமங்களுக்கு எல்லாம் சென்றான். இங்க வரைக்கும் கூட அவரிடம் வந்து ஆசீர்வதித்தான். அவருடைய அந்த சித்தர்களுடைய புத்தம் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது. அப்ப அவர் கூட எவ்வளவு விஷயங்களை வந்து தேடி தேடி எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது எத்தனை பேர் நாங்கள் அதை எடுத்த வேண்டத்தை தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
2: வாசிக்க நேரம் இல்லை, ஓடி திரிகிறது.
5: உண்மையில நேரம் இல்லை என்று சொல்றதெல்லாம் பொய். நாங்கள் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, ரேடியோவை கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்றதெல்லாம் பொய். எங்களுக்கு மனம் இல்லைன்னு நாங்கள் சொல்லி போட்டு போயிடலாம். வாசிப்பதற்கு நாங்க பேசிக்கு உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் எல்லாம் வந்து 5-6 கொப்பி என்று சொல்லி வணிக கொண்டு வச்சு பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த ராமாக்களை. அதே நேரத்துல வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த உங்களுடைய நல்ல விஷயத்தை கேட்பதற்கு அந்த டிவியை நிப்பாட்டி போட்டு ரேடியோ போட்டுட்டு கேட்கலாம். கேட்டா நல்ல விடயங்களையும் அறியலாம். வந்த ரீதியில வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆவணம். அடுத்த தலைமுறை இதை தேடுப்ப சொன்னீங்க முதல் அந்த பேலன் சுவாமி அவர்கள் வந்து ஆங்கிலம் மூலமாக வந்து சித்தருடைய வரலாறு வந்து எழுதியிருக்கன்னு சொல்லிருக்கு. அவர்கள் எல்லாம் ஏன் எழுதுகின்றார்கள் உண்மைகளை வந்து உள்ளபடி எழுதுறதுக்கு காரணம் என்ன, அடுத்த தலைமுறைக்கு தாங்கள் போவதற்குள்ள அந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள ஏதோ நல்ல காரியம் செய்து போட்டு போகணும்னு சொல்லி அந்த ரீதியில வந்து உண்மையில இங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் நல்ல விடயங்களை செய்கின்றார்கள், எத்தனையோ டாக்டர்கள் இருக்கின்றார்கள் நல்ல விஷயத்தை செய்கின்றார்கள், எத்தனை பேர் ஏனோ தானண்டு போட்டு டாக்டர் தொழிலோடையும் ஆசிரியர் தொழிலோடையும் தங்களுடைய குடும்பத்தோடையுமே வாழ்ந்து முடிந்து போட்டு போறார்கள். அவர்களை பற்றி வந்து சில பேர் கதைப்பதே இல்லை. ஆனால் இப்படி உங்களை போல மக்களுக்கு சேவை செய்வதர்கள் இல்லாத நேரத்தில் கூட கதைப்பார்கள். அந்த ரீதியில வந்து உண்மையில உங்கள் இரண்டு பேருக்கும் வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தாருங்கள். இதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த கீதவாணி அதிபர் ராஜுமா இருக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி.
2: நன்றி. நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. நாங்கள் நிறையவே இங்க வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.
3: நன்றி.
2: இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் நேயர்கள். நாங்கள் அவர்களை வரும் பொழுது எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம். நான் சிவகுமார்
2: கதைக்கிறேன். மிகவும் தவறாமல் வருகின்ற ஒரு நேர்.
6: நான் 2 வருஷமா கேக்குறேன்னா அடைஞ்சனா நன்மை என்னன்னு சொன்னா இந்த ஆன்மாவை கலங்கப்படுத்துற விஷயம் பேராசை கோபம் பொறாம ஆத்திரங்கள் இதெல்லாம் கலங்கப்படுத்தி கொண்டிருக்கு. அந்த கலங்கத்தை போக்காட்டி கொஞ்சமாவது போக்காட்டினது இந்த ப்ரோக்ராம் தான். அதால நான் வீட்டை இருந்தேன்னா கார் உடைக்கேன் கோபத்தை அரவாசியா
2: குறைச்சிருக்கிறேன்.
6: ஆத்திரங்கள் பயங்கள்
3: நீங்கள் குருவை நிஞ்சன சிஷனாகி விட்டீர்கள். நாங்கள் இந்த புரோகிராமின் ஊடாகத்தான் அதற்காக முயன்று கொண்டிருக்கின்றோம்.
2: நீங்கள் கேட்டு அதனுடைய அரவாசை பெயரடைந்து விட்டீர்கள் என்றால் எம்மை விட முன்னோக்கு விட்டீர்கள். நன்றி நன்றி.
6: மற்றது வந்து 100% வந்து நான் பேரானந்தத்தை அடைறது தான் எனது நோக்கம். அது இந்த சேவை தொடர வேணும். அதுக்காக ஆசிரியர் சிவநேசன் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் லம்போதரனுக்கும் இதை அமைத்து தந்த அதிபர் ராஜ்குமாருக்கும் நன்றி கூறி முதலந்த சொன்ன நேர் சொன்ன மாதிரி இங்க நேரமே இல்லை என்று சொல்றது போய் கதையு சொல்ல. இதே போக்குல போனால் அம்மாண்ட செத்தை விட்டு வள கூட நேரம் இருக்காது. அப்ப இது எங்களை ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நேரத்தை நாங்க தான் ஒதுக்கணும். இல்லாடி நாங்க பிள்ளையான பாதையெல்லாம் போவோம். இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்து ஆனா முழுகி போட்டு செம்பு போட்டுட்டு அந்த கண்டிஷனர் போட்ட மாதிரி கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம். ஆன்மாவை சுத்தப்படுத்து. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வந்து கொண்டே இருக்கிறார்கள். வணக்கம்.
7: வணக்கம் இருவருக்கும். நான் திருமதி ஜமுனா சுரேஷ்.
2: சொல்லுங்க.
7: உங்களோட நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்கும் ஒரு நேர். நான் வரவேற்கிறேன். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்கிறேன்.
2: நன்றி.
7: நன்றி வணக்கம்.
3: நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு நன்றி.
7: நன்றி.
2: வணக்கம். இப்படி நேர்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.
8: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே, ஆசிரியர் சிவநேசன் அவர்களே, உங்கள் இருவருக்கும்
3: வணக்கம்.
8: நிறைந்த வணக்கங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி மூலம் பலர் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பது திண்ணம். ஏனெனில் நீங்கள் பொய் சொல்லவில்லை, இல்லாததை அங்கே கொண்டு வரவில்லை. ஒவ்வொன்றுக்கும் உரிய ஆதாரம் என்ன, நூலிலே இத்தினியாம் பாடலிலே இது இருக்கின்றது என்று டாக்டர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒருதனை சந்தேகிக்க தேவையில்லை. மாணவடியினாலே நீங்கள் உங்க நிகழ்ச்சியினாலே எல்லோரும் பயன் அடைவார்கள், அடையவும் இருக்கின்றார்கள். இன்னும் இவற்றை கேட்டு கேட்டு எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை கேட்பதிலே தான் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் அறிகின்றோம் எல்லாரும் சொல்லுகின்றார்கள். அனவடினாலே நீங்கள் எங்களுக்கு இறைவனாலே கிடைக்க பெற்ற வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நீங்கள் என்றும் வேறு ஏதாவது ஒரு சுரட்டு இருந்தாலும் கூட அதை கவனிக்காது நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் என்று நடத்த வேண்டும். எங்களுடைய ராஜ்குமார் அவர்களும் அவர் சமய பெற்றாளர், அவரும் இதற்கு உடந்தையாகவே இருப்பார். அவருக்கு நன்றியை கூறி உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். மற்றவருக்கும் இடம் கொடுப்பதற்காக
2: நன்றி அம்மா. நன்றி,
8: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
3: பல நேயர்களுடைய கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இதிலே மிகவும் பெரிய அற்புதம் என்னென்று கேட்டால், பல அற்புதங்கள்
2: நடக்கின்றன.
3: மிகப்பெரிய அற்புதம் என்று கேட்டால், இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுது என்னுடைய மனதில் இருந்த எண்ணம், மக்கள் சாதாரண கேள்விகளைத்தான் கேட்பார்கள், அதைத்தான் சொல்ல வேண்டும். விளக்க வாத்து வணங்குவதா, எத்தனை தரம் சுட்டி கும்பிடுவது, அல்லது இன்ன தெய்வத்துக்கு எப்படி வழிபடுவது, என்ன அரிசன், அப்படித்தான் கேட்பார்கள்
2: மனநோட்டமாக.
3: ஆனால் அந்த ஆத்மீக தாகம் சமுதாயத்தில் நிறையவே இருக்கின்றது. The quest, the quest thirst for the spirituality is there in the community. இருக்கின்றது என்பது அவருடைய கேள்விகள். அந்த கேள்விகளை பார்த்தால், எங்களுடைய இந்து மதத்திலே 108 உபநிடதங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமானது 10 உபநிடதங்கள். அதிலே இந்த சம்பாஷணைகள் வரும். சம்பாஷணைகள், குருவுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷணை, தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷணை, கணவனுக்கும் மனைவிக்கும் மைத்ரேயி ஞாக்கியவல்கியர் அவர்களிடையில் இருக்கிற சம்பாஷணை, அங்கே கேட்பார்கள் இந்த ஆத்மா என்றால் என்ன, இது எங்கே இருந்து வந்தது, இது எங்கே போகின்றது, இந்த வாழ்க்கையின் பயன் என்ன, இந்த பயணத்துக்கு முடிவு என்ன, அதனுடைய தன்மை என்ன என்று பலவிதமான கேள்விகள் அந்த உபநிடதங்களிலே
2: இருக்கின்றன.
3: வினா விடையாக இருக்கின்றது. அந்த கேள்விகள் அடுத்தது ஆகமங்களிலேயும் இப்படி கேள்வி விட இருக்கின்றது. சர்வ ஞானோத்தராகம் என்று இருக்கின்றது. இந்த சர்வ ஞானோத்தராகமத்துல முருகப்பெருமான் சிவனை கேட்பார், சிவன் மறுமொழி சொல்லுவார். அது சர்வ ஞானோத்தரம், சர்வ ஞானம், எல்லா ஞானங்களும் உத்தரம் என்ற மறுமொழி, எல்லா அறிவும் மாக்கும் மறுமொழியை கொடுக்கின்றது. தேவி காலோத்தரம் என்று இருக்கின்றது, அது அம்பாள் சிவனை கேட்டுக் கொடுப்பது. அதே மாதிரியா பகவத்கீதையில பார்த்தவென்றால் இதே மாதிரி தான், அர்ஜுனாவை, அர்ஜுனா கிருஷ்ணனை கேள்வி கேட்பார், கிருஷ்ணா இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் பந்துக்கள், இவர்களை கொன்று நான் அடைவதனால் என்ன பயன் என்று கேட்பார். அது கிருஷ்ணனுடைய கேள்வி. இப்படி இந்த சம்பாஷணைகளுக்கு ஒப்பான கேள்விகள் இந்த மக்களிடம் இருக்கின்றன.
2: உண்மையா? உண்மையா.
3: அப்ப நாங்கள் ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை, ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளை இங்க இருக்கிறவர்கள், நான் நினைக்கிறேன் அவர்களை முற்பிறப்பிலே விட்ட குறை தொட்ட குறையாக ஆத்மீக சாதனை செய்து வந்த புண்ணிய ஆத்மாக்கள் இந்த கேள்வி வராது.
2: இருக்கலாம்,
3: என்னுடைய வகுப்புக்கு வர சிறு பிள்ளைகள் கூட சில வேலை கேட்பார்கள். அப்ப யோசிப்பேன், இந்த பிள்ளைகள் எங்களை விட ஆத்மீக நிலையில உயர்ந்தவர்கள், இவர்கள் எங்கள்கிட்ட வர்றதுக்கு நாங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்க வேண்டும். இந்த நேயர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் அப்படித்தான் இருக்கின்றன. அந்த விதமாக அது வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அது ஒன்று அந்த கேள்வியை கேட்க வைத்து அதை பலாயிரக்கணக்கான மக்களை ரசிக்க வைத்து அதை புரிய வைப்பது என்றால் அது லேசான விஷயம். இந்த ஆத்மீகத்திலே ஞானத்திலே கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய ஆனால் தெளிதல் என்று இருக்கின்றது. அது தெளிவு வந்து இறைவன் கொடுப்பது. ஆகவே இங்க இறைவன் சித்தம் இதனூடாக தொழிற்படுகின்றது. அவர் இயக்குகின்றார், நாங்கள் அவரால் இயக்கப்படுகின்ற கருவிகளாக இருக்கின்றோம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லா மகிமையும் அவருக்கு தான்,
2: அவருதான் எல்லாம் அவன் செயல். நேரில் வந்து கொண்டிருக்கிறால் இன்னும் ஒருவர் கேட்டுக்கொண்டு நாங்கள் வழக்கமான இதுக்கு போகலாம். வணக்கம்.
9: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அண்ட்
2: குருபூசைக்கு
9: போய் அங்க இருந்தேன், உங்கள் ரெண்டு பேரையும் வரும் என்று அங்க நீங்க அங்க வர இல்ல.
2: எந்த குருபூசை பண்ணிய?
9: இந்த போன கிழமை
3: ஜோஸ்வாமிகளுடைய.
9: ஆமா,
2: நாங்கள் திருவடி நிலையத்தில் நின்றனே. நீங்கள் பின்னேறும் போயிருக்கிறீர்கள். சரி, எல்லாம் அவன் செய்ய
3: வேண்டும். உங்கள் குரலை கேட்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.
2: ஓமோம்.
9: டாக்டர் போல இன்னொருவர் அங்க இருந்தார், அவர் ரெண்டு கிட்ட போயிட்டு பேந்ததில்ல. அரமடியால் எல்லாம் எல்லாம் அவர் செயல்தான். இன்றைக்கு தான் உங்களுக்கு 5 மாதத்துக்கு பிறகு உங்களோட நான் பேசினேன். நன்றி, வணக்கம்.
2: எப்படி இருக்கு உடல்நலம்?
9: ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான். அவர் டாக்டர் தானே தெரியும். ஒரு வருஷம் போனா தான் சரியா வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது.
2: நல்லது
3: இல்லாம இல்ல ஆண்டவருடைய கருணை. நான் நினைக்கிறேன் நாங்கள் வானொலியினாலே முதலில் தொடுக்கப்பட்டவர்கள், பிற்பாடு நேரடியாகவும் அப்படி ஒரு நேரத்திலே இறைவன் தான் அந்த நேரத்தில் எங்களை சந்திக்க வைத்திருக்கின்றார்.
2: நன்றி நன்றி
9: நன்றி
2: நன்றி. வணக்கம்.
10: வணக்கம். ரமணி பேசுறேன், மிஸ்ஸாகல இருந்து.
2: சொல்லுங்க.
10: இந்த நிகழ்ச்சி உண்மையாக மனதுக்கு பிடித்தமான. இந்த இளம் வயதுல குடும்பம் நடத்தும் போது தெரியாது, அந்த வாழ்க்கை ஓட்டத்துல நாங்க இதை பற்றி யோசிக்க மாட்டோம் பெருசா. ஒரு வயசு முன்னாடி கொண்டு போகத்தான் ஞானத்துக்கு இதுகளை கேட்கணுமெண்ட் கூட முயற்சியும் வரும். சிறு வயதில் டாக்டர் அவர்கள படிக்கும் போது தெரியவில்லை இப்படி ஒரு ஞானிய நாங்க காணுவோம். ஆனா படிக்கும் போதே நல்ல அமைதியான, அவருக்கு குளப்படி என்ற கெட்டகரி இல்லாதவர் என்று நினைக்கிறேன். சந்தோஷம் சேர்ந்து படிச்சதும் மெட்டது. இன்னும் இன்னும் கேட்டு நிறைய அறிவு பெற வேண்டுமா ஆசை.
2: அப்ப நீங்கள் வட்டுக்கோட்டையில படித்தீங்க?
3: எனக்கு ஞாபகம் இருக்கின்றது ரமணி, நன்றி. என்னுடைய வார்த்தைகளுக்கு
2: எங்க படித்து எங்க வந்து நீங்கள் எங்க இப்ப அவரோட

0: நன்றி
1: வணக்கம். நன்றி
2: ரமணி.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Adhyaya Amita Tejase, Shruti Padair Vidyaya Sadhyayate, Vidyanandamayatmane, Srijagatasvam Rakshanodyogine, Dheyaya Akhila Yogibhihi, சுரகணைஹி கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜடினே சயம்னதி சம்பவே. நித்யாய த்ரிகுணாத்மனே புரஜதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தயே.

விஸ்லம்பவே நித்யம் சோதர பூரணாய சகலானுத்திய வித்தாபய வியர்த்தம் பர்யடனம் கரோமி பவத சேவம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாப பலத ம் சர்வ சர்வாந்தர திட்டத்தேவஹிதே நவ பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம். பகவானுடைய பல லீலைகள்ல தாண்டவ லீலையில ஆச்சாரியாண்டிய ஹிருதயம் அப்படி ஒன்னா சேர்ந்து போயிடுத்து. பல ஸ்லோகங்கள்ல தாண்டவத்தை பத்தி பேசிட்டு இருக்க, அல்ல தாண்டவ மூர்த்தியாக இருந்து கொண்டு உலகங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், முக்கியமாக மனிதனுக்கு வேண்டியது அதுதான். காசு பணம் பொருள் இவைகள்லாம் இருக்கட்டும், அவைகள் ஓரளவுக்கு தேவை, அவைகள் இல்லாத போனால் வாழ்க்கை ரொம்ப சிரமப்படும். ஆனால் அத்தனைக்கும் மேல அவனுக்கு முக்கியமாக வேண்டியது மனசுல நிறைவு, ஒரு சாந்தியானது வேணும். அந்த சாந்தியை காமிக்கிறதுக்காகவும் தான் ஆனந்தோடையமா இருக்கார் என்கிறதை காண்பிக்க கூடியதான ஒரு தாண்டவம், அந்த ஒரு நிருத்தியத்தை லோகத்துல ஜனங்களுக்கு காட்டி கொண்டிருக்க கூடியது அந்த பரமாத்மாவுடைய ஒரு லீலைகளை அவர் பார்த்து அனுபவிக்கிறார். அதுல முக்கியமாக ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபரேத்யாய அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், ஆத்யாய எல்லோரோட முதல்மையாக இருக்கிறவர், குணத்துல சிரேஷ்டங்கிறது தெரியும், இருந்தாலும் காலத்திலையும் சிரேஷ்டம், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். நாமெல்லாம் எப்ப பிறந்தவர்னு ஒரு தேதியை சொல்றோம், ஆனா பரமேஸ்வரனுக்கு அப்படி கிடையாது, அவர் பிறந்த பிறகுதான் காலத்தையே அவர் சிருஷ்டித்தார், அவரே கால வடிவமாக இருந்தவர். பிறகு உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பித்த பொழுது சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்து அவளை வந்து லோகத்துல ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் அந்தரிக்ஷத்துல சுத்த சொன்னார். இப்ப அந்தரிஷத்துல இருக்கணுமே ஆனால் அவ சுத்தின் இருந்தா தான் அந்தரிஷத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளுக்கு ஒரு பிரமணம் ஏற்பட்டது. அவ சுத்தரத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா பகல் இரவு ஏற்பட்டது. நட்சத்திரங்கள்னா இன்னைக்கு இந்த நட்சத்திரம்ங்கிறது யோகம் கரணம் இப்படி காலமே ஏற்பட்டது. இந்த காலமெல்லாம் அவர் வந்த பிறகு ஏற்பட்டது. அதே போலயே பிராய காலத்துல முதல்ல காலம் போயிடுறது, சூரியன் சந்திரன் இவாள அழிச்சுடுறார், இவாள்லாம் போன பிறகு என்ன இருக்குன்னு அவரத்தர் தான் இருக்கார். சதேவ சோமிய மக்ராசித் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் தான் முன்னால இருந்தவர். அதே போலயே எல்லாமும் போன பிறகு கடைசியில எஞ்சி நிற்கிறவர் அவர் தான். அப்படிப்பட்டதா அந்த பரமாத்மா ஆத்யாய. சரி, ஆத்யாய இருக்கார் முதல்ல அமித தேஜசே, லோகத்துல இருக்க கூடியதான எல்லா தேஜஸை விட உயர்ந்தனான தேஜஸ். தேஜஸ்ன்னு என்ன, ஒளி. ஒளின்னா என்னது, நம் செயலுக்கு எது உபயோகப்படுகிறதோ அதுக்கு ஒளியுது. நாம் அந்தந்த காரியங்களை பண்ணும் பொழுது அதுக்கு எது உபயோகப்படுறதோ வியவகார யோக்கியமான பதார்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஒளியுது. ஒளின்னா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நாம் ஒளின்னு சொல்றதில்லை. எப்படி இங்க வந்தேள், அவ சத்தம் பண்ணினா கூப்பிட்டா வந்தேன்னு. இப்ப சத்தமும் ஒரு ஒளியாச்சு, வாக்கும் ஒரு ஒளியாருது. எப்பொழுதுமே ஒளியினா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது, எதது மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்களுக்கு உபயோகப்படுகிறதோ அது எதெல்லாம் ஒளி என்று நினைக்கிறது சகஜம். அப்ப இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா,

0: எல்லா விவகாரங்களுக்கும் மூலமா அவர் தான் இருக்கார். சகல விவகாரங்களும் மனுஷன் நடக்கிறதோ உட்கார்றதோ பேசுறதோ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். அவர் இல்லாத போனா ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்டதான் அந்த பரம்பரோல இருக்காரு ஆத்யாய அமித தேஜசே. அவர் எப்படி சார் அறியறது? நம்ம வேற வழி கிடையாது. கண்ணு காது மூக்க நாக்க இவைகள்லாம் அவரை அறியறதுக்கு வேண்டியதான சாமர்த்தியமற்றவை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது அர்ஜுனன் நான் பார்க்கணும்னு பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதா? திவ்யம் ததாமி தேஜஸ்ஸு, திவ்யமான கண்ணை நான் கொடுக்கிறேன், அதற்கு பிறகு பாருங்கன்னு. அதே விதமாக பரமாத்மாவை பார்க்கறதுக்கு நம்ம இந்த சர்ம சற்றுசு உபயோகப்படாது. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இவ்வளவு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல ஒளி அதிகமா இருந்தா இந்த கண்ணால பார்க்க முடியாது. மின்னலையே நீங்க கண்ணால பார்க்க முடியாது, சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. மத்தியானம் பண்ணும் பொழுது சூரியனை மாத்தியானிக்கம் பண்ணும் பொழுது சூரியனை பார்க்க என்ன பண்ற? ஒரு முத்திரையை போட்டு கிரணங்கள் வராமல் நடுவுல மட்டும் அதை பார்க்கிற. ஆகையால் அந்த சூரியனை நேராக உங்களால பார்க்க முடியாது. ஆனா 1000 கோடி பிரகாசம் அந்த சூரியன் இருந்தா எவ்வளவு ஒளியோ அந்த ஒளி எங்க பரமாத்மாவும். ஆகையால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. அவரை அறியணும் என்றால் ஒரே ஒரு வழிதான், அந்த வேதங்கள் நமக்கு சொல்லணும். ஆகையால் ஸ்ருதி பதயர் வேத்யாய, ஸ்ருதி பதங்கள் தத்துவமத்தையே அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இப்படிப்பட்டதான வேதங்கள் நமக்கு சொன்னா அதனால் அறிவோம். ஸ்ருதி பதயர் வேத்யாய சாத்தியாயதே. அது மட்டும் இல்ல, சாத்தியாய ஒவ்வொரு மூர்த்தியா பிரதிஷ்டை பண்ணி லிங்கோத்பவ மூர்த்தியாகவும் வேற ஒரு உமாபசாயனா இருக்கிற மூர்த்தியும் சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும் பல மூர்த்திகளாக கோவில்ல நம்ம பிரதிஷ்டை பண்றோம். அந்த பிரதிஷ்டை பண்ணியதான ஸ்வரூபத்தை பார்த்து இருக்கும். இது சாத்தியமாகவும் ஆகலாம். நித்தியமா இருக்கிறவர் சாத்தியமாகிறார். நித்தியமா சாஸ்வதமா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதியா இருக்கக்கூடியதான பரம்பொருளானவர் தங்களுடைய ஜனங்களுடைய ஒரு அனுகிரகத்துக்காக அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சாத்திய ஸ்வரூபமாகிறார். சாத்தியாயத்தே வித்யானந்தமயாத்மனே. எப்படி இருக்கார்? வித்யானந்தமயாத்மனே, அறிவே ஆனந்த ரூபமா இருக்கார். அறிவு நமக்கு வர வர ஆனந்தம் அதிகரிக்கணும். ஆனா லோகத்தில் லௌகிகமான அறிவு வர வர துன்பத்துல தான் மாட்டிட்டு இருக்கும். அந்த அறிவு வருது, இந்த அளவு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? இந்த அறிவானது நமக்கு ஒரு அகங்காரத்தையும் கொடுத்து, நிறைய படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, நிறைய காசு சம்பாதிக்கிற, ஆனா அவளோட வாழ்க்கையை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். எங்க சார் காலமே போனா ராத்திரி 12 மணி நேரம் அங்க ஆபீஸ்ல இருக்க வேண்டியதுங்கிறான். அங்கிருந்து ஆத்துக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆறுதுங்கிறான். என்னடான்னா டிராபிக் ஜாம்ங்கிறான். ஏதோ ஃப்ரூட் ஜாம் மாதிரினா டிராபிக் ஜாம்ங்கிறாமா? அவ்வளவு நேரம் வர வேண்டியதுங்கிறான். வீட்டுக்கு வந்து ஒரு காரியமும் பண்ண முடியல. இப்படியே நான் தினயாமின்யம் சாயம் பிராதா சிசிர வசந்தோ புனராயாத்தா, தினந்தோறும் பகல்ல போறது ராத்திரி வர்றது இப்படியே போயிட்டு இருக்கேன். கடைசியில என்ன ஆச்சு? வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியல. கடைசியில என்ன மிஞ்சிருக்கு? கணக்கு காசு காசுன்னு அலைஞ்சும் காசு வந்திருக்கு, ஆனா மன நிம்மதி வரல. அதுன்னா இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம இத்தனையும் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு அனுபவிக்க வேண்டியதான பொருளை இவன் கொள்கிறான், அனுபவிக்கல. பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய வில்லா, அது இது எல்லாம் சம்பாதிக்கிறான். ஆனா அங்க இருக்கிறதே இல்லை, சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம பழைய நாள்ல என்ன சொல்லிருக்க? நீங்க பரம்பொருளை அறியுங்கள், மனசு நிம்மதி அறியுங்கள். இருக்கிறதோட இருக்கிற பொருளை வச்சுண்டு மனுஷனுக்கு என்ன வேண்டிய இருக்க? 2 வேளை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவு அன்னம் வேணும், அது சாப்பிட்றது மோறு ஜாதம். பஞ்சபட்ச வருமானங்கள் அவைகள் வந்து 1 நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் ஜீர்ணமாகாது. மனுஷன் இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அனுபவம் எது வேணுமோ அவ்வளவுதான் வேணும். அது இல்லாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு புகழுக்காக ஆசைப்பட்டு அலைஞ்சு அலைஞ்சு உபயோகம் இல்லாத மனிதனா ஆயிட்டு இருக்கான் எண்ணிக்கை. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? நீ ஆகாரத்துக்கு வேண்டியது கஷ்டப்படு, ரைட், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. வித்யானந்த சிதாத்மனே மயாத்மனே. இந்த படிப்பு பரம்பொருளை அறிந்ததான அறிவு தான் அறிவு என்று பெயர். மற்ற அறிவுக்கு அறிவுன்னு பேரு கிடையாது, அத பராவித்யான்னு சொல்ல, அபராவித்யா அவித்யான்னு சொல்லிட்டு முண்டக்கோபநிஷத்துல இவைகள்லாம் அவித்யை அஜ்ஞானம். ஏனோ இப்படி சுத்தி கொண்டிருக்கோ. வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷணோத்யோகினே. இங்க பரமாத்மா மூலத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்க. யார் ஒருவர் என்னை நாடுவானோ அவனை நான் காப்பாற்றணும், அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். இருந்தாலும் அவன் தன்னுடைய கர்மாவனால் அங்கே சம்சாரத்திலேயே உழந்து கொண்டிருக்க. என்ன நினைக்கட்டும், நான் நிச்சயமாக அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு காப்பாத்துறதையே ஒரு குறியா வச்சுருக்கார். ஸ்ரீ ஜெகத சம்ரட்சணோ யோகினே ஜேயாய அகில யோகி யோகிகள். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமாத்மாவையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெய் சிந்தாயா சர்வதா சர்வகாலம் அதே எண்ணம் தான். அந்த யோகிகள் எதற்காக அப்படி நினைச்சுட்டு இருக்காள், அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் வேண்டாம். லோகத்துல ஜனங்கள்னா சௌக்கியமா இருக்கா. நம்ம ஊர்ல பெரியவர்கள்லாம் இருந்தால், சிவனடியார்கள் இருந்தாள்னா, அவளுக்காக அவ இல்ல, அவ எதற்காகவோ பண்ணிட்டு இருக்கா, ஒரு உத்தேசமும் இல்லாம பண்ணிருக்க, நான் சௌக்கியமா இருக்கணும் அது இருக்கணும் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவ இருக்கிறதுனாலயே லோகத்துக்கு க்ஷேமம், அவளை நம்ம பார்த்தோமையான் நமக்கு க்ஷேமம். அப்படின்னா மகான்கள் இருந்தா, மகான்களை பார்த்தா அவளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணினா மனுஷருக்கு க்ஷேமம் ஏற்படும். அப்படி இருந்தவ ஆகையால் யோகிகள்லாம் அவளை தியானம் பண்ணிருக்காராம் ஒரு காரணமும் இல்லாமல். இது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே பரமாத்மாவை தியானம் பண்ணிருக்கார். யோகித தேயாய கில யோகி மெஹி சுரகணையர் கேயாய. அதுக்கு மேல தேவகணங்கள்ல சர்வதா சர்வகாலம் பரமாத்மாவை போற்றிக்கொண்டே இருக்கு. எதற்காக வேற ஒன்னும் சொல்ல தெரியல. நமக்கு என்ன இடம் இருந்துட்டு இருக்கணும், இங்க இருந்து நழுவி போகப்படாது. தேவதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரம்பொருளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அவ அவ நிலையில புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்பா, அதுக்கப்புறம் கீழே வந்துருவான். சொர்க்க லோகத்துல இருக்கட்டும், மற்ற எந்த லோகத்துல இருக்கட்டும், அந்தந்த லோகத்துல அவளுக்கு என்ன அங்கே புண்ணியம் இருக்கிற பரியந்தம் அது போகப்படாது. அங்கே போய் கர்மாக்களை பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு வழி என்ன, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. சர்வதா சர்வகாலம் இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாயாவினே தன்னிடத்துல மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சுட்டு இருக்காரு. அபரிமிதமான ஒரு சக்தி வச்சு மாயாம் துப்பிரகதிம் வித்யாத்மா இனந்து மகேஸ்வரம் அப்படின்னு மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சிருந்தா, அந்த சக்தியினால ஆனந்தமாக தானும் கூத்தாடிட்டு இருக்கார், உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கார். யாரா இருக்கு எது எது எந்த தருணத்துல வேணுமோ அவளுக்கு அதை கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே ஜட்டகலாபத்தோட இருந்துட்டு இருக்காராம். ஏண்டன்னர் அவருக்கு என்ன கிரீட்டம் வேண்டாதா, வேணும்னா கிரீட்டம் கிடைக்காதா, ரத்ன கிரீட்டம் கிடைக்காதா, இல்ல இருக்கிறத வச்சு சௌக்கியமா இருப்போம், இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு உடம்புல ஆபரணங்கள் வேணும்னு இருக்கிற தங்கம் எல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா என்ன பண்ணிருக்காரு, நேச்சுரலா இருக்கணும். அனாவசியமா 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டுண்டு, கையில நிறைய கழுத்து முழுக்க செங்கில்கள் எல்லாம் போட்டுண்டு, ஏதோ ஸ்திரீகள் போட்டுக்கிறார், நம்ம போட்டுக்கிறது இருக்கு. இதெல்லாம் காட்டப்படாது, ஆடம்பரமாக இருக்கப்படாது. நேச்சுரலா எப்படி சுவாவமா இருக்கோ அப்படியே இருக்கணும். அழகு என்கிறது சுவாவத்திலையும் நல்ல எண்ணத்துல இருக்கே தவிர சரீரத்துல இல்ல. நினைச்சிட்டு இருக்கோம் அழகுன்னா சரீரம் சௌக்கியமா இருக்கணும், பாக்குறதுக்கு 4 பேர் நன்னை பார்த்து சிரிக்கணும், ஒண்ணும் வேண்டாம். நீங்க எவ்வளவு ஆபரணங்கள் போட்டாலும் உங்களை பார்த்ததுமே ஐயோ இவ்வளவு போட்டுட்டு இருக்காரு, இவனுக்கு எங்க வந்து எப்படி சம்பாதிச்சானோ தான் நினைப்பான். உள்ளூர மகன நேச்சுரல் ஜட்டினே சேயம் நதிஷம் பவே அப்படிப்பட்டதான சம்பவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த தாண்டவமூர்த்தி சொன்னார். ஆனா இதை சொன்ன பிறகும் அவருக்கு அந்த தாண்டவமூர்த்தியின் இடத்துல ஒரு போரும் எனக்கூடியதான எண்ணம் தோணல. ஆகையால் அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திலையும் அதே தாண்டவத்தை சொல்லிட்டு இருக்கார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷின்மூர்த்தையே மாயா சிரஷ்ட ஜகத்ரயாய சகலாம் நாயாந்த சஞ்சாரிணே செயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செயம் நதிஷம்பவே நித்யாயா. போன ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பி ஆத்யாயான்னு சொல்றேன், முதல்ல ஆத்யாயா எப்பவும் இருக்கிறவர், எல்லாரோட முன்னால தோணினவர். இப்ப எப்படி சொல்ற, நித்யாயா எப்பவும் இருக்கிறவர், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கிறவர், அவருக்கு நாசம் இல்லை. சர்வதா சர்வகாலம் ஒரே மாதிரி இருக்கிற மாறுவதில்லை. ஒரு சின்ன குழந்தையா இருந்தார், கொஞ்ச நாள் ஆச்சு நடு வயசுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வயசாயிடுது, அதுக்கப்புறம் ரொம்ப கிழத்தனமா ஆயிட்டார்னு ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரே மாதிரி இருக்காரு. நித்யாயா நித்தியங்களுக்குள்ளேயே பிரவாக நித்தியம் கூட்டஸ்த நித்தியம்னு ரெண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லு. கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்க ஜலம் போயிட்டே இருக்கு, கேட்டார் என்ன ஜலம் அப்படியே போயிட்டு இருக்க, காலம் இருந்து மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஜலம் அப்படியே போயிட்டு இருக்கேன். இங்க பார்த்த ஜலம் அங்க இல்ல, அந்த ஜலம் போயிடுது, ஒவ்வொரு செகண்டும் ஜலம் போயிட்டு, ஆனா ஜலம் அப்படியே இருக்கு, வேற ஜலம் வந்துட்டு இருக்கு. தான் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அதே பொருள் அங்கு இருக்கிறதாக காணப்படுவதற்கே இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேர். ஆனா ஒரு மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்கு பத்தியில, அதுதான் கூட்டஸ்த நித்தியம். எங்க பரமாத்மா கூட்டஸ்தித்யாயா திரிகுணாத்மனே. அதுக்கப்புறம் மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், முக்குணங்களை தன்னிடத்துல சேர்த்து வச்சுருக்கார். அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர், மாயை அவருக்கு அடிமையாக உள்ளது. மாயா கேட்டா மாயா சிருஷ்டா என் மாம் பசி நாரதா அப்படின்னு மாயை தானே சிருஷ்டிச்சுட்டு தன்னிட்ட வச்சுருக்கார். இந்த மாயையாவது நம்மகிட்ட வாலாட்டம் நம்மளை ஹிம்சப்படுத்தும், அவர்கிட்ட ஒன்றும் பண்ணாது. என்ன மாயைக்கு அதிபதி அவர், மாயி மெகிஷியனா இருக்கிறவர். அந்த மேஜிக் அதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல தான் வச்சுருக்கார். எப்ப வேணாலும் தனக்கு வசமா ஆக்கி கொள்றவர். நாம் அந்த மாயினால மோகித்து போயிருக்கோம். அதான் மனுஷாளுக்கும் பரமேஸ்வனுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மாயில் இருக்கக்கூடியதான மூணு குணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனக்கூடியதான மூணு குணங்கள், இந்த சத்துவகுணத்தினால மனுஷனுக்கு ஞானம் வரும், சத்துவகுணத்தினால சுகம் வரும், ரஜோகுணத்தினால பிரவிற்த்தி ஏற்படும். இதை பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும்னு அலைஞ்சுட்டு இருக்கா பார்த்தல, இது காரணம் ரஜோகுணம். அதே போல தமோகுணம் இருக்கமையானார் ஆலசியம், சேம்பேறித்தனம், தூக்கம், நாளைக்கு பண்ணணும்னு ஒரு பத்து நாள் ஆனால் நம்ம பண்ணாதான். இது ரஜோகுணத்துடைய தமோகுணத்துடைய விவகாரம். இப்படி மூணு குணங்கள் இருக்கே, மூணு குணங்கள்னால தான் மூணா பிரிச்சுட்டார். பிரம்மதேவராகவும் விஷ்ணுராகவும் ருத்ரனாகவும் தானே ஆனாராம். மாயாய திரிகுணாத்மனே, அதற்கு பிறகு புரஜிதே, முப்புறங்களையும் எரித்தவர். முப்புறங்கள் அந்த மூணு புறங்களையும் ஒரே கணத்துல எரிச்சார். அவரால்தான் எரிய எரிக்க முடிஞ்சது. என்ன தேவதைகளை அரக்கர்களுக்குள்ள மூணு அரக்கர் காந்த புராணத்துல சொல்லியிருக்க. அதுல பரமேஸ்வருடைய காசி கண்டம் ஒரு ஒரு பகுதி. அந்த பகுதியில முப்புறங்களையும் பற்றியதான கதையை சொல்லியிருக்க. மூணு அரக்கர்கள், அவ தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு மூணு பேர். அவ ரொம்ப வெகு நாட்கள் தீவிரமாக தபஸ் பண்ணினார். அவளுடைய தபஸை கண்டு இந்திரன் அடங்கினான். இந்திரனால அவளுடைய தபஸை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகு பிரம்மதேவரே என்ன வேணும்னு வந்து வரம் கேட்கிறார். அப்பொழுது அவ சொல்றா, எங்களுக்கு மரணம் இல்லாதான வரத்தை கொடுக்கும். பிரம்மதேவர் சொன்னார், அது என்னால முடியாது. அது எது ஸ்வபாவமோ ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது. நகி ஸ்வபாவோ பாவானாம் வியாவர்த்தியத ஔஷ்ணியவத்ரவே, எது ஸ்வபாவமோ அது பாபட. ஒரு மனுஷன் பிறந்தானேயானால் அவனுக்கு மரணம் உண்டு. ஜாதஸ்தேஹி த்ருவோ மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்யத. ஆகையால் பிறந்தவா ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அது இன்னிக்கா எண்ணிக்கா தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிராரத கர்மா முடிஞ்சதுன்னா பிராணம் போக வேண்டியதுதான். நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா தீர்க்க காலமா இருக்கணும்னு நினைச்சாலும், தானே வைத்தியரா இருந்து கொண்டு அந்த வைத்தியத்தை இல்லாமல் தெரிஞ்சவரா இருந்த போதிலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சமயத்துல மரணம் எப்படி வருது, யாருக்கு வருது, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா அவ சொல்றாளாம், எங்களை கொல்லணுமையானால் அதுக்கு ஒரு தனி கண்டிஷன் வைக்கணும், அவளால் தான் நாங்க கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு. எப்படின்னு, எங்களுக்கு மூணு பட்டணங்கள் கொடுங்க. அந்த மூணு பட்டணங்கள் எப்படின்னு, அதான் முப்புறங்கள். அந்த மூணு புறங்களும் ஒன்னு இரும்பால செய்யப்பட்டதான ஒரு பட்டணம் அப்படி கேட்டேன், இன்னொருத்தர் வெள்ளியால் செய்யப்பட்டதான பட்டணம், இன்னொருத்தர் தங்கத்தினால செய்யப்பட்டதான். ஊர் முழுக்க தங்கம்னு, ரோடு கல் மண் குப்பைச்சாடி எல்லாமே தங்கம். என்ன ஒரு ஆசை பார்த்தேன், அந்த தங்கத்துக்கு மேல அவ்வளவு ஆசை, வெள்ளிக்கு மேல ஒத்தருக்கு அவ்வளவு ஆசை. இப்படி இந்த மூணு அரக்கர்களும் அப்படிப்பட்டதான மூணு பட்டணங்களை முப்புறங்களை வரத்தினால பெற்ற. அதோடு மட்டும் இல்லை, அவ என்ன பண்ணினா இந்த பட்டணங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு அப்படியே பட்டணத்தோட பறக்க ஆரம்பிச்சு விட்டான். தபஸ்னால எதையும் அடைய முடியும். தபஸ் என்றால் முயற்சி. சம்ஸ்கிருதத்துல தபஸுங்கிறதுக்கு முயற்சின்னு அர்த்தம். இப்பவும் பாருங்க, ஒரு புதுசான ஒரு பதில கத்துக்கொள்ளணும் என்று அதை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சு நாலு மாசம் அஞ்சு மாசம் அதுலயே காலம் பிறகு சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சிடுறான். அப்ப என்னடா, செல்போன்ல கேமரா வச்சேன், எதுக்கு அதே போல வேற ஏதோ பண்ணினேன். இப்ப என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ததேக திருஷ்டியா இருக்கானே, இதுதான் தபஸ்ன்னு பேர். அதே போல நாம் என்ன எப்படி தபஸ் பண்ணணும், பரம்பொருளை அடையணும்னு தபஸ் பண்ணணும். அந்த தபஸ் இவளுக்கு தெரியல, அதனாலதான் வசப்படுற. தபஸ்னா அதே நிஷ்டையா அதே எண்ணத்தோட இருக்கணும். அது இருக்கமையானால் அவன் எதையா தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வாத பிரம்மத்தையும் அடையலாம். எப்படி நாம் இதை அடையணும் என்பதற்காக அது அந்த முயற்சியிலேயே இருக்குமோ, அதே போல பரம்பருடைய அனுகிரகத்தை பெறணும் எனக்கூடிய முயற்சி தீவிரமாக நமக்கும் இருக்குமே. ஆனால் கொஞ்ச நாளைக்கு நாம் பிரம்மத்தை நிச்சயமாக அடைவோம், அதை சந்தேகம் இல்லை. வேதம் சொல்றது துருவன் போன்றதான மகாத்மக்கள்லாம் அடைஞ்சிருக்கா, எத்தனை சடைய சிவனடையார்கள், 63 நாயன்மார்கள்லாம் அவள்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டால எப்படி அந்த பரம்பருடைய அனுகிரகத்தை அடைஞ்சா? தபசுனா. அப்படிப்பட்டதான ஒரு தபசுனால என்ன பண்ணினா, இவ வந்து அந்தந்த ஊரை ஜெயிக்க ஆரம்பிச்சா, அந்த ஊரெல்லாம் அப்படி பறக்க ஆரம்பிச்சது. பறந்துட்டு எங்கேயாவது ஒரு ஒரு கிராமத்துல போய் உட்கார அந்த கிராமம் முழுக்க நாசமாகாது. இப்படி வந்ததுமே அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கு நடுங்கி போயிட்டா, பயம் வந்து என்ன பண்றது, தேசம் அங்கெங்கே அந்த அன்னைக்கு அழிஞ்சு போறதுன்னா. காலமே பேப்பர் பார்த்தேன்னா இவன் கால இருந்து இவன் புராணன் விட்டான், அவன் புராணன் விட்டான், ஒருத்தனை கொண்டு விட்டான். இதே தான் ஒரு காலத்துல பேப்பர்ல 2வது பக்கம் வேதத்துல 2வது பக்கத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா போல, அந்த உத்தியோகம் இருக்கு இந்த உத்தியோகம் இருக்கு அது வாங்கோ இது வாங்கோ அப்படின்னு இருக்க வேண்டியது. பேப்பர்ல எங்க பார்த்தாலும் மரண நியூஸ் தான் வரும். அபிச்சுரி காலம் மட்டும் இல்ல, அதுல குறைச்சலா போட்டிருக்கான் மீது இல்ல. எங்க பார்த்தாலும் இவன் லாரி ஏறி 2 பேர் போயிட்டான், ஸ்கூட்டர்ல 2 பேர் பிராணம் விட்டான், என்ன இதுதான் நியூஸ். வேற நியூஸே கிடைக்கலையோ. ஒரு 10 நாள் அனுப்புறம் ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பாருங்க, இதே தான் போட்டுருக்கான். அப்படி இல்லையே, இப்படி எல்லாம் கிராமம் கிராமமாக அழியறதுன்னு பார்த்து தேவதைகிட்ட போய் முறையிட்டுண்டாராம். பிரம்மதேவர் பார்த்த பரமேஸ்வர்கிட்ட போய் அழிச்சுன்னு போனார். அவ என்ன சொன்னார், இவருக்கு என்ன வரம் கொடுத்துருக்கேள் அப்படின்னு கேட்டார். என்னைக்கு இது வந்து 100 வருஷங்களுக்கு ஒரு தரம், இந்த 3 பட்டணங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்குமா, ஒரு லைன்ல, அந்த ஒரு லைன்ல வர்றப்போ ஒரே பானத்தினால 3 பட்டணத்தையும் எரிக்கணும், அப்பத்தான் அவன் 3 பேர் பிராணம் போகும். எப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தல, 100 வருஷத்துக்கு ஒரு தரம், அது ஏதோ கிரகணம் வர்றா போல, கொஞ்ச நாள் ஆனப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தரம் கிரகணம் வர்றா போல, 100 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த 3 ஒன்னா சேரும். அது சேர்ந்து அது நேரா வரும் பொழுது ஒரு பானத்தினாலேயே 3 பட்டணத்தை அழிக்கணும், அது போல இருந்தாத்தான் பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இப்படி வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னு பரமேஸ்வரன் சொல்ற. பரமேஸ்வரன் பார்க்கிறார், சரி இப்ப என்னன்னா, பிரம்மதேவர் கொடுத்ததான வாக்க தப்பா பண்ணப்படாது, சரி அதையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். என்ன பண்ணினார், சரி இதுக்கு தயார் பண்ற தேரை தயார் பண்ணுங்கன்னு. எதுக்கு, தான் போய் 3 புறங்களை எரிக்க போதே, அவளை 3 பேரையும் தாரகாட்சனையும் கமலாட்சனையும் வித்யன்மாலி எனக்கூடியதான 3 பேரையும் நான் கொல்வியேன்னு ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தேர் தயார் பண்ணுங்க யுத்தத்துக்குன்னு. அத்தனை தேவதைகளும் யோஜனை பண்ணி இந்த நல்ல காரியத்துக்கு நாமெல்லாம் உபயோகப்படணும் பரமேஸ்வரனுக்கு, ஏன்னா இது எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார், லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கார், ஆகையால் நாமெல்லாம் அவருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல பூமாதா தேராயிட்டாளாம். சோணீயஸ்ய ரதா ரதங்க யுகளம் சந்திரர்க்க பிம்பத்வயம் ரதங்க யுகளம். அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்கள, அது சூரியனும் சந்திரனும் 2 சக்கரங்கள் ஆயிட்டாளாம். அந்த பரமேஸ்வரன் ஏறி கொண்டிருக்கக்கூடியதான தேரு பூமியே தேராயிட்டாள், சூரியனும் சந்திரனும் அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் ஆயிட்டாள். கோதண்ட கனகாச்சலா மேரு பர்வதம் இதுக்கு வில்லா போயிட்டுதான். ஹரிரபூத் பானஹா மகாவிஷ்ணு பதர், நானும் இதுல சாயப்படுறேன் அப்படின்னு அவர் ஒரு அம்பா அதுல மாட்டின்றார. ஹரிரபூத் பானஹா, இந்த தேரோட்டுறதுக்கு ஒரு தேரோட்டி வேணுமே, யாரு தேரோட்டியா இருக்கேன்னர், பிரம்மதேவர் நானே தேரோட்டியா இருக்கேன்னர். ஹரி விஜித்தாரதிஹி தூணீரோ ஜலதிஹி, இந்த அம்பெல்லாம் மிச்சுக்கிறதுக்கு அம்பரா தூணி ஒண்ணு வேணுமோ, அது என்னதுன்னு சமுத்திரம் நான் அப்படியே மாறிவிடுறேன்ட்டு தான். பாருங்க நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லோரும் நல்லவா சகாயத்துக்கு தானா வர. துணி ரோஜலதிஹி ஹயா ஸ்ருதிஜயா ஸ்ருதிஜயா, வேதங்களுடைய 4 வேதங்களும் 4 குதிரைகள் ஆயிடுதான். ஹயா ஸ்ருதிஜயா மௌபி புஜங்காதிபா, அவர் வில்லாகத்தானே இருந்தார், அந்த வில்லுக்கு 4 கயராக அவர் ஆதிசேஷன் வந்து விட்டார. இப்படி வந்தது எல்லாமும் ரெடி ஆயிடுது, பரமேஸ்வரன் தேரை ஏறி போயிட்டு இருக்கார். எங்க இவ 3 பேரும் கரெக்டா ஒரு லைன்ல இந்த 3 பட்டணங்கள் வருது. வரும்பொழுது என்ன, மகாவிஷ்ணு பார்த்தார், என்ன எடுத்து இவர் பிரயோகம் பண்ண போறார், 3 புறத்தையும் எரிப்பேன் நினைச்சார். தஸ்மின் மே ஹயம் சுகேனரமதம் சாம்பே பரபிரம்மணி, அந்த சமயம் வந்து 3 பட்டணங்களும் ஒரு லைன்ல வந்தது. பரமேஸ்வரன் என்ன, ஒரு புன்சிரிப்பு சிரிச்சார், அவ்வளவுதான். அந்த சிரிப்புலயே 3 பட்டணங்களும் எரிஞ்சு போயிட்டான். விவகாரம் என்னடா ஏதோ பெரிய யுத்தம் நடக்கும், ஒரு 100 வருஷம் யுத்தம் நடக்கும், ஒன்றும் நடக்கலன்னு ஒரு சிறுமி சொல்ல 3 பட்டணங்கள் எரிஞ்சு போயிட்டுதுன்னு. ஒரு நாளைக்கு கண்ணு திறந்தார், மன்னதனை எரிச்சு விட்டார். இவர் புரிஞ்சிருப்பா வாயை திறந்தார், எரிஞ்சு விட்டார், என்ன பண்ணுவாரோ தெரியாதுங்கிறல வேதமே சொல்றது. அப்படி விவகாரங்கள் அவ்வளவு சக்தி. லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்க, ஆகையால் தான் அவருக்கு முப்புறங்களை மூலகத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான தீட்சை உள்ளவரையேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். அதே விதமாக புரஜிதே மூலகத்தையும் ஜெயித்தவர். அதே வழியே முப்புறங்கள்னு 3 பட்டணங்கள்னு பௌராணிக்கமான ஒரு கதை, நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுதும் அவர் புரஜிதலையா அன்னைக்குதான் போயிட்டாரு, அதை முடிச்சு விட்டாச்சேன்னார். இல்ல இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 3 சரீரங்கள், எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரமும் ஒண்ணு இருக்க, அது என்னது, நமக்குள்ள 5 புலன்கள், 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று 19 உருப்படிகள், சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்தும் இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மன் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிற பாருங்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அமாம் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அங்க சொன்னாரு, பிரசாந்த சித்தாய ஜிதேந்திரியாய பிரஹீன தோஷாய யதோக்த காரிணே குணான்விதாய அனுகதாய சர்வதா பிரதேயம் ஏதத் சததம் முமுக்ஷவே அப்படின்னு யாருக்கு கொடுக்கணும், இந்த சாஸ்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னாரு. விஷயம் அப்போ கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. அனுபந்த சதுஷ்டயத்துல கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. விஷயம்னா என்ன, விஷயோ ஜீவ பிரம்ம ஐக்கியம் சுத்த சைத்தன்யம் பிரமேயம் தத்ர ஏவ வேதாந்தானாம் தாத்பர்யாத். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம் எதை சொல்றீங்க, ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருந்ததுதான் என்ன ஆகும், அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஆனா இங்க சுத்த சைத்தன்யம் அப்படிங்கறது விஷயம், ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றத மாத்திரம் இல்லாம சுத்த சைத்தன்யம்னு திருப்பி இன்னொரு வார்த்தையை கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா எப்படிப்பட்டது, ஜீவன் என்னது பிரம்மம் என்னது அப்படிங்கிற விசாரத்தை பண்றோம். இந்த இடத்துல சுத்த சைத்தன்யம்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டிய அவசியமே இதுக்கு தான் வர்றது. என்ன விசிஷ்டாத்வைத்திகளோ இல்ல துவைத்திகளோ என்ன சொல்றாங்க, விசிஷ்டாத்வைத்திகளை போனீங்கன்னா ஜீவன் வந்து பிரம்மம் ஆகுது, பிரம்மத்தை அடையுது, சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் முதலிய 5 வகையான சமாதிய சொல்றாங்க அவங்க. சமாதினா மோட்ச நிலை, அவங்களுக்கு மோட்ச நிலை 5 வகைப்பட்டது. ஈஸ்வர சாட்சா்காரம் இந்த ஜென்மத்திலேயே உண்டாகும். அந்த அடையப்பட்ட ஈஸ்வர சாட்சா்காரத்தினால ஈஸ்வர வழிபடுறதுனால, திருப்பி திருப்பி திருப்பி ஈஸ்வரன் வழிபடுறதுனால, அந்த பக்தியினால என்ன ஆறுது, அங்க பகவத்கீதையில சொன்ன மாதிரி மாம் ஏவ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, என்னையே நீ அந்யதா சரணம் நாஸ்தி, வேற சரணமே இல்லை, அதனால என்னையே மாம் ஏவ சரணம் பிரபத்யே, நீ என்னையே சரணம் அடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படிங்கறதுனால ஈஸ்வரனை பூஜை பண்றது. ஈஸ்வரனை பூஜை பண்ணினா என்ன அதோடைய பலன் அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. விஷ்ணுவை பூஜை பண்றதுனால வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. வைகுண்டத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா 5 வகையான சமாதி உண்டாகும், 5 வகையான மோட்சம், அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. வைகுண்ட லோகத்துக்கு போறதுதான் மோட்சம். அதுக்கு ஈஸ்வர ஆராதனை ஒரு வழி அப்படின்னா, தீர்த்த கஷேத்திரத்துக்கு போறது, தீர்த்தாடனம் செய்யறதுங்கிறது இன்னொரு வழி. அதனால்தான் 108 திவ்ய தேசங்கள்னு வச்சிருக்காங்க. இந்த 108 திவ்ய தேசம் அப்படிங்கிற கான்செப்டை குடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் இதே மாதிரி 108 திவ்ய தேசம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டாங்க. சைவ சித்தாந்தத்துல எத்தியப்பி இருந்ததுன்னா கூட 12 ஜோதிர்லிங்கம், துவாதசி ஜோதிர்லிங்கம் அப்படிங்கறது இருந்தா கூட இந்த மாதிரி 108 திவ்ய தேசம்ங்கிற ஒரு கிரமமானது இருந்தது இல்ல. இப்போ அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம், ஒரு ஒரு விஷயத்த பிடிச்சு இன்னொரு விஷயம், அவங்க தேவிக்கு சக்தி பீடங்கள், 51 சக்தி பீடம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் இந்த சக்தி பீடத்தை போய் தர்சனம் பண்ணாலோ இல்ல இந்த ஜோதிர்லிங்கத்தை தர்சனம் பண்ணா சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான பலன் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மோட்சம் உண்டாகும் சொல்லி சொல்லியிருக்கு. 108 திவ்ய தேசத்துல கூட 106 நீங்க போக முடியும், 107, 108 ரெண்டுமே மேலதான் இருக்கு, பார்க்கடலும் வைகுண்டமும். அதுவும் ஒரு நீங்க போய் பார்க்க முடியாது, இங்க எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் அங்க போக முடியும். சரி, இது இருக்கு. அங்க போய் 5 வகையான சமாதி என்னது, ஐக்கியம்ங்கிறது அந்த இடத்துல வருது. 5 வகையான சமாதி, தூரத்துல இருந்து நீங்க பார்க்கலாம் பகவான் அங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு, நீங்க தூரத்தேன்னு பார்க்கலாம். அந்த நடு சீட்ல உட்கார்ந்துருக்கிற பகவான் அது தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம், நீங்க சிசிடிவி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க, அந்த கேமரா டிவி வழியா பாத்துக்கலாம். நீங்க பகவான் எழுந்துக்கிறார், பகவான் உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் நீங்க பாக்கலாம். இது தூரத்தேந்து பார்க்கக்கூடிய முதல் வகை. ரெண்டாவது வகை, விஐபி சீட்ல முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறது. எல்லாத்துலயும் தாரதமியம் இருக்கு, விஐபி சீட்ல போய் முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறது. மூணாவது வகை, அவருக்கு சேவை பண்றது, சாபனம் வீசுறது, இந்த மாதிரி சேவை பண்றது. நாலாவது வகை, அவருடைய ரூபத்தை தாரணம் பண்ணிட்டு, சங்கர்ஷ்ணர் முதலியவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படி அவங்களோட ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா விஷ்ணு மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கும் 4 கை இருக்கும், அவங்களும் விஷ்ணு மாதிரி அலங்கார பூஷணங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ அவரை மாதிரியே ரூபம் அடையிறது, சாரூபியம். இன்னொன்னு அஞ்சாவது வகைன்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா, விஷ்ணுவுடைய உடம்புலயே ஒரு கிருமியாவோ ஏதாவது ஒரு இருக்கலாம், அவருடைய ஆபரணமாவோ இல்ல அவருடைய வயத்துல ஒரு பூச்சியாவோ நீங்க இருக்கலாம். இது அஞ்சாவது வகை. இப்படி 5 வகையான மோட்சத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறது, பக்கத்துல இருந்து பாக்குறது, அவருக்கு சேவா பண்றது, அவருடைய ரூபத்தை அடைஞ்சிருக்கிறது, அவர் உடம்புலயே ஒரு பாகமா ஒரு ஒரு விஷயமா நிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தான் சொல்றீங்களா நீங்க? ஏன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், இந்த ஜீவனானது அந்த பிரம்மத்தோட சேர்றது அப்படின்ட்டு. இப்படி இல்ல அப்படிங்கறத நிராகரிக்கிறதுக்கு சுத்த சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஐக்கியம் எந்த நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா, சுத்த சைத்தன்யமான நிலையில எம்பாடிட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட உருவகங்கள்ல இல்ல. நம்மளுடைய இந்த ஜீவன் சொல்லப்படுறது ஜீவ பிராணதாரணை, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தம். ஜீவ அப்படிங்கிற தாத்து, அதுக்கு அர்த்தம் என்னது, பிராணதாரணி, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜீவன் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகப்படுறது. எதுக்கு ஒண்ணுக்கு பிராணன் இருக்கோ அதுக்கு பேரு ஜீவன். அந்த ஜீவனானது இந்த சரீரம், சரீரத்துல வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஜீவ ஆத்மா. ஜீவன் சொல்றது அந்த ஆத்மாவை, ஜீவ ஆத்மா அப்படிங்கறது சொல்றது. பிரம்மன்னு சொல்லி சொல்றது பரம ஆத்மா, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் சேர்றதா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சேர்றதான நிலை இருந்ததுன்னா பிரிஞ்சது சேர்ந்ததுன்னா சேர்ந்தது பிரியும். இப்படி ஒரு நிலை இருக்கு இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சது அப்படிங்கிறது தான் கர்மம், அது ஒன்னா இருக்கிறது தான் வந்து இயல்பு, பிரிஞ்சதுங்கிறது கர்மம், அந்த கர்மமானது அனித்தியமா இருக்கு, அது திருப்பி வந்து சேருது அப்படின்னா சேர்ந்தது திருப்பி பிரியாதுங்கிறதுக்கு என்ன என்ன ஒரு நிச்சயம் இருக்கு, சேர்ந்தது திருப்பி பிரியாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு, இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் இருக்கு. அதனால இந்த குழப்பத்தெல்லாம் தீக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஆதாரத்தை அடையிறது தான் இங்க விஷயம், அந்த ஆதாரத்தை குறிச்ச விசாரம் தான் இங்க விஷயம். ஜீவன்கிறது என்னது, ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னது. ஜீவன்கிறது அவித்யா உபயத சைத்தன்யம், இல்ல அவித்யாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லுவான். இது அத்வைத அத்வைத விசாரத்துல அத்வைத வழியில நம்ம சொல்ற விஷயம். ஜீவன்னா என்னது, அவித்யா அவச்சின்ன சைத்தன்யம், அவித்யா அவச்சின்னம், அவச்சின்னம்னா கூடிய அப்படின்னு அர்த்தம், அவித்யா கூடிய சைத்தன்யம். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது மாயா அவச்சின்ன சைத்தன்யம். சொல்றதுக்கு என்னவோ, இது அவித்தியினால வரையறுக்கப்பட்டது, அது மாயினால வரையறுக்கப்பட்டது அப்படின்னு இந்த மாதிரியான பேதமானது இருந்தாலும் கூட, மாயி அவித்தி அப்படிங்கிறது ரெண்டு வேறு விஷயம் இல்ல. ஒரே விஷயத்தோட ரெண்டு பேரு நிலைகள்னு எடுத்துக்கலாம். என்ன மேக்சிமம் அவ்வளவு தூரம் தான் போக முடியணுமோ, ஒரே விஷயத்தோட ரெண்டு பேரு நிலைகள். சுத்த சத்துவ பிரதானமா இருக்கிறது மாயை, சுத்த சத்துவம் சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல சத்துவ குணங்கள் ஓங்கி இருக்கிறதா இருக்கிறது. சுத்த சத்துவம்னு சொல்லி சொல்லும் போது சத்துவம் முழுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. 100% பியூர் அப்படின்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 100% பியூர் நம்ம ஊர்ல இருக்கிற நெய் தான் கிடைக்கும் நமக்கு. யூபியில கிடைக்கிற நெய் எப்படி நெய், சுத்த காய்கா கீ, காய்கா சுத்த கீன்னு எழுத மாட்டான். மாடுடைய மாட்டினுடைய பசுமாட்டினுடைய தூய்மையான நெய் அப்படின்னு எழுத மாட்டான், தூய்மையான மாட்டினுடைய நெய் அப்படின்னு எழுதுவான். அப்போ நம்ம ஊர்ல நெய் தான் அந்த மாதிரி கிடைக்கும், சுத்தமா உங்களுக்கு எங்கேயுமே சுத்த சத்துவம் கிடைக்காது. சத்துவம் ரஜஸ்தமோஸ் அப்படின்ற குணமானது ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர முழுமையா எங்கேயுமே இருக்க முடியாது, ஒரே குணமா. அப்படி சத்துவமானது ஓங்கி இருக்கிற நிலைக்கு பேரு மாயா, ரஜசானது ஓங்கி அவித்யானது ஓங்கி சத்துவம் கொஞ்சம் அடங்கி இருக்கிற நிலைக்கு பேரு அவித்யா. இப்படின்னு பேதத்தை பார்க்கலாம், அவ்வளவுதான், அதுவும் மேக்சிமம். ஏன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் பேதம் இல்ல, அவித்யாவுக்கும் மாயாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பேதத்தை ஒத்துண்டா கூட பேதமானது விஷயத்துல இல்ல, விஷயத்தினுடைய இருப்புல அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆனா உண்மையா சித்தாந்தம் நிலையிலிருந்து பார்க்கும் போது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் ஒருத்தரத்தும் ஒரு ஒரு மாதிரி ஒத்துக்கிற விஷயத்த சொல்றது. இதெல்லாம் ஒவ்வொரு பிரக்ரியா, வேதாந்தத்துல ஒருத்தரத்தரும் ஒரு ஒரு பிரக்ரியா சொல்றேன். எல்லா பிரக்ரியாவையும் நான் இதுல கொண்டு வரேன். கூடுமான மட்டும் எத்தனை பிரக்ரியா, எத்தனை பிரக்ரியானா வகைகள், எத்தனை வகைகள் இந்த வேதாந்த விசாரத்துல நடக்கிறதோ அத்தனையும் கொண்டு வர பாக்குறேன். மூணாவது இதுதான் சித்தாந்தமா எடுத்துக்க முடியும். என்னன்னா மாயையும் அவித்தியும் வேற வேற இல்ல, அந்த மாயையோ இல்ல அவித்தையோ என்ன சொன்னீங்கனாலோ அது அந்த ஒரு ஜீவனோடது, அந்த ஒரு ஜீவனுடைய கற்பனையினாலதான் இந்த ஜெகத்தே சிருஷ்டி ஆயிருக்கு. அந்த ஜீவனுக்கு எப்ப அந்த கற்பனையானது போகிறதோ இந்த ஜெகத்தானது அவரோடையே போய் அடங்கிடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எப்படி ஒரு ஜீவன் இத்தனை சிருஷ்டியை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கனவுல நாம பண்ற சிருஷ்டி. கனவுலகத்துல பல விஷயத்த பாக்குறோம். கனவுலகத்துல அதிகாரியா இருக்கிறதும் நாம, வாத்தியாரா இருக்கிறதும் நாம, சிஷ்யனா இருக்கிறதும் நாம, இப்படி எல்லா நிலையிலையும் பெரிய நிலையிலிருந்து சின்ன நிலையில வரைக்கும் எல்லாமே நாமளாவே இருக்கும். அந்த கனவு காண்றவர் கனவுல இருந்து வீழ்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாரு, கனவு அவரோடய முடிஞ்சு போயிடுறது. அந்த மாதிரியா நம்மளுடைய அறியாமையானது இந்த சிருஷ்டியை உண்டு பண்ணிருக்கு, அந்த சிருஷ்டியானது நம்மளுடைய அறியாமையோடையே முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்ப்போம். அப்போ அந்த சுத்த சைத்தன்யமானது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் பிரம்மம்னு சொல்றது. அந்த பிரம்மமானது என்னது இங்க, அதுதான் பிரமேயம். பிரமேயம்னா விஷயம் அப்படின்னு அர்த்தம். பிரமேயம்னா என்ன, அறிபடு பொருள், அதுதான் விஷயம் இங்க. சரி, ஏன் அதை எதுக்கு நீங்க இங்க பேசணும், அது எதுக்கு நீங்க பிரமேயமா எடுத்துக்கணும், ஈஸ்வரனை பத்தி பேசலாமே, நல்ல விஷயம் இல்ல அப்படின்னீங்கன்னா, அதுக்கு சொல்றாரு, தத்ர ஏவ வேதாந்தானம் தாற்பரியாது. அது எதுக்கு நான் விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னா, அதுலத்தான் அந்த விஷயத்துலத்தான் எல்லா வகையான வேதாந்த வாக்கியமும் தாற்பரியத்தை உடையதா இருக்கு. அதை சொல்றதுக்குத்தான் வேதாந்த வாக்கியமே இருக்கு. அதை சொல்றதுல நிரூபி அது நிலைப்பட்டதாதான் வேதாந்த வாக்கியமானது இருக்கு. அதனால சரி, இப்போ அதிகாரி என்னன்னு பார்த்தாச்சு, விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு, அடுத்தது கிரமமா சம்பந்தம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தஸ்து த்வைக்ய பிரமேயஸ்ய தத்பிரதிபாதிக தத்பிரதிபாதக உபனிஷத் பிரமாணஸ்ய ச போத்ய போதக பாவக. சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சம்பந்தம் பல நிலையில இருக்க முடியும். எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தத்தும் கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தம் இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கும் புஸ்தகம் சொல்ற விஷயத்துக்கும், அந்த விஷயத்துக்கும் விஷயத்தோட தத்துவத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் எனக்கும்னு பல வகையான நிலையில சம்பந்தமானது பார்க்க முடியணுமோ. ஆனா இந்த மாதிரி விசாரத்துல எல்லாம் போகாம நேரடியா ஒரே ஒரு சம்பந்தத்தான் சொல்றாரு, போத்திய போதக பாவ சம்பந்தம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம படிக்க போறோம் இந்த கிரந்தத்தை, இந்த கிரந்தமும் அந்த விஷயமும் என்ன சம்பந்தத்துல இருக்க முடியும் அப்படின்னா, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்யனா மேல சொல்லப்பட்ட ஜீவ பிரம்ம ஐக்கிய பிரமேயஸ்ய, ஜீவனும் பிரம்மமும் வேறுபாட்டது அல்ல அப்படிங்கறது பிரமேயம். அந்த பிரமேயத்தோட தத் பிரதிபாதக உபனிஷத் பிரமாணஸ்ய ச, பிரமேயமான அறிபடு பொருளுக்கும் அதை நிரூபிப்பதான தத் பிரதிபாதக பிராதிபதிக்கம் பிராதிபதிக்கம் வருது, தத் பிரதிபாதக அதை நிரூபிக்கிறதான உபனிஷத் பிரமாணஸ்ய ச, உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்துக்கும். ஏற்கனவே முதல் வாக்கியத்தை அங்க விசாரம் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, சாரீரக மீமாம்சா சாரீரக சாஸ்திரம் முதலியதும் தத் உபகாரிணிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. மற்ற சாஸ்திரங்கள்லாம் என்ன, உபகாரிணி உதவி புரியுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இங்க சொல்லப்படுற விஷயம் என்னது, உபனிஷத் பிரமாணம் அப்படின்ட்டார். அது எது, உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அப்படின்னு ஆரம்பிச்சார். உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அந்த உபனிஷத்துனால, உபனிஷத்துங்கிற பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுறதா இருக்கிற எந்த விஷயமோ அந்த உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கும் அந்த பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுற விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் இங்க சொல்றாரு. போத்திய போதக பாவ சம்பந்த அப்படின்ட்டு, அது போத்தியம் அறிபடும் விஷயம், போதகம் இது அறிபடும் முறை, இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் போத்திய போதக பாவ சம்பந்தம், அறிபடு பொருள் அறிபடு முறை சம்பந்தம் அப்படிங்கிறது. சரி, பிரயோஜனம் என்ன, ஏன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு நியாயம். இது சாஸ்திரத்தை சொல்றது எல்லா இடத்தையும் திருப்பி திருப்பி அதை கேட்போம். பிரயோஜனம் இல்லாம மந்த புத்தி உள்ளவங்க கூட ஒரு விஷயத்துல ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுனால, நாம மந்த புத்தி இல்லாததுவங்க அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செஞ்சதுனாலே நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால, பிரயோஜனம் தூ தலைக்கிய பிரமேயகத அஜான நிவர்த்தி ஸ்வஸ்வரூப ஆனந்த அவாப்திஷ்ச தரதி சோகவாத்மவித் இதி இத்யாதி ஸ்ருதேஹே பிரம்ம வேதவர்மைவ பவதி இத்யாதி ஸ்ருதேஷ்ச. பிரயோஜனம் தூ, பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சம் தான் பரம பிரயோஜனம், அதுதான் பரம புருஷார்த்தம், அந்த பரம புருஷார்த்தம் தான் பரம பிரயோஜனம், அந்த பரம பிரயோஜனம் தான் இதோட பிரயோஜனம். பரம புருஷார்த்தம்னு சொல்றது எதுக்கு, புருஷேன அர்ச்சதே பிரார்த்தியதே இது புருஷார்த்த, புருஷனால் அடையப்படுறதுக்கு விரும்பப்படுவதான ஒரு விஷயத்துக்கு பேர் புருஷார்த்தம்னு சொல்றது. தர்ம அர்த்த காவ மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் புருஷார்த்தம்னு சொல்லப்படுறது. அது அதுல இந்த பரம புருஷார்த்தமான மோட்சம் சொல்லப்படுற இந்த வீடானது எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படிங்கிற காரணத்தினால அதுதான் இங்க பிரயோஜனமா வச்சிருக்கோம். இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதோட பிரயோஜனம் என்ன, அதை அடையறதான், அந்த மோட்சத்தை அடையறதான், அந்த வீட்டு பேர் அடையறதான். அது எப்படி அப்படின்னு கேட்டா, தத் ஐக்கிய பிரமாணகத அஜான நிவர்த்தி, அந்த தத் ஐக்கிய, தத் ஐக்கியன்னா ஜீவபிரம ஐக்கியம் புரிஞ்சுக்கணும். ஜீவபிரம ஐக்கியத்தினால ஜீவபிரம ஐக்கியம்ங்கிறது அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்ம, அந்த பிரமேயத்தினால பிரமேயகத அஜான நிவர்த்தி, அந்த பிரமேயத்துக்கு மேல பிரமேயகத அப்படின்னு சொல்லிட்டுன்னா பிரமேயத்துல இருக்கிற அஜான நிவர்த்தி, அந்த பிரமேய விஷயத்துல இருக்கிற அறியாமையை நீங்குவது. அஜானம்ங்கிறது அறியாமை, அஜானம்னு சொல்லுங்க, அவித்யான்னு சொல்லுங்க, மாயான்னு சொல்லுங்க, ஒரு வித்தியாசமும் இல்லை. பரியாய சொற்கள்னு சொல்லப்படுற ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் இதெல்லாம், தமக சக்தி மாயா அவித்யா அஜானம், இது எல்லாம் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். அப்படி அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜானமானது நீங்கிறது தான், அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜானமானது நீங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆனா மத்த சாஸ்திரக்காரங்கள் எல்லாம் சொல்ற விஷயத்த நம்மளும் சொல்லணுமேனு சொல்லி அடுத்தது சொல்றாரு, என்னது, சொரூப ஸ்வஸ்வரூப ஆனந்த அவாப்திச்ச, தன்னுடைய சொரூபத்தினுடைய ஆனந்தத்தை அடையதலும் கூட இங்க பரம பிரயோஜனம் அப்படின்ட்டு. ஏன் இதை சொல்லணும், உண்மையாவே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா என்னில இருக்கிற நான் அப்படிங்கிற இந்த ஆத்மால இருக்கிற அறியாமையினாலதான் இந்த ஜெகத்தானது நமக்கு தோன்றுறது, இந்த விவகாரம் எல்லாம் நடக்கிறது. அந்த அறியாமை நீங்கிறது தான் பிரயோஜனமே சாஸ்திரத்தோடது, அந்த அறியாமையை நீக்கிறது தான் சாஸ்திரத்துடைய வேலை. அந்த அறியாம சாஸ்திரத்தினால நீங்கி போயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த வரையறுக்கப்பட்ட நிலையிலிருந்து வரையறுக்கப்படாத நிலையிலே என்னுடைய உண்மையான சுரூபத்துல நிலைப்படுவேன். வரையறுக்கப்பட்ட நிலைங்கிறது பொய்த்தோற்றம், அந்த பொய்த்தோற்றமானது போயிடுறது. எப்படி பானை அப்படிங்கிறது, பானைக்குள்ள ஆகாசம் சொல்லப்படுற பானைக்குள்ள ஆகாசம் கட ஆகாசம் அப்படிமா, கட ஆகாசம் கடாகாசம், பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம், அந்த பானை இல்ல பானைக்குள்ள வேண்டான, அந்த மட ஆகாசம், இந்த ரூம்குள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு பேரு மட ஆகாசம். பானைக்குள்ள சொல்லி சொல்லும் போது அதுல ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியும், பஞ்சதசிக்காரர் இப்படிதான் கொண்டு வரார். பானைக்குள்ள கட்டாகாசம் இருக்கு, அந்த பானைக்குள்ள தண்ணீர் ஒப்பிட்டீங்கன்னா அந்த ஆகாசம் வெளியில வந்தாச்சு. இப்ப என்ன இருக்கு, அந்த தண்ணியில பிரதிபலிக்கிற ஆகாசம் இருக்கு, அதுக்கு பேரு ஜல ஆகாசம். ஜலம்னா தண்ணி நீரு, அதுல பிரதிபலிக்கிற, அதுல எதிரொலிக்கிற, அதுல பிரதிபிம்பமா இருக்கிற ஆகாசத்துக்கு பேரு ஜல ஆகாசம். பானை ஆகாசம், பானையில பிரதிபலிக்கிற ஆகாசம், அதே மாதிரி இது வந்து இது உதாரணம் உதாரிக்கப்பட்டது, ரெண்டுமே அது சம்பந்தம் உள்ளது, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றோம். அதே மாதிரி வெளியில இருக்கிற ஆகாசம், பறந்து விரிஞ்சிருக்கிற வியாபிச்சிருக்கிற ஆகாசம், அந்த ஆகாசம் அதுக்கு பேரு மகா ஆகாசம்னு சொல்லி சொல்றது. ஆகாசம் சொல்லு, மகா ஆகாசம் சொல்லுங்க, ஒண்ணு வித்தியாசம் தான். மகா ஆகாசம், அந்த மகா ஆகாசமானது மேகத்துல பிரதிபலிக்கிறது. மேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீர் கொண்டு போறது, நீர் தாங்கி இருக்கிறது. நீர் தாங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நீர்ல பிரதிபிம்பமானது கண்டிப்பா உண்டாகும். இங்க தண்ணியில பானையில வச்சிருக்கிற தண்ணியில பிரதிபிம்பம் உண்டாகிற மாதிரி அந்த மேகத்துல இருக்கிற தண்ணியிலையும் பிரதிபிம்பம் உண்டாகும். அது எதோட பிரதிபிம்பம் இருக்கும், அதுக்கு மேல இருக்கிற ஆகாயத்தோட பிரதிபிம்பம் இருக்கும். ஆகாயம் தான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு, அந்த ஆகாய அந்த அந்த மேகத்துக்கு மேலையும் இருக்கு. அதனால அந்த ஆகாயம் அப்ராகாசம் இல்ல மேக ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாலு வகையில பிரிக்கிறார் பஞ்சதசிக்காரர். அதாவது கூட்டஸ்த சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யமானது பாணி ஆகாசம் மாதிரி வரையறுக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. வரையறுக்கப்பட்டது இல்ல, வரையறுக்கப்பட்ட மாதிரி ஆகாசம் பாணியில வரையறுக்கப்பட்டதா இருக்கு, பாணியில வரையறுக்க முடியாது. பாணி அப்படிங்கிற ஒரு உபாதி, ஒரு வரையறையினால வரையறுக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அடைகிறது. அப்படி இருக்கிறது என்னது, கூட்டஸ்த சைத்தன்யம். அந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தோட பிரதிபிம்பமா இருக்கிறது ஜீவன். இது பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு பேசுறது. அதே மாதிரி மகாகாசம் அப்படிங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமா இருக்கிறது மேகாகாசத்துல, அந்த மேகாகாசம் அப்படிங்கிறது ஈஸ்வரன். கூட்டஸ்த சைத்தன்யம் ஜீவன், பிரம்மம் ஈஸ்வரன், இப்படி நாலு நிலையில பிரிக்கிறாரு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா. இத எல்லா மகாத்மாக்களும் இந்த சித்தாந்தத்தை இந்த மாதிரி முறையில ஏத்துக்கிறாங்க. அப்படி இந்த தத் அஜான கதை, அப்படி இந்த ஈஸ்வரன் இந்த பாணி எப்படி இந்த பாணியை உடைச்சிட்டோம்னா பாணியில இருக்க ஆகாயம் எங்க போச்சு, ஆகாசம் அந்த மகா ஆகாசத்தோட கலந்துருது. இன்னைக்குமே பிரிஞ்சதா இல்ல, பிரிச்சது மாதிரி ஒரு பொய்த்தோட்டத்தை ஏற்படுத்தின்றது இந்த பாணியினால. அந்த பாணி உடைஞ்சதுனால, உபாதி வரையறை உடைஞ்சதுனால வரையறை இல்லாததான மகாகாசத்தோட கலந்துருது. இந்த மாதிரி கலப்பது போன்ற கலப்பத்தான் ஐக்கியம்னு சொல்லிக்கிறாங்க. ஐக்கியம்னு சொல்றது எங்க என்னது, இந்த மாதிரி கலந்த மாதிரி கலந்தது. கலந்ததுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது எப்பவுமே அதோடையதான் ஒன்னாதான் இருந்தது. இப்போ பிரிவுனால இந்த பாணி அப்படிங்கிற ஒரு வரையறையினால அது பிரிஞ்ச மாதிரி தோணித்து அந்த வரையறையும் எடுத்துட்டோன்ன அது கலந்த மாதிரி ஆயாச்சு. அப்படித்தான் இங்கேயும் பிரமேயமானது ஜீவன் அப்படிங்கிற இந்த ஜீவன் அப்படிங்கிற இந்த வரையறையை வச்சுண்டு, இந்த சரீரம் இந்திரியம் முதலிய வரையறையை வச்சுண்டு நான் ஜீவன், நான் வரையறுக்கப்பட்டவன்கிற புத்தியானது இருக்கு. இது அறியாமையினால தோன்றது. இந்த அறியாமையானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா நிவர்த்தி அப்படின்னா நீக்கம். இந்த அறியாமையுடைய நிவர்த்தியானது நீக்கம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாருது, இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்ல அப்படிங்கிறது. ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம். சாஸ்திரம் என்ன போதிக்கிறது நமக்கு, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் பிரமேய விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா ஜீவனும் பிரம்மமும் சேருவது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க. ஜீவம் பிரம்மமும் பிரிவல்லாதது அப்படிங்கறத போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். ஜீவனும் பிரம்மனும் சேர்றத இல்ல, சேர்றதுன்னு சொல்லி சொன்னா பிரியறது அப்படின்னு ஆயிடும் பின்னாடி. இந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாது. எப்பவுமே வேதாந்தத்துல பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜீவனும் பிரம்மனும் பிரிவல்லாதது அப்படிங்கிற போதிக்கிறது. அந்த பிரிவு என்னது, அறியாமை. அந்த அறியாமையை நீக்கிறதுனால போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். அறியாமையை நீக்கி நீயும் அதுவும் வேறல்லாதவன், பிரிவல்லாதவன், பாகுபாடல்லாதவன், பகுப்பல்லாதவன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறது. அப்படிப்பட்டதுதான் இங்க பரம பிரயோஜனம். இந்த பரம பிரயோஜனத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரம்மம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரயே பீஷ்ட சித்தையே அப்படிங்கும் போது சொன்னார். என்ன சொன்னாரு, அகண்டம் அந்த ஈஸ்வரன் அந்த பரமாத்மா, சத்து சித்து ஆனந்தம் சொரூப லட்சணம்னு சொன்னாங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணத்தை சொல்றது. ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு லட்சணம். சத்தியம்ங்கிறது ஒரு லட்சணம், ஞானம்ங்கிறது ஒரு லட்சணம், அனந்தம்ங்கிறது ஒரு லட்சணம். சத்து சித்து ஆனந்தம் மூணுமே ஒரே ஒரு லட்சணம் இல்ல, மூணும் தனித்தனியா லட்சணம், வேற வேற லட்சணம், சொரூப லட்சணம். அதோடைய சொரூபத்தை வேற வேற நிலையிலிருந்து பாக்கணும். அப்படி மூணுமே அதனுடைய லட்சணம் தான். அதனுடைய சொரூபமே எப்படிப்பட்டது, ஆனந்தம், ஆனந்த சொரூபம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அறியாமையானது நீங்கிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அறியாமையினாலதான் என்ன ஆறுது, சம்சாரம் உண்டாருது. சம்சாரத்தினாலதான் பிரச்சனைகள் ஆனது இருக்கு. இந்த பிரச்சனைகள் அவித்யா காம கர்ம இதுதான் கிரமம். பகவான் பாஷ்யக்காரர் எல்லா இடத்துலயும் பாஷ்யத்துல உபயோகம் பண்ணுவார். அவித்யா காம கர்ம, அவித்யா காம கர்ம, அவித்தியும் காமையும் காமமும் கர்மமும் அப்படின்பா. அதுக்கு அர்த்தம் சொல்றது அவித்தையும் காமமும் கர்மமும் அப்படின்ட்டு. அவித்தையினால் உண்டாகக்கூடியது காமம், அறியாமையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது காரண காரியமா சொல்லியிருக்கு. அவித்தையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது எப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க? இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவிற்த்திக்கு காரணம் என்னது, பிரவிற்த்தியோட கிரமம் என்னது, ஞான இச்சா பிரவிற்த்தி சொன்னோம். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி சொன்னோம். அவித்தைங்கிறது என்னது, ஞானத்தினுடைய ஒரு ஒரு ஒரு எதிர்பதம் தான், வேறு தோற்றம் தான். பொய்யான தோற்றம்னாலும் ஒரு தப்பான ஞானம் தான், அது தவறான ஞானம். அதனால்தான் பிரமாணம் சொல்லும் போது சரியான ஞானம் அடைய, சரியான ஞானத்தை அடையும் கருவின் சரியான ஞானம்ங்கிற வார்த்தையை சேர்க்க சொன்னோம். அதனால அங்க ஞானம், அது அவித்யாங்கிறது அஜ்ஞானம். அந்த ஞானத்தினால, அஜ்ஞானத்தினால நீங்க என்ன பண்றீங்க, காமத்தை அடையிறீங்க. இச்சா காமம் ரெண்டுமே வேற வேற இல்ல, பரியாய சொற்கள் தான். அதனால கர்மம், கர்மம்னா என்ன, பிரவர்த்தி. அப்போ அவித்யானால காமம், காமத்தினால கர்மம்ங்கிறது தான் சம்சாரமே. இந்த சம்சாரமானது போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, காமம் கர்மம் ரெண்டுமே போறது அவித்தியை போறதுனால. எது காரணமோ அந்த காரணமானது போயாச்சு அப்படின்னா காரியமானது நிலைப்பட முடியாது. பானை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த பானைங்கிற பொருள்ல இருக்கிற காரணம் என்னது, களிமண். அந்த களிமண்ணை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, பானையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, பானை இருக்க முடியுமாங்க. அந்த மாதிரி அந்த காரணமானதை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேர் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மரம் நிலைப்படாது. அந்த மாதிரி காரணம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா காரியமானது நிலைப்படாது. அதனால இந்த அஜ்ஞானங்கிற காரியமானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா சொரூபம் தான் நிக்கும். சொரூபத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த சொரூபம் எப்படிப்பட்டது, பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லியாச்சு. அதனுடைய சொரூபமே ஆனந்த சொரூபம் தான். அதனால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதிராளி என்ன நினைச்சுன்றான் அப்படின்னா, எதிராளினா மத்த வாதிகள், அவங்க என்ன நினைச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானமானது என்னத்தை பண்றது, அஜ்ஞானத்தை நீக்கிறது. அஜ்ஞானத்தை நீங்கிறது, அஜ்ஞானம் நீங்கிறதுனால என்ன ஆறுது, துன்பமானது ஒழிகிறது, துன்பம் நீங்கிறது. துன்பம் நீங்கிறது அப்படிங்கிறது தான் பலன். ஏன்னா சாங்கியவாதிகள் என்ன சொல்றாங்க, சாங்கியத்துடைய அடிப்படை ஆதாரமே முதல் ஸ்லோகத்திலேயே அவங்க சொல்றது, துக்கத்ரயாபிகாதா ஜிக்ஞாசா தத் அபகாதகே ஹேதோ திருஷ்டே சா பார்த்தா சேத் நைகாந்த அத்யந்ததோ பாவாத் அப்படிங்கிறாங்க. துக்கத்ரய அபிகாதா ஜிக்ஞாசா, துக்கத்ரய அப்படின்னா மூன்று துன்பங்கள், அபிகாதா சூழ்ந்ததால், பிடித்து கொண்டதால், பீடிக்கின்றதால் என்ன உண்டாருது, ஜிக்ஞாசா ஆசையானது உண்டாருது அறியறதுக்கு. எதை அறியறதுக்கு, தது அபகாதகே ஹேதௌ, அதை அபகாதகம்னு சொல்லி சொன்னா அழிப்பதற்கான ஹேதௌ காரணத்தில், அந்த மூன்று துன்பங்களையும் அழிப்பதற்கான காரணத்தில், திருஷ்டேசா அபார்த்தா சேத், பார்ப்பதினால் பார்க்கப்படும் முறையினால் அதாவது பிரத்யக்ஷமான வழியினால, சா அபார்த்தா சேத் அது நீங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நைக்காந்தத்தோ அத்தியந்தோ அபாவத், எனக்கு ஜுரம் இருக்கு, ஜுரம் இருக்கு, என்ன பண்ணிண்டா, மாத்திரை சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டவன போயிடுதா ஜுரம், போறது இல்ல, ஜுரம் இருக்கத்தான் இருக்கு, நாளைக்கு திருப்பியும் ஜுரம் வர்றது, இப்ப என்ன பண்ணுவீங்க, திருப்பி மாத்திரை சாப்பிடு. அப்போ இந்த ஜுரம் சரி, இந்த ரெண்டு மாத்திரை சாப்பிட்டதுனால ஒரு கோர்ஸ் எடுத்துட்டதுனால ஜுரம் போயாச்சு, வாழ்க்கையிலேயே ஜுரம் வராதுன்னு சொல்ல முடியுமா, திருப்பியும் வரும் ஜுரம். அதனால முழுமையா நீங்கிறது இல்ல, திருஷ்ட பிரயோஜனத்தை நம்ம பார்க்கக்கூடிய வழிகள்ல, திருப்பியும் அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ திருப்பி வேற எப்போ வருது ஜுரமானது. இந்த மாதிரி பார்க்கப்படுற வழியினால துன்பமானது நீங்கிறது இல்ல, அதனால வேற வழிய தேடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாரம் என்ன, மூன்று துன்பங்களையும் அழிப்பதுதான் ஆதாரம். இவங்க மாத்திரம் இல்ல, நைய்யாயிக்கர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான அஞ்சு வகையான காரணங்களையும் இருக்கு, உத்தரோத்தர கபாயே தலப்பவர்க அப்படின்னு, ஒன்னொன்னுத்தையும் அழிச்சோம்னா அபவர்க்கமானது மோட்சமானது உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய சித்தாந்தம் என்ன சொல்றது, மோட்சம்னு சொல்லி சொன்னா துன்பம் நீங்குதல் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது தான் சுகம் அப்படின்ட்டு. ஆனா தாத்திகர்கள் ஒரு வகைப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது சுகம்னு சொல்ல முடியாது, எனக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்தை இருக்கு, ஆனந்தமும் இல்லாம துன்பமும் இல்லாத ஒரு நிலை. எனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா துன்பம் இல்ல அவ்வளவுதான், ஆனந்தம் வந்திருக்குன்னு இல்ல, எனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா துன்பமா இருக்கேன் அப்படிங்கறது இல்ல. அப்படி இந்த ரெண்டும் எதிரும்புகிறமா இல்லாததுனால நீங்க வந்து ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. துன்பம் நீங்கிட்டது அப்படிங்கறதுனால அவித்யா நீங்கிட்டா துன்பம் நீங்கியாச்சு, அவித்தி காரணமா தான் துன்பம் உண்டாது, அவித்தி நீங்கிறதுனால துன்பம் நீங்கியாச்சு. அதனால துன்பம் நீங்கியாச்சு தானே தவிர ஆனந்தம் அடையல அப்படின்ற சந்தேகம் வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, ஆனந்த அபாப்திஷ்ட, ஆனந்த அபாப்திஷ்டன்னு சொல்லல அவரு, ஆனந்தத்தை அடைதலும் மோட்சம்னு சொல்லி சொல்லல. ஏன்னா ஆனந்தத்தை அடையிறது மோட்சம்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், திருப்பியும் ஆனந்தம் விட்டு போயிடும் உங்களை விட்டு, திருப்பி மோட்சமானது அனித்தியமாயிடும். அதனால ஸ்வஸ்வரூப அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, தன்னுடைய இயல்பான ஆனந்தத்தை அடையிறது, இயல்பான ஆனந்தத்தை அடையிறதுன்னு சொல்லி சொல்றது அவங்களை அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான், உண்மையாவே இல்லை. ஏன் இயல்பான ஆனந்தம் இருக்கிறது, இருக்கிறத அடைய முடியாது, எப்படி மோட்சத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி முதல் கிளாஸ்லயே சொன்னோமோ, அதை அடையிறதுங்கிறது கழுத்துல போட்ட மாலைய காணா போக்கிட்ட மாதிரி நம்ம நினைச்சுட்டு தேடுறதுனால அடைஞ்சது மாதிரி அடைவு. அந்த மாதிரிதான் இங்கேயும் சொரூப ஆனந்தத்தை அடைதல் அப்படிங்கிறது அடைந்த மாதிரி ஒரு அடைவு, அது எதிராளிக்கு சொல்ற ஒரு பதில், சும்மா இந்தா இதுவும் வச்சுக்கோப்பா போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றது. உண்மையாவே இங்க ஆனந்தத்தை அடையிறது அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய சொருப்பமே ஆனந்தம் தான். அதனாலதான் ரெண்டு வகையான பதிலையும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அஜ்ஞானம் நீங்கிறதுங்கிறது மாத்திரம் சொன்னா படிக்கிறவனுக்கு, ஏன்னா அதிகாரிக்கு வந்து இன்னும் முழுமையான அங்கு சொல்லப்பட்ட சமதமாதி சட்க சம்பத்தின ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்ரத்தாவானது வரல. அவனுக்கு ஸ்ரத்தாவானது வரணும் அப்படிங்கறதுனா என்ன பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது சொல்லணும். என்னடா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த சந்தோஷம் இதுல இருக்குடா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னா சரி. அஜ்ஞானம் இருந்துட்டு போறதே, ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, வாக்கியம் இருக்கு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிம்பா, அறியாமை ஆனந்தம். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆனந்தம். எப்படின்னு கேட்டா ஷோ நல்ல வேலை நான் இதை படிக்கல அப்படின்பா, நல்ல வேலை இதை படிக்கல அப்படின்பா. இதுல சில பேர் பெருமையா வர சொல்லிப்பாங்க, என்ன இப்படிப்பட்டதுதான் இந்த ஞானம்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கன்ஃபியூஷன், இதெல்லாம் பிரச்சனை. நம்ம வந்து புதுசா வரவன்னு சொல்லல, நீ வேற எதெல்லாம் பிடிச்சின்னு இருக்கியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்றோம், வேற எதெல்லாம் பிடிச்சின்னு இருக்கியோ அது தப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மனுஷனுக்கு அதாவது மேல சொல்லப்பட்ட பிரசாந்த சித்தாய் ஜிதேந்திரியாய இந்த வாக்கியத்தை எல்லாம் லட்சணமா எடுத்துருந்தோம், குறிப்பா எடுத்துருந்தோம். இது சாதகனுடைய சிஷியனுடைய தகுதிகள், அது உபதேசாஸ்திரிலன்னு சொல்லப்பட்ட வாக்கியம் என்னது, சிஷியனுடைய தகுதிகள் அது. இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் சாஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, பாகுபாடு படுத்துறது சாஸ்திரம் அப்படித்தானே அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா பாகுபாடு படுத்துறது அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய குற்றம். பாகுபாடு படுத்துறது என்ன தீண்டாதவன்னு சொல்றது, இன்னொருத்தனை அப்படி சொல்றது இப்படி சொல்றது அப்படி இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவனுக்குத்தான் இந்த சாஸ்திரத்தோட பிரயோஜனமானது பிடிபடும். மற்றவன் தப்பு தப்பா புரிஞ்சுண்டு அறிவு வரலன்னா கூட பரவாயில்ல, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது மற்றவங்களுக்கு, அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னா அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அறகுறையா தெரிஞ்சு என்ன படுத்திட்டு இருக்க வேண்டாம்ல. அந்த மாதிரி அங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஞானமானது புரியும், அந்த ஞானமானது இல்லாட்டி கேட்டா கூட புரியாது. அதனால விழலுக்கிழைத்த நீரா இருக்க வேண்டாமே அப்படிங்கறதுக்காக என்ன சொல்றாரு, இந்த லட்சணத்தோட இருக்கணும் பாவேன் அப்படிங்கிறாரு. நீ உன்னுடைய சமயத்தையும் அவனுடைய சமயத்தையும் ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சொன்னாரு. சரி, அந்த மாதிரி ஸ்வரூப ஆனந்த அவாப்திச்ச அப்படின்னு சொல்லிட்டாரு.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நான் அன்னைக்கே சொன்னேன், சைவம் என்று சொல்வது, சைவம் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், சைவம் என்ற வார்த்தையை நம்முடைய சான்றோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன்ஸ் என்றால், அது வெஜிடேரியனிசம் என்ற பொருள் அவங்க பயன்படுத்தல. அன்னைக்கே சொன்னேன், சைவம் என்பது ஆகமம் என்பதற்கு அப்ஜெக்டிவ். நான் விளக்கணும் இல்லையா? ஆகமா என்று சொல்லக்கூடிய நவுன், ஆகமம் என்பது ஒரு நவுன், அந்த நவுனுக்குள்ள அப்ஜெக்டிவ் தான் சைவம். அதனால மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஏன் சைவ நீதினாரு?

தமிழருடைய தேசிய கீதம் இன்னைக்கு வராம போயிட்டார். எல்லா நாட்டுடைய தேசிய கீதங்களையும் எடுத்து போட்டுக்கிறார் நம்முடைய உதயகரன், உதயகரன் அவர் இல்லையா. ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கீதத்துக்கு என்ன மொழியில இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் போட்டுக்கிறாரு. அந்த இந்திய நாட்டு தேசிய கீதத்துக்கு போன அர்த்தம் வந்து கொஞ்சம் தவறு. அவர் ஏதோ புத்தகம் எடுத்திருக்கிறார், அந்த அர்த்தம் வந்து கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கு. அது அந்த அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அதுபோல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில தவறுகள் வரலாம். ஆனாலும் அது பயனுள்ள நூல். ஒவ்வொரு நாட்டு தேசிய கீதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல இந்திய நாட்டு தேசிய கீதம் அது நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம். இப்ப மொழிக்கு தேசிய கீதம் போட்டிருக்காங்க, தமிழுக்கு இல்லையா, தமிழ் மொழிக்கு ஒரு தேசிய கீதம். சைவத்துக்கு தேசிய கீதம் என்ன? சைவத்துடைய தேசிய கீதம் எது? யார் எழுதுனா? கச்சியப்ப சிவாச்சாரியன். ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கீதத்தை அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எழுதினாங்க. இந்திய நாட்டுடைய தேசிய கீதம் எழுதினவர் ரவீந்திரநாத டாகூர். இப்ப இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய 60 கோடி மக்களும் சேர்ந்து எழுதினாங்க. அந்த தேசிய கீதம் புனையப்படும் பொழுது இந்தியாவுடைய ஜனத்தில் 60 கோடி, இன்னைக்கு 100 crores, இன்னைக்கு இன்னைக்கு சிட்டிஸ் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் 100 crores. அப்ப 60 crores இருந்தது. அப்ப 60 crores இருக்கும்போது அந்த 60 crores ஆஃப் பீப்புளும் சேர்ந்தா தேசிய கீதத்தை எழுதினாங்க. ஏ சிங்கிள் மேன் ரோட் த நேஷனல் ஆன்தம் and the whole people had accepted as their national anthem. அதே போலதான் சைவத்தினுடைய தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு? கச்சியப்ப சிவாச்சாரியர். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியருடைய தேசிய கீதத்தை தான் நம்ம சைவ கீதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எல்லா விழாக்களிலும் முடியும் பொழுது அதை சொல்ல வேண்டும். மான்மிகள் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாறு உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அந்த சைவ நீதி என்பது என்ன பொருளை வருகிறது? இஸ் இட் நாட் வெஜிடேரியன் ஜஸ்டிஸ்? சைவ நீதினா வெஜிடேரியன் ஜஸ்டிஸா? அப்ப நான் வெஜிடேரியன் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்காப்போ. அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன தெரியுது? யூ டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் சொல்லும்போதுதான் என்ன தெரியுதுன்னா, அது அந்த வார்த்தையை நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கலன்னு தெரியுது. அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டால், அதை பெரிய அதை பெரிய விஷயம் என்ன சைவத்தில்? குறைவிலாது உயிர்கள் வாழ்க, பெரிய விஷயம். உலகத்தில் எந்த நாட்டு தேசிய கீதம் அப்படி சொல்லல. குறைவிலாது மக்கள் வாழ்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே, எவ்வளவு குறைவிலாது உயிர்கள் வாழ்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு பெரிய கத்தோலிசிசம் சைவத்தில் பாரு. மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும்னு சொல்லல. உலகத்தில் எவ்ரி creature is having a right to live. எவ்வளவு பெரிய ரெகக்னிஷன் பாருங்க. உலகத்தை எந்த சமயம் அப்படி சொல்லல, இந்த சமயம் அப்படி சொல்லுதா? ரைட்ஸ் உடனே ஹியூமன் ரைட்ஸ் தான் பேசுறோம். ஆனா சைவிசம் ஸ்பீக்ஸ் அபவுட் எ ஹையர் ரைட், தட் இஸ் கால்ட் த சோல்ஸ் ரைட், நாட் தி ஹியூமன் ரைட்ஸ். எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி தான் கட்டத்தில் பேசுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தி நீ ரொம்ப பேச்சு பத்தி. And Saivism speaks about a law which is called the soul's right. Every soul has got a right, including an ant, an elephant. Every creature is having a right. அது எல்லா உயிர்களும் குறைவிலாது வாழ வேண்டும், குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நற்றவம் நல்வேள்வி. அங்கே ஒரு ரகசியம் அந்த நேஷனல் அந்தத்துக்கு அவ்வளவு நுட்பம் இருக்கு. ஈஸியா நம்ம பார்த்தா யாரும் எளிமையா சொல்ற மாதிரி இருக்குது. இந்த பாட்டுடைய உண்மையான பொருள் என்னன்னு வழங்கிட்டேன், அப்பதான் நமக்கு தெரியும். அதுபோல பெரிய புராணத்தை வர உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு மட்டும் எழுதினார். பெரிய புராணத்துல வரக்கூடிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்த பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் வழக்கம் எழுதினார். அவர் யார்? அவர் உங்க ஊருக்காக தான். வடகோவை சபாபதி நாவலர், யாழ்ப்பாணம் வடகோவை சபாபதி நாவலர். அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் விளக்கம் எழுதின. அப்பதான் தெரியுது அவருடைய விளக்கத்தை படிச்சாதான். அதுக்கு மட்டும் எழுதுற 25 பக்கம் இருக்கிறார். இந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் பெரிய புராணத்தை சேர்க்கலாம். வாட் ஹி மீன்ஸ், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எல்லாரும் பாடுறோம். ஆனா அந்த ஒரு பாட்டுல எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு எழுதுறாரு வடகோவை சபாபதி நாவலர். அதுக்கு படிச்சாதான் என்ன தெரியுதுன்னா, நமக்கு தமிழே தெரியாது, அப்பதான் புரியும். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் என்ன கேட்டா, ஆடா பெரிய புராணம் முடிச்சுக்கும் ஒரே ரீதியில் தான் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சில பேரை என்னதான் சில

0: அவருடைய அவங்க அட்டைன் பண்ணதை வந்து யாருமே அட்டைன் பண்ண முடியாது. ஆறுமணாவோட சூசனை எழுதினார் பெரிய புராணத்துக்கு. காரைக்கால் அம்மையாரோட அவரு அவருடைய காலம் முடிந்து விட்டது. பெரியவரான முழுசுக்கும் சூசனை எழுதணும்னு ஆரம்பிச்சார். ஆனா சிவபெருமான் என்ன காரணமோ தெரியல, காரைக்கால் அம்மையார் காலம் வரைக்கும் அது வரைக்கும் எழுதினார் காரைக்கால் அம்மையார் புராணம் வரைக்கும். ஆனாலும் அந்த நாவலர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பண்டித மு கந்தையா அவர்கள் சூசனம் முழுவதையும் எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாவலர் எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அவ்வளவு நுட்பமான பொருள் சொல்கிறேன். பல இடங்களில் ரொம்ப நான் படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப கோலாலம்பூர் வந்து அதை வெளியிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த நூலை வந்து அந்த மு கந்தையாவுடைய பெரிய புராண சூசனத்தையும் ஆறும் நாள சூசனத்தையும் சேர்ந்து சைவ சித்தாந்த மன்றம் கோலாலம்பூர் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அவள சமீப காலத்தில் வாழ்ந்த, அதாவது சைவத்தினுடைய பெருமையை அந்த நுணுக்கமான இடங்களை அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் அந்த நுணுக்கமான இடத்த போய் நம்ம பிடிக்கலங்கிறது அப்பதான் தெரியுது. நம்ம எதுவும் மேலிருந்த வாரியா இந்த நுனிப்பூல் மேயிறமே ஒழிய உள்ளுக்குள்ள போய் நம்ம பார்க்கலங்கிறது அப்பதான் தெரியுது. அதனால சாத்திரங்கள் தான் என்ன பண்ணுது என்றால், இந்த அதெல்லாம் காஷ்மீர்லேருந்து வடமொழியிலிருந்து தான் சைவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னார் இல்லையா. அது ஒருத்தர் மட்டும் இல்ல, இட் இஸ் வியூ ஆஃப் சோ மெனி பீப்புள். நிறைய பேர் இந்த மாதிரி கருத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன அந்த ஆறு வகையான சைவத்துக்கு என்ன வேறுபாடு என்றால், அங்கதான் வருகிறது. அவர்கள் சிவாகமங்களை பிரமாணமாக கொண்டார்கள் அத்தனை பேருமே. நமக்கு அவங்களுக்கு ரொம்ப கருத்து வேற்றுமை ரொம்ப அதிகமா இல்லை. என்ன என்றால், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், சிவலிங்க வழிபாட்டுக்கு மேல ஒரு வழிபாடு இல்லை. சிவலிங்கோபாசனையே சிவபெருமானுக்கு செய்யப்படும் மிக மேலாகிய வழிபாடு. நான் அவளை சொன்னேன், அதாவது உருவமூர்த்தியில வழிபடுறான். அந்த உருவமூர்த்தியிலே வழிபாடு அத்தனை எங்கிறது சிவலிங்க வழிபாட்டில் அடங்கிறது. ஆகவே ஒரு குறியின் கண் வைத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது அந்த குறி வழிபாடு, அதெல்லாம் சிவலிங்கம்னால என்ன அர்த்தம், சிவபெருமானுக்கு குறின்னு அர்த்தம். சிவலிங்கம் லிங்கம் என்பது இண்டெக்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய மிக மேலாகிய வழிபாடு, அந்த சிவலிங்க உபாசனை தான் மிக மேலாக வழிபாடு என்பதில் அந்த ஆறு வகையான சைவர்களுக்கும் கருத்து வைக்கமே இல்லை. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், வேர் வி அக்ரி வேர் வி டிஸ்அக்ரி, தட் இஸ் அ ரியல் அனாலிசிஸ். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வருதுன்னா எல்லாமே கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. எந்த பாயிண்ட் வரைக்கும் வி அக்ரி, வி ஹேவ் டு சார்ட் அவுட் த திங்ஸ். எந்த பாயிண்ட்ல வி டிஸ்அக்ரி, அதான ரியல் அனாலிசிஸா இருக்கும். நீங்க சொல்லுவதெல்லாம் தவறுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த இடத்துல நம்ம சார்ட் அவுட் பண்ண, ஏன்னா உண்மையை தானே காணணும். என்னுடைய இன்டென்ஷன் உங்களை மறுக்கணுங்கிறது இல்லையே, உங்களுடைய இன்டென்ஷன் என்ன மறுக்கணுங்கிறது இல்லையே. ரெண்டு பேரும் உண்மையை காண விரும்புகிறோம், அதான ஐடென்டிட்டி ஆஃப் தாட், ஐடென்டிட்டி ஆஃப் எய்ம். அந்த வகையிலே அந்த ஆறு விதமான சைவமும் என்ன சொல்கிறது, சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், சிவாகமங்கள் தான் பிரமாணம், அந்த பஞ்சாட்சர மந்திரம்தான் மிக உயர்ந்த மந்திரம், நாம் தரிக்க வேண்டியது விபூதி ருத்ராட்சமே. இதுல கருத்து வேறுமே இல்லையே. ஆனால் அந்த கொள்ளி விளக்கம் என்று வரும்பொழுது கருத்து வேற்றுமை கொஞ்சம் வருகிறது. இதே வேற ஒன்றும் வேண்டாம், உடனே கேட்கலாம் அப்படி வருமா சார் நீங்க கேட்கலாம். வருங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நாம் எந்த 1330 திருக்குறளையும் வைத்திருக்கிறோமோ அதே திருக்குறளை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கானா இல்லையா? திருவள்ளுவர் கடவுள் இல்லைன்னு தான் சொல்றாரு, அவன் வேற குறளையா சொல்றான்? நம்ம சொல்ற அதே குரலை தான் அவனும் சொல்றான். அப்ப என்ன வருது, அந்த 1330 நீங்க சொல்ற குரலை தான் அவனும் வச்சுட்டு இருக்கான். ஆனா அதே குரலை வச்சுட்டு என்ன சொல்றான், கடவுள் இல்லைன்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்கிறான். அப்ப இப்படி கருத்து வேற்றுமை இருக்குதா இல்லையா பிராக்டிக்கலா? அந்த கருத்து வேற்றுமை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதான் வித்தியாசம். சைவம் சொல்வதற்கும் ஒரு ஒருவனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏன் கருத்து வேற்றுமை வருகிறது என்றால், அதுக்கு காரணம் என்ன, அவரவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த அதனாலதான் கருத்து ஏற்றுமை வருது. கருத்து வேற்றுமை வர்றதுக்கு படிக்கிற நூல் இல்லை, படிப்புனால கருத்து வேற்றுமை வராது. ஏன்னா அப்படி சொல்வதாக இருந்தா எம்ஏ படிச்சு அத்தனை பேரும் ஒண்ணு போல தானே சிந்திக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சு அத்தனை பேரும் ஒண்ணு போல தானே சிந்திக்கணும், ஒரே மாதிரி தானே கல்வி படிச்சுட்டு பயிச்சுக்கிறாங்க, இப்ப கருத்து வேற்றுமை வரக்கூடாது இல்ல. சில விஷயத்தை கரெக்டா அனாலிசிஸ் பண்ணுங்க. ஒரு முறை என்ன பண்ணாரு, எங்க இந்திய நாட்டில் ஒருத்தர் இருந்தார், பேர் சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரின்னு பேர். அதாவது இந்திய நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, அவரை மாதிரி இங்கிலீஷ்காரனே இங்கிலீஷ் பேச முடியாது, அப்படி பேர் வாங்கினவர். அதனால அது பேரே சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரின்னு பேர். வெரி குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ், ஈவன் இங்கிலீஷ் மேன் வில் அமேஸ் அட் ஹிம். அப்படி ஒரு ஆள் இருந்தேன். அந்த அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் வைஸ் சான்சலர் சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரி. அவர் ஒன்று லண்டன் வரும்போது கேட்டாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, உங்க நாட்டில் வந்து என்ன அப்ப இருந்த சூழ்நிலை எப்படின்னு கேட்டா, கல்யாணமாகக்கூடிய மணமகன் வந்து கல்யாண பெண்ண பார்க்கவே கூடாதுன்னு அப்ப போறது. நான் யார கல்யாணம் பண்ண போறோம்னா அந்த பெண்ணை மன மேடையில தாலி கட்டும் போதுதான் பார்க்க முடியும். அப்படிதான் இருந்தது ஒரு காலம் வரைக்கும். அப்போ அதை பார்த்து இங்கிலீஷ்காரங்களாம் கிண்டல் பண்ணாங்களாம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, ஒரு பெண்ணோட நல்லா பழகிட்டு கல்யாணத்தை நீங்க மட்டும்தான் நீங்க பெண்ணையே பாப்பீங்களாமே, ஏபிள் டு டைஜஸ்ட் ஆன் தி சிங்கம் கேட்டோம். அப்ப அவர் சொன்னாரா, அவருக்கு ஏன் சொன்னாரா, தென் நீங்க ஒரு பெண்ணை பார்த்து அறிஞ்சு பழகி எல்லாம் பண்ணீங்கன்னா தேர் சுட் நாட் பி டைவர்ஸ். ட்ரையல் பார்த்தானே பண்றீங்க, ஏன் டைவர்ஸ் வருது, எங்க நல்ல டைவர்ஸ் இல்லையே, என்ன அருமையான பதில் பாரு. அப்ப நீங்க சொன்ன ஸ்டாண்டர்ட் உண்மையானதா, தேர் சுட் நாட் பி டைவர்ஸ், ஏன் டைவர்ஸ் வருதுன்னு கேட்டாராம். You can use my spoon, but can you use my hand? So eating through hand is hygienic. எவ்வளவு சென்சிட்டிவ் ஆன்சர் பாரு. அது போல அது வந்து எப்பயுமே அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரே கேள்விக்கு அவன் படி சொல்ல முடியல பாருங்க. அது போல இங்க சாத்திரங்கள் அதர் ஸ்கூல் ஆஃப் சைவிசம், அது வந்து கொள்கை அளவில் எப்படி வேறுபடுகிறது என்பதை நம்முடைய சாத்திரங்கள் தான் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. சோத்திரங்கள் அது வராது. பேரை மட்டும் குறிச்சுக்கணுங்க. இந்திய நாட்டில் தோன்றிய சைவங்கள்ல பாசுபத சைவம், பாசுபத சைவம், காஷ்மீர் சைவிசம், வீர சைவம், சித்த சித்தாந்தம், சித்த சித்தாந்தம் அப்படி ஒண்ணு இருக்கு. அப்புறம் சிவாத்விக சைவம், சைவ சித்தாந்தம். இப்ப இந்த ஆறு வகையான சைவமும் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எதிரெல்லாம் கருத்து வேற்றுமை இல்லை, சிவபெருமான் தான் முழுவதன் கடவுள், சிவலிங்க வழிபாடுதான் மிக உயர்ந்த வழிபாடு, ஆகம நெறியிலே சிவபெருமானை வழிபடுவதுதான் மிக மேலான வழிபாடு, சிவபெருமானுக்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்கள்ல மிக உயர்ந்த மந்திரம் ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரம் தான், இதுல எல்லாம் கருத்து வேற்றுமை இல்லை அவங்களுக்கு நமக்கும். ஆனா கொள்கை அளவுல சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சைவத்துக்கும் அவர் என்ன, நாம் எந்த நூலை பிரமாணமாக கொண்டு விளக்கம் சொல்கிறோமோ அதே போல அந்த ஆகமங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றுக்கும் வடிவம் கொடுத்தாங்க. அந்த பேரை மட்டுமே குறிச்சுக்கிடுங்க. அந்த பாசுபத சைவம் என்ற கொள்கைக்கு வடிவம் கொடுத்தவர் தான் லகுலீசர். லகுலீசர் என்று ஒரு பெரிய செயின்ட், அவங்களுடைய செயின்ட். அது 200 BC இருந்தார் அவர். 200 BC அதுல பாசுபத சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் லகுலீசர். அப்புறம் காஷ்மீர் சைவம், அதுக்கு வடிவம் கொடுத்தவர் தான் வசுகுப்தா. வசுகுப்தா அவர் வந்து AD 800 இருந்தார். அவர் AC AD அன்னோ டாமினி, அன்னோ டாமினிங்கிறது பேரு. இந்த அதுக்கு பேர் வந்து இந்த இயர் ஆஃப் அவர் லார்டுன்னு அர்த்தமா இருக்கு. அது ஹீப்ரூல இருந்து வந்த வார்த்தை, அது ஏடின்னு சொல்வார்கள். அது வந்து 800 AD இருந்தார் வசுகுப்தா. அவரு ஒரு வடிவம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வீர சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் பசவண்ணா. பசவண்ணா ஹீ லிவ்ட் இன் 12th செஞ்சுரி. அதுக்கடுத்த சைவம் வந்து சித்த சித்தாந்தா. சித்த சித்தாந்தா, அந்த சித்த சித்தாந்தாவுக்கு வடிவம் கொடுத்தவர் கோரக்ஷநாதர். கோரக்ஷநாத் அவர் வந்து எப்ப இருந்தாரு, 10th செஞ்சுரியில் இருந்தார், ஏடி 1000ல் இருந்தார். அவர் சொன்ன அந்த சைவம் தான் இன்னைக்கு நேபாளத்தில் இருக்கு. நேபாளத்தில் என்ன, பசுபதிநாத் அங்குள்ள பெரிய சிவலிங்கத்தை நாம சிறப்பு கொடுக்கிறோம். நேபாளத்தின் தலைநகரத்தில் பெரிய சிவன் கோயில் சிவாலயம் இருக்கு, அவர் பேர் பசுபதிநாதர்னு பேர். ஒன்லி ஹிந்து கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அது, அப்படி ஒரு சிறப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து புது அரசாங்கம் வந்து அதை மாற்ற பார்க்கறான். ஆனா இந்த ஒன்லி ஹிந்து கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் நேபாள். அந்த நேபாளில் இருக்கக்கூடிய அந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் கோரக்ஷநாத். கோரக்ஷநாத் சித்த சித்தாந்தம், சித்த சித்தாந்த சைவம். அப்புறம் அஞ்சாவது வந்ததுதான் சிவாத்விக சைவம். அதுக்கு வடிவம் கொடுத்தவர் தான் நீலகண்ட சிவாச்சாரியார். அது இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இன் இந்தியா. அது 1050 AD வந்தது. 1050 AD தட் இஸ் கால் சிவாத்விக சைவம். வீரசைவம் தான் நான் சொல்லிட்டேன் முன்னாடி வந்து பசவண்ணா. அது வந்தது என்னன்னு கேட்டீங்க, வீரசைவமும் வந்து என்னன்னு கேட்டா அது அந்த பசவண்ணா பிறந்தது கர்நாடகா தான். கர்நாடகா தான் இருந்தாரோ அதே போலதான் லகுலீசர், வசுகுப்தா, பசவண்ணா, கோரக்ஷநாத், நீலகண்ட சிவாச்சாரியர் அவர்கள் வந்து நாம எப்படி மெய்கண்டாருக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அதே போல அவங்களுக்கு அவங்களுடைய குரு அவர். அவர் சொன்ன இன்டர்பிரேஷனை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பார்க்கிறார். ஆக நாம் சொன்ன இந்த மெய்கண்டார் என்று சிவஞான போதம் இருக்கு பாருங்க, இந்த சிவஞான போதம் நூறு வடிவ மூலமாக நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் மெய்கண்டார். அது எப்போ வந்தது, நம்ம ஈஸியும் ஆவச்சுக்கலாம், 1, 2, 3, 4 வெரி ஈஸி டு மெமரைஸ் இல்ல. இந்த சிவஞான போதங்கிற நூல் நமக்கு எப்ப கிடைச்சது, 1, 2, 3, 4. இதுல பல வகையில ஒற்றுமை நான் சொன்னேன், அதுல ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டா அது ஒரு முக்கியமாக கண்டிப்பா சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய சொன்னேன், சிவபெருமான் முழுவதற்கு கடவுள், சிவலிங்க வழிபாடு, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னு நான் சொன்ன வரல, எல்லாருமே என்ன ஒத்துக்கிட்டாங்க, அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் முக்கியமான லாங்குவேஜ், வி கான்ட் நெக்லெக்ட் த லாங்குவேஜ் அப்படிங்கறதுல இந்த ஆறு பேருக்கு கருத்துக்கிட்டுமே கிடையாது, இன்க்ளூடிங் மெய்கண்டார். இந்த வடிவம் கொடுத்தது ஏன்னு கேட்டா, பேசிக் லாங்குவேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் இல்லாம ஆகமங்களை புரிய முடியாது. அதனால ரோல் ஆஃப் சான்ஸ்கிரிட் கேனாட் பி நெக்லெக்டட் அப்படிங்கறத உங்களுக்கு கருத்து வேற்றுமே கிடையாது. ஆகையினால இவ்வளவு உருப்பெற்று தான் அந்த சைவம் என்ற ஒன்று உருவாகிறது. இப்போ இந்த ஆறு வகையான சைவம் முக்கியமான சைவம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இத இன்னொன்னு சொல்லணும் நான் என்னன்னு கேட்டா, இந்த சைவ சித்தாந்தம் என்று நாம் சொல்லுவதற்கு கொள்கை அளவுல ரொம்ப பக்கத்துல நிக்கிறவங்க யாருன்னா சிவாத்வைத சைவம். ஆறு பேர் ஆறு விளக்கம் கொடுத்தாங்க, அந்த விளக்கம் வித்தியாசமான விளக்கங்கள், பல வகையில ஒற்றுமை இருக்கு, சில வகையில வேற்றுமை இருக்கு. அதுலயும் ஒரு கேள்வி வருது இல்லையா, நமக்கு கிட்ட யார் வர்ற, வெரி க்ளோஸ் டு அஸ், டிஃபர் இன் சம் ரெஸ்பெக்ட்ஸ் பட் தே கம் வெரி க்ளோஸ். அப்படி நமக்கு அருகாமையில வந்தது யாருன்னு கேட்டா, அந்த நீலகண்ட சிவாச்சாரியாருடைய சிவாத்விக சைவ கொள்ளைதான் சைவ சித்தாந்தத்திற்கு ஏதாவது ரொம்ப நெருங்கி வருது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு,
2: திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பண்பையில் வண்டரை சோலை சூழும் காளி பரம திரு கோபுரத்தை பணிந்துள் புக்கு விண்பணியை ஓங்கு திரு விமானந்தன்னை வலங்கொண்டு தொழுது விழுந்து எழுந்த எல்லை சண்டைவரும் பிள்ளையா. அப்பர் உங்கள் தம்பியானாரை நீ பாடி என்ன? கண்மையிலும் புடல்கொடிய அரசும் வாய்மை கலைமையிலும் ஒளிபொடிய கசிந்து பாடி. திருக்கழுமணத்துக்கு அப்பமூர்த்திகள் மூன்று பதிவுகள் அமைச்சிருக்கிறார். ரெண்டு திருவருத்தம் ஒரு திருக்குறள்.
4: இங்க போன பாருங்களேன், திருஞான சம்பந்தரோட உள்ளத்துல ஒரு எண்ணம். இந்த சாமிக்கு இவருதான் உரிமை உடையவர். திருஞான சம்பந்தர்னா சீகாழி, சீகாழினா திருஞான சம்பந்தர்னு சொல்லத்தக்க அளவுல ரெண்டு பேரும் பிரியாம இருக்கிறாங்க. ஊரும் ஞானசம்பந்தரும் பிரியாம இருக்காங்க. ஏன்? தோழியப்பூர் பெரியநாச்சியார ஒரு பக்கம், ஞானசம்பந்தர் ஒரு பக்கம், இவங்க பிரியாம சோமஸ்கந்த மூர்த்தியா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா தெரியும், அம்பாள் கோயிலுக்கும் சாமி கோயிலுக்கும் திருநெல்லி நாயகி, இங்க பிரம்ம வித்யா சுவாமி, ரெண்டு பேருக்கு நடுப்புற பாத்தீங்கன்னா ஞானசம்பந்த திருக்கோவில் சோமஸ்கந்த வழி வடிவம் வந்து சோமஸ்கந்த மூர்த்தியோ நடுப்பு ஞானசம்பந்தர் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் அம்பாள், இந்த பக்கம் சிவபெருமான் நடுப்புற உட்கார்ந்து. இப்ப இதுல ஒரு பாட்டு சொல்றாரு, இதுல ஒரு அருமையான பாடல் இருக்கு திருவித்தத்துல. சிந்தித்து எழுமணமே, இது அப்புறம் தேவா இணையாம் கழுமலத்து பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானே பசுபதியே. ரொம்ப வரல கழுமலத்தை சிந்திக்கணும்னு நினைச்ச உடனே விழி போயிடுமா சொல்ற. நான் சொல்ல அப்ப பெருமான் சொல்ற, இணையாமும் பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லாம். நினைக்கிறதுக்கு முந்தி வினையை தீர்க்க வைக்கக்கூடிய ஊர் ஒண்ணு உண்டா? உண்டு, திருக்கழுமலம். அதுக்கப்புறம் இப்ப சொல்ற கழுமலத்து எவ்வளவு ஆற்றல் இருக்கும் பாத்தங்க. அதனாலதான் கடைசியா காய்நாதர் பாடின பதிகத்துல நம் பொருள் நமக்க எந்த அம்பரம் அடைந்து கால அல்லவிப்பதன் மூலம் கும்பநாதன் உத்தமன் ஒளி மிகுத்த திங்கடை நம்பன் மேல் நன்னகர் நலன்கள் காழி சேர்ந்தினே. அவர் கடைசியை கொடுத்த உபதேசம் காழிப்போ, காழிக்கு போ, காழிக்கு போன்னு சொன்னார்.
5: அவர் சொன்னார் சார்,
4: நீ போறது ஒரு பக்கம் நினைச்சியா விழி போயிட்டு, நீ போறியோ இல்லையோ விழி ஒண்ணு விட்டு போயிடுதுன்ற
5: எப்படி அற்புதம் பாருங்களேன்.
4: இதுக்கப்புறம் ஒரு நுட்பம் வைக்கிறார் திருநாவுக்கரசு. இதுதான் அருமையான இடம். பின் ரெண்டு அடிகள் சந்தித்த காலம் அறுத்தும் என்று எண்ணிருந்தவர்க்கு பின் ரெண்டு அடிகள் முந்தி தொழுகள் நாள்தோறும் நந்தம்மை ஆழ்வனவே என்கின்ற
5: நுட்பம் இருப்பாங்க.
4: முந்தி தொழுகள் யார் முந்தி தொழுதவர்? முன்னடைந்தான் சம்பந்தன் அவர் தேவா. அப்ப முந்தி தொழுதவர் திஞ்ஞான சம்பந்தர், அவருடைய கடல் தான் நம்மை ஆளுடையன சொல்றவர் நாவுக்கரசு. என்ன தெரியுது, சீகாழிய நினைக்கும் பொழுது சீகாழிய முன்னடைந்தான் சம்பந்தன் நினைச்சு அவரையும் தொழணுமா? தொழுதா
5: குறையும் இல்லை
4: சொன்னவர் அப்பமூர்த்தி. அப்பமூர்த்தி கையா போயிட்டு பாடிய பதிகம் அவ்வளவு அற்புதமான ஊர் கழுமம். இப்படி ரெண்டு பேரும் சேர்றாங்க. அப்பற பார்த்து சம்பந்த சொல்ற, அப்பர் உங்கள் தம்பியானாரை நீர்ப்பாரு. நமக்கு உரிமை உடைய பொருளை, பொருள் சாதாரண பொருளா, சத்து சித்து ஆனந்த வடிவமா இருக்கிற பேரின்ப சைதன்ய பொருளை அப்படியே உங்களுக்கு உரித்தாக்கி நீங்க பாடுங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர்வால் எத்துணை மட்டற்ற அங்கு இருந்திருக்க வேண்டும். இப்ப அந்த பதிகத்தை சொல்ல போற. நான் சொன்னது ஐந்தாவது திருப்பாடல். இப்ப முதல் பாட்டு பார்வண்டு மூடின்னு ஆரம்பிக்கும். அனுசீக்கிறார் சொல்ல போறார். பெரிய பெருமாட்டியுடன் தோடி மீது பேணி வீற்றிருந்தவர்களும் பிரான் முன் நின்று பரிவுறு செந்தமிழ்மாலை பார்குண்டு மூடி எனும் பதிகம் போற்றி அரிய வகை புறம் வர முடியல சாமி விட்டு. ஞான நிலையில உயர்ந்திருக்கிற பெருமக்கள் அல்லவா, சிம்மாந்து இருக்கக்கூடிய சிவமா பெருவாழ்வு பெற்ற பெருமக்கள் அல்லவா, பெருமான விட்டு பிரிய மனம் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன், பிள்ளையாகும் திருமடத்தில் எழுந்தருளி. பெரியவங்க தங்குற இடத்த வீடுன்னு மாளிகைன்னு சொல்றது மரபு அன்று, மடம்னு சொல்றதுதான் மரபுன்னு சீக்கிரார் பெருமான் திருவாக்கால இது அறியப்படுகிறது. அதனாலதான் மடம் மடம் திருமடத்தில் தெரு திருமணம் என்ன வீடுதான் அது. ஏன்னா பெரியவங்க தெரியுன்னா அது வீடு இல்ல, மடம்னு சொல்லணும். சாமிக்கு ஆனா அது சாப்பாடு கிடையாது, அது திருவுமுது. சாமிக்கு சாத்தப்படுறதுக்கு திருப்பள்ளி கிராமம். அவரு தொடைகிற துணிக்கு பேர் திருப்பள்ளி சட்டம். அவர் சமைக்கிற உணவு சமைக்கிற இடத்துக்கு பேரு சமயக்கட்டு இல்ல மடைப்பள்ளி. இப்படி எல்லாம் தனித்தனி மரபு சொற்களால குறித்தால பெறுவதைப் போல பெரியவர்கள் தங்கக்கூடிய இடங்களை திருமடம் என்று சொல்லுதல் தான்
3: சைவ சம்பிரதாயம் என்பது பெறப்படுகிறது. திருமடத்தில் எழுந்தருளை அமுசியில் இன்னும் பாருங்க, மறுவிய நண்புரு கேள்மை அட்டை நாள் போல் வளர்ந்தோங்க.
4: இப்ப நம்மளுக்கு அப்படி நீங்க பார்க்க முடியல, தனியார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் வேணா ஒரு சின்ன தகராறு வந்து பிரிஞ்சோம். காலகட்டத்தில் எல்லா இடங்களையும் பார்க்கணும், ஆனா அட்டை நாள் போல் வளர்ந்தோம். இவங்களுக்கு அந்த தம்முனிப்பு எள்ளளவு கூட இல்லாதனால வளர்ந்துகிட்டே இருக்கான். நாள் கூட கூட காதலும் வளருது. நம்மளுக்கு அப்படி நான் எழுத முந்தைய நண்பரா இருக்கிற நீங்க பெரிய பகைவரா நீ போறது பார்க்க. ஆகவே வளர்ந்தோங்க. அதுக்கு பாருங்க, அதுக்கப்புறமா அமுது செய்தின்னு சொல்லாதாங்க. அரிய வகை புறம்போது பிள்ளையாத திருமணத்தில் எழுந்தருளி அமுது செய்தி. இது ஒரு அருமையான பாடல்.
5: அதாவது திருநாவுக்கரசருக்கு அமுது கொடுக்கக்கூடிய பேரு தில்லியாசந்தர் வாய்.
4: இதே செய்திய சம்பந்த சுவாமி புராணத்திலையும் சொல்லுவா சேர்க்கிறார். அந்த பாடல் ரெண்டையும் சொல்லிடு, பாடல் மட்டும் சொல்லிடு. பேரிசை நாவுக்கரசை பிள்ளையார் கொண்டு உடன் போந்து போர்விடையார் திருத்தோடி பொற்கோவிலுள் புகும்போது ஆர்வம் பெருக அணையும் அவருடன் கும்பிட்டு அருளா சீர்வளர் தொண்டரை கொண்டு திருமாளிகையில் சேர்ந்தார். அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பார் இணையில் திருவமுதாக்கி இயல்பார் அமுது செய்வித்து உணரும் பெருகன்பு நன்பு பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் தொன்மாளிகள் சாத்தி உடன்முகிமையை உழைந்தார். இந்த அன்னம்பாளிப்புங்கிற மகேஸ்வர பூஜை செய்யும் போது இந்த பாடல் ரெண்டு பாடலையும் அருமையா வரும். மிகச்சிறந்த பலன் ஐயாவிடத்தோ விண்ணப்பம் உங்கள் சார்பில் வைக்கின்ற இந்த தருணத்தில் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்களிலே ஒரு பெரு விழா கொண்டாடுகிறார்கள், பெருவிழா எடுக்கின்றார்கள், உலகமே பாராட்டும் வண்ணம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழா மலர் ஒன்று வெளியிடுகிறார்கள், இலவசமாகவும் கொடுக்கின்றார்கள். இந்த ஆண்டு வருகின்றவர் மலர் வெளியீடாக இந்த மாகேஸ்வர பூஜை திருப்பாடலை பெருமானார் அவர்கள் பெருந்தையார் அவர்கள் அத்தன்மையினில் ரெண்டு பேரும் இந்த பாடல் நான் தினந்தோறும் அன்னம்பாளிப்புல சொல்றேன். இந்த பாடல யாரும் சொல்றது கிடையாது. பெரும்பாலும் என்ன என்ன சொல்லுவோம், கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதன், அதுதான் மரபா சொல்ற பாடலா இருக்கு. அது உண்மையை நல்ல பாடல் தான், அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசர் திருவமுது செய்தார்னு ஒரு பாட்டு செய்தவர் திருநாரதம் வந்து ரெண்டு பேரும் பெருமக்கள் அல்லவா, அதை சொல்லும்போது சரி இன்பம். அத்தன்மையினும் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சி அளவிலாத சித்த நிகழ்ச்சியிலோடு செல்லும் நாளில் திருநாவுக்கரசு திரு உள்ளம் தான். இப்ப ஒரு காலம் கொஞ்ச நாள் பிடிக்குது, கொஞ்ச நாள் ஓடுது, ரொம்ப நாள் ஓடிட்டு உன்னை சாமி நினைக்கிறார். நம்ம மற்ற தலங்களும் சென்று வழிபட வேண்டுமே. இந்த விண்ணப்பத்தை சொல்றார். அதுக்கு அவரும் இசைந்து விடுகிறார், சம்பந்தரை செய்கின்றார். மைத்தழிவு மணிமிகத்தார் பொன்னி நாட்டு மண்ணி தானங்கள் எல்லாம் வணங்கி போட்ட மெய்த்தழிந்த பெருங்காது பிள்ளையாருக்கு விளம்புதலும் அவரும் ஒரு மேவி நேர்வார் மேவுதல் உடன்படுதல். இப்ப அவரோட கொஞ்ச தூரம் போறார். பெரியவங்களோட ஏழு அடி நடக்கணும்ன்றது ஒரு மரபு உண்டு. ஏழு அடி கூட போயிட்டு அவங்களுக்கு விடை கொடுத்துட்டு வரணும். அவங்க சொன்ன பிறகுதான் மீண்டு வரணும். நம்மளா போக கூட பாத்தல உள்ள இருந்து நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்புறது அது மரியாதை குறையும். அதை சொல்றாங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு, எவ்வளவு நுட்பங்கள் எல்லாம் காட்டிட்டு போறாரு பாருங்க. ஜெயக்கிறார் இப்ப தினாவது உருட்டு புறப்பட போறாரு, கடமலத்து சீகாய் விட்டு போக போறார், பல ஊர்களுக்கு போய் தரிசனம் பண்ண போறார். இப்ப தினாசன சுவாமி என்ன பண்றாரு, கோலக்கா வரைக்கும் அவருடைய கூட போறாங்க. ஆண்டரசி எழுந்தருள கோலக்காவை அவருடன் சென்றிறங்கி அன்பு கொண்டு மீண்டருளினார். இப்ப கோலக்கால அப்பர் பாடின பாட்டு நமக்கு கேட்கல. சைவ உலகம் செய்த தவ குறைவு பதியும் கிடைக்கும். அவரும் விடை கொண்டு இப்பா இப்ப பெரிய யாத்திரை ஆரம்பிக்கிறீங்க. அப்பர் யாத்திரை தான் வேதநாயகர் விரும்பும் பலிகளான நீட்ட கருப்பறி எழுவோர் திருக்கருப்பறி திரு தலைஞாயிறு இன்று வழங்கப்படுது. அப்பர் பாடின பதியும் கிடைக்கல. சம்பந்தரும் பிள்ளைய சுந்தரரும் பாடியிருக்காங்க. கருப்பறிகளும் தலைஞாயிறு பேரு தர்மபுர ஆதீனத்தை சார்ந்த திருக்கோவில். இது சீகாழி போலவே இருக்குது. மேலைக்காழி என்றும் சொல்ல சீகாழி போலவே இங்கே மாநிலத்துல சாமி இருக்கிறார். அதுக்கு மேல சட்டநாதர் இருக்கிற மூன்று அடுக்குகளை கொண்டதாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. ஆகவே இது மேலைக்காழி என்று அறியப்படும். இன்றைக்கு வழக்கில் தலைஞாயிறு என்று வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணல் மேடு போற பஸ்ல போனா இதை பார்க்கணும். இன்னும் அவசியம் பார்க்கணும். தலங்கள் தலைஞாயிறு பக்கத்துல குரக்குக்கான ஒரு தலம் இருக்கு. வாழ்வழி குரக்குக்கா அப்புறம் பாடியிருக்கிறார், குரக்குக்கா பாடியிருக்கிறார். வாழ்வழி புத்தூர்னு ஒரு தலம் இருக்கு. படமண்டி படிக்கரைன்னு ஒரு தலம் இருக்கு. திருப்பூன்கூர் இருக்கு. இதுல பக்கத்து பக்கத்துல இருக்க தலங்கள் நீடூர் அன்னியூர் குறுக்கை வீரட்டம் அப்படின்னாலும் அப்படி கல்லு தூக்கி ஏற தூரத்துல தலங்கு திருப்பூன்கூர் கருப்பரியூர் சொன்னார். கருப்பரியூர் பதவி கிடைக்கல. திருப்பூன்கூர் திருப்பூன்கூர் சொல்லிட்டு உடனே நீடூர் சொல்றாங்க. ஜெயக்கிறார் உருப்பம் இருக்கு. ஏன்னா அப்பர் ஒரு பதிகம் பாடுறார் திருத்தாண்டகம். அது புன்கூரையும் நீடூரையும் சேர்த்தே பாடுறோம். நமக்கு புன்கூர்னு ஒண்ணு ஒரு நாயனார் நினைவு வருவார், நீடூர்னு சொன்ன ஒரு நாயனார் நினைவு வருவார். திருப்பூன்கூர் நந்தனார் திருநீடூர் முனையிடுவார். அந்த புங்கமர தலைமரமா தலைமரமா இருக்கிறனால திருப்பூன்கூர்னு பேரு. நீரூர் கே பேருன்னு செகிரா பெருமானே சொல்வார். அது செல்வம் நீடூர் திருநீடூர் திருநீடூர் அப்படின்னு சொல்லுவார். ஊடி காலத்துல அது அழிந்துபடாம நீண்டு இருந்ததுனால நீண்ட மாற்றியோடு விளங்கினதுனால திருநீடூர் இருக்கிறார். இந்த ஊர்ல நாம அப்பரோட போய் நம்ம அப்பருடைய குழாத்தோட கலந்து ஒரு பெரிய தலையாத்திரையா அந்த பெருமானாருடைய தவமே புரிதலில் வருதுன்னு நிலை தலை நின்று தமிழ் இறையோ அந்த பெருமானை தலைவராக கொண்டு ஐயா அவருடைய கீழ் இயங்கி நாம் எல்லாம் இந்த தலையாத்திரையில சொல்லுவோம் சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க குறுக்கை திருக்குறுக்கள் இது தாமன எரிச்ச தலம் தலங்கள்ல மன்மதன சாம்பலாக்கிய தலம் திருக்குறுக்கள் இதுவும் தருமபுரம் சன்னிதானத்துடைய பழைய பராமரிப்புல இருக்கு. திருக்குறுக்கை இங்க அப்ப முதலில் ரெண்டு திருநேரிதம் படைக்கிறாங்க. ஒரு திருநேசம் நிறைய செய்திகள் சரித்திரங்களா சொல்லுவார், புராண செய்திகளா சொல்லுவார். சில தீமானைக்காவது திருநிழல் பந்தல் செய்து அப்புறம் நீட்டினை நிறைய பூஜை நித்தலமாயிருந்தது. இப்படி நிரம்ப செய்திகள் வர்ற ஒரு திருப்படியுமா அந்த திரு குறுக்கை வீரத்த தேவாரங்கள். அப்புறம் நின்றியூர் அந்த சாமி பேர் மகாலட்சுமிநாதன் பேர் திரு நின்றியூர். இது மூவர் பாண்ட தலம் திரு நின்றியூர். இதுவும் தருமபுர ஆட்சியில தான் தருமபுராதீனத்தினுடைய கண்காணிப்புல இந்த திரு சாமி பேர் மகாலட்சுமிநாதர். காரணம் அந்த லட்சுமி வழிபட்டு பெருமானத்திலே பேரு பெற்றதுனால அப்படியே சாமிக்கு பேர் வந்தது. மூவர் பாண்ட தலம் சுந்தர அருமைப்பட சொல்வார் இந்த ஊர் தேவாரத்துல. என்று சொல்லுவார். 49,000 படிகள் நாகதர்கள் பாடினார் அகற்ற அந்த செய்திய சான்றினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊர் திருநெல்வேலி தேவாரத்துல சொல்லுவார். இது திருநெல்வேலி அப்ப திருப்புறந்தகை பாடி நமக்கு அந்த படிகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு செய்தி அப்ப முடிச்சு சொல்ற நம்ம பெருமான அன்பு காட்டியாவது வெளிப்படலாம் இல்ல அச்சத்தோராது வெளிப்படணும். அச்சம் எதுக்குன்னா கும்பிடாட்ட துன்பம் வறுமையுங்கிற அச்சம் அன்பு. இதுக்காக நல்ல மெய்யடியாரர்களை பார்த்து அவங்களுக்கு அன்புக்காக வழிபடுறாங்களே அப்படின்னு நம்மளும் அடிப்படுறாங்க. அன்புக்காக வழிபடலாம் இல்ல அச்சத்துக்காக வழிபடணும் ஆனா வழிபடுறது மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சியாயிலும் அன்புபட்டாயிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரடி என்று காண்டகைய நினைப்பள்ளி ரொம்ப ஒரு யுக்திகளா வெறும் நினைப்பள்ளியும் சொல்ல வேண்டியதுதானே. காண்டகைய காணத்தக்க அப்ப நினைப்பள்ளி நம்ம வாழ்நாள் உருமுறையாவது பாக்கணும்னு தெரியுது. ஏன் தெரியுமா? அது காரணம் திருஞான சம்பந்தர் அம்மா அவதரித்த திருவூர் பகவதி அம்மை அவதரித்த திருத்தலம் நினைவள்ளி. மூவர் பாடினர் மூவர் பாடினதெல்லாம் சாமி பேர் நற்றுணை. எப்ப நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னார் அல்லவா அந்த நற்றுணின்னு பேரை வச்சே என்ன அப்பா இருக்கிறார் அப்பர் நற்றுணையப்ப அப்பருக்கு நற்றுணையே அந்த சாமி ஆகவே ஒரு பேர் நற்றுணையப்ப. அதுல ஒரு செய்தி சொல்ற இப்போ இது ஒரு நுட்பமான செய்தி இருப்பாங்க. இந்த ஊர் தேவாரத்துல நம்ம சாமி மேல அன்பு இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லணும். இது உண்மைதான். நம்ம சாமி மேல அன்பு வரமாட்டேங்க எனக்கு வரமாட்டேங்க. அன்பு வரத்துக்கு என்ன வழி? இதுல வழி சொல்ற துஞ்சிரு காலை மாலை தொடர்ச்சியை மறந்திரானே அஞ்செழுத்து போதில் நானும் அரணடிக்கு அன்பதாகும். அப்ப அரணடிக்கு அன்பு வரும்னா அஞ்செழுத்த தொடர்ச்சி மறக்காம ஓது நாள்தோறும் ஓது காலை மாலை இருவேல ஓது என்ற ஒரு அரிய உபதேசம் இந்த ஊர் தேவாரத்தை. அவர் நம்ம அன்பு வேணும் பெருமாட்டேன்னா அஞ்செழுத்த ஓதணுங்கிற பாடம் கிடைக்கும். சுந்தரர் பாடுகிறார் நினைப்பில்லை அவர் பாட்டையும் சொல்லுவார். ஞான சம்பந்தருக்கு ஞான மருள் புரிந்த அப்படின்னு அவருடைய தேவார பாட்டையும் சொல்லுவார். பஞ்சமம் பண்ணல பாடுகிறார். ஆதிகன் ஆதிரகன் வரும் பஞ்சமம் ரொம்ப அருமையான ஒரு பட் அதை பத்தி திருச்செம்பொன்மொழி வரும்போது சொன்ன அடுத்த ஊரதான் மேவு புனல் பொன்னி இருகரையும் சார்ந்து விடைவேர்ந்தார் திருச்செம்பொன் பள்ளி பாடி திருச்செம்பொன்பள்ளி வீடர். இந்த செம்மன் பள்ளியில ரெண்டு பதிகம் நம்ம கிடைச்சிருக்கு. அப்புறம் பாடினது சம்பந்தம் பாடுகிறார் தக்கராறுல பாடுகிறார் திருச்செம்மன் பள்ளி. அப்ப முதலில் ரெண்டு பதிகம் ஒரு திருநேரிச ஒரு திருக்குறள். இப்ப நம்ம அப்பற சம்பந்தம் மட்டும் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பதிகம் அப்பருடைய வரலாறு செஞ்சிருக்கிறனால அப்புறம் மட்டும் பார்ப்போம். இதுல ஒரு செய்தி அரிய செய்தி ஒண்ணு சொல்றாரு இந்த ஊர் தேவாரத்துல திருநேரிசையில மூன்றாவது பாடல் பஞ்சம பிரபதிப்பு தான் சொன்னேன். அந்த நடிப்பள்ளிக்கு பஞ்சமத்துல பாடுகிறான் இதுல அந்த செய்தி இருக்கு. பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கள்ளம் தீப்பா திருச்செம்பூன் பள்ளியாறு. பஞ்சமத்தை பாடி ஆடணும். ஆடினா நம்முடைய கள்ளம் உள்ளத்துல இருக்கே பஞ்சக எண்ணம் பொய் கபடு நிலை இல்லாதத நிலைன்னு நினைக்கிற அந்த மருள் இதெல்லாம் அழியும். அந்த பஞ்சமத்தை அப்படி நினைப்பள்ளி பாருங்க. ஆதி அதான் பஞ்சம். இந்த பஞ்சமத்தை பாடு ஆடு ஒரு உபதேசம் அடுத்த ஒரு தேவாரத்துல கிடைக்கும். காவியரும் மயிலாடுதுறை பக்கத்திலே மயிலாடுதுறோம்ட்ட மயிலாடுதுறை தேவாரத்தை நிறைய செய்யும். மயிலாடுதுறை அபயாம்பிகை உடனுரை மயிலாடுதுறை நாதர் வெற்றிகள். அந்த ஊர்ல ஒரு மரபு உண்டு மயிலாடுதுறையில சாமிய கீழ வேதியராகவும் அம்மைய கீழ வேதிய மூதாட்டியாகவும் கலந்து நினைக்கிறது ஒரு மரபு. ரொம்ப சிறப்புடைய திருத்தலம் மயிலாடுதுறை.
3: பழமொழி கூட ஒன்று ஆயிரம் ஆனாலும் மாயாவரம் ஆகாது. அங்க கடமுக தீர்த்தம் ரொம்ப சிறப்பாக பேசப்பெறும். வடக்கிறவங்களாம் கூட இந்த கும்பகோணத்துல கூட 12 வருஷங்கள் கூறுவதெல்லாம் இந்த முழுக்க. ஆனா மயிலாடுதுறையிலே ஆண்டுக்காண்டு நடக்கும் ரொம்ப அரியாத வந்து குறிக்கணும். அப்ப எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் மயிலாடுதுறையிலே கூறுவதாக சொல்வது ஐதீகம். இந்த வடக்க உத்தர மாயவரம் என்று சொல்ல போறோம். அந்த மேதா தட்சாமூர்த்தி குருவிட்டு இருப்பார். எந்த ஊர்லயும் தட்சாமூர்த்தி முன்னால நந்தியம் பெருமான் இருக்க மாட்டார். ஆனா மயிலாடுதுறையில தட்சாமூர்த்தி முன்னால நந்தியம் பெருமான் இருப்பார். குரு தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்றே அவர் அறியப்படும். இப்ப அந்த ஊர் தேவாரத்துல அவருடைய அரசர் என்ன சொல்றாரு, ஒருவருக்கு உலக போகம் எல்லாம் பெரிய போகம் கிடைக்குது. உலக போகம் என்ன, வானத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய இந்திரனுடைய சிம்மாசனமே கிடைக்க தயாரா இருக்கு. அது வேணுமா, அடியார்களுக்கு அடியானா இருக்கிற நிலை வேணுமா என்பது ஒரு வினா. இது விடை தரார் சீக்கிய சின்னாபுரர். அன்னர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு விட்டிருக்கும் கருத்து ஒன்று இல்லோ. வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. மயிலாடுதுறை பெருமானுடைய அடியாருடைய திருவடியை தலையிலே சுட்டிக் கொள்ளும் ஆற்றல் எனக்கு கிடைக்குமே. ஆனால் எனக்கு அண்டர் வாழ்வு ஒரு பொருட்கல்ல, அமரர் இருக்கையும் ஒரு பொருட்கல்ல அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும். அருமையான ஒரு செய்தி உண்டு. சில பேர் நல்ல உயர்ந்த வேதிய குலத்துல பிறக்கிறாங்க. ஒரு கையில கோல், அத தண்டம் என்று சொல்வார்கள், யோக தண்டம். ஒரு கையில கூச்சம், தோளிலே முப்படி நூல். இது ரொம்ப ஞான போல இருக்கிறாங்க. ஆனா சிவருமான நினைக்கல. அவங்க நிலை கண்டி இறங்கி கருணை முகத்தால் ஒரு திருப்பாடல் பிறக்கின்றது. அப்பமூர்த்தியுடைய திருச்செவ்வாயிலிருந்து இந்த பாடல் என்ன, கோலும் புல்லும் உருகையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயரமுற்று என் பயன் நீளமா மயிலாடு துறையனே நூலும் வேண்டும் உணர்ந்தோர்க்கே. சிவபக்தி பண்ணினா இந்த வெற்று புற ஒழுக்கங்கள் தேவையில்லை அப்படின்னு தெரியுது. மாறாக சிவபக்தி பண்ணாம நீ எத்தனைதான் ஆச்சார சீலனா இருந்தாலும் அதனால உனக்கு எள்ளளவு பிரயோஜனம் இல்லை என்பது அழகுபட சொல்றார் அப்பமூர்த்தி. அப்புறம் மயிலாடுதுறைன்னு ஒரு முறை போற்றினா போறோம். அவர் தேவாரத்தை சொல்றார், மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே. புவியில வாழற வாழ்வை திருப்பி வருமா, அவன் சிவபெருமானவே சேர்ந்துருவானே அப்படிங்கிறார். எவ்வளவு அருமைப்பட சொல்றார். நமக்கு இன்னும் பிறப்பு வேண்டாம், ஒரு தாய் வயிற்றுல ஜனிக்க கூடாதுங்கிற ஆசை யாருக்கும் இருக்க வேணா. அங்க ஒரு முறை மயிலாடுதுறைன்னு சொன்னா போறோம்னு அப்புறம் சொல்லுவோம். இப்படியாக காவியது மயிலாடுதுறை. இங்க ஆழ்நிலை பிள்ளையரும் பாடுகிறார் ரெண்டு பதிகம். அவர் இவர் அப்பர் பெருமான் ஒரு பதிகம், ஆழ்நிலை பிள்ளையர் ரெண்டு பதிகம் பாடுகிறார். தக்கராத்துல ஒண்ணும் சாதாரியில ஒண்ணுமா பாடுகிறார். நீ பொன்னி கரை துருத்தி துருத்தி இவர துருத்திங்கிறது இப்ப குற்றாலம் என்று அறியப்படுகின்றதாம். இது மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்துல இருக்கிற தளம். குற்றாலம் என்ற பேர்ல ஊர் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. குற்றாலங்கிறது ஒரு விதமான தலைமரம், அதனால அந்த ஊருக்கு குற்றாலம்ங்கிறது. வேள்விக்குடி, வேள்விக்குடியில அப்பமூர்த்தி பாடின படிகம் கிடைக்கிற துருத்திக்கு கிடைச்சிருக்கு. திருநேரிசை பாடியிருக்கிற எதிர்கொள் பாடி அதுக்கும் கிடைக்கல. இதெல்லாம் சுந்தரர் பாடுகிறார். வேள்விக்குடி எதிர்கொள் பாடிலாம் சுந்தரர் பாடினது கிடைச்சது. மத்த யானையை மன்னர் சூட வருவீர்கள் செத்த போகே யாருமில்லை. எவ்வளவு அற்புதமான யாக்கை நிலையாமை பாருங்க. அவர் வாழும்போது யானையிலேறி ஒரு வரம் அவரை சூழ்ந்திருக்கிறவங்க சாதாரண சேன வீரர்கள் அல்ல, மாமன்னர். மாமன்னர்கள் சூழ மத்த யானையில ஏறி பவனி வருவார். செத்த போது யார் சொன்னேன், இது நினைச்சு பார்த்தோம்னாலே தெளிவு வந்துடும். சொத்து சேர்க்கணும் சொத்து எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற உணர்வு நமக்கு இல்ல. பகவானே இந்த பாடலை அணைக்க அணைச்சு பயின்று பயின்று ஓதும் போது நமக்கு ஓரளவு உண்மை தெரிய வரும். ஆகவே சொல்றார் வேள்வி கூட எதிர்கொள் பாடி. இல்ல பாவூர் செந்தமிழ் மாலை பாடி போட்டீங்களா, தமிழ் பாடி இருக்கிறாருன்னு தெரியும். செந்தமிழ் மாலை நம்முடைய துரதிஷ்டம், நாம செய்த தவக்குறைவு, அவையெல்லாம் நமக்கு கிடைக்காம போய்விட்டன. பரம திரு பரிபலமும் பணிந்து போந்தே. இப்ப பாருங்க, ஆவரும் அஞ்சாறுவர் கோடிகாவில் அணைந்து பணிந்து. திருக்கோடிகா இதுவும் ஒரு அருமையான ஊர். இது கஜிராமங்கலம் ஒட்டி இருக்கு, காவிரியுடைய வடகரையில இருக்கு. ஆடுதுறையிலிருந்து மயிலாடுதுறைக்கு வடகரை வழியா ஒரு பஸ் போகும். அதுல போனீங்கன்னா கோடிகா கஞ்சரம் அடுத்தடுத்து இருக்கிற தலம். பகல திருமங்கலக்குடி இருக்கு, ரொம்ப தலங்கள் உண்டு தஞ்சை மாவட்டத்தில். இந்த கோடிகளை நம்ம ஃபர்ஸ்டையும் போவோம். இந்த கோடிகா சேர்மினேன்னு போடுறது இன்று நின்று நாளிலிருந்து இன்று நின்ற இச்சையா கொண்டு இந்த வாழ்க்கையை போக விட்டு போதுமே. ஒரு அறிவு உபதேசம், இனி நல்லா இருக்கு நாளைக்கு நல்லா இருக்கு. இப்ப சில பேர்ட்ட போய் ஊருக்கு போன சாமி பார்க்கணும்னா
4: எனக்கு நாளைக்கு ஒழியா இருப்பான், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் கடையெல்லாம் பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு இல்லை, நான் வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சொல்லாத சம்பந்தம், அப்படி சொல்லாத, தயவு பண்ணி அப்படி சொல்லாத, நாளைக்கு நீ உயிரோடு இருப்பேன்னு என்ன நிச்சயம்?
6: இன்னைக்கும் எங்க கோடி காப்பே வணங்கன்னு சொல்லி நிறுத்திட்டார் சம்பந்த. சொல்லாம தன் துறைன்னு சொல்றாரு பாருங்க. அதாவது நம்முடைய பிறவி வெப்பத்தை நீக்க வல்ல இடம் அந்த ஊர் ஆவடுது. கோபுத்திபுரம் என்பது வடமொழி பெயர், அனாதி சித்தபுரம் என்பது வடமொழி பெயர். அதை திருமூல தேவநாயனார் அவதரித்து 3000 திருமந்தங்கள் அருளி செய்த பெருமான் திரும்ப அவதரிக்கல அந்த தலத்துக்கு வந்து தடை உண்டு, தன்னுடைய யாத்திரை தடை உண்டு, அங்கு பாடினார். சித்தர்கள் இருந்தாலும் திருமாளிகை தேவர் இருந்தது, கருவூர் சித்தர் பல பெரியவர்கள் இருந்து அந்த திருப்பதியில் கொஞ்சம் பெரிய ஆதீனம் இருக்கு. இவ்வளவு சிறப்புடைய உரை ஆவடுதல் துறை. அடுத்துறையிலும் தெரியும், ஆ பசுத்தன்மை அடு நீங்கும், பசுத்தன்மை நீங்குகின்ற துறை. துறையினாலே தீர்த்த விஷயம் காவிரி பாயும், அந்த தீர்த்தத்துல குளித்து பெருமான வழிபட்டால் நம்முடைய பிறவி வெப்பம் நீங்கும். இந்த அப்பமூர்த்திகள் ரெண்டு திருநேரித்த ஒரு குறுந்தொகை ரெண்டு தாண்டவம் பாடுறாங்க. அஞ்சு பையன் ஒரு நயம் இருக்கு பாருங்க, ரெண்டு திருநேரத்துல ஒரு திருநேரத்தை இப்ப பாட போறது இல்ல. அப்படின்னு தொடங்குற திருநேரத்தை அது பின்னால பாட போறாங்க. அது சீக்கிரம் சொன்னதுனா நமக்கு தெரியுது, இல்லாட்டி இப்ப பாரு பாருதான் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். பின்னால சீக்கிரம் குமார் சொல்ல போறா அவர் பழையாறைக்கு வர்றதுக்கு முந்தி, அதாவது மரைக்காட்டுல இருந்து திரும்பி ஒரு வீழும் போது பாடினதா பாடின பதிகம் அப்படின்னு சொல்ற. இப்ப அந்த ஊருக்கு நம்ம ஆவடுதுறைக்கு போறோம். அப்பரோட எப்படி திருத்தான எப்படி பாடுறோம்?
7: நம்பனை நாவேதும் கரை கண்டானை ஞான பெரும் கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமான் அடியாகற்கு அபிஷீவானை.
6: சாமி கற்பக விருட்சம் போல் அருள் சொல்லுவானாம் அந்த ஊர் சாமி.
7: செம்பொன்னை பவளத்தை திரளும் முத்தை திங்களை ஞாயிற்று தீயை நீரை அம் பொருளை ஆவடு தன் துறைகுள் மிக அறநடியே அடிநாயே அடைந்து மிந்தேனே.
6: சாமி அப்பபோமா தம் அடிநாயின்னு சொல்ற, நான் சொல்ல வேண்டியவர் அடிய சொல்ல வேண்டியவர். அப்படி அடைந்தால்
4: உயிரி உண்டு
6: அற்புதமான திருப்பதியும் திருவாவூர்க்கு அப்பறம் அழிச்சி போய் இன்னொரு திருத்தானம் இருக்கு. அது பிழிச்சொற்களால் அப்படி அடிக்கிட்டே போவார்.
7: திருவேயன் செல்வமே தேனே வானோ செடுஞ்சுடனே செடுஞ்சுடன் மூர்த்தி
6: சொல்லிட்டே அடிக்கிட்டே போவார். இதையெல்லாம் சேகரர் ஒரு பாட்டுல சொல்றார். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 10 பாட்டுல சேகரர் சொல்ல பாட்டுலாம் அந்த பாண்ட அமைப்புலயே இருக்கு. இந்த ஒரு இடம் நீங்களா என இடத்துல தாண்டக யாப்ப திருநாவுக்கரசர் புராணத்துல சேகரர் பின்பற்றவே இல்லை. அவர் பாடிய தாண்டகத்தை அமைப்புல அவர் புராணத்துல வைக்க கூடாது. இன்னொரு ரீதி இருக்கிறார், ஒரு தாண்டகம் பாடலாம் நம்மளும் பாடலாமா அப்படின்னு செய்கிறார் ஒரு அவையரன். ஆகவே சொல்லல, இந்த இடங்களில் மட்டும் அந்த தாண்டகத்தை அமைக்கிறார். என்ன பாட தொடங்கி அப்படின்னா 185 தொடங்கி அருட்சுருக்கு தனிக்கடல் ஒன்று ஆரம்பிக்குது அந்த தாண்டக சங்கம். எங்க முடியுதுன்னா 192 முடியுது. இப்ப 8 பாடல், 185, 192 8 பாடல்கள் தாண்டக அமைப்புல செய்கிறார் சொல்லிட்டு போகிறார். இப்ப இந்த பாடல் பாருங்களேன், இதை கூட தயவு பண்ணி நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அருமையான திருப்பாடல், ஏன்னா அதுல உய்தி பெறுற செய்தி இருக்கு. அதுக்காக சொல்றேன், உய்தி பெறுற வார்த்தை தினமும் உய்தினா உய்தி நிச்சயமா வந்துடும். உங்க சொல்றது எத்பாவம் தத்பவதி என்பது வடமொழி மந்திரம். தமிழ்ல சொன்னா யாதொன்று நினைக்க தானன்று ஆதலார். நீ எதை நினைக்கிறியோ அதுதான் அவன். அதனாலதான் நம்ம பிரச்சனை பத்தி நல்லா நினைச்சா நமக்கு தானா நல்லது வந்து அடையும். எதும் நன்றும் பிறர் தர வாரம். அப்ப நல்லதே நினைக்கணும். இந்த உயிர்ந்தேன் உயிர்ந்தேன்னு சொல்லிட்டே இருந்தா நிஜமாவே ஒரு நாள் உயிரி பெற்று விடுவோம். பாட்டை பாருங்களேன், ஆவடு தன் துறையாரை அடைந்து இந்த பாட்டிலே அடைஞ்சு உயிரி பெற்றுலாம். நாம ஏன் ஒரு கூட போக வேண்டாம், பாட்டை பாடிய உயிரி பெற்றுலாம். இந்த அளவில் திரு தாண்டகம் முன் அருளி செய்து அருமையான திருப்பாடல். மேவு திரு குறுந்தொகை நேரி செய்யும் சந்த விருத்தங்கள். ஆனா விருத்தம் நம்ம கிடைக்கல, விருத்தம் அவர் பாடினது நீ கிடைக்கல. விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு தொடர். பாவலர் செந்தமிழ் தொடையால் பழித்தாமம் பல சாத்தி. அப்ப சொல் மாலைகளால சாமிக்கு பழித்தாம சாத்தினாங்க, பூ பறிச்சுதானே சாத்துவாங்க. அப்ப பூல தேடிட்டு அலையில உட்கார்ந்த இடத்துல சொற்களால துடுக்கிறார் மாலை. அவருக்கு தமிழ் கை கட்டி சேவகம் செய்யுது அப்பருக்கு. என்ன வார்த்தை வந்து விழுந்து பாருங்களேன், நம்ம எல்லாம் ஆயுஷு கூட உட்கார்ந்து அப்படி இப்படி ஒரு பாட்டு எழுத முடியாது.
7: கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வெளி நோய் அடையா வண்ணம் ஆடுதன் துறை உரையும் அமரேரே
6: சொல்ற அடிக்கி அடிக்கி சொல்றாரு. சொல்றா சீக்கிரம் சொல்லுமா, பாவலர் செந்தமிழ் துறையா தமிழ் மாலை துறைதான் உள்ளதுல காணா விளையும். இதெல்லாம் சத்தியமா அனுபவத்துல எல்லாரும் உணரக்கூடிய ஒரு உண்மை, எல்லாருமே உணரலாம். படிக பாடினா சாமிட்டு தானா அனுபவம் மிக்க எழுந்த பரிவினோடும். அதனாலதான் ஜெயகிரா பெருமான் சொல்லுவார், உன் பைக்கிள்ளை பாடுவ நாரைகள் கேட்பன்னு சொல்லுவார். திருவாரூர் நகர சிறப்பு சொல்லும் போது கிளிகள்லாம் பரிவும் பாடுமா, அந்த காலத்துல கிளி பாடி நாகனவை பட்சி கேட்குமா. இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும் நினைக்கும் போது வருத்தமா இருக்குல்லவா, ரொம்ப வருத்தம். ராஜராஜ சோழ காலத்துல தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரர் 49 பிடாரர்கள் அதாவது ஊர்வ மூர்த்திகள் நியமிச்சு பாட வச்சாங்க. 49 பேர் பாடிட்டு இருந்தாங்கன்னு எவ்வளவு பாட்டு படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நேரம் குறிச்சு இந்த நேரத்துல நீனு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி திருமுறை பணியாளர் வகிக்கிறாரு அந்த மகாராஜா. ஐயா போன்ற பெருமக்கள் தான் அந்த ஊர் விளையாடு அவர்கள் திருவடிக்கு நாங்க மலர் எடுத்து பூஜை பண்ணோம். எவர் ஒருவர் தேவாரத்தை போற்றுகிறாரோ அவர் ஒருவர் நம்மால போற்றத்தக்கவர். போற்றுவார் கடலைமா போற்றலாமே என்பது மங்கையர்கரடியார் புராணம். பாவல செந்தமிழ்த்துடையார் பள்ளித்தாமே ஞானிகளுக்கு தான் தெரியும் தேவாரத்தில் பெரியவங்க ஐயா போன்ற பெரியவங்களுக்கு தெரியுது தேவாரப்படி சாதாரணமா அலட்சியப்படுத்தப்படல் ஆகாது. அதனாலதான் இது வரைக்கும் பாருங்க திருச்சிராப்பள்ளி நகர்ல 108 முப்பது செய்தார்கள். அவர் பெரிய ஒரு விழாவா அது ஒரு 3-4 தெரியல செய்தார்கள். திரு அதோடு எடுத்து விடாம இந்த சபையினை ஆர்வத்தோட வரலாறு தன்னந்தனியா நின்று செய்யணும் தெரிவித்திருக்கிறார். எல்லாம் பார்க்கும்போது வெட்கம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு தக்கபடியாக உதவியாக நான் இல்லையே, இந்த பாடும் ஜென்மம் இருந்து என்ன பயன்தான், என்ன ஏற்படுகிறது. அவருடைய திருவடிகளை எல்லாம் வணங்க வேண்டும். நாசேவை இன்னும் பெருமானுக்கு துண்டு பண்ணக்கூடிய உள்ள நிரம்ப வேண்டும். அடியாருக்கு அடியான ஆகக்கூடியதை விட ஒரு சிறந்த பேர் இல்லை. அதனால்தான் தாய்மாரை சுருங்க சொன்னா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே ஆணை ஆணை கேடிக்கிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்றேன். ஆனா இந்த உள்ள வரமாட்டேங்குது, கொஞ்சம் செய்யணும் ஒன்னே உள்ள வரமாட்டேங்குது. உள்ளத்தை பெருமான் தர வேண்டும். இந்த பெருமான் நன்றுடையான் திருச்சிராப்பள்ளி குன்றுடையான் தான் தர வேண்டும் என வேண்டிக்கிறேன். பள்ளித்தாமு பலகாத்தி மிக்கெழுந்த பரிவினோடும் பூவலயத்தவர் பரவர் உலகத்தவர் பூவலயத்தவர் இந்த ஒரு வட்டமா இருக்கிற பூமி வலையம்னா வட்டம் சக்கரம் போல இருக்கு. பூவலயத்தவர் பரவர் பல நாள் தங்கி ரொம்ப நாள் தங்கினாராம் திருவாவூர் தெருல பாருங்க. பல நாள் தங்கின்னு சொல்ற சில ஊர்களுக்கு தான் சேர்க்கிறார் குறிப்பு தரா அவர் இந்த ஊர்ல தங்கி இருக்கிறார். பல நாள் தங்கி துரிமுருகை திருத்தொண்டு துரிமுருகு அன்பு மேலு மேலிடுதல் அன்பு மேலிட கை திருத்தொண்டு செய்து வந்தார். இந்த பகுதி இருக்கு பாருங்க, பகுதி அவசியம் நம்ம சிந்திக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற இன்னைக்கு நான் துதி செய்கின்ற இந்த அமர்வு இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான அமர்வு. ஏன்னா திருஞானதம்பரம் திருநாவுக்கரசு சந்திச்சது. அப்ப தில்லை பெருமானோட அதிசயம் என்னன்னு நாம அறிஞ்சோம். அதுக்கப்புறம் அதிசயம் என்னன்னா நாய பெருமானை பத்தி பேசுறது அதிசயம்னு பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பையும் 3 முறையா சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த அமர்வு யாரு எழுந்திருந்தாங்கன்னா பெரிய இறப்பு என்றுதான் நடிகிறது. ரொம்ப அற்புதமான பகுதி. இன்னைக்கு நம்முடைய வினையெல்லாம் இந்த ஜென்ம முட்டை நாம செஞ்சு அத்தனை வினையும் அழிஞ்சு போயிருக்கோம். இனிமே ஏதாவது புதுசா செஞ்சாதான் உண்டு. அவ்வளவு அற்புதமா ஆண்டாரத்துகளையும் மழை பிள்ளையாரையும் பற்றி சேர்க்கையாருடைய வாக்க மணக்க மணக்க நம்ம என்ற அளவு சிந்தனை பண்ணுவோம். பூவலயத்தவர் பரவ பல நாள் தங்கி துரிபுருகை திருத்தொண்டு போற்றிச்சு. இப்ப இடைமருது போறார். எரிபுணல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருதை சென்றெய்தி. இடைமருது பெருமான் பெரிய சாமி, மகாலிங்க பெருமான். அந்த சாமி எல்லாம் வெறும் லிங்கம், மகாலிங்க மருதவான் அன்பின் அது 3 பாடல் பெற்ற தலம், 12 திருப்படிகம் பெற்ற தலம், 5, 6, 1 சம்பந்த சுவாமிகள் 5 படிகம் பாடிக்கிறாங்க, அப்ப சுவாமிகள் 6 படிகம் பாடிக்கிறாங்க, சுந்தரர் 1 பாடிக்கிறாங்க. ஆக 12 படிகம் தில்லையை விட ஒரு படி கூட இடைமருது. ஏன்னா தில்லை பெருமானே இவருக்கு பரிவார மூர்த்தியில வந்துருவார். இடைமருது சாமி இருக்கிறார, தில்லை பெருமான பரிவார மூர்த்தியை கொண்டு இருப்பார். அவருக்கு நடராஜர் யாருன்னா தில்லை பெருமான் தான் நடராஜர். அவருக்கு பைரவர் யாருன்னா சீகாழில இருக்கிறவர் தான் பைரவர். அவருக்கு நந்தி ஆவடுதுற நந்தி, அவருக்கு தட்சிணாமூர்த்தி இரும்பூலையில இருக்கிற தட்சிணாமூர்த்தி, அவருக்கு விநாயக பெருமான் பரஞ்சோயில இருக்கிறவர், அவருக்கு முருகர் சுவாமி மலையில இருக்கிறது. இப்படி பரிவார தேவதைகளை தனித்தனி கோவில இருக்கிற சாமிய வச்சுக்கிட்டு இருக்கிற சாமி தான் மகாலிங்க சுவாமி. போனா அதுல கூட ஒரு அழகு சொல்றாங்க,
7: அந்த ஊருக்கு போறோம் போகணும்னு நினைக்கிறோம்.
2: சிவாய் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
8: திரு கச்சினேரி காரைக்காடு இறைவர் காரை திருநாதர் இறைவி காரார்குழலி திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் வாரணவும் முலை மங்கை பண் பஞ்சமம் 3 திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

வாழுவாது உன்னடி என் மனத்தேயே வாழுவாது இருக்க வரம் தரல்வ இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரிப்புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே பாதிரிப்புலியூர் தீவண்ணனே வரம் தரல் வேண்டும் தொழுவார்க்கு இறங்கி வரம் தரல் வேண்டும் உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே

அருள் செய்வாதிரி புலியூர் சகநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே.

அனைத்து உயிர்களுக்கும் தோன்றா துணையாய் நிற்கும் சிவபெருமான் திருக்கோயில் கொண்டருளியுள்ள நடுநாட்டு தலமாகிய திருப்பாதிரிப்புலியூர் என்ற சிவத்தலத்தை நாம் இன்றைய வழிபாடு சிவாலய வழிபாடாக நாம் மேற்கொள்கிறோம். இந்த தலம் தற்காலத்தில் கடலூர் புதுநகரத்தில் அமைந்துள்ளது. விழுப்புரத்திற்கு தெற்கில் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் சிதம்பரத்திற்கு வடக்கில் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதற்கு ரயில் நிலைய வசதியும் பேருந்து வசதிகளும் நிரம்ப உள்ளன. இந்த தலம் புரிக்கால் முனிவர் ஆகிய வியாக்ரபாதர் பூஜித்தபடியால் புலியூர் என்றும் வடபுலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு கடைஞாழல், கன்னிவனம், பாடலபுரம், கன்னிகாப்பு, புலிசை ஆகிய பெயர்களும் உண்டு. வெண்பாதிரி விருட்சத்தை தலவிருட்சமாக கொண்டபடியால் பாதிரி புலியூர் என்று இந்த புலியூர் என்ற தலப்பெயரோடு தல விருட்சத்தின் பெயரையும் சேர்த்து வழங்கப்படுகிறது. திருநாவுக்கரசருடைய காலத்தில் சமணர்களுடைய முக்கியமான ஒரு இருப்பிடமாக பாடலிபுரம் என்ற பெயருடன் விளங்கியதாக கருதுகிறார்கள். இறைவன் பாடலீஸ்வரர் என்றும் தோன்றா துணைநாதர் என்றும் வழங்கப்படுகின்றார். தேவி பெரிய நாயகி என்ற பெயருடன் தனிச்சன்னதி கொண்டு அருட்காட்சி வழங்குகின்றாள். இந்த தலத்தை அக்னி, கங்கை, மங்கனரிஷி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் என்பவர் இயற்றியுள்ள சலபுராணம் இருக்கிறது. தொல்காப்பிய முனிவர் என்பவர் இயற்றியுள்ள திருப்பாதிரிப்புரியூர் கலம்பகமும் உள்ளது. திருநாவுக்கரசு நாயனாரை சமணர்கள் கல் தூணில் கட்டி கடலில் தள்ளிவிட்ட பொழுது அவர் சொட்டுணை வேதியன் என்னும் நமசிவாய திருப்பதியத்தை ஓதி அதனாக இறைவன் அருளவே கரையேறப்பெற்ற ஒரு சிறப்பை உடைய தலம் இது. அந்த இடத்தை கரையேறவிட்ட குப்பம் என்று அழைக்கிறார்கள். இந்த தலத்திற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அந்த இடம் வண்டிப்பாளையம் என்று வழங்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடி பரவிய ஸ்தலம் இது. இரட்டையர் பாடலும் இருக்கிறது. நுழைவாயிலில் அழகிய ராஜகோபுரம் இருக்க காண்கின்றோம். கோவிலுக்கு வெளியில் சிவகர தீர்த்தம் என்ற அற்புதமான ஒரு தீர்த்தம் அமைந்திருக்க காண்கின்றோம். இந்த சிவகர தீர்த்தம் என்பது கோவிலின் வடபுறம் அழகிய படிகளோடு கூடி விளங்குகின்றது. இந்த தீர்த்தத்தை பிரம்மசீலன் என்பவன் யமனிடம் எடுத்துச் சென்று நரகத்தில் உழன்ற ஐவர் மீது சிவநாமத்தை ஓதி தெளித்தவுடன் அவர்கள் முக்தியடைந்தார்கள் என்று தலபுராணம் கூறுகிறது. அருகிலுள்ள கடலை பிரம்மதீர்த்தம் என்பார்கள். தவிரவும் பெண்ணை நதி, கெடில நதி, பாலோடை ஆகிய
தீர்த்தங்கள் புண்ணிய புனல்கள் அமைந்துள்ளன. சலவிருட்சமாகிய பாதிரி பிரகாரத்தில் இருக்க காண்கின்றோம். அதன் ஒரு பகுதியை கவசமிட்டு அமைத்துள்ளார்கள். வியாகிரபாத முனிவருடைய குமாரர் உபமன்யு ஒரு சமயம் அம்பிகை பூஜை செய்த பீடத்தில் அவர் அறியாமல் கால் பட்டுவிடவே முடக்கால் முயல் ஆகும்படியாக சபிக்க பெற்றார். ஆதிராஜன் என்ற மன்னன் இந்த முயலின் மீது அம்பு எய்தான். அதற்கு தப்பி ஓடும்பொழுது இந்த ஸ்தலவிருட்சமாகிய பாதிரி மரத்தின் மீது படவும் சாபம் நீங்க பெற்று பழைய ஊர் பெற்றார் என்று இந்த ஸ்தலபுராணம் விரிவாக குறிப்பிடுகின்றது. ஞானசம்பந்த பெருமான் இந்த ஸ்தலத்தின் மீது ஒரு திருப்பதிகம் அருளி செய்துள்ளார். அந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே இத்தலத்து தலவரலாறாக முடக்கால் முனிவர் சாபனிக்கும் பெற்ற அருமையை எடுத்து உரைக்கின்றார். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து புன்னை நின்று கமல் பாதிரி புலியூருளான் தன்னை நின்று வணங்கும்.

0: பெறுவார்களே. இவ்வாறு முடக்கால் முயற்கு அருள் செய்த தலவரலாறு குறிப்பிடப்படுகின்றது இவருடைய முதற் பாடலில். கோயிலுக்குள் பிரகாரத்தில் திருநாவுக்கரசருடைய தனி சன்னதி இருக்க காண்கின்றோம். தவிரவும் விநாயகர், ஆறுமுகன் ஆகிய மூர்த்திகளும் பிரகாரத்தில் தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றார்கள். ஆறுமுகப் பெருமான் வடக்கு நோக்கிய ஞான மயில் மீது அமர்ந்த வண்ணம் கிழக்கு நோக்கியவாறு பன்னிரு கரங்களோடு அருட்காட்சி வழங்குகின்றார். தேவிமார்கள் இருவரும் நின்ற திருக்கோலத்தில் அருகே இருக்கிறார்கள். இறைவனுடைய சந்நிதிக்கு நுழைந்தவுடன் தோன்றா துணையாக விளங்கக்கூடிய தன்னிகரில்லா மூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். இந்த பெருமான் திருநாவுக்கரசருடைய திருவிருத்த பாடல்களை பெற்றவர். இந்த திருவிருத்தம் பல நுட்பமான கருத்துக்களை நமக்கு விளக்குகின்றது. நமக்கு இன்றாளுமாகவும் எந்தையாகவும் உடன் தோன்றியவர்களாகவும் இறைவனே விளங்குகின்றான் என்பதை நமக்கு எடுத்து உரைக்கின்றார் நாவரசர். தோன்றா துணையே நமக்கு உண்மையான துணை, என்றும் உடன் வரும் துணை என்பதை இந்த தோன்றா துணைநாதர் நமக்கு உணர்த்துகின்றார். உலகை கடல் மூடினும் நமக்கு இப்பாதிரி புலியூர் தோன்றா துணை புகழாக விளங்கும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். அந்த பெருமான் அடியேனுடைய மனத்தில் விரும்பி வீற்றிருந்தான். ஆகவே நமக்கு இனிமேல் அவலமோ வினைகளோ சாரமாட்டா, நமனை அஞ்ச வேண்டியதில்லை. ஆகவே பாதிரிப்புலியூர் பெருமானுடைய அடியார்களுக்கு அரியது என்பது எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமையுடைய இத்திருத்தலம் தேயமெல்லாம் நின்று இறைஞ்சும் திருப்பாதிரிப்புலியூர் அத்தலத்தில் விளங்கக்கூடிய பெருமானுடைய மலர்ப்பாதம் என் சிந்தையுள் நின்றது என்று திருநாவுக்கர சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இதில் சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாகி சிவாய நம என்ற நாமம் ஐந்தாவது திருப்பாடலில் அமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெருமானுடைய நினைவிலேயே அடியேன் கருவாய் கிடந்தபோதும் இருந்தேன், பின்னர் உருவாகி வெளியில் வந்த பிறகும் அதே நினைவில் இருந்தேன், அவனது நாமத்தையே பயின்றேன், அதுவும் அவனுடைய அருளினால்தான். ஆகவே வாய் பொலியுமாறு நான் இந்த சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே திருநீற்றை அணிந்தேன். ஆகவே அடியேனுக்கு சிவகதி நீ அருள்வாய் என்று உருக்கமாக வேண்டுகின்றார் நாவரசர். அந்த பெருமானுடைய கழல்கள் நம் கருத்தில் எப்போதும் இருக்கின்றன என்பார். மேலும் பெருமானிடத்தில் ஓர் வரமும் வேண்டுகின்றார். அடியேன் புழுவாக பிறக்கினும் பாதிரிப்புரியூர் புண்ணியமூர்த்தியே தீவண்ணா, உன்னுடைய திருவடி என் மனத்தில் வழுவாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரு வரத்தை மாத்திரம் நீ தந்துள்ள வேண்டும். ஏனென்றால் நீ தொழுவார்களுக்கெல்லாம் இறங்கி அருள் செய்பவன் அல்லவா, இந்த வரத்தை அடியேனுக்கு தந்தருள்வா என்று இறைஞ்சுகின்றார். இந்த உலகை கடல் கொண்டு பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் அமிழ்ந்தாலும் விண்ணில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் விழுந்தாலும் அஞ்ச வேண்டியதில்லை. நெஞ்சமே, நமக்கு திருப்பாதிரி புலியூர் பெருமானுடைய கடலினை துணையாயிருக்கும் பொழுது, தொன்றா துணையாயிருக்கும் பொழுது நாம் இவற்றிற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் என்றும் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார். நிறைவு செய்யும் பொழுது இத்திருப்பதிகத்தில் தான் முன்னர் சமணர் வசப்பட்டு இருந்ததை நினைவு கூறுகின்றார் திருநாவுக்கரசர். அவர்களெல்லாம் திருந்தாதவர்கள், திருந்தா அமணர் தம் தீநெறியில் பட்டேன், நல்வினை பயனாக முக்தி தரும் எனது தாழ்வினைக்கே அடியேன் சரணம் புகுந்தேன். இராவணனுக்கும் அருள் செய்த பெருமான் நீ அல்லவா? அவனுடைய 10 தலையும் வீழ அவனை திருமலைக்குள் கதறிவித்த பெருமான் அல்லவா? பின்னர் அவன் தனது பிழைக்கு ரெஞ்சி உன்னை துதிக்க அவனுக்கு எல்லா வரமும் கொடுத்த கருணை கடல் அல்லவா நீ? ஆகவே அடியேன் இனி பிறவாமல் வந்து என்று கொள்வாயாக என்று இந்த திருப்பதிகம் நிறைவு பெறுகின்றது. அப்படி ஒப்பற்ற ஒரு திருப்பதிகமாக ஒரு திருப்பதிகத்தை திருநாவுக்கர் சுவாமிகள் பதிரி புரியூர் பெருமான் மீது பாடியருளியுள்ளார்.
1: இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத் உகந்த மனத்து உள் இருக்கே என்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனு தன்ன

உற்றான் உமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் முற்ற முளை மதி கண்ணியினந்தன் மொய்கழலே விடையான் விரும்பி என் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடைய அவலம் அருவினை சாராய நமனை அஞ்சோம் புடையார் கமலத்து.

நின்று இறைஞ்சும் திருப்பாதிரிப்புலியூர் மேய நல்லான் மலர்பாதம் என் சிந்தையுழின்றனவே வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்து அடைத்து சித்தம் உருக்கே சிவாய நம என்று இருக்கின்ற மொய்த்த கதிர்மதி போல்வாரவர் பாதிரிப்புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவு இல்லா பேதை நெஞ்சே கருவாய்க் கிடந்து

உனது அருளால் திருவாய்ப்பொலிய சிவாய நம என்று நிறு அணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணேயே. எண்ணாது அமரர் இறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய் திண்ணார் அசுரர் திரிபுரம் தீய செற்றவனேயே. பண்ணார்ந்த அமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர் கண்ணார் முதலாய் கழல் நம்

இருக்கையே வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கியிருந்து அருள் செய் பாதிரி புலியூர் சொழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே மண்பாதலம் புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழ் உலகும் முன்பால் திசை கட்டு இரு சுடர் வழினும் அஞ்சல் நெஞ்சேயே துன்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்று கடவுள் சுடரான் கழல் இணையே திருந்த அமணர்தம் தீநறிப்பட்டு திகைத்து முக்தி தரும் தாழினைக்கே சரணம் புகுந்தேயேன் வரையெடுத்த பொருந்த அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் இருந்தாய் அடியேன் இனிப்பிறவாமல்.

0: இக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கார்த்திகை சோமவாரங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அம்பிகைக்கு நவராத்திரி நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும், பைரவ பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இக்கோயிலில் துவஜஸ்தம்ப மண்டபத்தில் 8 பெரிய தூண்களில் அழகிய சிற்பங்கள் பல இருக்க காண்கின்றோம். அம்பிகையினுடைய சன்னதியிலும் மண்டபத்தில் சிற்பச்சிறப்பு அமைந்துள்ளது. இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகழால் பரவியுள்ளார். அதில் தான் உணர்வில்லாமலும் ஜபம் எதுவும் செய்யாதவனாகவும் நிறைய இல்லாதவனாகவும் அன்பே செலுத்தாதவனாகவும் நினைவு அழியும் முன்பாக நீ மரகத மயில் மீது அறுமுகத்தோடு எழுந்துருளி வந்து அடியேனுக்கு நான்மறை உபநிஷம் உபநிடதம் அதனை விளங்க நீ அருள் செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். மரகத துங்க மாமிசை அறுமுகம் ஒளிவிட வந்து நான்மறை உபநிடதம் அதனை விளங்க நீ அருள் புரிவாயே என்பது அத்திருப்புகழ் பாடலின் ஒரு பகுதி. இந்த தலத்தின் அருகில் வேலுடையான்பட்டி, மணவாளநல்லூர் ஆகிய பிற தலங்களும் அமைந்துள்ளன. இந்த தலத்தை வழிபட்டு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவுருளை பெற்று அவருடைய திருவடி மனத்தெரின்றும் வழுவாமல் இருக்க வரம் வேண்டி நாம் உய்வோமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிதம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு கதை நேற்றைய கதையுடைய தொடர்ச்சி. நேற்று கண்ணப்ப நாயனார் கதை எங்க நிறுத்தணும்? காடன் கீழே பொன்முகலி ஆத்தங்கரையில காடனை விட்டுட்டு பன்றிய சுட்டு வையி அப்படின்னு சொல்லிட்டு நாணனும் தின்னனாரும் என்ன பண்றாங்க, காலத்தி மலந்தில ஏறுறாங்க இல்லையா. அப்போ அந்த மேல ஏற ஏற என்னாகும், அப்படியே தின்னனாருக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வரும், ஒரு அன்பு சரியா. அங்க இது என்னால வருது அப்படின்னா, தின்னனார் இப்பதான் மலை மேல ஏறிட்டு இருக்காரு, இன்னும் மேல போய் குடுமித்தேவரை பார்க்கல இல்லையா. ஆனா குடுமித்தேவர் யாரு, சிவபெருமான். அவரு எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியறவர் இல்லையா. அவர் என்ன பண்ணிட்டாரு, மேல இருந்து தின்னனார பார்த்துட்டாரு. அதனால தின்னனாருக்குள்ள அப்படி ஒரு அன்பு அப்படி ஊற்று எடுக்குது. அது அவருக்கு புரியும்படியா சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு. சரியா, வேக வேகமாக ஓடுறாங்க. இப்போ நாணன் அந்த தின்னனாருடைய அன்பு, இது ரெண்டு முன்னாடி ஓடுது. அன்பு எப்படி முன்னாடி ஓடுதுல, ஏற்று பாருங்க. அந்த பின்னனாருடைய அன்பு அவ்வளோ நல்ல அன்பு, அந்த அன்பு அப்படியே முன்ன ஓடுதான். பின்னனார் அப்படியே பின்னால ஏறி ஏறி ஓடுறாராம். அங்கே போய் பார்த்தா அங்கே குடும்பத்தேவர் இருப்பார். குடும்பத்தேவர் யாரு, சிவபெருமான். அங்கே ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கும். இன்னும் அதை பார்த்ததுன்னு ஓடி போய் கட்டி முடிச்சுக்குவாரு. ஆஹா, சாமி என் கைக்கு அகப்பட்டுட்டாரு, என் கைக்கு அகப்பட்டுட்டாரு அப்படின்னு கூத்தாடுவாரு.
4: சரியா? அப்படியே ஆனந்தத்துல கண்ணுல தண்ணி அப்படியே வழியும் சரியா? அப்புறம் என்னாகும், அப்படியே மேலெல்லாம் புல்லடிக்கும் இருக்கு. சாமியை கட்டி பிடிச்சிக்குவாரு, அவருக்கு சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுவாரு. அவருக்கு எப்படி சொல்லனே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாரு சரியா? அப்ப என்ன பண்ணுவாரு, நாணன்கிட்ட, பக்கத்துல நாணன் நிக்கிறாரு இல்லையா, அவங்கிட்ட கேட்பாரு, ஆமா இந்த சாமிக்கு மேல யாரோ பூவெல்லாம் வச்சிருக்காங்களே, இது என்னது அப்படின்னு கேட்பாரு. அந்த சாமி கொஞ்சம் அமுது வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நானும் சொல்லுவா, நான் முன்னாடி ஒரு நாள் நான் வந்து வேட்டையாடிக்கிட்டு இந்த மலை மேலே வந்தேன். அப்போ அங்கே ஒரு பார்ப்பனர் வந்தார், அவர் என்ன பண்ணார், சாமிக்கு திருமஞ்சனம் மாட்டி, திருமஞ்சனம்னா என்னது, தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணுறது இல்லையா, திருமஞ்சனம் மாட்டி மலர்கள்லாம் வச்சு இந்த திருவங்கதை வைக்கிறத நான் பார்த்தேன், இன்னைக்கும் அவர் தான் செஞ்சுருக்கணும் இதை அப்படின்னு சொல்லுவார். அப்போ திருநாளுக்கு என்ன சொல்லு, ஓ சாமிக்கு பசிக்கும் இல்லை, சாமிக்கு பசிக்குதான் இந்த சாப்பாடு வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ சாமிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ நேரம் மாற்றோ தெரியலையே, உங்களுக்கு பசியாக இருக்குமோ சாமி அப்படின்னு அவர் மனக்குள்ள நினைக்க ஆரம்பிப்பார். அப்புறம் நினைப்பாரு, ஐயோ இவ்வளோ காடாக இருக்குது, இந்த காட்டில் எல்லா கொடிய விலங்குகள்லாம் இருக்குது, கரடி சிங்கம் புலி இப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சாமிக்கு இதெல்லாம் தொந்தரவு கொடுத்துருமோ, சாமி ஒத்தையாக இருக்காரு, இவ்வளோ பெரிய காட்டில் சாமி ஒத்தையாக இருக்காரு, யாருமே துணைக்கில்லையே அப்படின்னு அவர் மனசு உருகும். இதனால இதெல்லாம் எதனால வருது, அன்பால வருது இல்லையா, அப்படியே சின்னனா இருக்கு சாமி மேல அன்பு ஊட்டு எடுத்து அப்படியே பொங்கி வரும். அந்த அன்புனால ஒரு பக்கம் நினைப்பாரு சாமி பசிக்கும்னு நினைப்பாரு, ஒரு பக்கம் நினைப்பாரு சாமி ஒத்தையா இருக்காரு, அவருக்கு துணைக்கு யாருமே இல்லையே, அவருக்கு காவலுக்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு நம்ம அவர் நினைப்பார். இப்படியே மாறி மாறி இந்த உணர்வுல நினைப்பார் சரியா? என்ன பண்ணுவாரு, சாமி பசிக்கும், நம்ம ஓடி போய் கொஞ்சம் இறைச்சி கொண்டு வந்துடுவோம், அவங்க எல்லாம் வேடுவர்கள்லாம் எப்போதும் மாமிசம் தானே சாப்பிடுவாங்க, அதனால அவர் நினைப்பாரு சாமிக்கு மாமிசத்தை தான் உணவா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, போய் சாமிக்கு மாமிசம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போவார். போயிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா சாமி ஒத்தையா இருக்கிற மாதிரி அவருக்கு தோணும், ஓடி வந்துடுவார், திரும்ப வந்து கட்டி பிடிச்சிக்குவார், சாமி ஒத்தையா இருக்கீங்களே நான் அவங்கள விட்டுட்டு எப்படி சாமியும் போவேன் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ சாமி பசிக்குமே அப்படின்னு தோணும், சரி திரும்ப கொஞ்சம் தூரம் போவார், போனால் திரும்பி பார்த்தா சாமி ஒத்தையா இருக்க மாதிரி தோணும், திரும்ப ஓடி வந்துடுவார். இப்படியே போறதும் வர்றதும் போறது வந்து வர்றதுமா இருக்கும் அவருக்கு, இதை செய்யறதா அதை செய்யறதா.

சரியா? காடன் கேட்டதும் விழாது, தான் எதுக்கு வந்தோன்னு விழாது, பன்றியை சுட்டு வச்சு அதை சாப்பிடணும்னு தோணாது, தாகம் எடுக்காது, எதுவுமே இல்லை. சரியா? வந்தவர் என்ன பண்ணுவார், அந்த பன்றி ஏற்கனவே செத்து கிடக்குது இல்லையா, அந்த பன்றியோட மாம்சத்தெல்லாம் அரிஞ்சு ஒரு கோலில் குத்தி நல்ல தீயில வாட்டி என்ன பண்ணுவார், நல்ல வெந்துருச்சா வெந்துருச்சான்னு வாயில வச்சா வாயில அடுக்கி அடுக்கி பார்த்து பார்த்து நல்ல மிருதுவா வெந்தவொடனே அதை எடுத்து ஒரு துண்ணையில வச்சுக்குவார். நல்ல தேக்கு இலை இருக்குல்ல, தேக்கு மரம் தீக்குண்டு, அந்த தேக்கு மரத்தோட இலைய வச்சு நல்ல ஒரு துண்ணை மாதிரி பண்ணிக்குவார். பண்ணிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல சாஃப்டா வெந்ததெல்லாம் எடுத்து எடுத்து அந்த துண்ணையில வச்சுக்குவார். சரியா? வச்சு இப்படியே அவர் சுட்டுட்டே இருப்பார், ஒன்னும் காடனுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்போ காடன் வந்து நாங்க பார்ப்போம், என்ன சின்னதா இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவான், ஐயோ அவர் அங்க மேல போனாரா, அங்க சாமிய பார்த்து இந்த மாதிரி மை நிக்கிறாரு, சரியா உடும்பு மாதிரி பிடிச்சிட்டாரு, சாமிய விட்டா மாட்டேன் பிடிச்சிட்டாரு, ஒரு வழியா இறங்கி சாமிக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக தான் வந்திருக்காரு, தவிர அவர் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. இனிமே இந்த சின்ன நார் நமக்கு தலைவராயிருப்பார்னு எனக்கு தோணல, அவரு சாமிக்கு ஆட்பட்டுட்டாரு, மேல இருக்கிற குடும்பத்தேவருக்கு ஆளாயிட்டாரு, அதனால இவரோட மயக்கத்தை நம்மளால தீர்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்ம கூட்டத்துக்கு திரும்பி போய் அந்த தேவராட்டிக்கிட்டையும் இந்த சின்னனாருடைய அப்பா இருக்காங்கல்ல நாகன், அவங்ககிட்டையும் சொல்லி நம்ம கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அப்ப இவரோட மயக்கத்தை தீர்க்க முடியுமான்னு பார்ப்போம், இப்ப நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாணனும் காடனும் அப்படியே சின்னனார் அங்கே விட்டுட்டு அவங்க வாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது இந்த சின்னனாருக்கு தெரியாது, அவங்க ரெண்டு பேரும் பேசினதும் கேட்காது, அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதும் தெரியாது, அவர் மனசெல்லாம் குடும்பத்தேவர் மட்டுமே இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, நல்ல உணவெல்லாம் ரெடி பண்ணிக்குவார், பண்ணி துணையில வச்சு கையில எடுத்துட்டு இப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்ல, அதுக்கு தண்ணி வேணும்ல, அப்ப என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஆற்று நீரை எடுத்து வாயில அப்படியே கலக்கம் போல பண்ணி வாயில நிறைச்சி வச்சுக்குவார். நிறைச்சி வச்சுட்டு சாமிக்கு பூ வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற பூ எல்லாம் பறிச்சு இவருக்கு நல்ல முடி கொண்டை மாதிரி போட்டிருப்பாரு இல்லையா, அந்த கொண்டையில சொல்லிப்பார். சொல்லிட்டு வேகமா எது ஓடுவார், சாமி பசிக்கும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவார். அங்க ஓடி போய் சாமிக்கு அப்படியே அங்க ஏற்கனவே அவரு ஒரு பூசி பூசி பண்ணி வச்சிருக்காருல்ல யாரோ ஒருத்தங்க, அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த அதெல்லாம் வந்து தன்னோட செருப்பு காலை வச்சு ஒரு தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு தான் வாயிலிருந்து கொண்டு போன தண்ணியை வச்சு அப்படியே மஞ்சளை மாட்டி அப்படி தான் கொண்டையில சொல்லி வச்ச பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சு அப்புறம் இந்த அமுது குழந்திருக்காருல மாமிசம் குழந்திருக்காருல பன்றிக்கறி அதை வச்சு, சாமி நான் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து நல்ல மிருதுவா வந்திருக்கான்னு பார்த்து கொண்டு வந்திருக்கேன் சாமி, சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுவார். சரியா? ஊட்டிட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே அங்க ஒரு வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்டே அப்படியே நின்றுவார் காவலுக்கு, இல்லைன்னா ராத்திரி ஆகியா எல்லா மிருகங்கள் எல்லாம் வரும்ல, கொடிய காட்டு விலங்கெல்லாம் வெளியில வரும்ல, அது சாமிக்கு அதெல்லாம் தொந்தரவு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட அப்படியே காவலா நின்றுவார். அடுத்த நாள் விடிஞ்சிடும், விடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூட தூங்கிக்க மாட்டார், கண்ணு உறக்கமே கிடையாது, அப்படியே சாமிக்கிட்ட நிற்பார். அடுத்த நாள் காலையில ஐயோ சாமி பசிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடுவார், போய் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி இதே மாதிரி பண்ணி கொண்டு வர்றதுக்காக ஓடுவார். ஆனா இந்த நேரத்துல எப்போதும் சாமிக்கு ஒருத்தர் பூசை வைக்கிறாரு இல்லையா, அவர் வந்து அங்க வருவார். அவர் பேர் என்னன்னா சிவகோசரியார், அர்த்தர பேர் என்ன, சிவகோசரியார். அவர் சாமி மேல ரொம்ப அன்போட ஆகம முறைப்படி சாமிக்கு பூஜை பண்ணுவார். சரியா? அவர் என்ன பண்ணுவாரு, நல்ல குளிச்சுட்டு பொன்முகலி அவர்ல குளிச்சுட்டு அழகா தண்ணி கொண்டு வந்து சாமிக்கு மலர் கொண்டு வந்து நல்லா சிறுவமது கொண்டு வந்து மேல வருவார். வந்து பார்த்தா இங்க ஒரே பன்றிக்கறி கிடக்கும், அங்கே எங்கேயுமா சதுரி கிடக்கும், அவர் வச்ச பூவெல்லாம் எங்கேயோ விழுந்து கிடக்கும் இல்லையா. இப்போ அவருக்கு என்ன, யார் இப்படி எலும்பு மாமிசத்தெல்லாம் இங்க போட்டிருக்கா, சிவசிவா யாரோ இப்படி அவச்சாரம் பண்ணிட்டாங்களே, யாரு ஏதாவது வேடர்கள்லாம் இப்படி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்ப்பாரு, ஒருத்தர் கூட வேடர்கள் கண்ணே பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு, என்ன செய்வாரு, திரு அழகு எடுத்து, திரு அழகுன்னா என்ன தெரியுமா, கோயில கூட்டுறதுக்கான விளக்கமா, நம்ம வீட்டை கூட்டும் போது விளக்கமாருன்னு சொல்றோம்ல, அதே கோயில கூட்டும் போது திரு அழகுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த திரு அழகை எடுத்து நல்லா அந்த மாமிசத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு திரும்ப ஓடி போய் பொன்முகலி ஆற்றுல குளிச்சுட்டு வந்து எப்போதும் போல நல்லபடியா பூஜை பண்ணி வச்சுட்டு போவார். இவர் போக அடுத்து திருநாள் வருவார், அவர் வந்து எப்போதும் போல மாமிசத்தை கொண்டு வந்து அதில் நல்ல தேனெல்லாம் கலந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து எப்போதும் போல சாமிக்கு வாயில் இருக்க தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டையில் இருக்க பூவை எடுத்து சாமிக்கு வச்சு அந்த மாமிசத்தில் தேன் கலந்து கொண்டு வந்துருக்கல, அதை சாமிக்கு, சாமி இன்னைக்கு நான் தேன் கலந்து கொண்டு வந்திருக்கேன், நல்லா இப்போ இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாமி ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு விட்டுவார். இப்படியே தினமும் நடக்கும்,

0: யார் வந்து பூஜை பண்ணிட்டு போங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கு நம்ம சின்னனார் வந்து மாமிக்க வைக்க, அப்புறம் ராத்திரி எல்லாம் காவல் நிற்க. அடுத்த நாள் காலையில சின்னனார் கீழே இறங்க திரும்ப சிவகோசரியார் மேலே வர பூஜை பண்ண. இப்படியே அஞ்சு நாள் நடக்கும் சரியா. அப்போ சிவகோசரியாருக்கு ரொம்ப வருத்தமாகும், தினமும் யாரோ இப்படி மாமிசத்தை போட்டு வைக்கிறாங்களே சாமி, இனியுமா இதை பார்த்துட்டு இருக்கீங்களே சாமி, இது யார் இப்படி பண்ணுறான்னு கொஞ்சம் காட்டுத்தாங்க, இது இதை நிறுத்துங்க சாமி, இந்த அபச்சாரத்தை நிறுத்துங்க சாமி அப்படின்னு அவர் ரொம்ப மனக்கவலையோடு அன்றைக்கி படுப்பார். தூங்கும்போது படுக்கும்போது அறிவாகும் நம்ம சாமி கனவுல வருவார். சிவபெருமான் கனவுல வருவார். யார் கனவுல வருவார்? சிவகோசரியாருடைய கனவுல வருவார். சிவகோசரியாருடைய கனவுல வராரு சாமின்னு வந்தவர் என்ன சொல்றாரு, இந்த பண்றது ஒரு வேடன், ஆனா அவனை நீ சாதாரண வேடன் நினைச்சிடாத, அவன் அன்போட வடிவம், அன்பினுடைய வடிவம், அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அவன் செய்யற செயலெல்லாம் எனக்கு இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவரு வாயிலிருந்து கொண்டு வந்து வாயில தண்ணி வச்சு கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாருல்ல, அந்த தண்ணி கங்கை நீரை விட புனிதமானது. அவர் கொண்டையில சொல்லி வச்சுட்டு வராரு இல்லையா பூவு, அந்த பூ தேவர்கள் திருமால் பிரம்மன் இவங்கெல்லாம் போடுற பூவை விட உயர்வானது. அவர் தினமும் கொண்டு வந்து அருமையா எனக்கு சாப்பாடு ஊட்டுறாரு இல்லையா, அந்த உணவு எனக்கு இனிமையா இருக்குது. அவரோட மொழிகள், அவரோட பேசுற அந்த மொழிகள் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாரும் பாடுற பாட்டு சொல்ற தோத்திரம் மந்திரம் எல்லாத்தையும் விட இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றார். சொல்லிட்டு அவன் எவ்வளவு அன்பானவங்கிறத நீ நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பாரு, உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். சரியா, இந்த கனவு அப்படியே கலைஞ்சிடும். கனவு கலைஞ்சவொடனே அப்படியே சிவகோசரியார் அந்த கனவுக்கு அப்புறம் அவரால் தூங்கவே முடியாது. எப்படா விடியோன்னு பார்த்துட்டு இருந்து சீக்கிரமா எழுந்து பொன்முகலியாரில் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவார், எப்போதும் போல சாமிக்கு பூஜைக்கான அதெல்லாம் எடுத்துட்டு மேலே ஓடுவார். சரியா, மலை மேலே போய் சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், மரத்துக்கு பின்னால காத்துட்ருப்பார். சரியா, அவர் மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பார். இப்போ என்னாகும், நம்ம தின்னனார், தின்னனார் எப்போவுமே என்ன பண்ணுவார், விடிஞ்சும் போது விடியும் போது இறங்கி கீழே வந்துடுவார். வந்து மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அந்த மாமிசத்தை எல்லாம் சுட்டு அதை ஒரு தொண்ணையில வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வருவார் இல்லையா. எடுத்துட்டு ஒரு கையில மாமிச தொண்ணை வச்சிருப்பாரு, ஒரு கையில வில்லு அம்பு, வாயில சாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி, தலையில சாமிக்கான பூ இல்லையா, பள்ளித்தாமம். பள்ளித்தாமம்னா என்ன, சாமிக்கு சாத்துறதுக்காக கொண்டு போற மலை இல்லையா. இப்படி வருவார். வரும்போது அவருக்கு ஒரே தீச்சவனமா தோணும். வர வழியெல்லாம் என்னாகும், பறவைகள் விலங்குகள்லாம் வந்து அப்படியே வத்தத்தோடு கிடக்கிற மாதிரி அவருக்கு தோணும். பா கண்ணில் காட்சிகள்லாம் படும். அப்போ என்னடா இது, எப்போதும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கண்ணில் அப்படி ரத்தமாக படுது, ஏதோ நம்ம அப்பாவுக்கு மேலே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு அவருக்கு உடனே அந்த அன்பு அப்படியே பெருக்கும். அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சதை உடனே ஓடி வருவார். நம்ம ரொம்ப தாமதம் பண்ணிட்டோமோ, அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு ஓடி வருவாரா. ஓடி வரும்போதே என்ன பண்ணுவாரு, நம்ம சாமி இப்போ நாடகம் நடத்துறதுக்கு சாமி எல்லாரும் பண்ணிட்டாரு இல்லையா, சிவகோசரியார் ஒழிஞ்சிருக்காரு, நம்ம சாமி இப்போ ஒரு நாடகத்தை நடத்த போறாரு சரியா. என்ன பண்ணுவாரு, அவரோட வலது கண்ணுல இருந்து அப்படியே ரத்தமா வழியும், சிவலிங்க திருமேனியுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தமா வழியும். வழிஞ்சோடனே அப்பான்னு அப்படியே கையில இருக்கிற வில்லுக்கு போட்டுருவாரு, சாப்பாடு அப்படியே தெரிச்சு கீழே போயிடும், அப்படி தலையில இருக்க பூவெல்லாம் தரையில சிந்திடும், வாயில இருக்கிற தண்ணி எல்லாம் கொட்டிடும், அப்பான்னு அலறி அப்படியே கீழே மயங்கி வந்துருவார். விழுந்தவர், சாமி உங்களுக்கு இந்த கஷ்டம் யார் கொடுத்தது, ஏதோ வேடர்கள் வந்துட்டாங்களா, நான் இல்லாத நேரத்தில் யாராவது வேடர்கள் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்களா, இல்லை எதனா மிருகங்கள் வந்துச்சா அப்படின்னு அங்கேயும் தேடி தேடி பார்ப்பாரு. அந்த மிருகங்களையும் காணும், வேற வேடர்களையும் காணும். அவருக்கு தவிப்பு தாங்க முடியல, ஓடி போய் சாமி பாதத்தை கட்டிட்டு அழுவாரு. சாமி என்ன சாமி இது இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அழுவாரு. இப்போ எப்படி இந்த ரத்தத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அங்கே காட்டில் நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லையா, மூலிகைகள் ஹெர்பல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நீர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் எடுத்து பச்சிலையெல்லாம் எடுத்து நல்லா கசக்கி அந்த சாரை கொண்டு வந்து பிழிவார். அப்போ கூட அந்த கண் ரப்பம் நிற்கவே நிற்காது, கண்ணில் இருந்து ரப்பம் வலிஞ்சிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணனே தெரியாது அவருக்கு. அப்போ திடீர்னு அவருக்கு ஞாபகம் வரும், ஊனுக்கு ஊன் அப்படின்னு யாரோ சொல்ல கேட்டது ஞாபகம் வரும் அவருக்கு. என்ன பண்ணுவார், சரி சாமிக்கு வலது கண்ணுலன்னு ரத்தம் வருதுல, அப்போ நம்மளோட வலது கண்ணை எடுத்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தன்னோட கண்ணை இடந்து இடந்துமே என்ன அப்படி தோண்டி இந்த கையில் தான் அம்பு வச்சுருக்காரு இல்லையா, அந்த அம்பை வச்சு அப்படியே தோண்டி சாமியோட கண்ணில் அப்புவார். அப்படி அப்புன உடனே அப்படியே ரத்தம் நின்றும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும், தன்னோட கண்ணை தோண்டி எடுத்திருக்காரு, தன்னோட கண்ணில் ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. எதை பத்தி அவருக்கு ஞாபகம் இல்லை, குடும்பத்தை அவர் மட்டுமே அவர் ஞாபகத்தில் இருந்தார் இல்லையா. அப்ப என்னது அந்த சாமியோட கண்ணில் ரத்தம் வழியிறது நின்னோடனே ஒரே சந்தோஷம், என்னன்னா இருக்கு, குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, தோலை தட்டிக்கிறாரு, அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரியா. இதை பார்த்து சிவகோசரியார் அப்படியே அதிர்ந்துட்டாரு, இப்படி கூட ஒரு அன்பு இருக்க முடியுமா அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போய் அந்த மரத்துக்கு நான் நின்று பார்த்துட்டு இருக்காரு சரியா. இப்ப என்ன அது நம்ம சாமி இன்னும் கண்ணப்புற இந்த திண்ணனாருடைய அன்பு இன்னும் எவ்வளவு பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வர வைப்பார் சரியா. இப்ப என்னாச்சு, அடுத்த ரெண்டாவது கண்ணுலயே ரத்தம் வருது. இப்ப திண்ணனாருக்கு இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எனக்கு இப்ப மருந்து தெரிஞ்சு போச்சே, சாமி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா தன்னோட கண்ணை பிடுங்கி அங்க வச்சா ரத்தம் நின்னுருன்னு திண்ணனாருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ எனக்கு மருந்து கிடைச்சிருச்சு, இனி நான் இதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ரெண்டாவது கண்ணை தோண்ட போவார். இப்ப ரெண்டாவது கண்ணையும் எடுத்துட்டு அவருக்கு ரெண்டு கண்ணும் போயிடுச்சுன்னா சாமியோட கண் எங்க இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதுக்காக அடையாளத்துக்கு என்ன பண்ணுவாரு, தன்னோட செருப்பு காலத்துக்கு அப்படியே சாமி மேல வச்சுக்குவாரு, சாமியோட கண் மேல வச்சு கண்ணு இருக்கிற இடத்துல வச்சுக்குவாரு. வச்சுட்டு அடுத்த கண்ணை அப்படியே அம்ப வச்சு தோண்ட போவார். தோண்ட போகும்போது அந்த அன்பை பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம சாமி பொறுப்பாரா. அப்ப ஒரு கை அப்படியே வந்து சாமியோட கை வந்து அப்படியே திண்ணனாரோட கையை பிடிச்சிடும், பிடிச்சு கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லுவார். கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லுவார் சாமி. என்ன சொல்லுவாரு, கண்ணப்ப நிற்க. ஏன்னா அவர் கண்ணை அப்படி தோண்டி எடுத்து அப்புனாரு இல்லையா சாமிக்கு, அதனால அவர் கண்ணப்பர் அப்படின்னு நினைக்கார். அந்த கண்ணப்பங்கிற பேரு யார் சொன்னது, சிவபெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா. கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி அவர் கையை எட்டி பிடிச்சிடுவார் சாமி. சாமி பிடிச்சோடனே அதோட அது ஆறாவது நாள் இது நடக்குது இல்லையா. இந்த ஆறாவது நாள்ல அப்படியே சாமி கண்ணப்பருக்கு முத்தி கொடுத்து நீ எங்களுடைய நீ எப்போ இருப்ப அப்படின்னு சொல்லிடுவார் சரியா. இந்த அன்புக்கு ஈக்குவலா வேற எந்த அன்பையும் காட்ட முடியாது. அன்புக்கு ஒரு வடிவம் காட்டுன்னு சொன்னா அது கண்ணப்பரை தான் காட்டணும். அப்படி ஒரு அன்பு இந்த நம்ம நாயன்மார்கள்ல யாருமே இப்படி ஆறு நாள்ல முத்தி போனவங்க கிடையவே கிடையாது. கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் மட்டும்தான் ஆறே நல்ல முக்தி போனவர். அவ்வளவு அன்பு சாமி மேல சரியா. அவர் பள்ளிக்கூடம் போய் படிக்கல, அது வரைக்கும் சிவபெருமான்ங்கிற பேரை கூட அவர் காதுல வாங்கினது இல்லை, சிவபூஜை பண்ணதே இல்லை இல்லையா. ஆனா அந்த ஆறே நாள்ல அவர் உலகத்துல இருக்க அத்தனை வினையும் தீர்ந்து சரியா சாமியோட திருவடிக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு அவர் அன்போடு இருந்தார். அதனால அன்புக்கு உருவம் எது அப்படின்னா நம்ம கண்ணப்ப நாயனார் தான் சொல்லணும் சரியா. இந்த கண்ணப்ப நாயனாருடைய சுதைச்சிருப்போம் நிறைய கோபுரங்கள்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சிவன் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா இனிமே கவனிச்சு பாருங்க சரியா. சிவலிங்க திருமேனில இருந்து அப்படியே ரத்தம் வழிகிற மாதிரி இவர் செருப்பு கால் எடுத்து சாமி மேல வச்சுட்டு அப்படியே கண்ணை தோன்ற மாதிரி இதெல்லாம் வந்து சுதைச்சிற்பமா வச்சிருப்பாங்க நிறைய கோபுரங்கள்ல. நம்ம ஆந்திராவாகட்டும், கர்நாடகாவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், எந்த இடத்துலயுமே சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்ணப்ப நாயனாருடைய சுதைச்சிற்பத்தை நிச்சயமா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அவரோட அன்பு தெரியாதவங்களே கிடையாது சரியா. ஸோ கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்போடு நம்மளும் இருக்க சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கணும் சரியா. சாமி அருள் செஞ்சாதான் நமக்கும் சாமி மேல அன்பு வரும் இல்லையா. அந்த அன்பு நமக்காக வர முடியாது சரியா, அதுவா வராது. நம்ம சாமி நமக்கு அருள் செஞ்சா மட்டும்தான் நம்மளால சிவபெருமானை நேசிக்க முடியும். அதனால தினமும் நம்ம சாமிக்கு விண்ணப்பம் வைக்கும்போது சாமி கண்ணப்ப நாயனார் போல எங்களுக்கு ஒரு அன்பு கொடுங்க சாமி, நாங்கள் உங்களை நேசிக்கணும் சாமி அப்படிங்கிறதும் நம்ம விண்ணப்பமாக வைக்கணும் சரியா. இப்போ நம்ம 63 நாயன்மார்கள்ல கண்ணப்ப நாயனார் எந்த இடத்துல இருக்கு திருமேனி அப்படிங்கிறத நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்து வைக்கணும் சரிங்களா. இப்போ புரியுதா, இப்போ கண்ணப்ப நாயனார் வரலாறு நல்லா தெரியுதா. சரி, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி அன்பை தான் பார்க்குறாரு, வேற எதையும் அவர் பார்க்கறது இல்லை இல்லையா. அன்போடு கொடுக்கறது அது இறைச்சியா இருந்தா கூட அது கூட சாமி அன்போடு கொடுத்தா தான் ஏற்றுக்கிறார் இல்லையா. அதனால அன்புதான் முக்கியம். அன்பு ஒன்னால மட்டும்தான் சிவபெருமான பிடிக்க முடியும், வேற எதுக்கும் சிவபெருமான் அகப்பட மாட்டார் சரியா. அதனால தினமும் நம்ம கண்ணப்ப நாயனார் திருவடியை வணங்கிக்கணும். நீங்க காலத்துக்கு போயிருக்கீங்களா, காலத்தி கோயிலுக்கு போயிருக்கீங்களா, திருப்பதி பக்கத்துல இருக்கும் இல்லையா. அந்த காலத்தி கோயில்ல மேலே கண்ணப்பர் பெட்டா இருக்குது. இப்ப கூட நீங்க மேலே ஏறி போய் மேல அந்த சிவலிங்க திருமேனியை பார்க்க முடியும். நம்மளே புதிய வைக்கலாம் மரத்தடியில சிவபெருமான். இப்ப கூட அதே சிவலிங்க திருமேனி இருக்குது. கண்ணப்ப நாயனாருக்கு அங்க மேல ஒரு கோயில் கூட கட்டியிருக்காங்க. அப்புறம் உள்ள கோயில்ல கூட சாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துல கொடிமரம் இருக்கும் இல்லையா, அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல பார்த்தா கண்ணப்ப நாயனார் அப்படியே ராஜானுபவா ஒரு வில்லு வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு கச்சிலை கூட இருக்குது. சரியா, நீங்க போனீங்கன்னா அடுத்த தடவை அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. சரியா, அது மாதிரி சாமியோட கருவறைக்குள்ள கூட இன்னொரு கண்ணப்ப நாயனார் திருமணி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யாராலையும் சரியா பார்க்க முடியல அத, ஆனா சொல்றாங்க அப்படி கருவறைக்குள்ள சாமியோட கருவறைக்குள்ள காலத்தேப்பர் இருக்காரு காலத்தினாதன், அவரோட கருவறைக்குள்ள இன்னொரு நம்ம கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவச் சிலை இருக்குதுன்னு சொல்றாங்க. சரியா, இப்போ அந்த கோயில்ல காலத்தி கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா இதை கவனிச்சு பார்க்கணும். சரியா, கண்ணப்ப நாயனார் திருவுருவச் சிலை இருக்கிறத பார்க்கணும், கண்ணப்ப நாயனாரை வணங்கிக்கணும். சரியா, இனி கோயிலுக்கு அடுத்து காலத்தி கோயிலுக்கு எப்ப போறதுன்னு நீங்க பிளான் பண்ணிக்கணும். சரி, நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இடம் பாண்டிய மன்னனின் அரசவை. காவலர்கள் குதிரைகளெல்லாம் நரிகளாக ஆகிய செய்தியை மன்னவனுக்கு கூற பதை பதைக்க ஓடி வருகின்றனர்.
3: தென்னவனே, தென்னவனே, பெரும் தவறு நடந்துவிட்டது.
4: காவலரே, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதற்றம்?
5: அரசே, தாங்கள் வாங்கிய குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி லாயத்தில் இருந்த மற்ற குதிரைகளும் கடித்து குதிரைவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டன அரசே.
4: என்ன, பரிகள் நரிகளாகிவிட்டனவா? காவலரே, உண்மையைத்தான் சொல்கிறீரா? நம்ப முடியவில்லையே.
3: ஆமாம் அரசே, உண்மைதான். இந்த மாய செயலை எங்கள் கண்களால் நேரில் கண்டோம்.
4: அமைச்சரே, இவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
6: உண்மைதான் மன்னா, அந்நரிகள் நகருக்குள் புகுந்து வீடுகளில் உள்ள சேவல்களை பிடித்தும் பந்தல்களை அழுத்தும் கரும்புகளை முறுத்தும் நாசம் செய்திருக்கின்றன.
4: என்ன மாயம் இது? அந்த குதிரை சேவகன் அக்குதிரைகளின் சிறப்பியல்புகளை பலவாறு கூறினானே, ஆனால் அவை அனைத்தும் ஊழையிடும் நரிகளாக மாறி நம் நாட்டிற்கே தீங்கிழைக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அரசாங்கத்திற்கு துரோகம் அளித்தவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும். வாத ஊரர் எங்கே?
7: அவர் அரசவைக்கு வரக்கூடிய நேரம்தான், இப்பொழுது வந்து விடுவார்.
4: வரட்டும், அவர் வந்தபின் பார்த்துக் கொள்ளலாம். வாதவூரரே, என்னுடைய பொருட்களை கொண்டு சென்று நல்ல முறையில் குதிரை வாங்கி வந்தீரோ, அரசாங்கத்திற்கு நீ செய்யும் பணி இதுதானா?
7: அரசே, அக்குதிரைகளிடம் ஏதேனும் குற்றம் உள்ளதா?
4: குற்றமா? அக்குதிரைகள் யாவும் இரவு நரிகளாகி மற்ற குதிரைகளையும் கடித்து மக்களையும் அச்சுறுத்தி காட்டுக்குள் ஓடிவிட்டன. எனக்கு கண்ணும் கவசமுமாக முன்னே விளங்கி பின்னர் என் பொருட்களை கவர்ந்து கொள்ளவோ இவ்வாறு மாயம் செய்தீர்.
3: ஆளவாயா, இதுவும் உன் திருவிளையாடலா? சிவசிவா, சிவசிவா.
4: செய்வதையும் செய்துவிட்டு பழியை என் சோமசுந்தர கடவுள் மீதே இடப்பாக்கிறீர். காவலரே, திருவாதவூரரை கைது செய்து சிறையில் அடையுங்கள்.
3: உத்தரவம் அண்ணா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: பரயோகம் அளித்து விரைப்பகை சாராமல் காத்த குறவனுக்கு இப்படி அரசனை ஒரு நெறியிலே நிறுத்தி அவன் நல்லவனாக செய்த அந்த ஆச்சாரியனுக்கு இவன் செய்யும் கைமாறும். இந்த அரசன் செய்கின்ற கைமாறு இல்லை, கைமாறுனா பதில் உபகாரம் கிடையாது. காஜினியும் பொருள் அனைத்தும் கைமாறுது. இந்த உலகம் முழுவதும் அந்த ஆச்சாரியனுக்கு கொடுத்தாலும் அது கைமாறாக, பொருளும் கைமாறல்ல உலகமும் கைமாறல்ல, பதில் உபகாரம் ஆகாது. ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு கொடுக்கின்ற பொருள் கைமாறாகும். ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு கொடுக்கிற பொருள் கைமாறு, பதில் உபகாரமாக ஆகவே ஆகும். இவன் கொடுக்கிற பொருள் அழியும் பொருள், அவன் கொடுத்த பொருள் அழியாத பொருள். அழியாத பொருளுக்கு அழியும் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் சமானமாக. இப்ப சிவதர்மத்தை சொல்றேன்னு வச்சுங்க, நல்ல வெள்ளையா வச்சுக்கோங்க. இந்த சிவதர்மத்தை சொல்றேன்னு எனக்கு ஒரு 100 பவுன் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சமா சொல்லவே வேண்டாம், 100 பவுன் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது சமானம். ஏன்னா இந்த தர்மத்துக்கு ஈடானது ஒன்று இல்லாதபடியினால். அதுபோல ஞானத்தை உபதேசிக்கின்றவனுக்கு நாம் கொடுக்கின்ற பொருள் சமானமா. ஞானாசிரியன் எப்படி இருப்பாருன்னா, ஞானத்தை பத்தியே பேசணும், ஞானத்தோட பேச பிடிக்காது. அரசியல்வாதிக்கு எதை பத்தி பேச பிடிக்கும்னா, அரசியலை பத்தி பேசினாதான். இப்ப நம்ம வந்து சிவன் கதைய பெரிய புராணம் கந்த புராணம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவனுக்கு பிடிக்காது, அவன் பேச்சு நமக்கு பிடிக்காது, அவன் பேச்சு நமக்கு பிடிக்காது. அதனாலே ஞானாசிரியன் என்பவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தன் இடத்துல யாராவது வரமாட்டாங்களா ஞானத்தை உபதேசிக்கலாம்னு இருக்கும். கேட்டோம் யாராவது 4 பேர் 2 பேர் கிடைச்சான்னு வச்சுக்க, அவட்ட ஞானத்தை பத்தி தான் பேசணும். 2 பேர் 4 பேர் கிடைச்சான்னு வச்சுக்க, கொஞ்சம் பதமா தெரிஞ்சான்னா உண்மையிலேயே ஒரு சீட்டாடுறவனுக்கு அதை பத்தி பேசினா அவன் பிடிக்கும். எதிலே தொடர்ந்து வச்சிருக்கிறானோ அதை பத்தி பேசினா அவன் பிடிக்கும். அதுபோல ஆதிசன் ஞானாதிரனுக்கு எதை பத்தி பேச பிடிக்கும், அது புத்தம். உலக விவகாரத்துக்கே வரமாட்டான், உலக விவகாரத்துக்கு வரவனை கண்டா ஐயே வேதனையா இருக்கும். வந்துட்டாரு இவனோட கம்பூர் கட்ட முடியுமே, எப்படா தொலைவாடு. உலக விவகாரத்தை பத்தி பேசுறவன் இப்ப எவ்வளவு நேரம் வேணாலும் சாமியை பத்தி பேசிட்டு இருக்க நமக்கு பிடிக்கும், விளங்குதா. அதையினாலே அப்படி ஞானாதிரியன் உலக மக்களை திருத்துவதற்கு ஒரு ஆசிரியர் உலக மக்கள் எல்லாவற்றையும் திருத்த முடியும், அரசன் திருத்தலாம். என்ன ரகசியம் அதில் சொல்லு, உலக மக்கள் எல்லாரையும் திருத்துவதற்கு ஞானாசிரியனால் முடியாது. ஞானாசிரியனை மக்களுக்கு தெரியாது, மக்கள் அரசன் வந்து ஞானமுடையவன் ஆயிட்டானா எல்லாரையும் அந்த ஞான நெறியிலே தர்ம நெறியிலே நிறுத்தான். எல்லாரும் அரசனுக்கு பயப்படுவாரு, ஞானாசிரியனுக்கு பயப்பட மாட்டாங்க. அதனாலே அங்கே சொல்றாரு, நெறியெல்லாம் நிறைய இருந்தது இப்ப இல்லாம போயிடுச்சு, இல்லாமையே போயிடுச்சு. வேதாகமங்களின் முறமையும் அவற்றை உணராதார் பயன் பெறாமையும் நடத்துகின்றார். இந்த பாட்டிலே வேதாகமங்களின் முறைமையும் அவற்றை உணராத, அந்த வேதாகமங்களினுடைய பெருமையை, வேதாகமங்களில் சொல்லப்பட்ட உண்மையை உணராதவர்கள் பயன் பெறமாட்டார்கள் என்பதையும் இந்த பாட்டில் சொல்றார். இது எப்படி சொல்றாருன்னா, மனிதர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு வயசை பெற்றிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் வயசு. மனிதர்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டா கொஞ்ச வயசுதான், அது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச வயசுன்னு தான் சொல்லலாம், எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு சொல்ல முடியுமா, நான் இத்தனை வருஷம் இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீனாடும் நன்னெஞ்சி நினைகண்டாய் யார் அறிவார் சாணாலும் ஆழ்நாளும், சைக்காட்டம் பெருமாருக்கே பூனாடும் தலைமுப்ப புகழ்நாமன் செடி எப்ப நானாடும் நவிழ்ந்து எத்த பிறலாமை நல்வினைங்கிறார் அல்லவா தெரியாது. அதனால சாணாலும் வாழ்நாளும் யாருக்கு தெரியும், நாளைக்கு ஜாகர நாளா வாழ்ற நாளானு யாருக்கு தெரியும். அதனாலே இப்படி அத்வாயுஷு நறுக்கிறது, நரகராகி மனிதனுக்கு அத்வாயுஷு என்றுதான் சௌருமான் வேதாகமங்களை சுருக்கமாக உழைச்சி வச்சிருக்கிறாங்க. அத்வாயு நறுக்கின்ற அமலன் வேதம் ஆதிதனை தொகுத்து அறைந்தான், தொகுத்து அறைந்தான். இன்னும் ஏராளமா இருக்கான், இப்ப நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கிறது, அவன் ஏராளமா இருக்கு. அது எண்ணில் ஆகமை எம்பி என்றாரு பெரிய சேர்க்கிறார், எண்ணில் ஆகமை எம்பி எண்ணில் ஆகம் 28 ஆகமம், 4 வேதம், 28 ஆகமம் நம்ம சொல்றோம் அல்லவா, அது எண்ணி இல்லாததா அற்ப ஆயுஷு நரச்சென்றே அமலன் வேதமாரிதனை தொகுத்தறைந்தான் ஆயுகிறாது நிற்பாது. அப்படிப்பட்ட அந்த வேத ஆகமம் முதலான நூல்களை ஆராயாமல் இருக்கின்றவர்களும் பலர், அது அந்த பக்கமே வராமல் இருக்கிறவன் நிறைய பேர். நில்லாப்புறம்பெழுந்த நிலையனவே கருதி உடம்பானது நிலை இல்லாத, உடம்பு நிலை இல்லாத, நில்லாப்புறம் இல்லை, நெருணல் உடன் நெருணல் நேற்று நெருணல் உடன் உருவம் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உருவம். இவ்வளவு உருவம் இந்த லோகத்துக்கு சுவையா நகைச்சுவையா சொன்னார். லோகத்துக்கு ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? அதனாலே நில்லாத்திரம் பெண்ணை நிலையனவே கருதி, நில்லா உடம்பை நிலையானது என்று கருதி பதினோரு தன்னை கற்பார். அதனாலே இப்படி இந்த வேதாகம முதலான அருள்நூல்களை சிவநூல்களை ஆராயாமல் இருக்கிறவன் பலவே. அதுக்கு மேல வந்து இந்த நூலை விட்டு சிவநூலை விட்டு பதிநூலை விட்டு விட்டு பதுநூல்களை கேட்கிறவன் பலவே. பசுநூலில் இருந்து உயிர்கள் பறந்தது வாழ்ந்தது இறந்தது என்று சொல்லப்படுகிற நூல்கள் அத்தனையும் பசுக்கள். சிவநூலை பெறாது உலக வாழ்வு இன்ப துன்பங்களிலே உழந்து அதிலே துக்கப்பட்டு சுகப்பட்டு அப்புறம் காலம் வந்து இறந்து போனான்னு சொல்லுகிற நூல்கள் கதக அத்தனையும் பசு நூல் நூல்களிலே பதிநூல் பசுநூல் பாசம். அதனாலே பசுநூல்களில் கற்றவனுக்கு பறவி உண்டாகும், பதிநூலை கற்றவனுக்கு பறவி. அதனால்தான் அருணகிரிநாதன் நூல் அனந்த ஊடி தேடி மாறுபிருந்து வாழ்வோரை நூல் செஞ்சு கூடி மாறி விளைவீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துள்ளாகும் ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய். நீ கலந்திருக்கிற ஞான நூலை ஓதுகின்ற வாழ்வு தருவாய். உலக நூல் ஓதுகின்ற அந்த தொழிலை விட்டுவிட முடியாது செய்வாயா. உலக நூல்களை ஓதுவதை விட்டுவிட்டு நீ கலந்திருக்கிற ஞான நூலை படிக்கிறதுக்கு அருள் பண்ணுவாயா அப்படிங்கிற சிவன் நூல்களிலே யார் இருக்கிறா? சிவன் இருக்கிறார். சிவன் நூல்களிலே யார் இருக்கிறா? அதனாலதான் திருமுறைய சிவன் சிவன் நூல்கள பூஷிக்கிறவன் நூல்களை பூஷி. இப்ப இந்த திருவுருவத்திலே மந்திர உருவமாக பிரதிஷ்டை பண்ணாதான் அதுல சிவசாந்தி இருக்கும். சிவ நூல்கள் பிரதிஷ்டையே வேண்டியதில்லை, தேவாலய திருமுறையில பிரதிஷ்டை இல்லை, சிவன் அப்படி இருக்கிற அது பிரதிஷ்டை பண்ண முடியல. அது குறியாவே அதுல இருக்கிறேன், எழுதிருக்கிறேன் திருமுறையில சிவ நூல்களில குறியாவே அதுல இருக்கிறேன். அவன் வேற இல்ல, அந்த நூல் வேற இல்ல, சிவ நூலே. இப்ப சிவபூஷையிலே இப்ப சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி முறையாக பூஜை பண்ணி மந்திரபூர்வமாக அடியில தகடு வச்சு ரத்தனம் வச்சு இப்படி எல்லாம் சிவலிங்கத்தை பண்ணி பூஜையில வச்சு ஆசாரியம் கூப்பணும். அப்படி பண்ண முடியாதவர்களுக்கு திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ணணும், சிவலிங்க வச்சு பூஜை பண்ணணும். இயலாதவர்களுக்கு அபிஷேகத்தை நம்ம பண்ணணும்ல, அது இல்லாதவங்க திருவாசகத்தையே சிவலிங்கமாக பாவிக்கணும். அது பிரதிஷ்டையே வேண்டியது திருவாசகத்தை வச்சு வாயில வாயணும் அரிசிக்கணும் சிவகுரியாயிரு. அதனாலே சிவநூல்களிலே யார் இருக்கிறா? சிவன். அதனாலே சிவநூல்களை தள்ளாமல் பசு நூலை கற்பவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அதனாலதான் திருவசைப்பாவில பசுநூல்களுக்கு பிச்சரை கணா கண்வாய் பேசாத பேய்களுடைய திருவசைப்பாவில் திருமாளிகை தேவர் பசுநூல்களுக்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது. அதனாலதான் நம்ம வந்து மற்ற பாரத ராமாயணம் போன்ற இதெல்லாம் சொல்றது சொன்னா பணம் நிறைய கிடைக்கும். ராமாயணம் பாரதம் கூட்டம் ஏன்னா அவங்க கதை தானே இதுல வருது, ஊர் கதை தான் அதுவும் நம்ம கதை தான் ராமாயண கதை கிடக்குத. ஞானத்தை பத்தி பங்கு சண்டை வளர்ந்து கற்பதுங்கிறது புலவர்களுக்கு அறியாத அந்த விவரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த நூல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அருள் புலவர்களுக்கு. அவ்வளவுதான் தவிர அது மக்களுக்கு உபதேசிக்கிறது இது உபதேசம். அது உபதேசிக்கிற நூல் அது உபதேசிக்கிற நூல் அர்த்தம். அதனால அந்த நூல்களை கற்கின்றவர்களுக்கு பிறவியராது. ஞானத்தை பத்தி அது சொல்லுங்க, ஆகையினாலே கற்பாரும் இளதமரம் கழகும் வார்த்தை கருதாது, சிவருமானுடைய வார்த்தை கருதாது, அறவரடி கமலம் தன்னை பொற்பாரும் கருணையினால் மற்ற நூலால் பொருந்துதலும் அருதுமரம் பூக்கதான். அதனாலே அவனுடைய திருவடி கமலத்தை அடைவதற்கு மற்ற நூல்களாலும் அந்த நூல்களை உபதேசிக்கின்ற ஆசிரியனாலும் அடைய முடியாது. மற்றைய நூல்களை கற்பவர்கள் சிவன் திருவடி அடைய முடியாது. மற்றைய நூல்களை கற்பவர்களுக்கு சிவவாக்கு விட்டு அதற்கு அந்நியமாக இருக்கின்ற நூலை கற்பவர்கள் சிவனடியை சேர முடியாது. மலம் போகாது, மும்மலமும் போகாது. அதற்கு மேலே பதி முதலிய பதார்த்த அனாதி என்று உணர்த்துகின்றார். பதி முதலிய பதார்த்தம், பதார்த்தம்னா பொருள், பதி பசு பாதமும் பதார்த்தம் சொல்லும், பொருளும் சொல்லும். அதனால இப்படிப்பட்ட பதி பசு பாதம் மூணுமே அனாதி அனாதி அனாதி நித்திய பொருள் சொல்லு, அனாதி நித்திய பொருள் சொல்லு. அனாதி நித்தியம் என்றால் எப்போதும் உள்ள பொருளாக இருக்கும். பதி எப்போதும் உண்டு, கடவுள் எப்போதும் உண்டு, உயிர்கள் எப்போதும் உண்டு, உயிரில் எப்படி இருக்கிற பாசமும் உண்டு. மூணு அழிவில்லாதது. அது வந்து திருமந்திரத்துல தெளிவா சொன்னார், பதி பசு பாசம் என பகர் மூங்கில், பதி என இப்போர் பசு பாச ஆனாது, பதி பசு பாச என பகர் மூங்கில், பதியனை போல் கடவுளை போலவே பசு பாச ஆனாது. தாய்மானார் நீ என்னைக்கு அன்னைக்கே நானும் தான், நம்ம ரெண்டு வந்து வயசு ஒண்ணுதான், தன்மையிலதான் மாறுபட்டு போது வயசு எல்லாம் ஒண்ணு காட்சி ஆகினாரு. நீ அங்கு உன் அடிமை அல்லவோ, எங்கு நீ அங்கு நான் உன் அடிமை அல்லவோ. அதனாலே இப்படி பதி பசு பாசம் ஆகிய பொருளும் எப்போது பதி பசு பாச எனப்பவர் மூங்கில், பதியினை போல் பசு பாச ஆனாது, பதியினை சென்று அணுதா பசு பாசம், பதியை போய் பசுவும் பாசம் அடைய முடியாது, பதி அடைய முடியாது. பதி அணுகில் பசு பாசம் இல்லாது, பதி அணுகிருச்சுன்னு வச்சுக்க, ஆன்மாவட்ட சிவம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஆன்மாவட்ட இருக்கிற பாசமும் போயிடும், பசுத்தன்மையும் போயும், பசுத்தன்மை சிவத்தன்மையும் போய் சித்தரையும் போய், அது பல்லோரும் காண எந்தன் பசுவாக அறுத்தாரு, எல்லோரும் இறைஞ்சல்லு அம்பலத்தே கண்டார், பல்லோரும் காண எந்தன் பசுவாக அறுத்தாரு. பசுத்தன்மையா இருக்கின்ற சித்தறிவை போக்கினான், பேரறிவை தந்தார். பாசம் என்கின்ற அஞ்ஞானத்தை போக்கினான், அஞ்ஞானம் தன்னை அகல் இருக்கும் நல்லது விஞ்ஞானமாகும் என்பது திருவாசம். ஆகையினாலே பதி பசு பாசம் மூன்று அனாதி ஆதி அல, ஆதி அல்ல ஆனால் ஆதி அல. செம்பிலுக்கு கழிம்புதான், செம்பில் இருக்கிற கழிம்பு ஆதியா அனாதியான்னு கேட்டா அனாதி, செம்பு எப்போ அப்பவே கழிம்பு, செம்பு பாத்திரங்கள்ல செம்பு எப்போ அப்பவே கழிம்பு, செம்ப இதுல கழிம்பு விடுவாய் ஓரும், இது விட்டு நான் என்னமா இருக்கு தெரியுமா, கழிம்பு கழிம்பும் செம்பு எப்படி இருக்குது, அதுபோல உயிரும் மலமும் கலவு. ஆமா இந்த கழிவு போகவே போகாதா, போகாதா, போகுமா போகாதா, யாரு போக முடியும், இங்க போக சொல்லுங்க நம்மால. இந்த கழிவு போக்கிற ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் சிவன், அவன் தான் கழிந்து இருக்கிற கழிவு போக்குறவன் இருக்கிறான், அவன் பேர் ரசவாதி. அவன் ஒரு குளிகை போட்டாலும் வச்சுக்க, கழிவு போச்சுன்னா இதுக்கு என்ன தெரியுமா, சமுக்கம். அதுபோல அன்மாவில் இருக்கிற ஆரவங்கன் வாய அழுக்கு போயிச்சுன்னு வச்சுக்க, இது தங்கம், கழிம்போடு சேர்ந்து பங்கமாயிருச்சு, தங்கம் பங்கமாயிருச்சு, தங்கம் சேராத ஆணோட சேர்ந்து பங்கமாகும் அடிபட்டு. அதனாலே ஆதியல செம்பினுக்கு கழிம்பு தான், ஆராயில் அதற்கு அதுவும் அராதியல், ஆதியல மூலமான அணுக்கற்கெல்லாம் அழிக்கவல்ல அமலனும் ஆறுயிர்களுமே அனாதியாகும், ஆதியல உலகத்தை அடக்கி தன்பால் ஆக்குவதும் வினையும் உயிர்க்கு அனாதியாகும். அதனால உலகத்தை அடக்கி தன்பால் ஆக்குவதும் அவனுக்கு ஆதி அல்ல அனாதிதான், வினையும் உயிர்க்கு அனாதியாகும். செம்பினுக்கு கழிம்பு கழிம்பு ஆதி அல்ல, அதனை விசாரிக்கும் இடத்த அனாதி. அதுபோல ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆனவன் ஒரு காலத்தில் உண்டாயிருந்த அதுவும் வியாபியாயிருக்கின்ற உயிருக்கு அனாதி. பக்குவ ஆன்மாக்குடைய பாசத்துக்கு வைரியாய் உள்ள சிவனும் ஆன்மாக்களுக்கு ஆதி அல்ல, அனாதி. தன்னிடத்திலிருந்து வியாட்சி ஆத்மமாக உலகத்தை உண்டாக்கி மீளவும் சத்திய ஆத்மமாக தன்னிடத்தில் காரிய உருவங்களை உடுக்கும் இருவித மாயையும் ஆதி அல்ல, அனாதி. கண்ணமும் ஆதி அல்ல, சனனந்தோறும் தொடர்ந்து தொடர்ந்து வருகிறார். பிரவாகனாதியாயே, பிரவாகனாதினா ஆற்றிலே வெள்ளம் வருவது போல, ஆற்றிலே வெள்ளம் வருவது போல வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியா. இவனே உடம்பு வேணே, உடம்பு வேணே, உடம்பு வேணே, உடம்பு உடம்பு வேணே, அனாதி பிரவாகனாதி. அந்த சிவ வாக்கியத்தை பக்குவான்மாவுக்கு உணர்த்தாது, அபக்குவிற்கு உணர்த்தி குற்றம் குற்றம் உணர்த்துகிறார். சிவ வாக்கியத்தை இது நமக்கு அடிப்படை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எது வந்து கேட்டால் நமக்கு அருளை தருவது, எது வந்து கேட்டால் நம்மை சுத்தமாக்குவது, எது வந்து கேட்டால் சிவ வாக்கியம் தான். அதனால சிவநூல்களோடு தொடர்பு இருந்துட்டே இருக்கும், சிவநூலோடு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். ஆயுள் வரையிலும் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆயுள் வரையிலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். சிவாக்கியம் தான் நமக்கு வந்து சிவனோடு சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சிபாஷ் கடினம், பெரிய சிபாஷு சிவாக்கியம். சிவனை கிட்ட தொடர்பு வைக்கிறதுக்கு, உறவு வைக்கிறதுக்கு ரொம்ப துணையா இருப்பது சிவவாக்கியம். அது சிவவாக்கியம் என்றால் வேத சிவாகமங்கள், திருமுறைகள், சித்தாந்த சாஸ்திரங்கள், சிவபுராணங்கள். இப்ப நம்ம அதை தானே பின்பற்றிட்டு இருக்கோம், சிவபுராணங்கள், சிவகோத்திரம், சிவசாஸ்திரம். அதனாலே அந்த சிவ வாக்கியத்தை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடாதுங்கிறார். பக்குவம் உள்ளவருக்கும் உணர்த்துங்கிறார், பக்குவம் இல்லாதவருக்கும் உணர்த்தாது. பக்குவம் இல்லாதவங்க உணர்த்தினா குற்றம்ங்கிறார். சிவ வாக்கியம் நல்ல உயர்ந்த பொருளை யாருக்கிட்ட கொடுப்போம், அந்த பொருளை அருமதஞ்சவனுக்கான கொடுப்போம். இந்த காலத்தை இப்ப நீலகண்டத்தை கொடுக்கலாம், இதை வச்சிருப்பார், பத்திரமா வச்சிருப்பார், பத்திரமா வச்சிருப்பார், அதனுடைய அருமை தெரியும். இதை தெரியாதவன் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அவன் எங்கேயாவது போட்டுருவான், காணாவ போட்டு உடனே உண்டாவான். இந்த மாதிரி அந்த பொருளுடைய அருமை தெரிந்தவர்களுக்கு தான் தெரியுமே, இதுவரை தெரியாதவனுக்கு இந்த உயர்ந்த பொருளை சொல்லவே. அதனாலே பக்குவருக்கு உணர்த்தாது, அவக்குவருக்கு உணர்த்து. பக்குவருக்கு உணர்த்த வேணும், பக்குவம் உள்ளவருக்கு உணர்த்த வேணும். உணர்த்தாதது குற்றம், பக்குவம் உள்ளவனுக்கு உணர்த்தாதது குற்றம், அவக்குவனுக்கு உணர்த்துவது குற்றம், அவக்குவனுக்கு உணர்த்துவது குற்றம். சிவனடியாது சாப்பாடு போடாதது குற்றம், சிவனடியால் சாப்பாடு போடாதது குற்றம், அல்லாதவனுக்கு போடுறது குற்றம். இதுதான் நம்முடைய தெரியும். மகேஸ்வர கோஷம் சிவனடியாருக்கு செய்யாதது குற்றம், செய்யாதது குற்றம். அப்படி இல்லாம அஞ்ஞானிகளுக்கு போடுறது குற்றம். பரம்பொருளை புணரவண்ணும் மாத மாதவனுக்கு அரக இறை அமரன் வார்த்தை. போதகனாகிய ஆச்சாரியன் மும்மலமும் போய்க்கி தன்னு பொருவரிய பரம்பொருளை புணரவண்ணும் மாதவனுக்கு அரகன். கையால் மும்மலத்தையும் போக்குவனும் சாமியோட திருவுருளை பரவுகணும், அவன் திருவடியை சேரவனும் என்று எண்ணுகின்ற மாதவனுக்கு இந்த சிவவாக்கியத்தை சொல்லும். அவனுக்கு மாதவன், யாருக்கு மாதவன், சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவனுக்கு மாதவன். மாதவன் மாதவன் தவத்தை, பெரிய தவத்தை அவனுக்கு தானே இதுல அனுபவம். மாதவனுக்கு அரை, அவனுக்கு இந்த வாக்கியத்தை அரைக இறை அமரன் வாக்கை மற்றையவருக்கு அரையற்க. மற்றவனுக்கு சிவன் திருவடியை சேர வேணும் என்கின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சொல்லாமல் இருக்க. சிவன் திருவடியை சேர வேண்டும் என்ற எண்ணத்தினவனுக்கு இப்ப இந்த வாக்கியத்துல உட்காந்து கேட்கவே மாட்டாரு, இதுல பிடிக்கவே பிடிக்காது. சிவன் அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவனுக்கு சொல்லு, எண்ணம் இல்லாதவனுக்கு சொல்லாது. அரைய மனத்துக்கெட்ட ஆதி அருள் வாக்கியத்தை அறுத்தந்தன்னை, மனதுக்கு எட்டாதவனாயிருக்கிற பரமேஸ்வனுடைய வாக்கியத்தை, வாக்கியத்தை அறுத்தத்தை நிதியால் அருநிதியால் புகழ் முதலால் அயத்து கூறில் தயாரம் பணம் கொடுக்கிறான். புகழ் வருதுன்னு சொல்லி அஞ்ஞானிகளுக்கு இந்த வாக்கியத்தை நீ சொன்னாயானால் பாதகனே போதகன், போதகன் அல்ல அந்த போதகன் பாதகன் தான். பாவிகளுக்கு பொருளாசையினாலே புகழுக்காக இந்த வாக்கியத்தை சொன்னாயானால், சிவ வாக்கியத்தை உபதேசம் பண்ணினாயானால் நீ போதகன் அல்ல, நீ பாதகன். பாதகனே போதகன் அவர்களோடும் பற்றிடுவன் எரி நிறையம் அங்கார்வத்து. அந்த பாதகன் போவான் பாரு நரகத்துக்கு, அதோட இவனும் சேர்ந்து போவான் இந்த போதகன். அங்க ஆறு உன்னை காப்பாத்துவான். பாதகனே போதகன் அவர்களோடும் பற்றிடுவன் எரி நிறைய அங்கார்வத்து. அங்க யாரு உனக்கு சொன்னேன், இங்க போய் யாரு சொன்னது ஒருவா? அதனாலே சிவ வாக்கியத்தை பக்குவர்களுக்கு உபதேசம் பண்ணு, பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணு. அதனாலதான் திசை வந்து நன்றாக பரீட்சித்து அவனுக்கு உபதேசம் பண்ணு. திசை அவனை நல்லா பரீட்சித்து பார்த்து, பல வருஷம் பரீட்சித்து திசை விடுவோம்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: கதையின்

தடகை எழுந்துடை தாசவே.

செய்வத்தின் சமயம் வேறில்லை. அதில் சிவமாம் செய்வத்தின் மேல் செய்வம் இல்லனும் நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்தம் சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றார்

புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோ.

அருட்கடராகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே பெரிய புராணத்துல சாக்கிய நாயனார் புராணம் புற்பகுதியை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு அருள் என்பது விளங்காமல் இருக்கும் பொருள் நன்றாக விளங்கி தோன்றும். அருளை பற்றி உயிர்கள் தெரிந்து கொள்வது சிரமம்தான். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாதது, அருள் என்பது கண்ணுக்கு தெரிய பொருள் கண்ணுக்கு தெரியும், உலக பொருள்கள் கண்ணுக்கு தெரியும். அருள் கண்ணுக்கு தெரியாதது, கருத்துக்கு தெரிவது, அது சாதாரணமானவருடைய கருத்துக்கு தெரிய விளங்காது. ஞானம் உடையவர்கள் கருத்துக்கு விளங்குமே தவிர சாதாரணமானவருடைய கருத்துக்கள்லாம் அந்த அருள் என்பது தெரியாது. அருள் என்று ஒன்று இருக்கிறதா, அருள்னா என்ன என்று சாமானியர்களுக்கு விளங்காது. ஞான நூல்கள் மூலமாக, ஞானாசிரியர்கள் மூலமாக நன்றாக விசாரித்து அறிந்தவர்களுக்குத்தான் அது விளங்கும். இயற்கையான அறிவும் இருந்து அதோடு விசாரித்தல், தீர விசாரித்தல் என்பது ஒரு வாக்கியம் இருக்கிறது அல்லவா, தீர விசாரித்தல். காண்பதும் மொய், கேட்பதும் மொய், தீர விசாரித்தலே மெய் என்பது ஒரு பழமொழி. கண்ணாலே காண்பதும் மொய், செவியாலே கேட்பதும் மொய், தீர விசாரிப்பது மெய் என்பது பழம். அதனாலே தீர விசாரித்தல் என்பது நல்ல ஞான நூல்களை பிறவி தீரும்படியாக விசாரித்து, அப்படி விசாரம் பண்ணாதவர்களுக்கு இந்த உண்மைகள் விளங்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் மனம் போன போக்கிலே ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு எந்த முறையும் இல்லாது அவர்களுக்கு இஷ்டப்பட்ட உணவை உண்டு, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து, மிருகம் போல வாழ்ந்து இறந்து போவார்கள். அதற்கு மேல ஞான நூல்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக கடவுளினுடைய உண்மை, சமயத்தினுடைய உண்மை, ஆன்மாவினுடைய உண்மை, அடைய வேண்டிய நெறிகள், அதனுடைய பெருமை, இவைகளெல்லாம் நன்றாக விசாரித்தறிந்தவர்களுக்கு தான் அது விளங்கும். அப்படி விளங்கினால் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி விசாரிக்காதவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரியாமையினால பின்பற்றவும் வாய்ப்பில்லை. அப்படி விசாரிப்பதிலே இந்த சமய விசாரணை என்பது முக்கியமானது. சமய விசாரணை என்று சொன்னால் ஒவ்வொரு தெய்வத்தையும் தலைமையாக தத்துவ அடிப்படையிலே உள்ளது சமயங்கள். தத்துவ அடிப்படையிலே மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவ அடிப்படையிலே அந்த சமயத்துக்கு ஒரு தெய்வத்தை தலைவராக வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்துக்கு அந்த சமயத்துக்கு உண்டான நூல்களை ஓதி உணர்ந்து அந்த நூலில் சொல்லி இருக்கப்பட்டபடி நடந்து அந்த தெய்வ உதவியை அடைவது. அப்படிப்பட்ட அந்த சமய விசாரணையிலே சமயம் என்பது உலகத்தில் நிறைய இருக்கிறது. அதில் 24 வகையாக நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அது புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் சொல்லி இந்த 24 மேலே இருப்பது சைவ சித்தாந்த சமயம் என்று சொல்லி அந்த சைவ சித்தாந்த சமயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே முத்தி தேறு, அவர்கள் மறுபடி தாய் வயிற்றில் இருந்து பறக்க மாட்டார்கள் என்பது நம்முடைய சைவ சமய நூல்கள் பெரியவர்கள் சொல்லிய கருத்து. அதிலே நமக்கு வந்து பௌத்தம் சமணம் எல்லாம் மிக தூரமான சமயம், அது புறப்புறச்சமயம்னு சொல்றோம். புறப்புறச்சமயம்னு சொல்றது பௌத்தம் சமணம் முதலான. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் இருப்பவர்களுக்கு கடவுள் உண்மை தெரியாது. அது புத்த சமயம் கடவுளை பற்றி சொல்லவில்லை, தர்மத்தை பற்றி சொல்லிச்சு, பொய்யை சொல்லாது, ஆசைப்படாது என்றெல்லாம் சொல்லி
கடவுளை அடைகின்ற முறையும் கடவுள் இதுதான் என்று சொல்லவும் தெரியாது போய்விட்டது புத்தகமே. அந்த புத்தகமேற்ற முதலிலே உண்டு பண்ணவர் மகாவிஷ்ணு தான். அது மூலமாக தான் அந்த திரிபுரத்தாசுரர்களை அழிச்சார். அதனாலே அப்படிப்பட்ட அந்த புத்தசமய நெறியிலே நின்றவர் இந்த சாக்கிய நாயனார். காஞ்சிபுரத்தில் எல்லா சமயங்களும் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அப்பவும் இருந்திருக்கிறது. எல்லா சமயங்களும் இருந்தால் தான் சைவ சமயத்தினுடைய பெருமை தெரியும். ஒரு சமயம் மாத்திரம் இருந்தால் அதனுடைய பெருமை தெரியாது. எல்லா சமயங்களும் இருந்தால் தான் சைவ சமயத்தினுடைய பெருமை தெரியும். அதனால ஒவ்வொரு சமயத்தையும் பற்றினவன் அந்தந்த சமயமே பெருசு இருப்பான். எந்த கட்சிக்காரன் அவன் கட்சி மோசம்னு சொல்ல மாட்டான். சமயத்தவன் என்ன பண்ணுவான், அவன் சமயத்தை பிரசாரம் இது சமயவாதிகள் சப்தம் மதங்களில் அமைவதாக அரட்சி மறைந்தனர் என்பது திருவார்த்தம். எங்க தெய்வமே பெரியது, எங்க சமயம் உயர்ந்தது என்று சொல்லுவார். அது தப்பு இல்லை. ஆக சைவ சமயத்தினுடைய உண்மை தெரிஞ்சதுன்னு சொன்ன அப்படி சொல்ல மாட்டேன். உண்மை தெரிஞ்சாலும் பிடிவாதத்துக்கு எங்களுக்கு தான் உசந்தது, மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாரு என்ற ஒரு கொள்கையில் இருக்கிற என்ன பண்ணுவார், எங்களுக்கு தான் உசந்தது. அதனாலே எல்லா சமயங்களும் ஒன்றாக, எல்லா சமயமும் ஒன்றாக, எல்லா மனுஷனும் ஒன்றாக மாட்டான், எல்லா தானியமும் ஒன்றாகாது, எல்லா பாலும் ஒன்றாகாது, எல்லா உலோகமும் ஒன்றாகாது. இரும்பும் உலோகம்தான், பித்தளையும் உலோகம்தான், வெள்ளியும் உலோகம்தான், தங்கமும் உலோகம்தான். உலோகம்னு பொதுவான பேர், தங்கத்துக்கு சமானம் ஆகுமா மற்ற உலோகங்கள்லாம் ஆகுமா? அதே போல தானியம் இருக்குன்னு சொன்னா பல வகை தானியங்கள், கம்பு, சோளம், நெல், கேழ்வரகு, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நெல்லுக்கு சமானம் ஆகுமா மற்ற தானியங்கள்? அதுபோல எல்லா பொருள்களையும் ஒவ்வொரு உயர்வாக இருக்கு, மற்ற பொருள் தாழ்வாகும். அதனால அந்த உயர்ந்தவர்களை பற்ற பாக்கியம் இல்லாதவன் தாழ்ந்தவர்களை பற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய விதி. அவன் வெகு காலம் கழிச்சு அதில் இங்கே வந்து முத்திய பெறுவான். கூரை வீட்டில் இருக்கிறத அவனுக்கு யோகம்னா அதில் தான் இருப்பான். அதுக்கு நாம் என்ன பண்ணுறது, கூரையில் இருக்கிறான், குடிசையில் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான், சரி எனக்கு கிடைச்ச இதுவே புதுசுன்னு அவன் இருக்க வேண்டியதான். தப்பு இல்லை. ஏசி பங்களாவில் போய் இருக்கிறவன் அதே பெரிதாக வேணுமா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுபோல சைவ சமயம் என்பது ஏசி பங்களா, எல்லா வசதியுடைய பங்களா, மாளிகை, சைவ சமய மாளிகை. அப்படிப்பட்ட சைவ சமயத்தை உள்ளவாறு அறிவதற்கு நிறைய கேள்வி நூல்கள், அது சம்பந்தமான கூட்டங்களில் பழகிறது எல்லாம் இருக்கணும். அது வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஓரளவு ஓரளவு தெரிகிறது, இன்னும் நன்றாக இன்னும் தெரியணும், இன்னும் தெரியணும். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம் பொருளை கைவந்திடவே மண்புல் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளதன் சமய நெறி புகுத வேண்டாம். முத்திதுரம் தெய்வ சபையை நாடுதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்பது தாயுமான சுவாமி திருப்பாடு. அதனால நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் கொஞ்சமா இருப்பதனாலே ஒரு 10,000, 5,000, 2,000, 1,000, 500 அப்படி இருந்தா கூட சரி, போனா போகுதுல கொஞ்சம் காலம் போய் துறையுது, அப்புறம் வேணா அங்க போலாம் அப்படின்னு. எவ்வளவு காலம்னா எல்லாம் கூடி 100 தான், 100 எல்லாத்துக்குமா இருக்குது. அதான் எவ்வளவு நாளும் இருக்கும்னு தெரியாது. அது தெரியாமையினாலே உள்ள போதே பார் உய்ய என்றார் போல, இப்பொழுதே சைவ சமயத்திலே சேர்ந்து சிவனை வழிபட்டு இந்த ஜென்மத்தை பிரயோசனமுடையதாக ஆக்கிக் கொள்ளவும், வாழ்வனும் ஐயல் விட்டு வறுமையால் திருமதப்பி தாழ்வனன் தன்மையோடு சைவமான் சமயஞ்சார் ஊர்வரல் அறிந்து சால உயர் சிவ ஞானத்தாரே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே என்பது சித்தியார். அதனால வாழ்நாள் கொஞ்சமாக இருப்பதனால அதனால பயனுடையதாக ஆக்கி கொள்ள வேணும், பயனுடையதாக உண்மை மெய்த்தெய்வ வழிபாடாக இருக்க வேணும். மெய்த்தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த வைத்தெய்வ நெறி நான் மறையவர் விழி மெடலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தைவ நெறியில் சிவமலாது அவனோ அறிவரோ அறிவுடையோரே என்பது திருவசைப்ப. அதனாலே மிக மிகப்பெரியவர்கள் மிக
மார்க்கண்டேய ரகத்தியர் வசிஷ்டர் காசிபர் கண்ணுவர் முதலான மகர்ஷிகளும் அதற்கு மேலே ஞானசம்பந்தர் முதலான இப்போ வந்த அருளாளர்களும் அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனையோ மகான்களும் சைவ சமயத்திலிருந்துதான் தீர்ப்பட்டதாக வரலாறு. எல்லாரும் தெய்வ சமயத்தினருக்கு சிந்திச்சமோ பெருமானை வழிபட்டு இயக்கரு கிண்ணரர் யமனோடு வருணர் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானர நாகம் மதுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயக்கொன் திண்டினின் திருவடி அதனை அச்சித்தார் வரும் ஆரோல் கட்டு தகிப்பொன் திண்டினின் திருவடி அடைந்தேன் செழும்புலில் திருப்பூர் குருளானே என்பது சுந்தரதேவார எல்லாரும் கௌரவமான வெளிவிட்டுத்தார் உயிரியை பெற்றிருக்கிறார்கள் உயர்வை அடைந்திருக்கிறார்கள். அந்த முறையில இந்த பெரிய புராணத்துல இப்ப சொல்லுகிற நாயனார் சாக்கிய நாயனார் சாக்கியது புத்தரோடு பேரு செஞ்சொல் தஞ்சொல் ஆக்கியிருந்த வேடவெலாச்சவனும் தஞ்சவெலா சாக்கியரும் தத்துவம் உண்டறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோற்றின நல்லடியே மிங்கில் வைப்பார் இடங்களையாய் நெடுங்களமேயவனே என்பது நெடுங்களத்து தேவாரம். அதுல வந்து இந்த சாக்கிய நாயனார் புத்த வேடத்துல இருந்தார் புத்த சமயத்துல இருந்தார். அவர் பூர்வஜன் புண்ணியத்தில் அறுபது நாள் சிவலிங்கத்தை கண்டார். சிவலிங்கத்தை கண்டவுடனே அன்பு அதிகமாக உண்டு அன்பு அதிகமாக உண்டு அன்பு அதிகமாக வந்து சிவனை பரம்பு என்று தெரிந்து கொண்டார். சைவ சமயமே உயர்ந்த சமயம் என்றும் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து உண்டு அதற்கு மேலே வந்து எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரந்தால் மறவாவை பொருளென்று புண்ணிய வேடம் தன்னை துறவாதே கூய சிவன் தன்னை மிக அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அதனாலே அவர் வந்து எந்த வேடத்தில் இருந்தாலும் மனம் வந்து சிவனிடத்தில் இருந்தா போதுங்கிற ஒரு உண்மையில் இருந்திருக்கார். சிவருமான மறவாமல் இருப்பதுவே உயர்ந்த ஒளியே அப்படின்னு வேடத்தை துறக்கல புத்த வேடத்தை துறக்கல புத்த வேடம்னா அந்த காவி வெட்டியை பூச்சி தலைவாங்க பட்டை துவராடை படிமம் கொண்டாடு முட்டை கட்டுரை முடிவு கேடாது போத்திக்கிட்டு அலைவாங்க சமணர்கள் இல்லாம அலைவான் நேர் மாறுது. அதனாலே அப்படிப்பட்ட அந்த வேடத்தை தொடவாமலேயே சிவபக்தியில் இருக்கிறார். வெளியிலே சாக்கிய உள்ளே செய்வோம் எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லாவேட சாக்கியரை ஆகி புல்லர் ஆகுவார் எல்லாம் உடைய ஈசனே யாரும் சிவபெருமான் இருக்கிறானே அவன் எல்லாம் உடையவன் எல்லாம் உடையவன் எல்லாம் உடையவன் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை சுற்று உயிர்கள் எல்லாம் அவனுடைய அடிமை உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை. இப்ப இந்த இடம் ஆறுது சிவனுடையது இப்ப நம்ம வச்சிருக்கிற காணி எல்லாம் ஆறுது சிவனுடையது சரி ஒன்றுது ஒன்றுது ஒன்று சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு நாளை சொல்லிட்டு இருப்பா இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பா அப்புறம் இருந்துட்டு போயிடுவேன். அதனாலே வந்து எல்லாமே அவருடையது. சில நாளைக்கு வாடகைக்கு வேப்பில் இருந்துட்டு வாடகையை கட்டிவிட்டு அப்புறம் புறப்பட்டு போயிட வேண்டியதான். அதனால உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை உடைமையா சுற்று உயிர்கள் அவனுடைய அடிமை அவனுக்கு அடிமை எல்லாம் உன் உடைமையே எல்லாம் உன் அடிமையே எல்லாம் உன்னுடைய செயலை என்பது தாய்மானவர் பாட்டு. இந்த உண்மையை அறிந்தவர்கள் உண்மையான செய்வர் என்கிறார். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லாவேட சாக்கியரே ஆகி புல்லர் ஆகுவார் அல்லார் கண்டர் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாதன்பில் ஒளி நிற்பார். அதனால அல்லார் கண்டமாகிய நீலகண்டத்தினுடைய கௌரவமானது இந்த அகிலம் முழுவதும் அடிமை என்று தெரிந்து இவர் அந்த வேடத்தை மாற்றாது அன்பின் ஒளி நிற்பார். வேடத்தை மாற்றவில்லை அன்பின் வழியிலே நிற்கிறார். அதற்கு மேலே சைவத்திலே வழிபாட்டு சிவலிங்க வழிபாடு மற்ற சமயங்களுக்கு இந்த மாதிரி சிவலிங்க வழிபாடு கிடையாது. அவர்கள் உருவ வழிபாடு உடையவர்களாயும் உருவமில்லாத அருவ வழிபாடு உடையவர்களாயும் இருக்கிறார்கள். உருவத்தை வச்சு இப்ப பெருமாள்னா சாலக்கிராமம்னு ஒன்று இருக்கு விக்கிரகம் பெருமாள் விக்கிரகம் இப்படி வச்சு வழிபடுவார்கள். அதற்கு மேலே இன்னும் மற்ற சமயவாதிகள் அதில் உருவம் இல்லாமல் வழிபாடு பண்ணுகிறவர்கள் அப்புறம் எல்லாம் விக்கிரக வழிபாடு தான் அதிகபட்ச விக்கிரக வழிபாடுகள் தான் இருக்கும். சைவத்தால் தான்
கடவுளுக்கு எத்தனை வடிவம் என்று கேட்டால் மூன்று வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அது அருவமாயும் உருவமாயும் அரு உருவமாயும் மூன்று வகையாக இருக்கிறார். அருவ வடிவமாக இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அருவமாக ஏன் இருக்கிறார், உருவமாக ஏன் இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார் என்றால் உயிர்கள் பல வகையான பக்குவம் உடையமையினாலே அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தார் போல அந்தந்த வடிவங்களை வைத்து அவர்கள் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பாக அவன் இருக்கிறார். பரமஞானிகள் அருவ நிலையிலே வழிபடுவார்கள், உள்ளேயே வழிபடுவார்கள் பரமஞானிகள். ஞானம் இல்லாதவர்களும் ஞானம் உள்ளவர்களும் கண்டு வழிபடுவதற்காக அரு உருவத்திருமேனியும் உருவத்திருமேனியும். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாது, நம்ம வழிபடுறது என்ன கண்ணு பண்ணும் ஒன்றும் பண்ண முடியும். அருவம் என்பது நீராவியாக மேலே போகுது. அரு உருவம் என்பது மேலே போய் மேகமாக இருப்பது அரு உருவம், கீழே மலையாக பொழிவது உருவம். அருவமாக மேலே போகுது நீராவி, பிறகு அங்கே போய் அரு உருவமாக இருக்கிறது, கீழே உருவமாக பொழிகிறது மலை.

அருவமாகவும் இருப்பது உருவமாகவும் இருப்பது சிவலிங்கத்தின் சிவலிங்க வந்து அடிப்பாகம் பிரம்மபாகம் நடுப்பாகம் விஷ்ணுவாகம் மேற்பாகம் உருத்திரவாகம் பிரம்ம விஷ்ணு உருத்திரவாகம் மூன்று அடிப்பாகம் பூமியில் இருப்பது பிரம்மபாகம் நடுவில் ஆவுடை விஷ்ணு ஆவுட விஷ்ணு மேல பானம் பிரம்ம விஷ்ணு மும்மூர்த்தி வடிவமாக இருக்கு அடியில பிரம்மா அப்புறம் விஷ்ணு அதுக்கு மேல சிவன் எல்லாத்துக்கும் மேல இருந்து அதனால சிவலிங்கத்திலிருந்து மற்ற மூர்த்தியோட எல்லாம் இப்போ அரு உருவமா அரு உருவமா இருக்குதா அரு உருவமா அப்புறம் தான் உருவம் அதுலேருந்து உருவம் அதுலேருந்து உருவங்கள் உண்டாகும் அப்போ உருவத்திருமீன் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம் உருவத்திருமீன்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம் இப்ப நெல்ல வயல்ல போட்டமா போட்டமா அது வந்து எப்படி இருக்குதுன்னா முளைக்கிற வரையில அதால பயிர் தெரியாம இருக்கிறது முளைக்கிற வரையில பயிர் தெரியாம பயிர் அப்புறம் என்ன வருது அப்ப அருவமா இருக்குது பயிர் அப்புறம் உருவமா வருது உருவமா வருதா மேல வருதா உருவம் வந்து அப்புறம் என்ன பண்ணுது விளையுது அருவமா இருந்து உருவமா இருந்து விளையுது விளங்குதா இப்படியாக அதால ஒவ்வொரு பொருளிலேயும் இப்படி இருக்குது ஒவ்வொரு பொருளிலேயும் அருவம் உருவம் அரு உருவமாக இருக்கிறது நாமளே முதல்ல அருவமா இருந்தோம் அப்புறம் அரு உருவமானோம் அப்புறம் உருவமா வந்து வெளியில் அடையிறோம் விட்ட முதல்ல அருவம் தான் நமக்கு அப்புறம் அரு உருவம் அப்புறம் உருவம் இப்படியாக எல்லா பொருளிலையும் இந்த மூன்று வகையான இயல்புகள் இருக்கிறது அதிலே அந்த சிவலிங்க திருமேனி என்பது அருவுருவமாக இருக்கிற காரணத்தினாலே உருவமாக இருக்கிற கண்ணுக்கு பார்க்க உருவமா இருக்குது உருவமா இருக்குதா இதுல காது கண்ணு கை காலம் ஒண்ணும் இல்லை அதனால அருவமாக பார்க்கறதுக்கு ஒரு உருவமா தெரியுதுல உருவமா இருக்குதான் அருவம் சிவலிங்க திருமேனி அப்படி என்ன இந்த திருமேனியை பார்த்த உடனே ஓஹோ உருவம் உண்டு கடவுள் இந்த திருமேனியை பார்த்த உடனே அருவமும் இருக்குது கண்ணுக்கு தெரியாத அருவம் இருக்குது இப்படி உறுப்புகளோடு வருகின்ற உருவமும் இருக்கிறது என்று தெரிவித்து உள்ளார் அதனாலே அந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்ட அருவத்திருமேனையும் உருவத்திருமேனி இரண்டையும் வழிபட்டவள் சிவலிங்க வழிபாட்டினாலே அருவத்திருமேனியை வழிபட்டவளனும் உருவத்திருமேனியை வழிபட்டவளனும் அரு உருவத்திருமேனியை வழிபட்டவளும் எல்லாம் கிடைச்சிருக்கு சிவனுக்கு நவவேதம்னு சொல்லுவோம் சிவன் நவவேதம் என்று சொல்லுவோம் ஒன்பது வடிவமாக இருக்கிறார் நாதம் விந்து சிவம் சக்தி நாலு அருவம் நாதம் விந்து சிவம் சக்தி நாலும் அருவம் நடுவிலே சாதாகிய என்று சொல்லுகிற சதாசிவம் அருவுருவம் சொல்லிய அதுக்கு மேல பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு உருவம் பிரம்மன் விஷ்ணு விஷ்ணுனா இந்த விஷ்ணு அல்ல அந்த விஷ்ணு வேற அது சிவவர்க்கம் சிவவர்க்கத்தில் இந்த விஷ்ணு அல்ல பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு இது நாலு உருவம் அது கண்ணுக்கு தெரியாத ராதம் விந்து சிவன் சக்தி நாலும் அருவம் நடுவில் இருக்கிற சிவலிங்கம் அருவம் ஆக ஒன்பது இந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்டம்னா அந்த அருவனாலையும் இந்த உருவனாலையும் அரு உருவாக ஒவ்வொரு திருமேனி வழிபட்டவளும் சிவலிங்க திருமேனியில் இருக்கு அதனாலதான் எவ்வளவோ பெரிய ஊழி உள்ளுக்கு இருக்கிறது சிவலிங்கம் விளங்குத ராமேஸ்வரமா நம்ம சரியான கோயிலுப்பா எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் உள்ள கோயில் பார்த்தா யார் இருக்கா அது அந்த இவ்வளவு இதனுடைய மகத்துவத்தினால்தான் அவ்வளவு பெரிய கோவில் அங்க என்ன இருக்குது சிவலிங்கம் தான் இருக்கு காசிக்கு போனீங்கள ஆமா அங்க என்ன இருக்கு அதுதான் இருக்கு எங்கே போனாலும் அந்த லிங்கம் தான் சிவலிங்கம் லிங்கம்ங்கிற சொல்லுக்கு தோற்றம் ஒடுக்கம்னு லிங்க் என்பது தோற்றம் கம் என்றால் ஒடுக்கம் லிங்க் என்றால் இங்கிலீஷில் என்ன சொல்றது லிங்க் கம் கம்னா ஒடுக்கம் லிங்க் என்றால் தொடர்புடையதாய் தோற்றமுடையதாய் இருப்பது கம் என்றால் உலகம் தோற்றம் ஒடுக்க ரெண்டுக்கும் காரணமாக இருக்கும் அதனால சிவலிங்க திருமேனி வழிபாடு மிக அவசியம் சிவலிங்க வழிபாடுதான் எல்லா வழிபாடுகளையும் கொடுக்கணும்

வழிபாட்டினாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலன் அந்த சிவலிங்க வழிபாடும் உறிஞ்சினாலே கிடைக்குது. இந்த உண்மையை யாரு தெரிஞ்சா? சைவர்கள் இல்லை, சிவபெருமானே தெரிஞ்சு அவரே எழுதி வச்சிருக்கிறார். வேற மனுஷன் எல்லாம் எழுதி வைக்கல, ஞானசம்பந்தர் எழுதி வைக்கல, மாணிக்கவாதர் எழுதி வைக்கல, வியாக்கரவாதர் எழுதி வைக்கல, சிவனே அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற அவனே அவனே அப்படி இருக்கிறார். அதனாலதான் அதுக்கு வழக்கங்களோட சேர்க்கிறார். காணாத அறிவினுக்கும் கண்ணுக்கு காணாதிரியாத அறுவத்தறிவினுக்கும்

0: கண்ணுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அருவத்தில் இப்ப கண்ணுக்கு தெரியாத உருளையோட உருது உலகத்துல காற்று கண்ணுக்கு தெரியுதா? காற்று காற்று அடிக்குது இல்ல, எங்க காற்று வருது? கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத பொருள் எவ்வளவு இருக்குது? கண்ணுக்கு தெரியாத பொருளாக உலகமே இருக்கு. கடவுள் கண்ணுக்கு தெரியாத, அதனாலதான் உலகம் இருக்குது, உலகம் இயங்குது. உயிர் கண்ணுக்கு தெரியாத, உடம்பு தானே தெரியுது, உயிர் கண்ணுக்கு தெரியலையா? அதுதான் இவ்வளவு உயிர் உடலை இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பொருளாகதான் இயக்குமே. இப்ப பஸ் ஓடுது இல்ல, பஸ் அந்த டயர் டீப்பு அதுக்குள்ள காற்று இருந்தாலும் ஓடுது. அந்த காத்து கண்ணுக்கு தெரியல, காத்து இல்லைன்னா பசு ஓடுமா? காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால இப்படி வந்து கண்ணுக்கு எது தெரியவில்லையோ அது உலகத்தை இயக்குது. அதனால கடவுளுக்கும் அருவத்திரிமை உண்டு. அருவாய் உருவமும் ஆயபரான் அவன் மருவும் திருவாரூர் உருவாடி நாமும் தெள்ளை என கொட்டாமோ என்பது திருவாக்கம். அருவம் உருவமும் ஆனாய் போர்த்தி என்பதும் திருவாக்கம். எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால சமயவாதிகளுக்கு, சமயவாதிகள் எங்க சமயம்தான் உயர்ந்தது, எங்க சமயம்தான் உயர்ந்து என்று சொல்லுங்கள், சமயவாதிகளுக்கு இந்த உண்மை விளங்காது. அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு வந்து காட்டான்னா விளங்கும். அதனாலே உண்மை தெரியாமையினாலே சமயவாதிகள் சத்தம் போடுகிறார்கள். உண்மை தெரியாமையினாலே சமயவாதி என்ன பண்றான்? சத்தம் அதே உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடலுவர வரசமய கடையார வாரம் திருவிழுக்குதா? உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உருவம் என்றுதான் சொல்லுகிற சமயவாதியும், அருவம் என்று சொல்லுகிற சமயவாதியும், உண்டு என்று சொல்லுகிற சமயவாதியும், இல்லை என்று சொல்லுகிற சமயவாதியும் எல்லாம் உழலுகிறவன்னார். உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடலுவன பரசமய கலையார வார வர உறைய விட உணர்வை விட உடமை விட உயிரை விட உளபடியே உணர்பவர் அனுபூதி ஆனவர். சாதாரணமானவர்களாலே இந்த உண்மையை உணர முடியாது. அதனாலே இப்படி காணாத அருவனுக்கு ஒருவனுக்கு காரணமாக மீனாக அணிந்தார்க்கு, மீனாக அணிந்தார்க்கு நிகழ் புதியான சிவலிங்கம். அது அருக்குறி சிவக்குறின்னு சொல்லணும். குறி அடையாளம், குறி அடையாளம், குறிகளும் அடையாளம் கோயிலும் அரிய ஆயிர ஆரண ஓரிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிர ஆரண ஓரிலும் பொறியிலே மனம் எங்கும் புகாதது என்பது அப்பர் தேவாரம். அதனால காணாத அருவினுக்கு உருவனுக்கும் காரணமாய் நீர்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம். நானாது தேடிய மால் நான்முகனும் காண நடு சேராரும் தளர்ப்பிளம்பாய் தோன்றியது தெரிந்தாராய். பரம விஷ்ணுக்கள் இருவருக்கும் பெரிய ஒரு வாதம் வந்து அந்த வாதத்தினுடைய ஒரு இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே தோன்றியது சிவலிங்கம்ன்றார். செங்கனானும் பரமனும் தம்முடே எங்கும் நாடியும் காஞ்சலர் தாழ்மொழி இங்குற்றே நன்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்பது அப்பர் தேவார். அதனாலே இப்படி கடவுள் சிவலிங்க திருமேனியிலே எழுந்துள்ளி இருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं शन्नो अस्तु द्विपदे शञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः। अस्मिन् काले एकस्यैव कष्टम् अलाभः अस्ति, तदेव शान्ति। शान्तिं विना सर्वे पदार्थाः अस्माकं सुलभा। मनुष्यस्य प्रवृत्तिः शान्तये, मनसः तृप्तिः, यदनन्तरं कापि आशा नास्ति, शान्तः भवति। तादृशशान्त्यर्थमेव सर्वं कुर्मः, परन्तु फलं विपरीतं दृश्यते। कुतः? सर्वदा अहं शान्तः भविष्यामि। शान्तिः नाम का? नाम तृप्तिः, परिपूर्णता। पूर्णं वस्तु यदा जानीमः तदा पूर्णता भवति। अपूर्णं अशान्तिकरञ्च वस्तु कुर्मः, तस्मात् अशान्तिः। आत्मतत्त्वज्ञानं तस्य च प्रारम्भकाले सामान्यधर्मविशेषधर्म अनुष्ठानं, तद्वारा क्रमेण अस्माकं सर्वोऽपि लाभः इति भवति, तदानीं शान्तिर्भवति। वेदे बहवो विषयाः सन्ति इति निरूपणमेव यत्र मुख्य उद्देश्यं काञ्चीश्रीचरणानां। तत् मया यथाशक्ति सप्तसु दिनेषु यथावकाशं क्रियते, अनन्तरम् अपेक्षितं चेत् करिष्यते। सायङ्काले केचन विषयाः आरभ्य मध्ये तिष्ठन्ति, तदनुसृत्य तदुक्त्वा अनन्तरम् अद्य केचन विषयाः उच्यन्ते अष्टवादनपर्यन्तं। तदनन्तरं सर्वे यदि क्षमया वर्तन्ते तदा एकैकस्य प्रश्नस्य उत्तरं वदामि। यदि महान्तः प्रश्नाः श्वः अनुवर्तिष्यति। अहं तु सिद्धः अस्मि, सर्वे प्रश्नाः मया ज्ञाताः, उत्तराणि च ज्ञायन्ते, अहं वदामि। यदि भवतां क्षमा वर्तते दशवादनपर्यन्तमपि अहं स्थातुं पारयामि, तत् निवेद्य। காஞ்சி மகாஸ்வாமிகள் போன நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இருந்து வாழ்ந்து, ந கேவலம் அதாவது நாட்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, த ஹோல் யூனிவர்ஸுக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தாருங்கிறதுல எந்த மதஸ்தர்களுக்கும் எந்த மடஸ்தர்களுக்கும் மடத்தை சேர்ந்தவர்களுக்கும் சந்தேகமே கிடையாது. மகாபிரிவாளை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் சொல்லிவிட்டு தான் நான் மேலே போக வேண்டிய நிர்பந்தம். ராமனுடைய அவதாரத்தில் ஸ்ரீராம், ராமன்னா மூணு ராமன் இருக்கார், ராமன் எத்தனை ராமனடி? முதல்ல பரசுராமர், அதுக்கப்புறம் தாசரதி ராமர், அப்புறம் வந்து பலராம். ஆனால் ராமன்னா இந்த நடுநாயகமாக இருக்கிற ராமனைத்தான் சொல்லுவோம், இல்லைன்னா பலராமன் சொல்லணும், பரசுராமன் சொல்லணும். அந்த ராமன், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, இந்த தர்மஹா என்பதான ஒரு இதுக்கு ரைட்டியஸ் திங். தர்மத்துக்கும் புண்ணியத்துக்கும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, மற்ற மொழியில் மொழிபெயர்ப்பு கிடையாது. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ரெண்டு ஒன்று தான். அந்த ஒரு தர்மம்னா எப்படி இருக்கும்னு பாருன்னா நம்ம ராமனை போல இருக்குமா? இது யார் சொல்கிறா? வெறும் அசத்தாக இருக்கக்கூடிய ஒரு ராட்சசன் சொல்கிறான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. பார்த்த உடனே சொல்கிறான், யுத்த காண்டத்தில் சுகன் சாரணன்னு ரெண்டு சிஐடி வந்து ராவணை அனுப்பிச்சு அங்கே சேனைகளில் உளவு பார்க்கறதுக்காக போகிற, உளவுன்னா தெரியுமோ இல்லையோ, இந்த ரந்திரமான சீக்ரெட்லாம் தெரிஞ்சுன்னு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கா, இந்த அமெரிக்காவில் ரெண்டு பில்டிங் ஏதோ கண்டுபிடிச்சி ஒருத்தன் அடிச்சாம் பாருங்க, இந்த மாதிரி ஆசாமியில் தான் உளவு பார்க்கறதுன்னு பேர். அப்படி அனுப்பிச்ச உடனே ராமன் பார்த்தா விபீஷணம் பிடிச்சி இந்த அசாமிகளை இப்போவே க்ளோஸ் பண்ணிவிடலாம், இவங்க அங்கே போனான்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வரும், சண்டை இல்லை ப்ராப்ளம் வரும். இவர் சொன்னார், தாராளமாக அவன் வந்திருக்கான், அவன் உளவு பார்க்க வேண்டாம், ஸ்பஷ்டமாகவே யார் யார் என்னென்ன இருக்குங்கிறத நானே சொல்லிவிடுறேன். இங்கே இவன் என்ன சொல்கிறது, தைரியமாக சண்டை போடலாம்னு சொன்னார். ஏன்னா தர்மம் ஜெயிக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இங்கேருந்து திரும்பி போய் இன்னன்னாருக்கு இன்னென்ன விதமான டீட்டெயில்ஸ்னு ராவணங்கிட்ட சொல்கிறான். ராவண உடனே சொன்னான், ராவணன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறச்சே ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சே
யஸ்மின் சலதே தர்மஹ யோ தர்மம் நாதி வர்த்ததே சயேஷ பகவான் ராமஹ. அவன் அஞ்சு நிமிஷம்தான் ராமனை பார்த்துருக்கான். அவன் சொல்றான், எவரிடத்தில் தர்மமானது நகரமாட்டேன்னு குடிக்கொண்டிருக்கோ, எவர் தர்மத்தை உயிர் போனாலும் விடமாட்டேங்கிறாரோ அப்பேற்பட்டவர் தான் பகவான், அவர் தான் ராமன்கிறான். அப்படி வாழ்ந்ததான ஒரு மகாஸ்வாமிகள் நம்ம மகா பிரிவா. அவாதான் இந்த வேதம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் ரொம்ப புனருத்தாரணம் பண்ணணும்னு 13 வயசுல பட்டத்துக்கு வந்து 100வது வயசு ஆரம்பிச்சு பாதி வரைக்கும் இதுக்குன்னே தபஸ் பண்றேன்னு 7 வால்யூம் தெய்வத்தின் குரல் இருக்கு. தட் இஸ் த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துயிசம், சனாதன தர்மம். அது தமிழ் தெரிஞ்சவா ஒரிஜினலாக படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் தெரியாததான மற்ற ஸ்டேட்கார ஆளுங்க அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடுத்து. நான் இப்போ உங்களை எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது, நீங்கள் இதில் கேட்டிருக்கிற கேள்வி எல்லாம் 10,000, இதுக்கு மேலே கேள்விகள் 10,000 பங்குக்கு தெய்வத்தின் குரலில் பதில் இருக்கு. நாஸ்திகராக இருக்கிற கேட்குறவருக்கும் பதில் இருக்கு, கேள்வியும் சொல்லியிருக்கார். நாங்களே அந்த புத்தகத்தை படிச்சு கொடுத்தா இனிமேல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி புஸ்தகம் இனிமேல் வரவே முடியாது அப்படி பண்ணி வச்சிருக்கார். அவர் நிறைய தபஸ் பண்ணினார், எல்லாம் பண்ணினார், இந்த வேத ஒலிகளை முக்கியமாக கொண்டு வந்தார். இன்றைக்கி நிறைய பேர் வேதங்கள்லாம் சொல்கிறா, எல்லாருக்கும் வேதிகால் ஆதரிக்கணுங்கிற சத்தம் வந்திருக்குன்னு அவரை பார்த்து வந்திருக்கு. பேர்பட்ட மகான் துர்கா பஞ்சரத்னம்னு ஒன்று எழுதினார். அதோ ஒருத்தர் ஜிஜாசு கேட்டிருக்கார், துர்கா பஞ்சரத்னம்னு எல்லா இடத்துலையும் பாடுறா, MS பாடியிருக்கா, அதுக்கு மீனிங் சொல்லுங்க வந்தார். அந்த துர்கா பஞ்சரத்னம் வந்த கதையே ஒரு பெரிய கதை. இந்த பஞ்சரத்னம் புஸ்தகம் யார்ட்டையாவது இருந்தால் நாளைக்கு கொண்டேழுனா அது எப்படி வந்ததுங்கிற கதையை சொல்லிவிட்டு செகண்ட் செஷனில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செஷனில் சொன்னால் ரொம்ப பேருக்கு மிஸ் ஆகிடுறது. இல்லை ஒரு நாள் ரெண்டு லீவ் போட்டு ரெண்டு செஷனுக்கு எல்லோரும் வந்தேள்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்பேற்பட்டதான தர்மத்தை பிரதிபாதகமாக இருக்கிறதுல நான் ரெண்டு விஷயம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பித்து நடுப்புற நிற்கிறது. நம்பிக்கையாக ஒருத்தன் நம்மகிட்ட வந்து சரண்டராக இருக்கான், அவனை போய் நாம் சமயத்தில் காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு வேதத்தில். இந்த அக்னி பகவானுடைய ப்ராப்ளம்னு அதை சொல்லிட்டு வந்தேன். அது என்ன சொன்னேன்னு கேட்டால், அக்னிக்கு அண்ணா 3 பேர், அக்னி 4வது. இவாளுக்கு பரம்பரையான தொழில் இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி அவளுக்கு மெசஞ்சராக இருந்து போய் வர்றதுன்னு உத்தியோகம் பார்த்துருந்தா. அந்த காலத்துலேயே பேட் தாட்ஸ் வந்து இவாள்லாம் அவனுக்கு சரியாக கவனிக்காமல் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்கிற கஷ்டம் வந்துடுத்து. இந்த 4வது பையன் வேலைக்கு வந்த உடனே, நம்ம அண்ணா மாதிரியே இதே வேலையில் இருந்தால் நமக்கும் ஒன்றும் சரிப்படாது போல் இருக்கேன்னு இவர் நினச்சி ஓடி போயிட்டார். ஓடி போய் ஜலத்தில் ஒளிஞ்சின்றார். யார், அக்னி எங்கே போய் ஒளிஞ்சின்றார், ஜலத்தில். சார் அக்னி ஜலத்தில் ஒளிஞ்சின்ற அக்னி செத்து போயிடுவார் என்ன, நீங்கள் எங்கே வளப்படுறீங்க இதை பற்றி. இப்போ சமுதிரத்துக்குள்ளே அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளே மாட்டும் குடிச்சுட்டே இருக்கான், ஷேப்பு பச்சை வெள்ளை என்னெல்லாமும் குடிக்கிறான். இதெல்லாம் வாட்டர் தானே, இது உள்ளே போய் என்ன பண்ணுறது, அணைக்கலையே. நம்ம வயத்தில் இருக்கிற அக்னியே இந்த ஜலம் அணைக்கலைன்னா அக்னி பகவானை ஜலம் அணைக்குமா? அப்போது அக்னி பகவான் போய் ஜலத்தில் ஒழிஞ்சு விட்டா, தேவதைகள்லாம் அங்கே தேடிட்டு வந்தா. அப்போது ஜலத்துக்குள்ளே போய் சரண்டராக ரெஃப்யூஜியாக இருக்கக்கூடிய அக்னியை இந்த மீனானது தலையை நீட்டி இதுதான் படாது அப்படி காட்டி கொடுத்துருச்சு. உடனே தேவதைகள் பாதாள கரண்டியை போட்டு எடுக்கிற மாதிரி அக்னியை கொண்டா அவர் எடுத்துருமானா, அக்னி போர்ச்சே பார்த்தார், படவாக்கலாம், நீங்கள் போய் என்னை காட்டி கொடுத்துக்கலான்னு சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார், அதுலேருந்து வேற எங்கேயோ சாபம் போயிடுத்து. தியா தியா துவாவத்யா சுரியோ மா பிராவோ சயிதி. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உலகத்தில் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற வாழ்லேயே ஹையஸ்ட்டாக நிறைய சாப்பிட்றது நிறைய கொல்லப்படுறதுங்கிறது மீன் எல்லாருக்கும் தெரியும். அது என்னத்தினால வந்ததுன்னா இது ஜஸ்டிஃபை பண்ணதாக நீங்கள் நினச்சிக்கூடாது. இந்த மீனை பார்த்து அக்னி பகவான் சொல்கிறார், நினச்ச போதெல்லாம் உங்களை சதக் சதக் சதக்குன்னு வெட்டி சாப்பிட்டுட்டேன் எல்லாரும்னு செபம் கொடுத்தாராம். தியா தியா துவா வத்யா சுகு. இது அந்த அது என்ன ஸ்டேட், இது கல்கட்டா இருக்கிறது, என்ன ஸ்டேட் இது, அங்கே பெங்காலில். இது பிராமணோத்தமாவளாக இருக்கிறவாள்லாம் கூட சாப்பிட்ருக்கான். இது பெரிய சர்ச்சை நடந்தது, இது ஹிம்சை இது ஹிம்சை இல்லை, மீன் சாப்பிட்ற வரைக்கும் பரவாயில்லன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா. ஒருத்தர் என்ன சொன்னார், பால் சாப்பிட்றது கூட ஹிம்சை தானே, மாற்றினுடைய ரத்தம்னார். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் தெய்வத்தின் குரலில் அழகான பதில் இருக்கு. அதெல்லாம் இப்போ ரொம்ப சொல்லியிருந்தேன்னா காரியம் நின்றுபடும். அதனால எவ்வளவு மினிமம் முடியும் என்ன முடியாதுங்கிறத பார்த்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி அந்த மீனை
அடிக்கடி எல்லாரும் கொல்றா, இது பண்ண பாவம்னு சொல்லி. இதனால நீங்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணா மீனா பொறுப்பேள்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். ஏன் கேட்டா மத்ஸ்யாவதாரம் பகவான் எடுத்தாருங்கிற, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால இது ஒரு விஷயம் அங்க நடந்தது. இதுக்கப்புறம் வேற ஏதோ கதை சொல்றது. இன்னொரு விஷயம் நான் கடைசியா முடிக்கும் போது சொன்னேன், இந்த நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் வேதம் பல விஷயம் பேசுறது, அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லாம் அதுலேருந்து வந்தது. அப்படி சொல்லும்போது புனர்வசு நட்சத்திரத்துக்கு விசேஷம் சொன்னேன். இப்போ உடனே அவாவா எங்கள் நட்சத்திரம் சொல்லுங்கன்னா நீங்கள் இன்னொரு 10 நாள் நான் இன்னொரு தரம் வரேன் அப்போ சொல்லிட்டு இருக்கேன். புனர்வசு நட்சத்திரம்ங்கிறது கெட்டுப்போய் சொத்து ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருந்து பணக்காரனாக இருந்தவன் திடீர்னு நொடிச்சு போயிட்டான்னா அவன் ஒரு கர்மாவெல்லாம் பண்ணும்பொழுது புனர்வசூல பண்ணணும், போனதெல்லாம் திரும்பி வரும்னு சொல்லியிருக்கு. அந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டோம். யார் ஒத்தன் எஃப் புற

பகவதி தேவதைகள்லாம் அதை கண்டுபிடிச்சு ஒரு ஒரு அதுக்கு ஒரு இது சொன்னார். இப்போ இப்போ இப்போ பேசினார் கேசவாவதானி, அவர்லாம் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு மத்தூரில். அவர் என்ன சொன்னார், இந்திரன் வந்து திமிருதனமாக குரு கொடுத்த பிரசாரத்தை யானை மேலே போட்டோம், அது கீழே போட்டது, அவருக்கு எல்லாம் போயிடுத்து கஷ்டப்பட்டான்னார். நல்ல நிலையிலிருந்து கஷ்டப்பட்டான்னு அது ரொம்ப ஆபத்து. வெளிச்சத்தில் இருந்துவிட்டு இருட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இருட்டில் இருந்து சின்னதாக மினிமினு பூச்சி பறந்தால் கூட நல்லா இருக்கும். அதனால் எப்படி சொல்கிறார், துக்கப்பட்டுவிட்டு சுகப்படலாம் யாரும் லைஃப்பில், ஆனால் ரொம்ப சுகப்பட்டுவிட்டு துக்கப்படக்கூடாது. அதனால இவா ரொம்ப கஷ்டப்படுறவா என்ன பண்ணா, என்னெல்லாமோ யாகங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் பலிக்கலை, 26 நட்சத்திரத்தில் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இருந்த சொத்தும் உணவுப்படுது. அதுக்காக என்ன பண்ணால், புனர்வசூவில் இந்த ஹோமத்தை பண்ண ஆரம்பித்து கெட்டு போன சொத்தெல்லாம் திரும்பி வந்ததுன்னு புனர்வசூ சொல்லித்து. உடனே நான் சொன்னேன், 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தை பெருமையாக சொன்னால் இன்னொருத்தர் கோம் வரும். இப்போ 2-3 வித்வான் உபன்யாசம் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது தான் நல்லா இருக்குன்னு அவரை வச்சுட்டு என்கிட்ட சொன்னாலும் என்னை வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னாலும் என்ன ப்ராப்ளம் தெரியுமோ, இவ்வளோதான் ரொம்ப ப்ராப்ளம். அதனால ஆனால் ஒரு விதத்தில் அவரை சொல்லும்படியாக வந்தால் சொல்லிவிட்டு இன்னொரு விதத்தில் இவரை சொல்லணும். இது வந்து லோகத்தில் ஒரு பெரிய விஷயம். இதை ராமன் வந்து பெரிய நீதியாக சொல்கிறார். லைஃப்லேயே பெரிய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம், ராமன் காட்டுக்கு போகும்போது ராமாயணமும் வேதாயமும் வேதமும் ஒரே மாதிரி காட்டுக்கு போகிறச்சு சீதையை எங்கேயே இருக்கணும்னு பெரிய நிர்பந்தப்படுத்தி, அவள் இல்லை நான் கூட வருவேன்னு சொல்லி, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கேயே இருக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கணும்னு இவர் சொல்லி எல்லாம் சொல்கிறச்சே கேட்டு இருக்கணும். நான் தான் இருக்க போகிறதில்லன்னு குறுக்க கேட்கக்கூடாது. இது பத்னியுடையது, அடே நீ இருக்கிறா, நான் தான் இருக்க போகிறது இல்லையான்னு அப்போல்லாம் சொல்லிட்டே இருக்கப்படா, என்ன சொல்கிறாரோ பூரா கேட்கணும். நீ இங்கே இருக்கிறா இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியுமோ இல்லை, கேட்டே இருந்தான். ஒருத்தர் சொல்லி முடிச்சப்பறம் தான் பேசணும். மாமனார் மாமியார் தினம் கவனிச்சுக்கணும். சின்ன மாமியார் கைகை காட்டுக்கு போக சொன்னாங்கிறதுக்காக ஒரு தினசாக பார்க்கக்கூடாது, அவளையும் நமஸ்காரம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த பரதன் வந்து நம்ம கொழுந்தந்தானே சின்ன பையன்தானே பரதா அப்படி இப்படின்னு முன்ன மாதிரி அவரை கௌரவ குறைச்சலாக கூப்பிட்டு பேசக்கூடாது. ராஜா வாங்கோன்னு சொல்லணும், பதவியில் இருக்காராம். நீ அவர்கிட்ட போய் எங்கள் ஆத்துக்காரர் ராமன் உங்கள் அண்ணா இருக்காரே ரொம்ப நல்லவர்னு சொல்லாதேன்னார். ரித்தி யுக்தாகி புருஷாக நசகந்தே பரஸ்தவம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோல்டன் லெட்டரில் எழுதி வச்சுக்கணும். பெரிய பணக்காரனாகவோ பதவியிலையோ புத்திசாலித்தனத்திலையோ உயர்வாக இருக்கிறவன் அடுத்த புத்திசாலியோ பணக்காரனையோ அழகு உள்ளவனையோ நேர ஸ்தோத்திரம் பண்ணால் பொறுத்துக்கவே மாட்டான். ரித்தியுக்தாகி புருஷாக ந சகந்தே, சகிச்சுக்கவே மாட்டான், சகிச்சுக்கவே மாட்டான். நாகம் வாட்சியா பரதஸ சமீபேங்கிறார். என்னை பற்றி பெருசாக சொல்லிவிடாதேங்கிறார். இது மாதிரி ஒருத்தரை சொன்னால் ஒருத்தருக்கு வருமல்ல, 27 நட்சத்திரத்தில் புனர்வசு சொன்னால் இந்த ரோஹிணிக்கு கஷ்டம் வரும். அதுக்காக வேதம் என்ன பண்ணியிருக்கு முன்னாடியே, பிரஜா

அர்த்தனோத்யவாங்கிறது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஆந்திராவில் கொஞ்சம் தட்டுக்கிடலா போய் அர்த்தனோத்ய, இந்த கரெக்டான உச்சரிப்பு தமிழ்நாடு, அடுத்தபடி கர்நாடகத்தில் இருக்கு. இந்த வடக்க போனால் கேட்கவே வேண்டாம், அது ஒரு துன்சா இருக்கு. வேதத்துடைய உச்சாரணமே சொல்கிறேன், ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும். ஷீ

0: இதனுடைய எக்ஸ்பிளேஷன்லயே நீங்க கேட்டிருக்க பல பேருடைய கேள்விக்கு பதில் வரப்போறது.
1: சாமசந்தான இத்யுக்தஸ்யேக்ஷாத்யாயஹ.
0: வேதத்துல ஆத்ம தத்துவத்தை சொல்ல வேண்டிய இடத்துல வேத மந்திரங்களை எவ்வளவு ஸ்ரத்தையோட எவ்வளவு மைனூட்டான கவனத்தோட நாம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா விபரீதமாய் சிலது கொஞ்சம் மின்மின்னா செஞ்சாலும் பரவாயில்ல, சிலது மின்மின்னா செஞ்சா ஆபத்து வரும். இதெல்லாம் பல விஷயங்கள்ல எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு. அதுபோல ரொம்ப நன்றாக சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சீக்ஷாம் வியாக்கியாசியாமகன் சொல்றார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய இதில் பிரஜாபதி என்ன பண்ணார், ரோஹிணி நட்சத்திரத்தில் நல்ல காரியம் அக்னியாதானங்கிற காரியத்தை பண்ணார். அதனால அவ்வாவாளுக்கு அந்த ஊரில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் மேலே மேலே மேலே மேலே ப்ரமோஷன். தந்தே தேவா ரோஹிணியா மாரதா ததோ வைதே சர்வான் ரோஹான் ரோஹன். நாம் என்னென்ன விதங்களெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அடையணுமோ அதெல்லாம் அடைஞ்சாலாம். இதை தெரிஞ்சிடுவான் சர்வான் ரோஹான் ரோஹதி அப்படின்னு ரோஹிணி ஸ்தோத்திரம் பண்ண. இதுலேருந்து இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன், டிபிங்கிற ரோகத்துக்கு என்ன காரணம், அது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சம்பந்தத்தில் எப்படி வருது அப்படிங்கிறதுல சொல்லி நிறுத்தி பாதியில் நிற்கிறது. பிரஜாபதிங்கிறதான ஒரு பிரஜாபதிக்கு, பிரஜாபதி பல பேர், பிரம்மாவே பல பேர் ஆயிடுத்து. இப்போ இருக்கிற பிரம்மா அத்திய பிரம்மணா ரிதீபரார்த்தே. நம்ம என்ன சொல்றோம், இந்த இந்தியனுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியை டெவலப் பண்ண தெரியல, முன்காலத்திலேருந்து நிறைய வருஷம் தெரியல, இவங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்று எழுதி வைக்கலங்கிறான். அசட்டுத்தனம். இந்த பசங்களுக்கு 2012 மட்டும்தான் தெரியும், அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரே இருட்டு, அதுக்கு முன்னாடி ஆளே இல்லையான்னு, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறான். ஏதோ எங்கள்கிட்ட ஒரு பெரியவர் வந்தார், அவர்கிட்டேருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா, எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா சாப்பாடே அன்னைக்கு தான் ஆரம்பிச்சுதான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியதான வேதம் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடான்னா நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஸ்பெஷலாக காரியம் பண்ணுறச்சே, அநாத்ய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகரி சம்சார சக்கரே விசித்ராபி கர்மகதி விஹின்னு பல கோடி மில்லியன் பில்லியன் இயர்ஸ்லேருந்து கணக்கு வச்சுருக்கார். அத்ய பிரம்மணா தித்திய பரார்த்தே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. எத்தனை மனுக்கள் போயிட்டா எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பயிருக்கு, ஒவ்வொருத்தனுக்கு பேர் என்ன, சாக்ஷுஷ ரைவத சக்ஷு மனுஷு அதீதேஷு வைவஸ்வதே சப்தமே மன்வந்தரே. 28வது கலியுகம் வந்திருக்கு. இந்த பிரம்மாங்கிறவர் எல்லாத்துக்கும் மேல, லைட் இயர்ஸ்ங்கிறான். அஷ்டானிமில போனால் லைட் இயர்ஸ் எல்லாம் தாண்டி கொடுத்துங்க. அந்த பிரம்மாங்கிறவர் 50 வயசு ஆயிடுத்து, 51வது வயசு, இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 8 or 10 வருஷமும் இருக்கு அவருக்கு. ஏன்னா 58 சில ஸ்டேட்டில், சில இதில் 60. இந்த ஆளுங்கன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நாம பல கோடி ஜென்மம் எடுத்துருவோம். அவருடைய ஒரு 12 மணி நேரம்ங்கிறது 4000 யுகம். சார் இதெல்லாம் பிளஃப்னா நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது, எதுவும் பிளஃப் கிடையாது. நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும், நாம் பேசுறதை தவிர வேதங்கள்லாம் ரைட்டாக தான் சொல்லிருக்கு, நாம தான் பிளஃப் அடிச்சுருவோம். ஒரு சின்ன பூச்சி இந்த லைட்டில் வந்து மழை காலத்துலேயோ சில டயத்துலேயோ வந்து அது கிடுகிடுன்னு 1000 வரும், மெல்லிஷாக இருக்கும் ரெக்கை, அது ஒரு பைட், உடனே தானே விழுந்துடும். ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள், இந்த எண்ணம் கட்ட வேண்டாம். அந்த ரெக்கையை அழுறதுக்கு ஒரு முறம் கொண்டு வரணும். இது நடக்கும் சில சமயத்து. ஈஷல்னு பேர், இது என்ன பேர், ஈஷன்னு சொல்லப்படா, ஈஷன்னா பரமாத்மா, இது ஈஷல். இந்த ஈஷல் வந்து இருக்கக்கூடிய ஃபியூ செகண்ட்ஸில் நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அதுக்கு திங்கிங் பவர் இருக்குன்னு வச்சுப்போம். அன்றைக்கி சாயந்தரம் அவாத்தில் சதாபிஷேகம் நடந்த தம்பதிகள்னு யாரோ சொன்னான். அந்த ஈஷல் கேட்டது சதாபிஷேகம்னா என்னன்னு கேட்டது. 8 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக 365 டேஸ் அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்குள்ள ஒன்று சேர்த்துக்கணும் லீப் இயரில், இவ்வளவு நாள் வாழ்ந்தவன்னு சொல்லித்து. உடனே இந்த ஈஷல் சொல்லித்து இதெல்லாம் பிளஃப் அடிக்கிறானுங்க, நமக்கு 2 நிமிஷம்தான் ஆயுசு, 2 செகண்டு, அதனால் 365+ சேர்த்துண்டு 80 இயர்ஸ் ஆறுதுங்கிறது நடக்காதுன்னு அந்த பூச்சி ரெண்டும் பேசிண்டா எப்படியோ அப்படித்தான். வி ஆர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். 60,000 வருஷம் தசரதர் இருந்தான்னு உங்களுக்கு என்ன குடிமொழி போச்சோ? இப்போ நான் தும்கூரில் போகிறேன், இந்த சித்தேஸ்வர மடத்தில் ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு குமாரசுவாமின்னு பேரா, 106வது வயசு, பிரமாதமாக நடந்து போகிறார், 67 எனக்கு குச்சி தேவையா இருக்கு. என்ன தலையால எழுத்து, அதான் தலையால எழுத்து. அவர் மைக்கில் பேசுறார், வாய் அசைவே இல்லை. அப்படின்னா பேசணும், ஹா ஊங்க கூடாது, அசைவில்லாமல் பேசணும். நான் வாஸ்தவமாகவே ஏமாந்து போயிட்டேன். அவரை பேச சொன்னா அவர் மடத்தில் நீங்களாம் தெரியுமோ, பெங்களூர்ல இருக்கிறது தான் தும்கூர் சித்தகங்கேஸ்வர மடாதிபதி, அந்த மடத்தில் சொல்ற புண்ணியத்தை கேட்டாலே நமக்கு புண்ணியம். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு மேல அன்னதானம் போட்டு நடத்தின்னு இருக்காளாம். இன்னைக்கு நடத்தின் இருக்கா. சோ மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ரன் பண்றார். அப்படி ஒரு மகான் அவர் வரார். அவரை பேச சொன்னா நிறைய பேர் பேசிட்டு அவர் ரொம்ப சுருக்கமாக கன்னடத்தில் பேசினா எனக்கு 90% புரிஞ்சுது. இந்த கல்ச்சர்லாம் நம்ம வேதத்தில் இருக்கு, சாஸ்திரங்கள்ல இருக்கலாம் சொன்ன. அவர் பேசினா எனக்கு என்ன தோணி போச்சு, இப்பெல்லாம் ஃப்ராடு நிறைய நடக்கிறத பார்த்துருக்கேன். ஒன்று ரெண்டு இவர் பேசுறாரா, மைக்கை வச்சு பின்னாடி பேசி இவர் வாயா செக்காமலே இருக்காரான்னு சந்தேகம் வந்துடுது எனக்கு. நான் பக்கத்தில் இருக்கிற சாட்சிட்ட கிம் ஏதே ஏவ ஸ்வயம் வதந்திவா அதுவா ரிகார்ட் குருத்வா கிமபி கிரியத்தேவான்னு சாட்சிலே அங்கே பாருங்கோன்னார். கொஞ்சம் எழுந்து போய் கிட்டக்க பார்த்தேன், அவர் தான் பேசுகிறேன். என்ன குரல் தெரியுமோ, மைக்கே இல்லாமல் இவ்வளோ பேர் காதி கேட்கும் அப்படி பேசுகிறார். இதை போய் முதல்ல 7 வயசுலேயே பேச்சு சக்தி போகணும், இதெல்லாம் ப்ளஃப் சார்னா. வயசு 106. ஸோ நீங்கள் அதெல்லாம் நம்பணும். எதுக்காக சொல்ல வரேன், நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த பிரம்மாவுக்கு 51 வயசு ஆரம்பித்து முதல் நாளில் முதல் இதில் த்வித்தீயே பரார்த்தே பிரதமே அகனி த்வித்தீயே யாமே த்ருத்தீயே முகூர்த்த 12 மணி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முதல் முகூர்த்தம் ஓடின்னு இருக்கு. இது எவ்வளோ நாள் ஓடும் தெரியுமோ இல்லையோ, 10,000 வருஷம் ஓடும் இந்த முகூர்த்தம். இந்த கதையை நீ சொன்னியா நான் சொன்னேன்னு நீ 2012 வருஷத்துக்கு கணக்கை வச்சுட்டு நம்மகிட்ட வாலாற்றான புச்சச்சாரணம் குருவந்தி நாம சர்த்தான்னு கேட்டு இருக்கோம். இது நம்ம பார்ப்போம், வேற ஒன்றும் இல்லை. அதனால எல்லாம் பிரஜாபதினு ஒருத்தர் நேத்துக்கு வந்த பிரஜாபதி, அவருக்கு ஏதோ பூர்வ புண்ணியத்தினாலேயோ பாபத்தினாலேயோ 33 பெண் குழந்தைகள், 27 நட்சத்திரம், 6 ருத்து ஆச்சா, 28 நட்சத்திரம்னு வந்தால் 5 ருத்து. இதுகளை கூப்பிட்டு சந்திரனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டு போச்சு, எல்லாரையும் நான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன்னார். ஐஷன் விட்டார். ஐஷன் போனால் என்னாச்சு, இந்த ரோஹிணிங்கிறவங்க 33 பேர்லேயும் கொஞ்சம் அழகாக இருப்பான், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இவன் என்ன பண்ணால், கொஞ்ச நாள் கழிச்சு ரோஹிணியை மட்டும் கவனிக்கிறது, ரோஹிணிக்கு பட்டு போடுவா, மற்ற பேருக்கெல்லாம் நூல் போடுவேன், இப்படி எதுவும் ஆரம்பிச்சுட்டான் வச்சவங்களேன். இது என்னடா அண்ணா, இவர் பிரதிஜை பண்ணது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறேன்னு. இங்கே வந்தால் என்னாச்சு, வைதிகாலுக்கெல்லாம் டால்டா, லௌகிகாலுக்கெல்லாம் நெய்ன்னு விட்டான். இந்த மாதிரி அது இல்ட்ரீட் பண்ணப்படாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரதிஜையுடைய பங்கம் பண்ணப்படாதுன்னு 2 கதை இதில் தெரியணும். உடனே இவாள்லாம் என்ன பண்ணா, இந்த இதுக்கப்புறம் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டா, சிலதான் சில கதையில் எடுத்துக்கணும் சொல்லி இல்லி பார்த்தா ஒன்றும் கேட்கல. சர்த்தான் என்ன பண்ணா, இந்த 32 பெண்களும் பிறந்தாத்துக்கு போகணும்னு கிளம்பிட்டான். அதுக்காக நீங்கள் அப்படி போகணும்னு நான் சொல்கிறதா வச்சுக்காங்க, இதுக்கப்புறம் நடக்கிற கதையை கவனிங்க. அதுக்காக தான் எனக்கு உபன்யாசத்தில் சிலதெல்லாம் சொல்லவும் வேண்டியிருக்கு, சொல்லாமலும் இருக்க வேண்டியிருக்கு. ராவணனும் சூர்பனையும் வாழ்ந்தான்னு ராமாயணத்தில் ஏக சர்க்கம் எழுதியிருக்க. உடனே நீங்கள் ராவணம் மாதிரியும் சூர்பனக மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதனால தான் முறம் மாதிரி நகத்தை வளர்த்துக்கிறான் சூர்பனகான். சூர்பன் தான் முறம் நடத்தும், முறம் நடத்தினுமே என்னது புடைக்கிறாள் இல்லையா, அதுபோல் நகம் இருக்கான். இப்போ ரொம்ப பெண்களுக்கு அப்படி தான் இருக்குது, ஏதாவது பேசினேன்னா கிழிச்சு போடுவாங்களா, என்னத்தை கிழிக்கிறது. இது ஒவ்வொரு நகத்தினுடைய கலர் ஒரு ஒரு விதமாக, பஞ்சவரண கிளி மாதிரி நகம்னா வெளுப்பாக இருக்கணும்னு சாதாரணமாக பேர். அது எதாவது வரணா தேட்டி இந்த உதடு வேற ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலரில் இருக்கு. நானா வர்ணா கிருதி நிச்சா இல்லை விஸ்வரூப தரிசனம் தான் நம்ம மாதிரியே. அம்மாவை பார்த்தாலே காத்தாலும் வருதுன்னு சார் இருக்கா, மத்தியானம் வருதுன்னு சார் இருக்கா, ராத்திரி வருதுன்னு சார் இருக்கா, நைட்டில் போனால் அது ஒரு ட்ரெஸ் போட்டுனா அது ஏதோ பெரிய கூட கவுத்த மாதிரி இருக்கு. அதனால ஏகாதச அத்தியாயமே வேண்டாம், நம்ம மாத்து மாமி நம்ம மாத்து பொண்களை பார்த்துனாலே போறோம். அப்போது இந்த திரும்பி வந்துட்டான், உடனே விழுந்துடுச்சுன்னு ஓடி வந்தாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குன்னு. அந்த பிரஜாபதியை நமஸ்காரம் பண்ணான், துபர் நீ வந்து சொன்ன வார்த்தையை மீறியிருக்க, அந்த பொண்களையே போய் கேட்டுக்கோ, நேர பேசுங்கோன்ட்டு ஆத்துக்காரம் கொண்டாட்டு. சரி தான் எல்லாருமான்னு சொன்னா, அவ சொன்னா தேப்ருவன் வரம் பிரணாமஹை சமாவச்ச ஏவன உபாய இதி. எங்க இருக்குது எந்த அனுவாதம்,
1: பிரஜாபதே
0: போறோம் போறோம், பிரஜாபதே ஸ்திரயஸ்திரிம் சத்துஹிதர ஆசந்தா சோமாய ராஜ்யே ததா. இந்த அனுவாகத்துக்கு கணம் வேற உண்டு, அது எனக்கு ரொம்ப வேடிக்கை இருக்கும். இந்த அனுவாகம் கணம் சொல்லிச்சு, நான் அர்த்தத்தை பெரட்டி பெரட்டி பெரட்டி, சோமாய ராஜ்யே ராஜ்யே சோமாய சோமாய ராஜ்யே ததா, ராஜ்யே சோமாய சோமாய ராஜ்யே ததா. ஆஜ்ஞேன தாத்தா சாந்தா தாசாம தாத்தா அவர் நுட்டுவா சொல்லுவார்.

ಮೇವೈ ಮೇವೋಪ ಮೇವೈವ ರೋಹಿಣಿ ಅಂತ ಸಾಂತ ಸ ರೋಹಿಣಿ ಮೇವ ಅಂದ್ರೆ இந்த கனமாச்சு சொன்னா அந்த கஷ்டங்கள்லாம் திருப்தி அவன் வந்து நாங்கள் ஒன்னே ஒன்று கேட்குறோம் இப்போவாது பிரதிஜை பண்ணுறேன்னா 33 பேரையும் அதாவது ரோஹிணியை எப்படி ட்ரீட் பண்ணுறீளோ அப்படியே என்னையும் ட்ரீட் பண்ணும் சரின்னு கையில் அடிச்சு கொடுத்துட்டான். சரின்னு வரலாமன்னா சரின்னு ஆக்ஷன் வந்துட்டான். 15 நாளைக்கு சரியா இருந்தது. இந்த கைதியில் ரிலீஸ் பண்ணணும் ஒரு 10 நாளைக்கு சரியா இருப்பான். மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிருவான். அது போல இவன் என்ன பண்ணா பழைய குடி கதவத்தண்ணி தாசாகும் ரோஹிணி மேவோ பை இங்கதான் ஏவா. மறுபடியும் பழைய வாசனையில ரோஹிணியை தான் கவனிக்கிறது, மற்ற பேர்லாம் கவனிக்கல. இப்ப வாழலாம் திரும்பி பிறந்தாத்துக்கு வரல. சரி நம்ம தலையில எழுத்துன்னு இருந்துட்டாளாம். இதெல்லாம் கவனிக்கிறாளா இல்லையா? முதல்ல சொன்ன கதையை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இஷ்டம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு கேரக்டருக்கு இப்ப சொல்ற கதையே கேட்கணும். ஒன்னு கேட்டா இல்லாத கேட்கணும் இல்லையா? ஒருத்தன் போன் பண்ணாலும் காத்தாலும் 8:30 வாங்க சார், நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் சொல்றேன். சாஸ்டலுக்கு ஏதோ வேற என்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்தோம். இவர் சொன்னார் இன்னைக்கு 8:30 வர வேண்டாம். நீங்க தானே வரச்சு வேணாம், நான் தானே வேண்டாம்னு சொல்றேன். ஏன் முதல் போனுக்கு முக்கியத்துவமா ரெண்டாவது போனுக்கு முக்கியத்துவமா? நீங்க சொல்லுங்க. ஆர்டர் வருது சார், ஜிஓ போடுறான். முதல் நாளைக்கு ஒன்று போட்டான், எல்லாருக்கும் பென்ஷன்காரருக்கும் இந்த போனஸ் உண்டு, பொங்கல் போனஸ்னா. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணா யாரோ கலரி விட்டுவாங்க, பென்ஷன்காரனுக்குலாம் கிடையாதுன்னு ரெண்டாவது ஜிஓ வந்தது. எந்த ஜிஓ வேலிட் இப்போ சொல்லுங்க. எனக்கு லாப பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் வேலிட் ஆர் செகண்ட் இஸ் வேலிட் சொல்லுங்க ஐயா. வருஷம் இன்கம் டேக்ஸ் மாத்தினா இருக்கும், போன வருஷத்துப்படி இந்த வருஷம் போட்டியிருந்தா சும்மா விடுவோம், உங்களுக்கு எழுதுவான். கரண்ட் ரூல பார்க்கணும். காலம் ரொம்ப முக்கியம். என்ன சார் மின்னெல்லாம் 10% தான் கட்டணும்னு இருந்தது, இப்போ 30% தான் கட்டு மரியாதையா? இல்லைன்னா பிளாக்கில் போவோம். அதனால ரெண்டாம் தரம் என்ன ஆச்சுன்னார், வேலை பேசாமல் வந்துட்டான். அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும். 10 நாளில் இந்த சந்திரனுக்கு டிவி வந்து கொடுத்தான்.

0: ಭೋಜನ
1: ಜಾಯಾಭ್ಯಾಮ್ ಅವಿಂದತ್ ಅಂಗ
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: இப்போ பிரம்மயக்ஞம் அப்படிங்கிறது வேதம் ஓதுறது. அது திருமுறையாக இருந்தாலும் வேதமாக தான் கொல்லப்படும். அது வேதம்தான் உள்ளப்படும் இல்லை, வேதம்தான். தேவயக்ஞம் அப்படிங்கிறது நித்யாக்னி செய்தல். தேவயக்ஞம்ங்கிறது நித்யாக்னி செய்தல், அதாவது நிலப்படி யாகம் பண்ணுறது வீட்டில், அதாவது அவுபாசனாக்னி அப்படின்னு வைதீக முறைப்படி செய்யப்படுகிறது. சைவ முறைப்படி சிவபூஜையிலேயே யாகம் பண்ணலாம். அப்படி நித்தியமும் யாகம் செய்து சிவபூஜை பண்ணுறவர்கள் இருக்காங்க. நாம் முடிஞ்ச அன்னைக்கு கூட பண்ணலாம். ஒரு தினமும் பண்ண முடியலன்னா கூட வெளியில் போகும்போது பண்ண முடியலன்னா வீட்டில் இருந்து செய்யும்போது யாகம் பண்ணலாம். நித்யாக்னி செய்து சிவபூஜை பண்ணலாம். அப்படி அக்னிகாரியம் செய்ய முடியாத பட்சத்திலே அதற்காக ஒரு அஷ்ட புஷ்பம் சாத்தி அந்த அக்னிகாரியத்துக்காக ஒரு ஸ்லோக பிரார்த்தனை இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அக்னிகாரியம் செய்த பலன் அதுக்காக ஏற்படும். இப்போ இதை வந்து நான் சொல்லும் பொழுது நித்யாக்னி செய்தல் அப்படிங்கும் பொழுது, இப்போ கோயில்களில் அதே மாதிரி நித்யாக்னின்னு பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து தேவயஜம்னு பேர். வேதம் ஓதுறதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேர். மனுஷ யஜ்யம்ங்கிறது விருந்தோம்பல், நாகேஸ்வர பூஜை பண்ணுறது, விருந்தோம்பல் ஏதாவது போஜனங்களை செய்விக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மனுஷ யஜ்யம் அப்படின்னு பேர். அப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற நீர்க்கடன்கள் இருக்கு இல்லையா, அமாவாசை முதலான தினங்களில் இப்போ கிரகணங்கள் முதலான தினங்களில், அடுத்தது உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், விசேஷ காலங்கள், இந்த மாதிரி காலங்களில் முன்னோர்களுக்கு செய்கின்ற நீர்க்கடன் இருக்கு இல்லையா, அதுக்கு பித்ருயஜம்னு பேர். இதை தவிர பலியிடல் முதலானது வந்து பூதயஜம்னு பேர். பலியிடல்னால் ஏதோ ஊன் பலின்னு நினச்சிக்க வேண்டாம், அது மட்டும் இல்லை. பலியிடல்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நாம் வந்து ஆடிப்பெருக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம். காவேரிக்கு காவிரி தாயை வணங்கி காவிரி ஆடிப்பெருக்கு பூஜையை செய்யும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு மஞ்சள் மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த காதோலை கருமணி இதெல்லாம் சேர்த்து, அதோடு அந்த காலத்தில் காது பெருக்குதல் அப்படின்னு இலக்கிய சங்க காலத்தில் ஒரு விஷயம் உண்டு. அது என்னன்னு கேட்டால், காதை வந்து இந்த சின்ன துளை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சின்னதாக பண ஓலையை அப்படியே நின்னா நைஸாக அழகாக சின்னதாக முறுக்கி அந்த காதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த பண ஓலை விரிய விரிய அந்த காதனுடைய துளையானது பெருசாக இருக்கும். அதனால தான் அந்த பழைய இறைப்படிமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காது தொல்லை காது மாதிரி பெருசாக இருக்கும். இப்போ புத்த பிக்ஷுக்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருப்பாங்க, பெரிய காதோட தொல்லை காதோடு இருப்பாங்க. புத்தருடைய வடிவங்கள்லாம் பார்த்தா தெரியும், அது ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு நாகரிகம் அது அப்படியாக இருந்தது. இப்போது அந்த மாதிரி பாட்டிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. பெரிய தோடுகளை போட்டுட்டு காதில் அப்படி தொங்க தொங்க அந்த தோடை போட்டிருப்பாங்க, இழுத்து அது வந்து அவர்கள தோலில் வந்து விழும். பெரிய குண்டலங்கள் மாதிரி இருக்கும் அந்த தோடுகள் வந்து, அந்த தோடை கட்டி கோழி விரட்டுவாளாம் அந்த பாட்டி ஏந்து போகிறதுக்கு அழுப்புப்பட்டு, அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்திருக்கா தமிழர்கள்லாம். ஆக அப்படியாக அந்த மாதிரி அந்த காது பெருக்கிறதுக்காக உள்ளது கருவோலை என்று பெயர். அப்படி காதோலை கருமணி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் அந்த மங்கள பொருட்கள் இதில் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிறது. இப்போ அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எதுவும் நமக்கு தெரியலது இல்லை. நிறையா பேருக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவர்களும் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் இருக்குது. இதை எடுத்துன்னு போய் நாம் என்ன பண்ணுவோம்னா, மங்கள பொருட்கள்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு இப்போ இலையிலேயோ அல்லது முரத்திலேயோ அல்லது கையினாலே நேரடியாகவோ அந்த ஆறுகளில் விடுவோம். இது மாதிரி போடுறது இந்த ஆற்றுக்கு பூஜை பண்ணுறேம்பாங்க, அது ஒரு பலி விட்டுறது. பலி அப்படின்னா திருப்தி செய்கிறதுக்காக போடுறதுன்னு அர்த்தம். அந்த ஆற்றினுடைய தேவதையை வணங்கி அதன் பிரீதியின் பொருட்டு அந்த தேவதைக்காக நம்பிக்கையோடு அன்பர்கள் செய்கின்ற ஒரு பூஜை தான் அந்த பலியிடுதல். இது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த கன்னி பொங்கல்னு ஒன்று பண்ணுவாங்க, காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் முடிஞ்சு மறுநாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாதங்களை எல்லாம் எடுத்து அதை பல வண்ணங்கள்ல இருந்து காக்கா குருவி முதலான பட்சிகள் பறவைகள்லாம் சாப்பிட்றது, அணில் முதலான பெருமுகங்கள் சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் சாப்பிட்றதுக்காக பெண்களெல்லாம் காலையிலே நல்ல குளிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய பெற்றோர் முதலானவர்களும், ஏன்னா கல்யாணம் ஆகி போனால் குழந்தைகள் இருக்கும், அவங்க வந்து அது மாதிரி செய்வாங்க. வீட்டிலே இருக்கிற கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய கணவன் முதலானதெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல கணவனாக கிடைக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணி, நம்மோடு பிறந்த உடன் பிறந்தோர்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, அதுக்காக அந்த காணு பொங்கல் அன்னைக்கு கணு வைத்தல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இலையில மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் இலையில அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பலியிடல்னு பேர், இது பூதயஜம்னு பேர். இது மாதிரி நிறையா சடங்குகள் இருக்குது நமக்கு நம்ம இதில். வெள்ள தனித்தனியாக ஒரு ஆராய்ச்சி எழுதி யாராவது பிஹெச்டியே பண்ணலாம், அந்த அளவுக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது இருக்குது, ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் நம்மளுடைய விஷயங்களில் வந்து நிறைய மிடைமாற்றுகள் திருப்பங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் இதிலெல்லாம் இப்போ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் ஆய்வும் இருக்கலை எந்த இருந்தாலே ஒழிய கொஞ்சம் கூட பேசக்கூடாது. பேசணும்னா எங்கேயாவது தவறான இடங்களில் கொண்டு போய் விட்டுரும் அது. ஏன்னா அந்த மாதிரி நூல்கள்லாம் இப்போ நிறைய திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ காலத்தினுடைய கோலம். இறைவன் திரும்பவும் மெய்கன்றார் அருளி செய்தது மாதிரி ஒரு அடியவர் அருளி செய்து தான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் இந்த உலகத்தில். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரம்மயஜம்ங்கிறத வேதம் ஓதின்னு இருக்கோம், எல்லாரும் ஏதோ திருமுறை பாடிட்டுருக்கோம், ஏதோ ஒரு வேதத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு ஆகமமோ திருமுறையோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். வேதம் ஓதுவர்களும் இருக்கிறார்கள். அது இப்போ பிரம்மயஜம் நடந்துகிட்டு இருக்கு, தேவயஜம் நித்யாக்னி அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அது ஹவ்யம் அப்படின்னு பேர் அதுக்கு. தேவர்களுக்கு அளிக்கின்ற இதுக்கு பேர் அவின்னு பேர், அது ஹவ்யம். அப்புறம் மானுஷ்யஜம் அப்படிங்கிறது விருந்தோம்பல், அன்னதானம், மகேஸ்வர பூஜை இதெல்லாம் நிறையா நடந்துருக்கு. அப்புறம் பிதுருயஜம்ங்கிறது நீர்க்கடனம், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. பூதயஜம் பலியிடலும் இப்போ பார்த்தோம். ஆக இந்த வேத வழியான வழிபாடுகள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இதை பிரம்ம வேள்வி, தேவ வேள்வி, மானுஷ்ய வேள்வி, முன்னோ மூத்தோர் வேள்வி, பூத வேள்வி என்று சொல்லுவார்கள். இப்போவும் அதை நம்ம தமிழ் பழைய நூல்களில் விளக்கம் பார்த்தோம்னா நமக்கு ஐந்து விதை கடமைகளில் இதெல்லாம் இருக்கும். ஆக இதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இப்போ இது ஒரு புறம் இப்படியாக இருக்க, சிலம்பில் சிலப்பதிகாரத்தில் நெடுங்காதை நடுநற்காதை அப்படின்னு பேர். இந்த நடுநற்காதைங்கிற அந்த பகுதியில் ஒரு பாடல், இந்த பாடலில் என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, சில்பிகளை பற்றி முதல்ல வருது. சில்பசாஸ்திரம், கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, கோயில் அமைக்கணும்னாலும் தெய்வத்தினுடைய விக்கிரகங்கள் செய்யப்படணும்னாலும் சில்பசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். அந்த சில்பசாஸ்திரத்தை கொண்டு தான் அது செய்யப்படுகிறது. அப்படி அந்த கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, கைவினை முற்றியனா என்ன அர்த்தம் அப்படின்னா, முற்றியனா ரொம்ப முதிர்ந்த முதிர்ந்த கைவினையில் மிக தேர்ச்சி பெற்ற. இப்போ உதாரணமாக நம்ம தொல்லாய்வாளர்கள் சாதாரணமாக கொஞ்சம் இந்த தெய்வ இதெல்லாம் கோயில் பழைய மழையான கோயில்களெல்லாம் சென்று பார்ப்பவர்கள், அதற்கான நூல்களை எல்லாம் படிப்பவர்கள், அவங்கெல்லாம் கேட்டோம்னாலும் இந்த மாதிரி பொருள் இந்த பழமையான படிமங்கள் தெய்வ படிமங்கள் வச்சிருக்கிற அந்த பொருட்காட்சி இடங்களுக்கு சென்று எக்ஸிபிஷன் இடங்களில் போய் நம்ம பார்த்தோம்னாலும் நாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து கோவில்களுடைய அமைப்புகளை கொண்டு அந்த கொடுங்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து, இது பாண்டியர்களுடையது, இது பல்லவர்களுடையது, இது சோழர்களுடையது அப்படின்னு வகைப்படுத்துவார்கள். அது மாதிரி அது வந்து ஒரு ஒரு நுணுக்கங்களில் இது நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அது மாதிரி அந்த நுணுக்கமான சிற்ப வேலைகளில் தேர்ந்தவர்களால் கைவினை முற்றிய தெய்வ படிமத்து, அவர்களால் சிற்பிகளால் செய்யப்படிய அந்த தெய்வ படிமத்து, வித்தகர் இயற்றிய விளங்கிய கோலத்தை, அப்படிப்பட்ட சிறந்த சிற்பிகளாக வித்தகர்களாலேயே செய்யப்பட்ட அழக கோலம்னா அழகுன்னு அர்த்தம், விளங்கிய கோலத்தை மிக விளக்கமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ இதில் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. விளங்கிய கோலத்து தெய்வ விக்கிரகத்தை வச்சுருக்காங்க. இது வந்து கோயிலும் ரெடி, சுவாமியும் ரெடி. இப்போ அடுத்ததாக ரெடியாக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், யாகசாலை ரெடி ஆகணும், கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா. அப்படின்னா முதல்ல கோவில் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் தெய்வ விக்கிரகம் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணணும். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கலசங்கள்லாம் வச்சு யாகசாலை பூஜை பண்ணணும். இப்போ யாகசாலை பூஜை செய்கிறதுக்கு முற்றிழை நன்களம் முழுவதும் பூட்டி மூன்று இழைகள் திருசூத்திர வேஷ்டனம் பண்ணியிருக்கேங்க அதில் இந்த கலசத்துலலாம். நன்களம் களம்னா குடங்கள் கலசங்கள், அதுக்கு மூணு இழை சுற்றி முழுவதும் பூட்டி அதுக்கு வேறே ஆகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலசம் முழுமையாக ஆக வேணும்னு சொன்னால் நூல் மட்டும் சுற்றினா போகாது, அதுக்கப்புறம் அதிலே புனித நீர் நிறைக்கப்பட வேண்டும், அதில் நறுமண பொருட்கள் சேர்க்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் அந்த கூர்ச்சம் முதலானது மாவிலை தர்பை முதலானதெல்லாம் அதில் வைக்கப்பட வேண்டும். அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அது என்னாகும், முழுவதும் பூட்டப்பட்டதாக ஆகும் இல்லையா, முழுவதும் பூட்டப்படும். இந்த பலிங்கிறதுக்கு பூஜை பண்ணால் பலின்னு எப்படி நீங்கள் சொல்லலன்னு கேட்கலாம் நீங்கள் கூட, இந்த காவேரிக்கு பூஜை பண்ணுறதை போய் பலின்னு சொல்லலாமான்னு நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் கூட பூப்பலி செய்து அப்படின்னு இருக்கு, பூப்பலி பூவினாலே பூஜை செய்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அதை பலின்னு சொல்லியிருக்காங்க சிலம்புல சிலப்பதிகாரத்தில். பூப்பலி செய்து காப்பு கடை நிறுத்தி அப்படின்னு என்ன ஆவாகனம் செய்தல், அந்த சுவாமியினுடைய அருட்சக்தியை அதனுடைய யோக பாவத்தினாலேயும் பக்தி பாவத்தினாலேயும் அந்த கலசத்தில் எழுந்தருளை செய்வதற்கு காப்பு கடை நிறுத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேள்வி விழாவும் அதுக்கப்புறம் யாகசாலை துவங்கியாச்சு, வேள்வி நடந்துட்டுருக்கு, நாள்தோறும் வகுத்து அந்த காலம் நாலு காலம் ஆறு காலம் அப்படி ரெண்டு காலம் நாலு காலம் ஆறு காலம்னு அதிவாசத்தோடு ஒரு இரவு அங்கே இருக்கணும் அந்த கலசத்திலே அந்த அருட்சக்தி அப்படிங்கிறதுனால அது இரண்டு நான்கு ஆறுன்னு மூன்று இரவு ஐந்து இரவு அப்படிலாம் வைத்து வழிபடுவாருன்னா நான்கு இரவு ஐந்து இரவுலாம் வைத்து வழிபடுவார்கள். அப்படி வைக்க வைக்க அதனுடைய சாநித்தியமானது அதிகரிக்கும் என்பது ஆகம ஆப்த வாக்கியமாகும். அதனால் வேள்வி விழாவும் நாள்தோறும் வகுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு எப்படி பேர் சொல்கிறார் பாருங்க, கடவுள் மங்களம் செய்கன ஏவினன் அப்படிங்கிறார். கடவுள் மங்களத்தை செய்யோ கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். குடமுழுக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு கும்ப அபிஷேகங்கிறதுக்கு குடமுழுக்கு கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எழுதுறவர் ஏட்டை கெடுத்தார் படித்தவர் பாட்டை கெடுத்தார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம நிறைய தமிழ் படுத்தும் பொழுது கும்ப அபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், குடமுழுக்குன்னு தான் அதை இப்போ பத்திரிகைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கும்பம்ங்கிறது அங்கே கும்பகம் நிறுத்துதல் அப்படிங்கிற பொருளில் தான் அங்கே சொல்லப்படுகிறது. கும்பக கும்பாபிஷேகம் கலசாபிஷேகம் அப்படின்னா எல்லா விசேஷங்களுக்கும் தான் நிறைய கலசத்தை வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க சுவாமிக்கு. இந்த பூஜையினுடைய அங்கமாக தினப்படியே கலசம் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுற கோயில்கள்லாம் இருக்குது. எல்லா திருவங்களும் அபிஷேகம் பண்ணி நிறைவாக இந்த கலச நீர்னால அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது. சோடசம் ஸ்னபணம் பவையது அப்படின்னு ஆகமங்கள் அருளி செய்கிறது. கடைசியாக ஸ்னபணத்தினால் அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு அப்படின்னு. அதனால் இந்த கடவுள் மங்களம் அப்படிங்கிறதான் இங்கே அது. சில பேர் வந்து பெருஞ்சாந்தி அப்படின்னு அந்த நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் மயிலாப்பூரில் அருளி செய்த அந்த வரியை எடுத்து போட்டு பெருஞ்சாந்தி அப்படிங்கிறது தான் கும்பாபிஷேகம், திருஞ்சாந்தி பெருவிழான்னு பத்திரிகை அடிக்கிறார். அது பெருஞ்சாந்தின்னு அவர் சொன்னது வந்து கும்பாபிஷேகத்தை சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சமயம் அந்த திருவிழாக்கெல்லாம் வரிசையில் வரும்போது அந்த அந்த மாதத்தில் நடக்கிற பெருஞ்சாந்திங்கிற இது என்னன்னு கேட்டால், பவித்ரோத்சவம்னு ஒரு உற்சவம் பண்ணணும் கோவிலில். பிராயச்சித்தங்கள் எல்லாமாக இந்த வருஷந்தோறும் நம்ம செஞ்ச நலிவுகள் அதுக்கெல்லாம் கழுவாயாக ஒரு பூஜை ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்குது பவித்ரோத்சவம்னு. அந்த பவித்ரோத்சவத்தை தான் அவர் பெருஞ்சாந்தி பெருவிழான்னு சொல்கிறார் அப்படின்னு நிறைய ஆய்வு நூல்கள்லாம் வெளியிருந்திருக்கு. அதுக்கு நிறைய பெரிய தமிழ் சைவாகம அறிஞர்கள்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் அது மக்களை கொண்டு போய் ரொம்ப சேரலை. இருந்தாலும் நம்ம குடமுழுக்கணும் பெருஞ்சாந்தி பெருவிழான்னு தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம். சில நிறைய சிவாச்சாரியர்களே அதை பிரமாதமாக ஒளிபெருக்கிகளில் அப்புறமா குடமுழுக்கு பெருவிழா பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, யாரையும் குற்றம் சொல்லணும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. நானே உண்மையை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கற்றோர் உலகம் உடைய நாம் வந்து மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாத இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் சொன்னதில் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கான நூல்களை வாங்கி படிங்கள், ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள், அதன் பிறகு ஒரு முடிவான விஷயத்திற்கு வருவோம். இதுதான் உண்மை. இது சச்சரவுக்காகவோ இல்லை எல்லாம் தெரிந்தவன் நான்னு பேசுவதற்காகவோ இங்கே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத இங்கே எளிமையாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அந்த கடவுள் மங்களம் அப்படிங்கிற அந்த கும்பாபிஷேகத்தை செய்க அப்படின்னு சொல்லி ஏவினான் ஆணையிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நடுநற்காதை சொல்கிறது. அப்படி சொல்லுவது போல் அதில் அந்த கும்பாபிஷேகத்தில் வைக்கிறதுக்கான அந்த கலசங்களை பற்றியும் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பெரிய புராணத்தில் வருது இந்த கலசங்கள் இப்படி தான் சிவாகம் அப்படியே தான் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. அது வந்து பட்டாபிஷேகம். அவர் வந்து மன்னன் இறந்த பிறகு யானை கையில் அந்த சரஸ்வதி சபதம்னு ஒரு திரைப்படம் இருந்தது, யானை கையில் கொடுத்து போட சொல்லுவாங்க, செல்வாம்பிகைன்னு ஒரு அரசியை தேர்ந்தெடுத்து தான் போடுவாங்க. அது இந்த இதை அடிப்படையில் தான் அந்த கதையை அவர் கற்பனை செய்திருக்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல அவருக்கு போய் அந்த நாயனாருக்கு அது மருந்து அந்த பட்டத்து யானை மாலை சாட்டுகிறது, அவர் அரசனாக எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இறை திருக்குறிப்பு அதுங்கே பெறப்படுகிறது. மன்னன் திசை வேதியில் மங்கள ஆகுதி கண் துண்ணுன் சுடர் வன்னி வளர்த்துதைந்த, நல்லா புரிஞ்சுங்க, மண்ணு திசை வேதியில், மண்ணு என்றால் பழமையான மேன்மையான உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். திசை வேதியில் அப்படின்னா அந்த வேதிகை அப்படிங்கிறது அந்த யாக கலசம் வைக்கின்ற மேடைக்கு பேர். அதில் மே வேதிகையில் மங்கள ஆகுதிக்கண், மங்கள ஆகுதினா யாக குண்டத்திற்கு முன்பாக, துண்ணுன் சுடர் வன்னினா நெருப்புக்கு அக்னிக்கு பேர், வன்னி அப்படின்னு பேர் அக்னிக்கு. அக்னியினுடைய பல பெயர்களில் வன்னிங்கிற ஒரு பெயர் இருக்குது. அது வன்னிங்கிற பேரில் வேதத்தில் நிறைய இடங்களில் அக்னி சொல்லப்படுகிறது. வ போட்டு ஹ போட்டு கீழே நீ போட்டிருக்கோம், வஹ்னி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஹேவை படிக்காமல் ஹேவை வந்து கீழே எழுதக்கூடாதுன்னு சம்ஸ்கிருதம் எழுதல ஒரு மரபு. அதனால் சிம்மம் அப்படிங்கிறத சிஹ்மம்னு எழுதுவாங்க, வன்னிங்கிறத வந்து வஹ்னின்னு எழுதுவாங்க. அப்படி அந்த வன்னி அப்படிங்கிற அந்த நெருப்பு துண்ணுன் சுடர் வன்னி வளர்த்துதைந்த, அந்த வளர்த்து அந்த அக்னியின் நடுவில் அந்த கலசம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கலசம் எப்படி இருக்கு, நூல் சூழ் பொன்னின் பொன்னால் செய்யப்பட்டு நூல் சுத்தப்பட்டிருக்கு. அதில் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, முப்புரி நூல் மூவிழை நூல் சுத்தப்பட்டிருக்குன்னு. அது மாதிரி கலசங்கள் குடங்கள் பூரித்த தூணீர், புனித நதிகள்லேருந்து கொண்டு வந்தப்பட்ட அற்புதமான நல்ல நீர், உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அந்த நிறுத்தினார்கள்ங்கிறது தான் கும்பகம்னு அர்த்தம். பிராணாயாமம் பண்ணும் பொழுது நாம் உள்ளே இழுக்கிற காற்றுக்கு பேர் இது பூரகம்னு பேர், ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். அப்படி இடா நாடியின் வழியாக பூரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வாமத்தால் அப்படிங்கிறது சொல்கிறார். அதை வந்து 16 மாத்திரைகள் அதை இழுக்க வேண்டும் ஈரட்டு அப்படிங்கிறார் அவர். 8x16 அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பூரகம் அப்படிங்கிறது வாயுவை பூரித்தல் உள்ள, ரேச்சகம்ங்கிறது வாயுவை வெளியில் விடுறது. இந்த வாயுவை பூரித்த உடனே வெளியில் விட்டுறக்கூடாது, வாயுவை பூரித்து கொஞ்ச நாள் தம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும் பிராணாயாமத்தில். அப்படி கும்பகம் பண்ணி திரும்ப வெளியில் விடணும், அதுக்கு ரேச்சகம்னு பேர். இப்படி பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படிங்கிற மூன்றும் சேர்ந்தது தான் பிராணாயாமம் அப்படிங்கிறது. இந்த பிராணாயாமத்தில் பல வகை இருக்குது, அதெல்லாம் ஒரு தனி விஷயம், அது போயின்னு இருக்கும். ஆக கும்பகம் அப்படிங்கிறது நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த கும்பம் அப்படிங்கிறது ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, அதில் கும்பிகிக்கப்படுகிறது நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு கும்பம்னு பேர் கலசத்துக்கு. அதனால் அதில் வந்து நிறுத்தப்பட்டு அந்த அருட்சக்தியானது அங்கே நிலை கொள்கிறது. அப்படி நிலை கொள்வதற்கு நிறுத்துவதற்கு மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு, அந்த இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்போ இறைவன் பெயரால் தான் அரசனானவன் அங்கே ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். அரசனுக்கு இப்போ நம்ம சக்ஷேத்தபூர்த்தி சாந்தியெல்லாம் பண்ணிக்கிறோம்னா என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து மகாமிருத்யுஞ்செயரை பூஜை செய்து அந்த கலசங்களை எல்லாம் முடிச்சு அவருக்கப்புறம் அந்த கர்த்தாவாகிய அந்த செய்து கொள்பவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா. தீட்சா அபிஷேகத்தில் அஸ்திர கலசங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறோம், சுவாமியினுடைய கலசங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறோம். அப்படியாக அந்த என்னென்ன சுவாமி பேரை சொல்லி கலசத்தில் பூஜை பண்ணி அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுறதாவது அப்படின்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அந்த முறையில் தான் அதை செய்ய வேண்டும். இறைவனுக்கு செய்கின்ற முறையில் இல்லை. கும்பாபிஷேகத்தில் சொல்லி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு, விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது வேறு. எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே சடங்கு மாதிரி தான் இருக்கும், ஒன்று மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் அந்த எந்த ரூபமோ அது தானிக்கப்படும். இருந்தாலும் இந்த பூஜை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சிவபரம்பொருளுடைய பூஜை முறைகள். இப்படியாக இங்கே வந்து இந்த நிறுத்துதல் அப்படிங்கிறது தான் கும்பகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வருகிறேன். அப்போ நம்மளுடைய இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம பூஜைகளில் செய்யப்படுகிறது. சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறதுலேருந்து வேறு ஏதோ ஒரு வெளிநாடுகள்லேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது, இல்லை வடநாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. உண்மை என்னன்னு கேட்டால் சிவபரம்பொருள் தான் ரெண்டு மொழியும் ரெண்டுத்தையும் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு திருமுறள் சொல்கிறார். ஆக ரெண்டையும் இந்த ஊழிக் காலத்திற்கு முன்பாக தோற்றுவிக்கும் பொழுது ரெண்டையும் மூர்த்தி நாயனார் வரலாறுன்னு நமக்கு குறிப்பிடுறார். இப்படி இறைவன் பால் கொண்ட பருணையினால அவன் வாக்கு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சக்தியில் நாம் எதுவும் பேசலை அப்படிங்கிற பக்குவம் இல்லாததுனால நாமே பேசுகிறோங்கிற எண்ணத்தினால தான் அந்த தடுமாற்றங்கள்லாம் ஏற்படும். அது மாதிரி நாமே பேசுகிறோங்கிற எண்ணம் நம்மளறியாமல் நமக்குள்ளே இருக்குள்ள இருக்குது. ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் இறையருளாலே இங்கே பேசப்படுகிறதுங்கிறத இறைவன் அப்பப்போதும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இறையருளால் இங்கே இது செய்யப்படுகிறது. இப்போ மூர்த்தி நாயனாருடைய வரலாறுல இது சொல்லப்படுகிறது. மன்னன் திசைவேதியில் மங்கள ஆகுதி கொன் துண்ணன் சுடர் வண்ணி வளர்த்துகைந்த சூழ் நூல் பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூரித்த தூணீர் உண்ணும் செயல் மந்திர யோகர் நிறுத்தினார்கள் அப்படிங்கிறது கும்பகம். அதில் வைக்கிறதுனால தான் கும்பாபிஷேகம்னு பேர். இது வந்து இதில் சொல்லப்படுகிறது, சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படியாக இன்றைய தினத்தில் இந்த விஷயங்களை நாம் வேத விஷயங்களை தான் ஆகமங்களில் இப்போ பயன்படுத்துகிறோம். அது சங்க இலக்கிய காலம் முள்ளாக நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே தெரிந்து கொண்டோம். இப்போ வேத விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது வேதங்களில் நாலு இருக்குன்னு பார்த்தோம். இந்த நாலு வேதங்களை எப்படி வேதகால முனிவர்கள் யாகம் செய்யும் பொழுது, அப்போ கோயில்கள் இதெல்லாம் இருந்திருக்காது, கந்தழி நெடுகழி இதெல்லாம் வச்சு ஒரு மன்றிலே அவர்கள் வணங்கினார்கள்ங்கிறது மாதிரிலாம் வரும்.

அன்பர்கள் தவறான விஷயங்களை நிறையா புரிஞ்சுட்டுருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த நாலு வேதங்களும் என்ன பண்ணுகிறது, இந்த வேத வேள்விகளில் நாலு வேதம் எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு நாம் தொடர்ந்து இந்த இதை பார்ப்போம். இந்த வேதங்கள் சொல்லும் பொழுது ஒரு யூப ஸ்தம்பம்னு ஒன்று நடுவாங்க. அந்த யூப ஸ்தம்பத்துக்கு கொடி ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது ஒரு காலத்தில் அன்னக்கொடின்னு ஒன்று ஏற்றினாங்கன்னா அந்த அன்னக்கொடி இறங்குற வரைக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாமல் அன்னம் பாலிப்பார்கள் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அது மாதிரி யூபஸ்தம்பம் செய்கிற இடத்துல அது ஏற்றியாச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் அந்த யாகம் நடக்கும் அங்கேன்னு அர்த்தம். யார் வரலாம், வர்றவர்கள் வந்து அவங்க வந்து பரிசில் பெற்று செல்லலாம். அங்கே இந்த யாகம் நடக்கின்ற அதே சமயத்தில் அங்கே நல்ல விஷயங்கள்லாம், இந்த மாதிரி தர்க்கங்கள், சதஸ் கருத்தரங்குகள்லாம் நிகழும். அங்கே போய் கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. வேத பாராயணம் என்னென்ன கலைகள் தெரிகிறதோ அதெல்லாம் அங்கே நம்ம அங்கே அரங்கேற்றி அவர்களுக்கு பரிசல்கள் தரலாம். இதெல்லாம் நடக்கும். அதனால் அதனுடைய ஒரு அங்கமாக தான் இப்பயும் கும்பாபிஷேகம் யாக நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வைக்கிறத நாம் பார்க்கணும். ஏதோ பொழுதுபோக்குக்காக வைக்கிறது. இப்போ கும்பாபிஷேக நேரத்தை சொல்லிவிட்டு இந்த ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுருங்க, நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கோங்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு நம்முடைய பக்தி. அது மாதிரி இல்லாமல் நம்ம நடக்கிறது நாலு நாள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மூன்று தினங்கள் தான் யாகம் பண்ண போகிறோம். அப்படி பண்ணக்கூடிய யாகத்தில் நாம் முழுமையாக ஈடுபட்டு அந்த யாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஏதோ ஒரு கொண்டாட்டமாக வெறும் குதூகலமாக அந்த இடத்த காலி பண்ணி போகாமல் அதில் எந்தளவு நம்ம பக்தி பரவசத்தை எடுத்துக்கொள்ள முடியும், விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும், நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவைகளை செய்து அதில் ஈடுபட்டு முழுமையான பலனை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. அதனால் இப்படி அந்த காலத்தில் யாகங்கள் நடக்கும் பொழுது அந்த யாகத்தில் இந்த நாலு வேதமும் பயன்படுத்தப்படும். இதில் தெய்வங்களை அழைக்கின்றவர்களுக்கு ஹோதா என்று பெயர். அவர் அந்த ஹோதாங்கிற பகுதி யாருன்னு கேட்டால் ரிக்வேதிகள், முதல் வேதமாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தினுடைய பகுதி ஹோதா அப்படின்னு ஒரு பேர். ஹோதாரம் விஸ்வவேதசம் அப்படின்னு சொல்லும். யஜுர்வேதத்துக்கு சொல்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான அந்த கவிர், யாக கவிர் கொடுக்கின்ற முக்கியமான, இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா அதில் வந்து சில முக்கியமான யாகத்தினுக்கு இடையிடையே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது நடக்கும். அதாவது மகாபூர்ணாகுதி அப்படிம்பாங்க, திரவியாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் அந்த வேதத்தினுடைய வேத வழிபாட்டினுடைய ஒரு ஒரு விதமான எச்சங்கள்னு வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகமங்கள்லேயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் தனித்தனியாக விளக்கங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக அது மாதிரி செய்கிறதுக்கு தனி சிறப்பான மந்திரங்களை ஓங்கி சொல்லுவார்கள். அந்த மாதிரி அந்த தெய்வங்களை அழைத்த தெய்வங்களுக்கு சிறப்பு ஆகுதிகள் செய்வதற்காக அந்த இடத்துல அந்த மந்திரங்களை சொல்பவர்களுக்கு, யஜுர்வேதத்திலிருந்து அந்த பகுதிகளை சொல்பவர்களுக்கு அத்வர்யு அப்படின்னு பேர். வேதம் முடிகின்ற பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வந்து யாகுதி பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவாங்க, பாட்டல் பாடி பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்படி பாடும் பொழுது இப்போ வந்து கும்பாபிஷேகத்தோட இதில் முடிஞ்ச உடனே அந்த உபச்சாரம்னு வச்சுருப்பாங்க. நான்கு வேதங்களை சொல்லி, திருமுறைகளை சொல்லி, சிவாகங்களை எல்லாம் சொல்லி இறைவன் திருமுன்பு அருள் பெறுவதுன்னு. அது மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் வந்து இந்த சாமவேதம், சாமவேதம் அங்கே பாடப்படும். அதாவது ஹோதா அப்படிங்கிற பகுதியை செய்பவர்கள், தெய்வங்களை அழைப்பவர்கள், சாதாரண ஆகுதிகளை எல்லாம் செய்கிறவங்க ரிக்வேதத்தை கொண்டு செய்யப்படும். அதற்கான அவர்கள் அந்த ரிக்வேதிகளாக இருப்பார்கள். அது மாதிரி யஜுர்வேதத்தோடைய இதை சொல்கிறவர்களுக்கு வந்து அத்வர்யு பிரதிகரம் பிரதிகரணோது அப்படின்னு வரும். அந்த அத்வர்யுஹு அப்படின்னு பேர் அவளுக்கு. அது மாதிரி சாமவேதம் அதை சொல்கிறவா வந்து இந்த பாட்டில் பாடி அவர்களை மகிழ்வித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவார்கள், அவர்களுக்கு வரவழைச்சாச்சு, அவர்களுக்கு உரிய ஆகுதியை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அவர்களை மகிழ்விக்க வேண்டும். அப்படி மகிழ்விக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னா, அவளுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அப்படி மகிழ்வித்து அந்த பகுதி அந்த பணியை செய்வுகின்ற அந்த இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் உத்காதா என்றுபார். கீதம், கீயம், காயம் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் பாடுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் உத்காதா அப்படின்னு அவங்களுக்கு பேர், அவங்க பாடுறவங்க. அப்புறம் அதர்வண வேதத்தோட பகுதி என்னன்னு கேட்டால், இந்த வேத நிகழ்வுகள் எல்லாத்தையும் அதெல்லாம் கரெக்டான முறையில் சரியாக நடக்கிறதா, சரியான மந்திரங்கள்லாம் அங்கே ஓட்டப்பட்டதா அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பிரம்மான பேர். அவர் சாட்சியாக இருந்து அதை பார்த்துட்டுருப்பார். இந்த யாகத்தை அவர் எதுவும் செய்ய மாட்டார். ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இந்த எல்லாவற்றிலும் அவர் தேர்ச்சி விட்டுறவராக இருந்து இது பண்ணுவார். அது அதர்வண வேதத்தினுடைய பகுதி. அவங்க அந்த பிரம்மா அப்படிங்கிறவரை உட்காந்து பார்த்துட்டுருப்பார். இப்படியாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதமும் நாலு வேதமும் அந்த காலத்தில் ஒரே சமயத்தில் ஓதி யாகம் செய்யப்படும். அதில் ரிக்வேதம் ஓது

0: உங்களுக்கு ஹோதா என்றும் யஜுர்வேத பகுதிகளை சொல்லி ஆவிர்வாகம் கொடுப்பவர்களுக்கு யஜஹா அப்படின்னா தேவர்களை சந்தோஷப்படுத்துபவர், தேவர்களை அழைத்து பூஜிப்பவர் என்று அர்த்தம். அதனால் அந்த அவருக்கு அத்வர்யூன்னு பேர். உத்காதாங்கிறது சாமவேதம், அதர்வண வேதம் சொல்கிறவர் பிரம்மா. இப்படி நாலு பேர் சேர்ந்து இந்த யாகத்தை பூர்த்தியாக அழகாக நிறைவாக செய்வார்கள். இது வேத யாகங்களுடைய வழக்கம், அந்த 21 யாகங்களுடைய வழக்கம். அவைகளெல்லாம் கர்ம யாகங்கள், மனிதனுடைய மேம்பாட்டிற்கும் பலன்களை விரும்பியும் செய்யப்படுகின்றன. இவற்றை தவிர ஞான யாகங்களாக இருப்பவைகளுக்கு அக்னியிலே சிவாக்னி என்கின்ற பெயரிலே ஆகமங்கள் நமக்கு அருள்கின்றன. இந்த சிவாக்னியில் வந்து வாகீசி வண்டி மாதாஜ வாகீசவ பிதரஸ்ததா என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் ஈஸ்வரி வாகீஸ்வர வாகீஸ்வரிகளாக நாத வடிவமாக பரமேஸ்வரனும் பிந்து வடிவமாக சக்தியும் அங்கே வாகீஸ்வர வாகீஸ்வரர்களாக இருந்து அவர்களுக்கு அடுத்த நிலையிலே உள்ள சதாசிவ மூர்த்தமாகவே அக்னியானவர் அங்கே உத்பவமாகிறார். அதற்கான சடங்குகள் கிரியைகள் சிவாகமங்களிலே அக்னிகார்ஜம் என்கின்ற பெயரிலே அக்னியை எப்படி உத்பவம் பண்ணி அதில் சிவபெருமானை எப்படி ஆராதிப்பது என்பதை இறைவனே நமக்கு அருளி செய்கிறார். இது எல்லா ஆகமங்களிலும் முழுமையாக காணப்படுகிறது. அதனால் அவைகளில் வைதீக அக்னியில் அக்னிக்கு இரண்டு முகங்கள் இருக்கும். அது ஒன்று வந்து கர்மகாண்டம், ஒன்று ஞானகாண்டம்னு வேதம் இருக்கு இல்லையா, அதை குறிப்பதாகும். ஒன்று கர்மா வேண்டிய நமக்கு வேண்டிய பலன்களை தருவதற்காகவும், இன்னொன்று மோட்சத்தை வேண்டி இறையருள் ஞானம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக செய்யப்படும். இப்படியாக இரண்டு முகங்கள் தான் வைதீக அக்னியிலே அக்னிக்கு இருக்கும். அந்த வைதீக அக்னியிலே அக்னியானவர் ஒரு தூதனாக இருந்து அந்த தெய்வங்களை அழைத்து அவர்களை கொண்டு போய் அவர் கொடுப்பார். அதனால் வைதீக அக்னியில் பார்த்தீங்கன்னா சிவாக்னியில் அப்படியே அந்த சுவாகான்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் வைதீக அக்னியில் என்ன பண்ணுவாங்கன்னா அது சுவாகா சொல்லிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ் எழுதுறது மாதிரி இதன்னவமா அப்படின்னு சொல்லுவாங்க. கணானா அந்த்வா கணபதி கிம் ஹவா மகே கவிங் கவீனா உபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ்ரண்வன் ஊதிபிஸ்ஸி தசாதனம் ஸ்வாஹா மகாகணபதே தன்னமமா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கணபதிக்கு உரிய ஆகுதி அப்படின்னு அந்த அக்னிகிட்ட சொல்கிறாங்க. அதை அவர்கிட்ட கொண்டு போய் அவர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிவாக்னியில் நாம் எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த தேவதத்தை நேராக கூப்பிட்டு அந்த அக்னி ரூபமாக அவரை தியானம் பண்ணி அவர்கிட்டயே அந்த ஆகுதியை நேரடியாக கொடுப்போம். அதனால் அந்த இதன் நம்மமா அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வச்சு அதை வந்து வைதீகர்கள் செய்கின்ற வேள்வியா அல்லது சைவீகர்கள் செய்கின்ற வேள்வியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவாக்னிக்கு ஐந்து முகங்கள், சதாசிவமூர்த்திக்கு இருக்கிறது மாதிரி ஐந்து முகங்கள் இருக்கும். நாதம் பிந்துவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சதாசிவ நிலை, அந்த நிலையிலே அந்த அக்னியானது இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியை துவக்குகிறார், பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம் ஆகிய ஐந்து கிருத்தியங்களையும் செய்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்படி வைதிகாக்னி சைவாக்னின்னு இருக்குது, இதை பற்றி பேசணும், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பில் ஏதோ முடிந்தவரை என்னால் எனக்கு தெரிந்தவரை இப்போ நல்ல பகுதிகளையெல்லாம் சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ என்னுடைய நேரமானது சரியாக அந்த ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரு வேத ஸ்துதி, வேதமாகிய வேதத்தை வந்து நாம் மாதான்னு சொல்லுவோம், வேத மாதா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஈஸ்வரனுடைய அருட்கொடை, ஈஸ்வரனுடைய அருட்சக்தி தான் சக்தி பரமேஸ்வரி. அதனால் இறைவனுடைய நான் உயிர்கள் வாழ் கொண்ட கருணையே அம்மை வடிவமாகும், அம்பிகையினுடைய வடிவமாகும், தேவியினுடைய சக்தியினுடைய வடிவமாகும். அதனால் சிவத்திலிருந்து பிரிக்க முடியாத சக்தி, எப்படி சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதோ மாதிரி சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாதவர்கள். பிரிந்தால் அது அர்த்தம் இல்லாதது, அது மாதிரி முடியவும் முடியாது. சொல்லோடு சேர்ந்தது தான் பொருள், அந்த பொருள் தந்தாதான் அது சொல், அது மாதிரி தான். அப்போ அந்த நிஸ்வசிதம் வேதாங்கிறத நாம் தினமும் ஒரு தடவை சொல்லிகிட்டு இருக்கோம், சுவாமியினுடைய மூச்சு காற்றுன்னு. அப்படியே அதை பிரார்த்தனையானது துவங்குறது இந்த வேத மாதாவை ஸ்துதி பண்ணுறோம். நிஸ்வாசரூபா பரமேஸ்வரஸ்ய பிரமாணமூர்தன்யதமாச்ச தர்மே நிரந்தரம் ரட்சண நக்குலானி வேதாவயம் சரணம் பிரபன்னாஹாம் அப்படி. அப்ப ருக்வேதத்தினுடைய ஸ்துதி. ருக்வேத ரூபேண வினிர்கதாயே பிரத்யன்முகாத்வை பரமேஸ்வரஸ்ய யக்ஞேஷு ஹௌத்ரே, ஹௌத்ரிங்கிறது அந்த ஹோதாங்கிற பேரை தான் ஹௌத்ரின்னு வருது இந்த இடத்துல. யக்ஞேஷு ஹௌத்ரி விநியோக்ஷியமானாக வேதாவயம் வ சரணம் பிரபன்னாக. அடுத்தது யஜுர்வேதம். அத்வர்யவே அத்வர்யுக்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த யஜுர்வேதிகள் அது அத்வர்யுவே கர்மணி சோபமானாக ஹியாகத்ய சௌம்யாத் வதனாத் சிவஸ்ய சர்வஸ்ய லோகஸ்ய சிவங்கராஜே வேதாவயம் வப்சரணம் பிரபன்னாஹாம். அடுத்தது காயம் செய்கின்ற சாமவேதத்தினுடைய பகுதி. அவுத்காத்ருகே உத்காதாக அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவுத்காத்ருகே கர்மணி கீயமானாகா, கீயம்னா பாடுறது, கீதம்னு அதனால தான் பாட்டுக்கு பேர். சம்போஸ்ததா மோக மோதகராஸ்டயுயம், சம்பு ஆகிய பரமேஸ்வரனுக்கு சந்தோஷத்தை மோதத்தை தரக்கூடியது. சிவஸ்ய பூர்வாத் வதனாத் பிரவித்தாக வேதாவயம் வத்சரணம் பிரபன்னாகாம். அதர்வ வேதா பரமேஸ்வரஸ்ய ஷகோரவக்ராஸ்து சமாகதாயே பிரம்மே ததா புஷ்டிகரே, அவர் பிரம்மான்னு சொன்னோம் இல்லையா, அதர்வன வேதம் அது. பிரம்மே ததா புஷ்டிகரே சுயுக்தா வேதாவயம் வத்சரணம் பிரபன்னாக வேதோக்த கர்மாணி சுபானி கிருத்வா வேதோக்த சர்வாணி பலானி லப்த்வா வேதாந்த விஜான சுருச்சிதார்த்தாக சர்வே பவாமோ பவதாம் பிரசாதாத். அப்படி வேதஸ்துதியை சொல்லி இன்றைய பகுதியை நிறைவு செய்வோம். நாளைய தொடர்ந்து ஆகம பகுதிகளையும் வேத பகுதிகளையும் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை வலையானே போற்றி.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: எடுத்துக்காட்டு வெண்பா, வித்து உண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம், அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம், வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து. ரொம்ப சைவ சித்தாந்த செய்தி இங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக அழகாக நமக்கு தரப்படுகிறது. ஒரு விதை முளைக்கணும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, விவசாயம் இல்லாட்டாகுன்னா அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். விதை முளைப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? நிலம் வேண்டும், மண்ணு, மண் வேண்டும். அந்த மண்ணிலே விதை விழ வேண்டும், அந்த மண் குளிர வேண்டும், மண்ணில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளோ காலம் விதை கடந்தாலும் முளைக்காது. பாருங்க, எவ்வளோ விதைகள் கிடைக்கு இந்த கோடை காலத்தில், பயிர்களெல்லாம் கருகி போய் அதில் உள்ள விதைகளெல்லாம் எங்கு பார்த்தாலும் நிலம் முழுக்கும் பறந்து கிடக்குது. கோடை காலம் ரொம்ப நாள் நடக்குது நம்ம ஊரில் இல்லையா, ஏப்ரல் மே மாதம் முடிஞ்சு அப்புறம் ஐப்பசி மாதம் அக்டோபர் வர்ற வரையிலும் அந்த விதை இருக்கு, மண்ணும் இருக்கு, ஆனால் அந்த விதை முளைப்பதில்லை. அதில் ஈரம் வேணும். அந்த ஈரம் வந்த உடனே குபீர்னு பார்த்தீங்கன்னா கொட்டல் காடாக இருந்தாலும் குபீர்னு பச்சை பச்சைன்னு ஆயிடுது இல்லையா. அதுபோல இறைவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பாட்டு சொல்ற இந்த பாட்டில் சொல்றாரு. விதைக்கு ஆதாரம் நிலம், அந்த நிலத்திலிருந்து வித்து விழுந்தவுடனே வித்திலிருந்து முளை தோன்றுகிறது. அதுபோல இந்த உலகிற்கு முதற் காரணம் என்ன? இந்த உலகம் எதிலிருந்து தோற்று வைக்கப்படுகிறது? மாயை என்ற பொருளிலிருந்து தோற்று வைக்கப்படுகிறது. அந்த மாயை எதற்குள்ள பொருந்தி இருக்கிறதுன்னா சிவபெருமானுடைய அருட்சக்தியில் பொருந்தி இருக்கிறது, அவனுடைய திருவடியிலே பொருந்தி இருக்கிறது. அவனுடைய திருவடி என்பதுதான் அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை. அந்த கருணையிலே அந்த மாயை பொருந்தி இருக்கிறது. அந்த விதை முளைக்கும்படியாக விளை முளைக்கணும்னா தண்ணீர் பாய வேண்டும் நிலத்துல. அதுபோல இந்த சக்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி என்பது இறைவனுடைய சங்கல்பம், சங்கல்பம் தான் சக்தி, இறைவன் சங்கல்பிக்கிறான். அந்த சக்தி குளிர்கிறது. அப்படி குளிர்ந்த உடனே மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது, வாயில் மாயையிலிருந்து உலகம் வெளிப்படுகிறது. அந்த சக்தி என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் மாயை ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கிறார்கள். இந்த ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கின்ற இந்த உயிர்களை உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை மனசுல. அதற்கு என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை நாம் தோற்றுவிக்கலாம். உலகத்தை தோற்றுவித்து 36 தத்துவங்களாக உருவாக்கி தனு கரண புவன போகங்களாக செய்து இந்த உலகத்தில் இந்த உயிர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிற நினைப்பு தான் அருட்சக்தி, அதுதான் அந்த குளிர் நிலம் குளிர்தல். அப்படி குளிர்ந்த உடனே உலகம் அப்படி சங்கல்ப மாத்திரத்திலேயே உலகம் தோற்றத்துக்கு. நம்ம எல்லாம் ஒரு காரியம் செய்யணும்னா நம்முடைய உடம்பை இயக்கி, மனதை இயக்கி, கால்களையெல்லாம் இயக்கி, பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஆனால் இறைவனுக்குடைய ஆற்றல் பேராற்றல் என்னென்னா சங்கற்பத்தினாலேயே உலகம் தோன்றும். நினைக்கும் அவனுடைய மனதில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அவன் எப்பொழுதும் தன்னில் தானாக வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இந்த உயிரோடெல்லாம் துன்பப்படுகின்றன என்ற ஒரு கருணை மனதில் உண்டாகும். இந்த கருணையே வெளிப்பட்டு செயல்படுகிறது. அவனுடைய அருட்சக்தி அதுதான். அவனுடைய கருணை தான் அருட்சக்தி. அந்த கருணை அப்படி ஒரு இந்த உயிர்கள் துன்பப்படுகின்றன, இதற்காக இந்த மாயை விரிவடையட்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த சங்கல்பம் தான் அவனுடைய ஆணை. அவன் நினைத்த உடனேயே உலகமானது என்ன பண்ணுது, 36 தத்துவங்களும் உருவாக ஆரம்பிச்சு அவைகள் உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் இந்த உலகமாகவும் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் அவைகள் விரிவடைகின்றன. உலகத்துக்கு இப்படி தர்றான். இந்த இடத்துல நிலம்தான் அவனுடைய சங்கல்ப பராசக்தி. வித்து என்பது மாயை. நிலம் இருந்தால் தானே விதம் முளைக்கும். அப்ப நிலம் என்பது அவனுடைய திருவடி, அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை, அவனுடைய சங்கல்பம் எல்லாம் தான். அவனுடைய சங்கல்பமாகிய பராசக்தி நினைச்ச உடனே உள்ளே குளிர்கிறது. உடனே மாயையாகிய விதை முளைக்கிறது. முளைத்து உலகம் தோன்றுகிறது. அதை சொல்றாரு, அற்புதமாக சொல்றாரு. இந்த உலகம் தோன்றி இந்த உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் உலகமாகவும் இதில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் வருகின்றன. பல்வேறு வடிவினதாக இந்த உலகம் வருகிறது. அப்படி பல்வேறு வடிவமாக வருகின்ற இந்த உலகம் நம்முடைய நமக்கு ஞானத்தை தருவதற்காகத்தான் இந்த உலகத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான். இருந்தாலும் கூட இந்த உலகம் நமக்கு மயக்கத்தினையும் தருகிறது. ஏன் மயக்கத்தை தருதுன்னா, ஆணவ மலத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தனகரண போன உலகம்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க கடவுள். அப்படி கொடுத்துருக்கும் பொழுதும் கூட ஆணவல மறைப்பு இருக்கிறதுனால இந்த மாயையை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், மக்கள் மயக்கத்தை தருவதற்காக அதை நாம் எடுத்துக்கிறோம். அப்படி மயக்கத்தினை தருவதாக உள்ள இந்த பல்வேறு வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி ஏருடைய ஈதனி பூனியை உயர் கூருடைய மங்கையும் தானும் வந்தருளி. இந்த செய்தி அவர் அங்கு சொல்றார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் உலகத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான படைப்புகள், வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி இப்படி இருப்பதற்கு அவன் என்ன செய்றான், கூருடைய மங்கையும் தானும் வந்தெழுருளி. குதிரையை கொண்டு குடநாடி ததுபட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்படி வர்றான் சாமி. வந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் படைக்கிறான். இப்போ அவர் வினையால் இந்த உலகம் எதற்காக படைக்கப்படுகிறது, எப்படி படைக்கப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அவ்வளவு விஷயங்களை பொதித்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் நாம் செய்த வினையை நாம் அனுபவித்து தீர்ப்பதற்கு உரிய முறையிலேயே தோற்றுவிக்கப்படுகிறது. வேற எதுவும் தோற்றுவிக்கல. உலகம் தோற்றுவிக்கிறதுன்னா எதை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, சாமி எதுக்கு படைக்கிறார், தனக்கோ பிறர்க்கோ வீணோ அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது உயிர்களுக்காக, உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக. அவன் தான் தாயாக இருந்து அவன் தான் வளர்க்கிறான். ஏனென்றால் அவன் நம்மை விட்டு நீங்காத உறவினனாக நம்முடைய அவன் இருந்துட்டே இருக்கான். அப்படி இருந்து கொண்டிருக்கின்றவன் நம்முடைய வினைகளை அறிந்து, நம்முடைய வினைகளை நாம் எவ்வாறு அனுபவித்தால் வினைகள் நம்மிடம் விட்டு கழிந்து நாம் துன்பத்திலிருந்து நீங்குவோமோ அதற்கு உரிய சரியான ஒரு பிறப்பை நமக்கு தோற்று. அவர் வினையால் அப்படின்னு இந்த பாட்டுல பாருங்க, அவர் வினையால் தகவாம், அவர்களுக்கு வினைக்கு தகுந்தது போல எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ. அடுத்தவனுக்கு நமக்கு சண்டை வரணும்னா பக்கத்து உட்காரணம் பிறந்துடுவோம். நம்முடைய வினை அவன்கிட்ட சண்டை போ, அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போடுறது மாதிரி இருந்தா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிறந்துடுவோம். வினை தான் நம்ம தீர்மானிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, எதிர் வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, மனைவியை தீர்மானிக்கிறது, மகனை தீர்மானிக்கிறது, மகளை தீர்மானிக்கிறது, அம்மாவை தீர்மானிக்கிறது, அப்பாவை தீர்மானிக்கிறது, எல்லாம் உலகம் போற தீர்மானிக்கிறது நம்முடைய வினைதான். அப்ப தோற்றுவிப்பவன் ஒருவன் இருக்கிறானே, தோற்றுவிக்கிறவன் இருக்கானே, அவன் தோற்றுவிக்கிறவன் ஒருத்தன் தானே. அவன் தோற்றுவிக்கிறவன் நல்லதாவே தோற்றுவிச்சுட்டு போட்டுமே, ஏன் அவன் வந்து கட்ட துன்பத்தை நமக்கு தர்றான் அப்படின்னா, அந்த பயனை அனுபவிக்கின்ற நாம் அது போல செய்யலையே. அவன் நல்லதே அனுபவிக்கிற மாதிரி நம்மள செஞ்சிருக்கணும். நம்ம அது மாதிரி செய்யலையே. நம்ம தீவினைகளையும் செய்திருக்கிறோம், நல்வினைகளையும் செய்திருக்கிறோம். அப்போ தீவினைகளுடைய பயனை ஊட்டி தீவினை செய்யக்கூடாது என்பதை அனுபவமாக நமக்கு உணர்த்துகிறான் இறைவன். ஏன்னா நம்ம எத்தனை உபதேசம் பண்ணாலும் நம்ம மறந்துடுவோம், அதுல நிக்க மாட்டோம். அப்பா எவ்வளவோ சொல்றாங்க பையனுக்கு, கேட்கறான் அவன் கேட்கறது கிடையாது. அப்போ எதுலையாவது ஒன்று அடிபட்டவுடனே நம்ம 1000 சொல்லியிருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னா அவன் தெரிஞ்சிருவான் தானாவே. ஆகவே கடவுள் இந்த உயிரினுடைய தன்மையை தெளிவாங்க, அவரை போல தெரிஞ்சவங்க யார் இருக்கா, அவன் தான் முற்றறிவினன், இயற்கை உணர்வினன் அவன் தான். ஆகவே யாரும் அவனுக்கு எந்த உதவியும் உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம உயிரோட உயிராக அவன் நின்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அசைவுக்கு முன்னாடியே அவன் கணித்து வச்சிருக்கான். அவன் அதனால பயன் கொள்பவர்களுடைய வினைகள் அவ்வாறு இல்லையே, பயன் கொள்ளுகின்ற நாம் இந்த உயிரான நாம் நல்ல வினையும் செஞ்சிருக்கோம் தீய வினையும் செஞ்சிருக்கோம். அப்போ நல்ல வினைக்கு நமக்கு நன்மை வரும்படியும் தீயவினைக்கு தீமை வரும்படியும் செய்தால்தானே நாம் அதுல இருந்து திருந்துவோம். ஆகவே அதற்கு தகுந்தது போல உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான். ஏன்னா ஒருபடிதான் படைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி படைக்க கூடாது, படைத்தால் நிர்வாகம் பண்ண முடியாது. ஜனரஞ்சகமான நிர்வாகம் வந்து நாட்டை கேட்டுல கொண்டுட்டு போய் சேர்த்துரும். நம்ம சௌரியப்படி எல்லாம் பண்ணோம்னா நாம் எவ்வாறு நல்லவர்களாக இருக்க வேண்டும், எப்படி இந்த ஊர் திருந்தணும் அப்படின்னு தலைவன் தான் திட்டம் போடணும். அப்படி தலைவன் நம்மை மிக சரியான நெறியிலே செலுத்துகின்றான். அப்படி அவன் என்ன பண்றான், நம்முடைய வினைக்கு தகுந்தது போல நாம் அனுபவம் அடைந்து இந்த உலகத்தில் இருந்து ஞானத்தை அடையுமாறு மிக அற்புதமாக நம்மை கொண்டு வந்து சரியான இடத்தில் நம்மை பொருத்துகிறான் அவர் வினையால். இந்த ஆணாமலம் தான் நம்முடைய வினைகளுக்கு காரணம். ஆனா பல நூல்களில் பாத்தீங்கன்னா நம்முடைய வினைகளை பத்தியே சொல்லுவாங்களை பத்தியே ஆணாமலம் பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் ஆணாமல உண்மை என்பது பிறவியினுடைய கடைசி நிலையில தான் ஒரு மனிதனால் உணரப்படும். ஆணவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா அதை உணர்வார்கள் என்றால் இந்த பிறவிகளெல்லாம் எடுத்து இறைவனை அடையக்கூடிய நெருங்குறாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் ஆணவமலம்னு ஒண்ணு இருந்து இவ்வாறு தீமை செய்கின்றன அவங்களுக்கு தெரியும். ஆனால்தான் நூல்கள்லாம் பார்த்தீர்களானால் நம்முடைய நூல்களில் வந்து நம்ம வினையினால துன்பம் அடைகிறோம் துன்பம் அடைகிறோங்கிறது துன்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க, இன்பம் அடையத்தை பத்தி பெரிய பேசியிருப்பாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஆணவமரம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய அருள் நூல்களிலே நம்முடைய பிறவிக்கு நேரான காரணம் நேர் ஏது ஏதுன்னா காரணம் நேர் ஏது ஏதுன்னா ஆணாமலம் தான், அதுக்கு துணை ஏதுதான் கண்மமெல்லாம். ஆகவே ஆணாமலத்தை உணராமையால் தான் நூல்களிலே ஆணாமலத்தை பத்தி சொல்லாம நம்ம அடையவுடைய துன்பம் நம்ம நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் நோயுடைய முதல நாடணும் இல்லையா. நமக்கு துன்பம் வருது துன்பம் வருதுன்னு அலறிட்டு இருந்தோம், துன்பம் எதுக்காக வருது? வீடு நிறைய வண்டுகளும் புழுக்களும் நெடுகிறது, எவ்வளவு நாள் கூட்டி கூட்டி சுத்தம் பண்ணி குப்பையில போட்டாலும் திரும்ப திரும்ப வருது. எதனால என்ன அவன் ஆராய்ச்சி பண்ணாம மாச கணக்குல கூட்டிட்டு இருக்கிறான், எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு நாள் வந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தா வருது, அதை கண்டுபிடிக்கலாம் அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா வீட்டினுடைய பின்புறத்துல ஒரு மூலையில குப்பைகள் தேங்கி கழிவுகள் எல்லாம் அங்க தேங்கி தண்ணீரும் சகதியுமாக இருக்கிறது அந்த புழுக்களும் வண்டுகளும் தோன்றி வருகிறான்னு பார்த்தான். அதை ஒரு நாள் என்ன பண்ணா ரொம்பவும் சிரமப்பட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கல்லிட்டு நல்ல மணலை போட்டு நல்ல வண்டுகளெல்லாம் வராம சில மருந்துகளெல்லாம் தெளிச்சிட்டான். இது வரைக்கும் வரல. அது மாதிரிதான் நமக்கு துன்பம் வருதுன்னா துன்பம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, இத்தனை துன்பம் விதவிதமாக வரும் அது. ஆனால் துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆணாமலம். அந்த குறிப்பை பல நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகிறார்கள், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை இருள் அப்படின்னு ஆணாமலத்தை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இருள் சேர் இருவினையும் அந்த ஆணாமலம் இருப்பதனாலே இருவினை நமக்கு வருகிறது பாத்தீங்களா. இப்ப ஆணாமலம் உண்மையை திருவள்ளுவர் உணர்ந்திருக்கிறார், அதனாலதான் அவர் சொல்லி இருக்கிறார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. அப்ப இருள் நீங்கினால் நமக்கு என்ன உண்டாகும், இன்பம் பயக்கும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாத்தறு காட்சியவருக்கு. யார் விபரீத உணர்வு மயக்க உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருள் நீங்கி போய்விடும் இன்பமே வரும் அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் திருநாவுக்கர சுவாமிகள் இந்த துன்பத்திற்கு காரணம் இருளாகி அறியாமை ஆணவம் அப்படின்னு சொன்னார். இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப, இருள்னா இந்த இடத்துல ஆணவமலம், ஆணவமலமாகிய துன்பப்படலம் நம்மை மறைக்கிறது. அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மகிட்ட இந்த ஞானம் நமக்கு விளங்காமல் போய்விடுகிறது. உயிர் வியாபக பொருள், அந்த வியாபக பொருளாகிய உயிரினுடைய அந்த ஒளி அந்த ஞானம் விளங்காமல் தடுப்பது திரை. அதோட இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப, ஆணவமலம் மறைக்குது. மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து, நல்ல ஞானம் இருக்கிறது உயிர்களுக்கு, அந்த ஞானம் தெரியாம போவதற்கு என்ன காரணம், ஒரு திரை. அந்த திரை என்ன, அறியாமை, அதுதான் ஆணவம். கண்ணிழந்து உண்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ, அப்படிப்பட்ட குருடர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஒன்ன தெரியல, என்னையும் தெரியல, உலகத்தை எதுக்குப்படுதுன்னு தெரியல, வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியல, ஒன்றும் தெரியல. இது கொடு நரகம். ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோங்கிற உண்மையை அவன் உணர்ந்து ஆக வேண்டும். அப்படி உணராமல் இருப்பதுதான் கொடு நரகம். புழுக்கள் நெளிகின்றன, அதுல சுகம் காணுகின்றன. பன்றிகள் பார்த்தீங்கன்னா தேத்திலே சுகம் காணுகின்றன, அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிற என்னைக்கு அது நினைக்கிறதோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அது முயற்சி எடுத்துக்கும். அப்ப நம்ம கொடு நரக குழி நின்று அப்படி நான் கஷ்டப்பட்டு என்னையே அறியாமல் இருக்கும் பொழுது அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு அடித்தளமே, ஐயாற்று பெருமான் அப்படியில அப்படி துன்ப குழியிலே கடந்து அல்லல் உருகின்ற நம்மையும் கைகொடுத்து மணிமாத பெருமான கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக முதலை அரசே போற்றி. ஆகவே இந்த வினை அது தருகின்ற துன்பம் இன்பம் இதற்கு மூல காரணம் ஆணவமலம் அப்படிங்கறத நம்முடைய அருளாளர்கள் திருவள்ளுவர் நாயனார் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி. அப்ப இந்த இருள் என்பது இந்த உயிரினால் மட்டும் களையக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஏன்னா ரொம்ப வலிமை உடையது, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுதான் அது, அது அநேக சக்தி உடையதாக எல்லா உயிரினையும் மறைக்கும். ஒரே ஒரு ஆளு அது இருக்கு, நம்ம கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும், எல்லாருடைய கண்ணையும் ஒரே மாதிரி மறைக்கும். ஒரே இருள் தான், ராத்திரி சூரியன்ல ஒரே இருள் தான், எனக்கு ஒன்று தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரியும், எல்லாரையும் மறைக்கும். அது போல ஆணவலம் என்பது ஒன்றுதான், அது அநேக ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாக இருந்து எல்லோருடைய உயிரினுடைய ஞானத்தையும் மறைக்கிறது. இருளாய அவன் தான் அதை அதை தீர்க்கும். இவ்வளவையும் விமர்சனமா விரைவா படிச்சுட்டு நமக்கு இவ்வளவு துன்பம் இருக்குன்னு படிச்சுட்டு அந்த துன்பத்தை நீக்கிற வழி நமக்கு தெரியணும்ல. இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து துன்பத்தையும் அதற்கு மூலமாக இருக்கின்ற ஆணவலத்தையும் கெடுத்து, இடர்பாவம் கெடுத்து மூலமாக இருக்கின்ற பாவத்தையும் கெடுத்து ஏழையேனி உய்ய திரளாத சிந்தனை திருட்டி. என்னுடைய சிந்தனை முழுமையா உண்மையை உணர்வதற்கு தகுதி இல்லை, நீதான் அதை தெளிவுபடுத்துகின்றாய். தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அண்ணாவுடானா தன்னுடைய உயிர் வர்க்கம் அனைத்தையும் தன்போல் ஆக்க வேண்டும் நினைக்கிறான். அவனை போல நினைக்கிறவன் யாரு இல்ல? ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு ஆளை பார்த்து நீனும் கோடீஸ்வரனா போரு அம்பானி செய்வாரா? இன்னொரு நீனும் என்ன டைமும் ஆயணும் அப்படின்னு உலகத்தில் உயிர்கள் செய்வாரா? செய்ய முடியாது. ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரனை உருவாக்க மாட்டான். எப்படியாவது அவனை தட்டி அவன் நம்ம அளவுக்கு வராம பாத்துக்கணும் அப்படிங்கறத நினைவார்கள். கோடீஸ்வரன்ல இருந்து லட்சாதிபதி வரலாம், அதான் ஆயிரம் வச்சிருக்கணும் அப்படிதான் நினைப்பான். தானே அவன் ஊர்ல எத்தனை பேர் பணக்காரன்லாம் இருப்பான், தான் வீட்டு பக்கத்துல இருக்கும் நம்மளோட மிஞ்ச கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆகவே ஆனால் நம்முடைய சிவபெருமான் என்ன செய்யறான்னா சிவலோக தன்போல் சிவமாம் தன்மை அடைய வேண்டும் இந்த உயிர்கள். தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை அவன் தான் அருள் உரியவன் அருளுக்குரியவன் அவன் தான். ஏன்னா என்ன போல நீனும் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆதி மாதவத்து உள்ளானே என்ன அது நம்மெல்லாம் தவறு செய்யறோம், அவனை போய் ஆதி மாதவத்து உள்ளானேன்னு சொல்றாரு. என்ன என்ன விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் அருளுக்கு அருள் செய்கிறான், அவன் ஆதி மாதவத்து உள்ளான்னு சொல்றாரு. அவன் தவம் செஞ்சு நமக்கு காட்டலன்னா தவம் செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியாதான். அதற்காக அவனே தவம் செய்து நமக்கு காட்டுகிறான். ஆதி மாதவத்து உள்ளானை ஆரங்க நாதத்து அப்பால் என்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதி ஆற்றனால் போற்றுகிறேன். ஆகவே இவ்வளவு வலிமையான இந்த இணை வருகிறது. நம்ம இன்பம் துன்பம் எல்லாம் அடையறதுக்கு அவருடைய வினைதான் காரணம், நம்முடைய வினைதான் காரணம். நம்முடைய வினைக்கு தகுந்தது போன்ற பிறப்பிறப்பை நமக்கு இறைவன் தருகிறான், அது அவனுடைய கருணைதான். ஏனென்றால் வினையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் வினையினுடைய தன்மையையும் ஆணவலத்தினுடைய தன்மையையும் நாம் அனுபவப்பட்டு உணர வேண்டும். இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஆணவலத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டிருப்போம். கடவுள் நம்மை பற்றி தெளிவாக உணர்ந்தவர். இந்த உயிருக்கு எப்படி உணர்த்த வேண்டும் என்பதை அவனை தவிர வேற யாராலும் அறிய முடியாது. ஏனென்றால் அவன்தான் நம்முடைய உள்ளே இருக்கிறான், உயிருக்கு உயிராக அவன்தான் இருக்கிறான். உயிர்க்குயிராத தன்மையால் உடனாகி நிற்கின்றவன் அவன் தான். அதனால அவனை தவிர வேற யாருக்கும் நம்மை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. கிட்ட இருக்கிற மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சில ரகசியங்களை தான் சொல்லுவோம், சிலதை சொல்லவே மாட்டோம் நம்ம. ஆனால் நீ சொல்லவே வேண்டாம், எல்லா ரகசியத்தையும் அவன் அறிவான், உள்ளே இருந்து அறிந்து கொள்வான். அதனாலே நம்மை எப்படி கடைபேற்ற வேண்டும் என்பதை அவனே அறிவான், அவன் தான் நமக்கு உதவுவான். ஆகவே வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். உயிர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறு கூட்டி அந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த உலகத்தை அவர் படைக்கிறான். உயிர்களுடைய போக்கிலே போவதனால் ஏதோ உயிர்கள் பக்கம் எழுதிட்டு போறான், இவன் உயிர்கள் வசம் போட்டவன், அவ்வுயிர்களுக்கு இவன் கட்டுப்பட்டவன் அப்படின்னு கிடையாது. அவன் முதன்மை உடையவன், முதன்மை உடையவனுடைய பேரறிவினால்தான் உயிரினுடைய போக்கிற்கே சென்று அவர்களுக்கு உணர்த்தி உணர வைக்கிறான். ஏன்னா உணர்த்தினால்தான் அந்த உயிர்கள் உணரும். இந்த பெரிய கப்பலில் மீன் பிடிக்க செல்கிறவர் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வலிமையான கயிற்றோடு அந்த தூண்டில இணைச்சிருப்பாங்களாம், அந்த தூண்டில கப்பலை கடல்ல போட்டுருவாங்க, அதுல அந்த அது திரும்ப சோய்ப்பதற்குரிய பொருளையும் போத்து போட்டுருவாங்க. உடனே மீன் என்ன பண்ணும், அதை போய் சாப்பிட்ட உடனே அந்த தூண்டில் மாட்டிக்கும். மாட்டின உடனே அந்த மீன் என்ன செய்யுமா, வலிமையா அந்த கயிற்றை பிடிச்சி இழுக்குமா, இழுக்கும்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, மீன் பிடிக்கிற வல்லவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க அந்த சௌரியத்தை. அது பல மீட்டர் தூரம் ஓட ஆரம்பிச்சிடும், ஓடி ஓடி களைச்சு போன உடனே அது சோர்ந்து போய் ஓடி படுத்துடும். உடனே என்ன பண்ணுவான் மீனவன், அது போல இந்த உலகத்தை ஆணவமலத்தை தேய்க்கணும். அதுதான் சாமியுடைய கருணை. ஆணவமலத்தை தேய்ப்பதற்கு அதை நெகிழ்விப்பதற்கு அதை நெகிழ வைக்கணும், நெகிழ வைப்பதற்கு அதை கொஞ்சம் அசைக்கும். இப்போ நீங்கள் சாதாரண ஒரு இது சாமி இப்போ நம்ம குருக்களையா ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு போனாங்க, அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த அந்த குடுமி ரொம்ப நல்ல கனமாக அழுத்தமாக இருந்தது, இப்படி கையால் பிச்சா வராத மாதிரி இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடுமியை நாலு தடவை கல்லில் முத்துனாங்க. முத்துன உடனே அது என்னாச்சு, நெகிழ்ந்த உடனே கையால் சுலபமாக பிடிச்சாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதான் அதான் நடக்கிறீங்க. அப்போ ஆணவமெல்லாம் ரொம்ப கெட்டியாக நம்மளை பிடிச்சிருக்கு. அப்போ இதை நெகிழ்விக்க என்ன செய்யணும், வினைகளை சேர்த்து நமக்கு வினை வழிபடி நம்மளை செலுத்தி இந்த உலகத்துல கொஞ்சம் அதை நெகிழ வைத்து ஒன்னா பிச்சு எடுத்துரு. அப்புறம் நமக்கு ஒன்றும் இருக்காது, குடிமை அப்புறம் இருக்குமா, இருக்காது. பாருங்க அந்த மாதிரி உதாரணங்களை பார்க்கும் பொழுதே இது சைவ சிந்தனை இருக்குன்னா அவங்க செஞ்ச உடனே ஆகா இன்னைக்கு நல்ல அருமையான உதாரணம் ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஆகவே அதனால் அவனுடைய முதன்மைக்கு இழுக்கு இல்லையே, அவனுடைய நோக்கத்தை அவன் பூர்த்தி செய்கிறான். ஏதோ உயிர்கள் பின்னாடி அவன் போறான், அவன் சுதந்திரம் இல்ல அவங்கள இருக்கு, உயிர் என்ன நினைச்சாலும் செய்வான் போல இருக்கு, செய்வான். அந்த உயிர்களுக்கு எல்லாவற்றையும் அவன் செய்வான். அந்த உயிர்கள் வேண்டுவதையெல்லாம் கொடுத்து இப்போ ஒரு நம்ம குழந்தை இருக்கு, ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு, தெருவில் போற ஐஸ்கிரீம் பார்த்து கதவுன்னு கது, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நம்ம ஒன்றும் முடியாம அது அழுது அடம்புடிக்கிறத பார்த்துட்டு ஒன்று வாங்கி கொடுத்துடும், அது அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுது. ராத்திரிக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆகி தலைவலி வந்துருது, உடம்புலி வந்துருது. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம சொல்றோம், வேண்டாம்னு சொன்னா கேட்டியா, நாளைக்கு கேப்பியா, நாளைக்கு கேட்பியா, சொல்லு அப்படின்னு சொல்றமா இல்லையா? அது போல உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனிவினால் ஆன்மா, இந்த உணர்த்ததான் இந்த ஆன்மா உணரும். அதனால இறைவன் என்ன செய்யறான்னா அனுபவித்து உணர்த்துகிறான். அதுக்குதான் இவ்வளவு சூழ்நிலைகளையும் இங்கு கொண்டு நமக்கு அதுக்கு எவ்வளவு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சூழ்நிலை அவன் ஏற்படுத்துகிறானே, ஒவ்வொரு உயிருக்கும் ஞானத்தை விளைவிப்பதற்காக அவன் படாத பாடுபடுகிறான்னு சொல்லலாம். அவன் வந்துதான் அப்படித்தான் நம்மள ஞானத்தை ஒவ்வொரு உயிருக்கும் உண்டாக்குகிறான். அவனுக்கு அவனா, நம்ம ஒருத்தர் மேலதான் அன்பு செலுத்த முடியும். பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா அவரு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இல்லையா? ஆனா இறைவன் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவன், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவன் முதன்மையானவன். எல்லார் மேலையும் அதே அன்பை தான் செலுத்துறான். எல்லாரும் அவருக்கு வேண்டியவர்கள். எனக்கு வேண்டியவனே ஒவ்வொரு ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க, எனக்கு வேண்டியவர்கள் சில பேர் தான் சொல்ல முடியும், ஒரு குறுகிய வட்டம் தான் இருக்கும். ஆனா கடவுளுக்கு அது வேறுபாடு என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை பேருக்கும் அவன் மிகவும் வேண்டியவன். எனக்கு வேண்டியவன் அவங்களுக்கு வேண்டியவன் எல்லாருக்கும் அவ்வளவு வியாபகமாக அவ்வளவு பேரையுடனும் பேராற்றலுடனும் பெரும் கருணையுடனும் இருக்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். ஆகவே இந்த உலகம் பிரபஞ்சத்தை அவன் படைப்பதற்கு அவனது அளவில்லா கருணையே காரணம். இந்த உலகத்தை அப்படி பார்த்த உடனே கண்ணால பார்க்குற எல்லா பொருளையும் பார்த்தோடனே நமக்கு என்ன நினைவு வரணும், இது உடைய கருணை, உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சம் தெரியாது. அதனால தாயினும் நல்ல தங்கரன் அருளாளன் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இணைத்து இந்த மாதிரி சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும்பொழுது அதை இணைத்து பார்த்தோம்னாலும் இன்னும் நல்லா இருக்கும். தாயினும் நல்ல தங்கரன் திருநாவுக்கரசு நாயனர், சராசரன சாயானை, சராசரத்துக்கெல்லாம் அவன் தான் தாய். சரம் என்றால் அசரம், இயங்குகின்ற பொருள்கள் இயங்காத பொருள். உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம், பல வேறு மாதிரி பிரிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இயங்குகின்றவைகள் இயங்காதவைகள் எல்லாவற்றுக்கும் அவன் தான் தாய். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து, ஏன் தாயை விட சாலப்பறிந்து அப்படிங்கிறாங்க, தாய்க்கு கூட தெரியாத ரகசியங்கள்லாம் சாமிக்கு தான் தெரியும். ஆகவே அதோட இன்னும் நிறைய விவரங்கள் இதே விவரித்து நம்ம சொல்லலாம். ஒரு பிறவியில தான் தாயாக இருந்து நமக்கு அவர்கள் அருள் புரிய முடியும். தாயினுடைய அன்பு தான் உயர்ந்தது, அதனால தாயினும் சாலப்பறிந்து, தாயோட பெரிய சாலப்பறிந்து அவர் நல்லா செய்கிறார் அப்படின்னு சொன்னா, போன பிறவிலையும் அவர் தான் செஞ்சிருக்காரு. நம்ம உயிர்னு என்னைக்கு இருந்தோ அன்னையிலிருந்து அவர் தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பிறவிக்கு வந்த பிறகும் அவர் தான் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார். பிறவியிலிருந்து நம்ம விடுபட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்த பிறகும் அவன் தான் இன்பம் கொடுக்க போகிறான். அதனால தாயை விட அவன் தான் சிறந்தவன். பால் நிறைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தினி, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விருக்கி உலக்கில ஆனந்தமாய தேனினை துறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமைய செவிருமானி, யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள். இப்படி உணர்ந்தால் அவனை சிக்கனை பிடிக்கலாம். ஆனா அவனை நம்மளிடந்து விலகணும்னா அவனை சிக்கனை பிடிக்கணும். சிக்கனை பிடிப்பதற்கு அவன் தாயை விட ரொம்ப நமக்கு அளவில்லா கருணை செய்கின்றன்ற உணர்வு நமக்கு வேண்டும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் நம்ம எடுத்து சொல்றோம். அவனுக்கு இது விளையாட்டு, முதலே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, சிவபெருமானுக்கு இதெல்லாம் ஒரு அனாயாசமான விளையாட்டு. அவன் சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யல, அவன் சங்கல்ப மாத்திரத்திலேயே செய்கிறான். இவ்வளவு காரியங்களையும் செய்த பிறகும் ஒரு காரியமும் செய்யாதவன் எப்படி இருப்பானோ அது மாதிரியே இருப்பான். ஒரு காரியமும் செய்யாதவன் உடம்புல களைப்பு செழிப்பு எதுவும் வராது இல்லையா, அப்படியே உட்காந்துருப்பாங்க இல்லையா. இவ்வளவு காரியங்களையும் உன் சங்கல்ப மாத்திரத்திலே செய்து விட்டு அப்படி இருக்கான். சொன்னையில் தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின், இந்த தொழில்கள் பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தல். நம்ம என்னமோ சும்மா படைத்தல் படைத்தல்னா ஏதோ சோறாக்கி போடுறது மாதிரி இல்லை. இந்த பிரபஞ்சத்துடைய விரிவை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது. இதை படைக்கிறதுனா சாமானியமான வேலையா? மூணு வேலையும் சமைச்ச பிறகு ராத்திரில ஓய்வு கிடைக்கும், ஓய்வு நமக்கு தேவைப்படுகிறது. சாமி ஓய்வு எடுத்துக்கிறாரு. சொன்னையில் தொழில்கள், என்ன தொழில்கள், என்ன தொழில்கள், பஞ்சகிருத்தியங்கள், ஐந்தொழில்கள். இந்த ஐந்தொழில்களையும் என்ன காரணம் தோற்ற நில், இதுக்கு என்ன காரணம், இந்த காரியம் செய்யறானவன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் ஆம். இது சிவபெருமன் முன்னவன்ங்கிறது யாரு? எல்லாருக்கும் அவன் தான். அவனுடைய விளையாட்டு என்றே சொல்வார்கள். உயிர்க்கு மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். எதுக்காக செய்யறான்? உயிர்கள் ஆணவனத்துக்கு உட்பட்ட உயிர்களை இந்த உலகத்திலேயே உலக சுகபோகங்களை கொடுத்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்தவும். பக்குவமான பிறகுடைய திருவழியில் அவனே சேர்த்துக்கொள்ள புத்தி முத்தி உலகாயுத வாழ்க்கை அதுக்கு மேலாக அதனால் அடையக்கூடிய இறைவனுடைய திருவடி இன்பம் இந்த எல்லாத்தையும் வழங்குவதும். அருளான் முன்னே துண்ணிய மரங்களெல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. ஆகவே அருளினாலே செய்கின்றான் இந்த பஞ்சகிருத்தியங்கள் செய்வது ஆணவமலத்தை துடைப்பதற்காக, முற்றிலும் துடைப்பதற்காக. தூய்மை, இந்த உயிரை தூய்மை அடைய வேண்டும். வெளுக்குன்னு வெளுத்து தூய்மை வேணா நம்ம தலைவத்தில் வெளுத்து தூய்மைப்படுத்துறதுல, அது போல நம்முடைய உயிரிலே இருக்கக்கூடிய அழுக்கை தூய்மை செய்வதற்காக இந்த ஐந்து வழிகளை செய்கிறார். ஆனா என்ன பண்றாங்க, தொலைத்துறையில என்ன பண்றாங்க, ஓர் மண்ணெல்லாம் சேர்த்து தண்ணீரை சேர்த்து கண்ணில் போட்டு துவைத்து அடித்து துவைத்து அழுக்கை போக்குவது போல இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து இந்த உலகத்திலே இன்பதுன்ப உணர்வுகளை ஏற்படுத்தி ஞானத்தை வழங்கியதன் மூலமாக தன்னுடைய அருளை தொழிலை செய்து தன்னுடைய தன் உருவ பரப்பையெல்லாம் தர்றானான். யாரும் தரமாட்டான், தான் சொத்து அப்படியே முழுசா கொடுக்குறான். தான் எல்லாவற்றையும் கொடுத்து சிவமாம் தன்மை உடையவனாக இந்த உயிர்களை அவன் மாற்றுகிறான். ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர் கடலினின்றும் எடுத்து, இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்றாங்க. விளையாட்டு என்பது அவன் சுலபமாக செய்தனால என்ன செய்ய, அணுக்கள், அணுக்கள்னா உயிர்கள், அதை இடர்கடலில் நின்றும் எடுத்து. இடர்னா துன்பம். இந்த உயிர்கள் எந்த உயிர் துன்பப்படாத உயிர் இருக்கு? யாரை கேட்டாலும் துன்பத்தை பத்தி ஒரு விரிவுரையை நிகழ்த்துவார்கள், தொடர் சொற்பொழிவு செய்வார்கள். இப்ப யாரும் தனித்தனியா உங்களெல்லாம் நான் பார்த்து பேசுறேன்னா, உங்களுக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் நீங்கள் தொடர் சொற்பொழிவு செய்யலாம் இல்லையா? அப்ப இந்த துன்பத்தை இடர்கடலிலிருந்தும் எடுத்து ஊற்றமிக அருள் புரிதல். இந்த துன்ப கடலில் நீக்கினதோட நிற்கிற மாட்டார், அடுத்து என்ன சொல்லுவார், அந்த இடத்துல அருளை பொழிவார், இன்பம் வரும். நம்ம துன்பம் நீக்க மட்டும் பார்த்தாது, இன்ப ஆக்கமும் நமக்கு வேணும். அதெல்லாம் செய்வார். ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். அவர் அஞ்சு கஞ்சங்கத்தையும் செய்யறாரு, ஒன்னொன்னுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு. ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். இந்த பிறவி பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து ஒரு பிறவியில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாலு நாள் எங்கேயாவது ஒரு டூர் போறோம், ஊருக்கு போறோம், யாத்திரை போறோம்னு வச்சுங்க, உடனே அஞ்சாம் நாள் வந்து ரெஸ்ட் நமக்கு வேணும். லீவ் போடுறதே எட்டு நாளா போட்டுருவோம், மூணு நாள் அவனுக்கு ஓய்வு வேணும். அது போல இந்த உலகத்துல ஒரு பிறவியில நம்ம பிறந்து ஏராளமான இன்ப துன்பங்களை அனுபவித்த உடனே அடுத்த பிறப்பு உடனே வராது, உடனே கொஞ்சம் ரெஸ்ட். அதுக்காக தான் உயிர்களுக்கு ஓய்வு தருகிறார். ஒடுக்கத்தினாலே கடைப்பு நீக்குவதற்காக ஓய்வு தருகிறார். மறுபடியும் ஏன் தோற்றுகிறார்னா, இன்னும் ஆனவனம் போகலையே, பாதியோட போயிட்டோம். கணக்கு இன்னைக்கு தார் போட்டாங்க நம்முடைய வகுப்பாசிரியர், செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கணக்கு போட தெரியல, ரெண்டு ஸ்டெப்பு போட்டோம், மணி அடிச்சுட்டு வீட்டு போயாச்சு. நாளைக்கு வந்த உடனே எந்த இடத்துல விட்டுதோ அந்த இடத்துல ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது போல களைத்து போய் அந்த உயிர்கள் எல்லாம் ஒடுங்கிய உயிர்கள் மீண்டும் ஏன் தோற்றத்துக்கு வருதுன்னா, அந்த மலத்தில் இருந்து நீங்குவதற்காக. மலம் இன்னும் போகல, அது நீங்குவதற்காக. அதுக்காக தோற்றம். ஏன் காப்பாற்றி வைக்கிறான் ரெண்டு கண்டையில? தோற்றம் அழிவு ரெண்டு கண்டையில காப்பாற்றி வைக்கிறானே. போகத்தை துய்த்து இன்ப துன்பத்தை அனுபவித்து அதனால் ஞானம் அடைவதற்காக. இன்னும் ஞானம் அந்த மாயாமலத்தில் உள்ள பற்றுதல் இந்த காப்பாற்றி வைக்கிறதுனாலதான் போகுமா. மாயாமலத்துல மாயாமலம் இருக்கிறதே இந்த மாயையிலிருந்து தோன்றிய பொருள் இருக்க, இதெல்லாம் சாஸ்வதம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். எல்லா பொருளும் சாஸ்வதம், நிலைத்தவைகள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழும் பொழுதுதான் தெரிகிறது, கண்ணுக்கு முன்பே நாம் நேசித்த பொருள்கள் எல்லாம் அழிந்து போகின்றன. அப்போ இந்த மாயிலிருந்து தோன்றிய பொருள்கள் எல்லாம் முத்தொழிலுக்கு மூ வினைமிக்கு உட்பட்டது. அப்ப இதுல நம்ம வந்து அளவுக்கு மீறிய பற்றுதலை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காத்தல் தொழில் நடைபெறுது. எல்லாம் விளையாட்டுன்னு நம்ம நினைக்க கூடாது, ஏதோ வீண் நினைக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, தோற்றத்திற்கு காரணம் இருக்கிறது, நாம் நிலைத்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது, ஒடுக்கத்திற்கும் காரணம் இருக்கு. அதான் சொல்லுங்க சிவபிரகாசத்துல நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இதை சொல்றார். திரோதாயி தக நிறுத்தல். இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், உலகத்துல நம்ம வந்து ஆர்வத்தோட ஈடுபடணும். ஆர்வத்தோட ஈடுபடலைன்னா உலகம் துவைக்காது. இப்போ நம்முடைய குழந்தைகள் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, அல்லது கணவன் இருக்காங்க, இவங்க மேலாம் நமக்கு பிரியம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சுப்பாரு. குழந்தை மேலே பிரியம் இருக்கிறதுனால தான் குழந்தைக்கு நம்ம வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்கு நல்ல உடைவு துணிமணிகள்லாம் வாங்கி கொடுறோம், நம்மளுடைய சம்பாதிச்சதெல்லாம் குழந்தைக்கே செலவு பண்றோம். அந்த அன்பு அந்த அந்த பாசம்ங்கிறது போயிட்டுன்னு வச்சுங்க உலகம் நடக்காது. இறைவன் அதுக்காக தான் அந்த பாசம்ங்கிறத கூட வச்சு உலகத்தை நடத்திட்டு இருக்கிறான். அப்போ இந்த திரோதாய் என்பது அந்த மறைத்தல் தொழிலின் மூலமாக இந்த உலகத்தில் சுவையாக ஈடுபட்டு ஞானத்தை அடைவதற்குரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அந்த ஆணவமலத்தி அந்த திரோதான மலத்தினாலே நம்ம பக்குவப்பட்ட உடனே இறைவன் போற்ற வரும் அருள் அருளே அருளல் தொழிலே அதுக்கு பிறகு செய்கிறார். இப்படி அவன் செய்யற இந்த பஞ்சகிருத்தியங்கள் இருக்கின்றனவே, அதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு பார்த்தால் அவன் உலகத்தை தோற்றுவிப்பது தோற்றுவிப்பது ஆணவமலம் நம்மை விட்டு விலகுவதற்காக, நிலைக்கை செய்வது இந்த உலகத்திலே இன்ப துன்ப அனுபவங்களை பெற்று ஞானம் அடைவதற்காக, ஒடுக்குதல் களைப்பு நீங்குவதற்காக, மறைத்தல் இந்த உலகத்திலே சுவை ஏற்படுவதற்காக, அருளல் என்பது அந்த எல்லா விதமான மலங்களும் நம்மை விட்டு நீங்கிய உடனே நமக்கு இன்பத்தை தருவதற்காக. இந்த ஐந்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இது இறைவனுடைய கருணை. பஞ்ச கிருத்தியங்களும் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் ஆகிய உயிர்களுக்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் செய்கின்றான். அப்போ இதுல இருந்து எந்த சிந்தனையிலிருந்து இது வருதுன்னா, அவர் வினையால் வித்தகமாம். ஆக அவருடைய வினைக்கு தகுந்தது போல வித்தகமாக இந்த உலகத்தை அவன் தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்கிக்கிறான். உயிரோடு வாழ்கின்ற பொழுது தன்னை மறைத்து அவன் பக்குவப்பட்ட பிறகு அருளை தொழிலையும் செய்கின்றான். ஆகவே பல்வேறு வடிவினதாய் உள்ள மயக்கத்தை தருவதாகி உள்ள இந்த வியக்கத்தக்க உலகம் மாயென்று விரிந்து தோன்றும். அவன் விரிந்து விரித்து தோற்றாவிட்டால் அந்த பேரறிவும் அனுகிரக சக்தியும் அருளும் உடைய அந்த சிவபெருமான் தோற்றுவிக்காவிட்டால் இந்த உலகம் தோன்றவே தோன்றார். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம தான் உலகத்தை தோற்றுவிச்சது நமக்கு ஒரு நினைப்பு. தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையேனே. அப்படி செய்து சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, வேட்டுவனாம் அக்குழு போல் ஒரு வேட்டுவா வேட்டைவாளின்னு ஒரு குழவி இருக்கிறது, வேட்டைவாளி. அது அதனுடைய புழு, அது முதல்ல வேட்டைவாளி குழவியா வராது, முதல்ல அதனுடைய புழு பருவம். அந்த புழு பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த வேட்டைவாளி என்கின்ற அந்த குழவி என்ன பண்ணுமா, தன்போல் வருவதற்கான எல்லா காரியங்களையும் எல்லா நினைவுகளையும் செய்யுமா. சில பேர் கூட சொல்லுவாங்க, அந்த குழுவை போய் கொத்திக்கிட்டே இருக்குமா, கொத்த கொத்த அந்த குழவியை பார்த்து அப்படியே பார்த்து பார்த்து அதையே தியானமாக இருந்து அந்த புழு அந்த வேட்டைவாளி குழவியாக மாறிவிடும். அந்த வேட்டைவாளி குழவியாக மாறுவதற்குரிய அனைத்தையும் எது செய்கிறது, அந்த தாய் பெற தாய் குழவி செய்கிறது. அதுபோல சிவபெருமான் வேட்டுவனாம் அப்புழு போல், குழவி பிறக்கும் போது புழுவாக பிறக்கும், அது பின் வளர்ந்து குழவியாகும், அவ்வாறு குழவியாக வேண்டும் என்று விரும்புகிறான். யாரு, தாய் விரும்புகிற அந்த மகன மகவாகி அந்த புழுவுக்கு தாய குழவி அது அவ்வாறு ஆக வேண்டும், தன்னை போல ஆக வேண்டும் என்று அதற்கு வேண்டுவனவற்றையெல்லாம் அது அந்த குழந்தைக்கு செய்கிறது. அதுபோல சிவபெருமானும் உயிருக்கு வினையை, நம்ம என்ன வினையை நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு தகுந்த பிறப்பை அந்த இடத்தில், அதற்கு தகுந்த பிறப்பை என்ன உருவத்தில் அமையணும், நம்ம வினை அனுபவிக்கிறதுக்கு என்ன உருவம் நமக்கு கிடைக்கணும், அந்த உருவம் தான் கிடைக்கும். ஒருவேளை நொண்டியாகவோ கண் இல்லாமலையோ அல்லது நல்ல அழகான உடலையோ எது கிடைக்குதோ அதெல்லாம் நம்முடைய வினையின் காரணமாக நமக்கு வரக்கூடியது. அந்த பிறக்கின்ற அந்த சூழ்நிலை கூட வினையினால் தான் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வேட்டைவாளி குழவியானது எப்படி தன்னுடைய அந்த புழுவை தான் விரும்பு வண்ணம் உருவாக்குகிறதோ, அதுபோல இந்த வினைக்கு தகுந்தது போல இறைவன் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி தான் விரும்பு வண்ணம் உருவாக்குகிறான். அதற்கு எதை பயன்படுத்துறான்னா, அவன் வினையத்தான் பயன்படுத்துகிறான், இருவினைகளை பயன்படுத்துகிறான். அந்த பிறப்பின்கண் அவை அடையத்தக்க பயனையும் அவற்றிற்கு கூட்டுகிறான். ஆகவே வினைகள், நாம் செய்த வினைகளுக்கு தகுந்த நல்ல பிறவி, அந்த பிறவி எப்படி வினைக்கு தகுந்த அந்த உடல் அமைப்பு, சுற்றுப்புற சூழ்நிலை, நண்பர்கள், மனைவி, குழந்தை எல்லாத்தையும் அவன் தீர்மானித்து அனுப்பிச்சிடறான். வந்த பிறகு இந்த பிராரப்தின் காரணமாக எந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தது மாதிரி வினைகள் நம்ம விட்டு கழியும். வினையை நமக்கு நாம் செய்த வினைகள் அந்த நம்முடைய வாழ்க்கை அந்த பிராரப்தத்தை நம்ம அனுபவிப்போம். அப்போ அனுபவிக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணுறோம், புது வினைகளை செய்து விடுகிறோம். அது ஆகாமியமாக சேர்ந்து அடுத்த பிறவிக்கு வித்தாகமிகிறது, அது அப்புறம் பார்க்கலாம். ஆகவே இறைவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது இங்கு சொல்லப்படுகிறது. இந்த இந்த பாடல்ல ரெண்டு கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டன. இந்த இறைவனுடைய திருவடியாகிய திருவருளிலே இந்த மாயை தங்கி இருக்கிறது. திருவருள் சங்கல்பிக்கிறது இந்த மாயை உயிர்களுக்காக தன்கரண போன போகமாக விரிய வேண்டும், பிரபஞ்சமாக விரிய வேண்டும் என்று அந்த தாய் தான் சங்கற்பிக்கிறார். அப்படி சங்கற்பிப்பதனாலே இந்த பிரபஞ்சமானது வித்தகமாம் உலகம் வினையை நாம் அனுபவிப்பதற்கு தகுந்தது போல பல்வேறு வடிவங்களோடு வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாக இந்த பிரபஞ்சத்தை கூருடை மங்கையும் தானும் வந்து இந்த உலகத்தை அவன் படைத்து நமக்கு தருகிறான். தந்து இந்த உலகத்திலே அவன் வினைகளை துய்க்க செய்கிறான். துய்க்க செய்வதன் மூலமாக வினைகளிலிருந்து நமக்கு ஞானத்தை உண்டாக்குகிறான். அப்படி ஞானத்தை உண்டாக்குவதற்கு தகுந்தது போல நம்மை அவன் தாயாக இருந்து நமது அருகிலே இருந்து பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறான். அதான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி. வித்து உண்டா மூலம் உழைத்தவா தாரகமாம், தாரகம்னா ஆதாரம், தாரகமாம் அத்தன் தாழ் நிற்றல். இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஆதாரம் எதுன்னா அவனுடைய சக்தி திருவுருள் தான். தாழ் நிற்று அவர் வினையால் வித்தகமாம் வேட்டுவனாம புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று. தலைப்பு அளவை இலக்கணம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

போல்கின்ற திருவோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்று என்ன செய்யும் தேவே எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மன்றில் அணங்குகாரான நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த விரு நன்மையாரை இடிக்கின்ற வினையொழியை இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிதுவாழ்வெங்குருவில் சற்குருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவை வாதற்கேவல் உண்டு ஒன்பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியார் என எடிகள் போற்றி போற்றி சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தி அருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடைந்த மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியானற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதை சிற்றவேஷ சிதம்பரேஷ அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே அளவை இலக்கணம் பற்றி இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். அளவை என்பது ஒரு பொருளை நிச்சயிப்பதற்காக கொள்ளப்படுவது. இந்த பொருள் இவ்வளவுதான் இதுதான் என்று நிச்சயிக்கப்படுவது அளவை. அது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்று நாள் வகை அளவை உலகத்து பொருள்களை அளப்பது. எண்ணல் எடுத்தல் நீட்டல் முகத்தல் என்று நால் வகையாக அளவே நம்முடைய உலகப் பொருள்களை அளப்போம். எண்ணல் எண்ணல் தெரியுதா இத்தனை எடுத்தல் எடுத்தல் வேற நீட்டல் வேற முகத்தல் இது உலகப் பொருள்களை அளக்கிறது. இந்த அளவைகளாலே இந்த அளவைகளாலே இந்த பொருள்களை நிச்சயிக்கலாம். இந்த அளவைகள் மூலமாக உலகத்து பொருள்களை நிச்சயிக்கலாம். இது இத்தனை மரக்கால் இருக்கிறது, இது இத்தனை படி இருக்கிறது, இது இத்தனை அடி இருக்கிறது, இது இத்தனை கிலோ இருக்கிறது என்று ஆகையால் உலகப் பொருள்களை இப்படி நிச்சயிக்கலாம். அப்படி அளவுகள் இல்லையானால் அந்த பொருளை நிச்சயிக்க முடியாது. அளவுகள் இல்லையானால் அந்த பொருளை நிச்சயிக்க முடியாது. இப்போ இந்த மூட்டையில் எத்தனை படி இருக்கிறது என்று அளந்தாத்தான் தெரியுமே தவிர அளக்கவில்லையானால் தெரியாது. அதுபோல் இது காணப்படுகின்ற பொருளை உலகத்திலே காணப்படுகின்ற பொருளை இந்த அளவுகள் மூலமாக அளந்து நிச்சயிக்கிறோம். இது ஒன்றும் பெருசு இல்லை. அது நிச்சயிக்க இவ்வளவுதான் என்று அதை உறுதிப்படுத்த என்ன வேணும் அளவை வேணும். அளவை அளவை இல்லையானால் அதை இத்தனை என்று இவ்வளவு என்று உறுதிப்படுத்த முடியாது. உலக பொருளை இது காணப்படுகின்ற பொருளுக்கு அளவை. இப்பொழுதே இந்த சாத்திரத்திலே சொல்லப்படுகிற பொருள் காணப்படாத பொருள், கண்ணாலே காணப்படாத பொருள். அது எது என்று கேட்டால் அதுதான் பதி பசு பாசம் முப்பொருள். கடவுளையும் காண முடியாது, உயிரையும் காண முடியாது, பாசத்தையும் காண முடியும். காண முடியாத பொருளை எப்படி நிச்சயிப்பது என்றால் அதற்கு அளவை சொல்லுகிறாரு. அந்த அளவை தான் காண்டல் கருதல் உரை என்று மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. அது இன்னும் பல வகையான அளவுகள் நிறைய சொல்லுகிறார். ஆக எல்லா அளவுகளும் இந்த மூன்றுக்குள்ளே அடங்கி போகும். காண்டல் பிரத்யட்சம், அதுக்கு மேலே கருதல் யுக்தியினாலே அறிதல், அதுக்கு மேலே அனுமானம் உரை அளவைன்னு சொல்கிறது ஆகம பிரமாணம். அப்படி காண்டல் கருதல் உரை என்கின்ற மூன்றாலும் காண முடியாத பொருளை நிச்சயிப்பது. காண முடியாத பொருளாயிருக்கிற கடவுள், காண முடியாத பொருளாயிருக்கிற உயிர், காண முடியாத இருக்கிற பொருளாகிய பாசம் மூன்றையும் இப்போ நம்ம உண்டு நம்பி நாம் படிச்சுக்கிட்டோம். உண்டு கடவுள் உண்டு உயிர் உண்டு பாசம் உண்டு என்ற நம்பிக்கை நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான அடிப்படை. வேற சமயவாதிகளுக்கு இந்த முப்பொருளிலும் அவனுக்கு உறுதி கிடையாது, தெளிவாகவும் அவன் காண முடியவில்லை. மற்ற சமயவாதிகள் இந்த முப்பொருளையும் பத்தி பசுபாசம் என்கின்ற முப்பொருளையும் அவன் தெளிவாக காண முடியாமையினாலே கடவுளே பற்றியே சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக
உயிரை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாக, பாசத்தை பற்றி சொல்லுகின்ற உண்மையும் முன்பின்னாகத்தான் முரண்பாடாக இருக்கும், முன்பின்னாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துலதான், சைவ சித்தாந்தத்துலதான் தெளிவாக இந்த முப்பொருளை சொல்லுகிறது. பதியினுடைய உண்மை, பசுவினுடைய உண்மை, பாசத்தினுடைய உண்மை முப்பொருளையும் தெளிவாக சொல்லப்படுவது சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். வேற எந்த சமயத்திலையும் இந்த பொருளை தெளிவாக சொல்ல கிடையாது, சொல்ல தெரியல, அந்த சமயவாதிகளுக்கு சொல்ல தெரியல. அதனாலே சைவ சித்தாந்தம் என்பது வேற எந்த சமயத்துக்கும் கட்டுப்படாததாய் எல்லா சமயத்தையும் கட்டுப்படுத்துவதாய் இருப்பது, எந்த சமயத்திலும் கட்டுப்படாததாய் எல்லா சமயத்தையும் தன்னுடைய கருத்துக்குள்ளே கட்டுப்படுத்துவதாய் இருப்பது சைவ சித்தாந்தம். அப்படியா மற்ற சமயங்கள் எல்லாம் சொல்லுகிற உண்மைகள் எல்லாம் சொல்லி அதற்கு மேலான உண்மைகளையும் சொல்லுவது சைவ சித்தாந்தம். அதனால சைவ சித்தாந்தத்துக்கு மேல ஒரு முடிவு கிடையவே கிடையாது. அது முடிவு என்றாலே சைவ சித்தாந்தம் தான், முடிந்ததன் முடிவு என்பது சைவ சித்தாந்தம். அந்த முடிவிலே சொல்லப்படுவதுதான் பதி, பசு, பாசம் முப்பொருளை நிச்சயிப்பது, முப்பொருளை நிச்சயிப்பது. அதற்கு அளவை சொல்லுகிறாரு, அளவை, காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், உப்பு ஆறென்பார். அளவை மேலும் முடிவு உண்மை ஐதிகத்தோடு இயல்பென நான்கு அளவை காண்பர். அவையிற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம். இப்படி ஆறு, அதற்கு மேல ஒரு நாலு, அதற்கு மேலே இன்னும் பல நிறைய நூல்களிலே மற்ற சமயவாதிகளாலும் சொல்லப்படுகின்ற அளவுகள் நிறைய. அதிலே எல்லா அளவைகளும் அளவை, காண்டல், கருதல், உரை என்று இம்மூன்றில் அடங்கிடுமே. அளவை, காண்டல், கருதல், உரை என்று இம்மூன்றில் அடங்கிடுமே. அதனால காண்டலாலும் கருதலாலும் அகமத்தாலும் உரையாலும் மூன்றில எல்லா அளவுகளும் அடங்கி போய்விடும் என்கிறது இந்த பாட்டிலே காட்டுகிறார். அதனாலே இந்த பொருள் இப்படிப்பட்டதுதான், இந்த பொருள் உண்டு என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியாலும் அனுமானத்தாலும் கருதலாலும், காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், அனுமான பிரமாணம், இந்த மூன்றும் அவசியமானது. இந்த மூன்றிலே எல்லா அளவுகளும் அடங்கி போடுங்கிறார். அதே அளவை என்பது பிரமாணம், உலகத்து பதார்த்தங்களை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் நால்வகை அறிவினால் அளந்து அறியப்படுமாறு போல பதி முதலிய பொருள்களை அளந்தறிதற்கு கருவியாதலால் பிரமாணம் அளவை எனப்பட்டது. பதி முதலிய பொருள்கள் பிரத்யட்சமாக காணப்படாதனவாகலால், பிரத்யட்சமாக கண்ணாலே காண முடியாததாக இருப்பதனாலே அவை ஆகமம், அனுமானம் என்னும் இரண்டு கருவிகளாலும் ஆன்ம சிச்சியத்தியால் அளந்தறியப்படுவனவாம். அதனால் ஆன்ம சிச்சத்தியே பிரமாணமாம். ஆகமம், அனுமானம், காட்சி என்னும் மூன்றும் ஆன்ம சிச்சத்திக்கு அறிவை தோற்றுவிக்கும் துணைக்கருவிகள். ஆகலின் அளவையும் அவையும் பிரமாணங்கள் என உபசாரமாக கொள்ளப்படும். அதனாலே இப்படி காண்டலாலும் கருதலாலும் ஆகமத்தாலும், ஆகமம் என்கிறதா நமக்கு முக்கியமான அடிப்படையான முதல் நூலாக இருப்பது. அன்றைக்கு கூட சொன்னேன், வேத சிவாகம இரண்டு நமக்கு முதல் நூல்கள், வேத சிவாகம் இரண்டும் முதல் நூல்கள். அந்த நூல்களாலதான் மற்ற நூல்கள் எல்லாம் வந்தது, அந்த நூல்ல இருந்து விரிந்துதான் மற்ற நூல்கள் எல்லாம் வந்தது. அதனால முதல் நூல்கள் என்று சொல்லப்படுவது எது? வேதமும் சிவாகமும். அந்த வேத சிவாகமத்திலே வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது, வேதத்தை பார்க்கிலும் ஆகமம் சிறப்புடையது. வேதம் பொதுவாகவும் ஆகமம் சிறப்பாகவும் சொல்லப்பட்டது. அது சத்தியநிபாதற்கு அமலன் சாற்றினான் ஆகம நூல் மற்றையிற்குக்கான் வேத வாக்கு என்பது சைவசமய நெறி. அதனாலே சத்தியநிபாதற்கு சத்தியநிபாதம் வந்த பக்தர்களுக்காக ஆக்கப்பட்டது ஆகமும். அதனால பொதுவாக மற்ற எல்லாருக்கும் அந்த சத்தியநிபாதம் இல்லாதவர்களுக்கும் செய்யப்படுவதாயிருப்பது, சொல்லப்படுவதாயிருப்பது வேதம். அதனாலே சத்தியநிபாதற்கு அமலன் சாற்றினான் ஆகம நூல் மற்றையிற்குக்கான் வேத வாக்கு என்பது சைவசமய நூல். ஆகவே இப்படி சத்தியநிபாதம் வந்த உத்தமர்களுக்காக சொல்லப்பட்ட ஆகமம் சிறப்பு. அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் இப்ப இந்த பதிபசுபாசம் கொடுக்கும். ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் பதிபசுபாசம். ஆகமத்திலேயும் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் நீங்களாக ஞானபாதத்திலே சொல்லப்பட்ட பொருள் தான் இந்த முப்பொருள். ஆகமத்திலே ஞானபாதத்தை இது முந்தானால் கூட சொன்னேன் பூலோகநாத சுவாமி கோயில். இதனால வேதம்
புது ஆகமன் சிறப்பு சிவருமான் உயர்ந்தவன், சிவருமான் உயர்ந்தவன், அவன் அருள் செய்த வேதசிவாகமும் உயர்ந்தது. அந்த வேதசிவாகமத்திலே வேதத்தை விட ஆகமும் உயர்ந்தது. ஆகமத்திலே சரியாவாதத்தை விட கிரியாவாதம் உயர்ந்தது. கிரியாவாதத்தை விட யோகவாதம் உயர்ந்தது. யோகவாதத்தை விட ஞானவாதம் உயர்ந்தது. அந்த ஞானவாதத்தில் சொல்லப்படுவதுதான் பதிவு சுபாசம். அந்த ஞானவாதத்தை தான் மாணிக்கவாதத்திற்கு உபதேசித்தார். முதல்ல எடுத்த உடனேயே அந்த ஞானவாதத்தை தான் உபதேசித்தார். திருவாசகம் என்ன பொருளுடையது என்றால், ஆகமத்திலே சொல்லப்பட்ட ஞானவாத பொருளுடையது திருவாசகம். நீங்க இதுவரையில் இந்த உண்மையை கேட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகமத்திலே ஞானவாதத்திலே சொல்லப்படுகிற உபதேசம் தான் திருவாசகமே. ஆகம ஞானவாதம் திருவாசகம், ஆகம ஞானவாதம் திருவாசகம், திருவாசகம் ஞானவாதம். அதனை கூட எட்டு பேர் சொன்னேன், திருவாசகத்துக்கு எட்டு பேர் சொன்னேன். அதிலே ஒன்று ஞானவாதம். அதனாலே ஞானவாதத்தில் சொல்லப்படுகிற பதீப சுபாச உண்மைகளை ஒருவர் தெரியவில்லையானால் அவன் பக்தனாக முடியாது, கடவுளை அடைய முடியாது. பதீப சுபாச உண்மைகளை தெரியவில்லையானால் உண்மையான கடவுளை காண முடியாதா? அப்ப காண்பதற்கான நெறியையும் அவன் மேற்கொள்ள முடியாதா? மேற்கொள்ளாமையினால கடவுளை அடைய முடியாது. அதனாலதான் கந்தபுராண ஆசிரியர் சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள்ளார் தெளிவா. சான்றவர் ஆய்ந்திடத்தக்க வாம்பொருள் மூன்றுள்ள மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்வதி ஆறுயிர் தொகை வான்றுகள் தலை என வகுப்பர் அன்னவே என்பது கந்தபுரான காசி ஒரு உபதேசப்படும். சான்றவர் ஆய்ந்திட பேருக்கு சும்மா சான்றோர்னு வச்சுக்கிட்டா பிரயோசனம் இல்லைன்னாரு. சான்றோர் அப்படின்னு பெரியவங்களை சொல்லுவாங்க சான்றோர்னு. பதிவசுவாத உண்மையை தெரியலன்னா அவன் எங்களுக்கு வேறு சான்றோ நல்லவா. அதை சான்றவர் ஆய்ந்துட தக்கவாம்பொருள் மூன்றுல மறையலாம் ஒளிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர் தொகை வாண்டுகள் தலையன வகுப்பர் அன்னவே என்பது. அதனாலே இப்படி பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகிற ஞானவாத பொருளைத்தான் இந்த பதினான்கு சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற பொருள் என்ன? பதிவசுவாச உண்மைகளை. அந்த பதிவசுவாச உண்மைகளை சொல்லுகின்ற நூல் எல்லாமே சிறப்புடையது. அதில் சிவஞானத்தியார் தனிச்சிறப்புடையது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு அப்பா எழுதி வச்சார். யாரப்பா? அருணந்த சிவாச்சாரியுடைய அப்பா வந்து எழுதி வச்சார் சிவஞான போதம். சிவஞான சுபோதம் எழுதுனவர் அருணந்த சிவாச்சாரியருக்கு அப்பா. புரியுதா? அவருடைய பிள்ளையாக இருக்கிற வைகுண்டதேவருடைய பிள்ளையாக இருக்கிற ஞான சந்தானம்னு பேர். அதான் சந்தான குறவர்னு சொல்லுவோம். சந்தான குறவர்னா புரியுதா? சவயாச்சாரியார் சந்தானாச்சாரியார். சந்தானம் என்றால் புத்திரர். அது மைகண்டதேவருடைய புத்திரர் அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியருடைய புத்திரர் மறைஞான சிவாச்சாரியார். மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் உமாவிசிவம். இதில் வழங்குதா? இப்போ வழங்குதா? மைகண்டதேவருடைய புத்திரர் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்தினுடைய புத்திரர் மறைஞான சிவம், மறைஞான சிவத்தினுடைய புத்திரர் ஞானபுத்திரர் ஞானத்தந்தை, ஞானபுத்திரர் ஞானத்தந்தை அப்படி சொல்றேன், ஞானபுத்திரர் ஞானத்தந்தை. அதனாலே இப்படி அருணந்தி சிவத்தினுடைய தந்தையாகிய மெய்கண்டதேவர் எழுதிய சிவஞான போதத்து 12 சூத்திரத்தையும் இவர் 12 சூத்திரமாக விரிவாக பாடுகிறார். அது சிவஞான போதம் மூல நூலாகவும் இது வந்து விரிவு உரையாகும். இது மூலமாகவும் இது உரையாகும். அது மூலமாகவும் இது முறையாகும். அது முதல் நூலாகவும் இது வழிநூலாகவும் சிவப்பிரகாசம் சார்பு நூலாகவும் சொல்லப்படுவது. அதிலே இந்த வழிநூலாக இருக்கிற சிவஞான சித்தியாரு

பெருமானுடைய திருவருளிலே இப்போ கலந்து இந்த காலத்தை கழிக்கிறோம். காலத்தை வீணே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், வீணான ஆடம்பரங்களிலே கழிக்கின்றவர்கள் ஏராளமான பேர், அக்கிரம செயலில் கழிக்கின்றவர்கள் நிறைய பெற்றது உண்டு. பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே விடுதி கண்டாய் என்று அல்லவா நீத்தல் விண்ணப்பத்தில், பெற்றது உண்டு தனு கருண போன போகங்கள் நீ தந்தாய் சுவாமி. அதை கொண்டு நான் என்ன பண்ண தெரியுமா, அதை கொண்டு அன்பை பெருக்காம பிழைய பெருக்கி விட்டேன். அங்கே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கணுங்கிறது வாறு பிடித்த பத்தில், அதை இங்கே நீத்தல் விண்ணப்பத்தில் எப்படி சொல்றாருன்னா பெற்றது உண்டு. அழகா சொல்றார், பெற்றது உண்டு நீ கொடுத்ததை வைத்து பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியே விடுதி கண்டாய் விடிவிடிலோ கெடுவேன். மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியே மிக தேடி வந்தேன் எனக்கு உள்ளம். நீத்தல் பாட்டு எப்படி பார்த்தீங்களா, பெற்றது உண்டு பிழையே பெருக்கி அன்பை பெருக்கவனும் பிழைய பெருக்கி விட்டேன் இருந்தாலும் என்னை விட்டுறாரு சாமி டீன கெட்டு போவேன் என்பது நீத்தல் உள்ளப்பம். அதனாலே இப்படி திருவருளை அனுபவிக்கின்ற ஒரு நல்ல காலம், திருவருளை அனுபவிக்கின்ற நல்ல காலம். அந்த திருவருளை அனுபவிப்பதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் ஞான உருள். திருவருளை அனுபவிப்பதற்கு நாம திருவருளை அனுபவிக்க முடியாது, அந்த அருளாளர்களை அவைத்து வைத்த அந்த ஞான நூல்கள் மூலமாக கலந்து அனுபவிக்கும் போது தான் திருவருளை. அந்த முறையில் நமக்கு புராணங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் மூன்று வகையாக உள்ளது. அதில் சாத்திரம் இந்த சாத்திரம் ஆகையால் இதில் இந்த அளவை இலக்கணத்தில் இதில் இருந்து ஒரு 14 பாட்டு பாடுறாரு. அந்த அளவை இலக்கணத்தை பற்றி 14 பாட்டு பாடுறாரு. அந்த 14 பாட்டிலையும் பல வகையான கருத்துக்களை விரிவாக சொல்லி கொண்டு வருகிறாரு. அதிலே வந்து இம்மலை நெருப்புடையது என்னும் வாக்கியம், அது வந்து அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் என்று சொன்னால் அங்கே புகை தெரிகிறது, அங்கே புகை தெரிகிறது, புகை தெரிந்து நெருப்பு தெரியவில்லை, புகை மாத்திரம் தெரிகிறது. புகை தெரிந்தால் என்ன இருக்கும், இருக்கு இருக்கு இருக்கு, இல்லாம புகை வராது, நெருப்பு இல்லாமல் புகை வராது என்பது அனுமான பிரமாணம், அனுமான பிரமாணம். அதற்கு மேலே காட்சி பிரமாணம் என்பது, காட்சி பிரமாணம் என்பது கண்ணாலே நேராக காண்பு, கண்ணாலே நேராக காண்பது காட்சி பிரமாணம், அதை வந்து மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகம பிரமாணம் இந்த இரண்டினாலையும் அறிய முடியாது, அனுமான பிரமாணம் காட்சி பிரமாணம் இரண்டினாலையும் தெரிய முடியாதவர்கள ஆகமத்தின் மூலமாக காண்பு. ஆகமன் சிவபெருமான எழுதிய நூலாச்சா, அதில் அவருக்கு ஒன்றும் தெரியாதது ஒன்றுமே இருக்காதா, எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லை. அதனால் அவர் எழுதி வைத்த ஆகமம் முதலான நூல்களின் மூலமாக இந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் காண முடியாதவர்கள அந்த நூல்களின் மூலமாக நிச்சயிப்பது. அப்படி நூல்களின் மூலமாக நிச்சயிப்பது அனுமான பிரமாணம். இப்போ காட்சி பிரமாணம் வந்து கருதர் பிரமாணம், கருதர் பிரமாணம் தான் அங்கே புகை வந்தால் நெருப்பு இருக்கும் என்று கருதுவது, அது அனுமானம் கருதல் என்று. அதற்கு மேலே அனுமானத்தில் அடங்கும் பிற அளவைகள் இலக்கணங்கிறார் ஒண்ணும். அது எப்படின்னா போது நாற்றத்தால் அறிதல், போது நாற்றத்தால் அறிதல் பூர்வ காட்சி அனுமானம். ஏன்னா போதுன்னா புஷ்பம், புஷ்பத்தை காணாமல் இருந்தாலும் கூட வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணுக்கு காணாமல் இருந்தால் வாசனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஓ இங்கே மல்லிகை பூ இருக்கு, இங்கே தாழம்பூ இருக்கு, புரியுதா, அந்த தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன், தாழம்பூ வாசனையை முன்னே அறிந்தவன் அந்த வாசனை வந்துச்சுன்னா அவன் என்ன நிச்சயிப்பான், இங்கே தாழம்பூ இருக்கு இல்லைன்னா வாசனை வருமோ என்று. அதையால் வந்து நாற்றத்தால் இது பூர்வ காட்சி அனுமானம், ஓது முறையால் அறிவின் அளவு உணர்தல் கருதல் அனுமானம். அதையால் உரையினாலும் அறிவினாலும் அறிவது உணர்தல் கருதல் அனுமானம். உரை என்கின்ற நூல்களின் மூலமாக, அதன் மூலமாக வருகின்ற யுக்தியின் மூலமாக அறிவினால உணர்தல் கருதல் அனுமானம். நீதியான் முற்கண்மபலன் நிகழ்வது இப்போது செய்தி ஆதியாக வரும் என்ற அறிதல் உரையால் அனுமானம். அதனாலே முன்கண்மபலன் நிகழ்வது இப்போது இச்செய்தி, அதாவது முன்னே செய்த வினையின் பயனை இப்போது அனுபவிக்கின்றோம் என்று எண்ணுவது இருக்கு. அது வந்து எப்படின்னா அது உரை அனுமானம்ங்கிறார். உரை அனுமானம் என்று சொன்னால், உரை அனுமானம் என்று சொன்னால் இப்போ சுந்தர உங்கள் தேவாரத்தில் முந்தி செய்வினை இம்மைக்கன் அழிய சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார், சுந்தரர் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா சிவருமானுக்கு தோழர், சிவருமானுக்கு தோழர், அவர் தான் பொய் சொல்லி இவரை மாட்டி வச்சார். யாரு சிவருமான் தான் பொய் சொல்லி சுந்தரரை மாட்டி வச்சு திண்டாட வச்சு விட்டார், மாட்டி வச்சு விட்டார். அதனால் நம்பினார் அவரை, யாரை நம்பினார், சிவருமான நம்பினார், நம்ம தோழர் தான் அப்படின்னு நம்பினார், மாட்டி வச்சு விட்டார். அவள்கிட்ட சொல்லிவிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லாமே அப்படியே கோயிலுக்கு விட்டார். எங்கே

0: திருவொற்றியூர். அதனாலே சுந்தரம் சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால், முந்தி செய்வினை இம்மைக்கண் அழிய, முந்தி செய்வினை இம்மைக்கண் அழிய, மூர்க்கனாகி கடிந்தன காலம் என்பது திருவிடங்குதூர் தேவார். அதனாலே இப்பொழுது அனுபவிக்கின்ற பலனுக்கு இது காரியம், இதற்கு காரணம் முன்னே செய்த வினை, முன்னே செய்த வினை. அது அன்னைக்கு கூட சொன்னேன், கந்தபுராணத்திலே சலந்தராசுரன் ஒருத்தன், அவன் சௌர்மானுடைய கோபத்தில் பிறந்தவன். அவன் அந்த கோபத்தை கடலில் எரிஞ்சார். அவன் ஒரு புத்திரனாக உண்டான, அதை வருணன் வளர்த்தான். சலத்திலே அவன் வளர்ந்தபடினா சலந்தரன் என்று பெயர், அவன் வந்து பரமாகிட்ட வர வாங்கிட்டான், எல்லா வகையிலையும் கெட்டிக்காரன் ஆகிட்டான். எல்லா வகையிலையும் பரமா வந்து தூக்கி கொஞ்ச நேரம் பரமா வந்து அவன் அழுதானா, அந்த சத்தம் பரமலோகத்துக்கு போச்சான். ஈனு கேளுங்க, போச்சா? உடனே பரமாவுக்கு இந்த சத்தம், இவ்வளவு பெரிய சத்தம் வர்றது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்துட்டார் கடலுக்கே. அவன் வருணன் என்ன என்ன மாதிரி, நான் ஒரு புள்ளை பெற்றிருக்கேன் சாமி, இந்த பிள்ளைய நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பரமாகிட்ட கொடுத்தாரு. யார்? வருணன் கொடுத்தான். வாங்கி மடியில் வச்சார். அவர் பரமாவுடைய நாலு தாடி பிடிச்சிக்கிட்டு அந்த பையன் உடம்பாடேன்றான். படாத பாட்டு போட்டு பரமாவுக்கு கண்ணீரே வந்துருச்சான். பரமாவுக்கு கண்ணீரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு உபசாரம் சொல்லி அதுலேருந்து அவர் தப்பிச்சது போச்சு. யார் அந்த பயல்கிட்ட? அருமையான பையன், சரி. அவன் வந்து அசுரகுலத்தில் சேர்ந்துட்டான், அசுரத்தை சின்னவரை சொன்னேன். சாலாந்திரம் என்கின்ற ஒரு பட்டணத்தை அமைச்சேன். அதனால பிருந்த என்கின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன். அப்படி கல்யாணம் பண்ணி இருக்கும்போது அவனுக்கு சும்மா இருக்க முடியல, சண்டை போடணும்னு ஆசை வந்துச்சு. சண்டை போடணும் ஆசை வந்தால் விஷ்ணுகிட்ட போனால் நம்மால் முடியாது அப்படின்ட்டாரு. பரமாகிட்ட போனால், இந்திரன்கிட்ட போனால், எல்லாருமே உன்னோட சண்டை போட முடியாது அப்படின்ட்டான். அதுக்கு மேலே வந்து நேராக சவுர்மாட்டை சண்டைக்கு போனேன், சவுர்மாட்டை சண்டைக்கும் போது ஏழை மலையில் பாதியில் ஏறும்போது சவுர்மான்னு ஒரு கிழவராக வந்தார். வந்து எங்கே போகிறேன்னாரு. இந்த மாதிரி சவுர்மானோட சண்டை போட போகிறேன்னா. அப்படியா, சவுர்மானு சண்டை போட்டின்னா நீ சிரிக்க மாட்டியே அப்படின்னார். அப்படின்னா இருந்த பெரியவர், என்ன இப்படி சொல்லி போடுற, பிரம்ம விஷ்ணுக்கெல்லாம் எனக்கு புறமுது கொடுத்து ஓடி போட்டேன், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா. இப்போ அப்படின்னா நீ ஒரு இது வைக்கிறேன், ஒரு சக்கரம் போடுற, அதை நீ எடுன்னாரு. கால்னால சக்கரம் போட்டார், பெருவலாலே ஒரு வட்டமாக பூமியில் சக்கரம் போட்டார். அதை எடுத்துட்டேன், எடுத்து மெல்ல மெல்ல மெல்ல வச்சு தலையில் வச்சான், ரெண்டாக பிளந்துருச்சு. அப்படி பிளந்த பிற்பாடு ஏழை கொஞ்ச காலம் பார்த்தா அந்த பிருந்த அரண்மனையிலிருந்து பார்த்தா அவன் வரவே இல்லை. அதன் பிறகு ஏழை அந்த பிருந்தை அடைய வேணும்னு ஒரு புண்ணியவன் அந்த சோலையில் பெரிய தவசி, நல்ல தாடி, உருத்தராட்சம், திருநேரு, கமண்டலம், அந்த திருநேரு சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகான் சோலையில் இருந்தார். அவள் வெளியில் வந்தா, வெளியில் வந்தபோது ரொம்ப நாள் ஆச்சு கணவனை காணான்னு சொல்லி வெளியில் வந்தா, அந்த சாமியாரை கண்டா, அந்த சாமியார்கிட்ட போய் நமஸ்காரத்தை பண்ணா, அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொன்னார். என்ன சமாச்சாரம்னார், இந்த மாதிரி ஏழையனுடைய கணவன் சௌகருமானோடு சண்டைக்கு சென்றார், இதுவரையிலும் வரவே இல்லை. நீங்கள் முக்காலம் அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. அதனாலே நீங்கள் என்னுடைய கணவனுடைய சமாசாரத்தை உங்களுக்கு தெரிய முடியா சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டா. ஆஹா, உன்னுடைய கணவன் சௌகருமானோட சண்டைக்கு போய் இறந்து போயிட்டான் அப்படின்னா. அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்து புரண்டாள், அழுதாள். அவளை வேலை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தடவி புரியுதா, தட்டி கொடுத்து தடவி கொடுத்து பயப்படாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு தேத்தினாரு. நீங்கள் எல்லா வகையிலையும் கட்டிக்காரங்க, என்னுடைய கணவனை எழுப்பி தர வேணும்னா. அதே சொன்ன உடனே ரெண்டு குரங்குகள் வந்து முதல்ல சிங்கம் துரத்துச்சு. அப்போது தான் வந்து அந்த சாமியார் அடைக்கலம் இருந்தா, அந்த சிங்கத்தையே மறுபடியும் இரண்டு குரங்குகளாக மாற்றினார். அந்த ரெண்டு குரங்குகளும் போய் அந்த சலந்தராசனுடைய சரீரத்தை கொண்டு வந்து அதையால் அவருடைய ஆற்றலால், அவருடைய திறமையினாலே மகாவிஷ்ணுப்பா மகாவிஷ்ணு ஒட்டி விட்டார். சரீரத்தை ஒட்டி அதுக்குள்ளே ஒரு புகுந்துட்டார். அப்போ ஊர் புகுந்ததை அவளுக்கு தெரியாது. உடனே சலந்தராசன் எழுந்துட்டா, எழுந்த உடனே அவளுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி முடியாது. எல்லாம் மறந்துட்டான், எல்லாமே கணவன் எழுந்துட்டான்னு சொல்லி எல்லாம் மறந்துட்டா. அதன் பிறகு சில காலம் கூடியிருந்தார்கள். அப்படி கூடியிருக்கும்போது ஒரு நாள் அசந்து தூங்கிட்டார். ஆறு விஷ்ணுவானா அசந்து தூங்கிட்டார். அந்த சமயத்தில் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு விட்டா, இவன் நம்ம கணவன் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ணா தெரியுமா, வஞ்சகன் வஞ்சகன் நம்மையா மாற்றி விட்டான், நம்மளை கெடுத்து விட்டான் என்று சொல்லி உடனே சாபத்தை போட்டா. என்னை வந்து மயக்கி ஏமாற்றிய போது போல உன்னை ஏமாற்றி உன்னுடைய மனைவியே ஒரு ராட்சசன் கொண்டு போக இந்த குரங்குகளை கூட்டி கொண்டு நீ தீவாயாக அப்படின்னு சாபத்தை போட்டுட்டு அக்கினியை மூட்டினா இறந்துட்டான். பிரிந்தேன். அதன் பிறகு ஏழே அந்த ஒரு பாடம் அந்த சாம்பலில் கடந்து புரண்டாரு புரண்டாரு. அப்படி புரண்ட போது தேவரெல்லாம் வந்து சொல்லி பார்த்தாங்க கேட்கல. அதன் பிறகு சாமிகிட்ட போய் சொல்ல உமாதேவி ஒரு விதையை கொடுத்தாளா, அந்த விதையை கொண்டு வந்து அயால் இந்த விதையை கொண்டு போய் இந்த சாம்பலில் தெளியுங்க, ஒரு செடி முளைக்கும், அது பெண்ணாக மாற அந்த பெண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, மயக்கம் தேரும் அப்படின்னு. அதன் பிறகு அயால் கொண்டு வந்து விதைச்சார்கள். அது துளசியாக முளைச்சது, அதான் துளசி, துளசி நம்ம சாமிக்கு உரியது முளைச்சது. அப்புறம் அது பெண்ணாக மாறியது, அந்த பெண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால தான் அந்த துளசி மற்ற செடியெல்லாம் இருக்கிறதுக்கு பிருந்தாவனம்னு வச்சாங்க. என்ன வேணும் பிருந்தாவனம், பிருந்தேன்னு பேர். அதனாலே எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது ராமாவனா ராமனாக அவதாரம் பண்ணினான். ராமாவதாரத்தில் அந்த முன்னே செய்த அந்த பிருந்தைக்கு செய்த அந்த பாவம் வந்து விட்டது, பிரத்யட்சமாக நடந்தது. இதனாலே முன்னே செய்த வினை இப்பொழுது பயனாக வந்து விட்டது என்பதுதான் இதில் என்ன சொல்றாரு. நீதியார் முற்கண்மபலம் நிகழ்வது இப்போது இச்செய்தி. முற்கண்மபலம் இப்போது நிகழ்வது இந்த செய்தி. ஆதியாக வரும் பயன் என்று அறிதல் உரையால் அனுமானம். இதையால நூல்களாலே இது காணப்படுவது, நூல்களாலே காணும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா, முன்னே ஜென்மம் உண்டு, முன்னே ஜென்மம் உண்டு. அப்ப பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுதா, பிறவி என்பது உண்டு என்பது நிச்சயிக்கப்படுகிறதா, அந்த பிறவியிலே செய்த அந்த செயல்களும் நிச்சயிக்கப்படுதா, அந்த செயலுக்கு உண்டான பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்பதும் நிச்சயிக்கப்படுகிறோம். விளங்குதா? இது வந்து உரையினாலே நூல்களாலே காணப்படுவது, நூல்களினாலே காணப்படுவது. இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் மூன்றினாலும் காணப்படாத பொருள்களை இப்ப முன்னே செய்தது நமக்கு தெரியாது அல்லவா, தெரியாது அல்லவா, இப்பொழுது பயன் மூலமாக தெரிகிறோம் அல்லவா, பயன் மூலமாக. அதனாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆமா ஆகம பிரமாணம், ஆகமம்பாயி ஆகம என்பது நூல்கள் எல்லாமே தழுவியது, எல்லா நூல்களையும் தழுவியது. இந்த இடத்துல எல்லா நூல்களையும் எந்த ஆகமசாரமாக இருக்கிற மற்றைய புராணங்களும் சாத்திர தோத்திரங்களும் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்வது இப்போ ஆகம், நூல் அளவைன்னு சொல்றது, நூல் அளவை என்று கூட சொல்லலாம். ஆகையினாலே இப்படி காட்சி பிரமாணம், கருதற் பிரமாணம், ஆகம பிரமாணம் இந்த மூன்றினாலும் இப்போ உண்டு என்று எண்ணுகிறோமா. அதனாலே இந்த ஆகம பிரமாணத்தில் தான் இப்போ காட்சி பிரமாணத்தாலும் கருதற் பிரமாணத்தாலும் அந்த பதிவு சுவாசத்தை காண முடியாது. காட்சி பிரமாணத்தாலும் கருதல் பிரமாணத்தாலும் அனுமானத்தாலும், கருதல் என்றாலும் அனுமானம் என்றாலும் உண்டு. அந்த காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் இரண்டினாலும் பதிவு சுபாசத்தை காண முடியாது, பதிவு சுபாசத்தை காண முடியாது. பின்ன எதனால காணும் என்றால், ஆகம பிரமாணம், ஆகம பிரமாணம், ஆகமத்தின் மூலமாகத்தான் இந்த பொருளை நிச்சயிக்கப்படும். பதிவு சுபாசம் பொருளையும் ஆகமத்தின் மூலமாகத்தான் இது நிச்சயிக்கப்படும். ஆமா, இதற்கு மேலே இப்பொழுது பிரத்யட்சமா இப்ப எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். இப்ப சரீரம் இருக்கா, சரீரம் இருக்கா, இந்த சரீரம் வந்து ஷடம், சரீரம் ஷடம் ஷடம் ஷடம். இந்த சட பொருள் இப்ப இயங்குகிறது, சட பொருள் இப்ப இயங்குறது. இப்ப இந்த சட பொருள் இயங்காது, இந்த சட பொருள் இது சட பொருள். அதே போலத்தான் சரீரமும், அதுல வந்து உயிர் இல்லாமையினால அது இயங்கவில்லை, இது உயிர் இருப்பதனால இயங்குது. இது இது அனுமான பிரமாணம், இது அனுமான பிரமாணம். உயிர் இல்லைன்னா சரீரம் இறங்காது அல்லவா, உயிர் இல்லைன்னா இறங்காது அல்லவா, அப்ப உயிர் இருக்குது இருக்குது இருக்குது. இது நல்லா பசுவை கண்டுட்டான், பசு பசுவை கண்டுட்டோமா. ஆமா, இப்படி பசுவை கண்டமா, அதுக்கு மேல இந்த பதியை காண்பதற்கு என்னன்னு கேட்கிறீங்களா. இந்த உலகத்து பொருள் எல்லாம் எங்குது பாரு, சூரியன் முதலாக, சூரியன் முதலாக மற்ற நட்சத்திரங்கள், சந்திரன்கள், அக்கினி, காற்று, மழை, இத்தனை பொருள்கள் இயங்குது அல்லவா, இத்தனை பொருள் இயங்குது அல்லவா, அத்தனையும் சடப்பொருள், அத்தனையும் சடப்பொருள். இப்போ காற்று வருது அல்லவா, காற்று வருது அல்லவா, எங்கேருந்து வருது, அப்புறம் நின்றுக்குது இல்லை, ஏன் நிற்குது. இப்போ நம்ம காத்தாடியை போடுறோம், அதுக்கு நிற்கிறதுக்கும் சுச்சு இருக்குது, போடுறதுக்கும் சுச்சு இருக்குது, புரியுதா. ஆன் ஆப்பா, அப்ப எப்படியா ஆன் ஆஃப், இப்படி அதே மாதிரி இப்படி உலகத்திலே வருகின்ற காற்று இருக்குது பாரு, பூத சம்பந்தமான காற்று. இந்த பூத சம்பந்தமான காற்றுக்கு ஆன் ஆஃப் ஆறு பண்றா சம்பிகேஸ்வரர். இப்ப இது மூலமா என்ன தெரிகிறது, இப்ப பிண்டத்தை இயக்குகிறான். பிண்டத்தை இயக்குது உயிர், அண்டத்தை இயக்குது கடவுள். பிண்டத்தை இயக்குவது உயிர், சரீரமாகிய பிண்டம் செடப்பொருள் இது இயங்காது. ஆனா எங்குது, எதங்கு இயங்குது, எதனால இயங்குகிறது? உயிர் இருப்பதனாலே, உயிர் இருப்பதனாலே, அறிவு பொருளாகிய உயிர் இருப்பதனாலே இந்த சடப்பொருள் இயங்குகிறது. அதே போல உலகம் முழுவதும் சடப்பொருள். அத்தனை சடப்பொருளை யாரு இயக்கிறார்? காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி என்று வருது அல்லவா. அதனாலே காற்றை இயக்குகிறான், சூரியனை இயக்குகிறான், சந்திரனை இயக்குகிறான், மழையை இயக்குகிறான், பனியை இயக்குகிறான், எத்தனையும் இயங்குகிறது அல்லவா. இப்படி இயங்குவதனாலேயே ஒருத்தர் இயக்குகின்றவர் ஒருவன் இருக்கிறான். இயங்குவதனாலே, சடப்பொருள் இயங்குவதனாலே அதை இயக்குகிறவர் ஒருவன் இருக்கிறார் என்று கருதலாம், கருதலாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு விரண்மிண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அந்த தோங்கிறது எந்த எழுத்தினுடைய கூட்டு? இட் பிளஸ் ஓ தோ. இட் பிளஸ் ஓ தோ. அந்த இத்து எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா மறை முதல் வேதத்தினுடைய முடிந்த முடிவாயிருப்பது எது? பிரணவம். ஓம். அந்த ஓங்காரத்தை எதோடு கூட்டி? இத் என்பதோடு கூட்டி எல்லா மறை முதல்மை எடுத்த மொழி எடுத்து கூட்டி மல்லல் நெடும் தமிழால். எப்படி பாடினார் எங்க ஞானசம்பந்தர்? அருமையான தமிழ்ல பாடினார். மல்லல் நெடுந்தமிழால் ஏன் காதை பிடிச்சாரு? தன்னுடைய விண்ணப்பம் இறைவர் பால் சாத்துதற்கு எல்லா உயிரிலும் ஏதேனும் விண்ணப்பித்தால் அது எதன்படி கேட்பான்? எங்க இறைவன் காது கொடுத்து கேட்டேன் பத்திய. அதனால எல்லாருடைய விண்ணப்பம் செவிசா சாற்றுவதற்கு இடம் எது? திருச்செவியை சிறப்பித்து தோங்கிறது ஆரம்பிச்சார். இதுக்கெல்லாம் அவர் தெரியலன்னு யாரு தான் செய்யறது? யார் தருவா? எங்க உரையெல்லாம் உரையாகுமா? உரையாகும். இப்படி உரைக்கு உரையாய், வரலாற்றுக்கு வரலாறாய், ஞானத்துக்கு ஞானமாய், ஞானத்துக்கு ஞானமாய். சில பிழிவுகளை ஞானமா சொல்லிட்டாரு சுவாமி. எல்லா ஆகமங்களும் என்ன சொல்லுது சுவாமி அப்படின்னாரு. எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணி என்னமோ இருபத்தி எட்டுங்கிறாங்க, உவாங்கிறாங்க, அதுங்கிறாங்க சுவாமி. இந்த ஆமெல்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, எல்லாம் வர முடியல வேற இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, ஒன்னும் விளங்கலையே சுவாமின்னாரு. என்னடா உனக்கு வேணும்னாரு. அந்த எல்லா ஆமங்களும் சொன்னதுடைய பிழிவு அது சொன்னா போதும்னாரு. அவ்வளவும் இந்த ஆன்மா கரையேறணும்னா ஆண்டவனை வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானுங்களா சொல்றா? இந்த எண்ணில் ஆகமும் எம்பிய இறைவர் தாம் பிழிந்துட்டத, ஆமத்தினுடைய பிழிவே பிடிஞ்சு வச்சுட்டத. இப்படி ஞானத்துக்கு ஞானமாய் ஒரு பெரிய காப்பியம் இருக்கும் என்றால் பெரிய புராணம் தான். பெரிய புராணம் தான் இருந்தா சொல்லலாம், இருந்தா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. கொண்ட தொகை முன் பாட செடுமறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார்? அப்ப அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறார்? அடியார் உள்ளத்தில் இருக்கிறார். அப்ப பேணலால் எம்மை பெற்றார், தந்தது உந்தன்னை, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், இணையாது ஒருபோதும் இருந்து. இப்படி எல்லாம் இருக்கிற அறிவிப்பாருடையதை தெரியணும். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த செய்வ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல் மின்னர். அப்புறம் இப்படி எல்லாம் பல நாள் இருந்தார். பிறகு அந்த சமாதானம் ஆச்சு அப்படிங்கறத சொல்லல. சொல்லல ஏன் கேட்டா அது அப்படியே வாழா விட்டுட்டு. இவர் பாடிய திருத்தொண்ட தொகையை அவர் கேட்காம இருக்க முடியாது. யாரு? விரல் மீண்டர். எல்லாருக்கும் அடியேன் சொல்லும் போது யாருக்கும் அடியேன்? இவர் டூ விட்டாரு. இவருக்கும் வணக்கம். விரி போடில் சூழ் குன்றார் விரண் மீண்டர்க்கு அடியேன். அப்படி என்ன இருக்குது? இவர் யார் புறகுன்னு சொன்னார், அந்த புறகுங்கிற வாயில எது வந்துட்டு? விரி போடில் சூழ் குன்றையார் விரல் மீண்டர்க்கு அடியே. அதான் சொல்றது. ஒரு ஒரு தனித்தன்மை எழுதியிருக்கிறோம் எங்க புத்தகத்துல. எந்த பெருங்காப்பியத்திற்கும் வில்லன் உண்டு. வில்லன் உண்டு, உண்டா இல்லையா? ராமாயணத்துக்கு வில்லன் உண்டு, ராவண. மணிமேகலைக்கு நேரடியா வில்லன் இல்லை, ஆனால் அவளை அடையணுங்கிறதுக்காக அந்த இவன் துரத்திட்டே வந்தான். சிலப்பதிகாரத்துல வஞ்சிப்பத்தர், சிந்தாமணியில கட்டியங்காரன், பெருங்கதையில அந்த இவன் அல்லவா? இப்படி ஒவ்வொருத்தரா இருக்கு. ஆனால் எங்க பெரிய புராணத்துக்கு காப்பிய தலைவனுக்கு பயமே எதுவுமே இல்லை, வில்லன் கிடையாது. உடனே கேட்பான், ஐயா விரல் மீண்டர் இப்பதானே முடிச்சீங்க, நீ இல்லைங்கிறீங்களே? பகைமை அல்ல, கருத்து வேற்றுமை. மூடி முழுப்புறாங்க கூடாது. கேளு சொல்றேன், மூடி முழுப்புறாங்க கூடாது. பகைமை எதனால வரும்? ஒண்ணு மண் காரணமா, அல்லது பெண் காரணமா, அல்லது பொன் காரணமா, அவ்வளவுதானே சுவாமி? மண் காரணமா பாரதம், பெண் காரணமா ராமாயணம், மண் காரணமா இன்னொரு ஆளு சிந்தாமணி, பெண் காரணமா மணிமேகலை, சிலப்பதிகாரம் பொன் காரணமா. இதானே திருப்பி திருப்பி வில்லன் வர்றான். எங்க விரல் மின்றருக்கும் சுந்தரருக்கும் எதனால் மண்ணா பொண்ணா பெண்ணா? அன்று அன்று அன்று அடியவராயிருந்து வணங்கவில்லையே என்பது. ஆனா இவருக்கு இவ்வளவு பெரிய அடியவர்களை எப்படி இந்த ஆன்மா வணங்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு ஒண்ணு. எனவே இந்த கருத்து வேற்று. ஆதலால் பின்னால் என்னாச்சு, விரி பொழில் சூழ் குன்றையார் விரல் மின்டற்கு அடியே. இன்னொரு ஆள் கருத்து வேறுபடுவார், ஏயர்வோன் கழிக்காம நாயனார், அங்கேயும் கருத்து வேற்றுமைதான். மண்ணும் அல்ல பெண்ணும் அல்ல பொண்ணும் அல்ல, அதான் வில்லன். ரெண்டாவது ஏயர்வோன் நாயனாருக்கு சுந்தரர் அழியணும்னு நினைச்சாரா, இல்லவே இல்லையே. விரல் மின்ற அடியும் நினைச்சாரு, இல்ல கருத்து வேற்றுமை தான். என்ன பெற பரம்பொருளாக இருக்கிற இறைவனை போய் ஒரு தூது விட்டாரு, அவர் எளிவந்து இருக்கலாம், நாம செய்யக்கூடாது. இல்ல நாம செய்யணும், ஒரு பெரியவங்க பெட்டி எடுத்துக்கிறேன் நாங்க வச்சுங்க, அது அவங்க பெருமையை காட்டலாம். இல்ல இல்ல கொடுங்க பெட்டிய, அடாராடா கொடுங்க என்று வாங்கிக்கணுமே தவிர தூக்கிட்டு வாங்க கூடாது. சிவ சிவ இதுதான், இதான் வேற ஒண்ணும் இல்ல. பெரியவர் பெரியவர் தான் ஆண்டவன், அவர் எளிவந்தாருங்கிறதுக்காக ஒரு தூதுக்கு போய் சொல்லலாமா? கருத்து வேற்றுமை. பெருமான் அவருக்கே சோழ நோய் கொடுத்து இவர் போயிருங்க. ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் பயமையே சுவாமி. பயமையில்லாத ஒரு காப்பியம் இருக்கும் என்றால் திருத்தொண்டர் பிராணம் ஒன்றுதா இருக்கான்னு பாப்பமே. அப்படி பல தனித்தன்மைகள் இங்கே அமைந்திருக்கின்றன. இப்படி இருந்த விரல் மீண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தாழ் நிடற்கீழ் மிக்க கணநாயராகும் தன்மை பெற்று விளங்கினார். இங்க எப்படி அந்த தான் கொண்ட அந்த குறிக்கோள்ல அந்த நெறியும் அந்த ஒழுக்கம் தவறாமல் இருந்து வெற்றி பெற்றாரோ, இவர் வெற்றி தான், திருத்தொண்ட தொகை பாடிய வெற்றி. என்ன விரல்னார் இவருடைய இந்த குறிக்கோள் வலுவாமல் இருக்கவும் இவர் ஒருவாறு ஒதுங்கும் உள்ளே சென்றமையினால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, ரொம்ப அருமை. கம்பர் பெருமான் சொன்ன மாதிரி எல்லாரும் வலுவாவி இந்த கைகேயி போய் அரச வாங்கறவன கெடுத்து எல்லாரும் கைகேயி ஒழிக என்று சொன்னார். கம்பர் அப்படியே வந்தார், என்னடா சொல்றீங்க கைகேயி ஒழிகனர், கைகேயி வாழ்க. கைகையினுடைய இரக்கம் இன்மையன்றோ இவ்வுலகங்கள் பருக்கும் தொல்புகள் அமுதினை பருகின்றதுவே. அந்த அம்மாளுக்கு இரக்கம் இருந்து நீங்க அரசியல் வந்து உடனே சரி அப்படியான பெரிய பையன் ஒண்ணு சின்ன பையன் ஒண்ணுதான் அப்படிதான் நினைக்கிறீங்களா? ஆமாடிமா வேணா. ரெண்டாவது நின்மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உண்மையவாமே ஆளுதி குன்றேன் உரை குன்றேன். இதுக்கெல்லாம் ஒரே வேணாம், வேண்டியது இல்லை சாமி, இது எனது ஒரே அளவு வேண்டியது இல்லையா. உரை குன்றேன் என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் இந்த நாடிரவாமனே வேண்டும். அவனை காட்டுக்கு போக சொல்லுவான் அவ்வளவுதானே தவிர பரதன் நாளைக்கே இருந்து முடிச்சு விட்டுலான்னு. சரி நீங்களும் சொல்றீங்க நானும் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, ஒத்துக்கிட்டு இருந்தா ராமாயணம் வருமாடா? வராது. அது போல விரல் மீண்டர் இந்த மாதிரி புறகின்று உரைப்ப இந்த மாதிரி அமைப்பு இல்லாம திருத்தொண்ட தொகை வருமா? எனவே விரல் மீண்டர் புறகின்று உரைத்தது வாழ்க வெல்க அப்படி இப்படி எல்லாம் வேறு பெரிது என். எனவே கணநாயராகும் தன்மையினர் இங்க கூட ஒரு அமைப்பு நாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறோம், செஞ்சிருப்போம், ஆராய்ச்சி முன்னோட தான் எழுதிட்டு இருக்கிறேன். ஒரே எழுதி முடிஞ்சு போச்சு, பெரிய பிராணம் ஏதோ குருவருள் தேர்வருள் இருந்தது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு முன்னுரை ஒண்ணு தரணும், சேக்கிழார் யாருங்கிறது. ஆமாமா சேக்கிழார் யார் அப்படின்னு தந்தோம். நமக்கு ஏதோ ரொம்ப கிஞ்சி தறிவு, இந்த கிஞ்சி தறிவு கொண்டு வருது. இந்த 63 நாயன்மாரிலும் வீடு பேரடைந்த நிலையை எவ்வாறு கூறுகிறார், எவ்வாறு கூறுகிறார் அப்படி ஒரு தொகுப்பு வேணும். இப்பதான் அதெல்லாம் படிக்கிறோம், வேற எங்க எங்க படிச்சோம், படிக்கல. நீ பாருங்க இவருக்கு கணநாதராகும் தன்மையினர். சுந்தரருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கூட கணநாதராகும் தலைமை கொடுத்தார். சரி கண்ணப்பருக்கு மாறிலாய் வலத்தில் நிற்க, வலது பக்கம் நம்ம அம்மாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு அடியின் கீழ் இருக்க என்றார். கோட்புலியாருக்கு இந்நிலையே நம்பால் அணிவாய், இந்நிலையே நம்பால் அணிவான்னு எப்படி, அப்படி எப்படி எந்த நிலைமையில இருந்த 63 வரலாறு அமைக்கும் போது இப்படி இருக்கணும். கோட்புலியார் எப்படி அமைக்கணும்னு கேட்டா கையில ஒரு வாங்கருவா அப்படி இருக்கணும். ஏன் கேட்டா எல்லாரையும் அந்த சிவ சொத்து சாப்பிட்டவங்களை எல்லாம் வெட்டி விட்டார். ஒரு குழந்தை குவா குவா குழந்தை, சுவாமி இது வந்து நெல்லு திங்கல இன்னும் சாப்பிட வைக்கல அதனால இது விட்டுடலாமே. மூச்சு இவங்க அம்மா பால குடிச்சது இல்ல, அவங்க அம்மா எந்த நெல்ல தின்னா, இந்த நெல்லதான் வெட்டினர். அப்படி இந்நிலையே நம்பால் அணைவாய் கோட்புலியார. எனவே கோட்புலியார் உருவத்தை அமைக்கணும், எப்படி அமைக்கணும், கையில வாங்கறவா கூட அமைக்கணும். சிவ சிவ ஆனாயர் இந்நிலையே நம்பால் அணைவாய், இதெல்லாம் இப்பதான் சாமி படிக்கிறோம், ஒத்து நோக்கும் போதுதான் தெரியுது. இந்நிலையே இப்ப நீங்க 63 அடைந்த பேரு என்று தலைப்பு கொடுத்து பேசணும். ஆமா ஆமா பெருஞ்சமாவே பேசுறத கொடுங்க தலைப்பு, அப்படிலாம் படிக்கட்டுமே முதல்ல. அப்ப இந்நிலையே நம்பால் அணிவாய்ங்கிறது ரெண்டு பேருக்கு, ஆனா இருக்கு இப்படி வாசிச்சார், இப்படியே வாராஜா இப்படியே இருக்கணும். எனவே ஆணாயர் வரலாற்றுல பூ குடல் வச்ச மாதிரி இருக்கணும், கோட்புலியார் வரலாற்றுல கையில வாங்குற வச்ச மாதிரி இருக்கணும். சிவ சிவ அப்பதான் பெரியபுராணத்துடைய நெறிப்படி செஞ்சு இப்படி எல்லாம் இருக்குது. எப்படியானா வந்து நீங்க முத்தியில வந்து நீங்க பின்னால சைவந்தான் என்ன சொல்லுது, சாலோக சாமி இப்ப சாரோக சாயுச்சியம் சொல்லுது. அப்படியானால் சாயுச்சியம்ங்கிறது இறைவனுடைய திருவடி அடைந்தால் தான் சாயுச்சியம். இந்த கணநாதராகுன்றது இப்படியே இருக்குங்கிறதெல்லாம் சாயுச்சியம் அல்ல. எனவே அடிவர் 63 பேருக்கு கொடுத்த முத்தி நிலையில் வேறுபாடு உண்டா என்றால் வேறுபாடு இல்லை. அப்படி எழுதணும் முதல்ல என்ன கேட்டா, 63 நாயன்மார்களுக்கும் இறைவன் வீடு பேறு வழங்கினான் என்பதில் ஐயமின்றி, ஆயினும் அவரவர்களும் தாம் தாம் பெற்ற முத்தி நிலையை ஒவ்வொரு வாய்பாட்டால் கூறினார் என்று சொல்லணும். இல்ல நீங்க பெருமை சிறுமை கருதுவீங்க, பெருமை சிறுமியே கிடையாது. நாவுக்கரசருக்கு என்னறிய சிவஞானத்து இன்னமுதின் வடிவாயி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணிந்திருந்தார். அதுதான் சிவஞான சித்தி சொல்லுது. நாங்கள் எங்க சைவ சித்தாந்தத்தில் சொல்லற முத்தி என்னன்னு கேட்டா, சிவனடியை சேரு முத்தி செப்புவது இங்கு யாமி அப்படி சொன்னது நாவுக்கரசர். அப்படி இன்னும் சில பெருமைகள் தான் சொல்ற. மற்றவங்களுக்கு எல்லாம் இப்ப ஞான சம்பந்தம் இருக்கு, ஜோதியில் புக்கு ஒன்றாயினார். ஆகவே 63 வீடு பேரடைந்த மாறுபாடே இல்லை. ஆனால் சேக்கிழா பெருமான் எடுத்து சொல்லுகின்ற அந்த சொற்களால் இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இவரை ஏன் கண்ணநாதரா போ சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். ஆட்பாளவர் கருள் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க வேண்டாம். அளவில்லை, அதுக்கெல்லாம் நீ காரணம் சொல்ல முடியாது. அப்படி வைக்கணுமே தவிர, இவர் கண்ணநாதரா தான் ஆனார், இவர் சாயுச்சியம் பெற்றார், இவர் வந்து அங்க போய் சைவந்தானம் வைக்கப்படாது. இதனுடைய குறிக்கோள் சைவந்தாந்தம் கூட வைக்கப்படாது. எல்லோரும் வீடு பேர் அடைந்தவர்கள் தான். அதை சொல்லுகிற அமைப்பில் சேக்கிழா பெருமான் இப்படி எல்லாம் அமைத்து காட்டுகிறார். இதுவெல்லாம் ஒரு தலைப்பு எழுதணும். 63 பெற்ற பேர்கள், பெற்ற பேருன்னு எழுதலை, பெற்ற பெருவளம் என்று எழுதணும். ஏன் தொல்காப்பியம் பெற்ற பெருவளம் பெறார்கடி உரி, அருமையான சொல்லல, அடியவர் பெற்ற பெருவளம் அப்படி போடுவோம் தலைப்பு. தலைப்பெல்லாம் நம்ம தலைவர் நமக்கு என்ன தெரியும், நம்ம தலைப்படுறது தொல்காப்பியமும் இது சித்தாந்த சாதனை பண்ணும். அடியவர் பெற்ற பெருவளம், இன்னவரெல்லாம் திருவடி அடைந்தார், இன்னவர் இப்படியே இருந்து செல்க என்றார், இவர் கணநாதராக என்றார். ஒரு சஸ்பென்ஸ்ல வச்சுட்டுமா, ஒரு 3 பேருக்கு எதை பத்தியுமே சொல்லல. யார் அடுத்த மாதம் வச்சுக்கோமா, அத 3 பேருக்கு எதுவுமே சொல்லல. வீடு பேற்ற பத்தியே பேச்சு இல்லை. விட்டலாமா சொல்லணுமா, ஒரு மாசம் தாங்காது. குலச்சரையாருக்கு சொல்லல, இசைஞானியாருக்கு சொல்லல, சடையனாருக்கு சொல்லல. அப்படியான முத்தி பேர் அடையாதவர்களா இதெல்லாம். நீங்க இது வரைக்கும் என்னல என்ன, எங்க நம்ம என்ன சார் படிச்சோம், என்ன படிச்சோம் ஒண்ணுமே தெரியல. முட்டாளுங்கிறது உண்மையான சொல்லு. 3 பேருக்கும் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா இசைஞானியார் சடையனார் சுந்தரரை பெற்றெடுத்தவங்க ஒரே பாட்டுல முடிச்சுட்டார். என்ன தெரியும் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு மகானுபாவனை பெற்றெடுத்தவங்களை பத்தி பெருமையை எப்படி சொல்றதுன்னு யாருக்கு, அம்மாவுக்கு அப்படியே சொல்லிட்டு அப்பாவுக்கு அப்படியே சொல்லிட்டார். ஒவ்வொரு பாட்டும் சொல்லிட்டார். சிவ சிவ குலச்சிறையார் அடாராடா மங்கேற்கிறது யாருக்கும் நெடுமாறனுக்கும் அமைச்சராயிருந்து இப்படி எல்லாம் இருந்துட்டாரு. அப்படியான அவங்க எல்லாம் முத்தி பேரடையிலையா, என்ன செய்யணும், என்ன செய்யணும். நின்ற சீர் நெடுமாறனாயனாரும் மங்கையர்கரசியாரும் அந்த வீடு பேரு தான் குலச்சிறையாருக்கும். ஏன், ஒரு பதிகத்துல அருமையா மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையாரையும் மங்கையர்கரசியாரையும் குலச்சிறையாரையும் மாற்றி மாற்றி ஒரு பதியம் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை கூடியவர் அதில்னாலே மங்கையர்கரசியார் நிந்தசி நெடுமாறனாரும் பெற்ற புத்தி நிலை எதுவோ அதுதான் குலச்சிறையாருக்கு. எழுதினோம், எழுதினோம். இசையானியார் தடையனார் ரெண்டு பேருக்கும் அருமையான சொல்லு. சுந்தரரே பாடிட்டார்.

0: என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன்கிறார். எனவே இருவரும் புத்தி பேரடைந்தவர். ஜெயிக்கிறார் சொல்லவில்லை, எனினும் அவர்கள் புத்தி பேரடைந்தவர். எடுத்துக்காட்டு சுந்தரசனோட என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி திருவடி பேரடைந்தவர்கள். ஆகவே சொல்லாதவர்கள் மூவர், அவர்களும் வீடு பேரடைந்தவர்களை நாம் சொல்லி முடிச்சோம். எனவே 63 ஒரே நிலையில் முத்தி பேரடைந்தவர். ஆனால் முத்திப்பேட்டில் இவரை கணங்களாக இது இவரை வந்து இப்படி இப்படி என்பால் நம்பால் அணைக, நீ திருவடி கீழ் இருக்க, நீ வளத்தில் இருக்க, ஜோதியில் புக்குக புகுக இப்படி சொன்ன இதெல்லாம் என்னைக்கு எழுதியிருக்கலாம். அதனால் இப்படியெல்லாம் வேறு பிரிதியன் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் பிரானார் விரல் மிண்டரின் பெருமை. இவரும் விடுவாரா? திருத்தொண்ட தொகை இன்னைக்கு எழுந்துன்னு சொல்லும் பொழுதெல்லாம் யார் நினைத்துக் கொள்ளணும்? விரல் மிண்டனாயனை நினைத்துக் கொள்ளணும் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் கூறும் அளவு என் அளவிற்றே. அவரை பற்றி எனக்கு என்னென்ன சொல்ல தெரியும்? ஒன்னும் சொல்ல தெரியும், 1.5 மணி நேரம் அல்லவா. அவர்தான் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர் நீதி அன்பர் திருத்தொண்டறிகுவாம். இன்னொரு பெரியவர் அவர் நீதி யாருன்னு பேரு, அமர் நீதி யார்னு பேரு. நீதிங்கிறது அமர்ந்து இருக்கான். அமர்தல்னா தொல்காப்பியத்துல மேவல் அர்த்தம். அமர்தல் மேவல், மேவல்னா விரும்புதல் அர்த்தம். நீதி என்ற உண்டு விரும்பி குடிகொண்டிருக்கிறது யாருன்னா இந்த பெரியவர்கள்தான். அமர் நீதியார் அந்த பெரியவரை பற்றி நான் பிறகு சொல்ல தொடங்குகிறேன் என்று சொல்லி முடிச்சிருக்கேன். எனவே இந்த விரல் மின்றது எல்லாம், ஆனா இந்த மாதிரிலாம் தனியா எடுத்து எங்கேயாவது சப்ஜெக்ட் கொடுக்கறோமா? விரல் மின்றல் எல்லாம் கொடுக்கறோமா தனியா? அது சின்ன வரலாறு சார், 10 நிமிஷத்துல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். சின்ன வரலாறா அது? இன்னும் எனக்கு மனசு நிறைவில்லை. என்ன பண்ணும்? திருத்தொண்ட தொகை முழுதும் சொல்லணும். இப்போ 11 பாட்டும் சொல்லி அதனுடைய அமைப்பை சொல்லணும். சொன்னா இன்னொரு 2.5 மணி நேரம், அப்பதான் விரல் மின்றல் நிறைவுபடுத்தினதாக பொருள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு முதல் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஆக இவ்வாறு காப்பு செய்வதை அருளி செய்த ஆசிரியர் நூலை தொடங்குகின்றார். முதல் அதிகாரம் 13. முதுநிலை என்று சொல்லும் பொழுது மேலான இயல்பு, பதியினுடைய மேலான இயல்பு. 3 பொருள்களை சொல்கின்றோம். பதி, பசு, பாசம். சைவ சித்தாந்தத்தில் அதிலே பதி என்பது என்ன? இறைவன். பசு என்றால் உயிர்கள். பாசம் என்பது அந்த உயிர்களை இறைவனை சேர விடாமல் தடுத்து நிற்கின்ற பொருள். இவ்வாறு 3 பொருள்கள் பேசப்படுகின்றன. இந்த 3 பொருளிலே மேலான பொருளாக இருப்பது பதி. பதி மேலான பொருள் என்றால் அது எப்படி மேலான பொருளாக விளங்குகின்றது, அதனுடைய அந்த மேலான தன்மை எப்படி உள்ளது என்பதை விளக்கி சொல்லக்கூடிய அதிகாரம். ஆகையினாலே பதி முதுநிலை என்று இந்த அதிகாரத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதுதாவது மேலாகிய இறைவனது இயல்பு என்று இந்த அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்கிறார். அதிகாரம் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால் அரசனுடைய அதிகாரம் சொல்கின்றோம். அரசன் வந்து அப்படி இருந்தபடி இருக்கின்றான். ஆனால் அவனுடைய ஆணை அவனுடைய நாடு பூரா அந்த அவனுடைய ஆணையானது செல்கின்றது. அது மாதிரி பதி முதுநிலை என்ற பெயர் அந்த தலைப்பு மேலே உள்ளது. அந்த தலைப்புக்கு என்ன பொருள்? பதியினுடைய மேலான இயல்பு என்று பொருள். அந்த தலைப்பின் பொருளை, அந்த பதியின் மேலான இயல்பு என்ற அந்த தலைப்பின் பொருளை கீழே வரக்கூடிய அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களையும் அந்த தலைப்பின் பொருள் இருக்க வேண்டும். எப்படி அரசனுடைய அந்த ஆணையானது, அரசன் ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த அரசனுடைய ஆணையானது அவனுடைய நாடு முழுக்க பரவி இருப்பது போல, எப்படி பரவி இருக்கிறதோ அது போல இந்த பதி முதுநிலை என்ற அதிகாரம், அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த பதி முதுநிலை என்ற அந்த பொருளானது அந்த அதிகாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும், அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களிலும் அந்த பதிமுதுநிலை என்ற கருத்து அந்த 10 குறட்பாக்களிலும் இருக்க வேண்டும். அதான் அதிகாரம் என்பதற்கு விளக்கம் என்று சொல்லி இந்த விளக்கத்தினை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய விருத்தியிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதுபோல இந்த பதிமுதுநிலை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களும் பதிமுதுநிலையைத்தான் எடுத்துச் சொல்லும். அதாவது பதியனுடைய மேலான நிலையினை எடுத்துச் சொல்லும். அதிலே முதல் குறட்பாவை நாம் பார்த்தோம் என்றால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரின் இறை நிற்கும் நிறைந்து. இது முதல் குறட்பா. இந்த குறட்பாவிலே என்ன செய்தியை சொல்கின்றார்கள்? பதியனை பற்றி தான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகாரம் பதிமூன்று நிலை. பதியை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த பதியனுடைய தலைமை பாட்டினை சொல்கின்றார்கள். அதற்கு எழுத்துக்களுள் முதன்மையாக இருக்கக்கூடிய அகரத்தை உதாரணமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். நம்ம அ என்று சொல்கின்றோம், ஆனா என்று சொல்கின்றோம். ஆனா நூல்கள்ல வந்து ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டான், ஆனா ஆவண்ணா இப்படி நூல்கள்ல எழுத மாட்டான். பேச்சு வழக்கில் ஆனா ஆவண்ணா சொல்றோம். இப்ப நூல்களில் எப்படி எழுதுவார்கள்? சாரியை சேர்த்து எழுதுவார்கள். சாரியை, எழுத்துக்களுக்கு சாரியை உள்ளது. கரம், காரம், கான். கரம் என்ற சாரியை சேர்த்து ஆ என்பதோடு கரம் சேர்த்து அகரம்னு சொல்வார்கள். அது அந்த கரம் என்பதற்கு எந்த பொருளும் கிடையாது. அகரம் அப்படின்னா ஆனான்னு அது கருத்து. நெடிலுக்கு வந்து காரச்சாரியை சேர்த்து சொல்லுவாங்க ஆகாரம். ஆகாரம்னா என்ன? ஆவண்ணான்னு அர்த்தம். ஊகாரம் அப்படின்னா ஊவண்ணா. எழுத்துக்கள் அப்படிதான், நம்ம பேச்சு வழக்குல தான் ஊனா ஊவண்ணா. எழுத்து எழுத்து வழக்குன்னு வரும்பொழுது உகரம், உகரம்னா ஊனா, அகரம்னா ஆனா. இந்த ஆனா இருக்கின்றதே, இந்த அ என்ற எழுத்து இருக்கின்றதே, இது எத்தனையோ எழுத்துக்களில் இதுவும் ஒரு எழுத்துன்னு சொல்ல முடியாது. எல்லா எழுத்துக்களுக்கும் தலைமையான எழுத்தா. அகரத்தை ஏன் தலைமையான எழுத்துன்னு சொன்னார்கள்? ஏன், அது அதுதான் முதல் எழுத்தாக இருப்பதனாலயா? முதல் எழுத்தாக இருப்பதனாலே அதற்கு முதன்மை வந்து விடாது. இதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் இந்த ஆனா கலந்து உள்ளது. இந்த ஆனா என்ற எழுத்தினுடைய கலப்பு இல்லாமல் வேறு எந்த எழுத்தும் இல்லை. ஏனைய எழுத்துக்கள் என்ன? அப்ப தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? ஏன்னா இந்த 247 எழுத்துக்கள் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய முதல் நூலாகிய, தமிழ் முதல் நூலாகிய தொல்காப்பியம் அப்படி சொல்லல. சிலர் ஆங்கிலம் 26 எழுத்துக்களிலே சுருக்கமாக அமைந்து இன்று உலகம் முழுக்க புகழ் பெற்று வருகின்றது. தமிழ்ல 247 எழுத்து வைத்துள்ளார்கள், அது எப்படி பிறகு சிறப்படையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் நூல்கள் தமிழ்ல 247 எழுத்துக்கள் சொல்லவில்லை. தொல்காப்பியத்தை பார்த்தோம் என்றால் அது தொடங்குகின்றது, எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. 30 எழுத்துக்கள் தான் சொல்லியிருக்கு. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 12, 18, 30, அவ்வளவுதான் தமிழ் எழுத்துக்கள். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாகுதான் ஏனைய உயிர்மை எழுத்துக்கள். எனவே அவை தனியான எழுத்துக்கள் அல்ல. ஆகவே 30 எழுத்துக்கள் என்றால் ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டு சொல்வார்கள் எழுத்துக்களுக்கு. அதிலே ஒளி வடிவம் தான் சிறப்பாக எழுத்துன்னு சொல்லப்படும். ஆனா நம்ம எழுத்துனாலே நம்ம வரி வடிவத்தை தான் நினைக்கும். ஆனால் நூல்களிலே எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவது ஒளி வடிவம் தான். ஆனா நம்ம ஒரு வரி வடிவம் எழுதுறமே, அந்த வரி வடிவம் கூட எழுத்துன்னு சிறப்பித்து சொல்லப்படாது. அ என்ற அந்த ஒளிதான், அது எழுதத்தக்க ஒளியாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுது. இப்ப வாகனங்கள்னா ஒளி எழுப்புகின்றன, இரைச்சல் ஒளி, அந்த ஒளியெல்லாம் எழுதத்தக்கதாக இல்லை. ஆனால் இந்த அ அ இ போன்ற இந்த ஒளி வடிவங்கள் எழுதத்தக்கவாக இருப்பதனாலே, வரி வடிவம் கொடுத்து குறிப்பிடத்தக்கவாக இருப்பதனாலே எழுத்துன்னு சொல்லப்படுகின்றன. அப்ப 30 எழுத்துக்கள் சொன்னாங்கன்னா 30 தான் ஒளி வடிவம். ஆனா ஆங்கிலத்துல வரி வடிவம் தான் 26, ஒளி வடிவம் நிறைய சொல்றாங்க. ஒவ்வொரு சொல்லோட சிலபிளுக்கும் அந்த ஒளி வந்து சொல்லுக்கு சொல் மாறுபடுகின்றது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பா என்ற ஒரு ஒளி வடிவம் இருந்ததுன்னா எந்த சொல்ல இருந்தாலும் அது பான் தான் ஒழிக்கும். எப்புன்னு சொல்றாங்க, சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது எப்புன்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. பீன்னு சொல்றோம், சொற்கள்ல சேர்ந்து வரும்போது அது பீன்னு ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படின்னு கூட ஒழிக்கும். அப்படி ஒரு ஒளி வடிவத்திலே ஒரு திட்டவட்டமான வரையறை இல்லாத மொழி ஆங்கில மொழி. ஆனாலும் அந்நாட்டினர் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்குவதனாலே அந்நாட்டினருடைய திறனை வைத்து அந்த மொழி வளர்ந்திருக்கின்றது. அதுபோல தமிழ்நாடும் பல வகையிலே சிறந்து ஓங்கினால் இந்த தமிழ் மொழி உலகமெங்கும் தலைத்து பரவுவதற்கு எந்த தடையும் கிடையாது. மொழி என்ற நோக்கில் பார்த்தால் அனைத்து சிறப்புகளையும் கொண்டுள்ள மொழி நம்முடைய தமிழ் மொழியா. அதிலே அகரம் மொழி முதலாக, அந்த அகரம் முதன்மையான எழுத்தாக அமைந்திருப்பதே அதனுடைய சிறப்புக்கு தான் காரணம். ஆவண்ணா சொன்னாலும் சரி, ஈனா சொன்னாலும் சரி, அதுல ஆனாவின் கலப்பு உண்டு. ஆனா என்ற அந்த உயிரெழுத்து மற்ற 11 உயிரெழுத்துகளோடும் கலந்துள்ளது. அது மட்டுமல்ல, மெய்யெழுத்துகளோடும் கலந்துள்ளது. ஈக்குன்னு சொல்லும்போது கூட அங்க ஆனாவினுடைய ஒளி கலந்துள்ளது. இதெல்லாம் பெரிய பெரிய இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆகவே ஏனைய உயிரெழுத்துகளிலும் மெய்யெழுத்துகளிலும் இந்த அகரமாகிய உயிரெழுத்து எவ்வாறு நீக்கமின்றி கலந்துள்ளதோ, அதுபோல ஏனைய உயிர்களோடும் உலகத்தோடும் இறைவனானவன் நீக்கமின்றி கலந்துள்ளான். எல்லா எழுத்துகளிலும் நிறைந்து எல்லா எழுத்துகளுக்கும் முதன்மையாக அந்த அகர உயிரெழுத்து எவ்வாறு விளங்குகின்றதோ அதுபோல எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்து உலகங்களோடும் நீக்கமர கலந்து உயிர்களுக்கும் உலகத்திற்கும் தலைவனாக இறைவன் விளங்குகின்றான். இது வள்ளுவர் கையாண்ட ஓமைதான். வள்ளுவர் சொன்னதுதான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகின்றான். எழுத்தெல்லாம் அகர முதல பொருள் பண்ணும்போது அப்படி மாற்ற, எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன, உலகு ஆதிபகவன் முதற்றே, அதுபோல உலகமானது ஆதிபகவன் என்ற இறைவனை முதற்கடவுளாக கொண்டது. அதுபோல் இங்கே சொல்கின்றார்கள், அகர உயிர் போல் என்று தொடங்குகின்றார். அகரமாகிய உயிரெழுத்து போல் அப்படின்றார்கள். அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அகரமாகிய உயிரெழுத்து போல் என்று சொன்னாலே அகரமாகிய உயிரெழுத்து எப்படி ஏனைய உயிரெழுத்துகளோடும் மெய்யெழுத்துகளோடும் நீக்கமின்றி கலந்து நிலை பெறுகின்றதோ அதுபோல எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, எங்கும் என்று சொன்னால் பிற உயிர்களிடத்தில், பிற எல்லா உயிர்களிடத்தும், பிற சடமாகிய உலகப் பொருள்களிடத்தும் நிகரில் இறை, நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்கும், எல்லா உயிர்களிடத்தும் உலகங்களிடத்தும் நிகரற்ற இறைவன் நிறைந்து நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான், அகர உயிர் போல் என்று ஓமை சொன்னார்கள். ஆக அகரத்தை இங்கு ஓமையாக சொன்னார்கள் என்றால், ஓமை சொன்னால்தான் நமக்கு வந்து இறைவனுடைய தலைமை விளங்குங்கிறதுக்காக சொன்னார்கள். மற்றபடி அவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதான். மணிவாசக பெருமானே சொல்லும் பொழுது குறிப்பிடுவார்கள், ஓய்வில்லாதன ஓமனில் இறந்தன, இறைவனுடைய திருவடியை குறிப்பிடுகின்றார்கள். ஓமனில் இறந்தன, ஓமையே கிடையாது, ஓமை சொல்ல முடியாத திருவடின்னு சொல்லிட்டு ஒன்மலர் தாள்னு அதை சொல்லுவாங்க, மலர் போன்ற திருவடிமாங்க. ஏன்னா ஓமை சொல்ல முடியாததாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு நாம உணரணும் அப்படின்னா ஒரு ஓமை சொல்ல வேண்டி உள்ளது. அதான் சொல்லற்கரியானை சொல்லி என்றார்கள். சொல்லற்கரியான்னு சொல்லாம இருந்தாலே, சொல்லற்கரியானா இருந்தாலும் அவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொல்லற்கரியானை சொல்லி மாதிரி. ஓமனில் இறந்தனர் சொன்னாலும் ஒன்மலர் தாள்னு ஓமை சொல்லியே சொன்னார்கள். அதுபோலத்தான் இறைவனுக்கு ஓமையாக சொல்லத்தக்க பொருள் வேறு எதுவும் இல்லை என்றாலும் அவனுடைய தலைமை பாட்டினை நாம் ஓரளவுக்காவது உணர வேண்டும் என்றால் ஒரு ஓமையினை, ஏன்னா ஓமையில வைத்து சொன்னாதான் விளங்குங்கிறது நம்மளுடைய நிலைமை. தெரியாத ஒன்றினை தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் நாம வந்து ஓரளவாவது அறிந்து கொள்ள முடியும். அதனால ஓமை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அகர உயிர் இறைவனுக்கு ஓமை ஆகி விடாது, இறைவனுக்கு சமமாகி விடாது என்பதை உணர்த்தத்தான் நிகரின் இறை என்று அடை கொடுத்தார்கள். நிகரற்ற இறைவன் எல்லா வகையாலும் அவன் அகரத்தை போன்றவன் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏதோ நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அகரத்தை எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். மற்றபடி இறைவன் நிகரற்றவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நிகரின் இறை என்று குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு சொல்லாட்சியும் பார்க்க வேண்டும். மேலும் அகரமானது அவ்வாறு எல்லா எழுத்துக்களிலும் கலந்திருந்தாலும் அது சடம், ஆனால் இறைவனோ ஞானமயமானவன், எனவே அறிவாகி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்து இந்த குறளுக்கு நாம் விளக்கம் காண வேண்டும். அகர உயிர் போல் நிகரில் இறை, எங்கும் நிறைந்து அறிவாகி நிற்கும் என்று நாம் கூட்டிக் கொள்ளலாம். ஆக இந்த குறட்பாவானது இறைவன் உலகு உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று சொல்வதன் மூலம் அந்த இறைவனுடைய மேன்மையினை நாம் எல்லாம் பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல உள்ளவற்றை தான் அறிய முடியும். இப்ப தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்திருக்கின்றன, அவற்றை சார்ந்துதான் நாம அறிய முடியும். நாம அறிய முடியாது. இப்ப என்னெல்லாமோ வந்துது சார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கலாம். எத்தனை விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, புது புது கருவிகளை நமக்கு தருகின்றது. விஞ்ஞானம் செய்வது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. புதிய புதிய கருவிகளை தருவதன் மூலம் நம்முடைய வேலை எளிதாகின்றது, ஆற்றல் மிச்சமாகின்றது. விஞ்ஞான வளர்ச்சி இப்படி சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு கோணத்திலே சிந்தித்தோம் என்றால் நாம் நிறைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில தான் அதை கொண்டு போய் விடுது. நமக்கு சார்புகள் அதிகமாகுது. நாம் வாழ்க்கையில ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம் என்றால் சில கருவிகள் இல்லாமல் முடியாது. வியாபாரம் மிகப்பெரிய அளவில் விரிவிந்து விட்டது, அப்ப செல்போன் வேணும். ஆனா செல்போன் எல்லாம் வசதி எல்லாம் வந்துட்டது, வியாபாரம் வளருது. ஆனா செல்போன் இல்லாமல் முடியாது என்ற நிலையும் பார்க்க வேண்டும். கம்ப்யூட்டர் இல்லாமல் முடியாது. அந்த சார்புகள் நமக்கு அதிகரிக்கின்றன. அது இந்த கருவியில ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டா அப்ப ஏற்படுத்த பாதிப்பு, அப்ப நம்மால் அறிய முடிகின்றதா? ஆகையினாலே நம்முடைய நிலை என்னவென்றால், ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் உள்ளவற்றை அறிய முடியும், இங்க இருந்தால் வீட்டில் உள்ளதை அறிய முடியாது. வீட்டில இருந்தா வெளியில் உள்ளவற்றை அறிய முடியாது. இப்படி ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவாகத்தான் நம்முடைய அறிவு உள்ளது. அது ஒரு இடத்துல இருந்தாலுமே நல்ல கவனமா இல்லாவிட்டால் அங்க உள்ளதை கூட நம்மளால அறிய முடியாமல் போய்விடும். பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டே இந்த பேருந்தை கவனிக்காமல் விடுவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய அறிவு இப்படிப்பட்ட சிற்றறிவாக உள்ளது. இறைவன் தான் அறிவாகி எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கின்ற பேரறிவு. இதன் மூலம் இறைவனுடைய அந்த சர்வ வியாபகம் இருக்கின்றதே, எல்லா பொருள்களிடத்தும் நீக்கம் நிறைந்திருத்தல், அந்த ஒரு பண்பு மட்டுமல்ல, அந்த பண்பை சொல்லும் பொழுது ஏனைய எல்லா குணங்களும் இங்கே உய்த்துணரத்தக்க வகையிலே இருக்கின்றன. என்ன, அகரம் எப்படி எழுத்துக்களிலெல்லாம் நீக்கம் நிறைந்திருக்கின்றதோ அதனை போல இறைவனும் உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னென்ன உண்மைகள் அறியப்படுகின்றன என்று சொன்னால், அப்ப எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேர் ஆற்றல் அவனுக்கு உள்ளது. எனவே அந்த வரம்பில் ஆற்றல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. அது மட்டுமா, தடையின்றி எல்லா பொருள்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான், அறிவாகி நிறைந்திருக்கின்றான், ஞானமயமாக அறிவாகி நிறைந்திருக்கின்றான் என்பதில் என்ன கருத்து என்றால், அவன் எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த பொருள் எல்லாம் அவன் அறிவான் என்று பொருள். அதான் அறிவாகி நிறைந்திருக்கின்றான். எந்தெந்த பொருள் எல்லாம் நிறைந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருள்களை பற்றியும் அவன் அறிவான். இப்ப எல்லா உயிர்களையும் நிறைந்திருக்கின்றான் என்றால் அந்த உயிர்கள் என்ன கருதுகின்றன, என்ன செய்கின்றன, எல்லாவற்றையும் அவன் அறிவான். என்ன செலுத்துறதே அவன் தான், அதான் அறிவாகி நிறைந்திருத்த. அப்போ எல்லாவற்றையும் அறிகின்றான், தான் எந்த பொருள் எல்லாம் கடந்திருக்கின்றானோ அந்த எல்லா பொருளையும் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் அறிதல் அந்த முற்றறிவுடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. எல்லா பொருளிலும் நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் உள்ளது என்பதனாலே வரம்பில் ஆற்றல் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. எதிரெல்லாம் நிறைந்திருக்கிறானோ அந்த பொருளெல்லாம் அறிகின்றான் என்பதனாலே எல்லாவற்றையும் நிறைந்திருக்கின்றான், எனவே எல்லாவற்றையும் அறிவான், அந்த முற்றறி உடைமை என்ற குணம் பெறப்படுகின்றது. இப்ப எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றானே, அப்போ அவனை தடுக்கக்கூடிய பொருள் எதுவும் கிடையாது. பாச தடை என்பது ஒன்று இருந்ததென்றால் எல்லாவற்றையும் அறிய முடியாது. ஏன்னா பாச தடை, அந்த தடை எதை தடுப்பது, அறிவை தடுப்பது. அப்ப அறிவை தடுக்கக்கூடிய தடை இல்லாதனாலதான் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் அறிகின்றான். எனவே பாச தடையிலிருந்து இயல்பாகவே நீங்கியவன், எனவே இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்ற குணமும் பெறப்படுகின்றது. எட்டு குணங்கள்ல இவையெல்லாம் வருகின்றதே. பேரர் அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், இந்த குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றது. தன் வயத்தனாதல், பிற பொருளை சார்ந்திருப்பவன் வந்து எப்படி எல்லாவற்றிலும் நீக்கவரை நினைந்திருக்க முடியும்? பிற பொருளை சார்ந்திருப்பவன் அந்த பொருள் வழியில தான் தான் நிற்கணும். ஆனா சுவாமி எப்படி நிற்கிறார், எல்லா பொருளையும் தன் வசப்படுத்தி அகப்படுத்தி நிற்கின்றார். ஆகவே இவன் தன்மயத்தநாதர் என்ற குணம் உடையவன். இப்படி ஒவ்வொரு குணங்களாக நாம் பெற்றுவிடலாம். இந்த முதல் பாடலே நீக்கவரை நிறைந்திருக்கின்றான், அறிவாக நிறைந்திருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று அந்த வியாபகத்தை தான் சொல்கின்றார். அந்த சர்வ வியாபகம் என்ற குணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்மயத்தனாதல் போன்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. திருப்தி என்று ஒரு குணம், அதாவது வரம்பில் இன்பம் உடைமை, அதான் திருப்தி. எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருப்பதனாலே அவன் எந்த பொருளையும் போய் சார்ந்து அதன் வழி நின்று அந்த பொருள்கிட்ட இன்பம் அனுபவிக்க வேண்டியது இல்லை. நாம எப்படி, நமக்கு ஒரு பொருள் இன்பம் தருகின்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, அந்த பொருளை பெறுவதற்கு நாம பல முயற்சிகளை எல்லாம் செய்யணும். இவனுக்கு அது தேவையில்லை, இவன் தான் எல்லா பொருள்களிலும் கடந்திருக்கின்றானே, எல்லா பொருளுமே இவன் வசம் வசமாக இவனுக்கு உள்ளதானே இருக்கின்றது. அப்ப வேற எந்த பொருளும் தரக்கூடிய இன்பத்தை விட இவன் தான், இவன் தான் பெரிய பேரின்ப பொருளாக இருக்க வேண்டும். ஆகையினாலே அந்த வரம்பில் இன்பமுடைமை திருப்தி என்ற அந்த வரம்பில் இன்பமுடைமை என்ற குணமும் பெறப்படுகின்றது. இப்படி ஐந்து குணங்கள் பெறப்படுகின்றன. அதாவது முற்றறி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அதன் பிறகு இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், தன்வயத்தனாதல், வரம்பில் இன்பம் உடைமை என்ற குணங்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. இனி பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கின்றது. பேரருள் பெரும் கருணை, அந்த குணத்தை அதைத்தான் அடுத்த குரல் பாவே சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்கள், எப்படி சொல்கின்றார்கள், நயமாக சொல்கின்றார்கள். பேர் அருள் என்பது அருள்னு சொல்லும்போதுதான் சிவபெருமானுடைய ஒரு பாதியே, அது அம்மை. அம்மை வேறு அப்பன் வேற, அவன் உமை ஒரு பாகனாக இருக்கின்றான். இந்த உமை என்பவன் யார்? நமக்கெல்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனி ஆள், வேறு வேறு ஆட்கள். ஆனால் உமையும் சிவபெருமானும் வேறு வேறு ஆள் கிடையாது. சிவபெருமானுடைய குணம் தான் சக்தி தான் உமை. சக்தி என்பது குணம், சிவசக்தி அதனை சொல்கின்றார். அதன் மூலம் அப்படிப்பட்ட சக்தியாகிய பேர் அருளை உடையவன் என்பதை எப்படி உணர்த்துகின்றார் பாருங்க, ரொம்ப நயமாக சொல்கின்றார்கள். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தருஞ்சத்தி பின்னமிலான் எங்கள் பிரான். தன் நிலைமை, தன் நிலைமை என்பது என்ன? இது இரண்டாவது குரட்பா. முதல் குரட்பாலதான் நான் சொன்னார், எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உலகங்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றானே, அதுதான் அவனுடைய நிலைமை. அந்த பெருநிலைமை இருக்கின்றதே, எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருச்சலாகிய அந்த பெருநிலைமையினை அவன் கொண்டிருக்கின்றான். அந்த தன்னுடைய பெருநிலையினை மற்ற உயிர்களும் பெரும்படி செய்வான். அதான், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், எல்லா அறிவும் உடையவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்க, அவன் வந்து தான் அந்த நிலையில இருக்கலாம், ஆனா தன்னுடைய அந்த பெருமைகள் எல்லாம் பேரும் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த நிலைமையெல்லாம் தனக்கு தான் இருக்கணும், மற்றவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்களை தான் நாம பார்க்கிறோம். ஆனா இறைவனுடைய தனிச்சிறப்பு என்றால் என்னவென்றால், இறைவனுடைய தனிச்சிறப்பு இப்படி முச்சரிவு, வரம்பில் ஆற்றல், பாசங்களில் நீங்குதல் போன்ற பெருங்குணங்களை எல்லாம் அவன் வைத்திருந்தாலும், இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையினை உடையவன். தன் நிலைமை மண் உயிர்கள் சார, மண் உயிர்கள் நிலைபெற்ற உயிர்கள், உயிர்களுக்கு அழிவு கிடையாது, அதனால மண் உயிர்கள் என்று குறிப்பிட்ட நிலைபெற்ற மற்ற உயிர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த நிலைமையினை எங்கும் நிறைந்திருக்கின்ற, அதன் மூலம் உச்சரிவு, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பமுடைமை என்ற இந்த பெருநிலைமைகள் எல்லாம் மண் உயிர்களும் சார, மண் உயிர்களும் பெறுவதற்கு தரும் சக்தி, உயிர்களுக்கும் இந்த சிவமான தன்மையினை தருவது எது என்றால் அந்த சிவத்தினுடைய சக்தி தான். இந்த திருவருள் என்று சொல்கின்றோம், சிவத்தினுடைய அந்த பெருநிலையினை உயிர்களுக்கு அருள்வது எது? திருவருளாகிய சக்தி. அந்த சக்தியிடமிருந்து பின்னமிலான் எங்கள் பிரான், பின்னமிலான் நீங்கி நீங்காமல் இருப்பவன், அந்த சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் எங்கள் பிரான், எங்கள் தலைவனாகிய சிவபெருமான். என திருவருள் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே உரியது. திருவருள் என்பது பாசத்தை போக்குவது, முதல்ல பார்த்தோம், பாசத்தை போக்கவல்லும் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகவே அந்த திருவருள் அவனுக்கு தான் உரியது. அதனால்தான் எங்கள் பிரான் என்று சிறப்பாக குறிப்பிட்டார். தன் நிலைமை, அதாவது தன்னுடைய இந்த பெருநிலைமையினை முதல் குரட்பாவிலே சொன்னாரே, எங்கும் நீக்கமர நிறைந்திருத்தராகிய அந்த தன்னுடைய பெருநிலைமையினை மண் உயிர்கள் சார, நிலைபெற்ற உயிர்கள் எல்லாம் சாரும்படி தரும் சக்தி, அருளக்கூடிய அந்த திருவருள் சக்தியிடமிருந்து பின்னமிரான் திருப்பின்றி இருப்பவன் எங்கள் விரான், எங்கள் விரானாகிய சிவபெருமான். அப்ப இந்த குரட்பாவிலே என்ன பொருள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், போன குரட்பாவிலே எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உலகங்களிடத்தும் சிவபெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அகர உயிரானது ஏனைய உயிரெழுத்துகளிடமும் மெய்யெழுத்துகளிடமும் எப்படி நீக்கமர கலந்திருக்கின்றதோ, அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தும் சடமாகிய உலகமிடத்தும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அதன் மூலம் தன்மயத்தனாதல், முச்சரி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை போன்ற பல குணங்களை பெற வைத்தார்களே, இத்தனை பெருங்குணங்கள் மட்டுமல்ல, இந்த பெருங்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதக்கூடிய கருணையும் அவனுக்கு உள்ளது. அந்த கருணை குணமும் அந்த அருட்குணமும் உள்ளது. எனவே அவனுக்கு பேரொருள் உடைமை என்ற பண்பும் உள்ளது என்பதை எடுத்துச் சொல்வதுதான் இந்த இரண்டாவது குரட்பானுடைய கருத்து. இதிலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உதவி மனப்பான்மை உடையவர்கள் பலரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவி மனப்பான்மையோடு எந்த நேரமும் அவர்கள் அந்த உதவி மனப்பான்மையோடு இருப்பார்களா என்றால் சொல்ல முடியாது. ஐயா சிறந்தவர்கள் தான், ஆனா நேரம் பார்த்து காலம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்றோம். நல்ல மூடுதல் இருக்கும் போது போகணும் அப்படின்னு. ஒவ்வொரு நேரத்தில் அந்த உதவி மனப்பான்மை கொஞ்சம் குறையவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இத்தனை பெருஞ்சிறப்புகளை உடைய சிவபெருமான், இந்த பெருஞ்சிறப்புகள் எல்லாம் உயிர்களும் பெற வேண்டும் என்ற அந்த கருணையோடு எப்போதுமே நீங்காமல் இருப்பவன், பின்னமினான் எங்கள் விரான், அந்த அந்த கருணை சக்தியிடமிருந்து எப்போதுமே நீங்காமல் இருப்பவன் என்பதனாலே எப்போதும் நமக்கு சிவமாம் தன்மையினை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருக்கின்றார் சார். அப்போ அந்த பேரொருள் உடைமை என்ற குணம் பெறப்பட்டது. அதைத்தான் வந்து திருவம்பாவையிலும் அருமையாக சொன்னார்கள். திருவாசகத்திலே திருவம்பாவையிலே சொன்னார், சொல்வார்கள், கேளில் விழுப்பொருள்கள், கேளில் என்றால் என்ன, ஒப்பற்ற கேளில் விழுப்புரர்கள் பாடினோம் கேட்டீரையோ என்று சொல்வார். விழுப்புரர்கள் போது என்ன, அவனுடைய பல பெருங்குணங்கள் அதில் அடங்கும். தன்மயத்தனாதல், முச்சரி உடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி இருத்தல் போன்ற இந்த பெருங்குணங்களை எல்லாம் விழுப்புரர்கள் சொன்னார். விழுப்புரர்கள் சிறந்த பொருள்கள், சிறந்த குணங்கள். ஆனா இந்த பேரர்கள் உடைமை என்ற குணம் இருக்கின்றதே, இது மிக மிக சிறந்த குணம். மற்ற ஏழு குணங்களை பார்க்கும் போது என்ன தெரிந்து கொள்கின்றோம், சிவபெருமான் எவ்வளவு மேன்மையான நிலையில இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஆனா அந்த பேரருள் உடைமைங்கிற குணத்தை பார்க்கும் போதுதான் இத்தனை மேன்மையான குணங்களையும் நமக்கும் அருள்வதற்கு அவர் காத்திருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்து கொள்கின்றோம். அப்ப அவன் இவ்வளவு பெருங்குணங்களோடு திகழ்வது மட்டுமல்ல, அந்த பெருங்குணங்களை நமக்கும் அருள வேண்டும் என்ற இரக்கத்தோடு கருணையோடு இருக்கின்றாரே, அதுதான் மிக மிக சிறப்பானது. ஆகையினாலே அந்த குணத்தை தனியாக சொன்னார். கேளில் பரங்கருணை என்று பிரித்தெடுத்து சொன்னார்கள். கேளில் விழுப்புரர்கள் கேளில் பரங்கருணை என்று சொன்னார்கள். அதுபோலவே இங்கும் இந்த பேரருள் உடைமை என்ற குணம் மிகச்சிறந்த குணமாக உள்ளதனாலே இதை ஒரு குறட்பாவிலே தனியாக வைத்து சொன்னார்கள். அது மாதிரிதான் இன்னும் சில குணங்களையும் தனியாக சொல்வார்கள். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருஞ்சத்தி பின்னமைதான் எங்கள் திறான். முதற்குரட்பாவிலே உணர்த்தப்பட்ட எங்கும் நிறைந்து இருக்கிறாகிய அந்த பெருநிலையினை நிறைவேற்ற உயிர்களும் பெரும்பொருட்டு அந்த உயிர்களுக்கு அந்த பெருநிலையினை வழங்கக்கூடிய திருவருட் சக்தியோடு எப்போதும் நீங்காமல் இருப்பவன் எங்கள் திறான் என்று இந்த பாடலினை அருளி செய்கின்றார்கள். அப்போது நமக்கு ஒரு ஐயம் எழுகின்றது, அவனுடைய பெருநிலைமையினை நாம் பெற வேண்டும் என்று அவனே விரும்புகின்றான். அப்ப நாம் எப்படி நடந்து கொண்டால் அந்த சிவமான் தன்மையினை நமக்கு சிவபெருமான் வழங்குவாரோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நெறிப்படி நடந்து கொண்டால் சிவமான் தன்மையினை நாமும் அடையலாம் என்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் போது ஒரு ஐயமும் ஏற்படுகின்றது. என்னவென்றால், அந்த சிவமான் தன்மை தான் பெருமச்சுடன் பெரிய பேரா, அதைவிட சிறந்த பேரு வேறு இருக்க முடியாதா? முதல் குறட்பாளர் சொன்னார், நிகரின் இறைன்னு சொல்லிட்டார், நிகரற்ற இறைவன். ஆகவே நிகரற்ற இறைவனுடைய தன்மையை நாமும் அடைஞ்சிட்டோம்னா அதை விட ஒன்றும் பெரிய சிறப்பு நமக்கு வேற இல்லை. ஆனாலும் அவன் நிகரற்றவன் என்பதை இன்னும் நன்றாக நமக்கு உளங்கொள்ளும் பொருட்டு விளக்குவதுதான் அந்த மூன்றாவது குறட்பாவினுடைய செய்தி. அதன் மூலம் நிகரற்ற இறைவன் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆகவே அவன் தன்மையை பெறுவதே பெருமச்சுடனா சிறந்த பேரு என்ற தெளிவு உண்டாகும். அதை உண்டாக்கும் பொருட்டு மூன்றாவது குறட்பாவினை அருளி செய்துள்ளார்கள். இந்த அளவிலே திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த திருவருட்பயன் ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவருள் வழங்கிய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவி கொண்டு நிறைவு செய்கின்றேன்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம்.
1: பொழிப்புரை. செவி என்னும் இந்திரியம், அதாவது உறுப்பாகிய காதில் நிற்கும் சப்த தன்மாத்திரையை பற்றி நின்று ஓசையாகிய புலனை அறியும். தோல் என்னும் இந்திரியம் உறுப்பாகிய தோலில் நிற்கும் பரிசமா

0: நமக்கு ஆசிரியருக்கு இருக்கிற பிரச்சனை. பூதங்களையே இடமாக கொண்டது என்று சொன்னால் இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. இவர் பூதம் என்பது அதாவது பூத காரணத்தை சொல்கிறார் என்று சொல்லபடியார் விளக்கம் சொல்கிறார். நாம் அதையும் படிக்கிறதிலே ஒன்றும் தப்பில்லை, படிப்போம்.
1: தன்மாத்திரைகளும் பூதங்களும் முறையே முளையும் மரமும் போல சூக்குமமாய் தூலமுமாய் நிற்பவை. பூதங்களின் சூக்கும நிலையே தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகளோடு பூதங்களுக்கு உள்ள இவ் ஒற்றுமையை கருதி ஆசிரியர் தன்மாத்திரைகளுக்கு பதில் பூதங்களை இடம் என்று கூறினார் எனலாம்.
0: புரியுதுங்களா உங்களுக்கு?
1: புரியுது.
0: அதாவது லேசா தொடக்கூடியதா பாட்டிலே இருக்குது. ஆசிரியர் தான் கொண்ட கொள்கைக்காக அதை ரொம்ப கொஞ்சம் வலிந்து பிடிக்கிறார் போலதான் தோன்றுகிறது.
1: மேலும் தெரிந்த பருப்பொருளாகிய பூதங்களை கூறி தன்மாத்திரைகளை பெற வைத்தார் என்பதும் ஆசிரியரது இயல்புக்கு பொருந்துவதே ஆகும். ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையே குறிக்கும், சப்த தன்மாத்திரையை குறிக்கும். கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும். அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல்
0: இவரேதான் இவரேதான் புலன் என்று சொல்லப்பட்டபடியால் அதை புலனாகத்தான் கொள்ள வேண்டும் என்று முதல் பாட்டிலே வாதிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாட்டிலே புலன் என்று வந்தது அது இதுக்கு முதல் பாட்டிலே
1: கள்ளமிகம் ஐம்புலன்
0: ஐம்புலன்கள் என்று வந்தபடியால் இங்கே சொல்லப்பட்டவை தன்மாத்திரைகள் அல்ல, புலன்கள் தான் என்று வாதிட்டார். இப்போது பூதங்கள் என்று சொல்லப்படு பாட்டிலே பூதங்கள் என்றே சொல்லப்படுகிறது, அவை பூதங்கள் அல்ல தன்மாத்திரைகள் என்று தன்மாத்திரைகள் என்று வாதிடுகிறார். இந்த முரணை விளங்கிக் கொள்ளுங்கள். இது எல்லா இடத்திலும் தரும், நமக்குள்ளும் தரும். அதுல ஒன்றும் அதுக்காக இந்த நூலாசிரியர் ஒன்றும் தாழ்ந்தவர் அல்ல. அது இல்ல, ஏதோ கடவுளி புது சொல்றதாக நாங்களே நினைச்சு கொண்டு போவோம்.
1: ஆகவே செய்யுளில் வான் என்பது சப்த தன்மாத்திரையை குறிக்கும், கால் என்பது பரிச தன்மாத்திரையை குறிக்கும், அங்கி என்பது உருவ தன்மாத்திரையை குறிக்கும். செவி தோல் கண் ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் காது தோல் கண் ஆகிய உறுப்புகளில் நிற்கும் சப்தம் பரிசம் உருவம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது.
0: அதாவது நான் அதுதான் எப்பொழுதும் சொல்வது, இந்த நூல்களை இந்த நூல் அல்ல, சாதாரண ஒரு பேப்பர் படிக்கிற பொழுது கூட கடவுளுடைய கருணை இருந்தால்தான் சரியான பொருள் வந்து நம் புத்திக்கு தெரியும். இல்லாவிட்டால் ஐயம் வரும், திரிவு வரும். தெளிவு வருவதற்கு இறை அருள் வேணும். இப்போ இந்த இடம் ரொம்ப இவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை என்று படுகிறது. அது ஏதோ அவருக்கான ஒரு இறைவனுடைய ஏதோ அறக்கருணையோ மறக்கருணையோ அப்படி வந்திருக்கிறார். நாங்கள் இப்படியும் இருக்கலாம் என்று எங்கள் அறிவுக்கு எங்கள் அறிவும் எந்த அளவுல இருக்கிறது என்று ஒன்றும் சொல்ல தெரியாதுன்றபடியா இப்படி இருக்கலாம் என்று வெளிப்படை என்றால் முன்பின் பாடல்களிலே அவர் ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்கக்கூடாது என்கிறார், பிறகு ஒன்றை ஒன்றொன்றாக எடுக்க வேண்டும் என்கிறார் என்ற இந்த முரணைகளை மட்டும் விளக்கிக் கொண்டு போவோம். சுலபமாக இந்த பாட்டினுடைய பொருள் சொன்னால் இவ்வளவுதான். அதாவது ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்தும் இந்த பூதங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு காட்சியை காண்கின்றன. இவ்வளவும் தான் இது. இப்ப நாம உள்ள வாங்க வேண்டிய விஷயங்கள் கண் காது ஆகாயத்தை பற்றி கேட்டலை கேட்டலாகிய புலனை அனுபவிக்கிறது. உடம்பு காற்றை பற்றி உணர்தலாகிய புலனை பெறுகிறது. கண் தீயை பற்றி அறிதலாகிய புலனை பெறுகிறது, காணுதலாகிய புலனை பெறுகிறது. வாய் வாயாகிய ஞானேந்திரியம் நீரை பற்றி சுவையை உணர்கிறது. நிலம் மூக்கு நிலத்தை பற்றி வாசனையை உணர்கிறது. மிகவும் தெரிந்தால் இந்த பாடலிலே நாம் ஒரு அளவு அடிப்படை விளங்கிவிட்டோம் என்று ஆகிவிடும்.
1: பாடல் அவ்வளவுதான் பாடல். அந்த பாடல் பாடல் 13 ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி. அதாவது குலகம்.
0: தயவு செய்து நீங்கள் யாரும் சித்தாந்திகளோடு படிக்கிற பொழுதோ பேசுகிற பொழுதோ இது பிழை அது சரி என்று தயவு செய்து வாதிட போகாதீர்கள். அது மற்றவருடைய மனதை நோகச் செய்யும். ஒரு ஒரு பெரியவரை நாங்கள்

0: சரியான இடமா என்பது இன்னும் இன்னும் பல காலத்துக்கு பிறகுதான் உறுதியாகும் என்றபடியால் இது தர்க்கத்துக்குரிய விடயம் இல்லை, நாம் விளங்குகிற விடயம் என்பதை மட்டும் விளங்கிக் கொண்டு மேலே போக வேண்டும்.
1: பாடல் 13, ஞானேந்திரியங்கள் அறியும் முறை தொடர்ச்சி.
0: ஏனென்றால் திருப்பி திருப்பி குழப்புகிறேன், ஏனென்றால் இந்த நான் முதலே சொன்னதுதான், அதாவது இந்த பிழை கண்டுபிடிக்கிறது என்பதே எங்களுடைய ஆணவத்துக்கு போடுகிற தீனி. நாங்கள் இந்நேரில் பிழை கண்டுபிடித்தோம், நான் தான் சொன்னது சரி என்றதெல்லாம் அது ஒரு ஆணவத்தினுடைய ஒரு கூறு தான். நமக்கு அது இந்த பாடம் படிக்கிற இந்த பாடம் படிக்கையும் இருக்கலாம், இந்த பாடம் படிக்கிற பொழுது அது வேண்டாம். அவர் சொன்னதையும் நாம உள்ளே பகிர்ந்து கொள்வோம், இதையும் பகிர்ந்து கொள்வோம். இப்போதைக்கு எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது சரி போல தெரிகிறது என்று வைத்துக் கொண்டு மேலே.
1: நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும்.
0: அடுத்த ரெண்டு புலன்கள் சொல்லுகிறார். முதல் பாட்டிலே மூன்று புலன் மூன்று பூதம் தொடர்பு சொன்னார், இப்ப அடுத்த ரெண்டு புலன்களும் பூதமும் சொல்ல போகிறார்.
1: நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம், இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
0: ரெண்டு சொல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ரதம் என்று போட்டிருக்கிறார், ரதம் என்பது ரசம் என்பதை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறார். நா ரதமாய் என்று இருக்கிறது, நா ரசமாய், நா ரசம் என்பது நாவாகிய உறுப்பு, ரசம் என்கிற சுவையை எடுக்க என்று சொல்லும். கம்பன் போன்றவர்கள் இந்த விஷயத்திலே இந்த மொழிபெயர்ப்பு பண்ணுகிறவர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் சமஸ்கிருத தண்டை பிடிக்கிறவர்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணுகிறார்கள். கம்பன் எல்லாம் ரொம்ப சுலபமாக மனமொழியை அப்படியே தமிழ் மொழி ஆக்குகிறான். லக்ஷ்மணன் என்றால் லட்சுமணன், விபீஷணன் என்றால் விபீடனன், பெயர்களை எல்லாம் மாத்துகிற பொழுது அப்படியே தமிழுக்கு அந்த எழுத்தை மாத்தி மாத்தி விடுவான். இங்கேயும் அதுதான் பண்ணியிருக்கிறார்கள். ரசம் என்பதை ரதம் என்று மாத்தியிருக்கார், ச தாவாக மாறியிருக்கிறது. அதுபோல பூ இடமாய் என்று கிடக்கிறது, பூ என்றால் பூமி, அவ்வளவுதான். என்றா பூமாதேவி என்றெல்லாம் சொல்லுகிறோமல்ல, பூ என்ற சொல் பூமியை குறிக்கும். இதுதான் இந்த அகராதியை இடையிடை தட்டி பார்க்க வேண்டும் என்பது. எங்களுக்கு பூ என்றால் பூ மலர்கிற பூவை மட்டும்தான் பூ என்று சொல்லுவோம். பூ என்று பார்த்தா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் போட்டு வைத்திருக்கிறார், அதிலே ஒன்று பூமி. ஆகவே மூக்கு பூமியை இடமாக கொண்டு வாசனையை அறியும் என்பதுதான் பூ இடம், மற்றது ரதம் என்ற ரெண்டு சொற்கள். இனி படியுங்கள்.
1: பதவுரை. நாக்கு என்னும் இந்திரியம் நீர் இடமா உறுப்பாகிய நாவில் நிற்கும் ரத தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று ரதம் சுவையாகிய புலனை நன்றாக நல்ல முறையில் அறியும் அறிந்து வரும். மூக்கு மூக்கு என்னும் இந்திரியம் பூ இடமாக நின்று உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை இடமாக பற்றி நின்று பொன்றா மனம் கெடாத மனம் ஆகிய புலனை அறியும் அறிந்து வரும் என்று இவ்வாறு இறை ஆகமம் சிவாகமங்கள் ஓதும் கூறும். இதனை இவ்விந்திரியங்களை வென்றார் உலக விடயங்களில் செல்லாதபடி அடக்கிய ஞானிகளே இன்ப வீடு பேரின்ப வீட்டினை சென்றார் அடைந்தவராவார்.
0: அதாவது இந்த இந்திரியங்கள் மூலமாக பெறுகிற புற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். இதை எவன் அடக்குகிறானோ அவன் பேரின்பமாகிய அந்த வீட்டின்பத்தை அனுபவிப்பான் என்று பாடலில் முடிகிறது.
1: பொழிப்புரை. நாக்கு என்னும் இந்திரியம் அதாவது உறுப்பாகிய நாக்கில் நிற்கும் ரத தன்மாத்திரையை பற்றி நின்று சுவையாகிய புலனை நன்றாக அறியும். மூக்கு என்னும் இந்திரியம் அதாவது உறுப்பாகிய மூக்கில் நிற்கும் கந்த தன்மாத்திரையை பற்றி நின்று மனமாகிய விடயத்தை அறியும். இவ்வாறு சிவாகமங்கள் கூறும். இவ்விந்திரியங்களை புலன்களில் செல்லாதபடி அடக்கிய ஞான வீரரே பேரின்ப முக்தியை பெறுவார்கள்.
2: ஐயா இந்த இடத்தை இன்னும் மறுபடியும் ஒரு இடம் சொல்றீங்களா? அது இவர் என்ன சொல்றார் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் குழப்பமாக
0: இல்லை. இந்த ஞானேந்திரியங்கள் நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவியாகிய ஞானேந்திரியங்கள் இன்னொன்றை பற்றித்தான் அனுபவங்களை பெறுகிறது. கண்ணாகிய ஞானேந்திரியம் நேராக காட்சியை பெறாது. பூதங்களிலே ஒன்றை பற்றித்தான் காட்சியை பெறும். அப்போ கண் என்ற இந்திரியம் பூதங்களிலே என்ற அந்த பூதத்தை பற்றித்தான் காட்சியாகிய அனுபவத்தை பெறுகிறது. இதுதான் இங்க அது இதை வைத்து நீங்க அஞ்சையும் பழக்கலாம். அது போல மூக்கென்கின்ற இந்திரியம் பூதங்களிலே நிலமாகிய பூதத்தை பற்றி நின்றுதான் வாசனை என்பதை உணரும். இதுதான் நான் நினைக்கிற விஷயம். பாட்டிலேயும் பூதங்கள் என்றேதான் போட்டிருக்குது. மூல நூலாசிரியர் பூதங்கள் என்றே போடுகிறார். இவர் என்ன சொல்கிறார் என்றால், என்பது பூத தன்மாத்திரை என்று பூதங்களுக்கு காரணமான தன்மாத்திரையை பற்றி நின்றுதான் செய்யும் என்றார். அது அவ்வளவு பொருத்தமில்லை போல எனக்கு படுகிறது என்று
1: விளக்கம். முந்திய செய்யுளில் போலவே இங்கும் பூதங்களாகிய நீர், பூ அதாவது நிலம் என்பன தன்மாத்திரைகளை குறிப்பன என கொள்ளல் வேண்டும். நாக்கு மூக்கு ஆகிய இந்திரியங்கள் புறத்தே காணப்படும் நாக்கு மூக்கு ஆகிய உறுப்புகளில் நிற்கும் ரதம் கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு நின்று தம் காரியத்தை செய்யும் என்பது கூறப்பட்டது. வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தத்தம் புலன்களை அறியும் முறையினை மேற்போந்த இரண்டு செய்யுட்களில் வகுத்து காட்டிய ஆசிரியர் அவ்விந்திரியங்களை வென்றார் எய்தும் பயனையும் உடன் சேர்த்து கூறினார். இந்திரியங்களை வெல்லுதல் என்றால் அவற்றை கெடுத்தல் என்பது பொருளன்று. சமணரும் சாக்கியரும் புலன்களை கவர்கின்ற ஐம்பொறிகளையும் அழிப்பதே அவற்றை வெல்லுதல் என்பர். சைவ சமயத்திற்கு அகுது உடன்பாடன்று. ஐம்பொறிகளை கெடுத்தொடித்தால் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாது, அறிவற்ற சடம் போல ஆகிவிடும். ஆதலால் அவற்றை கெடுத்திடாது செயற்பட வைத்தே அவற்றால் கவரப்படும் புலன்களில் பற்றிந்து இருத்தலே அவற்றை வெல்லுதலாகும். ஐம்பொறிகள் நம்மை கெடுக்கவில்லை. ஐம்பொறிகளின் வழி ஐம்புலன்களின் மேல் செல்லுகின்ற ஆசையே நம்மை கெடுக்கின்றது. அவ்வாசையை ஆறா இயற்கை அவா என்றார் திருவள்ளுவர். ஆறாமையாவது நிரம்பாமை. ஐம்புலன்களுக்கு சார்பாயுள்ள பொருள்களை எவ்வளவுதான் பெற்றாலும் எத்தனை காலம் அனுபவித்தாலும் அவற்றின் மீதுள்ள ஆசை நிரம்புவதே இல்லை. அது பற்றியே ஆறா இயற்கை எனப்பட்டது. உலகம் நிலையற்றது என்பதை கூறும் நூல்களை பலகால் படித்திருக்கிறோம். அவற்றின் பொருளை பலர் விளக்கி பேசியதையும் கேட்டிருக்கிறோம். இவ்வாறு உலகம் காணல் நீர் போன்றது என்பதை கல்வியினாலும் கேள்வியினாலும் உணர்ந்தாலும் அவையெல்லாம் இந்திரியங்களை அடக்குவதற்கு துணை செய்யா. நிலையாமையை எவ்வளவுதான் உணர்ந்திருந்தாலும் நம் மனம் நிலையில்லாத ஐம்புலப் பொருள்களின் மேல் அவா கொண்டு அவற்றை நோக்கியே முடிவின்றி ஓடுகிறது. அவ்வாறு ஓடுகின்ற மனத்தை அடக்குதலே இந்திரிய அடக்கத்திற்கு நேர் வழியாகும். ஓடுகின்ற மனத்தை அடக்குமாறு அடக்கும் ஆறு எவ்வாறு? மதம் கொண்டு செல்கின்ற யானையை ஒரு தறியில் கட்டிவிடுதல் போல ஐம்புலப் பொருள்களை விரும்பி செல்கின்ற மனத்தை அச்செலவின் நின்றும் மீட்டு சிவபெருமானது உருவத் திருமேனியிலே படிந்து நிற்குமாறு சிவ வழிபாட்டில் ஈடுபடுத்த வேண்டும். இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்து வரின் ஐம்புலன்களை நாடி ஓடுகின்ற மனம் மெல்ல மெல்ல அதனை விடுத்து அதனிடத்தே சென்று ஒடுங்கும். இந்திரியங்களும் பிற வழியில் செல்லாது. அப்புறம் ஒரு பாட்டு குறிக்கிறாருங்கய்யா. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய் என்று அருளாசிரியர் அறிவுறுத்திய வழியில் செல்லும். எனவே இந்திரிய அடக்கம் என்பது உண்மையில் மன அடக்கமே ஆகும். மேற்கூறிய வகையில் இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்கி அவற்றை ஞான நெறியில் செலுத்தியவர் பேரின்ப வீட்டை தலைப்படுவர் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. ஞானேந்திரியங்கள் அறியும் முறையை பின்வருமாறு அட்டவணைப்படுத்தி காட்டலாம் அப்படின்னு அட்டவணை போட்டுக்காருங்க.
0: இதிலே ஒரு சில செய்திகளை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். புலன்களை ஒடுக்குதல் பொய்யொலி உருவசை நாற்றம் என்ற புலன்கள் நம்மை உலக வயப்படுத்துகின்றன. அதை ஒடுக்குகிறது என்பது அழிப்பதில்லை என்பதை இவர் நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். அழிக்கிறதாக இருந்தால் ஞானேந்திரியங்களுடைய பயன்பாடு உயிருக்கு இல்லாமல் போய்விடும். சுயொலி உருவாசை நாற்றம் என்ற ஐந்தையும் நாம் அழித்து விட்டோமானால் பிறகு ஞானேந்திரியம் இருந்து யோசனம் இல்லை. ஞானேந்திரியம் தன் வந்ததே சுயொலி உருவசை நாற்றம் என்ற புலன்களை உள்வாங்குவதற்குத்தான். அப்படியானால் அதை ஒடுக்குவது என்ற பெயரிலே அதை அழிப்பது என்று சொல்லிவிட்டோமானால் அது சரியாகுமா என்று அவர் ஆராய்ந்து சரியான பதில் சொல்கிறார். அது அழிப்பதில்லை என்று. அதற்கு அவர் அழிப்பதில்லை என்றால் அதை பின்னே எப்படி என்ன செய்வது என்றால் அதை அழிக்கவும் கூடாது, அது நேரத்திலே இருந்து அதனுடைய ஆட்சியிலிருந்து விடுபடவும் வேணும் என்றால் அதற்கு அவர் சொல்லுகிற வழி, உலாசிரியர் சொல்லுகிற உரையாசிரியர் சொல்லுகிற வழி, இறைவனுடைய உருவத்திருமேனியை பற்றி கொண்டோமானால் பார்வையை அவன் மேல் செலுத்த திருவாசகம் என்று நினைக்கிறேன். கண்பால் கான் கண்கால் கான் மீன்களோ கதிகால் கான் மீன்களோ என்று பாட திருவாசகமோ தேவகாரமாக தெரிய போட்டிருக்கோ தெரியவில்லை. அது திருமுறைகளிலே ஒரு பாடல், அது உறுதியாக தெரியும். அப்போ கண்ணை இறைவனை பார்த்து அதில் ஈடுபடுவது, அவனுடைய ஐம்புலனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே செலுத்தி இந்த புலனிலிருந்து விடுபடுவதுதான் ஒடுக்குதல் என்கிறார். இது பற்றி எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிறது. நான் இடக்கடை என்னுடைய விடுகை விடுவேன், அதையெல்லாம் முழுசா ஏற்க தேவையில்லை, நீங்கள் கேட்கலாம். என்ன வந்து கேட்டால், இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவற்றிலிருந்து நாம் விடுபட வேணுமானால் விடுபடுவதையும் இதற்குள்ளேயே இறைவன் பெற்றிருப்பான். பெற்றுவதை மட்டும் இறைவன் வைத்திருந்தால் இறைவன் நமக்கு துரோகம் செய்கிறான் என்று அர்த்தம். இந்திரியங்களை தந்து இந்திரியங்களாக புலன்களை பெற்ற வைத்து அதனாலே உலகத்திலே மயங்கி செய்தால் அதை ஏன் இறைவன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படியானால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் சொல்ல வேண்டும். நானாக முயற்சித்து இறைவனை பார்த்து உருவத்திருமணியை பார்த்து விடுபட முடியுமா இருந்தால் அது ரொம்ப சிரமமான காரியம், என்னாலே அது முடியாதபடியால் தானே புலன்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு திருக்குறள் வகுப்பிலையும் சொல்லி இருக்கிறேன், புலன்களை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க புலன்களை நீக்க தேவையில்லை, சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும். இது ஒரு நுட்பமான விஷயம். சரியான முறையிலே அனுபவித்தலாவது தோய்ந்து அனுபவித்தல். நாங்கள் ஒன்றையும் தோய்ந்து அனுபவிப்பதில்லை. சாப்பிடுகிற பொழுது ஆபீஸுக்கு போறதை நினைக்கிறோம், ஆபீஸ்ல போயிருந்து சாப்பிடுறதை நினைக்கிறோம். வீட்டிலே பேசுகிற பொழுது டிவி பார்க்கிறோம், டிவி பார்க்கிற பொழுது தொலைபேசியிலே பேசுகிறோம். ஒன்றிலும் முழுக்க அனுபவம் பெறுவதில்லை, அதிலேயே தோய்ந்து அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி தோய்ந்து அனுபவம் பெற்றோமானால் அது போதும் என்ற நிலையை தரும். தசரதன் ராமனுக்கு தனக்கு ஆட்சி வேணாம் என்று முடிவு செய்கிற பொழுது அவன் சொன்ன செய்தி இதுதான். தன்னுடைய அறிஞர் சபையை கூட்டி வஸ்கர் போன்றவர்களுக்கு சொல்லுகிறான், தொடர்ந்து நான் இந்த எச்சிலை உண்பனோ என்கிறான். உங்களுக்கு வகுப்புலையும் சொல்லியிருப்பேன், எச்சிலை உண்பனோ என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தின்றதையே தின்னுகிறேனே. இப்போ நாங்கள் எச்சில் சாப்பாடு என்றால் என்ன சொல்கிறோம், ஒருவர் சாப்பிட்டு மிச்சம் விட்டதே எச்சில் சாப்பாடு என்கிறோம். நாங்கள் அன்றாடம் எச்சில் சாப்பாடுகள் தான் சாப்பிடுவோம். நேற்று சாப்பிட்ட சோறை தான் இன்றைக்கும் சாப்பிடுகிறோம். அப்போ அது எச்சில் சாப்பாடு தானே. நேற்று பார்த்த அதே படத்தை இன்றைக்கும் பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே வாசனையை அதே பார்க்கிறோம், நேற்று பார்த்த அதே மனைவியை இன்றைக்கும் அனுபவிக்கிறோம். எல்லாம் எச்சில் தான். அதனாலே தசரதன் சொல்கிறான், இந்த எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு, அவனுக்கு இந்த ஞானம் வந்த உடனே எச்சிலை நான் எத்தனை நாளைக்கு உண்பது, அதனாலே நான் இதிலிருந்து விடுபட போகிறேன் என்று பேசுகிறான். ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஞானேந்திரியங்களாலே காணுகிற அனுபவங்களே அதுல இருந்து நம்மை விடுவிக்கும். அது எப்படி விடுவிக்கும் என்பதற்கு நான் சொல்லுகிற பதில், இப்போ உங்களிலே இந்த நீங்கள் எல்லாரும் இந்த என்ன இந்த நாங்கள் படித்த பாடங்களை சுருக்கி சொன்னீர்கள். இந்த சுருக்கத்திலே எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லவில்லை, ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொன்னீர்கள். ஏன் படித்தது எல்லாரும் ஒன்றா தானே படித்தோம், ஏன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். என்னவென்றால், உங்களுடைய விளக்கத்திற்கு ஏற்ப சுருக்கம் தெளிவாக அமையும். இதை புரிந்து கொள்ளும், எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு விளங்குகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமான செய்தி நமக்குள்ளே படிந்து கொண்டிருக்கும். அதிகம் சொல்லுகிறோம் என்றால் விளங்கினது போதாது என்று அர்த்தம். அதனாலேதான் திருவள்ளுவர் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒன்றே முக்கால் வரையிலே சொல்லிவிட்டு போனார். அது அப்ப அதுல என்ன என்றால், அவ்வளவு தூரம் அதற்குள்ளே நுட்பமாக அதை விளங்கினார் என்று அர்த்தம். அப்பொழுது கண்ணாலே நாங்கள் இறைவனை பார்க்க முடியவில்லை என்றால் எங்களுடைய கண் கூர்மை பெறவில்லை, காதாலே இறைவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்றால் காது கூர்மை பெறவில்லை. இன்னும் இந்த உலகளவை நீங்கள் படிக்கிறீர்கள், காதுக்கு கேட்கிற சக்தி எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் நிற்கிறது என்று இந்த விஞ்ஞானத்தார் சொல்லுகிறார். அது கூர்மை பெற இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கேட்க தொடங்கும். அது போலத்தான் ஐம்புலனுக்கும் அது பொருத்தம். அதனாலேதான் என்ன செய்கிறார்கள் என்றால், புலன்களை வெறுக்காதே அனுபவிக்கிற பொழுது முற்றாக அனுபவித்து கூர்மை பெற செய்தால் ஒரு நல்ல டேஸ்ட் தெரிஞ்சால் தாழ்ந்த டேஸ்டுக்கு ஒருவனுடைய உள்ளம் போகாது. அது இளங்கோவுக்கும் செந்திலுக்கும் எல்லாம் தெரியும். குறிப்பிட்ட கண்டையிலே இந்த வடை இருக்கிறது என்றால் அந்த வடையை நல்ல வடை என்று சாப்பிட்டு பழகினோம் வேற வடை தின்ன மாட்டான். ஏனென்றால் இந்த ருசி எனக்கு இதுதான் பெஸ்ட் என்று கண்டுவிட்டோமானால் அதுக்கு கீழே இறங்க மாட்டேன். அது ஒரு இயல்பல்லவா, ருசி காண அதுக்கு கீழே இறங்க மனம் வராது. அதுபோல புலன்களும் கூர்மை பெற்று நுட்பமான ருசியை சந்திக்கிற பொழுது, நான் முந்தி உங்களுக்கு வகுப்பிலே சொன்னதேதான், சாப்பாட்டிலே உண்மையிலே நிறைய எண்ணெய் நெய் எல்லாம் விட்ட சாப்பாடுதான் ருசியான சாப்பாடா இருக்க வேண்டும். எண்ணெயிலே வைத்த ரசத்துக்கு ரசம் என்று பெயர் வைத்திருக்கிறார். ரசம் என்றால் சுவை என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் அதனுடைய சுவை தெரிய ஒரு நாக்கு வேணும். எந்த நாக்கு? கூர்மைப்பட்ட நாக்குக்கு தான் ரசத்தினுடைய சுவை தெரியும். அப்படி அந்த சுவை இன்னும் கூர்மைப்பட இந்த ஐம்புலன்களுமே இறைவனை அனுபவிக்கும். நேரா நீயா சிவருமான பாரிஜுவருமானது சொல்றது சுகமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இப்ப இவர் சொல்றாரே உருவத்திருமேனியை பற்றினோம் என்றால் ஆயுள் காலம் முழுவதும் தான் உருவத்திருமேனியை பெற்றுகிறோம். நிக்கதில்லையே மனம். ஏனென்றால் நாங்கள் சும்மா பார்க்கிறோமே தவிர அதனுடைய சுவை தெரிந்து பார்க்கவில்லை. கூர்மைப்பட்டு ஐம்புலனாலும் இறை சுவை அனுபவிக்க முடியும் என்றால் அதற்கு பிறகு புலன்கள் இந்த உலக சுவைக்குள்ளே இறங்காது. அதனாலேதான் திருமூலர் சொன்னார், கள்ள புலனைந்தும் காளாம் அணிவிளக்கு என்ன. அது என்ன பாட்டு? உள்ளம் பெருங்கோயில்
1: ஊனுடம்பு ஆலயம்
0: வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாம் அணிவிளக்கு. கள்ளப்புலன்கள் இருளை தருபவை அல்ல, ஒளியை தரக்கூடியவை. நாங்கள் இருளுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை கூர்மைப்படுத்தி விட்டீர்களானால் அதுவே ஒளிவிளக்காக மாறி இறைவனை ஐம்புலனுக்கும் காட்டும். ஐம்புலன்ல இருக்கக்கூடிய கள்ள, அதுக்கு பாருங்க அவர்கள் கேட்டு நம்ம பாட்டையும் தமிழையும் வச்சு இவர்கள் பண்ற பாடு கள்ளப்புலன் என்றுதான் சொல்லுகிறார். மயக்கத்தக்க சக்தி உள்ளவைதான் அவை, ஆனால் அதையே நீ கூர்மைப்படுத்தி கொண்டு போனால் அதுவே உனக்கு தெளிவை காட்ட வந்துவிடும். கள்ளப்புலனைந்து என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் காளாமணி விளக்கு என்கிறார். ஆகவே இந்த புலன்கள்ல இருந்து விடுபடுவது எப்படி என்றால் புலன்களை சரியாக அனுபவித்து, நீங்கள் இந்த ஆங்கிலம் என்று சொல்கிறீர்களே, நாங்கள் பிழையான சுவைகளிலே தான் புலன்களை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா புலன்களையும் பிழையான சுவையிலே தான் செலுத்துகிறோம். இப்பொழுது பிழையான சுவைக்குத்தான் உலகத்திலே மதிப்பு. மிக மெல்லிய இசையாக இருந்ததே ரசிக்கவில்லை. போட்டு டிராம்ஸ் எல்லாம் அடிச்சோனே எல்லாருக்கும் பிடிக்குது அந்த பாட்டு. கட்டாயமா அந்த பாட்டு வெற்றி பெறுகிறது. என்னவென்று கேட்டால் பிழையான சுவையிலே எங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து கூர்மையாக்கி கொண்டு போனால் கடைசியாக இருக்க வேண்டிய சுவை இறைச்சுவையாகத்தானே இருக்கும். அதையே புலன்களாலே காணலாம். ஆகவே புலன்களிலே இருந்து விடுபடுதலாவது புலன்களை நேர்மையாக அதை அனுபவித்தல். அனுபவிக்க அதை அனுபவிக்கும் திறன் கூடி அதனாலே நாம் இறை தரிசனங்களை ஐம்புலனாலும் பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. இது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தலாம். நீங்கள் ஏதாவது பேசுவதால்
3: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: நம்ம அறிவில் ஒரு அழுக்கு இருந்தா என்ன செய்யும், நம்முடைய சாதனையில வழுக்கு வந்துடும், விளங்குதா? எனவே அது தூயதாக இருக்க வேண்டும், விளங்குதா? அதனால இறைவன் மீது பற்று மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த பற்றுமே இருக்கக்கூடாது. அதனால இங்க நமக்கு என்ன சொல்றாரு, ஈண்டு இந்த சரியா கிரியா மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்கிறார். எனவே அதை செஞ்சா நமக்கு என்ன வரும், சரிய கிரிய யோகத்தை முற்றுப்பிச்சா ஞானத்துக்கு தகுதி வரும் இல்லையா. சரிய கிரிய யோகங்களை எப்படி முற்றுவிப்பது, எப்படி முற்றுவிக்கிறது, வழிபாடு தான், முனுக்கும் சேர்த்து வழிபாடுன்னு பேரு. இப்போ சரியைய முற்றுவிச்சாச்சு அப்படின்னு எப்படி தெரியும்? இப்போ நமக்கு ஒவ்வொரு வகுப்புனா ஒரு மணி வச்சிருக்காங்க, அந்த மணியை பார்த்து முடிச்சாச்சு இந்த வாட வேலை முடிஞ்சுதுன்னு பார்க்குறோம். அதை எதை வச்சு பார்க்கறது, சரியை முடிஞ்சு போச்சு அப்படின்னு? ஆ, அதுக்கு ஒரு கடிகாரம் இருக்கா? ஆ, எப்படி தெரியும்? இந்த சரியை சரீர வழிபாடு செய்த காரணத்தினாலே பெருமானுடைய அருவுருவத் திருவையை திருமேனியை வழிபட வேண்டும் என்ற ஆசை பெருகுவது தான் சரியில முற்றுவித்த அடையாளம், விளங்குதா? எனவே இந்த கிரியை செய்ய செய்ய நமக்கு அகபூசையில் ஒன்றுதல் மிகவும், அதுதான் கிரியை முற்றுவித்த அடையாளம். யோகத்தில் அகபூசையில் உரைத்து நிற்க நிற்க அறிவு பூசையில் ஆசை வரும், அதுதான் யோகத்தை முற்றுவித்தல், விளங்குதா? எனவே இதுதான் அடையாளம், இதுதான் அடையாளம், விளங்குதா? எனவே இந்த சரிய கிரிய யோகங்களாகிய இந்த தவங்களை முற்றுவித்தால் என்ன வரும், ஞானம் வந்துருமா? பக்குவம். எதுக்கு பக்குவம்? உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம், உபதேசத்தை பெறுவதற்கான பக்குவம் வரும், விளங்குதா? எனவே அப்போ யார் உபதேசம் செய்யணும், யார் ஞானம் குற்றமில்லாத ஞானம் உடையவரோ அவர் தான் செய்யணும் இல்லையா. அப்போ குற்றமில்லாத ஞானம் உடையவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமானுங்க ஞானாசிரியரா? சிவபெருமான் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் நம்ம சகல வர்க்கத்துக்கு எப்படி வருவார், குருவாய் நம் போல வருவார் இல்லையா. அப்போ குருவாய் வருவார்னா அவரே குருவாகி வருவாரா? வரமாட்டார். ஆமாவா? வரமாட்டார். அவர் நான் அங்கே நம்மை போன்ற மானிடரிலே பக்குவான்மா இருப்பாங்க இல்லையா, அந்த சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவார். அவர் எதில் வருவார்? அறிவிலே வருவார். உடம்பில் வரமாட்டார். எதில் வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். அப்போ இந்த அறிவை ஆவேசித்து வருவார். எதை ஆவேசித்து வருவார்? அறிவை ஆவேசித்து வருவார். எப்போ வருவார்? பக்குவம் வந்தா. அப்போ சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா. இங்கே நமக்கு இந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா அந்த சிவபெருமான் குருவாய் வருவார் என்று சொல்லியிருக்கு. இந்த வழிநூல் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா மட்டும் போதாதுங்கிறாரு. சரிய கிரிய யோகத்தை முற்றுவிச்சா மட்டும் போதாது, அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஞானத்திலேயே சில படிகள் இருக்கின்றன, அதையும் முற்றுவிக்க வேண்டும். ஞானத்தில் என்ன படி இருக்கு அப்படின்னா, ஞான நூல்தானே ஓதல், ஞான நூல்தானே ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்போ இந்த கண் அம்பகத்தை மூடி அருளாள்வதுவோ அன்றி உன் ஞான பொருள் கேட்பதுவோ என்று கேட்கிறார். ஐயா, கண்ணை மூடினா யோகத்தில் இருக்கவா, இல்லை இங்கே ஈரோட்டில் போய் பாடம் கேட்கவா, அப்படின்னு கேக்குறாரு. யார்ற குருவிட்ட யார்ற சொ கேக்குறாரு குருவிட்ட. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணுவது என்னது, யோகம். அது யோகம். ஞான நூலை ஓதுவது என்னது, ஞானம். அப்போ எது பெருசு அப்படின்னாரு. அப்போ ஓடு அப்படின்ட்டாரு. விளங்குதா? அதனால எல்லாரும் இங்கே வந்துட்டீங்க எல்லாரும். எனவே இந்த ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல். ஓதுதல்னு என்ன, ஞான நூல்களை, அந்த ஞான நூல்களை. ஞான நூல் என்னது, அதெல்லாம் சரிதான். இது இந்த ஞான நூல் என்னது அப்படின்னா, சிவப்பிரகாசம் 10 சொல்லுங்க, இப்படியே பார்க்க வேண்டியதான். கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் இல்லையா. அப்போ நாம செய் எந்த கிரியை ஆனாலும் அந்த கிரியைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது, ஞானத்திற்கான வழிதான் இல்லையா, ஞானத்துக்கான வழி. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம். இந்த ஞானம் என்ன இருக்கு, ரெண்டு. மறைவியிடும் உயர் ஞானம் இரண்டாம், மாறாம் அலமகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று. ஒன்று அதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என்றார். விளங்குதா? அப்போ ஒன்று மலம் நீங்கினாலும் நம்மை விட்டு நீங்காது இருக்கிற திருவருள், நம்மை விட்டு நீங்காது இருக்கிற திருவருள். இன்னொன்று என்னன்னா, அந்த திருவருளை காட்டுகின்ற இந்த ஞான நூல்கள். அப்போ இந்த ஞான நூல்கள் என்ன சொல்றாரு, திருவருள் ஞானம் சொல்றாரு. அப்போ இதை எப்படி நினைக்கணும், இது திருவருளே அப்படின்னு நினைச்சு படிக்கணும் பயபக்தியோட. விளங்குதா? எனவே அப்படி அருள் வயப்பட்டு அருளால் உணர்வார்க்கு, அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். யார் சொல்றா? ஒன்னும் யார் சொல்றா, இவர் தான் சொல்றாரு. வினா வெண்பால எங்க சொல்றாரு, வினா வெண்பால சொல்றாரு. எனவே இந்த நூல் ஏன் விளங்கலைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, சொல்லி கொடுத்தவன் சரியில்லைன்னு சொல்லிடாதேங்க. யார் காரணம், கேட்கிற நாம் தான் காரணம், படிக்கிற நாம தான் காரணம். ஏன், அப்போ ஒரு ஞான நூல் விளங்கணும்னா அதை எப்படி படிக்கணுங்கிறாரு, அருளால், அருளின் துணை கொண்டு அருளால் உணர்வாருக்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும். எனவே அது எப்படி நிற்கும், அகலாது நீக்கும், செம்மை பொருளை உணர்த்தி நிற்கும். செம்மை பொருள் எது, தெளி பொருள், சரியான பொருளை. விளங்குதா? இல்லாட்டா ஒன்னு கூட ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு விளங்குதா? அப்படி விபரீத ஞானம், அதுக்கு என்ன பேரு, விபரீத ஞானம் விளைவிச்சிடும். விளங்குதா? அதனால இந்த ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல். நாம படிக்கணும், மற்றவங்கள படிக்க சொல்றது. அப்ப படிக்க சொல்றது எவ்வளவு பெரிய பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம். அதனால ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், நட்பொருளை கேட்பித்தல். அப்ப ஞான நூல் தானே ஓதல் ஓதுவித்தல்னா, ஓதியோர் எல்லோருக்கும் பக்குவம் அடைவரோ எனில் பெறார்ன்றாரு. அப்போ ஐயா இது என்ன இப்படி சொல்லிட்டாரு, அதற்குரிய முறையில் அதற்குரிய அதிகாரம் பட்டு செய்யினன்றி அப்பலன் விளையா. விளங்குதா? அப்போ ஞான நூலை இப்போ நீங்க எல்லாம் சிவஞான போதம் கேட்கலாம். இந்த சிவஞான போதம் பாடம் கேட்கறதுக்கு குறைஞ்சபட்ச தகுதி என்னன்னா, விசேட தீட்சை வாங்கியிருக்கணும், சிவ பூஜை செய்யணும். சிவ பூஜை செஞ்சவங்க தான் இங்க வந்து கேட்கணும். இது என்ன பைத்தியார்த்தனமா இருக்குங்களா, நான் சொல்லலை அப்படி சொல்றது, ஆகவங்கள் சொல்கிறது. விளங்குதா? அப்பந்தான் அது அந்த பூசணை தான் உங்களுக்கு விளங்க வைக்கும், அந்த பூசணை தான் உங்களுக்கு பாடத்தை விளங்க வைக்கும். இது வந்து அனுபவ பாடம், ஆராய்ச்சி பாடம் இல்லை. விளங்குதா? அது மாதிரி இந்த நூலை ஓதுபவனுக்கு, ஓதுபவன் நட்பொருளை கேட்பித்தலுங்கமே, இந்த கேட்பித்தல் என்பதற்கு அந்த நூலை பயிற்றுவிப்போன் குறைஞ்சபட்சம் ஞான தீட்சை வாங்கியிருக்கணும். குறைந்தபட்சம் ஞான தீட்சை வாங்கினாதான் அவன் உங்களுக்கு பாடத்தை சொல்வதற்கான தகுதியை பெறுகிறார். தீட்சையே வாங்காதவன இதை தொடப்படக்கூடாது கையில். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? அப்படி சொல்கிறது, விளங்குதா? அதனால இந்த முறையோடு விதியோடு நாம செஞ்சா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால தான் சொல்றாரு, எங்க இந்த ஞான நூலை கேட்கின்ற தகுதி பெற்றோர் அந்த நாளை கேட்பதற்கு ஆன வாய்ப்பு வாயாமையானும். நான் தீட்சை வாங்கியிருப்பான், கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. கேட்கறதுக்கு வாய்ப்பு வாங்கியிருக்கும், வாய்ப்பு கிடைக்கும், தீட்சை வாங்கியிருக்க மாட்டான். சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அது தகுதி வாய்ப்பட்டிருக்க மாட்டான். தகுதி பெற்றிருப்பான், சொல்வதற்கு தெரியாது. ஞான தீட்சை வாங்கினவங்கெல்லாம் பாடம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? எனவே இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபமாம் என்கிறார். இரண்டும் ஒருங்கே வாய்த்தல் துர்லபம், எனவே மிக அரிதுங்கிறார். அந்த வாய்ப்பு கிடைத்து அந்த செஞ்சா அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? பெருமான் வந்து உபதேசம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அவ்வாறு கிடைப்பதற்கு முன்னால அவர் தேக வியோகம் எய்துவாராயின், இறந்துபடுவாராயின் அவர்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னா அவர்களெல்லாம் பிரளயாகலர் இருக்கிறாங்களே அந்த லோகத்துக்கு போயிருவாங்க. எங்க போயிருவாங்க? பிரளயாகலர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போயிருவாங்க. அப்போ பிரளயாகல லோகத்துக்கு போனா எவ்வளவு லோகத்தை தாண்டி போகணும்? ஏகப்பட்ட லோகம் இருக்கு. அதெல்லாம் இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கா இல்லையா, அதில் இந்த ஏணி மாதிரி ட்ரக்குன்னு போயிடுவான், அவ்வளோத்தையும் பைபாஸ் பண்ணி. விளங்குதா? எனவே அங்கே போயாச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? இந்த பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. பிரகிருதி மாயா பந்தம் கிடையாது. எனவே அவர்களுக்கு அந்த பந்தம் நீங்கவே புருஷன்கிற நிலை அவர்களுக்கு கிடையாது. புருடன் என்ற நிலை அவர்களுக்கு, புருடன்னா என்னது? இங்கே இந்த புருடன் என்றது காலமினியதி கலைவித்தை அராகம் என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடி அவன் அப்போ என்ன ஆகிறான்? பொதுமையில் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா. அப்போ இந்த அஞ்சு சட்டையும் போட்டாச்சுன்னா அவனுக்கு என்ன தகுதி வருது? பொது தகுதி தான் வருது. விளங்குதா? இப்போ ஐயா இருக்காரு, அவர் வந்து இப்போ நவகோடி நாராயணன் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். யாரு? ஒரு இன்ஸ்பெக்டர்னு வைங்க. அவர் இந்த காக்கி சட்டையும் பேண்டெல்லாம் எடுத்து மாட்டியாச்சு அப்படின்னா வேலைக்கு போறதுக்கு பாதி தகுதி வந்திருக்கு. அப்போ அந்த பேச்சு கீச்சு தொப்பியெல்லாம் மாட்டினாதான் முழு தகுதி. விளங்குதா? அது மாதிரி இந்த பஞ்சுகங்கள் பஞ்ச கஞ்சுகங்களுடன் கூடுனா இந்த ஆன்மாவுக்கு என்ன தகுதி கிடைக்குது? பொதுமையில் போத்திருத்துவம், போக நுகர்ச்சிக்கு பொது வகை தகுதி பெறுகிறது. அப்ப சிறப்பு வகை தகுதி எப்ப பெறுகிறது? அப்படி பொதுமையில் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா போக நுகர்ச்சியின் உண்முகத்துக்கு ஏதுவாகிய, போக நுகர்ச்சியின் உண்முகத்துக்கு ஏதுவாகிய பஞ்ச கிளேசம் எனும் பும்சுபமலம் உடையனாய் புருடன் என நிற்பன் என்று சொல்கிறார். விளங்குதா? அதாவது இந்த மூலப்பிரகிருதியில ஒரு அஞ்சு குற்றம் இருக்கு. மூலப்பிரகிருதியில குணவயப்பட்ட அஞ்சு குற்றம் இல்லையா? அவிச்சை, அவா, ஆசை இல்லையா? இந்த இதெல்லாம் என்னது குற்றங்கள்? அவிச்சை, அவா, ஆசை, அது பெறட்டா சினம், இதெல்லாம் வருதா இல்லையா? இதெல்லாம் என்னது குற்றம். இந்த குற்றங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் வேணாதான், அப்பதான் பொருடன்னு முழு தகுதி பெறுகிறான். அப்பதான் நல்ல வினைய செய்வான். எனவே இந்த பிரகிருதி மாயா புவனங்கள்ல தான் குணமயமானவை. இதை தாண்டி அந்த வித்யாதத்துவ புவனங்கள்ல போயிட்டோம்னா என்ன கிடையாது? இந்த மாயா பந்தம் கிடையாது. அதனால அவங்களுக்கு முக்திக்கு தடை இது போல இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது, இது போல இல்லை, அவர்களுக்கு வெளியாக போயிடலாம். அதனால அந்த புவனங்களில் இருந்தவாறே அவர்கள் என்ன செய்வாங்க, தம்மை விளக்கி, அங்கு தம்மை விளக்கி கேட்டல் சிந்தித்தல் எல்லாம் பெற்று அங்கிருந்தவாறே முக்தி பெறுவர். முக்தி அங்க போயாச்சுன்னா எப்படி, பிரளயத்துல முக்தி தானே, பிரளய காலத்துல முக்தி தான் இல்லையா. யாரு இந்த ஞான நூல் தானே ஓதல் ஓதிவித்தல முடிச்சவன் அங்க போய் அங்கிருந்தவாறு முற்றுவித்து செல்வார்கள். விளங்குதா? அவ்வாறு இன்றேல் அவங்க என்ன செய்வாங்க, அங்கிருந்து சில பேர் என்ன செய்வாங்க, இங்க வந்தும் பிறப்பார்கள். இங்க வந்து இங்க பூலோகத்துல வந்தும் பிறப்பார்கள். எங்கிருந்து எங்கிருந்து பாடம் கேட்கல கேட்கலையா? அந்த பிரளயாகல புவனங்கள்ல இருந்து அவர்களை என்ன சொல்வாங்கன்னா அவதாரம். அதுக்கு என்ன பேரு, அவதாரம். மேலிருந்து கீழ் இறங்குதல், அவ இருந்த நிலை உயர்ந்த நிலை, அங்கிருந்து கீழே இறங்கி வாராம். எதுக்கு? பெருமான் ஆணை வழி, பெருமான் ஆணை வழி. அப்படி இங்கு வந்தால் வராம இருந்த அங்கிருந்து கேட்டல் சிந்தித்தலை பெற்று தன்னை விளக்கி, தன்னை விளக்கி முக்தி பெறுவர். இங்க அவதரித்தால், இங்க அவதரித்தால் இங்க உள்ள ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியத்தால், இங்க வந்த ஆன்மாக்களை விளக்குகின்ற புண்ணியம் இருக்க, அது அங்கிருந்து செல்வதை விட ஷார்ட்கட்டாம். இந்த அஞ்ஞான வயப்பட்ட இந்த சகலரை விளக்கிய புண்ணியத்தால் அவரினும் எளிதாய் வீடு பேரடைவர். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அங்கிருந்து அப்படியே போறதை விட இங்க வந்து இங்க அல்லல் போட்டு இருக்க நம்ம நல்வழிப்படுத்தினா அவனுக்கு கிடைக்கிற புண்ணியம் என்னதான், பெரும் புண்ணியமா. எனவே அவர்கள் இங்கு எளிதாக முக்தி பெறுவார்கள் என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இந்த ஞான நூல்தனை ஓதல் ஓதிவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் இது முடிஞ்சாதான் நமக்கு என்ன வருகிறது, உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. உபதேசத்தை கேட்பதற்கான தகுதி வருகிறது. அந்த தகுதி வந்தாச்சுன்னா என்ன செய்வான் பெருமான், குருவாய் வருவான் இல்லையா, குருவாய் வருவான். நீங்க ஒருத்தரையும் தேடி போக வேண்டாம், அவனே குருவாய் வருவான் இல்லையா. அப்படி அவன் வருகிறவன் என்ன செய்வான், ஒரு மானிட ஒரு நல்ல சுத்தான்மாவினுடைய அறிவை ஆவேசித்து வருவான் என்கிறார். அதனால இப்போ இந்த முதல் பகுதியில நமக்கு மேல் சரியா கிரியா யோகத்தை சோதியில் நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ இதுல இந்த முதல் சொன்ன கருத்துல என்ன தடை எழுகிறது, இந்த கருத்துல என்ன தடை? ஐயா ஒரு டிஸ்பியூட்டே இல்லைன்னா கேசு வாதாட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. அப்போ இந்த கருத்தின் மேல் யார் தடை எழுப்புதா, என்ன தடை எழுப்புறாங்க, நமக்கு சரியை கிரிய யோகத்தை முற்றுவிச்சாதான் குரு வருவாரு அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன டிஸ்பியூட் இருக்கு சொல்லுங்க. என்னன்னா ரெண்டு விதம் என்ன சொல்றாங்க, ரெண்டு விதமாக. ஒருவர் என்ன சொல்றாருன்னா சரியை கிரிய யோகங்கள்ல ஏதாவது ஒன்ன செஞ்சா போதுமையா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நடக்கணும் அவசியம் இல்லை, ஏதானும் ஒன்றை செய்தாலே அது நமக்கு ஞானத்தை பெறலாம் என்பவர் ஒருவர். இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேள்வி முதலிய இந்த இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வேதத்தில் சொன்னேன் வேள்வி முதலியை செஞ்சா அந்த கர்மமே நமக்கு முக்தியை தரும் என்று இப்போ இரண்டு விதமான தடைகள் அங்கே எழுகிறது, இரண்டு விதமான தடை எழுகிறது. இன்னொருத்தர் என்ன சொல்றான், முதல்ல சொல்றவன் என்ன சொல்றான்னா நமக்கு இதற்கு சான்று என்னன்னா நம்முடைய அறநூல்களே, நம்முடைய அறநூல்களே. நம்முடைய அறநூல்கள்லேயே நிறைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கு, பாட்டு பாடினா போயிடலாம், நல்ல இடத்துல பிறந்தா போயிடலாம், எங்கே போயிடலாம், தீட்சை வாங்கினா முக்தி பெறலாம், இப்படியெல்லாம் சொல்லுது இல்லையா. ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறாரு, தபம் செய்தார், தபம் செய்தார். அப்போ அப்படி சொல்கிறவன மறுத்து இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது, ஞானம் அடைந்தாலன்றி முக்தி கிடையாது. இந்த வேள்விகளெல்லாம் இறப்புடைய தபம், இறப்புடைய தபம், சரியை முதலியை மட்டும்தான் இறப்பில்லாத தபம். இறப்பில்லாத தபம்னா என்ன ஐயா சொல்லுங்களேன், இறப்பில்லாத தவமானது. இப்போ நாம வினைகள்லாம் எப்படிப்பட்டது, வினைகள்லாம், வினைகள்லாம் நாம அனுபவிச்சா அழிஞ்சு போகுது, அனுபவிச்சா அழிஞ்சு கழிஞ்சு போகுதா இல்லையா, அனுபவித்து கழிக்கப்படுபவை இல்லையா, அது என்னதுனாலும் சரிதான், நல்வினை தீவினை எல்லாம் அனுபவித்து கழிக்கப்படுபவை. ஆனால் இந்த சிவபுண்ணியங்கள் எப்படிப்பட்டவை, அனுபவிச்சு கழிக்கப்படாதவை, அனுபவித்து கழிக்கப்படாதவை. அப்போ அது என்ன செய்யும், அது இப்போ அந்த இறப்பில்லாத தவம் செஞ்சா நமக்கு அவாந்தர பயன், அவாந்தர பயன் என்ன, இடைநிலை பயன், இடைநிலை பயனாகிய சாலோகம் சாரூபம் சாமீபம் என்ற முக்தி பதங்களையும் தரும். அதோடு கூட என்ன தெரியும், அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கான வழியையும் வகுக்கும். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா. இப்போ சரியை செஞ்சோம்னா சரியைய, உண்மை சரியை ஒருத்தன் செஞ்சோம்னா அவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு சாலோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வழிபாடு அவனுக்கு என்ன செய்யும், அந்த வழிபாடு அவனுக்கு கிரியை செய்வதற்கான தகுதியை கொடுத்து அதை செய்வதற்கு வழியை வகுக்கும். விளங்குதா. எனவே இந்த நிலையிலிருந்து ப்ரமோஷன் கிடைக்கி, அதோட கூட ஒரு பயனும் போனஸா கிடைக்கி. விளங்குதா, விளங்குதா. எனவே இந்த தவம் அழியாமல் இருந்து முருகி மேல் மேல வளர்கிறது, அழியாமல் இருந்து முருகி மேல் மேல் நம்மை வளர்க்கிறது, ஆன்மாவை வளர்க்குதா இல்லையா. எனவே அதனால் அதை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம். சிவபுண்ணியங்களை என்ன சொல்றோம், இறப்பில்லாத தவம். மற்ற வினைகளை எல்லாம் என்ன சொல்றோம், இறப்புடைய தவம் இல்லையா. இப்போ நாம வினைகளை எத்தனை விதமா செய்கிறோம், மனம் வாக்கு காயங்களால் செய்கிறோம் இல்லையா, மனம் வாக்கு காயங்களை கொண்டு செய்கிறோம். இது எத்தனை விதமா செய்கிறோம், உலக வினை, வைதீக வினை, அதி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திர வினை என்று ஐந்து விதமாக செய்கிறோம். எத்தனை விதமா செய்கிறோம், ஐந்து விதமாக செய்கிறோம். இந்த உலக வினை, உலக வினை, உலக வினை என்பது என்ன, உலகரை நோக்கி செய்கின்ற வினை, ஆன்மாக்களை நோக்கி செய்கின்ற வினை, கோலம் வெட்டுறது, ஆஸ்பத்திரி வைக்கிறது, இதெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னது, உலக வினை இல்லையா. இந்த உலக வினை, வைதீக வினை, அது என்னது, வேள்வி, வேள்விகள். அந்த வேள்விகள்லாம் என்ன செய்யும், மழை வர்றதுக்கு வேள்வி வைக்கும், இப்படிலாம் வைக்கிறோமா இல்லையா. இந்த வேள்விகள் எல்லாம் என்ன செய்யும், இந்த ரெண்டும் அனுபவித்து கழிக்கப்படுபவை, அனுபவித்து கழிக்கப்படுபவை. அதற்கு மேல இருக்கக்கூடிய அதி ஆன்மீக வினை, அதிமார்க்க வினை, மாந்திரம் என்ற மூன்றும் சிவபுண்ணிய வகை, மூன்றும் சிவபுண்ணியங்கள். விளங்குதா. அதெல்லாமே என்னது, இறப்பில் தபம். அந்த மூன்றுமே இறப்பில் தபம். இதுதான் நம்ம உயிரை வளர்ப்பவை, இதுதான் நமக்கு உயிரை வளர்ப்பவை. விளங்குதா. எனவே இந்த தபம் செய்தார், இப்படிப்பட்ட இந்த தபம் செய்தார் என்றும் தபலோகம் சார்ந்து, அந்த இந்த தபம் செய்தாருங்கிறதுக்கு முன்னால் என்னத்தை போட்டுக்கணும், பற்றுடன் தபம் செய்தார், எதை வருவிச்சுக்கணும், பற்றுடன், தபம் செஞ்சாங்க, ஆனா எப்படி செஞ்சாங்க? பற்றோடு. பற்றுங்கிறது என்னது? ஒரு குற்றம். பற்றுங்கிறது என்னது? குற்றம். ஆனாலும் இந்த தபம் செய்தார் என்றும் தவலோகம். என்றும்னா என்ன? எப்போதுமா? தப்பாமல். என்னது? தப்பாமல். தவலோகம் சார்ந்து. இதுதான் அங்க முக்கியமான இடம். இந்த பாட்டில் இது ரொம்ப முக்கியமான இடம். தவலோகம் சார்ந்து. தவலோகம் எது? பூமியா? இப்போ இவன் பூமியில் தானே இருக்கான். அது நான் எது தவம்னு கேட்கலையே. கேள்வி என்ன கேட்கணும்னே? தவலோகம்னா என்னன்னு கேட்குறேன். தெரியாதுன்னு சொல்லுங்க அப்போ. இப்போ நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்க சாலோகம் சாரூபம்னு. அதெல்லாம் எங்கே இருக்கு? அதெல்லாம் தபலோகம். அது எங்கே இருக்கு? போனால் தான் தெரியும். அதெல்லாம் எங்கே இருக்கு இந்த தபலோகங்கள்? பரலோகமா? என்னையா சொல்கிறீங்க? அதாவது இந்த சரியை செஞ்சவனுக்கு சாலோகம், கிரியை செஞ்சவனுக்கு சாமீபம், யோகத்தை செஞ்சவனுக்கு சாரூபம், ஞானத்தை செஞ்சவனுக்கு சாயிச்சோம்னு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற இதுக்கு ஒரு சரியையா இருக்கு? சரியை எத்தனையோ வகை இருக்கு. விளங்குதா? எனவே சரியையில் சரியை, கிரியையில் சரியை, யோகத்தில் சரியை, ஞானத்தில் சரியை இருக்கா? இந்த சரியையில் சரியையில், சரியையில் சரியையில் உபாய சரிய உண்மை சரியன்னு அது வேற இருக்கு. அது வேற இருக்கா? இந்த இதுலேயுமே இந்த சரியைய சரியையில் சரியைனா சரியை சரியைய மந்ததரமாக செய்தோம், சரியையில் சரிய மந்தமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரமாக செய்தோம், சரியையில் சரிய தீவிரதரமாக செய்தோம் என்று இப்படி மல்டிபிள்ஸா கூடிக்கிட்டே போகுது. விளங்குதா? எல்லாத்துக்கும் சிவலோகம்னு கொண்டு வைக்க முடியுமா? எங்க வைக்க? அப்போ இல்லையா பல படி இருக்கா இல்லையா? எந்த இதை செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்க முடியாதா இல்லையா? எனவே இந்த தவலோகம் என்பது பல வகையாக வேறுபடும், பல வகையாக வேறுபடும்.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
9: திருச்சிற்றம்பலம் இப்படி சென்று நரகத்திலே சென்று சேர்க்கிறார்கள். சேர்த்தவுடன் செக்கினிடை திருத்தும் எள்ளை செக்கிலே போட்டு ஆட்டுவதை போல இவன் செக்குக்குள்ளே போட்டு இவனை செக்குக்குள்ளே போட்டு ஆட்டுவார்கள். தீவாயில் இட்டு எரித்தும் அக்னி குழி தகரக என்று எரியும் அதுக்குள்ளே அப்படியே போட்டு எரிப்பார்கள். இந்த யானரக சரீரத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், என்ன துன்பத்தை கொடுத்தாலும் உடம்பிலே இருக்கிற உயிர் போகாது, துன்பத்தை அனுபவித்து அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பறை அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் சொல்லி காட்டார். அங்கே நரகத்துக்கு எப்படி போதிந்த உடல், தூள உடல் அளவினது தோல் என்ன நீங்கவே, சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலத்து இருத்தியே, சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனல் என செம்பினை உருக்கியே விடுவர். செம்ப காய்ச்சி ஊத்துவாங்க, ஆனா உடம்புல இருக்கிற உயிர் போகாது. விழிதண்ணில் வீசி உண்முறை இறக்குவார், நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊடி மூடி காலமது அழுத்துவார். தாங்க முடியாம ஒரு நெருப்பா போட்டு அந்த இதுல போட்டு அமுக்குகின்ற போது தாங்க முடியாம எந்திப்பான். உலக்கைய வச்சு மண்டையில அடிச்சு உள்ள போட்டு அமைக்கிறாங்க. தலை எலும்பின் உச்சி கவிழ்கள் அடிப்பர், உலக்கையை கொண்டு அடிப்பர். அந்த கணல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்துடாதே. ஆழம் அது உண்டு அமர ரமையாண்ட நீள் கருணை அன்னமே. ஆக இந்த நரக துன்பத்தில் இருந்து எவருமே தப்ப இயலாது. துன்பத்தை அனுபவிக்கும்படியே செய்து விடுவர். தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் போற்றிப்பவர்கள் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் அக்னிகுடியில தள்ளிய பின்பு இன்னும் தகநக என்ற அக்னி தூண் போல் இருக்கின்ற ஒன்றை கட்டி அணைக்கும்படி செய்யும். மிக்கோம் நாராசம் காசி செவிமடுத்தும் நல்ல இரும்பினை நன்றாக காய்ச்சி காதுக்குள்ளே ஊற்றுவார்கள். நாவை அருந்தும் நாவை அறிந்தும் அப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள். ஒரு நாள் யமதர்மன் வருவான். வந்த உடனே இன்று இவருக்கு புலால் ஊட்டுங்கள். உடனே நினைச்சு கூடார் புலால் உணவு இன்னைக்கு கிடைக்க போறது. அது கோழியா ஆடா நண்டா அது மானா என்னென்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். புலால் ஊட்டுங்கள்னு சொன்ன உடனே என்ன வரும் தெரியுமா? யமதூதர்கள் ஒரு வாளினை கொண்டு வந்து இந்த பிடின்னு அவனுக்கு கொடுப்பான். உன் கையிலே கொடுத்திருக்கின்ற வாளினை கொண்டு உன் உடம்பிலே இருக்கிற சதையை நீயே அறிந்து நீயே தின்னும்பார். எவ்வளவு பெரிய நரகம் பாருங்க. நான் அறிந்தும் உன் ஊனை ஈராத்தின் என்று அடித்தும் உன் உடம்பிலே இருக்கின்ற சதையினை நீயே அறிந்து நீயே தின் என்று அடித்தும் அங்கு ஆள் நரகத்து பேராமல் அடுத்து வீத்தும் இந்த துன்பம் தருகின்ற நரகத்திலே அவன் வெளிவந்து விடாதபடி எழுந்தார். உச்சியில உலக்கையை வைத்து அடித்து அமுக்கியும் பின்னும் தம் வெண்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி. அப்படி இருந்தும் கோபம் தீராத அந்த யம தூதர்கள் இங்கே அனுப்பது சில நாள்தானே என நினைத்து அந்த ஆன்மா நினைக்குமே ஆனால் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல நெடும் நாள் செல்லும். அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு காலம் என்று எண்ண முடியாதபடி கொடிய நரகத்தில் பல்லூறு காலமாக அடுத்துவார்கள். இத்தனையும் சுவாமி பார்த்துட்டு தான் இருப்பாராம். அதுதான் விசேஷம். கருணையே வடிவமான நம்முடைய பெருமா இதை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்ப சுவாமியினுடைய கருணா விலாசத்துக்கு இது இழுக்குத்தானே என்று எண்ணத்தோணும். அதுதான் அல்ல. எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஒரு குழந்தைக்கு நோய் உற்றார். அந்த நோயினை கண்டு குழந்தை கவலைப்படுவதை காட்டிலும் தாய் தான் முதல்ல கவலைப்படுவார். அதைத்தான் முன்னாடி கண்டு கழித்த காரியம் கடனாம் என்று எண்ணி உடனே அந்த தாய் என்ன செய்தாள்? தன்னுடைய நோயை அறியாமல் இருக்கின்ற அந்த குழந்தையை நோய் தீர்ப்பது இந்த குழந்தைக்கு நோய் தீர்ப்ப தன்னுடைய கடமை என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார். அந்த நோயை எவன் தீர்ப்பான் என்று அங்கே எடுத்து செல்கிறார். சில நோயினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா அந்த காலங்களில் சில நோய்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மருத்துவர் என்ன செய்வான்னா பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பியினை எடுத்து முட்டுக்கு கீழே நம்முடைய கணுக்காலுக்கு மேல ஒரு சின்ன சூடு ஓடுவார். தன்னுடைய குழந்தையானது நெருப்பு விளக்கிலே இருக்கிற நெருப்பு பக்கத்துக்கு போனாலே சுட்டு விடும் என்று தடுப்பாள் தாய். அதனுடைய வெப்பம் தாக்கி விடும் என்று சொல்வார். ஆனால் இதே தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்தால் மருத்துவனிடம் சென்று காலிலே பழுக்க காய்ச்சிய கம்பினால் சூடு போடும்படி செய்கிறாள். எப்படி? கழித்தல் காரியம் கடனாம் என்று எண்ணிக்கொண்டு வருநோயின் குறிப்பு அறிவார். மண்டு எரியல் காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க இன்னொரு தாய் என்ன செய்கிறார்? இந்த குழந்தைக்கு முதுகின் பின்னே கட்டி இருக்கிறது. முதல்ல சூரணம் கொடுத்தார், கழிவு கொடுத்தார், குணப்படல. அப்ப என்ன சொல்றார்? ஐயா அந்த கட்டியை வெட்டி எடுத்துருங்க. கையிலே அருமனையை வைத்து லேசாக குழந்தையை வெட்டி கொண்டாலே தாய் கொடுக்க மாட்டார். ஆனால் அதே தாய் என்ன செய்கிறாள்? குழந்தை நீக்கத்தின் பொருட்டு கம்பியை காய்ச்சி இழுக்கும்படியாக செய்கிறாள். கத்தியை வைத்து அறுத்து கட்டியை நீக்கும்படியாகவும் செய்கிறாள். இத்தனை செய்தது மட்டுமல்லாது கண்ணிலே குழந்தையின் கண்ணிலே தூசிப்பட்டால் கூட பொறுக்காத தாய் தன்னுடைய குழந்தையின் கண்ணிலே படலம்

இருக்கின்ற ஆணவமர தடிப்பு நீங்க இத்தனை பக்குவத்தையும் செய்து அந்த ஆன்மா துன்பத்தில் அது திளைக்கின்ற பொழுது பெருமான் பார்த்து கொண்டே இருப்பார். நல்லிதியம் இத்து என் புகுதல் வாய்த்த நெறி இது உண்டு. இதற்கு புராண செய்தியை சொல்லி காட்டார். மனுநீதி சோழனது புத்திரன் வீதி விடங்கன் தேரிலே செல்லுகின்ற பொழுது ஒரு பசுவினது கன்று குறுக்கே விழுந்து இறந்துபட்டது. இறந்துபட்டவுடன் தாய் பசு கதறி ஆராய்ச்சி மணியை அடித்தது. நடந்ததை அறிந்து அங்கே என்ன செய்வது என சொல்லுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற அந்தனர்கள் எல்லாம் பிராயச்சித்தம் சொன்னார்கள், கழுவாய் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மனுநீதி சோழனானவன் பிராயச்சித்தத்தை கழுவாயை ஏற்காது எந்த இடத்தில் கன்று தேர்காலில் பற்றி இறந்ததோ அந்த இடத்தில் தன்னுடைய மகனை கீழே கடத்தி தேர்காலினை ஏற்றுவேண்டார். ஒருத்தரும் உடன்படல. யாரை ஏவுகின்றாரோ அந்த அமைச்சர் உயிரை விடுகிறார். பின்பு மனுநீதி சோழனே சென்று தன்னுடைய மகனை கிடத்தி தேர்காலை செலுத்தினார். இது நடந்த செய்தி. எதற்காக செய்தார்? தன்னுடைய மகன் மேல் இருக்கின்ற வெறுப்பன்று, இரக்கமற்ற தன்மை என்று. திருவாரூரில் இருக்கின்ற உயிர் சிவகணம், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே. அது திருவாரூரில் இருக்கின்ற ஒரு உயிர், அதை போக்கிய குற்றம் பாவம் மகனை சேர்ந்துவிடும். ஆகையினாலே அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிக்க நானே ஒரு தண்டனை கொடுக்கின்றேன். அடுத்த வீட்டு குழந்தைய போய் நம்ம குழந்தை அடிச்சுட்டு வந்தது. அடுத்த வீட்டு குழந்தையினுடைய தாய் வாரார், 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய நீ அடிச்சுட்டு உன் குழந்தை, உன் பிள்ளைய வெளியனுப்ப பதிலுக்கு பதில் நான் அடிக்கணும். அப்போ இந்த தாய் என்ன சொல்றா? உங்க பிள்ளைய என் பிள்ளை அடிச்சுட்டான், ஐயோ உன் பிள்ளை பத்திரமாத்த தங்கமாச்சு, என் பிள்ளையே அடிச்சது இல்லங்கவா, அந்த பிள்ளை ஏன் அடிச்சா அந்த குழந்தை ஒரு அடி அடிக்கும். உடனே அடிபட்ட குழந்தையான சாய் சொல்லா, பச்சை மண்ணு அவளுக்குள்ள விளையாண்டுல அடிச்சிருக்கு, இதுக்கு போட்டே கோபத்தில் அடிக்க மாறி விடுவா. ஏன் அடிபட்ட குழந்தையினுடைய தாய் தான் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அடிபடுத்த குழந்தையின் தாய் தானே ஒரு தண்டனை கொடுத்து அங்கே ஒரு பரிகாரம் தேடுகிறார். இதே போலத்தான் மனுநீதி சோழன் அங்கு யமதர்மனுடைய கையிலே பட்டு துன்பப்படுவதை காட்டிலும் அரசனாகிய யானே தண்டனை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போலத்தான் கோட்புலி நாயனார் சிவதரவியங்களாகிய அந்த நெல்லினை கவர்ந்து உண்ட அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு தானே கருவியினால் தன்னுடைய சுற்றத்தாரை வெட்டி வீழ்த்தினார். சிவபூஜைக்கு என்று வைத்திருந்த கலையங்கள் முதலான மூர்த்திகளை எல்லாம் சிதைத்த யட்சதத்தனை மகனாக சண்டேஸ்வரனாயினார் காலினை துணித்ததனுடைய அந்த தண்டனை அவரை அந்த பாவத்திலிருந்து மீட்டுவதற்காக. ஆக இதே போன்றுதான் நம்முடைய கலிக்கம்ப நாயனாரும் தன்னுடைய மனைவியினுடைய கையினை வெட்டியதும் காரணம் அதுவே, இந்த சுபபராத்திலிருந்து நீக்குவதற்காக. இதைத்தான் நீங்க சொல்லி காடுகிறார். ஓடிய தேரின் உயிர் போன

நமன் தூதர் வெம்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருணரகம் கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி. விஷம் போரும் கொடிய மனதையுடைய யமராஜர்கள் கோபம் கொண்டு துன்புறுத்துகின்ற பொழுதெல்லாம் எம்பெருமான் பார்த்து கொண்டிருந்தாலும் கண்டு நிற்கவல்ல போற்றி, அதை நீதியோடு இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன் என்று சொன்னார், தன்னுடைய மகன் ஒரு களவு செய்து விட்டான். அந்த காலங்களில் தன்னுடைய மகன் ஒரு தப்பு குற்றம் செய்து விட்டான், ஆசிரியரிடம் சொல்வார்கள். உடனே ஆசிரியர், ஏண்டா இன்னைக்கு ஒரு 5 பைசாவை எடுத்துக்கொண்டு மிட்டாயா வாங்கி சென்றாய், தாய்க்கு தெரியாமல் எடுத்தது அது கடவுடா என சொல்லி அடிக்கிறாள். அப்ப தாய் பார்த்து கொண்டுதான் இருப்பாள், ஏனெனில் இந்த தண்டனை அவனுக்கு உரியது, கொடுத்தால்தான் தீருவான், கொடுத்தால்தான் திருந்துவான் என்று. இதே போலதான் அங்கே யமதர்மனானவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். இப்படியே இன்ப துன்பத்திலே அது பிறந்து வருகின்ற நாளில் அதற்கு பின்பு 53வது பக்கத்திலிருந்து 59வது பக்கத்தில் வரை, 53வது கன்னியிலே இருந்து 59வது கன்னி வரை இப்படி இன்ப துன்பத்தையே அனுபவித்து வருகின்ற ஆன்மா ஒரு நாளிலே தான் ஏன் இந்த இன்ப துன்பங்களை அடைகின்றோம் என தெளிந்து அது வினை என்பதை அறிந்து அதை நீக்கிக் கொள்ள ஒரு மார்க்கத்தை தேடும்.

0: அப்ப தன்னுடைய வினையில் இருந்து நீங்குவதற்கு மார்க்கம் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவனை நாம் நாடுவதே என்று மனத்திலே அந்த ஆன்மாவினுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும். அந்த கருத்து, அந்த சிவம் ஒருவனே வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன் என உணர்ந்து சிவத்தை நாட முற்படும். அப்படி சிவத்தை நாட முற்படுகின்ற பொழுது சிவம் எப்படி இருக்கின்றான்? மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த வேணியான். அப்படி மெய்யெல்லாம் வெண்ணீர் சன்னித்த வேணியான் ருத்ராட்சத்தையும் தாங்கி இருக்கின்ற பெருமானை நினைக்கின்ற பொழுது எதிரிலே திருநீர் ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் வருகின்ற பொழுது சிவத்தையே நினைந்து வருகின்ற அவர் திருநீர் ருத்ராட்சம் அணிந்திருக்கின்ற சிவனடியார்களை கண்டவுடன் சிவமே என்று தன்னை அறியாமல் கைகூப்புவார். அப்படி தன்னை அறியாமல் சிவவேடத்தைக் கண்டு எவர் கை கூப்புகிறார்களோ அவர்களுக்கு சத்திரி பாதத்தை பதிய வைக்க தொடங்குகிறார். இதைத்தான் அடுத்த கண்ணிகளிலே சொல்லி காட்டுகிறார். முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முதற்கடவுள் என்று வேறு எவரையும் தனக்கு இல்லாத சிவபெருமான் நல்வினைக்கம் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு அவன் செய்கின்ற ஐந்தொழிலினால் சர்வ லோகங்களும் மாறி மாறி தோன்றி அழிய இன்ன வகையால் பல்லுயிர்க்கும் இருவனை கண் நின்று அறுத்தி அதில் மாயையிலே இந்த உயிர்களை எல்லாம் அங்கே அழுத்தி இருவினை மாட்டு வைத்து அந்த வினை பயனை நுகரும்படியாக செய்கின்ற காலத்தில் பின் கடைசியில் இந்த உயிரானது இனிமேலும் இது கடை தேறுவது சிரமம் என்று அறிந்து கிருபை கொண்டு நரகம் சேராமை அந்த ஆன்மாவின் மீது இரக்கமுற்று அது எப்ப நினைக்கிறது இன்ப துன்பம் ஊற்றுவது சிவனே என அறிந்த அந்த நேரத்தில் நல்ல நெறி எய்துவதோர் காலம் முக்தி மார்க்கம் சேர்வதற்கேற்ற புண்ணியம் வாய்த்த சமயத்தில் வினையில் நீங்கி விளங்கி அறிவனை நாட வேண்டும் என்று நினைக்கின்ற சமயத்தில் தன் அன்பரை கண்டு இன்பு ஊறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாய் மெய் அடியார்களை கண்ட இடத்தில் சிவத்தையே கண்டதாக மகிழ்ச்சியடைந்து வணங்குகின்ற உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி அந்த ஆன்மாவினுடைய அந்த உய்யும் நெறியினை சிறிதினே அங்கே உண்டாக்கிவிட என்ன செய்யறது உண்டாக்கிவிட என்ன செய்யறது மட்டு ஆய் பையவே மலராய் வருநாளில் அங்கே மலராக விரியும் பருவத்திற்கு முந்திய பருவமாகிய மொட்டாக இந்த பருவம் அடியார்களை கண்டால் வணங்குகின்ற பருவம் என அடைந்து உருவாம் முறை போல அந்த மொட்டு பருவம் வந்ததை போல இவன் பக்குவப்பட்டு விட்டான் என்று அறிந்து கிட்டியதோ நல்பிறப்பில் பிறப்பித்து ரொம்ப முக்கியம். சிவன் ஒருவனே வினையில் நீங்க விளங்கி அறிவன் வினையில் இருந்து நீங்கி நாம் உட்படுதல் வேண்டும். அந்த வினையில் நீங்க விளங்கிய அறிவன் வடிவம் இதோ என்று எப்பொழுது ஒரு பிறவிலே வணங்குகிறானோ அப்பொழுதே அவனை அந்த பிறப்பை ஒழித்து சைவக்குடியிலே பிறக்கும்படி செய்கிறான். அப்ப நாம் சைவத்திலே வந்து பிறந்திருக்கிறோம் என சொன்னால் பூர்வத்திலேயே சிவம் உண்டு, பூர்வத்திலேயே அடியார் வேடத்திலே சிவத்தை கண்டு தரிசித்தவர்கள். ஆகையின கிட்டியதோ நல்ல பிறப்பை பிறப்பித்து என்ன செய்த நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையொப்பில் சைவ பிறப்பினை பிறக்கும்படியாக செய்து சைவத்தினுடைய இது எது ஒருவனுக்கு கடைசி பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. எப்பிறப்பில் ஒருவன் இருவினை ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த அறிவிலே சமமாக பாவிக்கிறதோ அதுதான் கடைசி பிறப்பு. அந்த பக்குவம் எய்துகின்ற பொழுது நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையோப்பில் அந்த இரண்டும் தமிழ் ஒத்துப்போகின்ற பொழுது அதில் அன்றோ பல்பிறவி அர்த்தம் அதுதான் எல்லா பிறவிகளுக்கும் அர்த்தம் முடிவு அளவு என்று பார்த்திருந்து அந்த எல்கையை பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தாம் போற்றி அந்த இடத்தில் சக்தியை பதிய வைக்கிறார். சக்தியை பதிய வைக்கிறார் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பெருமானுடைய இடப்பக்கத்திலே இருக்கின்ற அந்த அம்மையானவள் திரோரான சக்தியாக இருந்து அந்த ஆன்மாவுக்கு இன்ப துன்பத்தை ஊட்டிய அந்த பெருமா இப்பொழுது வினையில் நீங்கிய விளங்கிய அறிவினை நாட முற்படுகின்ற பொழுது சிவனது வேடத்தை கண்டு அடியார்களை கண்டு வணங்குகின்ற பின்பு நல் பிறப்பை பெற்று சைவக்குடியிலே பிறந்த பின்பு அந்த ஆன்மாவிலே இருவினை ஓப்பு ஏற்பட்ட பொழுது, அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சக்தியினை அருள் சக்தியாக மாற்றி விடுகிறார். அதாவது சக்தி நிபாதத்தை ஏற்படும்படியாக செய்தார். சக்தி பதிக்கும் தாம் போற்றி. அப்படி திரோதான சக்தி அருள் சக்தியாக மாற்றி ஆன்மாவுக்கு கதி கொடுக்கின்ற அந்த பெருமானே உன்னை போற்றுகின்றோம் என சொல்லி காட்டுகிறார். அடுத்து போற்றிய பின்பு இந்த ஆன்மாவானது மும்மதத்தை வைத்து மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒருமலம் உடைய விஞ்ஞானகலர், இருமலம் உடைய பிரளயாகலர், மூன்று மலங்களை உடையவர். ஒருமலம் உடைய விஞ்ஞானகலருக்கு இறைவனானவன் உள்நின்று குருவாக இருந்து உணர்த்துவார். ஆணவமலம் உடைய ஆணவமலம் மட்டும் இருக்கும் அவர்களிடம், அது வலியட்டு இருக்கும். கண்மமும் மாயும் தொழிற்படவே தொழிற்படாது, அது விஞ்ஞானகலர். பிரயாகலர் என்பது ஆணவமும் கண்மமும் இருக்கும், மாயை தொழிற்படாது. இவர்களுக்கு இறைவனானவன் அங்கே குரு வடிவாக முன்னே மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னே காட்சி கொடுத்து அருள் கொடுக்கிறான். இதுவும் ஒரு குரு தன்மை. சகலர் என சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாலை மும்மரமுடைய நம்மை போன்றவர்களுக்கு இறைவனானவன் அதுவரை உள்ளிருந்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற பெருமான் வெளிப்பட்டு அங்கே ஒரு குருவின் வடிவத்தை தாங்கி நமக்கு அங்கே என்ன செய்கிறார், அருள் பாலிக்கின்றார். இதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக முத்திதரும் நல்லெறி விஞ்ஞானகரர், அந்த விஞ்ஞானகரருக்கு நாடும் மனம் ஒன்றிலையும் அந்நிலையே உள்ளின்று அருத்தருளி. அவர்களுக்கு பொருந்தி இருக்கின்ற ஆணவம் என்ற அந்த ஒரே மலத்தினையும் அவர் அவரது அறிவுக்குள் நின்றபடியே நின்று போக்கி அனுக்கிரகத்தும், பின் அன்புமேவா விளங்கும் பிரளயாகலருக்கும், பின்பு அன்பு பொருந்தி விளங்குகின்ற அந்த பிரளயாகலருக்கு தேவாய் எப்படி நார்த்தோடு முக்கண்ணும் கடைமணங்கள உறுப்புகளை கொண்டு மல கண்மம் தீர்த்து, மனம் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் கண்மத்தையும் தீர்த்து அருளி அருளுகின்றார். பூ வளையம் தண்ணில் நீங்க இருக்கின்ற மும்மலமுடைய சகலர்களுக்கு அவர் போல் மானுடர்களைப் போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி குரு வடிவாக வந்து முன்னின்று மும்மலம் தீர்த்து மறைந்து முன்னிலையாக வந்து நின்று உபதேசித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலையும் தீர்த்து ஆட்கொள்கை இப்படி ஆட்கொள்ளுவது அன்னவனுக்கு ஆதிகுலம் ஆதலினால், அவனுக்கு தொன்று தொட்டே இருக்கின்ற பெரும்புறம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதிமணி சுந்தரமும் ஆகையினாலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இப்படி இருக்கின்ற பொழுது மானுட சட்டையாக எப்படி வருகிறான் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது இது எப்படி வருகிறார் என சொன்னால், இறைவன் எதையெல்லாம் மறைத்து மானுடனாக வருகிறான் என்பது இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய இருபாயிருவதிலே அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் இறைவன் எப்படி குருவாய் வந்தது என சொல்லுகின்ற பொழுது கண்முதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அப்படிம்பார். நெற்றிக்கண்ணை நீலகண்டையத்தையும் மறைத்து வந்தார் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போன்று கமலை ஞான பிரகாசர் அங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எப்படி குருவாக வருகிறார், சிவமாகி அவர் எதையெல்லாம் மறைத்து வந்தார் என சொல்லுகின்ற பொழுது சீரணியும் காலிலே அணிந்திருக்கின்ற சிலம்பை மறைத்தும் நுதல் விழி கண் நெற்றிக்கண்ணையை மறைத்து மழு மான் நாகம் மழு மான் நாகம் இவைகளையும் மறைத்து திருந்தும் எரி அக்னி, அதாவது கையிலே இருக்கின்ற அக்னியும் பொருந்து தாரணி அன்பரை ஆள அவர் போல் வந்த சைவ சிகாமணி, மண்ணிலே இருக்கின்ற மாணவர்களைப் போல வந்த சைவ சிகாமணி. எனவே இறைவனானவன் இருவினை ஒப்பு வருகின்ற பொழுது அங்கே மாண்ட சட்டை தாங்கி வருகிறார். இதை அப்படியே திருமந்திரத்திலே இருவினை நேர் ஒப்பு இன்னருள் சக்தி குருவன வந்து இன்னருள் சக்தி அப்படி வெளியாக வருகின்ற பொழுது அருளையே திருமேனியாக தாங்கி வருகிறார். இருவினை நேர் ஒப்பில் இன்ன அருள் சக்தி குருவன வந்து குணம்பல நீக்கி தரும் என்னும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. சுபோசாரத்திலே ஏன் அப்படி வருகிறார் என்பதை குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிருந்தே என்று உண உணர்த்திலும் கண்ணிலன் என்று உள்ள இருந்தும் உணர்த்தியும் இவன் காணவில்லை என்பதற்காக வெளியிலே ஒரு வடிவத்தை எடுத்து வந்தார் என்றார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்தினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்புமாவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆகோரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். எனவே ஞான பிரகாச கமலை ஞான பிரகாசர் உள்ளிருக்கின்ற தானே வெளியிலும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு உருவம் எடுத்து வருகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அவர்கள் எதையெல்லாம் மறைத்து வருகிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். பாருங்க, பச்சை தன்னுடைய மேனியை அதுக்கு மேல சோதி மணி மிரட்டு சுந்தரமும் ஒளிமிக்க நீலகண்டத்தையும் பச்சையாம் பாதியிடமும் தன் மேனியிலே பாதியாக இருக்கின்ற உமையமையும் மறைத்து பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் மதி கொழுந்தும் நதியையும் சந்திரனையும் மறைத்து அச்சமுற ஆடும் அறவும் தன் மேனியிலே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்களையும் அழகு ஆர் திருநுதன்மே நீடு உருவமண்ணி நெடுங்கண்ணும் அந்த நெற்றிக் கண்ணையும் கேணியில் லயம் கூட்டும் தமருகமும் கையிலே இருக்கின்ற உடுக்கையையும் கோல எரி அகலும் கையிலே இருக்கின்ற அகல் அந்த அக்னி தகழியையும் பூட்டு அறவக்கச்சியும் அந்த அறவக்கச்சியையும் புலியதனும் புலித்தோளையும் வீட்டு இன்ப வெள்ளத்தில் அழுத்துவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒழ்சிலம்பும் காலிலே அணிந்திருக்கின்ற அந்த ஒள் சிலம்பு. இந்த சிலம்பு என சொல்லக்கூடியது இது வேத சிலம்பு. வாருங்கள் வாருங்கள் என்று உயிர்களை ஒலி கொடுத்து அழைப்பான் வேதமாகிய சிலம்பினை அணிந்து கல் கல் கல் என்று வருகிறாராம். அந்த சிலம்பை மறைத்துக் கொண்டு ஒள் சிலம்பும் கள்ளவினம் என்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஆண்கள் காலிலே கடல் என்கின்ற ஆபரணம் அணிவார்கள். அந்த கடல் என்கின்ற ஆபரணம் இருக்கின்ற இடத்தை தானியாக பெயராக கடல் என்பது பாதத்தையும் நாம் குறித்து கொள்கொள்கிறோம். அது வெற்றியை குறிக்கின்ற அடையாளம். பண்டு தொற்றே ஆணோமரத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாவை நான் கதிசேர்த்து விட்டேன் என்று அந்த வெற்றிப்பாடை சாற்றுகின்றதுதான் வீரக்கடல். அந்த பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருவுதோன்றாமல் உள்ளடக்கி இவைகளெல்லாம் மறைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி என்றைக்குமே இன்பத்திலே அந்த உயிர்களை இருத்துதல் வேண்டி பிறவா முதல்வன் பிறப்பு இறப்பு இல்லாத அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஒருவன் பேரிலாதான் அவன் பெயர் இல்லாதன் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலாதான். எனவே பிறவாயாக்கை கொண்ட பேரிலாத அந்த பெருமான் பிறந்து நரவு ஆகும் தாரூரா பயந்து பிறந்து எப்படி ஆச்சாரிய மூர்த்தியாக வெளிப்பட்டு நரவு ஆறும் தார் உலாவும் உயர்த்து தேன் நிறைந்து பூமாலை குடைந்து கிடந்து அசையும் தோள்களை உடைய ஞான சம்பந்தன் நாதன் என்ற ஓர் பெயர் முனைந்து அப்படியே குருவை சிவமாக வைத்து சொன்னார். அப்படி பிறப்பற்ற அவன் மானுட பிறப்பு போல் வந்து தாருலாவும் உயர்த்து தலை அங்கே கழுத்திலே பூமாலை இருக்கிறது. இந்த பூமாலை என்பது இங்கே சொல்லக்கூடியது செங்கழி நீர் மாலை. குருவுக்கு அடையாளம் செங்கழி நீர் மாலையும் செம்பட்டு ஆடையும். சீடனுக்கு அடையாளம் வெண்பட்டு ஆடையும் திருநீர் தாங்கி இருத்தலும். எனவே அந்த செங்கழி நீர் மாலை அணிந்து கொண்டு ஓர் பெயர் புனைந்து மறைஞான சம்பந்தநாதன் என்ற ஓர் புனை புரைந்து மறைஞான சம்பந்தன் என்ற அந்த சிவனது நாமத்தை தாங்கியும் பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகிக் கொண்டு உலகிலே உள்ளவர்களைப் போல தானும் உண்டு உறக்கமாகிய அந்த செயலில் ஈடுபட்டு ஒத்து ஒழுகி மகிழ்ந்த குணம் போற்றி ஒருவனாக இருந்து கொண்டு அதிசயமாக செய்கின்ற அந்த குணத்தினை நான் போற்றுகின்றேன் சொல்லி காட்டுகிறேன். அங்கே மானுட சட்டை மாந்தர்கள் போலவே உண்டு உறங்கி இருக்கிறான். நம்மை போல் உண்டு உறங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் நம்மவர்கள் அன்று. பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். பொது நீக்கி எப்படி நினைத்தல் வேண்டும்? தங்கத்திலே இருந்து வெள்ளியிலே இருந்து நாம் சிப்பியை பிரித்து வெள்ளியின் உயர்வை அறிவதைப் போல அங்கே செம்பில் இருந்து பிரித்து தங்கத்தின் உயர்வை அறிவதைப் போல மற்ற மானுடர்களிடம் இருந்து பிரித்து இந்த ஜீவன் முத்தர்களை நாம் பிரித்தறிதல் வேண்டும். அவர்கள் நம்மை போட்டுதான் உண்டு உடுத்தி இருப்பார்கள். இதை நம்முடைய தாய்மான சுவாமிகள் உண்டு உடுத்தி பூண்டு இங்கு உலகத்தோர் போல் தெரியும் தொண்டர் விளையாட்டே சுகம்கான் பராபரமே. அந்த ஞானாசிரியர்மார்கள் எல்லாம் நம்மை போலவே உண்டு உடுத்தி இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு 71வது கன்னியிலிருந்து 78வது கன்னி வரைக்கும் சிவபெருமானவர் எப்படியெல்லாம் தீட்சை கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சிவபெருமான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமான் குருவாக வந்து இந்த ஆன்மாவுக்கு எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதே 71வது கன்னியிலே இருந்து 78வது கன்னி வரைக்கும் அதை விளக்கமாக பேசுகிறார். எனவே அங்கு குருவாக வந்து தீட்சை செய்வதும் சிவமே, இதுவும் சிவனது அனுக்கிரகமே. இவர் அதித்தேய குருவாக அங்கு சொல்லப்படுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு ஆவேச குருவாக வந்து அங்கு தீட்சை முதலானவைகள் செய்தார். இப்படி பக்குவமடைந்த ஆன்மாவை தன்வயப்படுத்தி தீட்சை செய்து எப்படியெல்லாம் அந்த ஆணவ மலத்தை நீக்குகிறார் என்கின்ற அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டவளம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞானச்செங்கோல் ஒற்றி வருகின்ற திருக்கைதாய் பரம்பரை திருவாவூர்திரை ஆதினத்து சீர்வளசீர் குருமகாசன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய பண்டார சாஸ்திர சிந்தனையிலே ஆதினத்து மூன்றாவது பட்டத்திலிருந்தோடு இருந்து சிவஞான செம்போர் ஒச்சியருடைய அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த தசகாரியத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளனர். அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே 38வது பாடலே சிந்தனை இருந்து வருகின்றது. தசகாரியங்களையும் விளக்கி அருளிவிட்டார். சித்தாந்த செய்வ சமயத்தை அடைந்த ஆன்மா அச்சமயத்திலே விதித்தவாறு சமயதீக்கை விசேடதீக்கை ஆகியவற்றை பெற்று சரியை கிரியை ஆகிய தவங்களை அனுஷ்டித்து சிவபூசை இயற்றி அதனை அடுத்து விளங்கக்கூடிய யோகத்தையும் இயற்றி இந்த இறப்பில் தவங்களாகிய சரியை கிரியா யோகங்களை முற்றுவித்து அவற்றுக்குரிய அவாந்தர பயன்களாகிய பதமுத்திகளாகிய சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகிய பதமுத்திகளையும் பிடித்து சிவஞான பக்குவம் சிறப்புற கைவரப்பெற்று இறுதி நெறியாக விளங்கக்கூடிய ஞான நெறிக்கு அந்த ஞான நெறியை அருள் செய்யக்கூடிய ஞான புறவனை எதிர்நோக்கி பெரும் தாகத்தோடு அந்த ஆன்மா இருக்கையிலே அதனுடைய பரிபாக நிலையை கண்டு எம்பெருமான் ஞான குருவாக எழுந்தொழி வந்து அந்த ஆன்மாவிற்கு சிவஞானத்தை உணர்த்தும் முகமாக இந்த தசகாரியங்கள் பத்தினையும் அந்த ஆன்மாவுக்கு அனுபவமாக அருளுகின்றான். படிமுறையிலே தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற இந்த 10 அனுபவங்களையும் அந்த ஆன்மா படிமுறையிலே பெறுமாறு செய்யும். சொல்லும் பொழுது தத்துவங்களை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி, அப்புறம் ஆன்மாவை பற்றிய ரூப தரிசன சுத்திகளை சொல்லி, அப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்வது முறையாக இருந்தாலும் அனுபவமாக நிகழும் பொழுது எவ்வாறு நிகழ்கின்றன என்றால், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், அதனை அடுத்தவாறு சிவரூபம் நிகழ்கின்றது, அப்புறம் ஆன்ம தரிசனம், அதன் பின்பு சிவ தரிசனம், அப்புறம்தான் சிவயோகம், அப்புறம் ஆன்ம சுத்தி, சிவபோகம். இதுதான் அனுபவத்திலே நிகழ்வது. இவ்வுண்மை மாதவ சிவஞான வீகர் அருளி செய்துள்ள மாபாரியத்தின் துணை கொண்டு நன்கு துணியப்படுவதாக உள்ளது. ஆக இந்த தசகாரிய அனுபவங்களை ஆன்மா எவ்வாறு எய்தும் என்பதையெல்லாம் மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் விளக்கி அருளி செய்துள்ளார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தோம். தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை அவர்கள் வரையறுத்து அருளிய பாங்கினை பார்த்தோம். மிகச்சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தையும், தசகாரியங்களிலே ஒவ்வொரு காரியத்தையும், தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை ஒவ்வொரு காரியத்தையும் மிக தெளிவாக வரையறுத்து அருளினார்கள். அவற்றிலே அந்த வரையறைகளை தொடர்ந்து ஞான செய்திகள் பலவற்றை இயைப்பு பற்றி மிக அருமையாக சொல்லி வருகின்றார்கள். அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக சிந்தித்து வந்தோம். இப்பொழுது இந்த 38வது பாடலிலே என்ன ஒரு ஐயத்தை அவர்கள் எழுப்பி விடை கொடுக்கின்றார்கள் என்றால், இவ்வாறு இந்த தசகாரியங்களை படிமுறையிலே எய்தி இறுதியாக விளங்கக்கூடிய சிவ போக நிலையை அடைந்துவிட்ட ஆன்மா சிவமுத்தனாகி விடுகின்றது. சிவ போகம்தான் முடிவான முத்தி நிலை. சிவனையே போகப் பொருளாக கொண்டு அந்த உலகத்தை துய்க்காமல் சிவத்தையே துய்த்துக் கொண்டிருத்தல், சிவானுபவம், சிவானுபூதி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த சிவானுபூதி என்ற நிலையானது இந்த தசகாரியங்களிலே சிவபோகம் என்ற அந்த இறுதி நிலையை எழுதிய பிறகுதான் சிவானுபூதி கைகூடுகின்றது. அப்படி சிவானுபூதிமானாகிவிட்ட அந்த ஆன்மா உடலோடுதானே கூடியிருக்கின்றது இன்னும். அதாவது உடல் நீங்கவில்லையே, ஆன்மா உடலை சாரவில்லை, ஆன்மா சிவத்தைத்தான் சார்ந்திருக்கிறது. அது சீவன்முத்தனாகிய ஆன்மா சரிதான். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு என்று இந்த பிறவியிலே வழங்கப்பட்ட அந்த உடலானது இன்னும் நீங்க பெறாமல் இருக்கின்றது. ஏன்னா அந்த உடல் நீங்கக்கூடிய நாள் வரும்போது அது நீங்கும். ஆகவே அதற்கு வரையறுக்கப்பட்ட ஆயுள் வரை அந்த உடல் இருக்கும் அல்லவா. இப்போது அந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்று ஒரு ஐயத்தை நீ கேட்டால் அதற்கு விடை கூறுகின்றேன் கேட்பாயாக என்று குருமூர்த்திகள் அருள்கின்றார்கள். உடலை ஆன்மா சார்ந்திருக்கவில்லை, ஆன்மா சிவத்தை சார்ந்து சிவபோகத்தை தான் தூக்கின்றது. உடலை சார்ந்தால் ஐம்புல போகம் தானே, ஆனால் அந்த ஆன்மா சிவபோகம் தூக்கிறது சிவத்தை சார்ந்து. அப்ப இந்த உடலை யார், உடலை வந்து யார் இயக்குகின்றார், இந்த உடலை சார்ந்திருப்பவர் யார் என்ற ஒரு கேள்வி எளிமையானால் அதற்கு விடை கூறுகின்றேன். இந்த உடலானது தனித்து இருக்க முடியாது. இந்த உடலை யாருமே தாரவில்லை அப்படின்னு சொல்லலாமா? அது முடியாது. ஏன்னா உடல் தனித்து விளங்காது. இந்த உடல் தத்துவங்களை எல்லாம் விட்டு நீங்கி சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டும் வந்து என்ன செய்யாது, இந்த உடலை சாராது. அப்ப உடல் தனித்தும் இருக்காது, ஆன்மாவும் உடலை சாராது. அப்புறம் சிவன் வந்து உடலை சார்வானா? சிவபெருமான் மாயாகாரியமாகிய உடலை சார மாட்டான். அதனால்தான் கேட்கின்றேன், இந்த உடலை இனி இயக்குபவர் யார்? ஆன்மா வந்து இந்த உடல் சார்பை முற்றிலுமாக நீத்து விட்டது, அது சிவத்தோடையே ஒன்றிவிட்டது. ஒன்றி சிவபோகத்தில் அது ஆனந்தமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆன்மா உடலையே சாரவில்லை, இது சிவன் முத்தனாகிய ஆன்மா. ஆனால் அந்த சரீரம் இன்னும் இருக்கின்றதே, அப்ப அந்த சரீரத்தை இயக்குபவர் யார்? அந்த சரீரமானது அது தனித்து விளங்க முடியாது. சரீர சம்பந்தத்திலிருந்து நீங்கிய ஆன்மா மீண்டும் அந்த சரீரத்தை சாராது. சிவபெருமானும் மாயாகாரியமாக சரீரத்தை பொருந்த மாட்டான். அப்ப அந்த சரீரத்தை சார்பவர் யார்? இதுதான் மாணாக்கன் எழுப்புகின்ற ஐயம். சீவன்முத்தனுடைய சரீரத்தை இயக்குபவர் யார் என்ற ஐயத்தை மாணாக்கன் கேட்கும் பொழுது அதற்கு நம்முடைய குருமூர்த்திகள் அருமையாக விடைய அருள் செய்கின்றார்கள். பொன்றிடா உயிரை தன்பால் புகுத்துவான், உடற்கு வேறாய் சென்றிடான் என்று சொல்கின்றார். பொன்றிடா உயிர், பொன்றுதல் என்றால் அழிதல். பொன்றிடா உயிர் என்றால் அழிவில்லாத உயிர். உயிருக்கு அழிவு கிடையாது, பதிவசுபாசம் ஒன்று நித்த பொருள். அழிவில்லாத உயிரை தன்பால் புகுத்துவான், பரமாத்மாவாகிய தன் வசத்திலே இந்த ஆன்மாவை சேர்த்து அதற்கு முத்தி இன்பத்தை அருள்கின்ற அந்த சிவபெருமான் உடற்கு வேறாய் சென்றிடான். அந்த முத்தான்மாவுக்கு, முத்தான்மாவினுடைய உடலை விட்டு அவன் வேறாய் பிரிந்திருக்க மாட்டான். சீவன் ஒத்து நிற்குமா போல நிற்பன். இதுகாரும் இந்த ஆன்மாவானது எப்படி இந்த முத்தி அடைவதற்கு முன்பு இந்த உடலோடு அது எப்படி ஒத்து நின்றதோ, அதுபோல அந்த ஆன்மா முத்தி அடைந்த பிறகு அந்த முத்தான்மாவின் உடலோடு சிவபெருமான் ஒத்து விளங்குவான் என்று சொன்னான். ஆக இது பற்றி அந்த உடலுக்கு வரக்கூடிய பயன்களை எல்லாம் சிவபெருமான் அனுபவிப்பார் என்பது பொருள் என்று. ஆன்மாக்காக நாம் உடலுக்கு வருகின்ற பயன்களை அனுபவிக்கின்றோம். ஏன்னா நம்மளுடைய கதை வேறு, நாம் வினைகளை செய்து அந்த வினைப்பலன்களை உடல் வாயிலாக அனுபவிக்கின்றோம். சிவபெருமானை பொறுத்தவரை வினைகளை செய்வோம் அல்ல, அவனுடைய இயல்புக்கு வினை செய்வது என்பது கிடையாது. ஏன்னா அவன் சுதந்திரமான ஆன்மா, யாரும் அறிவித்து அவன் அறியவில்லை, யாரும் செய்வித்து செய்யவில்லை. நாம அவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய உயிர்கள், அவன் செய்வித்தால் மட்டுமே செய்யக்கூடிய உயிர்கள். ஆனா நாம என்ன நினைக்கின்றோம், நாமாக அறிகின்றோம், நாமாக செய்கின்றோம் நினைக்கிறோம். ஆகவே நமக்கு அது வினையாகின்றது. அவனை பொறுத்தவரை தானாக அறிந்து தானாக செய்பவன், எந்த குறையும் இல்லாதவன். ஆகவே அவனை பொறுத்தவரை வினை என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆகையினாலே தத்துவ சுத்தியினாலே ஆன்மாவிற்கு உடல் சார்பு நீங்கும் என்பது முந்தைய பாடல்களில் உணர்த்தப்பட்டது. அவ்வாறு ஆன்மா உடல் சார்பிலிருந்து நீங்கினால் உடல் தனித்து நிற்காதே, உடல் சார்பில் நீங்கிய உயிர் மீட்சியின்றி அருளை சார்ந்து விடுமே, அதனால் மீண்டும் உடலை பொருந்தாது, ஈசனும் உடலை சாரமாட்டான், இது மாயாகாரிய உடல், எனவே உடலோடு ஒத்து நிற்பவர் யார் என்று ஐயம் எழுகின்றது. அதற்கு சொல்கின்றார், முதலில் சொன்ன ரெண்டும் சரிதான், உடல் தனித்து நிற்காது, சிவத்தை சிவத்தோடு கூடிவிட்ட உயிரும் மீண்டும் வந்து உடலோடு கூடாது. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லான் என்று சொன்னார்கள். ஆகவே சிவத்தை சார்ந்த உயிர் மீள வந்து உடலை சாராது. ஆனால் மூன்றாவது ஒரு தடையும் மாணாக்கன் எடுக்கிறானே, சிவன் மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்று. மாயாகாரிய உடலை பொருந்த மாட்டான் என்றால் அது என்ன பொருளை சொல்லியிருக்கின்றாங்க அப்படின்னா, அந்த உடலை சார்ந்து அந்த உடலால் அவன் துடக்குண்டு. துடக்குறுதல்னா என்ன? இப்போ நான் ஒரு ஆன்மா, நான் இந்த உடலை சார்ந்திருக்கின்றேன், இந்த உடலால் துடக்குற்று இருக்கின்றேன்னா என்ன பொருள்னா, இந்த உடலின் துணை இல்லாமல் என்னால் ஒன்னும் ஒரு காரியமும் பண்ண முடியாது, ஒன்றும் அறிய முடியாது. அதான் உடலால் துடக்குறுதல், இது பந்தப்பட்டு கிடத்தல். ஆக உடலால் பந்தப்படுதல்னா என்னன்னா, அந்த உடலின் சார்பு இல்லாம என்னால எதுவும் அறிய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த உடல்ல ஒரு குறைபாடு நேர்ந்தால் அது எனக்கும் அந்த குறைபாடு என்னையும் பாதிக்கும். இந்த மாதிரி இது சார்பு தான் சிவபெருமான் வந்து உடலோடு சாரமாட்டான் என்று சொல்கிறார். இந்த பொருளை தான் சொல்கிறார். அப்ப இங்க எப்படி உடலை சார்ந்திருக்கின்றான் என்றால், அந்த உடலை சிவபெருமானே இயக்குகின்றார். நம்முடைய உடலை நாம இயக்குகின்றோம், சிவபெருமான் நம் தோன்றா துணையாக இருந்து நம்மை செலுத்துகின்றார். அவருடைய துணையினால் நாம இயக்குகின்றோம். ஆனா சிவமுத்தருடைய உடலை சிவபெருமானே நேரடியாக இயக்குகின்றார். அவர்களுக்கு சிவமுத்தர்களுக்கு உடலை சார்ந்து எந்த செயலும் கிடையாது. அவர்கள் செய்தெல்லாம் ஒரே ஒரு செயல் தான், சிவபோகத்தை துய்த்தல், அது ஒன்றுதான். அவருடைய உடலை வந்து இயக்குவது எல்லாமே சிவபெருமான் தான். இதற்கு பிரமாணம் நம்முடைய குருமூர்த்திகள் அம்பலவான தேசிய சுவாமிகள் இவ்வாறு அருள் செய்துள்ளார்கள் என்றால், இதற்கு பிரமாணமாக திருமுறையிலே நாம் காட்டலாம். உடலை தனக்கு இடமாக கொண்டு சிவபெருமான் விளங்குகின்றார் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்கின்றார்கள். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று அவர்கள் கோயில் திருப்பதிகத்திலே அருள் செய்துள்ளார்கள். தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை என்ற பாடலிலே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த சிவன்முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாகி விடுகின்றது. எனவே கொண்டது என் தன்னை என்று சொல்லிவிட்டு எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் சொல்லியிருக்காங்க. ஆகவே ஆன்மாவாகிய அந்த மாணிக்கவாச சுவாமியில் அந்த ஆன்மாவை தன்வசம் கொண்டு அப்புறம் அவருடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டார். ஆகையினாலே முத்தான்மா சீவன் முத்தனுடைய உடல் சிவபெருமானுக்கு இடமாக விளங்கும் என்று விடை கூறி அந்த ஐயமானது, சீவன் முத்தனுடைய உடலுக்கு யார் துணையாக இருக்கின்றார் என்ற ஐயமானது தீர்க்கப்படுகின்றது. சிவமே துணையாக இருக்கின்றார். அப்புறம் வந்து இன்னொரு கருத்தும் சொல்கின்றார். அதாவது சீவன் முத்தனுடைய அந்த ஆன்மாவை மட்டுமல்லாமல் அவனுடைய உடலையும் பொருளையும் தனக்கு உடமையாக சிவபெருமான் கொள்கின்றார் சொல்றார். அதுவும் இதுதான், அதுக்கும் அதுதான் பொருள். இந்த உடலை சுவாமி தன்வசம் வைத்துக் கொள்கின்றார், தானே அந்த உடலை ஏற்றுகின்றார். ஆகவே உடலை அவர் தமதாக கொள்கின்றார். அதனாலதான் அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை இல்லாமல் குன்றையனையா ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, ஆட்கொள்ளுதல்னாலே உடல் பொருள் ஆவியும் மூன்றையும் சுவாமி வந்து தன்வசப்படுத்துதல், அந்த ஆன்மாவுக்கென்று அப்புறம் செயலில்லை, அது சிவானந்தத்திலே அழுந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே உடல் பொருள் ஆவியை கை கொள்ளுதார்னா ஆவியை தன்னோட சேர்த்துறார். ஆன்மாவை ஆவி என்பது ஆன்மா. அப்புறம் உடலையும் என்ன பண்றார், தனக்கு இடமாக கொள்கின்றார். ஆகவே அந்த உடல் வாயிலாக வரக்கூடிய பொருளையும் சுவாமி தனக்கு தான் இடமாக கொள்றார். அதனாலதான் அடியாரிடம் வந்து ஒரு தவறு செய்தால் அது சிவபெருமானுக்கு இழைத்த தவறு போன்றது என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அடியாருடைய உடலுக்கு ஒரு தீங்கு செய்தாலும் அல்லது அவருடைய பொருளை கவர்ந்தாலும் அது சிவபெருமானுக்கு செய்கின்ற தீங்கு. அடியார் திரவியத்தை கவர்தலும் சிவதிரவியத்தை கவர்தலும் வேறல்ல அடியார்களை வந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தனதாக கொண்டு விட்டதனாலே. ஆகவே இந்த இடத்துல அடியார்கள் சொல்லும்போது அது சீவன்முத்தர்களாகிய ஞானிகளை குறித்து சொல்கின்றார். இப்படி உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவன் கை கொள்வதில் என்ன வியப்பு இருக்கின்றது என்று அடுத்த பாடல்களை கேட்கின்றார். ஏன்னா உண்மையிலேயே அவை வந்து அவனோடது தானே இல்லையா, என்ன புதுசாவா அவன் வந்து கை கொள்றான். இதுகாரம் இந்த ஆன்மா உணராமல் இருந்தது மலச்சார்பினாலே, தன்னை வந்து ஒரு சுதந்திரமான பொருள் நினைத்தது, இந்த உடலை தன் உடல் நினைத்தது, பொருள்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த முயற்சியாலே தானே ஈட்டியது என்று கருதுகிறது. அது கருதலாம், தவறில்லை. அடுத்த ஒரு ஆன்மாவோடு ஒப்பிடும் பொழுது இந்த பொருள்லாம் அவர் பொருள் இல்லை, நான் ஈட்டிய பொருள்னு சொல்லலாம். அது முறை உலகியல்ல சொல்லலாம். இதெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் வச்சு நான் வாங்கலப்பா, என்னோட சொந்த முயற்சி வாங்கினா சொல்லலாம். ஆனா சிவபெருமான முன்னாள் நிலைபெறினு கொண்டு இது என்னுடைய சொந்த முயற்சியில் வாங்கினதனுடைய உன்னுடைய அருளால் இல்லைன்னு சொன்னா அது தவறு. அதான் சிறுத்தொண்டு நாயினார் ஏன் தன்னுடைய உடனே நினைக்கல, ஏன்னா வந்தவர் சிவபெருமான நினைச்சார். சிவபெருமான் வந்து அவருடைய உடமை அவர் கேட்கின்றார் என்று நினைத்தார். நமக்கு அந்த நினைப்பு வராதனால அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ குழந்தையா அப்படின்ட்டார் அப்படின்னு அவர் என்ன நினைச்சார், சிவனடியார்னா சிவம் அப்படி கருதுனால அந்த அடியாராக சிவபெருமானே வந்தார். வேறொரு சிவனடியார் தனியா வரல, சிவபெருமானே சிவனடியாரா வந்தார். ஏன்னா சிவனடியாரை சிவமாய் பற்றக்கூடிய பக்குவம் எனக்கு உள்ளது, ஆகவே அவன் வந்தார். அதிலும் கூட வித்தியாசமான கோலத்தில் வந்தாலும் சிவச்சின்னம் இருந்தார் அப்போதும் சிவனடியார் என்று கருதக்கூடிய அளவுக்கு அந்த ஆகம நெறியிலே நின்றார் சிவத்திருநாங்க. அப்ப யாருடைய குழந்தையை கேட்கிறார், தன்னுடைய குழந்தை நினைக்கிறார். வந்து கேட்பவர் சிவம், அவருடைய உடமை அவர் கேட்கிறார். நாமே அவனுக்கு அடிமை, அப்புறம் நம்மளுடைய பொருள் மட்டும் என்ன நமக்கு உரிமையா அவனுக்கு தான் என்று கருதினார். ஆகையினாலே ஞானிகளுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவபெருமான் தமதாக கொள்கின்றார் என்றால் அது வியப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் அவருடையதுதான். இந்த ஆன்மாதான் இதுகாரம் அதெல்லாம் உணராம இருந்தது, இப்ப அந்த ஆன்மா உணர்ந்து விட்டது எனவே இந்த ஆன்மாவுக்கு இனி ஒரு துன்பமும் நேராமல், இந்த அஞ்ஞானம் தானே துன்பத்துக்கு காரணம் இல்லையா. நான் சுதந்திரமான ஆன்மா என்று தன்னை மதித்து நிற்றல், இந்த உடல் என்னுடைய உடல் நினைத்தல், இந்த பொருள்கள் தான் என்னுடைய பொருள் நினைத்தல், இந்த அஞ்ஞானம் தான் துன்பத்துக்கு காரணம். இந்த அஞ்ஞானத்தை நீங்கின பிறகு அந்த ஆன்மாவுக்கு எந்த துன்பமும் வராமல் இருப்பதற்காக சுவாமி என்ன பண்றார், அவையெல்லாம் தமது உடைமை என்று ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப என்னுடைய உடலும் வந்து சுவாமியினுடைய உடைமைதான், ஆனால் நான் அவ்வாறு கருதவில்லை. ஆகவே உடலுக்கு வந்ததுலாம் எனக்கு வந்ததாக நான் அனுபவித்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனா சீவன் முத்தர்கள் அவ்வாறு துன்புற மாட்டார்கள். ஏன்னா சீவன் முத்தர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், அவர்கள் சிவச்சார்பிலே இருக்கின்றார்கள், எல்லாம் சிவனுடைமை என்று அவர்கள் தெளிவு பெற்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் உடலுக்கு வருகின்ற அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. இப்ப சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கும் கிடையாது, ஆனால் தனக்கு வந்ததாக அவன் பாவித்து கொள்கின்றான். அதனாலதான் சீவன் முத்தர்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அது சிவபெருமானுக்கு செஞ்சதாகி அது அவனுக்கு அந்த செய்தவனுக்கு பெரிய சிறப்பை தருகின்றது. சிவன் முத்தர்களுக்கு ஒரு சிறிய இடையூறு செய்தால் அது சிவபெருமான் தனக்கு வந்ததாக பாவிப்பதனாலே அதனுடைய தீய விளைவும் பெரிதாக இருக்கிறது. என்ன செய்தார் அந்த புத்தநந்தி, என்ன செய்தார் திருஞானசந்தர் சுவாமிகள், செல்கின்ற வழியிலே தடுத்து நிறுத்தினார் அவ்வளவுதான். ஆனா யாரை தடுக்கிறது, சிவன் திருஞானசந்தர் சுவாமி யாரு, சிவன் முத்தர். சிவஞானத்தை உமையன்னையார் பாடில் குலைத்து விட்ட அதனை அருந்த பெற்று அதனாலே அபரஞானம் பரஞானம் இருவகை ஞானங்களும் கைவிடப்பெற்றவர். அந்த பெருமானை போய் இவர் போய் தடுத்து நின்றால் அது சிவபெருமானை தடுப்பது மாதிரி. அப்போ என்னாச்சு, அவர் வந்து இடி விழுந்து அந்த இடத்துல பார்த்தால் சிறிய ஒரு மறிய போராட்டம் தான். உலகத்தவர்களை வந்து மறித்தால் அது என்ன ஆகும், ஒரு நாள் பிடிச்சி உள்ள வச்சுட்டு மறுநாள் ரிலீஸ் பண்ணிடுவான், அது சாதாரண தவறு. ஆனா சிவஞானிகளுக்கு அதே தவறு செய்யும் போது அது தன அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு வந்ததெல்லாம் தனக்கு வந்ததாக சுவாமி கருதுவதனாலே அப்ப அது சிவாபராதமாகிய பெருங்குற்றமாகி அதனுடைய விளைவு தீய விளைவாக இருக்கு. ஆகையினாலே சிவஞானிகள் உணர்ந்து விட்டமையினாலே ஏற்கனவே உள்ள உண்மைதான், உடல் பொருள் ஆவி அவன் வசம்தான், அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். உணர்ந்து விட்டதனாலே அவர்கள் உடல் பொருள் ஆவி மூன்றுக்கும் ஒரு இடையூறும் நேராதபடி மூன்றையும் தன்வசமாக்குகின்றான். இதை வியப்பதற்கு என்ன உள்ளது என்று கேட்கின்றார்கள். அடுத்த பாடல், மலையிருள் அகற்ற வாய்த்த கலை அது கொடுத்து கண்ம பரமுளது அறுத்தி தீய மறைப்பது பறித்து. ஏன்னா இந்த பொருளை, இந்த பொருளை பொருள் என்பது என்ன, உடல்ல உள்ள தத்துவங்கள் அப்புறம் மத்த போக பொருள்கள் எல்லாம் தான். இந்த தத்துவங்களை எல்லாம் எதற்காக கொடுத்தார் ஆன்மாவுக்கு, மலை இருள் அகற்ற. இந்த ஆன்மா ஆணவமலத்தை சார்ந்து இருக்கின்றது, அதிலிருந்து படிப்படியாக அதை நீங்க முடியும். ஆகவே படிமுறையிலே இந்த ஆன்மாவானது ஆணவ இருளிலிருந்து நீங்கும் பொருட்டு எதை கொடுத்தார், இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்தார். கலை முதலிய தத்துவங்கள் கலை எது கொடுத்து அதன் மூலம் வினைப்பயன்களை ஊட்டுகின்றார். கண்ம பலமுழது அறுத்தி அதன் மூலம் தீய ஆணவ மறைப்பை நீக்குகின்றார். தீய மறைப்பது பறித்து சிவஞான சார்பை ஆணவமலத்தை நீக்கி சிவஞான சார்பை விளைவிக்கின்றார். ஞான நிலை உளம் அடிமையாக நின்றிடும் அன்றே என்றால் கலை முதல் உடைமையாக கைக்குழல் வியப்போ காணி. ஆகவே இந்த கலை முதலிய தத்துவங்களை ஆன்மாவிற்கு அவை ஆணவமலத்திலிருந்து நீங்கும் பொருட்டு இந்த கலை முதலிய தத்துவங்களை ஆன்மாவுக்கு கொடுத்து அதன் மூலம் வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் அந்த ஆணவ வழியை குன்றச் செய்து அந்த ஆணவ மறைப்பை முற்றிலுமாக நீக்கி சிவஞான சார்பை கொடுக்கின்றவன் அந்த கலை முதலிய தத்துவங்களை அதற்கப்புறம் தன்னுடைய உடைமையாக கொள்வதிலே என்ன வியப்பு உள்ளது. அவன் கொடுத்துதான் இந்த ஆன்மாவை பெற்றிருக்கின்ற சரீரத்தை, ஆகவே அதை முத்தியடைந்த பிறகு அந்த சரீரத்தை அவன் தனதாக கொள்வதிலே என்ன வியப்பு இருக்கின்றது என்று சொல்லி அருமையாக கேட்கின்றான். அப்புறம் சொல்றான், கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல நன்னிய தனுவதாகி நாடிய உயிரை வாங்கி பன்னிய தனுவின் ஊடும் பல உயிர் கவர்ந்து அங்கு அன்பாய் நன்னும் அப்போகம் கொண்டு நற்பலம் பதிப்பன் ஈசன். அதான் அந்த உடலை தனதாக கொண்டதனாலே என்ன விளைவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், அந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஊழ்வினை வந்து கொண்டே இருக்கும். ஊழ்வினை என்றால் பிராரத்த வினை. அப்படி என்றால் இந்த பிறவியிலே என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ, இந்த பிறவிக்கென்று வகுக்கப்பட்ட இன்ப துன்பங்கள் அவைதான் ஊழ் பிராரத்தம் என்று சொல்லப்படும். அந்த உடல், இந்த உடல் இருக்கும் வரை அந்த இன்ப துன்பங்கள் உடலை வந்து அடையத்தான் செய்யும். அப்போ அந்த இன்ப துன்பங்களாலே அந்த ஆன்மா வந்து பாதிக்கப்படாதபடி அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார் சிவபெருமான். தான் ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றன சிவபெருமான் அனுபவிக்கின்றான்னு அர்த்தம் இல்லை. தெய்வ சித்தாந்தத்தின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், சிவபெருமானுக்கு அனுபவம் கிடையாது, இன்பமோ துன்பமோ அனுபவம் எதுவும் கிடையாது. ஆனால் சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அதை தனக்கு வந்ததாக சுவாமி பாவிக்கின்றார். அது ஒரு பாவனை தான், தான் ஏற்றுக்கொள்வதுதான். இப்ப நாம வந்து நெவித்தியெல்லாம் படைக்கின்றோம், அது ஒரு உண்கின்றான் அர்த்தமா, ஏற்றுகின்றார் அவ்வளவுதான். அவை மாயாகாரியம், அவற்றை அவர் புசிக்க மாட்டார். எந்த அனுபவமும் சுவாமி கிடையாது, தான் ஏற்றதாக செய்கின்ற பாவனை நமக்கு பலன் தருகின்றது. நம்பர்கிட்டதான் வைக்கின்றோம். அந்த மாதிரி அன்னங்கள் அன்னத்தை எல்லாம் படைக்கின்றோம்னா அன்னம் நமக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் படைக்கின்றோம். அதை அவர் ஏற்றதாக பாவித்தருவினால் அது நமக்கு அது விருத்தி கொடுக்கும். அதுக்காகத்தான் மற்றபடி அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது. சிவபெருமானுக்கு அனுபவம் என்பது கிடையாது, இன்பமும் துன்பம் ரெண்டும் கிடையாது. ஆனா சீவன் முத்தர்களுக்கு வருகின்ற அனுபவத்தை தான் ஏற்றுக்கொள்வதனாலே அந்த காரணம் பற்றி என்ன சொல்கின்றார்கள், இன்ப துன்பங்கள் உள்ளவன் என்று சொல்கின்றார்கள். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று கூறினார். இல்லானேன்னு சொன்னார்கள், உள்ளானேன்னு சொல்றாங்க. அது எப்படி இன்ப துன்பம் இல்லைன்னா இல்லை, உண்டுனா உண்டு, ரெண்டுமே சொல்லியிருக்கின்றார்களே. இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு சொல்றாங்க, அப்புறம் உள்ளானேன்னு சொல்றாங்களே என்றால், உண்மையாக நோக்கும் பொழுது அவனுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் எவையும் கிடையாது, எனவே இன்பமும் துன்பமும் இல்லானே என்றார்கள். அப்புறம் உள்ளானேன்னு சொன்னார்கள், சீவன் முத்தர்களுடைய சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அந்த சரீரத்தை தான் இடமாக கொண்டு விட்டபடினாலே, சீவன் முத்தர் சரீரத்தை சுவாமியே இடமாக கொள்றார். ஏன்னா அந்த முத்தான்மா சிவத்தோடு ஒன்றி விட்டது, அது சிவத்தோடு கலந்து விட்டது, அது போய் நம்ம சரீரத்தை சார முடியாது. அதனால அந்த சரீரத்தை சுவாமி தனக்கு இடமாக கொண்டார் இல்லையா. அந்த சரீரத்தை தனக்கு இடமாக கொண்டு விட்டதனாலே அந்த சரீரத்துக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை தனக்கு வந்ததாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிக்கவில்லை, தனக்கு வந்ததாக ஏற்கின்றார். அந்த காரணம் பற்றி இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று சொன்னார். ஒரு சாரார் இன்பம் இல்லானே, இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே என்றும் விளக்கம் கொடுப்பார். கொடுத்து அதுக்கு வேற மாதிரியான அவன் இன்பத்தை கொடுப்பவன் துன்பத்தை கொடுக்காதவன் என்றெல்லாம் அதை வந்து சுற்றி வளைத்து சொல்வார்கள். அது நாம் இவ்வாறு பொருள் கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். சிவஞான சித்தியார் என்ற ஞான சாஸ்திரத்திலே பத்தாம் சூத்திரம் இந்த கருத்தை தான் சொல்கின்றது. சீவன் உத்தர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை சுவாமி தனக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்வார், அந்த இன்ப துன்பங்கள் சீவன் முத்தனை தாக்காதவாறு காத்தருள்வார் என்று சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்றும் பத்தாம் சூத்திரத்தில் சொல்வது. சித்தியார் விரிவாக சொல்கின்றது, சூத்திரத்திலே விளக்கமாக சொல்கின்றது. ஆகினாலே அந்த கருத்தை தான் இங்க சொன்னார். ஆன்மாவானது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், எப்படின்னா கண்ணை கொண்டு உருவத்தை ஆன்மா வந்து அறிகின்றது அல்லவா, கவர்கின்றதுன்னா அந்த இடத்துல அறிகின்றதுன்னு அர்த்தம். கண்ணினால் விடயம் தன்னை கவர்ந்திடும் ஆவி போல ஆன்மா என்ன பண்ணுகின்றது, கண்ணை துணையாக கொண்டு ஒரு விடயத்தை ஒரு உருவத்தை அறிகின்றது. இது என்ன உருவம், அது என்ன உருவம், இது இந்த ஆள், அந்த ஆள் சொல்லி கண்ணின் துணை கொண்டு ஆன்மா அறிகின்றது அல்லவா. அது மாதிரி சுவாமி என்ன பண்றாராம், அந்த சீவன்முத்தனாகிய ஆன்மாவை தான் ஏற்றருளி விட்டு அந்த ஆன்மாவுக்கு வினைக்கீடாக வருது பாருங்க அனுபவங்கள், அந்த ஊழ்வினை பிராரத்தம், அவற்றையெல்லாம் வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து சேராம தான் கவர்ந்து கொள்கின்றான். கண் எப்படி உருவத்தை அப்படி கவர்கின்றதோ, அதாவது கண் கவருதுன்னா கண் மூலமா ஆன்மா தானே கவருது, பார்க்கறதுக்கு கண்ணே வந்து பார்க்கிற மாதிரி இருக்கின்றது. ஆனால் கண் என்ன சடப்பொருள், அது தானாக எந்த செயலும் செய்யாது. கண் பார்க்கின்றது என்றால் கண்ணை துணையை கொண்டு ஆன்மா பார்க்கின்றதுதான் இருக்கும். அதே மாதிரி சீவன் முத்தன் ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ அடைகின்றான்னா அந்த சரீரத்தின் வாயிலாக சிவபெருமான் தான் அந்த இன்ப துன்பங்களை தான் ஏற்றுக்கொள்கின்றார், அனுபவிப்பதில்லை, தன்வசமாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த இன்பமோ துன்பமோ எதுவும் செய்ய முடியாது, அவர்கிட்ட அதை அடங்கிதான் இருக்கும். நாம ஏற்றாதான் நமக்கு இன்ப மகிழ்ச்சியை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கிடும், துன்பம் வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி மேல்வினையை உண்டாக்கி நம்மகிட்ட தான் அந்த இன்ப துன்பங்கள் வந்து பாதிப்பை உண்டாக்க முடியும். சாமி ஏற்றவர்கள்னா அவர்கிட்ட அதை எதுவும் செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த கண்ணின் மூலமா ஆன்மா எப்படி உருவத்தை கவர்ந்து கொள்கிறதோ, ஏதோ கண் பாப்புறமா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா கண்ணை கொண்டு ஆன்மா எப்படி அந்த கண்ணுக்கு வந்த விடயத்தை ஆன்மா தன் தான் கவர்ந்து கொள்கிறதோ, அது மாதிரி இந்த சீவன்முத்தனுக்கு வந்த வினைப்போகங்களாகிய ஊழ்வினையை சுவாமி என்ன செய்கிறார், அந்த உடம்பு வாயிலாக தான் ஏற்றுகின்றார். கண்ணினால் விடயந்தன்னை கவர்ந்திடும் ஆவி போல என்று அதுக்கு ஓமை சொன்னார். நன்னிய தனுவதாகி, நன்னிய தனுன்னு அந்த ஆன்மாவுக்கு அந்த சீவன்முத்தனுக்கு பொருந்திய அந்த உடம்போடு கூடி நாடிய உயிரை வாங்கி அந்த சிவமுத்திராக ஆன்மாவை தன்வசம் வைத்துக் கொண்டு பண்ணிய தனுவின் ஊடும் பல உயிர் கவர்ந்து, பண்ணிய தனுவின் ஊடும் பல கவர்ந்து, பல உயிர்னா பல உயிர்கள் பொருள்படக்கூடாது, பல கவர்ந்து பல இன்ப துன்பங்கள் அந்த ஆன்மா அந்த சிவமுத்திரனுக்கு வருகின்றன. அந்த பல இன்ப துன்பங்களையும் உயிர் கவர்ந்து அந்த உயிரிடமிருந்து அந்த சிவமுத்திரிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு அந்த சிவமுத்திரன் போய் இந்த இன்ப துன்பங்களை அடைய விடாம தான் கவர்ந்து கொண்டு. ஆகவே உயிர் என்ற இடத்துல இன்னுறுப்பு தொக்கது, நீக்க பொருள் வந்து இன்னுறுப்பு, உயிரின் கவர்ந்து உயிரிடமிருந்து தான் கவர்ந்து கொண்டு. ஏன்னா அந்த உயிருக்கு பழைய பயிற்சி காரணமா எத்தனை பிறவிகள் உடலோடு கூடி இன்ப துன்பங்களை அனுபவிச்சது, அதனால அந்த சீவன்முத்தனுக்கு மல வாசனை காரணமா அந்த பழைய பயிற்சி தாக்கம் தான் மல வாசனைமாங்க. அந்த வாசனாமலம் காரணமா அந்த உடலுக்கு வருது இன்ப துன்பங்களை சாரணும்னு ஒரு எண்ணம் உதிக்கலாம். அப்ப அது சாரப்பும்போது அந்த ஆன்மாவை சார விடாம அந்த இன்ப துன்பங்களை அந்த ஆன்மாவிட இருந்து தான் கவர்ந்து கொள்கிறான். உனக்கு வேண்டாம்ப்பா, நீ சிவபோகத்திலே இரு, நீ பழைய பயிற்சி காரணமா என்ன பண்ணாத அந்த இன்ப துன்பங்களை போய் சாராத, அது மேல்வினை ஆயிரும், அது பிறவியை தந்துடும், நீ முத்தி அடைஞ்சிட்ட, இந்த முத்தி நிலையிலிருந்து நீ பிறல வேண்டாம், நீ வந்து நம்மிடமே நீ வந்து தோய்ந்திருந்து சிவபோகத்தை அனுபவி, நீ முத்தன் ஆயிட்ட, இன்னமும் உனக்கு இந்த இன்ப துன்பங்கள்லாம் உனக்கு தகுதி இல்லை, அவற்றை அனுபவிக்கிற தகுதி இல்லை, உன் தகுதி உயர்ந்தாச்சு, முழுமையான தகுதியை அடைய வேண்டிய தகுதி அடைஞ்சாச்சு, இனி இந்த பெத்தாம்பா மாதிரி இன்ப துன்பங்கள் அனுபவிச்சு உனக்கு தகுதி இல்லை. நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த செயலாம் என் தகுதிக்கு சரிபடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அவன் பேசலாம் ஐயா, என் தகுதிக்கு பேச முடியாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த முத்தான்மாவுடைய தகுதிக்கு அது அழகன்று, இன்ப வினைப்போகங்களை அனுபவித்தால் அழகன்று. ஆகவே நீ வந்து அந்த வினைப்போக அழகில்ல, நீ நம்முடைய போகத்தையே அனுபவி, அந்த இன்ப துன்பங்களை நான் இன்ப சமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கவர்ந்து கொள்கின்றான். அந்த போகத்தை தாங்க வந்து கொண்டு இந்த உயிருக்கு சிவன் முத்தனாய் உயிருக்கு என்னதான் கொடுக்காரு, சிவபோகத்தையே கொடுக்கின்றார், நற்பலம் பதிப்பன் ஈசன் என்று அருமையாக சொன்னார்கள். அடுத்த பாடலை சொல்கின்றார், இதுவரைக்கும் மனத்தின் துணை கொண்டு இந்த ஆன்மா வந்து இன்ப துன்பங்கள் வினைப்போகங்களை அனுபவிச்சது, இப்ப இந்த ஆன்மா மற்றொரு மனத்தை இது பொருந்துவிட்டது, இதுவரை இந்த ஆன்மாவுக்கு இருந்த மனம் வேற, இப்போ ஆன்மாவுக்கு இருக்கிற மனம் வேற அப்படின்னாங்க. என்ன மற்றொரு உள்ளம், மற்றொரு மனம், மற்றொரு உள்ளத்தை பெற்றுள்ளது, அந்த உள்ளம் தான் என்ன, திருவருள், திருவருளின் துணை கொண்டு மாயாகாரியமாகிய உள்ளத்தின் துணை கொண்டு வினைப்போகங்களை அனுபவித்த ஆன்மா முத்தி அடைந்த பிறகு திருவருளாகிய ஒரு, அதுதான் புதிய உள்ளங்க, புதிய உள்ளம்னா இன்னொரு உள்ளம் அல்ல, அந்த திருவருளையே சிவபெருமானுடைய அந்த கருணையே அந்த திருவருளையே உள்ளம்னு சொன்ன, இன்னொரு உள்ளம்னு சொன்ன, அந்த இன்னொரு உள்ளமாகிய திருவருளையை துணையாக கொண்டு அந்த ஆன்மா சிவபோகத்தையே துய்க்கின்றது என்று சொன்ன. தனுவது கருணை மேனி தானவும் அணுவும் ஒன்றாய் சொன்ன, கருணை திருமேனியையே தனுவாக உடைய சிவமும், சிவபெருமானுக்கும் ஒரு உடம்பு இருக்குன்னு பார்க்கின்றோமே அது நம்மள மாதிரி உடம்பா இல்லை, அது அவனுடைய கருணையே அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது. ஏன்னா அப்படி ஒரு உருவம் கொள்ளாவிட்டால் நம்மால் வழிபட முடியாது, எனவே நம்முடைய வழிபாடு நான் வழிபட வேண்டும், நாம் வழிபட்டு நாம் உய்ய வேண்டும் என்ற கருணை காரணமாக அவன் உருவம் எடுத்தான், அந்த கருணையே அவன் உருவமாக்கி கொண்டு விளங்குகின்றான். அதனாலதான் தனு என்பது உருவம், அது கருணையாகவே விளங்குகின்றது. தனுவது கருணை மேனி தானவும் அணுவும் ஒன்று, தனுவது கருணை மேனி தானவும், கருணை மேனியாகிய தனுவை உடைய தானவும், தானும்னா தானும் சிவபெருமான், அந்த தானவும் சிவமும் அணுவும் ஆன்மாவும் ஒன்றாய், ரெண்டும் முக்கியம் எப்படி இருக்கின்றது, சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்கின்றது, அதுதான் சொல்றேன், சிவமும் உயிரும் ஒன்றாய் கலந்திருக்குன்னு சொல்றார். அப்ப சிவபெருமானுக்கு அடை கொடுத்து சொன்னார், கருணையே சரீரமாக உடைய சிவபெருமானும் ஆன்மாவும் ஒன்றாய் இருக்கின்றது, நினைவது கருணை தானாய், ஆன்மா வந்து அந்த அருளையே தனக்கு நினைவாக இருக்கின்றது, அதாவது தற்போதம் என்பது இல்லை, அவனுடைய அருளையே தனக்கு நினைவாக கொண்டுள்ளது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: அங்க அந்த சோமவார மகிமைநாதே வெள்ள மகிமைநாதே போனார்கள். அங்க மூன்று பேருக்கு மூன்று ஆசனம் போட்டு வச்சிருந்தாங்க, இங்க வரப்போறவனுக்கு தெரியும் இல்லையா. அப்ப மூன்று ஆசனத்துல சேர சோழர்கள் போய் உட்கார்ந்துட்டாங்க, சாமி போய் உக்கரமாரர் போய் சமாசனத்துல உட்கார்ந்து சாதா போட்டு, இது உலகத்துல சகஜம், துறவிகளுக்குள்ள இருக்கு, துறவிகளை விட மேல டாபுக்கு உட்கார முக்கியம் உட்காரு மேல உட்காருன்னு சொல்றாங்க. துறந்தவர்களிடத்திலேயே நாம பார்க்கிற போது குறவாத இடத்துல நம்ம என்ன பார்க்கறது, சாமி போய் அவர் சமாசனத்துல உட்காந்தவொடனே இவங்கிட்ட முகம் கொடுத்து பேசல, அவங்க ரெண்டு பேரும் பார்த்து என்ன விஷயம் ஊர்ல மாதிரி சரி போங்க மழை பெய்யுதுன்னு இவர் திரும்பி பார்த்தார். ஒரு அருமையான மாலையை எடுத்துட்டு வந்து தாங்க முடியாது, கழுத்துல போட்டா அழுத்திவிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த ஆசனம் குடிச்சு அதுல வந்து இனிப்பத்தை தெளிச்சுடுவாங்க. இவர் உட்கார்ந்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசணும் அல்லது ஏதாவது கூட கடி கடிச்சு இருந்த சின்ன சின்ன எறும்புகள் கடி எறும்பு சின்ன கண்ணுக்கே தெரியாது எங்க கடிக்குதுன்னு தெரியாது, அது கடிச்சு கடிச்சு உடம்பெல்லாம் சிவப்பா போடும், அதையும் போட்டு கொண்டு உட்கார்ந்து ஏன்னா கட்டியாது வேதனையிலும் ஒரு காதல் பண்ணிட்டாரு. ஆனா இந்த வேதனை உழைந்தவர் என்ன பண்ணா ஒரு காதலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்திரன் என்ன பண்ணா ஒரு மாலை மரியாதை பண்ற மாதிரி ஒரு மாலையை போட்டான், அதை அவர் அழித்து விடும்னு நினைச்சான், அது தாங்கினார் ஆரம் தாங்கு பாண்டியர். இது பழைய கதை, இந்த பழைய கதையெல்லாம் எடுத்து ரொம்ப நகாசு போட்டு பழைய சாமான்களை போற்றி கொண்டு புதுமையாக்கி காட்டுறதுக்கு பாருங்க, அதான் புராணங்களுடைய வேலை. வரலாறுகள்ல செவிவழி செய்தியில் இருக்கக்கூடிய பல செய்திகளை எடுத்துக்கொண்டு புதுமைப்படுத்தி காட்டுவதற்கு பாருங்க, அதான் புராணம். அதுல பரந்தூர் மிக அழகா இருக்க, உடனே இருந்து கோரிக்கை வைக்கல, சாமி ஒண்ணு கோரிக்கை வைக்கல, தன்னுடைய நாட்டுக்கு மழை வேணும்னு கேட்கல, திரும்பி வந்துட்டாரு. வந்த உடனே குட்டால பக்கத்துல மேகங்கள் நான்கு நீந்து கொண்டிருந்ததுதான், பிடிச்சு சிறை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். இப்ப சிறை பிடிக்கிறது பாருங்க, அண்ணன் கட்டி சிறை பிடிக்கிற மாதிரி மேகத்தை சிறை பிடிச்சு கொண்டு வந்தார். இந்திரன் கோபம் இருக்கு, இந்த மண் உலக மாந்தர் மாந்தர்கள் ஒருவனா இருக்கக்கூடியவன் அரசன் நம்முடைய மேகங்களை தடைப்படுத்துவதாக சொல்லி சண்டைக்கு வர்றான். மிகப்பெரிய கடுமையான சண்டை, ரொம்ப பெரிய வர்ணனை. கடைசியில சுவாமி சிவபெருமான் தனக்கு அருளியராக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததா இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுக்கிறார், அந்த வலை. ஏன்னா துர்வாசருடைய சாபம், பாண்டியன் ஒருவனுடைய வலை அந்த ஆயுதத்தினாலே உன்னுடைய தலை சிதறக்கடவது என்று முதல்ல சாபம் பட்டார். ஏன்னா அவர் கொடுத்த சிவபிரசாதத்தை அவமரியாதையாக வாங்கினதுனால, அப்புறம் தேவரெல்லாம் வேண்டிக் கொண்டதுனால உன் தலைக்கு வந்தது முடிமட்டாக போட்டிருந்தது. இப்ப அந்த வலை அந்த ஆயுதத்தை எடுத்து எரிந்தார் பெருமான். அது கிரீடத்தை கீழே தள்ளி, அந்த காலத்துல தலைப்பாகை ஹெட்ரஸ் கீழே விழுந்தாலே தோல்வி நடத்தும். இந்திரன் உணர்ந்தான், உண்மை உணர்ந்தான், மழை பிடி முடியாது செய்து தன்னிடத்துல போயிருந்தான். அதனால ஆறம் தாங்கு சாமியாக இவர் இருக்கிறார். அடுத்தபடியாக போனா சிம்மாசனத்துல வருணன் தான். இப்ப அற்புதம் புரிஞ்சு போச்சு, மதுரையினுடைய ஆற்றல் மாண்பு தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிந்த நிலையில அடுத்தவங்களை விட்டு, அதாவது தான் வந்து எதையும் நெருப்புல கைவிடாது, குட்டியை விட்டு பார்க்கமா குறைஞ்சு, அந்த மாதிரி வருணன் வந்தா ரொம்ப வருத்தத்தோட இவன் வந்து உட்கார்ந்துருந்தான். என்ன பண்ண, ஒண்ணும் இல்ல, மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சக்கலிங்க பெருமான் உயர்ந்தவர், என்ன பெரிய லிங்கம் அது, என்ன பெரிய லிங்கம் யாரு இவனுக்கு அற்பமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வயிற்றுக்கு இப்படித்தான் கேட்கறாங்க, சொக்கலிங்க பெருமான் ரொம்ப உயர்ந்தவர் பிறந்தவர், அவர் ஆடு வீதி வளம் வந்தா பக்கம் அதெல்லாம் கிடக்குதுங்க, எனக்கு 50 ரூபா கடன் இருக்கு, நாளைக்கு எல்லாம் சொக்கலிங்கம் என்கிட்ட கேட்கலாம், நான் என்ன பண்றது சொல்லி. இன்னொருத்தன் வந்தாங்க, என் சுண்டு வரல நகை சுத்தி வந்துருக்கு, அது தீப்பாரு அவங்க கடவுள். ஆனா அவரவருடைய எல்லையிலே நின்று கடவுளை அளந்து பார்க்கிறார்கள், கடவுள் அதை கடந்தும் இருக்கிறான், அதுக்கு உள்பட்டும் இருக்கிறான். சில நேரங்களில் அவர்களுக்கு உள்ளாக இருந்து அனுபவத்தை கொடுக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு இந்த பையன் திரி வைட்டு அப்புறம் பார்ப்போம்னு கடந்து இருக்கிறவன் இருக்கான். கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே, கடந்தவர் காதலில் வாழ்கிறவன் கடவாளனுடைய காதலில் இருப்பானா? அங்க சாமி வந்து வருணன் கேட்டான், அந்த மூலல் அது உங்க பெருமை உனக்கு என்ன தெரியும், அப்படியா என்ன செய்யலாம், கடலை ஏவிப்பார், மதுரை அழிப்பார், கடலை ஏவி கடல் கீழ்த்து செய்யலிருந்து வந்து மதுரை அழிப்பதற்கு வருகிறது. பாண்டியன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், உறக்கத்தில கூட இறைவனுடைய அருளிப்பாடு நிற்கும், ஆச்சார சக்கரம் இருக்கும், மன்னவன் உறங்கினாலும் அவனுடைய ஆணை செங்கோல் இருக்கிறது உறங்காது, அதனால கடவுளுடைய ஆணை. இந்த பாண்டிய நாட்டு ஆட்சி முறை செய்கிற அந்த ஆணை கடவுள் பெருமான் வந்து என்னப்பா தூங்கிட்டு இருக்க, கட்சி இருக்கிற கடல் வருது உனக்கு நான் வந்து வேறு கொடுத்துருக்கேன்ல, இந்த வேலை பயன்படுத்தி வேலை, ஏற்கனவே கடல் சுவரம் விட்டு விட்டதுதான் வேலு, ஞான சக்தி அது கொடுத்துருக்கேன் போ, வந்தா கிறிஸ்துவ செய்யலே உலகத்தையே அழித்து விடக்கூடிய பிரளயகால வெள்ளமாக வருகிறது. சாமியை நினைத்துக் கொண்டிருக்கிறார், இப்படி கிருப பண்ணியிருக்கிறேன் உத்தரவு மாதிரி ஒரு கண்ணம் தங்கினார், என்ன தயக்கம் வீசு, அதான் கடவுளுடைய உத்வேகம் உள்ளத்துக்குள்ள இருக்குமானா, நாம தயங்குகிற போதெல்லாம் நமக்கு முன்னே வந்து வழிகாட்டி வழித்துணையப்பராக இருப்பார், வாழ்க்கை துணையராக இருப்பார். சாமி உடனே எரிஞ்சார், கடல் குருன்னு கணுக்கால் அளவுக்கு ஆயிட்டான். இது பழைய வரலாறு, தங்க வரலாறு, புராணத்தருணாந்து உத்தரமார் வரலாறு இணைத்தார். நேர போய் பெருமானே என்னையும் என்னுடைய மக்களையும் காப்பாற்றினாயே, உத்தரகுமாரா இருந்தாலும் அவருக்கு பிறந்தவராக இருந்தாலும் அவருடைய மகனாராக இருந்தாலும் கூட நன்றி செலுத்துதல் என்பது இருக்கு பாருங்க, அது உயர்ந்த பகுதி. தனக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது என்று கருதி வணங்கி மகிழ்ந்து இருக்கிற போதுதான் மறுபடியும் ஒரு ஆண்டு வர்க்கடம், சூரியனை நோக்கி எல்லா கோயில்களும் பார்த்துட்டார். ஆனால் ஒரு ஆண்டு வர்க்கடம் வந்தது, மதுரையில உண்பதற்கு உணவு இல்லை, பருகுவதற்கு நீர் இல்லை. இந்த சோதனைகள்ல இறைவனுடைய நிலை அருளிப்பாடு நமக்கு சாதனைகளை தரும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு. நீ துவண்டு போகிற போது நீ தொழாதே, உனக்கு நல்ல வழி காட்டுகிறேன் என்று காட்டுவதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த உயிர்களை சோர்வடை செய்வது, அயர்வடைய செய்வது, அழுத்து போக செய்வது இறைவனுடைய வேலை அல்ல. அவன் எந்த அளவுக்கு அவனுடைய ஆற்றல்ல வலிவு இருக்கிறது என்று பார்ப்பான். அவன் நெளிகிற போது தாங்கிக் கொள்வதற்கும் அவன் தயாராக இருக்கிறான். இங்கே உத்தரகுமார பாண்டியருக்கு இந்த மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும் நினைக்கிற போது பெருமான் கனவுல வந்து மேறு மலையிலே ஒரு பிறத்திலே பெருஞ்செல்வம் இருக்கிறது, நீ சென்று அதை கொண்டு வந்து மதுரை மக்கள் பாண்டிய நாட்டினுடைய பஞ்சத்தை போக்குனர், அயல் நாட்டுல கடன் வாங்குறோம் உலக பேங்க்ல போய் கடன் வாங்குறாரு. இந்த திட்டங்கள்லாம் சாமி அப்பவே கற்பித்து காட்டியிருக்கிறார். நேர போனான், பல பகுதிகளை கடந்து போனான், மேறு மலையில போய் மேறு மலை அரசனை பார்த்து கூப்பிடுறான். பெருமானுக்கு மாமனாராக இருந்தவரே, பெருமானுக்கு வில்லாக இருந்தவரை எப்படி புகழ்ச்சுதிகள் எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் மிக அழகாக சொல்லுவார். மேருமலையை வில்லா வளைத்திருக்கிறார் சொல்லுவார். அப்படிப்பட்ட மேருமலையே வருக வருகன்னு கூவி பார்த்தான். அவன் வேற அவசரத்துல இருந்துதான் வரல. அப்பதான் சாமி கொடுத்த அந்த செண்டு ஆயுதம், செண்டுன்னா பூச்செண்டு அல்ல, இந்த ஐயனார் கோயில் இருக்க முடியும். இப்படி கேரள நாட்டிலையும் சரி இங்க ஐயனார் கோயில் போய் பாத்தீங்கன்னா எப்படி போகுது, ஆலவாய் பெருமானை எப்பொழுதும் நினைந்து வழிபாடு செய்வேன். மேருமலை ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு எந்தோல் உருவம் கொண்டு இந்த உருவத்துல போய் கரங்கள் கொண்டு ஆலவாய் பெருமானை நாள்தோறும் நான் வழிபாடு செய்வேன், இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாமல் போச்சு, அதனால அடி வாங்கினார். ஏன் அப்படின்னா இந்த எந்த பதவிகள்ல இருக்கிறவங்க நாள் கடமைகளை செய்வதில் தவிர்க்கும்படியான பல நிலைகள் வந்துடும். அப்படி எனக்கு வந்தது ஒரு காரியம் பற்றி வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மயக்கமா பார்த்துட்டேன். மயங்கி இப்ப இந்திரன் செஞ்சதை இவன் செஞ்சுட்டான். அங்க குருவை கவனியாமல் இருந்தா இங்க பெருமானுக்கு வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்தான். அதுல இருந்து என்னை காப்பாற்ற இந்த பாவத்தை வருங்க என்பது அடி வாங்கி ஒரு தண்டனையை பெற்றுக் கொண்டு திருந்துகிறவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. திருந்தாரு எப்படி செய்யலாம் வைக்கலாம் பாத்துறாங்க. திருந்துகிறவர்கள் மனம் நைந்து நினைந்து பார்த்து நாம் செய்து தவறுதான் என்று உணர்கிறவர்கள் இந்த தண்டனையிலிருந்து நீ கொடுத்த தண்டனையினால பெரிய தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சுட்டேன். உனக்கு என்ன வேணும் அந்த திறந்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதுல போய் முத்திரை வச்சாராம், மீன் முத்திரைய. இது வருங்க, இதுவும் நம்ம பாண்டியர்களுக்கு இது தரும். கையல் எழுதினார்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் சங்க பாட்டுல இருக்கு. இங்க வந்து திருவிழா போனோம் நினைவுத்து காலந்தோறும் பழைய மரபான செய்திகளை நாம் நினைவுத்து கொண்டே வரணும். அதுதான் இப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு புதிய காரியம். அங்க இருந்து திரும்பி வந்தால் மிக மகோன்னதமான ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய இறுதியில விக்கிரமனுக்கு பட்டம் கட்டி பெருமான் இங்க தன்னுடைய நிலைக்கு செல்கிறார். வந்த இடத்துக்கு போகிறார். இப்படி வேல் வளை செண்டு ஆகிய மூன்றினாலே இந்திரன் வருணன் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய மேலு அதற்குடைய அகந்தை அடக்கி அரும்பொருள் கொண்டு இந்த பாண்டி நாட்டிற்கு மிகச்சிறந்த சொன்னார். இந்த வீரபாண்டியன் என்பவன் பிறந்தான். அந்த

இந்த வேதங்கள் எல்லாம் மீள வந்தது. மீள வந்த போது இவற்றை ஓதி உணர்ந்தார்கள் அந்த காலத்தின். இப்ப கேட்டதை கொண்டு நினைத்து பார்த்து ஓடுகிற பயிற்சியை பெற்றார்கள். பொருள் உணர்ச்சி இல்லை அவங்களுக்கு. இப்ப தென்னாப்பிரிக்காவில போனா தேவாரம் பாடுவாங்க, தோடுடைய செவியன்னு போனா எல்லாம் அண்ணாமலை அண்ணான்னு பாடுவாங்க. எதுலன்னா ஆங்கிலத்தில எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஒலி குறிப்போட பாடுறாங்க பல பேர். ஆனா அதுக்கு பொருளும் தெரியாது, தமிழ் வடிவங்களும் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் பிரளயத்துல ஒழுங்கி மீளமும் தோன்றுகிற போது தோற்றிய விதிய ஒடுக்கி மலர்த்துவதாம். தோற்றிய வண்ணமே சங்காரகாரனாக இருக்கிறவன் மீண்டும் தோற்றுவிக்கிற போது எல்லாம் வருகிறது. அவனுடைய அந்த வாக்கு நிலையிலிருந்து பிரணவம், தமிழ்ச்சி பிரணவம் என்றும் ஏற்று பிரணவம் என்றும் ரெண்டு நிலைகளை வருகிறது. அப்படி வந்த அவைகளிலிருந்து வேதம் விரிந்து வருகிறது, அறிவு நிலைகள் பெருகி வருகின்றன. அவற்றை ஓதி ஓதி உணர்கிறார்கள். உணர்கிற நிலையிலே மறதி வந்து விடுகிறது. பல பிறவிகளையும் தொடர்ந்து வரும் என்று சொன்னாலும் கால நீட்டிப்பு கருதி அவர்களுக்கு அந்த நினைப்புக்கு வரவில்லை. சோகத்தோடு அந்த முடிவு இருக்கிறார்கள். அப்பொழுது ஹரபக்தன் என்று சொல்லக்கூடியவர் எப்பவும் ஆய்வு உடையவர்கள், தோய்வுடையவர்கள் ரெண்டு பேர். அறிவினாலே பார்க்கிறவர்கள் சொல்றார், அறிவினான் ஆகுவதுண்டோ தில்லின் நோய் தன்னோய் போல் போட்டால் கிடைக்கும். அறிவு நிலையிலிருந்து பார்க்கிற போது அதெல்லாம் தலைவிதியும் செலுத்துவான். ஒருவருடைய வருத்தப்படுகிறார் சொன்னா அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு தன்னால் உயர்ந்த முயற்சிகள் செய்ய வேணும். இயலாத போது அந்த முயற்சிகள் எல்லாம் பயன் தராத போது அவனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யலாமே, சாமி இப்படி வச்சிருக்கீங்க. அந்த நிலையை அறவற்றர் என்பவர் தான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யலாம், ஒரு வேதம் ஆயிரம் வேதங்களை நீங்க உணரலாம், ஆயிரம் வேதத்தினுடைய பொருளையும் நீங்கள் உணரலாம். இங்க போன மதுரைக்கு போங்க, அங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். வந்தார்கள், அந்த இந்திர விமானத்தை வழிந்தார்கள். தெற்கு படத்துல வந்து சாமி இருக்கிறார்கள். முதல் பாட்டு கல்லாலின் கூடைய வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்க தட்டாமட்டு சென்னாந்து போனா எந்த ஊர்ல போனாலும் இந்த பாட்டை தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய பொருள் சிறப்பு அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கறது. தட்டாமட்டுல பல்வேறு வகையான மேதா தட்டாமட்டி. இப்ப வியாழக்கிழமையில என்ன வந்துச்சுன்னா துண்டக்கடலை மேல போடுற அளவுக்கு தட்டாமட்டு வந்துட்டார். மஞ்சள் துணியையும் துண்டக்கடலையும் சுலபம் சுலபம். தோத்திரங்கள் சொல்வதற்கோ அவருடைய வடிவங்களை நினைப்பதற்கோ அற்புதமான அனுபவங்களை பெரியவர் தட்சாமூர்த்தி திருவருப்பான் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு உயர்மா கவியான பத்தாவது பக்கம் கவியான தேசிய பாடி இருக்கிறாரு. அதெல்லாம் பாடம் பண்ணணும், நெஞ்சுருக்க சொல்லணும், சொல்லி சொல்லி சொல்லி பாருங்க. ஆகா இப்படி எல்லாம் தேக்கி வச்சிருக்கிற நல்ல உயர்ந்த பொருள்களை வாட்டில் அடைச்சு வச்சிருக்காங்க எசன்ஸ் மாதிரி. அதை எடுத்து நாம அனுபவிக்கலையே. நல்ல வழிபாடுகள் துதிப்பாடுகளை என்னன்னா சாமி கிட்டத்துல வந்துள்ளார். அப்போ பெருமான திருவடியில போய் உட்கார்ந்து கொண்டு மோன நிலையிலிருந்து வேண்டுகிறார்கள். வேண்டணும்னு சாமி திருவுருவம் கொண்டு எழுந்தது வருகிறார். அந்தணனாக 16 வயது அந்தணராக எப்படி மாணிக்க வாசகருக்கு வந்தாரோ அதுக்கு முன்னையே வந்து இந்த வேத பொருளை சொல்றார். வேதம்னா என்ன, இருக்கு அசுன் சாமம் அதவன். இந்த வேதத்துல 21 சாகைகளுடையதாக இருக்கு வேதம் இருக்கிறது. அது போல 100 சாகைகளுடைய 1000 சாகைகளுடைய இந்த யஜுர்வேதம் இருக்கிறது. 100 சாகைகளுடையதாக சாம வேதம் இருக்கிறது. அதர்வணேதம் 9 சாகைகளுடையதாக இருக்கு. இந்த 5 முகத்துல ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களிலே ஈசான முகத்துல இருந்து ஆகமங்களை எல்லாம் தோற்றுவித்தான். இந்த 4 முகங்களிலே இருந்து இந்த 4 வேதங்களை பெருமான் உண்டு. பொது நெறி என்றும் சிறப்பு நெறி என்றும் காட்டி இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று நிலைநிறுத்தி கர்மகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும் ரெண்டு நிலையில வைத்து செயல்களை செய்து செய்து செய்து அனுபவத்தினாலே அறிவு பெற்று அந்த அறிவிலே தெளிவு பெறுகிறது தான் உபனிஷதம் என்பது. செயல் மூலமாக அறிவு பெறுதல் கர்மகாண்டம். செயல் அடங்கி செயலுடைய விளக்கமாக அறிவு தெளிவு பெறுகிறது அது உபநிஷதம். அந்த ரெண்டு நிலைகளையும் சொல்லி அவற்றின் மூலமாக வாழ்வியல் பாங்கிலே ஒரு நாடு ஒரு நகரம் ஒரு ஊர் ஒரு தெரு இல்லம் கோவில் கோவிலே நடக்கக்கூடிய நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு இதெல்லாம் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் மறக்கும். வானம் பொழிவதற்குரிய வேள்வி முறைகள் இல்லத்திலே செய்யக்கூடிய வேள்விகள் பொது இடங்களில் வேள்வின முயற்சிகள்

0: என்னென்ன முயற்சிகள் செய்தால் உலகம் நலம் பெறும் என்று எண்ணி எண்ணி தனி மனிதர்களே இருந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் எப்படி இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் இதை இப்படி வாழ்க இப்படி வாழக்கூடாது என்று சிந்தித்து வந்திக்கிட்ட மொழியிலே இந்த வேதங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வன் சிவபுரத்தின் உள்ளான் சிவனடி கீழ் பல்லூர் என்று பெருமான் அகர உகர மகரங்களில் என்று தோன்றிய எல்லா வகையான ஒலி ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் இருந்தாய் நீயே, அவனை பேச பெரிதும் இன்னாய். ஆனால்தான் ஆரங்கம் நான்மறை ஆனாய் போற்றி எத்தனை எத்தனை அறிவு செல்வங்கள் உண்டோ அத்தனையும் இறைவன் தந்தது என்று அந்த இறைவன் உணர்த்தினால் அல்லாமல் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைதல். எப்படி சொல்லாமல் சொன்னார்? சின்முத்திரையினாலே காமித்தார். இவற்றை நீக்குக, இங்கே சென்று பணிக, அடங்குக, தாழ் தாமரை போலே என்ன இப்படி இப்படி இப்படி வச்சிருக்காங்க தலைவர். இது இது வந்து மரபு. எப்படின்னா இப்படிதான் வச்சிருக்கிறோம். சிவோகம் பாவனையிலே சிவானந்தத்தில் அழிந்திருப்பது ஏன்னா இந்த மூன்றையும் விட்டு பரன் அடியை பற்றுவதுதான் ஆன்மாவனுடைய இயல்பு. இதுதான் சுட்டுகிற விரதம். இந்த விரலினாலே இதையும் சுட்டலாம் இதையும் சுட்டலாம், சுட்டி அறியப்படுகிறார். இந்த சுட்டு விரல் தான் ஞான சம்பந்தரால் சிவவாத இதயருக்கு இறைவனை சுட்டி காட்டியது. இந்த சுட்டு விரல் தான் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு அவரை சுட்டி காட்டியது, ஆணவத்தை சுட்டி காட்டியது. ஆக நடுவில் சுட்டி காட்டக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய ஆன்மா, சுட்டி உணரக்கூடிய பொருள், சுட்டி உணர முடியாத ஒரு பொருள், அதை ஞானிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருள் என்று மாணிக்கவாசனால் சுட்டி காட்டப்பட்டது. அதுபோல நம்முடைய தடை என்ன? தன்முனைப்பில் நிற்கிறவர்கள் நாம் யார், நீ யார், நாம் யார் தெரியுமா? நீதான். ஆணவம் என்ன? நீதான். எப்படி குரு நமக்கு காட்டுகிறார். ஆனால் இந்த சுற்றுவிரல் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தாமரை திருவடிகளை காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் அறிந்தார்கள், மகிழ்ந்தார்கள். அது மிகப்பெரிய விரிவான ஒரு பகுதி. இனி சாமியுடைய ஆட்சியில வீரபாண்டியன் என்பவன் என்ன ஆட்சி பண்ணான்? இந்த மரபுல அவன் புலியினாலே கவரப்பட்டு இறந்து போனான். அவனுக்கு பல புதல்வர்கள், முறையான புதல்வன் இளைஞனாக இருந்தான். அவனுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ அறையை பொக்குசாரையை தெரிந்து பார்த்தா அந்த மகுடம் ஆரம் உடைவாள் செங்கோல் எல்லாம் காணும். சரி, புதிதாக ரத்தனங்கள்லாம் இருக்குமானால் எடுத்து புதிதாக செய்து விடலாம் என்று பார்த்தா இல்ல, இதெல்லாம் அந்த மக்கள் பங்காளி மக்கள் கொண்டு போய்விட்டார்கள். இப்ப என்ன செய்வது? இந்த என்ன செய்வது என்ற கேள்வி வருகிற போதுதான் கடவுளை நினைப்போம். முறையானவர்களுக்கு கடவுளை நினைப்போம், அதான் ஆன்மீகம் என்று. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் முயன்று பெருமுயற்சி செய்து அதில் ஒரு தோல்வித்தானத்தை நாம் எதிர்நோக்குகிற போது கைவிட்டு விடக்கூடாது. இறைவா இறைவா என்று நினைத்தா கடந்தேன் அடியேன் என்னை தாங்கிக் கொள்ளேன். முயற்சி செய்கிற அளவுக்கு ஆன்மா முயற்சி செய்ய வேணும். முயற்சியில ஒன்றும் நிகழவில்லை என்று சொன்னா பெருமான் தாங்கிக் கொள்வான் என்ற நம்பிக்கை வந்து இவர்கள் திருக்கோயிலுக்கு வருகிறார்கள். திருக்கோயில் வருவதற்கு முன்னதாகவே சாமி போகிறார்கள். ஒரு அடி எடுத்து வச்சா அவன் பத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்வினை பெறலாமே, நன்கு நால்வரும் நாம் இன்பம் பெறலாம். ஒன்று தடையாரை போய் தொழுவினே, அவர்கள் போய் தொழ வேண்டும் என்று வருகிறார் மந்திரிமார்கள். இளைஞன் அழைத்துக் கொண்டு பிரகடம் செய்வதற்கு ரத்தனங்கள் இல்லை என்று சுவாமி மாணிக்கம் இருக்கிற வியாபாரியாக ராஜாவா இருந்தவர் வணிகராவதார் வேஷத்தோடனே மாற்றிட்டார். சுந்தரபாண்டியராயிருந்தவர் இப்ப ரத்தன வியாபாரியாக வருகிறது, சாதாரண வியாபாரி இல்ல, ரத்தன வியாபாரியாக வருகிறது. தோல்ல பெரிய முடிச்சு போட்டுக்காரு, வாகுவலையெல்லாம் போட்டுக்காரு, பெருமிதமான பஞ்சகட்டம் கட்டியிருக்கிறார். அந்த இளங்கோவாக ரத்தன வியாபாரியாக வருகிறார். அப்படி அரிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணி கொண்டு வருவார். அவர் அரிய பொருள் அவினாசிய பொருள் அவரிடம் இல்லாத என்ன இருக்கு? வந்தால் ஏன் கவலையா வருகிறது கேட்கிறார். இந்த மாதிரி இவர் இளவரசர், இவருக்கு கண்டம் சூட்ட போகணும், மணிமோகனம் செய்வதற்குரிய மாணிக்க ரத்தனங்கள் எல்லாம் அதில் இல்ல. உலகத்துல எங்கும் இல்லாதது இங்கே இருக்கிறது, எங்கும் இல்லாததோர் இன்பம் இங்கே இருக்கு. வாங்க, நல்ல நீல கருநீல வெல்வெட்டா விரிக்கிறாராம். இந்த வைரம் பார்க்கறதுன்னா அது சில தெரியாது, இப்படி எல்லாம் வைக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் சொல்லாங்க. வச்சு அந்தந்த தானங்கள்ல பல மாதிரியான நவ மணிகளை எல்லாம் எடுத்து வச்சு கிழக்கு நோக்கி இருந்து கும்பிட்டு விரிக்கிறாராம். தெய்வம் பரவி உயர்ந்த வியாபாரம் செய்கிறவர்கள் இறைவனை நோக்கி இது இவர்களுக்கு நல்ல வழக்கையும் சுகத்தையும் கொடுக்கட்டும்னு நினைந்து கொடு காட்டுவார்கள். அப்படி பார்க்கிறார்கள். இந்த வைர வைடர்களெல்லாம் சொல்றாரு, கதை சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இன்னென்ன நாட்டுல இருந்து வந்தது, அங்க இருந்து வந்தது, இங்க இருந்து வந்தது, முத்து இங்க இருந்து வந்தது எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் ஆனா எங்க இருந்து வந்ததுங்கிறது ஒரு மூல கதவன் சொல்லாரு. வலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன், வலன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இறைவனை நோக்கி மிகப்பெரிய தவம் செய்தான். என்ன வரவன்னார், நான் யாராலும் தாழக்கூடாது, என்ன முக்கியம், நான் யாராலும் தாழக்கூடாது. செட்டா முனிவர்களும் கூட விரும்பக்கூடிய ரத்தனங்கள் வரும், முனிவர்களும் கூட. இந்த பொன்மணி அதான் மன்னா மணியானாய் சொல்லர், என்னானாய் என்னானாய் எதினல்லால் ஏழையே என்று சொல்லி ஏற்றியது. மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதமானாய், இப்பொன் இம்மணினி இம்முத்துண்ணி இப்பவளந்து எல்லாம் கடவுளாய். ஆக முனிவர்கள் கூட அந்த ரத்தனங்களை விரும்புவார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய நிலையிலே என்னுடைய உடம்பு பயனுடையதாக ஆக வேண்டும். ரத்தனம் மாதிரியா, சிகாமணி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடம்பு எல்லாராலும் விரும்பக்கூடியதாக மாற வேண்டும் என்று அப்படியே வரம்பெற்றான். யாரும் அவனை ஜெயிக்க முடியல. இந்திரன் அவனோட பல முறை சண்டை போட்டு தோத்து போட்டான். ஒரு முறை வந்தான், இந்த இந்திரன் தான் எல்லாரோடையும் சண்டை போடுறான், வந்தான் சண்டை போட்டு பார்த்தா முடியல. ஏப்பா உனக்கு என்ன வேணும், உடனே வலன் கேட்டான், என்னோட பல முறை தோத்து போனா தான் நீ என்ன எனக்கு கொடுக்க போற, நான் வேணா உனக்கு கொடுக்கறேன். அதாவது எதிரிய வந்து மடக்கிற முறை தேவர்களுக்கு தெரியும், எது அவருடைய நிலை என்று. எப்படி மாவரி சக்கரவர்த்தியில போய் மூணு அடி மண்ணுன்னு கேட்டாரு பாருங்க, அது மாதிரி வலிமை உடையவர்களை எப்படி மடக்குவது, அறிவுடையவர்கள். அதான் தேவர் அனையர் கயவர், அவரும் செய்து கொள்கிறார். அவங்க இட்டக்கு என்ன செய்வான், நேரம் போனோம் நின்னு நான் கேட்டா கொடுக்கறதுக்கு நீ உன்ட என்ன இருக்கு, என்கிட்ட தோட்டு ஓடுகிறப்ப நீ கேள் நான் கரேன். அப்போ ஒண்ணு செய்ய, நான் ஒரு யாகம் பண்ண போறேன், நீ இங்க வந்து யாக பசுவா வாழ்ந்த யாகத்துல அவி சொல்லக்கூடிய நிலையிலே நீ ஒரு யாக பசுவாக யாகத்துக்குரிய மிருகமாக வாழ்ந்த வதை பண்ணி போட்டு சரி மகிழ்ச்சியோட இப்படி உன்னுடைய காரியமா நான் வருகிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட வந்தேன். எனக்கு வந்து ஏற்கனவே வர வாங்கி வச்சுக்கானே, இந்த யாக பசுவை மூச்சை அடக்கி கத்தியத்தில வைக்க கூடாது, அந்த மூச்சை அடக்கி கொள்வன. அதெல்லாம் முறை சொல்றாரு, எப்படி யாக பொருள்களை தயார் பண்றது. அதான் அபிசொரிந்து ஆயிரம் வேட்டல் ஒன்னின் உயிர் தெளித்து உண்ணாமை நன்றி வள்ளுவர் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த யாக பசுவை மூச்சு அடக்கி கொண்டு பிறகு அவருடைய வகைகள் எல்லாம் எடுத்து மாம்சங்கள் எல்லாம் எடுத்து அந்த ஆகுதியிலே தெரிய வேண்டும். அக்னி மூலமாக அவர்களுக்கு அவிசாக போகும், உணவாக போகும். அப்படி அருகிற போதுதான் அந்த யாக பசுவா வந்த வலனுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நவமணிகளாக மாறித்தான். செத்தும் கொடுத்தா கீழே காய்ச்சி சொன்னா செத்தும் இந்த உடம்பு கூட ரத்தனமயமா இருக்கா. இந்த குருதி இருக்கு பாருங்க ரத்தம், அது மாணிக்கம். பற்கள் வந்து முத்து. இந்த ரோமம் இருக்கு பாருங்க அது வைடூரியம். எண்பு இருக்கு பாருங்க அது வஜ்ரம் வைரம், அதான் வலுவா இருக்கிறது வைரம். பித்தம் இருக்கு பாருங்க, இந்த பித்தம் தான் மரகதமா பச்சையா. நமக்கு கூட பித்தம் இருந்ததுன்னா பச்சையா வாங்கி எடுப்போம், இந்த பித்தம் தான் பச்சை. அது இருக்கக்கூடிய நினம் இருக்கு பாருங்க, வெண்மையான பகுதி, மாம்சத்தின் வெண்மையான பகுதி, அது கோமேதகம். மாம்சம் இருக்கு பாருங்க தசை, அது பவளம். கண் இருக்கு பாருங்க நீலம். கோழை, அந்த கோழை வந்து புருடராகும். இப்படி ஒன்பது உடம்புல இருக்கக்கூடிய அருவறுக்கத்தக்க பொருள்கள், இந்த அருவறுக்கத்தக்க பொருள்கள் மின்னுகின்றன, ஒளிர்கின்றன. அணிகளாக அரசர் முதல் இயலாறு ஆண்டி வரைக்கும் ஒரு ரத்தன முதல் ஒன்று வாங்கிடணும், முடிஞ்சா ஒரு வைரத்தோடு வாங்கணும், இல்லன்னா ஒரு பவள தோடாவது வாங்கணும். நினைக்கிற ஒரு தங்கத்துக்கு வேற இப்பொண்ணு இம்மணினி இம்முத்துன்னு சொல்ற மாதிரி இந்த கேரளால போகும்போது தங்கம், தங்கத்துக்கு மேல ரத்தனம். ரத்தனத்துல முதல்ல சுலபமா கிடைக்கிறது என்னன்னா ஏடிக்கல், இழுப்பு கல், வைரம். வைரம் ரொம்ப கஷ்டம், வைரம் தோண்டி எடுக்கப்பட்ட அத்தனை வைரமும் தீட்டப்பட்டு விடுமானா, கள்ளி காசு கூட பெருமா இருக்காது. காக்கு வைக்கிறாங்க பாருங்க, இருப்பு வைக்கிறாங்க பாருங்க, அதனால விலை ஏறிக்கிட்டு போகுது. எல்லாம் கிடைக்கணும், இந்த மரகதம் கிடைக்கிறது பாருங்க ரொம்ப கஷ்டம். மரகதத்திலையும் ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கு பாருங்க. சின்ன சின்ன சன்ன வைரங்கள் கிடைச்சிடும், பத்து காரட்டு இருபது காரட்டு அந்த வைரம்னு சொன்னா முழுமை என்ன பட்டத்திட்டப்பட்டதுனா அதெல்லாம் கிடைக்கிறது வருமே. இப்படி யாரு பார்த்தாலும் விரும்புற ஒரு பொருளாக நம்ம பிள்ளைய கொஞ்சம் மணியே மாணிக்கமே மாணிக்கம் அண்ணே இன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறது மடபாடியுள் மாணிக்கமே சொல்ல நினைச்சு பாருங்க சாமியை அனுபவிக்க ஆனாதான் ரத்தன இல்லைங்கள் ஏழு சத்த விடங்க தலங்கள்ல இங்கம் இருக்கு பாருங்க ஏழும் ரத்தனத்துல இருக்கு இந்த பவளத்திலையும் முத்துலையும் கிடையாது பாக்கி எல்லாத்துலயும் லிங்கம் இருக்கு அப்ப அருமைப்பாடு கிடைக்கிறது அருமை அவன் உடம்புல இருந்து வந்ததுதான் இது ஒரு கற்பனையாவே இருக்கட்டும் அவனுடைய வாழ்க்கை புகழ் பூத்த வாழ்க்கை அல்லவா இப்படி யாரும் விரும்பாத உடம்பு இது ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தா என்ன பெத்த அம்மா என்ன விரும்புவாள் அந்த உடம்பு விரும்புவாளா என்னோட வாழ்ந்த மனைவி விரும்புவாளா என்னால் பெறப்பட்ட பிள்ளைகள் என்ன விரும்புவார்களா சீக்கிரம் துர்கையா சின்னையா அது பணநாத்தம் சுந்தரராமன்லாம் கிடையாது பணநாத்தம் யா அப்போ யாரும் விரும்பாத இந்த உடம்பு எல்லாராலும் வேண்டாம் என்று சொல்கிற முனிவர்கள் கூட விரும்புகிறது ரத்ன அபிஷேகம் ரத்தன சபாபதி ரத்தன சபையில போய் ஆடுற சாமி பாருங்க ரத்தன சபை பொன் சபை வெள்ளி சபை தாமர சபை ரொம்ப கடைசியில சித்தர் சபை பாருங்க சாமி மிக அரியதாக நிறையப்படுதா இருக்கிறவன் மிக எளித நிலமாக வருகிறார் இந்த அஞ்சு சபையில இந்த ரத்தனம் இருக்க உயர்ந்ததாக கூட விரும்பக்கூடிய அந்த ரத்தனம் இந்த ரத்தன மயமாக இருக்கக்கூடிய எல்லாம் காட்டி இன்னது இன்னென்ன பலனை கொடுக்கும் இப்படி இப்படி வைக்கணும் இன்னென்ன திசையில வைக்கணும் இன்னென்ன கோள்களுக்கு மாணிக்கத்தினுடைய குணதோஷங்கள் விளைக்கக்கூடியது வைரம் எங்க தோன்றுவது எப்படி தோன்றுவது எப்படி குற்றம் பார்க்கறது எப்படி குடம் பார்க்கறது எப்படி நவ மணிகளை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அடிப்படையாக கொண்டு திருவாவூருடைய ஆதீனத்துல நவமணிகள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நவமணிகள்ங்கிற நூல்ல வெறும் பாட்டுகளை எழுதாம நவமணிகளுடைய குணதோஷங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய உயர்ந்த வைர வைடூரியங்கள் எல்லாம் படம் பிடிச்சு ஆபரணங்களை எல்லாம் அமைச்சு போட்டுருக்காங்க கையாளுகிறவர்களுக்கு தான் அவருடைய தன்மை என்னன்னு தெரியும் கடையில வச்சு காட்டக்கூடிய பொருள் அல்ல இது வைர வைடூரியம் வந்து கடையில வச்சு உப்பு புளி மாதிரி விற்க முடியாது தங்கத்தவனால் வச்சிருக்கலாம் ரத்தனங்கள் அப்படி அல்ல ரத்தனங்களுடைய அருமை என்னன்னு அதை அனுபவித்து பார்க்கிறது தான் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை மூணு தலைமுறை பல தலைமுறைகளாக வரக்கூடியது ஒரு நவரத்ன பதக்கம் திருவையாறு சாமி போட்டுருக்காங்க எல்லாம் கௌரி சங்கரம் தங்கத்தனை பிடிச்சு அதுக்கு ஒரு பதக்கம் அது விலை மதிப்பு இல்லாதது அதெல்லாம் அருகில் நின்று பார்ப்பதற்காக நாம போட்டுக்க முடியாது போனாலும் சாமிக்கு விழா காலங்கள்ல திருப்பதி சாமிக்கு விழா அலங்காரம் பண்றாங்க வந்த நீலப்பட்டைன்னு ரங்கநாதருக்கு ஒரு பச்சை சாத்திருக்கிறாங்க அதை அனுபவிக்கணும் மீனாட்சிக்கு ஒரு பச்சை சாத்துவாங்க ஒரு மகர கட்டி சாத்துவாங்க சோமசுந்தர பெருமானுக்கு இதெல்லாம் இந்த விழா காலம் காணுகிற போது அறிவும் வளரும் ஒவ்வொரு பகுதியில் என்ன பட்டு இது நயம் பட்டா இது உயர்ந்த மலரா சுகந்த மலரா காட்சிக்கு மட்டும் இருந்தாங்கிற மலரா இதை எப்படி கட்டி இருக்கிறாங்க எப்படி இந்தையாக கன்னியாக பல்வேறு வகையாக இந்த அனுபவங்களை கோயில விழாக்களை பார்க்கிற போது நாடோடு நடக்கிற வழிபாடுகளை பார்க்கிற போது நமக்கு அறிவும் வளரும் இவற்றை வருகிற பெருமானுடைய அருளும் வளரும் அருளும் நமக்கு விளங்கும் வளரும் நமது நாம் நம்முடைய பொருளை அவனுக்கு ஆக்கி உன்னை சிங்காரித்து உன்னை பார்க்கிறது சாமி இங்கே கொடுத்த ரத்தனங்களினாலே கிரீடமும் ஆரமும் செங்கோலும் செய்தவனுக்கு அபிஷேகம் பண்ணினாலே அவனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று இப்படி மாணிக்கம் விட்ட திருவிளையாடல் மிக சிறப்பாக முடிந்தது இனி 18, 19 எல்லாம் இருக்கு அது நாளைக்கு பார்க்கலாம் ஏனென்றால் கடலை வட்ட செய்தான் ஒரு முறையா ஒரு முறை வருணன் விட்ட கடலை வட்ட செய்து இந்த பெருமான் இந்த மதுரை மாநகரத்தை காப்பாற்றி இருக்கிறான் அதுபோல நான்மாட கூடல் ஆண்ட 19வது திருவிளையாடலும் நான்மாரி ஆடல் 24 திருவிளையாடல் இன்னைக்கு தலைப்பு கான்மாரி ஆடைய கற்பகம் நான் என்ன பண்றேன் நாளைக்கு பார்ப்போம் சொல்லி எல்லோருக்கும் நன்றி வருகின்றேன் வான்மையில் வளாது வேக மணிவளம் சிறக்க மன்னன் போன்முறைய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்மல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவ ஆடக மதுரை அரசே போற்றி கூடலில் போற்றி
1: ஓம் நம சிவாய் சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம் அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம் திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும் தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும் இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: முருகப்பெருமான் வடக்கிலே தேவகிரியிலே இருந்து தெற்கே திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு அந்த திருத்தலங்களிலே இருக்கின்ற சிவபெருமானை தன்னுடைய அன்னையான உமாதேவியாரோடு சேர்ந்து வழிபட்டு வருகிறார். அங்கிருந்து இங்கு வருகிறார். பலவிதமான திருத்தலங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஸ்காந்தமும் சரி கந்தபுராணம் சரி மிகச்சிறப்பாக சொல்லி கொண்டு வருகின்றன. நம்ம சிலதை மட்டும் நேரம் கருதி நாம பார்க்கிறோம், சுருக்கமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய மகிமை, அளவிட முடியாத மகிமை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு என்றே ஸ்தல புராணங்கள் பலது உண்டு. அதை தவிர பல புராணங்களிலே, 18 புராணங்களிலே, இதிகாசங்களிலே அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு ஸ்தலம் என்றால் அவ்வளவு பெருமை இருக்கிறது. நம்ம அதுல சிலவற்றை மட்டும் இங்கே பார்க்கிறோம். முருகனுடைய வழியிலே நாமும் அங்கே வருகிறோம். முதலே தேவகிரியிலே இருந்து எழுந்தருள்கின்றாராம். கதிரவன் உதயமான உடனேயே, சூரியோதயமான உடனேயே அங்கிருந்து வருகிறார். முதலில் எங்கே வந்தார்னார், பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த நந்தி பிருங்கி ரெண்டு பேரும் சிவனுடைய கணங்களிலே ஒருவர்கள். இந்த பிருங்கி முனிவர் என்ன பண்ணுவாரா, சிவபெருமான் மீது அசாத்தியமான ஒரு அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். யாரையும் வணங்க மாட்டார், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அம்பிகை, உமையம்பிகை அருகிலே இருக்கும் பொழுது உமையம்பிகையை கூட வணங்க மாட்டாராம், சிவபெருமானை மட்டுமே பிரதட்சிணம் செய்து அவரை வணங்குவார். உமையம்பிகைக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அருகிலே அமர்ந்த பொழுது பிருங்கம்னா வண்டுன்னு அர்த்தம், அந்த வண்டு உருவின் உருவத்திலே சென்று ரெண்டு பேருக்கும் இடையிலே சென்று சிவபெருமானை மட்டும் வலம் செய்து வணங்கினாராம். அம்பிகைக்கு மிகவும் வருத்தமானதாம். என்னது இப்படி இவர் செய்கிறாரே என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே கேட்டு, யாரும் நம்மை பிரிக்க முடியாதபடியாக உம் உடலிலேயே எனக்கு ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக தவம் செய்தாராம். அந்த தவம் செய்த ஸ்தலம் கேதாரம் என்று சொல்லக்கூடிய, கேதார்நாத் சொல்லுகிறோமே, கேதாரம் என்று சொல்லக்கூடிய திருக்கேதார ஸ்தலம், அங்கே அம்பிகை தவம் செய்து எம்பெருமானை அவரிடத்திலே இடப்பாகத்தை அடைந்தாள் என்று சொல்லும்படியாக புராணங்கள் சொல்லும். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்கள் இந்த யுத்தம் எல்லாம் முடிந்து பல பேரை கொன்ற காரணத்தினாலே தமக்கு பல பாவங்கள் ஏற்பட்டன என்று சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமான் எங்கேயுமே கைக்கு அவங்களுக்கு கண்ணுக்கு அகப்படவில்லை. காசிக்கு செல்லுகின்றார்கள். காசிக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து சிவபெருமான் இவருடைய கண்ணுக்கு அகப்படாமல் மறைந்து விடுகின்றாராம். எங்கே செல்வது என்று இப்பொழுது ருத்ரப்பிரயாக என்று சொல்லுகிறோமே அங்கே, அதுக்கு பேர் குப்த காசின்னு பேர். அங்கே போய் சிவபெருமான் மறைந்திருக்கிறார் என்று அந்த குப்த காசி, அதனால தான் அது காசி மறைவாக, சிவபெருமான் வந்து மறைவாக இருந்த இடம் ருத்ரப்பிரயாக. அங்கே போகின்றார்களாம். அங்கே போனாலும் சிவபெருமான் அகப்படவில்லை. பார்த்தால் கௌரி குண்டத்திலே இருக்கின்றார் என்று அந்த கௌரி குண்டத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த அங்கே கௌரி குண்டத்திற்கு செல்லும் பொழுதும் கூட சிவபெருமான் அவர்களுக்கு அகப்படவில்லை. சோதிக்கிறார் இறைவன் அவர்களிடத்திலே விளையாடுகின்றார். அப்பொழுது ஆண் எருமை, ஒரு பெரிய எருதினுடைய ஆண் எருது, எருதினுடைய வடிவிலே சிவபெருமான் சென்று கொண்டிருக்கிறார். இது யாருக்கும் தெரியல. அப்பொழுது என்ன செய்கின்றார்கள் இவர்கள், இந்த பீமசேனனானவன் இந்த ஆண் எருதை பார்த்து விட்டு இதை பிடிக்க வேண்டும். அந்த பக்கத்துல பார்த்தா ஹிமாலயால ஒரு விதமான எருது, சடைமுடியோடு இருக்கக்கூடிய எருது இருக்கும், அது போல இருக்கக்கூடிய அந்த எருதை பிடிப்பதற்காக பீமனானவன் செல்லுகிறார். அது ஒரு துவாரத்திற்குள்ளே உள்ளே தடையை விட்டு கொண்டு உள்ளே செல்லுகிறது. இவன் பின்னாடி என்ன செய்கிறான், அதை இவன் எழுக்க அது பீமனோடு சேர்ந்து உள்ளே செல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. இந்த எருதானது முதற் பகுதி உடற்பகுதி எல்லாம் நேபாளத்திலே சென்று விடுகின்றது. அதனுடைய விருட்டபாகமும் கால் பாகமும், அதனோட பின்னங்கால்கள் இரண்டும் அங்கேயே தங்கி விடுகின்றன. அந்த இடத்திலே பார் இவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. பீமசேனனுக்கு என்னடா அது இப்படிலாம் இருக்க முடியும், ஒரு எருதுக்கு இப்படி இருக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது பஞ்சபாண்டவர்களும் சிந்திக்கிறார்கள். அப்பொழுது இறைவனுடைய திருக்காட்சி அங்கே ஏற்படுகின்றது. இறைவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்திலேயே இந்த எருதினுடைய விருட்டபாகம் எப்படி அவன் அதை தேய்த்து அதனை பிடித்து இழுத்தானோ அதை போன்ற ஒரு லிங்காகாரமாக, ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இங்கே ஜோதிர்லிங்கமாக நான் எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி ஜோதிர்லிங்கமாக அங்கே இறைவன் எழுந்தருளுகிறார். பீமசேனன் வருந்தி அவருக்கு பசு நெய்யினாலே அபிஷேகம் செய்து அவரை தடவி கொடுத்தானாக, இப்படி நான் செய்துவிட்டேனே, என்னுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று வருந்தினானாம். இந்த பீமசேனன் ஒரு பெரிய சிவபக்தர். நமக்கு மகாபாரதத்தில் ஒரு சின்ன குட்டி கதை வரும். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இருந்ததுதான். அதாவது நான் வந்து பூஜை பண்ணக்கூடியவன், அண்ணா வந்து சிவன் சாப்பாட்டு பிரியன், மிருகோதரன் பேரு பீமசேனனுக்கு, நல்ல சாப்பாட்டு பிரியன் அப்படின்னு ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருந்ததுதான். அவன் கைலாசத்துக்கு போன பொழுது பார்த்தா பூதகணங்கள் எல்லாம் கூட கூட வண்டி வண்டியா மலர்கள் எடுத்து கொட்டிருந்தார்களா என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நிர்மால்யம்னார். என்னது நிர்மால்யமா, இவ்வளவு யாரையா பூஜை பண்றான்னு கேட்டான். இதே ஏன் சொல்றேன், அங்கே ஒருத்தன் பூலோகத்துல ஒருத்தன் இருக்கிறான் பீமசேனன் சொல்லி அவன் பண்ற அவஸ்தை எங்களுக்கு தாங்க முடியல. அவன் என்னடா நான் பூஜை பண்ணிடுறான், இவ்வளவு பெரிய பூஜை பண்ணிடுறான், எப்படி பண்ணுவானோ தெரியாது. பண்ணினான இந்த நிர்மால்யத்தை எடுத்து போடுவதற்கு பூதகணங்களான எங்களுக்கு சமாளிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி பூதகணங்கள் முறையிட்டதான். உடனே கண்ணன் இடத்துல கேட்கிறான், என்ன கண்ணா இப்படி இருக்கிறது, நான் அவன் ஒரு வேளை கூட உட்கார்ந்து பூஜை பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப கண்ணன் சொன்னாலாம், நீ ஏன் போய் பாரு என்று சொல்லுகிறான். இப்ப பீமசேனனுடைய வழக்கு என்னன்னா, மிகச்சிறப்பாக மனத்திற்கு உள்ளேயே பூஜை செய்யக்கூடியவன். இது அம்பிகைக்கு சொல்லும்போது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று சொல்லுவார்கள். உள்ளே அந்தர்முக சமாராத்யா, உள்ளே ஆராதிக்கப்படுகிறாள். மனத்திற்கு உள்ளே நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே ஆராதிக்கப்படுபவளாக இருக்கிறாள். வெளிப்பு அந்த பாக்கிய பூஜை என்று சொல்லும்படியாக வெளியிலே இருக்கக்கூடிய பூஜையை விட உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாக கிரம ஆராத்யா என்று சொல்லும்படியாக அந்தர் பூஜையிலே, உள்ளே இருக்கக்கூடிய பூஜையிலே அம்பிகை ஆட்படுகின்றாள் என்று ரசநாமமானது சொல்லும். அதே போல இவன் உள்ளே பூஜை செய்யக்கூடியவன், அவனுக்கு வெளியில யாரும் சிவலிங்கம் வச்சுதான் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. போவான், அப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய தோட்டத்தை பார்த்தா சிவபெருமானே இந்த மலர்கள்லாம் உன்னுடைய திருவடியை சேரட்டும், அவ்வளவு அப்படியே கையை காமிச்சுட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் போனா ஒரு பெரிய மனம் இருக்கும், எங்க பார்த்தாலும் மலர்களுக்கும், இந்த மலர்களெல்லாம் உனக்கு சேரட்டும், நான் என்னுடைய சகஸ்நாம அர்ச்சனையாக உனக்கு செய்தேன் என்று சொல்லி விடுவானான். இவன் வந்து ஒவ்வொரு புஷ்பமா போடணும் இல்லை, அப்படியே வண்டி வண்டியா வனம் வனமா தோட்டம் தோட்டமா மானசீகமாக அர்ச்சனை செய்வானாம் பீமசேனன். அவ்வளவு பெரிய பக்தி இருந்தது என்று சொல்லுவார். அந்த பக்தியின் காரணத்தினாலே பசு நெய்யினாலே தடவி அவரிடத்திலே மன்னிப்பு கோரினானாம். இன்றைக்கும் கேதாரநாத், அந்த இறைவன் கேதாரேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுக்கு பசு நெய்யினாலே, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் என்று பாடுவார் தேவாரத்தில். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோயிலுக்கு அருங்கலம் கொட்டமில்லதே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயுவே என்று சொல்லுவதைப் போலவே இந்த ஆவினுக்கு அருங்கலம் பசுக்களுக்கு வந்து பஞ்ச ஐந்து விதமான பொருட்களை இறைவனுக்காக கொடுக்கிறது. அந்த ஐந்து விதமான பொருள்கள் ஒன்று இந்த பசு நெய்யா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பசு நெய் அதை ஊற்றி இன்றைக்கும் அபிஷேகம் செய்கின்றார்களாம். அது மாதிரி அந்த ஒரு முக்கோண வடிவிலே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலம் விரட்டபாகமானது இருக்கின்றது. இரண்டாவது நர நாராயணர்கள், அதுக்கு மேல பத்ரிநாத் என்று சொல்ல முடியும். இங்கே நர நாராயண வடிவத்திலே விஷ்ணுவானவர் தவம் செய்தார். இறைவனுடைய அருள் வேண்டி, சிவனுடைய அருள் வேண்டி, அவருடைய காட்சிக்காக ஏங்கி கேதாரநாத் அந்த இடத்திலே, கேதாரத்திற்கு திருக்கேதாரத்திற்கு வந்து சிவபெருமானுடைய திருக்காட்சியை, கேதாரேஸ்வரர் என்று சொல்லும்படியான திருக்காட்சியை அடைந்தார் என்பதும் இந்த கேதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக உண்டு. அங்கே இறைவன் சிவபெருமானை பூஜித்தாராம். அங்கிருந்து திவ்ய ஸ்தலங்களினுடைய அரசு என்று சொல்லும்படியாக இருக்கிறதுல எல்லாரும் எதை எந்த இடத்திலே அடைந்து அங்கே இறந்தால் முக்தி கிடைக்குமோ, அப்பேற்பட்ட இறந்தால் முக்தி கொடுக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த புண்ணியத்தலமாக இருக்கக்கூடிய காசி என்பதையை அங்கே அடைகிறார். காசி என்பதை சிவனே நிர்மாணித்தது, சிவபெருமானே அந்த காசி என்பதையை நிர்மாணித்தாராம். இதை பற்றிய பலவிதமான சாசனங்கள் 11வது 12வது நூற்றாண்டு, அதாவது கிறிஸ்துவதுக்கு முன் என்று சொல்லுகின்ற பிபோர் கிரைஸ்ட், பிசி என்று சொல்லுவார்களே, பிபோர் கிரைஸ்ட் என்று. அப்போ அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக 11-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே காசியிலே இருந்த கோயில்களை பற்றிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவ்வளவு மிக பழமையான கோயில் காசி எம்பெருமான், தொட்டு நாமம் அபிஷேகம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய காசி. இங்கே அருணகிரிநாதர் பாடும் பொழுது வேளமுண்ட விழா கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி நாடு மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயே காசி கங்கையில் மேவிய பெருமாளே. காளகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே என்று பாடுவார். அப்படி எம்பெருமான் அந்த கங்கை கரையிலே உத்தர காசியாக எல்லாத்துக்கும் காசிக்கு சமானம் என்று எது இருக்கிறதோ, எங்கே எம்பெருமான் தாரக மந்திரத்தை சொல்லுகின்றானோ, எங்கே அந்த எம்பெருமான் முக்தியை கொடுக்கின்றானோ, அந்த காசி க்ஷேத்திரத்தை பார்த்தாராம். அந்த காசி க்ஷேத்திரத்தை தரிசித்துக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து வருகிறார். வரும் பொழுது சிலாத குமாரர் சிலாதருங்கிற முனிவர், அவருக்கு மகனாக நந்தியம்பெருமான் தோன்றுகின்றார். அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய சிவபக்தியின் காரணத்தினாலே இறைவனை நான் எப்பொழுதும் தங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தவம் செய்து அவரிடத்திலே வரமடைந்தாராம். அந்த தவம் செய்த மலை அரசு என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்ரீ சைலம். சைலம்னா மலைன்னு அர்த்தம். அந்த சைலமே அதுதான் மலை, வேற ஒண்ணுமே சொல்ல, மலை அரசு மலை என்று சொல்லுகின்றார்கள். வெறும் மலை கதை கிடையாது, இறைவன் இருக்கக்கூடிய மலை என்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீசைலம் என்று எது பெயர் பெற்றிருக்கிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்க ஸ்தலத்தையும் அடைகின்றாராம். இந்த ஸ்ரீசைலத்துல விநாயக பெருமான கடைசியா ஊருக்கு வெளியில வரும் பொழுது பார்க்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அங்கே இன்றைக்கும் கூட அம்பிகை ஸ்ரீசைல நாதனையும் திருப்பருப்பதம் என்று தமிழிலே அது சொல்லப்படுகிறது. அப்படி அந்த எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் நாமே அர்ச்சனை ருத்ரத்தினாலே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யக்கூடிய தன்மையும் வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த க்ஷேத்திரமான அந்த ஸ்ரீசைலத்திற்கு வருகிறார், எம்பெருமாட்டியை தரிசிக்கிறார். எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் வருகின்றாராம். ஸ்ரீ விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். அந்த விருப்பாட்சம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே இருந்து எது தட்சிண கைலாசம் என்று சொல்லப்படுகிறதோ, எது பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறதோ, சுவர்ணமுகி நதிக்கரையிலே இது அமைந்திருக்கிறதோ, அப்பேற்பட்ட தட்சிண கைலாசம் என்று சொல்லும்படியாகின்ற காளஹஸ்திக்கு வந்தாராம். அங்கே அதனுடைய சிறப்பெல்லாம் சிலந்தி, பாம்பு வழிபட்டது, யானை வழிபட்டது, நக்கீரர் வழிபட்டார், சிவகோச்சரி முனிவரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்கள் என்று எத்தனையோ பேர்கள் வழிபட்ட ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்திலே வாயு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்ப்பதற்கு. அது எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்தம் தரக்கூடியது. எப்பொழுது பார்த்தாலும் அங்கே பக்கத்திலேயே திருவேங்கடம், எல்லாரும் இங்கே போயிட்டு இங்கே வரும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். காளஹஸ்தியில மிகச்சிறப்பானதாக இருக்கும். கொஞ்ச தூரம் மேல சின்ன குன்று, மேலே ஏறினார் எந்த சிவகோச்சரியாருக்கு சிவகோச்சரியாரும் கண்ணப்ப நாயனாரும் வழிபட்டார்களோ அங்கே மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கமாக சிறிய குன்று, எல்லாரும் நடந்து செல்லலாம், மேல நடந்து செல்லலாம் அங்கே இருக்கிறது. எதிர்ப்புக்கு இன்னொரு குன்று இருக்கும், அங்கே காளி கோயிலானது இருக்கும். அதே போல இங்கே காளஹஸ்தியாக இதை பாடும் பொழுது அருணையர் ரொம்ப அழகப்படுவார்.

0: எத்தனை சொன்ன ஏமாற்றக்கூடியவன் அர்த்தம். இப்படி என்னை ஆள வேண்டும்.
1: வருத்த மற்றொப்பிலதான மலர்த்தாள் வைத்தெத்தனையாழ்வாள்.
0: இங்க முருகப்பெருமானை பாடுவாள். ஏமாற்றக்கூடியவன், உன்னை ஏமாற்றி என்னை ஏமாற்றி உலகத்தையெல்லாம் ஏமாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன், ஆனால் ஒப்பில்லாத உன்னுடைய திருவடிகளை மலர்த்தாளை என் மீது வைத்து என்னை ஆட வேண்டும். திருக்காலத்தி பெருமாளே, நீ யாருக்கெல்லாம் கொடுப்பே?

திருத்தாள். திருத்தாள் என்ன பொருள்? முக்தியை கொடுக்கக்கூடிய திருவடிகள். திருத்தாள், திரு என்பது இந்த இடத்துல முக்தி என்று குறிக்கும். திருத்தாள் ஒப்பில்லதான சிறப்பான முக்தியை தரக்கூடியவனுடைய திருவடிகளை யாருக்கு கொடுப்ப? திருத்தாள் முக்தர்கருள்வானே. முக்தர்களுக்கு கொடுக்கிறாய், கொடுத்த காரணத்தினாலே முக்தர்கள் ஆனார்கள். ஆனால் அப்பேற்பட்ட வருத்தம் மற்றும் பிளதான மலர்த்தாள் வைத்து தெனையாழ்வாய். ஏன் மலர்த்தாள்னு சொன்னார்? அருணகிரிநாதருடைய வாக்குல அவ்வளவு சிறப்புண்டு. மலர் எங்கும் இருக்கும், சேற்றிலே செந்தாமரை முளைக்கும். அதே போலத்தான் திணியான மனோ சிலை மீது உணர்ந்தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ நம்ம பார்த்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் சேரன் சகதியுமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனத்தில் தோன்றுமா என்று கேட்பதை போலவே, தோன்ற வேண்டும் என்று கேட்பதை போலவே பூ இந்த இடத்துலதான் இருக்கு பிறக்கும் சொல்ல முடியாது. குப்பையிலே பூ பிறந்திருக்கலாம், பூ வரலாம். இதே போல சேற்றிலே செந்தாமரை முளைத்திருக்கலாம். நானும் அதே போலத்தானப்பா, இந்த சிகத்திலே பற்றை மாயையை கொண்டிருக்கக்கூடியவன் நான். ஆனால் எனக்கு மற்ற ஒப்பில்லதாக இருக்கக்கூடிய மற்றொப்பில்லதான மலர்த்தாழ் வைத்து எத்தனை ஆழ்வா, எத்தனை நான் ஏமாற்றக்கூடிய, எத்தனை எத்து எத்து வேலை, ஏமாற்று வேலை செய்யக்கூடிய என்னை ஆள வேண்டும். அதனால மலர்த்தாழ்னார். மலர் எங்கும் தோன்றும், என்னுடைய இதயத்திலே தோன்றக்கூடாதா, என்னுடைய தலையிலே தோன்றக்கூடாதா? அவர்களுக்கு முக்தியை, முக்தர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய திருத்தாள். ஆனால் இங்கேயோ சேற்றிலே முளைத்த செந்தாமரை போலே புகழ் பெறக்கூடியது மலர்த்தாள் வைத்து எத்தனை ஆழ்வா என்று சொல்லும்படியாக காலகத்திக்கு சொல்லுவாரே. அதை போல அந்த காலகத்து எம்பெருமானை அங்கே சிலந்தியும் பாம்பும் வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பார்க்கிறாராம். பார்த்து ஆனந்த பரவசரான ஆனார். அடுத்த க்ஷேத்திரம் திருவேங்கடமலைக்கு போனாராம். திருவேங்கடமலை எப்படின்னா, திருவேங்கடமலை வேறொன்றும் கிடையாது, இவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிறு குழந்தையாக இருந்த பொழுது மாங்கனிக்காக, இது ஸ்காந்தத்தில் வரக்கூடிய ஒரு சரித்திரமாக உண்டு. மாங்கனிக்காக இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை தான் அடைய வேண்டும் என்று கோபித்துக் கொண்டு ஒரு பிலம் குகை வழியாக திருவேங்கடமலை வந்தான் என்று பண்டு தான் வரும் வேங்கடகிரியையும் பார்த்தான் என்று சொல்லும்படியாக அவர் வந்தாரா அந்த திருவேங்கடகிரிக்கு. வேங்கடாஜலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், மீண்டும் வருகின்றேன் என்று சொல்வதைப் போலவே அந்த வேங்கடாச்சலத்துக்கு வருகின்றாராம். இந்த வேங்கடாச்சலத்துல கீழே கபில தீர்த்தம்னு உண்டு. அந்த கபில தீர்த்தத்துக்கு அருகில நீங்கள் பார்க்கலாம், கபில தீர்த்தத்துக்கு அருகிலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். மிக அழகாக இருப்பார், அதை கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். அவ்வளவு அழகான முருகப்பெருமான். நம்ம மேல எல்லாரும் போகும்பொழுது என்ன செய்வார்கள்? நேர போய் வெங்கடாஜலபதியை பார்ப்பார், திருச்சுகுனோர் வந்து பார்ப்பார்கள், அம்பிகையை பார்ப்பார்கள், உடனே ஓடி வந்துடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்கே அப்படி கிடையாது. அங்கே எம்பெருமான் கபில தீர்த்தத்துக்கு இடையிலே கபிலேஸ்வரர் என்று சொல்லி சிவபெருமான் இருக்கிறார், முருகப்பெருமானும் அருகருகே அமைந்திருக்கிறார்கள். மிக அழகான முருகப்பெருமான் இருக்கிறார். அப்படி அந்த முருகப்பெருமான் வெங்கடாச்சலத்திலே தான் முன்பு வந்திருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலத்தையும் இருந்து அங்கே தங்கினாராம். அங்கே இருந்து தங்கி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு செல்லுகிறார். இங்க செல்லும்பொழுது இன்னொன்று பார்க்கலாம். திருவேங்கடைய மலையை பற்றி பாடும்பொழுதுதான் அருணகிரிநாதர் வேண்டும் அடியர் போலவர் முனிவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாறு என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல பாடுவார். கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவன். இப்ப நம்ம சொல்லுகிறோம் அவர் கேட்க கொடுக்கக்கூடியவர் என்று. ஆனால் அங்கே முருகப்பெருமானை சொல்லுவார், கேட்க கேட்க கொடுக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் என்று. அங்கே மிகச்சிறப்பாக முருகப்பெருமானை கொடுக்கக்கூடிய வரதராஜனாக இருக்கப்பட்டவன் என்று பாடுவார் அருணகிரிநாதர். அங்கிருந்து திருவாலங்காடு வருகிறாராம். திருவாலங்காடு திருவேங்கடத்திலே இருந்து திருவாலங்காடுக்கு வருகிறார். திருவாலங்காடு எப்படி இருக்கிற எப்படி இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு பெரிய மிகச்சிறப்பானதாக சொல்லுகிறார்கள். காளி தேவி ஆடல் புரிந்த பொழுது தானே மிகச்சிறந்ததாக ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவளுக்கு செருக்கு ஏற்பட்டதாம். செருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே இறைவனோடு ஆடல் போர் புரிகிறாள். போட்டி நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அங்கே ஊர்துவ தாண்டவ நாயகராக எம்பெருமான் கீழே தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குழையை கீழே இட்டு தன்னுடைய பாதத்தினாலே அந்த குழையை எடுத்து மீண்டும் காதிலே அணிந்து கொண்டாராம். அந்த காலை உயர்த்த முடியாத காரணத்தினாலே காளியானவள் வெக்கி காளி வெட்க என்று அருணகிரிநாதர் பாடுவார். காளி வெட்கும்படியாக அந்த இடத்துல திருவாலங்காட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். கண்டிப்பாக பார்க்கணும். மெட்ராஸில் இருந்து அங்கே திருவாலங்காட்டுக்கு
ட்ரெயின் பலது சென்று கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் சென்னையிலிருந்து போகலாம் அல்லது பெங்களூரிலிருந்து செல்லும்படியாக திருவாலங்காடு போகிறதுல பக்கத்தில் சென்று அங்கிருந்தும் கூட திருவாலங்காடு செல்ல முடியும். கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போக வேண்டி இருக்கும். பக்கத்திலேயே என்ன இருக்கு, அங்கிருந்து திருத்தணிக்கும் போகலாம், திருவாலங்காடிலிருந்து திருத்தணி அங்கே செல்ல முடியும். திருவாலங்காட்டில் மிக அருமையாக பெரிய சிவன் ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவர் எழுந்தருளியிருப்பார். காரைக்கால் அம்மைக்கு அங்க வந்துதான் ஆலங்காட்டு ஈசன் தான், நீ ஆலங்காட்டிலே வா, உனக்கு என்னுடைய ஆடர் காட்சியை காண்பிப்போம் என்று கைலாசத்துல சொல்லி கொடுத்தாராம். அந்த காரைக்கால் அம்மையார் அவருடைய பாதத்திலேயே என்னாலும் கீழே விற்றிருக்க, தாளத்தோடு விற்றிருக்க ஊர்துவ தாண்டவ மூர்த்தியாக அவ்வளவு அழகா இருக்கும், போய் பார்க்க வேண்டும். மிக அழகான மூர்த்தி அங்கே ஊர்துவ தாண்டவராக இருக்கிறார். பக்கத்திலேயே காளி கோயிலும் உண்டு. காளி கோயில் பின்னாடி ஒரு காளி கோயில், ஒரு அமைதியான இடம், சிறிய நந்தவனத்தோடு ஒரு காளியினுடைய கோயிலும் உண்டு. அங்கே மிக அருமையான சிவபெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதை பாடும் பொழுது திருவாலங்காட்டில் எம்பெருமானை பாடும் பொழுது மிக அழகாக பாடுவார்.

அந்த எம்பெருமானை அருணகிரிநாதர் இதே போலத்தான் மடிவது நீலங்காட்டி முடிவுள காலன் கூட்டி வர விடு தூதர் கோட்டி விடுபாசம் மகனோடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதிகட மாயன் தீட்டி உயிர் போமுன்

ரொம்ப அருமையாக வேண்டுகிறார். அடியனை என்ன செய்ய வேண்டும், பறிபோடு நாடும் காத்து விரி தமிழ் ஆல் அம் கூர்த்த விரி தமிழால் அம் கூர்த்த பர புகழ் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே, என்னை ஆட்கொள்ள வேண்டும், தமிழினாலே உன்னை பாட வேண்டும், அழகிய பாக்களினாலே உன்னை பாட வேண்டும் என்று இந்த இடத்துல பாடுகின்றார். அப்படி திருவாலங்காட்டிலே முருகப்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கின்றாராம். அங்கே இருந்து மகாவிஷ்ணுவானவர் எந்த எம்பெருமானுடைய தாண்டவத்திற்கு மத்தளம் வாசிக்கிறாரோ, அப்பேற்பட்ட ரக்ஷா தாண்டவம் இங்கே ஆடப்படுகிறதோ, எந்த வேதங்கள் ஆனது மாமரமாக இருந்து அங்கே அழிவில்லாததாக ஊழிக்காலத்திலேயும் அழிவில்லாததாக இருக்குமோ, அம்பிகையினாலே எங்கே பூஜிக்கப்பட்டதோ, ஏக அம்பரம் என்று சொல்லும்படியாக, அம்பரம் என்று சொல்லும்படியாக தனி ஒரு மாமரமாக அதிலே இருக்கக்கூடிய மாங்கனியாக எவன் ஒருவன் எம்பிரான் இருக்கிறானோ அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம் எம்பெருமார். காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சியிலே குரு அந்த மாமர நிழலிலே மாமரமாக இருக்கக்கூடிய, மாமரத்திலே வரக்கூடிய பழமாக எம்பெருமானே இருக்கின்றானாம். ஊடியிலேயும் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிக்கு வருகிறார். காஞ்சிக்கு பார்க்கிறாரா, எம்பெருமானை தரிசித்து அறிவிலா பித்தனுன்றன் அடித்தொழா கட்ட மஞ்சர் அசடர்வே கத்தன் நன்றி அறியாத அவலர் மேற் சொற்கள் கொண்டு கபிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி குணர்ந்து தெரிவுலாத்தி திறந்து தெரிவை மார்க்குச் சொறிந்து அவமே யான் திரிய மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே என்று சொல்லும்படியாக இறைவர் மாற்றற்ற செம்பன் வடிவம் வேற்று பிரிந்து இடவமேற் கட்சி வந்த உமையாழ்தன் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகும் சொல் உடையோனே என்று சொல்லும்படியாக தடுவ குழைந்த நாதராக இருக்கக்கூடியவர். இன்னும் கூட அந்த எம்பெருமானுடைய வளைத்தெழும்பும் முளைத்தெழும்பும் இருக்கிறதா, அது மட்டும் கிடையாது. காஞ்சிபுரம் இந்த இரண்டு அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் இரண்டு இடம் சொல்லுவார்கள், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். பிருத்திவியாக பஞ்சபூத ஸ்தலத்திலே, பஞ்சபூத ஸ்தலத்திலே ஐந்திலே திருவாரூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பிருத்திவிஸ்தலமாக சொல்லப்படும். அங்கே எம்பெருமானை காஞ்சிநாதனை எம்பெருமானை இங்கே மரநிழலிலே பூஜிக்கின்றாராம். தான் குமரகோட்டம் என்கின்ற அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு கோயிலை ஏற்படுத்தி குமரகோட்டத்திலே அமர்ந்தார் முருகப்பெருமான். இன்றைக்கும் பார்க்கலாம் சிவனுடைய அங்கே காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நடுவில் எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய குமரக்கோட்டம், பிறகு காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மையினுடைய கோயில் இருக்கும். எல்லாம் நடந்தே செல்லக்கூடிய தன்மையில இருக்கும். நடுவிலே முருகப்பெருமான் சோமாஸ்கந்தரை போலவே சிவன், நடுவிலே முருகன், அடுத்தது பார்வதி என்று சொல்லும்படியாக ஒரு அமைப்பு உண்டு. அங்கே இன்னொன்றும் உண்டு, அம்பிகையினுடைய சன்னிதானம் வேற எந்த இடத்திலையும் அங்கே இருக்கக்கூடியதுக்கு கிடையாது. அந்த காஞ்சிபுரம் என்று சொல்லும்படியாக காஞ்சிக்கு பெருமை, பேர்பட்ட பெருமை எவ்வளவோ சொல்லலாம். பாடல் பெற்ற ஸ்தலம் அருகிலேயே இன்னொன்று இருக்கிறது, அதிலேயே காஞ்சிபுரத்திலேயே ஏராளமான கோயில்கள் இருக்கின்றது. விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி என்று சொல்லும்படியாக மதத்தை மட்டுமல்ல அறிவையும் வளர்த்த இடம் காஞ்சிபுரமாக, அம்பிகையினுடைய சக்தி பீடமாகவும் இருக்கக்கூடியது. பாடல் பெற்ற நாயன்மார்களாலே பல பேராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பல பேருக்கு திருவிளையாடல் அவ்வளவு அழகாக எம்பெருமான் நடத்தி காட்டியவன், இந்த உலகத்திலே நடத்தி காட்டியவன். அதே போல மனத்தினாலேயே நினைத்த எம்பெருமானை, திருநின்று பொருளே நினைத்த எம்பெருமானை அங்கே மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய தன்னையையும் நம்ம பார்க்கலாம். பல்லவ மகாராஜா அமைத்திருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம். நம்முடைய கட்டட கலைக்கு அந்த சிறப்புக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். எல்லாம் நடந்த எல்லாம் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இப்படித்தான் தூரத்தில் இருக்கும். தயவு செய்து போனால் ஒரே ஒரு கோயிலோட ஓடி வந்து விடாதீர்கள். அங்கே பலவிதமான கோயில்கள் உண்டு, தரிசிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கே டைம் இருக்கு, நமக்கெல்லாம் டைம் இருக்காதா? நமக்குத்தான் டைம் இல்லாத மாதிரி நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் எல்லாவற்றிற்கும் நேரம் வைத்துக் கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போனார் என்கின்ற குறிப்பு இங்கே வரும். அந்த கோயிலிலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாராம். குமரகோட்டத்திலே அமர்ந்த எம்பெருமான் அடுத்தது அங்கிருந்து கிளம்பி செல்லுகிறார். எங்கே போனார்? அருணாச்சலே ஸ்மரணாத் முக்திஹி என்று சொல்லும்படியாக, எந்த அருணையை நினைக்க முக்தி தருமோ, எந்த எம்பெருமான் தானே மறையாக இருக்கிறானோ, பஞ்சபூத ஸ்தலத்திலே மூன்றாவதாக அக்னித்தலமாக எது இருக்குமோ, அப்பேற்பட்ட திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அடிமுடி அறியாத பிரம்மனும் திருமாலும் அடிமுடி அறியாதபடியாக இருக்க
ஜோதிர்லிங்கமாக ஜோதியாக பிழப்பமாக தோன்றினானே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலையாகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் செய்தாராம்.

0: எவ்வளவோ பாடல்கள் உண்டு. நமசிவாய பஞ்சாட்சரத்த மந்திரத்தை பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருப்புகளையும் இங்கே பாடி வைத்திருக்க. ஜெய ஜெய அருணாத்ரி சிவசிவ என்று, ஜெய ஜெய அருணாத்ரி என்று சொல்லக்கூடிய திருப்புகளிலே ஸ்தூல சூக்ம அதிசூக்ம பஞ்சாட்சரங்களே அந்த பஞ்சாட்சர சக்கரம் என்று போட்டிருப்பார்கள். அந்த சக்கரத்தையே தன்னுடைய திருப்புகளிலே அருணகிரிநாதர் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இங்கே ஒரு மூன்று விதமான தன்மை பார்க்கலாம். இந்த கேதாரநாத் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேதாரநாத்துல ஒரு உளுந்தளவு தீர்த்தம் அங்கே பருகினாலும், சிவனை நினைத்து பருகினாலும், அதற்கு பிறகு தாய்ப்பாலினுடைய ருசியை அவன் அனுபவிக்க மாட்டானான். அதாவது அடுத்த பிறவியே கிடையாது. உளுந்தளவு தீர்த்தம் அங்கே சாப்பிட்டாலும் கேதாரநாத்துல, கேதாரேஸ்வரன் இடத்துல அந்த தீர்த்தத்தை, அடுத்த முறை அவனுக்கு பிறப்பே கிடையாதுன்னார். அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே அமர்ந்தாரே, நம்ம இப்பொழுதெல்லாம் நன்றியோடு நினைத்துக் கொள்ளக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பாடினாரே, அவருக்கு திகழ் தசக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தவன் முருகப்பெருமான், பட்டோலை நாயகமாக நின்று அவர் வாசி அவர் எழுதி எழுதி கொடுத்ததெல்லாம் ப்ரூஃப் ரீடர் மாதிரி முருகப்பெருமான் திருத்தி வைத்தானே, அது நடந்தது குமரக்கோட்டம். நமக்கெல்லாம் இந்த கந்தபுராணத்தை கொடுத்த கந்தப்பெருமான் இருக்கக்கூடியது அங்கே குமரகோட்டம். அது மட்டுமல்ல, மூன்றாவது இப்ப திருவருணை பார்த்தமே, அருணகிரி வள்ளலை இந்த உலகத்துக்கு கொடுத்த க்ஷேத்திரம். இவ்வளவு திருப்புகள் பாடுகிறோம், வேத சாரமாக எம்பெருமானை பற்றி பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான கதைகளையும் பல புராணங்களையும் உள்ளடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதன் வாக்குக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி என்று இருக்கிறது. அந்த அருணகிரி எம்மான், அருணகிரி பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அருணகிரி. அது திருவண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை என்று எல்லாரும் அண்ணாந்து நிற்கக்கூடிய திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையை இறைவன் அமர்ந்து அங்கிருந்து அடுத்தது மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றாராம். பெண்ணையாற்றினுடைய வடகரையிலே இருக்கப்பட்ட திருவண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணை நல்லூர் சிவபக்தர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த இடம். ஏன், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்திலே மிகச்சிறப்பான சரித்திரம் அங்கே இருக்கும். ஆக வெண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார். அங்கே இருந்து அடுத்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு வருகிறாராம். எப்படி அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னா, காசிக்கு சமமாக செல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம். இறந்த உயிர்களை எல்லாம் அம்பிகை என்ன பண்றாங்க, விசிறியால அப்படியே விசிறி களைப்பாற்றிய, நான் இந்த உலகத்தினுடைய தாபம் இறந்த பிறகும் அந்த உயிர்களுக்கு இருக்கிறதா, அதை தன் விசிறியாலே புடவி தலைப்பாலே விசிறி அவருடைய களைப்பை எல்லாம் ஆற்றி, இறைவன் தன்னுடைய தொடை மீது அமர்த்தி கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை எங்கே சொல்லுகின்றானோ, அம்பிகை எப்படி தானே வயதானவளாக எங்கே அமர்ந்திருக்கிறாளோ, விருத்த கிரீசன் விருத்தபுரி அம்பிகை என்று சொல்லும்படியாக, விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு சமமான அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாராம் எம்பெருமான். அங்கே இறைவன் தமது சாரூப்பியத்தையே கொடுத்து அழுகின்றாராம் எல்லாருக்கும், அடியவர்களுக்கெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அப்பேற்பட்ட தன்மைக்கு அங்கே செல்லுகின்றார். அடுத்தது பார்த்தால், நாம் எல்லாரும் சிவன் அடியார்களெல்லாம் எதை போற்றுகின்றார்களோ, எந்த க்ஷேத்திரமானது கோயில் என்று சொல்லப்படுகின்றதோ, இந்த க்ஷேத்திரத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், தொழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அப்பேற்பட்ட சிதம்பரம், சிதம்பரம் என்று சொல்லும்படியாக கனக சபை இருக்கின்றது, அந்த கனக சபையாக இருக்கப்பட்ட சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு அவர் அங்கே சென்றாராம். பதஞ்சலி வியாக்ரவாத முனிவருக்காக பெரிய கருணையோடு ஆனந்த தாண்டவம் புரிந்திருக்கின்ற எம்பெருமான் போய் பார்க்க வேண்டும்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம் அத்தியாயம் 38. சூத்த முனிவர் கூறுகிறார், மகரிஷிகளே,
4: எல்லையற்ற புத்தி திறன் படைத்த பிரம்மதேவர் கூறிய இந்நிகழ்ச்சியை கேட்ட நாரதர் பெரிதும் வியந்து அன்போடு கேட்கலுற்றார். நாரதர் கேட்கிறார், தந்தையே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சிவகணத் தலைவனான வீரபத்ரனை விடுத்து மற்ற தேவர்களோடு தட்சிணது வேள்வியிலிருந்து ஏன் வெளியேறினார்? அவருக்கேன் அங்கு அவமரியாதை உண்டாயிற்று? மகா பிரளயத்தையே தோற்றுவிக்கும் திறல் படைத்தவன் ஸ்ரீ சிவபெருமான் என்பதை அவர் அறியாதவரா? அவ்வாறு இருக்க அறிவற்றவன் போல் ருத்ரகணங்களோடு ஏன் போரிட்டார்? கருணைக்கடலே, இது என் மனதில் எழுந்ததோர் ஐயம். தாங்கள் தயவுசெய்து எனது ஐயத்தை நீக்கிடல் வேண்டும். மேலும் இறைவனை மனத்திற்கு உற்சாகம் அளிக்கும் சிவனது சரித்திரங்களையும் கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, முன்பொரு சமயம் க்ஷுவன் என்னும் மன்னனுக்கு உதவி செய்யச் சென்ற சிவன் நாராயணனுக்கு ததீசி முனிவர் ஒரு சாபம் அளித்திருந்தார். அதை மறந்ததால்தான் மற்ற தேவர்களோடு ஸ்ரீமன் நாராயணன் தட்சணது வேள்விக்கு சென்றார். ததீசி ஏன் சாபமளித்தார் என்பதை கூறுகிறேன் கேள். முன்பொரு காலத்தில் க்ஷுவன் என்றொரு புகழ்பெற்ற மன்னன் இருந்தான். அவன் மிகவும் பலம் பொருந்தியவன், ஒளிவடைத்தவன். சர்வ வல்லமை படைத்த ததீசி முனிவர் அவனது நண்பர். வெகு காலம் தவம் செய்வது பற்றி ததீசிக்கும் க்ஷுவனுக்கும் இடையே பெருத்ததொரு வாதப்போர் நிகழ்ந்தது. அது மூவுலகங்களுக்கும் பெரும் இழப்பை ஆக்குவதாக அமைந்துவிட்டது. அந்த வாதத்தில் வேதங்களை நன்குணர்ந்த சிவனடியாரான ததீசி முனிவர், வேளாளர், வைசியர், க்ஷத்ரியர் என்னும் மூவர்ணத்தவர்களை காட்டிலும் அந்தளர்களே சிறந்தவர்கள் என்பதில் ஐயமேதுமில்லை என்று கூறினார். ததீசி முனிவர் இவ்வாறு கூறவே செல்வச் செழிப்பில் மயங்கி நிற்கும் மன்னன் க்ஷுவன் பின்வருவாறு கூறலானான். க்ஷுவன் கூறுகிறான், மன்னன் என்பவன் இந்திரன் முதலிய எண்டிசை லோகபாலகர்களது சுரூபம் படைத்தவன். அவனே அனைத்து வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் காத்து நிற்கும் தலைவன். ஆகவே அரசன்தான் நால் வர்ணத்தவர்களிலும் உயர்ந்தவன். அரசன் அனைத்து தேவர்களின் சுரூபமே என அரசனது உயர்வை பற்றி பேசும் வேதங்களும் கூறுகின்றன. முனிவரே, சுருதிகள் கூறுவது போல் அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவர் எவரோ அவர்தான் நான். இவ்வாராய்ச்சியின் பயனால் அந்தணர்களை காட்டிலும் அரசனே உயர்ந்தவன் என்கிறதாகிறதல்லவா? சிவன முனிவரின் புதல்வரே, இதை நீங்கள் நன்று சிந்தியுங்கள். பின் எனக்குரிய மரியாதையை தாருங்கள். ஏனெனில் நான் எவ்வகையிலும் தங்களால் போற்றப்பட வேண்டியவன். மன்னன் க்ஷுவன் கூறிய கொள்கைகள் அனைத்தும் சுருதிகளுக்கும் மனு முதலியவர்களின் ஸ்மிருதிகளுக்கும் முற்றும் முரணானவை. ஆகவே பிருகுகுல திலகரும் முனிவர்களிலே மிக உயர்ந்தவருமான ததீசி முனிவருக்கு தாங்குணா சினம் உண்டது. முனிவரே, நாரதரே, தனது பெருமையை சிந்தித்த தவறுமைக்க ததீசி முனிவர் தனது இடது கை முட்டியினால் க்ஷுவனது தலையில் குட்டினார். உடனே அகில உலகத்திற்கும் அதிபனாக விளங்கும் தீயபுக்தி க்ஷுவன் சினம் பொங்க கர்ஜனை செய்து ததீசியை தன் வஜ்ரப்படையினால் வெட்டி வீழ்த்தினான். அவ்வாறு தாக்கப்பட்ட பிரகுகுல திலகரான ததீசி முனிவர் கீழே விழும்போது சுக்ராச்சாரியாரை மனதில் நினைத்தார். யோக புருஷனான சுக்ராச்சாரியார் உடனே அங்கு தோன்றி க்ஷுவன் வெட்டி வீழ்த்திய உடலை உடனே ஒன்று சேர்த்தார். முன்போல் உடலை ஒன்று சேர்த்து உயிர்ப்பித்த சுக்ராச்சாரியார் ததீசியை பார்த்து கூறலானார். சுக்ராச்சாரியார் சிவந்த சிறந்த சிவபக்தரும் மிருத்யுஞ்சய மகாமந்திர வித்தியை உலகில் பரப்பியவரும் ஆவார். சுக்ரர் கூறுகிறார், அப்பா ததீசி, நான் இப்பொழுது சர்வேஸ்வரனான சிவபெருமானை பூஜித்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள மகாமிருத்யுஞ்சயம் என்றழைக்கப்படும் சிறந்த மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கப் போகிறேன். த்ரயம்பகம் யஜாமகே, நான் பகவான் த்ரயம்பகனை ஆராதிக்கிறேன். த்ரயம்பகம் என்னும் சொல்லின் பொருள் மூ உலகங்கட்கும் தந்தை, திரள் அனைத்துக்கும் கொள்கலனான சிவபெருமான், சூரியமண்டலம், சந்திரமண்டலம், அக்னிமண்டலம் ஆகிய மூன்றிற்கும் ஒரே தந்தை. சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களுக்கும் மகேஸ்வரன் தலைவன். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய மூன்று தத்துவங்களுக்கும், ஆகவனீயம், தட்சிணாக்னி, கார்கபக்யம் என்னும் மூன்று அக்னிகளுக்கும், எங்கும் நிறைந்து காணப்படும் நிலம், நீர், ஒளி என்னும் மூன்று பூதங்களுக்கும், அல்லது சாத்விகம் முதலிய குணவேறுபாடு கொண்டு விளங்கும் மூன்று பூதங்களுக்கும், சொர்க்கம், பூமி, பாதாளம் என்னும் உலகங்களுக்கும், மற்றும் மூன்று மூன்றாகிய அனைத்திற்கும், படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்று திருச்செயல்களுக்கும், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளுக்கும், மற்றும் மூன்றனைய அனைத்திற்கும் ஒப்பற்ற ஒரே ஈஸ்வரன் இந்த மகேஸ்வரன் தான் என்பதே த்ரயம்பகம் என்பதன் பொருளாகும். இதுவரை மந்திரத்தின் முதல் பாதத்திற்கான பொருள் கூறப்பட்டது. மந்திரத்தின் இரண்டாவது பாதம் சுகந்திம் புஷ்டிவர்தனம். பூக்களில் உயர்ந்த நறுமணம் பரவியுள்ளது போல் சிவபெருமானும் ஐம்பெரும் பூதங்கள், முக்குணங்கள், அனைத்து செயல்கள், பத்து புலன்கள், செயல் அதாவது செயல் புலன்கள் ஐந்து, அறிவு புலன்கள் ஐந்து, கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள், அனைத்து தேவர்கள், கணங்கள் ஆகியன அனைத்தினூடேயும் அவற்றை செயல்படுத்தும் செயலுக்கச்சாரமான ஆன்மாவாக எங்கும் பரவி விளங்குகிறார் என்பதால் நறுமணம் கொண்டவர் எனப்படுகிறார். அதாவது தேவர்கள் அனைவருக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவர். இதுவரை சுகந்திம் என்னும் சொல்லுக்கு பொருள் உரைக்கப்பட்டது. இனி புட்டிவர்தனம் என்பதன் பொருள், உயர்ந்த விரதானுஷ்டானங்களை கடைபிடித்து ஒழுகும் அந்தன சிரேஷ்டரே, பெருமுனிகே நாரதரே, அனைத்திற்கும் அந்தர்யாமியாக விளங்கும் சிவபெருமானால்தான் பிரகிருதி என்கிற மாயைக்கும் போஷணம் அதாவது செயலூக்கத்துடன் கிடைக்கிறது. மகத்தத்துவத்திலிருந்து தொடங்கி விசேஷம் வரையிலான அனைத்து விகல்பங்களுக்கும் அதாவது மாறுபாடுகளுக்கும் திறன் கிடைக்கிறது. மேலும் பிரம்மாவான எனக்கும் ஸ்ரீமன்னாராயணருக்கும் முனிவர்களுக்கும் அந்தந்த புலன்களுக்குரிய தேவதைகள் அனைவருக்கும் இவரிடம் இருந்துதான் போஷணம் என்னும் திறமை பெறலாகிறது. ஆகவே அவர்தான் புஷ்டிவர்தனர். இனி மந்திரத்தின் மூன்றாவது நான்காவது பாதங்களுக்கு பொருள் கூடப்படுகிறது. அச்சரணங்களின் சொரூபம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோ ருக்ஷீய மாமிருதாத் என்பது. அதாவது இறைவா வெள்ளரிப்பழம் நன்கு பழுத்ததும் தானாகவே அதன் காம்பிலிருந்து கீழே விழுந்து விடுவது போல் நானும் யமனுடைய பிடியிலிருந்து விடுபடுவேனாக. உலகியல் தடைகளில் இருந்து சிறிதும்

அவரன்றோ? வெள்ளரி கொடி தானேதான் வெள்ளரி பழத்தை தன் கொடியோடு தழைத்து பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் அதே கொடி பழம் பழுத்ததும் தன் பிடியிலிருந்து விடுவித்து தள்ளியும் விடுகிறது அல்லவா? அதே போலத்தான் பகவானும் செய்கிறார். இந்த மிருதசஞ்சீவினி மந்திரம் என்னை பொறுத்தவரை ஒப்பற்ற மந்திரம். நீ அதற்கான வழிமுறையோடு ஒன்றுபட்ட மனதால் சிவனடியை சிந்தித்தவாறு காதலாகி கசிந்து உருகி ஜபித்துவா. ஜபத்தையும் ஹோமத்தையும் முடித்தவன் இம்மந்திரத்தினால் அபிமந்திரணம் செய்யப்பட்ட உருகேற்றப்பட்ட கலசி தீர்த்தத்தை காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் பருகிவிட்டு சிவபெருமானது திருமேனி விக்கிரகத்தின் அருகில் அமர்ந்து அவரை தியானம் செய். இதனால் மரணபயமே இருக்காது. அங்கன்யாசம், அதாவது உடல் அங்கங்களை தொடுதல், கரன்யாசம், கைவிரல்களால் செய்வது என்ற இரண்டையும் முறையே செய்துவிட்டு பின்தான் பூஜையை தொடங்க வேண்டும். திரும்பவும் பின்வருமாறு அமைதியோடு சிவபெருமானை தியானித்து சிவமந்திரத்தை, அதாவது மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு நித்தமும் ஜபம் செய்வதால் உண்மை தெரிந்தவர் சிவபெருமானது திருவருளால் அம்மந்திரத்தில் சித்தி பெறுகிறார். இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தின் தியான ஸ்லோகம் அஸ்தாம் போஜ யுகஸ்த கும்பயுகலாத் கும்பயுகலாத் உத்ருத்தி தோயம் சிரஹா சிஞ்சந்தம் கரையோர் யுகேன தததம் ஸ்வாங்கே சகும்பௌ கரோ அக்ஷஸ்ரங்கம் அக்ஷஸ்ரங்க மிருகஹஸ் ஹஸ்தமம்புஜகதம் மூர்த்தஸ்த சந்திரஸ்ரவத் பியூஷார்த்ரநத் பியூஷார்த்தர பியூஷார்த்ரதனும் பஜே சகிரிஜம் திரயக்ஷம் ச மிருத்யுஞ்சயம். எவர் தனது இரு கர கமலங்களிலும் தாங்கியுள்ள இரு கலசங்களினாலும் நீரை எடுத்து தன்மேல் இரு கைகளினால் தன் தலையில் தானே ஒற்றிக்கொள்ளுகிறாரோ, கீழிரு கரங்களிலும் இரு கலசங்களை தாங்கி தன் மடியில் வைத்துக் கொண்டு மற்றும் உள்ள மீதி இரு கீழ்கரங்களிலும் அக்கமாலையையும் மிருகமுத்திரையையும் தாங்கி தாமரை மலரில் மலைவர்களான உமை அம்பிகையுடன் விற்றிருக்கிறாரோ, தலையில் விளங்கும் சந்திரனிடமிருந்து எப்பொழுதும் பெருகி வரும் நிலவொளியாகிய அமுதப் பெருக்கினால் எவரது திருமேனி நினைக்கப்பட்டு ஈரமாக உள்ளதோ அந்த முக்கண்ணனுடைய பெருமானாகிய மிருத்யுஞ்சயனை தியானிக்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், அப்பா, ததீசி முனிவருக்கு இவ்வாறு உபதேசம் செய்துவிட்டு சுக்ராச்சாரியார் சிவபெரும்பொருளை தியானித்த வண்ணம் தன் இடத்திற்கு திரும்பினார். முனிஸ்ரேஷ்டரான ததீசியும் காதலாகி கசிந்து உருகி சிவபெருமானை தியானித்த வண்ணம் தவம் செய்ய வனம் சென்றார். அங்கு அன்பினால் உருகி சிவபெரும்பொருளை தியானித்தபடி முறை தப்பாது மகாமிருத்யுஞ்சய மகாமந்திரத்தை ஓதியவாறே தவம் செய்யலானார். இவ்வாறு வெகுகாலம் தவம் செய்து சிவபெருமானை மகிழ்வித்தார். முனிவரே, தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அன்பர்க்கு எளியவர் ஆதலால் ததீசியின் எதிரே தோன்றினார். தன் இறைவனாகிய சிவபெருமானை தன் எதிரில் கண்ட ததீசி முனிவர் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்து வீழ்ந்து வணங்கி இருகை கூப்பி பக்தியோடு துதித்தார். அன்பனே, நாரத முனியே, சிவன முனிவரது புதல்வரான ததீசி முனிவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அம்முனிவரை நோக்கி உனக்கு வேண்டிய வரைத்து கேள் என்று கூறவே அவரும் இருகை கூப்பி தலை வணங்கி வேண்டலானார். ததீசி வேண்டுகிறார், தேவதேவரே, மகாதேவரே, எனக்கு மூன்று வரங்கள் தாருங்கள். எனது எலும்புகள் வஜ்ரம் போல் உறுதியாக வேண்டும். நான் எவராலும் வதிக்கப்படக்கூடாது. நான் எங்கும் எவருக்கும் அடிமைப்பட்டு உழலக்கூடாது. ததீசி கூறியதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அம்மூன்று வரத்தையும் அளித்தார். இவ்வாறு சிவபெருமானிடமிருந்து மூன்று வரங்களையும் பெற்ற வேதநெறி தவறாத பெருமுனி ததீசி மகிழ்ச்சியில் திளைத்து மன்னன் சுவன் இருக்கும் இடம் சென்றார். கொல்லப்படாமை, வஜ்ரம் போல் உறுதியான எலும்பு, பிறருக்கு அடிமை அற்றுறுத்தல் என மூன்று வரங்களையும் சிவபெருமானிடந்து பெற்ற ததீசி முனிவர் மன்னன் சுவனது தலையை தன் காலால் உதைத்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் சுவன் தன் வஜ்ரப்படையால் ததீசியை அடித்தான். அவனோ தான் ஸ்ரீமன் நாராயணனது அருள் பெற்றவன் என்னும் இருமாப்பில் மிதக்கிறவன். அவன் ஏவிய வஜ்ரப்படையால் சிவனருள் கொண்ட ததீசியை அழிக்க இயலவில்லை. இது கண்டு பிரம்மனது குமாரனான க்ஷுவன் மிகவும் வியந்தான். பிறருக்கு அடிமைப்படாதிருத்தல், எவராலும் வதிக்கப்படாதிருத்தல், வஜ்ரப்படையினும் உறுதி படைத்திருத்தல் ஆகிய மூன்றையும் கண்டு வியந்தான். தன்னை வந்து அண்டியவர்களை காக்கும் மன்னன் க்ஷுவன் மிருத்யுஞ்சயனை உபாசித்த ததீசியிடம் தோல்வியை தழுவினான். ஆகவே வனம் சென்று உபேந்திரரான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்கலானான். மன்னனது தவத்திற்கு மகிழ்ந்த கருடக்குடியுடைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனுக்கு தெய்வீக பார்வை அளித்தார். அவ்வாறு ஞானக்கண் பெற்ற சிவன் அவரை வணங்கி அன்பு மேலிடத் துதித்தான். தேவர்கள் கொண்டாடும் அவரை பூஜித்தான், போற்றினான், தலை தாழ்த்தி வணங்கி தன் உள்ள கரத்தை கூறலானான். மன்னன் கூறுகிறான், இறைவா, ததீசி என்பவர் ஓர் அந்தனர், தர்ம நெறிகள் அறிந்தவர். அவரது இதயத்தில் வணக்கம் உள்ளது.

0: முதலில் அவர் என் நண்பர். இப்பொழுது அவர் நோய் நொடி தீர்த்தருளும் மிருத்யுஞ்சயரான சிவபெருமானை பூஜித்து அவரது திருவருளால் இரவா வரம் பெற்றுள்ளார். அனைத்து மங்களங்களையும் அருளும் சிவனது அருளால் எந்த ஓர் அஸ்திர சஸ்திரங்களாலும் கொல்லப்படாமையை பெற்றுள்ளார். ஒரு நாள் பெருந்தபசியானவர் அனைவரும் நிறைந்து விளங்கும் என் அரசவைக்கு வந்து என் தலையை இடது காலால் வேகமாக உதைத்து பின் செருக்குடன், நான் எவரிடமும் பயப்படுபவன் அல்ல என்று என்னை ஏளனமாக பேசினார். இறைவா ஸ்ரீ ஹரியே, ததீசி முனிவர் மிருத்யுஞ்சயரான சிவபெருமானிடம் உயர்ந்த வரம் பெற்றதால் சிரிக்கி அலைகிறார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மகாத்மாவான ததீசி முனிவரது கொல்லப்படாமை என்னும் வரமறிந்த ஸ்ரீஹரி சிவபெருமானது எல்லையற்ற அருளை நினைந்து பிரம்மனின் புதல்வனான க்ஷோமன்னனிடம், அரசனே, அந்தணர்களுக்கு எங்கும் ஒரு துளியும் அச்சமில்லை. மன்னவா, அதிலும் சிவனடியார்களுக்கு பயம் என்று ஒன்று இருப்பது கூட தெரியாது. நான் உனக்காக ஏதாவது செய்தால் அந்தணரான ததீசி அதனால் வருந்துவார். என்னை போன்ற தேவர்களுக்கும் சாபம் அளித்து விடுவார். ராஜராஜனே, தட்சிணது வேள்வியில் தேவதேவரான சிவனால் எனக்கு தோல்வியும் பின் ஏற்றமும் கிடைக்கும். ஆகவே இப்பொழுது உன்னோடு இருந்து நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. தனித்திருந்தே உனக்காக ததீசி முனிவரை வெற்றி கொள்ள முயற்சிக்கிறேன் என்று உரைத்தார். சீமன் நாராயணன் கூறியதை கேட்ட மன்னன் சுவன், நல்லது, அவ்வாறே ஆகட்டும் என்று கூறி அக்காரியம் நிறைவு பெற வேண்டி மனதில் மகிழ்ச்சியுடன் அங்கேயே தங்கலானான். அத்தியாயம் 39. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, பத்துடை அடியாருக்கு இளையவரான ஸ்ரீமன் நாராயணன் மன்னன் க்ஷுவனுக்கு நன்மை செய்ய வேண்டி ஓர் அந்தனர் வடிவம் கொண்டு ததீசி முனிவரது ஆசிரமம் சென்றார். உலக நாயகரும் குருவுமான ஸ்ரீமன் நாராயணன் சிவன் அடியார்களில் சிறந்தவரான பிரம்ம ரிஷி ததீசி முனிவரை வணங்கி க்ஷுவனுடைய காரியத்தை நிறைவேற்ற எண்ணி பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், சிவபெருமானது திரு ஆராதனையிலேயே ஒன்றிய மனம் கொண்ட பிரம்ம ரிஷியே, ததீசி முனிவரே, தாங்கள் அழிவற்றவர். நான் தங்களிடம் ஓர் வரம் வேண்டி வந்திருக்கிறேன். தாங்கள் எனக்கு அதை அருள வேண்டும். க்ஷுவனது காரியத்தை நிறைவேற்ற விரும்பிய ஸ்ரீஹரி இவ்வாறு வேண்டவே சிவபக்த சிரோமணியான ததீசி முனிவர் உடனே ஸ்ரீஹரியிலும் பின்வருமாறு கூறலானார். ததீசி கூறுகிறார், பிரம்ம ரிஷியே, நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. க்ஷுவனது வேண்டுகோளை நிறைவேற்ற பகவான் ஸ்ரீஹரியே அன்றன வடிவேற்றி இப்பொழுது இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் சிறந்த மாயாவியாயிற்றே. ஆனால் தேவதேவனே, ஜனார்தனா, சிவபெருமானது இன்னருளால் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்ற முக்காலங்களையும் நான் நன்கறிவேன். இறைவனே, நான் தங்களை நன்கு அறிவேன். பாவங்களை களையும் ஸ்ரீஹரி அல்லவா தாங்கள்? எங்கும் நிறைந்த பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இந்த அந்தன வேடத்தை கலைத்து விடுங்கள். தீய எண்ணம் கொண்ட மன்னன் க்ஷுவன் தங்களை ஆராதித்தவன். ஆகையால் அன்றோ தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இறைவனே, ஸ்ரீஹரியே, தாங்கள் அடியவர்களிடம் காதல் கொண்டவர் என்பதையும் நான் அறிவேன். இந்த பொய் வேடம் எதற்கு? தாங்கள் இதை கலைத்துவிட்டு பகவான் ஸ்ரீ சங்கரரிடம் மனத்தை செலுத்துங்கள். நானும் சிவபூஜையில் உள்ளேன். இந்நிலையிலே கூட எவருக்காவது என்னிடம் பயமிருக்குமே. ஆனால் அதை தாங்கள் உண்மையின் மேல் ஆணையாக கூறுங்கள். என் சிந்தையெல்லாம் சிவமயமாகவே இருக்கிறது. நான் என்றென்றும் பொய் கூறுவதில்லை. இவ்வுலகில் தேவர்களோ தைத்தியர்களோ எவரிடமும் எனக்கு பயமில்லை. ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், உயர்ந்த கொள்கை கொண்டவரே ததீசி முனிவரே, சிவபெருமானை பூஜிப்பதிலேயே கருத்துடையவர். ஆதலால் உங்களுடைய பயம் அழிந்துவிட்டது. அதாவது உங்களுக்கு பயம் என்பதே இல்லை. அதனால் முற்றும் உணர்ந்தவராகவும் இருக்கிறேன். இருப்பினும் நான் சொல்வதற்காவது ஒருமுறை உங்கள் எதிராளியான க்ஷுவனிடம் சென்று, அரசே, நான் உங்களைக் கண்டு பயப்படுகிறேன் என்று கூறுங்கள். சீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே சிவபக்தரான ததீசி முனிவர் சிறிதும் பயமின்றி புன்னகைத்த வண்ணம் கூறலானார். ததீசி முனிவர் கூறுகிறார், தேவதேவரும் மடுவை கையில் ஏந்தியவருமான சிவருமானது திருவருளால் நான் எங்கும் எப்பொழுதும் எவருக்கும் சிறிதளவும் பயப்படுவதில்லை. என்றென்றும் பயமின்றி இருக்கிறேன். இதை கேட்ட ஸ்ரீ மகாவிட்டு முனிவரை அடக்க தன் சக்கராயுதத்தை ஏந்தினார். தேவர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரது அஸ்திரங்களும் செயலற்றதாயின. பின்பு ஸ்ரீ விஷ்ணு எண்ணற்ற கணங்களை தோற்றுவித்தார். ஆனால் மகரிஷி அவர்களையும் எரித்து சாம்பராக்கினார். அதன்பின் ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய எண்ணற்ற திருவேணிகளை தோற்றுவித்தார். இதைக் கண்ட சிவன மகர்ஷியின் புதல்வரான ததீசி முனிவர் உலக நாயகரான ஸ்ரீமன் நாராயணனிடம் பின்வருமாறு கூறினார். ததீசி முனிவர் கூறுகிறார், சுந்தர பெருந்தோள் உடையோனே, மாயையை விட்டொழியுங்கள். உண்மையை ஆராய இவை வெறும் தோற்றமே என்பது புரியும். திருமகள் மணாளரே, பிறர் அறியாத பல்லாயிர வஸ்துக்களை நான் அறிவேன். இப்பொழுது என் உடம்பிலேயே உங்களையும் சேர்த்து அனைத்து உலகங்களையும் பாருங்கள். சோம்புதலை விடுத்து பிரம்மதேவரையும் ஸ்ரீ ருத்ரனையும் கூட பாருங்கள். வேண்டுமானால் நான் தங்களுக்கு அருட்கள் அளிக்கிறேன். இவ்வாறு கூறிய சிவன மகர்ஷியின் திருக்குமாரரான ததீசி முனிவர் சிவனது பேரொழி நிறைந்த தனது திருமேனியில் அனைத்து பிரம்மாண்டங்களையும் ஒரு சேரக் காண்பித்தார். அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு அவரிடம் மேலும் கோபம் கொண்டார். இதற்குள் மன்னன் சிவனும் நானும் அங்கு வந்து சேர்ந்தோம். அப்பொழுது அங்கு அசைவென்று நிற்கும் ஸ்ரீமன் நாராயணரையும் தேவர்களையும் சிரம் கொள்வதிலிருந்து தடுத்தேன். என் சொல்லை ஏற்ற ததீசி அவர்களை தோற்கடிக்கவில்லை. ஸ்ரீஹரி அவரிடம் சென்று அவரை வணங்கினார். அதன்பின் க்ஷுவனும் மிகவும் எளியவனாக பரிதாபத்திற்கு உரியவனாக ததீசி முனிவரிடம் சென்று வணங்கி வேண்டினான். க்ஷுவன் கூறுகிறான், முனிவரே, சிவனடியாரில் சிறந்தவரே, எனக்கு அருள் புரியுங்கள். பரமேஸ்வரரே தாங்கள்தான். தீயவர்களது கண்களுக்கு எட்டாதவர். என்னை காத்தருள வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, மன்னன் க்ஷுவன் இவ்வாறு வேண்டவே பெருந்தவசியான அந்தனர் ததீசி முனிவர் அவனுக்கு அருள் புரிந்துவிட்டு ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களைக் கண்டு மிகவும் சிறந்து சிவத்தியானத்திலிருந்து கொண்டு அவர்கள் அனைவரையும் சபிக்கலானார். ததீசி கூறுகிறார், தேவர்கோனான இந்திரனே, தேவர்களே, முனிவர்களே, நீங்கள் அனைவரும் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் உள்ள கணங்கள் ஆகிய அனைவருடனும் அழிந்து விடுவீர்களாக. தேவர்களாலும் மன்னர்களாலும் கொண்டாடத்தக்க சிறந்த அந்தனரான ததீசி முனிவர் இவ்வாறு தேவர்களை சபித்துவிட்டு மன்னனான க்ஷுவனை பார்த்து, மன்னனே, அந்தனென்றோ சிறந்த தெய்வ பலமும் செயற்கரிய செயலை சாதிக்கும் திறனும் பெற்றவர்கள் என்று விளக்கமாக கூறிவிட்டு தன் ஆசிரமத்திற்குள் சென்று விட்டார். க்ஷுவனும் ததீசி முனிவரை வணங்கிவிட்டு தன் அரண்மனை சென்றார். ஸ்ரீமன் நாராயணனும் தேவர்களும் வந்த வழியே திரும்பினர். இவ்வாறு அந்த இடம் ஸ்தானேஸ்வரம் என்னும் திருத்தலமாக புகழ் பெற்றது. அத்தலத்திற்கு யாத்திரை செல்பவர்கள் முடிவில் சிவனோடு இரண்டல கலந்து விடுவர். அப்பா நாரதா, க்ஷுவனுக்கும் ததீசி முனிவருக்கும் நடந்த வாதப்போர் பற்றி இதுவரை சுருக்கமாக கூறினேன். சிவபெருமானை தவிர ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா முதலியவர்கள் பெற்ற சாபத்தை பற்றியும் கூறினேன். இவ்வாதப்போரை பற்றிய கதையை நித்தமும் கேட்பவன் சொல்பவன் ஆகியோர் அபமிருத்திவான அகால மரணத்தை வெற்றி கொண்டு உடலை உகுத்தவன் பிரம்மதேவனது உலகை பெறுவான். போர்க்காலத்தில் இதை படிப்பவனுக்கு மரண பயமில்லை, வெற்றி நிச்சயம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உலகாதிபச் சருக்கம். புலகன் புனுகு பூனையாய் வரம் பெற்றது. உருகு பல வேறு புனை புலகனெனும் மோரசுரன் ஒரு பொழுது நாவி வடிவாய் அருணகிரி மீதுலவி அரிய புழுகே சிதறி அதிக பலமாய் அவனியோர் வெறுவையுமையோர் முனிவர் ஒருவர் ஒழியாதறிய வினைபுரிகையால் அவரெலாம் கருணை மலை போலிமய மலையமலை வாகருரை கைலை மலை மேவி மொழிவார். புலகன் அழியான், ஆனால் முக்தி கொடுப்போம். புலகன் என்னும் மோரசுரன் மிருக வடிவாகிவதை புரிய உலக ஏழு முறை போய் விளதுயரம் ஆயினர்கள் என உரை செய்தார் அவர்கள் விமலன் அவரோடு புகழ்வான். அளவில் மனமான புழு கருணகிரி மீதுதவி அதிக பலமாய் மறுவினான். எளிதில் அழியான் அவனும் இனிய கதி ஏற உமை இடரலையில் ஏற விடுவோம். நாவி வடிவானவனே ஆவி விடுவாய் மேபுவன ஓதி அருளோடு புலகாதிபனை வேத முதல் கூவியவுனா நாவி வடிவாகிய உன் ஆவி விடுவாயென நாவி வடிவான் மொழிகுவான். பாவை ஒரு பாக கருணாலய புராதன பராபர விலோச்சன அருளாய் ஏவல் எளியேன் மொழியு மாறுதவனா இறைவன் நீரடியின் மீது தொழுதே. புழுகு அணி இறைவன் என்ற பெயர். எனது கிளையா மிருகம் உனது திருமேனி புக இனிய புழு காலும் ஒரு பேர் புனகையனவே பரவி உயிர் விடலும் நாவிகதி புகுத இறையோ நருளினான். மனமுருகிய முனிவர் இமயவர்கள் மானிடர்கள் மதிமுடியின் மேலணியவே அனவரதம்மாள் மதமும் இமஜலமும் மாலைய மதருவியனவே பெருகுமே. புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புழுகு பனி நீர்களபம் அணுவளவதேனும் இறை புனையும் வகையால் உதவினோர். விழிகுளிர நாடி அரண் இணையடிகளே பரவி வினவினர்கள் வீடு பெறுவார். உழைமறுபு பாணியினர் சரிதம் இது ஆகுமென உவகையுடனே உரை செய்தான். மொழியும் மலரால் அயனை முனிவருடனே சனக முனி புகழ்வினோடு தொழுதான். வாழ்த்து. அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போல் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையமேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியே ஞானம் வாழி நன்மை வாழி நாடி ராஜ நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சரத வேதமாகமம் கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வியன் பானபேர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே. இக்கதை படித்தோர் கேட்டோர் எழுதினோர் எழுதி வைத்தோர் மைக்கடல் சூழ்ந்த இந்த வையகம் முழுதும் காத்து தக்க சந்தான போகம் சவுக்கியம் தழைய வாழ்ந்து திக்கருணேசர் அன்பால் சிவபதம் பெறுவர் தாமே. திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்தோ மா வித்யுஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாச வந்தேஹேமாப்ஜினீமபி வந்தே வேணுவனேஸ்வர வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கிஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதிம் சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் நன்றுடையானை தீயதிதானே நரிவள்ளேறு ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாததிருடையானே சிரா பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிரோமே வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினே வேண்டியனை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நின்றாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே ஒளிவளரும் விளக்கே உலப்பிரா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே செடிவளர்ப்பணிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளரன் உள்ளத்து ஆனந்தக் கனியே அம்பரம் ஆடரங்க வெளிவளரும் தெய்வ கூத்துகந்தானே தொண்டனேன் இளம்பு மாவிடம்பே பாலுக்கும் பாலகன் வென்றி அழுகிட பார்க்கடல் இந்தபிரான் மாலுக்கு சக்கரன் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள் ஆதிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கோருருமே வேதநெறி சழைத்தோங்க மிகு செய்வச்சுரை வினங்க பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்தழுக சீதவடவையற்று அளித்திருஞான சம்பந்தள் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு செய்குவான் வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகம சித்தீதில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை சிவயாரமாமுனிகன் பொற்றாமரையழிக்கு நம பார்வதி பதயேர மகாதேவா. எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவுளி துணை கொண்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான இந்த புராண பலன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து என்று சொன்னார் சித்தியார் ஆசிரியர். சிறப்புடைய புராணங்கள் என எவை? புராணங்கள் எல்லாமே சிறப்புடையதானே, அது குறிப்பாக சிறப்புடைய என்றதான ஒரு அழகு தேவைதான். புராணங்கள் பிரம்மாவை உயர்ச்சியாக சொல்கின்ற புராணங்கள், விஷ்ணுவை உயர்ச்சியாக சொல்கின்ற புராணங்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அத்தனையிலும் சிவருமானையே உயர்வாக கூறுகின்ற புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அந்த வகையிலே இன்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்த காஞ்சி புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக வகுப்பு நடைபெறவில்லை, பல்வேறு காரணங்கள். அதனால் எனக்கு என்ன பாடம் நடத்தணும்னே மறந்து வச்சு நான் நேற்று போட்டு மண்டைய பசங்கி பசங்கி பார்த்து எது நடத்தணும், எல்லாமே நடத்தின மாதிரியே தெரியுது. அதாவது என்னென்னா, இதே காஞ்சிபுராணம் கோயில்பட்டியிலையும் சொல்கிறதுனால அங்கே சொன்னது இங்கே சொன்ன மாதிரி, இங்கே சொன்னது அங்கே சொன்ன மாதிரியும் ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன என்ன சார் கேட்டு பார்த்து எனக்கு வேணுங்கிற போது அவங்க சொல்ல முடியல, அப்புறம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பார்த்தேன் சார், நாமளாகவும் ரசித்து விட வேண்டிய வழியிடன்னு சொல்லி சாந்தாசாய வடனம் என்பதுதான் இது சொல்லணும் நியாயப்படி. அவள் சொன்னபடி மணிகண்ட வயசுக்கு அடுத்தது. ஆனால் நான் பார்த்துட்டு வந்து சப்தஸ்தான வடனம், அதுக்கு அடுத்த வடனம் சாந்தாசாய வடதுக்கு அடுத்த வடனம் சப்தஸ்தான வடனம். உயிர்கள் பாவம் புண்ணியம் இரண்டும் செய்கின்றன. அதிலே புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், செய்கிறோம். ஆனால் இந்த புண்ணியங்களுக்கு என்ன பலன் மதிப்பு என்று சொன்னால், இந்த புண்ணியங்களெல்லாம் பாவமோ பாச புண்ணியம் பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று மூன்றாக பிரித்தார்கள். உயிர்களுக்காக செய்கின்ற புண்ணியங்களுக்கெல்லாம் பசு புண்ணியம், தண்ணீர் பந்தல் வைத்தல், கோழிகால தண்ணீர் மோர் வைத்தல், இப்படி பல. அதே போன்று யாகங்களும் பசு புண்ணியங்கள் தான். இந்த யாகங்களிலும் பொது நீக்கி செய்கின்ற யாகங்கள் என்பது மிக குறைவு. யாகங்கள் சொல்லாத்த கேட்டால் யாகங்கள் சிவபெருமானை நோக்கி செய்யவில்லையா, அது பொது புண்ணியம் இல்லையா என்றே கேட்டேன். வாசம்தான், ஆனால் பொது நீக்கி வழிபடக்கூடிய அந்த யாகங்கள் குறவு, மிக குறவு. ஆயினாலே அதை அத்தனையும் பசு புண்ணியமாகவே சொல்லுவோம். யாகங்களும் பசு புண்ணியங்களே, ஏனெனில் அந்த யாகத்திற்கு பலன் சொல்ல பார்க்கும் பொழுது உயிருக்கு வேண்டிய பலன்களைத்தான் சொல்கின்றன. ஆகினாலே அதுவும் பசு புண்ணியமாக ஆகிவிட்டது. இப்படி பசு புண்ணியம் பதி புண்ணியம் ரெண்டாக பிரிக்கிறது. சிவருமானை நோக்கியே செய்கின்ற புண்ணியங்கள் பதி புண்ணியங்கள், சிவதீட்சை பெறுதல், சைவானுஷ்டானங்களை கடைபிடித்தல், சிவ தர்மங்களை கடைபிடித்தல், சிவபூஜை எழுந்தெடுத்து கொண்டு சிவபூஜை செய்தல், சிவாலயங்களை ஸ்தாபித்தல், அதுக்கு வேண்டும் நிபந்தனைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தல், இவை அனைத்தும் சிவ புண்ணியங்கள் என்று சொன்ன. ஆனால் இந்த சிவபுண்ணியம் பண்ணுவதற்கும் ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும், அந்த தான் வரும். ஆகையினால அது எப்படி என்ற, இந்த உயிரானது பல்வேறு பிரதிகளிலே புண்ணியங்கள் ஈட்டியிருக்கின்றன. அந்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அதனுடைய போகங்களை அனுபவிக்கின்றன. அந்த புண்ணியம் தீர்ந்தவன டப்புன்னு கீழே வந்தாங்க. மேலுலகத்திலே சென்றிருந்தாலும் அங்கே புண்ணியம் நமக்கு எவ்வளவு கொண்டு போயிருந்தோமோ அந்த அளவு தான் அங்கே அனுபவிக்க முடியும். அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் மறுபடியும் மீண்டும் இந்த புயலைக்குத்தான் வரும், இந்த பூமிக்குத்தான் வரும். அதைத்தான் இரும்பு விலங்கு பொன் விலங்கு என்று சொன்னாங்க. எல்லாம் விலங்கு தான். எதனால் அதை பொண்ணு தங்கத்தில் போட்டானா இரும்புல போட்டானா எல்லாமே விலங்கு தான். ஆகையினால அந்த விலங்குகளாக அந்த புண்ணியங்கள் மேல் உலகங்களை சென்று அனுபவித்து மீண்டும் கீழே வருகின்ற சிவபுண்ணியங்களுமே சில சாலோக சாமி சாரூபியம் என்ற பதங்களை கொடுக்கின்றது. அதுவும் ஒரு ஸ்டேஜ் அந்த புண்ணியம் இருக்கின்றனா மீண்டும் கீழே வந்தது. இப்படி புண்ணியங்களுக்கேற்ப அங்கே முகங்களை அனுபவித்த பின்பு எஞ்சியுள்ள வினைக்கு ஏற்ப மீண்டும் இந்த பூமிக்கு ஏர் வருகிறது. அந்த எஞ்சியுள்ள பூமி வினை எப்படி என்று சொல்ற, இந்த சிவபுண்ணியம் செய்து சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அந்த சிவபுண்ணியத்தின் காரணமாக எஞ்சியுள்ள சிவபுண்ணியத்தின் காரணமாக நற்குலத்திலே வந்து பிறக்கிற, நற்குலத்திலே வந்து பிறப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டாம். ஏனென்றால் மற்ற குலங்களிலே சென்று பிறந்து இறைவனை பற்றி சிந்திக்கக்கூட வாய்ப்பு இல்லாத கல்வி குலங்களை தனியாக இருக்கின்றன. அதை பற்றி சிந்திப்பதற்கே அவருக்கு நேரம் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை சூழ்நிலை அங்கெல்லாம் ஒன்றாக தள்ளாமல் உயர்ந்த குணக்குலத்திலே பறக்க வைத்து மீண்டும் புண்ணியங்களிலே செலுத்தி மனத்தை செலுத்துமாறு ஒரு சூழ்நிலையும் உருப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கின்றது அந்த புண்ணியங்கள். அதெல்லாம் புறச்சமய நெறி நின்றும் அகச்சிமயம் புக்கும், புகழும் மிருதி வழி உழன்றும், புகழும் ஆசிரமத்துறையில் அவையடைந்தும், அருந்தவங்கள் பல உறிந்தும், ஆரணங்கள் பழித்தும், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும், வேத சிறப்பொருளை தெளிந்தார் சைவத் திறத்தலைவர். இவ்வளவு குவாலிஃபிகேஷன் தான் இங்கே வர முடியும். வேத சிறப்பொருள் என்பது உபநிலங்களை குறிக்கும். ஆக சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தால்தான் நமக்கு எது புண்ணியம் எது பாபம் எது நன்மை எது தீமை என்பதற்கு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். சரிய கிரியா யோகங்களை செய்து அதன் காரணமாக பல பிறவிகளிலே சரிய கிரியா யோகம் செய்து அதன் காரணமாக ஞானத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஞானம் வந்து லேசாக வந்துடாது. அப்போ பல பிறவிகளிலே சரீகரியாயோகங்களை பயின்று அதன் பின்பு ஞானத்துக்கு வரும். அதான் சரீகரியாயோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சார்வர் என்று சொல்லுங்க. இப்படி பல பிறவிகளின் பல புண்ணியங்களின் காரணம் சிவபுண்ணியங்களின் காரணமாக நற்குலத்திலே வந்த பிறகு சிவதீட்சையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு சக்திதீட்சை பெற்று அந்த சிவதர்மங்களை அனுஷ்டிக்கிறோம். நம்முடைய எம்பெருமான் வந்து ஆசுதோஷின்னு அவன் பேர். எப்படின்னா சட்னு இறங்கிடுவான், ஒன்னை விட்டா கிடையாது வரும், டம்முன்னு கிட இறங்கி என்ன பண்ணுவான், எளிதில் ஒரு நிலைக்கு வரக்கூடியவர், ஆசு மகிழக்கூடியவர். சிலந்தி வலை பின்னியது, அது பின்னணும்னா பின்னது பயதோ பண்ணது, அதுக்கு என்ன பதவி கொடுத்தான், கோட்சங்க சோழன் பதவி நினைச்சு பார்க்க முடியுமா? எலி வாய் சுட்டதுனால தூண்டுச்சு, அதை தூண்டணும் தூண்டலை, அதுக்கு எதை பண்ணது வாய் சுட்ட மாதிரி தெரியும். மேலே வந்தது பிரகாசமாச்சு, சுவாமி பார்த்தார், உடனே பலி சக்கரவர்த்தி ஆகிட்டேன். இப்படி நம்முடைய சிவதர்மங்கள் வந்து எளிமையாக இருக்கிறது, கிடைக்கும் பலனும் அமோகமான பலன்கள். அப்படி சிவதீட்சை பெற்று சிவபூஜை செய்து முன்னவர்கள் ஒரு சிறந்த சிவ புண்ணியமாகும். இதில் ஒரு மனோகத்துவ ரீதியாக உள்ளது, சாஸ்திர ரீதியாக உள்ளது. என்னன்னா இறக்கும் தருவாயில் ஒருவன் இருக்கிறான். அப்போ அவன் இறக்கிற நேரத்தில் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அடுத்த பிறகு வித்து. அதனால்தான் எப்பொழுதும் சிவசிந்தனையிலே இருக்க வேண்டும், ஐந்தெழுத்தே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னான். இவன் ஐயோ அனைய பெண்களை நாம் அனுபவிக்காமல் போகிறோமேன்னு நினச்சின்னு டம்முன்னு விட்டான். ஐயோ அடுத்த பெரிய அவனுக்கு அதுதான் அந்த போகங்கள்லாம் பூரா அது அந்த அந்த நேரத்தில் மரண வேதனைன்னு சொல்கிறார். அப்போ என்ன நினைக்கிறானோ அதுதான் அடுத்த வரி குத்து. அது லேசில் அதை மனசு, அதாவது எவனை எப்படி இப்போ நான் போட்டு இழுப்பேன், நான் வரமாட்டேம்மா, நான் இந்த போய் சண்டித்தன முடியாது, ஏன் பொள்ளு இருக்குது, பொண்ணு இருக்குது, பேரம்பேச்சிலாம் இருக்குது, இந்த வீடு வாசல்ட்டு வரவா, நான் முடியாதுன்னு மேலே வர இழுப்போம், அவன் இழுக்கிறது ரொம்ப போராடித்தான் கொண்டு போவான். அப்படி அந்த இழுப்பதற்கு காரணம் என்னென்றால் இந்த உலகத்தின் இந்த சூழ்நிலையில் மேல் வைத்திருக்கின்ற பற்று, அதான் காரணம். ஒருத்தர் ரொம்ப மரண வேதனை பட்டுட்டு இருக்கார், போகமாட்டாங்க, உயிர் போகமாட்டாங்க, கிரு புறனை இழுத்துட்டு கிடக்கு, நான் என்ன செய்யறது தெரியல. ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், என்னையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன், நான் சரி சார், நாங்கள் வந்த மண்ணை கரைச்சி விட்டாச்சு, பொண்ணை கரைச்சி விட்டாச்சு, பாலெல்லாம் விட்டு பார்த்தாச்சு, கலப்போம், நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்க உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே நோட்டை கட்ட கொண்டு வாங்கினார், ரூபா நோட்டு, அந்த நோட்டை அதை வாங்கி அவர் மாவில் வச்சு நல்ல நாலு தடவை அமுக்கினா டப்புன்னு போயிட்டு. காரணம் என்னன்னா, ரூபாயை விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ ரூபா சம்பாத்தியம் பண்ணி இரும்புட்டு வச்சுட்டு நான் போகிறோமே, அந்த வாதம் இந்த ரூபாய் மாறு வச்சு ரெண்டு பேரும் அழுத்தினோடனே ஹா வா டாப்புனு. இப்படி சில வேதனைகள். என்னுடைய அப்பா பாட்டி படுக்கையில் இருக்கா, அவளுக்கு பேத்திக்கு குழந்தை வந்து பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப நாளா பேத்தி கன்சியூம் ஆகி வந்தாச்சு, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது, இருந்தாலும் அவளுக்கிட பட்டுட்டேன், நாம் பார்க்காம போகிறோமேன்னு சொல்லி ஒரு நாலு நாளாக போட்டு கிரு கிருன்னு எடுத்துகிட்டு கிடக்கு, போக மாட்டேங்குது, என்னெல்லாமல் பண்ணி பார்த்து கதை நடக்கலை, எங்களுக்கு இந்த சைக்காலஜி தெரியல, தயிர் விடுற பண்ணுறாங்க, என்னம்மா இப்படி போட்டு வச்சுருக்கேன், நேரம் ஆச்சு, பேத்திக்கு ஆண் குழந்தை பிறந்தாச்சு, சௌகரியமாக இருக்குன்னு சொன்னால் டப்புன்னு போய்டு. அந்த மரண வேதனை அவ்வளவு. ஆகையினால அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள் வேண்டும், அதை இருக்கிறவளாவது நல்லதை சொல்லிட்டுருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் அமர்ந்து நல்ல நாமாவளியை சொல்லணும், திருவாசகத்தை படிக்கலாம், சிவபுராணத்தை படிக்கலாம், அந்த கேள்வி கேட்கறது மூலமாவது அவளுக்கு அவளோட கொண்ட ஒரு சிந்தனை மாறுபாட்டு இருக்கும். அப்படி அதை சுஞான சுவாமி சொல்கிறார், அவ் உடம்பு இறக்கும் ஞானே மனம் ஒரு விடயத்தின் சென்று பற்றியதாயின் அதை அனுபவிப்பதற்கு துணையாகி எஞ்சி நின்ற உடல் வினையோடும் ஆண்டும் பிறந்து அனுபவித்தன்றி அவ்விடைய பத்திரத்தல் கூடாது. அப்படி போனால் அந்த என்ன நினைக்கிறதோ அதுக்கு பிறகு கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அந்த உயிர் வரும். அந்த பற்றுக்கேற்ப அந்த வினைக்கேற்ப பிறகு கொடுத்து அதை நன்றாக அனுபவிக்க வச்சு அதில் உவர்ப்பு உனக்கு வரணும். உவர்ப்பு எப்போ வரும்னு சொன்னால் அனுபவத்தின் அப்புறம் தான் வரும். ஆமாம், அனுபவிச்சு அனுபவிச்சு தான் உவர்ப்பு வரணும். இப்போ சில பேருக்கு இயற்கையாகவே அதில் பற்று கிடையாது, காஃபி சாப்பிட்றதே இல்லை, காஃபியை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, பிறவியில் இருந்தே காஃபி சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மா காஃபி ஆட மாட்டா, பையன் சாட மாட்டான், மறுமொழி சாட மாட்டா, குழந்தை சாட, நான் அவன் தந்தாங்க காஃபி சாப்பிட்றேன், பிறவிலேயே அவங்களுக்கு காஃபி நல்லது ஒரு வெறுப்பு. இது காரணம் என்ன ஆனால், முற்புறவியிலே காஃபி நிறைய குடித்து அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு அதில் ஒரு உவர்ப்பு வந்துருக்கு, அந்த உவர்ப்பு தான் இந்த பிறவியில் வந்து காஃபி கிட்ட போக மாட்டேங்க, எனக்கு இன்னும் வேறு வேலைக்கும் இருக்குது, அந்த மாதிரி இப்படி எந்த வினையை நாம் நினைக்கிறோமோ அதற்கு பிறகு கொடுத்து அந்த வினையை அனுபவிக்க செய்து அப்புறம் அதுக்கு உவர்ப்பு வந்ததுன்னு ஏற்படும். அப்புறம் பச்சற்பு பச்சற்றுங்கிறது அப்போ தான் மற்ற. இப்படி இந்த வினையினுடைய நுகர்ச்சி வந்து மீண்டும் பேவியை கொடுத்து அதை அனுபவிக்க செய்தால் அந்த வினை தீர வேண்டும். அதை நல்வினைகள் நமக்கு செய்தால் நல்ல பிறவிகள் கிடைக்கும், அதுவும் விலங்கு தான், பிறப்பே இருக்கக்கூடாது, அதுக்கு வேண்டுகிற தவம் செய்ய சிவ அது சிவபுண்ணியம் தான் அதை தரும், அது சிவபூஜை சிவதீட்சை தான் அதற்கு காரணம். அந்த முறையில் முனிவர்கள் எழுவர், அத்ரி பிருகு குத்ஸ வரிஷ்ட கோதம காஷ்யப அங்கிரசாரிஷயர் எழுவர். அதாவது எங்களுடைய வைதிக அனுஷ்டானங்களில் ஒரு ஒரு வேதத்தை சொல்றானா அதுக்கு ரிஷி சந்தஸ் தேவர் சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ரிஷி கண்டுபிடித்தாருன்னு சொல்லிருக்கான். அந்த ரிஷியை என்ன சொல்லியேன்னு கேட்டா, அந்த ரிஷி தான் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அதனால தான் முதல் சொல்லுவோம். இல்லை இப்போ காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்ச விஸ்வாமித்திரன்னு சொல்கிறோம், சொல்கிறான். அப்போ விஸ்வாமித்திரனால காயத்ரி மந்திரம் கிடையாதா? அவர்லாம் கண்டுபிடிச்சாருன்னா அப்போ அவர் என்ன மந்திரத்தை சொல்லி தவசு பண்ணார்? அதான் அப்படி இல்லை. அதாவது ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்னால நீ ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னால், சார் இதுக்கு எவனாக செய்து பலன் அடைஞ்சிருக்கானான்னு கேள்வி, ஒரு கேள்வி வரும். ஆமாம் சார், அந்த அவர் வந்து காரி செய்ய பலன் நிறைய அடைஞ்சிருக்கார் அப்படி அப்படியான சரி மனம் கொள்ளும். அந்த மாதிரி அந்த இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சித்தியானவர் யார் ஏங்கண்டா? விஸ்வாமித்திரர். அதனால அவர் அந்த அந்த அந்த மந்திரத்துக்கு அவர் ரிஷி விஸ்வாமித்திரர். அந்த மாதிரி அவர் சந்தஸ் அந்த எந்த ரைமில் அது இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு தேவதை அதுங்கிற சொல்லிட்டா அந்த மந்திரத்தை ஆராய்ச்சார். வைதிக அனுஷ்டானத்தில் பிராணாயாம மந்திரம்ங்கிறது வியாகிருதி ஆன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த வியாகிரி மந்திரத்துனா பிராணாயாமத்துக்கு பயன்படுத்தும். நாம் பஞ்சபிரம்ம சடங்கத்தை பயன்படுத்துகிற மாதிரி. அப்போ அதுக்கு ரிஷி சொல்லிடும், அது யாரா இந்த அத்ரி புருகு குத்ச வரிஷ்ட கௌதம காசிப ஆங்கிர சாரிஷா, இந்த ஏழு ரிஷி. அந்த ஏழு ரிஷிகள் தான் இங்கே என்ன பண்ணினார் கேள்வி. சாத்திரம் வல்ல வியாழனை ஆண்டு அருள் சார்ந்தாரை காத்த பிராந்திரம் இங்கிது கட்டுரை செய்தேமா. சாஸ்திரங்கள் எல்லாம் கல்லவன், மூன்களை எல்லாம் கற்ற வியாசன். இப்ப நடக்கிறது வியாச பௌர்ணிமா என்றது, அதாவது குரு பௌர்ணிமா என்று சொல்றேன். இதுதான் நம்முடைய சன்னியாசிகளாம் சதுர்மாச விரதம் என்பதை அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் சைவத்தில் சொன்ன மாதிரி தெரியல, மத்வ விசிஷ்டாத்வைதாத்வை சன்னியாசிகள் எல்லாரும் அனுஷ்டிக்கிறாங்க. இது எதுக்காக அவங்களுக்கு அதை நியமமாக வச்சாங்க சொன்னால், இது மழைக்காலம், ஆவணி புரட்டாசி ஐப்பசியெல்லாம் மழைக்காலம், நிறைய புழு பூச்சிகள்லாம் நடமாடும். நாம் நடக்கிறதுனால அதுக்கு இடையூறு ஏற்படும், அதோட பிரயாணத்துக்கு கஷ்டமான சூழ்நிலை மழைக்காலம். அதனால ஒரு இடத்துல இருந்து தவம் செய்ய வேண்டும் என்ற நியமிக்கும். அதுதான் சாந்திர மாசம் விரதம். சைவ சந்நியாச பத்ததின்னு ஒன்று இருக்கு, அதை புரட்டி பற்றி பார்த்தா நம்ம சாந்திர மாசத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்து ஒன்று காணலை. ஒரு என்னுடைய அறியாமைக்கு நான் தெரியலேனால் பெரியவர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி அந்த வியாச பௌர்ணமி என்று இதை சொல்லுவாங்க. அந்த வியாசர் என்ன பண்ணினார்னா, போன இதை சாந்தாசய வடத்தில் அவர் பூஜை பண்ணினால அந்த சாத்திரம் அல்ல வியாசனை ஆண்டு அருள் செய்தார். அந்த சார்ந்தாருக்கு அருள் செய்பவராகினால் சார்ந்தாரை காத்த பிரான், அவருடைய திறனை அவரை பற்றி போன படலத்தை சொன்னோம். இப்போ என்ன என்ன? ஏத்தரு மஞ்சள் நதிப்புடை ஏழ்மொழிவோர் எந்தாய் சேர்ந்தன ஏத்தியை ஏழிடம் மே எவளன் சொல்லுவார். இங்க ஏழு முனிவர்கள் வழிபட்ட தலத்தை பற்றி இப்படி சொல்ல போகிறோம் சொல்லுவோம். அந்த ஏழு முனிவர்கள் யார் சொல்ற? அத்திரி குச்சன் வசிட்டன் அருள் பிருகு பாசங் கைத்தொயர் கௌதமர் காசிவரோடு அங்கிரல் என்றேழில் மெய்த்தவரும் பனிசூழ் இமயக் கிரிமேல் முன்னாள் உத்தமமான அருந்தவன் ஆற்றலுறும் காலை. இந்த ஏழு பேரும் இமயமலையில் போய் தவன் செய்தான். அவர் ஏழு பேரும் தவன் செய்திருக்கிறவரு அங்கே பிரம்மா தோன்றுகிறார். ஆயுதல் அம்புய வாழ்க்கை நெடுந்தகை ஆங்கைதே. ஆயுதல் தாமரை, அம்புஜம் என்றாலும் தாமரைதான், இதை அம்புயம் என்று தமிழ் சொல்றோம். அந்த தாமரையிலே வாழ்கின்ற பிரம்மா அங்கு வந்து நீர் விழைந்தமை கூறுவேன் என்றாலும் உங்களுக்கு வேணுங்கிறது என்னப்பா நான் கேட்கிறேன். நேர் போற்றி பாயுள் சீற்று விளங்கொழி காண்டழன பானுவோல் நீயர் தோற்றம் உருண் தவவேந்தர் விழும் ஒற்ற. சூரியன் எழுகின்றார் அதை வர்ணிக்கிறார். சூரியன் எழுகிறது எப்படி இருக்கான், மாயுள் கடுத்தமான அந்த இருளை துளைத்து கொண்டு அந்த சூரியன் மேல வருகிறான். அதுபோல மீ உயர் தோற்றம் உருண் தவவேந்தர் விழும் ஒற்றார் அந்த முனிவர்கள் சொல்ல முற்பட்டார்கள். என்ன சொன்னார், முதுக்குறைவாளர் பெறத்தகு முத்தி அருட்செல்வம் மதிக்குறை உற்று உழல்வோர்களும் மற்றெழுதிற்கூட புதுக்கும் உபாயம் எமக்கருள் என்ன மலர்போரன் விதுக்குறைசூடி மலர்பரம் ஏற்றிவிருக்கின்ற. கல்வி கற்றவர்கள்லாம் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், அவள் இறைவனுடைய இலக்கணங்கள்லாம் அறிந்தவர்கள், அதுக்கேற்ப வழிமுறைகளை திறந்து தவம் செய்து அதுக்கு வழி செடி கொள்வார்கள். படிக்காதவன் என்னையா செய்யும், பாமரன் அப்போ அவனுக்கு முத்தி கிடைக்கணுமானா என்ன செய்யணும். அதனால் மதிக்குறைவுற்று உழல்வர்கள் படிப்பு குறைவாக இருந்திருக்கின்றவர்கள்லாம் எப்படி அவர்கள் அதுக்கு புதுக்கும் உபாயம் உபாயத்தை சொல்லணும், அவர்களாம் எப்படி ஈடேறுவது என்பதுக்கு ஒரு வழி சொல்லணும். அதை பிரம்மா கேட்டோம், பிரம்மா கேட்டோம் உடனே டக்குன்னு சொல்லலையாம் வேணும், நம்ம ஐயா நினைச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாராம். என்னதான் மிதுக்குறை சூடி மலர்பதம் ஏற்றி விரிக்கின்றான். சிவருமான கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்து அதுக்கப்புறம் சொல்லணும். மிதுக்குறை சூடி ஆனால் மிது என்றால் சந்திரன், அந்த சந்திரனை சூடிக்கிறவருடைய மலர்பாதத்தை நினைந்து இப்போட சிங்கேரி சுவாமிகள் இளவரசருக்கு விதுசேகர பாரதியின் பெயர் வச்சான். அதை கூட சொல்லியிருக்கேன், போய் கேட்டான் அது என்ன சார் விதுக்குறை விதுசேகர பாரதி அப்படி கேள். என்னுடைய பரமகுரு சந்திரசேகர பாரதி அவர் பேர் வைக்கணும்னு ஆசை, வச்சா சந்திரசேகரான்னு கூப்பிட முடியுமா, பரமகுரு பேரை கேள்வி கூப்பிட முடியுமா. இப்போ தான் கூப்பிட்றாங்க சார், இப்போ கூப்பிட்டு போகிறேன், கூப்பிட முடியாது. அப்போ அது நேசவன் சந்திரனுக்கு இன்னொரு பேர் விது, அதான் விதுசேகர பாரதின்னு அந்த குரு புக்தியை சொல்லுவேன். இங்கே நம்ம மடத்த குரு புக்திலாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவங்கள நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நாம் சும்மா அவங்கள குறை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட அவங்கள பார்த்து படிக்க வேண்டிய நிறைய நம்மகிட்ட இருக்கு. இல்லை எது படிக்கணும் இல்லை எதை படிக்கக்கூடாதோ படிக்கிறது அப்படி சொல்லி அவரை ஏற்றி சொல்ல என்ன சொன்னார், நான் பற்று இகலருக்கு பகற்று இகல் அற்று குற்றமில் சிந்தை பனவீர்கள் பற்று இகல் அற்ற அப்படி அற்ற யாரு குற்றமே சிந்தை குற்றமே இல்லாத சிந்தனை உடையவர்கள் யாரு வரவீர்கள் முனிவர்களே சொன்ன. கற்றுயர் காட்சி கொற்றமிலோரும் கருநோய் தீர் வெற்றியும் கருநோய் கருநோய் தீர்னா இந்த பிறப்பு நோய் பிறவி நோய் நோயிலேயே மிகவும் சிறந்தது சிறந்தது பிறவி நோய். என்ன இதை தீர்த்தாச்சா எல்லா நோயும் தின்றும், அத்தனை நோயும் போயிடும். இந்த அதை தீர்க்கிறதற்கு தான் நாம் பாடுபடுறோம். ஆனால் நாம் அதை கேட்கறது இல்லை, அவன்கிட்ட போய் ஏதேதோ கேட்குறோம், அவன் நம்ம கொடுத்து ஏமாற்றிடுவான். ஆமாம் அந்த சந்திரனை சூடிய எம்பெருமானை நினைத்து அவரை வணங்கிக் கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். பெற்றியின் முற்று பெறலரும் முத்தி பேரையிடும் அற்றமெனில் ஏது கேள்மின் நுமக்கு இன்று உரை என்றேன். அதை பற்றி சொல்றேன் உங்களுக்கெல்லாம் ஆன்னு சொல்ல, அதாவது உறவும் பகையும் நீங்கி வரும். அது சார் உறவு நீங்கியவர் செய்தால் பகையை எப்படி நீங்க முடியும், பகையை நீங்க செய்யலாம் உறவு எப்படி நீங்க முடியும், அதான் சமநோக்கு இருவினை எப்பங்கிறது தான் வரணும். ஐயா ஏதாவது இடைஞ்சல் பண்ணா பண்ணிட்டு போறேன், நம்முடைய வினை அவர் மூலமாக நமக்கு வருது, அதனால் அமைதி விடணும். அப்படியா சமாதாரம் பார்த்துக்கிறேன். நினைச்சாலே முடிஞ்சு போச்சு, வினை கூடியாச்சு. அந்த வினை எப்படி தீவினையாகவும் கூடியாச்சு. ஓட்டார் வானடா போல்றார். ஆஹா, நம்ம எப்படி போயிருந்தார் அவர் நினைச்சவனும் போச்சு. அப்போ புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் அதில் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும் சமமாக பார்க்கின்ற ஒரு பார் இருக்க அது லேசில் வருமா? எவ்வளவோ முயற்சி எவ்வளவோ பயிற்சியின் காரணமாகத்தான் அது வரணும். அதான் இதுவினை எப்பணும் ஸ்தித பிரஜனம் அவ சொல்கிறாங்க கீதையில், எல்லாம் சமமாக பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கின்றவர்கள் அதனால் பற்று இகல் அற்று ஆனும் இது உறவு இது பகை என்பதை நீக்கியவர்கள் அந்த முனிவர்கள். பனவீர்கள் முனிவர்களே திருவுளன் கருணை பூப்ப செய்யும் அவ்வருளால் யாருக்கும் மறுவரு முத்தி பேறு வாய்க்கும் தருமந்தானம் அருள் சிவ தர்மம் ஆவி தர்மம் என்று இரு கூறாமல் முதலே சொன்ன சிவதர்மம் பசு தர்மம். எங்க பசு தர்மத்தான் ஆவி தர்மம் என்று சொல்லணும். ஆவி தர்மம்னா பசு தர்மம். அப்படி ரெண்டு தர்மம் இருக்கு சொன்ன தர்மம் சிவதர்மம் பசு தர்மம் ரெண்டு இருக்கு. அது ஆரம்பிக்கிறார். பழகரும் இட்டியாதி பசு தர்மங்கள் காலத்தளவையும் கழியும் இஷ்டின இஷ்டி யாகம் இஷ்டி என்பது இட்டி என்று வந்திருக்கு. பழகரன் இட்டியாதி பசு தர்மங்கள் யாகங்கள் பூரா பசு தர்மந்தான் என்று சுவாமி இங்க சொல்றார். ஏனென்றால் அதனுடைய பலன் உயிர்களுக்குத்தானே வர மாற்றம் இல்லை. அதனால அது பசு தர்மங்கள். அது அப்படி காலத்தளவியல் கழியும் யாகம் செய்தாச்சு, தேவலோகம் போயாச்சு, அங்கே போகங்களை அனுப்பிச்சாச்சு, இதுக்கு இத்தனை கிலோ புண்ணியம் இருக்கு, அத்தனை கிலோ முடிஞ்சாலும் கிலோ அடிக்கிறோம் போ, அது பொன்விலங்கு அவ்வளோதான். அந்த மாதிரி பலகரன் இட்டியாதி பசு தர்மங்கள் காலத்தளவையும் கழியும் என்றும் வஜ்ர அரிசிமான தளர்வுறா நிலையே நிலைபேரையிலும் உயர் சிவதர்மம் தர்மங்களில் உயர்ந்தது சிவதர்மம் உயர் சிவதர்மம் சொன்ன அன்பால் உளமுற சிவனை எண்ணல் முதல் பல உழவாம் என்றே பக்தியோடு அவனை நினைத்தல் என்பதிலிருந்து தொடங்கி பல சிவதர்மங்கள் இருக்கின்றன.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: கண்ட ஞானத்தினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, துண்டுபட்ட அறிவினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, விருப்பு வெறுப்பு உண்டாகி, இன்ப துன்பங்கள் உண்டாகி, நன்மை தீமைகள் உண்டாகி, புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. புண்ணிய பாவம் கூட உண்டாகும். என்ன, இவன் நமக்கு வேண்டியவன்கிறதுனால அவன் பண்ணின தப்பை அடக்கி வாசிக்கிறோம், இன்னொருத்தன் வேண்டாதவன்கிறதுனால அவன்கிட்ட இல்லாத தப்பை சொல்றோம், அதனால புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு நினைச்சோம்னா புண்ணிய பாவமே கிடையாது. அப்பொழுது இந்த பதிபசு பாசம்ங்கிற முப்பொருள் உண்மையை தெரிந்து கொண்டவன் சத்குருவினுடைய கிருபையினால ஐந்தெழுத்து உபதேசிக்க பெற்று இந்த ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு லட்சணம் இருக்கு. பொது இலக்கணம் என்றும் சிறப்பு இலக்கணம் என்றும் சொல்வார்கள். சிறப்பு இலக்கணத்தை சொரூபம்னு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள், பொது இலக்கணத்தை தடஸ்தம்னு சொல்வாங்க. தடஸ்தம்னா எடுத்த எடுப்புல உன்னை தெரிஞ்சுக்கிறது. இது வந்து பிஸ்கட், இது என்ன பிஸ்கட், இது மேரி, இது வந்து மாறிங்கிற பிஸ்கட், டீயோட சாப்பிட்றது தான் தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது ஒரு உணவுப் பொருள், உணவுப் பொருள்ங்கிற கிளாஸஸ் செட்டில் வந்துடும் இது, அவ்வளோதான். உணவுப் பொருள், ஒரு மாவுப் பொருள். இது வந்து என்ன ஆகும், இதை பற்றின பர்டிகுலரைசேஷன் அப்படிங்கிறது, பர்டிகுலரைசேஷன் கண்டமா, இது மேரி கம்பெனி பிஸ்கட்டு மாறிங்கிற பிஸ்கட்டு, இது பிரிட்டானியா கம்பெனி பிஸ்கட்டு மாறிங்கிற பிஸ்கட்டு அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ண அறிவு, சிற்றறிவு. இது வந்து ஒரு உணவுப் பொருள், இது மாவுப் பொருள் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண அறிவு விரிகின்றது. ஜெனரலைசேஷனால அறிவு என்ன ஆகும், விரிவினை அடையும். பர்டிகுலரைசேஷன் அதனுடைய ஜாதியை பார்ப்பதனால அறிவு குறுகும் என்று பார்க்கின்றோம். குருவருள்னால திரிபதார்த்த உண்மையை தெரிந்து கொண்டவன் உண்மையிலே அறிய வேண்டியவன். இப்ப பாசத்தையும் பசுமையும் அறிய வேண்டிய தேவையில்லை, அது இருந்தாலும் கூட அறியத்தக்கவன் பதியாகின்ற கடவுள் தான். இதே போலன்னா ஒரு நிலம் தேங்காய் வித்திலிருந்து தென்னை மரத்தையும், வாழை வித்திலிருந்து வாழை மரத்தையும், ஆலம் வித்திலிருந்து ஆல மரத்தையும் உண்டாக்குது. ஆலமரம், தென்னமரம், வாழைமரம் எதுவா இருந்தாலும் அந்த மண்ணு நன்னா இருந்தா தான் உண்டாகும், வளப்பமான மண்ணா இருந்தா தான் உண்டாகும். அப்ப மண்ணை பற்றின அறிவு ஒருவனுக்கு விவசாயிக்கு முதல்ல தேவை. அதுல எதை போட்டாலும் வளருங்கும் போது தேவைக்கு போய் தேவைக்கு ஏற்ப அவங்கமா அதை போட்டுக்கலாம். ஆனா ஒரு தரிசு நிலத்திலேயோ ஒரு உவர் நிலத்திலேயோ எதை போட்டாலும் விளையாது. ஆகவே ஒரு என்ன பண்ணணும், அனைத்தையும் விளைவிக்கின்ற கடவுளை அறிவதற்கு எந்த அறிவினை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ, அந்த அறிவிலே ஒருவனுக்கு நாட்டம் ஏற்பட வேண்டும். எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ, எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ என்று சொல்றேன். இவற்றையெல்லாம் அறிவது, அதனை அறிவதற்கு அதனுடைய அறிவை இவற்றை அறிவதை அபேட்சிக்கல. இதை அறியாவிட்டாலும் அதை அறியலாம், அபேட்சித்தல்னா நெசசரி, எலிஜிபிலிட்டி. உலகத்தை அறிந்தால்தான் கடவுளை அறியலாம் என்று சைவம் சொல்லல. ஆனால் கடவுளை அறிந்தவன் உலகத்தை அறிந்தே தீருவான் என்று சைவம் சொல்லுது. கடவுளை அறிவதற்கு உலக அறிவு தேவையில்லை, அது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. கடவுளை அறிவதற்கு ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே கடவுள் உணர்ச்சி உண்டாகி அவனை தேட ஆரம்பித்தாலே போதும். கடவுளை அறிவதற்கு உலகம் உண்மையிலே ஒரு தடை, அது சரியே கிரிய யோகத்தினாலே கடவுளை அறிகின்ற அறிவு உண்டாகின்றது. இப்ப இந்த ஞான மார்க்கத்திலே செல்பவர்கள் தக்க குருநாதனை பெற்று அவர் உபதேசிக்கின்ற ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுடைய இரண்டு இலக்கணங்களை அறிவார்கள். தடஸ்தம் என்ற இலக்கணத்தையும் லட்சணத்தையும், சொரூபம் லட்சணத்தையும் அறிவார்கள். அவர் அறிவதனால கடவுளிடத்திலே உண்மையான அன்பானது ஏற்படும். எப்படி ஏற்படும், மூணு பொருளை தெரிஞ்சுக்கிறதுனால, உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பொருள்கிட்ட எப்படி ஆசை வரும். பாசம் என்பது அறிவித்தாலும் அறியாத ஒரு ஜடம். அந்த பாசம் வந்து காட்சிக்கு வருவதே கடவுள் காட்டுவதனால்தான் என்று பாசத்தினுடைய லட்சணங்களை அறிகிறார்கள். கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது, ஆனா கும்மிருட்டுல கண்ணு பார்க்குதோ, கும்மிருட்டுல ஒரு குருடனுடைய கண்ணும் பார்க்காது, நல்ல கண்ணு இருக்கிற கண்ணும் பார்க்காது. இப்ப நல்ல கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம், கும்மிருட்டுல வெளிச்சமா இருக்கும் போது வேணா குருடன் வந்து வருத்தப்படலாம், நமக்கு நல்ல கண் இருந்தா பார்க்கலாம். அப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு பொருள் பார்க்கப்படுவதற்கு பார்க்கின்ற ஒரு கண்ணும் வேண்டும். அந்த பொருளை காண உண்ணாது திரை போல கவிந்திருக்கின்ற இருளை நீக்குகின்ற ஒரு சூரியனும் வேண்டும். அப்பொழுது இந்த பாசம் காட்சிக்கு வருவதே கடவுளால் தான் என்பதனால இந்த காட்சியை அந்த கடவுள் விரும்பினால் காட்டலாம், விரும்பினால் காட்டாமலும் இருக்கலாம். இந்த காட்சியை காட்டுவதனால அது நமக்கு பயன்பட்டு அவனிடத்தில் இட்டு சென்றால் அவன் காட்டட்டும். இந்த காட்சியை அவன் காட்டுவதனால அவனிடம் விலகி சென்று தடைப்பட்டால் அவன் காட்டாது இருக்கட்டும் என்று இந்த விவேகம் இந்த உயிருக்கு வருது. அந்த விவேகம் வருவதனால பெருமானே நீ விரும்பினால் காட்டுவாய், நீ விரும்பினால் காட்ட மாட்டாய், ஆகவே உன்னை காட்டு என்ற அந்த ஆசையானது வருகின்றது. உன்னை நீ காட்ட வேண்டும் என்று இந்த பசு பாச லட்சணங்களை அறிவதனாலையும் பதியினிடத்திலே அவனை உண்மையாக அறிய வேண்டும் என்ற இந்த முமுட்சுத்துவம் என்ற முக்தி இச்சையானது இந்த உயிருக்கு உண்டாகின்றது. அப்பொழுது எண்ணில்லாத நானாவா இருக்கின்ற பிரபஞ்சத்தை முதல்ல மூன்றாக சுருக்கி அறிய வேண்டும். மூன்றாக சுருக்கி அறிவதற்கு அபரஞானம் என்று பெயர். அதனால் விளைகின்ற ஒரு முக்தி இச்சையினாலே கடவுளை சரியக்கிரிய யோக ஞானங்களினாலே வழிபட்டு கடவுளுடைய அருளினாலே உள்ளவாறு அறிவது என்பது பரஞானம் என்று சொல்லப்படுவது என்று பார்க்கின்றோம். நம்முடைய சிற்றறிவு அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றது இதுல. அப்படி சிற்றறிவு அனைத்தை எப்படி போக்க முடியும், நம்முடைய பற்றுக்களை போக்கினால்தான் சிற்றறிவை போக்க முடியும். சீதா கீதா கமலா விமலா பாலா மாலா எல்லாம் ஒண்ணு போல தெரியணும். இப்படி சொல்றதுக்காக இதை போல எல்லாமே ஒன்று போல தெரியணும். எப்படி ஒன்று போல தெரியும், நமக்கு வேண்டியவங்கிற அந்த புறப்பற்று இல்லாட்டா புறப்பற்று நீங்கின வழிதான ஒன்று போல தோன்றும். ஒரு பாகவதர் பாகவத பஜனை முடிஞ்சு சுண்டல் கொண்டு வரார் அங்கவசரத்தை சுருட்டி. பஜனை முடிஞ்சு வரும்போது ராத்திரி 12 மணி 1 மணி ஆயிடுது. திண்ணில படுத்திருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணுது, மாமா சுண்டல் தானே, எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு போங்கோ அப்படிங்குறது. ஒன்னா அவர் என்ன பண்ணார், ஏய் என்னடா தூக்கத்துல எழுந்திருக்கிற, ஒழுங்கா தூங்குடா, கார்த்தால ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நீ ஒழுங்கா, இது துளசி மாலடா சுண்டல் கிடையாது அப்படின்னு போயிடுறாரு. உண்மையில அது என்ன? சுண்டல் தான். அந்த சுண்டலை தம் வீட்டுல இருக்கிற மனைவி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால சுண்டலை, இது துளசி மாலை சொல்ற பொய், அதனால வர பாவம் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கண்ட ஞானத்தினால் விளைந்த புண்ணிய பாவங்கள். கண்ட ஞானத்துக்கு எது காரணம்? பற்று காரணம். இது வேறு அது வேறு, மாலா வேறு பாலா வேறுனு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? சீதா வேறு கீதா வேறு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? பற்று தான் காரணம். யாற்றையோ ஒத்தற்ற பற்று இருக்கு. அது போல உலக பொருளில் இருக்கின்ற பற்று தான் சிற்றறிவுக்கு காரணம். உலகத்தில் உலக பொருளில் இருக்கின்ற பற்று சிற்றறிவுக்கு காரணம். அந்த பற்றினை நீக்க நீக்க சிற்றறிவு நீங்கி பேரறிவு உண்டாகும். சிற்றறிவு அனைத்தும் போக்கி அவ்வறிவன, அவ்வறிவன் என்ற இப்பொழுது இந்த உலகத்தை வெவ்வேறாக அறிந்த அந்த அறிவே விரிந்து சிவமாக தோன்றும். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி அப்பர்பெருமான். முன்பு அறிந்த அனைத்தும் உண்மையில் சிவம்தான் என்று தோன்றும். அறியப்பட்ட அனைத்தும் சிவமாக அறியப்படாமல் வெவ்வேறாக அறியப்பட்ட அனைத்தும் உண்மையில் சிவமேதான். குதிரையாக காணப்பட்டதும் சுவர்தான், அருவியாக காணப்பட்டதும் சுவர்தான், தடவி பார்த்தா சுவர்தான், மான்மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், நாய்மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், ஒட்ட வச்சு வீங்க மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு கண்டமான ஞானம் எல்லாம் அகண்ட ஞானமாக ஒருவனுக்கு குரு அருளினாலே மாறி அமையும். அவ்வறிவன சிவபோதம் விரிந்து தோன்றும். அவ்வாறு தோன்றும் பொழுது அந்த ஞானம் விரிகின்ற நிலையிலே என்ன பண்ணும்? சுனாமி போல பிரமா, வெளியிலே இருந்து அறிகின்ற பிரமாதா, கடவுளுக்கு வெளியில் இருந்து அறிவதைப் போல, கடவுளை சுட்டி அறியப்படுகின்ற ஒரு சுட்டுப்பொருளை போல அறிகின்ற முயற்சியானது தடைப்பட்டு கடவுளுக்குள் இவன் சென்று விடுவான். ஏன்னா கடவுள் அறிவு என்பது எப்படிப்பட்ட? கடவுளுடைய அறிவு உண்மை அறிவாக ஆகாது, சுட்டறிவா இருந்தா. இப்ப இது வந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளருக்குள்ள கஷாயம் இருக்கு, இது வந்து ஒரு கப்பு, இந்த கப்புக்குள்ள தேநீர் இருக்கு, இந்த கப்புக்குள்ள பிஸ்கட்ஸ் இருக்கு, இது ஒரு செல், இதுக்கு வந்து ஒரு கவர் இருக்கு, இது ஒரு மைக், இது எபோனைட்ங்கிற பிளாஸ்டிக்னால ஆயிருக்கு, இதனுடைய இந்த இதனுடைய ஸ்டாண்டு, இது எவர்சில்வர்னால ஆயிருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிற மூலியம், இப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற நான் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் தெரிஞ்சுக்கிறோம். சுட்டி அறியப்படுவது இது என்ற சுட்டி அறியப்படுவது. ஆனா பிரம்மத்தை இதம் பிரம்ம அது சுட்டி அறிய முடியாது. இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாது. கடவுளை அறிய வேண்டும் என்றால் அறிகின்றவன் கடவுளுக்குள் சென்று அறிய வேண்டும், தான் தன்னை இழந்தறிய வேண்டும். இப்ப புறப்பொருள் அனைத்தையும் அறிகின்ற ஒருவன் சுட்டி நன்றாக அறிகின்றான். சுட்டி நன்றாக அறியும் பொழுது அறிகின்ற தான் வேறு என்ற அறிவோடு தான் அறிகின்றான். எனக்கு 1000 விஷயம் தெரியும், எனக்கு இந்த கஷாயம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நான் கஷாயத்துக்குள்ளே அடங்கிட்டேன்னு அர்த்தம். கடவுளை அறிந்தவர்களுக்கெல்லாம் அவனுக்கு போய் உங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு என்னங்க தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு அந்த சாமி தான் தெரியும். கடவுளை அறிபவன் ஒரு பொருளை மட்டும்தான் அறிகின்றான், அறிகின்ற தன்னையும் அறிவதில்லை. அப்ப அந்த அறிவு எப்படி விரிகின்றதுன்னா அறிகின்ற இவனை தனக்குள் இழுத்துக்கொள்ளும். கடல் எப்படி பொங்கி கரையில் இருக்கின்றவனை தன் வயிற்றுக்குள் இழுத்துக் கொள்கின்றதோ, சுனாமி வந்து என்ன பண்ணுது, கரையில வேடிக்கை பார்க்கிறவனே தனக்குள்ள அடக்கிக்குது. அதே போல கடவுள் அறிவு மட்டும் விரிந்து தோன்றி சுட்டறிவாக இல்லாமல் அறிகின்ற பிரமாதான்னு சொல்லப்படுற அறிகின்றவன் என்ன பண்ணும்? தனக்குள்ள இழுத்துனும் என்று பார்க்க. அவன் தன்னை பிரித்தறிய மாட்டான். அதற்கு தான் அத்வைத போதம் என்று பெயர், இரண்டற்ற ஞானம். கடவுளிடமிருந்து

வெள்ளத்தினுடைய இனிப்பை மட்டும் அறிவதை போன்றதுதான் முக்தி நிலை. தண்ணீருக்கோ சுவை கிடையாது, ஆனா வெள்ளப்பாகலையும் தண்ணீர் இருக்கு, வெறுந்தண்ணீரும் இருக்கு. வெறுந்தண்ணீர் தன்னை அறிவது என்பது பசுஞானம், அதான் எல்லா சமயங்களும் சொல்கின்றன, அது ஞானம் ஆகாது. வெள்ளப்பாகல் இருக்க தண்ணீர் இருக்குது, அதற்கு ஒரு நாக்கு உண்டாகி அது தன்னைத்தானே நக்கிக் கொண்டால் தன்னை அறியுமா வெள்ளத்தை அறியுமா? தன்னை அறியாது. எதை அறியும்? தன்னை ஏன் அறியாதுன்னா இனிக்குதே, தன்னுடைய சுரூபம் அது இல்லையே, அது தன்னை அறியாது. தன்னிலே இரண்டரை கலந்திருக்கின்ற இனிப்பை தான் அறியும். அதே போல முக்தி நிலையில் இருக்கின்ற உயிர் தன்னை அறியாது, தன்னிடத்திலே இரண்டரை கலந்திருக்கின்ற கடவுளை மட்டும்தான் அறியும். அந்த அறிவினை உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதே குருவினுடைய கிருபையினால இந்த உயிர் பெறுவதுதான் ஞானம். அதுக்கு தான் ஞானம்னு பேர். உடம்பிலேருந்து உயிர் போகணுங்கிற கிடையாது, தேவை கிடையாது. ஜீவன் முக்தி நிலை, உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே சரியை கிரிய யோகம் என்ற மூன்று படிகளிலே வெற்றி பெற்று வந்திருக்கின்ற ஒரு உயிர், எந்த ஒரு பிறவியிலே குருநாதன் கிடைத்து ஐந்தெழுத்திலே முப்பொருள்களை வைத்து உபதேசிக்கின்றானோ அவன் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லுவான். அவன் அப்படியே நம்பி அவனுடைய கட்டளைகளை மீறாத வாழ்கின்ற வாழ்வின் பயனாக முப்பொருள் முறையை உணர்ந்து கடவுளை தேடி தன்னிடத்திலே கடவுளை அறியும், தன்னிடத்திலே கடவுளை அறியும். சிவபோதம் ஆத்ம ஞானத்தை பத்தி உபரிஷத்துங்களா சொல்லும் போது ஆத்மானம் ஆத்மனி அப்படின்னு எத்தனத்துல வருது. அப்ப தன்னிடத்திலே ஆத்மாவகின்ற கடவுளை அறிவதுதான் வேதமும் சொல்லுது. சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சு உடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார். அப்படிப்பட்டவர்கள் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற நிலையிலே மீண்டும் உடம்பிற்குள் வரமாட்டார்கள், அவர்கள் திருவடியிலே இரண்டரை கலப்பார்கள் என்று சொல்றாங்க. லண்டனை பத்தி இவ்வளவு சொல்றீங்க சார், மேல லண்டனுக்கு போகணும்னா பிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா? போறதுக்கு மட்டும் காசு இருந்தா பத்தாது. அவன் என்ன சொல்றான், போக வர டிக்கெட் எடுத்தாதான் சார் போறதுக்கே டிக்கெட் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போக வரத்துக்கு நம்ம திரும்பி வர வேண்டாம்னு நினைச்சிருந்தா கூட வேற வழி இல்லாம போக வரத்துக்கு டிக்கெட் வாங்கணும், அதுக்கு தேவையான காசு வேணும். இப்ப நீங்க லண்டனை பத்தி இவ்வளவு உபன்யாசம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, லண்டனுக்கு போறதுக்கு என்ன வழி? அதுதான் இப்ப ஞானம் என்பது இட் இஸ் ஆட்டோமேட்டிக், அது அனுபவம். அனுபவம் என்பது என்றைக்குமே உபதேசம் ஆகாது. நம்ம வீட்டு பெண்ணை நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும். அவர்கள் இன்பமா இருப்பதற்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாமே, அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் எடுக்க வேண்டாம். உயிர் இறைவனை அறிந்து இன்புற்று வாழ்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆகவே உண்மையில உயிர் இறைவனை நாடுவதற்கான முயற்சிகள் தான் தேவை. அதற்கு எது பெரிய தடை? நல்ல மாப்பிள்ளையா வரும்போது வேணான்னு இந்த பொண்ணு சொல்லிடும், இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தேன்னா இங்க பாரு இப்படி கொழுப்பெடுத்து பேசிக்கிட்டே இருக்காத, அப்புறம் எவன் மாற்றானோ அவன் போடுன்னு ஆயிடும் இல்லையா? அதே போல உயிரினை பக்குவப்படுத்த வேண்டும். உயிரினை இறைவனை தேடுவதற்கு இந்த பிறவி நாளைக்கு கடவுளை தேடிக்கலாம்னு இருக்கக்கூடாது, இன்னைக்கே தேடணும். அப்ப இந்த கடவுளை உண்மையா தேடுவதற்கு நமக்கு தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கும் தடைகளை நீக்கிக் கொள்வதற்கும் என்ன வேண்டும்? அகப்புற பற்றுக்கள் நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்கள் நீங்குவதற்கு இந்த உயிர் என்ன தன்மையை பெற வேண்டும்? எளிமை அடிமை தன்மையை பெற வேண்டும். அதற்கு என்ன வழின்னு கேட்டா, அடியார்கள் பல வடிவங்களிலே இருக்கிறார்கள், இழிந்த குலத்திலே இருக்கிறார்கள். அடியார்கள் ஏன் இழிந்த குலத்திலே பிறக்க வேண்டும்? அவர்களை நாம் வணங்குவதற்காக. அப்பதான் நம்முடைய மான உணர்ச்சி போவோம். திருநாளை போவார் பிறந்தது முதல் கடவுளை அறிந்து வைத்திருந்தார், அவர் ஏன் அந்த இழிந்த குலத்தில் பிறக்க வேண்டும்? அப்படின்னா யாரோ ஒருத்தர் இவர் அடியார் என்ற காரணத்தினாலேயே வணங்கி முக்தியை பெறுவார், அதுக்காக தான் அவர் அப்படி பிறக்கிறார். சூத முனிவர் சுக முனிவர் பறவையாவே இருந்தார், இது ஒரு பறவை தானே நினைக்க முடியுமா? அருள்நாதர் பறவையா இருந்தார், பறவை என்று நினைத்தால் என்ன ஆகும்? லண்டன்ல நம்ம ஊர்லேருந்து போன ஒருத்தனுக்கு ஒரு கிளியை ஒருத்தன் பிரசன்ட் பண்ணானா, நீ ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இந்த கிளிகிட்டேருந்து. ஒரு வாரம் கழித்து போய் கிளி எப்படி இருக்குன்னு கேட்டானா, அவன் சொன்னா கிளி நல்லா இருந்தது. சந்தனக்கட்டையை வந்து டீ போடுறதுக்கு பயன்படுத்தலாமா? சந்தனக்கட்டை பெருமானுக்கு இழைத்து சாத்துறதுக்கு பயன்படுத்தணும், சந்தனக்கட்டையாக இருக்குது, ஒருவா டீ போடுறதுக்கு கொளுத்திடுறேன். அதே போல வந்து பக்குவம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதுக்காக சொல்ல வந்து எதை, எந்த இடத்தில் இருந்தாலும் சேற்றில் தான் செந்தாமரை முளைக்குது, செந்தாமரை வேண்டும் என்பவன் அந்த சேற்றினை அலம்பி ஊற்றி செந்தாமரை எடுத்துக்கொள்கின்றான். ஆகவே நம்முடைய அகங்கார மமகாரங்கள் அழிய வேண்டும், நம்முடைய வந்து நமக்கு எளிமைத்தன்மை வேண்டும், நமக்கு அடிமைத்தன்மை வேண்டும், நமக்கு மென்மை வேண்டும். மென்மையான மனதில் தான் கடவுளுடைய வந்து காட்சி கிடைக்கும் என்பதனால நம்ம என்ன பண்ண, இது நமக்கு ஒரு பயிற்சி வேண்டும். என்ன பயிற்சினா, இறைவனுடைய அடியார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை வழிபட்டு பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை சொல்றார். உரு பொல்லாதவர் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, ஒரு சிலரை பார்த்தா நல்லா இருக்காது, கண்ணங்கரையல்னு உயரமா இருப்பாங்க, இல்ல வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, இல்ல குட்டையா இருப்பாங்க, ஒரு கால் குட்டையா ஒரு கால் நெட்டையா இருக்கும், இப்படி ஆடி ஆடிட்டு வருவாங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க கைலாயத்துல, குரல் பூத கணங்கள் எல்லாம்

0: பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்க, டீசென்டா இருக்க மாட்டேங்க, அழிக்க வேட்டியே கட்டுறாருங்க எப்பொழுதும். எனக்கு கூட ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார், தீபாவளிக்கு புது வெட்டி வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், எந்த கடையில போய் கேட்டாலும் புதுசா அழுக்கு வெட்டி கிடையாதுங்கிறான். புதுசா எப்படிங்க அழுக்கு வெட்டி வரும்? புதுசா அழுக்கு வெட்டி வரும், கடவுளால வரும். எப்படி தெரியுமா? கடவுள் ஒரு கள்ளநோட்டு அடிச்சார், அது பழசா இருந்தது. அற்புத பழ ஆவணம் காட்டி நம்பியார் சொல்றார், இல்லாத ஒரு டாக்குமெண்ட உண்டாக்குறார், உண்டாக்கும் போது ஒடிஞ்சு மடிஞ்சு விடுற மாதிரி பழையதாகவே உண்டாக்குறார். அதனாலதான் பழ ஆவணம்னு சொல்லாம அற்புத பழ ஆவணம் கட்டி. நம்மால் முடியாததெல்லாம் கடவுளால் முடியும், கடவுளால் முடிவது நம்மால் முடியாது. உரு பொல்லாதவர், பார்ப்பதற்கே நல்லா இல்லாதவங்க, இழிகுலத்தவர், ரொம்ப கீழ் ஜாதியில பிறந்தவங்க, அவங்களையே நாம வணங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஜாதி உணர்ச்சி. அந்த உணர்ச்சினால நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க வேணா நம்மளை வணங்கிக்கிட்டோம், நாமையே அவங்களை வணங்கணும் அப்படின்னு நினைப்போம். நல்ல ஒழுக்கம் இல்லவர், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறாங்க இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வணங்க மாட்டாங்க. கோயில்ல பூஜை பண்றாங்க, எல்லார போல ரோட் சைட்ல இருக்கிற டீ கடையில நின்று டீ வாங்கி எச்ச பண்ணி குடிச்சிட்டு இருந்தா மதிப்பு குறைஞ்சு போயிடும். அந்த ஒழுக்கத்தை கைவிடுகின்ற காரணத்தினால அவர்கள் குலத்தினாலையும் தொழிலினாலையும் பை ஒகேஷன் பை பர்த் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பு என்ன ஆகும்? அவங்க சில நியமங்களை கடைபிடிக்கணும், அரை மணி நேரம் ஆகுனாலும் வீட்டுக்கு போய் தான் டீ சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. இப்ப ஒழுக்கம் குன்றியவர்கள் இப்படி மூணு இருக்காங்க, பாக்கிறதுக்கு நல்லா இல்லாதவங்க, கீழ் ஜாதியில பிறந்தவங்க, ஒழுக்கம் இல்லாதவர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி. அப்படி இருந்தாலும் அவர்கள் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் இருந்தால் இந்த வேறுபாடுகளை காணாது, உயர்வு தாழ்வுகளை காணாது, அடியார்கள் என்று வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும், வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சிவனடியார்களை வணங்க கற்றுக்கொண்டால் ஒழிய நம்முடைய அகங்கார மமகாரங்கள் நம்ம அந்த வலி நமக்கு குறையாது, அதனுடைய ஆற்றல் நமக்கு குறைய ஆரம்பிக்காது. உரு பொலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கமில்லவர் என்றும் சரி, நம்மளவில் விருப்பில்லாதவர் எனினும் இது இன்னும் கஷ்டம். ஏன் அவன் ஃப்ராடுடா, உண்மையில அவனுக்கு சிவபக்தி கிடையாது, அவன் ஏமாத்துறதுக்காக தான் நெத்திலி உபதி வச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை வணங்கணும். என்ன காரணம்னா, அவனை வணங்கவில்லை என்றால் திருநீற்றை அவன் உபதித்த பாவம். ஏன்னா வேடத்தை வணங்கியாக வேண்டும். சில பேர் சொல்றாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டு தி சேர், நாட்டுக்கு ஒரு அரசன் தேவை, அவன் தீயவனா இருந்தா கூட நாடு ஓடிடும். எப்படியோ அராஜகம் என்பது பெரும் தீங்கை விளைவிக்கும். திருடங்கையில சாவி கொடுக்கிற தப்பு கிடையாது, திருடங்கையில சாவி கொடுக்கறதுனால திருடன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அவ்வளவுதான். ஆனா சாவிய வீதியில எரிஞ்சிட்டா நாடு நடக்காது. அதே போல அந்த சேருக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளவில் விருப்பம் இல்லாதவர், தெரியுது நல்லா இவன் வந்து இவனுடைய வேடம் பொய்யான வேடம்னு. ஏன் அப்படிப்பட்ட வேடம் பட்டவர்கள் இருக்காங்க, முத்தநாதன் பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன், முன்பு இவனுடைய நெற்றியில விபூதி இல்லை, இன்றைக்கு விபூதிட்டு வந்திருக்கான், இவன் ஏமாத்ததுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. ஆனா உண்மையான அன்பு கொண்ட உண்மையான ஞானியா இருக்கின்ற ஏனாதிநாதருக்கு என்ன தோணுது? நேற்று இவர் நெற்றியில இல்லாத விபூதி இன்றைக்கு இருக்குது, இவர் கடவுளுடைய சீரடியார் ஆயினார் அப்படின்னு நினைக்கிறார். அவர் அந்த நிலைக்கு நம்ம போகணும். நமக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, இவன் ஏமாத்துறதுக்குன்னே விபூதிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி நமக்கு தெரியவே கூடாது. நம்ம எந்த நிலைக்கு போகணும்? ஒரு குழந்தை மாதிரி நிலைக்கு போகணும். அதான் ஞான நிலை. என்ன நிலைன்னா, ஏனாதிநாதர் என்ன நினைச்சாருன்னா, நேத்திக்கு நெத்தி இவன் நெத்தில விபூதி இல்ல, இன்னைக்கு இருக்குன்னா கடவுள் அருள்னால அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்துருச்சு. அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்தப்புறம் அவன் விரும்புறத நாம செய்யாம அவனுக்கு எதிராக நம்ம செயல்படலாமா? அவன் என்ன விரும்புறாரு, அவர் என்ன விரும்புறாரு, நம்ம உயிரை போகணும்னு விரும்புறாரு. இந்த உயிர் நம்ம இப்ப காப்பாத்திக்கிட்டாலும் வயசாகி அது என்ன பண்ணும், ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகி சாவும். இவன் கையிலேயே சாவட்டும், அடியார் விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு. அதான் குழந்தை, குழந்தை நிலையில ஒரு ஞானி இருப்பார்னு சொல்லப்படும். குழந்தைகளை போல ஞானி இருப்பார், பித்தர்களை போல, குழந்தைகளை போல, பிசாசுகளை போல இருப்பார். குழந்தை எப்படி இருக்கும்னா, கிட்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க டிவியில, ஒரு காலத்தில் வந்தது. ஒரு திருடம் வருவான், கண்ணு மட்டும் தான் தெரியும், மூஞ்சியெல்லாம் மூமுடி போட்டு வந்திருப்பான், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தை மட்டும் முழிச்சுட்டு இருக்கும், அது எழுந்து வந்துடும். இவன் எங்கெங்கே தேடுவான், இந்த பீரோ சாவி தேடுவான், உள்ளே இருக்கிற வேல்யூபிள்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு. பீரோ சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருப்பான். குழந்தை வரும், நீங்கள் தான் திருடன் மாமாவா, நீங்கள் தான் திருடன் அங்கிளா, உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, திருடன் அங்கிள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும், உடம்பெல்லாம் கருப்பா இருக்கும் சொல்லிருக்காங்க. கை கொடுங்க, குட் ஈவினிங் திருடன் அங்கிள். என்ன தேடுறீங்க? பீரோ சாவி தேடுறேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஃப்ரிட்ஜு சாவி எங்க இருக்குன்னு தெரியும், ஃப்ரிட்ஜு சாவியா பீரோக்கு மேலே வச்சிருக்காங்க, எனக்கு கை கேட்டக்கூடாதுன்னு. நீங்க மட்டும் அந்த ஃப்ரிட்ஜில், அந்த பீரோக்கு மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜு சாவியை எடுத்து ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ளேந்து எடுத்து நம்ம கிட்கட்ட ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம் என்ற நிலை இருக்கணும். அதான் ஞான நிலை. உருப்புலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம் அளவில் விருப்பில்லாதவர். இவன் வேஷம் போடுறான், கடவுளிடத்துல உண்மையான விருப்பம் கிடையாதுன்னு தெரிஞ்சா கூட தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இவன் வந்து இவனுடைய திருநீர் அணிந்திருக்கின்ற காரணத்தினாலேயே இவன் பெருமானுடைய அடியவன் என்று நினைக்க வேண்டும். அவனே சொல்றான், நான் அடியவன் கிடையாது, என்னை பார்த்து நீ ஏமாந்து வணங்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? சேரமான் பெருமாள் பட்டமேற்று கொண்டு பவனி வரார், யானை மேல நகர்வலம் வரார். ஏத்த மாதிரி ஒரு வண்ணான் வரான், அவன் அந்த துணிகளை துவைக்கிறதுக்கு தேவையான உவர் மண், அதை வெள்ளாவி வச்சு வெளுப்பாக்குற மண்ணு, அந்த மண்ணை வந்து மலையில வெட்டி எடுத்துன்னு வரான். மூட்டையா தலையில வச்சுட்டு வரான். கேரளத்துல அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி மழை நிற்கும், உடனே காத்தடிக்கும், வெயில் வீசும், உலரும், பளிச்சுனாகும். மழை பெய்யாத மாதங்களே இல்லைங்க. மழை பெய்து மழை விட்டு மேனி உலர்ந்து அந்த ஊர்மன் சற்றே கரைந்து உடம்பு முழுக்க விபூதி பூசின மாதிரி இவனுக்கு ஆயிடுச்சு. விளவளையர்னு முழுநீர் பூசிய முனிவர் என்று நினைத்து என்ன பண்ணாரு, யானையிலேருந்து கீழே இறங்கி சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து வணங்கினார். கழறி தெரிவார் நாயனார் வணங்கினார். அவன் நடுங்கிட்டான். என்ன உண்மை தெரிஞ்சா தூக்கில போட்டாங்கன்னா என்ன பண்றது? பெருமானே நீ வணங்க வேண்டாம், நான் அடிவண்ணான், நான் ஒரு வண்ணான், அடிவன் கிடையாது, நான் ஒரு வண்ணான். உடனே அவர் சொன்னார், நீ அடிவண்ணான், நான் அடிச்சேரன். நீ வண்ணானா இருக்கிற கடவுளுக்கு அடிமை, நான் சேரனா இருக்கிற கடவுளுக்கு அடிமை. ரெண்டு பேரும் அடிமை தான்டா, சேர் தான் டிஃபரெண்ட், பொசிஷன் தான் டிஃபரெண்ட். ஆனா எல்லா உயிர்களும் கடவுளுக்கு அடிமை தான். நீ அடிவண்ணான், நான் அடிச்சேரன், நான் உன்னை வணங்கி விட்டேன், அறியாத வணங்கி விட்டேன் என்று நீ வருத்தப்படாதேனர். அதான் அந்த ஹீலிங் டச். ராஜாவை ஏமாத்தின மாதிரி ஆயிடுத்தே. ஏன்னா நாம விரும்பி ஏமாற்றவில்லை என்றாலும் ஏமாற்றினது போல ஆகிவிட்டது என்று சொன்னால் நமக்கு ஒரு பாவம் வரும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்றேன் நான் உங்களுக்கு. நாம ஒருத்தர அறியாம ஏமாத்துறோம் அனுபவமின்மையினால, அவங்க ஏமாறலன்னு சொன்னா வி ஆர் ஃப்ரீ, நமக்கு அந்த ஆபத்து கிடையாது, அந்த பாவம் போயிடுச்சு. எனக்கு இந்த காதுல ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஒரு காலத்துல ஆசை இருந்தது. காதுல தங்கத்துல ருத்ராட்சம் தொங்க விட்டுக்கணும்னு சென்னைக்கு போயிருந்தேன், பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே டெபுடேஷன் போயிருந்தேன். போயிருந்த போது டக்குனு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ரெண்டு ருத்ராட்சம் கையில இருந்து எடுத்து உடனேயே அந்த மயிலாப்பூர்ல ஒரு தட்டாண்ட கொடுத்து அரை மணி நேரத்தில் உடனே காதை என்னைக்கோ காது குத்திருந்தாங்க, அப்புறம் அதை துந்திருத்து திரும்ப ஒரு தடவை குத்தி மாட்டி விட்டான். மாட்டி விட்டோடனே எனக்கு எல்லாமே குருநாதரை கேட்காம செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு தாபம் இருந்தது. உடனே இமிடியட்டா அவருக்கு ஃபோன் பண்ணி காதில் ருத்ராட்சம் தரிக்கலாமான்னு கேட்டேன். காதில் ருத்ராட்சத்தை தரித்த பிறகு என்ன கேட்டேன், காதல ருத்ராட்சம் தரிக்கட்டுமா, நான் தரிக்கலாமா, ஆசையா இருக்குன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், காதல இருக்கிற ருத்ராட்சம் கழட்டிடுன்னு. அப்பொழுது நான் அழுதேன். எதற்கு அழுதேன்னா ஆனந்தமா அழுதேன், நான் குருநாதனை ஏமாற்றவில்லை, அவர் ஏமாறலையே, அதனால எனக்கு பாவம் கிடையாது. ஏமாத்துறதுக்கு போயிட்டேன், நான் அவரை ஏமாத்துறதுக்கு போயிட்டேன். ஆனா கடவுள் என்னை எப்படி காப்பாத்தினார்? அவர் வேறு, கடவுள் வேறு இல்லை, உன்னால என்ன ஏமாற்ற முடியாது, நான் ஏமாறலன்ட்டார். அது போல இந்த மன்னனை நாம் ஏமாற்றிய குற்றம் வருமே. தூய உள்ளங்கள் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். அப்ப அவர் சொன்னார், வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். நீ உன்னை நான் அடியவன் நினைச்சதுனால நான் ஏமாந்து நினைச்சுட்டேன், நீ வந்து அந்த என்னை ஏமாற்றிய பாவம் குற்றம் உனக்கு வரும்னு வருந்த வேண்டாம். ஒரு தூய உள்ளங்கொண்ட அரசனை போய் நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு வருந்த வேண்டாம். இந்த வேடமே வணங்கத்தக்கது, வேடத்தை வணங்காததால் தவறு. ஏன் வேடம் முக்தி தருவது நீரு. ஒருவன் ஏமாற்றுவதற்காக விபூதி இட்டுக்கிட்டு இருந்தா கூட விபூதியை அவன் நினைப்பித்தானா இல்லையா, உடனே நமக்கு தோணுது நம்ம நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறோம், நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ. ஒருத்தர் நெத்தில விபூதி இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன தோணும், சரி நம்ம நெத்தில விபூதி வச்சுப்போன்னு தோணும். அதனால அது வந்து ஒரு புண்ணிய செயல், அது நிஜமா விபூதி இல்லையே, அது வந்து உவர் மண்ணு தானே. உவர் மண்ணா இருந்தா என்ன, விபூதி என்ற எண்ணத்தை உண்டாக்கியதா இல்லையா? வார வேடம் நினைப்பித்தீர், ஒரு நல்லதை நினைப்பித்தால் அது அந்த அளவிலே நல்லது. ஒரு நல்ல பொருளை ஒன்று நமக்கு நினைவூட்டுகின்றதுன்னு சொன்னா அந்த பொருள் அந்த அளவிலே நல்லது. ஒண்ணும் இல்ல, கோயிலுக்குள்ள ஒரு பூ விழுந்து கிடக்கு, இந்த பூ யாருக்காலையும் பற்றக்கூடாது, இது சுவாமி நிர்மாலயமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஓரமா வைக்கிறான். உடனே அவனுடைய நண்பன் பரிகாசம் பண்றான், டேய் முன்னாடி புறாளே, அந்த பொண்ணு அவ தலையிலேருந்து விழுந்த பூடா, அதை நீயே உன் கையால் எடுக்கிறேங்கிறான். நான் அப்படி நினைச்சு எடுக்கலையே, அது அந்த பூ என்பது கடவுளுக்கு உரியது என்ற எண்ணத்தை தான் உண்டாக்கியது, அதை எடுக்கும்போது தூய எண்ணத்தை அந்த பூ உண்டாக்கி விட்டதே. அதனால பூ என்பதே பெருமானுக்கு உரியதுதான். இப்ப நம்ம தர்மம் என்ன சொல்லுதுன்னா, கடையிலேருந்து வாங்கி பெண்கள் யாரும் தலையில பூ வச்சு கூடாது, தர்மம். என்றைக்குமே பெருமானுக்கு சுட்டிய பூ தான் நம்ம சுட்டிக்கணும். ஆகவே பூ என்பதே பெருமானுக்கு உரியது. இந்த தர்மங்கள்லாம் திருக்கோவிலில் சொல்லப்பட்டிருக்கு. தலைவன் தலைவிக்கு பூ கொண்டு போய் கொடுக்குறான், நல்ல குவளை மலரை கொண்டு போய் கொடுக்குறான். அவ தோழி மறுத்துடுற, மறுப்பதற்கு காரணம் வேற, தலைவனை வந்து தள்ளி வைக்கணுங்கிறதுக்கா, எட்டி வைக்கணுங்கிறது. ஆனா அதுக்கு அவ என்ன காரணம் சொல்றா, நாங்கள்லாம் குரப்பெண்கள், கடவுளுக்குரிய மரங்களை சூட மாட்டோம், நாங்கள் காற்றுல பூக்கிற மனமில்லாத வேங்கை மரங்களை தான் சூடுவோம், நடராஜ பெருமானுக்கும் தியாகராஜ பெருமானுக்கும் உரிய மலருக்கு நாங்க ஆசைப்படுவோமா, அந்த பெருமானே நிர்மாலியத்தை கொடுத்து சுட்டிக்கன்னு சொன்னாலும் ஆகவே இதை தலைவி சூட மாட்டாள், நீ கடவுளுக்கு கொடுத்து விடு. அதனால அந்த பொருள் எதுவா இருந்தாலும் அது உயர்ந்த ஒரு பொருளை நினைவூட்டினாலேயே அந்த நினைவினால் நமக்கு தூய்மை வருகின்றது. ஆகவே வார வேடம் நினைப்பி தீர் வருந்தாது ஏகும் என்று திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் கண்ட அளவிலேயே அவர்கள் இழிகுலத்தவர்களா இருந்தாலும், உருவம் பொல்லாதவர்களா இருந்தாலும், நல்லொழுக்கம் குன்றியவர்களா இருந்தாலும், தெரியுது போய் சொல்றான், தெரியுது பல பெண்கள்ட்ட போயிட்டு வரான், தெரியுது கொலை பண்றான், அப்படின்னா என்ன பண்றது, திருநெறிந்தவனை வணங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர். உலகத்திலே நல்ல, உலகத்திலே இருக்கின்ற நல்ல குணங்களை ஒருவன் பெற்றுவிடலாம், ஆனால் கடவுள் திருவடியில் அன்பு என்பது பெற முடியாது. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற திங்குகள் எல்லாம் ஒருவரிடத்தில் இருந்தாலும் கூட பெற முடியாத கடவுள் பற்று என்பது அவரிடத்தில் இருந்தால் அந்த அடியவனை வணங்கலாம். ஏனைய திங்குகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி கவலை நமக்கு இல்லை, இந்த வணக்கத்தினாலே நமக்கு உய்வு. அவனவன் அவனவுடைய உய்வுக்கு முயற்சி செய்வானா, இன்னொருத்தர் திருத்தத்துக்கு முயற்சி செய்வீங்களா? நான் உருப்புடன் நான் பார்ப்பேனா, நீங்க உருப்புடன் நான் பார்ப்பேனா? அடிப்படையில் நான் உருப்புடன் தான் நான் பார்ப்பேன் இல்லையா? சுயநலம் வேண்டும் எல்லாருக்கும். சிவகங்கைன்னு ஒரு புண்ணிய தீர்த்தம், அதில் ஏகப்பட்ட குப்பையை போடுறாங்க, அதை பிளாஸ்டிக்கை போடுறாங்க, எச்ச சாப்பிட்டுட்டு இலையை போடுறாங்க, எச்சக்கையை அலம்புறாங்க, கரையிலேயே ஒன்றுக்கு போகிறாங்க, அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. சிவகங்கையில் சுவாமி தீர்த்தம் கொடுக்கும்போது புண்ணியம் என்று தீர்த்தாட வேண்டும், நம்ம பாவம் போகுங்கிறது தான் அங்கே இல்லையா? அப்பொழுது நமக்குரிய பலன் என்பதுதான் பயிற்சி, ஆன்ம பயிற்சி என்பது. எந்த நிலையிலும் அடியார் வேடத்தை வணங்கியே தீர்வது என்பது நம்முடைய அகங்காரம் அமங்காரங்களை போக்கும். அது நம்ம கூசினால் வாழ்க்கை வீணாகிவிடும். ஞானத்திற்கு முதல் கூச்சம் இல்லாமல் அடியார்களை வணங்க வேண்டும் என்று சொல்றார். உரு பொல்லாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம் அளவில் விருப்பம் இல்லாதவர், கடவுள் பக்தி இல்லைன்னு தெரிஞ்சா கூட வேடமணிந்த வேஷம் போடுறான் தெரிஞ்சா கூட வேஷத்தை வணங்கணும். எனினும் மெய்நீரு மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பிலாது சென்று, அதாவது யோசிக்காம ஓடி போயிடணுமா, அவங்க கிட்ட இவங்களை வணங்கலாமா வணங்க வேண்டாமா தலையை சரியக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்தா சிரிச்சா நாமளும் சிரிப்போம், வணக்கம் சொல்லுவோம், சிவாய நம்ம சொல்லுவோம் நினைக்கக்கூடாது. அப்படியே அவங்க பின்பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம தூத்துக்குடியா சிவா போல தெரியுதே அப்படின்னு முன்னாடி போய் பார்த்து வணங்கணும். நான் தூத்துக்குடி சிவா நினைச்சேன், இருந்தாலும் சிவா நீங்க எந்த ஊர் அப்படின்னு. அடியார் வேடத்தை வணங்காது இருக்கக்கூடாது. தரிப்பிலாது என்றால் பின்னால் வணங்கி கொள்ளலாம் என்று போஸ்ட்போன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கா இயல்பா ரிஃப்ளெக்ஸா சென்று எதிரூர வணங்கி அவர்களை முன்பு வணங்க வேண்டும். நாம் சென்று முதலிலே வணங்க வேண்டும் அவர்களை, அவரை வணங்கிய பிறகு வணங்கலாம் என்று இருக்கக்கூடாது. எதிரூர வணங்கி தக்க போனகம் அளித்து அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும், மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இல்லைங்க நான் டிஃபன் சாப்பிட்டேன், எப்போ எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க, காலையில் 7:30 சாப்பிட்டீங்க, மணி 1:00 வாங்க, அவங்க வழியிலேயே போய் அவங்களை அழிச்சிட்டு வந்துடணும், 7:30 சாப்பிட்ட டிஃபன் எப்படிங்க போதும் வாங்க என்று தக்க போனகம் அளித்து அவருக்கு எளிதாய், அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடியவனா எளியவனா இருக்கணும். அவர்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க வேண்டியதே அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அடியேன் உங்களுக்கு வேற ஏதாவது தொண்டு செய்யலாமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களை எங்கேயா டிராப் பண்ணவா, அவருக்கு எளிதாய் இருப்பவர் தாம் அடியவர்க்கு அடியார் என்பர். இவ்வாறு தொண்டு செய்வர்களுக்கு அடியார்க்கு அடியார்னு பேர், அடியாராய் இருப்பதிலும் அடியார்க்கு அடியாராய் இருப்பதுதான் சிறப்பு. அப்பர்பெருமான் சொல்றாரு, அடியார் அடியார் பிறவி அறுப்பர் பெருமான் அடிகளேன்னு வருது திருக்கடூர் மயானத்துல. அடியார்க்கு அடியாரா இருப்பவருடைய பிறவி பெருமான் அறுப்பார். அடியார் பெரியார் இருப்பாரான்னு கேட்டா அதை பத்தி அப்பறம் ஒன்னும் சொல்லல. அதுக்கு உண்மை பொருள் என்னன்னா, அடியாரா இருப்பவர்களுக்கு நல்ல பிறவியை கொடுப்பார், அடியாருக்கு அடியாரா இருப்பவருக்கு பிறவியை அறுப்பார் என்று வருகின்ற. அப்படி அடியாருக்கு அடியவர் என்பவர் யான் எனதெனும் செருக்கு அறுப்பார், அவர்கள் தான் யான் என்ற அகப்பற்றையும் எனது என்ற புறப்பற்றையும் அறுப்பார்கள். யான் எனது என்ற அகப்புறப்பற்றுகள் அகங்காரம் அபகாரங்களை அறவே நீக்கிக் கொண்டால் ஒழிய குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மையான ஞானம் என்பது அது அரும்பு போல இருக்கும், அரும்புக்கு வாசனை கிடையாது, அது நமக்கு அனுபவத்தை கொடுக்கணும், அது மலர் போல நம்முடைய மனதிலே மலர வேண்டும். அப்ப குருநாதன் கூறுகின்ற ஞானம் நம்முடைய சொந்த ஞானமாக எப்பொழுது ஆகும் என்று சொன்னால், நம்முடைய பற்றுக்கள் நீங்க நிலையில தான் ஆகும். பற்றுக்களை நீக்குவதற்கு இந்த அடியார்களை குலம் பாராது, குணம் பாராது, குலமிலரேனும் நலமிலரேனும் அவர்களை வழிபட வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவில் நம்ம நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சித் சபேஷா சிவசிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு புனித நாளாக கிறிஸ்தவ அன்பர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தினம். இயேசுவானவர்களுடைய உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் ஆண்டாண்டு தோறும் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக சென்ற சில மாதங்களாக நீங்கள் கவனித்திருக்கிறீர்களோ என்னவோ தெரியவில்லை, இந்த மிக முக்கியமான சமய சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நேரத்தில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே அவற்றை பற்றியெல்லாம் மிகவும் விரிவாக இங்கே டாக்டர் அவர்கள் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக எங்கள் எல்லாராலும் கருதப்படுகிறது. எனவே இன்றும் இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டே என்ற அந்த புனித நாள் பற்றி நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்திலே சென்ற ஏப்ரல் மாதம் 1 எங்களுடைய ஈழத்து சித்தர் சிவயோகோ சுவாமிகளின் 48 மகா அவருடைய ஞாபகார்த்த நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. அதற்காக விசேடமாக ஹவாயிலிருந்து சற்குரு போதிநாத வேலன் சுவாமிகள் இங்கே பல இடங்களுக்கும் விஜயம் செய்து அன்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தங்களுடைய ஆசிகளை தெரிவித்து பேச்சுக்கள் நிகழ்த்தியும் அவர்கள் வெளியிட்ட நூல் குரு குரணிக்கல் என்ற ஒரு மிக அருமையான நூல். அந்த அவர்களுடைய அந்த சித்தர் பரம்பரையினுடைய வரலாற்றிலே பல விடயங்களை, முக்கியமான விடயங்களை ஆங்கிலத்திலே அவர்கள் பதித்து வைத்திருப்பது ஒரு சிறப்பு ஆவணமாக கருதப்படுகிறது. உண்மையிலே வருங்கால சந்ததி எங்களுடைய இந்த சித்தர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு, ஆங்கில மூலம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்று எங்களுடைய ஹவாயாதீன குருமார்கள் பலர் மிகவும் பிரயத்தனப்பட்டு மிகவும் அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பர்கள் பலருக்கு அந்த நூல் கிடைக்கவில்லை என்று கூட நாங்கள் அறிகிறோம். எனவே அந்த நூல் நீங்கள் பெறுவதற்கு வழிவகைகள் செய்து தரப்படும். நீங்கள் நூலை பெற விரும்பினால் அது $50 விற்கப்பட்டது. ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு அருமையான நூல், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் அது காலங்காலமாக வைத்து பார்த்து அதை வாசித்து அவர்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் ஒரு அருமையான நூல் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நான் கூறிய மாதிரி இந்த புனித தினமாகிய ஈஸ்டர் சண்டே பற்றி இங்கே உங்களுக்கு விரிவாக எடுத்து கூறுவதற்கு டாக்டர்கள் வழக்கம் போல் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த நிகழ்ச்சி முதன் முதல் ஆரம்பமானது கூட ஒரு ஈஸ்டர் சண்டே தான்.
2: ஈஸ்டர் சண்டே
3: ஞாபகம் இருக்கு. அப்ப இன்றைக்கு உலகெங்கிலும் பிறந்து வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த 3 உயிர்த்தெழுந்த வைபவத்தை கொண்டாடி நினைவு கூறுகின்ற நாள். இதிலேயே ஒரு ஆழ்ந்த தத்துவமும் இருக்கின்றது. எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்மீகத்தை, எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை, அந்த ஆன்மீகத்தை நாங்கள் எங்களுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் அறியாமையினாலும் சிலுவையிலே போட்டு ஆணி அரைந்து அரைந்து அதை சித்திரவதை செய்து சிறுக சிறுக சாகடித்தாலும் இந்த ஆன்மா மரிக்காது எழும். இதுதான் இதில் இருக்கிற செய்தி. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவினுடைய மகிமையை உணராமல், ஆத்மீகனுடைய மகத்துவத்தை விளங்காமல், அதன் புனிதத்தை நாங்கள் கனம் பண்ணாமல், நாங்கள் அன்றாடம் பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆணவத்தால, அதிகாரத்தால, அறியாமையால. இது சாதாரண மக்களில் இருந்து சமய சபைகள், கோவில்கள், ஆலயங்களை நடத்துவோர் உட்பட எல்லோரிடமும் இது இருக்கின்றது. அப்ப இந்த நிலையிலே நாங்கள் இவ்வாறு அந்த சொல்லுவார்கள், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பார்த்தா தெரிய 40 நாள் பாடுகள், அதான் இந்த லென்ட் சீசன் என்று அவர்கள் உபவாசம் இருப்பார்கள், விரதம் இருப்பார்கள். இந்த 40 நாள் இந்த பாடுகளின் கூடாக வந்து அவர் வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையிலே அறைகின்றார். சிலுவை மரணம் என்பது ஏதோ துப்பாக்கியால் சுடப்படுகின்ற மரணமோ அல்லது கேஸ் சேம்பர்ல போடப்பட்ட மரணமோ அல்லது தூக்கு தண்டனையோ அல்ல. அந்த சிலுவையிலே அறையப்பட்ட பின்னர் அது சிறிது சிறிதாக அந்த உயிர் போகும். அந்த சொல்லுவார்கள், தி ப்ரோசஸ் ஆஃப் டெத், தி மோட் ஆஃப் டெத் வந்து சொல்லுவார்கள். இஸ் அல்டிமேட்லி எல்லாம் பெயின், பிளட் லாஸ், ஹீட், எக்ஸ்போஷன், ஹியூமிலியேஷன், இது எல்லாவற்றையும் விட த மோட் ஆஃப் டெத். இப்ப டெத் சர்டிபிகேட் கொடுக்கும்போது கொடுப்பார்கள் இந்த மோட் ஆஃப் டெத் என்ன விதம், இது வந்து ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் அதான் இந்த மோட் ஆஃப் டெத் அங்க வர்றது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவதார புருஷர் மீது சுமத்தினார்கள். இது வரலாறு. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவர்கள் மீது குறை சொல்லுவது, குற்றம் சொல்வது, பாவ காரியங்கள் செய்வது, இன்னொரு உள்ளத்தை புண்படுத்துவது, மற்றும் எமது சபைகள், நிறுவனங்கள், ஆலயங்கள், ஏன் கடவுளின் பெயராலே கூட நாங்கள் ஒருவரொருவர் மாறுபட்டு வேறுபட்டு சண்டைகள் செய்வது, சேதங்கள் செய்வது என்று இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாதிரி எமது ஆன்மாவை அறைந்து சாகடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம்.
4: நாளாந்தம் செய்கின்றோம்.
3: உங்களுடைய பத்திரிகை செய்திகளை பார்த்தாலே தெரியும். குளோபல் மெயில்ல ஃப்ரைடே நியூஸ் வந்து என்று கேட்டால், ரிலிஜியஸ் டென்ஷன்ஸ் இன் மொன்ட்ரியல்.
4: ஓஹோ, மொன்ட்ரியல்.
3: அங்கே ரெண்டு கம்யூனிட்டி, ஒன்று வந்து அங்கே இருக்கிற ஹாசிடிக் ஜூயிஷ் கம்யூனிட்டி, யூதர்களுடைய கம்யூனிட்டி, அதோடு அங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் குரூப், ஆர்த்தடாக். அந்த ரெண்டு குரூப்புக்கு முறையில் இன் பிட்வீன் டென்ஷன்ஸ்.
4: ஓஹோ.
3: ஆனபடியினாலே இந்த அமெரிக்காவிலேயே நியூயார்க்கில் இருந்து அந்த யூதர்களுடைய மத குருவான ஒருத்தர் ராபி என்று சொல்லுவோம், அவர் வருகை தந்திருந்தார். அப்ப அவர் வருகை தந்திருந்த பொழுது அந்த யூதர்கள் ஒரு அது ஒரு ப்ரொசஷனாக இரவிலே செய்வதற்கு யோசித்திருந்தார்,
4: ஊர்வலம் சென்று அவர்
3: செய்வதற்கு. ஆனால் அதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது
4: அரசாங்கம்.
3: ஆம், ஏனென்றால் இந்த ரிலிஜியஸ் டென்ஷனால.
4: ஓஹோ, அதுக்கு
3: ஆப்போசிட் குரூப். அப்ப அதால தடை விதிக்கப்பட்டது. அப்ப இவர்கள் தடை விதித்த பொழுது என்னத்தை கண்டார்கள்? இன்றைக்கு பார்த்தால் அந்த தடை இன்னும் இருக்கின்றது. இன்றைக்கு ஈஸ்டர் சண்டே, செயின்ட் நிக்கலஸ் அவர்களுடைய ஊர்வலம் கூட அங்கே நடக்க முடியாது. அதற்கு
4: ஊர்வலம் கூட செய்ய முடியாது.
3: அப்ப நாங்கள் சபைகளின் பெயராலும் சமயத்தின் பெயராலும் சண்டைகள் பிடித்து, தடை உத்தரவுகள் போட்டு, கோர்ட்டுகள், நீதிமன்றங்களுக்கு ஊறி, வாதங்கள் செய்து, விவாதங்கள் செய்து, தினமும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம்.
4: அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல்
3: நடந்து கொண்டோம். இது பல விடயங்களிலே நடக்கின்றது. சமீபத்திலே எங்களுடைய ஜூவர் சுவாமிகளுடைய 48வது மகாசமாதி தினம் கொண்டாடப்பட்டது. இந்துக்களுடைய, அதுவும் யாழ்ப்பாண தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற நாடுகளில் ஒன்று கனடா,
4: கனடா
3: சுவாமிகள் வருகிறதோட இந்த பிரிவுகள் அங்கே அது ஒரு தலைவிரி ஆடியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் பைபிளில் ஒரு வாக்கியம் இருக்கின்றது, நீ ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு காணிக்கையை கொண்டு வருகின்றாய், அந்த காணிக்கையை செலுத்த முன்பு நீ நினைவு கூர்ந்து பார், உன் அயலானோடு உன் சகோதரனோடு உனக்கு பகை உண்டானால் அதை ஒரு புறம் வைத்து விட்டு போய் அவனிடம் சமாதானம் செய்து விட்டு வந்து காணிக்கையை செலுத்து. இந்த வாக்கியம் இது எல்லாருக்கும் பொருந்தும். இது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள் சகலருக்கும் பொருந்தக்கூடிய மகா வாக்கியம் உண்டு. அப்ப இந்த ஆன்மாவை இப்படி எல்லாம் இருந்தா சில போல யோசிப்போம், நாங்கள் இட இப்படி நடக்கின்றது, இது எல்லாம் அழிந்து போம், இந்த சபைகள் இப்படியே இல்லாம போயிடும், இந்த கோயில்களை பாருங்கள் இப்படி போகின்றது, சபைகளை பாருங்கள் இப்படி போகின்றது, அப்படித்தானே சொல்லுகின்றோம். எத்தனையோ முறைகேடுகள் நடக்கின்றன, எத்தனையோ சண்டை விவாதங்கள் நடக்கின்றன, எத்தனையோ பேதங்கள் பிரிவுகள் இருக்கின்றன, வழக்குகள் நடக்கின்றன. சமீபத்தில் கூட இன்னொரு இதுவும் பண்ணிருந்தது, ஒரு ஒரு சபையை தொடக்கி வைத்த ஒருவர், ஒரு போதகர், அவர் 8 மில்லியன் ரூபாய் கையாடி விட்டார். இதுவும் பத்திரிகை செய்தி.
4: அந்த அவருடைய இணையத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்த தொகையா இருக்கும்
3: அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று சொல்லி டொரண்டோ பாஸ்ட் டு இன்வெஸ்டர்ஸ் ஃபார் 8 மில்லியன் என்று குளோபல் மெயில் ஃப்ரைடே 6th April 6th. அப்ப அவர் வந்து இங்கே இருக்கின்ற அந்த ஒரு திருச்சபையை தொடக்கியவர், அந்த திருச்சபைக்கு போதகராக இருப்பவரே இப்படி கையாடல் செய்து கள்ளக்கணக்க காட்டி கையாடல் செய்கின்ற நிலைமையை பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படி சபைகள், சுவாமிமார் குருமாருடைய சபைகள்ல இப்படி சண்டைகள், பேதல்கள், பேதங்கள், கையாடல்கள், ஒவ்வொருவரின் தன்னைத்தன்னே முதன்மைப்படுத்துவது, படம் எடுப்பது, பத்திரிகையில் போடுவது, சிறு சிறு விளம்பரப்படுத்துவது, தன்னை முன்னணிப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிலைகளை பாணும் பொழுது இந்த சபைகள், இந்த சமயங்கள், இந்த ஆலயங்கள், இந்த அமைப்புகள் தேவைதானா? இதெல்லாம் மடிந்து விடுமே, ஆன்மீகம் மடிகின்றதே என்ற கவலை எங்களுக்கு வருகின்றது. நிச்சயமாக எல்லாருக்கும் வருகின்றது. அப்போ அந்த கவலை தேவையில்லை. இப்படி வந்தாலும், இப்படி இருள் சூழ்ந்தாலும் ஆன்மா மீண்டும் எழும். ஆன்மாவுக்கு என்ற கருத்தை, இந்த ஆன்மீகம் மீண்டும் உயிர்க்கும் என்ற கருத்தை சொல்லுவதுதான் இந்த ஈஸ்டருடைய சண்டே. அப்படி உயிர்த்தெழும், எங்களுக்கு எல்லாம் புத்தூக்கம் கொடுப்பது. ஆனபடினாலே இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உரிமைக்குரிய ஒரு பாரம்பரிய இதாக இருந்தாலும், சகல மதத்தினர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய தத்துவ உண்மைகள் நிறைவாக உள்ள இந்த பெருநாளில், இந்த ஈஸ்டர் பெருநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு,
4: நீங்கள் சொன்னதை நான் இப்பொழுதுதான் ஞாபகப்படுத்தி பார்ப்பேன் டாக்டர். நாங்கள் இந்த எங்களுடைய இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சி 4th April 2010 ஆரம்பித்தோம். அந்த அந்த நினைவு பார்க்கும்போது 2 ஆண்டுகள் சென்று விட்டனவே. இந்த நேயர்கள் இந்த 2 ஆண்டுகளில் நிறையவே உங்களிடமிருந்து பலவிதமான விஷயங்களை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் என்பதை அசைக்க முடியாத என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றி நேயர்களும் நான் நினைக்கிறேன் இடையில வந்து இதை பற்றி தங்களுடைய அபிப்பிராயங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியால் தங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களையும் எடுத்து கூறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். 2 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு உதவியும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நேயர்களுக்கும், கீதவாணி அதிபர் ராஜ்குமாருக்கும் நாங்கள் இங்கே இந்த நிலையிலே அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ஆனால் அவர்களுக்கும் இது ஒரு பணி, ஒரு மகத்தான பணி, அதை இறைவன் செயல் என்றுதான் நான் இங்கே எதிர்பார்க்கிறேன்.
3: உண்மை, இந்த வானொலி சேவையினூடாக பலர் இந்த செய்தி, இந்த செய்தி பலருக்கு சென்றடைகின்றது. இது கனடாவால் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள நண்பர்களுக்கும் சென்றடைகின்றது. பலர் இதை கேட்டு தங்களுடைய பாராட்டுக்களை மின்னஞ்சல் மூலமாக தெரிவித்திருந்தார்கள், இணையதளம் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே முதியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் கேட்கின்றார்கள். பல பல்கலைக்கழக மாணவர்கள் இதை ஆர்வமாக கேட்டிருக்கின்றார்கள். சிலர் இந்து சமயம் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்கின்ற மாணவர்களோட இதை கேட்டிருக்கிறார்கள். மற்றது இதை கேட்டு பல பேர் எங்களுடைய சற்சங்கத்துக்கும் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தோடு இந்துக்கள் மட்டுமல்லாது பல கிறிஸ்தவ அன்பர்களும், ஒரு சில இஸ்லாமிய அன்பர்களும் கூட இதை கேட்டு கலந்துரையாடி இருக்கின்றார்கள்.
4: அது மிகுந்த பாராட்டக்கூடிய விஷயம் என்றால், நாங்கள் ஒரு சமயத்தோடு நின்று விடவில்லை.
3: நாங்கள் அந்த இந்துமைகளை, எங்களுடைய பாரம்பரிய சமயத்தின் செய்தியை உள்ளது உள்ளபடியே
4: சொல்றோம்.
3: அன்அடல்டேட், அன்ஆல்டர்ட், அன்டைல்யூட்டட்,
4: ரைட்.
3: the message as it is.
4: As it is.
3: The core of the Hindi விஷயத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றோம். மாற்றாமல், திரிக்காமல், நீர்மைப்படுத்தாமல், எங்களோட பர்சனல் ஓன் இன்டர்பிரிட்டேஷனை போட்டு இதண்டாமல், உள்ளதை உள்ளபடி எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், தேவார திருவாசகங்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள், இந்த பாரம்பரிய வழியும், அந்த எங்களுடைய ஞானிகள் அருளாளருடைய வாழ்க்கை மற்றது வாக்குகளின் படியும் இந்த செய்தியை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்ற பொழுது அது சமய வரம்புகளை கடந்து எல்லா சமயத்தினரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கின்றது.
4: அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட. இங்கே நேயர்கள் வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர். முதலாவது நேயரை கேட்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார், திரும்பி வருவார் நினைக்கிறேன். உண்மையிலே டாக்டர், இந்த நிகழ்வு பற்றி அநேகமாக பலர் என்னோடு நேரடியாக சந்திக்கும் பொழுது கூட கூறியிருக்கிறார்கள். உங்களிடம் அதை கூறியிருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகளில் முக்கியமானது நீங்கள் சொன்னதை நான் இங்கே ஒரு மீளவும் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. நேயர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன இணைப்பில் ஏதோ பிரச்சனை தெரியவில்லை. அவர்கள் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் சாந்தா. உங்களோட இனத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு
4: சொல்லுங்கம்மா.
5: இது வீதத்தும் நன்றி. டாக்டர் லம்போதரன் உண்மையான எங்களுக்கு ஒரு ஒரு தெய்வீகம் நிறைந்தவர். அவர் அவருடைய அம்மா அப்பாக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். உலகத்தில உண்மையானத தன் விளம்பரத்துக்காக அல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆன்மீகத்தை வளர்த்து எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதமாக செயல்படுகின்றார் என்றதை கூறி நன்றியுடன் புறப்படுகின்றேன். டாக்டர் லம்போதனனுக்கு மூன்றும் நன்றி.
4: அம்மா உங்களோட பேரை சொல்லுங்க. ஒரு
5: சாந்தா. சாந்தா.
4: சாந்தா. ஓகே. நன்றி. நன்றி.
3: நன்றி.
4: நன்றி. இன்னொரு நேயர் வந்துக்கிறார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
6: வணக்கம் ஆசிரியர். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
6: ரேநாதன். அதனால இவ்வளவு நேரங்கள் ஒதுக்கிற சூழ்நிலை இருந்தா கூட கட்டாயமா இந்த ஞாயிற்றுக்கிழமையில காவல்
4: இருக்கிற
6: வேற பலவுக்குள்ள கூட அங்க காவல் இருக்கிறது நினைச்சேன்னா நல்ல விஷயத்தை அறிய வேணும். எங்களுக்கு தெரியாத பல விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கின்றது. அந்த உண்மையான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தேடி போய் எடுப்பதற்கு மனம் இல்லாமல் இல்லை, எங்கு எடுப்பதென்று தெரியாம இருக்கின்ற நேரத்தில் அதை தேடி தேடி துருவி எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு இந்த ராஜ்குமாருடைய கீதவாணி மூலம் தருகின்ற டாக்டர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் உங்களுக்கும் நாங்கள் நன்றி மட்டும் தெரிவிக்க கூடாது. இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் வந்து காண்றவர்களுக்கும் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி வந்து கீதவாணி மூலம் போதன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நான். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சைவ சமயம் என்றது வந்து எல்லாம் வந்து உண்மை, எல்லா சமயத்திலையும் வந்து உண்மை இருக்கின்றது. அந்த உண்மைகளை வந்து மறைத்து தான் சில பேர் வந்து தங்களுடைய சமயம் தான் நல்லதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில வந்து நீங்கள் எல்லா சமயத்திலையும் இருக்கின்ற உள்ள நன்மைகளை அதை
4: உண்மைகளை
6: உண்மைகளை வந்து எடுத்து உரைக்க அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல
4: நேயர்களுக்கு
6: விஷயங்கள் எல்லாம் விளங்குன்றது.
4: என்ன
6: பொறுத்த அளவுக்கு உண்மையில வந்து நான் எடுத்த உதாரணத்துக்கு எங்களுடைய ஆத்மா முத்தையாவோட கூட வந்து 82 எல்லாம் பாத யாத்திரை போகக்கூடிய சந்தர்ப்பம் பிரேக்கில வந்து சில கிராமங்களுக்கு எல்லாம் சென்றான். இங்க வரைக்கும் கூட அவர் அவரிடம் வந்து
4: ஆசீர்வதித்தான்.
6: அவருடைய அந்த சித்தர்களுடைய புத்தம் எல்லாம் என்னிடம் இருக்கின்றது. அப்ப அவர் கூட எவ்வளவு விஷயங்களை வந்து தேடி தேடி எங்களுக்கு தந்திருக்கின்றார். அது எத்தனை பேர் நாங்கள் அதை எடுத்த வேண்டத்தை தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும்.
4: வாசிக்க நேரம் இல்லை, ஓடி திரிகிறது.
6: உண்மையில நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். நாங்கள் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, இதை ரேடியோவை கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்றதெல்லாம் பொய். எங்களுக்கு மனம் இல்லைன்னு நாங்கள் சொல்லி போட்டு போயிடலாம். வாசிப்பதற்கு நாங்கள் பேசிக்கு உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் எல்லாம் வந்து 5-6 கொப்பி என்று சொல்லி வணிக வச்சு பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த ராமாக்களை. அதே நேரத்துல வந்து ஒரு 10-15 இந்த உங்களுடைய நல்ல விஷயத்தை கேட்பதற்கு அந்த தேவிய நிப்பாட்டி போட்டு ரேடியோ போட்டு கேட்கலாம். கேட்டா நல்ல விடயங்களையும் அறியலாம். வந்த ரீதியில வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆவணம். அடுத்த தலைமுறை இதை தேடுப்ப சொன்னீங்க முதல் அந்த பேலன் சுவாமி அவர்கள் வந்து ஆங்கிலம் மூலமாக வந்து சித்தருடைய வரலாறு வந்து எழுதியிருக்கேன்னு சொல்ல அவர்கள் எல்லாம் மேன் எழுதுகின்றார்கள். உண்மைகளை வந்து உள்ளபடி எழுதுறதுக்கு காரணம் என்ன, அடுத்த தலைமுறைக்கு தாங்கள் போவதற்குள்ள அந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள ஏதோ நல்ல காரியம் செய்து போட்டு போகணும்னு சொல்லி அந்த ரீதியில வந்து உண்மையில இங்கே எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், நல்ல விடயங்களை செய்கின்றார்கள், எத்தனையோ டாக்டர்கள் இருக்கின்றார்கள், நல்ல விஷயத்தை செய்கின்றார்கள், எத்தனை பேர் ஏனோ தானண்டு போட்டு டாக்டர் தொழிலோடையும் ஆசிரியர் தொழிலோடையும் தங்களுடைய குடும்பத்தோடையுமே வாழ்ந்து முடிந்து போட்டு போறார்கள். அவர்களை பற்றி வந்து சில பேர் கதைப்பதே இல்லை. ஆனால் இப்படி உங்களை போல மக்களுக்கு சேவை செய்வதர்கள் இல்லாத நேரத்தில் கூட கதைப்பார்கள். அந்த ரீதியில வந்து உண்மையில உங்கள் இரண்டு பேருக்கும் வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு தாருங்கள். இதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த கீதவாணி அதிபர் ராஜிமாருக்கு நன்றி கூறி உங்களுக்கு நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. நாங்கள் நிறையவே இங்கே வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம்.
7: நன்றி.
2: இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள் நேயர்கள். நாங்கள் அவர்களை வரும்பொழுது எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம். நான் சிவகுமார்
2: ராதாகிருஷ்ணன். தவறாமல் வருகின்ற ஒரு நேர்.
8: நான் ரெண்டு வருஷமா கேக்குறேன்னா அடைஞ்சனா நன்மை என்னன்னு சொன்னா, இந்த ஆன்மாவை களங்கப்படுத்துற விஷயம் பேராசை கோபம் பொறாம ஆத்திரங்கள் இதெல்லாம் களங்கப்படுத்தி கொண்டிருக்கு. அந்த களங்கத்தை போக்காட்டி கொஞ்சமாவது போக்காட்டினது இந்த புரோகிராம் தான். அதால நான் வீட்டை இருந்து வீட்டை என்ன காரோடைய கோபத்தை அறவாசியா
2: குறைச்சிருக்கிறேன்.
8: ஆத்திரங்கள் பயங்கள்
7: நீங்கள் குருவை மிஞ்சின சிஷனாகி விட்டீர்கள். நாங்கள் இந்த புரோகிராமின் ஊடாகத்தான் அதற்காக முயன்று கொண்டிருக்கின்றோம்.
2: நீங்கள்
7: கேட்டு அதனுடைய அறவாசை பெயரடைந்து விட்டீர்கள் என்றால் எம்மை விட முன்னோக்கு விட்டீர்கள்.
2: நன்றி நன்றி.
8: மற்றது வந்து 100% வந்து நான் பேரானந்தத்தை அடைறது தான் எனது நோக்கம். அது இந்த சேவை தொடர வேணும். அதுக்காக ஆசிரியர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் லம்போதரனுக்கும் இதை அமைத்து தந்த அதிபர் ராஜ்குமார்களுக்கும் நன்றி கூறி முதல் அந்த சொன்ன நேர் சொன்ன மாதிரி இங்க நேரமே இல்லையென்று சொல்றது போய் கதையு சொல்லுங்க. இதே போக்குல போனால் அம்மா இந்த செத்த விட்டு அழ கூட நேரம் இருக்காது. அப்ப இது எங்களை ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நேரத்தை நாங்க தான் ஒதுக்கணும். இல்லாடி நாங்க பிள்ளையான பாதையெல்லாம் போவோம். இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்து ஆனா முழி போட்டு செம்ப போட்டு அந்த கண்டிஷனர் போட்ட மாதிரி கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம். ஆன்மாவை சுத்தப்படுத்த நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேயர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வணக்கம்.
9: வணக்கம் இருவருக்கும். நான் திருமதி ஜமுனா சுரேஷ்.
2: சொல்லுங்க.
9: உங்களுடைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்கும் ஒரு நேர். நான் வரவேற்கிறேன். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்கிறேன்.
2: நன்றி
9: நன்றி வணக்கம்.
7: நன்றி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல ஊக்குவிப்பு வார்த்தைகளுக்கு நன்றி.
9: நன்றி
2: வணக்கம். இப்படி நேர்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம்.
10: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே, ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, உங்கள் இருவருக்கும் நிறைந்த வணக்கங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி மூலம் பலர் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்பது திண்ணம். ஏனெனில் நீங்கள் பொய் சொல்லவில்லை, இல்லாததை அங்கே கொண்டு வரவில்லை. ஒவ்வொன்றுக்கும் உரிய ஆதாரம் என்ன, நூலிலே இத்தினியாம் பாடலிலே இது இருக்கின்றது என்று டாக்டர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே ஒருதனை சந்தேகிக்க தேவையில்லை. மாணவடியினாலே நீங்கள் உங்க நிகழ்ச்சியினாலே எல்லோரும் பயன் அடைவார்கள், அடையவும் இருக்கின்றார்கள். இன்னும் இவற்றை கேட்டு கேட்டு எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை கேட்பதிலே தான் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் அறிகின்றோம் இல்லைன்னு சொல்லுகின்றார்கள். ஆனவடினாலே நீங்கள் எங்களுக்கு கடவுள் இறைவனாலே கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நீங்கள் என்றும் வேறு ஏதாவது ஒரு சுரட்டு இருந்தாலும் கூட அதை கவனிக்காது நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் என்று நடத்த வேண்டும். எங்களுடைய ராஜ்குமார் அவர்களும் அவர் சமய பெற்றாளர், அவரும் இதற்கு உடந்தையாகவே இருப்பார். அவருக்கு நன்றியை கூறி உங்களுக்கு நன்றியை கூறி விடபெறுகிறேன் மற்றவருக்கும் இடம் கொடுப்பதற்காக.
2: நன்றி அம்மா. நன்றி.
10: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
7: பல நேயர்களுடைய கருத்துக்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. இதுல மிகவும் பெரிய அற்புதம் என்னென்று கேட்டால் பல அற்புதங்கள் நடக்கின்றன, வேறு விடையா. மிகப்பெரிய அற்புதம் என்று கேட்டால் இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுது என்னுடைய மனதில இருந்த எண்ணம், மக்கள் சாதாரண கேள்விகளைத்தான் கேட்பார்கள், அதைத்தான் சொல்ல வேண்டும். கிழக்க வாத்து வணங்குவதா, எத்தனை தரம் சுட்டி கும்பிடுவது, அல்லது இன்ன தெய்வத்துக்கு எப்படி வழிபடுவது, என்ன அரிசன், அப்படித்தான் கேட்பார்கள் மேலோட்டமாக. ஆனால் அந்த ஆத்மீக தாகம் சமுதாயத்தில் நிறையவே இருக்கின்றது. இருக்கின்றது என்பது அவருடைய கேள்விகள். அந்த கேள்விகளை பார்த்தால் எங்களுடைய இந்து மதத்திலே 108 உபநிடதங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது 10 உபநிடதங்கள். அதிலே இந்த சம்பாஷணங்கள் வரும், கம்பாஷணைகள், குருவுக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷணை, தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற சம்பாஷணை, கணவனுக்கும் மனைவிக்கும் மைத்ரேயி ஞாக்கியவல்கியர் அவர்களிடையில இருக்கிற சம்பாஷணை. அங்கே கேட்பார்கள், இந்த ஆத்மா என்றால் என்ன, இது எங்கே இருந்து வந்தது, இது எங்கே போகின்றது, இந்த வாழ்க்கையின் பயன் என்ன, இந்த பயணத்துக்கு முடிவு என்ன, அதனுடைய தன்மை என்ன என்று பலவிதமான கேள்விகள் அந்த உபநிடதங்களிலே
4: இருக்கின்றன.
7: வினாவிடையாக இருக்கின்றது அந்த கேள்விகள். அடுத்தது ஆகமங்களிலேயும் இப்படி கேள்விவிடை இருக்கின்றது. சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று இருக்கின்றது. இந்த சர்வ ஞானோத்தர ஆகமத்துல முருகப்பெருமான் சிவனை கேட்பார், சிவன் மறுமொழி சொல்லுவார். அது சர்வ ஞானோத்தரம், சர்வ ஞானம், எல்லா ஞானங்களும் உத்தரவண்டா மறுமொழி, எல்லா அறிவும் மாக்கும் மறுமொழியே கொடுக்கின்றது. தேவி காலோத்தரம் இருக்கின்றது, அது அம்பாள் சிவனை கேட்டுக் கொடுப்பது. அதே மாதிரியே பகவத்கீதையில பார்த்தவென்றால் இதே மாதிரி தான், அர்ஜுனாவை அர்ஜுனா கிருஷ்ணனை கேள்வி கேட்பார், கிருஷ்ணா இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் பந்துக்கள், இவர்களை கொன்று நான் அடைவதனால் என்ன பயன் என்று கேட்பார். அது கிருஷ்ணனுடைய கேள்வி. இப்படி இந்த சம்பாஷணைகளுக்கு ஒப்பான கேள்விகள் இந்த மக்களிடம் இருக்கின்றன.
4: உண்மையா? உண்மையா.
7: இப்ப நாங்கள் ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை, ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளை இங்க இருக்கிறவர்கள், நான் நினைக்கிறேன் அவர்களை முற்பிறப்பிலே விட்டகுறை தொட்டகுறையாக ஆத்மீக சாதனை செய்து வந்த புண்ணிய ஆத்மாக்கள் இந்த கேள்வி வராது.
4: இருக்கலாம், இருக்கலாம்.
7: அது என்னுடைய வகுப்புக்கு வர சிறு பிள்ளைகள் கூட சில வேலை கேட்பார்கள். அப்ப யோசிப்பேன், இந்த பிள்ளைகள் எங்களை விட ஆத்மீக நிலையில உயர்ந்தவர்கள், இவர்கள் எங்கள்கிட்ட வர்றதுக்கு நாங்கள் இருக்க வேண்டும்.
4: உண்மையில்
7: அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்க வேண்டும். இந்த நேயர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் அப்படித்தான் இருக்கின்றன, அந்த விதமாக அது வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அது ஒன்று அந்த கேள்வியை கேட்க வைத்து அதை பலாயிரக்கணக்கான மக்களை ரசிக்க வைத்து அதை புரிய வைப்பது என்றால் அது லேசான விஷயம். இந்த ஆத்மீகத்திலே ஞானத்திலே கேட்டலும் சிந்தித்தலும் எங்களுடைய ஆனால் தெளிதல் என்று இருக்கின்றது. அது தெளிவு வந்து இறைவன் கொடுப்பது. ஆகவே இங்க இறைவன் சித்தம் இதனூடாக தொழிற்படுகின்றது. அவர் இயக்குகின்றார், நாங்கள் அவரால் இயக்கப்படுகின்ற கருவிகளாக இருக்கின்றோம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லா மகிமையும் அவருக்கு தான்,
4: அவரு தான் எல்லாம் அவன் செயல். நேரில் வந்து கொண்டிருக்கிறால் என்ன ஒருவர் கேட்டுக்கொண்டு நாங்கள் வழக்கமான இதுக்கு போகலாம். வணக்கம்.
11: வணக்கம் டாக்டர் லம்போதரன் அண்ட் சின்யா சிவனேசன். குருபூசைக்கு போய் அங்க இருந்தேன், உங்க ரெண்டு பேரையும் வருமென்று அங்க நீங்க அங்க வர இல்ல.
4: எந்த குருபூசை பண்ணீங்க?
11: இந்த போன கிழமை
7: ஜெயசுவாமிகளுடைய.
11: ஆமா,
4: நாங்கள் திருவடி நிலையத்தில் நின்றனே. நீங்கள் பின்னேறும்
11: போயிருக்கிறீர்கள்.
7: மீண்டும் உங்கள் குரலை கேட்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.
4: ஓமோம்.
11: டாக்டரை போல இன்னொருவர் அங்க இருந்தார். நான் அவர் ரெண்டு கிட்ட போயிட்டு பேர்ந்ததில்ல. அனுமதியால் எல்லாம் எல்லாம் அவர் செயல்தான். இன்றைக்கு தான் உங்களுக்கு 5 மாதத்துக்கு பிறகு உங்களோட நான் பேசினேன். நன்றி, வணக்கம்.
4: எப்படி இருக்கு உடல்நலம்?
11: ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான். அவர் டாக்டர் தானே தெரியும். ஒரு வருஷம் போனா தான் சரியா வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது.
4: நல்லது.
7: எல்லாம் இல்ல, ஆண்டவருடைய கருணை. நான் நினைக்கிறேன் நாங்கள் வானொலியினாலே முதலில் தொடக்கப்பட்டவர்கள், பிற்பாடு நேரடியாக அப்படி ஒரு நேரத்திலே இறைவன் தான் அந்த நேரத்தில் எங்களை சந்திக்க வைத்திருக்கிறார்.
4: நன்றி, நன்றி,
11: நன்றி,
4: நன்றி, நன்றி. வணக்கம்.
12: வணக்கம். ரமணி பேசுறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையாக மனதுக்கு பிடித்தமான. இந்த இளம் வயதுல குடும்பம் நடத்தும் போது தெரியாது, இந்த அந்த வாழ்க்கை ஓட்டத்துல நாங்க இதை பத்தி யோசிக்க மாட்டோம் பெருசா. ஒரு வயசு முன்னாடி கொண்டு போகத்தான் ஞானத்துக்கு இதுகளை கேட்கணும்னு கூட முயற்சியும் வரும். சிறு வயதில் டாக்டர் அவர்களை படிக்கும் போது தெரியவில்லை இப்படி ஒரு ஞானியை நாங்க காணுவோம். ஆனா படிக்கும் போதே நல்ல அமைதியான, அவருக்கு குளப்படி என்ற கெட்டகரி இல்லாதவர் நினைக்கிறேன். சந்தோஷம் சேர்ந்து படித்ததும் மெட்டது. இன்னும் இன்னும் கேட்டு நிறைய அறிவு பெற வேண்டுமா ஆசை.
4: அப்ப நீங்கள் வட்டுக்கோட்டையில படித்தீங்க?
3: ஓமோ எனக்கு ஞாபகம் இருக்கின்றது ரமணியஜி, நன்றி என்னுடைய வார்த்தைகளுக்கு.
4: எங்க படித்து எங்க வந்து நீங்கள் எங்க இப்ப அவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா?
12: நிறைய நாட்களுக்கு பிறகு இங்க வந்த இடத்துல இப்படி மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. படிக்கும் போதே அவர் செல்ல பிள்ளை மாதிரி தான் விட்ட கதை. கோபம் இல்லாம எல்லாருக்கும் கேட்டதுக்கு ஆறுதலா இப்படியான ஒரு ஒரு அறிவு ஆற்றல் உடைத்தவர் கிடைக்க வேணும். இதே அறிவு இதுகள் வந்து முன்னாடியே முன்காலத்துல கிடைச்சிருந்தா எத்தனையோ பேர் சமயம் மாறி இருக்க மாட்டார்கள். விளக்கங்கள் இல்லாத்தான் தங்களோட குடும்ப கஷ்டம் இது வந்தோடனே நல்லதை தேடி போறது, நல்லதை நினைச்சு கொண்டு தேடி போறது எல்லா சமயமும் நல்லதுதான். அதே அதையே கைப்பற்றினால் நன்றது. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி ரமணி.
13: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
14: ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபதைர் வேத்யாய சாத்யாயதே வித்யானந்தமயாத்மனே த்ரிஜகத சம்ரக்ஷணோத்யோகினே தேயாய அகில யோகிபிஹி சுரகணைஹி கேயாய மாயாவினே சம்யக் தாண்டவ சம்ப்ரமாய ஜடினே சயம் நிஷம்பவே. நித்யாய த்ரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷதின்மூர்த்தயே மாயா ஸ்ரஷ்ட ஜகத்ரயாய சகலாம் நாயாந்த சஞ்சாரிணே சாயம் தாண்டவ சாட்சி சம்ப்ரமாய ஜடினே சயம் நிஷம்பவே. நித்யம் சோதர பூரணாய சகலானுத்தித்யமித்தாசய வ்யர்த்தம் பர்யடனம் கரோமி பவத சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ய பாப பலதஹ த்வம் சர்வ சர்வாந்தர ஸ்திட்டத்யே வஹிதே நவா பஜபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம். பகவானுடைய பல லீலைகள்ல தாண்டவ லீலையில ஆச்சாரியாருடைய ஹிருதயம் அப்படி ஒன்னா சேர்ந்து போயிடுச்சு. பல ஸ்லோகங்கள்ல தாண்டவத்தை பத்தி பேசிட்டு இருக்க, அதுல தாண்டவ மூர்த்தியாக இருந்து கொண்டு உலகங்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், முக்கியமாக மனிதனுக்கு வேண்டியது அதுதான். காசு பணம் பொருள் இவைகள்லாம் இருக்கட்டும், அவைகள் ஓரளவுக்கு தேவை, அவைகள் இல்லாத போனால் வாழ்க்கை ரொம்ப சிரமப்படும். ஆனால் அத்தனைக்கும் மேல அவனுக்கு முக்கியமாக வேண்டியது மனசுல நிறைவு, ஒரு சாந்தியானது வேணும். அந்த சாந்தியை காமிக்கிறதுக்காகவும் தான் ஆண்டவனையுமா இருக்கார் என்கிறதை காண்பிக்க கூடியதான ஒரு தாண்டவம், அந்த ஒரு நிருத்தியத்தை லோகத்துல ஜனங்களுக்கு காட்டி கொண்டிருக்க கூடியது அந்த பரமாத்மாவுடைய ஒரு லீலைகளை அவர் பார்த்து அனுபவிக்கிறார். அதுல முக்கியமாக ஆத்யாய அமித தேஜசே ஸ்ருதிபரேர் வித்யாய, அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், ஆத்யாய எல்லோரோட முதல்மையாக இருக்கிறவர், குணத்துல சிரேஷ்டங்கிறது தெரியும், இருந்தாலும் காலத்திலையும் சிரேஷ்டம், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். நாமெல்லாம் எப்ப பிறந்தவர்னு ஒரு தேதியை சொல்றோம், ஆனா பரமேஸ்வரனுக்கு அப்படி கிடையாது. அவர் பிறந்த பிறகுதான் காலத்தையே அவர் சிருஷ்டித்தார், அவரே கால வடிவமாக இருந்தவர். பிறகு உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பித்த பொழுது சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்து அவளை வந்து லோகத்துல ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் அந்தரிக்ஷத்துல சுத்த சொன்ன. இப்ப அந்தரிக்ஷத்துல இருக்கணுமே ஆனால் அவ சுத்தின்றதான் அந்தரிக்ஷத்துல இருக்க முடியும். ஆகையால் அவளுக்கு ஒரு பிரமணம் ஏற்பட்டது. அவ சுத்தரத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா பகல் இரவு ஏற்பட்டது. நட்சத்திரங்கள்னா இன்னைக்கு இந்த நட்சத்திரங்கிறது யோகம் கரணம் இப்படி காலமே ஏற்பட்டது. இந்த காலமெல்லாம் அவர் வந்த பிறகு ஏற்பட்டது. அதே போலயே பிராய காலத்துல முதல்ல காலம் போயிடுறது, சூரியன் சந்திரன் இவாள் அழிச்சுடுறார், இவாள்லாம் போன பிறகு என்ன இருக்கு, அவர் ஒருத்தர் தான் இருக்கார். சதேவ சோம்யமக்ராசித் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் தான் முன்னால இருந்தவர். அதே போலயே எல்லாமும் போன பிறகு கடைசியில எஞ்சி நிற்கிறவர் அவர் தான். அப்படிப்பட்டதா அந்த பரமாத்மா ஆத்யாய. சரி, ஆத்யாய இருக்கார் முதல்ல. அமித தேஜசே லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா தேஜஸ விட உயர்ந்தனான தேஜஸ். தேஜஸ்ன்னா ஒளி, ஒளின்னா என்னது, நம் செயலுக்கு எது உபயோகப்படுகிறதோ அதுக்கு ஒளி இருக்கு. நாம் அந்தந்த காரியங்களை பண்ணும் பொழுது அதுக்கு எது உபயோகப்படுறதோ வியவகார யோக்கியமான பதார்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஒளியுது. ஒளியினா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நாம் ஒளியின்னு சொல்றதில்ல. எப்படி இங்க வந்தேன், அவ சத்தம் பண்ணினா கூப்பிட்டா வந்தேன். இப்ப சத்தமும் ஒரு ஒளியாச்சு, வாக்கும் ஒரு ஒளியாருது. எப்பொழுதுமே ஒளியினா தீபத்தினுடைய ஒளியை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. எதது மனதனுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்களுக்கு உபயோகப்படுகிறதோ அது எதெல்லாம் ஒளியிருந்து நினைக்கிறது சகஜம். அப்ப இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அமித தேஜசே எல்லா விவகாரங்களுக்கும் மூலமா அவர் தான் இருக்கார். சகல விவகாரங்களும் மனுஷன் நடக்கிறதோ உட்கார்றதோ பேசுறதோ எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். அவர் இல்லாத போனா ஒரு அணுவும் அசையாது. அப்படிப்பட்டது அந்த பரம்பரோல இருக்காரு ஆத்யாய அமித தேஜசே. அவர் எப்படி சார் அறியறது? நம்ம வேற வழி கிடையாது. கண்ணு காது மூக்கு நாக்க இவைகள்லாம் அவரை அறியறதுக்கு வேண்டியதான சாமர்த்தியமற்றவை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, அர்ஜுனன் நான் பார்க்கணும்னு பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதா? திவ்யம் ததாமி தே சக்ஷு, திவ்யமான கண்ணை நான் கொடுக்கிறேன், அதற்கு பிறகு பாருங்கன்னு. அதே விதமாக பரமாத்மாவை பார்க்கறதுக்கு நம்ம இந்த சர்ம சக்ஷு உபயோகப்படாது. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இவ்வளவு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும். அதுக்கு மேல ஒளி அதிகமா இருந்தா இந்த கண்ணால பார்க்க முடியாது. மின்னலையே நீங்க கண்ணால பார்க்க முடியாது, சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. மத்தியானம் பண்ணும் பொழுது சூரியனை, மத்தியானிக்கம் பண்ணும் பொழுது சூரியனை பார்க்க என்ன பண்ற, ஒரு முத்திரையை போட்டு கிரணங்கள் வராமல் நடுவுல மட்டும் அதை பார்க்கிற. ஆகையால் அந்த சூரியனை நேரா உங்களால பார்க்க முடியாது. ஆனா 1000 கோடி பிரகாசம் அந்த சூரியன் இருந்தா எவ்வளவு ஒளியோ அந்த ஒளி எங்க பரமாத்மாவும். ஆகையால் இந்த கண்ணால பார்க்க முடியாது. அவரை அறியணும் என்றால் ஒரே ஒரு வழிதான், அந்த வேதங்கள் நமக்கு சொல்லணும். ஆகையால் ஸ்ருதி பதயர் வேத்யாயா, ஸ்ருதி பதங்கள் தத்துவத்தையே அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இப்படிப்பட்டதான வேதங்கள் நமக்கு சொன்னா அதனால் அறிவோம். ஸ்ருதி பதயர் வேத்யாய சாத்தியாயதே. அது மட்டும் இல்ல, சாத்தியாய ஒவ்வொரு மூர்த்தியா பிரதிஷ்டை பண்ணி லிங்கோத்பவ மூர்த்தியாகவும், வேற ஒரு உமாபசாயனா இருக்கிற மூர்த்தியும், சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும், பல மூர்த்திகளாக கோவில்ல நம்ம பிரதிஷ்டை பண்றோம். அந்த பிரதிஷ்டை பண்ணியதான ஸ்வரூபத்தை பார்த்து இருக்கும். இது சாத்தியமாகவும் ஆகலாம். நித்தியமா இருக்கிறவர் சாத்தியமாகிறார். நித்தியமா சாஸ்வதமா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதியா இருக்கக்கூடியதான பரம்பொருளானவர் தங்களுடைய ஜனங்களுடைய ஒரு அனுகிரகத்துக்காக அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு சாத்திய ஸ்வரூபமாகிறார். சாத்தியாயத்தே வித்யானந்தமயாத்மனே. எப்படி இருக்கார் வித்யானந்தமயாத்மனே? அறிவே ஆனந்த ரூபமா இருக்கார். அறிவு நமக்கு வர வர ஆனந்தம் அதிகரிக்கணும். ஆனா லோகத்தில் லௌகிகமான அறிவு வர வர துன்பத்துல தான் மாட்டிட்டு இருக்கும். அந்த அறிவு வருது, இந்த அளவு எதையோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன், இந்த அறிவானது நமக்கு ஒரு அகங்காரத்தையும் கொடுத்து, நிறைய படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, நிறைய காசு சம்பாதிக்கிற, ஆனா அவளோட வாழ்க்கையை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். எங்க சார் காலமே போனா ராத்திரி 12 மணி நேரம் அங்க ஆபீஸ்ல இருக்க வேண்டியதுங்கிறான். அங்கிருந்து ஆத்துக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆறுதுங்கிறான். என்னடான்னா டிராபிக் ஜாம்ங்கிறான். ஏதோ ஃப்ரூட் ஜாம் மாதிரினா டிராபிக் ஜாம்ங்கிறாமா? அவ்வளவு நேரம் வர வேண்டியதுங்கிறான். வீட்டுக்கு வந்து ஒரு காரியமும் பண்ண முடியல. இப்படியே நான் தினயாமின்யம் சாயம் பிராதா சிசிர வசந்தோ புனராயாத்தா, தினந்தோறும் பகல்ல போறது ராத்திரி வர்றது இப்படியே போயிட்டு இருக்கேன். கடைசியில என்ன ஆச்சு? வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியல. கடைசியில என்ன மிஞ்சிருக்கு? கணக்கு காசு காசுன்னு அலைஞ்சும் காசு வந்திருக்கு, ஆனா மன நிம்மதி வரல. அதுன்னா இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம இத்தனையும் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு அனுபவிக்க வேண்டியதான பொருளை இவன் கொள்கிறான், அனுபவிக்கல. பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய வில்லா, அது இது எல்லாம் சம்பாதிக்கிறான். ஆனா அங்க இருக்கிறதே இல்லை, சேர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம பழைய நாள்ல என்ன சொல்லிருக்க, நீங்க பரம்பொருளை அறியுங்கள், மனசு நிம்மதி அறியுங்கள். இருக்கிறதோட இருக்கிற பொருளை வச்சுண்டு மனுஷனுக்கு என்ன வேண்டிய இருக்க? 2 வேளை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும், அவ்வளவு அன்னம் வேணும், அது சாப்பிட்றது மோறு ஜாதம். பஞ்சபட்ச வருமானங்கள் அவைகள் இருந்தால் 1 நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் ஜீரணமாகாது. மனுஷன் இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அனுபவம் எது வேணுமோ அவ்வளவுதான் வேணும். அது இல்லாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு புகழுக்காக ஆசைப்பட்டு அலைஞ்சு அலைஞ்சு உபயோகம் இல்லாத மனிதனா ஆயிட்டு இருக்கான் எண்ணிக்கை. நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, நீ ஆகாரத்துக்கு வேண்டி இதை கஷ்டப்படு, ரைட், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. வித்யானந்த சிதாத்மனே மயாத்மனே, இந்த படிப்பு பரம்பொருளை அறிந்ததான அறிவு தான் அறிவு என்று பெயர். மற்ற அறிவுக்கு அறிவுன்னு வேறு கிடையாது, அத பராவித்யான்னு சொல்லு. அபராவித்யா அவித்யான்னு சொல்லிட்டு கொண்டகோபநிஷத்துல இவைகள் அவித்யை அஞ்ஞானம். ஏனோ இப்படி சுத்தி கொண்டிருக்கோ. வித்யானந்தமயாத்மனே ஸ்ரீஜகத சம்ரக்ஷணோத்யோகினே, இங்க பரமாத்மா மூலத்தையும் காப்பாற்றணும் என கூடுகிறான எண்ணத்துல இருக்க. யார் ஒருவர் என்னை நாடுவானோ அவனை நான் காப்பாற்றணும், அவனுக்கு நல்ல வழியை காட்டணும். இருந்தாலும் அவன் தன்னுடைய கர்மாவனால அங்கே சம்சாரத்திலேயே உழந்து கொண்டிருக்க. என்ன நினைக்கட்டும், நான் நிச்சயமாக அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு காப்பாற்றுறதையே ஒரு குறியா வச்சுருக்கார். ஸ்ரீஜகத சம்ரக்ஷணோத்யோகினே ஜெயாயில யோகி பை, யோகிகள் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, பரமாத்மாவே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஜெய் சிந்தாயா சர்வதா சர்வகாலம் அதே எண்ணம் தான். அந்த யோகிகள் எதற்காக அப்படி நினைச்சுட்டு இருக்காள், அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் வேண்டாம். லோகத்துல ஜனங்கள்னா சௌக்கியமா இருக்க. நம்ம ஊர்ல பெரியவர்கள்லாம் இருந்தால், சிவனடியார்கள் இருந்தாள்னா அவளுக்காக அவ இல்ல, அவ எதற்காகவோ பண்ணிட்டு இருக்கா, ஒரு உத்தேசமும் இல்லாம பண்ணிட்டு இருக்க. நான் சௌக்கியமா இருக்கணும் அது இருக்கணும் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவ இருக்கிறதுனாலயே லோகத்துக்கு க்ஷேமம், அவளை நம்ம பார்த்தோமையான் நமக்கு க்ஷேமம். அப்படின்னா மகான்கள் இருந்தா, மகான்களை பார்த்தா

என்னமையடா இருந்துட்டு இருக்கணும். இங்க இருந்து நழுவி போகப்பட, தேவதைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரம்பொருளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அவ நிலையில புண்ணியம் இருக்கிற வரைக்கும் இருப்பா, அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவா. சொர்க்கலோகத்துல இருக்கட்டும், மற்ற எந்த லோகத்துல இருக்கட்டும், அந்தந்த லோகத்துல அவாவாளுக்கு என்ன அங்கே புண்ணியம் இருக்கிற பரியந்தம் அது போகப்படாது. அங்கே போய் கர்மாக்களை பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு வழி என்ன, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சர்வதா சர்வகாலம் இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாயாவினே தன்னிடத்துல மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சுட்டு இருக்காரு. அபரிமிதமான ஒரு சக்தியை வச்சு மாயாம் துப்பிரகதிம் வித்யாத்மா இனந்து மகேஸ்வரம் அப்படின்னு மாயாங்கிற ஒரு சக்தியை வச்சுருந்தா, அந்த சக்தியினால ஆனந்தமாக தானும் கூத்தாடிட்டு இருக்கார், உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கார், யாராருக்கு எது எது எந்த தருணத்துல வேணுமோ அவளுக்கு அதை கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கார். ஆகையால் சம்யக் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே, ஜட்டாகலாபத்தோட இருந்துட்டு இருக்காராம். ஏண்டன்னர் அவருக்கு என்ன கிரீட்டம் வேண்டாதா, வேணும்னா கிரீட்டம் கிடைக்காதா, ரத்ன கிரீட்டம் கிடைக்காதா, இல்ல இருக்கிறது வச்சு சௌக்கியமா இருப்போம், இதெல்லாம் பார்க்கணும். அவருக்கு உடம்புல ஆபரணங்கள் வேணும்னு இருக்கிற தங்கம் எல்லாம் அவருக்கு வந்துடும். ஆனா என்ன பண்றாரு, நேச்சுரலா இருக்கணும். அனாவசியமா 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டுண்டு, கையில நிறைய கழுத்து முழுக்க செங்கில்கள் எல்லாம் போட்டுண்டு, ஏதோ ஸ்திரீகள் போட்டுக்கிற நம்ம போட்டுக்கிறது இருக்கு. இதெல்லாம் காட்டப்படாது, ஆடம்பரமாக இருக்கப்படாது. நேச்சுரலா எப்படி சுவாவமா இருக்கோ அப்படியே இருக்கணும். அழகு என்கிறது சுவாவத்திலையும் நல்ல எண்ணத்துல இருக்கே தவிர சரீரத்துல இல்ல. நினைச்சிட்டு இருக்கோம் அழகுன்னா சரீரம் சௌக்கியமா இருக்கணும், பாக்குறதுக்கு 4 பேர் நன்னை பார்த்து சிரிக்கணும், ஒண்ணும் வேண்டாம். நீங்க எவ்வளவு ஆபரணங்கள் போட்டாலும் உங்களை பார்த்ததுமே ஐயோ இவ்வளவு போட்டு இருக்காரு, இவனுக்கு எங்க வந்து எப்படி சம்பாதிச்சானோ தான் நினைப்பான். உள்ளூர மகன நேச்சுரல் இருக்கே, அப்படிப்பட்டதான சம்பவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த தாண்டவமூர்த்தி சொன்னார். ஆனா இதை சொன்ன பிறகும் அவருக்கு அந்த தாண்டவமூர்த்தியின் இடத்துல ஒரு போரும் எனக்கூடியதான எண்ணம் தோணல. ஆகையால் அடுத்ததாக இந்த ஸ்லோகத்திலையும் அதே தாண்டவத்தை சொல்லிட்டு இருக்கார். நித்யாய திரிகுணாத்மனே புரஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாய ஆதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷின்மூர்த்தையே மாயா சிரட்ட ஜகத்ரயாய சகலாம் நாயாந்த சஞ்சாரிணே செயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே செயம் நதிஷம்பவே நித்யாயா. போன ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பி ஆத்யாயான்னு சொல்றேன், முதல்ல ஆத்யாயா எப்பவும் இருக்கிறவர், எல்லாரோட முன்னால தோணினவர். இப்ப எப்படி சொல்ற, நித்யாயா எப்பவும் இருக்கிறவர், அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கிறவர், அவருக்கு நாசம் இல்லை. சர்வதா சர்வகாலம் ஒரே மாதிரி இருக்கிறவர், மாறுவதில்லை. ஒரு சின்ன குழந்தையா இருந்தார், கொஞ்ச நாள் ஆச்சு நடு வயசுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வயசாயிடுது, அதுக்கப்புறம் ரொம்ப கிழத்தனமா ஆயிட்டார்னு ஒண்ணும் கிடையாதுன்னு ஒரே மாதிரி இருக்கார். நித்யாயா நித்தியங்களுக்குள்ளேயே பிரவாக நித்தியம் கூட்டஸ்த நித்தியம்னு ரெண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லும். கங்கை கரையில உட்கார்ந்துருக்க ஜலம் போயிட்டே இருக்கு, கேட்டார் என்ன, ஜலம் அப்படியே போயிட்டு இருக்க, காலம் இருந்து மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன், ஜலம் அப்படியே போயிட்டு இருக்கேன். நீங்க பார்த்த ஜலம் அங்க இல்ல, அந்த ஜலம் போயிடுது, ஒவ்வொரு செகண்டும் ஜலம் போயிட்டு, ஆனா ஜலம் அப்படியே இருக்கு, வேற ஜலம் வந்துட்டு இருக்கு. தான் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அதே பொருள் அங்கு இருக்கிறதாக காணப்படுவதற்கே இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேர். ஆனா ஒரு மாறுதலும் இல்லாம அப்படியே இருக்கு பத்தியில, அதுதான் கூட்டஸ்த நித்தியம். எங்க பரமாத்மா கூட்டஸ்த நித்யாய திரிகுணாத்மனே. அதுக்கப்புறம் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், 3 குணங்களை தன்னிடத்துல சேர்த்து வச்சுருக்கார். அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர், மாயை அவருக்கு அடிமையாக உள்ளது. மாயா கேட்டா மாயா சிருஷ்டா என் மாம் பசி நாரதா அப்படின்னு மாயை தானே சிருஷ்டிச்சுட்டு தன்னை வச்சுட்டு இருக்கார். இந்த மாயையாவது நம்ம கிட்ட வாலாட்டம் நம்மளை ஹிம்சப்படுத்தும், அவர்கிட்ட ஒண்ணும் பண்ணாது. என்ன மாயைக்கு அதிபதி அவர், மாயி மெகிஷியனா இருக்கிறவர். அந்த மேஜிக் அதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருக்கார், எப்ப வேணாலும் தனக்கு வசமா ஆக்கி கொள்றவர். நாம் அந்த மாயினால மோகித்து போயிருக்கோம், அதான் மனுஷியாளுக்கும் பரமேஸ்வனுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மாயில இருக்கக்கூடியதான 3 குணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனக்கூடியதான 3 குணங்கள், இந்த சத்துவகுணத்தினால மனுஷனுக்கு ஞானம் வரும், சத்துவகுணத்தினால சுகம் வரும், ரஜோகுணத்தினால பிரவிற்த்தி ஏற்படும். இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் அலைஞ்சுட்டு இருக்கா பார்த்தல, இது காரணம் ரஜோகுணம். அதே போல தமோகுணம் இருக்கமையானார் ஆலசியம் சேம்பேறித்தனம் தூக்கம், நாளைக்கு பண்ணணும்னு ஒரு 10 நாள் ஆனால் பண்ணாதான்,
இது ரஜோகுணத்துடைய தமோகுணத்துடைய விவகாரம். இப்படி மூணு குணங்கள் இருக்கே, மூணு குணங்கள்னால தான் மூணா பிரிச்சுட்டார். பிரம்மதேவராகவும் விஷ்ணு

0: பாவம் ருத்ரதாவும் தானே ஆனாராம். மாயாய திரிகுணாத்மனே, அதற்கு பிறகு புரஜிதே, முப்புறங்களையும் எரித்தவர். முப்புறங்கள் அந்த மூணு புறங்களையும் ஒரே கணத்துல எரித்தார். அவரால் தான் எரிக்க முடிஞ்சது. என்ன தேவதைகளை அரக்கர்களுக்குள்ள மூணு அரக்கள் காந்த புராணத்துல சொல்லியிருக்க. அதுல பரமேஸ்வருடைய காசி கண்டம் ஒரு பகுதி. அந்த பகுதியில முப்புறங்களையும் பற்றியதான கதையை சொல்லியிருக்க மூணு அரக்கர்கள். அவ தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு மூணு பேர். அவ ரொம்ப வெகு நாட்கள் தீவிரமாக தபஸ் பண்ணினார். அவளுடைய தபஸை கண்டு இந்திரன் அடங்கினான். இந்திரனால அவளுடைய தபஸை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகு பிரம்மதேவரே என்ன வேணும்னு வந்து அவன் கேட்கிறார். அப்பொழுது அவ சொல்றா, எங்களுக்கு மரணம் இல்லாதான வரத்தை கொடுக்கும். பிரம்மதேவர் சொன்னார், அது என்னால முடியாது. அது எது ஸ்வபாவமோ ஸ்வபாவத்தை மாத்த முடியாது. நகி ஸ்வபாவோ பாவானாம் வியாவர்த்தியத ஔஷ்ணியவத்ரவே. எது ஸ்வபாவமோ அது பாவப்பட. ஒரு மனுஷன் பிறந்தானேயானால் அவனுக்கு மரணம் உண்டு. ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்யத. ஆகையால் பிறந்தவா ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அது இன்னிக்கா எண்ணிக்கா தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கு பிராரத கர்மா முடிஞ்சதுன்னா பிராணம் போக வேண்டியதுதான். நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா தீர்க்க காலமா இருக்கணும்னு நினைச்சாலும், தானே வைத்தியரா இருந்து கொண்டு அந்த வைத்தியத்தை இல்லாமல் தெரிஞ்சவரா இருந்த போதிலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சமயத்துல மரணம் எப்படி வருது, யாருக்கு வருது, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா அவ சொல்றாளாம், எங்களை கொல்லணுமையானால் அதுக்கு ஒரு தனி கண்டிஷன் வைக்கணும், அவளால் தான் நாங்க கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு. எப்படின்னு, எங்களுக்கு மூணு பட்டணங்கள் கொடுங்கோ. அந்த மூணு பட்டணங்கள் எப்படின்னு, அதான் முப்புறங்கள். அந்த மூணு புறங்களும் ஒன்னு இரும்பால செய்யப்பட்டதான ஒரு பட்டணம் அப்படி கேட்டேன். இன்னொருத்தர் வெள்ளியால செய்யப்பட்டதான பட்டணம், இன்னொருத்தர் தங்கத்தினால செய்யப்பட்டதான். ஊர் முழுக்க தங்கம்னு, ரோடு கல்லு மண்ணு குப்பைச்சாடி எல்லாமே தங்கம். என்ன ஒரு ஆசை பார்த்தேன், அந்த தங்கத்துக்கு மேல அவ்வளவு ஆசை, வெள்ளிக்கு மேல ஒருத்தருக்கு அவ்வளவு ஆசை. இப்படி இந்த மூணு அரக்கர்களும் அப்படிப்பட்டதான மூணு பட்டணங்களை முப்புறங்களை வரத்தினால பெற்ற. அதோடு மட்டும் இல்ல, அவ என்ன பண்ணினா, இந்த பட்டணங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு அப்படியே பட்டணத்தோட பறக்க ஆரம்பிச்சு விட்டா. தபஸ்னால எதையும் அடைய முடியும். தபசு என்றால் முயற்சி. சம்ஸ்கிருதத்துல தபசுங்கிறதுக்கு முயற்சின்னு அர்த்தம். இப்பவும் பாருங்க, ஒரு புதுசான ஒரு பொருள் கத்துக்கொள்ளணும் என்று அதை கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிச்சு 4 மாசம் 5 மாசம் அதுலயே காலம் பிறந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்னடா, செல்போன்ல கேமரா வச்சேன், எதுக்கு அதே வேற ஏதோ பண்ணினேன். இப்ப என்ன, அதை கண்டுபிடிக்கணும், அதை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ததேக திருஷ்டியா இருக்கானே, இதுதான் தபஸ்ன்னு பேர். அதே போல நாம் என்ன எப்படி தபஸ் பண்ணணும், பரம்பொருளை அடையணும்னு தபஸ் பண்ணும். அந்த தபஸ் இவளுக்கு தெரியல, அதனாலதான் வசப்படுற. தபஸ்னா அதே நிஷ்டையா அதே எண்ணத்தோட இருக்கணும். அது இருக்கமையானால் அவன் எதையா தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வாத பிரம்மத்தையும் அடையலாம். எப்படி நாம் இதை அடையணும் என்பதற்காக அது அந்த முயற்சியிலேயே இருக்கோமோ, அதே போல பரம்பொருளுடைய அனுகிரகத்தை பெறணும் எனக்கூடியதான முயற்சி தீவிரமா நமக்கும் இருக்குமையானால் கொஞ்ச நாளைக்கு நாம் பிரம்மத்தை நிச்சயமாக அடைவோம். அது சந்தேகம் இல்லை. வேதம் சொல்றது துருவம் போன்றதான மகாத்மக்கள்லாம் அடைஞ்சிருக்கா. எத்தனை சடைய சிவனடையார்கள், 63 நாயன்மார்கள்லாம் அவள்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டால எப்படி அந்த பரம்பொருளுடைய அனுகிரகத்தை அடைஞ்சா தபஸ்னால. அப்படிப்பட்டதான ஒரு தபஸ்னால என்ன பண்ணினா, இவ வந்து அந்தந்த ஊரை ஜெயிக்க ஆரம்பிச்சா, அந்த ஊரெல்லாம் அப்படி பறக்க ஆரம்பிச்சது. பறந்துட்டு எங்கேயாவது ஒரு ஒரு கிராமத்துல போய் உட்கார, அந்த கிராமம் முழுக்க நாசமாகாது. இப்படி வந்ததுமே அவளுக்கெல்லாம் தேவதைகளுக்கு நடுங்கி போயிட்டா, பயம் உண்டு. என்ன பண்றது, தேசம் அங்கெங்கே அந்த அன்னைக்கு அழிஞ்சு போறதுன்னா, காலமே பேப்பர் பார்த்தேன்னா இவன் கால இருந்து இவன் பிராணம் விட்டான், அவன் பிராணம் விட்டான், ஒருத்தனை கொண்டு விட்டான். இதே தான் ஒரு காலத்துல பேப்பர்ல 2வது பக்கம், வேதத்துல 2வது பக்கத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா போல. அந்த உத்தியோகம் இருக்கு, இந்த உத்தியோகம் இருக்கு, அது வாங்கோ இது வாங்கோ அப்படின்னு இருக்க வேண்டியது. பேப்பர்ல எங்க பார்த்தாலும் மரணம் நியூஸ் தான் வருது. அபிச்சுரி காலம் மட்டும் இல்ல, அதுல குறைச்சலா போட்டிருக்கான், மீதி இல்ல. எங்க பார்த்தாலும் இவன் லாரி ஏறி 2 பேர் போயிட்டான், ஸ்கூட்டர்ல ரெண்டு பேர் பிராணம் விட்டான். என்ன இதுதான் நியூஸ், வேற நியூஸே கிடைக்கலையா? ஒரு பத்து நாள் அனுப்புற ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பாருங்க, இதே தான் போட்டுட்டு இருக்கான். அப்படி இல்லையே, இப்படி எல்லாம் கிராமம் கிராமமா அழியறதுன்னு பார்த்து தேவதைகிட்ட போய் முறையிட்டு இருந்தாராம். பிரம்மதேவர் பார்த்த பரமேஸ்வர்கிட்ட போய் அழிச்சுன்னு போன. அவ என்ன சொன்னார், இவருக்கு என்ன வரம் கொடுத்துருக்கேள் அப்படின்னு கேட்டார். என்னைக்கு இது வந்து 100 வருஷங்களுக்கு ஒரு தான் இந்த 3 பட்டணங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்குமா, ஒரு லைன்ல. அந்த ஒரு லைன்ல வர்றப்ப ஒரே பாணத்தினால 3 பட்டணத்தையும் எரிக்கணும், அப்பத்தான் அவன் 3 பேர் பிராணம் போகும். எப்படி ஒரு கண்டிஷன் பார்த்தல, 100 வருஷத்துக்கு ஒரு தான் அது ஏதோ கிரகணம் வர்றா போல, கொஞ்ச நாள் ஆனப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தான் கிரகணம் வர்றா போல, 100 வருஷத்துக்கு ஒரு தான் இந்த 3 ஒன்னா சேரும். அது சேர்ந்து அது நேரா வரும் பொழுது ஒரு பானத்தினாலேயே 3 பட்டணத்தை அழிக்கணும், அது போல இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மதேவர் இப்படி வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கொடுத்தாச்சுன்னு பரமேஸ்வரன் சொல்ற. பரமேஸ்வரன் பாக்குறார், சரி இப்ப என்னன்னா பிரம்மதேவர் கொடுத்ததான வாக்க தப்பா பண்ணக்கூடாது, சரி அதையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். என்ன பண்ணினார், சரி இதுக்கு தயார் பண்ற தேரை தயார் பண்ணுங்கன்னு. எதுக்கு, தான் போய் 3 புறங்களை எரிக்க போதே, அவளை 3 பேரையும் தாரகாட்சனையும் கமலாட்சனையும் வித்யுன்மாலி எனக்கூடியதான 3 பேரையும் நான் கொல்வியேன்னு ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தேர் தயார் பண்ணுங்க யுத்தத்துக்குன்னு. அத்தனை தேவதைகளும் யோஜனை பண்ணி இந்த நல்ல காரியத்துக்கு நாமெல்லாம் உபயோகப்படணும் பரமேஸ்வரனுக்கு, ஏன்னா இது எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார், லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கார், ஆகையால் நாமெல்லாம் அவருக்கு சகாயம் பண்ணும் எனக்கூடியதான எண்ணத்துல பூமாதா தேராயிட்டாளாம். சோணியஸ்ய ரதா ரதங்க யுகளம் சந்திரர்க்க பிம்பத்வயம் ரதங்க யுகளம். அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் இருக்கு பார்த்தல, அது சூரியனும் சந்திரனும் 2 சக்கரங்கள் ஆயிட்டாளாம். அந்த பரமேஸ்வரன் ஏறி கொண்டிருக்கக்கூடியதான தேரு பூமியே தேராயிட்டாள், சூரியனும் சந்திரனும் அந்த தேருக்கு 2 சக்கரங்கள் ஆயிட்டாள். கோதண்ட கனகாச்சலா மேரு பர்வதம் இதுக்கு வில்லா போயிட்டுதான். ஹரிரபூத் பாணஹா மகாவிஷ்ணு பார்த்தார், நானும் இதுல சகாயப்படுறேன் அப்படின்னு அவர் ஒரு அம்பா அதுல மாட்டின்றார. ஹரிரபூத் பாணஹா, இந்த தேர் ஓட்டுறதுக்கு ஒரு தேரோட்டி வேணுமே, யாரு தேரோட்டியா இருக்கேன்னர், பிரம்மதேவர் நானே தேரோட்டியா இருக்கேன்னர். ஹரிர விஜிசாரதிஹி தூணீரோ ஜலதிஹி, இந்த அம்பெல்லாம் மிச்சுக்கிறதுக்கு அம்பரா தூணி ஒண்ணு வேணுமோன்னா, அது என்னதுன்னர், சமுத்திரம் நான் அப்படியே மாறிவிடுறேன்ட்டுதான். பாருங்க நல்ல காரியம் நடக்கணும்னா எல்லோரும் நல்லவா சகாயத்துக்கு தானா வர. தூணி ரோஜலதிஹி ஹயா ஸ்ருதிஜயா ஸ்ருதிஜயா, வேதங்களுடைய 4 வேதங்களும் 4 குதிரைகள் ஆயிடுதான். ஹயா ஸ்ருதிஜயா மௌரி புஜங்காதிபா, அவர் வில்லாகத்தானே இருந்தார், அந்த வில்லுக்கு 4 கயராக அவர் ஆதிசேஷன் வந்து விட்டார. இப்படி வந்தது எல்லாமும் ரெடி ஆயிடுது, பரமேஸ்வரன் தேர ஏறி போயிட்டு இருக்கார். எங்க இவ 3 பேரும் கரெக்டா ஒரு லைன்ல இந்த 3 பட்டணங்கள் வருது. வரும்பொழுது என்னன்னா மகாவிஷ்ணு பார்த்தார், என்ன எடுத்து இவர் பிரயோகம் பண்ண போறார், 3 புறத்தையும் எரிப்பேன் நினைச்சார். தஸ்மின் மே ஹதயம் சுகே நரமதாம் சாம்பே பரபிரம்மணி. அந்த சமயம் வந்து 3 பட்டணங்களும் ஒரு லைன்ல வந்தது. பரமேஸ்வரன் என்ன, ஒரு புன்சிரிப்பு சிரிச்சார், அவ்வளவுதான். அந்த சிரிப்புலயே 3 பட்டணங்கள் எரிஞ்சு போயிட்டான். விவகாரம் என்னடா, ஏதோ பெரிய யுத்தம் நடக்கும், 100 வருஷம் யுத்தம் நடக்கும், ஒன்றும் நடக்கலன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சா 3 பட்டணங்களும் எரிஞ்சு போயிட்டுதுன்னு. ஒரு நாளைக்கு கண்ணு திறந்தார், மன்மதனை எரிச்சு விட்டார். இவர் புரிஞ்சிருப்பா வாயை திறந்தார் எரிஞ்சு விட்டார், என்ன பண்ணுவாரோ தெரியாதுங்கிறல வேதமே சொல்றது. அப்படி விவகாரங்கள் அவ்வளவு சக்தி, லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்கு. ஆகையால் தான் அவருக்கு 3 புறங்களை மூலகத்தையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான தீட்சை உள்ளவரையேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன். அதே விதமாக புரஜிதே மூலகத்தையும் ஜெயித்தவர். அதே வழியே 3 புறங்கள்னு 3 பட்டணங்கள்னு பௌராணிக்கமான ஒரு கதை, நடந்த கதை சொன்னேன். ஆனா இப்பொழுதும் அவர் புரஜித்தலையா, அன்னைக்குதான் போயிட்டாரு, அதை முடிச்சு விட்டாச்சேன்னார். இல்ல இல்ல, இப்பொழுதும் உம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 3 சரீரங்கள், எது பூத உடல், அது ஸ்தூல சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்தூல சரீரத்தோட சூக்ஷ்ம சரீரமும் ஒண்ணு இருக்க, அது என்னது, நமக்குள்ள 5 புலன்கள், 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று 19 உருப்படிகள், சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா அப்படின்னு மாண்டூக்கிய உபநிடதம் சொல்றது. இப்படி இந்த 19 உருப்படிகளையும் சேர்த்து, நம்ம உறுப்புகளையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், லிங்க சரீரம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் இந்த பூத உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எனது அறியாமை. எதை கேட்டாலும் பிரம்மன் தெரியுமா தெரியாது, சந்தோஷம் தெரியுமா தெரியாது, எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிற பாருங்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அமாம் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அப்போ அங்க சொன்னாரு, பிரசாந்த சித்தாய ஜிதேந்திரியாய பிரஹீன தோஷாய யதோக்த காரிணே குணான்விதாய அனுகதாய சர்வதா பிரதேயம் ஏதத் சததம் முமுக்ஷவே அப்படின்னு யாருக்கு கொடுக்கணும், இந்த சாஸ்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னாரு. விஷயம் அப்போ கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. அனுபந்த சதுஷ்டயத்துல கிரமப்பிராப்தியா விஷயத்துக்கு வராரு. விஷயம்னா என்ன? விஷயோ ஜீவ பிரம்ம ஐக்கியம் சுத்த சைத்தன்யம் பிரமேயம் தத்ர ஏவ வேதாந்தானாம் தாத்பர்யாத். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம் எதை சொல்றீங்க? ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருந்ததுதான் என்ன ஆகும்? அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஆனா இங்க சுத்த சைத்தன்யம் அப்படிங்கறது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்றத மாத்திரம் இல்லாம சுத்த சைத்தன்யம்னு திருப்பி இன்னொரு வார்த்தையை கொண்டு வராரு. எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா எப்படிப்பட்டது? ஜீவன் என்னது பிரம்மம் என்னது அப்படிங்கிற விசாரத்தை பண்றோம். இந்த இடத்துல சுத்த சைத்தன்யம்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டிய அவசியமே இதுக்கு தான் வர்றது. என்ன விசிஷ்டாத்வைத்திகளோ இல்ல துவைத்திகளோ என்ன சொல்றாங்க? விசிஷ்டாத்வைத்திகளை போனீங்கன்னா ஜீவன் வந்து பிரம்மம் ஆகுது, பிரம்மத்தை அடையுது. சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் முதலிய அஞ்சு வகையான சமாதியை சொல்றாங்க அவங்க. சமாதினா மோட்ச நிலை. அவங்களுக்கு மோட்ச நிலை அஞ்சு வகைப்பட்டது. ஈஸ்வர சாட்சா்காரம் இந்த ஜென்மத்திலேயே உண்டாகும். அந்த அடையப்பட்ட ஈஸ்வர சாட்சா்காரத்தினால ஈஸ்வர வழிபடுறதுனால திருப்பி திருப்பி திருப்பி ஈஸ்வரன் வழிபடுறதுனால அந்த பக்தியினால என்ன ஆறுது? அங்க பகவத்கீதையில சொன்ன மாதிரி மாம் ஏவ சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, என்னையே நீ அந்யதா சரணம் நாஸ்தி, வேற சரணமே இல்லை, அதனால என்னையே மாம் ஏவ சரணம் பிரபத்யே, நீ என்னையே சரணம் அடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படிங்கறதுனால ஈஸ்வரனை பூஜை பண்றது. ஈஸ்வரனை பூஜை பண்ணினா என்ன அதோடைய பலன் அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. விஷ்ணுவை பூஜை பண்றதுனால வைகுண்ட லோகத்துக்கு போவீங்க. வைகுண்டத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா அஞ்சு வகையான சமாதி உண்டாகும், அஞ்சு வகையான மோட்சம். அதுதான் மோட்சம்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. வைகுண்ட லோகத்துக்கு போறதுதான் மோட்சம். அதுக்கு ஈஸ்வர ஆராதனை ஒரு வழி அப்படின்னா தீர்த்தக்ஷேத்திரத்துக்கு போறது, தீர்த்தாடனம் செய்யறதுங்கிறது இன்னொரு வழி. அதனால்தான் 108 திவ்ய தேசங்கள்னு வச்சிருக்காங்க. இந்த 108 திவ்ய தேசம் அப்படிங்கிற கான்செப்டை குடிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய சைவ சித்தாந்தக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் இதே மாதிரி 108 திவ்ய தேசம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டாங்க. சைவ சித்தாந்தத்துல எத்தியப்பி இருந்ததுன்னா கூட 12 ஜோதிர்லிங்கம் துவாதச ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது இருந்தா கூட இந்த மாதிரி 108 திவ்ய தேசம்ங்கிற ஒரு கிரமமானது இருந்தது இல்லை. இப்போ அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே இது இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம், ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சு இன்னொரு விஷயம். அவங்க தேவிக்கு சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் இந்த சக்தி பீடத்தை போய் தர்சனம் பண்ணாலோ இல்ல இந்த ஜோதிர்லிங்கத்தை தர்சனம் பண்ணா சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான பலன் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு மோட்சம் உண்டாகும்னு சொல்லி சொல்லியிருக்கு. 108 திவ்ய தேசத்துல கூட 106 நீங்க போக முடியும். 107, 108 ரெண்டுமே மேலதான் இருக்கு, பார்க்கடலும் வைகுண்டமும். அதுவும் வரும், நீங்க போய் பார்க்க முடியாது. இங்க எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் தான் அங்க போக முடியும். சரி, இது இருக்கு. அங்க போய் அஞ்சு வகையான சமாதி என்னது? ஐக்கியம்ங்கிறது அந்த இடத்துல வருது. அஞ்சு வகையான சமாதி. தூரத்துல இருந்து நீங்க பார்க்கலாம் பகவான. பகவான் அங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு, நீங்க தூரத்தேன்னு பார்க்கலாம். அந்த நடு சீட்ல உட்கார்ந்து இருக்கிற பகவான், அது தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்க சிசிடிவி எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க, அந்த கேமரா டிவி வழியா பாத்துக்கலாம். நீங்க பகவான் எழுந்துக்கிறார், பகவான் உட்கார்றாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் நீங்க பாக்கலாம். இது தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய முதல் வகை. ரெண்டாவது வகை விஐபி சீட்ல முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. எல்லாத்துலயும் தாரதமியம் இருக்கு, விஐபி சீட்ல போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. மூணாவது வகை அவருக்கு சேவை பண்றது, சாபரம் வீசுறது, இந்த மாதிரி சேவை பண்றது. நாலாவது வகை அவருடைய ரூபத்தை தாரணம் பண்ணிட்டு, சங்கர்ஷ்ணர் முதலியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ரூபம் என்ன அப்படின்னு கேட்டா விஷ்ணு மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கும் நாலு கை இருக்கும், அவங்களும் விஷ்ணு மாதிரி அலங்கார பூஷணங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ அவரை மாதிரியே ரூபம் அடையிறது, சாரூபியம். இன்னொன்னு அஞ்சாவது வகைன்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா, விஷ்ணுவுடைய உடம்புலயே ஒரு கிருமியாவோ ஏதாவது ஒரு நீங்க இருக்கலாம், அவருடைய ஆபரணமாவோ இல்ல அவருடைய வயத்துல ஒரு பூச்சியாவோ நீங்க இருக்கலாம். இது அஞ்சாவது வகை. இப்படி அஞ்சு வகையான மோட்சத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. தூரத்துல இருந்து பாக்குறது, பக்கத்துல இருந்து பாக்குறது, அவருக்கு சேவா பண்றது, அவருடைய ரூபத்தை அடைஞ்சிருக்கிறது, அவர் உடம்புலயே ஒரு பாகமா ஒரு ஒரு விஷயமா நிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தான் சொல்றீங்களா நீங்க? ஏன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், இந்த ஜீவனானது அந்த பிரம்மத்தோட சேர்றது அப்படின்ட்டு, இப்படி இல்ல அப்படிங்கறத நிராகரிக்கிறதுக்கு சுத்த சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஐக்கியம் எந்த நிலையில அப்படின்னு சொல்லி சொன்னா, சுத்த சைத்தன்யமான நிலையில எம்பாடிட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட உருவகங்கள்ல இல்ல. நம்மளுடைய இந்த ஜீவன் சொல்லப்படுறது ஜீவ பிராணதாரணே, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தம். ஜீவ அப்படிங்கிற தாத்து, அதுக்கு அர்த்தம் என்னது? பிராணதாரணே, பிராணனை தரிப்பதில் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜீவன் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகப்படுறது. எதுக்கு உனக்கு பிராணன் இருக்கோ அதுக்கு பேரு ஜீவன். அந்த ஜீவனானது இந்த சரீரம், சரீரத்துல வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜீவ ஆத்மா, ஜீவன் சொல்றது அந்த ஆத்மாவை, ஜீவ ஆத்மா அப்படிங்கறது சொல்றது. பிரம்மன்னு சொல்லி சொல்றது பரம ஆத்மா, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் சேர்றதா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சேர்றதான நிலை இருந்ததுன்னா பிரிஞ்சது சேர்ந்ததுன்னா சேர்ந்தது பிரியும். இப்படி ஒரு நிலை இருக்கு இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சது அப்படிங்கிறது தான் கர்மம், அது ஒன்னா இருக்கிறது தான் இயல்பு, பிரிஞ்சதுங்கிறது கர்மம், அந்த கர்மமானது அனித்தியமா இருக்கு, அது திருப்பி சேருது அப்படின்னா சேர்ந்தது திருப்பி பிரியாதுங்கிறதுக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? சேர்ந்தது திருப்பியும் பிரியாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் இருக்கு. அதனால இந்த குழப்பத்தெல்லாம் தீக்கிறதுக்கு அந்த ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ, அந்த ஆதாரத்தை அடையிறது தான் இங்க விஷயம். அந்த ஆதாரத்தை குறிச்ச விசாரம் தான் இங்க விஷயம். ஜீவன்கிறது என்னது, ஈஸ்வரன் அப்படிங்கிறது என்னது? ஜீவன்கிறது அவித்யா உபகித சைத்தன்யம் இல்ல அவித்யாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லுவான். இது அத்வைத அத்வைத விசாரத்துல, அத்வைத வழியில நம்ம சொல்ற விஷயம். ஜீவன்னா என்னது? அவித்யா அவச்சின்ன சைத்தன்யம். அவித்யா அவச்சின்னம், அவச்சின்னம்னா கூடிய அப்படின்னு அர்த்தம். அவித்யா கூடிய சைத்தன்யம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது மாயா அவச்சின்ன சைத்தன்யம். சொல்றதுக்கு என்னவோ, இது அவித்தியினால வரையறுக்கப்பட்டது, அது மாயினால வரையறுக்கப்பட்டது அப்படின்னு இந்த மாதிரியான பேதமானது இருந்தாலும் கூட, மாயி அவித்தை அப்படிங்கிறது ரெண்டு வேறு விஷயம் இல்ல, ஒரே விஷயத்தோட ரெண்டு வேறு நிலைகள்னு எடுத்துக்கலாம். என்ன மேக்சிமம் அவ்வளவு தூரம் தான் போக முடியணுமோ, ஒரே விஷயத்தோட ரெண்டு வேறு நிலைகள். சுத்த சத்துவ பிரதானமா இருக்கிறது மாயை, சுத்த சத்துவம், சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல சத்துவ குணங்கள் ஓங்கி இருக்கிறதா இருக்கிறது. சுத்த சத்துவம்னு சொல்லி சொல்லும் போது சத்துவம் முழுமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. 100% பியூர் அப்படின்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 100% பியூர் நம்ம ஊர்ல இருக்கிற நெய் தான் கிடைக்கும் நமக்கு, யூபியில கிடைக்கிற நெய். எப்படி நெய்? சுத்த காய்கா கீ, காய்கா சுத்த கீன்னு எழுத மாட்டான். மாடுடைய மாட்டினுடைய பசுமாட்டினுடைய தூய்மையான நெய் அப்படின்னு எழுத மாட்டான், தூய்மையான மாட்டினுடைய நெய் அப்படின்னு எழுதுவான். அப்போ நம்ம ஊர்ல நெய் தான் அந்த மாதிரி கிடைக்கும், சுத்தமா உங்களுக்கு எங்கேயுமே சுத்த சத்துவம் கிடைக்காது. சத்துவம் ரஜஸ்தமோஸ் அப்படின்ற குணமானது ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர முழுமையா எங்கேயுமே இருக்க முடியாது, ஒரே குணமா. அப்படி சத்துவமானது ஓங்கி இருக்கிற நிலைக்கு பேரு மாயா, ரஜசானது ஓங்கி அவித்யானது ஓங்கி சத்துவம் கொஞ்சம் அடங்கி இருக்கிற நிலைக்கு பேரு அவித்யா. இப்படின்னு பேரத்தை பார்க்கலாம், அவ்வளவுதான், அதுவும் மேக்சிமம். ஏன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் பேதம் இல்ல, அவித்யாவுக்கும் மாயாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லியாச்சு. பேதத்தை ஒத்துண்டா கூட பேதமானது விஷயத்துல இல்ல, விஷயத்தினுடைய இருப்புல அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆனா உண்மையா சித்தாந்த நிலையிலிருந்து பார்க்கும் போது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் ஒருத்தரத்தும் ஒரு ஒரு மாதிரி ஒத்துக்கிற விஷயத்த சொல்றது. இதெல்லாம் ஒவ்வொரு பிரக்ரியா வேதாந்தத்துல ஒருத்தரத்தரும் ஒரு ஒரு பிரக்ரியா சொல்றேன். எல்லா பிரக்ரியாவையும் நான் இதுல கொண்டு வரேன். கூடுமான மட்டும் எத்தனை பிரக்ரியா, எத்தனை பிரக்ரியானா வகைகள், எத்தனை வகைகள் இந்த வேதாந்த விசாரத்துல நடக்கிறதோ அத்தனையும் கொண்டு வர பாக்குறேன். மூணாவது இதுதான் சித்தாந்தமா எடுத்துக்க முடியும். என்னன்னா மாயையும் அவித்தியும் வேற வேற இல்ல. அந்த மாயையோ இல்ல அவித்தையோ என்ன சொன்னீங்கனாலோ அது அந்த ஒரு ஜீவனோடது. அந்த ஒரு ஜீவனுடைய கற்பனையினாலதான் இந்த ஜெகத்தே சிருஷ்டி ஆயிருக்கு. அந்த ஜீவனுக்கு எப்ப அந்த கற்பனையானது போகிறதோ இந்த ஜெகத்தானது அவருடைய போய் அடங்கிடும் அப்படின்ட்டு. இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எப்படி ஒரு ஜீவன் இத்தனை சிருஷ்டியை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய கனவுல நாம பண்ற சிருஷ்டி. கனவுலகத்துல பல விஷயத்த பாக்குறோம். கனவுலகத்துல அதிகாரியா இருக்கிறதும் நாம, வாத்தியாரா இருக்கிறதும் நாம, சிஷ்யனா இருக்கிறதும் நாம, இப்படி எல்லா நிலையிலையும், பெரிய நிலையிலிருந்து சின்ன நிலையில வரைக்கும் எல்லாமே நாமளாவே இருக்கும். அந்த கனவு காண்றவர் கனவுல இருந்து விழுத்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, கனவு அவருடைய முடிஞ்சு போயிருது. அந்த மாதிரியா நம்மளுடைய அறியாமையானது இந்த சிருஷ்டிய உண்டு பண்ணிருக்கு. அந்த சிருஷ்டியானது நம்மளுடைய அறியாமையோடையே முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒன்னு ஒன்னு பார்ப்போம். அப்போ அந்த சுத்த சைத்தன்யமானது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் பிரம்மம்னு சொல்றது. அந்த பிரம்மமானது என்னது இங்க, அதுதான் பிரமேயம். பிரமேயம்னா விஷயம் அப்படின்னு அர்த்தம். பிரமேயம்னா என்ன, அறிபடு பொருள். அதுதான் விஷயம் இங்க. சரி, ஏன் அதை எதுக்கு நீங்க இங்க பேசணும், அது எதுக்கு நீங்க பிரமேயமா எடுத்துக்கணும், ஈஸ்வரனை பத்தி பேசலாமே, நல்ல விஷயம் இல்ல அப்படின்னீங்கன்னா அதுக்கு சொல்றாரு, தத்ர ஏவ வேதாந்தானம் தாத்பர்யாது. அது எதுக்கு நான் விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னா, அதுலத்தான் அந்த விஷயத்துலத்தான் எல்லா வகையான வேதாந்த வாக்கியமும் தாத்பரியத்தை உடையதா இருக்கு. அதை சொல்றதுக்குத்தான் வேதாந்த வாக்கியமே இருக்கு. அதை சொல்றதுல நிரூபி அதை நிலைப்பட்டதாதான் வேதாந்த வாக்கியமானது இருக்கு. அதனால சரி, இப்போ அதிகாரி என்னன்னு பார்த்தாச்சு, விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு, அடுத்தது கிரமமா சம்பந்தம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. சம்பந்தஸ்து த்வைக்ய பிரமேயஸ்ய தத் பிரதிபாதிக தத் பிரதிபாதக உபனிஷத் பிரபாணஸ்ய ச போத்ய போதக பாவக. சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சம்பந்தம் பல நிலையில இருக்க முடியும். எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தத்தும் கிரந்தத்துக்கும், இந்த கிரந்தம் இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கும் புஸ்தகம் சொல்ற விஷயத்துக்கும், அந்த விஷயத்துக்கும் விஷயத்தோட தத்துவத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் இந்த புஸ்தகத்துக்கும், அந்த தத்துவத்துக்கும் எனக்கும்னு பல வகையான நிலையில சம்பந்தமானது பார்க்க முடியும் நம்ம. ஆனா இந்த மாதிரி விசாரத்துல எல்லாம் போகாம நேரடியா ஒரே ஒரு சம்பந்தத்தான் சொல்றாரு, போத்திய போதக பாவ சம்பந்தம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம படிக்க போறோம் இந்த கிரந்தத்தை, இந்த கிரந்தமும் அந்த விஷயமும் என்ன சம்பந்தத்துல இருக்க முடியும் அப்படின்னா, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்ய, தது ஐக்கிய பிரமேயஸ்யனா மேல சொல்லப்பட்ட ஜீவ பிரம்ம ஐக்கிய பிரமேயஸ்ய, ஜீவனும் பிரம்மமும் வேறுபாட்டது அல்ல அப்படிங்கறது பிரமேயம். அந்த பிரமேயத்தோட தத் பிரதிபாதக உபனிஷத் பிரமாணஸ்ய, பிரமேயமான அறிபடு பொருளுக்கும் அதை நிரூபிப்பதான தத் பிரதிபாதக பிராதிபதிக்கும் வருது, தத் பிரதிபாதக அதை நிரூபிக்கிறதான உபனிஷத் பிரமாணச்ச, உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்துக்கும். ஏற்கனவே முதல் வாக்கியத்தை அங்க விசாரம் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, சாரீரக மீமாம்சா சாரீரக சாஸ்திரம் முதலியதும் தத் உபகாரிணிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன, உபகாரிணி உதவி புரியுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இங்க சொல்லப்படுற விஷயம் என்னது, உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு. அது எது, உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அப்படின்னு ஆரம்பிச்சார். உபனிஷத் பிரமாணம் அப்படிங்கறதுனால அந்த உபனிஷத்துனால, உபனிஷத்துங்கிற பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுறதா இருக்கிற எந்த விஷயமோ, அந்த உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கும் அந்த பிரமாணத்தினால நிரூபிக்கப்படுற விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை இங்க சொல்றாரு, போத்திய போதக பாவ சம்பந்த அப்படின்ட்டு. அது போத்தியம் அறிபடும் விஷயம், போதகம் இது அறிபடும் முறை, இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் போத்திய போதக பாவ சம்பந்தம், அறிபடு பொருள் அறிபடு முறை சம்பந்தம் அப்படிங்கிறது. சரி, பிரயோஜனம் என்ன, ஏன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு நியாயம். இது சாஸ்திரத்தை சொல்றது எல்லா இடத்தையும் திருப்பி திருப்பி இதை கேட்போம். பிரயோஜனம் இல்லாம மந்த புத்தி உள்ளவங்க கூட ஒரு விஷயத்துல ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுனால, நாம மந்த புத்தி இல்லாததுங்க அப்படின்னு இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்தி செஞ்சதுனாலேயே நிரூபிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால, பிரயோஜனம் தூ தன் ஐக்கிய பிரமேயகத அஜான நிவர்த்தி ಸ್ವಸ್ವರೂಪ ಆನಂದ ಅವಾಪ್ತಿಶ್ಚ ತರತಿ ಶೋಕವಾತ್ಮವಿತ್ ಇತಿ ಇತ್ಯಾದಿ ಶ್ರುತೇ ಬ್ರಹ್ಮ ವೇದ ಬ್ರಹ್ಮೈವ ಭವತಿ ಇತ್ಯಾದಿ ಶ್ರುತೇಶ್ಚ ಪ್ರಯೋಜನಂ ತು ಪ್ರಯೋಜನಂ என்ன அப்படினு கேட்டா மோட்சம் தான் பரம பிரயோஜனம் அதுதான் பரம புருஷார்த்தம் அந்த பரம புருஷார்த்தம் தான் பரம பிரயோஜனம் அந்த பரம பிரயோஜனம் தான் இதோட பிரயோஜனம் பரம புருஷார்த்தம்னு சொல்றது எதுக்கு புருஷேன அர்ச்சதே பிரார்த்தியதே இதி புருஷார்த்த புருஷனால் அடையப்படுறதுக்கு விரும்பப்படுவதான ஒரு விஷயத்துக்கு பேர் புருஷார்த்தம்னு சொல்றது தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் புருஷார்த்தம்னு சொல்லப்படுறது அது அதுல இந்த பரம புருஷார்த்தமான மோட்சம் சொல்லப்படுற இந்த வீடானது எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படிங்கிற காரணத்தினால அதுதான் இங்க பிரயோஜனமா வச்சிருக்கோம் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதோட பிரயோஜனம் என்ன அதை அடையறதான் அந்த மோட்சத்தை அடையறதான் அந்த வீட்டு பேர் அடையறதான் அது எப்படி அப்படின்னு கேட்டா தத் ஐக்கிய பிரமாணகத அஜ்ஞான நிவர்த்தி அந்த தத் ஐக்கிய தத் ஐக்கியன்னா ஜீவபிரம ஐக்கியன்னு புரிஞ்சுக்கணும் ஜீவபிரம ஐக்கியத்தினால ஜீவபிரம ஐக்கியம்ங்கிறது அந்த பரமாத்மா அந்த பரபிரம்ம அந்த பிரமேயத்தினால பிரமேயகத அஜ்ஞான நிவர்த்தி அந்த பிரமேயத்துக்கு மேல பிரமேயகத அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞான நிவர்த்தி அந்த பிரமேய விஷயத்துல இருக்கிற அறியாமையை நீங்குவது அஜ்ஞானம்ங்கிறது அறியாமை அஜ்ஞானம்னு சொல்லுங்க அவித்யான்னு சொல்லுங்க மாயான்னு சொல்லுங்க ஒரு வித்தியாசமும் இல்லை பரியாய சொற்கள்னு சொல்லப்படுற ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் இதெல்லாம் தமக சக்தி மாயா அவித்யா அஜ்ஞானம் இது எல்லாம் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படி அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞானமானது நீங்கிறது தான் அந்த பிரமேயத்துல இருக்கிற அஜ்ஞானமானது நீங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஆனா மத்த சாஸ்திரக்காரங்கள் எல்லாம் சொல்ற விஷயத்த நம்மளும் சொல்லணுமேனு சொல்லி அடுத்தது சொல்றாரு என்னது சொரூப ஸ்வஸ்வரூப ஆனந்த அபாப்திச்ச தன்னுடைய சொரூபத்தினுடைய ஆனந்தத்தை அடையதலும் கூட இங்க பரம பிரயோஜனம் அப்படின்ட்டு ஏன் இதை சொல்லணும் உண்மையாவே அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா என்னில் இருக்கிற நான் அப்படிங்கிற இந்த ஆத்மால இருக்கிற அறியாமையினாலதான் இந்த ஜெகத்தானது நமக்கு தோன்றது இந்த விவகாரம் எல்லாம் நடக்கிறது அந்த அறியாமை நீங்கிறது தான் பிரயோஜனமே சாஸ்திரத்தோடது அந்த அறியாமையை நீக்கிறது தான் சாஸ்திரத்துடைய வேலை அந்த அறியாம சாஸ்திரத்தினால நீங்கி போயாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இந்த வரையறுக்கப்பட்ட நிலையிலிருந்து வரையறுக்கப்படாத நிலையில என்னுடைய உண்மையான சுரூபத்துல நிலைப்படுவேன் வரையறுக்கப்பட்ட நிலைங்கிறது பொய் தோற்றம் அந்த பொய் தோற்றமானது போயிடுறது எப்படி பானை அப்படிங்கிறது பானைக்குள்ள ஆகாசம் சொல்லப்படுற பானைக்குள்ள ஆகாசம் கட ஆகாசம் அப்படிமா கட ஆகாசம் கடாகாசம் பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் அந்த பானை இல்ல பானைக்குள்ள வேண்டாம் அந்த மட ஆகாசம் இந்த ரூம்குள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு பேரு மட ஆகாசம் பானைக்குள்ளன்னு சொல்லி சொல்லும் போது அதுல ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியும் பஞ்சதசிக்காரர் இப்படிதான் கொண்டு வரார் பானைக்குள்ள கட ஆகாசம் இருக்கு அந்த பானைக்குள்ள தண்ணீர் ஒப்பிட்டீங்கன்னா அந்த ஆகாசம் வெளியில வந்தாச்சு இப்ப என்ன இருக்கு அந்த தண்ணியில பிரதிபலிக்கிற ஆகாசம் இருக்கு அதுக்கு பேரு ஜல ஆகாசம் ஜலம்னா தண்ணி நீரு அதுல பிரதிபலிக்கிற அதுல எதிரொலிக்கிற அதுல பிரதிபிம்பமா இருக்கிற ஆகாசத்துக்கு பேரு ஜல ஆகாசம் பானை ஆகாசம் பானையில பிரதிபலிக்கிற ஆகாசம் அதே மாதிரி இது வந்து இது உதாரணம் உதாரிக்கப்பட்டது ரெண்டுமே அது சம்பந்தம் உள்ளது அதனாலதான் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கூட சொல்றோம் அதே மாதிரி வெளியில இருக்கிற ஆகாசம் பறந்து விரிஞ்சிருக்கிற வியாபிச்சிருக்கிற ஆகாசம் அந்த ஆகாசம் அதுக்கு பேரு மகா ஆகாசம்னு சொல்லி சொல்றது ஆகாசம் சொல்லுங்க மகா ஆகாசம் சொல்லுங்க ஒண்ணு வித்தியாசம் மகா ஆகாசம் அந்த மகா ஆகாசமானது மேகத்துல பிரதிபலிக்கிறது மேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீர் கொண்டு போறது நீர் தாங்கி இருக்கிறது நீர் தாங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நீர்ல பிரதிபிம்பமானது கண்டிப்பா உண்டாகும் இங்க தண்ணியில பானையில வச்சிருக்கிற தண்ணியில பிரதிபிம்பம் உண்டாற மாதிரி அந்த மேகத்துல இருக்கிற தண்ணியிலையும் பிரதிபிம்பம் உண்டாகும் அது எதோட பிரதிபிம்பம் இருக்கும் அதுக்கு மேல இருக்கிற ஆகாயத்தோட பிரதிபிம்பம் இருக்கும் ஆகாயம் தான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு அந்த ஆகாய அந்த அந்த மேகத்துக்கு மேலேயும் இருக்கு அதனால அந்த ஆகாயம் அப்ராகாசம் இல்ல மேக ஆகாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நாலு வகையில பிரிக்கிறார் பஞ்சதசிக்காரர் அதாவது கூட்டஸ்த சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யமானது பானை ஆகாசம் மாதிரி வரையறுக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு வரையறுக்கப்பட்டது இல்ல வரையறுக்கப்பட்ட மாதிரி ஆகாசம் பானையில வரையறுக்கப்பட்டதா இருக்கு பானையில வரையறுக்க முடியாது பானை அப்படிங்கிற ஒரு உபாதி ஒரு வரையறையினால வரையறுக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அடைகிறது அப்படி இருக்கிறது என்னது கூட்டஸ்த சைத்தன்யம் அந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தோட பிரதிபிம்பமா இருக்கிறது ஜீவன். இது பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சுட்டு பேசுறது. அதே மாதிரி மகாகாசம் அப்படிங்கிறது பிரம்மம், அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமா இருக்கிறது மேகாகாசத்துல, அந்த மேகாகாசம் அப்படிங்கிறது ஈஸ்வரன். கூட்டஸ்த சைத்தன்யம் ஜீவன், பிரம்மம் ஈஸ்வரன், இப்படி நாலு நிலையில பிரிக்கிறாரு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா. இத எல்லா மகாத்மாக்களும் இந்த சித்தாந்தத்தை இந்த மாதிரி முறையில ஏத்துக்கிறாங்க. அப்படி இந்த தத் அஜானகத, அப்படி இந்த ஈஸ்வரன் இந்த பானையை எப்படி இந்த பானையை உடைச்சிட்டோம்னா பானையில இருக்க ஆகாயம் எங்க போச்சு, ஆகாசம் அந்த மகா ஆகாசத்தோட கலந்துருது. இன்னைக்குமே பிரிஞ்சதா இல்ல, பிரிச்சது மாதிரி ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தின்றது இந்த பானையினால. அந்த பானை உடைஞ்சதுனால, உபாதி வரையறை உடைஞ்சதுனால, வரையறை இல்லாததான மகாகாசத்தோட கலந்துருது. இந்த மாதிரி கலப்பது போன்ற கலப்பத்தான் ஐக்கியம்னு சொல்லிக்கிறாங்க. ஐக்கியம்னு சொல்றது எங்க என்னது, இந்த மாதிரி கலந்த மாதிரி கலந்தது. கலந்ததுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது எப்பவுமே அதோட ஒன்னாதான் இருந்தது. இப்போ பிரிவுனால இந்த பானை அப்படிங்கிற ஒரு வரையறையினால அது பிரிஞ்ச மாதிரி தோணித்து, அந்த வரையறையும் எடுத்துட்டோன்ன அது கலந்த மாதிரி ஆயாச்சு. அப்படித்தான் இங்கேயும் பிரமேயமானது ஜீவன் அப்படிங்கிற இந்த ஜீவன் அப்படிங்கிற இந்த வரையறையை வச்சுண்டு, இந்த சரீரம் இந்திரியம் முதலிய வரையறையை வச்சுண்டு, நான் ஜீவன், நான் வரையறுக்கப்பட்டவன்கிற புத்தியானது இருக்கு. இது அறியாமையினால தோன்றது. இந்த அறியாமையானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா நிவிருத்தி அப்படின்னா நீக்கம். இந்த அறியாமையுடைய நிவர்த்தியானது நீக்கமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாருது, இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்ல அப்படிங்கிறது. ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐக்கியம்னு சொல்லி சொன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம். சாஸ்திரம் என்ன போதிக்கிறது நமக்கு, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் பிரமேய விஷயம். ஜீவ பிரம்ம ஐக்கியம்னா ஜீவனும் பிரம்மமும் சேருவது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க. ஜீவமும் பிரம்மமும் பிரிவல்லாதது அப்படிங்கறத போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். ஜீவனும் பிரம்மனும் சேர்றத இல்ல, சேர்றதுன்னு சொல்லி சொன்னா பிரியறது அப்படின்னு ஆயிடும் பின்னாடி. இந்த மாதிரி சந்தேகமே வரக்கூடாது. எப்பவுமே வேதாந்தத்துல பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜீவனும் பிரம்மனும் பிரிவல்லாதது அப்படிங்கிற போதிக்கிறது, அந்த பிரிவு என்னது, அறியாமை. அந்த அறியாமையை நீக்கிறதுனால போதிக்கிறது நமக்கு சாஸ்திரம். அறியாமையை நீக்கி நீயும் அதுவும் வேறல்லாதவன், பிரிவல்லாதவன், பாகுபாடு அல்லாதவன், பகுப்பல்லாதவன் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துறது. அப்படிப்பட்டதுதான் இங்க பரம பிரயோஜனம். இந்த பரம பிரயோஜனத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிரம்மம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அக்ஷிலாதாரம் ஆசிரியே பீட்ட சித்தையே அப்படிங்கும் போது சொன்னார். என்ன சொன்னாரு, அகண்டம் அந்த ஈஸ்வரன் அந்த பரமாத்மா, சத்து சித்து ஆனந்தம் சொரூப லட்சணம்னு சொன்னாங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணத்தை சொல்றது. ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு லட்சணம். சத்தியம்ங்கிறது ஒரு லட்சணம், ஞானம்ங்கிறது ஒரு லட்சணம், அனந்தம்ங்கிறது ஒரு லட்சணம். சத்து சித்து ஆனந்தம் மூணுமே ஒரே ஒரு லட்சணம் இல்ல, மூணும் தனித்தனியா லட்சணம், வேற வேற லட்சணம், சொரூப லட்சணம். அதோடைய சொரூபத்தை வேற வேற நிலையில இருந்து பார்க்கணும். அப்படி மூணுமே அதனுடைய லட்சணம் தான். அதனுடைய சொரூபமே எப்படிப்பட்டது, ஆனந்தம், ஆனந்த சுரூபம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அறியாமையானது நீங்க எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அறியாமையினாலதான் என்ன ஆறுது, சம்சாரம் உண்டாருது. சம்சாரத்தினாலதான் பிரச்சனைகள் ஆனது இருக்கு. இந்த பிரச்சனைகள் அவித்யா காம கர்ம, இதுதான் கிரமம். பகவான் பாஷ்யக்காரர் எல்லா இடத்துலயும் பாஷ்யத்துல உபயோகம் பண்ணுவார். அவித்யா காம கர்ம, அவித்யா காம கர்ம, அவித்தியும் காமையும் காமமும் கர்மமும் அப்படின்பா. அதுக்கு அர்த்தம் சொல்றது அவித்தியும் காமமும் கர்மமும் அப்படின்ட்டு. அவித்தையினால் உண்டாகக்கூடியது காமம், அறியாமையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது காரண காரியமா சொல்லியிருக்கு. அவித்தையினால உண்டாடுறது காமம், காமத்தினால உண்டாடுறது கர்மம். அது எப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்க, இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவருத்திக்கு காரணம் என்னது, பிரவருத்தியோட கிரமம் என்னது, ஞான இச்சா பிரவருத்தி சொன்னோம். ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி சொன்னோம். அவித்தைங்கிறது என்னது, ஞானத்தினுடைய ஒரு ஒரு எதிர்பதம் தான், வேறு தோற்றம் தான். பொய்யான தோற்றம்னாலும் ஒரு தப்பான ஞானம் தான், அது தவறான ஞானம். அதனால்தான் பிரமாணம் சொல்லும் போது சரியான ஞானம் அடைய, சரியான ஞானத்தை அடையும் கருவின் சரியான ஞானம்ங்கிற வார்த்தையை சேர்க்க சொன்னோம். அதனால அங்க ஞானம், அது அவித்யாங்கிறது அஜானம். அந்த ஞானத்தினால, அஜானத்தினால நீங்க என்ன பண்றீங்க, காமத்தை அடையிறீங்க. இச்சா காமம் ரெண்டுமே வேற வேற இல்ல, பரியாய சொற்கள் தான். அதனால கர்மம், கர்மம்னா என்ன, பிரவர்த்தி. அப்போ அவித்யானால காமம், காமத்தினால கர்மம்ங்கிறதுதான் சம்சாரமே. இந்த சம்சாரமானது போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? காமம் கர்மம் ரெண்டுமே போறது அவித்தியை போறதுனால. எது காரணமோ அந்த காரணமானது போயாச்சு அப்படின்னா காரியமானது நிலைப்பட முடியாது. பானை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, அந்த பானைங்கிற பொருள்ல இருக்கிற காரணம் என்னது? களிமண். அந்த களிமண்ணை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, பானையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, பானை இருக்க முடியுமாங்க? அந்த மாதிரி அந்த காரணமானதை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேர் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மரம் நிலைப்படாது. அந்த மாதிரி காரணம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா காரியமானது நிலைப்படாது. அதனால இந்த அஜ்ஞானங்கிற காரியமானது நீங்கிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா சொரூபம் தான் நிக்கும், சொரூபத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த சொரூபம் எப்படிப்பட்டது, பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லியாச்சு. அதனுடைய சொரூபமே ஆனந்த சொரூபம் தான். அதனால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எதிராளி என்ன நினைச்சுன்றான் அப்படின்னா, எதிராளினா மத்த வாதிகள், அவங்க என்ன நினைச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானமானது என்னத்தை பண்றது, அஜ்ஞானத்தை நீக்கிறது. அஜ்ஞானத்தை நீங்கிறது, அஜ்ஞானம் நீங்கிறதுனால என்ன ஆறுது, துன்பமானது ஒழிகிறது, துன்பம் நீங்கிறது. துன்பம் நீங்கிறது அப்படிங்கிறது தான் பலன். ஏன்னா சாங்கியவாதிகள் என்ன சொல்றாங்க, சாங்கியத்துடைய அடிப்படை ஆதாரமே முதல் ஸ்லோகத்திலேயே அவங்க சொல்றது, துக்கத்ரய அபிகாதா ஜிக்யாசா தத் அபகாதகே ஹேதௌ திருஷ்டே சா பார்த்தா சேத் நைகாந்த அத்யந்ததோ பாவாத் அப்படிங்கிறாங்க. துக்கத்ரய அபிகாதா ஜிக்யாசா, துக்கத்ரய அப்படின்னா மூன்று துன்பங்கள், அபிகாதா சூழ்ந்ததால் பிடித்து கொண்டதால் பீடிக்கின்றதால் என்ன உண்டாருது, ஜிக்யாசா ஆசையானது உண்டாருது அறியறதுக்கு. எதை அறியறதுக்கு, தது அபகாதகே ஹேதௌ, அதை அபகாதகம்னு சொல்லி சொன்னா அழிப்பதற்கான ஹேதௌ காரணத்தில், அந்த மூன்று துன்பங்களையும் அழிப்பதற்கான காரணத்தில், திருஷ்டேசா அபார்த்தா சேத், பார்ப்பதினால் பார்க்கப்படும் முறையினால் அதாவது பிரத்யக்ஷமான வழியினால, சா அபார்த்தா சேத் அது நீங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, நைக்காந்தத்தோ அத்தியந்தத்தோ அபாவாத், எனக்கு ஜுரம் இருக்கு, ஜுரம் இருக்கு, என்ன பண்ணிண்டா, மாத்திரை சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டவன போயிடுதா ஜுரம், போறது இல்ல, ஜுரம் இருக்கத்தான் இருக்கு, நாளைக்கு திருப்பியும் ஜுரம் வர்றது, இப்ப என்ன பண்ணுவீங்க, திருப்பி மாத்திரை சாப்பிட்டு. அப்போ இந்த ஜுரம் சரி, இந்த ரெண்டு மாத்திரை சாப்பிட்டதுனால ஒரு கோர்ஸ் எடுத்துட்டதுனால ஜுரம் போயாச்சு, வாழ்க்கையிலே ஜுரம் வராதுன்னு சொல்ல முடியுமா, திருப்பியும் ஒரு ஜுரம். அதனால முழுமையா நீங்கிறது இல்ல திருஷ்ட பிரயோஜனத்தை நம்ம பார்க்கக்கூடிய வழிகள்ல, திருப்பியும் அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ திருப்பி வேற எப்போ வருது ஜுரமானது. இந்த மாதிரி பார்க்கப்படுற வழியினால துன்பமானது நீங்கிறது இல்ல, அதனால வேற வழிய தேடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதாரம் என்ன, மூன்று துன்பங்களையும் அழிப்பதுதான் ஆதாரம். இவங்க மாத்திரம் இல்ல, நைய்யாயிக்கர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான அஞ்சு வகையான காரணங்களையும் இது உத்தரோத்தர கபாயே தலப்பவர்க அப்படின்னு, ஒன்னொன்னுத்தையும் அழிச்சோம்னா அபவர்க்கமானது மோட்சமானது உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய சித்தாந்தம் என்ன சொல்றது, மோட்சம்னு சொல்லி சொன்னா துன்பம் நீங்குதல் அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது தான் சுகம் அப்படின்ட்டு. ஆனா தாத்திகர்கள் ஒரு வகைப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, துன்பம் நீங்கிறது சுகம்னு சொல்ல முடியாது, எனக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துல இருக்கு, ஆனந்தமும் இல்லாம துன்பமும் இல்லாத ஒரு நிலை. எனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னா துன்பம் இல்லை அவ்வளவுதான், ஆனந்தம் வந்திருக்குன்னு இல்லை. எனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் துன்பமா இருக்கேன் அப்படிங்கிறது இல்ல. அப்படி இந்த ரெண்டும் எதிர்ப்புதிரும்புதிரமா இல்லாததுனால நீங்க வந்து ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. துன்பம் நீங்கிட்டது அப்படிங்கறதுனால அவித்யா நீங்கிறதுனா துன்பம் நீங்கியாச்சு, அவித்தி காரணமா தான் துன்பம் உண்டாது, அவித்தி நீங்கிறதுனால துன்பம் நீங்கியாச்சு, அதனால துன்பம் நீங்கியாச்சு தானே தவிர ஆனந்தம் அடையல அப்படின்ற சந்தேகம் வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை நீக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, ஆனந்த அவாப்திஷ்ச, ஆனந்த அவாப்திஷ்சன்னு சொல்லல அவரு, ஆனந்தத்தை அடைதலும் மோட்சம்னு சொல்லி சொல்லல. ஏன்னா ஆனந்தத்தை அடையிறது மோட்சம்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், திருப்பியும் ஆனந்தம் விட்டு போயிடும் உங்களை விட்டு, திருப்பி மோட்சமானது அனித்தியம் ஆயிடும். அதனால ஸ்வஸ்வரூப அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, தன்னுடைய இயல்பான ஆனந்தத்தை அடையிறது, இயல்பான ஆனந்தத்தை அடையிறதுன்னு சொல்லி சொல்றது அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான், உண்மையாவே இல்லை. ஏன், இயல்பான ஆனந்தம் இருக்கிறத அடைய முடியாது, எப்படி மோட்சத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி முதல் கிளாஸ்லயே சொன்னோமோ, அதை அடையிறதுங்கிறது கழுத்துல போட்ட மாலைய காணா போக்கிட்ட மாதிரி நம்ம நினைச்சுட்டு தேடுறதுனால அடைஞ்சது மாதிரி அடைவு, அந்த மாதிரிதான் இங்கேயும் சொரூப ஆனந்தத்தை அடைதல் அப்படிங்கிறது அடைந்த மாதிரி ஒரு அடைவு, அது எதிராளிக்கு சொல்ற ஒரு பதில், சும்மா இந்தா இதுவும் வச்சுக்கோப்பா போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றது. உண்மையாவே இங்க ஆனந்தத்தை அடையிறது அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய சொருப்பமே ஆனந்தம் தான். அதனாலதான் ரெண்டு வகையான பதிலையும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அஜ்ஞானம் நீங்கிறதுங்கிறது மாத்திரம் சொன்னா படிக்கிறவனுக்கு, ஏன்னா அதிகாரிக்கு வந்து இன்னும் முழுமையான அங்கு சொல்லப்பட்ட சமதமாதி சட்க சம்பத்தின ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஸ்ரத்தாவானது வரல. அவனுக்கு ஸ்ரத்தாவானது வரணும் அப்படிங்கறதா என்ன பண்ணணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது சொல்லணும். என்னடா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த சந்தோஷம் இதுல இருக்குடா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அப்படின்னா சரி, அஜ்ஞானம் இருந்துட்டு போறதே, ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, வாக்கியம் இருக்கு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிமா, அறியாமை ஆனந்தம். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆனந்தம். எப்படின்னு கேட்டா, ஷோ நல்ல வேலை நான் இதை படிக்கல அப்படிமா, நல்ல வேலை இதை படிக்கல அப்படிமா. இதுல சில பேர் பெருமையா வர சொல்லிப்பாங்க, என்ன இப்படிப்பட்டதுதான் இந்த ஞானம்னு சொல்லி சொன்னா, இந்த ஞானம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கன்ஃபியூஷன், இதெல்லாம் பிரச்சனை. நம்ம வந்து புதுசா வரவன்னு சொல்லல, நீ வேற எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் தப்புன்னு சொல்றோம், வேற எதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கியோ அது தப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா மனுஷனுக்கு, அதாவது மேல சொல்லப்பட்ட பிரசாந்த சித்தாய் ஜிதேந்திரியாய இந்த வாக்கியத்தை எல்லாம் லட்சணமா எடுத்துருந்தோம், குறிப்பா எடுத்துருந்தோம். இது சாதகனுடைய சிஷியனுடைய தகுதிகள், அது உபதேசாஸ்திரியில் சொல்லப்பட்ட வாக்கியம் என்னது, சிஷியனுடைய தகுதிகள் அது. இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் சாஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் என்ன, பாகுபாடு படுத்துறது சாஸ்திரம் அப்படித்தானே அப்படின்றது அர்த்தம் இல்ல. ஏன்னா பாகுபாடு படுத்துறது அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய குற்றம். பாகுபாடு படுத்துறது என்ன தீண்டாதவன்னு சொல்றது, இன்னொருத்தனை அப்படி சொல்றது இப்படி சொல்றது, அப்படி இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் இந்த சாஸ்திரத்தோட பிரயோஜனமானது பிடிபடும். மற்றவன் தப்பு தப்பா புரிஞ்சுண்டு அறிவு வரலன்னா கூட பரவாயில்ல, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது மற்றவங்களுக்கு, அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னா அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அறகுறையா தெரிஞ்சு என்ன படுத்திருக்க வேண்டாம்ல. அந்த மாதிரி அங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தகுதிகள் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஞானமானது புரியும். அந்த ஞானமானது இல்லாட்டி கேட்டா கூட புரியாது. அதனால விழலுக்கிழைத்த நீரா இருக்க வேண்டாமே அப்படிங்கறதுக்காக என்ன சொல்றாரு, இந்த லட்சணத்தோட இருக்கணும் பாவேன் அப்படிங்கிறாரு. நீ உன்னுடைய சமயத்தையும் அவனுடைய சமயத்தையும் ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக சொன்னாரு. சரி, அந்த மாதிரி ஸ்வரூப ஆனந்த அவாப்திச்சா அப்படின்னு சொல்லிட்டாரு.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அன்னைக்கே சொன்னேன், சைவம் என்று சொல்வது, சைவம் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், சைவம் என்ற வார்த்தையை நம்முடைய சான்றோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன்ஸ் என்றால், அது வெஜிடேரியனிசம் என்ற பொருள் அவங்க பயன்படுத்த. அன்னைக்கே சொன்னேன், சைவம் என்பது ஆகமம் என்பதற்கு அப்ஜெக்டிவ். நான் விளக்கணும் இல்லையா, ஆகமா என்று சொல்லக்கூடிய நவுன், ஆகமம் என்பது ஒரு நவுன், அந்த நவுனுக்குள்ள அப்ஜெக்டிவ் தான் சைவம். அதனால மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஏன் சைவ நீதினாரு, அது ஆகமங்களில் சொல்லப்பட்ட நீதினு அர்த்தம். சைவ நீதி என்றால் வெஜிடேரியன் ஜஸ்டிஸ் அர்த்தம் பண்ணிடாதீங்க. சைவ நீதி அதாவது ஒரு ஒரு சொல்ல இன்னொரு மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போதுதான் நம்ம உண்மையில எவ்வளவு படிச்சிருப்போம் தெரியும், அப்பதான் நம்ம என்ன அபத்தங்கள் பண்றோமான்னு தெரியும். அதுபோல அங்க பெரிய விஷயம் தான் சைவம், நேஷனல் ஆன்தம் ஆஃப் சைவிசம் தான் நமக்கு தமிழ்ல நேஷனல் ஆன்தம் தான், சைவர்களுடைய தேசிய கீதம், தமிழர்களுடைய தேசிய கீதம். இன்னைக்கு வராம போயிட்டார், எல்லா நாட்டுடைய தேசிய கீதங்களையும் எடுத்து போட்டுக்கிறார் நம்முடைய உதயகரன், உதயகரன் அவர் இல்லையா, ஒவ்வொரு நாட்டோட தேசிய கீதத்துக்கு என்ன மொழியில இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னு போட்டுக்கிறாரு. அதை இந்திய நாட்டு தேசிய கீதத்துக்கு போன அர்த்தம் வந்து கொஞ்சம் தவறு, அவர் ஏதோ புஸ்தகம் எடுத்திருக்கிறார், அந்த அர்த்தம் வந்து கொஞ்சம் அது வித்தியாசமா இருக்கு, அது அந்த அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அதுபோல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில தவறுகள் வரலாம், ஆனாலும் ஒரு பயனுள்ள நூல். ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கீதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல இந்திய நாட்டுடைய தேசிய கீதம், அது நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம், இப்ப மொழிக்கு தேசிய கீதம் போட்டிருக்காங்க, தமிழுக்கு இல்லையா, தமிழ் மொழிக்கு ஒரு தேசிய கீதம். சைவத்துக்கு தேசிய கீதம் என்ன, சைவத்துடைய தேசிய கீதம் எது, யார் எழுதுனா, கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒவ்வொரு நாட்டுடைய தேசிய கீதத்தை அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எழுதினாங்க. இந்திய நாட்டுடைய தேசிய கீதம் எழுதினவர் ரவீந்திரநாத டாகூர். இப்ப இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய 60 கோடி மக்களும் சேர்ந்து எழுதினாங்க. அந்த தேசிய கீதம் புனையப்படும் பொழுது இந்தியாவுடைய ஜனங்கள் 60 கோடி, இன்னைக்கு 100 crores, இன்னைக்கு இன்னைக்கு சிட்டிஸ் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் 100 crores, அப்ப 60 crores இருந்தது. அப்ப 60 crores இருக்கும்போது அந்த 60 crores ஆஃப் பீப்புளும் சேர்ந்தா தேசிய கீதத்தை எழுதினாங்க. ஏ சிங்கிள் மேன் ரோட் த நேஷனல் ஆன்தம் அண்ட் த ஹோல் பீப்புள் ஹட் அக்செப்டட் அஸ் தேர் நேஷனல் ஆன்தம். அதே போலதான் சைவத்தினுடைய தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு, கச்சியப்ப சிவாச்சாரியர். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியருடைய தேசிய கீதத்தை தான் நம்ம சைவ கீதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எல்லா விழாக்களிலும் முடியும் பொழுது அதை சொல்ல வேண்டும். ஆண்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாறு உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அந்த சைவ நீதி என்பது இங்க என்ன பொருள் வருகிறது, இஸ் இட் நாட் வெஜிடேரியன் ஜஸ்டிஸ், சைவ நீதினா வெஜிடேரியன் ஜஸ்டிஸா, அப்ப நான் வெஜிடேரியன் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்காப்போ, அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன தெரியுது, யூ டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ் சொல்லும்போது தான் என்ன தெரியுதுன்னா, அது அந்த வார்த்தையை நம்ம என்னன்னே புரிஞ்சுக்கலன்னு தெரியும். அப்ப என்ன தெரிகிறது என்று கேட்டா, அதை பெரிய அதை பெரிய விஷயம் என்ன, சைவத்துல குறைவிலாது உயிர்கள் வாழ்க, பெரிய விஷயம். உலகத்துல எந்த நாட்டு தேசிக்கதும் அப்படி சொல்லல, குறைவிலாது மக்கள் வாழ்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே, எவ்வளவு குறைவிலாது உயிர்கள் வாழ்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, எவ்வளவு பெரிய கத்தோலிசிசம் சைவத்துல பாருங்க. மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும்னு சொல்லல, உலகத்துல எவ்ரி கிரியேச்சர் இஸ் ஹேவிங் எ ரைட் டு லிவ், எவ்வளவு பெரிய ரெகக்னிஷன் பாருங்க. உலகத்துல எந்த சமயம் அப்படி சொல்லல, இந்த சமயம் அப்படி சொல்லுதா, ரைட்ஸ் கூட நீ ஹியூமன் ரைட்ஸ் தான் பேசுறோம், ஆனா சைவிசம் ஸ்பீக்ஸ் அபவுட் எ ஹையர் ரைட், தட் இஸ் கால்ட் த சோல்ஸ் ரைட், நாட் தி ஹியூமன் ரைட்ஸ். எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி தான் கடந்துல பேசுறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை பத்தி நீ ரொம்ப பேச்சு பத்தி, ஆனா சைவிசம் ஸ்பீக்ஸ் அபவுட் எ லா விச் இஸ் கால்ட் த சோல்ஸ் ரைட், Every soul has got a right, including an ant, an elephant. Every creature is having a right. அது எல்லா உயிர்களும் குறைவில்லாது வாழ வேண்டும். குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நாமரை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. நற்றவம் நல்வேள்வி அங்கே ஒரு ரகசியம். அந்த நேஷனல் அந்தத்துக்கு அவ்வளவு நுட்பம் ஈஸியா நம்ம பார்த்தா யாரும் எளிமையா சொல்ற மாதிரி இருக்குது. இந்த பாட்டுடைய உண்மையான பொருள் என்னன்னு வாங்கிட்டேன். அப்பதான் நமக்கு தெரியும். அது போல பெரிய புராணத்தை வேற உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு மட்டும் எழுதினார். பெரிய புராணத்துல வரக்கூடிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்த பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் விளக்கம் எழுதினார். அவர் யார்? அவர் உங்க ஊருக்காக தான். வடகோவை சபாபதி நாவலர், யாழ்ப்பாண வடகோவை சபாபதி நாவலர். அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் விளக்கம் எழுதினார். அப்பதான் தெரியுது அவருடைய விளக்கத்தை படிச்சாதான். அதுக்கு மட்டும் எடுத்து 25 பக்கம் இருக்கிறார். இந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் பெரிய புராணத்தை சேர்க்கலாம். வாட் ஹி மீன்ஸ், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் எல்லாரும் பாடுறோம். ஆனா அந்த ஒரு பாட்டுல எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு எழுதுறாரு வடகோவை சபாபதி நாவலர். அதுக்கு படிச்சாதான் என்ன தெரியுதுன்னா நமக்கு தமிழே தெரியாது. அப்பதான் புரியும். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் என்ன கேட்டா, ஆனா பெரிய புராணம் முடிச்சுக்கும் இது ஒரே இது தான் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சில பேரை என்னதான் சில பேருடைய அவங்க அட்டைன் பண்ணதை வந்து யாருமே அட்டைன் பண்ண முடியாது. ஆறுமணாவோட சூசன் எழுதினார் பெரிய புராணத்துக்கு. காரைக்கால் அம்மையாரோட அவரு அவருடைய காலம் முடிந்து விட்டது. பெரிய புராணம் முழுசுக்கும் சூசனை எழுதணும்னு ஆரம்பிச்சார். ஆனா சிவபெருமான் என்ன காரணம் தெரியல, காரைக்கால் அம்மையார் காலம் வரைக்கும் அது வரைக்கும் எழுதினார். காரைக்கால் அம்மையார் புராணம் வரைக்கும். ஆனாலும் அந்த நாவலர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பண்டித மு கந்தையா அவர்கள் சூசனம் முழுவதையும் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாவலர் எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அவ்வளவு நுட்பமான பொருள் சொல்கிறார். பல இடங்களில் ரொம்ப நான் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்ப கோலாலம்பூர் வந்து அதை வெளியிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த நூலை வந்து அந்த மு கந்தையாவுடைய பெரிய புராண சூசனத்தையும் ஆறுமணாவ சூசனத்தையும் சேர்ந்து சைவ சித்தாந்த மன்றம் கோலாலம்பூர் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு சமீப காலத்துல வாழ்ந்த அதாவது சைவத்தினுடைய பெருமையை அந்த நுணுக்கமான இடங்கள அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம அந்த நுணுக்கமான இடத்த போய் நம்ம பிடிக்கலங்கிறது அப்பதான் தெரியும். நம்ம எதுவும் மேலிருந்த வாரியா இந்த நுனிப்பூல் மேகிறமே ஒழிய உள்ளுக்குள்ள போய் நம்ம பார்க்கலங்கிறது அப்பதான் தெரியும். அதனால சாத்திரங்கள் தான் என்ன பண்ணுது என்றால், இந்த அதெல்லாம் காஷ்மீர்ல இருந்து வடமொழியில இருந்து தான் சைவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னார் இல்லையா. அது ஒருத்தர் மட்டும் இல்ல, இட் இஸ் அ வியூ ஆஃப் சோ மெனி பீப்புள். நிறைய பேர் இந்த மாதிரி கருத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன அந்த ஆறு வகையான சைவத்துக்கு என்ன வேறுபாடு என்றால், அங்கதான் வருகிறது. அவர்கள் சிவாகமங்களை பிரமாணமாக கொண்டார்கள் அத்தனை பேருமே. நமக்கு அவங்களுக்கு ரொம்ப கருத்து வேற்றுமை ரொம்ப அதிகமா இல்லை. என்ன என்றால், சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், சிவலிங்க வழிபாட்டுக்கு மேல ஒரு வழிபாடு இல்லை. சிவலிங்கோபாசனையே சிவபெருமானுக்கு செய்யப்படும் மிக மேலாகிய வழிபாடு. நான் அவளை சொன்னேன், அதாவது உருவமூர்த்தியில வழிபடுறான். அந்த உருவமூர்த்தியுடைய வழிபாடு அத்தனை என்கிறது சிவலிங்க வழிபாட்டில் அடங்கிடுது. ஆகவே ஒரு குறியின் கண் வைத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது அந்த குறி வழிபாடு, அதெல்லாம் சிவலிங்கம்னால என்ன அர்த்தம், சிவபெருமானுக்கு குறின்னு அர்த்தம். சிவலிங்கம், லிங்கம் என்பது இண்டெக்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் தான். அந்த சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய மிக மேலாகிய வழிபாடு, அந்த சிவலிங்க உபாசனை தான் மிக மேலாக வழிபாடு என்பதில் அந்த ஆறு வகையான சைவர்களுக்கும் கருத்து வேற்றுமை இல்லை. எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், வேர் வி அக்ரி வேர் வி டிஸ்அக்ரி, தட் இஸ் அ ரியல் அனாலிசிஸ். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வருதுன்னா எல்லாமே கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. எந்த பாயிண்ட் வரைக்கும் வி அக்ரி, வி ஹேவ் டு சார்ட் அவுட் தி திங்ஸ். எந்த பாயிண்ட்ல வி டிஸ்அக்ரி, அதான ரியல் அனாலிசிஸ் இருக்கும். நீங்க சொல்லுவதெல்லாம் தவறுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த இடத்துல நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், ஏன்னா உண்மையை தானே காணணும். என்னுடைய இன்டென்ஷன் உங்களை மறுக்கணுங்கிறது இல்லையே, உங்களுடைய இன்டென்ஷன் என்ன மறுக்கணுங்கிறது இல்லையே. ரெண்டு பேரும் உண்மையை காண விரும்புகிறோம், அதான் ஐடென்டிட்டி ஆஃப் தாட், ஐடென்டிட்டி ஆஃப் எய்ம். அந்த வகையிலே அந்த ஆறு விதமான சைவமும் என்ன சொல்கிறது, சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், சிவாகமங்கள் தான் பிரமாணம், அந்த பஞ்சாட்சர மந்திரம்தான் மிக உயர்ந்த மந்திரம், நாம் தரிக்க வேண்டியது விபூதி ருத்ராட்சமே. இதுல கருத்து வேண்டுமே இல்லையே, அறுவை சைவம். ஆனால் அந்த கொள்கை விளக்கம் என்று வரும்பொழுது கருத்து வேற்றுமை கொஞ்சம் வருகிறது. இதே வேற ஒன்றும் வேண்டாம், உடனே கேட்கலாம் அப்படி வருமா சார் நீங்க கேட்கலாம். வருங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நாம் எந்த 1330 திருக்குறளையும் வைத்திருக்கிறோமோ அதே திருக்குறளை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கானா இல்லையா? திருவள்ளுவர் கடவுள் இல்லைன்னு தான் சொல்றாரு, அவன் வேற குறளையா சொல்றான், நம்ம சொல்ற அதே குறளைதான் அவனும் சொல்றான். அப்ப என்ன வருது, அந்த 1330 நீங்க சொல்ற குறளைதான் அவன் வச்சுட்டு இருக்கான், ஆனா அதே பொருளை வச்சுக்கிட்ட என்ன சொன்னா கடவுள் இல்லைன்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்கிறான். அப்ப இப்படி கருத்து வேற்றுமை இருக்குதா இல்லையா பிராக்டிக்கலா? அந்த கருத்து வேற்றுமை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதான் வித்தியாசம். சைவம் சொல்வதற்கு ஒரு ஒருவனுக்கும் இன்னொருத்தருக்கு ஏன் கருத்து வேற்றுமை வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன, அவரவர்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த அதனாலதான் கருத்து வேற்றுமை வருது. கருத்து வேற்றுமை வருவதற்கு படிக்கிற நூல் இல்லை, படிப்புனால கருத்து வேற்றுமை வராது. ஏன்னா அப்படி சொல்வதாக இருந்தா எம்ஏ படிச்சு அத்தனை பேரும் ஒண்ணு போல தானே சிந்திக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சு அத்தனை பேரும் ஒண்ணு போல தானே சிந்திக்கணும், ஒரே மாதிரி தானே கல்வி படிச்சுட்டு பயிச்சுக்கிறாங்க, இப்ப கருத்து வேற்றுமை வரக்கூடாது இல்ல? சில விஷயத்தை கரெக்டா அனாலிசிஸ் பண்ணுங்க. ஒரு முறை என்ன பண்ணாரு, எங்க இந்திய நாட்டில் ஒருத்தர் இருந்தார், பேரு சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரின்னு பேரு. அதாவது இந்திய நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, அவரை மாதிரி இங்கிலீஷ்

காலம் வரைக்கும். அப்போ அதை பார்த்து இங்கிலீஷ்காரங்களாம் கிண்டல் பண்ணாங்களாம், ஆச்சரியமா இருக்கு. நாங்கள்லாம் அப்படி கிடையாது, ஒரு பெண்ணோட நல்லா பழகிட்டு கல்யாணத்தை நீங்க மட்டும்தான் நீங்க பெண்ணையே பார்ப்பீங்களானே, ஹவ் யூ ஆர் ஏபிள் டு டைஜஸ்ட் ஆன் தி சிங்கம் கேட்டோம். அப்போ அவர் சொன்னாரா, அவருக்கு ஏன் சொன்னாரா, தென் நீங்க ஒரு பெண்ணை பார்த்து அறிஞ்சு பழகி எல்லாம் பண்ணீங்கன்னா தேர் ஷுட் நாட் பி டைவர்ஸ். இல்லை ட்ரையல் பார்த்தானே பண்றீங்க, இப்போ ஏன் டைவர்ஸ் வருது, எங்கனால டைவர்ஸ் இல்லையே, என்ன அருமையான பதில் பாரு. அப்ப நீங்க சொன்ன ஸ்டாண்டர்ட் உண்மையா இருந்தா தேர் ஷுட் நாட் பி டைவர்ஸ், ஏன் டைவர்ஸ் வருதுன்னு கேட்டாராம். சொன்னாரா, you can use my spoon but can you use my hand, so it is through hand is hygienic. evada sensitive answer paaru adhu pole adhu vandu eppoyume appo enna adhu ketta ore kelikku avan padichu solla mudiyala paaru adhu pole inga saathrangal alla other school of shaivism adhu vandu kolgai alavula eppadi veeru padugiradhu endradhai nammudaiya saathrangal dhaan namakku theriyapaduthukinnana thootrangal adhu varadhu. இந்த பேரை மட்டும் குறிச்சுக்கணுங்க. இந்திய நாட்டில் தோன்றிய சைவங்கள்ல பாசுபத சைவம், பாசுபத சைவம், காஷ்மீர் சைவிசம், வீர சைவம், சித்த சித்தாந்தம், சித்த சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சிவாத்விக சைவம், சைவ சித்தாந்தம். இப்ப இந்த ஆறு வகையான சைவமும் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எதிரிதான் கருத்து வேற்றுமை இல்லை, சிவபெருமான் தான் முழுவதன் கடவுள், சிவலிங்க வழிபாடுதான் மிக உயர்ந்த வழிபாடு, ஆகம நெறியிலே சிவபெருமானை வழிபடுவதுதான் மிக மேலான வழிபாடு, சிவபெருமானுக்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்கள்ல மிக உயர்ந்த மந்திரம் ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரம் தான். இதுல எல்லாம் கருத்து வேற்றுமை இல்லை அவங்களுக்கு நமக்கும். ஆனால் கொள்கை அளவுல சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு சைவத்துக்கும் அவர் என்ன, நாம் எந்த நூலை பிரமாணமாக கொண்டு விளக்கம் சொல்கிறோமோ அதே போல அந்த ஆகமங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றுக்கு வடிவம் கொடுத்தாங்க. அந்த பேரை மட்டுமே குறிச்சுக்கிடுங்க. அந்த பாசுபத சைவம் என்ற கொள்கைக்கு வடிவம் கொடுத்தவர் தான் லகுலீசர். லகுலீசர் என்று ஒரு பெரிய செயிண்ட், அவங்களுடைய செயிண்ட். அது 200 BC இருந்தார் அவர், 200 BC. அதுல பாசுபத சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் லகுலீசர். அப்புறம் காஷ்மீர் சைவம், அதுக்கு வடிவம் கொடுத்தவர் தான் வசுகுப்தா. வசுகுப்தா அவர் வந்து AD 800 இருந்தார். ஏசி ஏடி அன்னோ டாமினி, அன்னோ டாமினிங்கிறது பேரு. இந்த அதுக்கு பேர் வந்து இந்த இயர் ஆஃப் அவர் லார்டு அர்த்தமா இருக்கு. அது ஹீப்ரூல இருந்து வந்த வார்த்தை, அது ஏடின்னு சொல்வார்கள். அது வந்து 800 AD இருந்தார் வசுகுப்தா. அவரு ஒரு ஒரு வடிவம் கொடுத்தார். அதுக்கப்புறம் வீர சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் பசவண்ணா. பசவண்ணா ஹி லிவ்ட் இன் 12th century. அதுக்கு அடுத்த சைவம் வந்து சித்த சித்தாந்தா. சித்த சித்தாந்தா, அந்த சித்த சித்தாந்தாவுக்கு வடிவம் கொடுத்தவர் கோரக்ஷநாதர். கோரக்ஷநாத் அவர் வந்து எப்ப இருந்தாரு, 10th century இருந்தார், AD 1000 இருந்தார். அவர் சொன்ன அந்த சைவம் தான் இன்னைக்கு நேபாளத்தில் இருக்கு. நேபாளத்திலே என்ன, பசுபதிநாத் அங்குள்ள பெரிய சிவலிங்கத்தை நாம சிறப்பு கொடுக்கிறோம். நேபாளத்தின் தலைநகரத்தில் பெரிய சிவன் கோயில் சிவாலயம் இருக்கு. அவர் பேரு பசுபதிநாதர்னு பேரு. ஒன்லி ஹிந்து கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அது. சிறப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து புது அரசாங்கம் வந்து அதை மாத்த பாக்குறான். ஆனா இந்த ஒன்லி ஹிந்து கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் இஸ் நேபாள். அந்த நேபாளில் இருக்கக்கூடிய அந்த சைவத்துக்கு வடிவம் கொடுத்தவர் தான் கோரக்ஷநாத். கோரக்ஷநாத் சித்த சித்தாந்தம், சித்த சித்தாந்த சைவம். அப்புறம் அஞ்சாவது வந்ததுதான் சிவாத்விக சைவம்.

0: அதுக்கு வடிவம் கொடுத்தவனா நீலகண்ட சிவாச்சாரியார். அது இந்த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இன் இந்தியா. அது 1050 AD வந்தது. 1050 AD தட் இஸ் கால்ட் சிவாத்திவித சைவம்.
1: வீரசைவம்
0: தான் நான் சொல்லிட்டேன். முன்னாடி வந்து பசவண்ணா. அது வந்தது என்னன்னு கேட்டீங்க, வீரசைவமும் வந்து என்னன்னு கேட்டா, அது அந்த பசவண்ணா பிறந்தது கர்நாடகா தான். கர்நாடகா தான் அடுத்து சிவாத்திவித சைவம் நீலகண்டன். அந்த அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த நீலகண்ட சிவாச்சாரி நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நாம் கையாளுகின்ற சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் தான் மெய்கண்டர். இப்ப நமக்கு எப்படி மெய்கண்டா இருந்தாரோ அதே போலதான் லகுலீசர், வசுகுப்தா, பசவண்ணா, கோரக்ஷனார், நீலகண்ட சிவாச்சாரியர் அவர்கள் வந்து நாம எப்படி மெய்கண்டாருக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அதே போல அவங்களுக்கு அவங்களுடைய குரு அவர் சொன்ன இன்டர்பிரேஷனை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பார்க்கிறார். ஆக நாம் சொன்ன இந்த மெய்கண்டார் என்று சிவஞான போதம் இருக்கு பாருங்க, இந்த சிவஞான போதம் நூல் வடிவம் மூலமாக நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் மெய்கண்டார். அது எப்போ வந்தது நம்ம ஈஸியும் ஆவச்சுக்கலாம். 1, 2, 3, 4 வெரி ஈஸி டு மெமரைஸ் இல்ல. இந்த சிவஞான போதங்கிற நூல் நமக்கு எப்ப கிடைச்சது? 1, 2, 3, 4. இதுல பல வகையில ஒற்றுமை நான் சொன்னேன். அதுல ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டா, அது ஒரு முக்கியமாக கண்டிப்பா சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய சொன்னேன், சிவபெருமான் முதல் கடவுள், சிவலிங்க வழிபாடு, அதெல்லாம் சொல்லணும். ஒன்னும் நான் சொல்ல வரல. எல்லாருமே என்ன ஒத்துக்கிட்டாங்க, அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் முக்கியமான லாங்குவேஜ், வி கான்ட் நெக்லெக்ட் த லாங்குவேஜ் அப்படிங்கறதுல இந்த ஆறு பேருக்கு கருத்துமே கிடையாது, இன்க்ளூடிங் மெய்கண்டார். இந்த வடிவம் கொடுத்த ஏன்னு கேட்டா, பேசிக் லாங்குவேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் இல்லாம ஆகமங்களை புரிய முடியாது. அதனால ரோல் ஆஃப் சான்ஸ்கிரிட் கேனாட் பி நெக்லெக்டட் அப்படிங்கறதே உங்களுக்கு கருத்து வேற்றுமே கிடையாது. ஆகையினால இவ்வளவு உருப்பெற்று தான் அந்த சைவம் என்ற ஒன்று உருவாகிறது. இப்போ இந்த ஆறு வகையான சைவம் முக்கியமான சைவம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இத இன்னொன்னு சொல்லணும் நான் என்னன்னு கேட்டா, இந்த சைவ சித்தாந்தம் என்று நாம் சொல்லுவதற்கு கொள்கை அளவுல ரொம்ப பக்கத்துல நிக்கிறவங்க யாருன்னா சிவாத்திவித சைவம். ஆறு பேர் ஆறு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கம் வித்தியாசமான விளக்கங்கள், பல வகையில ஒற்றுமை இருக்கு, சில வகையில வேற்றுமை இருக்கு. அதுலயும் ஒரு கேள்வி வருது இல்லையா, நமக்கு கிட்ட யார் வர்ற, வெரி க்ளோஸ் டு அஸ், டிஃபர் இன் சம் ரெஸ்பெக்ட்ஸ் பட் தே கம் வெரி க்ளோஸ். அப்படி நமக்கு அருகாமையில வந்தது யாருன்னு கேட்டா, அந்த நீலகண்ட சிவாச்சாரியாருடைய சிவாத்திவித சைவ கொள்கை தான் சைவ சித்தாந்தத்திற்கு ஏதாவது ரொம்ப நெருங்கி வருது.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பண்பையில் வண்டரை சோலை சூழும் காளி பரம திரு கோபுரத்தை பணிந்துள் புக்கு விண்பணிய ஓங்கு திரு விமானம் தன்னை வலங்கொண்டு தொழுது விழுந்து எழுந்த எல்லை சென்றவர் பிள்ளையா அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீ பாடியீர் என்ன, கண்மையிலும் புடற்கொடிய அரசும் வாய்மை கலைமையிலும் ஒளிபொடிய கசிந்து பாடி. திருக்கழுமணத்துக்கு அப்பமூர்த்திகள் மூன்று பதிவுகள் அமைச்சிருக்கிறார், ரெண்டு திருவிருத்தம் ஒரு திருக்குறள். இங்க போனோட பாருங்களேன், விஞ்ஞான சம்பந்தரோட உள்ளத்துல ஒரு எண்ணம், இந்த சாமிக்கு இவருதான் உரிமை உடையவர். விஞ்ஞான சம்பந்தர்னா சீகாழி, சீகாழினா விஞ்ஞான சம்பந்தர்னு சொல்லத்தக்க அளவுல ரெண்டு பேரும் பிரியாம இருக்கிறாங்க. ஊரும் ஞான சம்பந்தர் பிரியாம இருக்காங்க. ஏன், தோடியப்பூரும் பெரியநாச்சியாரும் ஒரு பக்கம், ஞானசம்பந்தர் ஒரு பக்கம், இவங்க பிரியாம சோமஸ்கந்த மூர்த்தியா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறது கோயில் பாத்தீங்கன்னா தெரியும், அம்பாள் கோயிலுக்கும் சாமி கோயிலுக்கும் திருநெல்லி நாயகி, இங்க பிரம்ம வித்யா சுவாமி, ரெண்டு பேருக்கு நடுப்புற பாத்தீங்கன்னா ஞானசம்பந்த திருக்கோவில் சோமஸ்கந்த மாதிரி வடிவம் வரும். சோமஸ்கந்த மூர்த்தியோ நடுப்புற ஞானசம்பந்த அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் அம்பாள், இந்த பக்கம் சிவபெருமான், நடுப்புற ஒரு பந்தப்படும். இப்ப இதுல ஒரு பாட்டு சொல்லாதுல ஒரு அருமையான பாடல், திருவித்தல சிந்தித்து எழுமணமே இது அப்புறம் தேவா இணையாம் கழுமலத்து வந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானே பசுபதியை ரூபம் வரல கழுமலத்தை சிந்திக்கணும்னு நினைச்ச உடனே விழி போயிடுவான் சொல்ற நான் சொல்ல அப்பர் பெருமான் சொல்ற இணையாமும் வந்தித்த வல்வினை தீர்க்க வல்லான் நினைக்கிறதுக்கு முந்தி வினைய தீர்க்க வைக்கக்கூடிய ஊர் ஒண்ணு உண்டா உண்டு திரு கழுமலம் அதுக்கப்புறம் இப்ப சொல்ல கழுமலத்து எவ்வளவு ஆற்றல் இருக்கும் பாத்தங்க அதனாலதான் கடைசியா காய்நாத பாடின பதியத்துல நம் பொருள் நமக்க எந்த நச்சியை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லவிப்பதன் மூலம் கும்பநாதன் உத்தமன் ஒளி மிகுத்த திங்கடை நம்பன் மேவு நன்னகர் நலன்குள் காழி சேர்வினே அவர் கடைசியை கொடுத்த உபதேசாதான் காடி போ காடிக்கு போ காடிக்கு போன்னு சொன்னார்
1: சொன்னார் சார்
3: நீ போறது ஒரு பக்கம் நினைச்சியா விழி போயிடுது நீ போறியோ இல்லையோ விழி ஒண்ணு விட்டு போயிடுதுன்ற
1: எப்படி அற்புதம் பாருங்களேன்
3: இதுக்கப்புறம் ஒரு நுட்பம் வைக்கிறாரு திருநாவுக்கிறது இதுதான் அருமையான இடம் பின் ரெண்டு அடிகள் சந்தித்த காலம் அறுத்தும் என்று எண்ணிருந்தவர்க்கு பின் ரெண்டு அடிகள் முந்தி தொழுகள் நாள்தோறும் நந்தம்மை ஆழ்வனவே முந்தி தொழுகள் யார் முந்தி தொழுதவர் முன்னடைந்தான் சம்பந்தன் அவர் தேவா அப்ப முந்தி தொழுதவர் திஞ்ஞான சம்பந்தர் அவருடைய கடல் தான் நம்மை ஆளுடையன சொல்றவர் என்ன தெரியுது சீகாரியை நினைக்கும் பொழுது சீகாரிய முன்னடைந்தான் சம்பந்தன் நினைச்சு அவரையும் தொழணுமா தொழுதா குறையும் இல்லைன்னு சொன்னவர் அப்பபூர்த்தி அப்பபூர்த்தி கையா போயிட்டு பாடிய பதிகம் அவ்வளவு அற்புதமான ஊர் கழுமம் இப்படி ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்பரை பார்த்து அமர்ந்த சொல்ற அப்பர் உங்கள் தம்பியானாரு இருப்பாரு நமக்கு உரிமை உடைய பொருளை பொருள் சாதாரண பொருளா சத்து சித்து ஆனந்த வடிவமா இருக்கிற பேரின்ப சைதன்ய பொருளை அப்படியே உங்களுக்கு உரித்தாக்கி நீங்க பாடுங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர்வால் எத்துணை மட்டற்ற அங்கு இருந்திருக்க வேண்டும் இப்ப அந்த பதிகத்தை சொல்ல போற நான் சொன்னது ஐந்தாம் திருப்பாடல் இப்ப முதல் பாட்டு பார்வண்டு மூடின்னு ஆரம்பிக்கும் அண்ணன் சீக்கிரார் இப்ப சொல்ல போறாரு பெரிய பெருமாட்டியுடன் தோடி மீறி பேணி வீற்றிருந்தவர்களும் பிரான் முன் நின்று பரிவுறு செந்தமிழ் மாலை பார்வண்டு மூடி எனும் பதிகம் போற்றி அரிய வகை புறம் போது வரம் முடியல சாமி விட்டு ஞான நிலையில உயர்ந்திருக்கிற பெருமக்கள் அல்லவா சிம்மாந்த இருக்கக்கூடிய சிவமா பெருவாழ்வு பெற்ற பெருமக்கள் அல்லவா பெருமான விட்டு பிரிய மனம் இல்ல அதுக்கப்புறம் பாருங்களேன் பிள்ளையாக திருமடத்தில் இருந்தவர்கள் பெரியவங்க தங்குற இடத்த வீடு வந்து மாளிகைன்னு சொல்றது மரபு அன்று மடம்னு சொல்றதுதான் மரபுன்னு சீக்கிரார் பெருமான் திருவாக்கால இது அறியப்படுகிறது அதனால்தான் மடம் மடம் திருமடத்தில் தெரு திருமணம் என்ன வீடுதான் அது பெரியவங்க வீடு இல்ல மடம்னு சொல்லணும் சாமிக்கு ஆனா அது சாப்பாடு கிடையாது அது திருவுமுது சாமிக்கு சாத்த போறதுக்கு திருப்பள்ளி தானம் அவரு தொடைகிற துணிக்கு பேர் திருப்பள்ளி சட்டம் அவரு சமைக்கிற உணவு சமைக்கிற இடத்துக்கு பேரு சமயக்கட்டு இல்ல மடைப்பள்ளி இப்படி எல்லாம் தனித்தனி மரபு சொற்களால குறித்தால பெறுவதைப் போல பெரியவர்கள் தங்கக்கூடிய இடங்களை திருமடம் என்று சொல்லுதல் தான் சைவ சம்பிரதாயம் என்பது பெறப்படுகிறது திருமடத்தில் எழுந்தருளை அமைச்சியில் இன்னும் பாருங்க மருவிய நண்புரு கேழ்மை அற்றைய நாள் போல் வளர்ந்தோங்க இப்ப நம்மளுக்கு அப்படி நீங்க பாட்டு முடியல தனியார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் வேணா ஒரு சின்ன தகராறு வந்து பிரிஞ்சுடும் காலகட்டத்தில் எல்லா இடங்களையும் பார்க்கணும் ஆனா அற்றைய நாள் போல் வளர்ந்தோம் இவங்களுக்கு அந்த தம்முனிப்புங்கிற எள்ளளவு கூட இல்லாதனால உத்தரவா உத்தர காதல் வளர்ந்துகிட்டே இருக்கான் நாள் கூட கூட காதலும் வளரு நம்மளுக்கு அப்படி நான் எழுதி முந்தைய நண்பரா இருக்கிற நீங்க பெரிய பகைவரா நீ போறது நான் பார்க்கணும் ஆகவே வளர்ந்தோங்க அதுக்கு பாருங்க அதுக்கப்புறமா அமுது செய்தின்னு சொல்லாதாங்க அரிய வகை புறம்போது பிள்ளையாத திருமணத்தில் எழுந்தருளி அமுது செய்தி இது ஒரு அருமையான பாடல்
1: அதாவது திருநாவுக்கரசருக்கு அமுது கொடுக்கக்கூடிய பேரு திஞ்ஞானசம்பந்தருக்கு வாய்
3: இதே செய்திய சம்பந்த சுவாமி புராணத்திலையும் சொல்லுவா சேர்க்கிறார் அந்த பாடல் ரெண்டையும் சொல்லிடு பாடல் மட்டும் சொல்லிடு பேரிசை நாவுக்கரசை பிள்ளையார் கொண்டு உடன் போந்து போர்விடையார் திருத்தோடி பொற்கோவிலுள் புகும்போது ஆர்வம் பெருக அணையும் அவருடன் கும்பிட்டு அருளா சீர்வளர் தொண்டரை கொண்டு திருமாளிகையில் சேர்ந்தார் அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பார் இணையில் திருமுதாக்கி இயல்பார புது செய்வித்து புணரும் பெருகன்பு நண்பு பொங்கிய காதலில் கும்பிட்டு உணரும் சொன்மாலைகள் சாத்தி உடம்புகளிலே உழைந்தார். இந்த அன்னம்பாளிப்புங்கிற மகேஸ்வர பூஜை செய்யும் போது இந்த பாடல் ரெண்டு பாடலையும் அருமையா வரும். மிகச்சிறந்த பகுதி ஐயாவிடத்திற்கோ விண்ணப்பம் உங்கள் சார்பில் வைக்கின்ற இந்த தருணத்தில் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்களிலே ஒரு திருவிழா கொண்டாடுகிறார்கள், திருவிழா எடுக்கின்றார்கள், உலகமே பாராட்டும் மண்ணும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழா மலர் ஒன்று வெளியிடுகிறார்கள், இலவசமாகவும் கொடுக்கின்றார்கள். இந்த ஆண்டு வருகின்றவர் மலர் வெளியீடாக இந்த மாகேஸ்வர பூஜை திருப்பாடலை பெருமானார் அவர்கள் பெருந்தையார் அவர்கள் அத்தன்மையினில் ரெண்டு பேரும் இந்த பாடலை நான் தினந்தோறும் அன்னம்பாளிப்புல சொல்றேன். நம்ம இந்த பாடலை யாரும் சொல்றது கிடையாது. பெரும்பாலும் என்ன என்ன சொன்னோம், கொண்டு வந்து மணிப்பு குந்து குலாவு பாதன் அதுதான் மரபா சொல்ற பாடலா இருக்கு. அது உண்மையை நல்ல பாடல் தான், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசர் திருவுமுது செய்தார்னு ஒரு பாட்டு செய்தவர் திருஞான சம்பந்தர், ரெண்டு பேரும் பெருமக்கள் அல்லவா, அதை சொல்லும்போது சரி இன்பம். அத்தன்மையிலும் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சி அளவிலாத சித்த நிகழ்ச்சியினோடு செல்லும் நாளில் திருநாவுக்கிறது திரு உள்ளம். இப்ப ஒரு காலம் கொஞ்ச நாள் பிடிக்குது, கொஞ்ச நாள் ஓடுது, ரொம்ப நாள் ஓடிட்டு உன்னை சாமி நினைக்கிறார். நம்ம மற்ற தலங்களும் சென்று வழிபட வேண்டுமே. இந்த விண்ணப்பத்தை சொல்றார், அதுக்கு அவரும் இசைந்து விடுகிறார், சம்பந்தரை செய்கின்றார். மைத்தடிக்கு மணிமிகத்தார் பொன்னி நாட்டு மண்ணி தானங்கள் எல்லாம் வணங்கி போட்ட மெய்த்தழிந்த பெருங்காது பிள்ளையாருக்கு விளம்புவதும் அவரும் ஒரு மேவி நேர்வார் மேவுதல் உடன்படுதல். இப்ப அவரோட கொஞ்ச தூரம் போறார், பெரியவங்களோட 7 அடி நடக்கணும்ன்றது ஒரு மரபு உண்டு. 7 அடி கூட போயிட்டு அவங்களுக்கு விடை கொடுத்துட்டு வரணும், அவங்க சொன்ன பிறகுதான் மீண்டு வரணும். நம்மளா போகக்கூடாது, வாசல்ல உள்ள இருந்து நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்புறது அது மரியாதை குறையும். அதை சொல்றாங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, எவ்வளவு நுட்பங்கள் எல்லாம் காட்டிட்டு போறாரு பாருங்க. ஜெயக்கிறார் இப்ப திருநாள் உருட்டு புறப்பட போறாரு, கடமலத்தை விட்டு சீக்காய் விட்டு போக போறார், பல ஊர்களுக்கு போய் தரிசனம் பண்ண போறார். இப்ப திருநாள் சுவாமி என்ன பண்றாரு, கோலக்கா வரைக்கும் அவருடைய கூட போறாங்க. ஆண்டரசி எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிறஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். இப்ப கோலக்காவது அப்பர் பாடின பாட்டு நமக்கு கிடைக்கல, சைவ உலகம் செய்த தவ குறைவு பதியும் கிடைக்கும். அவரும் விடை கொண்டு இப்பா இப்ப பெரிய யாத்திர ஆரம்பிக்கிறது, அப்பர் யாத்திரை தான். வேத நாயகர் விரும்பும் படிகளான நீட்ட கருப்பறி எழுவோர் திருக்கற்பரியல் தலை ஞாயிறு என்று இன்று வழங்கப்படுது. அப்பர் அப்பர் பாடின பதிகம் கிடைக்கல, சம்பந்தரும் பிள்ளையார் சுந்தரரும் பாடியிருக்காங்க. கருப்பரியலும் தலை ஞாயிறு தர்மபுர ஆதீனத்தை சார்ந்த திருக்கோவில் இது. இது சீகாழி போலவே இருக்குது, மேலைக்காழி என்றும் சொல்லப்படும். சீகாழி போலவே இங்கே மானத்துல சாமி இருக்கிறார், அதுக்கு மேல கட்டணர் இருக்கிறார். 3 அடுக்குகளை கொண்டதாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. ஆகவே இது மேலைக்காழி என்று அறியப்படும். இன்றைக்கு வழக்கில் தலை ஞாயிறு என்று வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு போற பஸ்ல போனா இது பார்க்கணும், இன்னும் அவசியம் பார்க்கணும். தலங்கள் தலைஞாயிறு பக்கத்துல குரக்குக்கான ஒரு தலம் இருக்கு, வாழ்வழி குரக்குக்கா அப்புறம் பாடியிருக்கிறார், குரக்குக்கா பாடியிருக்கிறார். வாழ்வழி புத்தூர்னு ஒரு தலம் இருக்கு, படமண்டி படிக்கிறேன்னு ஒரு தலம் இருக்கு, திருப்பூங்கூர் இருக்கு. பக்கத்து பக்கத்துல இருக்க தலங்கள் நீடு அன்னியூர் குறுக்கை வீரட்டம் நரம் கல்லு தூக்கி தூரத்துல தலங்கள் திருப்பூன்கூர் கருப்பரியூர் சொன்னார், கருப்பரியூர் பதவி கிடைக்கல, திருப்பூன்கூர் திருப்பூன்கூர் சொல்லிட்டு உடனே நீடு சொல்றாரு ஜெயக்கிறார். அது ஒரு உப்பு உப்பம் இருக்கு, ஏன்னா அப்பர் ஒரு பதிகம் பாடுற திருத்தாண்டகம் அது புன்கூரையும் நீடூரையும் சேர்த்தே பாடுறது. நமக்கு புன்கூர்னு ஒன்னும் ஒரு நாயனார் நினைவு வருவார், நீடூர்னு சொன்ன ஒரு நாயனார் நினைவு வருவார், திருப்புங்கூர் நந்தனார் திருநீடூர் முனையிடுவார். அந்த புங்கமர தலைமரமா தலைமரமா இருக்கனால திருப்புன்கூர்னு பேரு, நீடூருக்கு ஏன் பேருனு செகிரா பெருமானே சொல்வார். அது செல்வம் நீடு திருநீடூர் திருநீடூர் என்று சொல்லுவார். ஊடி காலத்துல அது அழிந்துபடாம நீண்டு இருந்ததுனால நீண்ட மாட்சியோடு விளங்கினதுனால திருநீடூர் என்று இந்த ஊர்ல நாம அப்பரோட போய் நம்ம அப்பருடைய குழாத்தோட கலந்து ஒரு பெரிய தலையாத்திரையா அந்த பெருமானாருடைய தவமே புரிதலில் வருதுன்ற நிலை தலை நின்று தமிழ் இறையோ அந்த பெருமானை தலைவராக கொண்டு ஐயா அவருடைய கீழ் இயங்கி நாம் எல்லாம் இந்த தலையாத்திரையில சொல்லுவோம் சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க குறுக்கை திருக்குறுக்கள் இது காமன எரிச்ச தலம். இந்த தலங்கள்ல மன்மதன சாம்பலாக்கிய தலம் திருக்குறுக்கள், இதுவும் தருமபுரி சன்னிதானத்துடைய பராமரிப்புல இருக்கு. திருக்குறுக்கை இங்க அப்ப முதலில் 2 திருநேரிகள் படைக்கிறாங்க. ஒரு திருநேசன் நிறைய செய்திகள் சரித்திரங்களா சொல்வார், புராண செய்திகளா சொல்வார். சிலந்தியும் மாணிக்காவை திருநிழல் பந்தல் செய்து அப்புறம் நீட்டினை நிறைய பூஜை நித்தலமாயிருந்தோம். இப்படி நிரம்ப செய்திகள் வர்ற ஒரு திருப்பதியுமா அந்த திரு குறுக்கிய வீரத்த தேவார்கள். அப்புறம் நின்றியூர் அந்த சாமி பேர் மகாலட்சுமிநாதன் பேர் திரு நின்றியூர். இது மூவர் பாண்ட தலம் திரு நின்றியூர். இதுவும் தருமபுர ஆட்சியில தான், தருமபுர ஆதீனத்தினுடைய கண்காணிப்புல இந்த திரு சாமி பேர் மகாலட்சுமிநாதர். காரணம் அந்த லட்சுமி வழிபட்டு பெருமானத்திலே பேரு பெற்றதுனால அப்படி சாமிக்கு பேர் வந்தது. மூவர் பாடின தலம் சுந்தர அருமைப்பட சொல்வார் இந்த ஊர் தேவாரத்துல. இனைக்குள் ஏழகி நூறிரும் பணுவல் ஈந்தவன் திரு நாவிருக்கரையில் என்று சொல்லுவார். 49,000 படிகள் நாவுக்கரசர் பாடினாருங்கிற அகச்ச அந்த செய்திய சான்றினை சுந்தரமசுவாமிகள் இந்த ஊர் திருநெல்வேலி தேவாரத்தில் சொல்லுவார். இந்த திருநெல்வேலி அப்போ திருப்புறந்தகை பாடி நமக்கு அந்த படியை கிடைச்சிருக்கு. அதுல ஒரு செய்தி அப்போ பற்றி சொல்ல, நம்ம பெருமான அன்பு காட்டியாவது வெளிப்படலாம் இல்ல அச்சத்தோடாவது வெளிப்படணும். அச்சம் எதுக்குன்னா கும்பிடாட்ட துன்பம் வறுமையுங்கிற அச்சம். அன்பு இதுக்காக நல்ல மெய்யடியார்களை பார்த்து அவங்களுக்கு அன்பு காட்சியை வெளிப்படுறாங்களே அப்படின்னு நம்மள அடிப்பாங்க. அன்புக்காகவும் வெளிப்படலாம் இல்ல அச்சத்துக்காக வெளிப்படணும், ஆனா வெளிப்படுறது மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சியாயிலும் அன்புபட்டாயிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியுரையி என்கிற காண்டகையை நினைப்பீங்க. ரொம்ப ஒரு விஷயங்களா வெறும் நனிப்பள்ளியும் சொல்ல வேண்டியதுதானே. காண்டகைய காணத்தக்கிறோம் அப்ப நனிப்பள்ளி நம்ம வாழ்நாள் ஒரு முறையாவது பாக்கணும்னு தெரியுது. ஏன் தெரியுமா? அது காரணம் திருஞான சம்பந்தர் அம்மா அவதரித்த திருவூர், பகவதி அம்மை அவதரித்த திருத்தலம் நனிப்பள்ளி. மூவர் பாடின மூவர் பாடினதெல்லாம் சாமி பேர் நற்றுணை. எப்ப நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னார் அல்லவா, அந்த நற்றுணைன்னு பேரை வச்சே என்ன அப்பா இருக்கிறார் அப்ப நற்றுணைய அப்பருக்கு நற்றுணையே அந்த சாமி ஆகவே ஒரு பேர் நற்றுணைய. அதுல ஒரு செய்தி சொல்ற, இப்போ இது ஒரு நுட்பமான செய்தி இருப்பாங்க. இந்த ஊர் தேவாரத்துல நமக்கு சாமி மேல அன்பு இல்ல அன்பு இல்லைன்னு சொல்லணும். உண்மைதான், நம்ம சாமி மேல அன்பு வரமாட்டேங்க, எனக்கு வரமாட்டேங்க. அன்பு வரதுக்கு என்ன வழி? இதுல வழி சொல்றாரு, துஞ்சீர் உள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திரானே அஞ்செழுத்து போதில் நானும் அரணடிக்கு அன்பதாகும். அப்ப அரணடிக்கு அன்பு வரும்னா அஞ்செழுத்த தொடர்ச்சி மறக்காம ஓது, நாள்தோறும் ஓது, காலை மாலை இருவேளை ஓது என்ற ஒரு அரிய உபதேசம் இந்த ஊர் தேவாரத்தை. அவர் நம்ம அன்பு வேணும் பெருமாட்டேன்னா அஞ்செழுத்த ஓதணுங்கிற பாடம் கிடைக்கும். சுந்தரர் பாடுகிறார் நினைப்பில் அவர் பாட்டை சொல்லுவார். ஞான சம்பந்தருக்கு ஞான மருள் புரிந்த அப்படின்னு அவருடைய தேவார பாட்டையும் சொல்லுவார். பஞ்சமம் பண்ணல பாடுகிறார், ஆதிகன் ஆதிரகன் வரும் பஞ்சமம் ரொம்ப அருமையான ஒரு பட். அதை பத்தி திருச்செம்முன்மொழி வரும்போது சொல்லலாம். அடுத்த ஊரதான், மேவு புணல் பொன்னி இருகரையும் சார்ந்து விடைவேர்ந்தார் திருச்செம்மன் பள்ளி பாடி. திருச்செம்மன்பள்ளி வீடர் இந்த செம்மன் பள்ளியில ரெண்டு பதிகம் நம்ம கிடைச்சதுக்கு அப்புறம் பாடின சம்பந்தம் பாடுகிறார், தக்கராறுல பாடுகிறார் திருச்செம்மன் பள்ளி. அப்ப மட்டும் ரெண்டு பதிகம், ஒரு திருநேரிச ஒரு திருக்குறள். இப்ப நம்ம அப்பர் சம்பந்தம் மட்டும் பாத்துட்டு வரும். அப்புறம் பதிகம் அப்பருடைய வரலாறு சொல்லிக்கிறதுனால அப்புறம் மட்டும் பார்ப்போம். இதுல ஒரு செய்தி, அரிய செய்தி ஒண்ணு சொல்ற இந்த ஊர் தேவாரத்துல திருநெரிசியில மூன்றாவது பாடல் பஞ்சம பிரபதிப்பு தான் சொன்னேன். அந்த நடிப்பள்ளிக்கு பஞ்சமத்துல பாடுகிறான். இதுல அந்த செய்தி பஞ்சமம் பாடியாடும் தெள்ளியர் கள்ளம் தீப்பா திருச்செம்முன் பள்ளியாறு. பஞ்சமத்தை பாடி ஆடணும், ஆடினா அவனுடைய கள்ளம் உள்ளத்துல இருக்கே பஞ்சக எண்ணம் பொய் கபடு நிலை இல்லாதத நிலைன்னு நினைக்கிற அந்த மருள் இதெல்லாம் அழியும். அந்த பஞ்சமத்தை பாடு ஆடு ஒரு உபதேசம் அடுத்த ஒரு தேவாரத்துல கிடைக்கும். காவியரும் மயிலாடுதுறை பக்கத்துல மயிலாடுதுறை மயிலாடுதுறை தேவாரத்தை நிறைய செய்யும். மயிலாடுதுறை அபயாம்பிகை உடனுரை மயிலாடுதுறை நாதர் வெற்றிகள். அந்த ஊர்ல ஒரு மரபு உண்டு மயிலாடுதுறையில, சாமிய கீழ வேதியராகவும் அம்மைய கீழ வேதிய மூதாட்டியாகவும் கலந்து நினைக்கிறது ஒரு மரம். ரொம்ப சிறப்புடைய திருத்தலம் மயிலாடுதுறை. பழமொழி கூட ஒன்று, 1000 ஆனாலும் மாயவரம் ஆகாது. அங்க கடமுக தீர்த்தம் ரொம்ப சிறப்பாக பேசப்பெறும். வடக்கிழக்கிறவங்களாம் கூட இந்த கும்பகோணத்துல கூட 12 வருஷங்களுக்கு ஒருவர்தான் இந்த முழுக்கு நடக்கும். ஆனா மயிலாடுதுறையிலே ஆண்டுக்காண்டு நடக்கும். ரொம்ப அரியாதவர்கள் வந்து போயிருக்காங்க. அப்ப எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் மயிலாடுதுறையிலே கூடுவதாக சொல்வது ஐதீகம். இந்த வடக்க உத்தர மாயவரம் என்று சொல்ல போறோம். அந்த மேதா தட்சாமூர்த்தி குருவிட்டு இருப்பார். எந்த ஊர்லயும் தட்சாமூர்த்தி முன்னால நந்தியின் பெருமான் இருக்க மாட்டார். ஆனா மயிலாடுதுறையில தட்சாமூர்த்தி முன்னால நந்தியின் பெருமான் இருப்பார். குரு தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்றே அவர் அறியப்படும். இப்ப அந்த ஊர் தேவாரத்துல அவருடைய அரசர் என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு உலக போகம் எல்லாம் பெரிய போகம் கிடைக்குது. உலக போகம் என்ன? வானத்தை ஆளக்கூடிய ஒரு பெரிய சிந்தனுடைய சிம்மாசனமே கிடைக்க தயாரா இருக்கு. அது வேணுமா? அடியார்களுக்கு அடியானா இருக்கிற நிலை வேணுமா என்பது ஒரு வினா. இது விடை தரார் சீக்கிர சின்ன அன்னர் வாழும் அமரர் இருக்கையும் கண்டு விட்டிருக்கும் கருத்து ஒன்று இல்லோ. வண்டுசேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. மயிலாடுதுறை பெருமானுடைய அடியாருடைய திருவடியை தலையிலே சுட்டிக் கொள்ளும் ஆற்றல் எனக்கு கிடைக்குமே, ஆனால் எனக்கு அண்டர் வாழ்வு ஒரு பொருட்கள், அமரர் இருக்கையும் ஒரு பொருட்கள். அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்ல வேண்டும், அருமையான ஒரு செய்தி உண்டு. சில பேர் நல்ல உயர்ந்த வேதிய குலத்துல பிறக்கிறாங்க, ஒரு கையில கோல், அதை தண்டம் என்று சொல்வார்கள், யோக தண்டம், ஒரு கையில கூச்சம், தோளிலே முக்குடி நூல், இது ரொம்ப ஞான போல இருக்கிறாங்க. ஆனா சிவருமான நினைக்கல, அவங்க நிலை கண்டு இறங்கி கருணை முகத்தால் ஒரு திருப்பாடல் பிறக்கின்றது. அப்பமூர்த்தியுடைய திருச்செவ்வாயில் இருந்து இந்த பாடல் என்ன, கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயரமுற்று என் பயன், நீளமா மயிலாடு துறையனே நூலும் வேண்டும் உணர்ந்தோர்க்கே. சிவபக்தி பண்ணினா இந்த வெற்று புற ஒழுக்கங்கள் தேவையில்லை அப்படின்னு தெரியுது. மாறாக சிவபக்தி பண்ணாம நீ எத்தனைதான் ஆச்சார சீரனா இருந்தாலும் அதனால உனக்கு எள்ளளவும் பிரயோஜனம் இல்லை என்பது அழகுபட சொல்றார் அப்பமூர்த்தி. அப்புறம் மயிலாடுதுறைன்னு ஒரு முறை போற்றினா போறோம், அவர் தேவாதத்தை சொல்றார், மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே, புவியில வாழற வாழ்வை திருப்பி வருமா, அவன் சிவபெருமானவே சேர்ந்துருவானே அப்படிங்கிறார். எவ்வளவு அருமைப்பட சொல்றார், நமக்கு இன்னும் பிறப்பு வேண்டாம், ஒரு தாய் வயிற்றுல ஜனிக்க கூடாதுங்கிற ஆசை யாருக்கும் இருக்க வேணாம், அங்க ஒரு முறை மயிலாடுதுறைன்னு சொன்னா போறோம் அப்புறம் சொன்ன. இப்படியாக காவியரும் மயிலாடுதுறை இங்க ஆண்டே பிள்ளையரும் பாடுகிறார். ரெண்டு பரிகம் அவர் இவர் அப்பர் பெருமான் ஒரு பரிகம், ஆண்டே பிள்ளையர் ரெண்டு பரிகம் பாடுகிறார். தக்கராத்துல ஒண்ணும் சாதாரியில ஒண்ணுமா பாடுகிற, நீ பொன்னி கரை துருத்தி துருத்தி, இவர துருத்திங்கிறது இப்ப குற்றாலம் என்று அறியப்படுகின்றதா, இது மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்துல இருக்கிற தலம், குற்றாலம் என்ற பேர்ல ஊர் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. குற்றாலங்கிறது ஒரு விதமான தலைமரம், அதனால அந்த ஊருக்கு குற்றாலம்ங்கிறது பேரு. வேள்விக்குடி, வேள்விக்குடியில அப்பமூர்த்தி பாடின பதிகம் கிடைக்கிறார், துருத்திக்கு கிடைச்சிருக்கு, திருநேரிச பாடியிருக்கிறார், எதிர்கள் பாடி அதுக்கும் கிடைக்கல. இதெல்லாம் சுந்தரர் பாடுகிறார், வேள்விக்குடியில் பாடியெல்லாம் சுந்தரர் பாடினது கிடைச்சது. மத்த யானையேறி மன்னர் சூட வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை, எவ்வளவு அற்புதமான யாத்திரை நிலையாமை பாருங்க. அவர் வாழும்போது யானையிலேறி ஒரு வரம், அவரை சூழ்ந்திருக்கிறவங்க சாதாரண சேனை வீரர்கள் அல்ல, மாமன்னர், மாமன்னர்கள் சூழ மத்த யானையில ஏறி பவனி வருவார். செத்த போது யார் சொன்னேன், இது நினைச்சு பார்த்தோம்னாலே தெளிவு வந்துடும், சொத்து சேர்க்கணும் சொத்து எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற உணர்வு நமக்கு இல்ல. பகவானே இந்த பாடலை அணைக்க அணைச்சு பயின்று பயின்று ஓதும் போது நமக்கு ஓரளவு உண்மை தெரிய வரும். ஆகவே சொல்றார், வேள்வி கூட எதிர்கொள் பாடி, இல்ல பாவூரு செந்தமிழ் மாலை பாடி போட்டீங்களா, தமிழ் பாடி இருக்கிறாருன்னு தெரியும். செந்தமிழ் மாலை நம்முடைய துரதிஷ்டம், நாம செய்த தவக்குறைவு, அவை எல்லாம் நமக்கு கிடைக்காம போய்விட்டன. பரம திரு பரிபலமும் பணிந்து போந்தே, இப்ப பாருங்க, ஆவரும் அஞ்சாறுவர் கோடிகாவில் அணைந்து பணிந்து, திருக்கோடிகா இதுவும் ஒரு அருமையான ஊர், இது கஜிராமங்கலம் ஒட்டி இருக்கு, காவிரியுடைய வடகரையில இருக்கு. ஆடுதுறையிலிருந்து மயிலாடுதுறைக்கு வடகரை வழியா ஒரு பஸ் போகும், அதுல போனீங்கன்னா கோடிகா தஞ்சரம் அடுத்தடுத்து இருக்கிற தலம், பகல திருமங்கலக்குடி இருக்கு, ரொம்ப தலங்கள் உண்டு தஞ்சை மாவட்டத்தில். இந்த கோடிகளை நம்ம அவசியம் போவோம். இந்த கோடிகா சேர்மினேன்னு போடுற, இன்று நின்று நாளிலிருந்து இன்று நின்ற இச்சையா கொண்டு இந்த வாழ்க்கையை போக விட்டு போதும் ஒரு அறிவு உபதேசம், இனி நல்லா இருக்கு நாளைக்கு நல்லா நல்லா இருக்கு. இப்ப சில பேர்ட்ட போய் ஊருக்கு போனோம் சாமி பார்க்கணும்னா, எனக்கு நாளைக்கு ஒழியா இருப்பான், எனக்கு நிரம்ப வேலை இருக்கு, நான் கடையெல்லாம் பார்க்கணும், எனக்கு வேலை இருக்கு இல்லையா, நான் வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சொல்லா சம்பந்தம், அப்படி சொல்லாத, தயப்பண்ணி அப்படி சொல்லாத, நாளைக்கு நீ உயிரோடு இருப்பேன்னு என்ன நிச்சயம், இன்னைக்கும் எங்க கோடிகா போய் வர வணங்கன்னு சொல்லி நிறுத்திட்டார் சம்பந்தம். துறைன்னு சொல்லாம தன் துறைன்னு சொல்றாரு, அதாவது நம்முடைய பிறவி வெப்பத்தை நீக்க வல்ல இடம் அந்த ஊர் ஆவடுது. கோமுத்திபுரம் என்பது வடமொழி பெயர், அனாதி சித்தபுரம் என்பது வடமொழி பெயர். அதை திருமூல தேவநாயகன் அவதரித்து 3000 திருமந்தங்களை அறிவு செய்த பெருமான் திரும்ப அவதரிக்க அந்த தலத்துக்கு வந்து தடை உண்டு, தன்னுடைய யாத்திரை தடை உண்டு, அங்கு பாடினார். சித்தர்கள் இருந்தாலும் திருமாலிகை தேவர் இருந்தது, கருவூர் சித்தர் பல பிரிவுகள் இருந்து அந்த திருப்பதியில் பெரிய ஆதீனம் இருக்கு. இவ்வளவு சிறப்புடைய உரை ஆவருதன் துறை. ஆ அடுத்துறையும் பிரியும், ஆ பசுத்தன்மை அடு நீங்கும், பசுத்தன்மை நீங்குகின்ற துறை, துறையினாலே தீர்த்த விஷயம் காவிரி பாயும், அந்த தீர்த்தத்துல குளித்து பெருமான வழிபட்டால் நம்முடைய பிறவி வெப்பம் நீங்கும். இந்த அப்பமூர்த்திகள் ரெண்டு திருநேரித்த ஒரு குறுந்தொகை ரெண்டு தாண்டவம் பாடுறாங்க, அஞ்சு பையன் ஒரு நயம் இருக்கு பாருங்க, ரெண்டு திருநேரத்துல ஒரு திருநேரத்தை இப்ப பாட போறது இல்ல, மாயிரு ஞானம் எல்லாம் அப்படின்னு தொடங்குற திருநேரத்தை அது பின்னால பாட போறாங்க. அது சீக்கிரம் சொன்னதுன்னா நமக்கு தெரியுது. இல்லாட்டி இப்ப பாரு பாருதான் நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம்.